0: தர்க்கத்தினால் புரிய வைக்கக்கூடிய பொருள் அல்ல. அதனாலதான் சங்கரர் அப்பப்ப என்ன செய்வார், இந்த அத்வைத தத்துவம் உண்மைங்கிறத நிலைநாட்டுவதற்கு பிரயோஜனத்தை பார் அப்படின்னு சொல்லுவார். நீ இப்படி நினைக்கிறதுனால பிரயோஜனத்தை பார், பிரயோஜனமே இது உண்மைங்கிறத காட்டிவிடும். அது ஒரு இடத்துல சொல்கின்றார், இந்த துவைதிகள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் துவேஷத்துடன் இருக்கிறார்கள். இந்த இருமையை பற்றி பேசுபவர்கள் எல்லாம், காரணம் என்ன, இருமைன்னு வந்துட்டாவே நான் நீனு வந்தாச்சு. இப்ப நான் நீனு ரெண்டு பேர் இருக்கும் பொழுது கண்டிப்பா வெறுப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், பொறாமை இருக்கும், இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா வேறுபட்ட இரண்டு பொருள்கள் இருக்குன்னு சொன்னாவே கொஞ்ச நேரம் சேர்ந்து இருக்கும், கொஞ்ச நேரம் ரகலை பண்ணிட்டு இருக்கும். வீட்லயே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல பேர் இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு டாபிக் வந்துடும், ரகலை வந்துடும். காரணம் என்னன்னா துவைதம், அது இப்படிதான் இருக்கு. இப்ப வீட்டுல ரகலையே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கணும், அவர் மட்டும் இருந்தா ரகலையே வராது. ஆனா அவருக்கும் திடீர்னு கோபம் வந்து ஏதாவது பண்ணலாம், செவத்துல போய் மண்டை மோதிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், பட் அவர் மட்டும்தான் ரகலை பண்ணிக்குவார் அவருக்குள்ள. ஆகவே இந்த துவைதம்னு வந்தாவே நமக்கு வந்து துயரம்னு வந்துவிடும், சங்கடங்கள் எல்லாம் வந்துடும். அத்வைதம்னு அங்க வந்து துயரத்துக்கு அழிக்கிறதுக்கும் எதுக்குமே அங்க ஆட்கள் இல்லை. அதனாலதான் சொல்றார், இந்த சொல்லால் விளைந்த சுகம், இந்த அத்வைதத்தை உபதேசம் செய்ததனால எனக்கு கிடைச்ச சுகம் இருக்குமே, அந்த பலனை இங்கு சொல்றார். அந்த பலனை என் சொல்வேன், என் சொல்வேன், நான் எப்படி சொல்ல முடியும், என்னால் அதை விளக்க முடியாது. பிரம்மத்தை எப்படி விளக்க முடியாதோ அதே போல பிரம்ம ஞானத்தினால வந்த பிரயோஜனத்தையும் விளக்க முடியாது. சாதாரண இனிப்பையே நம்மளால விளக்க முடியாது. மைசூர்பாவுக்கும் ஜிலேபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு ஒருத்தர் கேட்கிறார். நம்ம ஒரு அரை மணி நேரம் விளக்கணும்னா என்ன பிரயோஜனம், பிறகு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும், அதை வாயில போடணும், போட்டு சாப்பிடு, இப்ப எப்படி இருக்கோ அப்படித்தான் சொல்ல முடியும். அப்படி சாதாரண இனிப்பையே விளக்க முடியாது, இனிப்பினால அடைந்த சுகத்தையே விளக்க முடியாத போது அந்த பிரம்ம ஞானத்தினால வந்த மன நிறைவை இப்படி விளக்குவது. அப்படி சுகத்தை என் சொல்வேன். அதனால வேறொரு ஆசிரியர் சொல்றார், ஒருவர் பிரம்ம ஞானத்தை அடைஞ்ச பிரயோஜனத்தை எடுத்து விளக்கி கொண்டிருந்தால் அவர் அதுவரைக்கும் பிரம்ம ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை அடையலையாம். காரணம் என்னன்னா அவர் விளக்குறதுல இருந்தே அடையலைன்னு தெரியுதான், அவர் அடைஞ்சிட்டா விளக்க மாட்டார். ஏன்னா அடைஞ்ச அறிவே விளக்க முடியாதுங்கிற அறிவு தான். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், இந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். இப்ப என்னையும் தன்னையும் வேறாக, நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்று மனதிற்குள் எண்ணாத வண்ணம், மனதுக்குள்ள நினைக்காதபடி இரண்டு அற நிற்க, அதை மீண்டும் தெளிவுபடுத்துறார். என்ன சில பேர் சொல்லலாம், ஏதோ பை சான்ஸ் தாய்மானவர் தப்பா இப்படி எழுதிட்டார், அவர் வந்து துவைதி தான், ஏதோ உள்ளத்து என்ன உள்ளத்து வேறாக எண்ணாத வண்ணம்னு தெரியாம எழுதியிருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதை எழுதுனதுக்கு பிறகு மீண்டும் நிலைநாட்டுகின்றார், இரண்டு அற, இரண்டு இல்லை என்ற ஒரு தத்துவத்தில் நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே, என்ன வந்து ஒரு சொல் அப்படி சொன்னார், அந்த சொல்லினால் விளைந்த சுகத்தை நான் என் சொல்வேன். ஆகவே இதுவும் மிக எளிமையான பாடல். இனி இதனுடைய விளக்கத்திற்கு நாம் செல்லலாம். இந்த விளக்கத்திற்கு நாம் செல்லும் பொழுது, என்னையும் தன்னையும் வேறாக உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லேன்னு சொன்னார். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம விளக்கம் பார்த்தால் போதும். அது என்ன சொல், நானும் என்னையும் தன்னையும் வேறல்ல என்று இரண்டு அற நிற்க சொன்ன சொல் என்ன என்றால், அந்த சொல்லுக்குத்தான் வேதாந்தத்தில் மகா வாக்கியம் என்று சொல்கின்றோம். இங்கு வந்து ஆசிரியர் சொல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், ஆனா இத வாக்கியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கியம்னா சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட், அதாவது பல சொற்களினுடைய சேர்க்கையை தான் வாக்கியம். இவர் வந்து இந்த கவிதை நயத்துக்காக சொல் சொல்லுன்னு சொல்லி சொன்ன அந்த சொன்னதுமே ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகம் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார். இங்கு இவர் சொல் என்று குறிப்பிடுவது நம்ம உபநிஷத்துல சொல்கின்ற மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம்னா என்ன என்பது இப்பொழுது கேள்வி. மகா வாக்கியம் மகத் அப்படின்னு சொன்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. மகான் அப்படின்னா பெரியவர்னு சொல்றோம் அல்லவா, அப்படி மகா அப்படின்னா பெரிய, வாக்கியம் அப்படின்னா சென்டென்ஸ், சொல், சொற்களினுடைய சேர்க்கை. இப்ப பெரிய சொற்கள், பெரிய வாக்கியம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், ரொம்ப பெரிய பல சொற்கள் சேர்ந்திருக்குமோ, ஒரு 30-40 சொல் சேர்ந்த ஒரு வாக்கியமா அப்படின்னா, இந்த இடத்துல பெரிய என்ற சொல்லினுடைய சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. மகா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் மகத் பிரயோஜனவத் வாக்கியம், பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கிற வாக்கியம். மற்ற வாக்கியம் எல்லாம் கொஞ்சம் பிரயோஜனத்தை கொடுக்கும். அவர் இப்படி சொன்னார், கேட்ட எனக்கு சந்தோஷமா இருந்தது, அவ்வளவுதான். அப்போ இந்த வாக்கியம் இருக்கே அது பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கின்ற வாக்கியம். இப்ப மகா பெரியன, பெரிய பலனை கொடுக்கின்ற தாய்மானவர் தான் அந்த பலன் என்னன்னு சொல்லிட்டாரு, சொல்லால் விளைந்த சுகம். அந்த சுகத்தை பற்றி அடுத்த பாடல்ல விளக்க போற, விளையும் சிவானந்த பூமிங்கிற பாடல்ல இந்த சுகம் விளக்கப்படுகிறது. ஆகவே இந்த சுகத்தை பற்றிய விளக்கம் நம்ம அடுத்த பாடல்ல பார்க்கலாம். இங்க வந்து பெரிய பிரயோஜனத்தை உடைய வாக்கியம், இந்த வாக்கியம் வந்து பெரிய பிரயோஜனத்தை கொடுத்துருது. எப்படி பிரயோஜனம்னா, சென்ற பாடல்ல பார்த்தது போல, இந்த அறிவு இல்லாம பார்க்கும் பொழுது இருளை பார்த்துட்டு இருந்தேன், இந்த அறிவோட பார்க்கும் பொழுது பகவானை பார்க்கிறேன். இது சாதாரண விஷயமா? பார்க்கிறதெல்லாம் பெரிய பகவானை காட்டி கொடுத்த வாக்கியம். அதனால மனதுக்கு வந்த சுகம் வந்து என்னால் விளக்க முடியாத சுகம். அப்படிப்பட்ட பலனை கொடுப்பது மகா வாக்கியம். இனி இரண்டாவது பொருள் என்னவென்றால், இந்த மகத் அப்படிங்கிறதுக்கு மேலான இருப்பை போதிக்கின்ற வாக்கியம். இது வந்து சற்று சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா பாரமார்த்திக சத் போதக வாக்கியம், பாரமார்த்திக விஷயத்தை போதிக்கின்ற வாக்கியம். நம்ம பேசுற வாக்கியம் அல்ல, வியாபகாரிகத்தை போதிக்கின்ற வாக்கியம். அது ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிந்துவிடும். இப்ப மகத்துனா பாரமார்த்திக சத் போதக வாக்கியம். எப்படி? இப்ப வந்து ஒருவர் வந்து நம்ம இடத்துல வர்ற, அவருக்கு என்ன வயசுன்னு கேக்கிறோம். அவருக்கு உண்மையிலேயே வயசு வந்து 30 ஆச்சு. அவர் என்ன சொல்றார், எனக்கு வயசு 25 சொல்றார். 25 அவர் சொல்ற வாக்கியம் வந்து உண்மையா பொய்யா என்றால் பொய், அந்த வாக்கியம் உண்மை அல்ல. ஏன்னா அவருக்கு வயசு 30 ஆயிருக்கு, ஆனா நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காரு 25 சொல்றார். சரி, இது வந்து பொய். ஒரு கால் அவர் வந்து உண்மைதான் பேசணும்னு சொல்லி 30 சொல்றாருன்னு வச்சுக்குவோமே, நம்ம கிட்ட என்ன சொல்லிவிட்டார், 30 என்று சொல்லிவிட்டார். இது என்ன? இது சத்தியம், இத வந்து சத்திய வாக்கியம்னு சொல்றோம். பிறகு அதற்கு அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் அவரை நம்ம மீட் பண்றோம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரை நம்ம சந்திக்கிறோம். நம்ம சும்மா இல்லாம அதே கேள்வி கேட்கறோம், உங்களுக்கு வயசு என்னன்னு. அவர் வந்து 30 சொல்றாருன்னு வச்சுக்கோமே, அது பொய்யா உண்மையா? அது என்ன? அது பொய் தான். என்ன பொய் சொல்றீங்களேன்னா, அப்ப அவர் சொல்ற, நான் மாதிரி அப்பொண்ணு இப்பொண்ணு எல்லாம் பேச மாட்டேன், இப்போ உன்னதான் பேசுவேன்னு சொல்லலாமா? என்ன, சில சமயம் நீ என்ன அப்ப இப்படி சொன்ன இப்ப இப்படி சொன்னா சொல்றது இல்ல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் 31 சொன்னதுதான் உண்மை, 30 சொன்னா பொய். அப்போ 30 வயதுன்னு அவர் சொல்லும் பொழுது அந்த வாக்கியம் எவ்வளவு தூரம் சத்தியம், அதான் வியாபகாரிக சத்தியம்னு, காலத்துக்கு உட்பட்ட சத்தியம். அதுல உண்மை இருக்கு, அந்த உண்மையும் பொய்ப்பிக்கப்படுகின்றது பிறகு. ஒரு காலம் வரைக்கும் தான் அது உண்மை, அப்ப அந்த உண்மையானது கால வரையறுக்கப்பட்ட உண்மை, அதான் வியாபகாரிக சத்தியம். அந்த கால வரையறுக்கப்பட்டதுக்குள்ளேயே பொய்ய சொன்னோம்னா அது அசத்தியமாகுது. அப்போ நம்ம விவகாரத்துல பேசுறதெல்லாம் முழுமையான உண்மை அல்ல. நம்ம முழுமையான உண்மையா பேசிட்டு இருக்கோம், வியாபகாரிகமான உண்மைய பேசுறோம், தற்காலிகமான உண்மைய பேசுறோம். அந்த நேரத்துக்கு அது உண்மை, பிறகு அது பொய்யாயிருது. ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர் 31 சொல்றதா உண்மை, 30 சொன்னார்னா அது பொய்யாகி விடுகின்றது. அப்படி இந்த சத் அல்லது சத்தியம் காலத்துக்கு உட்பட்ட சத்தியத்தை போதிக்கின்ற வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துக்கு தான் அந்த வாக்கியம் உண்மையை தவிர, அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு எல்லா காலத்திலையும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. சில சமயங்கள் அதை நம்ம பண்ணுவோம். ஒருவர் அந்த நேரத்துல ஒண்ணு சொல்லியிருப்பார், அதையவே பிடிச்சிட்டு நீ அன்னைக்கு அப்படி சொன்னே அன்னைக்கு அப்படி சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அன்னைக்கு அது சரி, இன்னைக்கு இது சரி. அப்படி இது வியாபகாரிக வாக்கியங்கள், அது காலத்திற்கு உட்பட்ட உண்மையை பேசுகின்ற வாக்கியம். ஆனா இந்த மகா வாக்கியம் இருக்கு, அது எப்படிப்பட்ட வாக்கியம்னு சொன்னா, அது கால வரையறுக்கு உட்பட்ட வாக்கியம் அல்ல, அது வியாபகாரிக சத்தியத்தை கடந்த பாரமார்த்திக சத்தியமாக இருக்கின்ற வாக்கியம். அப்ப மகத்துன்னு சொன்னா இந்த கால வரையறுக்கப்படாத உண்மையை சொல்கின்ற வாக்கியம். இப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மகா வாக்கியம் என்ன சொல்லுது? அப்ப மகா வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு இங்க ஏற்கனவே ஆசிரியர் சொல்லி இருக்கார். அது என்ன சொல்கிறது? நீயும் ஈஸ்வரனும் ஒன்றுதான், நீ வேறு ஈஸ்வரன் வேறு அல்ல. இந்த வாக்கியம் கால வரையறுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னா, இப்ப அடுத்த கேள்வி உங்களிடம் கேட்டால், இந்த வாக்கியம் என்று சத்தியம், இந்த வருஷம் உண்மையா, போன வருஷம் உண்மையா, அடுத்த வருஷம் உண்மையான்னு சொன்னா, இது காலத்துக்கு கடந்ததுன்னு சொன்னா எல்லா காலத்திலும் இது சத்தியமான வாக்கியம். நான் என்ன சம்சாரின்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்திலேயும் இதுதான் உண்மை, நான் சாதகனா இருக்கும் பொழுதும் இந்த வாக்கியம் தான் சத்தியம், நான் புரிஞ்சிட்ட பொழுதும் இந்த வாக்கியம் சத்தியம். பட்டாம்பூச்சி வந்து ஆகிறதுக்கு முன்னாடி புழுவா இருக்கு, அது புழுவா இருக்கும் பொழுது தான் புழுன்னு புரிஞ்சிட்டா அது சத்தியம், அது தன்னை பட்டாம்பூச்சின்னு நினைச்சு பறக்க ஆரம்பிச்சதுன்னா அது பறக்க முடியாது. அது பட்டாம்பூச்சி ஆனதற்கு பிறகு தன்னை பட்டாம்பூச்சின்னு நினைச்சிட்டு பறந்தா அது பறக்க முடியும். அப்போ பட்டாம்பூச்சி புழுவா இருக்கும் பொழுது தான் புழுங்கிறது தான் சத்தியம், பட்டாம்பூச்சியா இருக்கும் போது பட்டாம்பூச்சிங்கிறது தான் சத்தியம், அதுதான் வியாபகாரிகம். ஆனால் நான் ஈஸ்வர சொரூபமாக இருக்கிறேங்கிறது, என்ன ஜீவனா நினைச்சிட்டு இருக்கிற காலத்திலையும் நான் பிரம்மன் தான், சாதனை பண்ணிட்டு இருக்கிற காலத்திலையும் நான் பிரம்மன் தான், சாதனை பண்ணினதற்கு பிறகு நான் புரிஞ்சிட்டதற்கு பிறகும் பிரம்மன் தான். அப்படி மூன்று காலத்திலும் மாற்றப்பட முடியாத, மூன்று காலத்திலும் உண்மையாக இருக்கின்ற வாக்கியம்தான் பாரமார்த்திக சத்தை போதிக்கின்ற வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு தான் மகா வாக்கியம் என்று பெயர். இப்ப அந்த மகா வாக்கியம் இருக்கே, அந்த மகா வாக்கியம் வந்து தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று இந்த இரண்டற்ற தன்மையை போதிக்கின்ற வாக்கியம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமில்லை என்கின்ற அறிவை போதிக்கின்ற வாக்கியம், அகண்டார்த்த போதக வாக்கியம் என்பது லட்சணம். அகண்டம், கண்டம்னா பிளவுபடுவது, அகண்டம்னா பிளவுபடாத அர்த்தத்தை போதிக்கின்ற உபதேசிக்கின்ற வாக்கியம். அகண்டார்த்த வாக்கியம் மகா வாக்கியம், அகண்டம்னா பிளவுபடாத அர்த்தம், அதத்தான் இங்கு தாய்மானவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார். நம்ம இதை படிக்கிறதுக்கு தமிழ் எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த பாடலை படிச்சு புரிஞ்சுக்கிறது. காரணம் என்னன்னா, எனக்கும் புரியுதுன்னா உங்களுக்கும் புரியுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் தமிழ்ல பெரிய பண்டிதர்கள் அல்ல. அவ்வளவு எளிமையாக இவர் அந்த மகா வாக்கியத்தை விளக்கியுள்ளார். என்னையும் தன்னையும் வேறாக உள்ளத்து எண்ணாத வண்ணம், என்னையும் தன்னையும் வேறா மனசுக்குள்ள எண்ணாதபடி இரண்டு அற, இரண்டு தத்துவம் இல்லை என்று நிற்க சொன்னதும் ஒரு சொல்லே, சொன்னதுமோ ஒரு சொல்லே, அப்படி சொன்ன ஒரு மகா வாக்கியம் இருக்கே, அந்த மகா வாக்கியத்தினால் சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன், இதனால வந்த சுகத்தை நான் எப்படி சொல்வேன் என்றார். பிறகு அடுத்த பாடல்ல அந்த சுகத்தை பற்றி விளக்குகின்றார், ஒரு உதாரணத்துடன் விளக்குகின்றார். நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும்

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

Thank you.

Yeah.

Yeah.

ఆవద్యన్మానా విధ ఉన్నయా

Yeah.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: புள்ளிருக்கு வேளூர், புல் சடாயு, இருக்கு வேதம், வேள் முருகன், ஊர் சூரியன், சடாயு என்ற பறவை, இருக்கு வேதம், திருமுருகப் பெருமான், சூரியன் பூசித்த தலமாதலின் புல் இருக்கு வேளூர் என்று பெயர் பெற்றது. அம்பிகை வழிபட்டதால் அம்பிகாபுரம் என்றும், அங்காரகன் எனும் செவ்வாய்கிரகம் வழிபட்டதால் அங்காரகபுரம் என்றும் கூறுவர். இறைவன் இத்தலத்தில் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி வினைகளைப் போக்குவதால் வினைதீர்த்தான் கோயில் என்றும் பெயர். வினைதீர்த்தான் கோயில் விளக்கழகு என்பது பழமொழி. உயிர்களின் நோய்களைப் போக்கும் பொருட்டு உமாதேவி தையல் நாயகியாய் வடிவுகொண்டு தையல பாத்திரமும் சஞ்சீவியும் வில்வ மரத்தடி மண்ணும் கொண்டு தம் உடன் வர இறைவன் மருத்துவராக எழுந்தருளியிருந்து அருள் செய்த திருத்தலம். அதலால் இத்தலத்து இறைவனை வைத்தியநாத சுவாமி என்று உலகவர் போற்றுவர். வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயரே நாளடைவில் ஊர்பெயராகவும் ஆயிற்று. இறைவர் வைத்தியநாதர், இறைவி தையல் நாயகி, திருத்தல மரம் வேம்பு என்கிற வேப்பமரம், தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம், சித்தர்கணம் இறைவர் திருமுடியில் அமிர்தத்தால் அபிஷேகித்த போது அவ் அமிர்தம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக ஐதீகம். இத்திருக்குளத்தில் தவளை முதலிய உயிரினங்கள் வசிப்பதில்லை என்பது கண்கூடு. காமதேனு இறைவன் மீது சொரிந்த பாலமுதம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக புராணம் இயம்பும். செல்வ முத்துக்குமார சுவாமி இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். இத்திருத்தல பிரசாதம் சந்தன குழம்பு மற்றும் மருந்து மண் உருண்டை விபூதி முதலியனவாம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார திருப்பதிகங்கள் பெற்ற பதி. அருணகிரிநாதரும் குமரகுருபரரும் அருமுகச் செவ்வேளை ஆராதித்து பாமாலைகள் பாடி உள்ளனர். கண்டு தொழ வேண்டிய கவினார் திருப்பதி. திருத்தருமையாதீன அருளாட்சியில் மலர்ந்த திருக்கோயில்களில் ஒன்று புள்ளிருக்கு வேளூர். ஆண்ட அரசு எனப் போற்றப் பெறும் அப்பர் பெருமான், ஆவுடைப் பிள்ளையாராம் திருஞான சம்பந்தப் பெருமானுடன் திருக்கோலக்காவை வணங்கி பிள்ளைப்பெருமானிடம் விடைபெற்று கண்ணவன் இருப்பிடம் கருப்பரியலூர் முதலான தலங்களை வணங்கப்போம் வழியில் திருப்புள்ளிருக்கு வேளூரை பணிந்து திருத்தாண்டகம் முதலான செந்தமிழ் மாலைகளை அருளினார் என்பது திருத்தொண்டர் புராணச் செய்தி. ஆண்டானை எனத் தொடங்கும் திருத்தாண்டகப் பதிகத்தில் எட்டாவது பாடலாக இடம்பெறுவது பேராயிரம் வரவி எனத் தொடங்கும் பாடல். இப்பாடலில் குறிக்கப் பெறும் மந்திரம் திருவைந்தெழுத்து, தந்திரம் முறை கூறும் ஆகமங்கள், மருந்து அவ்வாகமங்கள் வழி நின்று செய்யும் ஜபம் பூசை தியானம் முதலியனவாம். தீரானோய் மலம் இவற்றால் தீரானோயையும் போக்கி அருளுவான் என்பது பற்றியே வைத்தியநாதன் என்றனர் போலும். செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்து ஆவான் என்று பாலராவாயர் பைந்தமிழும் பறைசாற்றும். இத்திருப்பதிகம் பொது நீக்கி உணர்ந்த உணர்ச்சி மேலீட்டின்கள் அவனைச் சிறிதும் உணராது கழிந்த நாள்கள் பலவாயினமையை நினைந்து நெகிழ்ந்து அருளியது இத்திருப்பதிகம். ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் பேராயிரம் பரவி என தொடங்கும் பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நடுநாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது திருநெல்வாயில் அறத்துறை என்பது. தற்காலத்தில் திருவட்டத்துறை என்ற பெயரோடு வழங்கப்படும் இந்த தலம் பெண்ணாகடத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அற்புதமான ஒரு சிவஸ்தலம். தேவாரம் அருளி செய்த மூவராரும் திருப்பதிகங்கள் அருளி செய்ய பெற்ற சிறப்பினை உடைய இந்த திருத்தலத்தை இன்று நாம் தரிசிக்கின்றோம். நடுநாட்டில் உள்ள சிவத்தலங்களுள் தேவார பதிகங்கள் கிடைத்துள்ள தலங்கள் 22 ஆகும். அவற்றுள் நெல்வாயில் அறத்துறை என்ற இத்தலம் முதலாவதாக வைத்து கருதப்படுகின்றது. சிதம்பரத்துக்கு அண்மையில் நெல்வாயில் என்ற ஒரு பெயரில் ஒரு பாடல் பெற்ற தலம் அமைந்துள்ளது. ஆனால் இந்த தலத்தின் பெயர் அதனின்றும் வேறுபட்டு நெல்வாயில் அறத்துறை என்று அமைந்துள்ளது. அரணுடைய துறைகள் ஏழினுள் ஒன்றாக நெல்வாயில் அறத்துறை கருதப்படுகிறது. சப்தரிஷிகளும் வழிபட்ட சிறப்பினை உடைய இந்த 7 துறைகளாவன திருநெல்வாயில் அறத்துறை, ஆதித்துறை, திருவாலந்துறை, திருமாந்துறை, ஆடுதுறை, திருவதிட்டத்துறை அதாவது திட்டக்குடி, திருக்கைத்துறை என்பனவாகும். இந்த 7 முனிவர்களும் நிவா நதிக்கரையில் உள்ள இந்த திருத்தலங்களை வழிபட்டு பேர் பெற்றார்கள். இந்த நடுநாட்டிற்கு இதற்கு முன் திருமுனைப்பாடி நாடு என்ற பெயர் வழங்கப்பட்டு வந்தது. சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி, மையப்பகுதி அதாவது நடுப்பகுதி நடுநாடு என்று பின்னர் வழங்கப்பட்டது. திருமுனைப்பாடி நாட்டின் சிறப்பினை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் வாய்மை குன்றாத திருமறையவர்கள் நிகழும் நாடு இது, ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு இது, பெரும் திருநாடு இது, அருமறை செய்வம் ஓங்குவதற்காக எம்பெருமானுடைய அருளினால் திருநாவுக்கரசு நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவதரித்த தவம் செய்த வளமிக்க பகுதி இந்த திருமுனைப்பாடி என்று குறிப்பிடுகின்றார் பெரிய புராணத்தில். மற்றும் நரசிங்க முனையரையர் என்ற நாடுவாழ் அரசர் சுந்தரமூர்த்தி நாயனாரை அன்பினால் மகன்மை கொண்ட சிறப்பினையும் உடையது இந்த நடுநாடு. ஆகவே அறம் தரு நாவுக்கரசும் ஆறால சுந்தரரும் பிறந்தருள உலகானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு என்று சேக்கிழார் பெருமான் திருநாக சுவாமிகள் புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு செழும் பதிகள் நிறைந்து உள்ள திருமுனைப்பாடி வளநாட்டில் பெண்ணை மானதி வளம் பெருக்குகின்றது. அந்த பகுதியில் நிலவளத்தோடு தெய்வ மனமும் கமழ்கின்றது என்று அருமையாக குறிப்பிடுவார் சேக்கிழார். ஆகவே தெய்வ நெறியாகிய சிவநெறியை பெருக்கக்கூடிய திருவாமூரில் அப்பர்பெருமான் அவதாரம் செய்தருளினார். அதைத்தான் தெய்வ நெறி சிவம்பெருக்கும் இத்திருவாமூர் திருவாமூர் என்று பிரியபுராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு அழகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இரு நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல இருவரும் அவதாரம் செய்துள்ளார்கள் இந்த திருமுனைப்பாடி நன்னாட்டில். இந்த நடுநாடு பெண்ணாகடம் என்ற ஒரு அருமையான திருத்தலத்தையும் கொண்டது. கலிக்கம்ப நாயனார் அவதரித்த பதியும் அதுவே. சந்தனாச்சாரியார்களுள் நெய்கண்டாரையும் திருத்துறையூரில் அருணந்தி சிவாச்சாரியாரையும் நினைவு கூறும் பதிகளும் இந்த நடுநாட்டில் அமைந்துள்ளன. அப்படிப்பட்ட நடுநாட்டில் உள்ள நிவா நதிக்கரையில் உள்ள திருத்தலங்களை தரிசிப்பதற்காக தில்லையிலிருந்து சிங்காசம்பந்த பெருமான் யாத்திரையாக எழுந்தொழுகிறார். பல திருத்தலங்களையும் வழியில் தரிசித்துக் கொண்டு ஆனந்த வெள்ளத்தில் தளைத்து பதிகங்கள் பாடிக்கொண்டே நடுநாட்டு எல்லையை வந்து அடைந்தார். அப்பொழுது உடன் வந்த திருநண்ட யாழ்ப்பாணர் அவரது மனைவியார் மதங்க சூடாமணியாருடன் பிள்ளையாருடைய திருவடி கம்பங்களை வணங்கி எருக்கத்தம்புரியூருக்கு அண்மையில் சென்றவுடன் இந்த பதி அடியேனேன் பதி என்று உரைத்தருளினார். அதற்கு ஞானசம்பந்த பெருமான், ஐயர், நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவாறு என்று சொன்னார். அதாவது தாங்கள் இங்கு அவதரிக்கும்படியாக இந்த பதி அளவில்லாத மாதவத்தை முன்பு செய்திருக்கிறது என்று ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வேண்ட பாணரிடம் அருளி செய்தார் என்று சேக்கிழார் தனது பெரியபுராணத்தில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அளவில்லாத மாதவம் செய்த பகுதி இந்த நடுநாடு. அந்த நடுநாட்டில் திரு முதுகுன்றத்தையும் தரிசித்துவிட்டு திருப்பதியங்கள் அருளி செய்துவிட்டு பெண்ணாகடத்தை வந்து அடைந்தார் ஞானசம்பந்த பெருமான். அங்கு தூங்காரை மாடத்துள் அமர்கின்ற தனி பரஞ்சோதி பெருமானை தரிசித்து வலம் கொண்டு வந்து தீங்கு நீங்குவி தொழுமீன்கள் என்னும் இசைப்பதிகத்தையும் தெரிவித்தாராம். அவ்வாறு அங்கு கரைந்து உருகி இறைவனை வழிபட்டு வரும் நாளில் திரு நெல்வாயில் அறத்துறைக்கு செல்வோம் என்று ஏகுவார் சம்பந்த பெருமான். இதற்கு முன்னர் தந்தையார் சிவபாத ஹிருதயருடைய தோள்களில் அமர்ந்தவாறு பயணித்த ஞானசம்பந்த குழந்தை இப்பொழுது திருவடிகள் நோக நிலத்தில் பதியும்வாறு இந்த திருநெல்வாயில் அறத்துறையை நோக்கி செல்லலானார். அப்படி மறை அனைத்தும் ஒரு வடிவாக இருக்கக்கூடிய நிறைமதிப்பிள்ளை தனது பாதங்கள் நிலம் சேரும்படியாக நோகும்படியாக இந்த திருநெல்வாயில் அறத்துரையை விரைந்து ஏகினார். அவர் பாசங்களையெல்லாம் கடந்தவர். ஆனால் சங்கரன் மீதான பாசம் ஒன்றையே சிரம் மேல் கொண்டவர். இதைத்தான் சேக்கடார் பெருமான், பாசம் அற்றிலராயினும் பார்மிசை ஆசை சங்கரர்க்கு ஆயின தன்மையால் தேசு மிக்க திருவுருவானவர் ஈசனை தொழுது தொழுதே தொழுது ஏகினார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மாநிலத்தின் இருள் நீங்குமாறு திருவவதாரம் செய்த வைதிக சிகாமணியான ஞானசம்பந்த பெருமான் அஞ்செழுத்து ஓதி திருநெல்வாயில் அறத்துறையை நோக்கி யாத்திரை மேற்கொண்டாராம். வழியில் மாறன்பாடி என்ற இடத்தில் தங்கியிருந்த பொழுது அங்கு இறைவன் தண்ணீர் பந்தர் அருளி செய்தார். இந்த தலம் தற்போது இறையூர் என்று வழங்கப்படுகிறது. இவ்வாறு மிக்க களைப்போடு திருநெல்வாயில் அறத்துறைக்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தொழியும்போது சிவபெருமான் அவருக்காக ஏறுவதற்கு சிவிகையும் முத்துக்குடையும் முத்து சின்னங்களும் கிடைக்குமாறு அருள் செய்தார். அங்குள்ள மறையவர்களுடைய கனவில் சென்று ஞானசம்பந்தன் நம்பால் அணைகின்றான். மானமுத்தின் சிவிகை மணிக்குடையான சின்னம் நம்பால் கொண்டு அரும் கலை கோணவன்பால் அணைந்து கொடும் என்று அருளிச்செய்தார். கலைகளுக்கெல்லாம் தலைவனாகும் தலைவன் என்று சிவபெருமான் வாயிலாக சொல்வதாக சொல்லும் பகுதி மிகவும் நயம் வாய்ந்தது. அதனால் மகிழ்ந்த அறத்துறை மறையவர்கள் இந்துசேகரனான பரமேஸ்வரனுடைய கோயிலை வந்து அடைந்தார்கள். அங்கு அந்த சின்னங்களை சிவிகையோடு கண்டவுடன் இங்கு இது என்ன அதிசயம் என்று கூறினார்கள். அப்படி ஒரு அதிசயம் அங்கு நிகழ்ந்தது. முத்து சிவிகையும் வெண்குடையும் தூய சின்னங்களும் அவருக்கு அருளினான் அறத்துரைநாதன். மறையவர்கள் சூழ்ந்தெழுந்து ஆர்ப்பரவம் செய்தார்கள். அவற்றை தாங்கினார்கள். இது அறத்துரை ஈசர் தங்களுக்காக அருளி செய்தது என்று ஞானசம்பந்தரிடம் கொடுத்து வணங்கினார்கள். அந்த இறைவனுடைய அருளை அதிசயித்த ஞானசம்பந்த பெருமான் எந்த ஈசன் என எடுத்து இவ்வருள் வந்தவாறு மற்றும் எவ்வண்ணமோ என்று சிந்தை செய்யும் திருப்பதிகத்தை இசையோடு புந்தியார புகன்று எதிர்போற்றுவாராம். அப்படி இந்த பொடியணிந்த புராணனது அறத்துறை பெருமையை இந்த பதிகம் முழுவதும் பகன்று அடிகளுடைய அருள் இதுவே ஆகும் என்று அந்த பதிகத்தில் பாடியுள்ளினார். அந்த பதிகமாவது மிக்க பொருள் நயம் வாய்ந்தது. இந்த பதிகத்தில் ஞானசம்பந்த அறிவிப்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யாருக்கு இறைவனுடைய திருவுருள் கிட்டும் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த பதிகத்தில் இறைவனுடைய நாமாக்களை சொல்பவர்கள், அவனையே பற்றுக்கோளாக கருதுபவர்கள், அவனன்றி பிறரை தொழாதவர்கள், இப்படி தூய சிவனடியார்களுக்கு மட்டுமே இந்த ஒரு பேர் கிடைக்கும், மற்றவர்களுக்கு எவ்வாறு சித்திக்கும், எவ்வாறு கிடைக்கும் என்று ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். அறத்துறை அடிகள் தம் அருள் புண்ணியம் செய்தவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் என்று இதனால் புலப்படுகின்றது.

அறத்துறையடிகள் தம் அருளே. தூய சடைதன் மேல் இளம்பிறை அணிந்த எம்பெருமானுடைய பெருமைகளை ஏத்தாத சிதறர்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டுமா? சிவன் எம்பெருமான் என்று பேணி பணி செய்து கலந்து அப்படி உருகாத பாபிகளுக்கு இந்த புண்ணியம் கிட்டுமா? வெண்ணூறு அணிந்தவராக அந்த பெருமானையே எண்ணி எண்ணி நைபவர்களுக்குத்தானே இந்த திருவுருள் கிட்டும். அந்த பெருமானை வெண்காட்டில் ஆடுபவன் என்றும் விமலன் என்றும் உருகி உருகி நெய்வோருக்குத்தானே இந்த திருவுருள் கிட்டும். கங்கையை சடையில் கறந்த ஒருவன் என்று உள்ளே குளிர்ந்து ஏத்தி பரவி நெய்வோர்களுக்குத்தானே இந்த திருவுருள் கிட்டும். நீல மாமணி மிடற்று நீர் அணி சிவன் என்று எப்பொழுதும் அவனை பேணக்கூடிய சீல மாந்தர்களுக்குத்தானே இந்த திருவுருள் சென்று கைகூடும். திரு கைலாயமலையை எடுத்த இராவணன் அலறும்படியாக விரலால் ஊன்றிய பெருமானே என்று போற்றுபவர்களுக்குத்தானே இந்த திருவுருள் கிட்டும். பிரம்மனும் மாலும் பறந்தும் அகழ்ந்தும் காணமாட்டாத பெருமான் என்று வணங்கி நெய்பவர்களுக்குத்தானே இந்த திருவுருள் கிட்டும். சாக்கியரும் சமணரும் பாக்கியமில்லாத பாவிகளாக இறைவனை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அவனை போற்றுபவர்களுக்கு இந்த திருவுள் கிட்டும் என்று நமக்கு அருள் செய்கின்றார் இந்த பதிகம். கடைக்காப்பிலும் இதை முறைமையால் சொன்ன பாடல். இந்த பாடல் பத்தினையும் மொழியும் மாந்தர்களுக்கு வினைகள் போய் நன்மைகள் வந்துரும். இதற்கு எந்த ஐயமும் இல்லை என்று அருள் செய்கின்றார் இத்திருப்பதிகத்தில். இவ்வாறு இந்த திருப்பதிகத்தை திருக்கடைக்காப்பு சாத்தி அருளி செய்தவுடன் சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்று ஒளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். எல்லா புவனங்களுக்கும் அதிபதியான ஆதிமூர்த்தியான பரமேஸ்வரனுடைய அருளாதனால் அஞ்செழுத்தை ஓதி உலகெல்லாம் உய்யும்படியாக அந்த சிவிகையை வலம் வந்து பார் மீது தாழ்ந்து எழுந்து வெண்ணீற்றின் ஒளியை போற்றி அந்த சிவிகையின் மீது எழுந்தொழினாராம் ஞானசம்பந்த பெருமான். இதனை கண்ட தோண்டர்கள் ஆர்த்தார்கள், ஸ்ருதிகள் ஆர்த்தன, அண்டர்களும் ஆர்த்தார்கள், எல்லா அகிலங்களும் ஆர்த்தன, மேகங்களும் ஆர்த்தன, முழவமும் ஆர்த்தன. இப்படி வானோர் மலர் மழை பொழிய வானமும் ஆர்த்தது என்று அருமையாக குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். அந்த சின்னங்களை தாங்கி வந்தவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளை சொல்ல சங்கம் ஊதுமாறு அந்த காட்சி அனைவரையும் பரவசப்படுத்தியது. மறைகளும் நிறை தவத்தோறும் உய்யும்படியாக ஞானசம்பந்தன் வந்தான் என்று அவர்கள் ஊதினார்கள். முற்றும் மாணவள் ஞானமே முளை சுரந்து ஊட்ட பெற்ற பாலராவாயன் வந்தான் என ஊதினார்கள். மாமறைகள் முதல் கலைகள் அகிலமும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகன் வந்தான் என்று ஊதினார்கள்.
சிந்தை இருளை நீக்கவல்ல சிவஞான சம்பந்தர் வந்தான் என்று ஊதினார்கள். எழுதா மறையை எழுது சொல் மறையாக அளிக்கும் பெருமான் எழுந்தொழினான் என்று போற்றினார்கள். இவ்வாறு அந்த சிவிகையோடு வந்து திருநெல்வாயில் அறத்துறை ஆலயத்தை வந்து அடைந்தார்கள். அதிலிருந்து எழுந்து சிந்தையில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் பொங்குமாறு ஞானசம்பந்த பெருமான் திருக்கோயிலுக்குள் வந்து அடைந்தார். திருக்கோயிலை வலம் கொண்டு வந்து சென்னியில் களத்தை குவித்து விழுந்து அன்போடு திளைப்பார், என்னையும் ஒரு பொருளாக இன்னொரு புரிந்து அருளும் பொன்னடித்தா தல தாமரை போற்றி என்று எழுந்தாராம். சேக்கிழார் அந்த பரவச நிலையை குறிப்பிடும்பொழுது சூடினார் கர கமலங்கள் சொரிந்து எழு கண்ணீர் ஆடினார் திருமேனியில் அறத்துறை விரும்பி நீடினார் திரு அருப்பெரும் கருணையே நிகழப் பாடினார் திருப்பதிகம் எழிசையும் பயில என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு திருவருள் பெற்றவர் சில நாட்கள் அந்த திருப்பதியில் எழுந்தருளியிருந்தார் என்று சேக்கிழாரது பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த ஆலயம் பெரிய அளவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்தவுடன் வெளிப்பிரகாரம் விசாலமாக அமைந்திருப்பதை காண்கின்றோம். இங்குள்ள தேவகோஷ்டங்கள் மிகச்சிறப்பு வாய்ந்தவை. கணபதி, ஆடல்வல்லான், ஆலமர் கடவுள், மாதோர் பாகம், துர்கை, இவ்வாறு பல மூர்த்திகள் அதிசயிக்கும் வண்ணம் கலைநயம் வாய்ந்ததோடு நமக்கு பக்தியை பெருக்குவனாகவும் அமைந்துள்ளன. இவற்றை கலைக்கண்ணோடு மாத்திரம் நோக்காமல் பக்தி பெருக்கச் செய்வதற்காக அமைந்துள்ள ஒரு பேறு என்று கருதி வழிபட வேண்டும். இந்த பிரகாரத்தில் பல சிவலிங்க திருமேனிகளை காண்கின்றோம். நால்வர் சந்தனாச்சாரியார்கள் ஆகியோரும் எழுந்தருளியுள்ளார்கள். வலம் வந்தவாறு சுவாமி சன்னதியை அடைகின்றோம். இங்கு அறத்துறைநாதர் எழுந்தருளியுள்ளார். இந்த பெருமானை மூவர் முதலிகளும் போற்றியுள்ளார்கள். இந்த தலத்தை வந்து அடைந்த திருநாகரசு நாயனார் ஒரு திருக்குறுந்தொகை பதிகத்தால் பெருமானை கண்டு கண்குளிர கண்டீர் நாம் தொழுவதே என்று பாடல்தோறும் வைத்து பரவியுள்ளார்.

சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்திற்கு வந்தபோது அருளி செய்த அற்புதமான ஒரு திருப்பதிகம் திருவுருளால் நமக்கு கிடைத்துள்ளது. நெல்வாயில் அறத்துறை நிம்மலனை பரவும்போது உலகத்தில் உள்ள நிலையாமையை தெளிவாக விளக்குகின்றார் நம்பியாரூரர். இவ்வாறு யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை எல்லாவற்றையும் அறிந்தபடியால் உய்யும் வகை தெரியாமல் எங்கு செல்வது, யாரை தொழுவது, யாரிடம் புகழடைவது என்று உயிர்கள் குழப்பத்தோடு இருக்கும் நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாம் உய்யச் செல்லும் நெறி ஒன்றே, அதுவே சிவநெறி, அதுவே அறநெறி, அறத்துறை காட்டும் நெறி என்று நமக்கு உபதேசிக்கின்றார். பிறந்தோம், உடுத்தோம், நரைத்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடிய மையகம் இது. ஆகவே நான் அடியேன் உன்னை தொடர்ந்தேன், அடியேன் உய்யப்போவதோ ஒரு சூழல் சொல்லே என்று இறைவனை கேட்கின்றார் பாடல் தூரம். இந்த நிபபின் கரைமேல் அமைந்துள்ள நெல்வாயில் அறத்துறை நிம்மலனை பாடும்பொழுது வேறு எனக்கு பற்று எதுவும் இல்லை, மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குழலால் மங்கி பங்கினனே என்று குறிப்பிட்டு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்யப்போவதோ சூழல் சொல்லே. இந்த பிறவியாகிய பெருங்கடலிலிருந்து நீந்தி கரை ஏறி இனி பிறவாத ஒரு தன்மையை அருளி செய்வாயாக, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சொல்வாயாக என்று பெருமானை சுதிக்கின்றார் நம்பியாரூரர். நினைப்பவர்களுடைய மனத்தை கோயிலாக கொண்ட பெருமானை நிம்மலா நினைவார் மனத்தாய் என்று குறிப்பிட்டு இந்த பிறவியானது இதோ உறங்கி விழிப்பதைப் போல இருக்கிறது, ஓடு புனர் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி, ஆகவே வாடியிருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே என்று பிரார்த்திக்கின்றார். இறுதி காலத்தில் நமம் தமர்கள் வந்து வீழ்த்துச் செல்வதன் முன்னம் அடியேனை உய்யச் செய்வாயாக என்று பிரிதோர் விண்ணப்பத்தையும் வைக்கின்றார் பெருமானிடம். இந்த உடல் நெல்லினுடைய வாளை ஊன்றினால் கூட வருந்தக்கூடியது, அப்படிப்பட்ட உடம்பை போற்றி மகிழாமல் அழகா அலந்தேன் இனி யான் ஆலநிழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே என்று கரைந்து உருகின்றார். மகரக்குழையாய் பெருமானே, இந்த பிறவியினுடைய அற்பத்தன்மை எவ்வாறு இருக்கிறது? மனக்கோலமதே பிணக்கோலமதாம் பிறவி இது அல்லவா? ஆகவே அகர முதலின் எழுத்தாக

பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் பயிலப் பெற்றேன். அண்டா அமரர்க்கு அமரர் பெருமான் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே. மாதரார் வலைப்பட்டு பலாப்பழத்தில் ஈக்கள் விழுந்தது போல ஆவதன் முன்னம் அடியேனை உய்யக்கொள்வாய். ஆவனோடு பெண் உருவமாகி நின்றவனே அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே என்று இந்த பதிகத்தில் இறைவனை போற்றிவிட்டு இந்த பதிகத்தை கற்று வல்லவர்கள் மன்னவராக ஆகி இந்த விண் முழுவதும் ஆள்பவர்கள் என்று இந்த பதிகத்தினுடைய பதிகத்து பலனையும் கூறி நிறைவு செய்கின்றார் இந்த பதிகத்தில்.

0: இவ்வாறு மூவராலும் தேவாரம் அருளிச்சியை பெற்ற தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை அன்பர்கள் சென்று வழிபட்டு பிறருக்கும் ஆற்றுப்படுத்தி அறநருளை பெற்று எல்லா நலன்களும் பெற்று பிறவிக்கடலை நீந்தி பெரும்பேறு பெற வேண்டும். உய்யும் நெறியை காட்டவல்ல இந்த பெருமானை வணங்க வேண்டும். நாம் பெற்ற பேறு பிறருக்கும் கிட்ட வேண்டும். அந்த பேற்றினை எல்லாம் உள்ள சிவபெருமான் அனைவருக்கும் வழங்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
3: ஆண்டி, அடுத்த திருவிழா புராணம் சொல்லுங்க.
4: அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படலம், 20-ஆம் திருவிளையாடல், சித்தர் விளையாடல் படலம். இறைவனே சித்தரா வந்து மதுரை மக்களோட ஜாலியா விளையாடின படலம்.
3: அப்ப வாழ்ந்த மதுரை மக்கள் எவ்வளவு லக்கியில, இறைவனே வந்து அவங்களை அரசாள்றாரு, ஏதாவது கஷ்டம்னா உடனே வந்துடுறாரு. இப்போ அவங்களோட ஜாலியா விளையாடவும் போறாரா?
4: ஆமா, விளையாட்டுனா சாதாரண விளையாட்டு இல்ல. நினைச்சு பார்க்க முடியாத, யூஸ்வலா நடக்கவே முடியாத விஷயங்களை செஞ்சு மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாராம் இறைவன்.
2: அப்படி என்னவெல்லாம் இறைவன் செஞ்சார் ஆண்டி?
4: அதி தூரத்துல இருக்கிற பெரிய மலைய ஊருக்கு நடுவ கொண்டு வந்து வச்சிருவாராம். திடீர்னு ஊருக்கு நடுவ ஒரு பெரிய மலை வந்தா எப்படி இருக்கும்?
3: வினோதமா இருக்கும்ல.
4: ஆமா, அப்புறம் ஆண்களை பெண்களா மாத்திடுவாரு, பெண்களை ஆண்களா மாத்திடுவாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வைய கொடுப்பாரு, நடக்க முடியாதவங்கள சும்மா விபூதி பூசி விட்டு எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவார் அம்மா. உடனே அவங்களும் ஏதோ ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறவங்க மாதிரி எழுந்து ஓடுவாங்களாம். இரும்பு, ஈயம், பித்தளை, வெள்ளி எல்லாம் பொன்னா மாத்திடுவாராம். ரொம்ப பணக்காரவங்க யாராவது அவர் முன்னால கர்வமா இருந்தா அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் இரும்பா மாத்திடுவாராம்.

0: பொருள் படைச்சவங்க கிட்ட இருக்கும் பொருட்களை இல்லாதவங்க வீட்டுக்கு மாத்துறது, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை தர்றது, வைகை ஆற்றுல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட செய்யறதுன்னு ஏகப்பட்ட வேடிக்கைகளை செய்து காமிப்பாராம்.
1: ரொம்ப வேடிக்கையா இருக்கே.
0: ஆமா, கடல் நீரை நல்ல குடிநீராக்குறது, குளம் ஏரிகளில் உள்ள நீரை கடல் நீர் போல உப்பாக்குறது, தன் கையில இருக்கும் மந்திர கோலை காத்துல வீசி அது மேல ஒரு குண்டூசிய நட்டு வச்சு அந்த ஊசி முனையின் மேல தலைய வச்சு தன் காலை மேல விட்டு அற்புதமா நடனமாடி காமிப்பாராம்.
2: என்னது, ஊசி மேல தலைய வச்சு நடனமாடுவாரா?
1: சே, நம்மால பார்க்க முடியாம போச்சு.
0: இன்னும் அவர் செய்த வேடிக்கைகள் ஏராளம். நல்ல நடுராத்திரில சூரியனை வர வச்சு இது இரவா பகலான்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாராம். வயசானவங்களை இளமையா மாத்துறது, குழந்தைகளை வயசானவங்களா மாத்துறது, இப்படி ஏகப்பட்ட குறும்புத்தனம் செஞ்சு மகிழ்ந்தாராம். இப்படி எல்லாம் வேடிக்கை வினோதங்கள் ஏகப்பட்டது செய்யவும் அரசனோட காவலாளிகள் அரசன் கிட்ட போய் இந்த மாதிரி சித்தர் ஒருத்தர் பல அதிசயங்களையும் ஆச்சரியமான விஷயங்களையும் செய்யறாருன்னு தகவல் சொன்னாராம். உடனே அரசனும், அது யாரு, நான் உடனே பார்த்தாகணுமே, அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ராஜாவோட ஆர்டரை உடனே நிறைவேற்றணும்னு காவலாளிகள் நேரா சித்தர்கிட்ட போய் நின்னாங்களாம். சித்தரா இருக்கிறது யாரு?
1: ஈசன்.
0: உள்ளம் கவர் கல்வனாச்சே அவரு. வந்திருந்த காவலாளிகளுக்கு சில விளையாட்டுக்களை செய்து காமிக்கவும் அவங்க மெய் மறந்து வந்த வேலையை விட்டுட்டு அங்கேயே நின்னுட்டாங்களாம். காவலாளிகள் போனாங்களே, அவங்கள ஆளை காணோமே அப்படின்னு அரசன் அமைச்சர்களை அனுப்பி அந்த சித்தரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அமைச்சர்கள் போய் சித்தர்கிட்ட, உங்களை பார்க்கணும்னு அரசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, எங்க கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். உடனே சித்தர் வடிவில் இருந்த ஈசன், அரசர்கிட்ட எனக்கு என்ன வேலை, வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாராம். சித்தர் வர மறுத்தத அரசர்கிட்ட அமைச்சர்கள் சொன்னாங்களாம்.
2: அச்சச்சோ, அரசருக்கு கோவம் வந்துச்சா?
0: இல்ல, அரசருக்கு கோவம் வரல. இறைவனோட திருவருளால இந்த அதிசயங்கள் நிகழ்த்துற யோகி அவரு. இந்திரன், பிரம்மா, விஷ்ணு போன்றவங்களையே மதிக்காதவரு, இந்த மன்னனையா மதிக்க போறாரு அப்படின்னு அபிஷேக பாண்டியன் அமைதியா இருந்துட்டாராம். இதோட 20ஆம் திருவிளையாடல் முடிஞ்சிருச்சு.
1: 20ஆம் திருவிளையாடலை கேட்டா என்ன நன்மை ஆண்டி?
0: இந்த 20ஆம் திருவிளையாடலை படிக்கிறவங்க கேக்குறவங்க மனசுல ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைவேறும், அதுதான் இதனுடைய பலன்.
2: அப்ப என்ன நடந்துச்சு ஆண்டி? அரசரும் சித்தரும் மீட் பண்ணாங்களா இல்லையா?
0: மீட் பண்ணாங்க. அரசர் தன்னை சந்திக்கணுங்கிறது தானே சித்தரா வந்திருக்கிற ஈசனுடைய விருப்பமே. அப்போ எப்படி அது நடக்காமல் போகும்? மகர சங்கராந்தி அன்னைக்கு, அதாவது பொங்கல் நாளன்று திருக்கோவிலுக்கு இறைவனை வழிபட போனாராம் அரசர். அங்க பிரகாரத்து நடுவுல இந்த சித்தர் அமர்ந்திருந்தாராம். அரசர் எங்கேயாவது போனா அவர் வர்றத அறிவிக்க ரெண்டு ஏவலாளிகள் முன்னாடியே போவாங்கல்ல.
2: ராஜாத்தி ராஜ ராஜ மாத்தாண்ட சோ சோ ராஜா வரார் வரார்னு சொல்லுவாங்களே, அவங்களாண்டி?
0: அவங்களேதான்.
1: எதுக்காண்டி அப்படி சொல்லிட்டு போறாங்க?
0: கூடி இருக்கிற மக்கள் மரியாதை கொடுத்து எழுந்து நிப்பாங்க, வழிவிடுவாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏதாவது அமங்கலமா இருந்தா அதை அப்புறப்படுத்துவாங்க. வர்றது ராஜாதான்னு அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதுக்குதான் இந்த கட்டியம் கூடுறவங்க ராஜாவுக்கு முன்னே போய் நடுவுல உட்கார்ந்துருக்கிற சித்தரை எழுப்பி விட்டு பார்த்தாங்க. ராஜா வராரு, இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க கூடாது, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரு நகர்றதாவே தெரியல. அவரை வழிவிட சொல்லி ஏவலாளிகள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மன்னர் தன் பரிவாரங்களோட அங்க வந்து சேர்ந்துட்டாரு. சித்தரை பார்த்ததும் மன்னருக்கு அவர் தான் அந்த வேடிக்கை சித்தர்னு புரிஞ்சிருச்சு. மெதுவா அவர்கிட்ட போய் நீங்க யாரு அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு அந்த சித்தரு, என் பேரு ஆக்கினை சித்தன், நான் ஒரு அனாதை, காசி நகர்ல பிச்சை எடுத்து வாழ்ந்தவன். சோமசுந்தர கடவுளை தரிசனம் செய்ய மதுரைக்கு வந்தேன். ஏதோ என்னால முடிஞ்சவரை மக்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அரசர், நீங்க நிறைய வித்தையெல்லாம் செஞ்சு காட்டுவீங்களாமே, எனக்கும் ஏதாவது வித்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்தாராம். அன்னைக்கு மகர சங்கராந்தி இல்லையா, பொங்கல் தினம், அதனால ஒருத்தர் அங்க முழு கரும்போட நின்னுகிட்டு இருந்தாராம். அவரை கிட்ட வர சொன்ன அரசன் அவர் கையில இருந்த கரும்ப வாங்கி சித்தர் கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, இந்த கோயில் தூண்ல ஒரு கல் யானை இருக்கு பாருங்க, அந்த கல் யானை கிட்ட இந்த கரும்ப கொடுத்து அத அந்த யானை சாப்பிட்டா நீங்க சித்தர்னு நான் ஒத்துக்குவேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன், அப்படி அந்த யானை அந்த கரும்ப சாப்பிடலன்னா நீங்க சித்தர்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மன்னர் சொன்னாராம்.
1: கல்யாணிக்கு கரும்பை கொடுத்து அதை சாப்பிட வைக்கிறதா முடியற காரியமா?
0: சித்தர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா மன்னன் சொன்னதை கேட்டு சித்தர் கடகடன்னு சிரிச்சிட்டாராம். என் வித்தையால எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால வரவழைச்சுக்க முடியும், நீங்க எனக்கு தர்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு மன்னர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாராம் சித்தர்.
2: கல்யாணைக்கு கரும்பை கொடுத்தாராண்டி?
0: ஆமா கொடுத்தாரு. அரசன் கை கரும்பை நீ தின்னுவாயாக, இது சொக்கநாதரின் ஆணை அப்படின்னு சொல்லி கல்யாண கிட்ட அந்த கரும்பை கொடுத்தாரு. அவர் அதை சொன்ன உடனே கல் தூண்ல இருந்து ஒரு நிஜமான யானை வெட்டிச்சு செதறி வெளியில வந்துதான். மன்னன் கையில இருந்த கரும்பை பிடுங்கி ஆர்வமா சாப்பிட்டுச்சான். அதோட விட்டுச்சா வேற என்ன தெரியுமா பண்ணுச்சு? மன்னன் கழுத்துல இருந்த முத்து மாலைய தாமரை தண்டுன்னு நினைச்சு அதையும் பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் மன்னன் மேல போய் இந்த யானை கைய வைக்கவும் பயங்கர கோபம் வந்துருச்சு. அவங்க யானைய அடிக்க வந்தாங்க. மன்னர் உடனே அவங்கள தடுத்து நிறுத்திட்டாரு. ஆனாலும் அவங்க அந்த யானைய அடிக்க வந்ததுனால சித்தர் அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள அப்படியே சிலையா மாத்திட்டாராம். அப்பதான் மன்னருக்கு சித்தரின் பெருமை புரிஞ்சுது. உடனே அவரோட காலில் விழுந்துட்டாராம். ஐயா, நான் தான் முறையா உங்களை தேடி வந்திருக்கணும், அதை விட்டுட்டு உங்களை அழைச்சி வர சொன்னது முதல் குற்றம். என்னை காண நீங்களே மனசு வந்து இந்த கோயில்ல காத்திருக்கும் போது உங்களை என் வழியில இடையூறாக உட்கார்ந்திருக்கிறதா நினைச்சு உங்களை எழுந்திருக்க சொன்னது ரெண்டாவது குற்றம். என் காவலாளிகள் உங்களை அடிக்க வந்தது மூணாவது பெரிய குற்றம். என்னை மன்னிச்சிருங்க, உங்க வேடத்தை பார்க்கும்போது அந்த ஈசனே நீங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். சித்தர் சிரிச்சுக்கிட்டே, குழந்தை விளையாட்டா அடிச்சா யாராவது திருப்பி அடிப்பாங்களா? உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாராம். நல்ல குணமும் கல்வியும் அழகும் நீண்ட ஆயுளும் கூடிய சத்புத்திரன் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்டானாம். சித்தர் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வரமளிச்சாராம்.
2: அப்படியே சிலை மாதிரி நின்னாங்களே, அவங்களோட கதி என்ன சாட்டி?
0: யானை பிடுங்கி சாப்பிட்ட அரசரோட முத்து மாலையே திரும்ப வரவழைச்சு மன்னன் கழுத்துல போட்டு அன்பா தடவி கொடுத்தாராம் சித்தர். சிலை மாதிரி நின்னவங்க திரும்பவும் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. சித்தர் வரமளிச்ச மாதிரியே ஒரு சத்புத்திரன் பிறந்தான். அவனுக்கு விக்ரம பாண்டியன்னு பேர் வச்சாங்க. அந்த விக்ரம பாண்டியன் வளர்ந்து பெரியவனானதும் அவனுக்கு முறையா பட்டம் சூட்டி அரசு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இறைவனடி சேர்ந்துட்டாராம் மன்னர். இதோட 21ஆம் திருவிளையாடலான கல்யாணியை கரும்பு தின்ன செய்த படலம் முடிஞ்சு போச்சு.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி ஆண்டி, இந்த 21ஆம் திருவிளையாடலை கேட்டதால என்ன நன்மை?
0: இதை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் 16 பேர்களோட நல்ல புத்திரர்கள் பிறந்து சௌக்கியமா வாழ்வாங்க.
2: ஒவ்வொரு திருவிளையாடலை கேட்கும் போது இவ்வளோ நன்மைகள் நடக்கும்னு சொல்றீங்களே, எல்லா திருவிளையாடலையும் சொல்ற உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்?
0: எனக்கு என்ன நல்லது நடக்குமா? இதை நினைச்சா இந்த கேள்வியை நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஒரு டாக்ஸி டிரைவரும் ஒரு சாது, அதாவது ஒரு சாமியாரும் இறந்து போய் மேல் உலகம் போறாங்க. ரெண்டு பேரும் சொர்க்கத்தின் வாசலுக்கு போயிடுறாங்க. போனதும் க்யூல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் க்யூல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு செகண்ட் முன்னால இறந்ததுனால டாக்ஸி டிரைவர் முன்னாடி நிக்கிறாரு. அவர் பின்னால இந்த சாது சாமியார் வந்து பின்னால் நிக்கிறாரு. டாக்ஸி டிரைவரோடைய முறை வருது. பார்த்தா கேட்டு திறக்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய கேட்டை வந்து திறக்கிறாங்க. உள்ள இருந்து நாலு அப்சரஸ்கள் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா ஒரு பெரிய பல்லக்குல நிறைய அவருக்கு ஃப்ரூட்ஸ் பழரசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை பயங்கரமான ராஜ மரியாதையோட வந்து அழைச்சிட்டு போறாங்க. இந்த சாமியார் இதை பாக்குறாரு, சே ஒரு டாக்ஸி டிரைவர் அவனுக்கே இவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னா நான் ஒரு சாமியார் எவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்கேன், எத்தனை பேருக்கு நான் வந்து சித்தாந்தமெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எத்தனை பேருக்கு நான் வந்து வேத பாராயணமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ நான் எவ்வளோ சாமி கும்பிட்ருக்கேன், எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இவர் இப்படி கனவு கண்டுக்கிட்டே நிற்கிறாரு. உள்ள டாக்ஸி டிரைவரை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து இந்த சாமியாருடைய டேர்ன் வருது. கேட்டுக்கிட்ட நின்றுட்டு அந்த கேட்டில் நிற்கிற அந்த பூதகணம் வந்து சாமியாரை பார்த்து, ஹலோ ஏன்பா வா வா வா அடுத்து ஒன் டேர்ன் தான் வா அப்படின்னு சொல்லு. சாமியாருக்கு பயங்கர ஷாக்கு, என்னது டாக்ஸி டிரைவருக்கு மட்டும் பல்லக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, நம்மளை அங்கே நின்றுக்கிட்டே வா வான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சாமியாருக்கு சரியான ஷாக்கு. உடனே சரி உள்ள போய்த்தான் பார்ப்போம், ஒருவேளை உள்ள ஏதோ பெரிய ரெட் கார்பெட் எல்லாம் விரிச்சு நமக்கு ஏதோ பெரிய ரிசப்ஷன் வச்சிருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அப்படியே மெதுவாக நடந்து கேட்டுக்குள்ள போறாரு. கேட்டுக்கிட்ட போயிட்டு நான் எங்கப்பா போகணும் அப்படின்னு கேட்குறாரு. யாருமே அவரை வரவேற்க யாருமே இல்லை. அதனால அவர் வந்து அந்த கேட் கீப்பர் கிட்ட நான் எங்கப்பா போகணும் அப்படின்ங்கிறாரு. அவர் இந்த நேராக போய் ரைட்ல திரும்பினு வச்சுக்கேன், அங்கே வந்து என்ட்ரி போடுவாங்க, நீ அப்படியே உள்ள சொர்க்கத்துக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு உடனே பயங்கர ஷாக்கு, என்னது நம்மளை அங்கேருந்தும் கூட்டிகிட்டு வரலை, இங்கிருந்துக்கிட்டு இந்த நேராக போய் ரைட்டில் போ லெஃப்டில் போன்னு சொல்கிறாங்களே, இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரின்ட்டு அங்கே போகிறாரு. அவர் சொன்ன வழியிலேயே இந்த சாமியார் போகிறாரு. அங்கே போனால் நீ தானே இந்த சாமியார் அப்படின்னு அவர் பேரை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆ போப்பா போப்பா உள்ளே போ அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், சாமியாருக்கு வந்ததே கோவம், ஆ இது போங்காட்டம் கல்லாட்டம், நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கும் அந்த டாக்ஸி டிரைவருக்கு கொடுத்தா மாதிரியே மரியாதை கொடுக்கணும், அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சாமியார் வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே இருந்தவர் சொல்கிறாராம், எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அது போல தான் நாங்கள் செய்கிறோம், டாக்ஸி டிரைவர் இப்படி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதனால அப்படி ராஜ உபச்சாரத்தோடு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், உங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை, அதனால நாங்கள் உங்களை வந்து இப்படி போ அப்படின்னு சொல்கிறோம்னு. அப்போ உங்களுக்கு யார் ஹெட்டு, நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாராம் சாமியார். உடனே அவரை வந்து சித்திரகுப்தன்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. சித்திரகுப்தன் யார் தெரியுமா, நம்ம செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் மார்க் போட்டு டாலி பண்ணி வைக்கிறவர். அவர்கிட்ட இந்த சாமியாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சித்திரகுப்தன்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த சாமியார் வந்து இந்த மாதிரி எனக்கு பெரிய ரிசப்ஷன்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரகுப்தன் உடனே அவர் வச்சுருந்த ஒரு பெரிய நோட்டை திறந்து கணக்கு பார்க்குறாரு. நாங்கள் வந்து எல்லாமே ரூல்ஸ் படி தான்ப்பா செய்வோம், எங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதுபடி தான் நாங்கள் எல்லாமே செய்வோம், உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதைத்தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை திருப்பி பார்க்குறாரு. அப்போ இந்த சாமியார் சொல்கிறாராம், என் கணக்கு பார்க்கறது இருக்கட்டும், இந்த டாக்ஸி டிரைவர் அப்படி என்ன பண்ணிட்டான்னு அவனுக்கு அவ்வளோ ராஜ மரியாதை கொடுக்குறீங்க, எனக்கு அது முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்னு இந்த சாமியார் வந்து சொல்கிறாராம். உடனே இந்த டாக்ஸி டிரைவருடைய பக்கத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணக்கை எடுத்து பார்க்குறாராம். கணக்கை எடுத்து பார்த்தா சித்திரகுப்தனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஒரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம் சித்திரகுப்தன். சிரிச்சுட்டு சாமியார்கிட்ட வந்து சொல்கிறாராம், நீ இந்த டாக்ஸி டிரைவர் டாக்ஸி ஓட்டி பார்த்துருக்கியா, உனக்கு அவர் எப்படி ஓட்டுவாருன்னு தெரியுமா, தெரியாதே எப்படி ஓட்டுவானாமா அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் கேட்பாரு. அவன் டாக்ஸியில் யாரா ஏறி உட்கார்ந்தா யாருக்கும் அவங்க உயிர் அவங்க கையில் இருக்காது, அப்படி கொடுமையாக அவன் ரேஷாக ஓட்டுவான், உள்ளே உட்காந்துருக்கிறவங்களும் சரி ரோட்டில் நிற்கிறவங்களும் சரி கடவுளையே காப்பாத்து கடவுளையே காப்பாத்து கடவுளையே காப்பாத்துன்னு அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீ இவ்ளோ பூஜை ஹோமம் லெக்சர் எல்லாம் குடுத்தியே, நீ என்ன பண்ணுவ தெரியுமா? சாமி கும்பிடணும்னு யாராவது வந்து உட்கார்ந்தா பெரிய பெரிய லெக்சர் கொடுத்து அவங்க எல்லாரையும் உட்கார்ந்த இடத்துலயே தூங்க வச்சிருவ. அப்போ யாரு வந்து உண்மையிலே சாமி கும்பிட வச்சது? இல்ல அந்த டாக்ஸி டிரைவரா? அப்படின்னு கேட்கவும் இந்த சாமியாருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுமா, அச்சோ நம்ம இந்த வேலை செஞ்சோமா அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்றது. உங்களுக்கு இவ்வளோ கதை சொல்லி எனக்கு புண்ணியம் சேருதா, இல்ல நான் சேர்த்த புண்ணியம் கம்மி ஆகுதான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா உங்களுக்கு சொல்றதுனால நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணத்தோட உங்களை நான் மீட் பண்றேன், சரியா?
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: கானகத்திற்கு மன்னவனாகிய நாகன் தனது மகனாகிய திண்ணன் முதல் வேட்டை செல்வதற்கு தேவராட்டியாரை அழைத்து பலியூட்டச் சொல்லுகின்றான். அவ்வாறு வழிபாடு செய்து வருகின்ற தேவராட்டியார் நற்குறிகள் எல்லாம் கண்டு அதிசயித்து, தேவராட்டியார் எல்லா பகுதியும் நல்ல குறிகளே அமைய, நாகனே உன்னை விட உன் மகனாகிய திண்ணன் சிறந்து விளங்குவான் என்று அருள் கூறுகின்றார். இடம் உடுப்பூர் நாகன் இல்லம்.
5: தலைவரே, எனக்கு இதற்கு முன் எந்த நாள்களிலும் காணப்படாத மிக நல்ல குறிகள் காணப்பட்டது. தங்கள் மைந்தன் வெற்றி பெருந்திய சிலைவேடன் திண்ணன் தங்கள் அளவில் மட்டும் அமையாத மேம்படுகிறான். வனதெய்வங்கள் மகிழும்படி நான் காடு பலி ஊட்ட செய்கிறேன்.
6: மிக்க மகிழ்ச்சி தேவராட்டியாரே. மகனே, என்னுடைய மூப்பினால் இனியும் வேட்டையாட இயலாது. எண்ணினும் மேலாக நீ நிலை பெற்ற மலையர்களாகிய இவ்வேடர்குலக் காவலை மேற்கொண்டு மாவேட்டையாடி உனது மரபு உரிமையாகிய தலைமையை என்றும் தாங்குவாயாக.
7: வேடுவ குல தலைவர்,
8: தந்தையே, தாங்கள் காட்டிய வழியில் நின்று சிலை தொழிலில் புரிந்து நம் வேடுவகுல காவலை மேற்கொள்வேன்.
6: மகனே, நம்முடைய குலத்தவராகிய வேடர்களுக்கு உற்ற துணையாக இருந்து வில்லினால் விளையும் வளம் குறையாது சிறப்போடு வாழ்வாயாக. நல் வேட்டைகள் உனக்கு வாய்க்கும். நீ தாமதியாதி வேடர்களுடனே வேட்டையாட செல்வாயாக.
7: வேடர் குல தலைவர் திண்ணனார் வாழ வாழ.
9: ஓம் நம சிவாய்.
10: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
9: ஓம் நம சிவாய்.

0: శ్రీచిత్రంబల నమ పార్వదీవదే. அருள் வடிவாயிய பாலகுஜாம்பாள் கடம்பவனேசுருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறியிலே இன்று மாணாக்கர் இலக்கணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். சைவ சமயம் என்று சொன்னால் அது எல்லா சமயங்களுக்கும் மேலே இருப்பது, எல்லா சமயங்களும் சொல்லுகின்ற நன்மைகளெல்லாம் சொல்லி அதற்கு மேலே ஒரு சிறந்த நன்மையை சொல்லுவது சைவ சமயம். எல்லா சமயங்களும் நன்மைதான் சொல்லும். சமயம் என்று சொன்னால் அதிகபட்ச நன்மையைத்தான் சொல்லும். அந்த நன்மைகளை எல்லாம் விட மிக சிறப்பான நன்மையை சொல்லுவதுதான் சைவ சித்தாந்த சமயம். அப்படி சைவ சித்தாந்த சமயத்திலே இந்த உயிர்கள் உய்வதற்கான உறுதியான நல்ல நெறியை வழியை முன்பின் முரணில்லாமல் கலங்கள் இல்லாமல் தெளிவாக காட்டுவதுதான் சைவ சித்தாந்தம். அப்படி மற்றைய முன்பின் முரணோடு கலங்களோடு காட்டுவதுதான் மற்ற சமயங்கள். இது கலக்கம் இல்லாமலும் கலங்கள் இல்லாமலும் தெளிவாக காட்டுவதுதான் சைவ சமயம். அப்படிப்பட்ட சைவ சமயத்திலே சேருவது என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் சேர முடியாது, நல்ல மார்க் வாங்கினவர்கள் தான் இதுல சேர முடியும். அதேபடி நல்ல மார்க் என்றால் பல சமயங்களிலே பல பிறவிகளிலே பூந்து பூந்து அங்கங்கே அங்கங்கே செய்த கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியமா சேர்த்து மொத்தமா 1 கோடி புண்ணியம் சேர்ந்த ஒரு பாடு சைவ சமயத்துல சேர முடியும். அதனால இப்ப நாம் எல்லாம் எப்படின்னா எல்லா சமயத்திலையும் புகுந்து வந்துட்டோம். இனிமேல் வேற எந்த சமயத்திலும் புகுத வேண்டிய வேலை இருக்காது. இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் முடிந்த முடிவு. சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடிவு, முடிந்ததன் முடிவு. அப்படி இதற்கு மேல ஒரு முடிவு கிடையாது, இதற்கு மேல உறுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதி பயனை தருவது சைவ சமயம். அப்படி சைவ சமயத்துல சேர்ந்து விட்டால் அந்த சமயத்துல இருக்கிற கொள்கைகள் என்ன, நெறிகள் என்ன, முறைகள் என்ன, விதிகள் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேணும். அப்படி தெரிந்து கொட்டாதான் அந்த சைவ சமயத்தை அனுட்டிக்க முடியும், சைவ சமயத்துல நிலைத்திருக்க முடியும். அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் அதனுடைய கொள்கைகளை நெறிகளை தெரிந்து கொள்ளாவிட்டால் சமயத்துல நிலைத்திருக்க முடியாது. அந்த சமயத்துல இருந்து அந்த சமயாச்சாரங்களை அனுட்டித்து அதனாலான பலனை அடைய முடியாமல் போய்விடும். ஒரு கட்சியிலே ஒருவன் சேருகிறான் என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் நன்றாக தெரிந்திருக்க வேணும். அந்த கட்சியினுடைய கொள்கைகள் நன்றாக தெரிந்து அதன்படியே நடந்தானால் அவனுக்கு அதுல உயர்வு உண்டு, அதுல நல்ல பணம் வரும், நல்ல ஆதாயம் கிடைக்கும். அப்படி இல்லையானால் அந்த கட்சி தலைவர் அவனை நீக்கிவிடுவார். கட்சியிலே கொள்கைகள் நன்றாக தெரிந்து அந்த கட்சிக்கு விரோதம் இல்லாமல் கட்சி வளருவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தானால் அந்த கட்சி தலைவர் அவனுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து அவனை மேலும் மேலும் எம்எல்ஏவாக்கி மந்திரி ஆக்கி போவார், பதவி உயரும். இல்லையானால் கட்சியிலிருந்து விலகி விட முடியாது இருக்கும். அதனால இப்படி சைவ சமயமாகிய கட்சியில் சேர்ந்திருக்கிறதுக்கு இந்த சைவ சமயத்துக்கு தலைவர் யாரு என்று கேட்டால் சிவபெருமான். மற்ற சமயங்களுக்கெல்லாம் உயிர் வர்க்கங்கள் தலைவர்களாக இருப்பார்கள். மற்ற சமயங்களுக்கெல்லாம் உயிர் வர்க்கங்களிலே ஒரு தகுதியுடையவர்கள் சிறந்தவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள். இந்த சமயத்துக்கு யாரு தலைவர்னா சிவபெருமானே தலைவர். முழு முதற் கடவுளாகிய இறப்பு பரப்பில்லாதவனாகிய பரமேஸ்வரன் தான் தலைவன். அவனுடைய தலைமைக்கு கீழே இயங்குகின்றவர்களாகிய நாம் எல்லாம் உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள்.
1: அதனாலே நாம் வந்து நன்றாக நடந்து கொள்ள வேணும். அதனாலதான் வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமான் சமயஞ்சாறு ஊழ்வரல் அறிவு சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியினானே போற்றுவார் அருள் பெற்றாரே என்று ஸ்ரீ அருணந்தி சிவாச்சர சுவாமிகள் சித்தியாரில் விளக்குகிறார். சைவ சமயத்துல சேருவது அரிது, சேர்ந்து நிற்பது அரிது, சைவ சமய கொள்கைகளை தெரிந்து கொள்வது அரிது, தெரிந்து கொண்டபடி நடப்பதும் அறிவு. மிக சிரமந்தான். அதனாலதான் பல பேர் இதுல சேர்றது இல்ல, சில பேர் தான் சேருவார்.
0: பல பேர் சேராத காரணம் பல பேரால இதை அனுட்டிக்க முடியாது, பல பேரால இந்த கொள்கைகளை அனுட்டிக்க முடியாது. அதனால அப்படி சேர்ந்தவர்கள் ஆகையால கெட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேணும். சேர்ந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேணும். சேர்ந்து நிலையாக நின்று அதை அனுட்டிக்கிறார் என்றால் அதை மிகவும் கெட்டிக்காரர்கள் என்று சொல்ல வேணும். மிகவும் கெட்டிக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தப்பாது சிவன் அருள் கிடைப்பதிலே ஐயமில்லை. சிவன் அருள் கிடைப்பதிலே ஐயமில்லை. மனிதன் வந்து வாழ்கின்றான், அப்புறம் இறந்து போகிறான், இவ்வளவுதான். வாழ்கிற காலத்தில் இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிற, அப்புறம் என்ன பண்றான், இறந்து போகிறான். அதையால செல்லுகின்ற கதிக்கிய இடத்துக்கு அதையால வேண்டியதை சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பான சமயம் இந்த சைவ சமயம் தான். செல்லுகின்ற இடத்துக்கு கையில கொண்டுகிட்டு போகணும் அல்லவா தொகை, அந்த தொகையை தருவது இந்த சைவ சமயம் தான். அதையால அங்க சென்று வச்ச தொகையோடு போனோம்னா அங்க வகையோடு வாழலாம். அதையால தொகை இல்லாம போனவன் அங்க வகைகிட்டு போய் திகைத்து போயிருப்பான். ஆகையினாலே அப்படி செல்லுகின்ற போது கூட வருவது என்று எதுவென்று கேட்டால் சிவனுடைய அருள். அந்த சிவன் அருளை எப்படி பெறலாம் என்று கேட்டால், சிவ தர்மத்தினாலே சிவன் அருளை பெறலாம். சிவ புண்ணியம் செய்து சிவன் அருளை பெறலாம். சிவன் அருளை பெற்றுவிட்டால் வேறொன்று வேண்டியதில்லை. சிவன் அருளை பெறுவதற்கு சிவ புண்ணியத்தை செய்ய வேணும், சிவ கைங்கரியத்தை செய்ய வேணும். காலத்தையும் பொருளையும் சிவ சம்பந்தமாக பயன்படும், காலத்தையும் பொருளையும் சிவ சம்பந்தமாக பயன்படுத்த வேணும். அப்படி சிவசம்பந்தமாக பயன்படுத்தி விட்டால் அவனுக்கு சிவன் அருள் கட்டாயம் கிடைக்கும். சிவன் அருள் கிடைத்து விட்டால் அவனுக்கு வேற ஒன்று வேண்டியதில்லை. இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என்ன இறக்கிற கடவுள்கிட்டயும் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. அருள் கிடைச்சிட்டா அப்புறம் என்னத்தை கேட்க போறோம், அப்புறம் கேட்க வேண்டியதே ஒன்றும் இருக்காது. ஆகையினால் சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆகையினால அந்த சிவன் அருள் கிடைப்பதற்கு என்ன பண்ண வேணும் என்று கேட்டால், காலத்தையும் பொருளையும் சிவசம்பந்தமாகவே ஆக்க வேணும். கண்ணத்து என்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்குறு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீயானை பாடி கசிந்து உள்ள உண்ணுக்கு நின்று யாமாட்டும் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேல உரம்பாவாய் என்றார் போல, அவமே காலத்தை போக்காதே, நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே, வீணே நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே என்பதும் திருப்புகள். ஆகையினால நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம். மடநெஞ்சே அரண்மன் கேளாய், நம் கிளைகளைக்கும் கேடுபடுத்தினர், கோளாய நீக்குமவன் கோழிலியம் பெருமானே என்பது திருஞான சம்பந்த தேவாரம். இவர்கள் பேச்சை எல்லாம் கட்டாயம் கேட்கத்தான் வேணும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்கு அவர்கள் நல்ல ஒரு ஆக்கம் தர வேணும். யாரு, ஞானசம்பந்தம் போலானவர்கள் நல்ல ஆக்கம் ஊக்கம் தர வேணும், தருவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நெறியிலே சிவ கைங்கரியம், சிவப்பணி, சிவ தர்மம், நாம் செய்வதெல்லாம் அவதர்மம் அல்ல, எல்லாம் சிவதர்மம். சிவ தர்மம், சிவபக்தி, சிவபூஷை, சிவபுண்ணியம், சிவகைங்கரியம், வந்து சிவபூஷை, சிவப்பணி, அதையால இத்தனையும் என்ன ஆகும் என்று கேட்டால், எல்லாம் சிவபுண்ணியம் என்கின்ற ஒரு வாக்கியத்தில் முடிந்து போகும். எல்லாமே சிவபுண்ணியம் என்கின்ற ஒரு வாக்கியத்தில் முடிந்து போகும். அப்படிப்பட்ட சிவபுண்ணியங்களிலே பொருளை வந்து அதனால சிவனுக்கும் சிவனடியாருக்குமாக ஆக்குவது சிறந்த புண்ணியம். அந்த பொருளை சிவபுண்ணியத்துக்காக ஆக்கினவர்கள் தான் நாயன்மார்கள். சிவனுக்கும் சிவனடியாருக்குமாக பொருளை எல்லாம் ஆக்கினவர்கள் தான் நாயன்மார்கள். கொடுத்தும் இல்லாமல் போனவர்கள் உண்டே, அடியாருக்கு சாப்பாடு போட்டு போட்டு போட்டு கடைசியால் இல்லாம போனவர்கள் உண்டே. அப்போதும் அவர் சலித்துக் கொள்ளவில்லையே, நமக்கு சலிப்பு வரத்தான் செய்ய, அவருக்கு இருந்த பக்குவம் நமக்கு இல்லை அல்லவா. படிக்கின் நிலை, பழனி திருநாமம் படிப்பவர்களால் முடிக்கின்றலை, முசியாமல் இட்டு முடிக்கின்றலை, முசியாமல் இட்டு முடிக்கின்றலைன்னா வந்து மனம் கோணாமல் தர்மத்தை செய்து அதனால நீ தருத்தரத்தை அடையவில்லை நெஞ்சே, உனக்கு எப்படி கதி கிடைக்கும்ங்கிறார். அந்த தருத்தரத்தை அடைவது கதி கிடைக்கிறதுக்கு வழியா, அடியாறுக்கு கொடுத்து கொடுத்து கொடுத்து அதனால தருத்தரம் உண்டு. படிக்கின்றலை, பழனி திருநாமம் படிப்பவர்களால் முடிக்கின்றலை, முருகா என்கிறலை, முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை, இட்டு மிடிக்கின்றலை, மிடினா தருத்தரம், இட்டு மிடிக்கின்றலை. இயல்பா வருகிற தருத்தரம் வேற, இயல்பா வர்ற தருத்தரம் வேற, சிவனடியாருக்கு செய்து அதனால வருகிற தருத்தரம் வேற. அந்த மாதிரி ஒரு பலனை பெற்றவர் தான் இளையான்குடி மாறனாயனார். இட்டு மிடிக்கின்றலை, பரமானந்த மேற்கொள்ள விம்மிம்மி நடிக்கின்றலை, நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே என்பது கந்தர் அலங்காரம். ஆகையினாலே அந்த தரித்திரத்தை யாரு தந்தார் என்று கேட்டால், சிவனே தந்தாரா. அந்த தரித்திரத்தை சிவனே தந்தாரா, தந்தாரா, சிவனே தந்தாரா. அவர் அடியாறுகளுக்கு போட போட போட போட போட அதிகமா வருமானம் வந்துச்சுங்கிறாரு முதற் பாட்டுல. அடியாறுகளுக்கு போட போட அதிகமான வருமானம் வந்துச்சு, நல்ல செல்வம் போல உபேரனை போல இருந்தாரு. இவரே வேணும்னு இருக்கிற காலத்துல தான் இவன் செய்யறேன், இல்லாத காலத்துல இவனை செய்ய வச்சு அதன் மூலமா இவனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். இல்லாத காலத்துல இவனை செய்ய வச்சு அதன் மூலமாக இவனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு தான் இல்லாம பண்ணினாரா, அவர் தான் பண்ணினாரா, அவர் தான் பண்ணினாரா. அவரே பண்ணிவிட்டு அவரே வந்தார். எல்லாமே அவனுடைய விளையாடல், திருவிளையாடல். ஆகையினாலே அப்படி சிவாலயத்துக்கும் சிவனடியார்களுக்கும் இயன்ற வரையிலும் செய்யவும், இயன்ற வரையிலும் செய்யவும். அதுக்காக நீங்க ஏமாந்து விடாதீர்கள், அள்ளி கொடுத்து விடாதீர்கள். முடிந்த வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிய மாடுநீடு செல்வம் தில்லை என்று ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும். நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார் என்பது பெரிய புராணம். ஆகையினால பெரிய புராணம் சொல்லுவது முழுவதும் சிவதர்மம். பெரிய புராணம் முழுவதும் சொல்லுவது சிவதர்மம், சிவபுண்ணியம். படித்தா அவர் அடியாருக்கு வஸ்திரம் தந்தார், அவர் அடியாருக்கு சாப்பாடு போட்டார், அடியாருக்கு செல்வத்தை கொடுத்தாரு என்று சிவதர்மத்தையே சொல்லி சொல்லி அதனால அவர்கள் உயர்ந்தார்கள் என்று சொல்லுவதுதான் பெரிய புராணம். ஆகவே இதுல அதை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, செல்வத்தினுக்கு இசைய செய்து திருப்பணியும் அல்லலறுத்து ஆளந்து அழுது. இது எப்படி சொல்றாருன்னா, திருப்பணியை செய்ய வேணும், திருப்பணியை செய்ய வேணும், செல்வத்தினுக்கு இசைய செய்ய வேணுங்கிறார். செல்வத்தினுக்கு இசைய செய்வது என்று சொன்னால், ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறவன் இப்ப இந்த மாதிரி சைவ சமய நெறி நடக்குது, அந்த சைவ சமய நெறி நிறைவு விழாவில சொன்னவருக்கு ஒரு 10 பவுன் வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்க அப்படின்னு இந்த செயலாளர் போய் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. பரிமணம் கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க, பரிமணம் கோடீஸ்வரன் போய் இந்த மாதிரி சைவ சமய நெறி நிறைவு விழாவில 10 பவுன் அந்த சைவ சமய நெறி சொன்னவருக்கு கொடுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், அதுக்கு நீங்க கொஞ்சம் அதிகமா தொகை தரவணும்னா இந்த ஒரு 10 ரூபா நம்ம பணம் வச்சுக்கையா அப்படின்னு கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. கோடீஸ்வரம் பரிமணம், பரிமணம் கோடீஸ்வரன், 10 ரூபாயா இந்தா வச்சுக்கோ. 10 ரூபானா பெரிய 10 ரூபாயும் கொடுக்கலாம்ல, ஆனால் வெறும் 10 ரூபாய் கொடுத்தாருண்ணா. அப்ப செல்வத்துக்கு இசைந்தவாறு செய்யல. இந்த கள்ளத்தனத்தை சிவன் கண்டு விடுவான், இந்த கள்ளத்தனத்தை சிவன் கண்டு விடுவான். ஏனென்றால் அவன் எல்லாரையும் விட அவன் தான் பெரிய கள்ளம். யாரு? சிவன் தான் பெரிய கள்ளம். அதனால அவன் தெரியாம நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன நினைக்கிற, எவ்வளவு கொடுக்கற, எப்படி கொடுக்கற, என்னமா நினைக்கிற என்றெல்லாம் அவன் கணக்கு போட்டுருவான். 5 திருடன் உள்ள புகுந்தானே, நீ அங்க இல்லையா சாமின்னு கேப்பாரு நம்ம ரமண மகரிஷி. 5 திருடன் உள்ள போகும் போது நீ அங்க இல்லாம போயிட்டியா அப்படின்னு கேக்குற. 5 பூல கல்வர் அகத்தினில் புகும்போது அங்கு நீ இல்லையோ அருணாசலா, அருணாசலா அருணாசலான்னு ஒரு பாட்டு. ஆகையினால அவன் எல்லாருடைய உள்ளத்தில் இருப்பதனால நீ என்ன செய்கிறாய், எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு கொடுக்கலாம் நினைக்கிற, நெசமா கொடுக்கலாம் நினைக்கிறியா, இல்ல புகழ்ச்சிக்கு கொடுக்கலாம் நினைக்கிறியா, ஏமாத்திரியா என்பதை எல்லாம் கண்டு விடுவானா. அதனாலே நீ வந்து செல்வத்துக்கு தகுந்தவாறு தர்மத்தை செய்யணும், செல்வத்துக்கு தகுந்தவாறு தர்மத்தை செய்யணுமா, தர்மம் செய்வதில் செல்வத்துக்கு தகுந்தவாறு செய்யணுமா. அதத்தான் இங்க செல்வத்தினுக்கு இசைய செய்து, செல்வத்தினுக்கு இசைய செய்து திருப்பணியும் யாலே திருப்பணி என்கின்ற அந்த சிவபுண்ணியத்துக்கு ஆகிய பொருளை செல்வத்துக்கு தகுந்தவாறு செய்து அல்லல் அறுத்து ஆளந்து அழுது. அடுத்தாப்புல ஒரு வாக்கியம் போட்டாரு, ரொம்ப நல்ல வாக்கியம். அது எப்படின்னு கேட்டா, இப்படி செல்வத்துக்கு தகுந்தாற்போல கோடீஸ்வரன், கோடீஸ்வரன் இந்த நம்மளுக்கு 10 லட்சம் வச்சுக்கோ, முதல்ல 10 ரூபாயில சொன்னேன், 10 லட்சத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறியா. இந்த 10 லட்சம் கொடுக்கும் போது உனக்கு புத்தி என்ன மாறும்னா, ஆகா 10 லட்சம் கொடுத்துருக்கோம் பாரு, நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று சொல்லி நீ புகழுக்காக, நீ பெருமைக்காக கொடுத்துட்டு அதன் பிறகு வருந்துவதற்காக, பேரு வருவதற்காக நீ செய்தாயானால் அந்த 10 லட்சமும் போச்சு போச்சு போச்சு. அதனாலே அதுதான் சொல்றாரு அடுத்தாப்புல, செல்வத்தினுக்கு இசைய செய்து திருப்பணியும் அல்லல் அறுத்து ஆளந்து அழுது. திருப்பணியை செய்தும் அதற்கு மேலே எமக்கு அல்லலாயிருக்கின்ற தொல்லை இரும்பரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்க வேணும் என்று சொல்லி அழவேணுமா. ஜன மரணங்கள் மாயி ஜன மரணமாகிய பிறவி நோயை ஒழித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அழகணும். பணம் பிறவியா இருக்குமா, பணம் பிறவியா இருக்குமா, சுற்றத்தாரல் பிறவியா இருப்பார்களா, மகனால முடியுமா, மகளால முடியுமா, மனைவியால முடியுமா, அண்ணன் தம்பியினால முடியுமா, பின்ன யார் செய்வா? அந்த அண்ணல ஆகிய பரமேஸ்வரன் தான் செய்வோம். அதனாலே நீ செய்து இந்த பொருள் அவனுடையது என்று சொல்லி அவனுடைய திருப்பணிக்காக கொடுத்து என்னுடைய பிறவி நோயை தீர்த்தருள வேணும் சுவாமி என்று அழுதுங்கிறார். அழுது 10 லட்சம் கொடுத்து விட்டு அழ சொல்றாருப்பா, இந்த அநியாயம் எங்க இருக்கும், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு அழுகுண்ணா,
2: விட்டு ஊரெல்லாம் தூக்கிட்டு கொடுத்தேன்
3: அப்படி வராது. அப்படி இல்லாம சுவாமி இடத்துல எழுதுறாரு அருமுகனாவலரு, செல்வத்தினுக்கு இசைய திருப்பணியின்றி தன்னிடத்துள்ள செல்வத்துக்கு ஏற்ப திருப்பணியும் செய்வித்து அல்லலெழுத்து ஆள் என்று அழுது மனம் கசிந்துருக ரோமன் செழிப்ப கண்ணீர் சொரிய காருண்ய சுரூபியாகி சிவபெருமானே அடியனுடைய ஜனன மரண துன்பங்களை நீக்கி அடியனை ஆட்கொண்டருளும் என்று பிரார்த்தித்தோடு. அதனாலே மரணம் பரப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கு சென்று உதாய் கோத்தும் வருதல்லவா திருவாசகத்துல. அதனால மரணம் பரப்பு இந்த இரண்டை அறுப்பவன் யார் என்று கேட்டால் இந்த இரண்டு இல்லாதவன் தான் இருக்க முடியும். யாருக்கு இரண்டு இல்லையோ அவன் தான் இந்த இரண்டையும் இருக்க முடியும். மரணம் பரப்பு இரண்டு இல்லாதவன் யாரு? சிவன் ஒருவனே. அப்புறம் எல்லா மரணத்தையும் பரப்பையும் இறப்பையும் உடையவன். ஆகையினாலே இப்படி திருப்பணியும் செய்து பெருமானே இனிமேல் நான் பரவாத நெறியை எனக்கு தந்தருள வேணும், இனிமேல் ஒரு தாய் வயிற்றில புகுந்து நான் வந்து வருந்தப்படாது, தாய்க்கு வருத்தத்தை தரப்படாது, நான் வருத்தப்படக்கூடாது, தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரம் போதும் சாமி போதும் சாமி என்று அழுது பிறப்பை உள்ளே எண்ணினால் எந்த நிலை வீசனும் இனங்கவலை அல்லாமல் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயிலூறாது இதுவழியும் இறகுவதால் செந்தளையில் மெழுகானது அங்கமக எங்கோல சித்தாந்த முத்தி முதலே சிறகரி வழங்க ஒரு தட்சணாமூர்த்திய சென்மையானந்த குரு என்று அழுது. உண்மையான பக்தன், உண்மையான யார் பிறப்புக்கு அஞ்சுகிறானோ அவன் உண்மையான பக்தன். பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கும்ங்கிறார் திருவையாற்று புராணத்துல. நந்திதேவர் கேட்கிற வரத்துல இது ஒண்ணு, நந்திதேவர் கேட்கிற வரத்துல மறைகள் நிந்தனை செய்வ நிந்தனை பொறாமனமும் தருகன் ஐம்புலனுங்களுக்கு ஏவல் செய்யுறாச்சதுரும் பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கு உறுதி நல்லறம் செய்வோர் தங்களோடு உறவு. அருமையான பாட்டு. பதினாறு வரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பதினாறு வரம் தெரியும். பதினாறு வரம் இதுல கேட்கிறார் மறைகள் நிந்தனை வேதாகங்களை நிந்திக்கிறவன் நிந்தன கூடாது, மறைகள் நிந்தனை செய்வ நிந்தனை அறாவது சொன்னா அதை பொறுக்கப்படாதான் அந்த மாதிரி மனசு இருக்குங்கிறார். மறைகள் நிந்தனை செய்வ நிந்தனை பொறாமனமும் தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யூரா சதுரும் ஐம்புலன்களுக்கு நீ ஏவல் செய்யாதே அதான் கட்டி கரத்தணும். தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யூரா சதுரும் பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கு உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடு உறவன். யாது நல்லன்பர் கேட்கணும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினர் யாது நல்லன்பர் கேட்கணும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினர் உறுப்பினும் வணங்கிடு மகிழ்வும் ஓது நல்ல உபதேசமை உறுதியும் அன்பர் தீது செய்யணும் சிவச்செயல் எனக்குழும் தெளிவும் மனமும் வாக்கு அன்பர் வாழ் உறுப்பிடு செயலும் கனவிலும் உனது அன்பருக்கு அடிமையாங் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நினையும் புனித நின்புகள் நாடோறும் உரைத்திடும் புலியும் தீமையாம் புறச் சமயங்கள் ஒளித்திடு திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா பயனும் வளனும் ஏமுறும் பரதார நச்சிராத நன் ஒன்றும் தூய்மை நெஞ்சில் யான் எனது என செருக்கு யான் எனது எனும் செருக்குறா துறவும். பதினாறு வரதுல வந்துச்சு. துறக்கமே துறையினும் துறக்கம்னா சொர்க்கம் துறக்கமே துறையினும் நரையில் தோயினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துய்க்கணும் பறைக்கொழும் தனிச்சடை பெருமை இவ்வரம் மறுத்திடாது எனக்கு நீ வளங்கள் வேண்டுமாள் என்பது திருவையாற்று புராணம் பதினாறு பதினாறு வரம் கேட்கிறார் திருநந்தி தேவர். நல்ல பாட்டு, தினந்தோறும் சொல்ல வேண்டிய பாட்டு தான், நல்ல பாட்டு. ஆகையினாலே இப்படி பிறவியே நல்லது என்று எண்ணுகிறவன் அஞ்ஞானி, பிறவி வேண்டாம் என்று எண்ணுகிறவன் விஞ்ஞானி. அதனாலே அதனால சௌராணத்துல அஞ்சாறு தடவை சொல்றாரு பிறப்பருக்கும் பிங்கிகன் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்றெல்லாம் பல தடவை சொல்லுகிறாரு. ஆகையினால சிவபெருமானுடைய திருவடிகளை அடைய கருதிய செல்வர்கள் செல்வமுடையவர்கள் தங்களுடைய செல்வத்தை மூன்று ஊறு பண்ணி இப்ப உனக்கிட்ட மூணு கோடி பணம் இருக்குன்னு வச்சுக்க, மதி கிட்ட மூணு கோடி பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்க, வெளியில சொல்லிவிடாது. மூன்று கூறு பண்ணி அவற்றுள் ஒரு கூற்றை மூணு கோடி மூணு கோடியில ஒரு கோடிய உனக்கு வச்சுக்கோ, ஒரு கோடி ரூபாய உனக்கு வச்சுக்கோ. ஒரு கூற்றை தங்கள் சீவனத்தின் பொருட்டு வைத்துக் கொண்டு மற்ற இரண்டு கூற்றையும் மற்ற ரெண்டு கோடியையும் திருப்பணியிலே செலவிடல் வேண்டும் என்று சிவாகமம் செப்புதலால் செல்வத்தினுக்கு இசைய என்றார் திருப்பணியும் என்ற உண்மையார் பூசையும் கொள்க. ஆகையினாலே இப்படி சிவ புண்ணியத்தை தேட வேணுமானால் சிவ தர்மத்தை செய்து சிவபுண்ணியத்தை சேர்த்து சிவன் அருளை சம்பாதிப்பது, பொருளை கொண்டு அருளை சம்பாதிப்பது, பொருளை கொண்டு அவளை சம்பாதிப்பது. கர்மிகள் காத்து கொண்டே இருப்பான், காத்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான், போய்விடுவான். காத்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். வைத்தான் வாய்ச்சான் பெரும்பொருள் அது உண்ணான் செத்தான் செயக்கடந்தது இல். வைத்தான் வாய்ச்சான் பெரும்பொருள் அது உண்ணான் உண்ணவும் மாட்டான். அப்படி
2: இருக்கிறான்
3: ஒட்டான் இவனும் ஐயான் எழுபிறப்பினும் கடையான் இவன் பிறப்பு என்பது விவேகந்தாமணி. ஆகையினாலே அப்படி சிவ தர்மம் தான் மிகச்சிறந்தது, சௌன்யம் தான் மிகச்சிறந்தது. அதனாலதான் உனக்கு திலமளவே சிவஞானி கையில கொடுத்தீனா உனக்கு மலை அளவு பலன் தருவார்னாரு. அந்த தானம் உன்னை பிறக்க விடாம ஞானத்தை கொடுத்து பிறக்க விடாம சிவன் அடியில சேர்த்து வைக்குங்கிறார். சிவ சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திடும் நிலம் அலை போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாத வகை எடுத்து பரபூகம் எது அந்த திலமளவு நீ செய்த தானம் அது என்னென்ன செய்யுது பாருங்கிறாரு. சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே சிவஞான செயலுடையார் கையில செய்யணும், அவஞான செயலுடையார் கையில செய்திடப்படாது. சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திடும் நிலமளவு போல் திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை எடுக்க தவமாறும் பிறப்பொன்றில் சாரப்பண்ணி சரியை கிரியாயோகம் தண்ணினும் சாராமே நவமாதம் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனுகுவிக்கும் தான். அப்பா திலமளவு ஞானிகையிலே கொடுத்த தானம் எவ்வளவு வேலை செய்து வாருவோம். நூல்களை பற்றிய ஞானம் படிச்சா இது புஷ வாங்கினா பத்தா, புஷ பண்ணினா பத்தாது, புஷ பண்ணினா பத்தாது, புஷ பண்ணினா பத்தாது, பத்தாது,
2: பத்தும்.
3: அதற்கு மேல சொல்லுகிறாரு அப்படி அழுது அதற்கு மேல தொழுதுங்கிறார். அடுத்தது திருக்குறள் அழுது தொழுதே எழுதி துகிலாக்கி உள்ளம் அழகார் அமலனடி ஆர்ந்து. அடுத்தது திருக்குறள் அது எப்படி என்ன சிவபெருமானுடைய திருவடியை தொழுது அதற்கு மேலே உள்ளத்திலே உள்ளத்தை துகிலாக்கி அதிலே எழுதுகிறார். உள்ளத்தை துகிலாக்கி உள்ளத்தை ஒரு படமாக துகிலாக சேலையாக சீலையாக ஆக்கி அதிலே சிவபெருமானுடைய திருவுருவத்தை எழுதி தொழுது உள்ளத்தை துகிலாக்கி திரைச்சீலையாக்கி அதிலே சிவபெருமானை எழுதி அது உள்ள கிளியின் உருவெழுதின் ஒரு அப்பர் தேவாரத்தில் தெரியுமா உங்களுக்கு.

உள்ள கிளியின் உருவெடுதீ.

ஐராவணம் ஏறாது ஆனேரேரி அமரர் நாடாளே ஆரூராண்ட

0: அல்லாதாரே என்பது அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகம். ஆகையினாலே உள்ளத்தை படமாக்கி அதிலே சிவபெருமான் திருவுருவத்தை எழுதி தொழுதே உருகி தொழுதே எழுதி துகிலாக்கி உள்ளம் அழகார் அமலனடி ஆர்ந்து. அதையால உள்ளம் துகிலாக்கி தன்னுடைய மனசை ஒரு படமாக்கி அதிலே சின்மயமாகிய சாந்தை பூசி பாவனையாகிய தூரிகை கோலினாலே அந்த சிவபெருமானுடைய திருவுருவத்தை எழுதி அவருடைய திருவடித்தாமல் இனத்தாகிய அருந்தத்தேனை பருகி. இப்படி உள்ளத்திலே சிவபெருமானை எழுந்துருள பண்ணி உள்ளத்திலே எழுந்துருள பண்ணி அங்கே இருக்கின்ற சிவபெருமானை நன்றாக பூசித்து நேசித்து அவனை தொழுது உருகி வெளியிலே கும்பிடுறோம் அல்லவா, அதே போல உள்ளத்தில். அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில் என்றார் திருமுருகன். அப்படி செய்து அதற்கு மேல வந்து புரிந்தே குறவன் அடியினையும் போற்றி பரிந்தே அளவு பணிந்து ஆச்சாரியனுடைய இரண்டு பாதங்களையும் அன்புடனே புஷ்பஞ்சாத்தி வணங்கி துதித்து அதனால குருவினுடைய திருவடி இரண்டையும் போற்றி பணிந்து. அதனால வந்து நம்ம சைவத்துல வழிபாடு மூன்று இடங்கள், மூன்று இடங்கள்னா குரு லிங்க சங்கமம், குரு லிங்க சங்கமம். அப்படி குரு லிங்க சங்கம வழிபாட்டினாலதான் மாயாமலம் கண்ணமலம் ஆணவமலம் எல்லாம் போகும், ஆணவமலம் கண்ணமலம் மாயாமலம் எல்லாம் போகும். அந்த முறை நம்ம சைவத்தில தான் இருக்கு. குருலிங்க சங்கமமா கொண்ட திருமேனி என்பார் தாய்மானார். குருலிங்க சங்கமம் என கூறில் இவை கொண்டார் கருவொன்றி நில்லார்கள் கான் என்பது உண்மை விளக்கம். ஆகையினாலே அப்படி குரு வழிபாடு அப்புறம் சங்கம வழிபாடு அவசியம். அப்படி குருவினுடைய திருவடியை போற்றி பணிந்து அதற்கு மேலே ஏவுதன் முன்னே ஏற்றி பணியிருந்து நாவினான் அவன்றாம் நாவின் நாவின் நவீன்றவன் நாமம். அதனாலே ஆச்சாரியின் நித்திரை நீங்கி எழுந்திருந்து இன்னது செய்யன்று ஏவுதற்கு முன்னே தான் எழுந்து ஸ்நானம் பண்ணி. இப்ப ஒருவர் முந்தி இழனும் ஒருவர் பிந்தி இழனும், அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே தூங்கி எந்திரிக்கப்படாது, ஒருத்த முன்னே எந்திரிச்சுக்கணும் பின்தூங்கி முன்னெழும் முன்னெழும் பேதையே போதியோ அப்படின்னு வள்ளுவர் எழுதாராம், திருவள்ளுவர் எழுதாராம். கணவன் தூங்கின பிறகு மனைவி தூங்க வேணுமா? கணவன் எழுந்திருக்கு முந்தி மனைவி எழுந்திருக்கணும், எழுந்தா உடம்பு ஒத்துக்குமா? அதாவது அந்த படத்துல இருந்திருக்கலாம். அது போல ஆச்சாரியன் வந்து நித்திரைக்கு செல்லுவதற்கு முந்தி சிஷியன் போகப்படாது, ஆச்சாரியன் எழுந்தவருக்கு சிஷியன் எழப்படாது. ஆச்சாரியன் எழுவதற்கு முந்தியே சீடன் எழுந்து அவர் ஏவுவதற்கு முந்தியே இன்னதை செய்ய சொல்லுவதற்கு முந்தியே அந்த காரியங்களை செய்யும். அந்த குருகுல வாசம் பண்ணிவிட இந்த நெறிகளை தான் சாமான்யம் அமைவது ஆச்சரியம், ஆச்சரியம். அப்படி செய்து சிந்தனை செய்க சிவன் இவனே என்றுள்ளத்துள் பந்தமறுப்பானை பிரிந்து அதற்கு மேலே சிவன் இவனே என்று சிந்தனை செய்வாயாக. ஏகாலே ஆச்சாரியனே சிவன், சிவனே ஆச்சாரியனாக வந்து அருள் பண்ணுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்க் இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு குலச்சிறை நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

சாதகமும் உய்வைத்தரச் செய்தனால்வர் பொற்றாழும் உயிர் துணை

பாதம் போற்றி குன்றத்தோர்

பல இடங்களிலே பல கோயில்களை தன்னதாக கொண்டிருந்தது. அதன் மூலமாக ஆன்மாக்களுக்கு பற்றி வரும்படியாக செய்து, அதற்கு மேலே நாயன்மாரிட அவதாரஞ்சியை செய்து அவர்கள் மூலமாக பற்றி வரும்படியாக செய்து, அதற்கு மேல அருட்பலவர்களை இந்த நாட்டுக்கு சென்று அவர்கள் மூலமாக பாடல்களை பாடி கொடுத்து அதன் மூலமாக பற்றி வரும்படியாக செய்து, இன்னும் எத்தனை எத்தனையோ காரணங்களாலே உயிர்களுக்கு தன்னிடத்துல பக்தி உண்டாவதற்காக அவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறான் கடவுள். இப்ப இவர்கள் எல்லாம் இருந்தே பத்தி வரமாட்டேங்குது, இத்தனையும் இருந்து பத்தி வரமாட்டேங்குது, புத்தி வரமாட்டேங்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருள் காரணமாக இப்படி நூல்களையும் அருளாளர்களையும் இந்த நாட்டுக்கு நமக்கு தந்திருக்கிறான் சிவபெருமான். அதன் மூலமாக அவருடைய பெருமையை உணர்ந்து அவருடைய தன்மையை உணர்ந்து அதற்கு மேலே சிவனிடத்திலே பக்தி செய்து உயிர்கள் இனிமேல் பரவாத ஒரு பெருநிதியை பெறுவது, துன்பமில்லாத பெருவாழ்வை பெறுவது, இன்பத்தை பெறுவது, முத்தியை பெறுவது என்று இருக்கிறது. இந்த லோகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வு நிலையில்லாததாயும் துன்பமும் இன்பமும் கலந்ததாகவும் இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் அவனுக்கு இன்பமும் துன்பமும் நிலை இல்லாமலும் போகும். இதுதான் இந்த லோகத்து வாழ்வு. அளவில்லாத செல்வத்திலே வாழ்கின்றவனும் அளவில்லாத தரித்திரத்திலே வாழ்கின்றவனும் ஒரு நாள் மடிந்து போவான். மடிந்து போச்சுன்னா அவனுக்கு தரித்திரம் போயிருது, அவன் மடிந்து போனானா செல்வம் போயிருது. இறந்தால் தரித்திரம் போயிருக்கு, இறந்தால் செல்வம் போயிருச்சு. அவனுக்கு இருந்தது போச்சு, இவனுக்கு ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. தரித்திரம் இறக்கிறத கூட பரவாயில்ல, பணக்கார விட்டுட்டு போறாரு, அதான் பெரிய ஆச்சு. விடாம என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஒண்ணு பண்ணும், ஒண்ணு பண்ணும். இருக்கும் காலத்திலையும் அது அளவோட தானே அனுபவிச்சு வச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அனுபவிக்க முடியுது. எந்த பொருளையும் அளவோட தான் சாப்பிட முடியா இருக்குது. இப்ப அளவு கிண்ணமும் கொடுத்துட்டேன், அளவு சாப்பாடு. இருக்கின்ற காலத்திலும் இவ்வளவு செல்வம் இருந்தும் கூட வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோவி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது என்பார் திருவள்ளுவர். இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையே இவ்வளவு கண்டிதல் லகாண்ட வச்சிருக்கிறார் சுவாமி. அதை மீறி நம்மால ஒண்ணும் பண்ண முடியும், ஒண்ணும். இந்த உண்மையை நினைத்து பார்த்தால் கூட ஓவோ நமக்கும் மேலே ஒருவரடா நாளும் தெரிந்த தலைவனடா என்ற உண்மை வளரும். இன்னாருக்கு இன்னென்ன பலன்கள் இவ்வளவுதான் இப்படித்தான் என்று வகுத்து விடுகிறார். வகுத்து வைத்தன் தொகுத்தவனும் வகுத்தபடிதான் அனுபவிக்க முடியும். தொகுத்தவனும் என்றால் சேர்த்தவன் சேர்த்து வைத்தவன் என்று நமக்கு தெரியாமல் வச்சிருக்கிறான். எவ்வளவு காலம் இருப்போங்கிறது தெரியாம வச்சிருக்கிறான். இது ஒண்ணு கூட தெரியாம இருந்துகிட்டு கிட்டிக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். நீ எத்தனை நாளைக்கு இருப்பான்னு யாராவது உறுதியிட்டு சொல்லப்படும் சொல்லி பிடிச்சிருப்பாங்க. இவ்வளவு கட்டிக்காரனா இருந்தாலும் சரி, இவ்வளவு விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, நான் என்ன இவ்வளவு நாடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலே வந்து எல்லா வகையான செயல்களையும் நம்முடைய வினைக்கு தகுந்தவாறு கடவுள் அளந்து கொடுத்து அனுபவிக்க வைத்து முடித்து விடுகிறார். நம்ம கூட வாழ்வதும் நம்ம கையில இல்லை, கூட அனுபவிப்பதும் நமக்கு இது. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயத்துக்குள்ளே கண்டிஷனுக்குள்ளே இதற்குள்ளே எத்தனை இடையூறுகள் இருக்கு தெரியுமா? எத்தனை சதிகாரம் இருப்பாரு அருணகிருஷ்ணர். உள்ள சதிகாரங்கள் வேற, வீட்டுக்குள்ளே சதிகாரம், அளவு கண்டிஷன்ல இடைஞ்சல்ல நம்முடைய வாழ்க்கை நடந்து. எப்படி பஸ்ல போனா எப்படி இருக்குதோ அது மாதிரி பஸ்ல போகும்போது எப்படி இருக்குது, நிக்க இடம் இல்லாத,
இவ்வளவு நெருக்கடியிலே இந்த மனித வாழ்வு நடந்தது.

0: இப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்ந்து விட்டு அதற்கு மேல இன்பமாக துன்பமில்லாத குருவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிச்சவா குற்றம் அனுபவிக்கிறவன் அதை விட குற்றம். இதற்கு மேலே ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த வாழ்வு நிலையில்லாதது என்றால் நிலையான ஒரு வாழ்வு இருக்கிறது. இது துன்பம் கலந்தது என்றால் துன்பம் கலந்த கலவாத இன்ப வாழ்வு என்று இருக்கிறது என்று ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். பரமஞானிகள் கண்டுபிடித்த அந்த இன்ப வாழ்வைத்தான் அருளாளர்கள் நூலாக பாடலாக பாடி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி பயனை அடைந்தார்கள், இன்னது செய்தார்கள், இன்னதை பெற்றார்கள், இன்ன செயலை செய்தார்கள், அதனால இன்ன பலனை பெற்றார். இவர் கரும்பு நட்டார், ஒரு ஏக்கருக்கு 100 டன் வந்தது, 1 டன் 2000 ரூபாய், 2 லட்சம் வந்தது. ஆனா அயராது பாடுபட்டார், இரவும் பகுதுமாக கரும்புக்கு பாடுபட்டார். அவர் பட்ட பாட்டுக்கு நல்ல பலன் கிடைத்தது. 2 லட்சம் செலவு, 50,000 1.5 லட்சம் மிச்சம். அப்படியே ஒரு போய் மனைவி பேர்ல பேங்க்ல போட்டார். என்ன அவன் மனைவி என்ன அந்த கணவனுக்கு உபசாரம் பண்ணுவா தெரியுமா? வச்சாதரத்துல உப்பா கணவன் 1.5 லட்சத்தை கொண்டு போய் மனைவி பேர்ல பேங்க்ல போட்டுட்டா. அந்த மனைவி கூப்பிட்ட என்ன மாமா என்னத்தா அப்படின்னு கேப்பா. கவி வருமாப்பா, சுசி வருமாப்பா, 1.5 லட்சம் அவங்க அதுல பேங்கல போட்டாச்சு. அது போல பாட்டுக்கு பயன், பாட்டுக்கு பலன், பாட்டுக்கு பலன், பாட்டுக்கு பலன். அப்படிப்பட்ட அருட்பாடல்களாலே நம்மை ஆண்டவன் ஆண்டு விடுவான். திருமுறையாகிய அருட்பாடல்கள் இல்லையானால் இந்த பத்தி இந்த திருநீர் பூசகமோ தர்மமோ தவமோ தானமோ உலகத்துல எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட அருட்பாடல்களே முதன்மையாக இருப்பது திருமணம். முதன்மையாக அருட்பாடல்கள் பலரும் பாடி இருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது திருமுறை, 12 திருமுறை பாடல்கள். அந்த 12 திருமுறை பாடல்களிலே 12 திருமுறையிலே கடைசியாக இருப்பது தான் இந்த பெரிய புராணம். கடைசி என்று சொன்னால் அதுதான் முடிவுன்னு அர்த்தம். கடைசி என்று சொன்னால் அதுதான் இந்த கூட்டத்தில் ஒரு சமாச்சாரத்தை பேசுகிறோம். அந்த சமாதானத்தை பல வகையாக பேசி பலவேறு பேசி கடைசியாக ஒரு முடிவு வரும்பாரு, அதுதான் செயலுக்கு வரும். முதலிலே பேசுறதெல்லாம் அது சரியில்லை, இது சரியில்லை, அது அப்படி ஒத்துவில்லை, இது இப்படி ஒத்துவில்லை என்றெல்லாம் சொல்லி கடைசியாக ஒரு முடிவுக்கு எடுப்போம் பாரு, அதுதான் கடைசியிலே செயல் வரும். விளங்குதா? அதுபோல 12 திருமுறைகளிலே கடைசியாக இருப்பது இந்த பெரிய புறம் முடிந்த. அப்படிப்பட்ட இந்த பெரிய புராணத்துல என்ன சொல்லுகிறது என்றால், நயமார்கள் என்றால் வானத்திலிருந்து நேரா இறங்கல, நம்ம போல மனித வயிற்றுலதான் ஊர்தி மனிதராகத்தான் வாழ்ந்து சிவகதி அடைந்தார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள், வானுரையும் தெய்வத்தில் வைத்து எண்ணப்படுகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டினி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தவத்தையும் தானத்தையும் செய்தார். தானம் செய்தார், தவமும் செய்தார். தானம் தவம் இரண்டும் ஒருவன் செய்துவிட்டால் கட்டாயம் அவன் சிவக்கரியை அடைந்து. தானம் தவம் இரண்டு சிறகு போல, பறவை உயர வேணுமான என்ன பண்ணணும், இரண்டு சிறகு இருந்தா தான் மேல போகும். ஒரு சிறகு வச்சுக்கிட்டு மேல போகுமான, இரண்டு சிறகுகள் இருந்தால் பறவை மேலே எழும்புவது போல தானம் தவம் இருந்தால் ஆன்மா மேலே போகும், இல்லைன்னா கீழே போகும். கீழே இருப்பது நரகம், மேலே இருப்பது சொர்க்கம். அதைத்தான் அமைப்பாட்டி தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்தது. இப்படிப்பட்ட புண்ணியவான் எப்பொழுது வருவான் என்று வாசலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறதா வானனார். எங்க லோகத்துக்கு வாங்க, எங்க லோகத்துக்கு வாங்க என்று அழைக்கிறார்களா? யார? தானமும் தவமும் செய்தவரே குபேரன் அழைக்கிறான், இந்திரன் அழைக்கிறான், வாயு அழைக்கிறான், பிரம்மா அழைக்கிறான். கருமியை அடைக்க மாட்டார், கருமியை விரும்ப மாட்டார், தவம் செய்யாதன விரும்ப மாட்டார். தானமும் தவமும் செய்தவர்களை வானநாடு அழைக்கிறது. அந்த தானமும் தவம் பொதுவாக செய்தவரை வானநாடு அழைக்கும். இன்னும் அனுப்பமாகும், தானமும் தவம் பொதுவாக செய்தவரை வானநாடு அழைக்கும், தேவர்கள் அழைப்பார்கள். அந்த தானம் தவம் சிவ சம்பந்தமாக செய்த சிவ தானத்தையும் சிவ தவத்தையும் செய்தவரை சிவலோகம் அழைக்கும். பொதுவாக தானதம் தர்மம் செய்தவரே வானநாடு அழைக்கும். சொர்க்கலோகத்துக்கு போவா, பிரம்மலோகம் போவா, இந்திரலோகம் போவா, சந்திரலோகம் போவா, அங்கே கொஞ்ச காலம் இருந்துட்டு கீழே வந்துருவான். சிவ சம்பந்தமாக சிவனை குறித்து செய்த தவம் சிவனை குறித்து செய்த தானமும் இரண்டு உடையவர்களை சிவபெருமான் நினைக்கிறார். அவர்கள் என்ன பண்ணுவார்கள், மற்றைய தேவர்கள் எல்லாம் எங்க நாட்டுக்கு வாங்க என்று கூப்பிடுவாங்க, அதை அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவா, சிவனை குறித்து தவம் சிவனை குறித்து தானம் செய்த மெய்யடியார்கள் அண்டர் நாடும் அமரர் வாழ்வும் கண்ணு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும் அப்பர் சொல்ற அண்டர் நாடும் அமரர் இருக்கையும் அண்டர் வாழ்வு அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும் வண்டுசேர் மயிலாடு துறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துறையும் சிவனடியார்கள் திருவடியை கும்பிட கிடைச்ச எங்களுக்கு அண்டர் நாடு அமரருடைய வாழ்வு எங்களுக்கு பெருசல்லாங்கிறாரு சொல்வார். கொள்ளேன் புரந்தரன் மாலாயன் வாழ்வு, கொள்ளேன் புரந்தரனா இந்தனை, கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, குடிகெடினும் நல்லேன் எனது அடியார்ந்த அல்ல நரகம் உயிர் எல்லேன் எனது திருவருளாலே இருக்கத்தொறி நிறைவா உள்ளேன் பிறதைவோ உன்னை எல்லாரும் எங்கள் உத்தவரே என்பது மாணிக்க வாசுவார் விருத்துவார். இப்படி பரமஞானிகள் சிவலோகத்துக்கு செல்வார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்து வினைப்பிறவி சேர மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாயன்மார், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாயன். என்ன செய்தார்கள், சிவ தர்மத்தை செய்தார்கள், சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார்கள், சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்பது அப்பைவாக்கு. அதனால சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார்கள், சிவனை குறித்து சிவனடியார்களுக்கு தர்மத்தை செய்தார்கள். சிவ தர்மம் சிவ சம்பந்தமான தவம். அப்படிப்பட்டவர்கள் தான் சிவன் எழுந்து இருக்கின்ற கோயிலில் அவர்களும் இருக்கிறார். அதனாலதான் சிவனோடு சமமாக இருக்கிறார். சிவனுக்கு என்னென்ன உபசாரியோ அத்தனை உபசாரமும் நாயன்மார்களுக்கு செய்யும். சிவனுக்கு என்னென்ன உபசாரம் நடக்கிறதோ அத்தனையும் நாயன்மார்களுக்கு பூராவும் நீயே அந்த உபசாரம் பூரா வாய்க்கடன்னு விட்டுட்டு விட்டார் மாணிக்கவாதர். இதுல இருந்து தெரியும் மாணிக்கவாதர்கள் நாயன்மார்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அது பொது நீக்கி தலை நினைய வல்லாக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானாளே என்பார் அப்பர் சுவாமி. அதனால பொதுவாக தெய்வத்தோடு ஒரு தெய்வமாக சிவனை வைத்துக் கும்பிடுகின்ற அந்த நிலையை விட்டுவிட்டு பொதுவாக அந்த சாமியோட இந்த சாமியை வைத்துக் கும்பிடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்று என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை விட்டுவிட்டு அந்த மாதிரி புத்தி இல்லாமல் புது நீக்கி சிறப்பாக சிவனையே வணங்குவது சிவனையே நேசிப்பது சிவனையே தியானிப்பது என்கின்ற அந்த நிலை சிறப்பு புது நீக்கி தனி நிறைய வல்லார்க்கு என்று அவர்களுக்கு வல்லவர்கள் சாமான்யம் அல்ல. புது நீக்கி தனி நிறைய வல்லார்க்கு என்றும் இங்கேயும் கும்பிடுவான் குலதெய்வத்துக்கு போயும் பூஜை போடுவான். இந்த சாமி அந்த சாமி எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவார். அது அப்படி அப்படி உள்ளவனுக்கு சிவலோகம் கிடைக்காதுன்னார். பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்கு என்றும் பெரும் பொது நீக்கி தன நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானாளே என்பது அப்பரு திருத்தாட்டம். ஆகையினாலே இப்படி பொது நீக்கி சிவனையே பொது சிறப்புன்னு தெரியுதல்லவா, பொது சிறப்பு ஒரு சிறப்பு இருந்தாங்க. பொதுவா பந்தியோட வந்தியா உட்கார வச்சு போடுறது பொது, அவரை தனியா அழைச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சிறப்பான உறவு வேற, அது பொது. சரியா ஒரு அருமையான ஒரு ஏசி உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய பலகார போக்குவரத்து அல்ல, நின்று கொண்டு உபசாரம் சொல்லி உபசார வார்த்தைகளை சொல்லி பரிமாறுவது சிறப்பு. அது போல் புது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துறை என்பது திருத்தார்கள். ஆகையினாலே அப்படி புது நீக்கி சிவனையே வணங்கிய பிரியூரான் இந்த பெரிய புராணத்தில் இருந்து பிரிவோம். எங்கேயாவது வேறு தெய்வங்களை கும்பிட்டார்கள், வேறு கோயிலுக்கு போனார்கள், ஞானசம்பந்தர் அத்தனை கோயிலை சுத்தினாரு, சுந்தரர் அத்தனை கோயிலை சுத்தினாரு, அப்பர் அத்தனை கோயிலை சுத்தினாரு, எங்கேயாவது கருப்பாய் கோயிலுக்கு போனேன், காளியாய் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாம் சிவாலயம் தான், எல்லாமே அவம் ஆகாமல் இருக்க வேண்டுமானால் சிவத்தை சிவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் அவம், அவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் சிவம். அதை சொன்னாரு திருவிழாவில், இத்தைவ நெறி நந்தென்று இருமாய பரப்பரா இந்திரதால பொய்த்தைவ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தைவ நான் மறையவர் வீழி மெடலை விண்ணிலி செடுங்குயில் அத்தைவ நெறியில் சிவமானாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே பாட்டு புரியுதா? இத்தைவ நெறி நந்தென்று இருள்மாய பரப்பரா இந்திரதால பொய்த்தைவ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தைவ நெறி நான் மறையவர் வீழி மெடலை விண்ணிலி செடுங்குயில் அத்தைவ நெறியில் சிவமானாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. ஆகையினாலே அப்படி சிவத்தையே சிந்தித்து சிவத்தையே எதை எண்ணுகிறானோ அதை அவன் அடைவான், எதை சிந்திக்கிறானோ அந்த பொருளை அவன் அடைவான். எண்ணிய எண்ணியாந்தி எண்ணிய எண்ணியாந்தி எண்ணிய திண்ணியராக எண்ணியர் எது எண்ணிக்கிறான் சிந்தித்து இருக்கிறாரோ அந்த பொருளில் மயமாக ஆகிவிடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பெரிய புராணத்தில் இருந்த நாயன்மார்கள் அத்தனை. அப்படிப்பட்ட நாயன்மார்களே இப்ப சொல்ல போற நாயனர் குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனார் அவரு பாண்டி நாட்டுக்கு முதலமைச்சர், பூண்பாண்டியனுடைய அரச வாழ்வு, சாதாரண வாழ்வு அல்ல அரச. அப்ப முதலமைச்சருக்குன்னா அரசனுக்கு வந்து அறிவு சொல்லுகிறவன் அமைச்சர் அப்படின்னு மந்திரிக்கு அழகு வரும்படி உரைத்தல் அல்ல வரும் பொருள் உரைத்தல், மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், பின்னாலே இது செய்தால் இது வரும் என்று இது செய்தால் இது வரும் அரசே என்று எச்சரிக்கை கொடுக்கின்றவன் மந்திரி. இது செய்தால் இது வரும் நமக்கு நன்மை வரும் தீமை வரும் என்று அறிவிக்கின்றவன் அரசு. மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல். ஆகையினாலே அப்படி அந்த காலத்து முதலமைச்சர் என்று சொன்னால் எல்லாக்கரைகளையும் கற்றவர்களா நற்றவர்களா, கற்றவர்களாக இருந்தார்கள் நற்றவர்களாகவும், அரசியல் வேறு ஆன்மீகம் பக்தி வேறாக இல்லை. அரசன் பக்தி உடையவனாகவே இருந்தான், சிவபக்தி உடையவனாகவே இருந்தான். எத்தனை சிவாலயங்கள் பாண்டியர்களாலே கட்டப்பட்டது, சோழர்களால கட்டப்பட்டது, சேரர்களால் கட்டப்பட்டது, தன் உடல் உருளாக எத்தனையும் சிவாலயத்துக்காகவே. அப்படி இல்லையானா அத்தனை கட்டடங்களை அவ்வளவு பெரிய கோயில்களை நம்ம கண்ணால காணும் நம்மால ஒண்ணு செய்ய முடியுமா? ஒரு கல் எடுத்து வைக்க முடியுமா? அத்தனை ஆலயங்களை பணி செய்திருக்கிறான் பாண்டியனும் சோழன். பாண்டியனும் சோழன் இருந்து அதிகம் அந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம், அந்த அரசர்கள் வாழ்ந்த நாட்டில் நாம் இருக்கிறோம் என்று பெரும்போது இந்த கலையை காண்பதற்கு இந்த கோயிலை காண்பதற்கு என்று வருகிறான் அந்நிய நாட்டு மனிதர்கள் வந்து படம் பிடித்து கொண்டு போவார்கள். இது மாதிரி கலை இருக்குவா, இது மாதிரி சித்தம் இருக்குமா, இது மாதிரி கோயில் கட்டி இருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு பாக்குறா, ஆச்சரியப்பட்டு பாக்குறா, அதிலே போட்டு பார்க்கறா. அதிகம் சிவாலயமே, அதிகம் சிவாலயம். அப்படிப்பட்ட பணி செய்தவர்களிலே பாண்டியன் முதன்மை, சோழன் முதன்மை. சோழ நாட்டில்தானே அதிகமான தலங்கள், அரசர்கள் ஆண்டவனோடு தொடர்பு உடையவர்களாக இருந்தனர், தொடர்பு உடையவர்களாக சந்தேகம் வந்தா சாமி கிட்ட போய் கேட்கணும், சந்தேகம் வந்தா சாமி கிட்ட கேட்கணும். அதிநீதியா சொல்லுவாரு, கனவுல சொல்லுவாரு, ஏதோ ஒரு ரூபத்துல சொல்லி அவர் சந்தேகத்துக்கு அப்படி பார்த்தீர்கள் அப்படி அர்த்தப்படுவார் என்றால் அவருடைய உள்ளம் அவருடைய தவம் அவருடைய புண்ணியம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய நாட்டு அரசர்களிலே ஒருவர் தான் கூம்பாண்டியன். முதுகு அடைந்து அப்படிப்பட்ட கூனையும் சமண சமயத்தில் இருந்த அந்த குறைந்த புத்தியையும் நீக்கி ஞானத்தையும் தந்து கூனையும் நிறுத்தியவர் இந்த குலச்சரநாயகர். வேகத்தில் இருந்த கூனையை நிறுத்தினாரு, உள்ளத்தில் இருந்த கூனையை நிறுத்தினார். உள்ளம் அடைந்திருந்தது, உடம்பும் அடைந்திருந்தது. செம்பியன் செங்கோல் என்ன தென்னங்கூர் நிமிர்ந்தர் என்று பாடுகிறார் இரண்டு முதல். செம்பியன் செங்கோல் என்ன அரமாயச்சோடனுடைய செங்கோலை போல, அது எப்படி வளையாமல் இருக்குமோ அதுபோல இந்த தென்னனாய பாண்டியனுடைய முதுகு கூழ் நிமிர்ந்தது. அதன் பிறகு என்ன பேரு? நின்ற சீர் நெடுமாற நாயன். நின்ற சீர் நெடுமாற நாயன் கரமாட்டியல நிறைக்கொண்ட சிந்தையால் நெல்வியேலி வந்த நின்றசீர் நெடுமாறம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இப்படி அரசனை தெய்வமாக ஆக்கியது சேர்க்கிறார். சமணம் மூலை படித்துக் கொண்டிருந்த அனபாய சோழனை சைவனாக மாற்றி சைவ நூலை படிக்க பண்ணினார் அமைச்சர். மனைவி நல்லா இருந்தா கணவன் திருந்தி நல்லவனாக வந்துடுவான். மனைவி தவத்தாலே மனைவி புத்தியினாலே கணவன் நல்லவனாக வந்தான். அவசியம் மனைவி பேச கேட்டுட்டா அவன் அதிகபட்சம் கேட்டுட்டான். அதிகபட்சம் கேட்டுட்டான். அதே போல மந்திரியுடைய பேச்ச அர்த்தம் கேட்டுட்டான். மந்திரி சரியாக இருந்தால் அர்த்தம் சரியாது, மனைவி சரியா இருந்தா கணவன் சரியாது. அந்த வகையிலே அரசனை திருத்தியவர்கள் நம்முடைய அருளாளர் மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியனை திருத்தினார். பணம் போச்சே பணம் போச்சே குதிரை வில்லையே, அவ்வளவு பணம் போச்சே குதிரை போச்சே குதிரை வல்லையே வந்து நரிக்குதிரையா போச்சே என்று ரொம்ப கவலைப்பட்டான். அவருக்கு அழியாத புத்தி பேச்ச வாங்கி தந்தார் யாரு? அவன் திருந்த முடியாவிட்டி பரகதி பாண்டியர்க்கு அருள்கை. அதே போலத்தான் சேர்க்கிறார் அனவாய சோழனை திருத்தினார். சமண நூலை படித்துக் கொண்டிருந்தவன இது இம்மைக்கு ஆகாது மறுமைக்கு ஆகாது, படிக்கிற நூலினாலே இம்மை மறுமை, படிக்கிற நூலினாலே இம்மை இம்மை பலன் மறுமை. இம்மைக்கு ஆகாது மறுமைக்கு ஆகாது, அதனால சைவ நூலைப்படி என்று புத்தி புகட்டி படிக்க வச்சவர் அதன் மூலமாக எழுதப்பட்டது இந்த பெரியவர். அதே போலத்தான் குலச்சரநாயனார் சமணரை போல அரசனும் சமணன் நாடும் சமணன். அதிலே ஒருவர் தெய்வனாக இருக்க முடியாது. இவர் வெளியில தெய்வனாக இல்லை. மங்கையர்கரசியாரும் சரி இவரும் சரி இரண்டே பேர் தான் செய்வார். பாண்டி நாட்டுல இரண்டே பேர் தான் வரிசையிலே தென்னவன் தான் உயிருக்கு வளவர் கோமான் திரு உயிர் தருணும் செல்வ பாண்டிவா தேவியாரும் குறைகடல் அமைச்சனாராம் குலச்சிறையாரும் என்னும் இருவரம் பாங்கு அன்றி செய்வம் அங்கு எய்தாராக என்பது திருஞானதம் முதல்வரா. பாண்டிய நாட்டிலே இரண்டே பேர் தான் செய்வமா, எதற்காக? இந்த பாண்டியன் உய்வதற்காக ரெண்டு பேர் செய்வமாக இருந்தார். உள்ளே செய்வான் வெளியிலே செய்வான், வெளியே திருநெல்வேலி செய்வான் உள்ளே செய்வோம். இப்படியாக இருந்து பல நாள் சுக்கராஜ சுவாமி மீனாட்சியுமே வேண்டி வேண்டி வேண்டி ரெண்டு பேரும் வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி அந்த தவத்தின் மூலமாக சீர்காழியிலே ஒரு பிள்ளை பிறந்தது. மதுரையில வேண்ட வேண்ட சீர்காழியில ஒரு பிள்ளை பிறந்த. மதுரை சுக்கநாதரையும் மீனாட்சியையும் வேண்ட அந்த வேண்டுதலின் பயனாக சீர்காழியிலே ஒரு பிள்ளை பிறந்த. அந்த பிள்ளைய கொண்டு சைவத்தை நிறைவேற்றி சிவபாத விரதையரும் பகவதி அம்மையார் செய்த தவத்து கூட அந்த பிள்ளை பிறகல. மங்கையரசியார் செய்த தவத்திற்காக குலச்சிறநாயனார் செய்த தவத்திற்காக அந்த புள்ள 12 வயசுலே பாண்டி நாட்டுக்கு போனார். 12 வயசு ஞானதம் வந்திருக்கு. அந்த 12 வயசுலே சென்று எண்ணாயிரம் சமணர்களை வென்று சமண அரசனை சைவ அரசனாக ஆக்கினார். சமண காட்டை சைவ நாடாக ஆக்கினார். இதெல்லாம் யாரு செய்தது? இந்த ரெண்டே பேர். இதற்கு அவர்கள் சாமார்த்தியத்தினால் முடியுமா? இல்லை, யார் சாமார்த்தியார்? சுக்கநாதருடைய துணை. சுக்கநாதருடைய துணை. திருநாவுக்கரசர் சமணனாக இருந்தார். அவர் சைவனாக வர வேணும். என் தம்பி இப்படி போயிட்டானே அழுதா. அவட்ட வெச்சம் பூச்சம் எல்லா இழந்து, தாயை இழந்து, தந்தை இழந்து, தன்னுடைய வாழ்வையே இழந்து, கைம்பெண்ணாக போல கைம்பெண்ணாக போல இருந்தவனுக்கு அதற்கு மேல ஒரு பெரிய இழப்பு. ஒரே ஒரு தம்பி, அவனும் சவனத்தில் என்று அவன் இரவும் பகலுமா அழுதது, முறையிட்டது திருவதியை விரட்டானத்திலே. துண்டுதவ விளக்கனையார் சுடருடைய தொழுது என்னை ஆண்டருடைய நீராயில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவனை பரசமய குடி நின்று எடுத்து ஆள வேண்டுமென பல முறையும் விண்ணப்பம் செய்தார். அப்படி இரவும் பகலுமாக அவள் அழுததற்கும் தொழுதுவதற்கும் தான் சிவபெருமான் இறங்கியே, திலகவதியாருக்காக இறங்கியே, சமணத்தில இருந்த ஒரு அன்பரை தர்மசேனரை சைவ சமயத்திலே வந்து ஆச்சாரியராக ஆகும் முடிச்சிருக்க. சைவ சமயத்துல ஒரு அங்கத்தரராக இல்லை, சைவ சமயத்துல தலைவராக இருக்கும். அந்த தவம் யாருடையது தெரியுமா? திருநாவுக்கரசருடைய தவமும் சரி, அவர் தவம் அதிகம் ஆறு தளபதியாருடைய. அதே போல மங்கையரசியாருடைய தவமும் குலச்சிர நாயனாருடைய தவமும் சேர்ந்து வாழ்க்கை நாடு சைவமாகியது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ரொம்ப ஓவாத்தும் பிரமாதமாக படிக்காதவன் பெரிய மினிஸ்டராக வந்துட்டான்னா அடிக்கிற சார் லக்குங்கிறான், லக்கி ஃபெலோங்கிறான். லக்கின்னு என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்னா என்ன? பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம். இந்த ஜென்மாலும் ஒன்றும் பண்ணலையா, புரியல? அதனால இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லணும், சம்ஸ்கிருதத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனிமே அதிர்ஷ்டசாலின்னா தப்பு. லக்கி ஃபெலோ, வெரி குட், விஷ் யூ குட் லக், பேஷ் சந்தோஷம், அப்பா புண்ணியவான் பவ அப்படின்னா தப்பு சாருங்கிறான். விஷு குட் லக். இன்னை ராத்திரி என்ன பாடுபட போறது தெரியுமா? விஷு சொல்ல ஆரம்பிச்சேன், 12 அமக்களை பட போறது. ஒரு 20-30 எங்கேயா செத்து போடுவாங்க இவன் பண்ற சந்தோஷத்துல. அது என்ன? நாளைக்கு நியூ இயர், தப்பு இல்ல. இந்த நியூ இயரை கொண்டாடப்படாதுன்னு நான் சொல்லவில்ல, விவகாரத்துல இதான் இருக்கு. அதனால நான் ஒரு பிரார்த்தனையும் பண்ண போறேன் சாயந்தரமே. இது வத்சரா

சம்வத்சர தேவதைங்கிறது பிரஜாபதி. சம்வத்சரம்ங்கிறது சித்திரையிலேருந்து சித்திரன், நடுப்புற சில பேர் தைலேருந்து தைன்னு ஆரம்பித்தோம், அது ஒன்றும் சரியாவில்லை. தைக்கு முன்னாடி ஊ வந்து கொடுத்தோம் அவனுக்கு, தைக்கு முன்னாடி ஊ வந்து கொடுத்தோம். நாம விவகாரத்தில் ஜனவரியிலேருந்து ஜனவரி வச்சுருந்தா என்ன பெரிய கஷ்டம். ஏன்னா சித்திர மாதம் 3ஆம் தேதி இந்த வேத சப்தாகம் ஆரம்பம்னு போட்டால் நமக்குள்ள இருக்கிற ஒத்துமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால திருக்கணிதத்தில் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வாக்கியத்தில் 3ஆம் தேதி திங்கக்கிழமை, இவன் 3ஆம் தேதி உபநியாசத்துக்கு வரமாட்டார், 4ஆம் தேதி தான் வருவார். இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கணும்னு நம்ம மகாபெரியவா 50 வருஷம் மெனக்கட்டேன், ஒன்றும் நடக்கலை. அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு தீர்மானம் என்ன, இப்போ ஆஸ்திக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், பெரிய வாழ்க்கை நடந்த பல விஷயங்களை எனக்கு சொல்லிருக்கா. அவாவா பஞ்சாங்கத்தில் நேத்திக்கா இன்னிக்கான்னு சந்தேகம் வந்ததுன்னா இது தர்மசாஸ்திரம் பார்த்து நாம தீர்மானம் பண்ணா அது முடியல. பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு கணம் பண்ணுறோம், திருக்கணித்தம் ஒரு பக்கம் போகிறது, வாக்கியம் ஒரு, எனக்கு ஜோசியம் ரொம்ப தெரியாது, இருந்தாலும் வேதத்தில் தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன் பெரிய வாழ்க்கை கேட்டது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வாத்தியார் சொல்கிறத கேளுன்னு முதல்ல நான் சொல்லுவேன். வாத்தியார் எதை சொல்லணும்னா உங்களுக்கு எந்த பஞ்சாங்கன்னு கேட்கணும், திருக்கா வாக்கியமா, பெரியவாள்லாம் என்ன பண்ணா வாக்கியம். ஒரு பெரியவர் விஷ்ணுபுரத்துலேருந்து ஒரு லௌகிக்கர், ரொம்ப தர்மசாஸ்திரங்களாம் தெரிஞ்ச நாராயணன் பேர் அவருக்கு, பெரியவாள்கிட்ட வந்து அவ்வளோன்னு அழுதார். இவ்வளோ அந்த பஞ்சாங்கெல்லாம் குட்டிச்சவரா இருக்கு, நேத்திக்கு ஷட்டியா இன்னைக்கு ஷட்டியான்னு கேட்டாக்க நான் ஒரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் தம்பி இன்னொரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறார், நான் இன்னைக்கு சாதம் பண்ணுங்கிறேன், அவன் நாளைக்கு பண்ணுங்கிறான், என்றைக்கு பண்ணால் போய் சேரும் புதர்களுக்குன்னு பெரியவாள்கிட்ட வந்து கேட்குறார். இது உள்ள தான் நீங்கள் சொல்லணும், பெரியவா சொல்லணுங்கிறாருன்னா மகா பெரியவாழ்கிட்ட அழுதுன்னு 3 நாளாக நின்றுட்டு இருக்கார். அவர் யார் தெரியும் போடான்னு எனக்கு தெரியும், தான் நாராயணன்னு. அவன் தர்மசாஸ்திரத்தை சந்தேகங்கிறான், சந்தேகம் இல்லாமல் தர்மசாஸ்திரம் எங்கே இருக்குன்னு புரிஞ்சோ இல்லையா. அப்புறம் ஒரு தினசா அவர் அழகழ அழைச்சிருந்தா, நீ உன் பஞ்சாங்கப்படி பண்ணு, பிதர்களுக்கு திருப்தி. அவன் பஞ்சாங்கம் மாறியிருந்தானே, இது கன்வர்ஷன் வேறு இருக்கு நடுப்புற, எல்லாத்துலேயுமே கன்வர்ஷன் இருக்கு, அது வேண்டியதே இல்லை. யார் இதை பண்ணாலும் இதனால அதில் ஏதாவது தோஷம் வந்தா என்ன பண்றது, தோஷம் வந்தா நீ கவலைப்படாத, பஞ்சாங்கக்காரன் பார்த்து பண்ணிட்டாரு பெரியவா. ஆரா பஞ்சாங்கக்காரன் தான் எங்கிட்ட கோச்சுக்காங்க, நான் நடந்தது தான் சொல்றேன். இப்போ பெரியவாழ்கிட்ட நேரம் நடக்காத நான் சொல்றதே வழக்கம் கிடையாது. எதுக்கு சொல்லுவேன், இந்த வியாபாரிக சம்பத்சரத்தை நாம தப்பு இல்லை, ஆனா கொண்டாடுற விதம் திண்டாட்டமா இருக்குன்னா. இப்போ ராத்திரி 10 மணிக்கு மேல எந்த ஊர்ல என்ன நடக்கும்னே புரியல, எந்த காலேஜில் அப்படியா கொண்டாடுறது, அது போட்டோம் கொண்டாடும். அந்த வத்சர தேவதைகளை நாளா பிரிச்சிருக்கு. நாம தமிழ் வருஷமா இருந்தாலும் இந்த மந்திரம் தான் சொல்லணும், இது வத்சராய பரிவத்சராய சம்பத்சராய இருக்கு. அக்னிர்வாவ சம்பத்சரஹ ஆதித்ய பரிவத்சரஹ சந்திரமா இதாவத்சரஹ வாயுரனுவத்சரஹ. 4க்கு இங்க 3 உபலட்சணம். பிரபவாவுக்கு சம்பத்சரன் பேரு, விபவாவுக்கு பரிவத்சரன் பேரு, சுக்லாவுக்கு இதாவத்சரன் பேரு, பிரமோதாங்கிற வார்த்தைக்கு அனுவத்சரன் பேரு. 4 வருஷத்துக்கு சம்பத்சர பரிவத்சர இதாவத்சர அனுவத்சரன்னு பேர் சொல்லிருக்கா. இந்த 15 தரம் இது திரும்பி வருது, 60 வருஷங்கள் அதுல இருக்கட்டும். அதுபோல அந்த வத்சர தேவதைகள் எல்லாம் நமக்கு இந்த வத்சரம் பூரா நன்றாக இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணும். வத்சர தேவதைகள்ங்கிறது 60 வத்சர தேவதைகள், ஏன்னா அந்த பிரயோகம் வந்ததுனால நான் சொல்லிட்டேன். 60 சம்வத்சரத்துக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கா, அவ்வளவு பேரும் நாரதருடைய பெண் குழந்தைகள்னு புராணத்தில் எங்கேயோ இருக்கான். பெரிய பிரிவா எனக்கு ஒருத்தன் சொன்னான், உனக்கு தெரியுமோன்னு தெரியாதுன்னு, நாரதருடைய பெண்கள்லாம் இந்த வத்சர தேவதையா இருக்கா, அவளெல்லாம் நினைச்சுக்கணும், அவளெல்லாம் 60 பேர் நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நாரதரை கால வெள்ள நினைச்சுனுட்டா வருஷப்பர் பண்ணிக்கு சரியா போடும் தான். என்ன வேடிக்கை பார்த்தீங்க, இல்லை நாரதரை போய் அதாவது நாளைக்கு வருஷம் ஒரு கார்த்தாலும் எழுந்தோன்னு நாரதரை நினச்சிக்கணுமா, ஏண்டா நாரதரை நினச்சிக்கணும், கலகங்கலாம் வராமல் இருக்கணுமே, இல்லை. அப்பாவை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணினா பெண்களுக்கெல்லாம் சந்தோஷமா, பிள்ளைகளுக்கு இருக்குமா இல்லையா சந்தோஷம். அதுக்காக அது இந்த காலத்தை அனுசரிச்சிருக்கு. பெண்களுக்கெல்லாம் தாயார் தாப்பனார்த்த நல்ல அன்பு இருக்கு, ஆண்களுக்கு தான் கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருக்குப்பா. ஆக இதுவத்சர பரிவத்சர சம்பத்சரங்கிற தேவதைகளையும் கொண்டாடணுங்கிறதாக கொள்ளலாம், ஆனால் அந்த சம்பத்சர தேவதையை பார்த்து நாம் நல்ல கேட்கணுங்கிற போது இதை சொல்ல வரேன். ஆக இந்த கால தேவதைகளையும் நாம் பிரார்த்தனை பண்ணும்போது காலத்தில் பிரார்த்தனை பண்ணணும்,
இந்த பிரார்த்தனைங்கிறது கட்டாயம் பண்ணத்தான் போகணும்னு நான் சொல்லி முடிச்சுட்டேன். இதற்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு நமக்கு. நீங்கள் பகவானுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணுறீள், கணபதி ஹோமம் பண்ணுறீள், இல்லை நம்ம சஞ்சாவந்தனமே பண்ணுறோம், என்ன கொடுக்குறீள் நீங்கள்? அர்க்யன் ஜலம் கொடுக்குறீள். கேசவன் தற்பயா நீ கேசவாய மகான் நாராயண் தற்பய மாதம் இல்லையா சொல்கிறோம் இல்லையா? கேச என்னப்பா அதில் கடைசியில் ஆதித்யன் தற்பயாமி சோமன் தற்பயம் அங்காரன் தற்பயம் ஒரு ஒருத்தர் ஜலம் கொடுக்குறீள். அப்புறம் பிரார்த்தனையில் அந்த ஆதித்யனை பார்த்து ஆசத்தேன ரஜ சாவர்த்தம் நவனிவேசகன் அமிர்தம் மர்த்தஞ்சா, அழியிற பொருள் அழியாத பொருள் அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாத்துக்கும் தேவையாக உள்ள எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடிய சோலான எனர்ஜியோட இருக்கக்கூடிய சூரியனே நீங்கள் தான் உலகத்துக்கெல்லாம் ஆத்மா. சூரிய ஆத்மா ஜகதஸ்துஷ்ச, அந்த சூரியனுடைய பெருமையை அங்கே சொல்கிறது. சூரியனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் தனியாக இருக்கு. எவ்வளவு சூரியன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆத்மான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, வேதாந்தத்தில் பல அர்த்தங்களில் உபயோகமாக இருக்கட்டும். ஆத்மான்னா எனர்ஜியை கொடுத்து எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது ஆத்மா. எல்லா பொருளும் இருக்கணுமேயானால் இதற்கு ஆதித்ய ஸ்வரூபமான அந்த அதிலிருந்து ஒளி வந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இதனால்தான் ஆதித்ய ஹிருதயத்தில் எடுத்துட்டேன்னா பிரமாதமாக வேதத்தை சொல்லக்கூடிய சூரிய நமஸ்காரத்தில் இருக்கிற பெருமைகள் எல்லாம் சேர்த்துங்க சொல்றீங்க. ஏஷயே வாக்னிஹோத்ரஞ்ச பலஞ்சை வாக்னிஹோத்ரிணாம் வேதாஷ்ச, நான் இதை நேற்றுக்கே சொல்லிட்டேன், வேதாஷ் வேதங்களுடைய மந்திரங்கள் தான் சூரியன் இருக்குன்னு. வேதாஷ்ச கிருதவச்சைவ கிருதூனாம் பலமேவச்ச யானி கிருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவி பிரபு ஏனம் ஆபத்சு கிருச்சிரேஷு காந்தாரேஷு. காந்தாரேஷுன்னு என்ன தெரியுமோ, காடுகளில் போய் மாட்டின்னு விட்டோம்னா. நாங்கள்லாம் காட்டில் மாட்டிக்கலையான்னா காட்டை கூட வீடு மோசமாக இருக்கு. தண்டகாரினே சகாத்தியே தான் நாம் சங்கல்பம் பண்ணுறோம். காந்தா என்ன, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம கஷ்டன சந்தேகா. ஆரண்யகாத்தியனம் அரண்யே ஹலு கர்த்தவியம் அஸ்மாபிஹி கைரவி ந கிரியத்தே. அனந்தரம் மம ஏகம் சமாதானமாசீத், அஸ்மாக்கம் யது வாசஸ்தானம் தது அரண்யமேவ. அரண்யே குரூராக மிருகாக சந்தி, அத்துற குரூராக மனுஷா சந்தி. அதேவ தண்டகாரண்யே சகாப்தே இது சங்கல்ப கிரியதே அஸ்மா ஆரண்யகம் அத்ராபி காத்தும் சக்கியதே. இதோடு நிறுத்திப்போம். அப்போது அது மாதிரிலாம் நாம் கேட்கணும். அந்த சூரியன் இடத்துலேருந்து இவ்வளவும் வருதுங்கிறதா சொல்லி சூரியனை பிரார்த்தனை பண்ணும் எல்லாம் பண்ணும். நீங்கள் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு பேர். இந்த மாதிரி ஒரு ஹோமங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்கிறோம். கொடுக்கறது வாங்கிக்கிறது. கடையில் போய் நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் ஒரு வேஷ்டி கிடைக்கும், அது ஒரு துன்சா இருக்கும், ஜனதா வேஷ்டி. புரியுறதா? இப்போல்லாம் 300-400 குறைஞ்சா வேஷ்டி நல்லா இருக்கிறது இல்லைங்கன்னு இல்லையா பார்த்துருக்கோம். இப்போது நீங்கள் 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வேஷ்டி வரணும்னா வருமோ? பிஸ்னஸ் தானே இது.

சாதுர்மாச யாகம், அதுல சாகமேதம்ங்கிற பர்வா, அதுல ஒரு ஹோமத்துல என்ன சொல்றா, யாகம் எப்படி உபயோகப்படுறதுன்னா, அக்னி மூலமாக நாம இன்டர் வேர்ல்டு கான்டாக்ட், இன்டர்நேஷனல் கான்டாக்ட் தான் உங்க செல்போன்ல வரும் இல்லையா. இன்டர்நெட்ல போனாலும் இந்த எர்த்தில் இருக்கிறது தான் வருமே வழிய தேவலோகத்தில் இருக்கிறது வராது. ஒருவேளை 50 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா பேஷா நான் முதல்ல வாங்குறேன் இந்த டிவியை சொல்ல முடியாது. ஆனா ஏற்கனவே இருக்கிறத தான் அவன் கொண்டு வரான்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை ஒன்று. அதனால நாளைக்கு ஹலோ ஏமா 10 நாள் கழிச்சு பாப்பா எங்க அத்தை கல்யாணம்னு இங்கேருந்து எமனுக்கு சொல்லலாம். முன்ன நீங்க செல்போன் இல்லாமலே சொல்லியிருக்கான்னா பெரியவாள்லாம் இங்கேருந்து இந்திரனை கூப்பிட்டுருக்கா, இந்திரன் இங்க நியூஸ் எல்லாம் வந்திருக்கு வித்தவுட் எனி கனெக்ஷன். இப்பன்னா நீங்க கனெக்ஷன் இல்லாத செல்போன் அது இதுங்கிறேன். அந்த காலத்தை ஹஸ்தினாபுரத்தில் வந்து கோவிந்தான்னு கூப்பிடுறா திரௌபதி, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கிறா. அவர் துவாரகையிலேருந்து என்ன பெட்டன் அமைத்தினாரோ தெரியா புடவை வந்துருக்கு. எப்படி சார், ரிமோட் கண்ட்ரோல். இங்கேருந்து சாவி அமுத்துறான், அந்த கார் அங்கே திறக்கிறது, இப்படி அமுத்துறான் மூடுறது. எப்படி முன்னாள் நீங்க மூடுங்களேன்னா, ஐயா மந்திரங்களுக்கு சக்தி இருக்கு, அதை வச்சுருக்கிற நமக்கு சக்தி இல்லை. தசரதர் இங்கேருந்து எத்தனை தூரம் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கான் தெரியுமில்லையோ. இந்த தேர் எடுத்துன்னு போயிருக்காருன்னா குதிரை தேர் எடுத்துன்னு போயிருக்கார். வேதத்தை நிரூபணம்னா அங்க போகணும். எதுக்கு சொல்ல வரேன், இன்டர் வேர்ல்டு லிங்க்ல கொடுக்கல் வாங்கலாக இருக்கிறது தான் யாகங்கள். அதனால யாகம் யஜ்யங்கள்லாம் நடக்கிறது, இங்க ஹோமங்கள்லாம் நடக்கிறதுன்னா நீங்க ஏதோ தமாஷன்னு நினைக்கக்கூடாது. த இன்டர் வேர்ல்டு லிங்க் தான் நம்முடைய யாகங்கள். அதனாலதான் சப்தாக யஜ்யம் அப்படின்னு சொல்றோம். இன்டர் வேர்ல்டு லிங்கை ஏற்படுத்தினத்தினால நமக்கு அந்த ஊர்லேருந்து வர வேண்டியதெல்லாம் சரியாக வந்துட்டுருக்கு. வெளியூர் நாட்டிலையும் கடன் வாங்கிவிட்டு அட்லீஸ்ட் வட்டியாக கட்டலேன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க நீங்கள். அதுதான் இந்தியாவில் பல கடனோட நாம் பிறக்கிறோம். ராத்திரி வச்சுக்க போகிறேன். அதை கடனோட நாம் பிறக்கிறோம். என்ன கடனோட என்ன, கவர்மெண்ட் வாங்கின கடனில் பங்குன்னு ஒன்று சேர்த்துக்கணுப்பான். வேதத்தில் அப்படி சொல்லல, ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிரிணவாஜாயதே பிரம்மச்சரியேண ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜயா பிதிருப்யா. நம்ம முன்னோர்களா உள்ள பரத்வாஜர், கௌதமர், அந்த கௌண்டின்யர், இந்த மாதிரி ரிஷிகள்லாம் பிரிய மேதாவியா இருந்து தவசக்தியினால எல்லாத்தையும் சாதிச்சவ. ஆட்டம்பாமெல்லாம் தன்னுடைய அந்த பலாச தண்டத்தினால நிறுத்தினவர் வசிஷ்டர். வசிஷ்டர் என்ன பண்றா, விஸ்வாமித்தர் போடக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் காயத்ரி ஜபிச்சுண்டு அந்த தண்டத்தை இங்க வச்சார். கிர்ன்னு வருது, நின்று கொடுத்து பார்த்தார். அவர் உலகத்தில் இந்தூர் வெப்பன் மட்டும் இல்ல, ஃபாரின் வெப்பன், தேவலோகத்திலேருந்து வெப்பன் ஆயுதங்கள். நேற்று சொன்னார் பாருங்க, ஆயுதங்கள்லாம் விட்டுவிட்டு என்னை காப்பாத்துன்னு சொன்னார். எத்தனை ஆயுதம் சொன்னார், யா தேஹே திரும்மே துஷ்ட மஹஸ்தே பபூவதே தனு. அவ்வளவு ஆயுதங்களும் ஒன்றும் பாய்ச்சா பலிக்கல, ஒன்றும் வாலாட்டம் உள்ள புச்சச்சாரணம் நாஸ்தி, அப்படியெல்லாம் தபஸில் இருந்திருக்கா. அந்த மந்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு அவ கனெக்ஷன் வச்சுட்டு இருந்திருக்கான். எப்படியோ போட்டோம், இந்த இங்கேருந்து கொடுக்கறது அங்கே போகிறது, அங்கேருந்து கொடுக்கறது இங்கே வருது. அக்னோ பிராஸ்தாஹுதி சம்யக்னு முதலே சொல்லிட்டேன் நான். அந்த சைக்கிள் வருது. இந்த சைக்கிளை வந்து வேதம் சொன்னால் நம்ப மாட்டேன், கவி சொன்னால் நம்ப மாட்டேன், கீதை சொன்னால் நம்புவேன்னு சொன்னான்னு வச்சுங்க. இப்போ கீதைக்கு அவ்வளோ பிரமாதமான மவுசு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்கிறது வேற இருக்கட்டும், இருந்தாலும் கீதைங்கிறான். ரஷ்யாவில் அதை வெளியில் தெளிவிடுவேன்னா அப்புறம் கடைசியில் அவன் மூக்கு உடஞ்சி போச்சு, நல்ல விலையை எடுத்துட்டான். நேற்று சுவாமியில் வேற சொன்னார் அது. அதில் டெரரிஸ்டுக்கும் வேண்டிய வாக்கியம் இருக்கு, தஸ்மாத் யுத்தஸ்வபாரத அடிச்சு கொல்லுன்ட்டு வரான். இப்படியா எடுத்துக்கிறது கீதையில் எதிராக எடுத்துட்டேன்னா தஸ்மாத் யுத்தஸ்வபாரதாங்கிறான் டெரரிஸ்ட் என்கிட்ட வந்து அடிச்சு கொல்லுன்னு சொல்லிருக்கார் கீதையில். அதனால இல்லை உத கான்டெக்ஸ்டை வச்சு அர்த்தம் சொல்லணும். இதில் இந்த கான்டெக்ஸ்ட் வச்சு அர்த்தம் சொல்லலேன்னு வச்சுங்க, அங்க ஆதிசங்கர் எழுதியிருக்கா, ஆரம்பிச்ச சண்டையை விடாதே, சண்டை போடுன்னு இங்க சொல்லவே இல்லை. அதான் நம்ம தான் போட்டுருக்கோமே, ஆரம்பிச்ச சண்டையை நடுப்புறது நிறுத்தாதேன்னு சொல்லிருக்காரு அர்த்தம் எழுதியிருக்கார். கான்டெக்ஸ்ட பார்க்காம அர்த்தம் சொல்றதா இருந்தா என்ன ஆகும் தெரியுமோ இல்லையோ. இந்த காலத்துல சில பையன்களுக்கு ரொம்ப நம்பிக்கை குறைஞ்சதுனால பூனலே வேண்டான்னு கட்டிவிட்டானு போட்டுருந்தார். சின்ன வயசுல போட்டா கழித்து மாட்டிவிட்டான். மாட்டின உடனே என்னாச்சு, அவன் ஃபாரினுக்கு போயிட்டான். அங்க போகணும்னா என்னவோ எதுவோ தெரியல, நம்ம பசங்களுக்குலாம் அங்க போனா சில ஸ்ரத்த வருதுன்னா. இல்லை நான் ஏதோ ஃபாரின் போகணுங்கிறதுக்காக நான் என்கரேஜ் பண்றதா வச்சுக்காங்க, அதுக்காக இல்லை. பெண்களும் சரி ஆண்களும் சரி அங்க போகணும்னா சந்தியாதம் பண்ணணும், சம்ஸ்கிருதம் படிக்கணும், வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், கீதையை பத்தி தெரிஞ்சுக்கணும். பெண்குட்டிகளாக இருந்தேன்னாக்கா இங்க வரலட்சுமி வருது வேண்டான்னு, அங்க போய் வரலட்சுமி வருது எப்படி குழக்கட்டை பண்ணுன்னு எழுது, அந்த சொம்பு முகத்தை வாங்கி அனுப்பு,
நான் சொல்றதெல்லாம் விளையாட்டு இல்லை, டே டு டே நடக்கிற விஷயம். அது என்ன காரணம்னு எனக்கே புரியல. அங்கே போனால் ஸ்ரத்தையாயிடுத்து. இவனுக்கு சர்த்தான் எப்படி போட்டுக்கணும்னு மறந்து போச்சு பூனல். சர்த்தான் லீவுக்கு வந்தபோ இங்க வந்தான். அன்னைக்கு ஆவணியாவட்டம் கான்டெக்ஸ்டுக்காக சொல்றேன். ஆவணியாவட்டத்தை இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? சரி, அங்கே பிராமணாலாம் இந்த சங்கரமடத்தை போட்டுக்கிறா, போய் பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம்னுட்டு மறந்து போச்சு. எப்படி போட்டுக்கணும்? இங்கே வந்தா இவன் வந்த வேலையில பிரம்மயஜம் பண்ணிட்டு இருக்கா எல்லார் வேலஞ்சி வேலையில் பிரம்மயஜம் பண்ணுறான்னா என்ன தெரியுமா இல்லையோ? கொஞ்சம் நேரம் மாலையா போட்டுக்கிறது, கொஞ்ச நேரம் பிராச்சீன வீதி போட்டுக்கிறது, கொஞ்ச நேரம் இப்படி போட்டுக்கிறது. அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்தான், இவாளுக்கே குழப்பமா இருக்கு, வேண்டாம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டு போட்டான். ஞானம் அறிவு பிரம்மயஜ சமய ஆகத்திய யஜ்னோபவீரதாரணம் கதமித்தி நிச்சயம் ஆகதவான் தஸ்மின் சந்தர்ப்பே பிராச்சீனா வீதி உபவீதி நிவீதி திரையம் திருஷ்டுவா மயா நைவ கிரியத்தை ஏற்றுக்கிட்டேன். கஹா சந்தர்ப்பா, கான்டெக்ஸ்ட் என்ன? அவளை கேட்க வேண்டாம், ஏன் அப்படி பண்றேன்னு அதை விட்டானுங்க. அதுபோல தஸ்மாத் யுத்த சுபாரதான் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணானா அவன் இந்த ஆசாமிக்கு தம்பி இல்லைன்னா அண்ணா. அந்த கீதையில என்ன சொல்றார்? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன். கீதை, வேதம், சாஸ்திரம், ராமாயணம், பாரதம் எல்லாம் ஒரே சமாச்சாரம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவ பரிஷா. ஃபுட்டு வேணும்னா மழை வரணும், மழை வரணும்னா யாகம் பண்ணி ஆகணும், யாகம் பண்ணாமலே மழை வரதுன்னா வரவே வராது. அதுக்காக தான் வருண ஜபங்க எல்லாம் வச்சிருக்கான். அப்போ இதுல ஒரு அடுத்த கேள்வி, கொடுக்கறது குறைச்சலா கொடுத்து அங்கேருந்து நிறைய கேட்கறீங்களே, இதனால யாகங்கள்லாம் பண்ண வேண்டான்னு அடுத்தவன் நம்பிக்கை. முதல்ல கடவுளை கேட்கப்படாதுன்னா இதுக்கு ஒரு பதில் இருக்கு. முதல் பிரச்சனத்துல இஷயத்வோர்ஜேத்வ ஆரம்பிச்சா தர்ஷபூர்ண மாச இஷ்டின்னு பதினஞ்சுனா வட்டம் பண்ணக்கூடிய ஆகிதாக்னிகள் அக்னிஹோத்திரில் பண்ண வேண்டிய கர்மா. அதுல நெல்லை குத்தி எடுத்து புடைச்சு அரிசி பண்ணி அதை மாவிடுச்சு அந்த மாவை ரெடியா வச்சுண்டு அந்த மாவை நெய்யில போட்டு வறுத்து புரோடாச சப்தா அர்த்தா உச்சது அது ஒரு வானிலையில போட்டு நெய்யை போட்டு நல்லா சிவக்க வறுத்து வெந்நீரை காய்ச்சி ரெடியா வச்சுண்டு அதுல ஊத்தி அது ஒரு தினசம் மாவா கெட்டியா ஆன உடனே அது உருண்டை உருட்டி அது ஆம மாதிரி பண்ணணும். ஆம மாதிரி பண்ணி அதை ஒரு இடத்துல எடுத்து வச்சா இதுக்கு தான் புரோடாசம்னு பேர். புரோடாசன்னு ஒரு வேர்டுக்கு இவ்வளவு ப்ராசஸ்ல. இதுக்கு உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும்னா பிஸ்கட் மாதிரி அது, வித்தவுட் சால்ட் வித்தவுட் சுகர். ஏன்னா தேவதைகளுக்கு சுகரும் ஆகாது உப்பும் ஆகாது, பெரிய மனுஷாலும் இல்லையா. இது என்னுடைய கற்பனை, இதெல்லாம் பாஷ்யத்தில் இல்லை. நாம அந்த புரோடாச பிரசாதத்தை சாப்பிடறச்சோ கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடணும், அப்பதான் நமக்கு நல்லது. தேவதைகளுக்கு இப்பெல்லாம் 50-50ங்களாம். இந்த பக்கம் உப்பு பிஸ்கட் 10, அந்த பக்கம் 10, இப்படி இருந்த பொட்டெல்லாம் இன்னொருத்தன் 50-50னா சார் 50% உப்பு 50% இது நான் உள்ள பிறந்த மாதிரி இருக்கும். அது ஸ்ரத்தையில 50, அஸ்ரத்தையில 50, இதை எதில் கொண்டு சேர்க்கறது? 99% பால் ஒரே 1% பாய்சன்னா எப்படி கலக்கிறது? சிலது தான் பாலையும் தேனையும் கலக்கலாம்னா பாலையும் விஷத்தையும் கலக்கலாமோ? இப்போ இந்த மாதிரி இவர் கொடுக்கறது குறைச்சல் வாங்கிறது ரொம்ப நிறைய, இது எப்படியா சரியாகணும்னு அவன் கேட்குறான். அதுக்கு என்ன சொல்லியிருக்கு வேதம்? அந்த புரோடாசத்தை வச்சு அந்த மாவை பார்த்து சொல்றார், அந்த அரிசியா மாவு பண்ணி வச்சுட்டு இருக்கிறச்சியே இந்த மந்திரம் தானியம்.

முதல் காண்டத்திலே நாலஞ்சு அனுவாகத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய விஷயம். இது போல ஆயிரம் விஷயங்கள் சொல்ல போறோம், ஆயிரம் விஷயத்தையும் இங்க சொல்ல முடியாது, சில விஷயம் தான் சொல்ல போறேன். இங்க என்ன சொல்றது மந்திரம், தானியமசி அரிசியே தினுகி தேவா, இந்த மாவை எடுத்து வச்சிருக்காரு ஒரு கிண்ணத்துல, இது இனிமே வறுத்து இருத்து மாவு பண்ணி புரோடாசுங்கிறதுக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன் உங்களுக்கு. இது எப்படின்னா பிஸ்கட் ப்ராசஸ்ல அது நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்காரா, அதுக்கப்புறம் இதுக்கு கீழே தணலை வச்சு அது மேல கல்லை வச்சு அந்த கல் சூடானதுக்கு அப்புறம் இந்த உருட்டின புரோடாசத்தை எடுத்து அது மேல வச்சு அது மேல ஒரு ஹீட்டுக்காக அக்னியை வச்சு பிஸ்கட் பண்றதெல்லாம் அப்படித்தான் பண்றான், புரியுதோ? அதனால சுகரும் சால்ட்டும் இல்லாத ஒரு விதமான பிஸ்கட்டை அதை தயார் பண்ணி இதைத்தான் ஹோமம் பண்ணும். அக்னையே புரோடாசம் அஷ்டாகபாலம் என்னடா பத்தி ரெண்டாம் காண்ட ஆரம்பிச்சா புரோடாசம் அஷ்டாகபாலம் புரோடாசமே காரசக்பாலம் என்ன திருப்பி திருப்பி பஞ்சாயத்து தெரியுமோ? இதை எவ்வளவு கொடுக்கிறார் முழுக்க இல்ல, கொஞ்சம் எடுத்து ஹோமம் பண்ணும். இப்ப இந்த மாவை பார்த்து சொல்றார், ஏ தானியமே தேவான் தினுஹி, நான் எவ்வளவு தேவதைகளுக்கெல்லாம் ஹோமம் பண்ண போறேனோ அவளுக்கெல்லாம் நீ மலமலையாக மாறி திருப்தி பண்ணி வைன்னு மந்திரம். இதுக்கு வியாக்கியானம் என்ன தெரியுமோ இல்லையோ? திருத்தீயஸ்யாங்கிற மூணாவது அஷ்டங்கிற ரெண்டாவது பிரச்சனத்துல இதுக்கு வியாக்கியானம் இருக்கு. தான்யமசி தினுஹி தேவா நித்யாஹா, சொல்லுங்க

ஹோதி, நீ எவ்வளவு ஹோமம் பண்றியோ நெல்லிக்காய் பரிமாணம் இவ்வளவுதான் அங்க போய் சேர்றதுங்கிறது இல்ல. முதல்ல தினம் நீ யாவது ஏகா தேவதா காமயத்தை, ஒவ்வொரு தேவத்துக்கும் வருஷம் 15 நாள் இந்த ஹோமம் நடக்கிறது. இந்த 15 நாளைக்கு அவளுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவாக மாறி இது அங்க போறது. நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா, நான் கேட்கிறேன் இப்போ போகலங்கிறத. இந்த கேள்விதானே, வருஷத்துக்கு ஒரு சாத்தம் பண்ணுங்க பிண்டத்தை வைக்க சொன்னான். இவன் சொன்னா ஒரு வருஷத்துல ஒரு நாள் பிண்டம் கொடுத்து அப்பாவுக்கு இப்படி சார் வயர் ரொம்ப, அதுக்காகத்தான் சாத்தத்தை விட்டேன்னா எப்படி தெரியும் என்னடா அது? அங்க என்ன சொல்ற தெரியுமா இல்லையா? யாவத்யஸ்ய மாத்ரா தாவதீந்தயேதாம் மாத்ரா அந்ததாமி யதாக்னிரக்ஷிதோனு பதஸ்த ஏவம் மஹ்யம் பித்ரேக்ஷிதோனு பதஸ்த ஸ்வதா பவா தாது. தேவதைக்கும் அதான் பிதர்களுக்காக தான், பிதர்கள்னா ஏதோ டெட் பாடின்னு வச்சுக்காங்க, பித்ரு தேவதைகள்னு இருக்கா. அவளுக்கு இங்கேருந்து இது போய் சேர்றது சேரும் போது இவன் என்ன சொல்றான், அவர் இந்த பிருத்திவியில பிறந்திருந்தார்னா இந்த பிருத்திவி எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசாக நீ உணவாக மாறி, அவர் மாடா இருந்தா புல்லாக போகணும், அவர் பள்ளியா இருந்தா கொசுவா போகணும், கொசு மாட்டிக்கு மல்லி இருக்க அந்தந்த உணவாக மாறி அவ்வளவு பெருசா ஸ்வதாபவா தாம் ஸ்வதாம் தைஸ அப்படின்னு சொல்றான். இந்த மந்திரத்தினுடைய பெருமையை கவனிக்கணும். அது போல இங்கே புரோடாசத்தை பார்த்து சொல்றான், யாவதேகா தேவதா காமயதே யாவதேகா, 15 நாள் மட்டும் அவளுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவாக மாறி, தாவத ஆகுதி பிரதத்தே, நீ கொடுக்கக்கூடிய ஆகுதி பிரத விஸ்தாரேன்னு தாத்து, பிரதத்தே அப்படின்னா விஸ்தாரம் அடையிறது. நஹி ததஸ்தி, நீ கொடுக்கறதுதாங்க போறதுங்கிறது கிடையாதுப்பா. எத் தாவதேவ சாத் யாவஜுஹோதி, சாதாரண சம்ஸ்கிருதம் படிச்சவாளுக்கே வேத பாஷத்தை கவனிச்சா புரியும் இதுக்கு வியாக்கியானம் அது பண்றது. அதனால இதுக்கு நீங்க திருவள்ளுவர்கிட்டேருந்து ஒரு உதாரணம் நான் எடுத்தேன்னா தமிழ்நாட்டில் ஒத்துணுவோம், அதுக்காகத்தான் கண்டுபிடிச்சேன். அவர் இதை சொல்லலை, அவர் வேள்வியை பத்தி நிறைய சொல்லிருக்கார், வேள்வியினாலதான் மழை வருதுன்னு சொல்லிருக்கார், வேதம் ஓதுவது வேதியருக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லிருக்கார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சின்னது பெருசாகுங்கிறதுக்கு வேற ஒரு கான்டெக்ட்ல, காலத்தினால் செய்த உதவி ஞாலத்திலும் மான பெறுதுங்கிறார், அதை எடுத்துக்கணும். இங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டதான ஒருத்தருக்கு தேவையை கொடுத்தேலேயானால் அது 10 பைசாவா இருந்தாலும் அளவு கடந்ததானதாக மாறும் ஞாலத்திலும், சமுத்திரத்தை விட பெருசுங்கிறார். இதுக்கு உதாரணம் வேணும்னா நீங்க பஸ்ல ஏறிட்டு பர்ஸ் எடுத்துன்னு போல ஏதோ இடுப்புல 1.25 ரூபா தான் இருக்கு, மினிமம் 2 ரூபா இப்போ அது ஏத்த போறான், அது வேற விஷயம். இந்த சமயத்தில் இவர் கேக்கப்புக்கேன்னு கண்டக்டர்ட்டை மாத்தினு இறக்கி விட்டார்னு, அதுவும் நம்ம மாதிரி இருந்தான்னா தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுவான் நிச்சயமா. தமிழ்நாட்டில் இந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து 4 நாள் கொடுத்தார்னு வச்சுங்கோ, உங்களுக்கு அது 1 கோடி ரூபா மாதிரி இல்லையோ? அங்க என்ன சொல்றார், எதனால அந்த இவ்வளவு ஆகுதி பெருசா போறதுன்னார், ஏ தஸ்ய யஜுஷோ வீரியேனா, அங்கதான் கவனிக்கணும். தான்யமசி தினிகி தேவான்னு இந்த யஜுர் மந்திரம் சொன்னோ இல்லையோ, இந்த மந்திரத்தினுடைய எஃபெக்ட்னால அது அவ்வளவாக மாறி போறது அப்படிங்கிற வரைக்கும் சொன்னார். இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டு பதில் சொல்றதுங்கிறதும் சங்கட பரிகாரங்களும் ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த விஷயம், சிராதத்தை பட்டினி கிடக்கணும், சிராதம் எத்தனை நேரம் முடிஞ்சாலும் சொல்றார். இது ஒரு உதாரணம் சொல்றேன், முடியல சார் ரொம்ப சுகர் பேஷண்ட், மணிக்கு ஒரு தரம் ஏதாவது லிக்விடாவது போட்டானுன்னா சர்த்தான் ஏதோ சாப்பிட சொல்றோம் இல்லையோ, இல்லை இவர் இட்லி தான் போடணுன்னாலும் அது கடைசி பட்சம். இதை ஒரு யாகத்தில் பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்கு. யாகம்ங்கிறது 5 நாள் பண்ண வேண்டியது சோமயாகம். 5 நாள்ல இவருக்கு என்னன்னு கேட்டேன்னா, பசி பட்டினியினால உடம்பு 15 கிலோ குறையணும். முதனா தீட்சையிலேருந்து ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் இவர் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்து பீவா தீக்ஷதே கிருஷோ யஜதே, இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதான்னு அது ரொம்ப என்ன கேட்கக்கூடாது. நீங்க நாம பிராணாயாமம் பண்றோமான பண்ணவே இல்லையே, செஞ்சா வந்தனோ என்ன ஓம் போகுது எனக்கு புரியல. இதை நான் வேடிக்கைத்தான் சொல்லணும், குலாம் பிரதமஷ்டம் மோமோ பாத்த சமஸ்துவாரா, என்ன ஸ்பீடு என்ன சமாச்சாரம். ஓம் பூஹ ஓம் புவ ஓகும் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத் ஓமா போ ஜோதிரசோமிருதம் ப்ரஹ்ம பூர்புவஸ்து வரோம். இது சொல்ற வரைக்கும் இழுக்கணும். நான் சொல்றது என்ன, பிராணாயாமம் ஒரிஜினலா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்குங்கிறத சொல்றேன்.
இவ்வளவு மந்திரம் சொல்லி இன்ஹேல் பண்ணும், இவ்வளவு மந்திரத்தையும் மனசனால சொல்லி அங்க நிறுத்தணும். இது பயந்துக்காங்க, யாரும் அந்த மாதிரி பண்ணவே இல்லை இது வாழ்க்கையும். அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது இவ்வளவு மந்திரம் சொல்லணும். இந்த மூணும் சேர்ந்தா ஒரு பிராணாயாமம். இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் நீங்க பண்றீங்களான்னு கேட்கக்கூடாது. அதனாலதான் சந்தி சிரிக்கிறது. சந்தி பண்றவாளும் சரியா பண்றது இல்ல. அது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இடத்துல இப்ப ஓடிட்டு இருக்கு. இது என்னடா பெரிய ப்ராப்ளம், வெறும்னு இழுக்கிறான். அங்க இவன் யோகாபியாசத்துல போனா அங்க இழுக்கிறான். அதனால இது இது வந்து சப்ஸ்டியூட் ஆகாது. ஏன்னு அங்க மந்திரங்கள் கிடையாது. இங்க மந்திரம் இருக்கு. வியாகிருதிகளை ஏழ சொல்லி, ஏழு தரம் ஓங்காரத்தை சொல்லி, அதுக்கப்புறம் காயத்ரியை பூரா சொல்லி, காயத்ரிக்கு மேல மூடுறதுக்கா ஒரு மூடி வேறு, ஓமா போ ஜோதி ரசா காயத்ரி இல்ல, அமிர்தம் பிரம்ம பூர்பவஸ்வரோம்னு சொல்லி, ஓம் பூர்பவஸ்வான்னு ஆரம்பிக்கலாம், பூர்பவஸ்வரோம் சொல்லி கலசையை முடிச்சிருக்கான். சம்புடீகரணம், இதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கவா செய்யணும். அப்போ நாம பிராணாயாமியான்னு அப்படி பண்ணணும். அப்படி நாம பண்றது இல்லையே, எப்படி பண்றோமோ அப்படி பண்ணோமே, ஆனால் ரொம்ப நல்லது வருங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ எந்த காரியமும் நாம அது மாதிரி பண்ணாதனால பலன் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்க முடியாது. இப்போ ஒரே ஒரு மந்திரம் சொல்லி முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, என்ன சொன்ன ஆரம்பிச்சேன், பட்னி கரெக்ட். இந்த பசி பட்னி கிடக்கணுங்கிற சமாச்சாரத்தில் அஞ்சு நாள் சோமியாகம் பண்ணணும், அஞ்சு பீவா தீட்சதே கிருஷோ ஏஜதே, வேடத்தில் ஒரு இடத்துல பார்த்தார் நடுப்புற சாப்பிட்டா என்ன ஆகும்னாரு.

0: கிடைச்சாது. அவர் சொன்னபடி பட்னி இருந்துட்டாருன்னா இவர் சுகர் பேஷண்டா இருக்கிறதுனால இவருக்கு கர்மா ஆரம்பிக்கணும் நாலா நாளே. இப்படி ஆகிடும். எதனா சுவானுபவ சேர்த்து சோதுகாத் ஒண்ணுமே உள்ள ஆகாரம் பண்ணாம அஞ்சு நாள் இருக்கேன்னு ஆரம்பிச்சாருன்னா இவருக்கு பசினாலே ஏதோ ஆபத்து வரலாம். சரி, அது பெரிய ஆபத்து. எதஸ்னியாது தட்டுக்கிட்டு உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுறது புரியல, உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுறது இங்கேதான் சாப்பிடாது. அப்படின்னா என்ன ஆகும், ருத்ரோ அஸ்ய பசூன் பாதுக சாது. பரமேஸ்வரன் இதை பார்த்துன்னு பொய் சொல்றியா படவா, எனக்குன்னு யாகம் பண்ணுறச்சு பொய் சொன்னியான்னு விட்டு இவருக்கு ஏதாவது ஆபத்தை களைப்பு விட்டுருவார். யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதாரணமாக இருப்பார், பண்ணப்புறம் ஆபத்து வரும். அப்படின்னா இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பயம் ஈடியா ஒன்று கண்டுபிடிக்கணும். இது வேதத்து சொன்ன பரிகாரம். இதை வச்சுத்தான் அம்பரீஷோபாக்கியானங்கிற கதை வந்தது. அதோட நான் இப்ப பூர்த்தி பண்ணி இவருக்கு விட்டு விடுறேன். அம்பரீஷோபாக்கியானத்துக்கு மூலம் இங்க இருக்கு. பாகவத புராணத்துக்கு வேண்டிய மூலங்கள்லாம் நிகம கல்பத்தொருவர் கலிதம் பலம். விவாக மந்திரார்த்தத்துக்காக வந்ததான ராமாயண காண்டங்கள் என்னங்கிறதையும் சொல்றேன். இப்ப இதுல என்ன சொன்னார், அப்படி இருந்தா லிக்விடாக உப்பு இல்லாம ஏதாவது சாப்பிடு. அப்ப என்ன ஆகும், உனக்கு அவ்வளவு தூரம் உயிர் போகக்கூடிய ஸ்டேஜ் வரவே வராது. சாந்தோக்கியத்தில் பன்னெண்டு நாளைக்கு உபவாசம் சொல்லிருக்கார். பதினஞ்சு நாள் பஞ்சதசாஹானி மாசீஹி காமம பிபா உண்ணாவிரதம் இருக்கிறவன் பதினஞ்சு நாள் வரைக்கும் தாராளமா இருக்கலாம்னு விட்டார். முன்னாலே கலைச்சுன்னு விடுறா, வேற விஷயம். நிஜமா உண்ணாவிரதம் இருந்து கலைச்சுக்கிறவா சில பேர், சில பேர் உண்ணாவிரதம் பேர்ல வச்சுன்னு கலைச்சுக்கிறவா சில பேர், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பதினஞ்சு நாள் உண்ணாவிரதம் வெறும் ஜலத்தை மட்டும் சாப்பிட்டா உயிர் போகாது கேரண்டின்னு வேதம் சொல்லியிருக்கு. நான் இப்ப சமீபத்து ஏதோ பேப்பர்ல பார்த்தேன், பல வருஷமா வெறும் ஜலம் மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு. இதெல்லாம் வெரி ரேர் கேஸ். அது இருந்தாலும் வேதம் என்ன சொல்றது, ஜலத்தை சாப்பிட்டேன்னா இது சாப்பிட்ட மாதிரி இருந்து உயிர் போகாம காப்பாத்திக்கும். ருத்ரன் வந்து சாலிடா சாப்பிட்றது தான் நிஷேதம் பண்ணுறதுனால அதை சாப்பிடலன்னு ஆகும். இல்லையா, தன்னேவா சித்தம் சாப்பிடலன்னு ஆகும், நேவ அனசித்தம் சாப்பிட்டான்னு ஆகாது. பயமீடியாவா கண்டுபிடிக்கலாங்கிறார். இதனாலதான் அம்பரீஷ் உபாக்கியானத்துல துர்வாசர் சோதனை பண்ணி விஷ்ணு பக்தால் பெருமையை கொண்டதுக்காக ஏற்பட்ட சரித்திரத்துல துவாதசி இன்னைக்கு பாரணம் பண்ண முடியாம ஆகும் பொழுதோ நீ துளசி ஜலத்தை சாப்பிடப்பா, பாரண பலன் வரும்னு சொன்னார். அப்புறம் நடந்ததெல்லாம் வேற விஷயம். அவளுக்கு மூலம் இங்க வேதமானது எப்பவும் எதை சொல்லும் பொழுதும் பல சங்கடங்களுக்கு எல்லாம் பரிகாரம் சொல்றதுங்கிறதுல இன்னும் பல பல விஷயங்கள் இருக்கு.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க விருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உரிய காலத்தில் தரிசனம் செய்தல் வேண்டும். சிவபெருமானை தரிசித்தல் என்பது எனக்கு விரும்பியதான காலத்தில் நான் சிவனை தரிசிக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் சுற்றுலா தலங்கள் ஆக இருக்கக்கூடியதான பல திருத்தலங்களில் மதியம் கூட தரிசனம் செய்யலாம் என்பதான ஒரு நிலைமை இருந்து வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடியதான ஆலயங்களை ஆன்மீக தலங்களாக பார்க்காமல் அதனை ஒரு சுற்றுலா தலங்களாக பார்த்து மதியம் கூட தரிசனம் செய்யலாம், 2 மணிக்கு கூட தரிசனம் செய்யலாம், அவை அனைத்தும் உச்சிதமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே அமைகின்றது. அவ்வாறு தரிசனம் செய்வதற்கு உரியதான நேரம்

ஆஹா, பூஜை என்னும் யாகத்திற்கு, அதாவது பூஜையே ஒரு யாகமாக கூறுகிறார் இந்த இடத்தில். உரிய இடம், உரிய காலம் ஆகிய இரண்டும் தேவை. இறைவனை தரிசிக்க சுமார் காலை 1:30 முதல் ஒரு மதியம் 12:30 வரை, அதிகபட்சமாக அனைத்து ஆலயங்களும் 12:30 வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் பக்தர்கள். மாலை 4:00 அல்லது 4:30 முதல் இரவு 9:00 வரை தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில்தான் தரிசனம் செய்தல் வேண்டும். மதியம் 2 மணிக்கு தரிசனம் செய்யலாமா என்றால், மதியம் 12 மணிக்கு மேல் தெய்வங்களை குறித்து செய்யக்கூடியதான வழிபாடுகள் செய்தல் கூடாது என்பது நமது ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விதியாகும். எனவே இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு காலை 5:30 முதல் ஒரு 12:30 அல்லது 12 மணிக்குள்ளாக, மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்குள்ளாக தரிசனம் செய்தல் நல்ல பயனை கொடுக்கக்கூடும் என்பதை நாம் உணர வேண்டும். பூஜை என்னும் யாகத்திற்கு தேசம், காலம் ஆகிய இரண்டுமே விரும்பிய பயனை தரும். மற்ற தேசத்திலும் கூறப்படாத பிற இடத்திலும், அதாவது ஆலயம் கட்டுவதற்கு யோக்கியதம் இல்லாத இடத்தில் ஏதேனும் ஆலயம் கட்டப்பட்டிருந்தால் அது சொல்லப்படாத இடம் என்று கருதுதல் வேண்டும். உரிய காலம் அல்லது ஏற்ற புண்ணிய கால நேரம் இல்லாத பொழுதும் செய்யப்படுவது விரும்பாத தீமையையே தரக்கூடும். எனவே பூஜையை உரிய காலத்தில் உரிய புனித இடத்திலேயே செய்து பயனடைதல் வேண்டும் என்பதை அறிக. நாம் நமது இஷ்டத்திற்கு போல் திருக்கோவிலுக்கு செல்லலாம். என்னிடம் வசதி இருக்கிறது, எனக்கு வாய்ப்பிருக்கிறது என்றெல்லாம் கருத்தில் கொண்டு ஆலயத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை நமது விருப்பம் போல் சென்று தரிசிக்கலாம் என்பதான எண்ணம் அறவே கூடவே கூடாது. அவ்வாறு மோகத்தினால் எவனேனும் தரிசிப்பானே எனில் அவன் தீமையையே அடைவான். அவ்வாறு தரிசித்தலை விட தரிசிக்காமல் இருப்பதே நல்லதாகும். வெளியூரில் ஏதேனும் சுவாமி தரிசனத்தின் பொருட்டு நாம் சென்றால் கூட அந்த ஊர் பழக்க வழக்கத்தின்படி அந்த ஆலயம் எத்தனை மணிக்கு நடை திறக்குமோ, காலையும் மாலையும், அத்தனை மணிக்கு சென்றுதான் நாம் தரிசிக்க வேண்டுமே தவிர, நான் வெளியூரிலிருந்து வருகிறேன், என்னிடம் செல்வங்கள் நிறையாக இருக்கின்றது, கோவிலை இப்பொழுதே திறந்து தரிசனம் செய்து வையுங்கள் என்றெல்லாம் நாம் கூறுதல் உச்சிதமன்று. அந்த ஊரின் பழக்க வழக்கப்படி யாதொரு விஷயம் நடத்தப்படுகிறதோ அதனை அனுசரித்தே நாம் தரிசனம் செய்தல் வேண்டும். அதுவே மிக சாலச்சிறந்தது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக திருக்கோவிலுக்குள் செல்பவர்கள் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டிய சமயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தோற்றத்தில் செல்லுதல் வேண்டும். இன்று நிறைய நபர்கள் திருக்கோவிலுக்குள் செல்லும் பொழுது நெற்றியில் திருநீர் இல்லாமல், ஒரு நாகரீகமான ஆடை அணியாமல், சொல்லுவதற்கே சற்று கூச்சமாக இருக்கின்றது, பெண்கள் தலைகளை விரித்து போட்டுக்கொண்டு அதை போல்லாம் செல்கிறார்கள். அதை அனைத்தும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றும் கூட கேரள தேசத்தில் ஆடவர்கள் அனைவரும் மேலே வஸ்திரம் அணியாமல் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதான ஒரு நியதி பல ஆலயங்களில் இருக்கின்றது. ஒரு நாகரீகமான ஒரு ஆடையினை அனைவரும் அணிதல் வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனெனில் பரம்பொருளை தரிசிக்க செல்கிறோம், அதற்கு உச்சிதமான ஒரு தோற்றத்துடன் நாம் செல்லுதல் வேண்டும். ஒரு அதிகாரியை பார்க்க செல்கிறோம் என்றால் நாம் எந்த அளவு ஒரு பயபக்தியுடன் அதற்கு தேவையான தோற்றத்துடன் நாம் செல்கிறோம். ஒரு பிரதமரை பார்க்கிறோம் என்றால்
அனைவரும் அதற்கு

0: உண்டான தோற்றத்தில் செல்கிறோம். உலகிற்கெல்லாம் பிரதமராக இருக்கக்கூடியதான சாக்ஷாத் பரமேஸ்வரன், அவரை தரிசிக்க செல்லும் பொழுது எந்த ஒரு பயபக்தியுடனும் ஒரு ஆன்மீக தெய்வீக தோற்றத்துடனும் நாம் செல்லுதல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். முதல்படியாக விபூதி என்று சொல்லக்கூடியதான பஸ்மத்தினை அணிந்து ஆலயத்தினுள் செல்லுதல் வேண்டும். நிறைய நபர்கள் ஆலயத்தினுள் செல்லும் பொழுது திருநீறு தரித்திருப்பதே இல்லை. அவ்வாறு சென்று இறைவனை தரிசித்தால் அது மிக பெரியதான ஒரு தீமையையே கொடுக்கும். சைவர்களை பொறுத்தவரையில் மணி என்றால் அது ருத்ராட்சம், மந்திரம் என்றால் அது ஸ்ரீ பஞ்சாட்சரம், ஔஷதம் என்றால் அது திருநீறு. மணி, மந்திர, ஔஷதம் என்று பொதுவாக கூறுதல் உண்டு. இந்த மணிகளை அணிந்தால் இன்ன பயன் கிடைக்கும், இந்த மந்திரங்களை ஜபித்தால் இன்ன பலன் கிடைக்கும், இந்த மூலிகைகளை உட்கொண்டால் இந்ததான பலன் கிடைக்கும் என்றெல்லாம் பலவாறாக ஆயுர்வேதம் போன்றதான சாஸ்திரங்களிலும் தந்திர சாஸ்திரங்களிலும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. ஆனால் அவைகள் அனைத்திற்கும் மேலாக சைவர்களை பொறுத்தவரையில் மணி என்றால் அது ருத்ராட்சமே, மந்திரம் என்றால் அது ஸ்ரீ பஞ்சாட்சரமே, ஔஷதம் என்றால் அது சாக்ஷாத் பஸ்மமே. எனவேதான் திருஞான சம்பந்தர் பெருந்தகை ஔஷதம் என்று சொல்லக்கூடியதான திருநீற்றினை பற்றியும் மந்திரம் என்பதான ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை பற்றியும் மிகச் சிறப்பாக பதிகங்கள் எழுதியுள்ளார். அவர் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து யாதெனில், ஞானசம்பந்தர் மணியாகிய ருத்ராட்சத்தை பற்றியும் எழுதியிருக்கக்கூடும், காலப்போக்கில் அவைகள் நமது கைகளுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் என்பதான ஒரு கூற்றும் ஆராய்ச்சியாளர்களால் வைக்கத்தக்கது. எனவே அது ஆராய்ச்சி செய்த பிறகே முடிவெடுக்க வேண்டியதான விஷயம். தற்பொழுது நம்மிடத்தில் விபூதி மற்றும் பஞ்சாட்சரத்திற்கான பதிகங்கள் காணப்படுகின்றன. அப்பேற்பட்டதான முக்கியம் வாய்ந்ததான விபூதியை தரித்து கொண்டே ஒருவன் ஆலயத்திற்கு செல்லுதல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த விபூதி என்பது பஸ்மம் என்றும் க்ஷாரம் என்றும் ஐஸ்வர்யம் என்றும் பலவாறாக கூறப்பட்டுள்ளது. இந்த விபூதியினை பற்றி பல பெருமைகள் கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில், பாசயத்யகிலம் ஞானம் நித்யம் பாசயதே சயது பக்ஷணாத் சர்வ பாபானாம் பஸ்மேதி பரிகீர்த்தியதே பஸ்மஸ்நான விஹீனஸ்து சிவபூஜாம் ந காரயேத். கடைசி வரியானது மிக முக்கியமானது. பஸ்மஸ்நான விஹீனஸ்து, எவன் ஒருவன் திருநீறு பூச்சு செய்யவில்லையோ அவன் சிவபூஜாம் ந காரயேது, சிவபூஜை செய்வதற்கோ அல்லது செய்விப்பதற்கோ அருகதை அற்றவனாக இருக்கிறான். இந்த ஸ்லோகத்தினுடையதான முழு அர்த்தத்தினையும் பார்ப்போம். எல்லா ஞானத்தையும் வெளிப்படுத்துவதாலும் எப்பொழுதும் ஒளி வீசுவதாலும் எல்லா பாவங்களையும் உட்கொண்டு புனிதப்படுத்துவதாலும் அதற்கு பஸ்மம் என்று பெயர். இன்றும் கூட பலர் ஏதாவது ஒரு சுத்தம் இல்லாததான ஒரு சூழ்நிலை இருக்குமே எனில் அச்சமயத்தில் பஸ்மஸ்நானம் செய்து கொள் என்று கூறுவார்கள். சாஸ்திர திருஷ்டியாக பஸ்மஸ்நானம் எந்த சமயத்தில் செய்தல் வேண்டும், நீரினால் செய்யக்கூடியத ஸ்நானம் எந்த சமயத்தில் செய்த வேண்டும் என்றெல்லாம் பல நியமங்கள் இருக்கின்றது. அவைகளுக்கு ஒரு பொதுவாக பஸ்மஸ்நானம் என்பதை அனைவரும் செய்து கொள்ளலாம். அப்பேற்பட்டதான பஸ்மஸ்நானம் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கடிக்கக்கூடியது. பஸ்மம் என்ற பெயர் விபூதியான திருநீருக்கு விளங்குகிறது. இதனை முறை அணிதலாகிற பஸ்மஸ்நானத்தை செய்யாமல், நெற்றியில் மேனியில் திருநீர் அணியாமல் சிவபூஜையை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. எனவே சிவாலயத்தினுள் நாம் செல்கிறோம் என்றால் வெட்கம் ஏதும் இன்றி நாம் திருநீர் பூசிக்கொள்ளுதல் வேண்டும். இச்சமயத்தில் ஒரு சிறிய சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பஸ்மம் ஸ்நானம் எப்பொழுதும் செய்தவராக இருப்பார். அதாவது அதனை திரிபுன்ற தாரணம் என்றும் கூறுவார்கள். அந்த விபூதியினை குழைத்து நெற்றியில் இட்டு கொண்டிருப்பார். அவ்வாறு அவர் அந்த தோற்றத்துடன் செல்லும் பொழுது யாரோ ஒரு சிலர் அவரை பார்த்து தார் ரோடு செல்கிறது பார் என்றாராம். அச்சமயத்தில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள், என்னை போன்ற தார் ரோடுகள், தார் சாலைகள் மற்றவர்களின் பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும், ஆனால் உன்னை போன்றவர்கள் குட்டிச்சுவரை போன்றவர்கள் என்று நகைச்சுவையாக கூறினார் என்று காதால் கேட்டதான செய்தி இது. ஆழ்ந்து நோக்கினால் ஒருவருடையதான பயணத்திற்கு பாதையாக அமைதல் என்றால் ஆன்மீக பயணத்திற்கு பாதை என்பதான ஒரு அர்த்தமும் நமக்கு இந்த இடத்தில் தோன்றுகிறது. எனவே பஸ்மஸ்நானம் என்று சொல்லக்கூடியதான திருநீர் பூச்சினை எப்பொழுதும் செய்தே இருத்தல் வேண்டும். மேலும் அந்த திருநீர் அணிவதின் பயன் யாதெனில், சர்வ தீர்த்தேஷு யத் ஸ்நானம், சர்வ யக்ஞேஷு யத் பலம், தற்பலம் கோட்டி குணித்தம் பஸ்மஸ்நானேன சித்தியதி என்கிறது சுப்ரபேதம் என்பதான ஆகமம். சர்வ தீர்த்தேஷு யத் ஸ்நானம், அனைத்து விதமான புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்தால் யாதொரு பயன் கிட்டுமோ, சர்வ யக்ஞேஷு யத் பலம், அனைத்து விதமான யாகங்கள், ஜியோதிஷ்டோமம், அக்னிஹோத்திரம் என்றெல்லாம் பலவிதமாக யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த யாகம் செய்வதன் மூலமாக யாதொரு பயன் கிட்டுமோ, தற்பலம் கோட்டி குணிதம், அதைவிட கோடி மடங்கு அதிகமாக கிடைக்கும். எதனாலெனில், பஸ்மஸ்நானேன சித்தியதி, திருநீற்று பூச்சினால் ஒருவனுக்கு யாகத்தினால் கிடைக்கக்கூடியதான பயனை விட, புண்ணிய தலங்களில் சென்று நீராடுவதின் பயன்களை விட அதிகமான பயன் இந்த விபூதி தரித்தலாலேயே கிடைக்கும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். எனவே ஆலயத்தினுள் செல்லும் அனைவரும் பஸ்மஸ்நானம் என்பதை தவறாமல் செய்து விபூதி பூச்சினை பூசிக்கொண்டே ஒருவர் செல்லுதல் வேண்டும். அடுத்தபடியாக ருத்ராட்ச மாலை. ருத்ராட்ச மாலை என்பதை அதற்கென்றே ஒரு தனி சிறப்பு சொற்பொழிவு கூட வைக்கலாம். பொதுவாக அன்றாடம் ஆலய தரிசனத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இளந்தங்கொட்டை அளவிற்கு இருக்கக்கூடியதான மாலையினையே தரித்தல் வேண்டும். இது பொதுவான ஒரு விஷயம். அனைவருக்கும் தெரிந்ததே 54, 108, 27, 36 போன்றதான எண்ணிக்கைகளில் அந்த ருத்ராட்ச மணிகள் இருக்கலாம். அது ஒரு சிலர் ஒத்தை ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியதான கண்டருத்ராட்சம் என்று சொல்வார்கள், அந்த கண்டருத்ராட்சம் தரித்து கொண்டிருக்கலாம், அல்லது மேற்கூறியதான மாலைகளை தரித்து கொண்டிருக்கலாம். அதற்கு மேரு என்பதான நடுநாயகமான ஒரு மணி இருத்தல் வேண்டும் என்றெல்லாம் பலவாறாக அதற்கு இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவ்வாறான ருத்ராட்ச மாலை என்பதை எப்பொழுதும் தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்பவர்கள் ருத்ராட்சம் நீங்களாக வேறு எந்த மாலையையும் தரித்தல் என்பது தேவை கிடையாது. ஏனெனில் ருத்ராட்சத்தை தரித்தல் மூலமாகவே அனைத்து விதமான பயன்களும் கிட்டும். வேறு எந்த மாலைகளும் ஒரு ஆச்சாரியனுக்கோ ஒரு பக்தனுக்கோ தேவையே கிடையாது. விபூதி பூச்சு அவரவர்கள் ஆசிரமத்திற்கு தகுந்தாற்போல் வேஷ்டி உடுத்தி கொள்ளுதல் மற்றும் ருத்ராட்சம் தரித்தல் இவைகள்தான் மிக சிறந்ததான சிவச்சின்னமாக அமைகின்றது. மேலும் ஆலய தரிசனத்திற்கு பெரும்பாலும் வெள்ளை வேஷ்டி அணிதலே உச்சிதம் என கருதப்படுகிறது. மற்ற ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அதன் நியமம் படி காவி நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டியோ சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டியோ அவரவர்கள் பக்தர்களின் விருப்பம் போல் தரித்து கொள்ளலாம். ஆனால் சிவாலயத்திற்கு வரும் பொழுது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியதான வேஷ்டி அணிதலே உச்சிதம் என பலகாலமாக இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது. எனவே ஆலயத்தினுள் செல்பவர்கள் ருத்ராட்சம் தரித்தல் வேண்டும். இதனை ருத்ராட்சத்தின் மூலமாகவே ஜபமும் செய்தல் வேண்டும் என்பதாக ஸ்காந்த புராணம், ஸ்கந்த புராணம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் கூறப்பட்டுள்ளது, அக்ஷசூத்திரம் வினாவத்ஸ ஜபம் சர்வம் ச வர்ஜயேத்து தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ருத்ராட்சைர் ஜபமாரபேத், ருத்ராட்சமாலையா ஜப்தோ மந்த்ரோ அனந்தா ஃபலப்பிரதா அருத்ராட்ச ஜபும்சாம் தாவன் மாத்திர ஃபலப்பிரதா என்கிறார் ஸ்கந்த புராணத்தில். ஸ்கந்த புராணம், சிவபுராணம் போன்றவைகளும் நமது சைவத்திற்கு, சித்தாந்த சைவத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியதான புராணங்கள். அதில் அக்ஷசூத்திரம் வினா இந்த ருத்ராட்ச மாலைக்கு கண்டிகை மணிமாலை என்று பெயர், அக்ஷசூத்திர மணிமாலா என்று பெயர் என பல பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றை இங்கு சொல்கிறார், அக்ஷசூத்திரம் என்று சொல்லக்கூடியதான ருத்ராட்ச மாலை இல்லாமல் எவன் ஒருவன் ஜபம் செய்கிறானோ அவன் அந்த ஜபத்தினை செய்தல் கூடாது. எவன் ஒருவன் ருத்ராட்ச மாலை அணியாமல் ஜபம் செய்ய நினைக்கிறானோ அவன் அவ்வாறு செய்தல் கூடாது. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ருத்ராட்சைர் ஜபமாரபேத், எனவே பெரும் முயற்சி எடுத்தாவது ருத்ராட்ச மாலையினை அணிந்து கொண்டு ருத்ராட்ச மாலையினால் எண்ணிக்கொண்டே ஜபத்தினை செய்தல் வேண்டும். ஜபம் செய்யும் சமயத்திலும் ஆலயம் தரிசனம் செய்யும் சமயத்திலும் ருத்ராட்ச மாலை அணிந்திருத்தல் வேண்டும். ஆலயத்தினுள் ஜபம் செய்கிறார் என்றால் அவர் இரண்டு ருத்ராட்சங்கள் தரித்தல் வேண்டும். இவை அனைத்தும் அந்த முன்பு கூறியதை போல ருத்ராட்ச மகிமா என்பதில் இறையருள் இருப்பின் நாம் அனைவரும் சிந்திக்கலாம். ருத்ராட்ச மாலையா ஜப்தோ மந்த்ரோ அனந்த ஃபலப்பிரதா, ருத்ராட்ச மாலையினால் செய்யக்கூடியதான ஜபமானது எண்ணற்றதான பலனை கொடுக்கக்கூடும். அருத்ராட்ச ஜபும்சாம் தாவன் மாத்திர ஃபலப்பிரதா, ருத்ராட்சம் அணியாமல் செய்யக்கூடியதான ஜபமானது அந்த அளவிற்கு பலனை கொடுப்பதில்லை. ஜபம் என்பதன் பலனை கொடுக்குமே தவிர முறையான ஒரு பலனை ருத்ராட்சம் அணியாமல் கிடைக்கக்கூடிய செய்யக்கூடியதான ஜபமானது கொடுக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குரியதான விஷயமாகவே இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்தபடியாக கோபுர தர்சன பலன். அனைவரும் கோபுரம் என்பதை நாம் பலவாறாக நினைத்து கொண்டுள்ளோம். கோ என்றாலே பசு கூட்டம் என்று பெயர். புறம் என்றால் அது ஒரு அவைகள் நுழையக்கூடியதான ஒரு வழி என்று அதனை நாம் கூறலாம். அந்த கோபுரத்தில் பல நுணுக்கமான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த கோபுரம் என்பது இந்த உயிர் கூட்டங்கள், பசு கூட்டங்கள் பதியாகிய பரம்பொருளை தரிசிப்பதற்கு ஒரு வழி வேண்டுமல்லவா, அந்த நுழைவாயில்தான் கோபுரம். அதில் பார்த்தோம் என்றால் உலகியல் சம்பந்தப்பட்டதான அனைத்து பதுமைகளும் அங்கு செதுக்கப்பட்டிருக்கும். பக்தன் அதை மட்டுமே பார்த்து கொண்டு இருத்தல் கூடாது. அவன் அந்த உலகியல் சார்ந்ததான விஷயங்கள் அனைத்தையும் அந்த கோவிலுக்கு வெளியிலேயே தனது மனதிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு தூய மனதுடன் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதான ஒரு நிலைக்கு பக்தன் இருத்தல் வேண்டும். அதனால்தான் அதற்கு கோபுரம் என்பதான ஒரு பெயர் உண்டாயிற்று. எண்ணற்றதான சிற்பங்கள், எண்ணற்றதான ஒரு பக்தர்களுடையதான விஷயங்களை அனைத்தையும் அந்த கோபுரத்தில் நாம் காணலாம். அந்த கோபுரம் என்பது மிக நுழைவாயிலாக இருந்தால் அதற்கு கோபுரம் என்று பெயர். இறைவனுடையதான கருவறைக்கு மேல் இருந்தால் அதற்கு விமானம் என்று பெயர், அல்லது ஸ்தூபி என்றும் அதனை கூறுவார்கள். இவ்வாறு இந்த கோபுரத்தினை நாம் தரிசித்தல் வேண்டும். இந்த கோபுர தரிசனத்தினை பற்றி நீலகண்ட ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் சிவார்ச்சனா சந்திரிகையில் மிக சிறப்பாக கூறியுள்ளார். கோபுரம் என்பதை பார்த்த பிறகு கோபுரத்திற்கு வெளியிலோ அல்லது நந்திக்கு பின்போ பலிபீட்டத்திற்கு பின்போ இருந்து ஒருவன் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். முதலில் இந்த கோபுரம் என்பதை ஆகமம் யாது கூறுகின்றது என்று பார்த்தால், அதற்கு சுப்ரபேதம் என்பதான ஆகமம் தூரத சிகரன் திருஷ்ட்வா நமஸ்குர்யாத்து யோ நரஹா முச்சியதே சர்வ பாபேபியா நிர்மோகாதிவ பண்ணகாஹ. தூரதஹா சிகரம் திருஷ்ட்வா, தூரதஹா வெகு தொலைவிலிருந்து, வெகு தொலைவிலிருந்து சிகரம் திருஷ்ட்வா, சிகரம் என்று சொல்லக்கூடியதான கோபுரத்தின் உச்சி, கோபுரம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சிகரம், நாசிகா, ஸ்தூபி, வர்க்கம் என்றெல்லாம் பல பகுதிகள் ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. சிகரம் என்றால் கோபுரத்தினுடையதான உச்சி. அந்த சிகரத்தை திருஷ்ட்வா பார்த்து நமஸ்குர்யாத்து யோ நரஹா, யஹா நரஹா எந்த மனிதன் நமஸ்குர்யாத்து நமஸ்கரிக்கிறானோ அவன் முச்சியதே சர்வ பாபேபியஹா, அவன் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் அவன் விடுபட்டவனாக இருக்கிறான். எவ்வாறெனில் நிர்மோகாதிவ பன்னகாகா, நிர்மோகஹா என்றால் சம்ஸ்கிருதத்தில் அந்த பாம்பினுடையதான சட்டை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தோல், அதற்கு பெயர் நிர்மோகஹா என்று பெயர். எவ்வாறு பாம்பானது தனது தோளினை விட்டு வெளிவருகிறதோ அதனை போல இந்த ஆன்மீக சாதகன், அந்த பக்தனானவன் தான் செய்த பாவங்களிலிருந்து வெளிவருகிறான் என்கிறது சுப்ரபேதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆகமம். அடுத்தபடியாக ஒரு சிவஸ்தலம் என்றால் அந்த ஸ்தலத்தினை அந்த பக்தனானவன் எவ்வாறு பாவித்தல் வேண்டும். இன்று பல ஸ்தலங்கள் வணிக வளாகங்களாக அல்லது உலகியல் சார்ந்ததான விஷயங்கள் நடைபெறக்கூடியதான இடங்களாக மாறிவிட்டது. ஆனால் ஆகமங்கள் அவ்வாறு கூறவில்லை, புராணங்கள் அவ்வாறு கூறவில்லை. அந்த சிவம் இருக்கக்கூடியதான திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடியதான ஸ்தலங்கள் அனைத்துமே சாக்ஷாத் கைலாசம், சிவனார் வீற்றிருக்கக்கூடியதான கைலாசம் என்கிறோம் அல்லவா, அந்த இடமாகவே கருதப்பட வேண்டும். தேவாலயாத் பிரதிருஷ்யந்தே விமானாக கோபுரான்விதாக யாவத் தேசேஷு பரிதா தாவத் கைலாச பூதலம் என்று கூறப்பட்டுள்ளது. தேவாலயாத் பிரதிருஷ்யந்தே, தேவாலயத்திலிருந்து சிறப்பாக எந்த அளவிற்கு காணப்படுகின்றதோ, விமானாக கோபுரான்விதாக விமானங்கள், கோபுரங்கள், முன்பே கூறினேன் கோபுரம் என்றால் பக்தர்கள் நுழையக்கூடியதான நுழைவாயில், விமானம் என்றால் அந்த கருவறைக்கு மேல் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு, அதற்கு விமானம் அல்லது ஸ்தூபி என்று பெயரிடுவார்கள். அவைகளுடன் கூடியதான இடம் எந்த இடத்திலிருந்து காணப்படுகிறதோ, யாவத் தேசேஷு பரிதஹா அதனை சுற்றி இருக்கக்கூடியதான இடங்கள் அனைத்தும், தாவத் கைலாச பூதலம் அவைகள் அனைத்தும் பூவுலகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசம் என்றே நாம் பாவித்தல் வேண்டும். அதனால்தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருத்தல் வேண்டாம் என்று கூறுகிறார்கள். முன்பே நமது முதல் நாளில் கூறியதை போல தனு கரண புவன போகங்கள் என நான்கை கொடுத்தார்கள். அந்த இந்த உலகத்தில் பிறந்ததான ஆத்மாக்கள், உடம்பு, அந்த கருவிகள், இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடியதான போகங்கள் அனைத்தையும் அனுபவித்தல் வேண்டும். அதே தருணத்தில் அவைகள் மிகச்சிறந்ததான சிவ பூஜையையும் செய்து அவர்கள் மேன்மையடைய வேண்டும். இந்த புவனங்கள் என எடுத்துக்கொண்டால் அதிலும் தூய்மையான இடத்தில் பூஜை செய்தல் என்பதன் அவசியத்தினை நாம் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அவை அனைத்தையும் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் இத்தருணத்தில். எனவே எந்த இடம் நமது கண்ணுக்கு தென்படுகின்றதோ, உதாரணமாக ஒரு ஊருக்கு செல்கிறோம், அந்த ஊரின் எல்லையை அடைந்த பிறகு அந்த ஊரின் எல்லையிலேயே நமக்கு கோவில் தெரிகிறது என்றால் அந்த ஊர் அனைத்தையுமே நாம் கைலாசமாக பார்த்தல் வேண்டும். பூலோகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசமாக அனைத்து தேவா சிவாலயங்களும் திகழ்கின்றன என்பதில் ஐயமேதும் இல்லை. மற்ற இடத்தில் இத்தனைதான் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான திவ்ய இடம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் சைவ ஆகமங்கள் அது எந்த விதமான திருக்கோவிலாக இருந்தாலும் சரி, நாம் நாளை மறுநாள் பார்க்க போகிறோம் கோவில்களை எத்தனை விதமாக பிரிக்கலாம் என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அவ்விடத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அவ்விடத்தை சாக்ஷாத் பூலோக கைலாசமாக நாம் பார்த்தல் வேண்டும். அடுத்தபடியாக அந்த கோவிலில் எழுப்பக்கூடியதான மணி ஓசைகள், அதுவும் மிக முக்கியமானது. சிவாலய வாத்திய கோஷ விசேஷகா, சிவாலயத்தில் மணி அடித்தல் அல்லது திருச்சின்னம் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாத்திய விசேஷம், அதனை ஊதுதல், பஞ்சவாத்தியம் என்று சொல்வார்கள், அதனை காலையில் கோவிலில் இசைத்தல் வேண்டும் என்றெல்லாம் ஆகமங்களில் பலவாறாக கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு கேட்கக்கூடியதான வாத்தியத்தின் விசேஷம் யாது, அந்த வாத்திய ஒளியின் விசேஷம் யாதெனில், ஸ்ரூயந்தே வாத்திய கோஷாஸ்ச யாவத்து தூராத்து சிவாலயாத்து தாவத் சிவபுரம் சாக்ஷாத்து அனவத்யே மனோன்மணி. சிவனாரானவர் அம்பிகையிடம் கூறும் செய்யுளை போல் இது அமைகின்றது. ஹே மனோன்மணி, அனவத்யே மனோன்மணி, அம்பிகையே மனோன்மணியே, சிவாலயாத்து ஸ்ரூயந்தே வாத்திய கோஷாஸ்ச யாவத் தூராத் சிவாலயாத்து, சிவாலயத்திலிருந்து எந்த அளவிற்கு தள்ளி இந்த சிவாலயத்தில் ஒலிக்கக்கூடியதான வாத்தியத்தின் ஓசையானது ஒருவருடையதான காதில் விழுகிறதோ அந்த இடம் வரை தாவத் சிவபுரம் சாக்ஷாத், அந்த இடமே சிவபுரம் என்று நாம் மனதில் நிறுத்தல் வேண்டும். எனவே திருக்கோவிலில் திருமணம் போன்றவைகள் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாத இசை பாடல்களை அனைத்தையும் போடுதல் கூடாது என்பதை நாம் இதன் மூலமாக சூச்சகமாக உணரலாம். ஏனெனில் ஆலயம் எனில் ஆலயத்திலிருந்து ஒலிக்கக்கூடியதான வாத்திய கோஷங்கள் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வாத்திய கோஷங்களும் வேறு தேவையற்றதான இசைகளும் இருத்தல் கூடாது. தேவார இசைகள் இருக்கலாம், அவைகள் பூஜைக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான சமயத்திலோ அல்லது விசேஷமான சமயத்திலோ பன்னிரு திருமுறை திருவிழாக்கள் என்றெல்லாம் செய்வார்கள். அதை போல சிவனாருடையதான பெருமையை கூறக்கூடியதான இன்னிசை நிகழ்வுகள், தேவார இசை நிகழ்வுகள் அனைத்தும் இருக்கலாமே தவிர வேறு எந்த விதமான தேவையற்றதான இசைகள் எதுவும் இருத்தல் கூடாது. ஏனெனில் அந்த இடமே சாக்ஷாத் கைலாசம். கைலாசத்தில் பரமபதியான பரமேஸ்வரனை எவ்வாறு நாம் பாவிக்க வேண்டுமோ அதே பாவனையுடன் நாம் ஆலயத்தில் சிவனாரை தரிசித்தல் வேண்டும். அங்கு இருக்கக்கூடியதான கைலாயம் வேறு, இங்கு இருக்கக்கூடியதான இந்த உலகம் இந்த கோவில் வேறு என்பதான ஒரு நிலை ஒரு பக்தனுடையதான மனதில் இருத்தல் கூடாது. பின்பு நாளை மறுநாள் நாம் பார்க்க போகிறோம் தேவாலய சிவாலயத்தினுள் தேவையில்லாமல் பேசுதல், தேவையில்லாமல் சிரித்தல் போன்றதான விஷயங்கள் அனைத்தையும் நாம் தவிர்த்தல் வேண்டும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தினுடையதான பெரிய மணி, ஆலயத்தினுள் மகாகண்டா என்று சொல்வார்கள், அந்த பெரிய மணியினை நாம் கேட்டல் வேண்டும். அதுவும் மிக முக்கியமான ஒன்று. அது யாதெனில் அனைத்து தேவாலயங்களிலும் பெரிய மணி என்பது ஒன்று இருக்கும். அதன் பயன் மகாகண்டா நினாதேன ராட்சசாஸ்ச அசுராஸ்ததா பிரம்மராட்சச பைசாச்ச பூத யக்ஷ உரகேஸ்வராஹ தூரம் கச்சந்தி நாதேன யாந்தி தேவாசு சந்நிதிம். கோயில்களில் பெரிய மணியில் தோன்றிடும் பெரும் ஓசையால் இராட்சசர்கள், அசுரர்கள், பிரம்ம ராட்சசர்கள், பிசாச்சுகள், பூதங்கள், யக்ஷர்கள், பெரும் பாம்பினங்கள் இவை யாவும் விலகி தொலைவுக்கு அதாவது வெகு தூரம் செல்கின்றன என்றும் தேவர்கள் அந்த ஆலயத்தில் தோன்றுவார்கள், வந்திருந்து பூசையை ஏற்று அருள்வார்கள் என்கிறது சுப்ரபேதம் என்பதான ஒரு ஆகமம். எனவே ஆலயத்தினுள் பெரிய மணி அடிக்கிறதே இது எனக்கு தொல்லையாக இருக்கின்றதே என்பதான ஒரு நிலை எந்த ஒரு பக்தனுடையதான மனதிலும் இருத்தல் கூடாது. அது மிகவும் மகிமை வாய்ந்ததான ஒரு மணியாக கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக தர்சன காலே வஸ்திர ஆச்சாதன பலம். முன்பே நான் கூறியதை போல ஆடவர்கள் சிவாலயத்தினுள் செல்கிறார்கள் என்றால், பக்தர்களாகிய ஆடவர்கள் சிவாலயத்தினுள் செல்கிறார்கள் என்றால், அவர்கள் மேலே துணி ஏதையும் போர்த்தி கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்வோமே என்றால், சட்டை அணிந்து கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது. சிவனாரை சட்டை அணிந்து கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது என்பது மிகவும் முக்கியமானது. இது பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. விசேஷமாக அம்சுமான் என்பதான ஆகமத்தில், வஸ்திரேனாச்சாத்ய தேகம் ஸ்வம் யோனர பிரணமேத்துமாம் த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கா சப்தஜன்மசு நிர்தனஹா. வஸ்திரேன ஆச்சாத்ய தேகம் ஸ்வம், எவன் ஒருவன் தனது தேகத்தினை வஸ்திரத்தினால் போர்த்தி கொண்டு சிவனாரை தரிசிக்கிறானோ, பிரணமேத்துமாம், என்னை தரிசிக்கிறானோ, அதாவது சிவனார் கூறுவதை போல் அமைந்துள்ளது, சிவனாரை தரிசிக்கிறானோ, அவன் யாதெனில் த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கா, அடுத்த மூன்று ஜென்மங்களுக்கு ஊமையாக இருப்பான். சப்த ஜன்மசு நிர்தனஹா, ஏழு ஜென்மத்திற்கு அவன் தனம் இல்லாதவனாக இருப்பான், செல்வம் இல்லாதவனாக இருப்பான். எனவே சிவாலயத்தினுள் செல்பவர்கள் அவசியம் ஆடவர்கள் மேல் சட்டை அணியாமல் அங்கவஸ்திரத்தினை இடுப்பில் கட்டி கொண்டு வேஷ்டி உடுத்தி கொண்டு அதற்கு மேல் அங்கவஸ்திரத்தினை இடுப்பில் கட்டி கொண்டே தரிசனம் செய்தல் வேண்டும். பூஜை செய்பவர்கள் அவரவர்கள் பழக்கத்திற்கு ஏற்றால் போல் அவர்கள் ஒரு சிலர் உத்தரீயம் என்பதை அணிந்து கொள்வார்கள். அது அந்த ஆச்சாரியருடையதான அந்த சூழ்நிலையை பொறுத்தது என்பதை நாம் உணருதல் வேண்டும். இது அந்த ஒருவன் உடுத்தி கொள்ளக்கூடியதான ஆடை அந்த விஷயத்தை பொறுத்தவரையில், திரை போட்டிருக்கக்கூடியதான காலத்தில் சிவனை தரிசித்தல் கூடாது, மற்றும் ஆலயத்தினை தூய்மையாக வைத்தல் வேண்டும், ஆலயத்திற்கு மேலும் நேர்த்தியாக எவ்வாறு செய்தல் வேண்டும் போன்றதை பல ஆகமங்களின் அடிப்படையிலும் இராமாயணம் போன்றதான இதிகாசங்களின் அடிப்படையிலும் காணலாம். இது காலம் இணையத்தில் கிடைத்த ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும், எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரர் அனைத்து நன்மைகளையும் நலன்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு பிரார்த்தனையினை வைத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த shaivam.org அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிஷம் வான்முகில் வழாது பெய்க மணில்வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுல தந்தையார் பேரு நாகனா, நாகன் அந்த காடன், நண்பரெல்லாம் வந்து அவனை வீட்டுக்கு அழைக்கிறார்கள். அவனுக்கு அவர்களுடைய சொற்களை காதலே ஏறவில்லை. தன்னை இழந்து நிற்கிறான் கண்ண, அந்த கண்ணப்பர் திண்ணனார். ஆமா, ஆக இரும்பு பொன்னானார் போலங்கிறாரு சேக்கிழார். இரும்பு பொன்னானால் போல இவர் ஞான வடிவமே ஆகிவிட்டார். அதனாலே இறைவனை சொல்லுகிறான், அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவுதான், உலகத்தை அறிகிற அறிவல்ல. அவனுடைய அன்பெல்லாம் நம்ப கலந்து, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்று பெருமானே பாராட்டுகிறார். அப்படி அந்த கண்ணப்பர் தன்னை இழந்து பெருமானுக்கு ஆட்படுகிறார். அதனால்தான் மணிக்கவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு எனக்கு இல்லையே என்று இயங்குகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாயென்ற வான் கருணை சுண்ணப்போன் நீற்றற்கே சென்று ஊதாய் கொள். எனவே அன்பினுடைய எல்லையிலே ஞானத்தின் எல்லையிலே நின்றவன் கண்ணப்பன். எனவே தன்னை இழத்தல் அது பத்தாம் நூற்பாவில தான் நம்ம பார்க்க போகிறோம். பத்தாவது நூற்பாவில தன்னை இழந்த நிலை. எனவே தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் என்ன நாமம்? சீவன். அந்த பெயர் போய்விட்டது. இப்ப சீவன் என்ற பெயர் மாறி சிவமாகி விட்டார், சிவனோடு ஒன்றிவிட்டார். தன்னை தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழி. ஆக இந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை அப்பர் சுவாமிகள் ஒரு பெண்ணினுடைய நிலையிலே வைத்து விளக்கியிருக்கிறார். அதையெல்லாம் இனிமேல் தான் நாம் பார்க்க போகிறோம். எட்டாவது நூற்பா கேட்டல், ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல், பத்தாவது நூற்பா தெளிதல், பதினோராவது நூற்பா நெட்டை கூடுதல். பக்குவத்தில் நாலு வகை இருக்கிறது. பக்குவத்திலே நாலு வகை: மந்ததரம், மந்தம், தீவிரம், அதிதீவிரம். மந்ததரம் என்பது மிக மிக மெதுவாக மெல்ல நிகழ்கிற பக்குவம், மிக மிக மெதுவாக நிகழ்வது, அதாவது பக்குவத்திலேயே மிக குறைந்த நிலை. மந்ததரம் பக்குவத்திலே மிக குறைந்த நிலை. அடுத்து மந்தம் என்பது அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான நிலை பக்குவம். மந்ததரத்தை காட்டிலும் கொஞ்சம் கூடியது மந்தம். விரைவாக நிகழ்வது தீவிரம், மிக மிக விரைவாக நிகழ்வது அதிதீவிரம் அல்லது தீவிர தரம். அதாவது ஆசிரியர் உணர்த்தக்கூடிய உண்மைகளை உணர்கின்ற மாணவர்களிடத்திலே இந்த நான்கு பக்குவ நிலைகள் காணப்படும். ஆசிரியர் உணர்த்துவதை பற்றிக்கொள்வதிலே மாணவர்கள் நிற்கிற நிலை. கேஸ் அடுப்பை திறந்து, கேஸை திறந்து நெருப்பு குச்சியை பக்கத்தில் கொண்டு போன உடனே நெருப்பு பற்றி கொள்வது போல, அவ்வளவு விரைவாக ஆசிரியர் உணர்த்திய ஞானத்தை பற்றி கொள்வதுதான் அதிதீவிரம். நாலாவது பக்குவந்தா மிக உடனே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல். ஆசிரியருடைய உபதேசத்தை உடனே விளங்கிக் கொள்ளக்கூடிய, முழுதுமாக விளங்கக்கூடிய தகுதி அதிதீவிரம் அல்லது தீவிரதரம். அதற்கு முன்னால இருக்கிற தீவிரம் என்பது அந்த கற்பூரத்தில் நெருப்பை பற்ற வைப்பது போல் கொஞ்சம் நேரம் ஆகும். சூடத்தில் கற்பூரத்தில் நெருப்பை ஏற்றுவது போல மந்தம் என்பது விறகு கட்டையில நெருப்பை மூட்ட முயற்சிப்பது போல, விறகு கட்டை தீப்பற்றுவது போல கொஞ்ச நேரம் ஆகும். விறகிலே நெருப்பு பற்றுவது போல மந்தம். மந்ததரம் என்பது ஆமா பச்சை மரத்துல நெருப்பு பற்ற வைப்பது போல மந்ததரம். ஆமா, நீங்க இந்த நாலு வகையில எந்த வகையோ தெரியல. பிறகு எந்த அறிவும் எந்த ஞானமும் எந்த உலகில் அறிவானாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கொள்வதெல்லாம் நான்கு படிநிலைகள். அதை இப்போ பார்த்தோம் இல்லையா, கேட்டல், சிந்தித்தல் என்ற நான்கு படிநிலைகள் உண்டு. உலகியல் அறிவுக்கும் பொருந்தும், மெய்யறிவுக்கும் பொருந்தும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. கேட்ட பொழுது முதலிலே கேட்ட பொழுது பொதுவாகத்தான் விளங்கும். எந்த கருத்தும் முதலில் கேட்கிற காலத்திலே பொதுவாக விளங்கும். இரண்டாவது சிந்தனையிலே சிந்திக்கிற போது அந்த கருத்து ஐயமாக நிகழும். ஐயம் இரண்டாவது நிலையிலே ஐயம் உண்டாகும். இப்ப உங்களில் பலருக்கு நிறைய ஐயம் இருக்கு, சைவ சித்தாந்தத்துல நிறைய ஐயம் இருக்கு. ஆக சிந்தித்தல் நிலையில இருக்கிறீர்கள். தெளிதல் மூன்றாவது. ஒருவித ஐயப்பாடு இல்லாமல் தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக உறுதியாக அறிந்து கொண்ட நிலைதான் தெளிதல். நான்காவது நெட்டை என்பது அந்த பொருளிலே அழுந்துதல், அழுந்தி அறிதல், அதுதான் நெட்டை. அந்த பொருளோடு ஒன்றுபடுதல். எந்த பொருளை அறிகிறோமோ அந்த பொருளோடு ஒன்றுபடுவதுதான் நெட்டை கூடுதல். இப்படி அறிதலிலே நான்கு படிகள், பக்குவத்திலே நான்கு படிகள், அதே போல அறிதலிலேயும் இந்த நான்கு படிகள். எனவே இந்த ஆசிரியர் ஞானாசிரியர் கூறுகிற ஞானத்தை உணர்தலிலேயும் மாணவர்களிடையே இந்த நான்கு நிலைகளும் நிகழும். மாணவருடைய நான்கு நிலைகள். இதுல இந்த நாலாவது பக்குவ நிலை அதிதீவிரம் என்று சொல்லப்படுகிற நான்காவது பக்குவ நிலையிலே நிற்பவர்களுக்கு கேட்ட அப்பொழுதே, கேட்ட மாத்திரத்திலே அடுத்த சிந்தித்தல் தெளிதல் எல்லாம் விரைவாக நிகழ்ந்து அப்பொழுதே நிட்டை கூடுதலாகிய அனுபவம் கிடைத்துவிடும். கேட்ட மாத்திரத்தில், கேட்ட பொழுதே அனுபவ ஞானம் வந்துவிடும். அது மிக மிக தீவிரமான அதிதீவிரமான நிலை. இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கான், பித்தான் சாம்பான் வரலாறு தெரியுமா? பித்தான் சாம்பான் உமாவதி சிவாச்சாரியா, அந்த விறகு அவனுக்கு, அவன் அந்த அதிதீவிர நிலையிலே, அதிதீவிர நிலையிலே இருந்தவன் அவன். எனவே உமாவதி சிவாச்சாரியார் உபதேசம் செய்த உடனே அப்பொழுதே அவன் ஞானத்தை பெற்று இறைவனோடு கலந்து விடுகிறான், நிட்டை கூடி விடுகிறான். அதுதான் எடுத்துக்காட்டு. கேட்ட மாத்திரத்திலே இந்த எட்டாவது நுற்பா அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக, அதிதீவிர நிலையிலே நிற்கின்ற மாணவர்களுடைய நிலையை சொல்லுவது இந்த எட்டாவது நுற்பா. அதனால்தான் உணர்த்த ஞானாசிரியர் உணர்த்த தம்முதல் உணர்த்த அப்பொழுதே விட்டு, அப்பொழுதே இந்த உலக சார்பை விட்டு நீங்கி விடுகிறான். ஊசல், ஊசல் கயிறு, அந்த ஊசலிலே ஆடிக்கொண்டிருக்கிற ஒருவன் இரண்டு கயிறுகளும் அறுந்தால் அடுத்த கணமே நிலம் அவனை தாங்கிக் கொள்ளுகிறது. அடுத்த கணம் இடைவெளியே இல்லையே. கயிறு அருந்தவுடனே நிலத்தை வந்து அடைகிறான். அதே போல இந்த அகப்பற்று புறப்பற்று இரண்டும் நீங்கின உடனே அந்த அதிதீவிர நிலையிலே இருக்கிற பக்குவமானாக்கன் அப்பொழுதே திருவருளை அடைந்து விடுகிறான், இறைச்சார்வை பெற்று விடுகிறான். அதை மெய்கண்டார் சொல்கிறார், ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையான்னு இப்படி பார்க்கலாம், புத்தகத்தில் இருக்கு. ஊசல் கயிறற்றால் தாய் தரையேயாம், அதாவது மூன்றாவது அதி மூன்றாவது கூறுல இருக்கும் புத்தகத்துல, மூன்றாவது கூறு என்ற பகுதியில இந்த அணைக்கட்டிலே நீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அணைக்கட்டு உடைந்தால், அணை உடைந்தால் அப்பொழுதே அந்த நீர் கொஞ்சமாவது தேங்கி நிற்கிறதா, தயங்கி நிற்கிறதா, அப்பொழுதே விரைவாக ஓடி சென்று தான் சேர வேண்டிய கடலை கடல் நீரோடு கலந்து ஒன்றாகிறதே, அதுபோல இந்த பாசமாகிய தடையினால் கட்டுண்டு நின்ற ஆன்மா பாசமாகிய தடை நீங்கியவுடனே, உலக சார்பு நீங்கியவுடனே அப்பொழுதே சிவச்சார்பை பெற்றுவிடும். இதெல்லாம் அதிதீவிர நிலையிலே நிகழ்வது. அற்றது பற்றனின் உற்றது வீடு, அவ்வளவுதான். அற்றது பற்றனின் உற்றது வீடு. சரி, எல்லா மாணாக்கர்களும் அந்த அதிதீவிர நிலையிலே இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சிலர் தான் அப்படி இருக்க முடியும். அப்படியானால் மற்ற மாணவருடைய கதி என்ன, நிலை என்ன என்றால், அவர்களுக்கு ஞானாச்சிரியர் உணர்த்தினாலும் இந்த கேட்டல், பிறகு சிறிது காலம் சிந்தித்தல், பிறகுதான் தெளிதல் உண்டாகும். இதற்கு சில காலம் பிடிக்கும். எனவே அவர்கள் மெல்ல மெல்லத்தான் அந்த ஞானத்தை பற்றி படிப்படியாகத்தான் அவர்கள் வீடு பெற்றே அடைவார்கள். ஆக அவர்களுக்காகத்தான் மெய்கண்டார் 9வது நூற்பா, 10வது நூற்பா, 11வது நூற்பா அமைத்திருக்கிறார். 8வது நூற்பாவோடு முடிந்து விட்டது. யாருடைய நிலை? அதிதீவிர பக்குவ மாணாக்கனுடைய கதை அதோடு முடிந்து விட்டது. 8வது நூற்பாவோடு நம்முடைய கதை தொடர்கிறது. சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. எனவே 8வது நூற்பாவில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறன்களல் செலுமே. அதனுடைய பொருள் என்ன? பாசமாகிய சார்பை, உலகச் சார்பை விட்டவுடனே எப்படி சிவத்தை சார முடியும்? கொஞ்சமாவது இடைவெளி வேண்டாமா என்ற ஐயத்திற்கு இங்கே விடை கூறுகிறார். இறைவன் எங்கேயோ இல்லையே, அவன் எங்கே இருக்கிறான்? அந்த உயிரோடு கலந்துதானே, உடனாகத்தானே இருக்கிறான், உயிருக்கு பக்கத்திலே தானே இருக்கிறான். எனவே உலகச் சார்பை விட்டால் அப்பொழுதே சிவத்தை உணர்ந்து விடுகிறான். எனவே முத்தி என்பது என்ன, வீடு பேறு என்பது என்ன என்றால், தன்னிடத்திலே இருக்கிற இறைவனை உணர்தல், அவ்வளவுதான். இறைவனை தேடிக்கொண்டு யாத்திரையெல்லாம் போக வேண்டாம், இறைவன் தான் உடனாகவே இருக்கிறானே. எனவே இறைவனை உணர்ந்தால் அதுதான் வீடு. இறைவனை உணர்ந்து விட்டால் போதும், உணர்தல் தான் முத்தி. சைவ சித்தாந்தத்தில் இறைவனை உணர்தல் தான், உள்ளவாறு உணர்வதுதான் முத்தி. எனவே ரியலைசேஷன் அதுதான், காட் ரியலைசேஷன். வைணவத்தில் அப்படி சொல்வதில்லை. வைணவத்தில் அவர்களுக்கென்று, கடவுளுக்கென்று ஒரு தனி உலகம் வைத்திருக்கிறார்கள், பரமபதம். அங்கே போனால்தான் அவனோடு, பரமபதத்துக்கு போய் அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருப்பதுதான் அங்கே முத்தி. நமக்கு அப்படியெல்லாம் உலகமெல்லாம் கிடையாது. அவனை உணர்ந்து இந்த அறிவு அந்த அறிவோடு சேர்வதுதான் அங்கே முத்தியை தவிர இங்கே உருவமெல்லாம் கிடையாது. உருவ முத்தி எல்லாம் கிடையாது. முத்தியில உருவமெல்லாம் உயிர்களுக்கு கிடையாது. ஆக இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆன்மாவுக்கும் இல்லை. எனவே இரண்டு அறிவுகளும் ஒன்றுபடுதல் தான் முத்தி. எனவே அந்நியமின்மையின் இறைவன் ஆன்மாவுக்கு அந்நியமாக வேறாக இல்லாமையினால், அந்நியமாக இல்லாமையினால் அந்நியமின்மை. அதற்குத்தான் என்ன பேர் பார்த்த முன்னால, இறைவன் எப்படி இருக்கிறான்? அத்துவிதமாக. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அந்நியமின்மையினா அத்துவிதமாக இருக்கிறான், இரண்டர கலந்திருக்கிறான் உயிரோடு. அத்துவிதமாக இறைவன் உடன் கலந்து இருப்பதனாலே அந்நியமின்மையின் அறன் களல் செலுமே. இறைவனுடைய அவனுடைய திருவடியை சேர்ந்துவிடும். திருவடி என்றால் என்ன பொருள்? திருவடி என்றால், திருவடியை சேர்தல் என்றால் அவனிடத்திலே அழுந்துதல், அவ்வளவுதான். இறைவனிடத்திலே அழுந்திவிடும். இறைவனிடத்திலே அழுந்தி அந்த ஆனந்தத்திலே திளைத்திருப்பதுதான் அறன்களல் செல்லுதல். அறன்களல் செல்லுதல் என்றால் இறைவனை அறிந்து அவனிடத்திலே அழுந்துதல். அதாவது என்ன வார்த்தை இங்க? நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் தான் அறன்களல் செல்லுதல். நிட்டை கூடுதல், நிட்டை கூடுதல் என்றால் தன்னை மறந்து, உலகத்தை மறந்து ஆன்மாவினுடைய அறிவு இறைவனிடத்திலே அழுந்தி விடுதல். அப்போது உலகம் தெரியாது, தன்னுடைய தன்னை பற்றிய நினைப்பும் இருக்காது. நிட்டையில எல்லாவற்றையும் மறந்து அவனிடத்திலே அழுந்தி நிற்றல், அதான் தூங்காமல் தூங்குதல் என்று சொன்னார்களே, தூங்காமல் தூங்குதல், அதுதான் நிட்டை நிலை. தூங்காமல் தூங்குதல், தூங்குதல் என்றால் உலக நினைவு அற்று இருத்தல், தூங்காமல் இருத்தல் என்றால் இறைவனையே உணர்ந்து நிற்றல். அவர்கள் இறைவனையே உணர்ந்து நிற்பார்கள், உலகத்தை மறந்து நிற்பார்கள். அதுதான் தூங்காமல் தூங்குதல். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தாயுமானவர். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். எனவே அந்த தூக்கம் நமக்கு ஆமா அந்நியமின்மையின் அரண் கலல் செலுமே. எனவே இந்த எட்டாவது நுற்பா ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கலல் செலுமே.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

இனிமேல் என்ன சொல்லுகிறார், இந்த உடம்போடு ஆன்மா அதுவேறு நான் வேறு என்று இல்லாமல் அதுவாகவே உடம்பாகவே ஒன்றுபட்டு நிற்கிறது. அதை சொல்லுகிறார், நீ வேறு உடம்பு வேறு. அடுத்த பாட்டுல, என் உடல் என் பொறி என் பிராணன் என் கரணம், ஒவ்வொன்றோடும் சேர்த்து கொள்ள வேண்டும், என் கரணம் என் உணர்வு என் அறிவு, உணர்வுன்னு அறிவு என்றக்கால். ஆக நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வருகிறாய், என் உடல் எனது உடல் எனது கண் எனது செவி எனது காது என் உடல் என் பொறி என் பிராணன், என் மூச்சு போனாலும் பிராணன் கரணம் கருவி அந்த அந்த கரணங்கள் கரணம் என் அறிவு என்றக்கால் என்றெல்லாம் நீ கூறும்போது தன்னின் வேறாகும் நீ. நீ எப்படி சொல்லுகிறாய், அவற்றோடு ஒற்றுமைப்பட்டு கொண்டு சொல்லுகிறாய், ஆனால் உண்மையிலே நீ வேறு தன்னின் வேறாகும் நீ. ஒரு ஓமை சொல்லுகிறார், என்றன் மனை என்ற எல்லாம் என்னுடைய மனைவி என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் மனைவி வேறு நீ வேறுதானே. கூடவே வருவார்களா கடைசி வரை? என்றன் மனை மனைவி என்று எனது செல்வம் என்று எல்லாவற்றையும் எனது எனது என்கிறாயே, நின்னின் வேறாகும் என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், என்னின் நீங்கிடா இவை, இந்த உடம்பு என்னை விட்டு மற்ற என்னுடைய மனைவி என்னுடைய செல்வங்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்கிவிட பார்க்கிறேன், கண்ணார பார்க்கிறேன், ஆனால் இந்த உடம்பு நீங்கவில்லையே. நீங்கிடா இவை இங்கு என்னில் என்று நீ கேட்கிறாய். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார் பாருங்கள், உன்னுடைய கையில நகை இருக்கிறது, தலையில முடி இருக்கிறது, இருக்கிற வரை நீ எனது எனது என்கிறாய், நகத்துல என்ன என்ன வண்ணமெல்லாம் பூசி அழகுபடுத்துகிறாய், தலைமயிருக்கு வாசனை திரவியங்கள், ஆனால் இப்படி நீயாக இருந்த அவையெல்லாம் உதிர்வதை பார்க்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு நீங்குகின்றனவே உன்னோடவா இருக்கின்றன. அதே போலத்தான் இந்த உடம்பும் ஒரு காலத்திலே உன்னை விட்டு உதிரப்போகிறது, அதை நீ அறியாமல் இருக்கிறாயே. இதை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டாமா, உன்னினவாகும் நீயாம் உயிர், உயிர்ன நகம் நீயாகவே இருக்கிற அந்த நகம் மயிர் தலை முடி இவையெல்லாம் உகவும் காண்டி இவையெல்லாம் உதிர்வதை நீ காண்பாய் காண்டி. அந்த அடுத்த பாட்டுல இதே கருத்தை தொடர்கிறார், பொன்னணி ஆடை மாலை போது மேலான போது என்ன நீ இப்படியெல்லாம் உன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாய், பொன் அணி நல்ல பொன்னாலாகிய வேலைப்பாடு அமைந்த அணிகலன்கள், பொன் அணி ஆடை பொன்னாடை மாலை போது போது நன்ன மலர் இவையெல்லாம் மேலான போது உன்மேலே இவையெல்லாம் விளங்குகிற போது இவையெல்லாம் உனக்கு வேறானவிதானே, ஆடை மாலை அணிகலன், ஆனால் இவற்றோடு நீ புகைப்படம் எடுத்துக் கொள்கிறாய், நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறேன் என்று அவற்றோடு சேர்த்துத்தானே நீ சொந்தம் கொண்டாடுகிறாய். அந்த அந்த இது போனாண்டு சொன்னோம், ஒரு நிகழ்ச்சி ஒரு விழாவில் ஒரு பெரிய விழாவில் ஒரு முக்கியமான அமைச்சர் வருகிறார் தொடங்கி வைப்பதற்கு திறப்பு விழாவுக்கு, அப்போது அந்த அமைப்பாளர் அவருக்கு மரியாதை செய்வதற்காக மாலையை மலர் மாலையை எடுத்து வந்து ஐயாவுடைய உடம்புக்கு இந்த மாலையை மலர் மாலை ஆமா உடம்புக்கு தானே இடுகிறார்கள் உண்மையில், அது ஒன்றும் தவறு இல்லையே, உடம்பு அமைச்சர் அவர்களுக்கு மாண்பு மிகுந்த
அமைச்சர் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன் என்ற உடனே அவருடைய முகத்துல அந்த அமைச்சர் அவர் மகிழ்ச்சி அடைவார். உடம்புக்கு சாத்துகிறேன் என்றார். ஆக ஆக உடம்பு வேறு தான் வேறு என்று பிரித்து பார்க்க கூட மனம் இல்லை. உடம்பு வேறு என்று சொன்னால் நமக்கு கோபம் வருகிறது. அந்த அளவுக்கு நாம் அதனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எனவே போது மேலான போது இங்கு என் அணி யான் இவற்றோடு கூடி நான் என்று உண்ணி இருந்தனை என்று இப்படியெல்லாம் கருதி கொண்டு இருக்கிறாயே. பிரிந்தபோது நின் அணி நீயும் அல்லை ஆயினை. இவற்றை நீ கலற்றி வைக்கிற போது அவை வேறாக போகின்றன. அதுபோலத்தான் காயம் நின்னின் அந்நியமாகும். அதுபோலத்தான் உடம்பு உனக்கு அந்நியம். உண்மை அறிந்து நீ பிரிந்து பார். அவற்றை இந்த உடம்பிலிருந்து நீ உன்னை பிரித்து பார்க்க வேண்டும். பிரிந்து பார் என்று இப்படியெல்லாம் சொல்லி 221வது பாட்டுப்பா 222 படை கொடு பவனி போதும் பார் மன்னன் புகும்போது இல்லில். அதாவது ஒரு மன்னன் அரசன் தன்னுடைய பரிவாரங்களோடு படைகளோடு நகரத்திலே உலா வருகிறான், பவனி வருகிறான். படை கொடு பவனி போதும் பார் மன்னன். அப்படி பவனி சென்ற அந்த மன்னன் திரும்புகிறான் அரண்மனைக்கு. புகும்போது இல்லில் அரண்மனையில புகுகிற காலத்துல அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைவான். அந்தந்த இடத்துல அவரவர்களை நிறுத்திவிட்டுத்தான் நுழைவான். சிலரை தன் உடனோடு அழைத்து கொண்டு போவான், பலரை நிறுத்தி விடுவான். பார் மன்னன் புகும்போது இல்லில் கடைதோறும். ஆக ஒவ்வொரு வாசல்களிலே கடைதோறும் விட்டு விட்டு சிலரை நிறுத்தி வைத்து காவலும் இட்டு பின்னும் அடைதரும் தனியே அந்த புறத்தினில். கடைசியாக அவன் அந்த புறத்தை போய் அடைகிற போது அவன் மட்டும்தான் தனியாக போவான். வாசலிலே காவலுக்கு ஒருவனை நிறுத்துவான். அவன் யாரு? மெய்காப்பாளனை காவலுக்கு நிறுத்தி அவன் மட்டும் தனியாக செல்லுவான். அடைதரும் தனியே அந்த புறத்தினில். அதுபோல இந்த ஓமை எது போ எதற்கு என்றால், அதுபோல ஆன்மாவாகிய அரசன் இந்த புருவ நடுவிலே இருந்து உலகத்தை அறிகின்றான். புருவ நடுவிலே பிறகு இந்த பல்வேறு அறிகருவிகள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இவையெல்லாம் அந்த ஆன்மாவாகிய அரசனுக்கு அமைச்சர்கள் பரிவாரங்கள் இவர்களையெல்லாம் இந்த ஐம்பொறி முதலியவற்றையெல்லாம் அந்தந்த இடத்திலே நிறுத்திவிட்டு, அதாவது ஐந்து அவத்தைகளை பார்த்தோமே அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஐந்து அவத்தை விழிப்பு நிலையிலிருந்து

கழுத்திற்கு வருகிற போது ஆன்மா, கழுத்திற்கு வருகிற போது அதுதான் சொப்பன நிலை, கனவு நிலை. அது கனவு நிலை இரண்டாவது சொப்பனம் எனப்படும். ஆக கனா காணுகிற போது ஆன்மாவுக்கு இடம் கழுத்து, கண்டம். பிறகு அந்த கனவு நிலை கடந்து உறக்க நிலைக்கு செல்லுகிறது. அப்போது ஆன்மா கழுத்திலிருந்து நெஞ்சுக்கு இறங்குகிறது, இதயத்திற்கு இறங்குகிறது. அது உறக்க நிலை. பிறகு உறக்க நிலையை கடந்து பேருறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, பேருறக்கம். பேருறக்க நிலையில இடம் அந்த கொப்பூல், உந்தி எனப்படுகிற இடம் ஆன்மாவுக்கு. அதுபோல் பிறகு அந்த இடத்தையும் கடந்து, பேருறக்கத்தை கடந்து பிறன்ன உயிர்ப்பு அடங்குதல், உயிர்ப்பு அடங்குதலாகிய துரியாதீத நிலையை, ஐந்தாவது நிலையை அடைகிறார். துரியாதீதம், உயிர்ப்பும் மூச்சு காற்றும் அடங்கி நிற்கிற நிலை. அப்போது ஆன்மாவுக்கு இடம் அந்த உந்தியிலிருந்து இறங்கி மூலாதாரம். அப்போது அந்த மூலாதாரத்திலே, அந்த மூலாதாரத்திற்கு ஆன்மா வருகிற போது எல்லா கருவிகளும் நின்று விடுகின்றன ஆங்காங்கே. எனவே புருவநடு என்ற இடம், கழுத்து, இதயம், உந்தி என்ற இடங்களிலே அந்தந்த கருவிகள் நின்று போக, கடைசியிலே பிராணவாயு என்ற மெய்காப்பாளன் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆன்மாவுக்கு காவலாக பிராணவாயு மட்டும் வந்து போய் கொண்டு இருக்கும். மெய்காப்பாளனை போல அந்த நிலையில ஆன்மா மூலாதாரமாகிய அந்த புறத்திலே தன்னுடைய மனையாளாகிய ஆணவ மலத்தோடு கூடி கிடக்கும், மயங்கி கிடக்கும். அதுதான் துரியாதீத நிலை, முழு அறியாமை நிலை. அதுதான் கேவல நிலை, அதுதான் கேவல நிலை. இது நித்திய கேவலம் எனப்படும். நாள்தோறும் நமக்கு வருகிற நித்திய கேவலம். பிறகு இந்த நிலையிலிருந்து, மூலாதாரத்திலிருந்து மறுபடியும் படிப்படியாக அந்தந்த கட்டங்களை தாண்டி புருவ நடுவுக்கு மறுபடியும் வந்து மீண்டும் உலகத்தை அறிய தொடங்கும். அவ்வாறு வருகின்ற போது அந்தந்த இடத்திலே அந்தந்த கருவிகள் வந்து சேரும் என்று இப்படி மாறி மாறி நமக்கு நினைப்பும் மறப்பும், உறக்கமும் விழிப்பும் மாறி மாறி வருகின்றன. அதை இந்த பாட்டிலே சொன்னார். இதுதான் ஐந்து அவத்தைகள். அதிலே செயல்படுகிற கருவிகளை எல்லாம் இங்கே நாம் ஏற்கனவே அதிலே பார்த்திருக்கிறோம் சிவஞான போதத்தில். அடுத்து கடைசியாக இந்த நூற்பா, நான்காம் நூற்பாவினுடைய கடைசியாக அந்த கேவல நிலை, சகல நிலை என்றால் என்ன, சுத்த நிலை என்றால் என்ன, மூன்றையும் மூன்று பாட்டுகளிலே அருமையாக தொகுத்து தருகிறார். ஆக சிவஞான சித்தியாரிலே அது ஒரு சிறப்பு. ஆணவ மலம் என்றால் என்ன, அதற்கு ஒரு தனிப்பாட்டு. மாயை என்றால் என்ன, அதற்கு ஒரு தனிப்பாட்டு. அதே போல என்ன வினை, வினை என்பதற்கு ஒரு தனிப்பாட்டு. இங்கே கேவலம் என்றால் என்ன, சகலம் என்றால் என்ன, சுத்தம் என்றால் என்ன, தனித்தனியாக விளக்கிறார் பாருங்க. 227ல் கேவலம், சகல, சுத்தம், கேவல, சகல, சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் தொகுத்து சொல்லிவிட்டார். மூன்று அவத்தைகள். அவத்தை என்ன பொருள், நிலை, மூன்று நிலைகள். அந்த விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, அந்த நிலைக்கும் இந்த நிலைக்கு என்ன வேறுபாடு, அந்த நிலை ஐந்து நிலைகளுக்கு என்ன பேரு, யார் சொன்னது, காரிய நிலைகள், காரிய அவத்தை. காரிய அவத்தைகள் தான் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடங்குதல். இப்போது சொல்லப்படுவது கேவலம், சகலம், சுத்தம் என்பவை காரண

0: நிகழ்கள் காரண அவத்தை. காரியம் என்பது எங்கே நிகழும்? காரணத்திலே நிகழும். காரணத்திலே நிகழ்வது காரியம். இப்ப இந்த சகலமாகிய காரண நிலையிலேதான நமக்கு இந்த ஐந்து அவத்தைகள் நிகழ்கின்றன இல்லையா? சகல நிலையிலேதான் இந்த பிறப்பு நிலை, சகல நிலையினா பிறப்பு நிலை. இந்த பிறப்பு நிலையிலேதான் நனவு கனவு முதலியவை நாள்தோறும் வருகின்றன, அவை காரியங்கள். சகல நிலை என்பது காரண நிலை. எனவே கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவர். கேவலம் என்பது என்ன விளக்குகிறார்? கேவலம் தன் உண்மை. கேவலம் தன் உண்மை என்றால் என்ன பொருள்? ஆன்மா வேறு எந்த செயலும் இன்றி, எந்த செயற்பாடும் இல்லாமல், அதனுடைய இருப்பு மட்டும் உள்ள நிலை. அதனுடைய இருப்பு மட்டும், ஆன்மா ஒன்று உள்ளது என்று சொல்லும்படியாக மட்டும் இருக்கும், அதான் தன் உண்மை. உண்மையின இருப்பு, தனது இருப்பா இருப்பு மட்டும் நிற்கிற நிலை, தன் உண்மை கேவலம். பிறகு சகலம் என்பது அடுத்து சொல்லுகிறார், மெய் பொறிகள் எல்லாம் உடம்பு. மெய் உடம்பும் பொறிகளும் ஆகிய எல்லாவற்றையும் காவலன் கொடுத்தபோது, இறைவன் கொடுக்கிற போது உடம்பு முதலியவற்றை என்ன பெயர் பெறுகிறான் ஆன்மா? காவலன் கொடுத்தபோது சகலனாம். பிறகு கடைசியில மலங்களெல்லாம் ஓவினபோது, எல்லா மலங்களும் நீங்கி போக, எல்லா மலங்களும் நீங்க சுத்தம் உடையன் ஆன்மா தூய்மை பெற்று இறைவனை சார்வான். சுத்தம் உடையன் உற்பவம் துடைத்தே, உற்பவம் பிறவி, பிறவி என்பதை துடைத்து நீக்கி இறைவனுடைய திருவடியை சாருவான். இது சுத்த நிலை என்ற மூன்று பெரிய நிலைகளை ஒரே பாட்டிலே தொகுத்து சொல்லி அடுத்த மூன்று பாடல்களிலே தனித்தனியாக விரித்து சொல்லுகிறார். அதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். 228 அறிவிலன் என்ற தொடக்கம். இது கேவல நிலையை பற்றிய விளக்கம். அறிவிலன், அறிவிலன், அறிவு என்பதே இல்லாத நிலை. ஆன்மா அறிவு பொருளாகி, ஆன்மா அறிவு சிறிதுமின்றி சடம்போல கிடக்கின்றது கேவல நிலையிலே, அறிவு இளம். இரண்டாவது அமூர்த்தன். மூர்த்தம் என்றால் வடிவு, அமூர்த்தன் என்றால் வடிவம் இல்லாதவன். வடிவம் என்றால் உடம்பு, உடம்பு இல்லாதவன். அங்கே கேவல நிலையிலே உடம்பு இல்லை, அமூர்த்தன். நித்தன், நித்தன் என்றால் அதாவது பிறத்தல் இறத்தல் இல்லாமல் இருந்தபடி இருக்கிறான் கேவல நிலையிலே. அது பிறப்பு கொடுக்கப்படாத நிலை, உடம்பு கொடுக்கப்படாத நிலை. எனவே பிறத்தல் இறத்தல், பிறப்பு இறப்பு என்பது இன்றி அந்த அறியாமை நிலையிலேயே கிடக்கிறான். பிறத்தல் இறத்தல் இல்லாத இன்னொரு நிலை இருக்கிறதே, அது முத்தி நிலை, சுத்த நிலை. சுத்த நிலையிலையும் இப்படிதான் இருக்கான். சுத்த நிலையிலேயும் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருந்தபடிதான் அங்கேயும் இருக்கிறான். ஆனால் என்ன வேறுபாடு? இங்கே கேவல நிலையில இருந்தபடி இருக்கிறான் என்றால் அறியாமையிலேயே கிடக்கிறான். அங்கே முத்தி நிலையில இறைவன் பிறத்தல் இறத்தல் இல்லாமல் ஆன்மா இருந்தபடி இருக்கிறான் என்றால் ஒரே நிலையில அந்த ஆனந்தத்திலே ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அது ஆனந்த நிலை, இது துன்ப நிலை. கேவல நிலை என்பது துன்ப நிலை, அது மாறாத இன்ப நிலை. அதான் வேறுபாடு. நித்தன், நித்தன் ஒரே நிலையிலே இருக்கிறான் அறிவில்லாமல். பிறகு அராகமாதி குணங்களோடு செறிவிலன். அராகம்னா விருப்பம், விருப்பு வெறுப்பு முதலிய குணங்களோடு இப்பொழுது அவனுக்கு தொடர்பு இல்லை. அராகாதி குணங்களோடு செறிவிலன், அந்த விருப்பு வெறுப்பு என்பன இல்லாத நிலை என்ற அந்த விருப்பு வெறுப்பை கொடுப்பது எது பார்த்திருக்கிறோம். விருப்பு வெறுப்பை ஆன்மாவுக்கு தருவது எது? விருப்பு வெறுப்பை தருவது ஆணவ மலம். விருப்பு வெறுப்பை தருவது ஆணவ மலம்தான். அதுதான் கேவலத்தில் இருக்கிறதே ஆணவ மலம். ஏன் ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைங்கிறாரு? ஆணவ மலம் இருக்கிறதே. உடம்பு கிடைத்த பிறகுதான் அந்த ஆணவ மலம் அந்த உடம்பின் சார்பினாலே ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பை கொடுக்கிறது. அங்கே உடம்பு இல்லாத நிலை ஆதலாலே விருப்பு வெறுப்பை கொடுக்கவில்லை, முழுதும் மறைத்திருக்கிறது, அவ்வளவுதான். அது ஆன்மாவினுடைய என்ன நிலை? சுரூப நிலை. கேவல நிலை என்பது ஆன்மா ஆணவத்தினுடைய ஆணவ மலத்தினுடைய சுரூப நிலை. முழுதும் அறியாமையை தருவது ஆணவ மலத்திற்கு சொரூப நிலை, உண்மை நிலை. பிறகு சகல நிலையில மாயை கண்மங்களோடு அந்த ஆணவ மலம் சேர்கிற போது விருப்பு வெறுப்பை கொடுப்பது ஆணவ மலத்திற்கு தடத்த நிலை, பொது நிலை. பிறகு கலாதியோடு சேர்விலம், கலைவித்தை அராகம் முதலிய தத்துவங்களோடு சேர்ந்தால்தானே அறிவு விளங்கும். எனவே இந்த கருவிகளோடு சேராதவன் செயல்கள் இல்லான், அது செயல்படாத நிலை. ஆணவம் ஆன்மா செயல் புரியாத நிலை. குறியிலன், பெயர் யாதொன்றும் கிடையாது. வடிவம் இருந்தால்தானே பெயர் வரும். குறியிலன், கருத்தா அல்லன். கருத்தா என்ற பெயர் எப்போது வரும்? ஒரு செயலுக்கு, ஒரு செயலை செய்கிற போதுதான் இந்த செயலுக்கு இன்னார் கருத்தா என்று வரும். இது செயல்படாத நிலை ஆதலாலே ஆன்மாவுக்கு கர்த்தா என்ற பெயரும் கிடையாது. கருத்தா அல்லன். போகத்தில் கொள்கை இல்லான், உலக போகத்தில் நாட்டம் இல்லாத நிலை. போகத்தில் கொள்கை இல்லான். பிரிவிலன் மலத்தினோடும், ஆணவ மலத்தோடு பிரிவென்பதே இன்றி பிரிவு இளன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. இதுதான் கேவல நிலை பற்றிய விளக்கம். இதை அப்படியே மாற்றி போடுங்கள், சகல நிலை வந்துவிடும். இதை அப்படியே நேர்மாறாக சொன்னால் அறிவிலன்ன அறிவுடையவன் மூர்த்தன் என்று. இப்படி அதுக்கு தனி ஒரு பாட்டு, அடுத்த பாட்டுல சகல நிலை சொல்லுகிறார். உருவினை கொண்டு ஆக உடம்பை பெற்று உருவினை கொண்டு போக போக்கியத்து, போக போக்கியத்து. இங்கே கொஞ்சம் சொல்லணும், அந்த தத்துவங்களை மூன்றாக பிரிக்கிறார்களே, சிவ தத்துவங்கள் அல்லது சுத்த தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் என்று மூன்றாக பிரிக்கிறார். சிவ தத்துவங்களாகிய சுத்த தத்துவங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? பிரேரக காண்டம். பிரேரகம் என்றால் செலுத்துதல், செலுத்துதல். காண்டம் என்றால் கூட்டம், தொகுதி. அந்த ஐந்து சுத்தமாகிய கருவிகள் தொகுதி, பிரேரக காண்டம். அவை செலுத்துகின்ற கருவிகள் சிவ தத்துவம். எவற்றை செலுத்துகின்றன என்றால் கீழே உள்ள வித்யா தத்துவங்களை, காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்தையும் செலுத்துகிற கருவிகள். எனவே அவற்றுக்கு பிரேரக காண்டம் என்ற பெயர். அந்த ஏழு வித்யா தத்துவங்களுக்கு அடுத்து என்ன பெயர்? வித்யா தத்துவங்களுக்கு போக காண்டம், போக காண்டம் அல்லது போசயித்திரு காண்டம். என்ன பொருள் என்றால், போகம் என்றால் நுகர்ச்சி, போக காண்டம் என்றால் ஆன்மாவை நுகர்ச்சிக்கு தகுதிப்படுத்துகிற கருவிகள். ஆன்மாவினுடைய நுகர்ச்சிக்கு அதனை தகுதிப்படுத்துகிற கருவிகள் தான் போக காண்டம். இந்த கருவிகள் எப்படி ஆன்மாவை தகுதிப்படுத்துகின்றன நுகர்ச்சிக்கு? ஆமா, எனவே உலகப் பொருள்களை நுகர வேண்டுமானால் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்கள் மூன்றும் விளக்கமடைய வேண்டும். மூன்றும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆன்மாவினுடைய அறிவு, அறிவாற்றல், செயலாற்றல், விளைவாற்றல், அவை இப்பொழுது ஆணவ மலத்திலே மறைந்து கிடக்கின்றன. எனவே அந்த மறைப்பை நீக்கி ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்களை விளங்கச் செய்து உலகப் பொருள்களை நுகர்வதற்கு தகுதிப்படுத்துவது இந்த கருவிகள் செய்கிற வேலை. அதனாலே போக காண்டம். அடுத்து போசைத்திரு காண்டம் அல்லது போசைத்திரு காண்டம் என்றால் இதுவும் ஏறத்தாழ அதே பொருள் தான். போசைத்திரு என்றால் நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிற கருவிகள். நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிற கருவிகள். அடுத்து இருப்பது ஆன்ம தத்துவங்கள் 24. மூன்றாவது அவற்றுக்கு என்ன பெயர்? ஆன்ம தத்துவங்களுக்கு போக்கிய காண்டம். போக்கிய காண்டம் என்றால் நுகர்ச்சிக்கு உலகத்தை நுகர்வதற்கு உதவுகிற கருவிகள். உலக நுகர்ச்சிக்கு உரிய கருவிகள். அந்த கருவிகள் எவை? பூதங்கள், தன்மாத்திரைகள், ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள் என்ற 24 தத்துவங்களும் நுகர்ச்சிக்கு உரிய கருவி. அவைதான் கருவிகளாக ஆன்மாவுக்கு உதவுகின்றன. எனவே அவை போக்கிய காண்டம். இந்த சொற்களை இங்கே பயன்படுத்துகிறார். போக போக்கியத்து உருவினை கொண்டு போக போக்கியத்து அவற்றுக்குரிய கருவிகளை பெற்று அந்த போகத்திற்கு தகுதி படுத்துகிற கருவிகளையும் உலக நுகர்ச்சிக்கு உரிய கருவிகளையும் பெற்று ஆன்மா போக போக்கியத்து உன்னல் செப்பல் வருசெயல் மருவி எண்ணுதல், சொல்லுதல், செய்தல் என்ற மூன்றையும் செய்து ஆன்மா இப்போ செயல்படுகிறது. மனத்தினாலே செயல்படுகிறது, வாக்கினாலே செயல்படுகிறது, உடம்பினாலே செயல்படுகிறது. உன்னல் செப்பல் வருசெயல் மருவி. பிறகு சத்தம் ஆதியாம் விடயந்தன்னில் புரிவதும் செய்து. சப்தம் முதலிய விடயங்கள் அதான் புலங்கள். சப்த பரிச ரூப ரச கந்தம், ஓசை ஊறு ஒளி சுவை மனம் என்ற புலன்களிடத்திலே புரிவதும் செய்து. புரிதல் என்றால் விரும்புதல். புரிவதும் செய்து இங்கு இந்த சகல நிலையிலே எல்லா யோனியும் புக்கு உழன்று எல்லா பிறப்புகளும் பிறந்து இழைத்து திரிதரும் திரிதரும் அலையும் சகலமாய அவத்தையில் சீவன் சென்றே. அடுத்து கடைசியாக மூன்றாவது முடிநிலை சுத்த நிலை. இருவினை செயல்கள் ஒப்பின். ஆக இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலையை பெற்று ஆன்மா இருவினை ஒப்பு என்பது என்ன? தனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒருவர் தன்னை வைத்தாலும் வாழ்த்தினாலும் அதற்காக மகிழாமல் கவலைப்படாமல் இன்பப்படாமல் துன்பப்படாமல் ஒரே சமமான மனநிலையிலே எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் இருவினை ஒப்பு. ராமபிரான் அந்த நிலையில இருந்தாராம். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் நான் அந்த நாட்டை ஆளு என்று தந்தையார் அரசாட்சியை கொடுத்த போது மகிழவில்லையாம். மெய்த்திரு பதம் மேவு என்ற போதிலும் அடுத்த நாளே என்ன மாறுகிறது காட்சி? டி காட்டுக்கு செல். இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் ராமனுடைய முகம் எப்படி இருந்ததா? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை. சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை எப்படி ஒரே மாதிரி இருக்கிறதோ ஆடாமல் அதுபோல இருந்ததாக கம்பர் சொல்லுகிறார். அதுதான் இருவினை ஒப்பு. எனவே அது வர வேண்டும். இருவினை ஒப்பு அது எந்த எப்படி வருவது? இப்போ முதல்ல இந்த சித்தியாரை படிங்க வரும். இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சக்தி தோய. இதுவரை நடத்தி வந்த திரோதான சக்தி நீங்கி விடுகிறது. மறைப்பு சக்தி போய் அது இப்பொழுது பக்குவம் வந்த இந்த காலத்திலே நேராகவே அருள் சக்தியாக அருளலை செய்கிறது. எனவே அது சக்தி நிபாதம் என்ற பெயரை பெறும். சக்தி நிபாதம், சக்தி என்றால் திருவருள், நிபாதம் என்றால் பதிதல், சக்தி பதிதல். திருவருள் எங்கே பதிகிறது? ஆன்மாவில், ஆன்மா அறிவிலே, உயிர் அறிவிலே பதிகிறது. பதிகிறது என்றால் வெளியே இருந்து வந்து பதிகிறதா? அதனால் இல்லாமல் இருந்ததா ஆன்மாவில்? பதிதல் என்றால் என்ன பொருள்? திருவருள் பதிதல் என்றால் புதிதாக வந்து ஆன்மாவிடத்துல பொருந்தவில்லை. ஏற்கனவே இருக்கிற சக்தி தானே, என்றைக்கும் உள்ளதுதானே. அந்த சக்தி இப்பொழுது முன்னாலே அடங்கி இருந்தது, இப்போது மேலோங்குகிறது. அடங்கியிருந்த திருவருள் இப்பொழுது வெளிப்பட்டு மேலோங்குகிறது ஆன்மாவிலே. இதுவரை ஆன்மாவுக்கு பின்னாலே இருந்தது மறைந்திருந்தது, பின்னாலே இருந்த அந்த சக்தி இப்போது முன்னாலே வருகிறது. இப்போது முன்னால் இடம் மாறுகிறது. பின்னாலே இருக்கிறது என்றால் என்ன பொருள்? முன்னாலே இருத்தல் என்றால் என்ன பொருள்? முன்னாலே இருக்கிறது என்றால் அது தலைமை பொருளாகிறது, முன்னின்று நடத்துகிறது. இப்போது திருவருள், இப்போது ஆன்மா பின்னுக்கு போகிறது. அந்த திரு ஐந்தெழுத்துல அதைத்தானே காட்டுகிறது. திரு ஐந்தெழுத்தினுடைய சிவாய என்ற அந்த மூன்று எழுத்துல சிவா யா உயிர் பின்னாலே போய்விட்டது. அதற்கு அந்த உயிருக்கு முன்னாலே இருப்பது எது? வா, வகாரமாகிய திருவரு. அதற்கு முன்னாலே இருப்பது சிகாரம், அது சிவம். இப்படி அம்மையும் அப்பனுமாகிய சிவமும் சக்தியும் தனக்கு முன்னாலே நின்று தன்னை செலுத்த ஆன்மா அதன் வழிபட்டு பின்னாலே அருள் வழியிலே நிற்கிறது என்பதை காட்டுவதுதான் அந்த திரு ஐந்தெழுத்து. அந்த இப்படி வெறுபனே பொருள் தெரியாமல் படித்துக் கொண்டே திரு ஐந்தெழுத்தை ஓதுவதால் பயனில்லை. பொருள் உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் அந்த பொருளை நினைந்து அதை ஓத வேண்டும். எப்போது நம்முடைய நினைவிலே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரம் வெறும் வாயளவிலே சொல்லி பயனில்லை. எனவே இது சக்தி தோய்தல். ஈசந்தன் சக்தி தோய, அந்த நிலையிலே குரு அருள் பெற்று அந்த பக்குவ நிலையிலே இறைவனே குருவாக வந்து ஞானத்தை தர, ஞானத்தை தர, ஞானம் என்றால் என்ன? உண்மை அறிவை தருகிறான். இறைவனே குருவாக வந்து உண்மை அறிவை தருகிறான். எதை பற்றிய உண்மை அறிவை தருகிறான்? அந்த ஆன்மாவை பற்றி. நீ யார்? நீ இருக்க வேண்டிய இடம் என்ன? நீ இதுவரை எப்படி இருந்தாய் என்ற உண்மையை எல்லாம் இறைவன் தான் உணர்த்துகிறான். ஞானாசிரியர் ஆக அந்த முப்பொருள் பற்றிய உண்மைகளையும் உணர்த்துகிறார். முப்பொருள் உண்மையை ஞானாசிரியர் உணர்த்த அந்த உணர்த்திய உண்மைகளை அந்த பக்குவமானவன், மிக உயர்ந்த பக்குவத்தில் இருக்கிற அந்த மாணவன் அந்த உபதேசத்தை அப்பொழுதே அனுபவமாக பெற்று அப்பொழுதே உலகப்பற்றையெல்லாம் விட்டு பற்றை விட்டு இறைவனை பற்றி கொள்ளுகிறான். அதையெல்லாம் எட்டாம் நூற்பாவிலே விளக்குகிறார். குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி ஞான நிலையை அடைந்து முன்னை திரி மலம் அறுத்து அந்த மூன்று மலங்களையும் அறுத்து நீக்கி பண்டை சிற்றறிவு ஒளிந்து இதுவரை இருந்த அந்த சிற்றறிவு இப்போது போய்விட்டது. ஏனென்றால் மலங்கள் நீங்கிவிட்டபடியினால் சிற்றறிவு போய் விரிந்த அறிவு உண்டாகிறது. சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகந்தன் பாதம் பெறுவது சுத்தமாமி. நல்ல அழகான தொகுத்து, சுத்த நிலையை தொகுத்து தருகிற பாட்டு. இப்படி மூன்று பணியான பாட்டுகளிலே மூன்று நிலைகளையும் வர்ணித்து விட்டார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநீலகண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இந்த கழுத்துல மட்டும் என்ன கண்ணங்கரீன்னு ஒரே கருப்பு. ஏன் அந்த கழுத்தை தாண்டா வாழ்த்தணும்? ஏன்னர் ஒரு காலத்துல தேவரும் அந்த அசுரர்களும் சேர்ந்து வாசிங்கிற பாம்பை போட்டு கடைஞ்சாங்களா? எல்லாம் இவனும் தனக்கு இன்பம் வேணும்னு, அமரர்களுக்கு தேவர்களுக்கு தனக்கு இன்பம் வேணும்னு, அசுரனுக்கு தனக்கு இன்பம் வேணும்னு, எது கிடைச்சதுன்னா மந்திரம் வேலை கிடைச்சது. கடையறதுக்கு என்ன பண்ணலான்னு வாசுங்கிற பாம்பை பிடிச்சிட்டான். அது ஒரு பாம்பு உயிர் தானே, பிடிச்சா தலையும் வாழமா பிடிச்சி கொடுத்தா அது அப்படியே அது மலையோட போட்டு இழுத்தான்னு அப்படியே வாயிலிருந்து கக்குச்சு நஞ்சு. இந்த இழுத்து இவன் கடையும் போது எல்லாம் பிரமாதப்படுத்தினா நஞ்சுன்னு வந்தவன அடுத்து விட்டு ஆம்பளையை கூப்பிடுட்டான். அடுத்து விட்டு ஆம்பளை யாருன்னு பார்த்தார். பிரம்மலோகத்துக்கு போனாங்க, இந்த மாதிரி ஆச்சுனார். ஐயோ நான் ஆம்பளை இல்லடான்ட்டு அவர். பரமபுரத்துக்கு போனாங்க, என்ன சுவாமி படுத்துறீங்க நீங்க பாருங்க ஜம்முன்னு இங்க பாருங்க அப்படின்னாரு. நான் ஆம்பளை இல்லப்பான்னார். கைலாயத்துலதான் நமக்கு எல்லாம் ஆம்பளை இருக்கான்றேன். நீ ஏறாங்க போய் சுவாமி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் மாதிரி பண்ணிக்கணும் அப்படியா? அப்படியே எடுத்தார், எடுத்து வைத்தார், வாயில போட்டுட்டு அது இங்க நின்று போச்சு. ஆகவே இந்த பெருமானுடைய உறுப்புகளில் எந்த ஒன்று கருணைக்கு இலக்காக அமைந்தது? இந்த கழுத்து. அந்த கழுத்து எப்படிப்பட்டது? திருநர் பாரு, என்னைக்காவது உறுப்பு மனுஷனுக்கு திருன்னு அடைமொழி போடுவோம், கழுத்துக்கு திருன்னு அடைமொழி போட்டார். ஏன்னா அந்த உறுப்பு தானே காப்பாச்சு என்பதற்காக திரு. அது எப்படி இருக்குன்னாரு, நீல கண்டம். நீலகண்டம், நீலம் நீலமும் கருப்பும், நீலம் கருப்பு பச்சை எல்லாம் புலவர்களுக்கு ஒன்னும். ஆமா, நீலம் கருப்பு பச்சை எல்லாம் புலவர்களுக்கு ஒன்னா இருக்கும். ஆனா இங்க நீலம்னால என்ன, கருப்புன்னு அர்த்தம். நீல கண்டம், கருமையான கழுத்து. அப்ப இந்த கருமையான கழுத்துங்கிற பகுதி தான் அத்தனை தேவர்களையும் அத்தனை அசுரர்களையும் காப்பாற்றியது தீங்கு நின்றும். ஆனால் தான் அதனை தாங்கிக் கொண்டு எந்த அடிவும் இல்லாதிருப்பது. எல்லோரையும் அழிவிக்கின்ற ஒன்று இவரிடத்தில் அது இருந்து கொண்டு ஆனா அழிவியாமல் பாதுகாத்துக்கும். அப்ப அது கழுத்து எப்படிப்பட்ட கழுத்தினர், அடாராடா திருநீல கண்டம், திருநீல கண்டம், திருநீல கண்டம். அதுவே மந்திரமாகி போச்சு. ஆகவே இவர் எப்பொழுதுமே திருநீல கண்டம் என்று சொல்லுவார். இது என்ன பண்ண கேட்டீங்க, இந்த பாட்டுடைய போக்க பார்க்கும்போது அந்த அம்மையார் இப்படி சொல்லுவார்கள் என்று கூட சொல்லும் மாதிரி பாட்டு அமைப்பு இருக்கு. ஆனாலும் அருந்ததி கற்பின் மிக்கார் கம போட்டுடணும். அவங்க மனைவியாரும் கற்பை போன்ற அருந்ததி போன்றவர்கள் விட்டுட்டு மீண்டும் நாயன்மாரை சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாங்க, திருநீலகண்டம் என்றே சொல்லிக் கொண்டு வருவார் என்று சொல்வது தான் பொருத்தம். சில இடங்கள் இன்னும் கடினமா இருக்குன்னு, இன்னமும் பெரிய பிராணத்துல பல சந்தேகம் இருக்குது. சிவ சிவ ரொம்ப அப்படியே பெரிய அத்தாரிட்டியா, நல்லா மக்கா தெரியுது, வர வர வர தெரியுது, மக்கா வர வர படிக்க படிக்கதான் மக்குன்னு தெரியுது. அதனால எனவே இந்த முதல் வரியை மட்டும் நம்ம அந்த அம்மையாருக்கு விடுத்து எஞ்சிய மூன்றடிகளையும் இந்த நம்முடைய நாயன்மாருக்கு வச்சுக்கிறோம். ஏன், ஆனதம் கேழ்வர், ஆனதம் கேழ்வர்னர். எந்த ஆன? எந்த ஆன? விடாது திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவரான திருநீலகண்டம். அப்படி வந்துட்டோம்னா சரியா வரும். ஆனதம் கேழ்வர் அங்கோர் பரத்தை பால் அணிந்து நன்ம. இதுவே சேர்க்கலார் சொல்றதுக்கு திணறி சொன்னது. என்ன சுவாமி இந்த இன்பத்துறையிலும் எளியரானார்னு பிஹெச்டி ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்பத்துறையில எளியரானார்னு ஒண்ணும் விளங்கலீங்களே அப்படின்னா. நான் பத்தாம் கிளாஸ் பையன். அதுவாடா ஆனதம் கேழ்வர் அங்கோர் பரத்தை பால் நன்ன. இது பிஹெச்டி எல்லாம் படிக்க வேண்டியது இல்ல, பத்தாம் கிளாஸ் தான் படிச்சா போதும். ஏன்னா விளங்கலேங்கிறதுக்காக சொன்னேன். இது கூட சொல்ல மாட்டேன். பரத்தை பால் நன்ன நன்ன அவ்வளவோட சரி. பரத்தை பால் நன்ன இதுலதான் சைக்கிளாருக்கெல்லாம் இருக்கிறது. கண்ணையை கூட பொறுத்துக்கல, கண்ணையை கூட பொறுத்துக்கல. எங்க கண்டுபிடிக்க முடியாது? சஸ்பென்ஸ்ல வச்சிருவோம். அடுத்த மாதம் கண்ணையை கூட பொறுத்து சொல்லிவிடுறேன். சிலங்கள இப்ப ஈரோடு மாதிரி இருக்கிறவங்கல்ல பரவாயில்லையா, நாங்க அடுத்த மாசம் பாக்குறோங்கிறாங்க. சிலங்கள ஐயா சொல்லிடுங்க, அது என்ன சஸ்பென்ஸ்ல வைக்காது, என்ன ஒரு மாசம் இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுங்கள். அது சொல்லிவிடுவோம். எங்கேயுமே கண்ணகி அது சொல்லல, ஒரே இடத்துல மட்டும். எங்க தெரியுமா? பூம்புகார்ல இருந்த போது கொஞ்சம் கூட வெளிப்படுத்தல. மதுரை கடைச்சிட்டு போறார். மதுரை மாதிரி வீடு, மாதிரி பி இல்ல, பியனாலதான் இவ்வளவு கஷ்டமே, அதனால பியனால இல்ல ரீ இது மாதிரி. மாதிரி வீடு, அருமையா சமையல் ஆகுது, சமைக்கிறா, சாப்பாடு போடுறான். இது பூம்புகார்ல உள்ள இவனுக்கு கிடைக்கல, ஏன்னா இவன் தான் அங்கேயே போய் கிடந்தானே, அதனால இவன் அம்மா சமையல் பண்ணி போடுறது இல்ல. ஆனா அன்னைக்கு போடுறான், இதான் கடைசி சாப்பாடு, இனி சாப்பாடு இல்லை. இது நமக்கு தெரியும், இளங்கோடிகளுக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியாது, கணவனுக்கும் தெரியாது. ஆமா கண்ணிக்கு தெரியுமா இதான் கடைசி சாப்பாடுன்னு, அதை அவன் சாப்பிடணும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், வந்தான் உட்காந்தான், எல்லாம் அருமையா பரிமாறினான், சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு நான் இந்த சிலம்பு எடுத்துட்டு போய் வேலையை நான் வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா, சரிங்க போயிட்டு வாங்க. போக முடியல அவனால. நினைச்சு பார்க்கலாம், கடந்த சில ஆண்டுகளில் இப்படி தங்கமா இருக்கிற பொண்ணு, நாம தீய வழிக்கு போயும் ஏன் வருத்தப்படுறீங்க, காலில் சிலம்பு இருக்கும் போது என்று சொன்ன பெண்ணு இங்க வந்து இவ்வளவு அருமையான சமையல் பண்ணி, இதெல்லாம் நம் பூம்புகார்ல இருந்து கொடுத்து வைக்க அனுபவிக்கலையே மகாபாவி என்று சொல்லி தன்னையே தான் வந்து அப்படி பாக்கிறான். இதெல்லாம் ஒலியும் ஒளியில காட்டலாம், காட்ட மாட்டான், நாடு உருப்பிடும். அதனால அப்படியே பாக்கிறான். அவளும் பார்க்கிறாள். பார்த்த உடனே கண்ண தண்ணி தார தார தாரையா வருது கோவல்னு. அப்ப ஏமா, நான் இவ்வளவு தப்பு பண்ணியும் கூட பூம்புகார் மதுரைக்கு போகலாம்னு சொன்ன உடனே உடனே பொறுப்பியம்மா, எப்படிமா பொறுப்பேன், அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவு. இப்படிப்பட்ட இலக்கியம் எல்லாம் இருந்து படிக்கலன்னு நம்முடைய குறையே தவிர பண்பாட்டினுடைய நிலைக்களம் கொட்டி வச்சிருக்கிறோம். துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை. நீங்கள் நானுமா சேர்த்திருந்தோம்னு சொன்னா எத்தனை தரம் ஏற்காடு போயிருப்போம், எத்தனை தரம் ஊட்டி வரைக்கும் உறவு போயிருப்போம், எத்தனை காஞ்சிபுரம் பட்டுப்படவை எடுத்து கொடுத்துருப்பீங்க, எவ்வளவு நெக்லேஸ் போட்டிருப்பீங்க என்று கேட்டதுன்னா, அது சாதாரண மனிதன் அவனை போய் அவனுக்கு என்ன சிலப்பதிகாரம் வருமா, கன்னிகாவாடா இல்லை. நீங்களும் நானும் சேர்ந்திருந்தால் பூம்புகார்ல அறவோர் கழித்தலும் ஞானிகளை வைத்து உபசரிச்சிருக்கலாம், அந்த நறு ஓம்பலம் அவர்களுக்கு கொடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல ஞானியர்களுக்கு துறவோர் கெதிர்தலும். ஏன் நம்ம வீட்டில இருந்து உங்க வீட்டுல இருந்து இவங்க எல்லாம் மாதிரி காசியில இருந்து மற்ற ராமேஸ் எல்லாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உபசரிக்கலாமே. விருந்தெதிர் ஓம்பலும் இழந்த என்னை. இவற்றுக்கெல்லாம் நமக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லல, எனக்கு கொடுத்து வைக்கல, நமக்குன்னு அவனுக்கு வருத்தப்படும், நமக்குன்னு வருத்தப்படும். இருந்தாலும் நீங்க புறப்படுன்னு சொன்ன புறப்பட்டேன். ஆனாலும் நீங்கள் இல்லாத பொழுது பாருங்க, இவன் இல்லாத போது என்ன நடந்ததுங்கிறத பூம்புகார்ல சொல்லல, மதுரையில சொல்ற. யாரு அடுத்த வீட்டுல இருக்கும்போது மாமாவும் மாமியும் வருவாங்களாம், யாரு கோவலனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்ப்பாங்களாம். ஏமா அந்த பய வல்லியே இல்லீங்க மாமா, அதனால என்ன உனக்கு எதுவும் வேணுமாம்மா, நான் செய்யறேமா. மாமி வந்து ஏப்பா உனக்கு எதுவும் வேணும், என்ன கேளுப்பா, என்ன கேளு, அவன் கிடக்கிறான் என்று சொல்லி மாமாவும் மாமியும் வந்து சொல்லுவாங்க. அவங்க நான் அழுவனேன்னு சொல்லி அவங்க அழமாட்டாங்க, அவர்கள் அழுவாங்கிறத நான் அழமாட்டேன். நம்ம அழுதோம்னா பாவம் இந்த சின்னஞ்சரிசை விட்டுட்டு போயிட்டானே பாவி பய, வெட்டி போட்ட கூட நல்லது என்று அவங்களுக்கு வருத்தம் வரும். அதனால அவங்க அவங்க அழுதா நான் அழுதுவேன். எனவே நான் அழுவேன் என்று அவர் அழாமல், அவர் அழுவேன் என்று நான் அழாமல், அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் என்ன அங்கதான் சொன்னார். யாவதும் போற்றா ஒழுக்கம் புரிந்தி இப்படி பெரியவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவாறு நடந்தீர்கள். ஆனாலும் எனக்கு என்ன கடமை? யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே அதலின் ஏற்றெழுந்தனன் யான். ஆனா எனக்கு என்ன? நீங்க தான் தெய்வம். நீங்க என்ன சொல்லி நடக்கணும்? அதனால நான் வந்துட்டேன். யாவதும் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். அந்த ஒரே ஒரு அடியில தான் கண்ணகி தன்னுடைய எண்ணத்தை புலப்படுத்தினார். அது கூட தனக்கல்ல, பெரியவங்க எல்லாம் போற்றா ஒழுக்கம். வேற அசைக்க முடியுமா அவளை? சிவ சிவ ஆ

0: எல்லா கணவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்வா, ஆனா அவரை மட்டும் தீண்ட மாட்டான், மட்டும் தீண்டவும் விட மாட்டான். இதுதான் அந்த மாதிரி செஞ்சது. அதுக்காக வேற ஒன்றும் கடமைக்கு கடமை கடமைதான், அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆனா மற்ற அது ஒன்று மட்டும் தேனமர் கமல போதில் திருவினும் உருவம் மிக்கார். இது உலகியல், இது உலகியல் அப்படியே சேர்க்கிற உலகியலுக்கு வந்துட்டாரு. என்னது இப்ப இந்த மாதிரி எல்லாம் போனா கூட சில பேரு பொண்ணு தங்கமா இருக்குது, சின்னஞ்சிருசு, என்ன கேடு இந்த பயலுக்கு மக்குப்பயல் என்று சொல்லு மாதிரி இருக்கும். அது போல இங்க எப்படி இருக்கா இந்த மாதிரினா, இது சேர்க்க வேணும் யார் சொல்லுவா, சேர்க்கலாதான் சொல்லி மாறணும். அதனால ஏ சுவாமி அந்த அம்மா எப்படின்னாரு, ஏண்டா போங்கடா, தேனமர் கமல போதில் திருவினும் உருவம் மிக்கார். நீங்க லட்சுமி லட்சுமின்னு சொல்றீங்களேப்பா, அதை நீங்க பார்க்க முடியாது. இந்த அம்மாவை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியது இல்லை. ஐயோ இப்படிப்பட்டவரையா விட்டுட்டு விருப்படி. ஆமாப்பா, அந்த இறக்கத்துக்காகத்தான் இது எல்லாரும் சொல்வது உண்டு, உலகிலும் சொல்லுவாங்க. மூண்டா புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூண்ட எங்கு இளவன் சாயல் பொன்கோடி அணை யார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுறவு அணைவும் மெய்யூர அணையும் போதில். இங்கதான் எவனும் கொஞ்சம் கீழே இறங்கணும். என செய்தது தப்பு, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ப என்ன பண்ணணும், தான் தலைவன் கூடாது. அப்பதான் என்ன சொல்லுவா பேர் வர்ற, எங்கேயும் நீ தலைவன் தலைவன் தான், அவளும் தலைவிதான், ஆனாலும் உனக்கு அடுத்த அந்த தகுதியில் இருக்க தகுதி இல்லவா. அப்படித்தான் அப்ப இல்லறம், பழைய இல்லறம்னு சொன்னான். அது நீ ஆடவன் தலைவன், அவள் தலைவி, ஆனாலும் உனக்கு அடக்கமான தலைவி. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவள் உயர நீ தாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புத்தி உனக்கு வரவேணா, வந்தா தாழணும். எங்க சுவாமி இது மாதிரி நீ அவளை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டு விட்டு விடுத்து இன்னொருத்தையோடு தொடர்பு கொண்டால் நீ செல்லுட்டு அடிக்க வேண்டியதான், நீ கால விட வேண்டியதான். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையங்காலை புலவியில் உரிய தொல்காப்பி. அந்த இடத்துல மனைவி எப்படி இருப்பா, சிங்கமா இருப்பா. நீ என்ன பண்ண, கால உழுந்து எழுந்திருக்கணும். எப்ப, புலவி காலத்தில். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையங்காலை புலவியில் உரிய. ஆகவே இப்பொழுது அந்த பெருமாட்டி மிக உயர்ந்து தன்னுடைய தனித்தன்மை இருக்கிறார். ஆனா இவர் போய் பணிந்து பணிந்து பணிந்து பணிந்து நெருங்கிறார். நெருங்கிய ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை தொடப்போறார். அப்பதான் அந்தமா ஒதுங்கி, தீண்டு வீராயின் எம்மை திரு நீல கண்டம் என்றார். நீங்க தொட்டீங்க தென்னீல கண்ட ஆணையா சொல்றேன், தொடக்கூடாது. இது என்ன சொன்ன, தீண்டு வீராயின் எம்மை திருநீல கண்டம் ஆணையா. இப்பதான் இதுல ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அந்த அம்மாளுக்கு எப்பவுமே தென்னிலகண்டம்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதனால எங்க சாமி அறிய எங்க தென்னிலகண்ட அறியன்னு சொல்லலாம். அல்ல, இவர் மணங்கி வந்தார், உங்க தென்னிலகண்ட அறியன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பாட்டு அப்படி வேறமா சொல்லணும். இதுல இந்த பாட்டுல ரொம்ப நாள் வந்து திருப்பந்தாள் காசி மடத்துல வந்து அவங்க யஜமான சுவாமிகள் இப்படி சொல்றாங்க, இல்ல சுவாமி எனக்கு இப்படிதான் படுதுன்னு. இப்படி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டுக்கு முடிவுக்கு வருது. இந்த பாடல் முழுமையாக நாயனார் குற்றா அல்லது அந்த அம்மையார் குற்றான்னா, அம்மையாரை பற்றி ஒரு அடிதான் எஞ்சியதெல்லாம் இவர் தான். தென்னிலகண்டம் ஆணை என்று சொல்றேன், நீங்க வணங்குற தென்னிலகண்ட ஆணையா சொல்றேன், தொடாதீங்க. அப்ப தென்னிலகண்டம் சொல்லி வந்தவர் யார், தென்னிலகண்டம். இரண்டாவது அவருடைய பெயரும் அது, ஆதலால் தான் அந்த மாதிரி பாட்டை அப்படி அமைத்துக் கொள்ளணும். இல்லைன்னு என்ன செய்யறது, ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏற்பவும் சொல்லலாம், சொல்லும்படியாகவும் இருக்கிறது, ஆனா சொல்ல வேண்டாம். எனவே தீண்டு வீர ஆயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். இதுதான் அதாவது குற்றம் செய்வதில் உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கு இருக்கிற வேற்றுமை. இந்த தாழ்ந்தவன் குற்றம் செய்யான செஞ்சதே ரைட்டு சரின்னு சொல்லிட்டு இருப்பான், திருந்த மாட்டான். உயர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஏதேனும் முன்னே ஓடினால கொஞ்சம் குற்றம் செய்யான உடனே உணர்ந்துருவாங்க, அவங்க வந்து மீண்டும் அதை மாறிடுவாங்க, இவன் மாற மாட்டான். இந்த சொல் இப்படி காதல விழுந்தது அல்லவா இந்த அடியவருக்கு, என இதுவரையிலும் பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார், கூத்த பெருமானுடைய திருவடிகளையே வணங்கி வாழ்வார், அவருடைய அடியவர்களுக்கெல்லாம் ஓடு கொடுத்து வந்தார். இந்த பெரும் புண்ணியம் எல்லாம் இருக்கு. எப்படியோ ஏதோ எப்போ செய்த ஒரு தீவினுடைய பயன் அப்படி வந்துட்டது, அதனால் அது நீங்கிற காலம் வந்துட்டது. எனவே அப்படியே பதிச்சுட்டார், தீண்டு வீர் ஆயின் எம்மை திருநீல கண்டம் அப்படி நெருங்கினவர் அப்படியே. அது மட்டுமல்ல, நீ அவன் பெரிய மகாத்வானா படிச்சிருந்தா கூட இந்த நேரத்துல வந்து இந்த ஒருமை பன்மை நினைக்க மாட்டான். ஒருமையா பன்மையா, எம்மை ஒருமையா பன்மையா, என்னைனா ஒருமை எம்மைனா பன்மைங்கிறது எவன், பெரிய மகாத்வான் இலக்கணத்திலேயே கரைஞ்செடுத்தவனால்தான் கூட இங்க நினைக்க மாட்டான். ஆனால் திருநீலகண்ட இருக்க அந்த ஞானம், ஆஹா, தீண்டு வீர் ஆயின் எம்மை, என்னைன்னு சொன்ன ஒருத்திய அந்த பெண்ணை மட்டும், எம்மைன்னு அந்த பெண்கள் வர்க்கத்தையே. எனவே நான் இனி ஒரு பெண்ணல உன்னை தவிர வரையல எவரையுமே தீண்ட மாட்டேன். எப்படி தீண்ட மாட்டேன்? மனத்தீனும் தீண்டேன் என்றார். இதான் இந்த சான்றோருக்கு இருக்கிறதுக்கு நமக்கு இருக்க வேற்றுமை. செய்ய மாட்டார்கள் சான்றோர், ஒருபடி செய்தாலும் துடிச்சிடுவாங்க. செய்துட்டுமே இனி நம்முடைய வாழ்நாள வரக்கூடாது என்று. அதனால் எம்மை என்றதனால் இனி உன்னை மட்டுமல்ல இந்த மாதர பெண்குடை இனத்தையே நான் தீண்ட மாட்டேன். எப்படி தீண்ட மாட்டேன்? கையினால் அல்ல, மனத்தாலும். இங்க தொல்லாப்பி ஞாபகத்துக்கு வரணும். தீண்டுதல் என்பது இருவகைத்து இருவகைத்து. தமிழனுடைய என்ன எங்கேயோ இருக்கு சாமி, எங்கேயோ இருக்கு. இப்ப தீண்டுதல் என்னன்னு கேட்டா ஒருத்தர் தொடர்றது ஞாபகத்தில் செய்யும். தீண்டுதல்னா இருவகை என்னென்ன? இப்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கின்ற பொழுது இப்ப திருவண்ணாமலை திருவண்ணாமலை நம்ம இந்த கொள்ளையில வேஷ போட்டு வந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல, மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப எங்க போயிட்டு வந்தாரு? திருவண்ணாமலை போயிட்டு வந்திருக்கு. நமக்கு தெரியுமே உடம்பெல்லாம் இங்கதான் இருக்குது. அப்ப உடம்பு இருக்க உள்ள மட்டும் தீண்டுவது உண்டு, உடம்பும் தீண்டுவது உண்டு. அதனால அதான் சொன்னார் தொல்காப்பியர், கரும சார்பு கருமம் அல்லாச்சார்பு என்று சொன்னார். சொல்லே கடினமா இருக்குது. நான் சாஞ்சிருக்கேன்னு சொன்ன இது கருமச்சார்பு, நான் சார்ந்திருக்கிறேன்னு சொன்ன மறந்துடாது தமிழ், இதான் தமிழ். நான் சாய்ந்திருக்கிறேன்னு சொன்ன சொல்லுவீங்க நாக்காளியிலேமீங்க. நான் சார்ந்திருக்கிறேன்னு சொன்ன எதை சார்ந்திருக்கிறேன்? மனத்தால் சார்ந்திருக்கோம், சிவநெறியை சார்ந்திருக்கிறோம், தமிழ நெறியை சார்ந்திருக்கிறோம். இதெல்லாம் மனதனால. அப்ப சார்தல் என்பது இருவகைத்து, உடம்பால் அல்லது உள்ளத்தால். அதுபோல இங்க என்னன்னா தீண்டுதல் என்பது உடம்பால் தீண்டினால் அது சார்புன்னு அர்த்தம், கரும சார்புன்னு அர்த்தம். இது மனதால்னா கருமம் அல்லா சார்பு என்று தொல்காப்பியர் சொல்வார். இப்படி எல்லாம் மனத்தினும் தீண்டேன் என்றார். அடுத்த பாட்டும் போயிட்டுது அல்லவா? சரி. கற்பூரு மனைவி யாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய்யூறாமல் பொருந்துவ போற்றி செய்ய. இப்படியாக சில ஆண்டுகள் போகின்றன. உடம்பால் தொடர்பில்லை, உள்ளத்தால் தொடர்பு. என்ன இவருக்கும் கற்பக்கரசி, நாம் செய்தது தப்புதான் என்ற உணர்ச்சி. அந்த அம்மாவுக்கு என்ன, என்னமோ செய்துட்டாங்க, நாமளும் சொல்லிட்டோம், ஆனா தீண்டாம வாழ்றாங்க, நல்ல ஆன்மா என்று மீண்டும் கடிவு. எனவே தொடமாட்டார்களை தவிர சத்தியத்தினால உள்ளத்துல நல்ல மழை மழையெல்லாம் பெய்யுது நல்லபடியா. என்னங்க நீ போகும்போது வந்து கார் படுத்துக்கலையே, வேணா இல்ல இல்ல எடுத்துட்டு போங்க, எடுத்து கொண்டாந்து போகும்போது இவங்க நான் ஒரு அரை மணி நேரம் முன்னப்பினால நீ சாப்பிட்டு நீ சாப்பிட்டு நீ சாப்பிட்டு சிவ சிவ. இப்படியாக மனதினால் நெருக்கம், ஆனா உடம்பால் இல்லை. இப்படி சில ஆண்டுகள் அப்படி போகின்ற பொழுது ஒரு அருமையான ஒரே ஒரு சொல், இல் புறம்பு ஒழியாது அங்கன் இருவரும் வேறு வை. இது ஒரு அருமையான அறம். கருத்து வேற்றுமை என்ற ஒன்று வரவே கூடாது. புண்ணியம், பெருமானுடைய புண்ணியமா இருக்கட்டும், ஒருபடி தப்பித்தபடி தாம் செய்த முன்னே ஊழ்வினால் வந்தாலும் கூட அதுக்காக சீ அப்படின்னு இவங்களை ஒதுக்கிட்டு அவங்க ஒதுக்கிட்டு போயிடக்கூடாது. இந்த ரத்து பண்றது போக்குவரத்து இந்தியாதிகள் நம்முடைய பழக்கமே கிடையாது, பழக்கமே கிடையாது. இற்புறம்பு ஓடியாது வீட்டை விட்டு வெளியில போடக்கூடாது. சரி, ஒரு பாட்டு இருக்கே சுவாமி மறந்துட்டீங்களே, நீங்க சற்றேனும் தாறுமாறா இருப்பாளே யாமாகில் கூறாமல் சன்னியாசம் கொள். ஒரு பாட்டு விடுவோமா? அப்படி ஒரு பாட்டு இருக்கே சுவாமி, ஏறத்தால ரத்து பண்ண மாதிரி தானே. கூறாமல் சன்னியாசம் கொள், சற்றேனும் தாறுமாறா இருப்பாளே யாமாகில் கூறாமல் சன்னியாசம். ஒரு பாட்டு இருக்கே, நீங்க சொல்ல நான் மறந்துட்டேன்னு சொன்னீங்களே. என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்து வேற சன்னியாசம் போறது ஒண்ணு, இன்னொன்னு இனி இந்த அம்மையை திருத்த முடியாதுங்கிற முடிவுக்கு வரும்போதோ அது போல அவ இந்த கணவன் இனிமே இந்த சனியனை வச்சு மாறிடிக்க முடியாது, இது இது வேணும் இந்த விட்டு போச்சு என்று அந்த உச்சகட்டத்துக்கு வருகின்ற பொழுது அது அது மாதிரி நடக்கும். இதெல்லாம் அப்படிப்பட்ட பெருங்கட்டம் சொல்ல தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே கூடுமான வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே உடம்பு மட்டும் இல்ல உள்ளமும் போகப்படாது. அதனால அந்த என்ன செய்தார், ஈர்ப்புறம்பு ஒழியாது வீட்டை விட்டுட்டு அவங்களும் போக நினைக்கல இவரும் போக நினைக்கல. ஏன்னா மீண்டும் ரெண்டு பேருடைய அன்பு வந்துட்டு இந்த சத்தியத்தினால அந்த உடம்பு தீண்ட முடியல. அது இவரும் உணர்றாரு, நாம் செய்தது தப்பு தானே, அவர் செய்தது சரிதாங்க. அவங்களும் உணர்றாங்க, தப்பு செஞ்சாங்க, ஆனா இன்னைக்கு நல்லதா ஆயிட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல, ஆனாலும் சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி இருந்து ரொம்ப அருமையா வளர்தான். இப்ப யாருக்கு என்ன ஏறத்தாலே இது வந்து 20-25 ஆண்டுல 40 ஆண்டுகளுக்கு பின், 40 உண்மையா சொல்றேன், 40 ஆண்டுகளுக்கு பின்தான் இல்ல அது அப்படி சொல்லுவார் அவரு. இப்ப சினிமாவில போடுறான் எப்படி சொன்னார் சுவாமி, இளமை என்மிக்குளார் இருவரும் அறிவு நின்று அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல 15 ஆண்டுகளுக்கு பெண்
1: நம்ம உலகில் சொல்லாலும் சொன்னேன், அவங்க இலகை சொல்லாலும் சொன்னாங்க. செய்தி ஒண்ணு என்ன, பாலாமாலி இளமை நீங்கி, அடி இளமை தன்மை எல்லாம் மாறி போச்சு, கரணிங்க எல்லாம் மாறி போச்சு. அங்க ரெண்டு ஒண்ணு அப்படியே முதல்ல ஒவ்வொன்னா வந்தது, ஒவ்வொன்னா செஞ்சாங்க. முதல்ல ஒண்ணு வரும்போது என்ன பண்ணுவோம், கண்ணாடி பார்த்து எடுத்துருவோம், வெள்ள வந்துட்டுதுன்னு நிறைய வந்துட்டா என்ன பண்றது, சிவ சிவ அதான் தலையெழுத்து வச்சிட வேண்டியது. எதுனா ஒண்ணு உதவாரு ஏதாவது செய்யலாம், எல்லாம் உடவே வந்துட்டா சிவா அதான் அப்படிதான் தலையெழுத்து அப்படின்னு. அடுத்து விட்டு அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, இவங்க அப்படிதான் இருக்காங்க, அப்படி அமைதி பண்ணிக்கணும். அதுல பாடி ஊரு மூக்கு வந்து இங்க ஒரு அருமை. இந்த வயது 45 அப்படி 50 ஆகுது, ஆனால் அந்த முதுமை எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அந்த முதுமையில் ஒரு அழகு, இளமையில் இருக்கிற அழகெல்லாம் உடல் அழகு, இது வந்து உள்ளத்தினுடைய பண்பழகு. அதனால வாடி ஊரும் மூப்பு வந்து அழகான வடிவம் அந்த மாதிரி இருந்தாலும் இருந்த போது. இப்ப யாரு கவலை என்ன, இப்ப கதை கேட்கிற நமக்கோ அல்ல மற்றவங்களுக்கோ கவலை இல்லை. யாரு கவலை, ஆண்டவனுக்கு கவலை. இப்படி ஓடு கொடுத்தானி, திருநீலகண்டம் என்று சொல்லி வந்தானி, இவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஊர் வந்து இப்படி போனானி, மீண்டும் என்று கருதி யாரு கவலை, ஆண்டவனுக்கு கவலை. வந்து பார்த்தார் என்ன பண்ணார், இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இன்னறி ஒழுகும் நாளில் எரிதளித்து என்ன நீண்ட மின்னொழில் தடையாண்டானும் இறைவனும் தொண்டரை விளக்கம் காண்பான். இதுதான் சொல்லிட்டு இருந்த பட்டிமண்டகாரங்களுக்கு எல்லாம் சோதிக்க சோதிக்க என்ன திருநீலகண்ட சோதிக்கிறதுக்கு ஆண்டவன் வரணுமா, அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது. திருநீலகண்டர் இப்படி இருந்தார் எங்கே, தில்லையிலே எங்கேயோ இந்த தெருவிலேயே இருந்த மாலகட்டி தெருவிலேயே இந்த தெருவிலேயே இருந்திருக்க, தெற்கு வீதியிலேயே வந்திருக்க, இப்படி தெற்கு வீதியிலேயோ மாலகட்டி தெருவிலேயோ அவர் இருந்த ஒருத்தர உலகமெல்லாம் தெரியணும்னு என்ன பண்ணும் என்றால், அந்த தொண்டரை விளக்கப்படுத்தி நாடெல்லாம் தெரிவதற்காக ஆண்டவன் அருளினானே தவிர சோதிக்கிறது தொண்டரை விளக்கம் காண்பான். அந்த அவருடைய பெருமை தில்லைக்கு மட்டுமல்லாமல் தமிழகம் எல்லாம், அவர் காலையில் எல்லையை மட்டுமல்லாமல் இந்த 20 25 நூற்றாண்டு 50 நூற்றாண்டு இப்படி அந்த காலமும் இடமும் கடந்து அவருடைய அவரை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து வந்தான். சிவயோகியாக வந்தான். சிவயோகின்னா அவருக்கு தெரியும், எந்த ஆடையும் போட தெரியும், ரொம்ப கீழே கோவணம் இருக்குது, நல்ல நீர்த்துளி, அதோடு கூட மார்பில ஒரு நூல், நெற்றியில அருமையான அந்த திருநீரு, இவையெல்லாம் விளங்க அப்படியே வந்தாராம். வந்தால் எவ்வளவு வீட்டுக்கு வந்த யாரு, நீலகண்ட வீட்டு. அப்படி வருகின்ற பொழுது இவர் என்ன செய்தார் அப்படின்னா, வந்த உடனே கொண்டு வந்து மணி புகுந்து குலாபாதம் விளக்கி அந்த இல்லற நெறியில ஒண்ணும் மாறணும், அதுக்கு அந்த மனைவியும் அருமையா உடன்படும். அதனால வந்த உடனே இவங்க என்ன உடனே உடனே இவர் வந்த மாதிரி அடி வந்துட்டாருன்னு நின்ன உடனே உடனே இவங்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, உடனே பழம் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா உடனே அவர் ஆசனம் போடுவாங்க, இருக்க வைத்து திருவடி வணங்கி எல்லாம் வந்து உள்ள அழைச்சிட்டு போய் உடனே தின்னு ரெண்டு பேரும் திருநீர் வாங்கி கொண்டு உணவு எடுத்து இப்படி இப்படி வருது. அதனால இந்த அடியோர் வந்தவொடனே அந்த மாதிரி கொண்டு வந்து மனை புகுந்து மனை புகல அங்க நின்றுட்டு இவர் எல்லாம் செஞ்சார். ஏன்னா வந்தவர் சாப்பிட வந்தவர் இல்ல, வந்தவர் வேற காரியத்துக்கு வர, எங்கேயும் அவர்கிட்ட எல்லா நிருபரும் இருக்கிறாங்க. யார்தான் நிருபர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், மெயில் போக்குவரத்து, தினமல்ல தினத்தந்தி, இந்தியா தினகரன், எல்லாருக்கும் அதுல எல்லாத்திலையும் போகணுங்கிறதுக்காக வந்தவரே தவிர அவர் வந்து வந்து போய் சாப்பிட வந்தவர் இல்ல. அதனால விளக்கம் காண வந்தவர் அதனால வந்தார். வந்த உடனே உடனே சொன்னார், பெருமானி அடியேன் என்ன நான் செய்யணும், என்ன பணி இருக்குனர். இவர் எல்லாத்துக்கும் ஓடு கொடுத்துட்டு வந்தார். பெருமான் வாங்குவாரா, வாங்கி பழக்கமே இல்லாத, இப்படி வர்ற பழக்கமே தவிர இப்படி வர்ற பழக்கமே இல்லை, வாழ்நாள்லயே கிடையாது, எல்லாம் இப்படித்தான் கொடுத்து பழகும். அதனால ஒரு ஓடு ஒண்ணுப்பா என் கையில இருக்குது, அதை கொஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், கொஞ்ச நாள் வச்சிருந்தா தேவலாம். இவர் என்ன பண்ணுவாரு, நம்பினி நருக நாம் வேண்டும் போது, நான் வரும்போது வாங்கிக்கிறேன், நீங்க வச்சிருந்த வச்சிருந்த கொடுத்தா மட்டும் போடுங்க. சொன்ன உடனே இவர் என்ன, எத்தனையோ ஓடு நம்ம கிட்ட இருக்கு, இது ஒண்ணு நினைச்சிடாதப்பா, கொஞ்சம் நெல்லு கொண்டு வைக்கிறதுக்காக சாவி எடுத்துட்டு போறார். இரு இரு இரு, அந்த ஓடு நீ எத்தனையோ நீ ஓடு செய்து கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன், தினமும் 10 பேர் வாங்கிட்டு போறாங்க, 100 பேர் வாங்கிட்டு போறாங்க, அந்த இடத்துல இதை வச்சுடாத. தன்னை ஒப்பறியது இந்த ஓட்டுக்கு இணை இந்த ஓடுதான், உன் வீடல்ல நாடல்ல இன்னும் பெரிய உலகமல்ல அத்தனை ஓடும் ஓடாகாது. காலத்து தன்னூழை துண்ணியாவையும் தூய்மை செய்வது, இதை கொண்டு எங்க வைக்கிறியோ அந்த இடத்துல அது அந்த இடம் தூய்மைக்கு உடைய இருப்பிடமா இருக்கும், அவ்வளவு தூய்மை ஆயிடும். இது எங்க வைக்கணும் தெரியுமா, மலேசியா தங்கம் உங்ககிட்ட இருக்கா, இருக்கு சாமி, அதுல வந்து ஒரு உரை செஞ்சு அதுக்குள்ள இந்த ஓட்டை வச்சுக்கணும். பொன்னியினும் மணியினும் போற்ற வேண்டுவது சார், ஒரு ஓட்ட போய் தங்கத்தினால ஆமாடா பாத்துக்கிறேன், பொன்னினும் மணியினும் போட்ட வேண்டும் இன்ன தன்னையது இது நீ வாங்குவாடி வாங்கு அப்படின்னாரா. சி கே சுப்பிரமணிய சிவிக்கு சிவகோய் முனிவர்கள் இதனை நீ வாங்குவா என்றார். நரே ஏ நரே, உனக்கு வாங்க முடியுமே தவிர பிறகு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமா கொடுக்க முடியல. இதனை நீ வாங்குவா என்றார், நீ இதை வாங்குன்னு சொன்னாரா? ஏன் வாங்க முடியுமே, கொடுக்க முடியாது. அந்த அந்த சொற்கடைக்கு இருக்கிறது என்று எழுதினார். ஒரு பிஎல் இந்த மாதிரி தொழிலாபி படிச்சவர்ல, இது படிச்சவர் இல்ல, ஒரு பிஎல்லா இருந்துட்டு அழகா எழுதுனா மனுஷன், ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் ஒரு நூலுக்கு என்று ஒதுக்கி அழகா எழுதி போதுங்க. யானை ஒன்றுதானே, ஏன்னு இன்னொன்றுதானே பழசு போடும், சிவ சிவ அப்படி எழுதுங்க. வாழ்க வளருக, அதனால இதனை நீ வாங்கு, நீ வாங்கினார். வாங்கிட்டு இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அது ஒரு அடிவர் சொன்ன எப்படி வச்சுக்கணும். அதனால போனார். எக்கில எந்த சாவி இருக்கோ அதுலயே, அது யார் கையிலயும் மனைவி கையிலயும் மற்றவங்களும் யாரும் போவாது.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாகிய திருவருள் பயணிலே அருளுறு நிலை என்ற 5வது அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாடித்துள்ளது. திருவருட்பயன் என்ற இந்த மெய்கண்ட சாத்திரத்திலே ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றினுடைய இயல்பினை விளக்கியருளும் முகமாக முதல் அதிகாரத்திலே பதியினை பற்றிய விளக்கமாக பதிமுதுநிலை என்றும், 2வது அதிகாரத்தில் உயிர்களை பற்றி விளக்குகின்ற முறையிலே உயிரவை நிலை என்றும், 3வது அதிகாரத்திலே ஆணவ மனத்தையும் அதனோடு சேர்ந்த ஏனைய 2 வளங்களாகிய கண்ம மாயை ஆகியவற்றையும் விளக்கிச் சொல்லும் விதமாக இருள்மல நிலை என்றும் இவ்வாறு முதல் 3 அதிகாரங்களை அமைத்திருந்தன. இவ்வாறு பாசமாகிய இருள்மலத்தை பற்றி 3வது அதிகாரத்திலே விளக்கிய ஆசிரியர் அந்த இருள்மலத்தை போக்கவல்ல திருவருளை பற்றி விளக்கும் முகமாக அருளது நிலை என்று 4வது அதிகாரத்தை அமைத்திருந்தார். அந்த 4வது அதிகாரத்திலே அருளுடைய மேம்பாடுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, அருளின்றி உயிர்க்கு ஆவதொன்று இல்லை, ஆகவே அந்த அருளே வேண்டப்படும் பொருள், எல்லாவற்றிலும் வேண்டப்படும் பொருள் என்று சொன்னார். அந்த அருளை பெற்றுவிட்டால் மேற்கொண்டு பெறுவதற்கு எதுவும் இல்லை, குறைவிலா நிறைவாக விளங்குவது அந்த அருள், அதுவே சிவப்பேராகிய முத்தி பேற்றினை அருள வல்லது என்பதையெல்லாம் உணர வைத்தார்கள். அத்தகைய திருவருள் எவ்வாறு மும்மலமுடைய ஆன்மாவை வந்து அடையும் என்று சொல்கின்ற முறையிலே அடுத்த அதிகாரத்தை அருள் உரு நிலை என்று வைத்துள்ளார். அந்த அதிகாரத்தில் தான் நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது அருளானது உருக்கொண்டு வரும், மும்மலமுடைய சகலவர்க்கத்து ஆன்மாக்களை திருவருள் எவ்வாறு வந்து சேரும் என்றால் உருக்கொண்டு வரும், அதாவது உருவாக வரும், திருவருள் உருவருளாக வரும் என்ற உண்மையினை இந்த 5வது அதிகாரத்திலே கூறுகின்றார்கள். அதைத்தான் இந்த 5வது அதிகாரத்திலே முதற் குறட்பாவிலே பார்த்தோம். இதுகாரும் அறிவுக்கு அறிவாய் தோன்றா துணையாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் நின்று உதவிய அந்த திருவருள் தான் குருவாக நம் முன்னே எழுந்தருள்கின்றது என்ற செய்தி கூறப்பட்டது. அந்த திருவருள்தான் குருவாக எழுந்தருள வேண்டும். ஏனென்றால் உயிரோடு ஒன்றி கலந்திருப்பது திருவருள்தான். எனவே உயிருக்கு உற்ற அந்த ஆணவ நோயை உயிரோடு ஒன்றி கலந்திருக்கின்ற திருவருளால் தான் போக்க முடியுமே ஒழிய வேறு யாராலும் போக்க முடியாது என்ற செய்தி உவமையில் வைத்து அடுத்த குறட்பாவிலே கூறப்பட்டது. அதாவது வீட்டிலே இருப்பவர்களுக்குத்தான் வீட்டில் உள்ளவருடைய ஒருவனுடைய உடல் நோயானது அவனுடைய வீட்டிலே அவனோடு சேர்ந்து இருப்பவர்களால் தான் நன்கு அறியப்படும். அதுபோல உயிரின் அறிவோடு இரண்டர கலந்திருக்கின்ற சிவம்தான் உயிருக்குரிய ஆணவமலத்தை போக்க முடியும் என்று செய்தி கூறப்பட்டது. 3வது குறட்பாவிலே இவ்வாறு உருவாக எழுந்தொழுகின்ற சிவத்தை சாதாரண உலக மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், என்ற செய்தி உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் எல்லோரையும் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் குருவாக இருந்துள்ளவில்லை. பக்குவ ஆன்மாவை ஆட்கொண்டுள்ள வேண்டும் என்று அந்த ஆன்மாவின் பொருட்டுத்தான் இருந்துவிடுகின்றான். எடுத்துக்காட்டாக மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் எல்லோரையும் ஆட்கொள்ளவில்லை, மணிவாசகருக்காக தான் அங்கே குருவாக இருந்துவிடுகிறான். அதுபோலத்தான் பக்குவான்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டுத்தான் குருவாக வருவான். ஆகவே ஏனையோர் அதனை அறிய மாட்டார்கள் என்று மூன்றாவது குரட்பாவிலே கூறினார். அடுத்த குரட்பாவிலே ஏனையோர் ஏன் அறிய மாட்டார்கள் என்றால் அவர்கள் பக்குவம் வரவில்லை, ஏனென்றால் அந்த பொய்யிருளானது அவருடைய சிந்தையை இன்னும் மறைத்துள்ளது. ஆகவே அவர்கள் மெய்ப்பொருளாகி சிவத்தையும் காணமாட்டார்கள், அந்த சிவத்தினுடைய குரு உருவத்தையும் காணமாட்டார்கள். அடுத்த குரட்பாவிலே ஏன் இவ்வாறு குருவாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். பார்வை விலங்கு என்று ஒரு விலங்கை வைத்துத்தான் வேடர்கள் விலங்குகளை பிடிப்பார்கள். வேடனே நேரடியாக போனால் விலங்குகள் ஓடிவிடும். அதுபோல சிவபெருமான் தமக்குரிய மான்மடு வேந்தி கங்கை யாரை அணிந்து பெரிச்சந்திரனை சூடி ரிஷப வாகனத்திலே அவர் தம்முடைய தடத்த திருமணியோடு எழுந்தொழி வந்தால் சகல ஆன்மாக்களாலே வழிபட்டு உய்ய முடியாது. ஆகவே மானுட திருமேனி தாங்கி, அதாவது ஒரு குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு எழுந்துவிடுகின்றார் என்று செய்தி கூறப்பட்டது. எனவே அந்த அதனை உணர்வதற்கு பக்குவம் வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது. ஆகையினால் உலகோர் மானுட போர்வையிலே வந்திருக்கின்ற சிவம்தான் இந்த குருநாதன் என்பதை உணரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்த குரட்பாவிலே ஆகையினாலே சிவபெருமானே குருநாதனாக வருவார் என்பது நன்கு நிறுவப்பட்டது. ஏன்னா உயிருக்கு உரிய அந்த ஆணவ நோய் உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற சிவத்துக்கு மட்டும்தான் தெரியும், உயிருக்கே கூட தெரியாது. ஆணவ மறைப்பு எந்த அளவு நமக்கு உள்ளது, அது எந்த அளவிலே அது நம்மை பிடித்திருக்கின்றது, என்ன செய்தால் அது தீரும் என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆணவமல சக்தி தேய்வதற்கு உரிய நெறிகளிலே நம்மை செலுத்தி வருகின்றதே திருவருள். அந்த திருவருளுக்குத்தான் தெரியும் ஆணவ மலத்தினுடைய நிலை, அதை எப்படி போக்க வேண்டும், எப்போது குருவாக இருந்தொருளி அந்த மலச்சக்தியை போக்க வேண்டும் என்பது அந்த சிவபெருமானுக்குத்தான் தெரியும். ஆகையினாலே குரு அவசியம் வேண்டும், ஆகவே நான் சாத்திரங்களை பார்த்தே அறிந்து கொள்வேன் என்ற கொள்கையை தவிர்த்து விடுவாயாக என்ற செய்தி அடுத்த குரட்பாவிலே கூறினார். சகலவர்க்கத்தான்மாக்களுக்கு பிரளயாகலர் போன்றோ விஞ்ஞானகலர் போன்றோ உணர்த்த முடியாது. அவர்களுக்கு மானுட திருமேனியிலே அதனை ஆதாரமாக கொண்டு குருவாக வந்துதான் அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்பதை ஒரு ஓமை மூலம் வைத்து நன்கு விளக்கினார். அதாவது விடம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விடம் நீங்க வேண்டும் என்றால் அந்த விடத்தை அவனுக்கு தந்தது அரவு. அந்த அரவுக்கு நேர் பகை கருடனோ அல்லது கீரியோ சொல்லலாம். அந்த கீரியே வந்து விடம் ஏறியவன் உடலில் வந்து ஏறி சென்றாலும் அந்த விடமானது நீங்க போவதில்லை. ஆனால் அந்த கீரிக்குரிய மந்திரத்தை கணித்து அந்த பாவனையை செய்கின்றானே அந்த மாந்திரீகன், அந்த மந்திரத்தை கணித்து கருடோகம் பாவனை செய்கின்ற அந்த மாந்திரீகனாலதான் அந்த விடமானது நீங்கும். விடத்துக்கு நேர்பகையாக உள்ள கீரியோ கருடனோ வந்தால் நீங்காது. அதுபோல சிவமே நேரடியாக வந்தாலும் சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு ஆணவமலம் நீங்காது. அந்த சிவமானது குருவாக வந்துதான் நீங்கும், குருவாக இருந்துவிடும் போதுதான் ஆணவமலமானது நீங்கும். இப்ப மாந்திரிகன் வந்து அந்த மந்திரத்தை கணிக்கும் பொழுது அந்த மந்திரத்தோடு ஒன்றி அந்த மந்திரத்துக்கு உரிய அதிதெய்வத்தோடு தான் இரண்டரை கலந்து நிற்கின்றான். கலந்து நின்று அந்த விடம் ஏறியவனை பார்க்கின்றான், அந்த விடமானது நீங்குகின்றது. மாந்திரிகன் அவன் தானாக மட்டும் இருந்து கொண்டு பாவனையெல்லாம் செய்யாமல் இருந்தான் என்றால் அவனாலே அந்த விடத்தை நீக்க முடியாது. அந்த மாந்திரிகன் தன்னை யாராக பாவிக்கின்றான் என்று சொன்னால் இந்த மந்திரமாக பாவிக்கின்றான், மந்திரத்துக்குரிய தெய்வமாக பாவிக்கின்றான். ஆகையினாலே அந்த பாவனையிலே அவன் நின்று கொண்டு விடம் ஏறியவனை நோக்கும் பொழுது அவனை பாதித்த உள்ள விடமானது நீங்குகின்றான். இவ்வாறு அவன் வைத்தியம் செய்து அந்த விடத்தை நீக்குகின்றான்.

குருவுக்கும் பேதம் கிடையாது, பேதம் கற்பிக்க கூடாது என்ற ஒரு உண்மையும் இதனால் உணர்த்தப்படுகின்றது. இந்த குரட்பாவளை நாம் இந்த குரட்பாவரை நாம் பார்த்திருந்தோம். இனி அடுத்த குரட்பா 8வது குரட்பா, இந்த அதிகாரத்திலே 8வது, மொத்தத்தில் 48வது. அந்த குரட்பாவிலே வெளிப்படையாக ஒரு உண்மையை கூறுகின்றார். அதாவது விஞ்ஞானகலர் பிரயாகலர் இவர்களுக்குத்தான் நிராதாரமாக நின்று முத்தி வழங்குவார் சிவபெருமான். சகலருக்கு குருவாக வந்துதான் முத்தி அருள்வார் என்று வெளிப்படையாக கூறுகின்றார். அகலர் தருமருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்தருளும் தான். அகலர் என்றால் யார்? கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் அகலர், கலையோடு கூடியிருப்பவர்கள் சகலர். சகலவர்க்கத்தான் மாக்கள் நம்ம சொல்றோம். நாம கலையோடு கூடியிருக்கின்றோம். கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் யார் என்றால் விஞ்ஞானகலர் பிரளயாகலர். இந்த விஞ்ஞானகலர் என்பதை நாம பிரித்து பார்த்தோம் என்றால் விஞ்ஞான அகலர் அகலர்னு வருகின்றது. இது மாதிரி பிரளயாகலர் என்பதை பிரித்து பார்த்தால் பிரளய அகலர். எனவே விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் இருவருமே அகலர். ஒரு விஞ்ஞான அகலர், இவர் பிரளயாகலர். அகலர் என்றால் கலை நின்றும் நீங்கி இருப்பவர்கள். அதாவது அவர்களுக்கு கலைன்னு சொல்லும்போது இந்த மாயா காரியங்களை கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்குமே என்ன கிடையாது? மாயா மலம் கிடையாது. மொத்தத்தில் அது பாசத்தையே குறிக்கும். அதாவது விஞ்ஞானத்தினாலே உயிர்க்குயிராக நின்று எம்பெருமான் உணர்த்துகின்ற இடத்துல விஞ்ஞானம்லாம் விஞ்ஞானம் தான். அந்த விஞ்ஞான உணர்வு அவர்களுக்கு எடுத்த பிறவியிலேயே கைகூடும். அவர்கள் சுத்தமாயா கோணங்களிலே இருப்பார்கள். மாவாடியத்திலே அவர்களுக்கு இடம் சொல்லப்பட்டுள்ளது. சிவதத்துவங்கள் 5 தவிர இன்னும் சுத்த தத்துவங்கள் பல உள்ளன. அவையெல்லாம் நமக்கு சொல்லவில்லை. ஏன்னா சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு இந்த 36 தத்துவங்கள் தான். மொத்தமே 36 தான் இருக்கின்றன என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. எப்படி காலம் நியதி கலை முதலிய வித்யா தத்துவங்கள் இருக்கின்றனவோ அசுத்தமாயில் இருக்கின்றனவோ அதுபோல சுத்தமாயிலும் இருக்கின்றன. அதே போல அந்த கரணம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பஞ்சபூதங்கள் தன்மாதிரி எல்லாம் சுத்தமாயிலும் இருக்கின்றன. அவை அவற்றோடு நமக்கு தொடர்பில்லை. யாருக்கு என்றால் மும்மலமுடைய சகலான்மாக்களுக்கு தொடர்பில்லை. எனவே சகலான்மாக்களுக்குரிய தத்துவங்கள் 36 சொன்னார். அந்த சுத்த காலம் சுத்த நியதி இப்படின்லாம் இருக்கு. அதுல இருந்து சுத்த நிலம் வரைக்கும் அந்த சுத்த குணங்கள் எல்லாம் அந்த சுத்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் ஒருமலமுடைய விஞ்ஞானகளுக்கு இருப்பிடங்கள். அவர்கள் உயிர்க்குயிராய் நின்று எம்பெருமான் உணர்த்துவதனாலே கொஞ்சம் ஏதோ சிறிதளவு அவர்களை பற்றியுள்ள அந்த மலமறைப்பு நீங்கி அவர்கள் வீடு பெறுவர். அவர்களுக்கு மலமறைப்பு குறைவு தான். அதனாலதான் அவர்களுக்கு அந்த ஆணவ மல மறைப்பு மிகவும் குறைவாக உள்ளது. அதனாலதான் அவர்களுக்கு வந்து கண்ம மல பிணிப்போ மாயாமல பிணிப்போ இல்லை. கண்மமல பிணிப்பு எப்ப வரும், மாயாமல பிணிப்பு எப்ப உண்டாகும்னா ஆணவமலத்தினுடைய ஆற்றல் மிகுதியான ஆற்றலோடு ஆணவமலம் ஒரு ஆன்மாவின் அறிவை மறைத்திருந்தது என்றால் அந்த ஆன்மா வினைகளை ஈட்டும், மாயா போகங்கள் அது வந்து அழுந்தும், அப்ப மும்மலமுடையதா விட. நமக்கு மல மறைப்பு மிகுதி, நம்ம அறிவை மிகுந்த ஆற்றலோடு மலம் மறைத்துள்ளது. ஏன் அப்படின்னா ஆணவமலம் ஒண்ணு இவனுடைய அறிவை அதிகமா மறைப்போம், அவன் அறிவை குறைவா மறைப்போம் அப்படின்னு மறைப்போம் சொல்வது அதுதான். மலையில் நனைந்தால் ஒருவனுக்கு மட்டும் மிகுதியாக நோயானது பாதிக்கின்றது என்று சொன்னால் அவன் உடலிலே வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு. எதிர்ப்பு சக்தி மிகுதியாக உள்ளவனுக்கு அவனும் மலையில் நனைகிறான், அவனுக்கு பாதிப்பு இல்லை, சிறிதளவு தான் பாதிப்பு இருக்கின்ற பார்க்கின்றான். அதுபோல அறிவினுடைய வன்மைதான், ஆன்மா அறிவினுடைய வன்மையினை பொறுத்து, ஆன்மா அறிவின் வலிமையை பொறுத்து. ஆன்மா அறிவின் அந்த வலிமையானது மிக குறைவாக இருந்தால் மலமறைப்பு மிகவும் வன்மையாக இருக்கின்றது. அப்போ அவர்கள் வந்து விபரீத உணர்ச்சி மிகவும் கொண்டு வினைகளை ஈட்டுகின்றார்கள், உலக பற்றுகளை பெருக்குகின்றார்கள். அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. நில்லாதவற்றை நிலையினன்னு கருதக்கூடிய அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. பிரளயாகலருக்கு எப்படி உள்ளது என்று சொன்னால் அந்த மலமறைப்பு வினைகளை செய்கின்ற அளவிற்கு உள்ளது. அந்த ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவார்கள். எனவே அவர்களுக்கு கண்மமலம் உள்ளது.

0: ஆனால் மாயாமலம் அவர்களுக்கு இல்லை. உடம்புலாம் இருக்கின்றது, உலகங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த மாயாமல போகம் அதனோடு சேர்ந்திருந்தும் அதனால் அவர்கள் மயக்கமடையாமல் இருக்கின்றார்கள். விஞ்ஞானிகளுக்கு எப்படின்னா, அவர்களுக்கு யான் எனதுங்கிற செருக்கோடு அவர்கள் வினையே செய்ய மாட்டார்கள். ஏதோ மாணவ மனம் சிறிதளவு அவர்கள் அறிவை மறைத்துள்ளது, அவ்வளவுதான். அதை வந்து உயிர்க்குயிரான் என்று எம்பெருமான் உணர்த்துவதன் மூலமே அந்த மலமறைப்பு நீங்கி விடுகின்றது. எனவே அது நிராதாரமாக உணர்த்துதல். நிராதாரம்னா என்ன? ஒரு குருவை ஆதாரமாக கொண்டு வந்தால் அது சாதாரம் என்று சொல்வார்கள். ச ஆதாரம், ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது சாதாரம் அப்படின்னு சேர்ந்து வருது. எனவே சாதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு இடமாக கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி வருதல். நிராதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு ஆதாரமாக கொள்ளாமல் சிவமே நேரடியாக வந்து தீக்கை செய்தல். அதுவும் இருவகைப்படும். விஞ்ஞானிகளுக்கு அறிவு கருவாய் இருக்கின்ற அந்த நிலையிலேயே ஞானத்தை உணர்த்தி விடுகின்றார். பிரளயாகளுக்கு தன்னுடைய தடத்த திருமேனியை தாங்கி வந்து முன்னிலையிலே வந்து முன்னாலே எழுந்தருளி முன்னிலையினர்கள். ஆகவே உயிர்க்குயிராக இருந்தவாறே விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை உணர்த்துகின்றானே, அது தன்மையில் உணர்த்தல். பிரளயாகளுக்கு தடத்த திருமேனியோடு, அதாவது இந்த மான்மொழி ஏந்தி நீலகண்டத்தோடும் கங்கை சந்திரனோடும் உமையன்னையாரோடு இடப வாகனத்திலே எழுந்தொழி வந்து உணர்த்துதல். அப்படி தடத்த திருமேனியிலே முன்னால் எழுந்தொழி வந்து ஞானத்தை உணர்த்துதல், அது முன்னிலையில் உணர்த்துதல். நமக்கு குருவாக வந்து உணர்த்துதல், படற்கையில் உணர்த்துதல் என்று இவ்வாறு மூன்று வகையாக அருமையாக சொல்லியுள்ளார்கள். மிக அருமையான செய்தியாகும். அதைத்தான் இந்த குரட்பாவிலே கூறுகின்றார். அகலர் என்பவர் கலை என்றும் நீங்கி இருப்பவர்கள், மாயாமலம் அற்றவர்கள். அவர்கள் ஒருமலமுடையோர் என்ற விஞ்ஞானகளரும் இருவலமுடையோர் என்ற பிரளயாகலரும் ஆவார்கள். அவர்களுக்கு தரும் அருளை ஆக்கும், தரத்தக்க அருளை ஆக்கும். ஆக்கும் என்றால் நிராதாரமாகவே வழங்கும். ஆக்குங்கிற சொல்லாட்சியினால நிராதாரமாய் நின்றே, குருவை ஆதாரமாக கொள்ளாமல் நிராதாரமாய் நின்றே அவர்களுக்கு அருளை ஆக்கும். தரும் அருள்னா தரத்தக்க அருள், தரத்தக்க அருளை ஆக்கும். அப்ப அகலர் என்பதில் குவுறுப்பு விரித்துக் கொள்ள வேண்டும். அகலர்க்கு, அந்த அகலர்க்கு என்பதில் ரெண்டு பேரும் அடங்குவார்கள். யாரு? விஞ்ஞான அகலர், பிரளயாகலர், ரெண்டு பேரும் அடங்குவார்கள். விஞ்ஞான அகலர், பிரளயாகலர் ஆகிய அகலர்க்கு தரும் அருளை, தரத்தக்க அருளை ஆக்கும், நிராதாரமாகவே கொடுக்கும். வினை நீக்கும் சகலர்க்கு, இனி மூன்றாமவராகிய சகல ஆன்மாக்கள் இருக்கின்றாலே அந்த சகலர்க்கு வந்து அருளும் தான். குருவை ஆதாரமாக கொண்டு வந்து அருளும் தான் அந்த சிவபெருமான் என்று இவ்வாறு கூறுகின்றார். சகலரை சொல்லும்போது வினை நீக்கும் சகலர்னு சொன்னார். ஏன் வினை நீக்கும் சகலர்னு சொன்னார் என்பதற்கு ஆதீனத்துவான் திருவேறு முதலியார் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது வினை நீக்கும் சகலர் என்றால் தத்துவ சோதனையால் சஞ்சித வினையை நீக்கி உணர்த்துவதற்குரிய சகலர். தத்துவ அதாவது அத்துவ சோதனை என்று இருக்க வேண்டும். சிவபெருமான் குருவாக வந்து எழுந்தருள் இருந்து தீக்கை செய்துதான் ஞானத்தை உணர்த்துகின்றான். அந்த சீடனும் அந்த ஞானத்தை உணர்ந்து வீடு பேர் அடைகின்றான். அப்ப ஞானத்தை உணர்த்துவதற்கு வாயிலாக தீக்கை செய்கின்றார். முதல்ல தீக்கை செய்யாம ஞானத்தை உணர்த்துவதில்லை. ஞானமே வீடு பேர் தரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சிவஞான சுவாமி சொன்னதுதான், சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியார் சொன்னதுதான். ஆனா அந்த ஞானம் எப்போது உண்டாகும்? தீக்கையா பெற்றால்தான் உண்டாகும். அது தெளிவா சொல்லிட்டார். முத்தி பெற வேண்டிய ஆன்மாக்களுக்கே ஒரு தீக்கையை செய்துட்டு தான் ஞானத்தை உணர்த்துறான். அங்கேயே தீக்கை இருக்கின்றது, அது ஞான தீக்கைன்னு சொல்லப்படும். அந்த ஞான தீக்கை செய்யும்பொழுதுதான் அதுல முக்கியமானது என்னன்னா அத்வ சோதனைன்னு ஒரு கிரியை செய்கிறார். அது வந்து இதுகாரும் அநேக கோடி பிறவிகளிலே அந்த சீடனானவன் ஈட்டி வந்த வினைகள் எல்லாம் அவனுடைய புத்தி தத்துவத்திலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அந்த பழ வினையை, அந்த பண்டை வினையை தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த பண்டை வினைகளை எல்லாம் மேற்கொண்டு பிறவி தராத வகையிலே அந்த வினைகளை எல்லாம் ஒடுக்கி விடுகின்றான். அத மேற்கொண்டு முளைக்காதபடி விதையினை வந்து நெருப்பில் சுட்டு அந்த விதைகள் எல்லாம் மேற்கொண்டு முளைக்காதபடி செய்துவிடுவது போல பண்டை வினைகளாகிய சஞ்சிதத்தை எல்லாம் அத்வசுத்தி ஆகிய தீஷாகதியினை செய்வதன் மூலம் ஒழித்தெழுகின்றான். அல்லது பண்டைவினைகள் ஒழிவதற்கு வழியே கிடையாது. தீக்கையிலா இல்லாத வரைக்கும் பண்டைவினைகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அது பிறவி தந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு செய்து வினையை பண்டைவினையாக சஞ்சீதத்தை முளைக்காதவனும் செய்துவிட்டு தான் அப்புறம்தான் ஞானத்தை உணர்த்துறார். ஆகவே அத்துவ சோதனை என்பது, அத்துவ சுத்தி என்பது சகல ஆன்மாக்களுக்கு செய்ய மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்றாகும். சகலான்மாக்களுக்கு உரியது. அதனாலதான் வினை நீக்கும் சகலர்னா, வினை நீக்குதற்கு உரிய, வினை நீக்கம் பெறுவதற்கு உரிய என்று பொருள் கொள்ள வேண்டும். வினை நீக்கும் சகலர்க்குன்னா சகலர்கள் வந்து வினையை நீக்கல, சகல ஆன்மாக்கள் வினை நீக்கம் பெறுவதற்கு உரியவர்கள் என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். அத்துவ சோதனையின் மூலமாக அல்லது அத்துவ சுத்தியின் மூலமாக சஞ்சித வினைகளிலிருந்து நீக்கம் பெறுவதற்குரிய அந்த சகலர்க்கு, அந்த அத்துவ சோதனையை செய்வதற்கு அவன் குருவாக எழுந்துருளி வருகின்றான். குருவாக எழுந்துருகின்றதா செய்யும். இவ்வாறு அருமையாக சொன்னார் நம்முடைய ஆதிநித்துவானவர்கள். அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு சிவபெருமான் குருவாக எழுந்துருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார்கள் என்று கேட்கின்ற கேள்விதான் அடுத்த குரட்பா. ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராதபின். பேரறிவான் என்று நீண்டிருக்கின்றது. இது நீட்டும் வழி நீட்டல் என்ன, முதலடியில் ஆர் அறிவார் அப்படின்னு வந்ததுனால இங்கே பேரறிவான் அப்படின்னு ஓசை உருட்டு நீண்டு வந்தது. பொருள் கொள்ளும் போது பேரறிவான் என்பதை பேரறிவன் இதுதான் பொருள் கொள்ளவன், பேரறிவை உடையவன். வாராதபின் அவன் வரவில்லை என்றால், பேரறிவுடைய சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வரவில்லை என்றால் ஆர் அறிவார், யார் ஞானத்தை உணர முடியும் என்று கேட்கின்றார். எப்படிப்பட்ட பேரறிவன், எல்லாம் அகன்ற நெறியர்களும். எல்லாம் அகன்ற நெறி என்றால் ஆறு அத்துவாக்களும் அகன்ற பிறகு ஒரு நெறி தோன்றுகின்றது. அந்த நெறியினை அருளக்கூடியவன் சிவபெருமான். அவன் குருவாக வந்து அருளவில்லை என்றால் யார் அறிவார் ஞானத்தை, யார் அறிவார்? ஆறு அத்துவாக்களும் அகன்றுட்டுனா எல்லாம் அகன்றதுன்னு அர்த்தம். அது மேல அகலதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து தோன்றிய எல்லா பொருள்களுமே மாயா காரியங்கள்னு சொல்லப்படும். அந்த மாயா காரியங்கள் எல்லாமே ஆறு அத்துவாக்களுக்குள்ள அடங்கிவிடும். ஆறு அத்துவாக்கள் தான். அதாவது ஆறு அத்துவாக்கள் எவை என்றால், மூன்று மூன்றாக சொல்வார்கள். அதாவது மந்திரம், பதம், வண்ணம், இவை மூன்றும் மூன்று அத்துவாக்கள். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, அடுத்த மூன்று அத்துவாக்கள். ஏன் மூன்று மூன்றாக சொன்னேன் என்றால், முதல்ல சொன்னது சொல்லுலகம், அடுத்தால சொன்னது பொருள் உலகம். மந்திரம், பதம், வண்ணம் என்பவை இருக்கின்றனவே, அதை வண்ணம், பதம், மந்திரம்னு அப்படி வரிசையாக வச்சுக்கணும். மந்திரம், பதம், வண்ணம் தான் சொல்றாங்க. வண்ணம், பதம், மந்திரம் என்று வைத்துக் கொண்டால், வண்ணம் இரண்டு சுழி, அந்த வண்ணம் என்பது அக்ஷரங்களை குறிக்கும், எழுத்துக்களை குறிக்கும். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன. அந்த சொற்களை தான் பதம் என்று குறிப்பிட்டார். ஆகவே வண்ணம் எழுத்துக்களை குறிக்கும், பதம் அந்த எழுத்துக்களாலான சொற்களை குறிக்கும். பதம், மந்திரம் என்பது அந்த சொற்கள் சேர்ந்து உருவாகின்ற வாக்கியங்கள். அதில் பிரதானமான வாக்கியங்கள் வேத மந்திர வாக்கியங்கள், எனவே மந்திரம்னு சொன்னார். ஆக மந்திரம், பதம், வண்ணம் இந்த மூன்றும் அத்துவாக்கள். இவை எல்லாமே சொல்மயமானவை, எழுத்து, சொல், வாக்கியம். ஆகவே இதை சொல் உலகம். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, இவையெல்லாம் பொருள். புவனம் என்பது உலகம், உலகம் ஒரு பொருள். அந்த புவனங்கள் 224 சொல்லப்படுகின்றன சிவாகமங்களிலே. மெய்கண்ட சாத்திரங்கள் எண்ணிக்கையை தான் சொல்கின்றன, 224 புவனங்கள். எவை எவைன்னு பெயரோட முழு விவரத்தோட தெரிஞ்சுக்கணும்னா ஆகமங்களுக்குள்ள தான் நம்ம போகணும். 224 புவனங்கள் சிவஞான சித்தியாரும் சிவபிரகாசமும் சொல்லி, 224 புவனங்கள். புவனங்கள்னா உலகங்கள் தான். இந்த புவனங்களுக்கு ஆதாரமாக இருப்பவை 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவை 5 கலைகள். அவை நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதம் என்று சொல்வார்கள். ஆக கலை 5, தத்துவம் 36, புவனங்கள் 224. இந்த கலை, தத்துவம், புவனம் இவை மூன்றும் பொருள் உலகம் என்பார். ஆக அந்த சொல்லுலகம் 3, மந்திரம், பதம், வண்ணம். பொருளுலகம் 3, புவனம், தத்துவம், கலை. இந்த மூன்று மூன்றும் ஆறு தான், ஆறு அத்துவாக்கள்னு சொல்லப்படும். இவை எங்கிருந்து தோன்றின என்றால் மாயையிலிருந்து தோன்றின. எவ்வாறு தோன்றின என்றால் சிவபெருமானுடைய அருளாலே தோன்றின. ஏன் தோன்றின என்றால் உயிர்களுக்காக தோன்றின. உயிர்களுக்காக ஏன் தோன்ற வேண்டும் என்று சொன்னால், உயிர்களை பற்றியுள்ள அனாதி மலமாகிய ஆணவ மலமறைப்பை, அந்த ஆணவ மலமறைப்பு நீங்கும் பொருட்டு உயிர்கள் படிமுறையில்தான் அறிந்து பக்குவப்பட்டு மலமறைப்பிலிருந்து நீங்க முடியும் என்ற தகுதியை உடையனவாய் இருக்கிறதுனாலே படிமுறையிலே உயிர்கள் புண்ணியங்களை ஈட்டி சிவபுண்ணியங்களை பெருக்கி மலமறைப்பில் நின்று நீங்கும் பொருட்டு எம்பெருமானை வழிபட்டு உய்யும் பொருட்டு அந்த வழிபாட்டை செய்வதற்கு வழியாக இந்த ஆறு அத்துவாக்களும் எம்பெருமானாலே தரப்பட்டன. அதான் அத்துவா என்று சொல்லுக்கே வழி என்றுதான் பொருள். உயிர்கள் மலத்தினின்றும் நீங்கி சிவபெருமான் திருவடியில் கலப்பதற்கு வழியாக இருப்பவை, சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு வழியாக இருப்பவை. எனவே வழி என்ற பொருளிலே அத்துவா என்று சொல்லப்பட்டன. இந்த ஆறு அத்துவாக்களையும் நாம வந்து இந்த வழியை கடந்து அதனுடைய முடிவான எல்லையை வந்து நாம் அடையணும்னா அந்த முடிவான நேரத்தில் எம்பெருமான் உருவாக எழுந்தருளி வருவார். தோன்றா துணையாக அவருடைய அருளை கொண்டு நாம் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும். செய்ய செய்ய அந்த அத்துவாக்களை கடந்து வருகின்றோம். தேவையில்லாத வீணான பிறவிகள் எல்லாம் போய் சிக்கிக்கொள்ளாமல் நல்ல சிவபுண்ணியங்கள் செய்வதற்கேற்ற பிறவிலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து சிவபுண்ணியங்களை பெருக்கிக் கொண்டு அந்த அத்துவாக்களை கடக்கக்கூடிய ஒரு முடிவான நிலையை அந்த கடைசி தருவாயை அடையும் பொழுது எம்பெருமான் இனிமேல் பிறவி இல்லை, ஆறு அத்துவாக்களையும் நீ கடந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருவாக எழுந்தருளி வந்து ஆறு அத்துவாக்கள் இருந்தும் சிவபெருமான் தான் கடக்க செய்கின்றார். அதுதான் சொன்ன. ஆகவே ஏனியிலே நாம் ஏறினால் கடைசி படியிலே வரும்போது இறைவன் மேலிருந்து தூக்கிவிடுவான்னு சொல்வார்கள். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லல. ஏனியில முதல்ல இருந்து ஏறும் போதே சிவபெருமான் தான் துணை செய்து தான் ஏத்தி விடுறார். அப்ப நாம அறியாம இருக்கின்றோம். ஒரு நிலையை அடையும் போதுதான், ஒரு பக்குவ நிலையை அடையும் போதுதான் எல்லாச்சும் நாம் உணர்கின்றோம். கோவலியில யாரு குருமணியா வந்தா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் இருந்தவன் தான் கோவலியில வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான். ஆகையினாலே தோன்றா துணையாக இருந்து நம்மை வளர்க்கின்றார். முடிவிலே அத்துவாக்களை கடக்கின்ற தருவாயிலே குருவாகவே தோன்றி வருகின்றார். குருவுக்கு கொண்டு அங்கே எழுந்தருளி வருகின்றார். எல்லாம் அகன்ற நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்துவாக்களையும் கடந்த ஞான நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்துவாக்களையும் கடந்து அந்த ஆன்மா சிவோகம் பாவனையிலே ஈடுபடுகின்றது. அந்த சிவோகம் பாவனையிலே ஈடுபட்டு ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி போன்ற அந்த நெறிகளிலே சென்று அது சிவபோகம் என்ற பெரும்பயனை அடைகின்றது. ஆகையினாலே தசகாரியங்களிலே உள்ள மிகப்பெரிய அந்த நெறிமுறைகளை எல்லாம் ஆன்மா அடைய வேண்டுமென்றால் ஆறு அத்துவாக்களையும் அது கடந்து விட வேண்டும், அவற்றிலிருந்து அகன்று விட வேண்டும். அந்த நெறியினை அருள்வதற்கு பேரறிவன் வர வேண்டும். பேரறிவனாகிய சிவபெருமான் குருவாக வர வேண்டும். அப்படி வராவிட்டால் யார் தான் அறிவார் என்று கேட்டார். அதுதான் திருவாசகத்திலும் சொன்னார்கள், நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோ, தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டினே. தானும் தன் தையலுமாக தாழ்சடையோன் வந்து என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் எங்கே, என்னுடைய சிந்தை எங்கே? நான் என்னுடைய சிந்தையின் துணை கொண்டு நாயகனை அறிய முடியுமா? அவனே தையல் நல்லாளோடு இங்கே எழுந்தருளாவிட்டால் என்னுடைய சிந்தையை கொண்டு நான் எப்படி அவனை அறிய முடியும்? அவனே எழுந்தருளி உணர்த்தினால்தான் அவன் அருளால் அவனை அறிய முடியும் என்று திருவாசகம் கூறுகின்றது. இன்னும் சொல்வார்கள் திருவாசகத்தில், நானார் என் உள்ளமார், ஞானங்களார் என ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினே என்று இதே கருத்தினை அருமையாக சொல்வார். ஆரறிவார் என்று கேட்கும் போதே சொல்வார். அதான் திருவருட்பயனில் பல குரட்பாக்கள் தேவார திருவாசக சொல்லாட்சியும் அதனுடைய பொருளும் அப்படியே உள்ள அதில் உள்ளவாறே அருமையாக சொல்லப்பட்டுள்ளன. அதான் இதனுடைய சிறப்பு. அடுத்த குரட்பாவிலே குருவருளால் அன்றி மும்மலமுடைய ஆன்மாக்கள் வீடு வேறு எய்த முடியாது என்பதை மிக உறுதியாக, ஒருவருடைய அன்றி வேறு துணையில்லை என்பதை மிக உறுதியாக சொல்லி முடிக்கின்றார்கள். எனவே அருள் உருநிலை என்பதனாலே திருவருள் உருக்கொண்டு வந்திருக்கின்ற தேசிகனை பற்றியை சொல்லக்கூடிய அதிகாரம், அதுக்குன்னே உள்ள அதிகாரம் இந்த அஞ்சாவது அதிகாரம் அருள் உருநிலை. ஆகையினாலே அந்த முடிந்தது முடித்தல் என்று சொல்வார்களே அந்த வகையிலே நிலைநாட்டுகின்றார்கள். அதனை இவர்கள் சொல்லும் பாங்கு அதான் குரட்பாவுக்குரிய நயம் இருக்கின்றதே, அந்த நயமாக கவிநயம் ததும்புகின்ற வகையிலே குரட்பாக்கள் விளங்குகின்றன. அந்த முறையிலே சொன்னார். தேசிகன் அதாவது குருமூர்த்தி அவனுடைய துணை இல்லாமலும் ஒரு ஆன்மாவுக்கு ஞானம் கிட்டும் என்று சொன்னார். அப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது, இதுகாரும் தேசிகன் எழுந்தருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார் என்று கூறிய ஆசிரியர் இதுல தேசிகன் இல்லாமலேயே ஞானம் கிட்டும் என்று சொல்கின்றார்களே என்றால் அந்த அடுத்தார் சொல்லக்கூடிய செய்தியை கவனிக்க வேண்டும். நற்கல் அனல் பானு ஒளியப்படின். நற்கல் என்று சொன்னது சூரியகாந்தக்கல். சூரியகாந்தக்கல் எப்படிப்பட்ட கல் அப்படின்னு சொன்னால் அதுல சூரிய ஒளி பட்டது என்றால் அந்த கல்லானது நெருப்பை உமிழும், அதான் சூரியகாந்தக்கல். சந்திரகாந்தக்கல் என்றும் சொல்வார்கள். சந்திரகாந்தக்கல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நில ஒளி அந்த சந்திரகாந்தக்கல் மேல பட்டா அது வந்து நீரை உமிழும், சந்திரகாந்தக்கல். எனவே சூரியகாந்தக்கல் என்பது அதன் மீது சூரிய ஒளி பட்டால் அது நெருப்பை உமிழும். சித்தியாரில் அந்த பெயரே சொல்லியிருக்கின்றார், சூரியகாந்தக்கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல் என்று அருமையாக சொல்லியுள்ளார். அந்த சூரியகாந்தக்கல்லிலே பானு ஒளிய, பானு என்பது சூரியனை குறிக்கும், பானு ஒளிய கதிரவன் ஒளி படாமலேயே சூரியகாந்த கல்லிலிருந்து நெருப்பு தோன்றும் என்றால் குருவின் துணையின்றியே ஒருவனுக்கு ஞானம் பொருந்தும் என்று கூறினார். அப்ப குருவின் துணையின்றி ஞானம் பொருந்தாது என்பதை ஆணித்தரமாக நிலைநாட்டியவாறு ஆயிற்று. ஏனென்றால் ஓமையிலே சொல்லியிருக்கின்ற என்ன நடந்தால் இது நடக்கும் அப்படின்னா சூரிய ஒளி படாமலேயே சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழும் என்றால் தேசிகன் அருள் இல்லாமலேயே ஒருவனுக்கு ஞானம் கிட்டிவிடும் என்று கூறினார். ஞானம் இவனுடைய, இவன் என்றது அதிகாரத்தில் சொல்லக்கூடிய குரு, ஞான குரு தேசிகன். தேசிகனின் துணையின்றியே ஞானம் நன்னியிடும், ஞானம் பொருந்திடும். எப்போ அப்படின்னா நற்கல் சூரியகாந்தக்கல் பானு ஒளிய அதாவது சூரியனின் துணையின்றியே அனல் படின் நெருப்பை தோற்றுவிக்குமாயின் என்று சொன்னார். ஆகவே பானுவின் துணையின்றி அதாவது கதிரவனின் துணையின்றி சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழாது, அதுபோல குருமூர்த்தியின் துணையின்றி ஆன்மா ஞானத்தை அடையாது என்று உணர்த்தப்பட்டது. இப்படி எதிர்மறையிலே உணர்த்துவது இலக்கிய நயம். உபநிடதங்களிலே கூட, வேத உபநிடதங்களிலே கூட சுவேதாச்சுவதர உபநிடதம் என்று ஒரு உபநிடதம் யசுர்வேதத்திலே உள்ளது. இந்த சுவேதாச்சுவர உபநிடத்திலே என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் சிவ வழிபாடு இன்றியே ஒரு ஆன்மா முத்தி அடையும் என்று இந்த மாதிரியே சொல்லி சொல்லி எப்போ அப்படின்னா குளிரிலே நடுங்குகின்ற ஒருவன் தகுந்த போர்வையை துணை கொள்ளாமல் ஆகாயத்தையே அவன் வந்து உரித்து போர்வையாக போர்த்து கொண்டு தன்னை அந்த குளிர் துன்பத்திலிருந்து காத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒரு ஆன்மாவினாலே சிவபெருமானுடைய அருளை பெறாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தி பெற முடியும் என்று சொன்னது. ஆகவே இதன் மூலம் ஆகாயத்தை ஒருவன் குறித்து போர்வையாக போர்த்துக் கொண்டு குளிரிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முடியாது. ஆகாயத்தை எப்படி உரிக்கிறது, எப்படி அதை போர்வையாக போர்ப்பது, அதுபோலத்தான் சிவ வழிபாடு இன்றி ஒருவனால் முத்தி அடைய முடியாது. இது உபனிடம் சொன்னது. இடத்துல சிவசப்தத்துக்கு பதிலாக சிவன் என்ற அந்த சிவ என்ற பெயருக்கு பதிலாக தேவன்னு சொல்லி திருத்தியிருக்கின்றார்கள் பிற்காலத்தில். அவையெல்லாம் வந்து மிக தவறானவை. ஏனென்றால் நமக்கு சான்றுகள் உள்ளன. கந்த புராணத்திலே இதே கருத்தை கச்சேப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். காஞ்சி புராணத்திலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அங்கு வந்து சிவன் என்ற சொல்லாட்சி தான் வருகின்றது. அது அன்விகுதி என்பது தமிழ்ல தான் வரும், அங்கு சிவ அப்படின்னு வரும். அதனை அறியாதவர்கள் அது மங்கள மொழி என்று புறச்சமயத்தார் நெறி நின்று பேசி வருகின்றார்கள். கிருஷ்ண என்றுதான் வரும். அன்விகுதி பெறுவது தமிழ் வழக்கு வரும்போது கிருஷ்ணன் என்று வரும். ஆகையினாலே இங்கே அருமையாக சொல்லியுள்ளார்கள், மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின். மனிதன் ஒருவன் விசும்பை, விசும்பு என்பது ஆகாயம், ஆகாயத்தை தோல் போல சுருட்டிக் கொள்வதற்கு அவனால் முடியும் என்றால் அவனால் சிவ வழிபாடின்றே முத்தி பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின் ஈனமில் சிவனை காணாது இடும்பைதீர் வீடு மெய்தும். குற்றமற்ற சிவனை உணராமலேயே அது துன்பமற்ற வீடு வீடு பேரே அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இவ்வாறு இந்த அருள் உருநிலையிலே சிவபெருமான் அறிவுக்கறிவாக தோன்றா துணையாக இருந்த அந்த பெருமானே குருமூர்த்தியாக எழுந்தொருளி வந்து ஞான தீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்துகின்றார் என்ற செய்தியானது அருமையாக கூறப்பட்டது. அடுத்த அதிகாரத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படி சிவபெருமான் குருவாக எழுந்தருளி ஞானதீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடனுடைய ஆன்மா எவ்வாறு அந்த சிவஞானத்தை அறிகின்றது, எவ்வாறு சிவத்தை அறிகின்றது, பிற பொருள்களையும் எவ்வாறு அறிகின்றது, எந்த முறையிலே நின்று அந்த சீடன் சிவஞான தேசிகன் உணர்த்துகின்ற அந்த உபதேசத்தை அறிய வேண்டும், அந்த அறியக்கூடிய வழிமுறையினை சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகவே அறியும் நெறி என்றே அந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்துள்ளார். அறியும் நெறி, சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடன் எவ்வாறு அந்த ஞானோபதேசத்தை உணர வேண்டும், எவ்வாறு அந்த சீடன் அறிய வேண்டும், அந்த அறியும் முறை என்ன, அறியும் வழி என்ன என்று சொல்வதுதான் அறியும் நெறி என்ற இந்த அதிகாரமாகும். அதாவது உண்மை பொருளை உணரும் முறைமை என்று எழுதினார் உரையாசிரியர் நிரம்பழகி தேசிகன். அதிலே முதல் குரட்பாவிலே அருமையான ஒரு கருத்தை சொல்கின்றார். நான்காவது அதிகாரத்திலே அருள் அதுநிலை, அருள் அதுநிலை என்ற அதிகாரத்திலே திருவருளுடைய பெருமையை எல்லாம் சொன்னார், அதனுடைய இன்றியமையாத சிறப்பினை எல்லாம் சொன்னார். அப்போ அந்த திருவருள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று கேள்வி எழுந்தது. அது நமக்கு குருவின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த திருவருள் குருவாக உருக்கொண்டு வரும் என்று அருள் உருநிலை கூறினார். இப்ப நம்மிடம் இருக்கின்ற எழுகின்ற கேள்வி என்னவென்றால், சிவபெருமானுடைய அருளானது குருவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள். அதை வந்து பலகாலம் பல வழிகளிலும் கூறி நிலைநாட்டினீர்கள். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்தால்தான் நமக்கெல்லாம் உய்வு என்பதை நன்கு உணர வைத்தீர்கள். சரி, அப்ப எப்போது நமக்கு சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருவார் என்ற கேள்வி நம்மிடம் எழுகின்றது. பக்குவம் வரும்போது எழுந்தருளி வருவார். பக்குவம் என்பது எப்படி பக்குவம் வந்தது என்றால் என்ன, என்ன நடந்தால் பக்குவம் வந்ததுன்னு அர்த்தம் என்றெல்லாம் நம்மிடம் கேள்விகள் எழுகின்றன. அதற்கு விடை கூறும் வகையிலே முதல் குரட்பாவிலேயே அதற்கு விடை கூறிவிடும் வகையிலே சிறப்பாக அமைத்துள்ளார். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல் என்பது அந்த முதலாவது குரட்பா. இந்த அதிகாரத்திலே ஆறாவது அதிகாரத்திலே முதல் குரட்பா, 51வது குரட்பா. நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல். நீடும் இருவினைகள், நீடும் இருவினைகள் சொல்லும்போது நாம் இருவினைகள் நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளை செய்கின்றோம். நல்வினையை புண்ணியம்னு சொல்கின்றோம், தீவினையை பாவம்னு சொல்கின்றோம். ஏன் அப்படின்னா, நல்வினை தீவினை இரண்டுமே செய்து முடிக்கப்பட்டவரோ அவ்வளவுதான் போயிட்டு அப்படின்னு அவன் நினைக்கிறான். நல்வினையை போயிட்டு நினைக்கிறது இல்லை, நல்வினை செய்யும்போது இந்த நல்வினை எப்படியாவது இறைவன் வந்து இதை குறித்து வைத்து நமக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும். தீவினை செய்யும்போது சரி செஞ்சு முடிச்சாச்சு, ஒருத்தருக்கும் தெரியாத முடிச்சாச்சு நினைக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல, நல்வினை ஆனாலும் சரி தீவினை ஆனாலும் சரி இரண்டு வினைகளுமே செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவை ஆற்றல் மயமாக, வினையும் செஞ்சு முடிச்சாச்சு ஆனா அந்த வினைகள் என்னன்னா ஆற்றல் மயமாக விளங்கும், சக்தி ரூபமாக எங்க போய் கிடக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஆன்மாவினுடைய, எந்த ஆன்மா அந்த நல்வினை தீவினைகளை செய்ததோ அந்த ஆன்மாவினுடைய புத்தி தத்துவத்திலே சக்திமய ரூபமாக கிடக்கும். அப்படி நல்வினை வந்து புத்தி தத்துவத்தில் கிடக்கும் பொழுது, சக்தி ரூபமாக கிடக்கும் பொழுது, ஆற்றல்மயமாக கிடக்கும் பொழுது அந்த நல்வினை தான் புண்ணியம்னு சொல்லுவோம். அதான் நல்வினை செய்தவன புண்ணியத்தை சம்பாதிக்கின்றான்னு சொல்றோம். ஏன்னா அந்த நல்வினை அழிந்து போவதில்லை, அது வந்து ஆற்றல்மயமாக அவனுடைய புத்தி தத்துவத்திலே கிடக்கும். இந்த பிறவியே நீங்கினாலும் சரி, மரணம் வந்த பிறகும் சரி, புத்தி தத்துவம் நீங்க போறதில்லை. தூள உடம்பு தானே அழிகின்றது மரணத்தில் வந்து, தூள உடம்பு விட்டு தானே பிரிகின்றான். சூக்ம உடம்புல அளவா புத்தி தத்துவம் இருக்கின்றது. சூக்க உடம்புல புத்தி தத்துவம், மனம், அகங்காரம் இதெல்லாம் அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணங்கள் எல்லாம் வந்து இந்த தன்மாத்திரைகள் அஞ்சு சொல்லுவார்கள். மற்றபடி கலையாதி தத்துவங்கள் இவையெல்லாம் சூக்ம உடம்பு. சூக்ம உடம்பு வந்து பிறவிதோறும் மாறிக்கொண்டிருக்காரு. ஒரு பிறவியில முதல்ல கொடுத்தால் அப்புறம் முத்தி அடையும் போது சுவாமி வருகின்றாரே, குருவாக வருகின்றாரே, குருவாக வந்து அவர் தத்துவ சுத்தியை நிகழ்த்துவார். அப்பந்தான் அந்த சூக்கு உடம்பை விட்டு உயிர் நீங்கும். சூக்கு உடம்பு தத்துவங்களால் மட்டும் ஆனது, தூள உடம்பு மாதிரி எழுவகை தாதுக்களால தோல் ரத்தம் சதை இந்த மாதிரி எழுவகை தாதுக்களால ஆனது ஆனது அல்ல அந்த சூக்கும் உடம்பு, அது தத்துவங்களாலே ஆனது. அது அந்த ஞான நெறியில தத்துவ சுத்தி நிகழ்த்தும் பொழுதுதான் சூக்கும் உடம்பை விட்டு ஆன்மா, சூக்கு உடம்பு விட்டு ஆன்மா நீங்குதுன்னா அப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது, முத்தி தான். ஆகையினாலே சூக்கம் உடம்பு வந்து பிறவிதோறும் தொடர்ந்து வரும். அதனால அந்த சூக்கு உடம்புல இருக்கிற புத்தி தத்துவத்தில் இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் ஆற்றல் மயமாக கிடக்கும் பொழுது நல்வினை புண்ணியம் என்ற பெயரிலும், பாவம் அந்த தீவினையானது பாவம் என்ற பெயரிலும் புண்ணிய பாவமாக கிடக்கும். அப்பதான் சஞ்சிதம். நல்வினை தீவினை செய்யப்படும் பொழுது ஆகாமியம்னு அழைப்பார்கள். அவை புத்தி தத்துவத்திலே சக்தி ரூபமாக கிடக்கும் பொழுது சஞ்சிதம்னு சொல்லப்படும். அப்ப உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த பிறவிலையோ அல்லது அடுத்த வருகின்ற ஏதாவது ஒரு பிறவிலையோ உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புத்தி தத்துவத்தில் உள்ள புண்ணிய பாவங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் முறையே வெளிப்படும். அதான் பிராரத்தம். இந்த காலத்திலேயே ஏதோ ஒரு வினை செய்த அது புத்தியில கடந்து இப்போ அதனுடைய பலனை தருகின்றதுன்னு நாமளே வந்து நம்முடைய சக்திக்கெல்லாம் மீறி நமக்கு அனுபவம் வந்து சேரும்போது நாமளே ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆகையினாலே இப்படி பிறவிதோர் சரி பிரார்த்தமா வருது, இன்ப துன்பமா வருது, நாம என்ன செய்யறோம்? உடனே நமக்கு வந்து பக்குவம் வந்து உணர்வுதமா இல்ல, அந்த இன்பம் வரும்பொழுது நம்முடைய இந்த பிறவியில நாம செஞ்ச முயற்சியால தான் வந்தது ஒழிய இது வந்து முன்வினையினாலே இறைவன் அருளாலே வந்ததுன்னு நினைக்கிறது கிடையாது. அப்போ அந்த இன்பத்து மேல விருப்பம் கொள்ளுதும், அதை எந்த வழியிலையாவது மேலும் மேலும் பெருக்க வேண்டும் நினைக்கின்றோம். அந்த இன்பம் இன்னும் வர வேண்டும் வர வேண்டும்னு ஆசையை வளர்க்கின்றோம். துன்பம் வரும்பொழுது அதற்கு வேறு யாரையாவது நாம வந்து பொறுப்பாக்கி வெறுப்பு கொள்கின்றோம். அந்த விருப்பு வெறுப்பு ஆகாமியமாகின்றது, அது சஞ்சிதமாக புத்தியிலே சேர்கின்றது, அது அதுக்குரிய காலம் வரும்போது இன்ப துன்பமாக வெளிப்படுகின்றது. எனவே வினையை செய்கின்றோம், வினைப்பலனை அனுபவிக்கின்றோம், அனுபவிச்சு அதோட வினையை தொலைக்கின்றோமானா இல்ல, அந்த வினைப்பயனை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்திலே விருப்பு வெறுப்பு கொள்வதனாலே மேலும் அது வினையாக பெருகுகின்றது. இப்படி நீண்டு கொண்டே வருகின்றது, சங்கிலி தொடராக வருகின்றது வினைகள். அதனாலதான் நீடும் இருவினைகள் குறித்தார். நீடும் இருவினைகள் நேராக எப்படிப்பட்ட காலம் வரணும்? இந்த இருவினைகள் வந்து விருப்பு வெறுப்புன்னு வராம நேராக வேண்டும், அதாவது ஒத்து விளங்க வேண்டும். அப்படி இருவினைகளும் ஒத்து விளங்குதல்தான் இருவினை ஒப்புன்னு சொல்லுவார். பக்குவம் ஆன்மாவுக்கு பக்குவம் வருகின்றது சித்தாந்தத்தில் சொல்லணும்னா எதை வைத்து அந்த பக்குவத்தை முடிவு செய்வது? அவன் இன்ப துன்பங்களை சமமாக கருதக்கூடிய ஒரு கருத்து அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால் அந்த அதுதான் பக்குவம் ஆன்மா. அதுதான் ஞானாசிரியனிடத்திலே உபதேசம் பெறுவதற்கு உரிய ஆன்மா. இவர்கள்லாம் போய் ஞானாசிரியிட்ட போனா அவர்களும் ஞானாசிரியர்கள் எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். அவர்களுக்கு வந்து பேதம் கிடையாது, எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். ஆனால் அந்த அருளை அவரவருடைய நிலைக்கு தகுந்தவர்கள்தான் கொள்ள முடியும். அதுக்கு மேல கொள்பவரால் கொள்ள முடியாது. ஞானாசிரியிட்ட போய் சாதாரண ஆன்மா என்ன கேட்பான்? அவனுடைய பிரச்சனைகளை சொல்லி அந்த உலக தேவைகள், இன்னும் உலக இன்பங்கள் பெறணும் வைக்கணும், எனக்கு இன்னும் நல்லா வாணிகத்திலே நான் இன்னும் வியாபாரத்தை முன்னேற்றம் அடையணும், இன்னும் பொருள் செலவு வேணும், அதுக்கும் அருள் செய்வார்கள். ஞானாசிரியர் ஞானத்தையே சொன்ன
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 9,
1: ஞானேந்திரியங்கள் 5. அகக்கருவிகளாகிய இவைகளின் பின்னர் புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் தோன்றும். அவை தோன்றும் முறையை காண்போம்.
2: இந்த கர்ணங்களோடு அந்த கர்ணங்களோடு அகக்கருவிகள் முடிந்து விடுகிறது. இனி அதனுடைய தூண்டுதலாக செயல்படுவதாகிய புறக்கருவிகள் வருகிறது. குரல் கருவிகளிலே அறிவு கருவி, செயற்கருவி என்று இரண்டாக பிரியும். அறிவு கருவி 5, செயற்கருவி 5. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு திருக்குறள் விடுத்தால ஓரளவு தெளிவாகவே தெரியும். அப்போ அறிவு கருவி 5 என்ன என்று கேட்டால் மெய்வாய் கண் மூக்கு செவி. செயற்கருவி என்று கேட்டால் பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், வாக்கு. இந்த 5 என்றால் செயற்கருவிகள்.
1: தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் என அறிந்தோம். அவ்வகங்காரத்தின் நின்றே மனத்தின் பின்னர் ஞானேந்திரியங்களா
2: மனதிலே வைத்திருக்க முடியுமா? இருந்த என்னாலெல்லாம் அது முடியவே இல்லை. வச்சிருந்தால் ஒன்னும் அது ஒரு ஒரு புலமைக்கு சான்றாக இருக்கும் என்றால் தைசத அகங்காரம் என்றால் என்னென்றால் சாத்விக அகங்காரத்துக்கு பெயர். ராஜச அகங்காரத்துக்கு பூதாதியா என்ன சொல்றாரு?
1: வைகாரிக
2: அகங்காரம், மற்றது பூதாதி அகங்காரம். அந்த மூன்று அகங்காரத்துக்குமான பெயர்கள்.
1: தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் என அறிந்தோம். அவ்வகங்காரத்தின் நின்றே மனத்தின் பின்னர் ஞானேந்திரியங்கள் 5 தோன்றும். அவை செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்பன.
2: இவை சொல்லுகிறார்கள்
1: ஆகாயம். அது சொல்றதுக்கோசரம்
2: பூத வரிசையினுடைய அடிப்படையிலே கேட்கிறது. ஆகாயம் கசவியாலே தான் உணரப்படும். அந்த அடிப்படையிலே சொல்லுகிறார்கள் நினைக்கிறேன். மற்றதும் அந்த அஞ்சும் பொருந்துதா?
1: அவை செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்பன.
2: இவை ஆகாயத்தையும், தோல் காற்றையும், கண் நெருப்பையும், நீரையும், நிலம் முகாசனையையும் உணர்த்தும்.
1: இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்னும் புலன்களை ஆன்மா அறிதற்கு கருவிகள் ஆதலின் ஞானேந்திரியங்கள் எனப்பட்டன. தமிழில்
2: ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன இடையூறு பண்ணுகிறேன். விஞ்ஞானத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு குழந்தை உருவாகிற பொழுது இந்த வடிவிலே கருவிகள் தோன்றுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது முதல் கருவி இந்த கருவி, இந்த கருவி இந்த கருவி, கருவி இந்த வரிசையிலே தான் தோன்றுகிறதா என்றதை நீங்கள் தேடி பார்க்கலாம். அது அதுக்காக சொல்லுகிறேன்.
1: ஆனா முதல் புலன் செவிதாங்க. பிரெக்னன்சில வந்து முதல்ல கேக்குற புலன் வந்து செவிதானம். இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்னும் புலன்களை ஆன்மா அறிதற்கு கருவிகள் ஆதலின் ஞானேந்திரியங்கள் எனப்பட்டன. தமிழில் அறிகருவிகள் என்றும் ஐம்பொறிகள் என்றும் கூறப்படும்.
2: ஞானம் என்றால் அறிவு, இந்திரியம் என்றால் கருவி. அவ்வளவுதான், அதுல ஒண்ணும் இது இல்லை. அதை வடமொழியிலே சொல்லுகிற பொழுது ஞான இந்திரியங்கள், அறிவு கருவிகள்.
1: இவ்விடத்தில் ஒரு ஐயம் எழலாம். மனமும் ஞானேந்திரியம் ஆகிய இவை ஓரிடத்தில் தோன்றும் என்றல் பொருந்துமோ என்பதே அவ்வையம். செவி முதலிய ஞானேந்திரியங்களை வாயிலாக கொண்டு ஓசை முதலிய புலன்களை சென்று பற்றுவது மனமேயாகும். அகக்கருவியாகிய மனம் இவ்வாறு புறத்தேயும் சென்று புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் தொடர்பு கொள்வதாகிறது. ஞானேந்திரியங்கள் கவர்ந்த வெளிப்புலன்களை மனமானது பற்றி அகத்தேயுள்ள புத்திக்கு தருகிறது. இவ்வாறு மனம் ஏனைய அகக்கருவிகளுக்கும் ஞானேந்திரியங்களாகிய புறக்கருவிகளுக்கும் இடையே நின்று அகம், புறம் ஆகிய ஈரிடத்தேயும் விரைந்து செல்வதாய் உள்ளது. இதனால் ஏனைய அகக்கருவிகளைப் போலல்லாமல் மனமானது புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் இயைந்து நிற்கும் என்பது விளங்கும்.
2: இது நமக்கு கிடைக்கிற ஒரு புது செய்தி. அதாவது இந்த விஷயத்திலே படித்துக் கொள்கிறோம் என்னவென்றால், அந்த கரணங்கள் நாலு என்பது உட்கருவிகள், சித்தம் புத்தி அகங்காரம் மனம் என்ற அந்த கரணங்கள் நான்கும் உட்கருவிகள். மெய்வாய்கண் மூக்கு செவி என்பது வெளிக்கருவிகள், புறக்கருவிகள். இப்போ நாங்கள் தத்துவ பிறப்பு சொல்லி கொண்டு வருகிற பொழுது, சாத்வீக அகங்காரத்திலே இருந்து மனமும் தோன்றி ஐந்து அறிவு கருவிகளும் தோன்றுகிறது என்று படிக்கிறோம். இந்த ஐந்து அறிவு கருவிகளும் புறக்கருவிகள், மனம் அகக்கருவி என்கிறோம். எப்படி மனம் என்கின்ற அகக்கருவியை புறக்கருவிகள் ஐந்தோடு சேர்க்கலாம் என்பதுதான் கேள்வி. கேள்வி முதல் கேள்வி புரியுதுங்களா? அதாவது மேலே நாங்கள் சொல்ற பொழுது புத்தி சித்தம் புத்தி அகங்காரம் ஒன்றையும் இந்த அறிவு கருவியோடு சேர்க்கவில்லை, அதை தனியே தத்துவங்களாக சொன்னோம். ஆனால் மனதை மட்டும் இந்த அறிவு கருவிகள் ஐந்தோடும் சேர்த்து தத்துவமாக சொல்லுவோம். இந்த பேதம் எதற்கு என்ற கேள்விக்கு தான் நூலாசிரியர் எடுத்துக்காட்டி பதில் சொல்லுகிறார். மற்றவை மூன்றும், அதாவது சித்தம் புத்தி அகங்காரம் மூன்றும் புறக்கருவிகளோடு நேர் தொடர்பு அற்றவை. ஆனால் மனம் புறக்கருவிகளினுடைய செயற்பாட்டோடு நேர் தொடர்பு உள்ளது. அந்த நேர் தொடர்பை பெற்று மனம்தான் பிறகு மேலே இருக்கக்கூடிய அறிவு கருவிகள் மூன்றுக்கும் அவற்றினுடைய செயல்பாட்டை உபகரிக்கிறது. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இது ஒண்ணும் கஷ்டமானது சொல்லையில, நான் சொல்றதுல தடுமாற்றம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கக்கூடிய ஐம்புலன்களும் அறிவு கருவிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, இதை கண் காணுகிறது, காது கேட்கிறது. இவை ஊடாக பெறப்படுகிற செய்தியை மனம் வாங்கி அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய புத்தி சித்தம் அகங்காரத்துக்கு அது உபகரிக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவிலே நிற்கிறவர் மனம் என்றபடியால் மனதை இந்த அறிவு கருவிகளோடு சேர்க்க முடிந்து இங்கே சேர்த்திருக்கிறார். அது அகக்கருவியாக இருந்தாலும் புறக்கருவிகளோடு ஒன்றாக இணைக்கப்படுவதற்கு காரணம் இது என்கிறார். இதை இந்த நூல் படித்து முடிந்த உடனே நாங்கள் விளங்குவோம். அப்படி வழங்குகிற பொழுது இன்னும் தெளிவாக அது விளங்கும். அதாவது நூலாசிரியர் ஒரு நல்ல உபகாரம் எங்களுக்கு செய்கிறார் என்றால், சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விகளை அவர் எங்களுக்கு பதிலாக அவரே அந்த கேள்விகளை உண்டாக்கும். இந்த கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்க வேண்டிய கேள்வி, ஏன் மனம் இங்கே இருக்கிறது, அது எதுக்குள்ளே வந்திருக்க கூடாது, அந்த கர்ணம் அல்லவா, அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்க வேண்டியது அல்லவா என்பது அந்த கேள்வி. எங்களுக்கு வந்திருக்க வேண்டிய கேள்வி, எங்களுக்கு அனுபவம் இல்லாதாலே வரவில்லை என்று எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். அவர் அந்த கேள்வியை எங்களுக்காக சிந்தித்து சொல்லுகிறார். அந்த கர்ணமாகிய மனதை ஏன் இந்த புறக்கரணங்களோடு சேர்த்தார்கள் என்றால், அது ரெண்டுக்கும் நடுவிலே நின்று தொடர்பு படுத்துகிற கருவி என்றபடியால் இங்கே சேர்ப்பதிலே தவறில்லை என்று இங்கே சேர்த்திருக்கிறார்.
1: இதனால் ஏனைய அகக்கருவிகளைப் போலல்லாமல் மனமானது புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் இயைந்து நிற்கும் என்பது விளங்கும். இவ்வியைபு பற்றி மனமும் ஞானேந்திரியங்களும் ஆகிய இவை இரண்டும் தைசத அகங்காரம் ஆகிய ஓரிடத்தே தோன்றின என்று கொள்ளுதல் பொருத்தமுடையதே ஆகும். சாத்விக குணம் பிரகாசம் உடையது, ஆதலால் குணத்தத்துவத்தில் சாத்விக குணம் மிகுந்தபோது நிச்சயத்தில் ஆகிய அறிவுத் தொழிலை செய்யும் புத்தி தோன்றிற்று என பார்த்தோம். ஐயா, இந்த இடத்த ஒன்று அடி படிச்சிருங்க. சாத்விக குணம் பிரகாசம் உடையது, ஆதலால் குணதத்துவத்தில் சாத்விக குணம் மிகுந்த போது நிச்சயத்தில் ஆகிய அறிவு தொழிலை செய்யும் புத்தி தோன்றிற்று என பார்த்தோம். அதுபோலவே இங்கும் பிரகாசம் உடைய சாத்விக கூறிலிருந்து மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றியுள்ளமை காணலாம். ஞானேந்திரியங்களாவன செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என அறிந்தோம். இப்பெயர்கள் உறுப்புகளின் பெயர்களாய் இருப்பினும் அவ்வுறுப்புகள் ஞானேந்திரியங்கள் அல்ல. அவ்வுறுப்புகளில் நின்று புலன்களை அறிவனவாகிய ஆற்றல்களே ஞானேந்திரியங்கள் எனப்படுகின்றன.
2: ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு புது விஷயம். மெய்வாய் கண்மூக்கு செவி என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது இந்த வெளியிலே தெரிய உறுப்புகள் அல்ல, அந்த உறுப்புகளுக்குள்ளே இருக்க, இப்ப கண் என்றால் கண்ணுக்குள்ளே இருக்கிற காணும் சக்தி, காதென்றால் காதுக்குள்ளே இருக்கிற கேட்கும் சக்தி, இதைத்தான் ஞானேந்திரியங்கள் என்று நாங்கள் சொல்லுகிற வழக்கம். இந்த உறுப்புகள் என்ன செய்கிறது என்றால் இந்த ஞானேந்திரியங்களை தாங்கி நிற்கின்றன. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். காது என்பது கேட்டலாகிய ஞானேந்திரத்தை தாங்கி நிற்கிற உறுப்பு. அதுக்கு என்ன விளக்கம் தெளிவென்றால், சில நேரத்திலே உறுப்பு இருந்து ஞானேந்திரியம் இல்லாமலும் இருக்கும். அதை ஒரு ஒரு செவிடன் என்றால் அவனுக்கு காது இருக்கும், கேட்கிற சக்தி இருக்காது. அப்ப என்ன ஆயிற்று என்று கேட்டால், காதாகிய புற உறுப்பு நிற்க கேட்டல் சக்தியாகிய ஞானேந்திரியம் அங்கே இல்லாமல் போகிறது. அதைத்தான் இவர்கள் ஞானேந்திரியத்திலே விளக்கம். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், மறந்து போகுது என்ன சொன்னார் என்றால், இந்த என்ன தலையால தலைய என்ன உறுப்புகள் இருந்தும் என்னையா கொள்ளுதல் இல்லாத கோளில் என்பதற்கு கொள்ளுதல் இல்லாத பொறிகளை போல என்று எழுதுகிறார். அதாவது பொறி இருக்கும், அதற்கு அதை கொள்ளுகிற சக்தியாகிய சக்தி இல்லாமல் போகும். அந்த சக்திக்குத்தான் ஞானேந்திரியம் என்று பெயர் என்று சொல்லுகிறார்.
0: என் கேள்விக்கும் இதுதான் விடை போல இருக்குது ஐயா.
2: அதுவும் சூக்குமமாக இருக்கிறது,
0: தான் இருக்கிறது, இன்னும் சூழத்துக்கு வரவில்லை நாங்கள் என்று புரியும்.
2: சரி சரி சரி சரி.
1: ஞானேந்திரியங்களாவன செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என அறிந்தோம். இப்பெயர்கள் உறுப்புகளின் பெயர்களாய் இருப்பினும் அவ்வுறுப்புகள் ஞானேந்திரியங்கள் அல்ல. அவ்வுறுப்புகளில் நின்று புலன்களை அறிவனதாகிய ஆற்றல்களே ஞானேந்திரியங்கள் எனப்படுகின்றன. எனவே செவியாகிய உறுப்பில் நின்று ஓசை என்னும் புலனை அறிகின்ற ஆற்றலே செவியேந்திரியம் ஆகும். கண் ஆகிய உறுப்பில் நின்று ஒளி என்னும் புலனை அறிகின்ற ஆற்றலே கண்ணிந்திரியம் ஆகும். இவ்வாறே பிற இந்திரியங்களையும் கொள்ள வேண்டும். செவியாகிய உறுப்பு இருந்தும் ஓசையை அறிகின்ற ஆற்றல் அவ்விடத்தே இல்லாத போது கேட்டல் நிகழ்வதில்லை. இவ்வாறே பிற உறுப்புகளிலும் அந்த ஆற்றல் இல்லாவிடில் அவ்வறிவு நிகழாமை கண்கூடு. இதனால்
2: என்ன அழகா திருவள்ளுவர் ஒரு வரியில இது சொல்லியிருந்தார், கோளில் பொறியில் குணம் இலவே, கொள்ளுதல் இல்லாத பொறிகளை போல என்று சொல்லுறார். அதுபோல வணங்குதல் செய்யாத தலையும் பிரயோசனமற்றது. அதுதானே அங்க அந்த குரல்ல படிச்சோம். இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார், ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒன்று இந்த தத்துவத்தை சொல்லிவிடுகிறார், கொள்ளுதல் இல்லாத பொறி, ஆகவே கொள்ளுதல் கொள்ளுகிற சக்தி வேறு பொறி வேறு. ரெண்டாவது அது எப்படி காதலே கேட்கிற சக்தி இல்லாத ஒரு காதினாலே என்ன பயனும் இல்லையோ அதுபோல இறைவனை வணங்காத தலையினாலும் பயனில்லை. தலை என்று ஒரு உறுப்பு வைத்து வணங்க தவறினோமானால் அந்த தலை என்ற ஒன்று இருந்தும் பிரயோசனம் இல்லை என்கிறார். இது கடவுள் இல்லை என்கின்ற கொள்கைக்காரர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம்.
1: இவ்வாறே பிற உறுப்புகளிலும் அந்த அந்த ஆற்றல் இல்லாவிடில் அவ்வறிவு நிகழாமை கண்கூடு. இதனால் உறுப்பு என்பது வேறு, இந்திரியம் என்பது வேறு என்பதும், இந்திரியம் தங்கி நின்று அறிவதற்கு உறுப்பு இடமாக உள்ளது என்பதும் தெளிவாகும்.
2: இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப நுட்பமான தத்துவக்காரர்கள் உணர்ந்து கொண்ட விஷயம். அதாவது கண் என்பது காணுதல் காணுதல் என்கிறதாகிய அந்த சக்தியை சக்திக்குரிய உறுப்பு கருவி, அந்த காணுதலை கண் செய்வதில்லை. அந்த காணுதலை அதற்குள்ளே இருக்கிற அதை அந்த அந்த அந்த பவர், நீங்கள் சொன்னது போல அந்த சூக்கும பவர், காணுதல் சக்தி என்பதை தாங்கி நிற்கிற கருவிதான் கண். இதுல என்ன பண்ணுவார் சொல்லுவார்கள் என்றால், இந்த கண் என்ற ஒரு ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம், காட்சியை தருகிற உறுப்பு. அந்த காட்சியை கண் என்ற உறுப்பு மட்டும்தான் வெளிப்படுத்துமா என்றால் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, மற்ற உறுப்புகளும் கூட வெளிப்படுத்தும், ஆனால் கண் அளவு பூரணமாக வெளிப்படுத்த முடியாது. இது முந்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ ஒரு பொருளை இருட்டிலே கண்டுபிடிக்க முடியவில்லை, மேசையிலே தடவி பார்த்து டெலிபோனை எடுத்து விட்டேன் என்கிறேனே, இப்பொழுது கண்டது எது என்று கேள்வி வந்தால், கைதான் கண்டது, கைதான் கண்டது. அது மாதிரி வாக்கு என்ற ஒரு செயல்திறன் உள்ளது ஒன்று இருக்கிறது. நான் வழக்கமாகவே சொல்ல ஒரு உதாரணம், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருகிறான்னு ஒருவர் கேட்கிறார், நான் கையாலே இப்படி இப்படி என்று. இப்ப பேசியது எது? கை பேசுகிறது. பாருங்கள், வாக்கு என்றனுடைய சக்தியை கைக்குள்ளே வந்துவிட்டது. ஆனால் அததற்கென்று படைக்கப்பட்ட உறுப்புகள் அதை பூரணமாக செய்ய முடியும். அதே நேரத்திலே மற்ற உறுப்புகளாலே செய்ய முடியாது என்று இல்லை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் சொல்வது உண்டு, இந்த இப்ப என்னென்றா மொத்தம் புத்தியினுடைய செயல்பாடு, பிறகு ஆன்மாவினுடைய செயல்பாடு, நிலையும் புத்தியினுடைய செயல்பாடு, பிறகு ஆன்மாவினுடைய செயல்பாடு, அந்தந்த உறுப்பினூடாக செய்கிற பொழுது அது தெளிவாக வருகிறது. ஒரு உறுப்பு செயல்படவில்லை என்றால் என்னாகும் என்று கேட்டால், அந்த சக்தியை மற்றைய உறுப்புகள் தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டு கூடிய வலிமை பெறும். மற்றைய உறுப்புகளுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு, அதாவது ஒரு ஒரு ஒரு டேங்கில் இருந்து தண்ணி வருகிறது, 5 பைப்பு கூடாக வருகிறது, வெளி வருகிறது அந்த தண்ணி. ஒரு பைப்பை பூட்டிவிட்டால் மிச்ச 4 பைப்பு கூடாகவும் இந்த தண்ணியினுடைய வேகம் கூடி வரும், இல்லாமல் இல்லை. அதனாலேதான் நான் எப்பொழுதும் சொல்வது, இப்போ உலகத்திலே ஆக்சிடென்ட் படுறது என்றால் யார் கூடுதலாகப்பட வேண்டும்? குருடர்கள் தான் ஆக்சிடென்ட் கூடப்பட வேண்டும். ஆனால் நீங்க ஒரு கணக்கீடு எடுத்து பார்த்தால், குருடர்கள் அதிகம் வாகனங்களில் அடிபடுவதில்லை, நாங்கள் தான் அடிபடுகிறோம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு உள்ளுணர்வினாலே ஒரு புலன் அடைபட்டதோடு மற்ற புலன்களிலே அது கூடுதலாக வேலை செய்கிறது. அதனால்தான் இப்பொழுது அவர்களுக்கு பெயர் சூட்டுகிற பொழுது நல்ல பெயர் ஒன்று சூட்டியிருக்கிறார்கள், மாற்று திறனாளிகள். ஒரு திறன் வேலை செய்யாத பொழுது மற்ற உறுப்பு வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த உறுப்பு அதற்கு சிறந்த உறுப்பை தவிர, அந்த கேட்டலாகிய அந்த புலனுக்கு இந்த பொறி உகந்ததே தவிர, இந்த பொறி இல்லாவிட்டால் அந்த உறுப்பு நிகழாது என்று இல்லை, இதை புரிந்து கொள்ளவர். ரொம்ப அதிக நேரம் சொல்லி தெளிவில்லாம சொல்லி இருக்கணும்
1: இல்லைங்கய்யா,
2: உங்களுக்கு உங்க தெளிவால அதை தெளிவுபடுத்தி கொடுங்க, எனக்கு திருப்தி இல்லாம இருக்க அப்படியே அப்படின்னு
1: சொன்னேன். இதனால் உறுப்பு என்பது வேறு, இந்திரியம் என்பது வேறு என்பதும், இந்திரியம் தங்கி நின்று அறிவதற்கு உறுப்பு இடமாக உள்ளது என்பதும் தெளிவாகும். கண்ணேந்திரியங்கள் 5. இனி கண்ணேந்திரியங்கள் தோன்றும் முறையை காண்போம். தைசத அகங்காரத்தினின்றும் மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றிய பின்னர் வைகாரிக அகங்காரத்தினின்றும் கண்ணேந்திரியங்கள் 5 தோன்றும்.
2: வைகாரிக அகங்காரம்
1: ராஜத
2: குணம் மிகுந்த அகங்காரம்.
1: அவை வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன.
2: எழுதியிருக்கிறார்கள் பெரும்பாலும். இது வடமொழியில தத்துவ நூல்களில் எப்படி எழுதுகிறார்கள்? வாக்கு, பாயு, பாய, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்று எழுதுவார்கள். வாக்கு என்பது வார்த்தை, அதுவும் செயல் கருவியிலே ஒன்றா என்று நீங்கள் கேட்பீர்கள். வார்த்தைகளாலே செயல்படுத்துகிறோம், அதை எடு, இதை எடு, இதை கொண்டு வா என்ற பொழுது செயல் நடக்கிறதாகவே வாக்கு செயற்கருவிகளிலே ஒன்றாக மாறுகிறது. அடுத்தது பாணி என்பது கை, நான் முந்தியும் படித்திருக்கிறோம், பாணி என்பது கை. அதனால்தான் கோதண்ட பாணி, கோதண்ட பாணினா கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன். மற்றது தண்டபாணி, தண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன். தாளத்துக்கு பாணி என்று ஒரு பெயர், கையாலே போடப்படுகிறபடியால் தாளத்துக்கு பாணி என்று ஒரு பெயர். கையை கையை குழந்தைகள் தட்டி கொள்கிற பொழுது சப் என்று சத்தம் வருகிறபடியால் அது சப்பாணி என்று அதற்கு பெயர். சப்பாணி பருவம் என்று நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு பாடுகிற பொழுது சப்பாணி பருவம் என்று ஒரு பாடுவோம். ஆகவே பாணி என்பது கையை குறிப்பது. அடுத்தது பாதம், அது தெளிவுபடுற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செயல்படுறதுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்து கருவிகளை படைத்திருக்கிறார். ஒன்று உதவி செய்வது வார்த்தைகளாலே, அடுத்தது ஒரு பொருளை எடுக்க வைக்க. அந்த கையெல்லாம் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆக்கிட்டேக்கா கடவுள் இருந்திருப்பார் என்று எங்கெங்க அது மடக்க வேணுமோ அங்கங்க மடக்கக்கூடிய மாதிரி வச்சிருந்தான். இது இப்படி மடக்கும், இது இப்படி மடக்கும். அது ஏனென்றால் அந்த பொருள் எடுக்கிற வசதியோடு கைப்படைக்கப்பட்டிருக்கிறது. தூரத்திலிருந்து எடுப்பது, கிட்டையிலிருந்து அங்கு வைப்பது. பிறகு இவ்வளவுதான் என்றால் என்னுடைய செயல்பாடு என் கையளவாக ஆகிவிடும். எடுப்பதும் வைப்பதும் என்னுடைய கையளவுக்குள்ளே இருந்தால் என்னுடைய செயல் அந்த அளவுலேயே வட்டத்துக்குள்ளே நின்றுவிடும். அதுக்காக என்ன செய்வார் என்றால், கால் என்று ஒன்றை வைத்து உனக்கு எட்டக்கூடிய அளவிலே எட்டு எடுத்து விட்டாயா, எடுக்க முடியவில்லையா, காலாலே கையை கொண்டு போ சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா. கால் உடம்பை காவி தூரத்துக்கு கொண்டு போற பொழுது அங்க இருக்கிற பொருளையும் என் கையாலேயே எடுக்க முடியும். அப்ப அதுக்கு கால், பாணி பாதம். அதுக்கு பிறகு ரெண்டு உறுப்பு என்னவென்றால் பாயு உபஸ்தம். பாயு என்பது மலக்கழிவு. எப்பொழுதும் ஒரு வாகனத்தை நீங்கள் செயல்படுத்த வேணுமானால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பயன்படுத்திய பிறகு அதை சுத்தம் செய்ய வேண்டும். வாகனத்திலேயே இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு கொண்டு போய் அந்த கழிவுகள் எல்லாம் எடுக்கிறீர்களே, அது போல சுத்தம் செய்கிற பகுதி உடம்பில்லை, அது பாயும். அடுத்தது சந்ததி பெருகி கொண்டே இருக்க வேண்டும், ஆன்மாக்கள் உறவிக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக உபஸ்தம், இன்ப வழிபாடு. இந்த ஐந்தையும் செயற்கருவிகளாக ஆக்குகிறார். படிங்கள்.
1: அவை வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன. இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை பேசுதல், நடத்தல் முதலிய தொழில்களை செய்தற்கு கருவியாகலின் கண்மேந்திரியங்கள் என பெயர் பெற்றன. தமிழில்
2: கண்மேந்திரியங்கள், கண்மம் செயல் இந்திரியம் கருவி, ஞானம் செயல் இந்திரியம் கருவி, செயல்படுத்துகிற கருவி என்றபடியால் கண்மேந்திரியங்கள் எனப்பட்டன.
1: தமிழில் தொழிற்கருவிகள் எனவும் செயற்பொறிகள் எனவும் கூறலாம். இவற்றால் நிகழும் தொழில்கள் முறையே பேசுதல், நடத்தல், இடுதல், ஏற்றல், கழித்தல், இன்புறல் என்பன. கை இடுதல் ஏற்றல்களை செய்வதாக கூறினாலும் உடம்பில் உள்ள எந்த உறுப்பின் இயக்கமும் கையின் செயலாகவே கொள்ளப்படும். அதாவது காலை நீட்டுதல், மடக்குதல், தலையை அசைத்தல், புருவத்தை நெரித்தல், கண்களை இமைத்தல், வாயை அசைத்தல் முதலியவை எல்லாம் கையெந்திரியத்தின் தொழில்களாக கொள்ள வேண்டும். எருவாய் என மலக்கழிவு
2: சொன்ன இடம் எங்களை புத்திக்கு இன்னும் கொஞ்சம் அகப்பட வேண்டிய இடம். அதை சிந்திங்க, நாங்கள் விளங்கி கொண்டு அதை விளங்குவோம். இன்னொரு தரம் அதை வாசிட்டு போங்க.
1: கை இடுதல் ஏற்றல்களை செய்வதாக கூறினாலும் உடம்பில் உள்ள எந்த உறுப்பின் இயக்கமும் கையின் செயலாகவே கொள்ளப்படும். அதாவது காலை நீட்டுதல், மடக்குதல், தலையை அசைத்தல், புருவத்தை நெரித்தல், கண்களை இமைத்தல், வாயை அசைத்தல் முதலியவை எல்லாம் கையெந்திரியத்தின் தொழில்களாகவே கொள்ள வேண்டும்.
2: எனக்கு அது இப்ப விளங்க இல்லை, நான் அடுத்த வகுப்புல அதை விளங்கி நீங்களும் விளங்க முயற்சிப்படுங்கள், நாங்களும் விளங்க முற்படுவோம். அவர் இது இந்த உரையாசிரியருடைய கருத்து, நான் இதுதான் முதல் தரமா கேள்விப்படுகிறேன், நாங்கள் படிக்கலாம்.
1: எருவாய் என மலக்கழிவு வாயினையே கூறினாலும் அஃது உடம்பில் உள்ள பிற கழிவு மண்டலம் முழுவதையும் குறிக்கும். எனவே மலஜலம் கழித்தல், மலதலம் கழித்தல், எச்சில் உமிழ்தல், உண்டதை கக்குதல், மூக்கு நீர் சிந்துதல், வியர்வையை வெளிப்படுத்துதல் முதலியவை எல்லாம் எருவாயின் தொழில்களாகவே கொள்ளப்படும்.
2: அழுக்ககற்ற எந்த முயற்சியும் எருவாய் முயற்சியாக கொள்ளப்பட வேண்டும்.
1: கருவாயும் கழித்தல் ஆகிய தொழிலைத்தானே செய்கிறது, அதனை எருவாய் என்றதில் அடக்கிவிடலாமே. அவ்வாறு செய்யாமல் தனியொரு இந்திரியமாக ஏன் கொள்ள வேண்டும் என வினவலாம். எருவாயின் செயலிலும் கருவாயின் செயலிலும் வேறுபாடு உண்டு.
2: இது முதல் கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்கள். எருவாய் என்கிற பொழுது அழுக்குகளை அகற்றுகிறோம். கருவாய் என்பது இன்ப வெளியேற்றம், அதிலேயும் ஏதோ ஒன்று வெளியேற்றப்படுகிறது. ஆகவே ரெண்டும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்ற கேள்விக்குத்தான் இப்பொழுது விடை சொல்ல போகிறார்.
1: எருவாயின் செயலிலும் கருவாயின் செயலிலும் வேறுபாடு உண்டு. எருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலுக்கு தீங்கு பயக்கும். ஆனால் கருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலை நன்றாக வைக்கும்.
2: வித்தியாசம் சொல்லிவிட்டார், ரொம்ப சுலபமான வித்தியாசம் சொல்லிவிட்டார். அதாவது மற்றைய அழுக்குகள் வெளியிலே போனால்தான் உடம்புக்கு நல்லது. கருவா என்று சொல்லுகிற இந்த விந்து விஷயங்களை விந்து உள்ளே நின்றால்தான் உயிருக்கு நல்லது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்றார். விந்தடக்கம் என்பது யோகத்துக்கான ஒரு உயர்நிலை என்று சொல்வார்கள். அது உள்ளே நிற்கிறதுனாலே உயிருக்கு நன்மை வரும், இவையெல்லாம் வெளியிலே போனால்தான் நன்மை வரும். இதுதான் வித்தியாசம் என்று சொல்லி காட்டுகிறார்.
1: எருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலுக்கு தீங்கு பயக்கும், ஆனால் கருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலை நன்றாக வைக்கும், உயிருக்கும் நலம் தரும். இவ்வேறுபாட்டினால் எருவாயும் கருவாயும் வெவ்வேறு இந்திரியங்கள் ஆதல் விளங்கும். மேலும் கருவாயின் செயலால் இனப்பெருக்கம் உண்டாதலாகிய வேறுபாடும் குறிப்பிடத்தக்கது.
2: உடம்பிலே வரக்கூடிய எருவாய் கழிவுகள், வெளியேறுகிற கழிவுகள் பயனற்றவை, வெளியே போவதுதான். இது பயனுள்ளதுதான், வெளியே போய் இன்னொரு உயிரினுடைய வினைக்கேற்ப பிறவிக்கு அது ஒரு துணைக்கருவியாக ஆகிறது. ஆகவே அதை இதோடு வெளியேறுகிறதை மட்டும்

0: எங்களாகும்.
1: இவ்வளவு நுட்பமா சென்றிருக்கிறார்கள் பாருங்கள். நாங்கள் என்றால் வாய் பேசுதல் அல்லது கண் காணுதல் என்று சொல்லிவிட்டு போவோம். அவர்கள் அதிலே நிற்கக்கூடிய ஆற்றலுக்குத்தான் இந்த பேர் என்று சொல்வது என்பது அவருடைய ஆழ்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு.
0: கர்மேந்திரியங்கள் தொழில் செய்யும் கருவிகளாதலின் ஊக்கத்தை தரும் ராஜத குணக்கூறாகிய வைகாரிக அகங்காரத்தினின்றும் அவை தோன்றின என்றது பொருத்தமுடையதாகும். தன்மாத்திரைகள் 5. இனி கர்மேந்திரியங்களுக்கு பின்னர்
1: உங்களுக்கு உங்களுக்கு நேரம் ஆயிட்டு என்று கருதினால் இந்த லெவலில் நிப்பாட்டிட்டு தன்மாத்திரையிலிருந்து நாளைக்கு படிக்கலாம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: சரிய கிரிய நெறிகளை பார்த்தவங்க, நம்ம இப்ப யோக நெறியை பற்றி பார்ப்போம். சிவயோகம், அதுல உந்தியார் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று, உந்தியார் பாடல் 8வது பாடல். ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று, செல்க உந்திபர விமலர்க்கு இடமது என்று உந்திபர. 6 ஆதாரங்களுக்கு வைத்து ஆதாரமூர்த்திகளை வழிபடுவது ஆதார யோகம். 6 ஆதாரங்கள், அது என்னன்னு நினைக்கிறீங்களா? ஆதாரம், அந்த ஆதாரத்தின் வடிவம் உடைய அதிதேவதை. 1 மூலாதாரம், 6 ஆதாரங்கள். மூலாதாரம் சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை. அநாகதம்னா இதயம். அந்த ஆதாரங்கள் தாமரை வடிவத்தில் இருக்கும். இன்னும் அதில் நிறைய இருக்கு தாமரை வடிவத்தில். அதில் பொகுட்டில் அந்த ஆசனம் எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் என்ன, அதுக்கு எழுத்து என்ன, இப்படிலாம் மிக விரிவாக யோக நூல்களில் சொல்லப்படுகிறது. அந்த ஆதாரத்தின் வடிவம் ஒவ்வொன்றுக்கு மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரை வடிவத்தில் இருக்கும். அப்புறம் 6, 10, 12, 16, 2 இதழ். அப்புறம் அதிதேவதை, மூலாதாரத்துக்கு விநாயகர், அப்புறம் பிரம்மன் மால், அப்புறம் ருத்ரன், மகேசன், சதாசிவன். இதை ஒரு திருமந்திர பாடலும் விளக்குகிறது. அந்த வடிவத்தை சொல்வது இந்த பாடல். 4 3னா 6, 5 10, 6 16, கோழி மேல் நின்ற குறிகள் 16, மூலம் கண்டு ஆங்கே முடிந்து முதல் இரண்டும் காலங்கண்டானடி காணலாமே. இது கடைசியில் அப்படி ஒவ்வொரு ஆதாரமாக ஏறி கடைசியில் சதாசிவனை காணலாம் என்பதாக இந்த பாடல் உள்ளது. 3 9 தந்திரம், அதில் முதல் பாட்டு திருமந்திரத்தில் 9 தந்திரம். அந்த தாமரை இதழ் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதும், கடைசியில் சதாசிவ மூர்த்தியை தியானிக்கலாம் என்பதும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மற்ற பாடல்களெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு நமக்கு விளங்கி கொள்ள முடியாது. ஆக்னை காணலும் ஆமே, காணலும் ஆமே, காலம் கண்டானடி காணலும் ஆமே. ஆக இவையே 6 ஆதாரங்கள் எனப்படும். இந்த ஆதாரங்கள், ஆதார யோகம் பயில்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6 ஆதாரங்களிலும் உள்ள அதிதேவதைகளை அந்தந்த இடத்தில் நிறுத்தி கரணங்களால் தியானித்து அங்கு வழிபாடு செய்து, அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஹோமகுண்டங்கள் எல்லாமே உண்டு. அந்த குண்டங்கள் வைத்து அந்த மந்திரங்கள், தனித்தனி மந்திரங்கள், அதையெல்லாம் ஜெபித்து அங்கேயே அந்த மூலாதாரத்திலே தன்னுடைய மனன் உணர்வை நிறுத்தி, அப்புறம் அப்படியே மேலே ஏறி ஏறி இந்த எதுவர புருவ நடு, ஆக்னேனா என்னது, ஆனால் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணுங்க, புருவ நடு. இது கண்டம், இது இருதயம், இது கண்டம், இது இதயம், கொப்புள், அதுக்கு முன்னாடி அப்புறம் மூலாதாரம், அது அந்த அங்குலங்கள்லாம் சொல்லப்படுகிறது. இதுக்கு இப்ப இடம் நம்ம என்ன

0: பெயர் தெரியாம இருக்கலையா, அதுக்காக சொல்றேன். மணிப்புரங்கிறது நாபி அல்லது உந்தி, அதுக்கும் கீழே சுவாதிட்டானம், அதுக்கும் கீழே மூலாதாரம். ஆக இந்த யோகம் பயில்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, மூலாதாரத்திலிருந்து தன் மனன் உணர்வை நிறுத்தி அப்படியே அந்த தெய்வத்தை குரிய மந்திரங்களை உச்சாரணம் செய்து அங்கே உள்ள வழிபாடுகளையெல்லாம் பண்ணி அப்படி ஒவ்வொரு ஆதாரமாக ஏறி ஏறி ஏறி கடைசியில் உருவ நடுவில் சதாசிவத்தை தியானித்து நிற்பர். அதுக்கப்புறம் என்னாகும், இதெல்லாம் ஆதாரங்களை வைத்து செய்யப்படக்கூடிய யோகம். இதையெல்லாம் முடித்த பின் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதில் நல்ல பயிற்சி பெற்ற பின் ஆதாரம் இல்லாமலேயே மூர்த்திகளை வழிபாடு செய்யக்கூடிய அந்த தகுதியை, அந்த பயிற்சியை பெறுவர். அதான் எனது நிராதாரம். நிராதாரம் என்பது இந்த உச்சி துளைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன பேருனா பிரம்மரந்திரம். உச்சி துளைக்கு தனியா உச்சி துளைக்குள்ள பெயர் என்னது, பிரம்மரந்திரம். அதற்கு மேலே 12 அங்குலத்தில் இருப்பதுதான் என்னது, அதான் நிராதாரம். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, நிராதாரம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கும் மேலே, அந்த 12 அங்குலத்துக்கும் மேலே உள்ள வெளி பேரு தான் பரவெளி, அதான் மீதானம் என்று சொல்லப்படுகிறது. மீதானம், மீதானம் என்றால் பரவெளி, அருள் வெளி. அது வந்து என்னது, அருள் வெளி. அதனால சில உரையாசிரியர்கள் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க, ஆனா முறையானது என்னன்னா மீதானம் என்பது அருள் வெளி. அதை தெளிவாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும், மீதானம் என்பது அருள் வெளி. அது நிராதாரத்துக்கும் மேலே உள்ளது. ஆதாரத்தில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற யோகவான் என்ன, அந்த யோகி என்ன பண்றார், அதை தாண்டி நிராதாரம், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தியானிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெறுகிறார். அதுல பக்குவ பெற்ற பின் அதுக்கும் மேல மீதானத்துக்கு சென்று அதுதான் அருளோடு சிவத்தோடு ஒன்றுபட்டிருக்கின்ற நிலை. இந்த ஆதாரத்தில் நமது கருவிகள் எல்லாம், கரணங்கள் எல்லாம் வேலை செய்யும். மனதால் தியானிக்கின்றார்கள் இல்லையா, ஆதாரங்களில் கரணங்கள் வேலை செய்யும். நிராதாரத்தில் கரணங்களின் துணையும் தேவைப்படுவதில்லை, கரணங்களினுடைய துணையையும் தாண்டிய தியானம். அறிவால் அங்கு தியானிப்பர், கரணங்கள் இல்லாமலே அந்த தியானம் நடைபெறும், அங்கு தியானிப்பர். கரணங்களின் துணையின்றி அங்கு தியானிப்பர். இது பொதுவாக ஆதாரம் நிராதார யோகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இனிமே பாட்டை பாருங்க. ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்திபர, விமலர்க்கு அது இடம் என்று உந்திபர. விமலர்க்கு எது இடம், அந்த மீதானம், அந்த சிவம், சிவத்தோடு ஒன்றக்கூடிய இடம் எது, மீதானம். அப்ப முதல்ல ஆதார யோகம் பயின்றபின் அதுக்கப்புறம் அதை துணை கொண்டு என்ன பண்ணுவாங்க, நிராதார தியானத்தை செய்வார்கள். அதான் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று. எதையுமே முதல்ல படிமுறை பண்ணும் பொழுது ஒரு கருவிகள் துணை இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும் இல்லையா. ஒரு குழந்தை தான் முதல்ல நடக்கினா, முதல்ல தத்தி தத்தி நடக்கும் போது எதையாவது தான் இருந்தறியாது, எதையாவது ஒன்ன பிடிமானத்தோட தான் நடக்கும் இல்லையா. அப்புறம் நல்ல பயிற்சி பெற்ற பின் தான் என்ன ஆகும், அந்த பிடிமானம் தேவையில்லாமலேயே நடக்கும். அப்புறம் நல்ல நடைய பயிற்சி நல்ல பெற்றரும். அது மாதிரிதான் ஆதாரத்தாலே முதல்ல எதுக்கு போகணும், நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று முந்திபர, விமலர்க்கு அது இடம் என்று முந்திபர. அடுத்த பாடல் அதை கொஞ்சம் விரிவா சொல்றார். ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே. மீதானத்துக்கு எய்துவதற்கு வழிமுறைகள் என்னது, ஆதாரம் நிராதாரம். மீதானத்துக்கு செல்வதற்குரிய மார்க்கங்கள் ஆராதாரம் நிராதாரம். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே, ஆக்கும் பொருள், ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருள் ஒன்று. இதற்கு என்ன பொருள், ஆதாரத்து ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஆக்கும் பொருளாலே என்பது அங்க உள்ள அதிதேவையின் தியானத்தாலே. ஆதாரத்து என்பது என்னது, ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஆக்கும் பொருளாலேன்னு அர்த்தம். ஆக்கும் பொருளால என்ன அர்த்தம்? அந்த அந்தந்த அதிதெய்வம், அந்தந்த அதிதெய்வங்களை. அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று அப்படின்னு அர்த்தம்னா அந்தந்த அதிதெய்வங்களை தியானித்து அந்த பொருளாகவே நிற்றல். இப்ப கருட தியானம்னு சொல்லுவாங்க. கருட தியானம்னா என்னது? அந்த கருட மந்திரத்துக்குள்ள கருடன், கருடனுக்குள்ள அதிதேவதை உண்டு, கருடனுக்குள்ள மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை பாவித்து பாவித்து பாவித்து அந்த மந்திரத்தில் நின்று நின்று அதை உச்சாரணம் செய்து அவங்க என்னதான் மாறிடுவாங்க? அந்த மந்திர மயமாகவே மாறிடுவாங்க. அப்புறம் அவங்க அந்த கருட மந்திர மயமாகவே ஆனவங்க இந்த என்ன பாம்பு கடித்தவங்களை வந்து அதை பார்வையினால் பார்க்கும் பொழுது அந்த விடம் இறங்கும். இதே மாதிரி தான் சிவோக பாவனைய சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதுல வந்து இந்த ஆதார மூர்த்திகளை அந்த மந்திரத்தினால தியானித்து தியானித்து எதாவே ஆகிவிடுவர், அந்த ஆதார மூர்த்திகளாகவே ஆகிவிடுவர். அதத்தான் ஆக்கும் பொருள் ஒன்று. எந்த ஆதாரத்துல நிக்கிறாங்களோ அந்த ஆதார மூர்த்தியை தியானித்து தியானித்து அந்த மூர்த்தியாகவே ஆக்கிவிடுவர். ஆக்கும் பொருள் என்பது அந்த ஆதார மூர்த்தியை குறிக்கிறது. ஆக்கும் பொருளாலே என்றால் என்ன? அந்தந்த அதிதெய்வங்களை தியானித்தல். அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று என்றால் அந்த அதிதெய்வமாகவே, அந்த அதிதெய்வத்தோடு ஒன்றித்தல். முதல் ரெண்டு வரியும் தெளிதா தெரியுது. ஆதார யோகம், நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே, அது ரெண்டுக்கும் பொருள் தெரியுது. அப்புறம் என்ன சொல்றோம்? ஆதார யோகத்தில் ஆதாரத்து ஆக்கும் பொருளாடே நாம எதை பாவிக்கிறோமோ எதை தியானிக்கிறோமோ அந்த அதிதெய்வங்களால், அந்த அதிதெய்வங்களை அதிதெய்வங்களால் வினப்பட்டுடுங்க, அந்த அதிதெய்வங்களால். அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று என்றால் அந்த மூர்த்திகளின் மயமாகவே ஆகுதல், அந்த அதிதேவங்களின் மயமாக ஆகுதல். அப்புறம் அடுத்தவர் என்னது? இது ஆக்கும் பொருள் ஒன்றாம். அடுத்தவர் என்னது? பொருள் ஆக்கா ஒன்றாம். ஆக்கும் பொருள் ஒன்றாம், ஆக்கா பொருள் ஒன்றாம். ஆக்கா பொருள் ஒன்றாம்ங்கிறது நீராதாரம். ஆக்கா பொருள் ஒன்றாம் என்பது எனது. இவ்வாறே நிராதாரத்தை சென்று அந்த வரியான ஆக்கா பொருள் ஒன்று, இவ்வாறாகவே நிராதார யோகத்தில் ஆதார தெய்வங்களை பாவிக்காமல் தியானித்தல் நிராதாரமாகும். இது குறிப்பிட்ட மூர்த்திகளை நினைக்கிறோம். நிராதாரத்துல இந்த குறிப்பிட்ட மூர்த்திகளுடைய பாவனை கிடையாது. சிவத்தையே நினைத்தல். ஆனா கூடுதல் எங்க வச்சு? மீதானத்துல. இந்த ஆதார யோகத்தில் ஆன்மாவுக்கு பாச ஞானம் உண்டு. அது குறிப்பா எழுதிக்கிடுங்க. ஆதார யோகத்தில் ஆன்மா பாச ஞானத்தோடு கூடியுள்ளது. பாச ஞானம் கொண்டதாக இருக்கிறது. ஏன்னா அங்க கரு அந்த கரணங்கள் வேலை செய்கின்றன, அதனுடைய துணை கொண்டுதான் செய்யுது. அதனால அங்க அது பாச ஞானத்தோடு கூடியுள்ளது. அதுக்கப்புறம் நிராதாரத்தில் அங்கு ஆன்மா கரணங்களோடு ஒன்றுவது இல்லை. ஆனாலும் அதுக்கு என்ன இருக்குன்னா பசு ஞானம். நிராதாரத்தில் ஆன்மாவிற்குள்ள ஞானம் பசு ஞானம். கரணங்கள் இல்லாத வழியே அது தியானிக்கிறது. நிராதாரத்தில் ஆன்மாவின் ஞானம் பசு ஞானமாகும். நான் பசு ஞானத்தை வைத்துக்கொண்டு யார அடைய முடியாது? சிவத்தை அனுபவிக்க முடியாது. மீதானத்தில் ஆன்மா பதிஞானத்தை அடைகிறது, பதிஞானத்தை பெறுகிறது. இது எல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அந்த மலை பத்திய பேச்சே எங்க கிடையாது. இல்ல நம்ம இப்ப சிவதான் இது முழுக்கவே ஞான நூலு. அதுல முதல்ல எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த படிமுறைகள், திருவடி பேச்சினை அடையக்கூடிய படிமுறைகளான முதல்ல சரியையும் கிரியையும் பற்றி சொல்லியாச்சு. இப்போ யோகத்தை பற்றி பேசுறோம். இதுல வந்து அந்த முதல் ஏழாம் சூத்திரம் வர ஒன்றும் கிடையாது. இது எட்டாம் சூத்திரத்துக்கு அப்புறம் உள்ள செய்திகள் தான் அங்க பேசப்படுகின்றன. அதுக்கு அடுத்த உந்தியார் பாடல், ஒன்பதாவது உந்தியார் பாடல். ஆக்கில் அங்கே உண்டாம், ஒன்பதாவது உந்தியார் பாடல். ஆக்கில் அங்கே உண்டாம் அல்லது அங்கு இல்லையாய். ஆக்கில் அங்கே உண்டாம். என்னது ஆக்கில்? அங்க தியானத்தை பாவிக்கல். இது ஆதார யோகத்தை பற்றி சொல்றார். ஆதார யோகத்துல என்ன நடக்கும்னா, அங்க பாவிச்சுட்டு இருந்தா அந்த மூர்த்தி பாவனைக்கு எட்டுவார். விட்டாச்சுன்னா பாவனையும் தியானமும் போயிடும், அவரும் அவரோட ஒன்றல் முடியாது. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய். வேணா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா பொருள் எழுதுங்க. ஆக்கில் பாவித்து தியானிக்கும் போது, ஆக்கில் அது பொருளை சொல்லியிருப்பேன். ஆக்கில் அதாவது பாவித்து தியானிக்கும் போது அங்கே அவ் ஆதாரங்களில், அங்கேனா என்னது, அவ் ஆதாரங்களில் உண்டாய், உண்டாய் தோன்றுவனவாய், உண்டாய் என்றால் தோன்றுவனவாய், அல்லது தியானம், தியானம் நீங்கும் பொழுது, தியானம் நீங்கும் பொழுது, தியானம் நீங்கும் பொழுது. அடுத்தது என்ன வருது? அங்கு இல்லையாய், அவ் ஆதாரங்களிலே புலப்படாததாய். அங்கே உண்டாம்னா என்னது தோன்றும்? என்னது தோன்றும்? தோன்றுவனவாயின்னு எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுல என்னது தோன்றும்? அந்த ஆதார மூர்த்திகள் தோன்றுவர். அப்ப அது பக்கத்துல வேணா எழுதிக்கிடுங்க. அவ பாவித்து தியானிக்கும் போது அங்கே அவ் ஆதாரங்களில் உண்டாயின்னு போட்டு தோன்றுவனவாயின்னு போட்டிருக்கீங்களா, அதுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிடுங்க. ஆதார மூர்த்திகள் தோன்றுவனவாய் அல்லது அங்கு இல்லையாய் ஆகிவிடும், தோன்றாதனவாகி விடும். இதுதான் எதனுடைய முறை? ஆதார யோகத்தின் முறை. அடுத்தாப்புல என்ன சொல்றார்? பார்க்கில் பரம் அதன்று உந்திபர. பார்க்கில் பரம் அதம் அது என்று உந்திபர. ஆக இந்த ஆதார தியானத்தினால பரத்தை அடைய முடியாது, அதான் அதனுடைய பொருள். பரம் அதன்று உந்திபர, ஆதார யோகத்தினால் பரத்தை அடைய முடியாது. சிவபரம், பரசிவம், அந்த மூர்த்திகளும் பரம் அன்று, அந்த மூர்த்திகளும் பரசிவம் அன்று. அடுத்தவர் என்ன சொல்றார்? பாவனைக்கு எய்தாது என்று உந்திபர. யோக நூல் வாயிலாக பாவனை என்றால் என்ன? பாவனைக்கு எய்தாது என்று உந்திபர. யோக நூல் வாயிலாக அறிய முடியாது என்று உந்திபர. அல்லது பாவனைக்கு எட்டாது என்று உந்திபர. அதாவது யோக நூல்ல சொல்லப்பட்ட எந்த பாவனை வாயிலாகவும் அவனை அடைய முடியாது, அதான் முடிந்த பொருள். யோக நூல்ல கூடப்பட்ட எந்த பாவனை வாயிலாகவும் அவனை அடைய முடியாது. அந்த பாவனையில அந்தந்த ஆதார மூர்த்தியை தான் அடைய முடியும், அது அடையலாம். அது சரியான அந்த முறப்படியான பாவனையா இருந்து, முறப்படியான தியானமா இருந்தா அடையலாம். அந்தந்த ஆதார மூர்த்தியை அடையலாம், பரசிவத்தை அடைய முடியாது. அடுத்த கழிற்றுப்படியார் 23வது பாடார். ஆக்கி ஒரு பொருளை, ஆக்கி ஒரு பொருளைன்னு இருக்கு 23. ஆக்கி ஒரு பொருளை, ஒரு பொருளை ஆக்கி. இதுல பொருள் வர இடமெல்லாம் என்னது? அந்தந்த ஆதார மூர்த்தி. ஆக்கி ஒரு பொருளை என்பது ஒரு பொருளை ஆக்கி, அதுக்கு பொருள் என்னது? ஒரு பொருளை ஆக்கின்னு போட்டுக்கிடுங்க. ஒரு கோடு போட்டு ஒவ்வொரு ஆதாரத்திலும் அந்தந்த மூர்த்தியை பாவித்து. ஆக்கி என்றால் பாவித்து, ஆக்கி என்றால் பாவித்து. இதுவும் என்னது? ஆதார யோக விளக்கம் தான். இந்த பாடலும் ஆதார யோக விளக்கம். இந்த இடத்துல ஆக்கினா என்ன அர்த்தம்? பாவித்து. பாவித்துனா, பாவித்துன்னா என்னது? தியானித்து. ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி. ஒரு பொருளை ஆக்கி, ஒரு பொருளை ஆக்கினா என்னது? அந்தந்த பொருள்னா என்னது? ஆதார மூர்த்தி. அந்த ஆதார மூர்த்தியை பாவித்து அப்புறம் என்ன செய்யறோம்? ஆதாரத்து அப்பொருளை நோக்கி. முதல்ல பாவனையில, முதல்ல பாவனை பண்ணி இருக்குங்கிறத கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப தியானம் பண்ணணும், பொருளை அதுல நிறுத்தணும். நிறுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? அந்த பொருளுக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்லி தியானிக்கணும். அதான் முதல்ல ஆக்கி என்பது பாவனையில் நிறுத்தி, அப்புறம் என்ன சொல்றாரு? அப்பொருளை நோக்கி, நோக்கி என்பது தியானித்து, அப்பொருளை நோக்கி, அப்பொருளை நோக்கி, அப்பொருளை தியானித்து, முதல்ல பாவனைக்கு கொண்டு வந்து அப்புறம் அந்தந்த மந்திரங்களை சொல்லி தியானிக்க வேண்டும். அதனால அப்பொருளை நோக்கி என்பது தியானித்து. அப்புறம் என்ன சொல்றார், அணுவில் அணு நெகிழ, அந்தந்த மூர்த்தியோடு இந்த ஆன்மா ஒன்ற, நெகிழ என்றால் ஒன்ற. முதல்ல உள்ள அணுவில் எதை குறிக்கி, அந்த பாவனா மூர்த்திகளை குறிக்கி. ரெண்டு அணு வருது இல்லையா, அணுவில் அணு நெகிழ, முதல்ல உள்ள அணு வந்து அந்த மூர்த்தி, ஆதார மூர்த்திகள். முதல்ல உள்ள அணு வந்து என்னது, அணுவில், அது வந்து என்னது, அந்த ஆதார மூர்த்தியினிடத்து. ரெண்டாவது அணு நெகிழ, ரெண்டாவது உள்ள அணு என்னது, ஆன்மா, அந்த யோகி. ரெண்டாவது உள்ள அணு வந்து யோகி. அணு ரெண்டு அணுவும் முழுக்க வித்தியாசமான பொருள். முதல் அணு வந்து அந்த ஆதார மூர்த்தி, ரெண்டாவது அணு வந்து அந்த யோகி. அணுவில் அணு நெகிழ, நெகிழ என்றால் தன்னை இழக்க, அந்த மூர்த்தியோடு ஒன்றுபட, நெகிழ்தல், அந்த மூர்த்தியோடு ஒன்றுபட, அந்த மூர்த்தியில் தன்னை இழக்க. சிவனோடு ஒன்றுபட, மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், நான் கெட்டு அப்படிங்கிறார் இல்லையா, நான் கெட்டுங்கிறத தான் இங்க என்ன சொல்றார், நெகிழ. முதல் அணுவில் வந்து அந்த மூர்த்தியில், ரெண்டாவது அணு நெகிழ என்பது இந்த ஆன்மா அல்லது அந்த யோகி, அதோடு ஒன்றுபட, அதோடு ஒன்றுபட. நோக்கி அணுவில், அணுவில்னா என்ன அர்த்தம், அந்த ஆதார மூர்த்தியோடு, அணு நெகிழனா அந்த ஆதார மூர்த்தியோடு இந்த ஆன்மாவாகிய யோகி ஒன்றுபட, அதாவது அந்த ஆன்மா தற்போதம் நீங்கும்படி அதனோடு ஒன்ற. அப்புறம் என்ன சொல்றார், பார்க்கில் என்ன, இந்த நிலையில், பார்க்கில்னா இந்த நிலை, எந்த நிலையில், ஒன்றுபட்ட நிலையில், அந்த ஆதார மூர்த்திகளோடு ஒன்றுபட்ட நிலையில், இவன் ஆகை, இவன், இவன்னா யாரு, யோகி, இவன் ஆகை தான் ஒழிந்திட்டு, இவன் என்ன பண்றான், தன் தான் என்ற தன்மையை நீக்கி, இவன்னா யாரு, அந்த யோகியானவன் தான் ஒழிந்திட்டு, தானாம் தன்மையை இழந்து, தானாம் தன்மையை ஒழிந்திட்டு நீக்கி, ஏகமாம் ஏகத்து, தானும் அவனும் இரண்டு பொருள் இல்லாதபடி என்னாயிருது, ஏகமாதல், அவன் அந்த மூர்த்திகளோடு ஏகமாதல், ஒன்றாதல், அந்த மூர்த்திகளோடு ஏகமாதல், ஒன்றாதல். அப்புறம் ஏகத்து, அவ்வாறு ஒன்றிய இடத்து, ஏகமாகி நின்ற இடத்து, ஏகத்துனா என்ன அர்த்தம், அவ்வாறு ஏகமாகி நின்ற இடத்து, அந்த மூர்த்திகளோடு ஒன்றிய இடத்து, அந்த அந்த நிலையில் என்ன நடக்கும், அவன் ஆகை ஆதாரமாம், இவன் அவனாகிறான், இவன் யாரு, அந்த யோகி, அவன் என்பது அந்த அதிதெய்வம், அந்த ஆதார மூர்த்தி. ஏகத்து அவ்வாறு ஒன்றுமிடத்து என்ன நடக்கிறது, அவன் ஆகை ஆதாரமாம், இவனாகிய அந்த யோகி அவனாகிய அந்த ஆதார மூர்த்தியே ஆகுவான். எதுவுமே அப்படிதான், அந்த தியானத்து தியானித்து போகும்போது அதுவாகவே ஆகிவிடும் இந்த ஆன்மா. இப்போ வாசி பாருங்க, ஏதாவது தெரிஞ்சா பாருங்க, ஒரு ஆக்கி ஒரு பொருளை அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கணும், ஒய் ஆக்கி, ஆக்கினா பாவித்து, பாவித்து. அப்ப ஆதாரத்து அப்பொருளை நோக்கி, நோக்கி என்றால் தியானித்து, அப்பொருளை தியானித்து. அப்புறம் அணுவில் அணு நெகிழ என்பது முதல்ல அந்த மூர்த்தியில் இந்த ஆன்மா நெகிழ, தன்னை இழக்க. அப்ப என்ன நடக்கும், பார்க்கில் இவன் ஆகை தான் ஒழிந்துட்டு, இவன் தான் என்ற தன்மையை இழந்து, தான் என்ற தன்மையை இழந்து ஏகமாகி ஒன்றுபடும். ஏகத்து அப்படி ஒன்றுபடும் போது என்ன நடக்கும்னா, அவன் ஆகை அவனாகவே ஆகிவிடும். இதுவே ஆதார யோகமாகும். ஆதாரமாம், ஆதாரமாம்னா என்னது, ஆதார யோகம் ஆகும். இதுவே ஆதார யோகம் ஆகும். வாசிங்க வாசிங்க, பொருள் எப்படி வருதுன்னு, ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி அணுவில் அணு நெகிழ பார்க்கில் இவனாகை தான் ஒழிந்திட்டு ஏகமாம், ஏகத்து அவனாகை ஆதாரமா. பொருள் புரியுதா, என்ன சந்தேகம் இருக்கா? நோக்கி பார்க்கில் ஆகை அணு அணுவில் ஏகத்து இதெல்லாம் தனித்தனியா என்ன பொருள் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது வந்து அடுத்ததும் திருக்கழிச்சி பிழால் அடுத்த பாடல் 21, எத்தனாவது பாடல், 24. கொண்டதொரு பொருளை கோடிபட கூறு செய்யில், கொண்டதொரு பொருளைனா அந்த தியானத்தில் தியானிக்கப்படுகிற பொருளை, அந்த பாவனையில் தியானிக்கப்படுகிற பொருளை, கொண்டதொரு பொருளை, அந்த கொண்ட பொருள் எது, தியானிப்பதற்காக உள்ள தான் அந்த தியானித்த மூர்த்தியை கோடிபட கூறு செயல் அப்படி என்ற மிக நுண்ணுணர்வாக, கோடிபட கூறு செயல்னு வருது இல்லையா, கோடிபட கூறு செயல்னா மிக நுண்ணுணர்வாக நுட்பமாக, நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு சொல்றாரு இல்லையா, அதுபடி இத மிக நுணுக்கமாக தியானிக்கல், கோடிபட கூறு செயல் மிக நுணுக்கமாக, பரவாயில்ல நுட்பமாக நுணுக்கமாக, பொருளை கோடிபட கூறு செயல் அதாவது மிக நுணுக்கமான நுணுக்கமாக தியானித்தால், கூறு செயல்னா அர்த்தம் தியானித்தால், சசமேச்சன நுணுக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம், நுணுக்கினா அர்த்தம் ரொம்ப பொடி பண்ணி, அதுபடி இதுல வந்து என்ன வரும், ரொம்ப நுணுக்கமாக நுணுக்கமாக கூறு செயல் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். கொண்டவனும்னா யாரு, யாரு நுணுக்கமாக தியானிக்கிறான், அந்த யோகி இல்லையா, அந்த ஆதார யோகியானவன் என்ன பண்ணுவான், அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதாகி விடுவான். கோடிபட கூறு செயல், கோடிபட கூறு செயலா மிக நுணுக்கமாக அவனை தியானித்தால், மிக நுட்பமாக தியானிக்கும் போது என்ன நடக்கும், கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதாகி விடுவான். அப்புறம் என்ன சொல்றாரு, கூறு செயல் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். அப்புறம் கொண்ட இருபொருளும் அன்றியே, கொண்ட இருபொருளும் அன்றியே, இருபொருள் என்னது, தியானிப்பவன் தியானிக்கப்படுகிற மூர்த்தி, இருபொருள் அது அவனாவே ஆகி, அவனும் ரொம்ப நுண்ணியமானவனாக ஆகிவிடுவான். அம்முறையில் அப்புறம் கொண்ட இருபொருளும் அன்றியே, இருபொருள் என்பது எனது தியானிப்பவனும் தியானிக்கப்படக்கூடிய மூர்த்தியும், இருபொருள் என்பது தியானிப்பவனும் தியானிக்கப்படப்படும் மூர்த்தியும், இருபொருளும் அன்றியே, அன்றியேனா அந்த இடத்துல வேறாகாமல், அன்றியே அப்படின்னா இல்லாதுன்னு சொல்லுவோம் வழக்கமா, இந்த இடத்துல என்ன பொருள் சொன்னோம், வேறுபடாது. இது வழக்கமான பொருளை விட கொஞ்சம் மாறுபாடா உள்ள இடம், அன்றியேனா வேறுபடாது, இருபொருளும் அன்றியே, ரெண்டு பொருள்னு இல்லாம அப்படின்னு அர்த்தம், ரெண்டு பொருள்னு இல்லாம என்ன நடக்கும், இன்னது இது என்ன, கொண்ட இருபொருளும் அன்றியே இன்னது இது என்ன, இதுதான் தியானிக்கிற ஆன்மா, இது தியானிக்கப்படுகிற மூர்த்தி என்று ஆகாது. இன்னது இது என்ன அப்படின்னு அர்த்தம், இது தியானிக்கிற ஆன்மா, இது தியானிக்கப்படுகிற மூர்த்தி என்ற வேறுபாடு அங்க இருக்காது. அதான் நம்ம அந்த திரிபுடி கடந்த நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது, தியானி இதுல என்ன எழுதிட்டீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? இருபொருளும் அன்றியனா தியானிக்கிற ஆன்மா தியானிக்கப்படுகிற மூர்த்தி. இன்னது இது, இன்னது இது என்ன? அதனால நீங்க என்ன எழுதிருக்கீங்க? திரிபுடி அற்ற நிலை, திரிபுடி ஞானம் அற்ற நிலை. திரிபுடி ஞானத்துல என்ன இருக்கும்? ஞாதா, ஞாதானா யாரு அறிகிறானோ அவன், நேயம் அறியப்படும் பொருள், ஞானம் அறியக்கூடிய கருவி. இந்த மூன்று புலப்பட்டிருக்கிற நிலைதான் என்னது? திரிபுடி ஞானம் என்பது. இது முழுமையா ஒன்றியாச்சுன்னா அந்த திரிபுடி ஞானம் அற்ற நிலை ஆகிவிடும். அதான் முழுமையான அனுபவம். இது வந்து என்னது? இது இவன் அவனாகை, அவன் இவனாகையெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் என்ன நிலை? திரிபுடி ஞானம் அற்ற நிலை. இது என்ன? ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று. ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று, அதாவது ரெண்டும் நீ ஒன்றோடு ஒன்று ஒன்றி இரு பொருள் வந்து என்னதாகிறது? ஒரு பொருள் போல இருக்கும். பொருள் இரண்டுதான், ஆனா கலந்து எப்படி இருக்கு? ஒன்று போல கலந்திருக்கு. இதுக்கு முத்தி நிலையை சொல்லும் பொழுது ஒரு முத்தி நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். அப்பு கலந்த உப்பு போல என்று சொல்வார்கள். அப்புனா தண்ணி, தண்ணீர் கலந்த உப்பு போல. அப்ப தண்ணீரையும் உப்பையும் கலந்துட்டோம்னா அது கரை என்ன ஆகுது? அது இரண்டு பொருள் சொல்ல முடியுமா, ஒரு பொருள் சொல்ல முடியுமா? ஒரு ரெண்டு பாத்திரத்துல ஒன்றுல தண்ணியும் ஒன்றுல உப்பும் வச்சிருக்கோம். உப்பை தூக்கி எதுல கொட்டிடுறோம்? தண்ணியில கொட்டிடுறோம். இப்போ ரெண்டு பொருளா ஒரு பொருளா? அப்ப அதுல இருக்கிறது அந்த தண்ணியில இருக்கிறது ஒரு பொருளா ரெண்டு பொருளா? இருக்கிறது ரெண்டு பொருள், ஆனா ரெண்டும் என்னாச்சு? கலந்திருக்கு, ஒரு பொருளாக இருக்கு. அந்த உப்பும் அப்பும் இணைந்திருக்கிறதுதான் முத்தி நிலையில அந்த கலப்புக்குள்ள சரியான ஓமை. உப்பு தன்னுடைய அந்த உப்பு தன்மையே அந்த தண்ணியில இழந்து விடும். உப்பாம் தன்மையே அந்த தண்ணியில இழந்து விடுகிறது இல்லையா? அதே மாதிரிதான் ஆன்மா முத்தி நிலையில எப்படி இருக்கும்? தன்னையே அவன்பால் இழந்து விடுவான். இதனுடைய கரையாம் தன்மை நீங்கிவிடும். என்ன கரை? மலக்கரை, மலவாதன கரையெல்லாம் நீங்கிரும். நீங்கி அதோடு கரைந்து அதோடு ஒன்றாகிவிடும். அவனோடு இந்த ஆன்மா ஒன்றாகிவிடும். ஆனா ஆன்மாவிலையும் எது பதியும் உண்டு, இந்த ஆன்மாவும் உண்டு. ரெண்டு பொருள்களும் நிச்சயம் உண்டு. ஆனா பார்க்கும்போது என்ன ஆயிரும்? ஒரு பொருள் போல தோன்றும். அதான் அவன் இவனாகி நின்ற நிலை அப்படிம்பார். அதனாலதான் இங்கேயும் என்ன சொல்றார்? கொண்ட இரு பொருளும் அன்றியே இன்னது இது என்னாது, இன்னது இது என்ன, ஒரு பொருளேயாயிருக்கும் உற்று. ஒரு பொருளாய் ஒன்றாக கூடியிருக்கும். உற்றுனா பொருந்தி. இப்ப பாட்ட பாருங்க. கொண்டதொரு பொருளை கோடிபட கூறுசையில், கோடிபட கூறுசையில்னா என்னது? மிக நுணுக்கமாக தியானிக்கும் கொண்டவனும் தியானிக்கும் போது கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதனாக ஆகிவிடுவான். கொண்ட இருபொருளும் அன்றியே, கொண்ட இருபொருளும் அன்றியே இன்னது இதுவென்னா, இது தியானிப்பவன் இது தியானிக்கப்பட மூர்த்தி என்ற நிலைமை நீங்கி என்னாயிரும்? ஒரு பொருளேயாய் இருக்கும். இரண்டு என்னதாயிரும்? ஒரு பொருளாகவே இருக்கும். ஆக இதுதான் ஆதார யோகத்தில் ரொம்ப முற்றின நிலை. ஆதார யோகத்துல இல்லையா, ஆதார யோகத்துல இந்த ஆன்மா முழுவதுமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறதுனா அந்த ஆதார மூர்த்தியோடு ஒன்றுபட்டு இதுவா அதுவா என்று பிரித்தறிய முடியாதபடி அந்த ஆதார மூர்த்தியோடு இது ஒன்றுபட்டு நிற்கும். நிறைய பாடல்கள் நமக்கு வந்து இந்த அளவுல தான் பூர்த்தி செய்ய முடிகிறது. ஏன்னா இன்னும் ஒவ்வொரு பாடல்லையும் நிறைய செய்திகளை உள்ள வைக்கிறார். அதையெல்லாம் நாம இதோடு நாம நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தாப்புல அடுத்த நிராதார யோகத்தை பற்றி நாம வளர்க்கணும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமசிவா.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: உரை தரு பிரம்மம் ஒன்று எனும் உரைக்கண் வரு பிரமாணம் மறை எண்ணில். அதுக்கு பிரமாணம் வேதம் என்று நீ சொன்னால் ஐக்கியவாதி பிரம்மவாதி இது மாயாவாதியை பார்த்து சொல்றான் எண்ணில். அருமறை ஒன்று என்றது அன்றி ஒன்றேதான் அந்தம் ஆதி என்மனார் புலவர் முதல் சூத்திரம் தானே, சிறப்பு இறப்பற்ற ஒருவன். அப்பா ஒருவன்னா ஒருவன் மட்டும்தானா, அதுக்கப்புறம் அடுத்த புலவர் அவையே தானேன்னு வேண்டாமா? நீ ஒருவன்லயே நிக்கிறியப்பா. ஆனா அவனுக்கு புள்ள ஒட்டி பிறந்தா அவன் ஜாதி அவங்க அவன் பரம்பரை தானே. அப்ப ஆன்மாவுக்கு உயிர் வந்து அவனுடைய பரம்பரை தானே, அதை நீ நினைக்க வேண்டாமாங்கிற. இப்ப ஒன்று என்பது இரு பொருள் உரைத்தல், ஒரு சொல்ல இரு பொருள் உரைத்தல். இரண்டு பொருள் என்ன? ஜீவான்மா பரமான்மா. இருபொருள் உரைத்தல் நன்று. நல்லா இருக்கையாப்பா, நீ ஒண்ணும் சொல்லதுல உங்க நம்ம வேதத்துல ரெண்டுன்னு சொல்லது ரொம்ப நல்லா இருக்குப்பா. அன்று அது இல்ல, அது அப்படி இரண்டுன்னு சொல்லல, அது வேதத்துக்காக சொல்லப்பட்டது. நான் நீ என்ன வேதத்துக்கு சொன்னிய? என்ன வேதம்? இறைவன் ஒருவன், அவனுடைய நிழல் இது பேதப்பட்டது அப்படின்னு நீ சொல்ற. மாயாவதி நீ என்ன சொன்ன? இறைவன் ஒருத்தன் தான், என்னடா பல பொருள்னா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து அப்படியே சிலந்தில இருந்து வர்ற ஒரு நூல் மாதிரி, அது ஒரு பேதப்பட்ட வேறுபட்டது. இது ஒரு தனிப்பொருள், இதுல இருந்து மற்றொரு பொருள் அப்படி தோன்றுகிறது, வேறு பொருளாக தோன்றுகிறது. வேறு பொருளாக தோன்றுகிற போது உடனே ஐக்கியவாதி அடிச்சான். வேறு பொருளாக சொல்ற போதே ஒத்த ஏகான்மவாதம் என்ற வாதம் அடிபட்டு போகுதுரா மடையான்னா. எப்படி மறுக்கணும் சங்கர்பாத்திரத்தை? நான் ஏன் ஜீவான்மான்னு சொன்னேன்னா, அந்த இறைவன் அங்கே நிழலாக பிரம்மையாக அதனுடைய சாயலாக வர்றான், அந்த சாயலுக்கு ஒரு பேர் சொல்லணும்ல, அந்த சாயலுக்கு பேர் என்ன? ஜீவான்மான். அபேதநாடி பொருளில் அது அபேதத்துக்காக வேறுபடுத்துவதற்காக ஜீவான்மா என்று பொருள் கொடுத்தால் பேதமும் அபேதமும் ஓதம். அப்ப எதுக்கு பேதம் அபேதம் ஓதணும்? அதுவேதான் இவரும் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. அது இந்த பொருளாக காட்சி எழுதணும், அவர் காட்சி தருவார் சொல்லிட்டு போக முடியாது. அவர் உடலாக காட்சி வாழ அவர் காட்சி தருவார். நீ அப்ப உடலை காண, அவர் உடலாக காட்சி தருவார் ஏன் சொல்ற? அப்ப உடலாக காட்சி தருவார்னா உடல் ஒன்று, அது போல என்ற தன்மை வருதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்க. மாயை என்ன சொன்ன? ஆண்டவன் தான், அவன் மற்ற பொருளாக காட்சி தருகிறான். அப்ப மற்ற பொருளாக காட்சி அவன் தான் மற்ற பொருள் சொல்லல. சூத்த நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தா எவையும் தானாய் எவையும் தானாயின் எவையுமான்னு சொல்லியிருக்கணும். அவன் எப்படி சொல்லியிருக்கணும்? எவையுமாய் அப்படின்னு சொல்லிடுது. பருப்பு சாம்பார் ஆயிற்று அப்படின்னா சாம்பார் வேற பருப்பு வேற, முருங்கைக்காய் வேற முருங்கைக்காய் சாம்பார் ஆயிடுச்சுன்னா வேற. அப்ப பாருங்க எப்படி மறுக்கிறான். அவன் வேறொரு பொருளாய் ஆகினான், ஆ பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் ஆகினான், பொருள் பிடிச்சுக்கிறான். வேதம் அபேதம் நல்லா ஐக்கியவாதி எப்படி இருக்கா? வேதமும் அபேதமும் ஓத வேண்டாம் அவனையும் சொல்லிடுறேன் சார். இப்ப முத்தப்பன் வாத்தியார் பிரின்சிபாலாக கல்லூரியில் பணியாற்றுகிறார். பிரின்சிபாலாக பிரின்சிபால் பசவி வேறு, வீட்டில் இருக்க ஆமாஞ்சாமி வேறு. அப்ப வேதம் அபேதம் கூற வேண்டாம் கூறப்படாது. ஏன்னா பசி நேரம் ஒழுங்கா சிரிச்சுக்கிட்டே படிச்சாதான் புரியும். பேதமும் அபேதமும் கூற வேண்டாம், ஓத வேண்டாம். எப்படி வேறுபாட்டு இது பொருளாக ஆகும் என்று வேறொரு பொருளை நீ வேறுபடுத்தி காட்டினாயோ? இறைவன் உடலாக காட்சி தருகிறான்னா அவன் காட்சி தந்தான் அப்படின்னு சொல்லி உடலானவன் ஒன்றானவன் இரண்டானவன், இரண்டாம் இரண்டுன்னு சொல்ல இரண்டானவன் ஒன்றானவன் இரண்டு. திரைப்பட பாடலே சத்துவம், ஒன்றானவன் ஒன்றாக இருந்தவன் இரண்டானவன் அப்படிங்கிற ஆன்மாவோடு சேர்க்கிற பொழுது அவன் ஆன்மா வேற இவன் வேற ரெண்டு ஆனவன். துரியாதீதத்திலிருந்து சுத்தவித்தைக்கு வந்தோடனே அவன் என்ன ஆயிட்டான்? ரெண்டு ஆனவன் ஆயிட்டான். சரி, போல வேண்டாம். இல்ல பேதம் எனினும் அபேதம் எனினும் பேதாபேதம் எனினும் அமையும்னா இதெல்லாம் சொல்லுக்காக சொல்றதுன்னா, இந்த பேதைய ஆணவன் சொன்னா உடம்பானவன் சொன்னா ஒரு நயத்துக்காக உடம்பானவன் சொல்ல, உடம்பு அப்படின்னு சொல்ல முடியாது, உடம்பு ஆணவன் தான் சொல்லலாம். அதுக்காக அப்படி சொன்னோம்னா நீ சிவன் சொல்ல முடியாது, முத்தப்பன் சிவன் வருகிறார் அப்படித்தானே சொல்லணும். முத்தப்பன் வருகிறார்னா முத்தப்பனாக இருக்கிற இறைவன் வருகிறான், அதுக்கு பொருள் நீ சொல்ற. ஏன் முத்தப்பன் சொல்ற? இறைவன் வர்றார் சொல்ல வேண்டியதானே. அப்ப இறைவன் ஆணவன் சொல்றேன். சரி, அப்ப இதெல்லாம் ஒரு சொல்லுக்கா நயத்துக்காச்சும். அப்ப பேதம் என்றாலும் பேதாபேதம் என்றாலும் அபேதம் என்றாலும் அது சொல்லினுடைய நயம் அமையும் எனின் நீ நயம் உரையில் பைய வந்து உள்ளதாம். அதுல கொஞ்சம் மெதுவா ஒரு இகழ்ச்சி குறிப்பு வருதுடா. என்ன இகழ்ச்சி குறிப்பு? நீ பேதம் அபேதம் பேதாபேதம் இதெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டனா? ஒரு சொல் அலங்காரத்திற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுல நைஸா ஒரு கிண்டல் வருதுனர். என்ன கிண்டல் வருது? ஐயமில் உரையில் குற்றம் உன்னுடைய சந்தேகம் இல்லாத அந்த உரையில் பைய வந்து உளதாம். பைய எது வருதுனர்? திகழ்பிரமான இகழ்வும் உண்டு. அப்ப சொல்லாலே ஒன்று சொல்லுகிறது, பொருளாலே அர்த்தமற்ற சில சொற்களையும் சொல்லுகிறது. அப்படின்னா வேதமும் அர்த்தமற்றதா? என்னப்பா நீ வேதத்தை போய் அர்த்தமற்ற சொல்ற? இகழ்வு உண்டு, பைய வந்து இகழ்வு உண்டு. அப்ப மற்றவன் சொல்லுவான்ல, வேதம் தெய்வீகத்தன்மையுடையது என்று நாம் வேதத்தை திருமுறையை படிக்கிறோம், திருமுறையை கும்பிடுகிறோம். திருமுறை என்ன பண்றோம்? திருமுறை கோயில் கும்பிடுற மாதிரி. அப்ப அதுல வந்து சும்மா ஒரு சொல்லு அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டனா தூக்கி வச்சிருவோமா இல்லையா? ஆனந்த வீடனும் குமுதமும் ஒண்ணுதான், திருமுறையும் ஒண்ணுதான். ஆனால் குமுதம் ஆனந்த வீடன் திருக்கோயிலுக்குள்ள வரல. ஏன்? அவை சொல்லுகின்ற சொற்கள் எல்லாம் உண்மையான சொற்கள் அல்ல, இமேஜினேஷன் கனவு கற்பனை, ஒரு படைப்பாளனுடைய கற்பனை. திருமுறைகள் ஒரு படைப்பாளனுடைய கற்பனையா? வேதம் படைப்பாளனுடைய கற்பனையா? கற்பனையா இருந்தா வெளியே வச்சுக்கலாம். அப்ப வேதத்தில் பொருளற்ற அல்லது தேவையில்லாத சொற்கள் சொல்லப்பட்டது என்ற இகழ்வு மெதுவா வந்து சேர்ந்துடும். அதனால ஒன்றுக்கு இரண்டு ஜீவான்மா பரமான்மா என்று பேதப்படுத்திய சொற்கள் வெறும் சொற்கள் அல்ல, பொருளுடை சொற்கள். நீ சொல்லுவது போல அலங்கார சொற்கள் அல்ல. பேதம் அபேதம் பேதாபேதம் இந்த மூணுமே பொருள் இல்லைன்னா இந்த சொல்லே வந்திருக்காது. பேதம் என்ற சொல் பேதப்பட்ட பொருள் இருந்ததுனால பேதம்னு சொல்ல வந்துச்சு. திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வான்னு எப்படி இருந்துச்சு? அல்வா பூரா இருட்டுக்கடையா? இருட்டுக்கடையில விற்கிறதுனால இருட்டுக்கடை அல்வான்னு பேர் உண்டு. அப்ப அல்வா விற்கிற இடம்லாம் இருட்டுக்கடையா? இல்ல, திருநெல்வேலியில சொன்னா அரைக்கலை அரைக்கிழவா சாயங்காலம் வந்து சேரும். இருட்டுக்கடை அல்வா. அப்ப அல்வா விற்கக்கூடிய இடத்தில் இருட்டு இல்லை, அங்கே ஒரு சின்ன ஒரு விளக்கை போட்டுட்டு அதுக்கு விளம்பரம் செய்யணும்னா எல்லாரும் லைட்டை போட்டு காட்டி விளம்பரம் பண்ணுவேன். இங்க லைட்டு விளம்பரம் இல்லாமையே இந்த அல்வா வைக்கிறதுனாலதான் இருட்டுக்கடை அல்வாண்ணா. இந்த மாதிரி சொன்னா அவர் நமக்கு பாராட்டி ஒரு அல்வா தர மாட்டாரா? வேதம் அபேதம் ஓத வேண்டா. வேதம் எனினும் அபேதம் எனினும் பேதாபேதம் எனினும் அமையும் நின் ஐயமில் உரையில் பைய வந்து உள்ளதாம். திகழ் பிரமாண இகழ்வும். பிரமாணம் என்பது உண்மை, அதிலே இகழ் வரக்கூடாது. அன்றி பெத்தம் பேதம் முத்தி அபேது மேல் அனவத்தீதமாம். இப்படி அனவத்தீதம்னா முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அனவத்திதமாம் அப்படின்னு ஒரு சொல்லிடு, அத்திதமான முடிவுன்னு அர்த்தம். அத்தி அத்திநாசின்னு சொல்றாங்க இல்லையா, அத்தினா முடிவு. அளவற்ற அத்தி, அளவத்தி முடிவு அற்ற நிலை போயிட்டே இருக்கும். மனித இன வளர்ச்சிக்கு அளவு இல்லை அப்படின்னு. இப்ப என்னாச்சு, இந்த இறைவன் இப்படி பேதமா வந்தார், அந்த பேதத்துக்கு இந்த பேதம், இந்த பேதத்துக்கு இது அபேதம், இப்படி சொல்லிட்டே போனீன்னா நாங்க ஒரே நிலை உயிர், பேதமே இல்லை. இவர் வேற அவர் வேற, அபேதம். இவர் எப்படி இவரோடு ஒத்துக்கிறார் என்று நாங்க சொல்லிட்டோம். நீ என்ன சொல்ற, இது பேதம், பேதப்படுத்துவதற்காக இறைவன், இறைவனால் வந்திருக்கக்கூடிய உருவங்கள் எல்லாம் அவனுடைய நிழல் என்று பேதப்படுத்துவதற்காக அது பிற பொருளாக அவன் அமைந்தான் என்று சொன்னோம். சொன்னீங்கன்னா பிற பொருள் எத்தனை, நாங்க ஒரேடியா பாசம் முடிச்சிட்டோம், உயிர் முடிச்சிட்டோம். நீ உயிராக வருவான், முத்தப்பனாக வருவான், அப்புறம் நாயாக வருவான் என கத்திக்கிட்டே இருக்கனால, நாயாக வருவான், கழுதையாக வருவான் சொல்லிட்டே போமா இல்லையா. நாம எல்லாத்துக்கும் சேர்த்து ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு, எல்லாத்துக்கும் சேர்த்து உயிர் முடிஞ்சு நமக்கு அதுதான் பேதம். இறைவன் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, உயர்வு, அப்புறம் ஜடப்பொருள், உயர்வினை அற்றினை முடிச்சிடணும். இவ மாயாவாதி சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப முத்தப்பனாக இருக்கிற இறைவன் இந்த மைக்காக வருவார், இந்த சாவியாக வருவார், அப்புறம் அந்த பென்சிலாக வருவார், சேராக வருவார், நீங்க அணிஞ்சிருக்கிற நகையாக வருவார், உருத்ராட்சி வருவார் சொல்லிட்டே போடணும். நாம என்ன பண்றோம், ஜட பொருள். நீ சொல்லிட்டே போன பேதம் அபேதம், உடம்பு அபேதம் பேதப்பட்டு இருக்கிறது என்று சொல்றது ஒரு மரபுக்காக சொல்லும்னா, அப்ப உடம்பு மட்டும் பேதம் இல்ல, உங்க இறைவன்ட்டேந்து, உங்க இறைவன்ட்டேந்து உடம்பு மட்டும் பேதம் இல்ல, இந்த துணியோட பேதம். அப்ப ஒவ்வொருக்கும் நீ வளர்க்க சொல்லிக்கிட்டே போகணும். நாங்க அதனால என்ன பண்ணோம், ஒன்று இரண்டு அப்படிங்கிற போது இது உயிர் பொருள், இது உயிரற்ற பொருள் முடிச்சுட்டான். நீ இப்ப உடம்பாக வரும், கருவியாக வரும், கரும்பாக வரும், சிலந்தியாக வரும், சிப்பியாக வரும், அதுவா வரும், மரமா வரும், மட்டையா வரும் சொல்லிட்டு இருக்க. இந்த உருவத்துக்கு கணக்கு எங்கப்பா இருக்கு? அப்ப இன்னொரு பொருள் உயிர்னு சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு அதுக்குள்ள அடக்கமா இல்லையா? இன்னொரு பொருள் இப்ப ஜடப்பொருள்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்குள்ள அடக்கமா இருந்த, நீ அதை விடுத்து ஜடப்பொருளே கிடையாது. அந்த ஜடப்பொருளா இருக்கிற எல்லா பொருளும் இறை வந்தான்னா, இந்த ஜடம் எத்தனை இருக்கோ அத்தனையே இறைவன் அப்படின்னா இங்க எழுதுறாரு. திகழ் பிரமாணிகள் அன்றி பெத்தம் பேதம் முத்தி அபேதமேல் அடிச்சார். பெத்தமும் பேதமும், பெத்தமும் முத்தியும் பேதமும் அபேதமாக இருந்தால், பெத்தம் பேதம், பெத்தத்துல சாமி வேற, சாமியினால் சாமியாக தோன்றுகிற உருவங்கள் வேற, அப்ப பேதம். பெத்தம்னா என்ன, இந்த பிறவி மண் உலகம், அதான் பெத்தம். இறைவன் நம்மோடு கலந்திருப்பது சைவத்தில் பெத்தம், இறைவன் நம்மோடு கலந்திருப்பது சைவத்தின் அடிப்படையில் பெத்த நிலை. இறைவனோடு நாம் கலப்பது முத்தி, முத்திக்கும் பேத்துக்கும் அது வித்தியாசம் தான். இறைவன் நம்மோடு கலந்திருப்பது பெத்த நிலை, இறைவனோடு நாம் கலப்பது முத்தி. ரொம்ப தெளிவான விளக்கம். இப்ப பெத்தத்தில் இரண்டு, என்ன இரண்டு, இறைவனும் பிற பொருளாக அவன் தோன்றுவான் என்பதால் பேதம். முத்தியில் இறைவன் மட்டுமே பேரின்பம் அடைவான், அதானே மாயாவாதியினுடைய நிலை. முத்தியில் தான் தனக்குள்ளே தான் இன்பம் அடைவான். அப்ப நீ முத்தியில் என்ன சொல்ற, அவன் மட்டும்தான் இருப்பாங்கிற, பெற்றத்துல என்ன சொல்ற, அவன் பெயராக மாறி தோன்றுவான்ங்கிற. அப்ப பெற்றத்தில் இரண்டும் முத்தியில் ஒன்றும் என்று சொல்லுவது முரண்பாடா இருக்கேப்பா. என்ன அழகா மறுத்துருக்காங்க, பெற்றம் பேதம், முத்தி அபேதம், அபேதம் ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப அனவத்தீதமாம், அப்ப இப்படியே சொன்னால், அப்ப பெற்றத்துல இரண்டு என்றும் முத்தியில் ஒன்று என்றும் சொன்னால் உன்னுடைய அனவத்தீதமாம், அவை இரு திறனும் இனி அப்பழமொழி இரண்டன ஒன்றே இல்ல. அது அந்த பழமொழி தான் அந்த வாக்கியம் அர்த்தம். பழமொழி தான் என்ன அர்த்தம், பழமொழி நம்ம பழமொழி சொல்றோமே அதை நினைக்கப்படாது. மாமியார் உடைச்சா மண்பானை, மருமம் உடைச்சா பொன்பானை, பழமொழி சொன்னா கூட வீட்டை வச்சு தான் சொல்லணும், அப்பதான் டக்குன்னு புரியும். அப்ப மாமியார் உடைச்சா மண்பானை, மருமம் உடைச்சா, அதனால எப்ப அந்த பழமொழின்னா அந்த பழமொழி அல்ல, பழமொழினா சொல்லப்பட்ட வாக்கியம் இரண்டு. இனி அப்பழமொழி பேதம் அபேதம் என்பது அல்ல, அந்த பழமொழி இரண்டல ஒன்றேல் என்று சொல்லுகிறது என்று நீ சொன்னால், அது இரண்டு பேதத்தை காட்டல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஐக்கியவாதி நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற, அட அது வந்து ஒன்று இரண்டாக தெரிவான் என்பது ஒரு அவனுடைய ஒன்றை காட்டுதப்பா, அங்க ரெண்டு பொருள் இல்ல, நாங்க ரெண்டு பொருள் ஒத்துக்க மாட்டோம். யாரு மாயாவதி? ஒன்றுதான் நம்ம சொல்லுவான், ஒன்றாக அவன் தெரிகிறாங்கிறது நாங்க ஒரு வார்த்தைக்கு ஒரு புரியுறது சொல்றோம், நீ அதை புடிச்சுட்டு தொங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். நல்லா சொல்ல பாருங்க, இனி அப்பொழுது இரண்டு அல ஒன்றே, அட நான் சொன்ன வார்த்தை இரண்டு கிளப்பா ஒன்றுக்கு தாப்பா. அன்றியும் பெத்த வேதத்து அறிதலும் ஒன்றிய முத்தி அபேதத்து உரைத்தலும் பழுதான். அப்படி சொல்லுவதுமே இரண்டாக இருப்பது ஒன்றாக மாறுகிறது என்பது குற்றம் தான். எப்படி இரண்டாக இருக்கிற ஒன்று ஒன்றாக மாற முடியும்? இரண்டாக இருக்கிறது இரண்டாகத்தான் இருக்கும், ஒன்றாக மாற முடியாது. எனவே ஒன்றிய முத்தி அபேதத்து உரைத்தலும் பழுதான், இத்திறன் பதையாறு ஆயிக்க. எனவே இந்த மாதிரி சொல்றது நல்லது இல்லப்பா, ஆராய்ப்பா. இப்ப ஒரு வரிக்கு பதினஞ்சு வரி சொல்லிட்டாரு, நாற்பது பதினஞ்சு வரி சொல்லிட்டார் ஒன்று அப்படின்னு வேதத்தை சொல்லியிருக்கு. அதை வந்து பின்னாடி இரண்டு என்று பரிணாம வளர்ச்சியில் ஜீவான்மா பரமான்மா என்று சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு கேட்டா, இல்லை இல்லை அது அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டது. அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டதுன்னா அப்புறம் வேதம் குற்றமுடையதா வந்துடுவோம்ப்பா. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பொருளற்ற வார்த்தை தான் வேதம் என்பது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, பொருள் இல்லாத சொற்கள் இல்லை. அதனால தான் வேதம் வேதமாக இருக்கிறது. மற்ற இலக்கியங்கள அசைநிலை சொற்கள் கூட வரும், பொருளற்ற ஒரு இசைக்காக அசைநிலை சொல்வார்கள், அந்த அசைநிலை கூட வேதத்தில் கிடையாது. ஆதலால் இப்போ நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமுறைகளில் பொருளற்ற சொற்கள் இருக்காது. அப்ப பெத்தம் பேதம் இதெல்லாம் ரெண்டா இருக்கு, அப்புறம் ஒன்றா மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்லாதப்பா. எங்க இதுல இங்கே இருக்கிற இரண்டு தான் அப்படியே இரண்டாக மேலே செல்கிறது. இங்கு ஒன்று, இதில் ஒன்று, அது அங்க போனா அவனில் இது ஒன்று. இந்த ரெண்டு பொருள் எப்படின்னா, எங்க பெத்தத்துல இவனில் அவன், முத்தியில அவனில் இவன், அது ரெண்டு ரெண்டு தான். ரெண்டு பொருள் ரெண்டு பொருள் தான். இறைவனிடத்தில் ஆன்மா போய் சேர்ந்தாலும் ஆன்மா வேறத, இறைவன் வேறதான். இறைவன் தொழில் ஆன்மா செய்ய முடியாது. சிநேகிதியா இருந்தாலும், தோழியா இருந்தாலும், அம்மா அம்மா தான், தோழி தோழி வேலையைத்தான் பார்க்கணும். அம்மா வேலையை செஞ்சா இப்படித்தான் உள்ள போயிட்டு இருக்கும். அதான் அம்மா அம்மா தான், தோழி தோழியா தானே இருந்துக்கணும். தோழினாதான் அந்த கஷ்டம். தோழி அம்மா வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சைவத்துல தோழி தோழி தான், அம்மா அம்மா தான், வேலையை வா செய்ய முடியாது. ஆமா சார், இறைவன் போய் தோழியா இருக்கிற நாம தோழன் தானே. முன்னம் அவனுடைய நாம் உங்கட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் என்றால் தோழன் தோழி தானே, காதல் தானே, லவ் பேர்ட்ஸ் தானே. அப்ப இறைவனோடு சேர்ந்தது உயிர் என்றாலும், உயிர் உயிர் தான், பேரின்பத்தை அனுபவிக்கலாமே தவிர ஐந்தொழிலை செய்ய முடியாது. அது சொல்ற அன்றைக்கு பெத்தம் பேதத்தறிதலும் ஒன்றிய முத்தி அபேதத்தில் உரைதலும், ஒன்றிய முத்தி அபேதத்தில் உரைதலும், முத்தியில அபேதமாகத்தான் மாறுபாடுகளில் ஒன்றித்திருக்கும், அவ்வளவுதான். உரைதல் தான் செயல் இல்லை. பேதம் பேதம் அமையும் நீ ஐயமில் உரையில் பையன் வந்துள்ளதா முதல் சரி அளவத்தைதான் அவையர் இதிலும் இனி அப்படம் இரண்டாம் ஒன்றில் அன்றையும் பெத்தம் பேதத்தரைதலும் ஒன்றிய முத்த அபேதத்தில் உரைதலும் பழுதாம் இத்தரர் பதையாது ஆயுள். இனி இந்த முதல் கருத்திற்கு ஒரு சைடு பிரிவு, வேதம் பற்றிய ஒரு ஆய்வு, மிக அற்புதமான ஆய்வு. அதை பொருளை சொல்லிடுறேன், ரெண்டே வரியில பொருளை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பத்து வரி. வேதம் என்பது சுயம்பு, தானே தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சுயம்புன்னா நாம் எல்லாம் தானே தோன்றியதுன்னு சொல்லுவோமா இல்லையா? சுயம்பலிங்கம் தானே தோன்றியதுன்னு சொல்லுவோமா இல்லையா? சுயம்பு என்பது தானே தோன்றியது என்று கொள்ளக்கூடாது, தானே தோன்றியவரால் சொல்லப்பட்டதால் சுயம்பு என்று அதற்கு பெயர். மணிவாசகரால் சொல்லப்பட்டதால் திருவாசகத்திற்கு மாணிக்கம் என்று பெயர். திருவள்ளுவரால் சொல்லப்பட்டதால் திருக்குறளுக்கு திருவள்ளுவம் என்று பெயர். அதுபோல சுயம்பு என்பது சுயம்பாக இருக்கின்ற இறைவனால் அவருடைய ஆற்றலால் வெளிப்பட்டது ஆதலால் சுயம்பு. ஆனா மற்றவெல்லாம் சுயம்புன்னா சுயம்பு தாங்கிறான், தானே தோன்றிட்டுங்கிறான். அப்ப உடனே அடிச்சான் ஐக்கியவாதி, என்னப்பா வேதம் தானே தோன்றிட்டா, உங்க சாமி தானே தோன்றிட்டா? அப்ப தானே தோன்றிய பொருள் ஒன்றல்ல, தானே தோன்றிய பொருள் வேதம் இருப்பதால் நீ ஏகான்மவாதி என்று சொல்லுவது அவுட்டு. எப்ப நீ சாமி மட்டும் ஏகான்மவாதி உள்பொருள் என்று சொல்லுகிறாயோ அப்ப வேதமும் அது தானே தோன்றி அழிவில்லாது என்று சொன்னால் உங்க ஈக்குவல் தெய்வம் இன்டு தெய்வம் வேதம். அப்ப ஒரு பொருள் தான் உள்பொருள் என்று சொன்னால் இப்ப வேதத்தை எதிர வைப்ப, வேதமும் உள்பொருள் ஆகிட்டு, அப்ப ஏகான்மவாதமாக இருக்கிற ஒரு பொருள்வாதி நீ இல்லை அவுட். பின்ன சுயம்புன்னு ஏன் சொல்றோம்? நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். சுயம்புன்னு ஏன் சொல்றோம்னா எம்பெருமான் தன்னுடைய நிலையில் வேதத்தை சொல்ல வருகிற பொழுது தான் ஒரு வடிவம் எடுக்காமல் தன்னிடத்தில் வருகின்ற அந்த வேத கருத்துக்களை தன்னை போல் இருக்கக்கூடிய அருள் உள்ளம் படைத்த ஒரு உருவத்தை தானே இச்சித்து, தானே இச்சித்து. அப்ப அழகா சொல்ற, தான் தன்னுடைய வேதம் என்று தானே தோன்றிற்று என்று நீ சொன்னால், தானே தோன்றிய இறைவனோடு இன்னொரு பொருளும் தானே தோன்றியது என்றால் ஏகான்மவாதத்திற்கு அது பொருத்தமில்லை, ஏகான்மவாதம் அங்கே தவறாக போய்விடுங்க. பாட்ட பாருங்க, எழுதாமறை எனும் இப்பிரமாணம், எழுதாமறை என்ன? தானே தோன்றியது. ஆறு உரைதாரே அதை சொன்னவன் யார்? எழுதாமறை என்று சொன்ன. அப்ப சொன்னவன் யார்? அது சொன்ன தானே உணரே ஆறு உரை இல்லையா? தானே ஆகினதேல் தானே தோன்றிட்டிருந்தால் உனது ஏகமனையும் வரும் எம்பாமல் சொல்லாமலே அவுட்டு. தானே தோன்றும் சொல்லிட்டீன்னா அப்ப வேதமும் ஒரு பொருள், கடவுளும் ஒரு பொருள், அப்ப ரெண்டு பொருள் வந்துருது இல்ல, ஏகம் அநேகம் உறும், ஏகம் அநேகம் வரும், அப்ப ரெண்டு என்பது உருவாகிவிடும். எவ்வளவு அழகாம இருக்கிறான் இல்ல. அப்படி இயம்பாமல் சத்ரூபம் தகாது எனில் வானத்து ஒத்து ஒலி உணரும் எனில் வரிது உதியாது. இல்ல இல்ல, அது தானே தோன்றல, வானத்துல அசரீரி மாறி தானே தோன்றிற்று. அது ஒரு பொருள் மாதிரி தோன்றல, இஸ் இஸ் ஒன்லி சவுண்ட், சவுண்டா இருக்கணும். இப்ப அவன் சத்தரூபம், சத்தரூபம்னா என்ன? ஒலி வடிவம், சத்த ரூபம். நீங்க ஒரு தரத்து ரெண்டு தரம் படிச்சீங்கன்னா எந்த பொருளும் பொருள் விளங்காம இருக்காதுங்க. அது மாயை கேட்ட மாதிரி மயக்கம் தர மாதிரி அந்த சொல் இருக்குமே தவிர அந்த சொல்ல கொஞ்ச நேரம் உற்று பார்த்தீங்கன்னா பொருள் தன்னாலே வரும். சித்தாந்தத்தை பொருள் மட்டும் உற்று பார்க்கும். நாம சாதாரணமா மருமகம் சொல்ற பொருள் எல்லாம் உற்று பார்க்கறமா இல்லையா? இப்படியா சொல்ற நீ? வா, நீ சொல்ற எனக்கு நல்லா தெரியும், யார சொல்றான்னு தெரியும். நீ வெண்டிக்காய் நறுக்கிறது வெண்டிக்காயவா நறுக்கின? என் கழுத்து அறுக்கிற மாதிரி என்ன பார்த்துக்கிட்டே ஒரு நறுக்கு நறுக்கு, நீ தெரியாத அடி உன் குணம் எனக்கு சொல்றபா இல்லையா? ஆறு உரை, தானே ஆயினதில் தானே உருவாயிற்று என்று சொன்னால் உனது ஏகம் அநேகம் வரும். சரி, இயம்பாமல் சத்தரூபம், சத்தரூபம் என்று சொன்னால் தகாது, ஏன்னா வானத்தில் ஒத்து ஒலி உளரும், வானத்தில் இருக்கக்கூடிய ஒலி கூட காத்து இருந்தால்தான் வரும். அப்ப இன்னொரு பொருள் இல்லாமல் ஒளி வர

0: இல்லாமல் அடியாருக்கு கிடைச்சதா இல்லையா? வானொலி கேட்ட வரலாறு. அப்ப வானொலியால் வந்தது வேதம் என்று சொன்னால், ஒத்த ஒரு உலகம் எனில் வரிந்து உதியாது, அன்றியும் பதமும் பாடியும் அனைத்தும் இன்றி ஓர் ஒளியாய் எழுந்திடும், அதற்கு அறிவு இலது உருவு இலது, அறியாது அறையாது அன்றியும் அவ்வகை அகண்டியம் இது அது என்று அது குறிப்பது எவ்வகையாகும் ஒன்று எனும் உரையினை ஒழிந்தனை. நீ எப்படி சொன்னாலும் சரி, வேதத்தில் அது பிறரால் வந்தது என்று சொன்னால் ஒரு பொருள் என்பதை நீ ஒழித்துத்தான் ஆக வேண்டும். எப்படின்னு சொல்றார், ஒத்து உளரும் எனில் உளரும்னா சொல்லுதல் அர்த்தம். உளர்ந்தானா? இப்ப உளரும் எதுக்கு சொல்றான்? பொருள் தெரியாது சொல்றதுதான். இப்ப உளறிட்டு இருக்கான் பாரு, தண்ணி போட்டவன் தானே உளர்றான். அது பாருங்க, அவன் தண்ணி போட்டு உளறேங்கிறான். நம்ம வீட்டுல இருக்க கழுவிகள் சும்மாவே உளறிட்டு இருக்கு, அது தண்ணி போடல. அது தண்ணி ஊத்துற நேரம் என்னைக்கு வருமோ அது உளரும், பால் ஊத்துறக்கு நேரம் இப்போ உளரும் எனில் வரிது உதியார், அது தானே உதியார். அன்றியும் அது காத்து இருந்தா தான் தெரியும். பதம் சொல் பாழி தொடர் அனைத்தும் இன்றி ஓர் ஒளியாய் எழுந்திடும், அதற்கு ஒரு சொல்லு கிடையாது, ஒரு பாழி என்ற நிலையில் அதற்கு ஒரு வார்த்தைகள் கிடையாது, தொடர் கிடையாது. அனைத்தும் இன்றி ஓர் ஒளியாய், ஓர் ஒளியாய் எழுந்திடும், அதனுக்கு அறிவு இலது அறிவு இல்லை, உருவு இலது உருவு இலது, அறியாது அறையாது. யார் எதுக்க யார் இருக்காரு தெரியாமலே சொல்லும், யார் கேட்கிறாருத்தானே.
1: ஒன்றுதான் நீ சொல்றது
0: பொருத்தமில்லை. இதுவரை 25 வரி பாரு. இப்ப நம்ம சொன்னது என்னது? இறைவன் ஒருவன் தான் உளன் என்ற மாயாவாதத்துக்கு இவ்வளவு மறுப்பையும் ஐக்கியவாதி கூறினான். ஆயிற்று.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அவை குரல் உணர்வதற்கு எளிதான பாடல்கள் தான். ஆகவே அவற்றின் பொருளை நாம் வந்து ஒரு தொகுப்பாக சுருக்கமாக சிந்தித்து, ஏற்கனவே 2வது பாடலிலும் அதுபோல 6வது பாடலிலும் இடம்பெற்ற தசகாரியம் என்ற அந்த செய்தி குறித்த விளக்கத்தினை இந்த வகுப்பிலே பார்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் படித்துள்ளார்கள். ஆகவே இறுதி 2 பாடல்களை நாம் ஒரு தொகுப்பாக பார்க்கிறார்கள். பதந்தோறுமாக சொல்தோறும் பொருள் பார்த்து அப்படிதான் 8 பாடல்கள் பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தா அதுக்கு நேரம் ஆகிவிடும். அதுவே அதுக்கு ஒரு திரண்ட கருத்தாக பார்த்து அமையலாம் என்றால், அந்த பாடல்கள் எளிதாக உணர்வு பூர்வமான செய்திகள், தத்துவ கருத்துக்களை ஆழமாக சென்று சொல்வது போல் இல்லாமல் அது தொகுப்பாக சொல்லக்கூடிய பாடல்கள். ஆகவே அவற்றை தொகுப்பாக பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். 9வது பாடலை முதல பாடல். அதாவது ஆன்மாக்கள் ஏராளமான பேர் இருக்கின்றன என்ற செய்தியை கேட்டுவிடப்படுகிறது. முத்தி என்பது அவ்வளவு எளிதாக ஆன்மாவுக்கு கிடைத்துவிடுவதில்லை. அதாவது முத்திக்குரிய தகுதியினை அவ்வளவு எளிதாக ஆன்மா பெற்றுவிடுவதில்லை. அப்படிதான் சொன்னார். சாமி ஒன்றும் முத்தியை கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் சொல்லி அவர் ஒன்றும் ரொம்ப காட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து எப்போ கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏன் மரபிட்டு ஏகினான்னு இறந்த காலத்தில் சொன்னார். ஏகினான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? ஏகுவான்னு சொல்லியிருக்கணும். சிந்திப்பவருடைய உள்ள கமலத்தையே தெரிஞ்சு இருந்துருவான். உள்ள கமல் அந்த உள்ள கமல்கள் முதல் பாட்டை பார்த்தவன் தத்துவ தாமரை. அதுதான் வடிவம் பெருந்தாவை மலர் வீட்டை ஏகினான்னு சொன்னாங்க. ஏகுவான் என்று இருந்த காலத்தில் சொல்லணும். அப்ப வந்து சாப்பிட்டு இருக்கானே சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன் அப்படிமா, சாப்பிட்டு முடிதான் இருக்கான். நிகழ்கால வினையாது அது, இறந்த கால வினையாக்கி சாப்பிட்டேம்மா. ஏன்னா விரைவுபடுத்தி விரைவாக காப்பீடு குறிப்பு.

0: அது மாதிரி விரைவாக எழுந்திருவான் என்று குறிப்பிலே இயங்கினான் இவராக சொன்னார். ஆக அவன் வந்து புத்தி கொடுப்பதற்கு அவ்வளவு விரைவுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆன்மாக்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது தான் ரொம்ப தாமதமாகின்றது என்றால் அந்த ஆனவமரப்பட்டு அதன் காரணமாக கண்மமும் மாயையும் வேற ஆன்மாக்கு பந்தமாக இணங்கி விட்டதனால் பிறவி தொழிலை ஆன்மாக்கிறார். அதனால இரு பேர் அவர் அத்தனை அரிதாக இருக்க போய் தான் வள்ளுவர் பேராசன் என்ன சொன்னார், பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். கரை காண முடியாமல் கொண்டே இருப்பதனால் அது பெருங்கடல் என்று சொன்னார் பரிமையாளர் சொல்வார். அதனால பிறவிகள் அந்த கடலை வச்சே சொல்றார், கடற்கரையோட மனதை கூட எண்ணி விடலாம், நான் எடுத்த பிறவிகளை எண்ண முடியாது. சின்ன சிறப்புகள் நமக்கு ஞாபகம், எழுகடல் மணலை அழகில் அதிகம் எனதில பிறவி அவதாரம் என்று நம்முடைய அரங்கி பெருமாள் கூட சொல்கிறார். கடற்கரையின் மணலை கூட அழகிட்டு விடலாம், அதற்கு மேலும் அந்த கடலை வைத்து ஓமை சொல்கிறார். அந்த கடலினுடைய நீரை கூட முகவையை அளந்து கோரி கோரி எடுத்து அளந்து விடலாம், எத்தனை லிட்டர் நீர் கடல் இருக்கும் கூட அளந்து விடலாம், அளக்க முடியாத செயல். ஆனா அதை கூட செய்து விடலாம், என்னுடைய பிறவியை எத்தனை பிறவியும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பிறவி அத்தனை பிறவி எடுத்து எனக்கு இதற்கு முன்னர் வந்த உடல்லாம் எனக்கு உபகாரம் செய்த உடல்கள் அல்ல, அந்த உடல்கள் எல்லாம் மேலும் மேலும் நான் புதிய உடல்கள் எடுப்பதற்கே அவை கருவியாக அமைந்தன. இந்த பிறவி இப்பொழுது நான் எடுத்துள்ள உடல் தான் இனி மேற்கொண்டு எனக்கு பிறவியே வராதபடிக்கு உபகாரமாக இருக்கின்றது. இல்லையா, சிவபுண்ணியத்துக்கு பயனாக நான் பெற்ற உடல் இது. ஆகவே பிறவியெல்லாம் முடிவதற்கு காரணமாக இருப்பது சிவபுண்ணியம் தான். சிவபுண்ணியம் தான் பிறவியை முடிப்போம். ஆமா, சிவபிரவாசத்தை சொல்லுவார். ஆனா இந்த முன்னறி காலங்கள் இருக்கீங்க, பொதுவி காலத்துல கடைசி பாட்டை ஒட்டி ஒரு பாட்டு உண்டு, அதை சொல்லுவார். முடிவினை உதவு பயன் அப்படின்னு சொல்லுவார். முடிவினை உதவு பயன் எது? சிவபுண்ணியம் தான். பிறவிக்கு ஒரு முடிவை கொண்டு வருகின்ற பயன் எது? சிவபுண்ணியம் தான். அதுதான் பிறவியே முடிந்து போவதற்கு உதவக்கூடியது. அதனால அந்த சிவபுண்ணியத்தின் பயனாக பெற்ற இந்த உடல் தான் இனி மேற்கொண்டு உடல் வராமல் என்னை தடுத்து காத்தது என்று சொல்வார். இந்த உடல் மேலும் உடல் பொருள் ஆவி மூன்றுமே குருமூர்த்திகளிடம் சீடனால் அர்ப்பணிக்கப்படுகின்றது. அது மாதிரி பொருளோடும் ஆவியோடும் சேர்த்து உனக்கே அர்ப்பணிக்க தகுந்த இந்த உடல் தான் எனக்கு உபகாரமாக வந்த உடல். இதுக்கு முன்னா வந்த உடல் தான் பிறவிகளை பெருக்குவதற்கு தான் உதவிச்சு. இந்த உடல் தான் உனக்கு அர்ப்பணித்து பிறவியை முடித்துக் கொள்வதற்கு உதவிய உடல். இல்லையா, அப்படி நான் அர்ப்பணிக்க சித்தமாக இருந்த போது நீயும் அதை ஏற்றுக்கொண்டார். என்னை பிறர் நன்றி நினைச்சிருக்கலாம், வேற ஆளு என்று நினைச்சிருக்கலாம். ஏன்னா இந்த பிறப்பால் வைணவர். ஆகவே என்னை பிறன் தெரிஞ்சிடன் அடியார் வேடமுத்த பரம்பரையில் வந்தவன் அல்ல, அதனால இவன் பிறன் இல்லையா என்று திருவுளத்து கருதாமல் எனக்கும் வந்து சைவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நயன திசை வாக்கு திசை ஐயா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, பலவிதமான திசை சொன்னார்கள், அதெல்லாம் வழங்கி சிவோகம் பாவனையில என்னை ஈடுபடுத்தி என்னையும் உன்னோடு ஏகனாகி விட்டாய். சிவனாகிய உன்னோடு என்னையும் ஏகனாக செய்து விட்டாய். நீங்குவதற்கறிய இத்தனை பிறவிகளும் கடல் மணல கூட எங்கி விடலாம், கடலை நீர கூட அளந்துடலாம், அவ்வளவு அளக்க முடியாத பிறவிகளை தந்தது எது? இந்த ஆன மலம் தானே. அதனால அது அருந்திரல் மலம், அரிய வலிமையுடைய மலம். அந்த அரிய வலிமையுடைய மலத்தை தீர்த்து உன்னுடைய தீட்சைகள் மூலமாக ஞானத்தை உண்டாக்கி அந்த அருந்திரல் மலத்தை தீர்த்து என்னை ஆட்கொண்டாய். அதுபோலவே திருமால் ஐந்தரை அளவி மீது நர்த்தனம் செய்தார். அந்த திருமாலுடைய பத்து பிறவிகளையும் அவரை கடக்க செய்து அவருக்கும் நீதான் முத்தி கொடுத்தாய். அதுபோல எனக்கும் முத்தி கொடுத்திருக்கின்றாய் என்று சொல்லி இங்க சொல்லி முடிக்கிறார். அது அந்த திருமால் நெறியிலே போன்று இங்க வந்து அப்படி பாடியிருக்கின்றார். அவர் ரொம்ப சிறப்பு. அதான் சொல்றார் என்னவென்றால், இருங்கடல் மணலை எண்ணினும், இருங்கடல் பெரிய கடல், இருங்கடல் மணலை எண்ணினும் ஊர்நீர் இவ்வளவன அலந்திடும், ஊர்நீர் அந்த கடந்தீர் உப்பு நீர் இவ்வளவன அலந்திடும், இருவினைக்கிழங்கு நீடா எழுத்தையின் உடலம் எண்ணிறந்தன, இருவினைக்கீழா இடத்தின் உடலம் எண்ணிறந்தன, இவை ஒழிய வரும் சிவதர்மம் தண்ணீர். இந்த பிறவிலாம் ஒளிவதற்கு வருவதுதான் சிவபுண்ணியம் சொல்றாங்க. சிவதர்மம் இது ஒளிய வருந்தி வந்த வருந்திவதர்மம் தண்ணீர் உன் திருமுன் வந்தனை செய்து உனக்கு அளிக்க வாய்த்தை உடலே எனக்கு உபகாரமாகவே வந்திடும் உடல்தான். தெரிஞ்சிவன் அடியார் வேடமுட்டிடா யான் திறன் என திருவுளர் கூறாமல் வேறையே தன்பால் நோக்கோடு பரிசம் சிறந்து பாவனை தொழில் பெருக்கி அருந்திரல் மரம் தீர்த்து அறிவினை திருப்பி விடயங்கள் வழி செல்லும் அறிவினை உன் திருவடியை நோக்கி திருப்பி அறிவினை திருப்பி ஆண்டர் ஒரு கருணையன் கடலே அருந்திரல் மரம் தீர்த்து அறிவினை திருப்பி என்ன சொல்றாரு கருணையன் கடலே அது திருமலை பற்றி அடுத்த பாட்டு சொல்லுவார். ஆண்டர் ஒரு கருணையன் கடலே ஆவடு விவசாய அம்பலமான அடியவருக்கு அருளுமானியே இவ்வாறு இந்த ஒன்பதாம் பாடலே சொல்லியிருக்கிறார். எண்ணற்ற பிறவி நான் எடுத்தேன், அது இந்த பிறவி தான் எனக்கு உபகாரமான பிறவி. ஏன்னா சிவபுண்ணியத்தின் பயனாக வருகின்ற பிறவி. மேற்கொண்டு பிறவிகள் வருவதை சிவபுண்ணியம் தான் தடுத்து நிறுத்தும். பசுபுண்ணியங்கள் பிறவியை தான் தரும், சிவபுண்ணியம் தான் தடுத்து நிறுத்தும். இந்த பிறவியில உனக்கு வந்தனை செய்து உனக்கு அர்ப்பணிக்க வாய்த்த இந்த உடல் தான் எனக்கு உபகாரமாக வந்த உடல். இல்லையா, என்னையும் என்னை பிறன் என்று வேற்றாள் நினைக்காம எனக்கு நோக்கம் பரிசம் போன்ற சீக்கிரங்களை செய்து சுயோகம் பாவனை என்னை ஈடுபடுத்தி உன்னோடு ஏகனாக செய்து விட்டாய் என்று சொல்லி அசீத்தற்கரிய மரத்தை தீர்த்து விட்டாய் என்று சொல்லி போட்டிருக்கிறார். அடுத்த பாடல வந்து இந்த நூலாசிரியரால் போற்றப்படுகின்ற ஆசிரியர் அமரவாதம் பேசுகிறவர்கள் வந்து அவர் சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரைன்னு ஒரு உரை செய்துள்ளார். சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரை, சிவஞான போது சிந்தனைன்னு இருக்கு. அந்த உரையினை போற்றி ஆசிரியர் துதிக்கின்றார் அந்த பாடல. அப்போ அவர் வந்து சொல்ற, முந்தும் ஆகமத்தை அரசுரை அண்ணல் மொழிவெடுத்து உயர்த்தும் ஒரு புகழா, மூன்று நூல் முதல்வழி சார்பா மூன்று நூல் பொருளும் முறை தெரியாமலே நாடி, முதல்வழி சார்பா மூன்று நூல் பொருளும் முறை தெரியாமலே நாடி நந்தரே எழுதும் முறைதனை உருவாய் நாடிய புறவரை நம்பி, நற்கரியடையா உயிர்களுக்கிறங்கி நற்கரி கொடுத்திட வேண்டி சிந்தனையாக்கி, அதாவது சிந்தனையாக்கி சிந்தனை உரை என்ற உரை செய்து, அதாவது அரசுரை அண்ணல் என்று குறிப்பிட்டது நிகண்டார். என்ன, திருவண்ணைநல்லூர்ல அவர் எழுந்ததுதான் சிவஞான போதத்தை அவர் இயற்றி அருளினார். திருவண்ணைநல்லூர் திருக்கோயிலுக்கு திருவருத்தோயிலுவர் நம்ம திருச்சாவுக்கு போயிருக்கிறோம் இல்லையா. ஆகவே அந்த கோயிலுக்கு பேர் வந்திருக்கோம், திருப்பண்ணாகரம் கோயில் திருத்தூங்காய் மாடம் இருக்கிற மாதிரி திருவண்ணைநல்லூர் கோயிலுக்கு என்ன பேரு, கோயிலுக்கு தனியா பேர் திருவருத்துறை. ஆகவே அரசுரை அண்ணல்னா அந்த திருவண்ணைநல்லூர் ஆலயத்தை அங்கே இருந்த அண்ணல் வைகண்டார். அந்த வைகண்டார் ஆகமத்தை ஆகமத்தில் உள்ள சிவஞான போதத்தை மொழிபெயர்த்து சொன்னார் என்று சொல்கிறார். ஆக பழைய நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ள செய்தி அப்படிதான் அது சொல்கிறார். ஆகவே அந்த மரபுபடி சொல்கிறார், முந்தும் ஆகமத்தை அரசுரை அண்ணல் மொழிபெயர்த்து உரைத்த நூல் முதலாம், அந்த நூலை முதல் நூலாக கொண்டு நெய்கண்ட தேவராயினார் மொழிவைத்து வைத்த தமிழ் சிவஞான போதத்தை முதல் நூலாக கொண்டு வழிநூலும் சார்ப நூலும் தோன்றியிருக்கின்றன. வழிநூலும் சார்ப நூலும் தோன்றியிருக்கின்றன. அவை தான் அவங்களுக்கு தெரியும். வழிநூல் அறுபத்தி சிவஞ்சியில சித்தியார், சார்பு நூல் உமாவதி சிவஞ்சியில சிவபிரகாசம். ஆக இந்த சிவஞான போதம் சித்தியார் சிவபிரகாசம் இந்த மூன்று நூல்களையும் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் என்பார்கள். இந்த நூல்களுக்கு பலரும் உரை செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. அந்த தெளிவில்லாத உரைகள் பல இருக்கின்றன. அந்த உரைகளை ஒருவரை குருவாக நம்பி அந்த தெளிவில்லாத உரைகளை பயின்று நற்கதி அடையாமல் பல உயிர்கள் வருந்தி வந்தன. அந்த உயிர்கள் எல்லாம் வருத்தம் நீங்கி நற்கதி அடையும் பொருட்டு, அந்த உயிர்கள் எல்லாம் வருத்தம் நீங்கி நற்கதி அடையும் பொருட்டு நீ சிந்தனை என்ற உரை செய்தார். இந்த நீங்கள் உரை செய்து முப்போர்களை தெளிவாக விளக்கினார். பதி பத்து பாசம் தெரிந்திட லலிதமா உரைத்து, லலிதமா என்றால் எளிமையாக எளிதாக உரைத்து மட்டுமல்லி அந்த சித்தாந்த ஞானத்தை அவர் கேட்டவர்களுக்கு ஏற்படுத்தி திருவடி நீளமே அவர்களை நேரத்தில் அவர்களை முத்தர்களாகவே ஆக்கிவிட்டார் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட அனுபூதி அருளக்கூடிய குரு போதராசிரியர் மட்டுமல்ல, அவர் ஞானாசிரியர் மூன்றாவது குருமூர்த்தி இருக்கின்றார்களே அமலான தேசியவர்கள், அவர்கள் ஞானாசிரியர் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கின்றனர். திருவடி நீழல் மறுவீட தேசிக சிகாமணி நீகான் இதில் தான் சொல்றார். ஐந்தரை அறவில் நடித்த வாழ் ஜீரைந்து ஆடிய பிறவி நோய் தவிர்த்த, ஐந்தரை பாம்பின் மீது நான் நடனமாடிய திருமாலுடைய பத்து பிறவிகளையும் இருந்தும் அவரை காத்து அருளிய ஆவடு குலத்தை அம்பலவான அடியவர்களும் மாணவியே என்று சொல்கிறார். ஆக இவ்வாறு தோறும் பொருள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி அது பதவியும் உள்ளது. மேலும் பல மேற்பொருளோடு உரையுடன் பார்த்துக் கொள்ளலாம் என்றால், ஐயா அவர்கள் தசகாதிபர் சொன்னார்கள், அது போல ஐயா போன்றவர்கள் சொன்னார்கள். ஆகவே அது அந்த சுருக்கமாக சொல்ல இருந்தது, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். அதுக்கு ஐயா அவர்கள் நன்றாக ஒரு படிமுறை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வெள்ளவே சைவம் என்று கேட்டுப்படாமல், ஏதாவது பொதுவாக ஒரு ஆன்மீக நிலையில் ஏதாவது ஒரு சமயத்தை கழுவி அப்புறம் தான் தைவத்துக்கு வர முடியும், இதுதான் தைவ நூல்களே சொல்கின்றன. உயிர் எடுத்த உடனே வர முடியாது இல்லையா. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் முக்கும் என்றுதான் அந்த படிமுறை வச்சிருக்கின்றார்கள். அப்படி வரும்போது தைவத்துல நோயும் போது நல்ல சிறப்பாக இருக்கும். தீசை தீசை பெறணும் தீசை பெறணும், அது ஒரு வேட்கை இருக்கும். ஐயா திருமுறை ஈசையை பெற்று திருமுறை ஓடுனா இன்னும் சிறப்பு. அதே மாதிரி சில ஜிகை வரணுங்கிற நினைக்க ரொம்ப இருக்கும். அது இந்த நுழைவு ஜிகை சமய ஜிகை ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்படி சமய ஜிகை பெற்று வந்து சிவநதி நம்ம ஈடுபட்டோம் என்றால் அதுதான் சரியை என்று சொல்லணும். சமயதிக்கை பெற்று நாம் கடைபிடிக்கின்ற சிவனை தான் என்ன சொல்லப்படும், சரியை சொல்லணும். அந்த சரியையில வந்து முக்கியமாக என்னவென்றால் அந்த புற வழிபாடு உருவத்திருமேனி சிவபகவானுடைய உருவத்திருமேனியை செய்யப்படுகின்ற அந்த புற வழிபாடு தான் அங்க முக்கியமா இருக்கும். ஏன்னா புறத்தே காரியங்களை செய்வதுதான் நமக்கு வந்து எளிது முதல்ல. ஏன்னா நம்மிடம் இருக்கின்ற கருவிகள் ஐம்பொறிகள்லாம் புறத்தே உள்ளவற்றை அறிவதற்கு தான் உதவுகின்றன. அக நோக்கிற்கு திரும்புவது முதலே வந்து முடியாது. ஆகவே புறத்தே எல்லாத்தையும் பார்த்து பழகி நம்ம வளர்ந்துக்கிறோம். அதனால வழிபாடு ஒண்ணு புதுசா நம்ம ஈடுபடும் போது அது சிவ வழிபாடு ஈடுபடும் போது அதை புறத்தே செய்வதுதான் நமக்கு எளிதா இருக்கும். அதனால முதல் படியா அந்த சரியை வந்து புற வழிபாட்டிற்கு முதன்மை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி புறக்கல்விகளை கொண்டு புற வழிபாடு செய்து உருவத்தின் மேலேயே வழிபாட்டின் போது அப்படியே கூட நம்ம நம்மளை விட அனுபவத்தின் மூத்த சைவ மக்களை பார்க்கும்பொழுது அவர்கள் விசேட தீட்சை பெற்று சிவபூர்த்தி எல்லாம் பெற்று செய்வார்கள். நாம செய்யற நாம சமயதீட்சை பண்ணி செய்யற அனுஷ்டானத்தை விட இந்த சிவபூஜை எல்லாம் விரிவாக ரொம்ப சிறப்பா இருக்கும். சிவபூஜை பெருமைகள் எல்லாம் அவர்கள் மூலமாக புராணங்கள் மூலமாக எல்லாம் தெரிய வரும்போது அதுல வந்து புற வழிபாடு மட்டுமல்ல அக வழிபாடு உள்ளது. ஐயா சொன்னாங்க அகத்துல வழிபட்டு புறத்துல வழிபடணும் சிவபூஜையெல்லாம் அவர் சொன்னாரு. அது மாதிரி அக வழிபாடும் அதுல சேர்ந்திருக்க புற வழிபாட்டோடு அக வழிபாடும் சேர்ந்திருக்கின்றது. அப்போ இது என்ன சிறப்பாக இருக்கணும்னு அந்த சிவபூசை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த விசேடத்தை பெறுவதற்கு ஒரு ஆர்வம் இருக்கின்றது, ஒரு பக்கம் இருக்கின்றது. அதை பெற்று அந்த சிவபூசையினை அகற்றும் புறத்தும் ரெண்டுமே வழிபாடு செய்கிறார்கள். அகப்புற வழிபாடு அதுதான் கிரியை நெறி. சிவபூசை பெற்று அகத்திலும் புறத்திலும் வழிபாடு ஏற்றுக் கொண்டிருக்கிற நெறி கிரியை நெறி. அப்புறம் அக வழிபாடு இவ்வளவு மட்டும் இல்லை, அகத்தில அக வழிபாட்டில் இன்னும் நிறைய இருக்கின்றன, நிறைய செய்திகள் அனுபவங்கள் இருக்கின்றன. அக வழிபாட்டாகவே முழுமையாக செய்யலாம், அவ்வளவு இருக்கின்றன. அது இறைவனோடு ஒன்றுவதற்கு நமக்கு மிகவும் துணை புரியும் அப்படின்னு சொல்லி புறத்தை நம்ம என்னென்ன பூஜா திரவியங்கள்லாம் வைத்து செய்கின்றோமோ அந்த பூஜா திரவியங்கள்லாம் அகத்திலேயே இருப்பதாக நாம் வந்து கருதி அந்த அகப்பூசை செய்தால் அது இன்னும் ரொம்ப நமக்கு சிந்தனை ஒன்றுவதற்கு ரொம்ப துணை செய்யும் அப்படின்னு சொல்லி அகப்பூசையை பற்றி கேள்விப்பட்டு அந்த அக வழிபாடு பண்ணுவதற்காக யோக நெறியிலே பயிர்கள். அதுக்கு தீட்சை ஒண்ணுதான், ஒரு விஷேட தீட்சை வாங்கினா சிவபூஜையும் பண்ணலாம். சிவபூஜையில குரமும் அகமுமாக வழிபாடு செய்வோம். அதுல அக வழிபாடு நல்லா பயின்ற பிறகு அகத்திலேயே வழிபாடு செய்யக்கூடிய யோக நிலைக்கு உயரலாம். அதுக்கு தனியா ஒரு தீட்சை இல்லை, விஷேட தீட்சையிலே என்ன செய்யலாம், நம்ம யோகமும் செய்யலாம். அந்த யோகம் பயின்று அக வழிபாடு பண்ணும்போது அப்ப அதற்கு மேலாக ஞானம் என்ற ஒரு நிலை, அதை பற்றி நமக்கு வந்து ஆர்வம் வரும். என்ன அப்படின்னா அகத்துல வழிபாடு செய்தாலும் இந்த தத்துவங்களை துணை கொண்டுதான் செய்யறோம் இல்லையா. ஆகவே இந்த தத்துவங்கள் வந்து ஒரு பொருளிடத்துல வித்தியாசம் சிவலிங்கம் சிவபெருமான் எழுந்துள்ளக்கூடிய இடம் சொன்னார்கள், ஒரு மூர்த்தம் சொன்னார்கள். இந்த மாதிரி மூர்த்தமாக ஒரு பொருளிடத்துலதான் சிவபெருமான எழுந்துள்ள பண்ணி தான் நம்ம பூஜை பண்றோம். சிவபெருமானையே நேரடியாக தரிசித்து அவனை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு உள்ளது, அதுதான் ஞான வழிபாடு, அறிவாளர் செய்யக்கூடிய வழிபாடு என்றெல்லாம் முந்தைய வகுப்புகளிலே அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார். அது கூட அனுபவத்தில் எடுத்து சொல்வது என்றெல்லாம் கூட கேட்டார்கள் இல்லையா. அறிவாளர் செய்யக்கூடிய வழிபாடு இப்ப வந்து நாம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம நம்ம அறிவை பயன்படுத்தி தான் எல்லா வழிபாடும் செய்கின்றோம். ஆனா இந்த அறிவுக்கு வியஞ்சகமாக எது உள்ளது, வியஞ்சகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, துணை செய்வது எது துணை செய்வது அவங்க வியஞ்சகம். சரியில செய்யற புற வழிபாடும் சரி, கிரியையில செய்யற அகப்புற வழிபாடும் சரி, யோகத்தில் ஏற்றக்கூடிய அக வழிபாடும் சரி, தத்துவங்களை வியஞ்சகமாக கொண்டு செய்யப்படும். திருவருள் துணை நிச்சயமா வேணும், திருவருள் துணை இருக்கு. திருவருள் ஐயா சொன்ன மாதிரி ஞானசமுதிரத்துக்கு திருவருள் நேரடியாக உதவுகின்றன. நமக்கு தத்துவங்கள் வாயிலாகத்தான் உதவுகின்றது. மறைப்பு ஆற்றலாக இருந்து கொண்டு திரோதானமாக இருந்து கொண்டு தத்துவங்கள் வாயிலாகத்தான் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த தத்துவங்களை வியஞ்சமாக கொண்டுதான் நாம என்ன செய்யறோம், தத்துவங்கள் வாயிலாகத்தான் வழிபட்டு வருகின்றோம். தத்துவங்கள் வாயிலாக வழிபடுகின்றோம். உலகத்து பொருள் ஒன்று சிவபெருமானை எழுந்துருளை பண்ணி அதில் நிலைநிறுத்தக்கூடிய மந்திரங்களை சொல்லி பிரதிஷ்டை பண்ணி வழிபடுகின்றோம். அப்படி இல்லாமல் நேரடியாகவே அந்த சிவபெருமானை நாம் தரிசித்து வழிபடுவது எப்போது என்ற லேக்கை எப்போ வரும், புற வழிபாடு அக வழிபாடு எல்லாத்தையும் பயின்றவன் இல்லையா. இவ்வளவு தத்துவங்களை துணை கொண்டுதான் செஞ்சோம். நான்காவது நாம நேரடியா சிவத்தை அறிந்து வழிபடுவது எப்படி என்ற ஒரு தத்துவ திரை விலகி நேரடியாக அவனை வழிபடுவது எப்படி என்ற ஒரு இயக்கம் ஞான நிலைக்கு வரும். அது வந்து சிவபெருமான் மறைந்திருந்து அந்த வழிபாட்டில் வந்து உதவ முடியாது. அதனால அவன் நேரடியாக வழிபடணும், அப்ப சிவபெருமானே நேரடியாக வரணும். ஆனா இந்த தத்துவங்கள் அதற்காக இந்த தத்துவங்கள் தான் எனக்கு தடையாக இருக்கின்றன, இந்த தத்துவங்களை நீக்கி நான் சுகத்தை நேரடியாக காண்பேன். இந்த ஆன்மாவே முயன்றால் தத்துவங்கள் இருந்து அது நீங்கினால் அதுக்கு அறியாமைதான். ஏன்னா ஆனமனத்தை தான் சாரும் கேவலாவத்தை தான் வரும் இல்லையா. ஆனா தத்துவங்களோடு இருக்கின்ற வரை அவனை நேரடியாக வழிபட முடியாது இல்லையா. உங்களுக்கு ஏதாவது கேட்டது ஞாபகம் தான் வந்தாரம் மகிழ்ச்சியா இருக்கும், வராட்டாம மகிழ்ச்சி தான், என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன அப்படின்னா காட்சியிலும் கரணம் ஒன்றும் இல்லையே காரணாதான், காட்டக்கூடிய இந்த கரணங்கள் தத்துவங்கள் இல்லை அப்படின்னா உயிர் ஒண்ணுமே காண முடியாது, அறியாமையில தான் வரும் இல்லையா. ஆனா இந்த கரணங்கள் இருந்து கொண்டிருந்தா அவனை நேரடியாக அனுபவிக்க முடியாது இல்லையா. நாட்டிலும் இவற்றால் ஞானம் நணுகமும் ஒண்ணா, அந்த சிவஞானம் நேரடியா நமக்கு பொருந்தணும்னா இந்த தத்துவங்கள் இருக்கிறவரை சிவஞானம் நேரடியா பொருந்தாது, மறைப்பாகத்தான் புரோதனமா தான் பொருந்தும். எனவே இந்த தத்துவங்களை நம்ம நீங்கிவிட்டாலும் நமக்கு எதுவும் காண முடியாது, அறியாமை. தத்துவ கரணங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஞானம் நேரடியா பொருந்தாது, எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கார். காட்சியிடம் கரணம் ஒன்றும் இல்லையே காணனாதான், நாட்டிய இவற்றால் ஞானம் நடுகவும் ஒன்னா. ஏன் இப்படியும் முடியாது அப்படியும் கேட்டுருக்கீங்க, தத்துவங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் ஞானம் கிடைக்காது இருக்கீங்க, அதுக்காக தத்துவத்தை விட்டாலும் ஞானம் கிடைக்காது, உள்ளது பேர் தான் அறியாமையில் விட வேண்டியதான் இருக்கீங்க. அப்ப என்னதான் செய்யறதுன்னா இந்த அடியோடு முடிச்சிடலையே, அதுக்கப்புறம் சொல்றேன். முன்னர் நீட்டிய தவத்தினாலே இறையொருள் உருவாய் வந்து போட்டியிடும் இவற்றை நீக்கி குறைகளும் குடுதுமாறே. சும்மா சொற்கள்னா எப்படி கிடைக்குதோ தெரியல, அந்த மோனைனா அப்படி எல்லாமே மோனைகள் கிடைக்கும். சொற்கள்னா வந்து கலைஞர்கள் வந்து ஏவர்த்திக்கின்றார்கள் சொல்றாங்க, அப்படி ஜெயக்கிலாருக்கு சொல்லிவிட்டாரு, உமாவுக்கு ஜெயக்கிலாருக்கு சொல்லிவிட்டார், நாமக்கல் என்று எடுத்து கை நீட்ட அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இவருக்கும் இருக்கிறார். ஆகவே சிவபெருமானின் குருவாக வந்து இந்த தத்துவங்களில் இருந்து ஆன்மாவை விடுவித்தார், அப்போ ஆன்மாவுக்கு அறியாமல் வராது. அப்ப மட்டும் எப்படி வராதுன்னா நம்ம அருளோடு அந்த ஆன்மாவை ஒன்றாக்கி விடுகின்றார். அப்போ அதுவரை காட்டிக் கொண்டிருந்தவை தத்துவங்கள் இப்போ அந்த உயிருக்கு எல்லாத்தையும் வந்து அருளை காட்டும். தத்துவங்களுக்கான காட்டியது போக இப்ப அருளே என்ன செய்யும் உயிருக்கு, அது எதெல்லாம் அறியணுமோ அத்தனையும் அருளே காட்டும் இல்லையா. ஆகவே அதுக்கு அருளை வியஞ்சகமாக ஆக்கி விடுகின்றான், தத்துவங்களை வியஞ்சகமாக துணையாக இருந்த தத்துவங்களை நீக்கி இதெல்லாம் உயிர் துணை அல்ல, இதெல்லாம் தற்காலிக துணை தான் இல்லையா. அருந்துணை அருந்துணையாவது இது அவருடைய அருள் தான் இல்லையா. ஆகவே அந்த தன்னுடைய அருளோடு உயிரை சேர்த்து விடுகின்றார், அருளால் அது எல்லாத்தையும் அறிகின்றது. ஆணவத்தில் சார்ந்தால் தானே அறியாமல் இருக்கும்போது தத்துவங்களிலிருந்து உயிரை விடுவித்து தான் அருளோடு உண்டாக்கி விடுகிறார். அருள்னா என்ன, அவருடைய அறிவு தான் அது. அருள் அருள் ஏன் நூல் சொல்லுதுன்னா அந்த அறிவு நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுகிறது இல்லையா. இப்ப விஞ்ஞான அறிவு வந்து பாருங்க நமக்கு உதவி செய்து கொஞ்சமா பயன்படுது, நீங்க வந்து தீவிரவாதிகள்னா நவீன விஞ்ஞான பிரிவு தான் வச்சிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் வந்து நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இறை அருள் வந்து நமக்கு வந்து நல்லது மட்டுமே செய்யும், நன்று உடையானே செய்யது இல்லானே அப்படி இன்னொரு பொருள் கிடையாது. அதான் அவர் சொன்னார், அப்படி அந்த மாதிரி இன்னொரு பொருள் கிடையாது. நன்று இருந்தா இன்னொரு பக்கம் தீமையோடு தான் எந்த பொருள் இருக்கும், அதனாலதான் நன்று உடையானே இருக்கல. நன்று எவ்வளவு நன்றான பொருளா இருந்தாலும் கொஞ்சம் தீமையும் இருக்குமே அப்படின்னு நினைக்க முடியாது, செய்யது இல்லானே அதையும் தனியா சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலே அது அறிவு, அவனுடைய அறிவு சிவ ஞானம் நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே அது உரியது. ஆகவே அந்த அறிவையே அருள் அருள் என்றே சொல்கின்றோம். தன்னுடைய அறிவுக்குள் ஆன்ம அறிவை சேர்த்து விடுகின்றான். அப்ப சிவனுடைய அறிவை கொண்டே அந்த ஆன்ம அறிவு எல்லாத்தையும் காணும். இதுக்கு முன்பும் ஆன்ம அறிவால் தான் வழிபட்டுது, ஆனா சிரோதான சக்தியா இந்த சிவன் அறிவு மறைத்து நிற்க தத்துவங்களை சார்ந்து வழிபட்டு இப்போ இந்த ஞான நிலையில அறிவால் வழிபடுது. தன் அறிவால் சிவன் அறிவை சார்ந்து அந்த சிவன் அறிவையே கண்ணாக கொண்டு இந்த தத்துவமாகிய கண்ணை விட்டுவிட்டு சிவன் அறிவையே கண்ணாக கொண்டு அந்த சிவனை வழிபடுகிறது. அதுதான் ஐயா அவர்கள் சொன்ன அந்த அறிவாக வழிபடுது. அதான் அவன் அருளையே கண்ணாக காணினல்லால் என்று சொன்னார், எதிர்மறையில சொன்னார். இந்த அருள் தான் அவருடைய அறிவு தான், சிவன் ஞானம் தான். திருவடி என்று உருவடிக்கு சொல்வதும் அந்த சிவனுடைய ஞானம் தான், சிவன் அறிவு தான். திருவடியும் அதுதான், திருவருளும் அதுதான். திருவடியை சார்ந்தார்னா அவனுடைய அருளை சார்ந்தார், அவனுடைய அறிவை சார்ந்தார்னா அப்படின்னாலே அந்த நிலை அப்படி அந்த தத்துவ கருவிலிருந்து ஆன்மாவை விடுவித்து தன்னுடைய அருளிலே சுவாமி அந்த ஆன்மாவை இணைக்கின்றார் இல்லையா. அந்த இணைக்கின்ற அந்த முறையில தான் இந்த பத்து காரியங்களும் நடக்கின்றன. அந்த பிராசத்துல தான் அந்த பத்து நடக்கும். அந்த தத்துவங்களில் இருந்து ஆன்மாவை விடுவித்து தன் அருளோடு கூட்டியிருக்கின்ற அந்த செயல்முறையில் தான் இந்த பத்து காரியங்களும் ஒவ்வொன்றாக நடக்கின்றன. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா தத்துவங்களிலிருந்து ஆன்மாவை விடுவித்து தன் ஞானத்தோடு ஆன்ம ஞானத்தை இணைக்கின்றார் இல்லையா, அந்த ஞானத்தில் ஆன்ம ஞானத்தை அடங்குபடி செய்கின்றார். அது செய்யும் போது திரும்ப அந்த தத்துவங்கள் மேல ஆன்மாவுக்கு இசை வந்துடக்கூடாது. ஏன்னா பழைய பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ பிறவி சொன்னாங்க, கடல் நீரை கூட ஆனந்தான்னு சொன்னாங்க. அவ்வளவு பிறவி இருக்குது, அவ்வளவு பிறவிகள் அந்த தத்துவங்கள் கூட இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி இருக்கு. அப்ப பழைய பயிற்சினாலும் திரும்பவும் அந்த தத்துவங்கள் கூட சாரணுங்கிற எண்ணம் வந்துட்டுனா இல்லையா, அப்ப வந்து அது முத்தி முத்தியில அது நிலையா இருக்க முடியாது. அதனால தத்துவங்களை காட்டியிருக்காங்க. தத்துவங்களை வந்து ஆன்மாவை திரித்து தன் அருளோடு சேர்த்து, தன் ஞானத்தோடு சேர்த்து, தன் ஞானத்தின் வாயிலாக அந்த தத்துவங்களை அறிவுபடி செய்கின்றார். அப்படி அறியும் போது அந்த தத்துவங்கள் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்று உயிர் அப்பதான் அறியும். அது சரிய வழிபாட்டில் இருக்கும் போதோ, கிரிய வழிபாட்டில் இருக்கும் போதோ, யோக வழிபாட்டில் இருக்கும் போதோ அது தத்துவங்களை பற்றி, தத்துவங்களை தன்னில் வேறாக அறியவில்லை, தன்னில் வேறாக அறியவில்லை. இப்ப நாம எல்லாம் ஏதாவது நெறியதான் இருக்கிறோம், நம்ம தத்துவங்களை நம்மில் வேறாக அறிகிறோம். ஏன்னா அவற்றோடு திரிக்க முடியாதுன்னு நம்ம கலந்துருக்கின்றோம். இந்த தத்துவ கருவிகளை கொண்டு உலக பொருள்களை தான் நாம அறிய முடியுமே ஒழிய இந்த தத்துவ கருவிகளையும் நம்ம நினைக்க முடியாது, அறிய முடியாது. ஏன்னா இவற்றை அறியணும்னா இவற்றை நம்ம வேறாக பிரிந்து பார்க்க வேண்டும். இவற்றை பிரிந்தாலே நமக்கு ஆணவ சார்பு தான், அப்ப அறியாமை தான், ஒன்னையும் அறிய முடியாது. அப்ப இவற்றை விட்டு பிரிந்து அதே சமயத்தில் நாம் அறிவோடும் விளக்க வேண்டும், அறிவு விளக்கத்தோடும் இருக்க வேண்டும். அப்ப இவற்றை விட்டு பிரிந்து நாம சிவஞானத்தை சார்ந்தால்தான் அந்த சிவஞானத்தால் இவற்றை நம்ம வேறாக என்ன செய்யலாம், காணலாம், நம்ம வேறாக காணலாம். அப்படி காணும் போது ஒவ்வொரு தத்துவமும் எப்படி சொல்லப்படுகின்றது என்பதை அப்போ அந்த சிவஞானமே நமக்கு உணர்த்தும். எந்த நிலையிலும் நாம உணர்த்த உணர்பவர்கள் தான், சிவஞானம் அப்ப நமக்கு உணர்த்துகிறது இந்த தத்துவம் இப்படி இப்படி சொல்லப்படுது. சிவஞானம் உணர்த்த தத்துவங்களின் வெளிப்பாட்டினை உயிர் அறிந்து கொள்ளுதல், அதுதான் முதல் காரியம். தத்துவ ரூபம், தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல், 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல். நிலம் முதல் நாதம் வரை ஒடுக்க முறையில் சொல்லணும். அப்படி ஒடுக்க முடியலன்னா நாதம் முதல் நிலம் வரை சொல்லணும். 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவம். தத்துவங்களை பிரித்தறிவதற்கு நாம சொல்லலாம், விளக்கினை கொண்டு நாம வந்து என்ன பண்றோம், மற்ற பொருள்களை காண்கின்றோம். மற்ற பொருள்களை காண்கின்றோம் இருட்டில் இருக்கும்போது, இருட்டில் இருக்கும்போது விளக்கின் துணை கொண்டு சில பொருள்களை காண்கின்றோம். அது மாதிரி மரச்சார்பில் இருக்கும்போது தத்துவங்களை துணை கொண்டு ஐம்புலங்களை அறிகின்றோம். கதிரவன் காணீங்க, அப்ப விளக்க எப்படி காண்போம், கதிரவன் ஒளியால் மற்ற பொருள்களை எப்படி பொருள்களாக காண்றோமோ அது மாதிரி கதிரவன் ஒளியால் இந்த விளக்கையும் மற்ற பொருள்கள் ஒரு பொருள் மாதிரி காட்டு காணுமோ இல்லையா. கதிரவன் உதிக்கிற வரைக்கும் அந்த விளக்கு நமக்கு காட்டக்கூடிய கருவியாக இருந்தது. இந்த இருட்டில் இருந்த வரை இந்த விளக்கு நமக்கு மற்ற பொருள்களை காட்டக்கூடிய கருவியாக இருந்தது. ஆனா கதிரவனே உதித்த பிறகு அந்த விளக்கு என்ன ஆயிடுச்சு, மற்ற பொருள்களை போல இதுவும் காணப்படும் ஒரு பொருளாக இருக்கிறது, காட்டக்கூடிய கருவிகள் தந்து அப்பாவுக்கு நீங்கிவிட்டது. அத மாதிரி ஆணவ இருளிலே நாம் இருக்கின்ற வரை இந்த தத்துவங்கள் விளக்குமாறு இருந்து இந்த ஐம்புல விடயங்களை காட்டி வந்தன. அந்த சிவசூரியன் உதயமாக இருக்க பிறகு இந்த தத்துவங்களும் மற்ற அறியப்படும் பொருள்கள் மாதிரி நம்ம வேறாக அறியப்படும் பொருளாக இருக்கணும். வெளிவாக மரம் இலக்கணைய மாயை அறிவாதி கண்மத்து சொன்னாங்க. ஆக இப்படி சிவஞானத்தை கண்ணாக கொண்டு இந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவ ரூபம். சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்தானே, அப்போ அவை தானாக தொழிற்படுமா என்று சிந்தனை இன்னும் வளர்கின்றது. இந்த தத்துவங்கள் தொழிற்படுகின்றன அறிஞ்சோம், தத்துவ ரூபம் தடமாகிய தத்துவங்கள் எப்படி தானாக தொழிற்படும், அப்போ இவை வந்து திருவருளால் தான் தொழிற்படுகின்றன, சிவஞானத்தால் இந்த தத்துவங்கள் தொழிற்படுகின்றன என்று அறிதல் தத்துவ தரிசனம். தொழிற்பாட்டு தத்துவ ரூபம், தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் இவை தடமே, திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று அறிதல் தத்துவ தரிசனம். ரூபத்தை விட அவங்க வளர்த்தி விட்ட நிலை இந்த தத்துவம். அப்புறம் இந்த தத்துவங்களை தெரிஞ்சுவிட வேண்டியதுதானா அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையா, தெரியும் போது ஒரு எண்ணம் தெரிஞ்சுவிட வேண்டியதானா, திரும்ப தேர்வுதா, எவ்வளவு காலம் இந்த தத்துவங்களோட பழகிருக்கிறோம், அவ்வளவுத்தையும் 36 விட்டுட்டு போகுதுன்னா எப்படி இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது, இந்த தத்துவங்களா நமக்கு முழு முதலாக இருந்து உதவி வந்தன, இந்த தத்துவங்கள் நமக்கு கருவிகளாகத்தான் இருந்தன, இந்த தத்துவங்களோடு நம்மை சேர்த்து வைத்தது யார், இந்த தத்துவங்களோடு நம்ம கூட்டி இத்தனை பிறகு நம்மை வளர்த்தது யார், அவனை சார்வதுதானே நமக்கு வந்து சிறந்த சார்பு, அதுதானே நமக்கு பாதுகாப்பு, அரண் ஆனந்தம் எல்லாம் அரண் தான், அரண் இல்லையா, நம்ம ரெட்டுக்குடியும் போட்டு அரண்மே அரண் தான் நமக்கு அரண், அதான் பாதுகாப்பு எல்லாத்திலே இருக்கும், பிறகு பெருங்கடல்ல கிடைக்காம பாதுகாப்பா இருக்கும் அவன் தான் இல்லையா, ஆகவே பாதுகாப்பா இருக்கிறது மட்டுமல்ல பேரின்பத்தை வேறு கொடுக்கின்றான், துன்ப நீக்கம் மட்டுமல்ல, 10வது சித்திரம் என்ன துன்ப நீக்கம், 11வது சித்திரம் இன்ப ஆக்கம் இல்லையா, ஆகவே அப்போ அந்த சிவனை சார்பது தான் சிறந்த சார்பு, ஆகவே இந்த தத்துவ கருவிகள் இவை சடம் ஆகையினாலே சடப்பொருளாகிய விடயங்களைத்தான் காட்டுமே ஒழிய சிவனை ஒருபோதும் இவை காட்ட மாட்டா என்று கருதி அவற்றின் மீது பற்றை விடுதல் தான் தத்துவ சுத்தி. தத்துவ கருவிகள் சடப்பொருளாகிய விடயங்களை காட்டுமே ஒழிய அறிவு பொருளாகி சிவனை காட்ட மாட்டா என்று தெரிந்து இந்த தத்துவ கருவிகள் மீது உள்ள பற்றை விட்டுவிடுதல், தத்துவ கருவி மீது பற்றை விட்டுவிடுதல்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பாண்டியன் சுரந்தீர்த்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

போற்றி சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிக்கே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. பெரியோர்களே குழந்தைகளே, பிட்டுக்கு மண் சுமந்த அந்த திருவிளையாடல் எம்பெருமான் ஜெகநாத பாண்டியன் என்ற பாண்டியனுடைய ஆட்சியிலே நிகழ்த்தி காட்டினார். அதோடு 61 திருவிளையாடல்கள் நாம் பார்த்தோம். அந்த ஜெகநாத பாண்டியனுடைய காலத்திற்கு பிறகு 10 தலைமுறைகள் ஒருவர் பின் ஒருவராக தகப்பனுக்கு பின் மகன் என்று பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். 11வது தலைமுறையாக கூன் பாண்டியன் என்று காரணப்பெயரால் அழைக்கப்படுகின்ற ஒருவர் வந்தார். அவர் இயற்பெயர் அவ்வாறு இருக்காது. அவர் பிறவிலேயே முதுகு கூனி பிறந்திருந்தார். ஆனால் மிகுந்த வீரமும் செருக்கும் பராக்கிரமும் கொண்டவர். அவர் போரிலே வடபுலத்த மன்னர்களையும் தன்னோடு மறைந்த எல்லா மன்னர்களையும் வென்று புகழ்வாகை சூடியிருந்த ஒரு பாண்டியன். பின்னால் அவர் நின்றசீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுகின்றார். நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த பாண்டிய மன்னரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே நம்பியாரூரர் குறிப்பிடுகின்றார். கல்வெட்டுகளிலே அரிகேசரி மாறவர்மன் என்று அவருக்கு பெயர் காணப்படுகின்றது. ஆகவே மாறன் என்பது அவருடைய இயற்பெயராக இருந்திருக்கலாம். அவர் சேர சோழர்களையெல்லாம் வென்று அடக்கி ஆண்டார். அந்த சேரர்களும் சோழர்களும் இந்த பாண்டிய மன்னருக்கு பெருஞ்செல்வத்தையும் திரையினையும் கொடுத்து நட்பு கொண்டார்கள். அதில் சோழ மன்னன் ஒப்பற்ற அழகியாகின்ற தன்னுடைய மகள், அவளுக்கு இயற்பெயர் மானி என்பது, அவருடைய பெண்மை நலன் குறித்து அவளை மங்கையர்கரசி என்று கூறுகின்ற வழக்கம் பின்னால் வந்தது. அந்த தெய்வ பெண்ணை இந்த பாண்டியனுக்கு மனமுடித்து கொடுத்தார் சோழ மன்னர். எல்லையில்லாத ஸ்திரீ தனம் சீர்வரிசை கொடுத்தார். அதோடு நல்ல அறிஞர்களையும் விடுத்தார். அதிலே தலை சிறந்தவர் குலச்சிறை என்கின்ற ஒரு பண்டிதர், பேரறிஞர். அவர் பாண்டி நாட்டிலே மணமேற்குடி என்ற ஊரிலே தோன்றியவர். ஆனால் சோழ மன்னனிடத்திலே தொண்டு செய்து வந்தார். அவரே சோழ மன்னர் மகட்குடையாக பாண்டியனுக்கு அளித்தார். அந்த குலச்சிறையாருடைய எல்லையில்லாத கல்வி வளத்தை பார்த்து தனக்கு மந்திரியாக்கி கொண்டான் கூன் பாண்டியன் என்று பார்க்கின்றோம். இந்த கூன் பாண்டியன் அவருடைய தீய வினை காரணமாக தன்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த வைதிக சைவ நெறியிலே மனம் செல்லாமல் எண்பெரும் குன்றத்திலே இருக்கின்ற சமண குருமார்களை அண்டி சமணனாக வாழ்ந்து வந்தான். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று மதுரையிலே சமன் இருள் சூழ்ந்து கொண்டது. திருநிற்று ஒளி விளங்காமல் சமனாகிய இருள் இந்த மதுரையை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது சைவம் என்பது மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனார் ஆகின்ற அந்த மந்திரியாரிடத்திலும் மட்டுமே வாழ்ந்து வந்தது. அவர்களும் கூட மன்னனுக்கு எதிரிலே சிவச்சின்னங்களே தாங்குவதில்லை. மன்னனுக்கு அது பிடிக்காது என்ற காரணத்தினாலே இவர்கள் சிவநீரில் ஒழுகின்றார்கள் என்பது மன்னன் அறியாத ஒன்று இல்லை. இருந்தாலும் அவனை வெறுப்பேற்றுவதைப் போல அவன் முன்னாடி திருநீரணிந்து செல்ல மாட்டார்கள். அம்மையார் எவ்வாறு திருநீரணிந்தார் என்பதை சம்பந்த பெருமான் இந்த மதுரை ஆலவாய் பதிகத்திலேயே பாடியிருக்கிறார். முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தியார்கின்ற பாண்டிமாதேவி. முத்துமாலை அணிந்திருக்கின்ற தன்னுடைய மார்பில சந்தனமும் விபூதியும் கலந்து அணிவார்களாம். விபூதி அணிந்தது தெரியாமல் பெருமானுடைய திருநீற்று பிரசாதத்தை அணிய வேண்டும். நெற்றியில் அணிந்தா மன்னன் பார்க்க மாட்டான், சினந்து கொள்வான். அங்கிருக்கின்ற சமணர்கள் பின்னால் அங்கு சம்பந்த பெருமானோடு சிவனடியார்களுடைய திரு எழுச்சியை கண்டு மன்னனிடம் வந்து முறையிடுகின்றார்கள். நீ என்ன தர்ம பரிபாலனம் செய்கின்றாய்? உன்னுடைய மதுரையிலே இன்று திருநீரணிந்த அடியார்களை நாங்கள் பார்த்து விட்டோம். அதனால நாங்கள்லாம் தீட்டுப்பட்டுட்டோம்னு சொன்னாங்களாம். கண்டு முட்டு, விபூதி அணிந்தவர்களை பார்த்து நாங்கள்லாம் தீட்டுப்பட்டுட்டோம். மன்னன் அதுக்கு மேலே ஒரு படி போனான். இப்படிப்பட்ட செய்தியை கேட்டு நான் கேட்டு முட்டுனான்.
கேட்டதுனால தீட்டு விட்டுட்டேன், ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க, என்ன பண்ணலாம். அந்த அளவிற்கு சமண பற்று கொண்டவன், ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தின் நின்ற தன்மை பூங்கழற் செழியன் முன்பு புலப்படா வகை கொண்டு உய்த்தார் என்று இந்த திருக்கதை திருவிழாடர் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் அருள்வதற்கு முன்பாக திருத்தொண்டர் புராணத்திலே சேக்கிழார் பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அந்த ரெண்டு விற்த்தாந்தத்திற்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகள் நமக்கு முக்கியமில்லை, மைய கருத்து தான் முக்கியம். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரி நாயனாரும் மனம் வருந்துகின்றார்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலவாய் பெருமானை சென்று வழிபடுவார்கள். பெருமானத்திலே மெய்யுருகி நிற்பார்கள். பெருமானத்திலே ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைக்கிறார்கள். எவ்வாறு சிவபாத இருதயர் சீர்காழியில புரட்சமய இருளை விரட்டி சிவனடியார்கள் மாட்டு சைவ சின்னங்கள் பொலியும் வண்ணம், யாரையும் மதமாத்திரம்னு அவர் விரும்பலை. சிவ மரபிலே வந்தவர்கள் சிவனடி மரபாது இருக்கணும், அவர்கள் ஏமாந்து போகக்கூடாது. அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு ஒரு சம்பந்த பெருமான் அவதரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதை போல இந்த இருவரும் சொக்கநாத பெருமான்ட்ட, மதுரை வைதிக நீரிலே வந்த ஒரு தொன்மையான நகரம், இந்த நகரத்திலே கவிந்திருக்கின்ற அந்த அமன் இருள் சென்று விலகி திருநீற்றின் ஒளி தழைக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும், சொக்கநாத பெருமானை யாரும் புறக்கணித்து வாழக்கூடாது, மதுரைக்கு உயிர் போன்றவர் அவர், உயிரை மறந்து உடல் வாழ்வதைப் போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிலை மாற வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பித்து வந்தார்கள். அந்த விண்ணப்பத்திற்கு பெருமான் செவிசாய்ப்பதை போல இவர்கள் ஒரு நாள் அந்த கூடற் பெருமானை வழிபடுகின்ற பொழுது முன்பு பார்த்திராத வெளியூரிலிருந்து வருகின்ற ஒரு அந்தணன், முழுநீறு பூசிய முனிவன், தன்னுடைய உடம்பிலே விபூதியை சன்னித்து பூசி உத்துலனம் செய்து கொண்டு 16 இடங்களிலே திருப்புன்றமாக அணிந்து, சிரமாலை அணிந்து, கழுத்திலே கண்டி அணிந்து, கரங்களில் ருத்ராட்சம் அணிந்து, சிவவேட பொலிவோடு சடைகளை முடித்து கட்டி வந்திருக்கின்றார். அந்த அந்தணனை பார்த்து வணங்கி, தாங்கள் எந்த ஊரிலிருந்து வருகின்றீர்கள், எந்த நாட்டிலிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, இவ்வாறு நான் சோழ நாட்டிலிருந்து வருகின்றேன், நான் பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு பாண்டி நாட்டு தலங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். உங்கள் நாட்டிலே ஏதாவது அற்புதம் உண்டா, அதிசயம் உண்டா என்று இவர்கள் கேட்கிறார்கள். ஒரு பேரதிசயம் எங்கள் நாட்டிலே உண்டு. எங்கள் நாட்டிலே அண்மை காலத்திலே 12 திருப்பெயர்கள் கொண்ட அந்த சீர்காழி என்ற பெரும் பதியிலே, ஊழிக்காலத்திலும் ஊழி வெள்ளத்தில் அழியாது மிதக்கின்ற காழி பெருநகரிலே, சைவ மரபிலே வேதமோதுகின்ற அந்தனர் ஒருவர் சிறு குழந்தையாக தோன்றி தன்னுடைய 3 தொடக்கத்திலே எம்பெருமானுடைய அருளை பெற்று பொன்மலை வல்லியாகின்ற அந்த பார்வதி தேவியே தன்னுடைய முலை சுரந்து ஞானப்பாலை ஊட்ட, அதனை உண்டு, அதனால் சிவஞானத்தை பெற்று சிவஞான சம்பந்தன் என்ற திருப்பெயரோடு கூட பெருமானை தலங்கள் தோறும் சென்று வழிபட்டு தேவாரம் என்ற அருமையான தமிழ் பாடல்களினாலே வேத சாரமான பெருமானுடைய பெருமைகளை ஆங்காங்கு எடுத்தோதி ஆங்காங்கிருக்கின்ற மக்களை சிவநெறியிலே செலுத்தி வருகின்றார். பெருமான் அவருக்கு எண்ணில்லாத சிறப்புகள் செய்திருக்கின்றார். பெருமான் அவர் ஏறுவதற்கு முத்துச்சிவிகள் அளித்திருக்கின்றார். சம்பந்த பெருமான் வருகின்றான் என்று சொல்லி ஊதுவதற்கு முத்து சின்னங்களை அளித்திருக்கின்றார். அவருக்கு முத்துக்குடை அளித்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அடியாளர்களோடு எழுந்தருள்வதற்கு முத்து பந்தல் அளித்திருக்கின்றார். அவருடைய தேவார பாடலுக்கு பரிசாக அவர் வேண்டுகின்ற வேண்டுதலையெல்லாம் பெருமான் நிறைவேற்றி தருகின்றான். திருப்பாச்சில் ஆச்சிராமத்திலே கொல்லி மழவன் என்ற மன்னனுடைய மகள் முயலகன் என்ற நோயினாலே பிணியுண்டு கிடக்கின்றாள். அது காக்கா வலிப்பு போன்ற ஒரு நோய். அவ்வாறு உணர்ச்சியற்றிருக்கின்ற அவளை பெருமானை பாடி அந்த நோயினை தீர்த்தருளிக்கின்றார். இவ்வாறு அரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார். திருமறைக்காட்டிலே அப்பர் பெருமான் வேதங்கள் பூசித்து அடைத்த கதவினை இந்த காழிப்பிள்ளையாருடைய வேண்டுகோளின்படி திறக்க பாடவும், அந்த அப்பர் பெருமானுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் அடைக்க பாடி அருளிருக்கின்றார். ஆகவே அன்று முதல் அந்த மறைக்கதவம் இன்றும் திறந்தும் மூடவும் எளிதாக அடியார்களுக்கு பயன்பட்டு வருகின்றது. எண்ணில்லாத அற்புதங்களை செய்து வருகின்றார், இன்னும் செய்ய போகின்றார். அந்த சம்பந்த பெருமான் உங்களுடைய நாட்டிற்கும் எழுந்துருள்வார், உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற தலங்களையும் தரிசிப்பார், அப்பொழுது நீங்கள் அவரை தரிசிக்கலாம் என்று சொன்னே மங்கையர்க்கரசியார் குலச்சிரிநாயனருடைய திருமுகத்தை பார்த்தார். அந்த பெருமான் இங்கு எழுந்துள்ளும் வரையிலும் நம்மால் பொறுமை காக்க முடியாது. அந்த பெருமான் அப்படி ஒரு பெருமான் இருக்கின்றான் என்பதை அறிந்த உடனேயே நமக்கு பெருமான் அறிவிப்பது எதற்காக? அந்த பெருமானை நாம் சென்று காண வேண்டும், அல்லது அந்த பெருமானை இங்கு வருவித்துக் கொள்ள வேண்டும். அவர் வரும்போது வரட்டம் நிற்கப்படாது. குருநாதன் நம்முடைய குருநாதன் இவன் என்று அறிந்த பிறகு நாம் குருநாதனை தேடி ஓட வேண்டும். கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்கிறதுக்கு என்ன இதுவா சாதாரண உலகில் பொருளா? கடவுள்தான் குருநாதனை அறிவிக்கின்றான்.
அந்த குருநாதன் நமக்கு கடவுளை அறிவிப்பான் என்ற காரணத்தினாலே அந்த அண்ணனிடமே எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி குலச்சரியார் ஒரு ஓலை வரைந்தார். மதுரையினுடைய மந்திரி எழுதுகின்றேன், இங்கு அமனிருள் கவிந்திருக்கின்றது, தாங்கள் எங்களுடைய மன்னனுக்கு திருநீர் அளித்து அவனை சைவனாக்கி இந்த நாட்டு மக்களை ஆட்கொண்டருள வேண்டும் என்று தங்களுடைய திருவடி தாமரைகளிலே விழுந்து பணிந்து வேண்டுகின்றோம் என்று ஓலை எழுதி அந்த ஆளுடைய பிள்ளையாராகின்ற காழி பிள்ளையார் அவர் தற்போது எங்கிருந்தாலும் அவரிடம் இந்த திருமுகத்தை கொடுத்து மிகுந்த விரைவோடு இங்கு மதுரைக்கு எழுந்துள்ளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அவ்வண்ணம் அந்த தூதராக வந்த அந்தனர் திருமறைக்காட்டிலே அப்பர் பெருமானோடு எழுந்துள்ள இருக்கின்ற சம்பந்த பெருமானத்திலே சென்று திருமுகத்தை காட்டவும் சம்பந்த பெருமான் பெருமானுடைய ஆணை என்றதனை உணர்ந்து ஆலவாய்க்கு புறப்பட எத்தனைக்கின்றார். அப்பொழுது அப்பர் பெருமான் தடுக்கின்றார், அமணர்கள் பெரும் பாவிகள், அவர்கள் கொல்லாமை என்ற விரதத்தை வெளியிலே ஒப்புக்கு சொல்கின்றார்கள், ஆனால் அவர்கள் கொல்லும் வன்மை கொண்டவர்கள், அவர்கள் என் உயிர் போனால் போகட்டும் என்று என்னை எவ்வளவோ படுத்திருக்கின்றார்கள், பெருமான் என்னை காத்தருளினான், தாங்கள் ஒரு சிறு குழந்தை, தாங்கள் அங்கு சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று தடுத்தார். சம்பந்த பெருமான் சொன்னார், மூர்த்தி சிறிது என்பதனால எடையிடக்கூடாது, நெருப்பு சின்ன நெருப்பாக இருந்தாலும் அது பெரிய பஞ்ச புதையை சுட்டிருக்கின்றது, பெருமான் அல்லவா நமக்கு துணை செய்கின்றான், ஆவதும் அழிவதெல்லாம் அவன் செயல் என்பதனால புத்தரோடு அமணி வாதில் இந்த திருநீர் அழிவிக்கும் என்று பாடுகின்றார். வேயுறு தோழிப்பங்கன் என்ற கோளறுபதிகத்தை பாடி அப்பர் பெருமானுடைய அச்சத்தை விலக்கி தாங்கள் அஞ்ச வேண்டாம், நான் அங்கு சென்று எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டேன், பெருமானுடைய அருள் வலி துணை கொண்டு அங்கு சைவத்தை தாபித்து வருவேன், இதற்கு தங்களுடைய அருள் ஆசை வேண்டும் என்று அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு முதலில் நோக்கி வருகின்றார் சம்பந்த பெருமான். சம்பந்த பெருமானோடு ஒரு திருக்கூட்டம் வருகின்றது. சம்பந்த பெருமான் இறைவன் அளித்த முத்துச்செவிகள் எழுந்தருளி வருகின்றார். மதுரைக்கு வருகின்ற வழியிலே இருக்கின்ற தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகின்றார். திருப்புத்தூர் போன்ற தலங்களை தரிசித்துக் கொண்டு மதுரைக்கு எழுந்துள்கின்றார். அப்படி வரும்போது ஊர் எல்லையிலேயே மங்கையர்க்கரசியார் குலச்சரியாரை அனுப்பி, நாங்கள் வாழ நீங்கள் இங்கு எழுந்துள்ளிருக்கின்றீர்கள், உங்களுடைய வருகையினால் நாங்களும் எங்கள் அரசனும் எங்கள் நாடும் உயிர்ந்தோம் என்று சொல்லி இனிய சொல் சொல்லி அவரை வரவேற்று அழைத்து வாருங்கள் என்று ராணியார் அனுப்ப, குலச்சரியார் சம்பந்த பெருமானுடைய அந்த முத்து பல்லக்கினை கண்ட அளவிலேயே கீழே விழுந்து பூமியிலிருந்து எழுந்திருக்காமல் வணங்குகின்றார். நீண்ட நேரம் அடியற்ற மரம் போல் விழுந்திருக்கிறார். அடியாரால் சொன்ன உடனே சம்பந்த பெருமான் அந்த முத்து சிவியிலிருந்து இறங்கி தன்னுடைய தளிர் போன்ற சிறு கரங்களினால குலச்சரியாரை எழுப்பி அவர் கண்களிலே நீர் மல்கி இருக்கின்றது. அந்த கண்ணின் நீரை மாற்றி, நீங்களும் வளவர்கோன் மகளார் சோழனுடைய மகள், பாண்டியன் மனைவி என்ற பின்னாடிதான் ஏற்றம், சோழன் மகள், சிவநெறி தவறாத சோழனுடைய மகள், இருவருக்கும் மங்களம் பொலிவதாக என்று ஆசீர்வாதம் பண்ணி அந்த குலச்சரியார் அழைத்து வர அலவாய் பெருமானை தரிசனம் பண்ண போறார். இவருடைய தரிசனத்திற்காக மன்னனிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டு ராணியாரோ இன்று ஒரு நாள் அலவாய் பெருமானை பார்த்து விட்டு வருகிறேன், நீண்ட நாள் ஆகிவிட்டது பெருமானை பார்த்து என்று சொல்லிவிட்டு, சரி சரி சீக்கிரம் போயிட்டு வந்துரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வீட்டில் எப்படி நடக்குது இன்றைக்கும், அந்த அம்மையார் வந்து பெருமானை தரிசிக்காமல் ஒதுங்கியிருக்கிறார். குருமுகமாக பெருமானை தரிசிக்கணும், குருநாதர் வரும்போது இடையில நின்று தரிசிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்றைக்குமே குருநாதனை தரிசித்து விட்டு பெருமானை தரிசிக்கும் போது அந்த தரிசனத்தினுடைய சிறப்பு வேறு மாதிரி இருக்கும். என்றைக்குமே இறைவனுடைய தரிசனம் நமக்கு ஆச்சாரியால் தான் பண்ணி வைக்கிறார், ஆச்சாரிய முகமாக சிவாச்சாரியால் தான் நமக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறார். நாம போய் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், ஒன்றும் தெரிஞ்சுக்க போறதில்லை. அப்படி சம்பந்த பெருமானுடைய வருகைக்காக ஒதுங்கி இருக்கிறார். சம்பந்த பெருமான் வந்தார், வந்து பெருமானை முதலிலே பாடினார். மதுரைக்கு வந்தோடனே சம்பந்த பெருமானுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சியான். வரும்பொழுதே கேட்குறாரு, கோயிலுக்குள்ளே வரல, ஆலவாய் பெருமானுடைய உயர்ந்த ராஜகோபுரங்கள் தெரிகின்றன, இந்த சுற்றி எல்லா இடத்துலையும் ஆலவாயில் நிறைய சிவாலயங்கள் இருக்குது, ஆதி சுக்கநாதர் இருக்கிறார், ஆப்பனூர் பெருமான் இருக்கிறார், இதில் எது ஆலவாயின்னு கேட்குறார். தெரியாதவரை போல, அவர் எல்லாம் தெரிந்தவர் தான், தெரியாதவரை போல கேட்குறார். என்ன காரணம்னா, ஊர் மக்கள் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும் எதையுமே. உடனே இதுதான் ஆலவாய் என்று சுட்டுகின்றார்கள். அது சுட்டின உடனே அதை பதிகமாக பாடுகின்றார். மதுரை மண்ணை மிதித்த முதல் பதிகம் இதுதான், மங்கையர்க்கரசி வளவருகோன் பாவை வரிவளை கைமடமானி என்று சொல்லி, பொங்கலல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்ற அந்த ராஜகோபுரத்தை வணங்கி பாடுகின்றார். பிறகு உள்ளவரார் பெருமான் தலைச்சங்க புலவனாக இருக்கிறார். ஆகவே எல்லா ஊர்லேயும் சாமியை சுவாமின்னு பார்த்த இவர் இந்த பெருமானை பார்த்த உடனே, தன்னை போன்ற ஒருவன் தன் ஜாதிக்காரன், நீயும் புலவன் நானும் புலவன் என்று நட்புறவோடு பார்த்தாராம்.
நட்புரோடு பார்த்து விட்டு சொல்றார், இந்த பெருமானை பார்த்தவர்கள் அகில உலகங்களையும் கட்டி ஆழ்வதற்கு ஐயம் இல்லை என்று பாடினர். சொக்கநாத பெருமானுடைய தரிசனம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவர்கள் மூவுலகையும் ஆளும் மன்னர்கள் ஆவார்கள். நாம் எல்லாரும் மன்னர்கள். சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ண மூவுலகையும் ஆளும் மன்னர்களாக நம்ம ஆவோம். நீ

என்று பாடுறார். இந்த சுவாமியே அவருடைய அனுகிரகம் அப்படிப்பட்டது. அவருடைய கருணைக்கு பாத்திரமானவர்கள் உச்சியில் கொண்டு போய் வைத்து விடுவார் சுவாமி. மூர்த்தி நாயனாரை மன்னராக்கினார், நம்மையெல்லாம் மன்னராக்குவார் என்று படிக்கின்றோம். அந்த பெருமானை பாடிவிட்டு வருகின்றார். அப்பொழுது குலச்சிரியார் காட்ட மங்கையர்க்கரசியார் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார். அப்ப சம்பந்த பெருமான் சொல்றார், சாமி பார்க்கறதுக்காக நாங்கள் ஊருக்கு வரல, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்னார். எவ்வளவு அன்பான வார்த்தை. இந்த சொக்கநாத அவர் ஞானமே வடிவானவர். 3 வயதில் அம்பாளுடைய ஞானப்பாலை உண்டவர். சொக்கநாத பெருமானுடைய காட்சி அவருக்கு இருந்த இடத்திலேயே கிட்டும். சீராழிலே அவர் பார்த்துருவார் சொக்கநாத பெருமான், மனதால் எண்ணி பார்ப்பார். அகத்தியர் எவ்வாறு சொக்கநாத பெருமானை தியானம் பண்ணி காசியில இந்த புராணத்தை சொல்லிட்டு இருக்கிறார். சொக்கநாத பெருமானை பார்த்து கொண்டுதான் சொல்றார், காசியில சொல்லிட்டு இருக்கிறார். கைலையில சூதமுனிவர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப மதுரைக்கு வராமலேயே சொக்கநாதரை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க. அது போல சம்பந்த பெருமானால் முடியும். அவர் சொன்னார், சொக்கநாதரை எங்கிருந்தும் எண்ணி பார்ப்பேன், உங்கள் இருவரையும் பார்ப்பதற்காக தான் வந்தேன். என்ன காரணம்னா, இந்த கடினமான காலத்துல சிரம தசையில நீங்கள் இருவரும் திருநீற்றன்மினை பாதுகாத்து சொக்கநாத பெருமானை நீங்கள் வழிபட்டு வருகின்றீர்கள். சொக்கநாத பெருமான் உண்மையிலே உங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றார், அந்த பெருமானை பார்ப்பதற்காக தான் வந்தேன் என்று இனிய மொழிகள் பகிர்ந்தார். குலச்சிறை நாயனார் அவருக்கு தங்குவதற்கு மடம் காட்டினார். அந்த மடத்திலே அடியார்களோடு அவர் எழுந்துள்ளிருக்கின்றார். அந்த நேரத்திலே காலையிலே திருநீர் அணிந்து ஒரு கங்கையாறு மதுரைக்கு வருவதைப் போல விண்ணிலிருந்து நூற்றுக்கணக்கான முழு நிலவுகள் பூமியிலே நடந்து வருவதைப் போல திருநீர் அணிந்த குழாம் இந்த மதுரையிலே முன்பு கண்டிராத காட்சியை கண்டு சமணர்கள் எல்லாம் வயிற்றிலே எரிச்சலோடு பொறாமை கொண்டவர்களாக புழுங்குகின்றார்கள். அவர்கள் ஒரு இடத்திலே கூடி, இவர்களெல்லாம் நம்முடைய மதுரையை கெடுத்து விடுவார்கள் போலிருக்கின்றது, நம்மை அழிக்க வந்திருக்கிறார்கள் போலிருக்கின்றது, இதற்கு ஏதாவது உபாயம் செய்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், வருகின்ற ஆபத்தை ஆரம்பத்திலேயே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி மந்திராச்சனை செய்கிறார்கள். மன்னனிடம் நாம் போய் எவ்வாறு முறையிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அங்கே போய் மாறி பேசக்கூடாது, மன்னன்ட்ட என்ன சொல்லணும்னு இங்கேயே முடிவு பண்ணிக்கணும் என்று திட்டமிட்டு அடிகள்மார் எல்லாரும் மன்னனிடம் போய் எங்களை அறிவியுங்கள்னு வாயிற்கு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள்லாம் போய் அடிகள்மார் ஆயமாய் வந்திருக்கிறார்கள். ஆயம்னா கூட்டம். உடனே மன்னன் அவர்கள் சார்பு என்பதனால ஓடி வந்தானா, ஒத்த 2 பேர் வந்தால் பரவாயில்ல, 8000 பேர் சேர்ந்து வந்திருக்காங்கன்னா ஏதோ ஆபத்து போல இருக்கு என்று ஓடி வந்தான். அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றான். உங்களுக்கு என்ன நான் செய்ய வேண்டும்னு கேட்டான். அவங்க சொல்கிறாங்க, மாவலாய் குதிரை யானை போன்ற வாகனங்களை செலுத்த வல்லவனே, உன்னுடைய மதுரையிலே மேவலால் இன்று அந்த சிவனடியார்கள் திருநீர் அணிந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை கண்ட காரணத்தினால் நாங்கள்லாம் தீட்டுப்பட்டு போயிட்டோம், கண்டு முட்டுனாங்க. உடனே அவன் காதை பொத்திக்கிட்டான், விபூதி அணிந்தவர்களை பார்த்தீர்களா, இந்த செய்தியை கேட்டு நான் கெட்டுப்பட்டேன்னா, கேட்டு முட்டணும், என்ன பண்ணலாம், எப்படியாவது ஒரு சிறுவனை தலைவனாக கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கழுமலத்திலே சூலபாணியின் அருள் பெற்றவனாம், கழுமலம்னா சீர்காழி, அவனை நாம் எப்படியாவது விரட்ட வேண்டும். எப்படி விரட்டுவீங்க, எங்களுடைய மந்திரங்களை கொண்டு அவர்கள் தங்கியிருக்கின்ற மடத்திலே நெருப்பு பிடிக்கும் வண்ணம் செய்கின்றோம். அதை கண்டு அவர்கள் அஞ்சி, ஆகா இந்த ஊரிலே நம்மிலும் தவத்திலே வல்லவர்கள் இருக்கின்றார்கள், ஆகவே நாம் சொல்லிக்கொள்ளாமல் ஏமநாதனை போல் ஓடிவிடுவோம் என்று ஓடிவிடுவார்கள். அவ்வாறே செய்க என்று மன்னன் அதற்கு இணைந்தான், இசைந்தான். அதுதான் அவன் பண்ணின தப்பு. என்றைக்குமே பகைவனிடமிருந்து தூதாக வந்திருந்தாலும் கூட நம்முடைய ஊருக்கு விருந்தினராக வந்திருக்கின்ற ஒருவனை விரட்டக்கூடாது. நம்முடைய ஜென்ம விரோதி நம்ம வீட்டு வாசல்ல வந்து காரிங்கல் அடிக்கிறார், நாம வாங்கன்னு சொல்லணும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார்னா பகை மறந்து வந்திருக்கிறான்னு இருக்கும், அப்போ போய் போகணும்னு சொல்லக்கூடாது, இதுதான் தர்மம். அப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஒருத்தர நம்ம வாங்கன்னு சொல்லாமல் அவங்கள அச்சமுறுத்தி அவர்கள் அஞ்சு நீங்குவார் செய்யலாமா, அதற்கு இவன் ஓகே பண்ணினதுனால இவனிடத்திலே அந்த பாபமானது சேர்ந்தது. அவர்கள் தங்களுடைய மந்திரங்களெல்லாம் சொல்லி நெருப்பு பற்றும்படியாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முடியல. என்ன காரணம், சிறு விதிமகத்து கையிழந்தவன் செல்லுமோ அஞ்சு நான் கலங்கி. மந்திரத்தினால் ஒரு அக்னியை உண்டாக்க பார்க்குறாங்க, அக்னி பகவானுக்கு பயம். தக்ஷ யாகத்தில் நம்ம கையை இந்த சுவாமி வெட்டியிருக்கிறார், திரும்பவும் போய் அவருக்கு அபராதம் பட்டா காலையை வெட்டிவிடுவார், இல்லை கழுத்து வாங்கிடுவார், நம்ம போக வேண்டாம்னு பயந்து நின்றுட்டார். அக்னி ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றே மந்திர விதி வருமே. மந்திரங்களுக்குள்ளாம் தலையாயது மூல மந்திரமாகின்ற பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யார் புரஸ்தரணம் பண்ணி ஓதி வருகிறார்களோ அவர்கள் பார்க்குற திசையிலையும் ஏனைய மந்திரங்கள் எவ்வளவு எழுத்து அதிகமாக இருந்தாலும் நிற்காது. இந்த மந்திரத்துக்கு மட்டும் எழுத்து எண்ணிக்கை சொல்லி பஞ்சாட்சரங்கிற பேர் இல்லை, தமிழில் இதுக்கு அஞ்செழுத்துன்னு பேர்.
நமக்கு உபதேசம் பண்ணுற கிரமத்தில் பிரசாத மந்திரம் கூட சேர்ந்து அஞ்சு எழுத்துக்கு மேலேயே இருக்கு. அப்படியே இதை வந்து சாதனம் பண்ணிகிட்டே வரும்பொழுது சில எழுத்துக்கள்லாம் குறைஞ்சி இது மூணு எழுத்தாக கூட ஆகலாம், ரெண்டு எழுத்தாக ஆகலாம், ஒரு எழுத்தாக ஆகலாம். அந்த சூக்ஷ்மங்கள்லாம் மேடையில் சொல்லக்கூடாது. எழுத்து எண்ணி இதுக்கு அஞ்சு எழுத்துன்னு பேர் கிடையாது. இது எழுத்து அதிகமாக இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் இது அஞ்சு எழுத்து தான். இந்த எழுத்தை ஓதுவர்களை கண்டு பாச வினை அஞ்சும், அதனால் இது அஞ்சு எழுத்து. இதை பார்த்து மாயை அஞ்சும், மலம் அஞ்சும், பகைகள் அஞ்சும், என்பதனால் இது அஞ்செழுத்து. இந்த அஞ்செழுத்து யார்கிட்ட இருக்கோ அவர்கள் இருக்கிற இடத்துல மற்ற மந்திரங்கள் பயன்பட மாட்டான். அதனால் அவர்கள் மந்திரத்தினால அக்னியை கொளுத்த முடியல. அவங்க நினைக்கிறாங்க, நாம் இந்த மடத்துக்கு நெருப்பு வைக்கலைன்னா மன்னன் இவருடைய மந்திர சாதனம் வேஸ்ட்டு, இவருடைய தவம் குறைஞ்சி போச்சு என்று நம்மை தள்ளிவிடுவான் என்ற அச்சத்தில் பௌதிகமாக ஃபிசிக்கலாக பெட்ரோலை விட்டு குளித்தினா ஒரு நெருப்பு பிடிச்சிக்கும், அது ஃபிசிக்கல் நெருப்பு. அந்த நெருப்பு போய் வச்சாங்களாம், அந்த நெருப்பு தண்ணீரால் அணையும், மந்திரத்தால் உண்டாகிய நெருப்பு தண்ணீரால் அணையும். இந்த நெருப்பை வைத்த உடனே நெருப்பு பிடிச்சிக்கின்னு தெரிந்த அந்த சிப்பந்திகள்லாம் குடகுடமாக தண்ணியை கொட்டி அணைச்சிட்டாங்க. அதனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இதை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் மனதிலே ஒன்று கருதினார், மன்னன் முறை வழு, ராஜா ஒழுங்காக ராஜ பரிபாலனம் பண்ணலை. அதனால்தான் சாதுக்களாக இருக்கின்ற மக்கள், விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மக்கள், அவர்கள் வாழ்கின்ற இடத்திலே இந்த ஊர்க்காரன் நெருப்பை வைத்திருக்கிறான். ஆகவே எய்தவன் இருக்க அம்பை நோக வேண்டாம், எய்தவன் பாண்டியன், அம்புதான் இவர்கள் என்று சொல்லி இந்த நெருப்பு பாண்டியனை மெதுவாக போய் பிடிக்க வேண்டும் என்று பாடினர். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே, அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழு உஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இந்த ஊர்ல நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் சொக்கநாதா. அதே நேரத்தில் இந்த நெருப்பு மெதுவா போய் பாண்டியனை பிடிக்கணும். ஏன் மெதுவா போனோம் சொன்னார், படக்குனு போய் பிடிக்கணும் சொல்லாமே. படக்குனு போய் பிடிச்சா அவன் உடனே பிராண தியாகம் பண்ணி விடுவான், உயிர் வாழ மாட்டான். ஆனால் அவன் அருள் வருவதற்கு விதி இருக்கின்றது. முக்காலமும் அறிந்தவர் இவர், ஞானப்பால் உண்டவர், பின்னால் திருநீர் அடிந்து அவன் உயிந்து சுந்தரவர்ம பாண்டியனாக ஆகப் போகிறான், நின்றசு நெடுமாறனாக ஆகப் போகின்றான், சைவத்திற்கு பல அரிய நூல்கள் வடமொழியில் செய்யப் போகின்றான், சைவ தர்ம பரிபாலனம் செய்யப் போகின்றான். அந்த விதி அவனுக்கு இருக்கின்றது. அதற்கும் முன்னதாக மங்கையர்க்கரசியாரை கரம் பிடித்திருக்கின்றான். அவன் உயிரை வாங்கிவிட்டால் இவருக்கு யார் பதில் சொல்றது? நம்முடைய அடியவள் சிவநெறியில் ஒழுகின்ற ஒரு பெண், அவளுடைய தாலை பாக்கியம் இருக்கின்றது. ஆகவே இந்த நெருப்பு மெதுவாக செல்வதனால உயிரை வாங்காமல் வெப்பு நோயாக ஆயிற்று, கடிய கொடிய ஜுரமாக ஆயிற்று. அந்த ஜுரம் வந்தா மன்னன் தவிக்கின்றான். அருகிலே வருபவர்கள் அவர்களை சுடுது. எல்லாரும் அந்த சூட்டினுடைய அந்த அதிகத்தை பார்த்து பயந்து தொலைவில் செல்கின்றார்கள். அவன் படுத்திருக்கின்ற படுக்கை கருகி போகின்றது. ஒரு குடுவையிலே தண்ணீரை அவன் தொட்டால் தண்ணீர் ஆவியாகின்றது, அந்த அளவு உடம்புல வெப்பம். மன்னனுக்கு வெப்பு நோய் அடுத்திருக்கின்றது என்பதை அறிந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரியாரும் மனம் வருந்துகின்றார்கள். மன்னனை வந்து காண்கின்றார்கள். அம்மையார் மன்னா என்று சொல்லி மருத்துவர்களை கொண்டு தணிப்பிக்கின்றார். ஆனால் எந்த மருந்திற்கும் தணியவில்லை. இரவு நேரத்திலே இந்த நோய் வந்துவிட்டது. ராத்திரியில் ஒரு நோய் வந்தால் ரொம்ப சிரமப்படுத்தும், பகலில் தான் வழி தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த அமணர்கள் அனுச்சிதமான காரியத்தில் வல்லவர்கள், மாயை வல்லவர்கள், இவர்கள் குருநாதனுக்கு ஏதாவது தீங்கு செய்திருப்பார்கள், அந்த அபராதம்தான் இவ்வாறு வெப்பு நோயாக வந்ததோ என்று ஒற்றர்கள் மூலம் கேட்டுதுகின்றார்கள். அவர்கள் அஞ்சிய வண்ணமே நடந்திருக்கின்றது. அந்த இரவு நேரத்திலே இவர்கள் அமணர்கள் சென்று நெருப்பு வைத்திருக்கிறார்கள் சைவர்கள் வாழ்கின்ற மடத்திலே என்பதை அறிந்து மன்னனிடத்திலே அதிலிருந்து விண்ணப்பித்து இந்த அபராதம் தங்கள் மேனியிலே வெப்பு நோயாக வந்திருக்கலாம், ஆகவே இந்த வெப்பு நோய் தீர வேண்டும் என்றால் அந்த பெருமானை இங்கு எழுந்தருளை செய்து அவருடைய அருள் நோக்கத்தின் மூலம் இந்த வெப்பு நோயை தீர்த்து கொள்ளுங்கள் என்று மன்னனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார்கள். மன்னன் அதற்கு இசையவில்லை. அவர்கள் வேறு சமயத்தவர்கள், நாம் வேறு சமயத்தோம், அவரை கொண்டு நம்முடைய பிணியை தீர்த்து கொண்டால் பெரும் பழி ஏற்படும் என்று சொல்கிறான். அப்போ அந்த அம்மையார் அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க, மன்னா உடம்பிலே உயிர் இருந்தால்தானே ஒரு சமயத்தை பின்பற்ற முடியும், தாங்கள் உயிர் வாழ்ந்தால்தானே சமணனாகவோ சைவனாகவோ இருக்க முடியும், தாங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு மனிதன் ஆபத்கால தர்மம் என்று ஒரு உண்டு, உயிர் போய் இந்த நிலையிலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் எந்த அறத்தையும் பின்பற்றலாம். சரீர மாத்தியம் கொள்ளு தர்ம சாதனம், உடம்புல உயிர் இல்லைன்னா என்ன காரியத்தை பண்ண முடியும்? உயிரை வாட்டுகின்ற நோய் வந்திருக்கின்றது, அது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று, அது ஒரு சிவனடியாரினாலே தீர்ந்தது என்று சொன்னால் தீர்த்து கொள்ளுங்கள், அதுதான் விவேகியானவன் செய்யக்கூடியது. அதை தவிர நாங்கள் அறிந்தவரையிலும்
அந்த பெருமானுடைய அருளினாலே தங்களுடைய வெப்பு நோய் மட்டும் தீராது, தங்களுடைய பிறவி நோயும் தீரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று எடுத்து சொன்னார். அன்னைக்கு ஒரு நாள் மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டார் மன்னன். என்றைக்குமே நாமெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நமக்கு நல்ல காலம்னு ஒன்று இருந்ததுன்னா நல்ல மனைவி சொல்லுக்கு நம்ம கட்டுப்படுவோம். பல பேர் நினைக்கிறாங்க வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டால் அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒத்த கருத்து கொண்ட ஒரு மனைவி கற்பு கரசியாக இருக்கின்ற பெண் அவள் சொன்ன பேச்சை கேட்டு நடக்கிறது அவமானம் கிடையாது. நமக்கு நல்வீனை இருந்தால் தான் நம்ம அவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவோம். இதுதான் புராணம் சொல்றது. சரி, அந்த சம்பந்த பெருமானை வரவழைத்து பார்ப்போம் என்று சொன்ன உடனே அணையை விட்டு செல்கின்ற நீரை போல மிகுந்த ஆசையோடு வேகமாக இவர்கள் செல்கின்றார்கள். ராணி பல்லக்கில் செல்கின்றாள், மந்திரியார் அதற்கு முன்பாக குதிரையில் செல்கின்றார்கள். சம்பந்த பெருமான் வழங்கின்ற மடத்திலே சென்று அந்த பெருமானை வணங்குகின்றார்கள். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்துடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். ஆகாசத்தில் இல்லாமல் பூமியில் இருக்கிற முழு இல்லாமல் இருக்கிறார்கள். சங்கீத சாஸ்திரமே கையுங்காலம் முளைச்சாமல் இருக்கிறார்கள். அப்படி பெருமானுடைய பெருமைகளை தமிழிலே வேதசாரமாக பாடிக்கொண்டிருந்த குருநாதனுடைய திருவிழையில் விழுந்து இந்த மதுரை மக்கள் செய்த

தான் வெட்டு வேள்வி செய்யா அமன் கையறை ஓட்டி வாதி செய்ய திரு உள்ளமே. பெருமானே, சமணர்களோடு நான் வாதி செய்யவா என்று கேட்கின்றார். பெருமான் அந்த பதிகத்திற்கு விடையளிப்பதை போல பெருமான் வந்து எந்த செய்கையும் செய்யவில்லை என்பதனால பெருமானுடைய திருவுள்ளத்தை தெளிவாக அறிய வேண்டும் என்று சொல்லி அடுத்த பதிகம் பாடுகின்றார். வேத வேள்வியை நிந்தனை செய்தூழல் ஆதமில்லி அமனொடு தேரரை வாதில் வென்று அழி

0: அதியே பகவானே, இந்த உலகம் முழுவதும் உன் புகழ் பரவ வேண்டும். ஆகவே வேத வேள்வியை நிந்தித்து உழல்கின்ற அந்த மக்கள், அந்த சமணர்களோடு நான் வாதிடவா, வாதில் வென்று அவர்களை வெல்லவா என்று கேட்டவுடனே பெருமான் ஓம் என்று விடையிறுத்தான். செய்க என்று சொன்னவுடனே பெருமானுடைய திருநீற்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு திருநீறு செம்மை தினமே புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, ஆடக முதரை அரசே போற்றி, கூடலில் அங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் தான் முதல் குரு. தாயை விட உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சன்னியாசியாக இருக்கிறார்கள்னு சொன்னா சன்னியாசிகளை எல்லாரும் வணங்குவார்கள். தகப்பனாக இருந்தாலும் சரி, வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் வணங்குவார்கள். ஒரு உதாரணம் பார்த்தா, காஞ்சி சுவாமிகளினுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது சின்ன வயசு அவருக்கு பட்டம் கட்டி விட்டார்கள் ஜெகத்குரு என்று. அப்ப அன்மேதான் வேதம் கற்றுக்கொள்ளுகிறார். இதுல ரெண்டு வித்தியாசம் நான் சொன்னேன், குரு வேற ஆச்சாரியன் வேற. அதனால்தான் வார்த்தையை நான் பயன்படுத்தியேன், ஆச்சாரியனாக இருந்தாலும் குருங்கிறது கிடையாது. குரு என்பது அவருக்கு மேலே இருந்த குரு. அவருக்கு யார் பிரணவார்த்தத்தை உபதேசம் செய்து கொடுத்தாரோ அவர் தான் அவருக்கு குருவாக இருக்க முடியும். அவருக்கு உபதேசம் செய்தவர் சன்னியாச தீட்சை செய்தவராக இருக்கக்கூடியவர். இங்கே இவருக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் பண்டிதர்கள்லாம். கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இவரிடத்துல நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். இவர் சின்ன குழந்தை, ஆனா குழந்தைக்காக இல்லை, ஏன் ஜெகத்குருவாக இருந்த பொழுது இவரைத்தான் நமஸ்காரம் பண்ணணும், சன்னியாசி. அதே மாதிரிதான் சன்னியாசியை தகப்பனம் வணங்க வேண்டும், ஆனால் சந்நியாசி தாயை வணங்க வேண்டும். தாய்க்கு மாத்திரம் விதிவிலக்கு. காரணம் என்னன்னா, தாய் தெய்வமாக, தாய் குருவாக இருக்கிறாள். முதன் முதல்ல எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கக்கூடியவள், சொல்லிக் கொடுத்தவள் தாயாக இருக்கிறாள். ஆன காரணத்தினாலே தாய் தான் முதல் தெய்வம், தாய் தான் முதல் குரு. சந்நியாசியாக இருந்தாலும் தாயை வணங்க வேண்டும். இப்போ முருகப்பெருமானுக்கு எப்படியோ தாயாக இருக்கக்கூடியவள் அம்பிகை பார்வதி, வயிற்றிலே பெற்றெடுக்காவிட்டாலும் தாய் தாய் தான். இப்ப முருகப்பெருமானால உபதேசம் பண்ண முடியாது, சிவபெருமானம் சொல்ல முடியாது, இது முறை மீறிய தன்மையாக இருக்கும். என்ன செய்வது, இவர் பகுதியிலே இடப்பகுதியிலே அம்பிகை இருக்கிறார், அந்த காதலை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு இன்னொரு சூக்ஷ்மமான கருத்து அடுத்தது வருகிறேன். இன்னொரு காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் என்ன பண்ணாராம், அடுத்த தோளிலையும் வைத்தாராம். முருகப்பெருமானை இங்கேயும் சொல்லுனாராம், சிவன்

கந்த. இந்த அடுத்த வார்த்தை திருப்புகள்ல ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் உண்டு. என்னன்னா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த. ஸ்கந்தன் சொல்லக்கூடியவன் யாரு? தோன்றியவன். ஸ்கந்தான் அப்படி தோன்றியவன். அடுத்தது சேர்த்த பொழுது கந்தனானான். கந்தனனும் பேர் பெற்றனன் கௌரி தன்மைந்தன் நம்ம முதலே பார்த்திருக்கிறோம். அம்பிகை ஒன்றாக்கின காரணத்தினாலே ஆறு குழந்தைகளை ஒன்றாக்கும் பொழுது ஸ்கந்தன் என்கின்ற பெயர் முருகப்பெருமானுக்கு கிடைத்தது. அந்த கந்தங்கிற வார்த்தையை வச்சார். இன்னொரு விஷயம் உண்டு. சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த. வரபாலன்னர் வயிற்றிலே பெற்றெடுக்கவில்லை, அவளிடத்தே வரவில்லை அம்பிகை அப்ப இல்ல அந்த இடத்துல. ஆனால் அம்பிகையினுடைய மகனாக வந்தவர்னார். அம்பிகையினுடைய மகனாக இருக்கின்ற பொழுது இவரால அம்பிகைக்கு உபதேசம் பண்ண முடியாது.

0: இன்னொரு சூக்ஷ்மம் இப்பவே சொல்லிடுறேன், அம்பிகை வேறு கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. நம்ம மந்திரங்கள் மூலமாக அடுத்தது முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், எவள் திரிபுர சுந்தரியாக இருக்கிறாளோ, எவளுடைய பீஜாட்சரங்களானது இருக்கிறதோ, அதுதான் முருகப்பெருமான் என்பது அடியேனுடைய கருத்து. அவ்வளவுதான். இது வந்து அதுக்கு இருக்கலாம், நான் அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கிறேன், அதுக்கு மேல நீங்கள் சரியா தவறான பார்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். முருகன் வேற கிடையாது, அம்பிகை வேற கிடையாது. தானே இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் தனக்கு தானே சொல்ல முடியாது, ஆனால் தன்னிடத்திலே இருந்து சிவபெருமான் பிரித்து கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து சக்தி தான் சிவனிடத்திலே இருந்து முருகனாக வெளியில வந்தாள் என்பது ஒரு சூக்ஷம். அதனால தான் சிவகாம சுந்தரி தன் வர பால கந்த என்று சொன்னார். பாலனாக சக்தியே அம்பிகையே பகவானிடத்திலிருந்து பரமேஸ்வரனிடத்திலிருந்து தீப்புழம்பாக வந்தாள், அவளே ஒன்று சேர்த்தாள், சேர்த்த காரணத்தினால அவளுடைய பாலன் ஸ்கந்தன் ஆனான். அதனால தான் சொல்லல, இரண்டாவது காதலை கேட்டுக்கொண்டவர் யார், சிவபெருமான் அம்பிகைக்காக சேர்த்து வச்சு கேட்டுக்கொண்டார். ஏன், தன்னுடைய இடப்பாகத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள், அதனால அந்த எம்பெருமானிடத்தில் இடப்பாகத்திலே இருக்கின்ற காரணத்தினால வாம பாகத்தை வவ்வியதே என்று வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் என்று அபிராமி பட்டர் பாடுவாரே, அது மாதிரி அம்பிகை கவர்ந்து கொண்ட அந்த இடப்பாகம் இருக்கின்றதே அந்த செவியிலேயும் கேட்டார் என்கின்ற சூக்ஷ்மமான பொருள் உண்டு. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும், இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. யாரு, ஸ்கந்தன் அம்பிகையினுடைய பாலன், சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை. இன்னொன்னு உண்டு, அம்பிகையால எம்பெருமானுக்கு உபதேசம் செய்ய முடியாது. இதுல இன்னொரு விஷயம் வர்றேன், ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி சிவபரமாக சிவபரத்துவம் சொல்லும். இப்ப சக்தி பரத்துவமாக சொல்லும் பொழுது அம்பிகையே எல்லாவற்றிற்கும் காரணம், சக்தி தான் பராசக்தியாக இருக்கிறதுன்னா அந்த சக்தி தத்துவத்தின் மூலமாக வரும் பொழுதுதான் இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பும் வரும். நான் எதுக்காக, ஸ்ரீவித்தையில ஒரு பகுதி உண்டு, அந்த ஸ்ரீவித்தையினுடைய சிறப்பை சொல்லி இருக்கக்கூடிய பரம குருநாதராக இருக்கப்பட்டவர் முருகப்பெருமானுடைய வழிபாடு இல்லாமல் ஸ்ரீவித்தையினுடைய வழிபாடு முடிவு பெறாது என்று சொல்லி அதை சிறப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கடைசியில வச்சிருக்கிறார். முருகனும் அம்பிகையும் ஒண்ணுதாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வருகிறார். அது இல்லாம இருக்க முடியாது, ஏன்னு கேட்டா அவருடைய குருநாதர் முருகனுடைய பெயரை கொண்டவராக இருந்திருக்கிறார். இப்போ சாக்த தத்துவம் வந்தாலும் சாக்த தத்துவமும் கௌமாரமும் ஒன்றாகி விடுகிறது ஒரு இடத்துல. இப்ப சிவ தத்துவம் வரும்பொழுது சிவனும் முருகனும் ஒன்றாகி விடுகிறான். ஏசி கோல் டு பி பிசி கோல் டு சி இப்படி சொல்லாமா, சாக்தத்துல முருகனும் அம்பிகையும் ஒன்று, கௌமாரத்துல சிவனும் முருகனும் ஒன்று, இப்ப சிவனும் அம்பிகையும் ஒன்று சைவத்துல, இப்ப சிவன் அம்பிகை முருகன் இந்த மூன்று பேரும் ஒன்றுன்னு சொல்லலாமா, ஒன்றுதான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை மதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூக்ஷமான தத்துவங்களை பார்க்கும் பொழுது அம்பிகை சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண முடியாது மனைவிங்கிற காரணத்தினால. இப்ப மனைவி என்கின்ற பொழுது யார் பண்ணுகின்றார்கள், சுவாமிநாதனாக எல்லாவற்றிற்கும் குருநாதனாக இருக்கப்பட்ட தன்னுடைய மகனிடத்திலே கேட்டுக்கொண்டார். அதனால தான் சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த சிவனார் மனங்குடித உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சி குருநாதா என்று அந்த இடத்துல அவர் இரண்டு காதலையும் சொன்னார் என்று. ஆனா தமிழ்ல இரு செவின்னா ஒப்பற்ற இணையற்ற சிறப்பான அர்த்தம், ஒப்பற்ற தன்னுடைய திருச்செவிகளிலே கேட்டுக்கொண்டாராம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகரசை குருநாதான். கேட்ட உடனே ஆனந்தம் தாங்கலையா எம்பெருமானுக்கு, தாண்டவம் ஆடினானா எம்பெருமான், தாண்டவம் ஆடுகிறான். அப்போ அதை தணிகை புராணம் சொல்லும், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய், தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும், தனக்குத்தான் நிகரிலான் தழங்கி நின்று ஆடினானே என்று அந்த இடத்துல பாடும். தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், பிரபஞ்சத்திலே பரமாத்ம தத்துவம் தான் தகப்பனாக சொல்லப்படும், எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கப்பட்ட அந்த முழு முதற் தத்துவம் பரமாத்ம தத்துவம் பதி, அது வந்து தகப்பனாக சொல்லப்படும். இப்போ பிதா புத்திரேன வித்துமான் என்று வேதந்த சாஸ்திரங்களில் சொல்லும்படியாக இறைவன் தனக்கு மகனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானாம். மகன் அவனே தகப்பன், அவனே பிரபஞ்சமாகவும் வருகிறான், அவனே பிரபஞ்சத்திலே தன்னுடைய மகனாகவும் வருகிறான். அதனால தான் தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், இது தத்துவம், தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய் குரு இல்லாத தன்மையில இருக்கும் பொழுது எனக்கு குருவாக வர வேண்டும் என்று நினைத்து தானே குருவானான். தன்னுடைய மகனாக வந்து தானே குருவானான். தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகழ்தான் தழங்கி நின்று ஆடினானே என்று பாடினாராம். அப்போ ஆடுகின்றான். நம்ம என்ன செய்கின்றோம்? நம்ம ஆடுகிறோம். ஆடும் பொழுது என்ன நம்ம சொல்லுவோம்? ஆடும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? அடையப்பா தலகா தெரியாம ஆடுகிறார் சார், சந்தோஷத்துல தலகாமல் தலகா தெரியாம ஆடுகிறார் என்று சொல்லுவோம். சந்தோஷம் வரும் பொழுது ஆட்டம் வருகிறது. இப்ப இவருக்கு சந்தோஷம் வந்தது. என்ன சந்தோஷம்? ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த நமக்கு ஒரு குருவும் தெய்வமா ஒருத்தம் வேணும், நாம் வணங்கி நிற்கும்படியா ஒருத்தம் வேணும் இல்லையா? இப்ப வந்துட்டார். ஆசை தீர்ந்தது ஒன்று. ரெண்டாவது, எல்லாவற்றிற்கும் உபதேசம் நாம் செய்கிறோம், நம்ம உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்ப வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஒரு குருநாதன் வைத்துக் கொள்ள வேண்டாமா அப்படின்னு நினைச்சாராம். வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருநாதனை வேண்டினார். அவருக்கு ஒரு குருநாதன் கிடைச்சான். அந்த சந்தோஷத்துல ஆடினாராம். அடுத்தது ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம். எது நல்ல விஷயம்? உலகத்திலேயே நம்முடைய தன்மை என்ன என்று தெரிந்து கொண்டு, எது உண்மை பொருள், உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிம்மதியும் சந்தோஷமும் வருகின்றது. இது அனுபவமான வார்த்தை. உங்களுக்கு எது உண்மையை தெரிஞ்சு, அப்பா இப்பதான் சார் எனக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் தான் சார் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்? கலக்கத்திலே இருப்போம். உலகத்தில் நம்ம ஏன் கலக்கத்தில் இருக்கிறோம்னா, எல்லாம் மாயை. இந்த மாயையிலே எது பொய்யான விஷயங்கள் இருக்கிறதோ இதை மட்டும் தெரிந்து கொண்டு நாம் கலக்கத்திலே இருக்கிறோம். ஆனால் உண்மையை தெரிந்து கொண்ட பொழுது, உண்மையை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு ஆனந்தம் வருகிறது, நிம்மதி வருகின்றது. உலகத்திலேயே இது நித்தியமான சத்தியமான உண்மை. இந்த பிரணவம் சொல்லக்கூடிய தத்துவமசிங்கிற வார்த்தையை போலவே அதுதான் எல்லாமாக இருக்கின்றது என்கின்ற பதிஞானம். இந்த பதிஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை இவனுக்கே சொல்லும் பொழுது எந்த உண்மையை கேட்டானோ அந்த உண்மையை கேட்டதுனாலே ஆனந்தம் வந்தது. ஆனந்தத்தினாலே ஆடினான். அதுக்கு இன்னொரு தன்மை உண்டு. உலக இயற்கை என்ன? உலக இயற்கையில தன்னுடைய பிள்ளை தன்னை விட பெருமையாக இருக்கும் பொழுது, சான்றோனாக இருக்கும் பொழுது, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுவார் அவைப்பாட்டி. இப்போ தன்னை விட உயர்ந்தவனாக அவனை தன்னுடைய மகனை ஆக்க வேண்டும். உங்களோட உங்க பிள்ளை எப்படிப்பட்டவன் சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படியா அப்படிமாதிரி அப்பாவுக்கு உச்சி குளிரும். இப்ப தன்னை விட உயர்வாக தன்னுடைய மகனை பற்றி கேட்கும் பொழுது சந்தோஷம் வருவது இயற்கை, உலக இயற்கை. இப்ப தன்னுடைய மகனே தனக்கு குருவாக வரும் பொழுது இறைவனுக்கு சந்தோஷம் வருவது உலக இயற்கை இல்லையா? அதனாலதான் ஆடினார். இப்போ தனக்குத்தான் நிகரினான் தழங்கி நின்று ஆடினானே என்று சொல்லும்படியாக அந்த ஆனந்தத்திலே ஆடுகின்றாராம் எம்பெருமான். இதே இந்த உபதேசம் நம்ம எல்லாம் என்னமோ டக்குனு அப்படியே சொன்ன மாதிரி சொல்லிட்டோம்னு கிடையாது. தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இதை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் என்று இதை சொல்லுகிறார்கள். தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இந்த உபதேசத்தை முருகப்பெருமான் செய்து கொண்டிருந்தாராம். அந்த ஒரு வருஷம் ஆனதான் அதற்கப்புறம் ஆனந்தமாக இருந்தார் சிவபெருமான் என்று இதுல சொல்லப்படும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன ஒரு கருத்தும் வரும். பரமேஸ்வரன் பிரணவர்த்தத்தை பார்வதிக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமான் விளையாடி இருந்தாராம். அவர் கேட்டாராம். கேட்ட காரணத்தினாலே அவராலே சொல்ல முடிந்தது என்று திருவிளையாடல் புராணத்தில் ஒரு சின்ன சிறிய நுட்பமான ஒரு கருத்தும் வரும். எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தாருங்கிறது தான் இங்க முக்கியம். உபதேசம் செய்தார், ஆனந்தத்தில் இறைவனுடைய மகிழ்ந்து நின்றாராம். இதை விட ஒரு மகிழ்ச்சியான தன்மை உண்டா என்று ஆனந்தத்திலே அவரை வாழ்த்தியவராக அடுத்தது சொன்னார். எனக்கு மட்டும் சொன்னா போராது, அகஸ்திய மகரிஷிக்கு இந்த பிரணவார்த்தத்தை நீ உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த பிரணவார்த்தத்தை சொல்லும் பொழுது பார்வதி கொடுத்த ஞானப்பால் இருக்கிறதே அதுதான் பிரணவார்த்தமாக சிவன் வாமதேவர் அகஸ்தியர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்ல, அந்த ஞானப்பால் எதுவோ அதுதான் பிரணவார்த்தம். அம்பிகை பிரணவார்த்தத்தை ஞானப்பால் மூலமாக கொடுக்க அது இந்த சிவபெருமானுக்கு வாமதேவர் என்கின்ற மகர்ஷிக்கு அகஸ்தியருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அகஸ்தியருக்கு உபதேசம் செய் என்று சொல்லி அவர் சிவபெருமானை கேட்டதாகவும் அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததாகவும் இந்த இடத்துல சரித்திரமானது வரும். ஆனந்தத்திலே சிவபெருமான் செல்லுகின்றாராம். தன்னுடைய கைலையங்கிரிக்கு எழுந்தருளுகின்றார். இத இன்னும் சில விஷயங்கள் உண்டு, அதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். இத தோடி ராகத்துல நீ வண்டி தெய்வமுன ஷடானன நே நெந்து காணரா என்று சொல்லும்படியாக ஒரு கீர்த்தனையில தியாகராஜர் பாடுவார். நீ வண்டி தெய்வமுனு ஷடானன நேனந்து காணரா, ஒன்ன மாதிரி அறுமுகவனே, ஒன்ன மாதிரி ஷண்முகா, ஒன்ன மாதிரி ஒரு கடவுளை நான் எங்கேயும் பார்க்கலடா. பாவிஞ்சி சூட தரமுகானி பிரம்மபுரி நிலைய கிரிஜாதனை என்று சொல்ல முடியா, பிரம்மபுரம்னு பேர், சீர்காழியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார். இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக நாம் கந்தபுராணத்துல பேசும் பொழுது ஒரு சின்ன ஒரு நயமான ஒரு சரித்திரமாக நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஒரு ஆனந்தமூர்த்தி என்கின்ற ஒருவர் திருப்புகளிலே நல்ல வல்லமை பெற்றவர். அவர் சீர்காழி திருப்புகளை பாடும் பொழுது தியாகராஜர் இதை கேட்டதாகவும் தியாகராஜர் இந்த கீர்த்தனையை பாடிதாகவும் ஒரு கற்பனையாக ஒரு கதை கொண்டு வந்தேன். எதுக்காக நான் சீர்காழியில இருக்கின்ற திருப்புகள் இருக்கிற அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்து இந்த இடத்துல இவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் பொழுது அதுல முதல் சரணத்துல பிரம்ம கர்ப்பபங்கத்தை நடந்ததாக, குமார தயாபர நீரஜ லோச்சன தாரகாதி கலாதருடகி என்று சொல்லும்படியாக பிரம்மபுரத்திலே வசிக்கக்கூடியவன் என்ன செய்தானா, அந்த குமரப்பெருமானே தயாபரா தாமரை கண்ணனே உன்னுடைய சிவபெருமானாலே தரிசிக்கப்பட்டவனே, நீ அவருக்கு பிரம்மனை கர்ப்பபங்கம் செய்தா என்று இந்த பிரம்ம கர்ப்பபங்கத்தை இந்த தோடி கீர்த்தனையிலே இவர் பாடுகிறார். நீ வண்டி தெய்வமுன க்ஷடானன என்கின்ற கீர்த்தனையில பாடுகிறார். இது அப்படியே ஒரு சரித்திரமாக நம்ம சீர்காழி திருப்புகழே அப்படியே இந்த இடத்துல வரும். இதுல இன்னொன்னு உண்டு, இப்படி உபதேசம் செய்யும் பொழுது விஷ்ணு பக்கத்துல இருந்தாராம். உபதேசத்துல அவருக்கு கேட்கல, ஆஹா இப்படிப்பட்ட உபதேசத்துல அவருக்கு பண்ற சிவபெருமானுக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதே சமயத்துல சிவபெருமானுக்கு கிடைத்த உடனே ஆனந்தம் தாங்கலையா, முருகப்பெருமான் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் உறவுக மாமா மருமகன் இல்லையா, அதனால அந்த உறவா இல்ல அந்த அவருக்கு கேட்கும் பொழுதே நம்ம பார்க்கிறோம், அப்பா என்ன ஆனந்தம் பாரு அப்படியே வருகிறோம். அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை பார்த்தே நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. சில பேர் அப்படியே என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க, சில பேர் ஜோக்கு படிச்சுட்டு இருப்பாங்க கதை படிச்சுட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க, நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. அது போலத்தான் இவர் அங்கே சிவபெருமான் ஆனந்தத்திலே இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் இவரை தாக்க அவருடைய ரெண்டு கண்ணில இருந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரானது கீழே விழுந்ததுதான். ஆனந்த கண்ணீர், துக்க கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர் விழுந்ததுதான். அந்த இரண்டு கண்ணீர் துளிகளும் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு அழகிய பெண் மகவாக மாறியது. அவை இரண்டும் தந்தையை வணங்கி நின்றதான் அவர் சொன்னார், முருகப்பெருமான் தான் உலகத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடியவன், அவனை அடைவதற்காக தவம் செய்யுங்கள் என்று சொல்ல ரெண்டு பேரும் சிவ அந்த முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள். சரவண பொய்கையினுடைய அருகிலே முருகப்பெருமான் அவரிடத்திலே தோன்றி என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, நாங்கள் இருவரும் உன்னை மணாடனாக அடைய வேண்டும் என்று கேட்க அமிர்தவல்லி சுந்தரவல்லி ரெண்டு பேர்லே அமிர்தவல்லியை இந்திரனுக்கு மகளாகவும் சுந்தரவல்லியை வேடர் மகளாகவும் செல்ல வேண்டும் என்று, அதாவது ஒருத்தனே தேவேந்திர லோகத்துக்கும் இன்னொருத்தர மனித லோகத்துக்கும் செல்ல வேண்டும் என்று முருகப்பெருமான் பணிக்கிறார். இவள் போய் கேட்கிறார், அமிர்தவல்லி கேட்கும் பொழுது இந்திரனிடத்திலே கேட்கிறார். அவர் தேவ தன்னுடைய யானையாக பட்டத்து யானையாக இருக்கக்கூடிய ஐராவதத்தினிடத்திலே கொடுத்து நீ குழந்தையாக இவளை வளர்க்க வேண்டும் என்று சொல்ல, எந்த தேவ சேனாதிபதிக்கு இவள் மனாட்டியாக ஆகப்போகிறாளோ அவளை வளர்க்க வேண்டும் என்ற ஐராவதத்தினை கொடுத்ததுனால தேவயானை என்கின்ற பெயர் பெற்று அவள் வளர்கிறார். ஒரு பக்கமாக இன்னொரு பக்கம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் வள்ளிமறை சாலையிலே இந்த சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய பெண். இந்த ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறார்கள். அந்த ஒரு சரித்திரம் இங்கே வருகிறது. நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான இன்னொரு கருத்துக்கும் பார்க்கணும். இப்போ சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார். சரி, உபதேசம் செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், ஒரு குரு அவசியம்னு சிவபெருமான் கருதினார்னு பார்த்தோம். இப்போ குரு அவசியமா, குரு எப்படி வர்றார், இதுதான் முக்கியமான விஷயம். குரு அவசியமா, இப்போ இவ்வளவும் சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம், நடு நடுல கருத்துக்களும் பார்த்தோம். இன்றைய கருத்து, இன்றைய உலகத்துக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஆசிரியன் அல்லது குரு இல்லாமல் நம்மால இருக்க முடியுமா, முடியாது. யாரும் தான் தோன்றிகள் கிடையாது, எல்லாம் தானே கற்றுக்கொண்டேன் என்று எவரும் கிடையாது. ஏதோ ஒன்று தூண்டித்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அது உள்ளே இருக்கக்கூடிய தூண்டுதலாக இருக்கலாம், இல்லை வெளியில யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் தானே செய்து காட்டி கொடுக்கலாம், இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுக்கலாம். எதை சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன்கள் மூலமாக வருகிறதுன்னு சொல்லுவோம். இப்போ குரு என்கின்ற தன்மை ஒரு தத்துவம் இல்லாமல் உலகம் கிடையாது. இதை ரொம்ப சூக்ஷ்மமா பார்த்தா இன்னொரு விஷயம் உண்டு. விஞ்ஞானத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள், இந்த செல்கள் எல்லாம் ஒவ்வொரு வினாடிக்கும் லட்சக்கணக்கான செல்கள் இறக்கின்றன பிறக்கின்றன. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே பல செல்கள் இறக்கின்றன, லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன. ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்பு இருக்கிறது. செல்கள் இறந்து இப்ப ஒரு பக்கம் அப்படியே முடிஞ்சது, இப்ப இன்னொன்னு பிறந்தது. இப்ப ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுமா இல்லையா? இப்ப என்னுடைய உடல் என்பதே பலவிதமான கொடிக்கணக்கான செல்களாலே ஆனது. இப்ப ஒரு பக்கம் செத்துக்கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் பிறந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு அறிவோ அல்லது இப்ப நான் பேசக்கூடிய தன்மையோ இந்த அனுபவமோ எல்லாமே எப்படி தொடர்கிறதுன்னு சொன்னா, ஒவ்வொரு செல்லும் தொடர்பு படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். இது அடுத்ததுக்கு கொடுக்கிறது, அடுத்ததுக்கு கொடுக்கிறது. இப்போ ஒரு உதாரணமா சொல்லிக்கலாமே, ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் செல் ரெண்டாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவது செல் மூணாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவதுக்கு கொடுத்த பிறகு முதல் செல் இறக்கிறது, நாலாவது செல் பிறக்கிறது. இப்ப ரெண்டாவது மூணாவதுக்கு கொடுத்தது, மூணாவது செல் நாலாவதுக்கு அதை மாற்றுகிறது. இப்ப ரெண்டாவது இறக்கிறது, ஐந்தாவது பிறக்கிறது. இப்படியே பார்க்கலாம். இது ஒரு பெரிய தொடர்ச்சி. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன. ஆனால் இந்த செய்தி இருக்கின்றதே, மரபு அணுக்கள் இருக்கின்றதே, அவை தொடர்ச்சியாக செய்தியாக சென்று கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இந்த மாயா என்கின்ற தத்துவமும் கூட, மா யா என்பது இந்த க்ஷணத்துல எது இருக்கிறதோ அது அடுத்த க்ஷணம் இல்லை அப்படிங்கறது அர்த்தம் சமஸ்கிருதத்துல. இப்பொழுது இருப்பது அடுத்த க்ஷணத்துல மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்னு பார்க்கலாம், இந்த வினாடி ஏதோ ஒரு நேரம் வச்சுக்கலாமே, ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி எப்படி இருக்கக்கூடியது, அடுத்தது வராது. நாளைக்கு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி வரலாமே தவிர, இன்னைக்கு இருக்கக்கூடியது ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிங்கிறது இன்ன ஜென்மத்துக்கு வராது, இந்த ஜென்மத்துக்கு எப்பொழுதும் வராது, முடிந்து விட்டது. இப்போ மாறிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கால தத்துவத்துல மாறும் பொழுது அது அடுத்ததுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப அது முதல்ல கொடுத்தது குரு இல்லையா, வாங்கி கொண்டது சிஷ்யன் இல்லையா, சிஷ்யனோ சிஷ்யோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏன் அன்விகுதி, ஏன் பெண்ணா இருக்க கூடாது, அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. யாரு வேண்டாலும் இருக்கலாம், சிஷ்யோ சிஷ்யனோ. குருங்கிறதுக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது, குரு குரு தான். அவர் குரு கிடையாது, குருவியும் கிடையாது, அவர் குரு குரு தான். அவர் குருவாகத்தான் இருக்க முடியும். இப்ப ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அது பரம தத்துவமாக இருக்கப்படக்கூடியவர் அவர். இப்போ குருவாக இருப்பவர் சொல்லி கொடுக்கக்கூடியவர் குரு, தெரிந்து கொள்ளக்கூடியவர் சிஷ்யன் சிஷ்யை ஏதோ ஒண்ணு இல்லையா. இப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவத்திலே ஜீன்களும் அப்படித்தான், இயற்கை இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக குரு இல்லாமல் ஒன்றிலே இருந்து இன்னொன்றை மாற்றக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்க முடியாது. நான் தான் தான் தோன்றி என்று இருக்க முடியாது. இது ஏன்னா பல பேருக்கு அகங்காரம் வரக்கூடியதே, நான் இருக்கிறேன், என்னால நான் வந்தேன், நான் நான் நான் என்று சொல்லுகிறார்கள். நான்கிறதே கிடையாது, நான் என்பது நாம் தான். என்ன கொடுத்தது இந்த உலகத்துல கொடுத்தது தாயும் தந்தையும் சேர்ந்து, சரிங்களா. இந்த உலகத்துல நான் மட்டும் இருந்தது பண்ணல, எனக்கு எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, நான் சாப்பிடுறதுக்கு அரிசி எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, அதை யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு உழவன் எங்கேயோ உற்பத்தி செய்திருக்கிறான். எல்லா பொருளும் அப்படித்தான், நான் காசு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கூட, நான் இப்பொழுது உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உடை, வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகள், சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இருக்கக்கூடிய வீடு, எல்லாமே கூட பல பேருடைய முயற்சியினாலே ஆகக்கூடியது. என்னது நான் தான் அப்படின்னு முழுமையாக இந்த எந்த விதமான தத்துவமோ கருத்தோ இருக்க முடியாது, இல்லை. இப்ப நான் அகங்காரம் கொள்ளுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும், ஏதாவது பிரமேயம், ஏதாவது ஒரு வியாஜம் காரணம் உண்டா? அகங்காரம் இருக்கவே முடியாது. பலவிதமான தன்மைகள் சேர்ந்துதான் நாமாக இருக்கிறோம், நானாக இருக்கிறோம். நாம் நானாகிறோமே தவிர நான் நானாகவே இருக்க முடியாது. என்னை தவிர வேற ஒரு பொருள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பஸ்மாசுரன் கதை மாதிரி தான், நான் பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகள், பஞ்சபூதங்கள் மட்டும் கிடையாது, பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகளாக இருக்கின்றன. இதைத்தான் தத்துவங்களாக, உபதேசங்களாக, குரு சிஷ்யன் என்கின்ற தன்மையாக ஆன்மீகம் சொல்லுகிறது. நம்முடைய அகங்காரம் இருக்க முடியாது, நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி, நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திலே ஒரு பகுதி, நான் தனித்தவன் அல்ல. இதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆனந்தம் இருக்கும். காரணம் என்ன, இந்த பிரபஞ்சம் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது விளையாடி கொண்டிருக்கிறது. அழகிலா விளையாட்டுடையார் என்று சொல்வதைப் போலவே அவன் சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை அந்த காரணம் இதுதான். என்ன காரணம், அழகிலா விளையாட்டுடையார், ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தலைவன், நடராஜ பெருமானாக ஆடிக்கொண்டே இருக்கிறான். அந்த ஆட்டம் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம்,
1: இந்த சிவபெருமானுடைய ஆட்டம் பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம். நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன், அவன் பதி, நான் பசு, அவனும் இருக்கிறான் எப்பொழுதும், நானும் எப்பொழுதும் இருக்கிறேன். நான் இல்லாத சமயம் கிடையாது, அவன் இல்லாத சமயம் கிடையாது. அவனோட நான் ஒட்டி கொண்டிருப்பதை போலேவாகலும் இருக்கிறேன். நான் தனி, நான் அவனோடு ஒட்டி கொண்டாவது இருக்கிறேன். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் இல்லை. என்ன ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இப்படியே வரலாம், பிரணவம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரிய இயக்கத்தை தான் குரு என்கின்ற ஒரு தத்துவம் சுட்டி காட்டுகிறது. நீங்க யோசிக்க யோசிக்க ஒரு பெரிய விஷயமாக இது உங்களுக்கு மனசுல படும், ஒரு பிரமிப்பு வரும். ஆச்சரியமானது, குருங்கிறது ஏன் பெரியவர்னு ஏன் சொன்னோம்? ஆச்சாரிய அதிக தேவதாம் சமதிகாம் அந்யன்ன மன்யாமகே என்று சொல்வார்கள். ஆச்சாரியன்றதையும் குருவையும் கொஞ்சம் மாற்றி ரெண்டு வார்த்தையும் ஒரே பொருளாக சொல்லப்படும். இப்ப அவனை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது, குருவை மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லும் பொழுது திருமூலர் குருவை பத்தி அவ்வளவு சொல்லுகிறார். இப்ப குருவை மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா குருதான் எல்லாம் என்று சொன்னால் காரணம் என்ன? பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய தத்துவம் குரு என்கின்ற தத்துவம். சிவபெருமான் தந்தை, முருகப்பெருமான் மகன். சிவபெருமான் உலகத்தை எல்லாம் படைத்தவன், முருகனையும் படைத்தவன். இப்போ முருகன் உபதேசம் செய்கிறான் சிவபெருமானுக்கு. சிவனிடத்திலே இருந்து முருகன், இப்ப முருகத்தின் முருகனிடத்திலே இருந்து பிரணவம் சிவனுக்கு. இதுதான் இயற்கை. இயற்கை இடத்திலே இருந்துன்னா நம்ம இடத்திலே இருந்து இயற்கை. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தொம்பதத்தை, இதுதான் தத்துவமசிங்கிற தத்துவம். தொம்பதத்து பண்புரைத்து செங்குவட்டில் தங்கு சொக்க பெருமாளே. இந்த ஒரு பெரிய விஷயத்தை தயவு பண்ணி நீங்களே தியானிக்க வேண்டும். நான் வார்த்தையை பயன்படுத்துவதை கவனிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இது சொல்ற விஷயம் இல்ல, குருங்கிற விஷயம் இருக்கிறதே அனுபவிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப எளிமையா சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது சனாதன தர்மமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து தர்மம். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது, குருங்கிறவர் இறைவன், குருங்கிறவர் தான் உனக்கு எல்லாம், அவரை தவிர வேற எதுவும் கிடையாது, குரு தான் உனக்கு அம்மா, குரு தான் அப்பா, குரு தான் தெய்வம், குரு தான் எல்லாமே என்று சொல்லிவிட்டது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மன், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று அதையும், அவன் தான் பரபிரம்மன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிலே இருந்து இன்னொன்று மாற்றப்படுகிறது. இது இயற்கையினுடைய சுழற்சி, பிரபஞ்சத்தினுடைய நியதி. இறைவன் என்கின்ற அந்த பதியையும், பசுக்களாகின்ற ஆத்மாக்களையும், பரமாத்ம ஜீவாத்ம தத்துவத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த குருங்கிற ஒரு ரெண்டே எழுத்து. ரெண்டே எழுத்து அவ்வளவுதான், பெரிய தத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. சிவன் இறைவன், முருகனை இங்கே பசுவாக சொன்னார். பசுவினிடத்திலே இருந்து பதிக்கு செல்லுகின்றது, பதியினிடத்திலே இருந்து பசுவுக்கு வருகின்றது. ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக, இரண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருந்து, அதுக்குத்தானா தனக்குத்தானே அருள் தத்துவம், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன். அவன்தான் அப்பா, அவன்தான் பிள்ளை, அவன்தான் பதி, அவன்தான் பசு. ரெண்டுக்கும் ஒரு பேதமும் இருக்கிறது. அதே சமயத்தில் குரு என்கின்ற தத்துவம் வருகின்றது, அபேதமான நிலைமையிலேயும் இருக்கின்றது. அவன் வேற இல்லை, இவன் வேற. நான் வேறாதிருக்க, நீ வேறாதிருக்க, அருணகிரிநாதர் நான் வேறாதிருக்க, நீ வேறாதிருக்க என்று பாடுவார். நீடார் ஷடாட்சரத்தை இந்த இடத்துல சொல்றார். அந்த ஷடாட்சரத்தை உபதேசம் செல்ல வேண்டும். ஏன் நான் வேறாதிருக்க, நீ வேறாதிருக்க, ரெண்டும் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள். இன்னொரு பாடல்ல திருவிடை, அந்த இன்னொரு பாடல்ல சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த அருகுணுனி பனியனையன் வரும் பொழுது, இருகும் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருதின் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்று சொல்வதைப் போலவே, ரெண்டுக்கும் ரெண்டும் தனித்தனியான தத்துவம், ஆனா ஒன்றிலே இருந்து ஒன்றாக இரண்டு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு தத்துவத்தை தான் இங்க இருக்கக்கூடிய கந்த புராணத்தில் இந்த சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு முக்கியமான கருத்து உண்டு. இந்த மெய்கண்ட சாத்திரத்துல சிவஞான சித்தியார் சொல்லும் பொழுது அதுல எட்டாவது சூத்திரம் ஒண்ணு உண்டு. அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். எட்டாவது சூத்திரத்துக்கு ஒரு மகாராஜா, மகாராஜாவுக்கு அங்கே எப்ப பார்த்தா ரொம்ப திருடர்களாக வேடுவர்கள் இருந்தார்கள். இவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது தண்டம் எடுத்து சென்று அவர்களை ஒடுக்கினோம். இவங்க பழி வாங்கிறதுக்கு சமயம் பார்த்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க, மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகிறது. மகாராஜா நீ எங்களை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தினியா, நாங்க தப்பு பண்றோம்னு சொல்லி இப்பார் உனக்கு பிள்ளையே இல்லாம பண்ணிடுறோம்னு சொல்லி இவனை கொன்னுட வேண்டும் என்றார். பிறக்கக்கூடிய குழந்தையனு சொல்லி தீர்மானம் செய்தார்கள். ரகசியமாக அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அரசிக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை ஆண் குழந்தை, அம்பழகான ஆண் குழந்தை ராஜாவுக்கு பிறந்தது. இதை வேடுவ தலைவன் தெரிந்து கொண்டு கடத்தி கொண்டு சென்றான் பலி கொடுக்க வேண்டும். ஆனா குழந்தைய பார்த்து பரம சந்தோஷமாகி ஐயே கொல்லணும், நானே வச்சுக்கிறேன், என்ன ராஜாவா இருக்க வேண்டாம், இவன் திருடனா இருக்கட்டும், நீ எந்த ராஜா எங்களை அடிச்சானோ அதே ராஜாவுக்கு எதிர்த்தா அவன் புள்ளையே வரட்டும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த அரச மகன் வேடுவரிடத்திலே வேடுவராக தீத்தொழில் செய்து கொண்டு இருக்கிறான். மீண்டும் இவர்கள் வளர்கின்றார்கள். இவனுக்கு குழந்தை பிறந்தது தெரியும், குழந்தையினுடைய அடையாளம் இங்க ஒரு மச்சம், இங்க வந்த பழைய காலத்து கதமா இருக்கான், கவலைப்படாதீங்க, பழைய காலத்துல சினிமால எல்லாம் கதை பாக்குறது இல்லையா, நீங்க படம் பார்த்தது இல்லையா, அது போலத்தான். அது மாதிரி இவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். சரி, குழந்தை இல்ல, வருத்தத்துல இருக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களை மீண்டும் அடக்குவதற்காக சில வருடங்கள் கழித்து செல்லும் பொழுது இந்த அரசகுமாரன் சின்னஞ்சிறு குமாரன் அங்கே திருடர்களோடு வேடுவர்களோடு இருக்கிறான். பிடித்து கொண்டு சொன்னான், இந்த பார்ப்பா நீ யார் தெரியுமா, ஏன் புள்ளடா, நீ யாரு, அரசனுடைய குமாரன் என்று சொல்லி, நீ தான் என்னுடைய பிள்ளை என்று அவனை அவரிடத்திலே இருந்து பிரித்து தன்னுடைய பெருமையையும் அவனுடைய பெருமையையும் எப்படி சொல்லிக் கொடுப்பானோ அதை போல குருநாதன் செய்கிறார். எப்படி சொல்லுகிறார், ஐம்புலன்கள் ஆகிற வேடுவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இறைவன் என்கின்ற அரசனிடத்திலே இருந்து பசுக்களாகின்ற அரச குமாரனை எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். இந்த ஐம்புலன்களிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது ஐம்புலன்கோடு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, ஜீவாத்மாவை இறைவன் குருவாக வந்து பிரித்து எடுத்து தன்னிடத்திலே நீ என்னோடு இருக்கக்கூடியவன் என்று சேர்த்துக் கொள்ளுகின்றான். மன்னவன் தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயக்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்று இவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல் உயிரை, இந்த ஆத்மாக்களை எல்லாம் மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பவன் என்ன செய்கின்றான், குருவாக வந்து தன்னுடைய திருவடிகளிலே மீட்டுக் கொள்ளுகின்றான் என்று இதை சொல்லும் சிவஞான சித்தியார். குருவாக இறைவனே வருகிறான். இறைவன் குருவாக வரும் பொழுது எப்படி எல்லாம் வருவான், குருவன் எப்படிப்பட்ட தன்மையிலே வருவான்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Nam. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவது சம்ஹிதை, வித்யேஸ்வர சம்ஹிதை, அத்தியாயம் 21-22. சௌநகர முதலிய மகரிஷிகள் சூத புராணிகளிடம், சூதரே, எவ்விதமான விருப்பங்கள் நிறைவேன எவ்வளவு எண்ணிக்கையான பார்த்திவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும் என வினவவே அதற்கான பதிலை கூறிய சூதர் மேலும் கூறலானார். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, பார்த்திவலிங்கத்தின் பூஜை கோடிக்கணக்கான வேள்விகளின் பயனை தரவல்லது. இக்கலியுகத்தில் மக்களுக்கு சிவலிங்க பூஜையை காட்டிலும் உயர்ந்தது வேறு எந்த சாதனையும் இல்லை என்பது அனைத்து சாஸ்திரங்களின் முடிவான கொள்கை. சிவலிங்க பூஜை போகமோட்சங்களை தரவல்லது, உயர்ந்தது. உயர்ந்தது, நடுத்தரமானது, கீழானது என சிவலிங்கம் மூவகைப்படும் என கூறப்படுகிறது. 4 அங்குல உயரமும் வேதிகையும் கொண்டு பார்ப்பதற்கு அழகாகவும் உள்ள சிவலிங்கமே உயர்ந்தது என்பது சாஸ்திர நெறிமுறைகளை அறிந்த மகரிஷிகளின் கருத்து. 2 அங்குல அளவுள்ள சிவலிங்கம் மத்தியமமானது, அதாவது நடுத்தரமானது என்றும், 1 அங்குலம் உள்ள சிவலிங்கம் கீழ்த்தரமானது என்றும் கூறுகின்றனர். இவ்வாறான 3 லிங்கங்களும் ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்ததாகும். அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், வேளார்கள், வேளாளர்கள் மற்றும் உள்ள அநேக வர்ணத்தவர்கள் யாராக இருப்பினும் அவரவர்கள் தங்கள் தங்கள் வரையறைக்கு உட்பட்டு வேத நெறியான வைதிக முறைப்படியோ அல்லது தாந்திரீக நெறிப்படியோ மிகுந்த ஈடுபாடுடன் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தல் வேண்டும்.
1: அந்தட பெரியோர்களே, மகரிஷிகளே, இவ்வாறு சொல்லிக் கொண்டே போவதில் என்ன லாபம்? சிவலிங்கத்தை பூஜிப்பதில் பெண்களுக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்குமே தகுதி உண்டு. பிராமண க்ஷத்ரியோ வைஸ்ய சூத்ரோவா பிரதிலோமஜகா பூஜிகே சததம் லிங்கம் தத்தன் மந்திரேண சாதரம் கிம் பகுக்தேன முனைய ஸ்ரீநாமபி ததான்யதஹ அதிகாரோஸ்தி சர்வேஷாம் சிவலிங்கார்ச்சனே த்விஜாஹ.
0: இது சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்.
1: சிவலிங்கத்தை பூஜிப்பதில் பெண்களுக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்குமே தகுதி உண்டு. அந்தனர்கள் வேதநெறிப்படியான வைதிக மந்திரங்களை கூறி சிவலிங்க பூஜை செய்வதே உயர்வானது. மற்ற வர்ணத்தவர்களுக்கு வைதிக நெறிப்படி பூஜை செய்வது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கு தாந்திரிக முறையில் புராணங்களில் கூறப்பட்டபடி பூஜை செய்யவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பூஜை முறையில்தான் வேறுபாடே தவிர பெரும் பயனில் வேறுபாடில்லை. வேதமறிந்த அந்தனார்கள் வைதிக முறைப்படிதான் பூஜை செய்ய வேண்டும் என்பது சிவபெருமானின் கூற்று. ததீசி கௌதமர் முதலியவர்களின் சாபத்தினால், அதாவது தட்சிணது வேள்வியில் சிவநிந்தை புரிந்த அந்தனர்களை சபித்தது, சித்தம் வழங்கிய அந்தனர்களுக்கு வைதிக கர்மங்களில் ஈடுபாடு ஏற்படாது. வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் கூறப்பட்ட நற்கர்மங்களை கேலி செய்து வேதசாஸ்திரங்களில் கூறப்படாமல் தன்னிச்சையாக வேறு முறையில் கர்மங்களை செய்பவனுக்கு அவனது விருப்பம் என்றென்றும் நிறைவேறாது. அது தவறான எதிரடை பலன்களையே தரும். யோ வைதிக மனாத்ருத்ய கர்ம ஸ்மார்த்த மதாபிவா அந்யத் சமாச்சரேன் மர்த்தியோ ந சங்கல்ப பலம் லபேத். இவ்வாறு முறைப்படி பகவான் ஸ்ரீ சிவபெருமானின் பூஜையை நைவேத்யம் சமர்ப்பிக்கும் வரை செய்துவிட்டு மூலகங்களிலும் பரவி நிற்கும் சிவனது எண்வகை மூர்த்திகளையும் பூஜிக்க வேண்டும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயன், சூரியன், சந்திரன், வெள்ளி புரியும் எஜமானன் இவைகளே ஸ்ரீ சிவபெருமானின் எண்வகை மூர்த்திகளாகும். இவ்வெண்வகை மூர்த்திகளையும் பூஜித்தபின் சர்வர், பவன், ருத்ரன், உக்ரன், பீமன், ஈஸ்வரன், மகாதேவன், பசுபதி என்னும் எண்வகை மூர்த்திகளையும் அர்ச்சிக்க வேண்டும். அதன்பின் சந்தனம், அக்ஷதை, பில்வையிலை ஆகியவற்றை கையிலெடுத்துக் கொண்டு ஈசானம் முதலிய 10 திசைகளிலும் பரமசிவனது பரிவார தேவதைகளான ஈசானன், நந்திகேசர், சண்டன், மகாகாலர், பிருங்கி, ருஷபர், ஸ்கந்தர், கபர்தீஸ்வரர், சோமன், சுக்ரன் என்பவர்களையும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும். பகவான் சிவபெருமானுக்கு எதிரில் வீரபத்ரரையும் பின்புறத்தில் கீர்த்திமுகன் என்பவரையும் முறைப்படி பூஜித்து பின் 11 ருத்ரர்களையும் பூஜிக்க வேண்டும். அதன் பின் திரு ஐந்தெழுத்து ஜபிக்க வேண்டும். சதருத்ரீயம் என்னும் ஸ்ரீ ருத்ரத்தை ஸ்வரம் பிசகாமல் ஓதிய பின் சிவனை பற்றிய பல்வேறு துதிகளையும் ஓதி துதிக்க வேண்டும். பின் அன்றைய தினத்தின் திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம், கர்ணம் முதலியவற்றை பகவான் எதிரில் படிக்க வேண்டும். அதன் பின் சிவலிங்கத்தை மும்முறை வலம் வந்து வீழ்ந்து வணங்கி பகவானை நம் இதயத்தில் புகுந்து விளங்குமாறு வேண்டி யதாஸ்தானம் செய்ய வேண்டும். அதாவது தன் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டுதல் செய்ய வேண்டும். இவ்வாறு சிவபூஜையை பற்றிய முழு விளக்கத்தையும் முறைப்படி உங்களுக்கு கூறினேன். பொதுவாக இரவு நேரம் செய்யும் பூஜையை வடக்கு நோக்கி அமர்ந்துதான் செய்தல் வேண்டும். மாலை வேளைகளில் செய்யும் சிவபூஜையையும் வடக்கு நோக்கி அமர்ந்து தூய மனதுடனேயே செய்ய வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த இடத்தில் கிழக்கு நோக்கி நிற்பதோ உட்காருவதோ கூடாது. ஏனெனில் அத்திசை பகவானுக்கு எதிரே உள்ளது. நாம் அப்பக்கமாக திரும்ப நம் பின்புறம் பகவானுக்கு எதிராக ஆகும். அவ்வாறு நிற்பதோ உட்காருவதோ தவறு. பகவானுக்கு வடக்கு திசையிலும் உட்காரக்கூடாது. ஏனெனில் அது பகவானுக்கு இடதுபுறமாக அமைகிறது. அங்குதானே பகவானது சக்திஸ்வரூபமான உமையம்மை வீற்றிருக்கிறார். பூஜை செய்பவன் சிவலிங்கத்திலிருந்து மேற்கு திசையிலும் உட்காரக்கூடாது. ஏனெனில் அத்திசை நாம் பூஜிக்கும் சிவலிங்கத்தின் பின்புறம் ஆகிறது. பின்புறத்திலிருந்து பூஜை செய்வது தவறல்லவா? ஆகவே மீதமுள்ள தென் திசையே தான் கொள்ளத்தக்கதாகிறது. ஏனெனில் சிவலிங்கத்திற்கு தென் திசையில் அமரும் போது நாம் வடக்கு நோக்கி இருக்கிறோம். அதுதான் பூஜை செய்ய உகந்த திசையாக அமைகிறது. அதாவது சிவலிங்கத்தை கிழக்கு நோக்கி இருக்குமாறு அமரச் செய்து நாம் வடக்கு நோக்கி உட்கார்ந்து பூஜை புரிய வேண்டும். பூஜை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்தவன் திருநீற்றை முப்புரியாக, அதாவது திரிபுன்றமாக, நெற்றி முதலிய இடங்களில் இட்டுக்கொண்டு ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு பில்வபத்திரங்களைக் கொண்டே ஸ்ரீ சிவ பூஜை புரிய வேண்டும். இவையின்றி பூஜை செய்தல் அவ்வளவு சிறந்தது அல்ல. முனிவர்களே, சிவபூஜை செய்ய தொடங்கும் முன்பு திருநீர் கிடைக்கவில்லை எனில் மண்ணினால் முப்புரியாக நெற்றியில் அணிந்து கொண்டு பின்பு பூஜையை தொடங்க வேண்டும். ரிஷிகள் கேட்கிறார்கள், சுதமுனிவரே, பகவான் ஸ்ரீ சிவனுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதத்தை நாம் உபயோகித்துக் கொள்ளக்கூடாது என்று முன்பு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை பற்றியதில் சாஸ்திரங்கள் கொண்ட முடிவு என்ன என்பதை தயவு செய்து விளக்க வேண்டுகிறோம். கூடவே பில்வதளங்களின் பெருமையையும் கூற வேண்டுகிறோம். சூத முனிவர் பதில் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் அனைவரும் பரமசிவனது சீரிய விரதத்தை கை கொண்டு ஒழுகுபவர்கள். எனவே நீங்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். மன மகிழ்ச்சியோடு அனைத்தையும் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். சிவபக்தனாகவும் உள்ளும் புறமும் தூய்மை உள்ளவனாகவும் மேற்கொண்ட விரதத்தை திட நிச்சயத்தோடும் உறுதியோடும் கடைப்பிடித்து ஒழுகுபவனாகவும் உள்ளவன் கட்டாயமாக சிவ நைவேத்தியத்தை ஏற்க வேண்டும். சிவ நிவேதனை பொருளை ஏற்கலாமா என்னும் ஐயத்தை முதலில் மனதில் இருந்து விடித்தள்ள வேண்டும். சிவ நைவேத்திய பொருளை தரிசித்த போதே பாவங்கள் அனைத்தும் பறந்தோடுமே. சிவபிரசாதத்தை உட்கொள்ளும் போது கோடி கோடி புண்ணியங்கள் நம்மை வந்து சேர்கின்றன. ஆயிரக்கணக்கான யாக யஜ்யங்களோ கோடிக்கணக்கான வேள்விகளோ ஆனாலும் சரி, ஆனால் சிவ நிர்மால்யமான பிரசாதத்தை உட்கொண்டவன் சிவ சாயுஜ்யத்தை பெறுவது திண்ணம். சிவபிரசாதத்தை ஏற்கும் வீடுதான் தூய்மை பெறுவதுடன் பிறவற்றையும் தூய்மை செய்வதாக ஆகும். சிவ நைவேத்தியம் கிடைக்குமானால் தலை வணங்கி மகிழ்ச்சியோடு அதை ஏற்று சிவனை நினைத்தவாறே உட்கொள்ள வேண்டும். கிடைத்த சிவ நிவேதனத்தை பின் பெற்றுக் கொள்ளலாம் என்றோ, பெற்றுக்கொள்வதில் தாமதமோ செய்பவன் பாவத்தில் பங்கு கொள்பவன் ஆகிறான். சிவதீட்சை பெற்ற சிவனடிவனுக்கு சிவபிரசாதம் கட்டாயம் ஏற்கத்தக்கது. அவனுக்கு அனைத்து சிவலிங்கங்களின் நைவேத்திய பிரசாதமும் மகா பிரசாதமாகும், மங்களங்களை அருள்வதாகும். ஆகவே அவன் அதை கட்டாயம் அருந்த வேண்டும். மற்ற தேவதைகளின் தீட்சை பெற்றவன் ஆனால் சிவபக்தி கொண்டவன் அவன் சிவ நைவேத்தியத்தை ஏற்பதில் உள்ள நிர்ணயம் என்ன என்பதை கூறுகிறேன். அன்போடு கவனமாக கேளுங்கள் அந்தணர்களே. சாண கிராமங்கள் உற்பத்தியாகும் இடத்தில் உற்பத்தியாகும் லிங்கம் பாதரசத்தால் செய்யப்பட்ட லிங்கம், கருங்கல் வெள்ளி தங்கம் ஆகியவற்றால் வரையப்பட்ட லிங்கம், குங்குமப்பூவினால் ஆக்கப்பட்ட லிங்கம், படிகக்கற்களால் செய்யப்பட்ட ஸ்படிகலிங்கம், தேவதைகள் சித்தர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள், ரத்தனக்கற்களால் ஆக்கப்பட்ட லிங்கங்கள் மற்றும் உள்ள அனைத்து ஜோதிர்லிங்கங்களிலும் நிறைந்து விளங்கும் சிவ பரம்பொருளது நிவேதனப் பொருளை உண்பது சாந்திராயண விரதத்தைப் போல் புண்ணியம் தருவதாகும். பிரம்மகத்தி செய்த பாவியானாலும் தூய மனதோடு சிவபிரசாதத்தை தலை வணங்கி ஏற்று உண்பானேயானால் அவனது அனைத்து பாவங்களும் அந்நுடியிலேயே அழிந்துவிடும். சண்டிகேஸ்வருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சிவ நிர்மால்யத்தை பொதுவாக மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. சண்டிகேஸ்வருடைய அதிகாரத்துக்கு உட்படாத சிவ நிர்மால்யத்தை அனைவரும் பக்தியுடன் ஏற்கலாம். நர்மதேஸ்வரரான பானலிங்கம், தங்கம் வெள்ளி முதலியவற்றால் ஆகிய சிவலிங்கம், சித்தர்களால் தாபிக்கப்பட்ட லிங்கம் அல்லது எந்த லிங்கத்தை துதித்து சித்தி பெற்றார்களோ அந்த லிங்கம், தானாக தோன்றிய சுயம்பிலிங்கம், பகவானது திருமேனி கொண்டு விளங்கும் மூர்த்தங்கள் ஆகியனவற்றில் சண்டிகேஸ்வரருக்கு ஆளுமை கிடையாது. சிவலிங்கத்துக்கு முறைப்படி திருமஞ்சனம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஆச்சரணம் செய்வது போல் உத்தரணியில் எடுத்து மும்முறை பருகுபவன் மனம் வாக்கு காயம் அதாவது உடல் ஆகியனவற்றால் செய்த மூவகை பாவங்களிலிருந்தும் உடனே விடுதலை பெறுகிறான். சிவனுக்கு படைத்த நிவேதனம், பில்வதளம், புஷ்பம், பழம் மற்றும் அபிஷேகம் செய்த தீர்த்தம் ஆகியன ஏற்றுக்கொள்ளத்தகாதனவானாலும் சாள கிராமத்தோடு சேர்த்து வைக்கப்பட்டு சாள கிராமத்தின் தொடர்பு பெற்றிருக்குமானால் அவையும் தூய்மையாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கனவாகின்றன. முனிவர்களே, சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிக்கப்பட்ட பொருள்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கன அல்ல. ஆனால் சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிக்கப்படாமல் தனித்து வைத்து அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் மிகவும் தூய்மையானது. முனிவர்களே, நிவேதித்த பொருள்களின் தன்மை பற்றி சாஸ்திரங்கள் செய்துள்ள தீர்மானம் இதுவே. இனி வில்வத்தின் பெருமையை பற்றி கூறுவதை கவனமாகவும் ஆதரவோடும் கேளுங்கள். வில்வ மரம் சிவபெருமானது திரு உருவமே. தேவர்களும் இதை துதித்து வணங்குவர். இதன் பெருமையை எப்படித்தான் தெரிந்து கொள்வது? மூலகங்களில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் வில்வ மரத்தின் அடியிலே வசிக்கின்றன. வில்வ மரத்தின் அடியில் விளங்கும் அழிவற்ற இறைவன் சிவபெருமானது லிங்கத்தை புஜிப்பவன் நிச்சயம் சிவபதத்தை பெறுகிறான். வில்வ மரத்தின் வேருக்கடியில் உள்ள தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொள்பவன் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பெரும் புண்ணியத்தை பெறுகிறான். இப்புவியில் அவனே புண்ணியவான் ஆவான். வில்வ மரத்தடியை சுற்றி உள்ள பாத்தியில் நீர் நிரம்ப நிற்பதைக் காண சிவபெருமான் பெரிதும் மகிழ்கிறார். வில்வ மரத்தடி பகுதியிலும் சந்தனம் புஷ்பம் ஆகியன கொண்டு புஜிப்பவன் சிவ உலகை பெறுகிறான். இவ்வுலகில் சிறந்த சுகங்களையும் சந்ததி விருத்தியையும் பெறுகிறான். வில்வ மரத்தடியில் விளக்குகளை ஏற்றி வைப்பவன் இறைவனை பற்றிய உண்மை அறிவை பெற்று பகவானோடு இரண்டற கலக்கிறான். வில்வ மரக்கிளைகளை ஒடிக்காமல் வளைத்து பிடித்து புது குழந்தைகளான தளங்களை எடுத்து புதிப்பவன் பாவங்கள் அனைத்தின்றும் விடுதலை பெறுகிறான். பில்வ மரத்தடியில் ஒரு சிவனடியாருக்கு அன்போடு அன்னவிட்டால் அது ஒன்றுக்கு கோடியாக புண்ணியத்தை தருகிறது. பில்வ மரத்தடியில் ஒரு சிவனடியாருக்கு நெய் பெய்த பாலன்னம் அளிப்பவன் என்றுமே வறுமையில் வறந்தான். அந்தணர்களே, இதுவரை சிவலிங்க பூஜனை பற்றிய விளக்கத்தை முழுமையாக விவரித்து கூறினேன். இப்பூஜனையும் பிரவர்த்தி மார்க்கம், அதாவது உலகியல் இன்பங்களை பெறுதல் பொருட்டு ஆற்றப்படும் பூஜை, நிவர்த்தி மார்க்கம், அதாவது இறையருளே போதும் என்ற திட உறுதியோடு ஆற்றப்படும் பூஜை என இரு வகைத்தன. பிரவர்த்தி மார்க்க பூஜையான பீட பூஜை இவ்வுலகில் விரும்பிய பொருள் அனைத்தையும் தெரிவிக்கும். இவ்வாறு பூஜிப்பவன் நல்லதொரு குருவை அண்டி அவர் மூலமே அனைத்து பூஜனைகளையும் செய்ய வேண்டும். திருமஞ்சனம் முடித்து கஞ்சி விடிக்காத அரிசிச்சோரான ஹவிசையே நிவேதனம் செய்ய வேண்டும். பூஜையை முடித்ததும் சிவலிங்கத்தை அதற்கான சம்புடத்தில் பித்தளை அல்லது வெள்ளியினால் செய்த சிறிய பெட்டியில் வைத்து மூடி வீட்டில் தனியாக பூஜை அறையில் வைக்க வேண்டும். நிவர்த்தி மார்க்கத்தில் உள்ளவன் சிவலிங்கத்தை கையில் வைத்துக் கொண்டே பூஜிக்கலாம். தான் பிச்சையாக பெற்ற அன்னத்தையே நிவேதனம் செய்யலாம். அவர்களுக்கு சூக்ஷ்மலிங்க பூஜையே சிறந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் விபூதியான திருநீற்றினாலேயே அர்ச்சனை செய்து அதையே நிவேதனமும் செய்யலாம். பூஜை புரிந்தபின் அந்த லிங்கத்தை எப்பொழுதும் தன் தலையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 23-24. ரிஷிகள் கேட்கிறார்கள், வியாசமுனிவரின் சீடரே, பெரியோரே, சூத புராணிகரே, தங்களுக்கு வணக்கம். உயர்ந்ததான திருநீற்றின் பெருமையை முதலில் கூற வேண்டுகிறோம். பின்பு திருநீறு, ருத்ராட்சம், பகவானது உயர்ந்த திருநாமம் ஆகிய மூன்றின் பெருமைகளையும் கனிவோடு கூறி எங்களுக்கு எங்களை மகிழ்விக்க வேண்டுகிறோம். சூத புராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் மிகவும் உயர்ந்ததைத்தான் கேட்டிருக்கிறீர்கள். இது அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே தரும் நலம்மிக்க வினா. நீங்களன்றோ பாக்யசாலிகள், தூய்மையானவர்கள், நற்குலமணிகள். சிவனை உபாசிக்கும் சிவனரிச்செல்வர்களே உண்மையில் புண்ணியசாலிகள், பேறு படைத்தவர்கள், உடல் பெற்ற பயன் பெற்றவர்கள். அவரன்றோ பிறந்த குலத்தை உயர்த்தி நிறுத்துபவர். சிவா, சதாசிவா என்கின்ற சிவநாமங்களை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களை பாவங்கள் தொடவே தொடாது. எரிந்து கொண்டிருக்கும் கருங்காலி மரத்தை எவரேனும் தீண்ட முற்படுவார்களா? இல்லையென்றோ? ஸ்ரீ சிவாய நமஸ்தபியம், ஸ்ரீ சிவருமானே உனக்கு வணக்கம் என்று கூறும் வாய் அனைத்து பாவங்களையும் நுடியில் அழித்து ஒழிக்கும் புண்ணிய நதியாகும். அவ்வாறு கூறுவோனது திருமுகத்தை தரிசிப்பவனுக்கு புண்ணியத்தல யாத்திரை செய்த பயன் கிட்டுகிறது என்பது நிச்சயம். அந்தணர்களே, சிவனது திருநாமம், அந்த திரு ஐந்தெழுத்து, திருநீரு, ருத்ராட்சம் இம்மூன்றும் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்னும் மூன்று நதிகளும் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமம் போன்று மிக மிக புண்ணியமானது. சிவமா நாமாவான திரு ஐந்தெழுத்தே கங்கை, திருநீரு யமுனை, ருத்ராட்சமே சரஸ்வதி நதி. இம்மூன்றும் ஒன்று கூடிய முக்கூடல், அதாவது திரிவேணி, பாவங்களை நைத்தையும் களைவதன்றோ? அந்த பிரியோர்களே, சத் அசத் அசத் என்கின்ற நிலைகளுக்கு எட்டாவது தனித்து ஆனந்தமயமாக நிற்கும் ஸ்ரீ சிவபெருமானே அன்றி வேறு யார் இதன் பெருமையை முழுமையாக அறியவல்லார்? இப்பிரம்மாண்டத்தில் உள்ளவற்றை முழுமையாக அறிந்தவர் சிவபெருமான் ஒருவரே. அந்தளர்களே, எனது பக்தி மன ஈடுபாடு ஆகியவற்றின் நிலை அறிந்து திரு ஐந்தெழுத்தான சிவனது திருநாமத்தை பற்றி சற்று விளக்கி கூறுவேனாக. காதலாகி கசிந்து நெஞ்சு நெக்குறுக கேட்பீர்களாக. சிவநாமத்தின் பெருமை என்ன தெரியுமா? அனைத்து பாவங்களையும் களைந்து எறியும் சிறந்த உயர்ந்த சாதனம். பெரும் பாவங்கள் என்னும் பெருமலையை நுடியில் எளிதில் பொசுக்கி அழித்து ஒழிக்கும் பெரும் காட்டுத்தீ சிவ எனும் இரண்டு எழுத்து. இது முற்றிலும் உண்மை. சௌனகரே, பாவங்களுக்கெல்லாம் காரணமான பல பலமான எந்த துன்பங்கள் உண்டோ அவை அனைத்தும் சிவ என்னும் இரண்டு எழுத்தினாலேயே அழிந்துவிடும். வேறு எந்த ஒரு சாதனங்களாலும் முழுமையாக அழிந்துபடாது. இப்பூலகில் எப்பொழுதும் சிவனது திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பவனே வேதங்களை அறிந்தவன், புனிதன், புகழ்ந்து போற்றி வணங்கத்தக்கவன். அவனே அனைத்தும் அறிந்த பண்டிதன். முனிவர்களே, சிவநாம ஜபத்தில் பூரண நம்பிக்கை உள்ளவனால் செய்யப்பட்ட அனைத்து தர்மங்களும் அந்நொடியிலேயே பயனை அளித்துவிடும். ரிஷிகளே, பகவான் சிவனது திருநாமத்தால் அழிக்கப்படும் அளவிற்கு அத்துணை பாவங்களை இப்புவியில் எவரும் செய்ய இயலாது. பவந்தி விவிதா தர்மாஸ்தேஷாம் சத்திய பலோன்முகாக ஏஷாம் பவதி விஸ்வாசக சிவநாம ஜபே முனே பாதகானி மினசியந்தி யாவந்தி சிவநாமதா புவி தாவந்தி பாபானி கிரியந்தே ந நரைர் முனே. சிவ நாதமாகிற படகில் ஏறி சம்சாரம் என்னும் பெருங்கடலை கடக்க நினைப்பவனுக்கு பிறப்பு இறப்பு என்றுள்ள சம்சாரத்திற்கு, அதாவது இந்த உலகியலுக்கு அடிப்படை காரணமான அனைத்து பாவங்களும் நசித்து போகின்றன என்பது சர்வ நிச்சயமாகும். முனிவர்களே, சிவநாமம் என்பது ஒரு கூர்மையான கோடாரி. அது சம்சார கடலுக்கு மூல காரணமான பாவங்களாகிற பெரிய பெரிய மரங்களை வெட்டித் தள்ளுவது. பாவங்களாகிற காட்டுத்தீயில் சிக்கி தவிப்பவனுக்கு சிறந்த மருந்து சிவநாமமாகிற அமுதமே. அதை அருந்த பாவங்கள் நசிக்கும். அந்த சிவநாமமாகிற அமுதமே சிறந்த சாந்தியை அளிக்க வல்லது. சிவநாமமாகிற அமுத மழையில் நனைந்தவன் சம்சாரமாகிற காட்டுத்தீயால் சூழ்ந்திருப்பினும் ஒருபோதும் மன வருத்தம் அடையான். சிவநாமத்தில் பக்தி கொண்ட சிவனடியார்களான சான்றோர்களுக்கு உடனே முக்தி கிடைப்பது நிச்சயம். சிவநாமமன்றோ அனைத்து பாவங்களையும் உடனே அகிப்பது. பல பல பிறவிகளில் கடுந்தபம் இயற்றியவர்களுக்கே என்றோ சிவனது திருப்பெயரில் பக்தி தோன்றும். சிவநாம தரீம் பிராபிய சம்சாராத்திம் தரந்தியே சம்சார மூல பாபானி தானி நஷ்யந்த்ய சம்சயம் சம்சார மூலபூதானாம் பாதகானாம் மகாமுனே சிவநாம குடாரேண விநாசோ ஜாயதே த்ருவம் சிவநாமாமிருதம் பேயம் பாபதாவா நலார்த்திதை பாபதாவாக்னி தப்தானாம் சாந்திஸ்தேன வினானஹி சிவேதி நாம பியூஷ வர்ஷாதாரா பரிலுப்தாக சம்சாரதவ மத்தேபி ந சோசந்தி கதாச்சன ந சோசந்தி கதாச்சன சிவநான்னி மகத் பக்திர் ஜாதா ஏஷாம் மகாத்மனாம் தத்விதானாம் து சஹசா முக்திர் பவதி சர்வதா. முனிவர்களே, பல பல பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாலேயே ஒருவனுக்கு சிவநாமத்தில் பக்தி தோன்றும். அத்திருநாமம் பாவங்கள் அனைத்தையும் அழிப்பது. சிவபெருமானது திருநாமத்தில் ஆற்றொழுக்கு போன்று அசைக்க முடியாத திடமான பக்தி கொண்டவனுக்கு முக்தி பேர் மிகச் சுலபம் என்பது என் கருத்து. பல்வகையான பாவங்களை செய்தவன் ஆயினும் சிவநாமாவை ஜபிப்பதில் ஈடுபாடு மிக்கவனாயின் அவன் பாவங்கள் அனைத்து நின்றும் விடுதலை பெறுகிறான் என்பது ஐயம் அகன்ற உண்மையாகும். காட்டில் உள்ள மரம் காட்டுத்தீயில் வெந்து சாம்பலாவது போல சிவநாமமாகிற காட்டுத்தீயில் அந்நொடிவரை செய்த அனைத்து பாவங்களும் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. சௌனகரே, உடலெங்கும் திருநீறு பூசி அனவரதமும் சிவநாமத்தை ஓதி வருபவன் கடக்க இயலாத சம்சார கடலையும் தாண்டி விடுகிறான். திருநீறு பூசியதால் அவனது உடல் தூய்மை பெறுகிறது. வேதங்கள் அனைத்தையும் முறையே நன்கு கற்று ஆராய்ந்தறிந்த முன்னோர்களான மகர்ஷிகள் சம்சார கடலை கடக்க சிவநாமத்தை ஜபிப்பதையே உயர்ந்த சாதனமாக உபாயமாக நிச்சயித்துள்ளனர். முனிவர்களே, பன்னி பல பல பேசுவதால் யாது பயன்? அனைத்து பாவங்களையும் நொடியில் நீக்கியருளும் சிவநாமத்தின் பெருமையை ஒரே ஒரு ஸ்லோகத்திலே கூறட்டுமா? பகவான் சிவனது ஒரே ஒரு நாமத்திற்கு பாவங்களை களைவதில் உள்ள திறன் எவ்வளவோ, அத்துணை பாவங்களை செய்ய முடிந்தவன் எவனுமே இல்லை. எவ்வளவு காலங்களானாலும் கூட செய்ய திறன் இல்லை. பாபானாம் ஹரணே சம்போர் நாம்னி சத்திர் ஹி அவதி சக்ரோதி பாதகம் தாவத் கர்த்தும் நாபி நரக்வசித்து. பகவான் சிவனது ஒரே ஒரு நாமத்திற்கு பாவங்களை களைவதில் உள்ள திறன் எவ்வளவோ, அத்துணை பாவங்களை செய்ய முடிந்தவன் எவனுமே இல்லை. எவ்வளவு காலங்களானாலும் கூட செய்ய திறன் இல்லை. இவர்களே, முன்பொரு காலத்தில் இருந்த பெரும் பாவியான இந்திரத்யும்னன் என் அரசன் சிவநாமத்தை உச்சரித்ததாலேயே பாவம் நீங்கி நற்கதி பெற்றான். அதே போலத்தான் பெரும் பாவியான அந்தன பெண்மணி ஒருவளும் சிவநாமம் ஓதியே நற்கதி அடைந்தாள். அந்தன பெருமக்களே, இதுவரை பகவானது திருநாம பெருமைகளை கூறினேன். தூய்மையான பொருள்களை மேலும் தூய்மை வரச் செய்யும் திருநீற்றின் பெருமைகளை இனி கூறுவேனாக. கவனமாக கேளுங்கள் மகர்ஷிகளே. திருநீறு அனைத்து மங்களங்களையும் நல்குவது. உயர்ந்தது, அது இருவகைத்தது. அந்த இருவகைகளையும் கூறுகிறேன், கவனத்துடன் கேளுங்கள். ஒன்று மகாபஸ்மம், மற்றொன்று ஸ்வல்ப பஸ்மம். மகாபஸ்மம் பல வகைத்தது. அது ஸ்ரௌத்தம், ஸ்மார்த்தம், லௌகிதம் என மூன்று வகைத்தது. ஸ்வல்ப பஸ்மம் என்பதும் பல திறத்தது என கூறுகின்றனர். ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் என்னும் இரண்டு திருநீரும் அந்தணர்களுக்கு ஆனவை. மூன்றாவதான லௌகீகம் எனும் திருநீர் மற்ற எல்லா மக்களுக்கும் ஆகும். அந்தணர்கள் வேத மந்திரங்கள் கூறியே திருநீற்றை இட்டுக்கொள்ள வேண்டும் என்று மகர்ஷிகள் கூறுகின்றனர். மற்றவர்கள் மந்திரம் என்று திருநீரை இட்டுக்கொள்ளலாம். இங்கு ஒரு ஆசிரியர், இந்த ஆசிரியனுடைய உரையாசிரியனுடைய குறிப்பு, தமிழ் வரையான தேவாரத்தில் திருஞான சம்பந்தமூர்த்திகள் அருளிய மந்திரமாவது நீர் என்னும் பதிகத்தை கூறி திருநீர் அணிந்து கொள்ளலாம். தூய்மையான பசிஞ்சாணம் கொண்டு செய்யப்பட்ட வறட்டியை எரித்து அதிலிருந்து பெறப்பட்ட விபூதி ஆக்னேயம் எனப்படும். முனிவர்களே, ஆக்னேயம் எனப்படும் இத்திருநீரும் ஒப்புரியாக அணிய ஏற்ற பொருள் என கூறப்படுகிறது. சான்றோர்கள் அக்னிஹோத்திரம் செய்த பஸ்மாவையே ஏற்பர். மற்ற வேள்விகளில் கிடைத்த பஸ்மமும் ஒப்புரியாக அணிய ஏற்றதாக ஆகும். ஜாபால உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள அக்னிருதி பஸ்ம வாயுருதி பஸ்ம ஜலமிதி பஸ்ம ஸ்தலமிதி பஸ்ம வியோமிதி வியோமேதி பஸ்ம தேவா பஸ்ம ரிஷியோ பஸ்ம சர்வஹவா ஏததிதம் பஸ்ம எனும் ஏழு மந்திரங்களை கூறி திருநீற்றை நீரில் குழைத்து உடலில் அணிய வேண்டும். ஜாபால மகர்ஷி அனைத்து வர்ணத்தாரும் ஆசிரமத்தாரும் மந்திரத்துடனோ மந்திரமின்றியோ மிகுந்த மரியாதையோடு கட்டாயம் திருநீர் அணிய வேண்டும் என்கிறார். முக்தி பெறுவதில் ஆவல் உடையவன் உடல் எங்கும் திருநீர் பூசிக்கொள்வதையோ அல்லது நீரில் குழைத்து உடலில் ஆங்காங்கே முப்புரியாக அணிவதையோ சோம்பலால் தவறியும் மறக்கக்கூடாது என்பது ஸ்ருதிகளின் கட்டளை. சிவபெருமானும் ஸ்ரீமன் நாராயணனும் கூட திருநீற்றை முப்புரியாக அணிந்துள்ளனர். உமையம்பிகையும் திருமகளும் மற்ற தேவிகளும் கலைமகளான சரஸ்வதியும் திருநீற்றின் பெருமைகளை கூறியுள்ளனர். அந்தணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் வேளாளர்கள் வர்ணக்கலப்பில் பிறந்தவர்கள் இழிந்த ஜாதியினர் என அனைவரும் திருநீற்றை உடலில் பூசியோ முப்புரியாகவோ அணிகின்றனர். இதன் பின் திருநீர் அணிவதன் பெருமையையும் முப்புரியாக அணிவதன் பெருமையையும் அணிவதன் முறையையும் கூறிய சூதமுனிவர் மேலும் கூறலானார். மகரிஷிகளே, இதுவரை முப்புரியாக திருநீர் அணிவதன் பெருமையை கூறினேன். இது மிகவும் மறைத்து போற்றத்தக்கது. ஆகவே நீங்களும் இதை மறைத்து காக்க வேண்டும். முனிவர்களே, நெற்றி முதலிய குறிப்பிட்ட இடங்களில் விபூதியை முப்புரியாக இடுவதை அறிஞர்கள் திரிபுண்டரம் என்கிறார்கள். புருவ மத்தியிலிருந்து புருவன் முடிவு வரை திருநீற்றை பெரிதாக இட்டுக் கொள்ள வேண்டும். மோதிர விரல் பாம்பு விரல் என்னும் பெருவிரல் இரண்டினாலும் இரு கோடுகளாக இட்டுக்கொண்டு பின் கட்டை விரலால் அவ்விரு கோடுகளுக்கும் நடுவில் எதிர்ப்புறம் இருந்து இட்டுக் கொள்ளப்படும் கோடும் சேர்ந்து திருப்புன்றம் எனப்படுகிறது. அல்லது சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்து மீதியுள்ள மூன்று விரல்களாலும் திருநீற்றை எடுத்த பக்தியோடு முப்புரியாக இட்டுக் கொள்ளலாம். முப்புரியாக திருநீர் இட்டுக் கொள்வது மிக உயர்ந்தது. இகபர இன்பங்களை அளிக்க வல்லது. முப்புரியாக இடும் திருநீற்றின் ஒவ்வொரு புரியிலும் 99 தேவதைகள் உள்ளனர். உடலின் அனைத்து பகுதிகளிலும் விளங்கும் அவர்களை பற்றி கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். திருநீற்றின் முதல் ரேகையில் ஓங்காரமான பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரம், முத்திக்களில் ஒன்றான கார்கவத்தியம் என்னும் தீ, பூமி, தர்மதேவதை, ரஜோகுணம், ருக்வேதம், கிரியாசக்தி, பிராதசவனம், மகாதேவர் என்னும் 9 தேவதைகளும் உள்ளனர். சிவதீட்சை பெற்றவர்கள் இதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ரேகையில் பிரணவத்தின் இரண்டாவது எழுத்தான உகாரம், தட்சிணாக்னி, ஆகாயம், சத்துகுணம், யஜுர்வேதம், மாத்தியான்னிக சமணம், இச்சாசக்தி, அந்தராத்மா, மகேஸ்வரன் என்னும் 9 தேவதைகள் உள்ளனர். பிரணவத்தின் மூன்றாவது எழுத்தான மகாரம், ஆகவனீயம் என்னும் அக்னி, பரமாத்மா, தமோகுணம், துலோகம், ஞானசக்தி, சாமவேதம், சாயம் சவனம் அதாவது திருத்தீய சவனம் யாகத்தின் ஒரு பகுதி, சிவன் எனும் 9 தேவதைகளும் மூன்றாவது ரேகையில் விளங்கும் தேவதைகள். இவ்வாறு இந்த முப்புரிகளிலும் உள்ள தேவதைகளை நீராடி தூய்மையாக உள்ளவன் பக்தியுடன் உள் நினைந்தவாறே திருநீற்றை முப்புரியாக இட்டுக் கொள்வானே யாகில் அவன் இவ்வுலக போகங்களையும் அவ்வுலக மோட்சத்தையும் பெறுகிறான். இதுவரை அந்தந்த அங்கங்களில் உள்ள தேவதைகளின் இடங்களை கூறினேன். இனி அதற்கு உள்ளதான இடங்களை கூறுவேன். பக்தியோடு கேளுங்கள். திரிபுண்டரத்தின் நியாசத்தை 32, 16, 8 அல்லது 5 இடங்களிலாவது செய்து கொள்ள வேண்டும். தலை, நெற்றி, இரு காதுமடல்கள், இரு கண்கள், இரு மூக்குகள், வாய், கழுத்து, இரு கைகள், இரு முழங்கைகள், இரு மணிக்கட்டுகள், இதயம், இரு விலாப்புறம், தொப்புள், இரு அண்டகோஷங்கள், இரு துடைகள், இரு முழந்தாள்கள், இரு கணுக்கால்கள், இரு கண்டைக்கால்கள், இரு பாதங்கள், இவையே 32 இடங்கள். இவ்விடங்களில் தீ, நீர், நிலம், காற்று, 10 திசைகள், 10 திக்பாலகர்கள், 8 வசுக்கள் வாசம் செய்கிறார்கள். தரன், துருவன், சோமன், ஆபஸ், அனிலன், அனலன், பத்யூஷன், பிரபாசன் என்பவர்களே 8 வசுக்கள். இவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் இவர்களுக்கான இடங்களில் பெரியோர்கள் திரிபுண்டரமாக திருநீர் அணிவார்கள். அல்லது ஒரே நோக்குடன் வேறு எண்ணமின்றி 16 இடங்களில் திரிபுண்டரம் அணியலாம். தலை, நெற்றி, கழுத்து, 2 தோள்பட்டைகள், 2 மேற்கைகள், 2 முழங்கைகள், 2 மணிக்கட்டுகள், இதயம், தொப்புள், 2 விலாப்புறங்கள், முதுகுப்புறம் ஆகிய இடங்களில் திருநீர் இடும்போது அஸ்வினி குமாரர்கள் இருவர், சிவன், சக்தி, ருத்ரன், ஈசானன், நாரதர் மற்றும் வாமை ஆகிய எழுவரையும், ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூததமணி, சமனோன்மணி முதலிய 9 சக்திகளையும் நினைந்து வணங்கி இட்டுக் கொள்ள வேண்டும். நாசத்யர், தஸ்ரர் இருவரும் 2 அஸ்வினி குமாரர்கள் ஆவர். தலை, கேசம், 2 காதுமடல்கள், நெற்றி, 2 தோள்பட்டைகள், மார்பு, தொப்புள், 2 துடைகள், 2 முழந்தாள்கள், 2 பாதங்கள், முதுகு என்னும் இந்த 16 இடங்களிலும் முப்புரியாக திருநீர் அணிய வேண்டும். தலையில் சிவன், கேசத்தில் சந்திரன், 2 காதுமடல்களில் ருத்ரனும் பிரம்மதேவனும், நெற்றியில் கணபதி, இருபுஜங்களில் விஷ்ணுவும் லக்ஷ்மியும், மார்பில் அதாவது இதயத்தில் சம்பு, தொப்புளில் பிரஜாபதி, இரு துடைகளிலும் நாகமும் நாக கன்னிகைகளும், இரு முழந்தாள்களில் ரிஷி கன்னிகைகள், இரு பாதங்களிலும் சமுத்திரங்கள், பரந்த முதுகில் அனைத்து நதி தீர்த்தங்களும் என தேவதைகளாக வசிக்கின்றன. இதுவரை 16 இடங்களில் திருநீர் அணிவது பற்றி கூறினேன். இனி 8 இடங்களில் அணிவது பற்றி கூறுவேனாக. குஹ்யம், நெற்றி, உயர்ந்ததான இரு காது மடல்கள், இரு தோள்பட்டைகள், மார்பு அதாவது இதயம், தொப்புள், இவ்வெட்டு இடங்களில்

0: அணியலாம். உடல் முழுவதும் பூசி அணிய இயலாதவர் முப்புரியாக அணியலாம். நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போது முக்கண்ணரும் முக்குணங்களுக்கு ஆதாரமானவரும் மூர்த்திகளையும் தோற்றுவித்தவருமான ஸ்ரீ சிவ பரம்பொருளை மனதிலே தியானித்து நமசிவாய என்னும் திருவெந்தெழுத்தை ஓதியே அணிய வேண்டும். ஈசனே உனக்கு வணக்கம், ஈசாபியாம் நமஹா என்று கூறி இரு விலாப்புறங்களில் அணிய வேண்டும். பீஜாபியாம் நமஹா என்று கூறி இரு மணிக்கட்டுகளிலும், துர்பியாம் நமஹா என்று கூறி அடிவயிற்று பகுதியிலும், உமேஷாபியாம் நமஹா என்று கூறி மார்பின் மேற்புறமும், பீமாய நமஹா என்று கூறி முதுகு கழுத்தின் பின்புறமும் முப்புரியாக திருநீர் அணிய வேண்டும்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

பண்டாய நான்மறை திருப்பெருந்துறையில் அருளியது. அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல். எப்போதும் எவராலும் அளவிட்டு கூற இயலாத பழங்காலத்தே இறைவனுடைய திருவாய் மொழியாக தோன்றிய நான்மறைகளையே பண்டாய நான்மறை என்பர். திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானிடத்தே சேரும் அடியவருடைய பாசக்கட்டறுத்து இடர்களைக் களைந்து இன்ப வாழ்வினை பெறுவர் என்னும் உண்மையை உணர்ந்த அனுபவத்தால் துளியும் ஐயமின்றி தெரிவிப்பது போன்று மாணிக்கவாசகப் பெருமான் ஏழு பாடல்களை பாடியுள்ளார்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: இந்த காலம் என்கிற லட்சுவத்தை பற்றி சொன்ன தோற்றத்தில காலம்தான் முதல்ல தோன்றுகிறது. அதற்கு பின்பு நீதி கலை வித்தை ஆறாகும்.

0: ஆனா செயல்படும் பொழுது கலை வித்தையாளா முதல்ல செயல்படும். மாயைய காலமுடன் ஏதிகின் கலாதி தோன்றும் ஆயவ காலம் ஒன்றாயாக்கியும் காலம் ஒன்று நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அழித்தும் போக்கி காயமுடு உலகுக்கெல்லாம் கால சங்கியை பண்ணி நாயகன் ஆணையினாலே நடத்திடும் உலகமெல்லாம் சிவஞான சுத்தியார சொன்ன காலத்தை பத்திரம் அந்த மூன்று காலமாக ஆகி அழித்தும் போக்கி மூன்று தொழில் செய்கிறோம் சிருஷ்டி சன்மாரம் ஒன்றையும் செய்கிறோம் செய்தி காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கியினால் பண்ண நமக்கு ஒரு கால சங்கியை எண்ணிக்கை வேணுமே அதை இந்த காலகட்டத்தில் தான் செய்யணும். அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு காலம் மந்திரியா இருக்கணும் ஒரு நேரி இருக்கு. அது முடிஞ்சாச்சுன்னா அடுத்த செகண்ட் டிஸ்மிஸ், அவளை வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அவனை மாட்டிக்கிடுவான், அவன் காலம் அவ்வளவுதான். அப்ப காலம்தான் எல்லாத்தையும் அவன் அவனுக்கு ஒரு விஷயத்தில் நியமனம் பண்ணும். நாயகன் ஆணையினாலே நடத்தும் அவன், ஆனா அதுக்கு சுதந்திரம் உண்டான்னா நாயகன் ஆணையினாலே அந்த எந்திரமானுடைய ஆணையின் வழி அது நடக்கும். அது சிவஞான சுவாமி அவர் சொல்றார், தனக்கு கீழ் உள்ள பொமலங்களை அவனுக்கு அப்ப என்ன சிருஷ்டி சொன்னாரன் எப்படியா வந்தது அவருக்கு, அவருக்கு கீழ் உள்ள பொமலங்கள் இருக்க கால தத்துவத்து கீழ் உள்ள பொமலங்கள் அந்த பொமலங்களை அவன் செய்ய முடியும். தனக்கு கீழ் உள்ள பொமலங்களை ஆக்கியும் அழித்தும் அழித்தும் போக்கி உயிர் உடல்களுக்கெல்லாம் கால வரையறைய உயிர்களுக்கும் கால வரை செய்கின்றது இந்த உடலுக்கும் கால வரை செய்கின்றது எல்லா உயிருக்கும் கால வரை இந்த உயிர் எவ்வளவு காலம் இங்கே இருக்க வேண்டும் கால வரையறை செய்கிறது இந்த உயிர் இந்த உடலில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதையும் காலம் வரையறை செய்யும். ஜட பொருளுக்கும் இந்த மண்டபம் எவ்வளவு காலம் இருக்கணுங்கிறது கால வரை இருக்கும். இப்படி ஒன்றருக்கும் கால வரையறையை செய்யக்கூடிய கால தத்துவம். காலம் ஜடமாகலின் அப்படி சொன்ன காலம் ஜடம் இல்ல சார், அது எப்படி செய்ய முடியும்? அதனை நடத்தும் சித்தும் ஒரு பொருள் வேண்டும். காலம் ஜடம்னு சொல்லிட்டேனா அப்ப நடத்துறதுக்கு ஒரு சித்து அறிவு பொருள் ஒண்ணு வேணுமே, அது எது? அதனை நடத்தும் சித்துப்பொருள் ஒன்று வேண்டும். அது நமது நாயகன், நமது சிவருமான் தான். அதான் இப்போ காலம் முன்னால தோன்றுகிறது, ஆனா செயல்படும் போது நீதியும் கலை அராகமித்தை செயல்படும் போதுதான் காலம் வருது. அப்போத்தன் கேக்குறான், காலம் பின்னால்தான் செயல்பட போகுது, கலை வித்தியாராதுதான். அப்ப என் முன்னாலே தோன்றுவானே, இதோடு தோன்றலாம் இதுக்கு அப்புறம் தோன்றலான, காலம் முறை தோன்றியதுன்னு சொல்லலாம். அப்ப சொல்ற கலை வித்தை அராகம் செயல்படுவதற்கு காலம் தேவைப்படுகிறது. அப்ப அதுக்கப்புறம் தான் காலம் செயல்படும். காலம் முன்னாலே தோன்றினாலும் கலை வித்தை அராகம் செயல்படும் ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு அது கால வரையறை செய்ய வேண்டும். அப்போ காலம் நியதியும் ஆன்மாக்களுக்கு வினையை வரையறுப்பது, இந்த ஆன்மாக்களுக்கு வினையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை நியதி தத்துவம், அது எவ்வளவு காலம் என்பதை கால தத்துவம் நினைவு செய்யும். இப்ப எனக்கு நியதி இங்கே வந்து பேச வேண்டும் என்பதை நியதி இன்றைய நியதி, அந்த நியதியை எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பஸ்ல புறப்படணும், எப்பொழுது போயணும், திரும்பி எத்தனை மணிக்கு பஸ்ல ஏறணும், எல்லாம் அதான் நியமம் காலம். அப்படி காலம் நியதியும் ஆன்மாக்களுக்கு வினையை வரையறுப்பதும் நியமிப்பதும் ஆகலின் முகத்தான் உபகரிப்பன, அதனால அதுக்கு உபகாரமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மாக்களுக்கு தொழில் அறிவு இச்சை நிகழ்ந்தபின் அன்றி கண்மத்தோடு இவு கூடாதனால் ஆன்மாவுக்கு இச்சை ஞானம் கிரியை ஏற்படணும். அப்படி நிகழ்ந்த பின்னா கண்மா கண்மாக்களோடு ஒரு தொடர்பு ஏற்பட இருக்கு. அப்படி தொடர்பு ஏற்படும்போது காலத்தின் நிர்ணயமனம். இது பேசாம இருந்தா இப்ப காரம் தேவையில்லை. இந்த ஆன்மாக்கள் அறிவீச்சை செயல்களில் ஈடுபடும் பொழுது அப்ப காரம் நிர்ணயம் பண்ண வேண்டிய வரும். இவன் எப்போ எவ்வளவு நாளைக்கு காரியம் செய்யணும், அப்ப காரம் செயல்படும். நிகழ்ந்த பின்னன்றி கண்மத்தோடு இயல்பு கூடாதாகின் காலநியதியின் உபகாரம் அவற்றின் பின்னர் தாயிற்று. அதனால காலநியதி வந்ததுடைய உபகாரம் பின்னால வந்தது, ஆனால் தோன்றியதும் ஒரே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், காலநியதியின் கலை தோற்றம் பின்னரும் நிகழும் ஆகலின் அப்ப காரிய மாத்திரை காலம் காரணமாகும். அப்ப காலம் ஏன் முன்னால தோன்றணும்? இல்ல இப்ப இந்த கலை நியதி அலாகத்தினால செயல்பாட்டினால நிகழ்கிறத இதுக்கு ஒரு காலம் நிர்ணயம் பண்ணணும் அல்லவா? அந்த காலம் அப்ப தேவைப்படுவதனாலே மையப்படுகிறது. காரிய மாத்திரை காலம் காரணமாகலாம், அந்த காரியங்களுக்கு காரணமாக இருப்பது காலம், அதனால முன்னால் தோண்டிட்டான். அப்போ காலமும் காரியப்படுகிறது. அப்ப காலமும் காரியமாகின் அது தோன்றதுக்கு வேறொரு காலம் தேவையா? வேறொன்னும் தேவை. ஒரு காலம் தோன்ற செயல்படுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் தேவை. அப்ப இந்த காலம் செயல்படுவதற்கும் ஒரு காரணம் தேவை அல்லவா? அது எது ஆனு கேக்குறான். அப்போ சொல்ற சுத்த தத்துவங்கத்தில சுத்த காலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த காலங்கள் எல்லாம் அசுத்த தத்துவங்கள், அசுத்தமாயிரம். சுத்தமாயில இருக்கின்ற புவனங்களை எல்லாம் தொழிற்பதற்கு சுத்த காலம் தேவை. அந்த சுத்த காலம் இந்த காலத்திற்கு காரணமாக அமைகின்றது. காரணமாக அமைவதோடு சரி, ஆனால் காரியம் இங்கே அசுத்த காலம்தான் செயல்படும். ஆகவே சுத்தம் பிரபஞ்சத்தை சுத்த பிரபஞ்சத்தை சுத்த காலம் உண்டு. அறிவே அனந்தேஸ்வரர் வாயிலாக அந்த சுத்த காலத்திலிருந்தான் அனந்தேஸ்வரர் வாயிலாக இந்த அசுத்தமாயை குறைப்படுத்துகின்றார். அனந்தேஸ்வரங்கள் யாருன்னு போன வாரம் சொன்னேன். இப்படி இதைத்தான் அங்கே காலங்கிறதை பற்றி அங்கே சொன்னார். இப்ப வியாழன் பகவானத்துல வந்து நிற்கிறார். இவ்வரசு இயற்கை தன்னில் எனக்கு ஆசை இல்லை. இந்த அரசு போக எனக்கு ஆசை இல்லை. எனக்கு அவ்விதி முகுந்தன் ஏனோர் வாழ்க்கையும் அவாபுகின்றேன். இந்த பிரம்ம வாழ் பிரம்மாவுக்கு ஒரு வாயசு, விஷ்ணு ஒரு வாயசு, இவ்வளவு ஆயுசுலாம் இருக்கிற எல்லாம் பத்தினா நான் கவலைப்படவே இல்லை, அது எனக்கு ஆசையே இல்லை. மெய்வகை உணர்ந்து முத்தி மேவதற்கு உபாயம் ஒன்று சொல்வன். உண்மையானதை உணர்ந்து முத்தியை மேய்வதற்கு என்ன உபாயம் அதை சொல்லுங்கள். ஓன்று உரைத்து என்ன தேசிகன் தேர்ந்து சொல்வான். அப்ப கேட்டா வியாழன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நன்றுனி வினாய். நல்ல கேள்வி கேட்டப்ப. கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டுவதற்கும் தெரியணும். கேள்வி கேட்டா கேள்வி பல விதம். அந்த கேள்வியினாலே அவன் என்ன சொல்றன்னு தெரியாமல் சேர்க்கணும். இவன் ஒரு கேள்விப்பட்டு அந்த கேள்விக்கு ஒரு கேள்வி போட்டு மடக்கிடுவான். அதுவும் கேள்விதான். உன்னுடைய அரசாட்சியில் ஏண்டா அப்படி நடந்த அந்த அரசாட்சியில் அப்படி நடக்கலையா? அதனால அன்னைக்கு நீ திருடன, இன்னைக்கு நான் திருடுறேன், அதனால இந்த திருடனை நீ சொல்லப்படாது. ஏன் நீ ஏண்டா திருடனேன்னு கேட்டா நீ திருடலையா அந்த காலத்துல? என்ன கேள்வி? அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால கேள்வி கேட்பதற்கும் ஒரு திறன் வேண்டும், அறிவு வேண்டும். வேண்டும் நல்ல கேள்வி நீ கேட்டப்பா. இதுவரையும் ஆர்படி கேட்டதில்லை. நன்று நீ வினாய் முத்தி நற்றவம் வேள்வி தானம் கன்றுபட்டு நீ வேறுன்றால் காண்வரிதாகும். இந்த நற்றவம் வேள்வி தானம் பத்னி கிடத்தல் எல்லாம் இருக்க, இது வந்து ஆன்மா மன சுத்தி அடைவதற்குத்தான். இது ஒண்ணும் மோட்சத்தை கொடுத்துடாது. நல்லவேளை துணை நான் நாளைக்கு என்ன அவருக்கு லட்சம் ரூபா கொடுக்கணும் வச்சுருந்தேன், செட்டி கூட போடுவேன். அப்படி இல்லை. அதாவது ஆன்மா சுத்தி அடையணும், மானம் சுத்தி அடையணுமானால் தானம் தவம் வேள்வி விரதங்கள்லாம் இருந்தால் தான் மனம் ஒருநிலைப்படும், சுத்தியாகும். அதற்கு பலன் உண்டு. என்னோ முக்கியமான பலன் எதுன்னா ஆன்ம சுத்தி அடைவதற்கு தான், மான்மா மன சுத்தி அடைவதற்கு தான். அதனால மைந்தாக துன்றிய மாய வாழ்க்கை தொடக்கருத்து உய்யக்கொள்வான் என்றும் எம்பெருமான். அதனால இந்த மாய வாழ்க்கையினுடைய தொடக்கருத்து உய்யக்கொள்வான் ஒருத்தன் இருக்கான்பா யாருன்னா என்றும் எம்பெருமான் உள்ள நம்மளுடைய பெருமாத்த இருக்கான். அவன் அவன் தீரம் இயம்ப கேட்டி அவனுடைய திறத்தனை கேட்டானா தெரிஞ்சுக்கிறான். இது எல்லாத்துக்கும் அவன் மருந்து அவன் தான் இருக்கு, மருந்தாளுநர் அவர் தான். ஆமா, அதுதான் மருந்தவை மந்திரன். இப்போ அவன் தீரம் இயம்ப கேள் தொடக்கருத்து மாய வாழ்க்கை தொடக்கருத்து உய்யக்கொள்வான் என்பதில் பெத்தத்தும் அறுவான் முற்றியினும் அறுவான். ஆனால் பெத்தத்தில் அழுவதை விட முற்றியில் அழுவதுதான் நமக்கு சிறப்பு. அந்த இரண்டும் செய்யக்கூடியவன் அவன். அதனாலே தொடக்கருத்து உய்யக்கொள்வான் என்று எம்பெருமான் உள்ளான் அவன் திறம் எம்ப கேட்டி உறவிலா மங்கள குணத்தன்னாதலின். சிவம் என்றாலே மங்களம் என்றதான் ஒரு பெயர். ஆயினாலே மங்கள குணத்தன் எப்படி மங்களம், குறைவிலா மங்களம், குறைவிலா மங்கள குணத்தன்னாதலின் நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றன. அனாதியே மலம் கிடையாது, மல ரகிதன் நாம மல சகிதன், நமக்கு அனாதியே மலம், அவனுக்கு மலம் கிடையாது. ஆகையினாலே நிறைமலன் அனாதியின் நீங்கி நிற்றலின் அறைகுவர் சிவனன அறிவின் மேலவர். அவனைத்தான் சிவம் என்று சொல்வார்கள் அறிவிக்கோர்கள். இறைவன் அப்போ சிவன் இல்லைன்னு சொல்றவனா யாரு, அறைவன் குறைவுடையவர்கள் அர்த்தம். இறைவன் பெருமையை அவர் கூறுவார், அந்த சிவருமானுடைய பெருமை யாரால சொல்ல முடியும். மேலனப்படுவன எவைக்கும் மேலவன், மேலன எது சொல்றியோ அதுக்கெல்லாம் மேலானவன். மாலனப்படுவனன் எவையும் ஆற்றுவான். அதாவது மயக்கம்னு சொல்லப்பட்ட மாலவன்கிற மயக்கங்க, மால் எனப்படுவன மயக்கம் உடையது என்று சொல்லப்படும் அத்தனையும் அவன் நீக்குவான். மால் எனப்படுவன எவையும் ஆற்றுவான் நீக்குவான். நூல் எனப்படுவன எல்லாம் ஒன்றவன். நூல் என்று சொல்லிடோ அது அவன் தான் சொன்னான், அவன் எனக்கு தான் நூல். அவன் என்ன சொல்றான், வேத சிவாகமங்கள். அதனால நூல் எனப்படுவன எல்லாம் உவன்றவன் வேலனப்படும் விடி பாகம் மேயினான். வேலை போன்ற கண்களை உடையவன் வேலனப்படும் விடி பாகம் மேயின. பங்கையன் தன்னை முன்படைத்து மால் முதல் புங்கவர் தம்மை பின்னுறவும் ஒற்றினான். பிரம்மாவை சிருஷ்டி பண்றான், அதுக்கு மேல திருமாலை சிருஷ்டி பண்றவன். அங்கவன் இளநனில் அகில லோகம் பொங்கிய வல்லிரில் பொறிந்த நீரவே. அப்போ பங்கையன் தன்னை முன்படைத்து மால் முதல் புங்கவர் தம்மை பின்னுடவும் கொற்பினான். அங்கவன் இளநனில் அகில லோகம், அவன் இல்லைன்னா அகில லோகம் பொங்கிய வல்லிரில் பொறிந்த நீரவே. அந்த இருளை நீக்க முடியாது, அவன்தான் அதை செய்ய முடியும். ஆணவ மலத்தை நீக்குபவன் அவன் ஒருவனே. அடுத்ததான் முக்கியமான, பகல் இரவு உளது எனது எனும் என் பகுப்பிலா அகலரும் இருள் பொதி அநாதிகாலையே. அந்த பிரளயம் முடிஞ்ச எப்படி இருக்கும்? ஆனா பகல் இரவுங்கிறது கிடையாது, உலகு இலகு என்பது கிடையாது, அந்த பகுப்பெல்லாம் அங்கே கிடையாது, எல்லாம் ஒன்று போல கிடக்க வேண்டிய பகல் இரவு உலகு இலகு என்னும் பகுப்பில்லா அகலரும் இருள், அகற்ற முடியாத அந்த இருள் புரியல, அநாதிகாலையில் அதான காலத்துக்கு அப்பாற்பட்டவன், உகலரும் பரசிவன் ஒருவனே உடன். அந்த மாதிரி நேரத்தில் பரமேஸ்வரன் ஒருத்தன்தான், அனைத்தும் ஒழுங்கிய பின்பு சம்ஹாரத்தில் அப்படின் ஒழுங்கிய பின்பு சர்வசம்ஹாரம் அவன் ஒருவன் தான் மிச்சம், யாரும் இருக்க முடியாது. ஆகையினாலே உகலரும் பரசிவன் ஒருவனே உடன் மிகும் உணர்வல் முழு உணர்வம்பினை வெடிப்பட்டு ஒங்குவான். அந்த அவனிடத்தில்தானே அறிவில்லாத தடையிலா ஞானமாகிய பராசக்தி அவனிடத்துல இருக்கான். சரி, அடுத்த பார்க்க, எங்குழ யாவையும் இவன் வயத்தவன், எல்லாம் அவன் வயத்தல், அவன் முதப்பட்டுதான் தன் வயத்தனாதல். எங்கிடம் இவன் ஒரு வயத்தன் எய்திதான், இவன் மற்றவனுக்கு வசப்பட மாட்டான். எங்கணம் விழிமுகம் எங்கும் கால்கரம் எங்கணம் திருவுரு இவனுக்கு என்பவே. இதுதான் வேதத்தில் சில விஷயம் வரும், சகஸ்திரசீருஷா புருஷ சகஸ்திராட்ச சகஸ்திரபாது, அது வேதத்தில் ஆயிரக்கணக்கான தலைகள், சகஸ்ரசீருஷா புருஷ சகஸ்ராட்சாது, ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான பாதங்கள் உடையவன் என்று வேடம் போச்சுக்கிறோம். அதேதான் அப்படியே இங்க சொல்வார், எங்கனும் விழிமுகம் எங்கனும் விழிமுகம் எங்கும் கால்கரம் எங்கனும் திருவுரு இவனுக்கு என்பவே. இத வேதத்துல புருஷ சூக்தான்னு ஒரு, அந்த புருஷ சூக்தத்துல இந்த வாக்கியம் வருது. எங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை நடந்துட்டு, புருஷ சூக்தம் எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, விஷ்ணு கூறியதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை சிவபெருமானுக்கு கூறியதுங்கிற என்னுடைய கருத்து. அதுல ருத்ர ஏகாதசனின்னு ஒரு புத்தகம் போடுறோம், அது அந்த விளக்கமா அதை சொல்லியிருக்கேன். அதாவது அந்த புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட இலக்கணங்கள் அனைத்தும் சிவபெருமானுக்கே பொருந்தும், உங்க விஷ்ணுக்கு பொருந்தாரு, ஆனால் அதை விஷ்ணுவுக்குன்னு வச்சிருக்க வச்சுட்டு போங்க. இந்த ருத்ர ஏகாதசனின்னு ஒன்று நடக்கும், அதாவது எப்படின்னா வேதத்திலே நடுநாயகமாக உள்ளது எஜுர்வேதம், அது ஏழு காண்டங்களை உடையாது. அந்த ஏழுல நடு எது? நாலாவது காண்டம். நாலாவது காண்டத்தில் அந்த ஸ்ரீருத்ரன் இருக்கு. இந்த ஸ்ரீருத்ரம் என்பதும் பதினோரு அனுவாகங்களை உடைய சாப்டர், பதினோரு சாப்டர், பதினொன்றுல நடுகள் அஞ்சாவது, அந்த ஐந்தாவது அனுவாகத்தில் தான் பஞ்சாட்சரம் வருது. நமஸ்சோமாய தருத்ராய த நமஸ்தாம்ராய தருணாய த சொல்லிக்கின்ற நம சிவாய சிவதராய நேரத்தின் நடுநாயகமாக இருப்பது பஞ்சாட்சரம், மந்திர ராஜம் என்பதற்கு பெயர். அப்படி அந்த வேதத்திலே எங்கனும் வினோதான் எங்கனும் விழிமுகம் அந்த புருஷசூக்தவர்களே சொல்லணும், அந்த புருஷசூக்தத்தினுடைய பார்த்தா அதுவும் சிவருமானுடைய இலக்கணத்துக்கு தான் அது பொருத்தமா இருக்கும். இந்த ஸ்ரீருத்ரம் பதினோரு அணுவாகம் சொன்னான், இந்த பதினோரு அணுவாக ஸ்ரீக்கன் சொல்லி சமகம் என்கிற ஒரு பகுதி, அதையும் ஒருவன் சொன்னா ஸ்ரீருத்ரன். இந்த ஸ்ரீருத்ரம் பதினோரு தடவை சொல்லணும், அதே மாதிரி பஞ்சமகத்தை ஒரு தடவை சொன்னான், அதுவும் பதினோரு அணுவாக, அது ஒரு தடவை. இப்படி சொன்னா 11 × 11 121 வரை ஜபம். அதுக்காக ருத்ர ஏகாதசனி பேர். ருத்ர ஏகாசனி 11 மகாருத்ரம், மகாருத்ரம் 11 அதிருத்ரம். இப்போ அதுக்கு ஜப முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அப்ப அந்த ருத்ர ஏகாசனில மகாதேவருக்கும் தனியா ஒரு கும்பம் வைப்பான். ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், அந்த 11 ருத்ரர்களுக்கும் கும்பம், 11 ருத்ரம் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு மகாதேவ கும்பமும். இந்த ஜபம் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மகாதேவ கும்பத்தை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்றீங்க கேட்டா, புருஷசூக்தத்தில் தான் விஷயம். அது எப்படி புருஷசூக்த நீங்க விஷ்ணுவுக்கு உரியதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த ஜபம் பண்ணி இங்க சிவன் மேல விடுறீங்களே, இது நியாயமா கேட்டா, அது அப்படித்தான் சொல்லிட்டு எப்படின்னு சொல்லவில்லை. காரணம் என்னன்னா, புருஷசூக்தம் முழுக்க முழுக்க சிவனுக்கு உரியாது. அதனுடைய இன்னொரு பை உத்தர நாராயணன் ஒன்று, நாராயணன் என்ற சப்தமே சிவருமாய்த்தான் குறிக்கும் என்று பாஷ்யகர்த்தர் சொன்னார். அவர் ஒரு இடத்தை சர்ச்சைப்படுறார் வரும், நாராயணன் என்ற சொல் இந்த நாராயணனுக்கு பொருந்தாது, எங்க சிவருமானுக்குத்தான் பொருந்தும் என்று சிவஞான சுவாமி வியாக்கியானம் ஒரு இடத்துக்கு நான் சொல்ல வர. அப்போ அது ஒரு வாக்கியம் ஆறாம், நாராயண பரோ தியாதா தியானம் நாராயணபர, தியானம் தியாதா, தியாதான தியானிக்கப்படுவன், நாராயணன் தியானிக்கிறவன், நாராயணனே தியானிக்கப்படுபவன். சொன்னா அது எப்படி பொருந்தும், என்னை நானே தியானித்துக் கொள்வங்கிற பொருந்துமா? அப்ப இந்த நாராயண சப்தம் வேற, அந்த நாராயண சப்தம் வேற. என்ன, இந்த நாராயணன் தியானிக்கிறான், இந்த நாராயணன் தியானிக்கப்படுவது ஜாதா எடுனா அருவும் நாராயணன் சோருமா? நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹனவர், அதனால நாராயண சப்தம் சூரியமானையை குறிக்குமாயினாலே இந்த நாராயணன் அந்த நாராயணன் தியானிக்கிறான். அதனால புருஷருத்தம் சூரியமானுக்கே உரியது. நீங்க சொல்றது விஷ்ணுக்குரிய சொல்லிட்டு சூரியமான தெரியல கூட தண்ணியை விடல, இது நியாயமா? அதுக்கு ஒருத்தர், அது இல்ல, சூரியமானுடைய அடியார்களுடைய முதன்மையானவர் யாரு? விஷ்ணு. அதனால அது சரியா வரல, நீங்க சொல்ற பதில் சரியா வரல. அதனால இதுதான் உண்மை. அதான் இங்க அந்த புருஷசூக்தத்துல சகஸ்ர சீரழா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாதி, ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள், ஆயிரம் என்ற இந்த இந்த சொல்லிருக்க அது எண்ணிக்கையை குறிப்பதா அல்ல. இங்க ஆயிரம் என்ற சொல் கணக்கில் அடங்கா. அங்க எங்க என்னப்பா இவ்வளவு கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இருக்குன்னா கரெக்டா ஆயிரம்னு 2000 அர்த்தம் இல்ல, எண்ணில் அடங்காத இருக்கு. எண்ணில் அடங்காதவர்கள் என்றால் அது பொருள், நியாயம் பொருள். ஆகதான் இங்க சொல்றேன், அங்கவன் இளநெனில் அகில லோகமும் பொங்கிய வல்விருள் பொறிந்த நீரவே, அரியன் அமரர்கள் அசுரர்கள் யோகிகள் இருளடு வேத வேதாந்த யாரும் இப்பெரியவன் அடியினை காணும் வெட்டினால் தெரிகிலா மாறுகொண்டு என்னும் தேடுவார். பிரம்மா விஷ்ணு தேவர்கள் அசுரர்கள் யோகிகள் வேத வேதாந்தங்களை கற்றவர்கள் எல்லாரும் இந்த பெரியவனுடைய அடியினைத்தான் பேணுகிறார்கள். ஆசினால ஆனா காணும் வெட்பினால் தெரிகிலாமாறு கொண்டு, பார்க்கணும்னு ஆசை ஆனா தெரியல. பிரம்மா விஷ்ணுக்களாலும் காண முடியாதவன், அசுரர்கள் யோகிகளாலும் காண முடியாதவன், வேத வேதாந்தங்களை கற்றவர்களாலும் காண முடியாதவன் அவன். தெரிகிலா மாறு கொண்டு இன்னும் தேடுவார், தான் தேடிட்டு தான் இருக்காங்க. அவன் அவள் அது எனும் அவைதொரும் ஒன்றும் இச்சிவனால் முத்திரிகள் சேர்த்துவாரில்லை. சிவஞான புரத்தின் உடல்ல வச்சிட்டார். அவன் அவள் அது எனும் அவை தொடரும் ஒன்றும் இச்சிவனால் முற்றியர் சேற்றுவார்கள். இந்த உலகம் மூன்று பகுப்பாக உடையது, அவனென்றும் அவளென்றும் அருவன். இந்த மூன்று பகுப்பாக உடைய இந்த உலகத்தை அடுத்தும் சிவன் என்று முத்தி கிடையாது. இந்த எத்தனைக்கும் சுபலரும் இம்முறை சுருதி கூறுவால், நான் சொல்லல, சுபலரும் இம்முறை, அதாவது சுபலரனும் கெடுதல் இல்லாத, கெடுதல் இல்லாத இம்முறை சுருதி கூறுமால் வேறன் சொல்லது. அத்த நான் இங்க சொல்றேன், இவன் அடி வழிபடின் முக்தி எய்துவாய். ஆயினாலே இவனுடைய அடியை நீ வழிபட்டால் நீ முக்தி அடைவாய் என்று சொல்கிறார்.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெருமான் அருள் இருக்கு, துணை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த திருக்கோயில் சமைந்தது என்று அதன் காரியமாக செய்தார். கண் பார்த்ததுன்னு சொல்றோம், கண்ணு பார்க்காது, கண் ஒரு கருவிதான், மனிதன் தான் பார்க்கின்றான். இருந்தாலும் மரபு என்ன? கண் பார்த்தது, வாய் சுவைத்தது, நாக்கு சுவைத்தது, காது கெட்டதுங்கிறது. அது போல சொல்வதாகவும் கொள்ளலாம், அல்லது உண்மையிலே தன்முனைப்பே இல்லாத நிலையிலே பெருமான் திருவுளினாலே நல்லபடியாக ஒரு நல்ல கோயில் அமைந்தது என்று சொன்ன உடனே ஆயிடை, ஆயிடை என்றால் அந்த நேரத்தில் அர்த்தம். குடபால் வெற்பில் ஆதவன் கரந்து, குடம் குடக்கு குடம் என்று சொன்னால் மேற்கு, மேற்கே இருக்கின்ற மலையிலே ஆதவன் சூரியன் கரந்து அவன் சென்று மறைந்து போனான். மாலை நேரம் வந்தது. ஞாலம் பாயிருள் பறந்த பின்னர் அந்த மாலையும் நீங்கி உலகம் முழுவதும் நள்ளிருள் படர்ந்தது, செறிந்த இருள் படர்ந்தது, இரவு வந்தது. ஞாலம் பாயிருள் என்றால் பரவுகின்ற இருள். பறந்த பின்னர் கடிகையோர் 15 ஆகி, சூரிய அஸ்தமத்திலிருந்து, கடிகை என்றால் நாழிகை, 15 நாழிகை கழித்து அப்படின்னு சொன்னார். 15 நாழிகை கழித்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு நாள் 2.5 நாழிகைக்கு 1 மணி நேரம், 15 நாழிகை என்றால் 6 மணி நேரம். சூரிய அஸ்தமனம் 6 மணி என்று வைத்துக் கொண்டால் இரவு 12 மணி, சூரிய அஸ்தமனம் 6:30 வைத்துக் கொண்டா இரவு 12:30, சூரிய அஸ்தமனம் 5:30 வச்சுக்கிட்டா இரவு 11:30. எப்படியா இருந்தாலும் சூரியன் அந்த மேற்கு மலையிலே விழுந்த பிறகு 15 நாழிகை கழித்து, அதுதான் நடுநிசி. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கும் இன்றைய நாள் சூரிய அஸ்தமனத்திற்கும் நட்ட நடுப்புற பார்க்கணும்னா 15 நாழிகை. எப்படின்னா, சூரிய அஸ்தமனத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் நடுப்புற 30 நாழிகை. அதுக்கு நடுப்புற நள்ளிருளிலே அர்த்தராத்திரியிலே பெருமான் உபதேசம் பண்றார். அதனால்தான் சிவபுராணத்தில் நம்ம குருநாதர் சொல்றார், நட்ட நடு ராத்திரியில தான் அவருக்கு உபதேசம் ஆச்சு, அதையும் குறிப்பால் உணர்த்துவதற்காக நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேந்தர். பெருமான் எல்லா நேரத்திலும் தான் ஆடிட்டு இருக்கார். திருப்பள்ளி ஆடலையா, சிதம்பரத்துக்கு அடிக்கடி வர்றார் ஐயா. நம்ம ஐயா தூத்துக்குடியிலேருந்து அதிகமாக சிதம்பரத்துக்கு வர ஐயா செய்யாது. நீங்கள்லாம் எப்போயாவது வரீங்க, அவர் விடாமல் வர, தோணும் போதெல்லாம் வந்துடுவார். நீங்கள் ஆமாம், தோணும் போதெல்லாம் வந்துடுவார். இப்போ காலத்தால் காலசந்திலேருந்து தான் ஆடுறார், உச்சி காலத்துலேருந்து தான் ஆடுறார், சாரக்ஷிலையும் ஆடுறார், ராத்திரி 2 காலத்துலேயும் ஆடுறார், அர்த்தஜாமத்தில் ஆடுறார். கதவை அடிச்சுட்டு போனவரும் நிச்சயமாக ஆடிட்டு தான் இருப்பார். அப்போ அந்த நள்ளிருளை மட்டும் ஏன் சொல்லணும்? பகல்லேருந்து தானே ஆடுறார். பகலில் ஆடாமல் இருந்தால் உலகம் இயங்குமா? ஒரு நொடி பொழுது பெருமான் ஆடாதிருந்தால் உலகம் இயங்காது. ஆக எப்பொழுதும் ஆடுகின்றார் என்பது உண்மை. ஆதியும் அந்தம் இல்லா அந்த ஆனந்த நடனத்தை அனவரதம் இடையீடு இன்றி வித்தவுட் பிரேக் செய்கிறார். ஆனால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே சிவபுரணம் சொல்லும்போது நள்ளிருளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, தனக்கு தீட்சையானது நள்ளிருளிலே. பெருமான் புறத்தே ஒரு நள்ளிருளை ஏன் சூஸ் பண்ணினான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை பத்தி இப்ப நான் சொல்லுவேன். ஆனால் அவர் உண்மையில நன் பகலை வந்து பெருமான் தெரிந்திருக்காமல் நம்ம குருநாதருக்கு தீட்சை தருவதற்கு நடு நிசியை தேர்ந்தெடுத்தார். அதனால நட்டம் என்பது சிவ தத்துவம், பெருமானுடைய நடனம் இருக்கின்றதே பஞ்சகிருத்திய நடனம், அது ஞான நடனம் என்றும் ஊன நடனம் என்றும் சொல்லப்படும். ஊன நடனம் என்பது பெருமான் எவ்வாறு படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்கின்றான் என்பது, ஞான நடனம் என்பது பெருமான் எவ்வாறு அருள் செய்து பிறவி அறுக்கின்றான் என்பது. இந்த இரண்டும் ஒரே நடனம் தான், அவரவருக்கு அவரவர் கண்ணுக்கு ஒவ்வொரு நடனமாக தோன்றும் ஒரே நடனமே. சக்தி நிபாதம் உடையோருக்கு ஞான நடனமாகவும் ஏனையோருக்கு ஊர நடனமாகவும் பெருமானுடைய ஒரே நடனம் தோன்றும், ஆனந்த நடனம் தோன்றும். அந்த நடனத்தினை பெருமான் பயின்றாடினான்னா அடியேன் பயிலும் வண்ணம் ஆடினான். அந்த நடனத்தினுடைய உண்மையை நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு தீட்சை அளித்தான். பெருமான் ஆடுறாரு நாம எல்லாம் பாக்குறோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா பெருமான? அதெல்லாம் கிடையாது. பெருமான தேவரும் மூவருமே புரிஞ்சுக்காத போது நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம், சான்ஸே இல்ல. இந்த பெண்கள்லாம் பேசிக்கிறாங்க, ஏய் தெரிஞ்சவன மாதிரி பேசாத, எல்லாரும் சிரிப்பாங்க முதல்ல வாய முடிக்க. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமே தெரியல நமக்கா பெருமான் எளியவன், நம்மால தலைகீழே நின்னாலும் பெருமானை தெரிஞ்சுக்க முடியாது. பெருமான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கே நமக்கு 1000 புண்ணியம் வேணும். இவன் என் பெருமான் தெரிஞ்சுக்கிறதா ஞானம் போறோம், பெருமான் கருப்பா சேப்பான்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அவன் நெட்டையா குட்டையான்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு முதல்ல அதுக்கான தோது இருக்கா, நமக்கு அதுக்கான தகுதி இருக்கா? அவனே காட்டினா கூட நமக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுக்கெல்லாம் ஆசையே படாத. இவன் என் பெருமான் என்று அறிகின்ற அந்த நிலையே உயர்ந்த நிலை என்று பேசப்படுகின்றது. உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சிற்றம்பல துருத்தன், தெரிந்தவர்களுக்கே தெரியல அவனை பத்தி முழுக்க என்று சொல்லும் பொழுது நம்ம குருநாதர் என்ன சொல்றார், குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்வருவார். பிறரால் குறி குணங்கள் கொண்டே எல்லா பொருளும் உலகத்திலே அறியப்படும். குறினா அட்ரஸ், குணம்னா நேச்சர், எப்படி இருக்கும் எப்படி போய் சேரலாம், ஒரு அட்ரஸ் வேணும். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த வீட்டுக்கு போனா நம்மளை நல்லா தங்க வச்சுப்பாங்களா, நல்லா பார்த்துப்பாங்களா, அவர்கள் காட்டுகின்ற அன்பு அது குணம். குறி என்பது என்ன, அந்த வீட்டுக்கு எப்படி போறதுங்கிற அடையாளம். குறியும் குணமும் இன்றி எந்த ஒரு பொருளையும் யாரும் அறிய முடியாது, கடவுளை குறி குணம் கொண்டு அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது அறிய முடியாத ஒரு பொருள், அந்த பொருளை நான் அறியும் வண்ணம் எனக்கு காட்டியது, நான் பெற்ற பாக்கியத்தை யார் பெறுவார்கள்? குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை, பெருமான் தன்னுடைய கூத்தின் தத்துவத்தை உணர்த்தினான், எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார். ஆறு பெறுவார் என்றால் அடியேன் மட்டுமே பெற்றேன், வேறு யாரும் பெறமாட்டார் என்ற பொருளிலே வரல, வேறு சில பலர் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் என்னை போல பெருமானுடைய பெருங்குணையினாலே பெற்றார்களே தவிர ஒருவர் விரும்பினால் இதை பெற்றுவிட முடியாது என்பது பொருள். ஆறு பெறுவார் என்பதற்கு என்ன பொருள்னா, யாராலையும் பெற முடியாது, நான் மட்டும்தான் பெற்றிருக்கிறேன்ங்கிற அந்த ஆணவத்தில் சொல்லல, பெருமான் விரும்பினால் ஒருவரால் பெற முடியும், அவரவர் விரும்பி இதனை பெற முடியாது என்ற பொருளிலே வருகின்ற. பதஞ்சலி பெற்றார், வியாகரபாதர் பெற்றார், ஆளுடைய பிள்ளையார் பெற்றார், நம்பி ஆரூரர் பெற்றார், அப்பரடிகள் பெற்றார், அடியேனும் பெற்றேன் என்ற பொருளிலே வருகின்றது. அப்படி பெற்றது எப்பொழுதுன்னு கேட்டா, பெற்றது திருப்பெருந்துறையிலே பெற்றது. நடராஜ பெருமானுடைய திருநடனுடைய காட்சி எங்கே பெற்றார்? திருப்பெருந்துறையிலே நட்டனுடைய ரிசியிலே பெற்றார். அதைத்தான் இங்க சிவபுரத்தில் சொல்றார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நல்லா நடிச்ச பண்ண அர்த்தம், எனக்கு புரியுற மாதிரி நடிச்ச அர்த்தம். பயிலுதல் என்றால் நன்றாக செய்தல். இப்ப உங்களுக்கு புரிஞ்சா நீங்க எங்கிட்ட வந்து நல்லா சொன்னீங்க ஏன்னு சொல்லுவீங்களா, இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னா நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவீங்களா? நான் 2 மணி நேரம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருந்தது ஏன்னு சொல்லுவீங்களா? ஒண்ணுமே புரியல, திக்கு தெரியாத காட்டுல கொண்டு போய் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா, ஐயா ரொம்ப நல்லா பேசுறீங்க, மணிக்கணக்கா பேசுறீங்களே, சபாஷ் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சாதானே சொல்லுவீங்க. அப்ப கடவுள் இவன் நம்மை அறியட்டும் என்று நன்றாக செம்மையாக காட்டியதுனால தானே அவர் பயின்று ஆடினான்னு சொல்றார். உங்களுக்கு புரிஞ்சா நான் நல்லா பேசினேன்னு நீங்க சொல்லுவீங்க. நம்ம குருநாதருக்கு புரிஞ்சதுனால நடராஜாவை பத்தி நீ நல்லா ஆடினேன்னு சொல்றார். இதான் நடராஜாவை பார்த்து நீ நல்லா ஆடினேன்னு சொன்னா இவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். சாமி நீ என்ன புரிஞ்சுக்கோன்னு விடுறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பயிலுதல் நன்றாக செய்தல். பெருமானி நன்றாக ஆடிக்காட்டினா என்று சொன்னால் அடியேன் உன் கருணையினாலே அதனை உள்ளவாறு உணர்ந்தேன், குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை உள்ளவாறு உணர்ந்தேன் என்று சொன்னார். அதற்கு பெருமான் நடுநிசியனை தேர்ந்தெடுத்தார். மேயனல் உயிர்கள் எல்லாம் விழித்து விழித்துயில் பயிலும் காலை. ஏன் நடுநிசை எடுத்தாருங்கிறதுக்கு இங்க சொல்றார், டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீ. எல்லாரும் நல்லா உறங்கும் போது ஒரு கணவன் அன்பு மனைவியை அழைச்சிக்கிட்டு தனியா போறார். எப்ப போறார்? எல்லாரும் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காராங்கன்னு உறுதி செய்து கொண்டு போறார். அதுபோல கடவுள் தான் விரும்புகின்ற உயிருக்கு தன்னை தருவதற்காக வருகின்றார். அப்ப மத்ததெல்லாம் நல்லா தூங்கிடுச்சான்னு பாத்துக்கிறார். அந்த உறக்கம்னா என்னன்னா, அறியாமைகின்ற உறக்கத்திலே எல்லோரும் இருக்கும் பொழுது இவனுடைய அறிவுக்கண்ணை திறக்கின்றார். அப்பொழுது அந்த வேறுபாட்டை காண்பிப்பதற்காக ஒரு யோகியானவர் எல்லோரும் விழித்திருக்கின்ற நிலையிலே உறங்குவதையும், எல்லோரும் எந்த நிலையிலே உறங்குகின்றார்களோ அப்போது விழித்திருப்பதையும் இயல்பாக கொண்டிருக்கிறான் என்று சிவஞானம் படைத்த கண்ணபிரான் கீதையில சொல்றார். கண்ணபிரான் கீதையில சொல்வதெல்லாம் சைவம்தான், அதை மாற்று சமயத்தார் அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்வார்களே தவிர அது சைவம்தான். என்ன காரணம்? கண்ணனே சிவ பூஜை செய்தவர் தானே, உபமன்யு முனிவர்ட்ட தீட்சை வாங்கிட்டு. அப்ப அவர் சிவஞானம் இல்லாம இன்னொரு ஞானத்தை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். கீதை என்பது ஒரு சைவ நூல் தான், அது சிவஞான கண்ணோடு பார்த்தால் தான் அதனுடைய உண்மை தெரியும். திருமால் சிவஞானம் கொண்டவர்னு திருவாசகம் சொல்லுது, அதுக்கு மேல உண்டா? நலமுடைய நாரணன் சாமி உலகத்தையே அழிக்கிற ஒரு படை. ஆட்டம்பாம்லாம் மிக உயர்ந்த ஆட்டம்பாம் இந்த ஸ்ரீ இந்த சுதர்சனம்ங்கிற சக்கரம், அழிக்கவும் அருளவும் வல்லது சுதர்சனம்ங்கிற சக்கரம். அந்த சக்கரத்தை சாமி என்ன பண்ணாரு? திருமாலுக்கு கொடுத்தார். ஒரு பெரிய படையை கடவுள் யார்கிட்ட கொடுப்பார்? அவன் அதை ஒழுங்காக பயன்படுத்துவான், தவறாக பயன்படுத்த மாட்டான் என்ற உறுதிப்பாடு கடவுளுக்கு இருந்தா தானே கொடுப்பார். திருமால் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார் சிவனுக்கு தெரிஞ்சதுனால தானே கொடுத்தார், இல்லன்னா கொடுப்பாரா? அப்பொழுது திருமாலுடைய தகுதி உயர்ந்த தகுதி தானே, நலமுடைய நாரணன் தானே. நம்ம குருநாதான் சொல்றார், சலமுடைய ஜலந்தரன்றன் உடல் தடைந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கென்று அருளியவாறு என்ன. நலம் என்பது சிவ பூஜை, எத்தனை பிறவி எடுத்தாலும் திருமால் இறைவனை பூசிக்காது இருந்ததில்லை. அந்த சிவஞானம் கொண்ட நாரணருக்கு கொடுத்தார். அந்த நாரணருக்கு கொடுத்தது கூட சும்மா கொடுக்கல, அவன் ஞானத்தை மெச்சி கொடுக்கல, அவனுடைய தொண்டினை மெச்சி கொடுத்தார். நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அறநடி கீழ் அலராக இட ஆழ் அருளினன்கான் சாடலோ. ஒருவருக்கு தகுதி இருப்பதை பார்த்து மட்டும் பதவி கொடுக்க கூடாது, அவர் செய்கின்ற தொண்டினை பார்த்து மாதிரி கொடுக்கணும். திருமாலுடைய தகுதி, தகுதி இல்லாமல் பெருமான் தரமாட்டார், அதே நேரத்தில் செய்த தொண்டிற்கு பரிசாக கொடுத்தார் என்ற ரெண்டு உண்மைகளை திருவாசன் சொல்லுது. அப்ப அந்த கண்ணன் சொல்றாரு, யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, எது எல்லா உயிர்களுக்கும் இரவோ அந்த இரவிலே இந்திரியங்களை அடக்கியவன் யாரு? முனிவன். ஒரு மெய்யடியார் சிவஞானம் பெற்றவருக்கு இலக்கணம் என்ன? இந்திரியங்கள் அடங்கியிருப்பு தான் இலக்கணம். ஒருமைக்கண் ஆமை போல் அடங்கி இருக்கணும். எப்படி அடங்கி இருக்கணும்னு கேட்டா, கண்ணுக்கு இயல்பு பார்ப்பது, அதுல குற்றம் இல்லை. மீண்டும் பார்ப்பது என்பது, பார்க்கத்தகாததை மீண்டும் பார்ப்பது என்பது உயிர் குற்றம், கண்ணின் குற்றம் இல்லை. ஒரு முறை ஒன்றை பார்ப்பது கண்ணுக்கு இயல்பு. இது பார்க்கத்தகாதது பார்க்கக்கூடாது என்று மனதை கட்டுப்படுத்தி காணத்தகாதவற்றை காணாதிருப்பதும், கேட்கத்தகாதவற்றை கேளாதிருப்பதும், உரைக்கத்தகாதவற்றை உரையாதிருப்பதும், சுவைக்கத்தகாதவற்றை சுவையாதிருப்பதும், தீண்டத்தகாதவற்றை தீண்டாதிருப்பதும் நம்முடைய ஒழுக்கம். அதான் இந்திரிய புலநடக்கம். அந்த புலநடக்கம் என்பது அடிப்படை. எல்லா சமயத்திலையும் இறைவனுடைய திருவடி ஞானம் பெற வேண்டும் என்றால் புலன்கள் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இல்லை என்று சொன்னால் அது இறப்பதற்கே காரணமாகும். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணம். சம்யமி என்றால் இந்திரியங்கள் அடங்கியவன். அவன் உயிர்கள் எல்லாம் எங்கு விழித்திருக்கின்றனவோ அந்த இரவு நேரத்திலே, உயிரெல்லாம் எங்கு வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றவோ அந்த இரவு நேரத்திலே விழித்திருக்கின்றான். சரி, எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேகே, உயிர்கள் எல்லாம் எங்கு விழித்திருக்கின்றனவோ அங்கு இந்த முனிவன் என்பவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அடியார்கள்லாம் பகல் நேரத்துல போத்திக்கிட்டு தூங்குவாங்கன்னு அர்த்தமா? ராத்திரி முழுக்க செல்லு பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம் இல்ல? கண்ணன் சொல்வதற்கு அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். உலகம் எல்லாம் பகல்ல வீழ்ச்சிருக்குது, நம்ம வீட்டு பையன் என்ன பண்றான்? ராத்திரி முழுக்க வந்து டிவி பார்த்ததுனால நல்லா தூங்குறான். அப்ப இவன் பெரிய யோகியா இருப்பாங்க இருக்கு, முனிவனா இருப்பாங்க இருக்கு. நல்லா பகல்ல தூங்கிட்டதுனால ராத்திரி தூக்கம் வரல. அப்ப இரவு உறக்கம் வராத காரணத்தினால செல்ல நொண்டிக்கிட்டே இருக்கிறான் ராத்திரி முழுக்க. அத சொல்லல, உலக மக்கள் அவருடைய உறக்கம் விழிப்பு இரண்டும் சேர்த்து உலக வாழ்க்கை, அதற்கு விழிப்புன்னு பேரு. உலக மக்கள் கடவுளை பற்றி அறியவில்லை, கடவுள் உண்மையிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே முனிவன் கடவுளை அறிந்திருக்கிறான், உலக மக்கள் அறியாததை அறிந்திருக்கிறான். இரவு என்பது அறியாதுங்கிற பொருள் வருது. அறியாமை. நாம் உறங்கின்ற உறக்கம், நாம் விழித்திருக்கின்ற விழிப்பு, இரண்டும் சேர்த்து உலக வாழ்க்கை என்பது விழிப்பு. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு உலகம் தான் தெரியும். நமக்கு தெரிகின்ற உலகம் அந்த முனிவனுக்கு தெரியாது. நமக்கு தெரியாத கடவுள் அவனுக்கு தெரியும். நாம உறங்கும் போது அவன் விழித்திருக்கிறான், நாம் விழித்திருக்கும் போது அவன் உறங்குகின்றான். அப்படின்னு தான் அர்த்தம். நாம் அறியாததை அவன் அறிந்து வைத்திருக்கிறான், நாம் அறிந்து வைத்திருப்பதை அவன் மறந்திருக்கிறான். அவன் அறியாதிருக்கிறான் சொல்லக்கூடாது, அவன் ஈடுபடாதிருக்கிறான். நாம் விழித்திருக்கின்ற நிலையிலே அவன் உறங்குவது போல் பாசாங்கு செய்கிறான், ஆனால் நாம் அறியாத நிலையிலே அவன் விழித்திருந்து இறைவனை உணர்ந்த வண்ணம் இருக்கின்றான். என்பதனால இந்த இரவு என்பது நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு சங்கேதம், ஒரு குறி. என்னன்னா, உலக காட்சி நீங்கிய நிலைக்கு இரவு என்று பெயர். ஒரு குறியீடு, ஒரு சிம்பல், உலக காட்சி நீங்கிய நிலை. இது முக்கியம் அப்படின்னு பரபரப்போட நம்ம உலகியல் ஈடுபடுறோம் இல்லையா? அடுத்த காரியம் இது, அடுத்த காரியம் இது. காது குத்தல் அட்டன் பண்ணணும், கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண வேணாம். இன்னைக்கு 61 ஒரு நாயனாருடைய குரு பூஜை வருது, பூசலார் நாயனார் குரு பூஜை. அதனால பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது என்று மிக நெருங்கிய உறவினர்களுக்கு கூட நம்ம சொல்லிடணும். அதுதான் நம்ம உண்மையில கடவுள்கிட்ட விழித்திருத்தல். உலகத்துல ஊடாடிட்டே இருக்கக்கூடாது. தரிசனம் எண்டு. நாம பிறப்பதற்கு முன்பு இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. எத்தனை பேர் காதை குத்திருக்காங்க? நம்ம உயிர் பிரிந்த பிறகுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் காது குத்த போறாங்க. இல்லைன்னா என்ன போல ஒருத்தன் எல்லாருக்கும் சேர்த்து காது குத்திருக்காங்க, காது குத்த போறோம். இதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. இந்த சமுத்திரத்துல பிறவி என்ற இந்த கடல்ல அலை ஓயப்போவதில்லை. அதனால இது வந்து ஒரு யூஸ்லெஸ் எக்ஸசைஸ், நமக்கு பலனளிக்காத ஒரு எக்ஸசைஸ். நமக்கு பிறவி பலனை அடைய வேண்டும் என்றால் இன்னொரு நாள் அந்த சங்கரராமலிங்கேஸ்வருக்கு என்ன தொண்டு செய்ய முடியும்? ஏன்னா நாளைக்கு எந்த நாளும் நம்ம உயிர் பிரியலாம். அப்ப கடைசி வரையிலும் அந்த பெருமானுக்கு தொண்டு செய்வது நமக்கு அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிறது, புண்ணியத்தை சேர்த்துக்கிறது. இன்னொரு பிறவி முழுவதுமே அவனுக்கு அருகிலிருந்து தொண்டு செய்கின்ற ஒரு உயர்ந்த பிரிவை பெருமான் கொடுக்கட்டுமே என்று நம்முடைய இலக்கினை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே பற்றுகளை குறைத்து கொண்டே வர வேண்டும். அந்த பற்று குறைய குறைய, உலகத்தை பற்றிய நினைவு குறைய குறைய, கண்ணெதிரிலே உலகம் இருந்தாலும் நமக்கு கருத்தளவிலே இருக்காது. என்பதனால உலக காட்சி நீங்கும். உலகம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா கருத்திலே இருக்காது என்ற காரணத்தினாலே அந்த உலக காட்சி நீங்கும். அந்த நிலை இரவு என்று சொல்வார்கள். பெருமான் எனக்கு இரவிலே காட்டியவாறு தண்டத்தில் சொல்றார். இரவில் நான் கனவில் நான் சிவனை கண்டவாறே. கனவு என்பது உலக காட்சி நீங்கிய இடம். ஒரு பதிகம் தாண்டவ பதிகத்தில் கடைசியில் அப்பர் பெருமான் சொல்றார், பெருமானை கனவில் கண்டேன் அப்படிங்கிறது. கனவு என்பது என்ன? உலகத்தை காணாது உறங்குகின்ற நிலையிலே பெருமானை கண்டேன். அந்த உண்மையான யோகிகளுடைய இறைவினை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த நள்ளிருள் காட்டுகின்றது. அதான் கனெக்ஷன். நான் சொல்றது புரியுதா? புலன்கள் அடங்கி கடவுளை தேடுகின்ற உலக பற்றி நீங்கிய நிலையிலே இருக்கின்ற இரவு இருக்கின்றதே, அந்த இரவினை பௌதிகத்துல ரியல் வேர்ல்டுல நம்முடைய உலகத்துல பகல் காட்டாது இரவு காட்டும். என்ன காரணம்? எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க, சைலண்டா இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீயா இருக்குது. என்பதனால கடவுள் அதனை காட்டுகின்ற ஒரு சங்கேதமாக இந்த பௌதிகமான பிசிக்கல் நைட்டை தேர்ந்தெடுத்தார். உபதேசம் பண்ணுவதற்கு நல்லுருளை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னா, எந்த உபதேசமும் நல்லுருளிலேயே தான் நிகழ்கின்றது. என்ன பொருள்? உலக பற்றி நீங்கிய நிலையில் தான் உபதேசம் நிகழ்கின்றது என்பதை காட்டுவதற்காக அந்த ஆக்சுவலான பிசிக்கல் நைட்டை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று புராணம் வந்து நமக்கு குறிப்பினால் உணர்த்துகின்றது. மேயநல் உயிர்கள் எல்லாம் விழித்துயில் பயிலும் காலை உறங்குகின்ற அந்த நேரத்திலே தூய தொண்டருக்கு, தூய தொண்டர் என்பதனால பற்றுகளில் நீங்கியவர் அர்த்தம். தூய்மை என்பது எப்படி வரும்? தூய்மை என்பது ஒரு பொருளுக்கு அழுக்கு நீங்கினால் தானே வரும். உயிருக்கு என்ன அழுக்கு இருக்கு? இரண்டு அழுக்கு இருக்கு, அகப்பற்று புறப்பற்று. அந்த இரண்டு அழுக்கு நீங்க நிலையிலே உயிரானது தூய தொண்டனாக ஆகின்றது. தூய தொண்டருக்கு மாயை தொலையும் நல் அமயம் தோன்ற. மாயை என்பது மூன்று வித மலங்களிலே கண்ணுக்கு உலகமாக தோன்றுவது மாயேயம் என்று சொல்லப்படுகின்ற மாயா காரியம். மாயை என்ற மலம் தான் தனு கரண புவன போகமா இருக்குது. மாயை வந்து தொலையும் என்று சொன்னால் மாயினுடைய ரிசல்ட்ஸ், எஃபெக்ட்ஸ், மாயினுடைய காரியம் மாயிலிருந்து உண்டாகிறது. எப்படி வந்து மரத்திலிருந்து ஒரு டேபிள் உண்டாயிருக்குதோ, பிளாஸ்டிக்லேருந்து இந்த மைக் உண்டாயிருக்குதோ, ஸ்டீல்லேருந்து இதனுடைய அந்த ஸ்டாண்டு உண்டாயிருக்குதோ, அதே போல மாயிலிருந்து உலகங்கள் உண்டாயிருக்கின்றன. மாயை அடங்குகின்றதுன்னு சொன்ன உலகம் எப்படி நமக்கு, நாம் உலகம் எப்படி உண்டாயிருக்கிறது? முதல்ல நம்ம உடம்பா உலகம் இருக்கு. நம்ம உடம்பும் உலகம்தான் நமக்கு. நாம் வேறு உடம்பு வேறு. நாம் வாழ்கின்ற உலகம் என்பது உடம்பு கூட, உடம்பின் மீது கூட பற்று கூட. தனு கரண புவன போகம், இது மாயா காரியம். இந்த மாயை தொலைகின்றதுன்னு சொன்னா இந்த நான்கின் மீதும் வைத்த பற்று தொலைகின்றதுன்னு அர்த்தம். அகப்புற பற்றுகள் அறவே சிறிது கூட பாக்கி இல்லாம நீங்குகின்ற நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனால பெருமான் அதனை எடுத்துக்காட்டும் வண்ணம், குறிப்பால் எடுத்துக்காட்டும் வண்ணம் நள்ளிருளிலே நம்முடைய குருநாதருக்கு உபதேசம் செய்தார். தொலையும் நல் அமயம் தோன்ற, அமயம் என்றால் அந்த முகூர்த்தம் தோன்ற, அதான் சொன்னார் இரவு நின்றி ஆடிய எம் இறை. பெருமான் பகலிலும் ஆடினாலும் கூட இரவு நின்று தொடர்ந்து எரி ஆடிய எம் இறை என்று சொல்றார். அப்புறம் இந்த மாயை என்பதோடு இருள் என்பதை சொல்றார், ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதி என்றெல்லாம் வருது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு புராணம் சொல்லுது, இங்கிவன் தன்னை ஆளும் காலமீதென்று தெய்வ சங்கமதகன்று முன்னோன் மஞ்சன சாலை சார்ந்து குங்குமம் புழுகு சாந்தம் குழைத்து மெய் முழுதும் பூசி கங்கையின் நன்னீர் வாசம் கலந்தமென் பனி நீராடி. சுவாமி என்ன பண்றாரு, முதல்ல நீராடுகின்றார் குருநாதன், நீராடுகின்றார். என்ன பண்றார், இந்த சீடனை ஆளுகின்ற காலம் இது என்று முடிவு செய்து தெய்வ சங்கம் அது அகன்று. தெய்வம் என்பது தூயதற்ற ஒரு பொருளை தூயதாக்குகின்ற பொருளுக்கு தெய்வம்னு பேர். தெய்வத்தன்மை என்பது என்ன, வாட் இஸ் சேக்ரட் அப்படின்னு கேட்டா, அழுக்கா இருக்கிற ஒரு பொருளை அழுக்கா இருக்கிற ஒரு பொருளோடு நல்ல பொருள் சேர்ந்தா இது அழுக்காகுமே தவிர நல்ல பொருளா ஆகாது, அந்த பொருள் ஆகாது. ஆனால் தெய்வத்தன்மை வாய்ந்த பொருள் அழுக்கான பொருள் அழுக்கை நீக்கி தன்னை போல தெய்வமாக செய்யும், தூய்மையை தரும். தெய்வ சங்கம் என்று சொன்னார், அடியார்களுடைய சங்கம் என்பது தெய்வ சங்கம். பெருமான் என்ன செய்தார், நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கும் பொழுது ஏனைய 999 அடியார்களை விட்டு நீங்கி நம்ம குருநாதரை தனியா அழைச்சிட்டு போனார். தெய்வ சங்கம் அது அகன்று முன்னோன் என்றால் யாவர்க்கும் முன்னோனாகின்ற குருநாதன் மஞ்சனச்சாலை சார்ந்து என்றால் பாத்திங் ரூமுக்கு போனார். மஞ்சனச்சாலை நீராடுவதற்கான ஒரு இடம், அந்த அக்னி தீர்த்தத்திலேயே ஒரு படித்துறைன்னு வச்சுக்கலாம். மஞ்சன சாலை சார்ந்து பெருமான் எவ்வாறு நீராடுகின்றார், அவர் நீராடுகின்ற அந்த நீரிலே உயர்ந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் ரவுக்ஷாயனர் கலந்து வச்சிருக்கிறார். அதான் மங்கள நீராடுதல், திருமணத்திற்கு முன்பாக அந்த பெண்ணுக்கு மங்கள நீராட்டல் செய்வார்கள். குங்குமம், குங்குமம் என்பது காஷ்மீரத்திலே மலர்கின்ற ஒரு மலர் குங்குமம். புழுகு, புருகு புனையினுடைய அந்த வீரியம். சாந்து என்றால் சந்தனம், குழைத்து மெய் முழுதும் பூசிக்கொண்டு கங்கையின் நன்னீர் வாசம் கலந்த மீன் பண்ணின, கங்காதலம் கலந்திருக்கின்ற குளிர்ந்த நீர், சீத புனலாடி குளிர்ந்த நீரிலே ஆடுவதுதான் நீராடுதல் என்று அதிலே பெருமான் ஆடினார். ஆடி மெய்ப்புனல் துகிலான் மாற்றி விலை மதிப்பில்லான் அல்ல ஒப்பரும் செம்பட்டாடை உடுத்து, தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற ஈரத்தினை வெண்மையான ஒரு துகிலினாலே, பருத்தி துகிலினாலே பெருமான் ஒத்தி எடுத்துக்கொண்டு தன்னை சுத்தம் செய்து கொண்டு யாரும் விலை கூற முடியாத இணையில்லாத சிவந்த பட்டினால் ஆகிய ஒரு ஆடையை அணிந்தார். பெருமான் செம்பட்டாடை அணிந்து உயர் கோட்டம் எய்தி உயர்வாக செய்யப்பட்ட அந்த பூங்கோயிலுக்குள் நுழைந்தார். கோட்டம் என்றால் கோயில். செப்பில முலையாள் வாகன் தென்திசை அதனையை நோக்கி, செப்பு என்றால் இந்த சொம்பு, செம்பினால் ஆகிய சொம்பு, அதை போன்ற இளைய முலைகளை கொண்ட அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமான், பார்வதிய பாகனாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் தென்திசை அதனை நோக்கி அமர்ந்தான். அப்பெருந்தபிசின் மேல் அங்கு அழகுற இருந்த பின்னர் அந்த உயர்வாக ரவுக்ஷணராலே செய்யப்பட்ட ஆசனம், குருந்தமரத்தின் நிழலிலே செய்யப்பட்ட ஆசனம், அந்த ஆசனத்தின் மீது தெற்கு நோக்கி பெருமான் அமர்ந்தார். தன்னுடைய வலது காலின் மீது இடது காலை மடித்து போட்டு அமர்ந்தார். ஏன்னா கடவுளை தவிர யாரும் வலது கால் மீது இடது கால் போடக்கூடாது. நாம் எல்லாம் இடது கால் மீது வலது கால் போட்டு அமரலாம், ஆனால் மாற்றி அமரக்கூடாது, பெருமான் மட்டும்தான் அவ்வாறு அமரலாம். அவ்வாறு அமர்ந்து அண்டரும் மலர் தூவி ஏத்தும் அன்பரும் துணீராடி, பிற்காலத்திலே தேவர்களும் மலர் தூவி ஏத்தத்தக்க நம்முடைய திருவாதூரிகள் அவரும் என்ன பண்ணார், சீடரும் தூய நீரிலே நீராடினார். வெண்துகில் புனைந்து தூய வெள்ளை வஸ்திரத்தை அணிந்தார் சீடர், வெள்ளை வஸ்திரத்தை அணிந்தார். சிவம், சிவம் என்று காட்டுவதற்காக செம்பட்டாடை அணிந்திருக்கின்றது. உயிர் என்பது இந்த மாயையம் என்ற தத்துவ கூட்டிலிருந்து இதனை பிரித்துக் கொள்ள வேண்டும். அது தன்னை தூய்மை செய்து கொண்டதற்கு அடையாளமாக தூய வெள்ளை ஆடையை அணிந்தது. அந்த உயிர் தூய்மை பெற்றது. சிவம் செம்மை என்ற கருணை, செம்மை என்பது கருணை, கருணையே வடிவாகியது. சிவம் தன்னுடைய நிறத்தினை, நிறம் என்றால் பண்பு, தன்னுடைய சிவத்தன்மையை உயிருக்கு கொடுக்க போகின்றது. அப்ப சிவம் செம்பட்டாடை அணிந்தது, உயிர் வெண்பட்டாடை அணிந்தது. வெண் துகில் புனைந்து நீரு விளங்கிய மையராகி திருநீர் அணிந்த திருக்கோலத்தோர் கூட பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லி வேதத்தை விதித்த விதிப்படி தலையிலிருந்து கணுக்கால் வரையிலும் உத்துலனம் செய்து கொண்டு பிறகு அந்த திருநீற்றினை எடுத்து எடுப்பதற்கு மந்திரம், நீரிட்டு குழைப்பதற்கு மந்திரம், முப்பட்டையாக 16 இடங்களில் அணிவதற்கு மந்திரம், இவ்வாறு முறைப்படி இதுக்கு பாசுபதம் பேர். முறைப்படி திருநீர் அணிந்து முண்டக மலர்த்தாள் வைத்து முக்தி தந்தொருள மேனி கொண்டவர் திருமுன் சென்று குறுகியங்கு உகையை கூர்ந்து. முண்டகம் என்றால் முள்ளோடு பொருந்திய மலர், அதான் தாமரை. அந்த தாமரை போன்ற திருவடியை தன் தலைமீது வைத்து முக்தி தந்து அருள்வதற்கென்றே, இணையார் திருவடியை தலைமீது வைத்து முக்தி தந்து அருள்வதற்கென்றே மேனி கொண்டவர் என்றால் இது கூட அவருக்கு இயல்பான மேனி இல்ல. அவர் நமக்கு அருள் செய்வதற்காக கொண்ட மேனிதான். ஒரு நாமும் ஒருவும் ஒன்றுமிலான். திருவருளினாலே இச்சையினாலே இந்த குருநாதன் ஆகின்ற திருக்கோலத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். மேனி கொண்டவர் திரு என்றால் சந்நிதி, திருமுன் சந்நிதியிலே சென்று குறுகி உடல் குறுகி ஆட்கொள்ளப்படுகின்ற சீடன் என்றைக்குமே குருநாதன் சன்னதியில விரைத்து நிற்கக்கூடாது. கைகட்டி வாய்ப்புத்தி உடம்பு குறுகியே இருக்க வேண்டும். அடியார்கள் முன்பு பாட்டா சாட்டமாக கையிலே வாளினை ஏந்தி யானை மீது சென்று போராடிய பரஞ்சோதியார் அடியார்களை கண்டால் குனி குறுகுவர். 6 உயரமா இருக்கிறவர் 3 உயரத்துக்கு வந்துருவார். அதனால அவருக்கு சிறு தொண்டர்ந்தது. அடையாளர்கள் முன்பாக இப்படி இருப்பர். ஒருவன் குருநாதன் சன்னிதியிலே அவ்வாறு விரைத்துக் கொள்ளாமல் குறுகி இருக்க வேண்டும். குறுகி அங்கு உவகை கூர்ந்து மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கல்யாண பெண்ணுக்கு கழுத்துல தாலி ஏற போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை போல தீட்சை கிடைக்க போகுதேங்கிற சந்தோஷம். உவகை கூர்ந்து கூறுதல் அதிகரித்து விண்ணவர் அதிபன் பொற்றால் விளக்கி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற தன்னுடைய குருநாதனுடைய பொன்மயமான திருவடிகளை நீரினாலே கழுவி, இதற்கு பாத்தியம்னு பேர். திருவடியை விளக்கி அர்ச்சனையை முன் செய்து பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ என்று அஷ்டபுஷ்பம் சாத்தி, தன்னரும் பனிநீர் தோய்ந்த சாந்தம்மை முழுதும் சாத்தி, குளிர்ந்த பனிநீரிலே இழைத்து குழைத்த குங்கும கலவையாகின்ற சந்தன கலபம் அதனை அவருடைய திருமேனியிலே பூசி விட்டு, அரைத்த சந்தனத்தை குருநாதன் திருமேனியில பூசி அலங்காரம் செய்கிறார். சந்தனம்மை முழுதும் சாத்தி வண்ணமென் கழுநீர் மாலை வளம்பர் அணிந்து செங்கழுநீர் மாலையினால் செங்கழுநீர் பூக்களினாலே தொடுத்த மாலை, அந்த மாலை தியாகராஜாவுக்கு உரியது. அந்த மாலையினை தன் குருநாதனுக்கு தன் கையினாலே தொடுத்த மாலையை திருக்கழுத்திலே அணிவித்து பின்னர் கண்ணூர் பரிவிதீர கண்டு, கண்ணுக்கென்று ஒரு பசி இருக்கின்றது. குருநாதனுடைய திருமேனி அழகை கண்டு அந்த பசியை தீர்த்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு அலங்காரம் செய்துவிட்டு ஒரு 5 அவர் அந்த அலங்கார திருமேனியை கண்ணார கண்டு பசி தீருதல். அவ்வாறு அவருடைய திருமேனியை கண்டு பரிவு தீர என்றால் ஆசை தீர, பசி தீர கண்டு உளம் மகிழ்ச்சி கொண்டு, கண்டு கண்டு உள்ளம் குளிர கண் குளிர்ந்தனவேனு வருது. காண்பதனால கண் குளிரும், அந்த காட்சியை நினைக்கின்ற மனம் குளிரும், நம்மால் மனம் குளிர்கின்றதே என்று சொல்லி கண் மீண்டும் குளிரும். திருவிசைப்பா சொல்லுது, கண் குளிர உளம் குளிர கண் குளிர்ந்தனவே. முதலிலே கண் குளிரும், தொடர்ந்து உளம் குளிரும், நம்மால கூட ஒருத்தருக்கு பயன் இருக்குதுன்னு நினைச்சு கண் மீண்டும் குளிரும். அவ்வாறு கண்கள் குளிர சுந்தரம் காணுதல் அதுக்கு பெயர். கற்பூர பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். அவர் பச்சை கற்பூரத்தினாலே பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களாலே அலங்கரித்த சொக்கநாத பெருமானை அர்த்த மண்டபத்திலே வந்து இருந்து அந்த காட்சியை காண்பாராம், சுந்தரம் காணுதல். அதனால இன்றைக்கும் பெருமானுக்கு கற்பூர சுந்தரம் என்று ஒரு பெயர் உண்டு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அந்த அர்த்தஜாமத்தில் பெருமானுடைய திருவடியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது பெருமான் வருகின்றார்னு சொல்லும்பொழுது கற்பூர சுந்தரன் சொல்லியே சொல்லுவாங்க. கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்று கழுநீர் மாலை கடவுள் போற்றின்னு பாடுறார். அப்படின்னா அர்த்தம், யான் அணிவித்த கழுநீர் மாலையை ஏற்றுக்கொண்ட கடவுள் போற்றி. குருநாதர் கழுநீர் செங்கழுநீர் மலர்களால் ஆகிய மாலையை அணிவித்து அப்புறம் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்றார். பருப்புடன் நாளிகேற பழஞ்செழுந் துருவல் சேர்த்து சருக்கரை கலந்து பாலிர் சமைத்ததல் அமுது தன்னை இருத்திய கனகக்கான் மேல் இலங்கு பொருள் கலத்தின் மீது விற்புடு படைத்து நெய்யும் மிக்க முக்கனியும் பெய்து. நல்ல பாசி பருப்பு, இளம் தேங்காயினுடைய துருவல், அப்புறம் வந்து உயர்ந்த நாட்டு சக்கரை, இவற்றை கறந்த சூடு மாறாத பசும்பாலிலே சேர்த்து அந்த வெந்த பருப்பை சேர்த்து நல்ல அமுதம் செய்து அதிலே நல்ல நறுநெய்யினை கூட்டி அமுதம் செய்து ஒரு தங்க பாத்திரத்தில் இந்த பாயசத்தை பெருமானுக்கு படைக்கிறார். அதுக்கு பாத்திராசனம் என்று சொல்லி ஒரு தங்கத்திலே கால் கொண்டிருக்கின்ற ஒரு டேபிள், அந்த டேபிள் மீது அந்த அமுது இருக்கின்ற உண்கலனை வைத்து பெருமானே அமுது செய்து தரல வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். பெருமானுக்கு நைவேத்தியம் வைக்கும் போது நைவேத்தியத்தை தரையில வைக்க கூடாது, நைவேத்தியம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கணும், அதுக்கு பரிகலக்கால் என்று பெயர், அதன் மேல் வச்சுதான் நைவேத்தியம் பண்ணணும். அவ்வாறு ஒரு பொற்களத்திலே இருக்கின்ற பாயசத்தை சாமிக்கு படைத்து அதற்கு அதுக்கு தொடுகனிகளாக முக்கனிகளையும் சேர்த்து வைக்கிறார். மாப்பலா வாழைகளை வைத்து பெருமானுக்கு நைவேத்தியம் பண்றார்.

0: அந்த பாயசத்தை குருநாதராகின்ற பெருமான் உண்டு தன் கைகளையும் வாயையும் சுத்தம் செய்து கொண்ட பிறகு வெள்ளிலை பழுக்காய் நல்கி வெற்றிலையும் பாக்கும் கொடுத்தார். யாருக்கு? குருநாதனுக்கு. விரை தரு தூபம் தீபம் கொள்ளுநல் தீபம் காட்டி நல்ல வாசனையான தூபமும் அகில் தூபமும் நல்ல ஒளிமிக்க தீபமும் இவற்றையெல்லாம் காட்டி கோலனன் நீரு சாத்தி பெருமானுக்கு திருநீர் அணிவித்தார். அது ரக்ஷையின் பேர். கடைசி உபச்சாரம் திருநீர் சாத்தி தன் திருக்கரத்தினாலேயே பெருமானுக்கு திருநீர் சாத்துறது. பெருமானை பூசிக்கும் பொழுதுதான் சீடன் வந்து குருநாதனுக்கு திருநீர் சாத்தலாம். மற்ற எல்லா நேரத்திலையும் குருநாதர் தான் சீடனுக்கு திருநீர் சாத்துவார். அவ்வாறு சாத்தி தெல்லொளி விளங்கும் ஆடி திருந்தமுன் திகழ்வித்து பெருமானே தங்கள் திருமுகத்தை கண்டு மகிழுங்கள் என்று கீரல் இல்லாத நல்ல பளிச்சென்று துடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடிய பெருமான் முன்பாக காட்டி எங்கும் உள்ளவர் முடிமேல் உங்க ஒன்குடை கவித்தல் செய்து மூவுலகங்களும் நீக்கமர இருந்திருக்கின்ற கடவுள் அவருக்கு திருமுடியை யாரும் காண முடியாது. இருந்தாலும் அருளோடு குருநாதனாகின்ற வேடத்திலே வந்திருக்கிறார் என்ற கருணையோடு அந்த திருமுடி மீது வெறும் வெண்கொற்ற குடையினை பிடித்து ஷோடச உபச்சாரம் கற்றைவன் கவரி செம்பல் காம்பு நீள் ஆலவட்டம் பற்றி அன்புடனே வீசி கற்றையாக இருக்கின்ற வெண் கவரி கவரி வீசி சிவந்த பொன்னலாகின்ற கால்களை கொண்ட ஆலவட்டம் என்பது மயில் பிளியனால் செய்யப்பட்ட விசிறி. அதனை விசிறி பற்றி அன்புடனே வீசி பெருமானுடைய திருமேனியிலே வியர்வை உண்டாயிருந்தால் அதனை நீக்குவதற்காக இந்த இன்பங்களை செய்து பரிவுடன் மிகுந்த அன்போடு அடியார் சூழ பொற்றவிசிடையே மேவும் புண்ணியன் திருமுன் பைம்போதுற்ற கையுடனே வாத ஊரங்கு இருந்த பின்னர் கையிலே ஒரு பூவினை தாங்கியபடி பெருமான் போடு என்று சொன்னால் காலிலே போடலாம் என்று கையிலே வைத்துக் கொண்டு அடியார் புடைசூழ வாத ஊரர் அவருடைய அருளுக்காக ஏங்கி இருந்தார். நாம அவருடைய அருளுக்காக ஏங்கி இருப்போம். எல்லாத்தையும் போட்டு உடச்சிடக்கூடாது. எங்க ஏக்கம் ஏக்கம் இருக்கணும். பசி இருந்தா தானே நல்லா சாப்பிட முடியும். ஆகவே தொடர்ந்து என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நம பார்வதி பதயே சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: என்னுடைய வினாக்கள் நிறையவே இருக்கு.
3: நிறையவே இருக்கு டாக்டர். நீங்கள் சென்ற முறை நாங்கள் இந்த தமிழினுடைய வாரம் என்று சொல்லி தமிழ் மாதம் என்று சொல்லி சில விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா? ஒரு கேள்வி.
2: மொழிகள் எல்லாவற்றைக்கும் புறப்படும் இறைவன்.
3: ஓ,
2: எல்லா மொழிகளையும் இறைவன் வந்துதான் அதை
3: ஆரம்பித்து
2: இருக்கின்றான் என்று சொல்லிதான் எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. அப்ப சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஆரியமும் தமிழும் கரிகையார்க்கு கருணை செய்தானே. இது திருமந்திரம். அதாவது ஆரியம் என்பது வடமொழி,
3: வடமொழியோ
2: தமிழ் என்பது தென்மொழி திராவிடம்.
3: திராவிடம்
2: இந்த ரெண்டும் கரிகையார்க்கு கருணை செய்தானே என்ற கரிகை என்பது உமாதேவியார். உமாதேவியாருக்கு அந்த
3: அவர் போதித்தார்,
2: அவர் போதித்தார் என்ற வரலாறு காணப்படுகின்றது. இது எங்கே போதித்தார்? மகேந்திர மலையிலே இருந்து போதித்தார். இந்த மகேந்திர மலை எங்கே இருக்கின்றது? கைலாய மலை சாரல் இல்லை, இமயமலை சாரல் இல்லை இருக்கின்றது. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. தாழ்வரை என்றால் தாழ்ந்த மலைப்பகுதி. அப்ப உயர்ந்த கைலேங்கிரியில இருந்து கொண்டோ ஹிமாலயத்தில் இருந்தோட சொல்ல இல்லை, கீழேதான் அந்த சொல்லி இதுவும் அங்கேதான் இருக்கிறது. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. இதைத்தான் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமன் தோற்றுவித்தருளையும் என்று திருவாசகத்தில். சொன்ன ஆகமம் என்றால் ஏற்கனவே இறைவன் இந்த ஆகமத்தை சொல்லிட்டார். அது இங்கே இந்த பூமியில இல்லை, அது சுத்தமாயா புவனங்கள்ல இருக்கிற புவனங்கள்ல 66 பேருக்கு சொல்றார். 30 சிவன்களுக்கும் 36 ருத்ரர்களுக்குமாக 66 பேருக்கு சொல்றார். 66 அரும்மொழி கேட்டவை என்று இதுவும் திருமந்திரத்தில் எல்லாம் இருக்குது. எங்கெங்கே என்ன சொன்னார்? அது சுத்தமாயா போனம் என்றது எங்களுடைய அண்ட தொகுதி அல்லது வேறு அண்ட தொகுதி. அங்கே இருக்கிற வாக்குகளே வித்தியாசம், அந்த கம்யூனிகேஷன் மெதடே வித்தியாசம். இப்ப இங்க வந்து நான் கதைச்சுதான் நீங்கள் காதால கேட்கிறீர்கள். இதற்கு மேற்பட்ட உலகம் ஒன்று இருக்கின்றது. அங்க இப்படி வாயால கதைக்க தேவையில்லை. மனசுல என்னுடைய கருத்தை நிறைவு பற்றி நினைக்க அடுத்தவர் கேட்பார். வைகரி வாக்கு, இது வைகரி வாக்கு. அதுக்கு முந்தின இன்னொரு வாக்கு ஒன்று இருக்குது. அப்ப அது

0: சூட்சுமவாக்கு அதாங்க. அப்ப அங்க அதுக்கும் முன்னால என்ன இருக்குது, நீங்க உங்களோட மனதில உங்களோட எண்ணம் முழுவாக உங்களுக்கு வெளிப்படுவதற்கு முன்னமே மற்றவைக்கு தெரிஞ்சிடும். பஷந்தி வாக்கு
1: இதெல்லாம் நடைமுறையில இருந்து.
0: ஓ அப்ப அது அந்த உலகத்துக்கு தொடர்பாடல், இன்னொரு உலகத்து தொடர்பாடல் நீங்க நெக்க முந்தியே அங்க போயிடும். அந்த தொடர்பாடு அந்த சுத்தமாய பூமத்தில் அப்படித்தான் தொடர்பாடு. இவர் நினைக்க முதலே அங்கால கம்யூனிகேஷன் நடந்துடுவாங்க. அந்த இடத்துல 66 பேருக்கு அவர் சொன்னார், இதுவும் திருமந்திரத்திலான் இருக்கு, ஆகம வரலாறுல பாத்தீங்கன்னா இருக்குது. அப்ப தத்துவ அப்ப அதே சொன்ன ஆகமத்தை அதான் சொன்னது, மண்ணு மாமல மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம், முதற் சொன்ன ஆகமத்தை தோற்றுவித்தருளியன் திருப்பி சொல்றார் ஆகமத்தை என்று வருகிறது. அதைத்தான் சொல்லுவார்கள் அந்த இதுல இறைவனுக்கு வந்து அந்த மகேந்திர பொன்மலை வருநீர் அருவி மகேந்திர பொன்மலையில் மலமகளுக்கு அருளும் குருணி என்று திருவிசுபா பாடல வருகிறது. இந்த மகேந்திர மலைன்றது காஷ்மீரத்தை அண்டி இருக்கிற பகுதி. அந்த வரலாறுகள் அதெல்லாம் இருக்குது. அங்கேதான் இந்த மொழிகளை பாய்க்கிறார். அந்த மகேந்திரத்துல மேலையில என்னென்ன சொல்லிக் கொடுத்தார், ஆகமன் சொல்லி கொடுத்தார், யாருக்கு சொல்லிக் கொடுத்தார், உமைக்கு சொல்லிக் கொடுத்தார். அடுத்ததாக இந்த நால்வர் நான்கு முனிவர்கள் இருக்கிறார், ஜனகர் ஜனாதனர் சனந்தனர் சனத்குமாரன் என்ற நாலு முனிவர் தட்சிணாமூர்த்தியாக கல்லாள மரத்தின் கீழே இருந்து, கல்லாள மண்டல கல்லாள மண்டல அந்த கல் பாறையிலே இருந்து வந்த ஆலமரம், அதுக்கு கீழே இருந்து நான்கு முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுவும் அங்கேதான் நடந்தது. அடுத்ததாக அங்கே இருந்துதான் அவர் 18 பாஷைகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
1: 18
0: ஓ பண்டிதராவார் 18 பாடையும் சொல்லுவார்கள். அண்ட முதலான் அறம் சொன்னவாறு அவர் இந்த அறத்தை 18 பாஷையிலே அங்கே சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த மொழிகளுக்கெல்லாம் புறப்படமாயிருந்தது இந்த காஷ்மீர தேசத்தை அண்டிய இந்த இமயமலை அடிச்சாரலை அண்டிய இந்த மகேந்திர மலை, அங்கேதான் எல்லா மொழிகள். இந்த 18 பாஷை என்னென்ற விளக்கமே இருக்குது. அஷ்ட தசா லிபி பேதம் என்று சொல்லுவார்கள். 18 பாஷை, ஒரு பாஷை திராவிடம் மாதிரி, இப்படி 18 மொழிகளுக்கு இருக்கின்றது. அப்ப இந்த 18 பாஷைகள்ல அவர்கள் வந்து இந்த இறைவன் கொடுத்ததாக வரலாறு இருக்கின்றது. அப்ப ஆரியமன் கொடுத்திருக்கின்றான், தமிழ் கொடுத்திருக்கின்றான், அது உட்பட்ட 18 பாஷைகளை கொடுத்திருக்கின்றான், ஆகமங்கள் கொடுத்திருக்கின்றான், உமையாதவியாரை கொடுத்திருக்கின்றான், மற்றது இவர்களை கொடுத்திருக்கின்றான். இன்னும் ஒரு கேள்வி அங்கே இருக்கின்றது, முருகன்
1: அகத்தியருக்கு தமிழை போய்
0: பதித்தாரன் அங்கே வந்து சிவன் அங்கே அகத்தியருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தான்.
1: அகத்தியர்
0: கைலாயத்திலே சிவனுடைய திருக்கல்யாணம் நடக்க போகின்றது. எல்லாரும் அங்கே போகின்ற பொழுது உலகத்தின் சமநிலை ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் மாறுது. அப்ப அகத்தியரை அங்காலே அனுப்புறார்,
1: தென்னாட்டு
0: அனுப்புறது பொழுது அவருக்கு தென்னாட்டு பாஷையாகிய திராவிட பாஷையை அவருக்கு போதித்தது சிவன் அகத்தியருக்கு. அகத்தியர் தென்னாட்டிலே வந்த பிறகு அவருக்கு இங்கே வந்து அவருக்கு புதிய மனையிலே அவருக்கு தமிழுக்குரிய இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தது முருகன். அப்ப பாஷை கொடுத்தது சிவன், இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தது முருகன். அதுக்காக அதுக்கு வந்து பாஷை இல்லையண்டல்ல,
1: ஏதோ ஒரு பாஷை
0: இருந்ததே. அவர் இருந்த பாஷையை அவர்கள் பெருகுபடுத்தி அகத்தியர் சொல்லிக் கொடுத்தார். அகத்தியரை இயற்றிய நூல் தான் அகத்தியம். அந்த அகத்தியத்தினுடைய வழியிலேதான் தொல்காப்பியனர் பிற்காலத்திலே தொல்காப்பியம் எழுதியிருக்கிறார். இதான் நம்முடைய மொழி மொழி மரபு. இன்றைக்கு அதுதான்
1: அகத்தியவங்களுக்கு கிடைக்காம போச்சு பேரு, எங்களுக்கு பேரு.
0: அதனுடைய அடுத்தடுத்த நூல்கள் வருகின்றன தானே எங்களுக்கு.
1: அது சரி, தொல்காப்பியம் ஒரு உண்மையிலே சிறந்த இலக்கண நூல்,
0: சிறந்த இலக்கண நூல். அவை இதுதான் எங்களுடைய வரலாறு. இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் புறப்படம் இறைவனிடம் இருந்து வந்தது மகேந்திர மலை சாரல். அது கைலாய மலை கிஞ்சால வந்து காஷ்மீர தேசத்தை அண்டி இருக்கிற பகுதி. அங்கேதான் மொழிகளின் புறப்பிடம். இன்றைக்கு திராவிட பாஷைகள் கூட அங்க பேசுகின்றார்கள். பலூச்சிஸ்தான் போன்ற பாகிஸ்தான் மாகாணங்கள்ல திராவிட பாஷை இருக்குதாங்க.
1: உண்மையிலே டாக்டர், இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கிறார், மிகவும் அருமையான விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம்.
2: சிவகுமார்,
1: சொல்லும்.
2: மாயையில் மயங்கி கிடக்கின்ற ஆன்மாக்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிற சிவனேசன் ஆசிரியர்
1: அவர்களுக்கும், மற்றது
2: அன்மீக டாக்டராகவும் கடமையாட்டி கொண்டிருந்த டாக்டர் அம்போதனுக்கும் எனது வணக்கங்கள்.
1: வணக்கம். வணக்கம்.
2: இந்த கேள்வி நீங்க இப்ப கதைச்ச மாதிரி அந்த கண்ணகி கோவலன் நீதி கட்டி போனது சோழ மன்னன்ட்ட மனைவி போனது ஏன் வந்து கோவலன்ட தேவையில்ல, எந்த தாய்க்கு தான் மகனை பற்றி தெரியும், என்னென்ன செய்தவர்னு சொல்லி எங்கெங்க பிளாக்க எறிஞ்சவர், கல்லால இந்த பஸ் கல்லால எறிஞ்சவர் ரெண்டும் தாய்க்குத்தான் தெரியும். அப்ப தாய் போகாத இடத்துல மனைவி போனதுக்கு கோவலன் செய்த விதி காரணமும், அதே மாதிரிதான் மகாபாரதத்துல வந்து கர்ணன் மகனு தெரிஞ்சும் குந்தி அணைக்கல, ஆனா நண்பன் துரியோதனன் தான் நினைச்சவன். அப்ப அங்கேயும் கர்ணனுக்கு தாய் போகாத தாய் போகல, கர்ணன் செய்த விதி காரணம் என்னதுன்னா, கர்ணன் சொல்ற அண்ணாருணியா இருக்கு யாவரும் அறியாயத்தை
1: கொஞ்சம் உங்களோட செல்லிபோன்ல ஏதோ ஒரு சடங்கல் இருக்கு போல் இருக்கு. கொஞ்சம் கிளியரா இல்ல.
2: தே போகாத இடத்துல மகனை அணைக்கிறதுக்கு தே போகாத இடத்துல மனைவி போனதுக்கு என்ன காரணம்?
1: சரி,
2: அதான் என்னுடைய கேள்வி. தாய்க்கு தான் மகனை பற்றி தெரியும் என்னென்ன
1: செய்தவன் சொல்லி அங்க போறீர்கள்.
2: அவர் செய்த வீடியோ காரணம் அதுதான் நான் கேட்கிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: இதுல கேள்வி என்னன்னு கேட்டால இது வந்து இலக்கிய வரலாற்று இதுக்குள்ள போகிறோம். கோவலன் கண்ணகியுடைய வரலாற்றிலே வந்து ஏன் தாய் வரவில்லை, அது விதியா? எல்லாவற்றிலும் விதி இருக்கின்றது, அது வேறு விதி. ஆனா இலக்கியத்திலே அந்த ஒரு மரபு வந்திருக்கின்றது. இப்ப தாய் தான் போக வேணும் என்று இல்லை. இப்ப நியாயம் கேட்டு, இப்ப பாண்டவர்களுக்கு அநியாயம் நடந்த பொழுது குந்தி தேவி வந்து ஒருவருக்காக நியாயம்
1: கேட்கல,
0: அந்த அந்த மரபு இல்லை. மனைவியாக இருந்தவள் அவள் போய் கேட்கிறாள், அவள் கேட்டிருக்க வேணும் என்று இல்லை. அவள் வரை அடக்கமான பெண். கோவலன் நீண்ட பிறகும் அந்த நற்கழித்தலும் அறவோர் ஓம்பலும் இல்லாமல் இருக்கு என்று சொல்லி வருந்தி வீட்டிலே இருந்தவன், மற்றவர்களுக்கு துக்கத்தை காட்டாமல் இருந்தவன், குடும்ப பெண்ணாக இருந்தவள், கோவலன் வந்தவுடன் சிலம்பை கொடுத்தவள், கோவலனுடன் யாருக்கும் சொல்லாமலே அங்கே காவிரிப்பும் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு மதுரைக்கு போகின்ற செய்தி தாய் தகப்பனுக்கு கூட தெரியாது. இந்த மாதவி கொடுத்த தாளம்பு தாளம் இலையிலே எழுதிய ஓலையைத்தான் அதே அன்பு செய்தியை அப்படியே திருப்பி கோவலன் தூதரிட சொல்றான் தகப்பனை அடைஞ்சிருக்க சொல்லி. அப்படித்தான் வரலாறு வருகிறது. அவர் அறிந்திருக்க நியாயம் இல்லை. கண்ணகி அங்க இடத்துல போட ஒரு புது சேஞ்ச், இது நியூ சேஞ்ச், நியூ ரெவல்யூஷன் தான் சொல்ல வேணும். அப்படி வளர்ந்த கண்ணகி இந்த என் கணவன் கல்வனோ
1: அநீதி நிலை
0: கேட்டுத்தான் அதை கேட்கிறான். அதுக்கும் அவன் கேட்கிறது யாரை கேட்கின்றாள்? சூரியனை பார்த்து கேட்கின்றாள். ஏனென்றால் சாட்சிகள் இருக்கின்றன. பகல்ல நடக்கிற எல்லாத்துக்கும் சூரியன் சாட்சி, இரவில் நடக்கிற எல்லாத்துக்கும் சந்திரன் சாட்சி. அவை சூரியனை கேட்கின்றாள், என் கணவன் கல்வனோ என்று கேட்கின்றாள். சூரியன் வந்து உன் கணவன் கல்வன் இல்லை என்று சொல்ல அந்த வாக்குறுதி, சூரியனே சொன்ன பிறகு என் கணவன் கல்வன் என்ற உறுதியோட அவன் அந்த அரசனுடன் நீதி கேட்டு போகின்றான். அங்க இருக்கிற வரலாறாக இருக்கின்றது.
1: மனைவி என்ற ஸ்தானத்திலே அவளுக்கு உரிமை கூட இருக்கிறது. அதான் அங்க நாங்கள் அந்த இதையும் பார்க்க வேணும்.
0: அதுல இருக்கிறது
1: உண்மையாக இந்த வாழ்க்கையில நொந்துபட்டு போன ஒரு உள்ளம் இப்படி ஒரு இதை வீராபேசத்தோடு கிளம்புறது என்றால் அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு.
0: பதினெட்டு பாஷைகளை பற்றி நாங்க சொல்லிக் கொண்டிருந்தோம். பதினெட்டு பாஷைகளை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். இந்த
1: என்னென்ன பாஷைன்னு சொல்லி
0: வந்து எங்களுடைய நிகண்டுகள்லயும் இந்த இருக்குது. பதினெட்டு பாஷையை பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்ல. இந்த அஷ்ட தசாலிபி பேதம் என்று சொல்லி சமஸ்கிருதத்தை சொல்லுவார்கள். அஷ்டமண்டா எட்டு, தசமண்டா பத்து, பதினெட்டு
1: பதினெட்டு.
0: அதுல சமஸ்கிருதம், பிராகிருதம், உட்கீசி, மகாராஷ்டிரம், மகத மண்டு, மகதி
1: மகதி என்ற ஒரு
0: பாஷை, மிஸ்டி அமாகதி என்ற பாஷை, சஹாபீரி என்ற பாஷை, அகவந்தி பாஷை, திராவிட பாஷை. திராவிட பாஷை தான் இருக்கிற தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் நாளுக்கும் சேர்த்த தாய் பாஷை, ஒத்ரிய பாஷை, மற்றது பஞ்சார்ஜ்ய பாஷை, மற்றது பஹ்லீக பாஷை, ரந்தீக பாஷை, பிரக்ஷ்ய பாஷை, தக்ஷிணீநாத பாஷை, பைசாசி பாசை, பைசா அபோரிஜினல்ஸ் லாங்குவேஜ். அடுத்தது ஆவந்தி பாஷை, சௌராசனி பாஷை.
1: இதுல சிலதுகள் டாக்டர் இந்த இந்தியாவின் பல்வேறு
0: மாநிலங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த காலத்தில் இருந்த இது இருக்குது. இந்திய தேசிய கீதத்திலே இருக்குது, பஞ்சாப்த சிந்து குஜராத்த மராட்ட திராவிட உத்கல வங்க என்று ஏழு
1: பாடி
0: ரவீந்திரநாத் தாகூர் பாடி. இதான் அந்த எட்டு பதினெட்டு பாஷைகளுடைய தன்மையாக இருக்கின்றது.
1: அப்ப இதுல நாங்கள் டாக்டர் இத பார்த்தோம்.
0: அடுத்த கேள்விக்கு
1: அடுத்த கேள்விக்கு ஒரு கொஞ்சம் கூடித ஒரு இது உலக்கம் கூடிய ஒரு இது கேள்வி ஒருவர் கேட்டிருக்கிறார். பதி பசு பாசம் அனாதியானது என கூறுகிறீர்கள், அப்படியானால் பதியோடு சேர்ந்திருக்கும் பசு ஆன்மா முதலாவது புறப்பெடுப்பது எவ்வாறு?
0: இதே விதமாக வேறு ஒரு கேள்வியும் வந்திருக்கின்றது. அந்த முதல் புறப்பு எப்படி
1: நிகழ்ந்தது?
0: அதாவது எல்லாரும் கேட்பார்கள், சரி புறப்புக்கு காரணம் கர்மா,
1: சரி
0: சரி, புறப்புக்கான கர்மா என்ற புறப்பு இல்லாத நிலை ஒன்று உயிர்களுக்கு இருந்ததா என்றா? இருந்தது. புறப்புக்கு முந்தைய நிலை ஒன்று இருந்தது உயிர்களுக்கு. அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட உயிருக்கும் இருக்குது. இப்ப இன்றைக்கும் எண்ணிலி உயிர்கள் புறப்பில்லாத அந்த நிலையிலேயே இருக்குது. இது சொல்லுவார்கள் அநாதி கேவல நிலை, ப்ரீ கோஸ்மிக் ஸ்டேட்ல இருக்குது. நியூமரேட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் ஆர் இன் ப்ரீ கோஸ்மிக் ஸ்டேட், தே ஹவ் நெவர் டேக்கன் பர்த் யெட்.
1: சோ தே ஆர் வெயிட்டிங் டு டேக்
0: அப்ப அது என்ன ஸ்டேட்ல இருக்குது அதுக்கு அத இருட்டு பீடிக்கப்பட்டு ஆணவ இருளினால ஆணவம் என்றால் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருக்குது தே ஹேவ் தி பொட்டன்சி டு நோ அவர்களுக்கு அறியிற ஆற்றல் இருக்குது தே ஹேவ் தி பொட்டன்சி டு என்ஜாய் அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது ஆனா இன் வாண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே கருவிகரணங்கள் இல்லை அவர்களுக்கு அறியும் ஆற்றல் இருக்குது அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது ஆனா கருவிகரணங்கள் இல்லை உடம்பில்லை கண் இல்லை மூக்கில்லை மனம் புத்தி சித்தம் ஒன்றுமே இல்லை
1: அப்ப இறைவன் அதை கொடுக்கிற நேரத்தில் அவர் வெளிப்படுவார்
0: அந்த நிலையில அதை பிடிச்சிருக்கிறது ஆணவ இருள் அந்த நிலையில இருக்கிறது அனாதி கேவல நிலை அல்லது ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட்
1: ரைட்
0: அப்ப அதைத்தான் தாய்மானார் சொல்லுவார் கருட்ட ஆணவ கருவறையில் கரிய இருட்டான ஆணவ கருவறையில அந்த கருட்டு இருட்டுக்குள்ள கண்ணிலா குலவியை போல் கண்ணில்லா இருட்டுக்கே கண் தெரியாது இதுக்கு அதுக்கு கொஞ்சம் வெளுத்தம் இருந்தாலும் தெரியும் இல்லை இதுக்கு அது கண்ணே இல்ல கண்ணில்லா குலவி என்றா குழந்தை குழந்தைய போல் கட்டுண்டிருந்த இமை அப்படின்னு நிலை அது ஒரு நிலை இரண்டாவது புறப்படுகிற நிலை இறைவன் என்ன செய்யறான் இந்த உயிர்கள் அறியட்டும் அனுபவிக்கட்டும் இந்த உலக விஷயங்களை மட்டுமல்ல அறிகிறது அனுபவிக்கிறது அதனூடாக அந்த அனுபவத்தினூடாக ஈட்டிலே கடைசியே இதுக்கு அப்பால வந்து தன்னை பேரின்பத்தை அடையட்டும் அறியட்டும் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி கருவி கரணங்களை கொடுக்கின்றான் அதுதான் படைப்பு வாட் இஸ் கிரியேஷன் என்றால் கிவிங் த சோல் த நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ் டு நோ அண்ட் என்ஜாய் தட் இஸ் கிரியேஷன் அவ்வளவுதான் அது என்னட்ட கொடுக்கிறான் இந்த உடம்பை கொடுக்கிறான் தனு கரணம் என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் கொடுக்கிறான் மற்றது புவனம் எத்தனையோ அண்ட கோடி கோடி தனக்கான அண்ட தொகுதிகளை கொடுக்கின்றான் போகங்கள் அதுல இருக்கிற அனுபவ பொருட்களை கொடுக்கின்றான் இதுதான் இறைவன் கொடுக்கிறது அப்ப இறைவன் படைப்பு வந்து சாபம் அல்ல இது ஒரு பிளெஸிங் அவர் அங்கே கருணையாலதான் அவர் படைக்கிறார் அந்த கருணையைத்தான் நாங்க சக்தி என்று சொல்லுகின்றோம் அப்ப இந்த நிலை இரண்டாவது நிலை இடைப்பட்ட நிலை இந்த நிலை இந்த நிலையில் இருந்து பிறகு எத்தனையோ கோடானு கோடி பிறப்புகளினூடாக அநேக ஜென்ம சம்சிஸ்தா ததோஜாதி பராங்கதி என்று பகவத்கீதை சொல்ற மாதிரி கோடானு கோடி பிறப்பு மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பேர்த்துக்கூடாக கடைசியாக இறைவனை சேரும் இறைவனை அறியும் இறைவனை அனுபவிக்கும் இறைவனை சேரும் அந்த நிலையில இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தேவையில்லை தேவையில்லை என்ன கருவிகரணங்கள் உதவுது அந்த நிலையில இறைவனை முழுமையாக அறிவதற்கு அனுபவிப்பதற்கும் இந்த கருவிகரணங்கள் வந்து பத்தாது தடையாகும் அதான் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் which are necessary to know and enjoy become inefficient and insufficient to know and enjoy the truth and that state in the instruments ஏ விட்டுடுவோம் உயிர் இயல்பாகவே இறைவோட சேர்ந்து அனுபவிக்கும் அப்ப கருவிகரணம் தேவையில்லை அது லிபரேட்டட் ஸ்டேட்
1: எல்லாருக்கும் கிடையாது
0: இதுதான் கொடியேத்தம் ஐயா கோயில்ல கொடியேத்துறது இதத்தான் கீழே இந்த நிலையில இருக்கிற ஆன்மாவை நடுவில் இருக்கிற இந்த புறப்பு நிலைக்கு கொண்டு வந்து மேல சுத்த விடுதலை நிலைக்கு கொண்டு போறதான் கொடியேத்தம் இதுதான் எல்லா கோயிலையும் கொடியேத்து நடக்கும்
1: தத்துவம்
0: தத்துவம் அப்ப இதுதான் அந்த புறவி இப்ப முதல் புறவி இப்படித்தான் வருகிறது அப்ப முதல் புறவி கொடுக்கக்குள்ள இறைவன் எப்படி கொடுக்கிறாருன்றா எல்லாருக்கும் சமமாத்தான் கொடுக்கிறார் அவர் இம்பார்ஷியல் எல்லாருக்கும் சுவைக்கும் சக்தியை கொடுக்கிறார் கேட்கும் சக்தியை கொடுக்கிறார் முகரும் சக்தியை கொடுக்கிறார் தொடுகை உணர்வு சக்தியை கொடுக்கிறார் அப்ப இப்படியாக சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்கிற அஞ்சு தன்மாஸ்திரங்களை கொடுக்கிறார் சப்டில் எலிமெண்ட்ஸ் அதையும் கொடுத்து மனத்தையும் கொடுத்து மனம் வந்து சித்திக்கும் சிந்திக்கும் புத்தியையும் கொடுக்கிறார் புத்தி வந்து நிச்சயிக்கும் நல்லதோ கெட்டதோ பட் இது சித்த அதுல இருந்து அத மனம் புத்தியை கொடுக்கறதோட அவர் அடுத்ததா கொடுக்கிறது அகங்கார் நான் ஒரு தனியன் என்கிற உணர்வை கொடுக்கிறார் எல்லா உயிரும் வந்து நான் ஒரு தனியன் என்று நினைச்சு செயல்படுது சமுதாயமா கரையான் வாழ்ந்தால் என்ன தேனி வாழ்ந்தால் என்ன ஒவ்வொன்றும் நான் ஒரு தனியன் என்ற நினைப்பு கொண்டிருக்குது அந்த நினைப்பை தான் சொல்வது அகங்கார் இந்த இண்டிவிஜுவல் ஃபீலிங் செப்பரேட் இண்டிவிஜுவல் ஃபீலிங் என்று கொடுக்கிறார் இந்த எட்டும் கொடுத்தால் நவ் தட் இஸ் ஃபங்க்ஷனல் அப்ப இப்ப வந்து என்ன செய்யுது அது கர்மா துவங்கிடும் மனம் வந்தோடனே கர்மா துவங்கிடும் ஒண்ணு நினைக்க ஆசைப்பட துவங்கிவிடும் புத்தி நிச்சயிக்கும் பாதிக்கும் மற்றது உள்ளத்திலே போய் அது நான் என்ற நினைப்போட ஒன்று செய்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் கர்மா வந்துட்டு மனத்தால் நினைச்சோடனே கர்மா
1: வந்துடும்
0: இந்த ஃபர்ஸ்ட் கர்மா அடுத்த பதத்தை கொடுக்குது அதுதான் ஆணையா வருவதுண்டு பூனையா வருவதுண்டு புழுவா வருவதுண்டு புல்லா வருவதுண்டு பாக்டீரியாவா வருவதுண்டு டைனோசரா வருவதுண்டு மனுஷரா வருவதுண்டு இப்படி பல பல புறவிகளாக பிறகு அது தொடருது செயினாக இதுதான் முதல் பிறப்பு. அதான் இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். அவர் மனுஷருக்கு சொல்ல
1: எல்லா உயிர்க்கும்,
0: எல்லா உயிர்களுக்கும் ஒரே பிறப்பு என்ற இறைவன் கொடுத்தது. இந்த முதல் பிறப்பை சொல்றது முதல் உற்பவம், இந்த பிரைமரி கிரியேஷன். அதுக்கு பிறகு எங்களோட கர்மாவுக்கு ஏற்ற உடம்புகளை தான் நாங்கள் இப்ப வச்சிருக்கிறோம், அது செகண்டரி கிரியேஷன். இப்படித்தான் இந்த முதல் பிறப்பு வந்தது, இந்த ஆன்மா வந்தது. இந்த ஆன்மா இறைவனிடம் இருந்து வரவில்லை, அந்த தப்பு. பதியோடு இருந்தது என்ற கருத்து பிழை. பதி இருக்குது, ஆன்மா இருக்குது, ஆனா அது ஆன்மா இறைவனை அறிகிற தன்மை அதுக்கு இல்லாம இருந்தது. அதுக்கு அந்த இறைவனை அறிகிற தன்மைக்காக இந்த அனுபவ முதிர்ச்சிக்காக இந்த கருவிகரணங்களை கொடுத்து அந்த அனுபவ முதிர்ச்சியை ஆன்மாக்கு ஏற்பட வைத்து கடைசியாக இறைவனை அறிகிறோம் முயற்சி வருகிறது.
1: இவ்வாறான விளக்கம் வேறு சமயங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதா டாக்டர்?
0: கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் சொல்ல வேணும். இந்த படைப்பு ஏன் வருகின்றது என்று சொன்னால், விவிலிய வேதத்திலே இறைவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தார். அப்படி என்றால் அவர் மகிமையை வெளிப்படுவதற்காக ஏனப்பா இவ்வளவு பேரை படைத்து இப்படி கஷ்டப்பட வச்சு திருப்பி வர வேணும் என்றிருக்கிறது. அதே மாதிரியாக இறைவன் உயிர்களை படைத்தான் என்று சொன்னாலும் இந்த பிரச்சனை வருகிறது. அவருக்கு என்ன தேவை இருந்தது படைப்பதற்கு? What is the necessity and need for him? அவர் வேண்டுதல் வேண்டாமையிலா அதனுடைய மகிமைக்கு பங்கமாக வருகின்றது. உயிர்கள் இறைவனோடுதான் இருந்து இப்படி விழுந்தன என்று எடுத்தால் கூட இறைவனை இருந்து விழுகின்ற தன்மை வரும் என்றால் திரும்பி போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் விழாது என்பதற்கு என்ன நிச்சயம்? What is the guarantee of the liberation state என்று ஐயம் கொண்டு வருகின்றது. அப்ப இந்த வினாக்களுக்கு இந்த வினாக்கள் சைவத்தில் இல்லவே இல்லை. ஏனென்றால் அது உண்மை, உண்மையாக உண்மையாலே உரைக்கப்பட்டது. அதான் மெய் கண்ட சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். மெய் கண்ட சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள்.
1: இங்கே இல்லை ஒரு நேர் வந்துக்கிறார் டாக்டர். அவருக்கு வணக்கம்.
3: வணக்கம், உங்களுக்கு இருவருக்கும் மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம்,
3: நன்றி. இந்த ஆன்மாக்கள் எத்தனை பிறப்பு எடுக்கிறார்கள்? ஏழு பிறப்பண்டினம், ஏழு எண்மமண்டினம் எழுகின்ற ஒரே ஒரு பிறப்பெண்டவார்கள் எத்தனை பிறப்பு எடுக்கும்?
0: இதுல வந்து ஏழ்புறப்பும் தீயவை தீண்டா, இழுபுறப்பும் தீயவை தீண்டா, பழிபுறங்கா பண்புடை மக்கட்பொறின் என்றது வள்ளுவர்.
1: வள்ளுவர்
0: அப்ப இழுபுறப்பு என்றது ஏழு வகையான புறப்புகள், ஏழு வகையாக புறப்பு. அந்த ஏழு வகையான புறப்புகள் என்றால் ஒன்று தேவர்கள், தேவஜாதிகள், செலஸ்டியல்ஸ். அந்த தேவஜாதிகளிலேயே வந்து 1,100,000 ஜோனி பேதங்கள் இருக்கின்றன. மனுஷர்லயே 900,000 ஜோனி வேதங்கள் இருக்கு. நாங்கள் இங்கே இருக்கிற மனுஷரைத்தான் யோசிக்கிறோம். அண்டான கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன சொல்லுவார்கள். பார்கவ புராணத்துல வரும் விநாயக பெருமானுக்கு ஏன் பெரிய வைரண்டதுக்கு ஒரு கதை. விநாயக பெருமானுக்கு முன்னால இந்த மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த மும்மூர்த்திகள். சிவன்ல பல தெய்வங்கள் உண்டு, பல சிவர்கள் உண்டு. அரசியாக இருக்கிற உச்சத்தில் இருக்கிற சிவன் தான் பரசிவன், அவனுக்கு மேலே ஆள் இல்லை. கனடாவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் பெரிய சிவன் என்றுதான் பெயர், அதுக்கு மேலே இல்லை. மகாசிவன் என்று சொல்றது அதுக்கு மேலே இல்லை, அதுக்கு கீழே கன சிவன் இருக்கிறார்கள். அப்ப இதுல வந்து இங்க இந்த அண்ட தொகுதிக்குரிய பிரம்மா விஷ்ணு உருத்ரன் சிவன் மூன்று பேரும் விநாயகரை விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி டவுட்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தார்களா, இந்த படைத்தல்ல காத்தல்ல அழித்தல்ல. விநாயகர் சடாரன்று மூன்று பேரையும் தூக்கி விழுங்கிட்டாராம், விழுங்கி விட்டார். அங்கே அவருடைய வயிற்றுக்கு போய் பார்த்தால் இவர்கள் படைத்துக் கொண்டிருக்கிற அண்ட தொகுதி ஒரு அண்ட தொகுதி, நாங்கள் பார்க்கிற இவ்வளவும் இதே மாதிரி கோடான கோடி பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட் அண்ட தொகுதிகள் அவருடைய வயிற்றுக்கே இருக்குது. ஒவ்வொரு அண்ட தொகுதிக்குமாக மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவர்கள் இத்தனையோ கோடானு கோடி பேர் அங்கே இருந்து செய்து கொண்டிருக்கணும். இந்த படைத்தல் காத்த அழைத்தல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொருத்தராக இவர்கள் அங்க போய் அப்ரண்டிஷிப் நேரி அவையிட்ட போய் அப்சர்வ் பண்ணி அதை எப்படி செய்யணும் என்று பார்த்து அது ஐயங்கள் எல்லாம் தெளிந்து கொண்டார்களாம். அதுக்கு பிற்பாடு வினாயுடைய காது வழியாகவும் வாய் வழியாகவும் மீண்டும் வழிபட்டார்கள். இது பார்கவ புராணத்துல இருக்குது, பார்கவ புராணத்தில் இருக்கு. அப்ப பார்க்கவோடு எத்தனை அண்ட தொகுதிகள் இருக்குது, எத்தனை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அண்ட தொகுதிகளில் எத்தனையோ விதமான மனுஷர் இருக்கிறார்கள். அப்ப மனுஷர் வந்து 9,000,000 வகையாக மனுஷர்கள் இருக்கின்றனர். அதே மாதிரியாக இந்த சொல்வார்கள் நாட்கால் விலங்கு,
1: விலங்கு
0: நாட்கால் விலங்குகள் வந்து 1,000,000, பறவைகள் 1,000,000, பறவைகள் 1,000,000, அடுத்ததாக ஊர்வன 1,500,000, ஊர்வன 1,500,000, நீர்வாழ்வன 1,000,000, தாவரம் 1,000,000, 1,900,000, எல்லாமாக 84,100,000 84 100,000 ஜோனி பேதங்கள், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இதில் இருக்குது. அப்போ ஏழு புறப்பண்டா ஏதோ ஏழு தான் புறப்பண்டு இல்லை, இந்த ஏழு வகையான புறப்புகளையும் நாங்கள் புறப்போம். தேவரா புறப்பம், நாட்கால் விலங்குகளா புறப்பம், மனுஷரா புறப்பம், பறவைகளா புறப்பம், ஊர்வனவா புறப்பம், அப்பால நீர் வாழ்வன தாவரம். அப்ப ஏழு புறப்பும் தீயவை தீண்டாண்டு நல்ல மக்களை பெற்றால் ஏழு புறப்பு, நாங்கள் பிறக்கிற மற்ற புறப்புகள் எல்லா வகையான ஏழு வகையான புறப்புகள்ல இவங்களை ஒரு தீங்கும் வராது. பிள்ளைகளை நல்லபடியாக பெற்று வளர்க்கறது பெரிய புண்ணிய செயல். பெற்றோர் நல்லா கவனிக்க வேண்டும். இப்ப எல்லாம் பெற்றோர் டிசிப்ளின் பண்றது குறைவு, பிள்ளைகளை அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று விட்டுறது. அப்படி என்று இல்ல, சமய வகுப்புகள், சமய போதனைகள் தாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி இந்த வகுப்புகளுக்கு அனுப்ப வேணும். எங்களிடம் இந்த சமய வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுக்கு வரைக்கும் இருக்கு. இந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்தால், பண்புடை மக்களாக வளர்த்து பெற்றெடுத்தால், நீங்கள் எந்த புறப்பில போனாலும் உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று வள்ளுவர் சொல்றார். எழு புறப்பும் தீயவை தீண்டா. They will shall not trouble in 7 types of word one would takes. பழிபுறங்கா பண்புடை மக்கட்பர் நிஃபன் பிகட் சில்ட்ரன் அம்பீச்சபிள் கரெக்டர். அப்படி அந்த பிள்ளைகளை கொண்டு வர வேணும். இந்த ஏழு வகையான ஜோனி பேதங்கள் நான் சொன்னேன், இத்தனை லட்சம் கொண்டு இதுக்கு பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார். இந்த திருக்குறளுக்கு அந்த உரையில ஒரு மேற்கோள் சொல்றார். ஊர்வ 11, ஊர்வன வந்து 11 லட்சம், 9 மானிடம், மானிட வகைகள் 9 லட்சம், நீர் பறவை நாட்காலோர் பவ்வத்து, நீர்வாழ்வன 10 லட்சம், பறவை 10 லட்சம், நாட்கால் விலங்கு 10 லட்சம், சீரிய பந்தமான் தேவர் 14, தேவலோகத்தில் தேவர்கள் வந்து 14 லட்சம் வகை வகையான தேவர்கள், அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரன் 4-5, தாவர வக்கங்கள் 20 லட்சம், இவ்வளவு சேர்த்தா 84 100,000 ஜோனி பேதம், இவ்வளவு பேதங்களும் இருக்கின்றன.
1: எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, பரிமேலழகர் இவ்வாறு ஒரு ஆழ்ந்த அறிவு படைத்த ஒரு ஞானி, அவர் சைவர் அல்ல,
0: வைணவர்,
1: அப்படி இருந்தும் எழுதியிருக்கிறார். இப்பொழுது இந்த பௌத்தறிவாளர்கள் என்று சிலர் திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்கிறார்கள். அதை எனக்கு நினைக்கும் பொழுது
0: ரொம்ப கஷ்டம். இந்த இழுபுறப்புக்கு இழுகின்ற பிறப்பு என்று சொல்லியிருக்கிறேன். மறுமலை பிறப்பு பிறப்பு வருதுன்னு ஒத்துக்கொள்கிறார்கள். பிறவி பெருங்கடல் நீந்தார் என்றெல்லாம் இருக்குது. அப்ப பிறவி கடலை பற்றி சொல்லத்தானே வேண்டும். அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால், அப்ப அந்தனை பற்றி சொல்லத்தானே வேண்டும். ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூபரப்பர் காவலன் காணான். அறுதொழிலோல் என்றால் அந்தனனுக்குரிய ஆறு தொழில்கள். அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு சமயம் இல்ல பகுத்தறிவு என்று சொல்லி திருக்குறளுக்கு எப்படி உரை சொல்வது? மிகவும் கேட்டா சில இடங்களில் தமிழ் திருமணம் நடத்துகின்றார். இப்ப திருவள்ளுவருடைய திருக்குறளை சொல்லி அதுல தப்பில்லை. மதம் வித்தியாசமாக இருந்தால் இருந்தால் ஒரு பொது திருமணம் வர தேவைப்படுகின்றது. திருவள்ளுவர் திருக்குறளை பாவிக்கலாம், அது தப்பில்லை. ஆனா அதுக்கு பிறகு நடந்த விருந்து உபசாரத்திலே மூக்கு முட்டை ஆற்றுச்சி மாற்றுச்சி பரிமாறுகின்றார்கள். அப்ப நான் கேட்டேன், நம்ம இதுல திருக்குறளை சொல்லி போட்டு பிறகு இப்படி சொல்றீர், வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தானே,
1: உனை தின்று உனை பெருக்காமை.
0: சொல்லுகிறார் மற்றனுடைய உனை தன்னூன் பெருக்கற்கு புரிதோர் ஊனும்பான் எங்கனம் ஆளுமர்கள். தன்னுடைய உடம்ப வளர்க்கறதுக்கு இன்னொரு தங்க உடம்ப வெட்டி உரைச்சி சாப்பிடுறவனுக்கு எப்படி அருள் வரும் என்று சொல்லி இருக்கிறாரே திருக்குறள்ல. அப்ப திருக்குறள் சொல்லி கல்யாணம் செய்து போட்டு மாமிச விருந்து படைக்கலாமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாத அவர் சொல்லித்தரவில்லை என்று
1: எப்படி இருக்கு விளையாட்டு டாக்டர்? உண்மையிலே சில விஷயங்களை நாங்கள் இங்கே காய்தல் உபத்தல் என்று சில விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இன்னொரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை பற்றி கேட்போம். வணக்கம். வணக்கம். அவர் போய்விட்டார், திரும்பி வருவார் என்று நினைக்கிறேன். வரட்டும், நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எங்களுக்கு நேரமும் அண்மித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு இது ஒரு சிறிய ஒரு கேள்வியும் இருக்குது டாக்டர், அதை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார், திரும்ப கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஞானலிங்கம் ஜெர்மனில இருந்து கதைக்கிறேன்.
1: ஐயா கொஞ்சம் பொறுங்க, ஒரு 5 நிமிஷத்தால நீங்கள் எடுங்க,
4: நான் கட் பண்ணிட்டு எடுக்கிறேன்.
1: ஆமாம், நன்றி நன்றி. ஓகே,
0: அடுத்த நிகழ்ச்சிக்காக அவர்கள்
1: அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெர்மனில இருந்து வழக்கம் போல வருகிறவர். இதுல இறுதியாக ஒரு கேள்வியை பார்த்து விட்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஜோதியில் கலந்தார் என்பது பற்றிய விளக்கம் தெரிய முடியுமையா?
0: ஜோதியில் கலந்தார் என்பது இப்ப இறைவனை ஜோதி வடிவென்று சொல்லுவார்கள் சொல்லுவார்கள். அதாவது கான் பெரிய பேரொளியே என்று மாணிக்க வாசகர் பாடுகின்ற, அதாவது பெரிய வெளிச்சம், பேரொளி ஆனாலும் காணே இல்லாது. கான் பெரிய பேரொளியே ஆட்டின்ப வெள்ளமே அத்தா மிக்கின்ற தொட்ட சுடரொளியாய் சுடராகவும் நிற்கின்றார். இப்ப சுடராகி நிற்கின்றார், பேரொளியாகவும் நிற்கின்றார். பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது, இவ்வளவு பெரிய வெளிச்சமா இருக்குது, ஆனா காணே இல்லாது. அவ்வளவு இருட்டங்களுக்கு கண்ணை மறைச்சிருக்குது. அதான் சொல்லுவார்கள், பட்ட கட்டையிலே பகற்குருடு போகின்றது. பகற்குருடு என்றால் எவ்வளவு சூரியன் காஞ்சாலும் வெளிச்சம் இருக்கின்றது. இறைவனை ஜோதிமயமாக காணுகின்ற ஒன்று இருக்குது, இதை சிவபிரகாசம் என்று சொல்லுவார். சிவபிரகாசம் என்று சொல்லுகிறார்கள். ரமண மகர்ஷியினுடைய அணுக்கத்திலே சிவபிரகாசம் பிள்ளை என்பவர் இருந்தார். அவருடைய மரண செய்தி ரமண மகர்ஷிக்கு அறிவிக்கப்பட்டது. ரமணர் சொன்னார், சிவபிரகாசம் பிள்ளை சிவபிரகாசம் ஆனார்.
1: ஓ, சிவபிரகாசம் ஆனார்
0: ஆனார், அதாவது ஜோதியில் கலந்தார். அதான் சீவன், சீவன் சிவனுடன் சேர்கின்ற தன்மையைத்தான் இங்கே ஜோதியில் கலத்தல் என்று சொல்லுகின்றோம். அப்ப இறைவன் சிவத்தோடு சேர்கின்ற தன்மை, ஜீவன் சிவனோடு சேர்கின்ற பொழுது ஜோதியில் சேர்கின்றது. அதுதான் மாணிக்க வாசகர் ஜோதியில் கலந்தார் என்று சொல்வதும். சில பேர்களே இந்த ஜோதி எல்லோரும் காணவும் வந்திருக்கின்றது. நந்தனார் எல்லோரும் காண ஜோதி வடிவாக சென்றார். உமாபதி சிவாச்சாரியார் எல்லோரும் காண முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுக்க ஜோதி வடிவாக போனார். சுந்தரர் பலர்கான ஜோதி வடிவாக கைலக்கி போனார். வயலை அடிவாரத்திலே இருந்த உபமன்ய முனிவர் பார்த்தார், மற்றவர்களுக்கு சொன்னார். ரமண மகர்ஜி இந்த உலக வாழ்க்கையை விட்டு போன பொழுது நட்சத்திர வடிவிலே வடக்கு நோக்கி சென்றது பல பேர் சென்னையிலிருந்து கூட பார்த்தார்கள். இந்த ஜோதி என்பது இப்படி பலவிதமான விளக்கங்கள் உண்டு.
1: இறுதியாக ஒரு நேர் வந்து டாக்டர் அவரை கேட்டுவிட்டு நாங்கள் நிறைவு செய்வோம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: ஓ சொல்லுங்க
5: ரமணி பேசுறேன். மறுபடியும்
0: சொல்லுங்க.
5: அந்த பகவத்கீதையில சொல்றதாக கன்னடத்துல அந்த இது ஒரு சில நோட்ஸ் போடினம் எதை கொண்டு வந்தா எதை கொண்டு அதை கொண்டு செல்வதற்கு அப்படி என்று இருக்கு வந்து. ஆனா உண்மையில அந்த வசனங்கள் பகவத்கீதையில இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது சரியா பிள்ளையா?
0: கீதா சாரம் என்று சொல்லுவார்கள். கீதையினுடைய சாரத்தை இலகுவாக சொல்ல முடியாது. கீதையே ஒரு பெரிய சாரம் தான். அது அந்த அந்த அந்த 400 ஸ்லோகங்கள், 700 ஸ்லோகங்கள்லையும் ஒரு சாரமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு 18 அத்தியாயங்கள் கீதையில இருக்கு. ஒன்று கர்மாவை பற்றி சொல்லும், ஒன்று தியானத்தை பற்றி சொல்லும், ஒன்று சன்னியாசத்தை பற்றி சொல்லும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்லுகின்ற பொழுது இதைத்தான் கீதை சொல்லுகின்றது என்று டெபினிட்டாக ஒரு காரணப்படுத்தி சொல்லப்படுவது கடினம். ஆனாலும் இந்த கீதா சாரம் என்று சொல்லப்படுகின்ற கருத்து சிந்தனைக்கு ஒரு ஃபுட் ஃபார் தாட் என்று சொல்லுவார்களே, அந்ததுக்கு உகந்தது. ஆனால் கீதையிலே அதற்குரிய நேரடி வசனங்கள் இல்லை. ஆனால் கீதா சாரம் என்ற பெயரிலே ரமண மகரிஷி அவர்கள் பாடலாக ஒரு 40-50 பாடல் பாடியிருக்கின்றார். அது கீதா சாரம் என்ற பெயரில் இருக்கு. ரமணாசிரம நூல் கேட்டீங்கள் என்றால் அது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலே ஒரு அளவுக்கு கீதையின் சாரத்தை ஒரு விதமாக ரமண மகரிஷி சொல்லியிருக்கின்றார். மறுபடி கீதா சாரம் என்று நீங்க
1: நிறைவு செய்த நேரம் வந்துவிட்டது. இறுதியாக நாங்கள் டாக்டர் நீங்கள் ஏதாவது
0: மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
7: அவளோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், இதை ஏத்து அதை இறக்குன்னு பாக்குறான், ஒன்னும் சரியா வரல. ஆனா விவகாரம் என்ன, நமக்கு தான் புரிஞ்சா போல மணிக்கணக்கோட பேசிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு, இந்த மகான்களுடைய சங்கம் வந்தப்பறம் அதெல்லாம் ஏதோ ஒரு தான் அப்படி பாக்கிறது, அவ்வளவுதான். விவகாரம் என்னன்னா, மனசு இதுல தான் ரசிக்கிறது. ஞானானந்தமாக உள்ளது சுபலிதா, ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான இந்த மரங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருந்து அது பழுக்க தொடங்கினே. கைவல்யநாதேசதா மான்யே, கைவல்யநாதனான மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரன், ஆகையால் தான் அவருக்கு கைவல்யநாதன் பேர். கைவல்யம்னா மோட்சம், மோட்சத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் சிரமம் இல்லாமல் எங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார். ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறார். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நாளைக்கு உனக்கு அந்த ஆத்ம தத்துவ பரோட்ச சாட்சாத்காரம் வரப்போறது, ஆனந்தமாக இந்த ஜென்மாவிலேயே இருக்க போகிறாய். அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படிங்கிறார் கைவல்யநாதே சதா மான்யே. மனச புண்டரே கனகரே. எங்க சுவாமி இருக்கார்? மனச புண்டரே கனகரே, இந்த பட்டணம். ஏன்னா தர்மம் எங்க நிறுத்தப்படும்? பட்டணத்துல. அதே போலயே இந்த பாபங்கள் கெடுதல்கள்லாம் எங்க போகும்? ஒரு பட்டணத்துல. அதே போல காமக்ரோத மலாதிகள் எனக்கூடியதான திருடர்கள் எதை விட்டு ஓடி போவா? ஒரு பட்டணத்துல. எல்லாம் காலமும் சுகமாக எங்க இருக்கும்? ராஜா நன்றாக இருப்பார். ஏன்னா மரங்கள்லாம் எங்க போக்கும்? பங்க பழுக்கும்? ஒரு பட்டணத்துல. ஆகையால் இப்படிப்பட்டதான பட்டணம் அது எங்க இருக்குன்னு. மான்ய மனச புண்டரேக நகரே, உங்க மனசு எனக்கொடுக்கிதான உயர்ந்ததான ஒரு நகரத்தில். மனச புண்டரேக நகரே, அதென்ன புண்டரீகம்னு சொல்றேன்? தாமர மாதிரி மலர்ந்து கொண்டிருக்கிற மனச புண்டரேக நகரே. ராஜாவதம் சேர்த்துட்டே ஒரு பட்டணத்துல யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். சாதாரண ராஜா இல்ல, நல்ல ராஜாவா இருக்கணும். ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ள ராஜாவா இருக்கணும். நான் மட்டும் சௌக்கியமா இருக்கிறேங்கிற எண்ணம் இருந்த ராஜாவா இருந்தா போறாது. ராஜா எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு கணமும் ஜனங்களுக்கு எப்படி சௌக்கியம் உண்டாகும், எப்படி நன்னா இருப்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியதான ராஜாக்களாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ராஜாவான பரமேஸ்வரன் இருக்கமையானால் இந்த ஊர்ல, இந்த சரீரம் எனக்கூடியதான ஊர்ல, என் மனசு இருக்கக்கூடியதான ஊர்ல தர்மம் நான்கு காலில் நடக்காதா? பாபம் அகன்று விடாதா? காமக்ரோதங்கள் எனக்குடையதான திருடர்கள் இந்த இடத்தை விட்டு ஓடி போக மாட்டாளா? எல்லா காலமும் நல்ல காலமாக ஆகாதா? ஞானமும் ஆனந்தமும் பழுக்காதா? எங்க கைவல்யநாதன் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சரியா ஆனந்தமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார் அல்லவா அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் நம்ம இதயத்துல காணப்பட்ட போது என்ன கீழ் ஸ்லோகத்தில் நான் சொல்லியிருக்கேன்? சந்திரன், அதுக்கு பிறகு சிந்தாமணி, கௌஸ்துபம், இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் உண்டா இருக்குன்னு. என்ன எங்க பரமேஸ்வரன் வந்த மாத்திரத்தினால மோட்சமே கிடைக்கிறது? அவள் என்னென்ன கொடுக்குமோ எல்லாத்தையும் சேர்த்து இவர் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். தர்மோமே சதுரங்கிரகஸ்துஜரித பாபம் விநாதம் கதம் காமக்ரோதமதாதயோ விகலிதாஹ காலாஸ்துகா விஷ்ருதாஹ ஞானானந்த மகௌஷதி சுபலித கைவல்யநாதே சதா மான்யே மனச புண்டரீக நகரே ராஜாவதம் சேர்த்திதே. இப்படி பரமேஸ்வரன் சொன்னார். ரெண்டாவது முக்கியமாக மனுஷாளுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா ஆகாரம் கிடைக்கணும். இந்த ஆகாரத்தை தான், அதனால்தான் மனுஷன் பிறந்தான், வாழ்கிறான், கடைசி வரைக்கும். அன்னம் பிரம்மே திவ்யஜானாது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது முடிக்கணுமா சுருதிக்கு. ஏன்னா ஆனந்தத்துக்காகத்தானே தேடிட்டு இருக்கான், சிவானந்தத்தானே அடையணும்னு நினைக்கிறான். அந்த ஆனந்தமானது இவனுக்கு எப்படி வரும்? முதல்ல இவன் உயிரோட இருக்கணும், அதுக்காகத்தானே முயற்சி பண்ணணும். இவன் பிறந்ததே அன்னத்தினால், வாழறதே அன்னத்தினால். ஒரு நாள் அன்னம் இல்லைன்னா நமக்கு என்ன? ஒரு வேலை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை அன்னம் கிடைக்கலன்னா இவனால தாங்க முடியல சார். ஏகாதசின்னர் யாருக்கோ எனக்கு இல்லைங்கிறான். ஒண்ணு ஏகாதசியில மூணு வேலை சாப்பிடுறது வேணா ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கிற அவ்வளவே தவிர சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது கிடையாதுன்ட்டான். எந்த அன்னம் இல்லைன்னா இவனால தாங்க முடியல. ஆனா அந்த அன்னமானது பார்க்கணும், ஒழுங்கா நீங்க சாப்பிட்டேன்னா உங்களை காப்பாத்துறது, இல்ல நீங்க சரியா சாப்பிடலன்னா உங்களா அது சாப்பிடுறது. அத்தியதே அத்தித பூதானி, சரியான அளவுக்கு சரியான அன்னத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்டானேயானால் அவனாவது காப்பாத்தும். இல்லை என்றால் எங்கெங்கேயோ எதோ எது காணப்படுறதோ அதை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அந்த அன்னம் சாப்பிடுறது. ஆகையால் தைத்தரியோபனிஷத்துல அன்னத்துக்கு இப்படி ரெண்டு லட்சணம் சொல்லியிருக்கார். அந்த அன்னம் நமக்கு வேணும்னா பயிர் நன்னா வளரணும். பயிர் நன்னா வளரணும்னா என்ன வேணும்? தீர்த்தம் வேணும். ஜலம் எங்கிருந்து வரும்? மழையினால வரக்கூடியதான ஜலம் ஏதோ சில நாளுக்குத்தான் வரும், ரெண்டு மாசம்தான் வரும். மழையானது ரெண்டு மாசம், வருஷத்துல 12 மாசத்துல வருஷ ரித்துவும் ரெண்டு மாசம்தான். சரத் ருத்துங்கிறான், ஹேமந்த ருத்துங்கிறான், கிரீஷ்ம ருத்துங்கிறான், வசந்த ருத்துங்கிறான். அந்தந்த ருத்துக்கள்ல மழை வராது. அது ஹேமந்த ருத்துல ஒரே சிசிர ருத்துலயும் பனியும் குளிர் தான் இருக்கும். கிரீஷ்ம ருத்துல வெறும் வெயிலாகத்தான் இருக்கும் ஏப்ரல் மே மாசத்துல, வசந்த ருத்துலயும் கிரீஷ்ம ருத்துலயும். அதுக்கப்புறம் இந்த வருஷ ருத்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இப்படி வருவையானா அப்ப கொஞ்சமா மழை பெய்யும். ஆனா அந்த மழை பெஞ்சதான் அந்த தீர்த்தம் இருக்க அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு இடத்த தேங்கி நிக்க வச்சுப்பான். நிக்க வச்சுட்டு அத அந்த நிலம வந்து காய்வா வழியாக வரவழிச்சு அது என்ன பண்ணணும், அந்த வயல் இருக்க அந்த வயல்ல விடணும். உங்க இஷ்டமா எல்லா ஜலத்தையும் விடப்படாது, எவ்வளவு தீர்த்தம் வேணுமோ அவ்வளவுதான் விடணும். அதுக்கு உண்டு அன்னைக்கு இன்னைக்கு தண்ணீர் பாத்திரம் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்பேன். அது பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாள் ஆனப்பறம் மறுபடியும் பாத்திரம் பண்ணணும். அந்த தீர்த்தமானது அதுல நிக்கணும், அதிகமாகவும் நிக்க விடாது. அதிகமா நின்னா பயிரெல்லாம் அழிஞ்சு விடும், குறைச்சலா நின்னா அது குடை செஞ்சு விடும். காப்பாத்தி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விடணும். இப்படி அந்த தீர்த்தம், ஒருவேளை அந்த தீர்த்தம் நில இதுக்கு வரலேன்னு வச்சுங்கோ, பயிர் இருக்கும். இந்த சில வயலெல்லாம் மேடா இருக்கும், மேட்ட பூமியா இருக்கமே, ஏன்னா மேடு பூமியா இருந்ததுன்னா ஜலம் கீழே இருந்து போகாது மேல. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பம்ப் வைக்கணும், மோட்டர் வேணும். சிவானந்த லஹரி எழுதுற காலத்திலேயே இதெல்லாம் இருந்தது, விவகாரம் மோட்டர் போடணும். அந்த மோட்டர் போட்டா தான் கீழே இருந்து மேல மேடு இருக்கக்கூடிய மேடா இருக்கக்கூடிய தான் இடத்துக்கெல்லாம் தீர்த்தம் போடணும். அங்கேயும் தீர்த்தம் போனா தானே கிடைக்கும். அதே போல விவகாரம் என்ன, ஆகையால் அங்கெங்கயோ குளத்திலேயோ ஏரியிலேயோ இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை காவா வழியாக வரவழைச்சு அது அந்த வயலுக்கு ருப்பி, சரியான தருணத்துல எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ருப்பி, அதுக்காக வேண்டியதான வசதிகள்லாம் நம்ம பண்ணிண்டு அந்த பயிரை நம்ம பண்ணி வச்சோமையானால் அந்த பயிரானது நமக்கு ஆகாரத்துக்கு உதவுறது. இதே மாதிரி தான் அது ஏதோ ஒரு வருஷம் ஆச்சு, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் இதே ப்ராசஸ் பண்றோம். ஆனா அந்த பரமேஸ்வரன் எனக்கூடியதான் அவரிடத்துல இருக்கிற பக்தி எனக்கூடியதான பயிரை நீங்க வளர்த்தலையானால் சாஸ்வதமாக ஆனந்தமா இருக்கலாம். ஒரு வருஷத்துல ஏதோ பயிர் செலவு பண்ணினோம் ஆயிடுதுன்னு இல்லை, எப்பொழுதுமே சாஸ்வதமாக நீங்க ஆனந்த நிலையில இருக்கலாம் அப்படின்னு அடுத்த சொல்ல அந்த பரமேஸ்வர பக்திய ஒரு பயிராக சொல்லிட்டு இருக்கார். பாப்போம். தியந்திரேன கவிதா குல்யோபகுல்ய கிரமைஹி ஆனீதை சதா சிவைச்ச சரிதாம்போரு அதி திவ்யாமிருதைஹி இத்யே கேதார யுதாச்ச ஹிருத்கேதார யுதாச்ச பக்தி கலமாக எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பயம் இருக்கப்பா, அண்ணன் கிடைக்குமோ கிடைக்காதோ, பழைய நாள்ல நிஜமாகவே பயப்படுவா. இந்த உழவர்களா இருக்கிறவாள்லாம் பயிர் செலவு பண்ற, ஆனா பயிரை அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து ஆத்துல போடுற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் அறுவடை பண்ணோம்னா மழை வந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாமும் க்ளோஸ். வெட்டுக்களி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம், ஒரு வருஷம் சிரமம் எல்லாம் வீணா போயிடும். இத்தனையும் பண்ண பிறகு அந்த பயிர்கள் பண்ணாத அந்த நெல் வர்றது இல்லையா அறுவடை பண்ணி, அதுக்கப்புறம் அதை விற்கணும்னு சொன்ன வச்சுங்களேன், யாரும் வாங்க மாட்டான். வாங்கறதா இருந்தாலும் ரொம்ப குறைச்சலான காசுக்கு, ஏன்னா எல்லா இடத்துலயும் பயிர் வந்திருக்கு, எல்லாரும் அறுவடை பண்ணிருக்கா, யார்கிட்டையும் காசு இல்லை, இப்படி சிரமப்படுவான். அதுக்கப்புறம் நிஜமாக அந்த பலனை மாசூலை நம்ம எடுத்துன்னு போகலாமாங்கிறதே சந்தேகம் கடைசி வரைக்கும் இருந்தது. அதனால்தான் பகவான் இடத்துல பக்தியோட இருந்தார். நமக்கு இப்ப அப்படி இல்லையே, பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம் சார் லட்ச லட்சமா, அது இன்ட்ரெஸ்ட் தானே கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த பக்தியோ சிரமமோ மனுஷாளுக்கு இல்லாம போயிடுது. பழைய காலத்துல அப்படி ஒரு பயம் இருந்தது. அதே போலயே அண்ணன் நமக்கு கடைக்கியமான பயம் இருபடியும் வந்துடும் போல இருக்க, ஏன்னா எங்க பார்த்தாலும் வயல்கள் எல்லாம் பிளாட்டா வித்துட்டு இருக்கான். எந்த ஊர் போனாலும் இப்ப என்னடா எங்க போனாலும் ரயில்வே டிராக்ல பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு என்ன சொன்னார், ஏதோ ஆயில் ஃபீல்டுங்கிறான், ஏதோ இண்டஸ்ட்ரிங்கிறான், பிளாட்டா கட்டிவிடுறான். ஓஎம்ஆர் ரோடுங்கிற எங்க பார்த்தாலும் பிளாட்டை தான் கட்டிட்டு இருக்கான். வயல் இங்க இருந்து வர போறது, எல்லாத்தையும் நம்ம தங்கறதுக்கு இடம் வேணும், அதான் ஆகாசம் வரைக்கும் கட்டிட்டு இருக்கிறே. ஆனா விவகாரம் என்ன, பூமியில இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு எங்க இருந்து பயிரும் சரி யோஜனையே பண்ண மாட்டேங்கிறான். நம்ம நாடு ஒண்ணுதான் எவ்வளவு கட்டம் வந்த பாதுனா தாங்கறதுக்கு காரணம் இருந்தது ஏன்னா ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருந்தது. ஏதோ வயல் பண்ணிட்டு இருப்பான், ரெண்டு வேளைக்கும் ஒரு வேளையாவதும் சாப்பிட்டு இருந்தான். இப்ப வயல் பயிரே பண்ணாமல் ஆகாரமே குறைச்சல் இன்னொரு ஊர்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கணும்னு சொன்னால் எப்படி நிஜமாகவே இது என்ன ஆகும்னு தெரியாது. யோஜனை பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா இருக்கிறதுக்கு இடம் வேணும் தான், அதுக்காக சாப்பிடுறதுக்கு அண்ணம் வேண்டாமோ? ஆச்சாரியால் சொல்றார், முதல்ல அது முக்கியமாப்பா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கப்படாது, எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இருக்கப்படாது, மனுஷனுக்கு பயம் வரப்படாது. ஆனா பரமேஸ்வர துர்பிக்ஷமே கிடையாதப்பா உன்ன நினைச்சா வாளுக்கு. துர்பிக்ஷம்னு சொன்னா யாரும் நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்கிற எண்ணம் இருக்கப்படாது. முன்காலத்துல எல்லாரும் அன்னத்தை இடுவான், அன்னம் இடுறதுங்கிறதே ஒரு பெரிய தர்மமா நினைச்சுன்றதா. தர்மசத்திரங்கள் அங்கெங்க இருக்கும், போற வழியில எல்லாம் தர்மசத்திரம் இருக்கும். அவ போனா ஏதோ ஒரு ரசம் ஜாதம் போடுவான். இப்ப பாருங்க உடுப்பி அண்ணன் போறா இந்த இடங்கள்லாம் போனா ஏனால் அவன் பாட்டுக்கு அன்னத்தை யாரும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்டே இருக்கிறான். அவனை முரத்தில் தான் அவங்க போடுறான், சாதாரணமா தட்டலையும் சிவி தட்டலையும் போடுறது இல்ல, முறை மாதிரி இருக்க முறை மாதிரி படுறான் அவன் பாட்டுக்கு, ஆனா ரசம் தான் விடுறான்னு வச்சுங்களேன். வேற என்னடா சொன்னார், அவ்வளவு போன்றிருக்க எங்க இருந்து சார் வர்றதுன்னு யாருக்கு தெரியும். ஆனாலும் நடக்கிறது போட்டுருக்கான். திருப்பதியில போனா எத்தனை பேர் வந்தாலும் ஆகாரம் கிடைக்கிறது சார்ந்திரம், நிறைய கட்டி போட்டான் அவன் பாட்டுக்கு. ஒரு நாளைக்கு 6000 பேர் 8000 பேர் சாப்பிடுறா அப்படிங்கிறான். வந்தோ இல்லையா, அப்படி எல்லா இடத்துலையும் இருந்தது. மனுஷாளுக்கு எவ்வளோ அவ்வளவு கிடையாது, அவ்வளவு சமைச்சு எல்லாருக்கும் போட்டுன்றதா இதான் நம்ம நாடு. காசிக்கு போறேன்னு போவான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எங்க எந்த கிராமத்துல போனாலும் எங்கேயாவது வந்திருக்காருனா எங்க அத்தை சாப்பிட்டு போவான். ஒருவருக்கு அண்ணன் விட்டா நமக்கு க்ஷேமம் எனக்கூடியதான எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. சில பேருக்கு இல்லை, யாராத்துக்கு போனாலும் ஓஹோ காசிக்கு போயிட்டே இருக்கேன் இருந்தா இந்த வேலை எங்க அத்தில சாப்பிட்டு போங்க, ஏன்னா காசிக்கு போறவா சாப்பிட்டா அவளுக்கு அன்னமிட்டா க்ஷேமம் இப்படின்னு நினைச்சா. அப்படி துர்பிக்ஷமே கிடையாது, நமக்கு மிச்சம் போடுவாளா, நம்ம ஆகாரத்துக்கு சிரமப்படுமோ எனக்குடையதான எண்ணம் இல்லாமலேயே எல்லோரும் வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படிப்பட்டதான நிலை வரணும்ப்பா, எனக்கு ஆகாரம் கிடைக்காம போயிடுவோமோ அப்படிங்கிற நிலை வரப்படாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கவிதா கொல்யோபுல்யக்ரமைதாம்போராஜிதிவ்யாமிருதை, இந்த இதயம் எனக்குடையதான வயலில் என்னுடைய இதயத்தையே நான் வயலா வச்சுட்டு இருக்கேனப்பா. இந்த வயல்ல தீர்த்தம் வரணும், அப்பத்தானே வயல்ல இந்த பயிர்களை வரும், பயிரை வளர்க்க முடியும், தீர்த்தம் வரணுமே. இங்க அது இதயமானது மேடா இருக்குமையானாலும் அதுக்கு தீர்த்தம் வரதுக்காக நான் என்ன புத்தி எனக்கூடியதான மோட்டர் போட்டிருக்கேன். தி யந்திரேனா, அந்த காலத்திலயும் யந்திரம் இருக்கு, யந்திரம்னா மோட்டர், இந்த மோட்டர் போட்டாதான் தீர்த்தம் மேல இருந்து மேல வருமா கீழே இருந்து. அதுக்கு என்ன புத்திங்கிற யந்திரத்தினால் பரமேஸ்வரனிடத்துல செலுத்தப்பட்டதான புத்தி எனக்கூடியதான மோட்டர்னால அதுக்கப்புறம் ஏ தம்னு இருக்கும், அதுல தீர்த்தத்தை கணத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து விடுவான். அந்த ஏத்தம் என்ன, வாக்கு பகவான் வாயை கொடுத்துருக்காரோ, ஊர் ஒம்பு பேச வேண்டாம், சினிமா பாட்டு பாட வேண்டாம், ஊர் ஒம்பு வேண்டாம், கிரிக்கெட்டை பத்தி பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம் நான் சொல்லலையே, அனாவசியமான பேச வேண்டாம். மணிக்கணக்கோட அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு இல்ல, இவன் வந்து 1235 விளையாடினான் சார், இது இப்ப என்னாச்சுன்னு. அவன் விளையாடான், அவன் வர வேண்டாம், போவே போயிட்டான். அவனை பத்தி இவன் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கான், என்ன பிராரப்தம் பாருங்க, விவகாரம் முழுக்க இப்படி. அது வேண்டாமே, வாச்சோ கட்டேனா, இந்த வாக்கு எனக்குடையதான குடத்தினால் தீர்க்கத்தை எடுத்து கவிதா குல்யோ பகுல்ய அக்ரமை, குல்யம் உபகுல்யம், பெரிய கால்வா அதுலேருந்து வரக்கூடியதான சின்ன கால்வா, அப்படி அவெல்லாம் பெரிய கெனால் வரக்கூடியதான ட்ரிபியூட்டரி சின்ன கெனால், அது வழியாக குல்யோப குல்யக்ரமைஹி, இந்த பரமேஸ்வரனுக்காக சொல்லக்கூடியதான வார்த்தைகள் இருக்கே, ஸ்தோத்திரங்கள் எத்தனை ஸ்தோத்திரங்கள், திருவாசகம் அழகா இருக்கும் இல்லையா, திருமந்திரம் எந்த பாஷையில் இல்லை, பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஸ்லோகங்களா இல்லை, ஆச்சாரியால் அவர் பாட்டுக்கு எத்தனை ஸ்லோகங்கள் பண்ணியிருக்க, எத்தனை ஆச்சாரியால் இந்த பரமேஸ்வரன் மேல சொல்லியிருக்கார், ராவணன்ல இருந்து ஆரம்பிச்சு பரமேஸ்வர ஸ்லோகம் பண்ணியிருக்கார், மீதி பேர்ல விடுகோ, என்னடா அஜினர், அந்த பரமேஸ்வரன் பக்தி அவ்வளவு வசதி, யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சக்ரத் பிரசங்காதகமாசு ஹந்தி தத். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றது சிவா சிவா எனக்குடையதான இரண்டு அக்ஷரம் அப்பா, ரொம்ப உயர்ந்ததான ஒரு அக்ஷரம். எல்லோரும் சொல்லலாமே, எல்லோர் வாயிலையும் நன்றாக சுலபமாக சிரமம் இல்லாமல் நுழைக்கக்கூடியதான நுழையக்கூடியதான அக்ஷரங்கள் அது சொல்லப்படாதா? யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் வேதம்னா சொல்லியிருக்க அந்த நாமாவ நமசிவாயாங்கிறது ஸ்ரீருத்ரத்தில் வேதம் சொல்லியிருக்க, மற்ற மந்திரங்கள்லாம் மறைச்சு சொல்லியிருக்க. ஆனால் பகவான் பரமேஸ்வர மந்திரத்தை மட்டும் நேராக சொல் நம சிவாயுத சர்வாயுத பவாயுத கிளீன் அப்படியே சொல்லியிருக்கேன். அது சொல்ல மாட்டேடா, அப்படி வேதமே சொல்லியிருக்க கூடியது அந்த மந்திரம் சொல்ல வேண்டாமா? அநீதேனா கவிதா குல்யோப குல்யை குல்யம் உபகுல்யம் பெரிய காவா நடுவில் இருக்க கொள்கைதான காவாய்கள் இவள் வழியாக அநீதைஹி அநீதைஷ்ட அதை தீர்த்தம். அங்கெங்கோ ஒரு குளத்துல இருந்தது ஏரியில் இருக்கக்கூடியதான குளத்தை உங்க வயல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அந்த பரமேஸ்வரன் கைலாசவாசி, அங்க இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் உங்க இதயம் வரைக்கும் கொண்டு வரணுமே. ஆனால் அதற்கு வழி பெரியவர்கள் அமைச்சு கொடுத்துருக்க. எப்படி ஸ்லோகங்கள் நாகேந்திரஹாராய நம சிவாய, எத்தனை ஸ்லோகங்கள். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லுங்களேன், இதை தான் சொல்லணும் நான் சொல்லலையே, யாரை தான் பண்ணினத்தான் சொல்லணும், நான் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்லோகம் தான் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். மகான்கள் ரிஷிகள் பண்ணியிருக்க, உபனிஷத்தில் இருக்க, புராணங்களில் இருக்க. உமா சகாயம் பரமேஸ்வரம் விபும், உபனிஷத்தே சொல்றது பகவான் பரமேஸ்வரனை பற்றி. எந்த ஸ்லோகமாவது படிங்க, ஆனால் அந்த வாக்குனால என்ன பண்ணும், அந்த காவா வழியாக கொண்டு வந்துருக்கோ. வ கவிதா குல்யோப குல்யக்ரமைஹி ஆனீதைஷ்ட சதாசிவஸ்ய சரிதாம்போராசி திவ்யாமிருதைஹி. அந்த பரமேஸ்வருடைய சரித்திரம், பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் பண்ணதான ஒரு சரித்திரம், மன்மதன் அழித்ததான ஒரு சரித்திரம், மார்க்கண்டேயனுக்கு சகாயம் பண்ணியிருந்தான அவரை காப்பாற்றியதான ஒரு சரித்திரம், எத்தனை சரித்திரம், விஷத்தை ஹாலாகல விஷத்தை தான பிடிச்சதான ஒரு சரித்திரம், எத்தனை திவ்யமான செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சரிதாம்போதி அம்போராசி திவ்யாமிருதைஹி, இத்தனையும் பண்ண சார் ஆனால் தீர்த்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. திவ்ய அமிர்தைஹி பரிபூர்ணமான திவ்யமான ஒரு தீர்த்தம், அந்த பக்தி இருக்க அவ்வளோ அழகான தீர்த்தத்தை கொடுக்கும். அநீதை சதாசிவை சதாசிவச்ச சரிதாம்போராசி திவ்ய அமிர்தைஹி ஹிருத்கேதாரயுதாச்ச பக்தி கலமாக. உங்க இதயம் எனக்கூடியதான அழகான கேதாரம், கேதாரம்னா வயல்னு அர்த்தம். காசியில் போனால கேதாரேஸ்வர சுவாமின்னு ஒருத்தர், அவனுக்கு என்ன வயல் ஈஸ்வரன் சொல்லியிருக்கேன். வயல்னா இதயம், முதல் கட்டம் கேதார கட்டம், அங்கேருந்து ஆரம்பிச்சு வருண கட்டம் அசி கட்டம் இதுக்கு நடுவில் இந்த கேதாரேஸ்வரர் அங்கே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையாக ஹரிச்சந்திர காட்டா அது இது எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கேதார கட்டம் எதுக்காக முதல்ல சொல்லியிருக்கார், உங்க இதயமானத வயலாக அங்கே உபயோகப்படும். பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு பக்தியை உண்டு பண்ணுவார். பக்தி கலமாக இதோட இப்படிப்பட்டதான இந்த வயலோட கூடி பக்தி கலமாக கலமம் கமலம்னு படிக்காதீங்க இங்க, கலமம் கலமம்னா பயிர்னு அர்த்தம். பக்தி எனக்கூடியதான பயிர் ஹிருத்கேதாரயுதச்ச பக்தி கலமாக சாபல்யமாதன்வதே. இந்த பக்தியினால் ஏற்பட்ட இந்த பயரானது பயிரானது ஒரு சாபல்யத்துக்கு ஏற்படும். மனுஷன் பட்டதான சிரமம், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம், பிறந்ததே ஒரு கஷ்டம், அழுதுண்டே பிறந்தோம். அந்த சங்குச்சிதமான இடத்துல இனிமேல இருக்க முடியலையே நினைச்சுண்டு வெளியில வர்றதுக்காக சிரமப்பட்டோம், வர முடியாம கஷ்டப்பட்டோம், நானும் கஷ்டப்பட்டேன், அம்மாவுக்கும் கட்டத்தை கொடுத்து வெளியில வந்து பசியோட திண்டாடி ஒரு செயல் எல்லாம் மறந்து போச்சுன்னா, ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னா அது பரவாயில்லை, ஒண்ணுமே தெரியலன்னு பரவாயில்லை, எல்லாம் வாசிச்சு மறந்து போன வாழ்க்கை எப்படி இருக்கு. நான் மறந்து போனது மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன மறந்தேன்னு தெரியல, அதான் ஜீவனுடைய கவலை. அவன் வயதுல இருக்கிற பரியந்தம் அது பண்ணணும் இது பண்ணணும், போன ஜென்ம விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்ததான். அந்த வயதுல இருக்கக்கூடியதான குழந்தைக்கு அத்தனையும் ஞாபகம் இருந்தது, வெளியில வந்ததுமே சர்வமும் மறந்து போச்சு. ஆனா மறந்து போச்சு என்னதுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது பண்றது ஒண்ணும் புரியல, பூஸ்பர்ஷமானமே சாபமும் மறந்து போயிடு, அவ்வளவு கவலைப்படுறது அந்த பழம். மறந்துதான் போச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு எல்கேஜியில் சேர்றது, படிக்கணும் படிக்கணும், என்ன படிக்கணும் தெரியல. ஒருத்தர் பயோ டெக்னாலஜி படிங்கிறான், ஒருத்தன் வேற பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறான், ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியல. அதான் கிடைக்கல. பழைய நாள் ஏதோ ரைட்டா இது படிப்பா அது படிப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் பாட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், அது என்னன்னு கேட்டால் இன்னும் தெரியல விவகாரம் முழுக்க. ஒரு காலேஜில் பிடெக்குங்கிறான், ஒரு காலேஜில் பிஇங்கிறான், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இல்லைன்னா, இது இன்ஜினியரிங் இது டெக்னாலஜின்னா, அது எனக்கு தெரியுப்பா, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் உமக்கு தெரியாதுன்னு. அதனால தான் நான் கேட்கறேன் விவகாரம் என்னன்னா, அவனுக்கும் தெரியல. இப்படி என்ன போயிடுறது, எதை படிக்கணும்னு தெரியல, என்னன்னு தெரியல விவகாரம் முழுக்க. இப்படின்னா கவலைப்பட்ட படிச்ச கடையில வாழ்க்கையை எப்படி நடத்த போறோம்னு தெரியல. கடைசியில என்னடா என்ன, இத்தனையும் படிக்கணும், பிடெக் படிச்சா இல்ல ஆச்சு, கடைசியில என்னாச்சு, எல்லா தவிர இந்த உத்தியோகத்துக்கு போறதை விட ஒரு சின்ன முறையில ஒரு கடை வச்சுட்டு பழக்கிறான், சௌக்கியமா பெரிய ஆளாக போயிட்டான். எல்லாம் படிச்சதெல்லாம் வேஸ்ட். விவகாரம் என்னாச்சு, வேற ஏதோ ஒரு பிசினஸ்னா அப்படின்னா இப்படின்னா ஆரம்பிச்சுட்டான், சௌக்கியமா இருக்கான். யாரு எப்படி வாழ்வான்னு உங்களுக்கு தெரியாது, இதனால தான் வர முடியும்னு தெரியாது. பகவான் ஒரு வழி கொடுத்துருக்க, அந்த வழியாக தான் நீங்க இருக்க முடியும். ஆகையால் ஹே பரமேஸ்வரா, என்னால ஒன்னும் சொல்ல முடியும், சாபல் ஏமா தன்வதே, இந்த நான் பண்ணினதான எங்களுடைய முயற்சி எல்லாம் இருக்க பார்த்தல அது சபலமாகும். என் இதயத்துல இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான ஒரு பயிரானது வளருமையானால் அப்புறம் வாழ்க்கை சபலத்தை அடையும். அப்ப வாழ்க்கை சபலத்தை அடையணும், எல்லாம் நன்றாக வரணும், நான் சௌக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனுஷனுக்கு இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான பயிர் செலவு பண்ணணும். அந்த பக்தி வளர்ந்தது மேலுக்கு மேல மனுஷன் சௌக்கியமா இருப்பான். ஒரு கவலை இல்ல வாழ்க்கையில வரக்கூடிய கவலை ஒண்ணு அவன் தொடவே தொடாதுன்னு. பயிர் செலவு நிறைய வந்தது, பயிர் நிறைய வந்தது, அறுவடை நிறைய பண்ணினான்னா துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன். ஹே பரமேஸ்வரா, இந்த சேவகன் இருக்கானே இவனுக்கு துர்பிக்ஷங்கிறதே கிடையாதுன்னு எங்க வந்தாலும் எப்ப வந்தாலும் கிடைக்கும். பழைய நாளில் பாருங்க, ஒரு ரூம் எல்லாம் குதிரை போட்டு வைப்பேன், அது முழுக்க நெல் இருக்கும். அரிசி இல்லைங்கிற விவகாரம் கிடையாதுன்னு இப்ப எங்கே போனாலும் அரிசி என்ன வெளியோ தெரியலையே. அரிசி கிடைக்கும், நல்ல அரிசி கிடைக்குமோ கிடைக்காதோ இது ஒரு கவலை. அப்பப்போ ஒரு வாரம் வந்து அரிசிக்காக ஓடுறான், அங்கே போய் என்ன ஆச்சுன்னு பழைய நாள் இந்த எண்ணிக்காவது கவலை உண்ட கிராமத்தில் ஒரு ரூம் முழுக்க ஒரு குதிரை போட்டு அதுக்குள்ள நெயில் நெல்லை போட்டு வச்சிருவான். எப்ப வேணும்னா ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதுல இருந்து நெல் எடுத்துப்பா, ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு. ஆனா இப்ப சொல்றதுக்கு கடையில் என்ன சொன்னா, இது நெல்லூர் அரிசி சார், பழைய அரிசிங்கிறான். அது ஆத்துல வாங்கிட்டு வந்து ஆத்துக்கறி சொல்ற, புதுசா வாங்கிட்டு வந்து பிராண்ட வாங்குறல அப்படிங்கிறான். இது புது அரிசியா பழைய அரிசியா நமக்கு என்ன தெரியாது, எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இவன் என்னமோ அதுக்கான பேரு நாமகரணம் வச்சிருக்கான், ஒவ்வொன்னும் ஒரு சம்பா அரிசிங்கிறான், ஐயா ரெட்டுங்கிறான், ஏதோ பிராரப்தம் ஒன்றும் புரியல உங்களுக்கு. புதுசுங்கிறான், ஆத்துக்கு வந்து ஆத்துக்காரி புதுசுங்கிறான், அவங்க கிட்ட போனா இது பழசுங்கிறான். பழசா புதுசா இவனுக்கு பண்ண தெரியல, விவகாரம் கவலை மட்டும் பட்டு இருக்கான். பழைய நாள் அப்படி கிடையாது, அது மூட மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் அதை திருப்பியும் பீஜா பண்ணுங்கிறதுக்காக தனியா அரிசி எடுத்து நெல் எடுத்து வச்சிருப்பான். இந்த நெல்லானது ஒரு ஒரு வருஷம் போன வருஷம் நெல் தான் இப்ப எடுத்துட்டே இருக்கான். அப்படின்னா இருந்தது நம்ம நாட்டில், எத்தனை பேர் வந்தாலும் கவலை இல்லாம இருந்ததே, ஒன்றும் பண்ண மாட்டா, அரிசி அன்னத்தை பண்ணுவ, மோர் இருக்கும், ஏதோ ஊறுகா இருக்கும், இல்ல பச்சடி இருக்கும், சாப்பிட்ட சௌக்கியமா ஆனந்தமா போயிட்டு இருந்த. இப்ப அது வேணும் இது வேணும் இப்படின்னு கவலைப்பட்டு ஆகாரத்தை சாப்பிடுறதே விட்டான். இவனுக்கு டைமே இல்ல, ஓடுறான் விவகாரம் முழுக்க அப்படின்னு ஆயிடுது. ஹே பரமேஸ்வரா, துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேசபிதிக்குதா. பரமேஸ்வரன் விஸ்வேசான், காசியில் இருக்கா விஸ்வேஸ்வரன், விஸ்வேசான்னு கூப்பிடுறாள். உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் அதிபதி நீங்க, எல்லோருக்கும் தேவையது அண்ணம். அந்த விஸ்வேசான்னு கூப்பிட்டதுக்கு என்ன, உலகத்துல பக்தி உள்ளவனோ இல்லையோ, நல்லவனோ கெட்டவனோ, எப்படிப்பட்டதான நிலையில இருக்கானோ, அவனை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு இல்லையா, நீங்க விஸ்வேஸ்வரன் ஆச்சு, ஆகையால் அன்னத்தை கொடுங்க. அன்னம் படிச்சவனுக்கு தான் கொடுப்பேன், படிக்காதவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா? பணக்காரருக்கு தான் கொடுப்பான், ஏழைக்க வேண்டாம்னு சொல்வாரா? எல்லோருக்கும் அன்னம் வேணாம், ஆகையா அண்ணன் எல்லோருக்கும் இடணும். யாரு வந்தாலும் நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் அப்ப பார்க்க விடாது. பசின்னு வந்தவனுக்கு முதல்ல அண்ணன் போட்டுடணும், அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஆன பிறகு அப்புறம் சொல்லணும், ஏன்னப்பா கெட்ட வழியில இருக்க, நல்ல வழியில் இருக்கப்படாத, பகவான் நம்பப்படாத, நாலு பேருக்கு சகாயம் பண்ணப்படாத, உன்னால முடிஞ்சது ஏதாவது உதவு வைப்பா அப்படின்னு அப்புறம் சொல்லணும். முதல்ல பசின்னு வந்தா முதல்ல அவனுக்கு அண்ணம் விடணும். இதுதான் நம்ம ஒரு தர்மம். அந்த தர்மம் நான் பண்ணணுமே, ஏன்னால் பரமேஸ்வர உன்னுடைய அனுகிரகம் வேணப்பா.

0: வாழ்க்கையில துர்பிக்ஷம் கிடையாது, யாருக்கும் துர்பிக்ஷம் கிடையாது. ஹே பரமேஸ்வரா, எங்களை காப்பாத்துங்க. ஆகையால் நீங்க விஸ்வேஸ்வரன், உங்களால முடியும், முடியத்தானே நான் கேட்கிறேன். நீங்களும் விஸ்வேஸ்வரன், எல்லாருக்கும் சகாயம் பண்ணக்கூடியவர், எனக்கு இப்படி சகாயம் பண்ணுங்கிற ஆச்சாரியால் நமக்காக கேட்கிறார். தியந்திரேனா வடோகடேனா கவிதா குஞ்சோபிரமை அப்படின்னு 40வது ஸ்லோகமாச்சு. இப்படி இதற்கு போறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் என கூடியதான மனசை அடக்கணும், புலன்களை அடக்கணும் அப்படின்னு. அதற்கும் நீதான உதவணும்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க சங்கிரஹ. சோபாதிகோ ஹேத்ரு வியாப்தியத்வா சித்தா. உபாதி கூடியதான ஹேத்து வியாப்தியத்வா சித்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுல டீக்கா பார்த்துட்டு இருந்தோம். சாதன வியாபகத்துவ உபாதி ரீதி உத்தம் சோயம் உபாதி பேதம் ஆதாய. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துருவோம். நானும் கோ அயம் உபாதி இதி அத ஆஹ. அப்போ உபாதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இதான் சொல்றோம், கேட்டுக்கோங்க. சாதன வியாபக உபாதி இது உத்தே சாதன வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்வம் உபாதி. சாதனத்துல சாத்தியத்துல சாத்திய வியாபகத்வே அப்படின்னா சாத்தியத்துல உங்களுடைய உபாதியானது இருக்கணும். சாதனத்துல உங்களுடைய தர்க்கமானது நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ அந்த உபாதியானது சாதனத்துல இருக்கக்கூடாது. சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுதான் அது உபாதி. சரி, சாதன வியாபக உபாதி அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தம் சப்தோ நித்ய கிருதகத்வாத் இத்யத்ர சாமான்யவத்தே சதி அஸ்பதாதி வாக்கியேந்திரிய கிரகணார்த்தத்வம் உபாதி ஸ்யாத். சப்தம் வந்து நித்தியம் அனித்யம் கிருதகத்வாத் அப்படின்னு சொல்லி சொன்னா இது உபாதி ஆகும். இது சாமான்யவத்வே சதி அஸ்மதாதீனாம் பாக்கியேந்திர கிரகணார்த்தத்வம் சாமான்யமா இருந்து நம்மளுடைய பாக்கியேந்திர கிரகணம் பண்றதுக்கு தகுதியா இருக்கு அப்படின்னுட்டு. எங்க போறது அது? துவனுக்கும் ஆதாயத்து அது அவ்வியாபகத்துவா. அது துவனுக்கு முதலியதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கிறதுனால. ஏன்னா சாதன வியாபகமா இருக்கணும், சாத்தி வியாபகமா இருக்கணும், சாதனத்துல அவ்வியாபகமா இருக்கு. அதனால சாதனம் என்ன இங்க கிருதகத்துவம் அப்படின்னு ஹேத்து. கிருதகத்துவம் அப்படிங்கிற ஹேத்துல உபாதி இருக்கு. சப்தா வந்து சாமானியம் அது அங்க இருக்கக்கூடாது. துவனுக்கு சப்தம் அநித்தியகன்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கணும். அஸ்மதாதி பாகேந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால அது வந்து சப்தம் அனித்யம். ஓகே, ரைட்டு. சாதனத்துல அவ்வியாபகம் எப்படி? சாதனத்துல அவ்வியாபகம் அப்படின்னு கேட்டா துவனுக்கு கிருதகம், ஆனா இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது. சாத்தியமான அனித்யம் வந்து இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது. ஓகே, சாதனமான கிருதகம் வந்து இந்திரியத்தினால கிரகிக்கப்படுறது இல்ல. எங்க? துவனுக்குல. துவனுக்கும் கிருதகம் தான், ரெண்டு பரமாணு சேருது, சயோகம் ஆறுது. அப்போ கிருதகம் அது ஈஸ்வர இச்சா. அது ஈஸ்வரன் தான் உண்டு பண்றாரு, சிருஷ்டி எல்லாம் உண்டு பண்றதுக்கு காரணம் என்ன? அதான் ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கே அந்த தர்க்கத்தை கொடுக்கலாம். என்னது? துவனுக்கு முதல் இதெல்லாம் சயோகம் ஆறுது, அதுக்கு காரணம் ஈஸ்வரன். அப்படிங்கறதுனால இங்க அந்த இடத்துல வியாபகம் ஆறுது இல்ல. அதனால கிருதகமா இருக்கு. ஆனா உங்களுடைய ஹேத்து நீங்க என்ன உபாதி கொடுக்குறீங்களோ அது அங்க வியாபகம் ஆகல, அங்க ஸ்பிட் ஆகல. அதனால இதுதான் உபாதி. சரி, ததர்த்தம் சாத்திய வியாபக சாத்திய வியாபகத்துவம் உத்தம். சாதன அவ்வியாபகம் மாத்திரம் சொன்னா சாத்திய வியாபகம் சொல்ல வேண்டியது இருக்கும், இல்லாட்டி இந்த துவனுக்கு முதலியெல்லாம் பிரச்சனை இருக்கும். தவபி தாவதி உக்தே சாமானிவத்வாதினா அனித்யத்துவ சாதனை கிருதகத்துவம் உபாதி சியா ததர்த்தம் சாதன. அது மாத்திரம் சொன்னோம்னா கிருதகத்துவம் உபாதி ஆயிடும். சாமானியத்வே சதி அனித்யத்துவ

0: சாதனத்துல கிருதகத்துவம் வந்து உபாதி ஆயிடும். அதனால சாதன அவ்வியாபகத்துவம் அப்படின்றத தனியா சொல்லணும். சரி, உபாதி பேதம் ஆதாய அசம்பவ வாரணாய வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் உபாத்தம். அத்தியந்த பதம், அத்தியந்தம் அப்படிங்கிற பதமானது வியாபகத்வே வியாபகத்துவ ஷரீரே அபி, வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் அப்படின்ற அந்த அத்தியந்த பதம் தான் சொல்லணும். சாதன பேதம் ஆதாய சாதனசிய உபாதித்துவ வாரணாய அவ்வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் உபாத்தம். மேல வந்து உபாதி பேதம் ஆதாய, கீழ சாதன பேதம் ஆதாய, மேல அசம்பவ வாரணாய கீழே அசம்பவ வாரணாய, மேல வியாபகத்துவ ஷரீரே கீழ வியாபகத்துவ வாரணாய அவ்வியாபகத்துவ ஷரீரே அபி அபி இங்கேயும் அத்தியந்த பதம், அத்தியந்த பதம் ரெண்டு இடத்துலயும் அத்தியந்த பதம் அப்படிங்கறத சேர்க்கணும் அப்படிங்கறதுக்கு ரெண்டு இடத்துலயும் காமிக்கிறாங்க, சாதியத்திலையும் சாதனத்திலையும். சோவையும் உபாதி ஸ்திரிவித, இந்த உபாதியானது மூணு வகைப்படுறது. கேவல சாத்திய வியாபக, பக்ஷ தர்ம அவச்சின்ன சாத்திய வியாபக, சாதன அவச்சின்ன சாத்திய வியாபக. சைத்தி கேவல சாத்திய வியாபக, சாத்தியத்துல மாத்திரம் வியாபிச்சதா இருக்கும். இன்னொன்னு பக்ஷ தர்மத்தை கூடியதான சாத்தியத்தை, பக்ஷ தர்மம் மலை, பக்ஷம் மலை, அந்த மலையில அந்த மலையோட சம்பந்தப்பட்டதா அந்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டி பக்ஷ தர்மதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொன்னோம், அனுமதி பராமர்ஷ, பக்ஷ தர்மதா ஞானம் பராமர்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னோம். பக்ஷ தர்மதா என்ன சொன்னோம், வியாபியசிய பர்வதாதி விருத்தித்வம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வியாபியசிய பர்வதாதி விருத்தித்வம், பர்வத்தம் முதல் இடத்துல வியாபியமானது இருக்கணும், அதுதான் பக்ஷ தர்மதா. சந்திப்த சாத்தியமான பக்ஷ, எந்த சந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ, வியாபியமானது என்னது சந்தேகம் தானே, வியாபியம் என்னது புகை, புகைனா அங்க நெருப்பருக்கு சந்தேகப்படுத்துறது, அதனால வியாபியமான புகையானது மலையில இருக்கிறதா பக்ஷ தர்மதா. இப்போ அந்த மலை பக்ஷம், அப்படிப்பட்ட பக்ஷ தர்மதா வச்சின்ன அந்த பக்ஷ தர்மதா கூடியதான சாத்தி வியாபகம் ரெண்டாவது. மூணாவது சாதன அவச்சின்ன சாத்தி வியாபகம், சாதனம் கூடியதான சாத்தி வியாபகம். இது மூணுத்துக்கும் இது உதாரணம் என்ன அப்படின்னா, தத்ரா தேவ உபதர்ஷித, முதல் வகையான கேவல சாத்தி வியாபகம் சொல்லியாச்சு, பர்வதோ தூமவான் வன்னித்வா வன்னிமத்வாத் அப்படிங்கறதுல ஆர்திரேந்திர சயோகம் உபாதி. ஏன்னா பர்வதோ தூமவான் அப்படிங்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் ஈர இறகு இருக்கோ அங்கெல்லாம் தூமவான் அப்படிங்கறது இருக்கும், சாத்தியத்துல நிலைப்பட்டாச்சு. சாதனமான வன்னிமத்வாத், வன்னிமத்வாத்துல இருக்கக்கூடாது. ஏன், எந்த இடத்துல இருக்காது, இரும்பு உருண்டை இருக்கு, நெருப்புல போட்ட இரும்பு உருண்டை, அது நெருப்பு இருக்கு ஆனா அங்க புகை இல்ல, ஈர எரிபொருள் சம்பந்தம் இல்ல, அதனால அங்க இல்ல, சாத்தியத்துல இருக்கு சாதனத்தில் இல்ல, அதனால உபாதின்னு சொல்லிட்டோம். இது முதல் வகை. ரெண்டாவது வகை என்ன, ஏவம் கிருத்வந்தர்வர்த்தினி ஹிம்சா அதர்ம ஜனிகா ஹிம்சாத்வாத் கிருதுபாஷ்ய ஹிம்சாதிபதி தீ அத்திர நிஷித்தும் உபாதி. இங்க கிருத்வந்தர்வர்த்தினி ஹிம்சா, இங்க என்ன சொல்றாங்க, அடுத்த பக்ஷ தர்மதாவ சின்னம் சாத்தி வியாபக, அந்த இடத்துல கிருத்துவ அந்தர்வர்த்தினி ஹிம்சா, கிருத்துவ அந்தர்வர்த்தினி அப்படின்னு சொல்லுவாங்க, கிருத்துவனா கர்மம், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்துக்கு கிருத்துன்னு பேரு. அப்படி அந்த கிருத்து வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்துல செய்யப்படுற பசுனா எஜேத்தன்னு சொல்லும்போது ஒரு பசுவை வெட்டணும். அப்படி பல வகையான மிருகங்கள் சொல்லியிருக்கு, புறா நாளே யாகம் பண்றது, குதிரை நாளை யாகம் பண்றது, மாடு நாளா ஆடு வச்சுண்டு அப்படின்னு பல யாகம் சொல்லியிருக்கு. சரி, பசு வச்சுண்டு வச்சுக்கோம், பசுனா ஆலபேத் அப்படின்னு சொல்லிருக்கு, ஜோதிஷ்டோமினா பசு ஆலபேத்னு சொல்லிருக்கு, பசுவை வச்சுட்டு யாகம் பண்றீங்க ஜோதிஷ்டோமம். இப்ப மாடை வெட்டுறீங்க நீங்க, மாடை வெட்டினா பாவம், ஏன்னா வேதத்திலே சொல்லியிருக்கு நஹிம்சியாத் சர்வா பூதானி, அப்போ எந்த பூதங்களையும் நீங்க துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு கர்மத்துக்கோசரம் துன்புறுத்துறீங்க, அதனால கிருத்துவந்தர்வர்த்தினி ஹிம்சா அப்படிங்கிறாரு. தக்கன்னா கிருத்துக்குள்ள செய்யற மாடு வதம் முதலாம் ஹிம்சை தான். ஏன் அவர் அந்த ஹிம்சையெல்லாம் எப்படிப்பட்டது, அதர்ம ஜனிக்கா, நீங்க நிரூபிக்க போறது என்னது, அதர்ம ஜனிக்கா, கர்மத்துல செய்யப்படுற ஹிம்சையானது அதர்ம ஜனிக்கா, இதுதான் உங்களுடைய தர்க்கம். என்ன காரணத்தினால ஹிம்சா துவா, ஹிம்சையினால வெளியில ஹிம்சை பண்ணா பாவம், கிருத்துல ஹிம்சை பண்ணாலும் பாவம் தான் அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு உதாரணம் என்ன, கிருதுவாகி ஹிம்சாவது வெளியில அந்த யாக மண்டபத்துக்கு வெளியில நீங்க எந்த பண்ணினாலும், ஒரு கொசுவ கொண்டாலும் பாவம் சொல்லி சொல்றீங்க, எறும்ப கொண்டாலும் பாவம் சொல்றீங்க, அந்த மாதிரி இங்கேயும் கிருத்துக்குள்ள பண்றதும் பாவம் தான் அப்படின்னுட்டு உதாரணம் கொடுத்து நிரூபிச்சாச்சு, ஒரு தர்க்கம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல நிஷித்தத்துவம் உபாதி, நிஷித்தத்துவம் தான் உபாதி. எப்படி அப்படின்னா, தசிய எத்த எத்த எத்த அதர்மஜனகத்துவம் தத்திர தத்திர நிஷித்தத்துவம் இது சாத்திய வியாபகத்தா, எங்கெல்லாம் அதர்மமானது உண்டாருதோ அங்கெல்லாம் நிஷித்தத்துவம் இருக்கு அப்படின்ட்டு நியாயம். எங்கெல்லாம் அதர்மம் பாவமானது எது, நிஷித்த கர்மத்தை செஞ்சா பாவம், இங்க அதர்மம் உண்டு பண்றது ஹிம்சா, கிருத்துவந்தரம் ஹிம்சா, அதனால அது நிஷித்தத்துவம், அது பாவம் உண்டு பண்றது, அதனால அது உபாதி இருக்கு, சாத்திய வியாபகதா இருக்கு. அடுத்தது எத்தனை ஹிம்சாத்வம் தத்தன நிஷித்தம் இது நிஷித்தம் உபாதி சாதன அவ்வியாபக கிருத்து ஹிம்சாயாம் நிஷித்தத்வசிய அபாவாத். சரி, எத்த ஹிம்சாத்வம் தத்தன நிஷித்தம், எங்கெல்லாம் ஹிம்சா இருக்கோ அங்க நிஷித்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிஷித்த உபாதி நீங்க வச்சிருக்கீங்க. எத்தனை ஹிம்சாத்தம் தத்த நிஷித்தம்ங்கிற உபாதியை வச்சு சாத்திய வியாபகத்தை பண்ணிட்டீங்க. இங்க எத்தனை ஹிம்சாத்தம் தத்தன நிஷித்தம் சாதன அவ்வியாபகம் அப்படி பண்ணும்போது சாதன அவ்வியாபகமான கிருத்து ஹிம்சால வந்து நிஷித்தமானது இல்ல. ஏன்னா வேதமே சொல்றது இந்த கர்மத்தை செய்ய அப்படின்ட்டு. அதனால நஹிம்சியா சர்வா பூதானிதி சாமானிய வாக்கியத பசுனா எஜேத இத்தியாதி விசேஷ வாக்கியசிய பலியஸ்துவாத். சாமானிய வாக்கியம் என்னது? ஒரு ஒரு ஜெனரல் டேர்ம் நஹிம்சியா சர்வா பூதானி. பொதுவாக உயிரினங்களை துந்துரவு பண்ணாதீங்க, துன்புறுத்தாதீங்க, அது பாவத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனா விசேஷ வாக்கியம் என்னது? பசுனா எஜேத, பசுனா எஜேத, பசு மாலை பேட்டு, இதெல்லாம் விசேஷ வாக்கியம். அதாவது டிராபிக் லைட் இருக்கு, டிராபிக் லைட் ரெட் லைட் ஸ்டே ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லி கத்து கொடுப்பாங்க சின்ன வயசுல. வென் ரெட் லைட் யூ ஷுட் ஹாவ் டு ஸ்டாப். இப்போ சிகப்பு விளக்கு பாத்தீங்கன்னா நிக்கணும், மஞ்சள் விளக்கு பாத்தீங்கன்னா தயாராகணும், பச்சை விளக்கு பாத்தீங்கன்னா போகணும். இதுதான் ரூல். ஆனா எல்லாருக்குமே இந்த ரூல் பொருந்துமா அப்படின்னா இல்ல. பிரசிடென்ட் வேற இருக்கையோ சிகப்பு விளக்கு போட்டுருக்கு, நீ வண்டி நிறுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆம்புலன்ஸ் வர்றது வண்டி நிறுத்தும்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் முக்கியமான யாராவது அதிகாரி வராங்க வண்டி நிறுத்துன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த ரெட் லைட்டோட அது பாதிக்காது. அந்த மாதிரி பொதுவான ஒரு நியமம் என்னது? நஹிம்சியா சர்வா பூதானிங்கிறது. ஆனா விசேஷமான நியமம் என்ன? இந்த இடத்துல கர்த்தூல நீ ஹிம்சா பண்ணலாம் அப்படிங்கறது. அதனால அதோ ஹிம்சாத்வம் ந அதர்ம ஜனகத்தே பிரயோஜகம் அபீது நிஷித்தம் ஏவ இது இத்தியாதிக்கும் அப்படி திரஷ்டவியம். நிஷித்தம் மாத்திரம்தான் இந்த கிருத்வந்திரவந்தி ஹிம்சா வந்து நிஷித்தம். நான் ஹிம்சா சர்வ பூத்தானே சொல்லி நிஷித்தம் பண்ணிருக்கு. ஆனா வேதமே நீ வெட்டுன்னு சொன்னதுனால நிஷித்தம் மாதிரி இருக்குமே தவிர அதர்ம ஜனக்கம் இருக்காது, பாவம் உண்டு பண்ணாது. ஏன்னா அந்த கர்மத்தெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கு, சொர்க்கம் கிடைக்கும் சொல்லியிருக்கு. அதனால பாவம் உண்டு பண்ணாது அப்படிங்கறதுனால. ரெண்டாவது அதுக்கு இன்னொரு உதாரணம், த்விதீயோர்யசா வாயு பிரத்யக்ஷ பிரத்யக்ஷ ஸ்பர்ஷ ஸ்பர்ஷாஶ்ரயத்வாதி அத்த உத்பூத ரூபவத்வம் உபாதி தஸ்ய எத்ர எத்ர எத்ர பிரத்யக்ஷம் தத்ர உத்பூத ரூபத்வம் இதி ந கேவல சாத்திய வியாபகம் ரூபே விவிசாராத் கிந்து திரவ்ய லட்சணயோ திரவ்ய திரவ்யத்வ லட்சணோ யஹ பக்ஷ தர்ம தத் அவச்சின்ன பை பிரத்யக்ஷத்வம் யத்ர தத்ர உத்பூத ரூபத்வம் ரூபவத்வம் இதி பக்ஷ தர்மதா அவச்சின்ன சாத்திய வியாபகத்வம் ஏவ. சரி, ரெண்டாவது வகையான பக்ஷ தர்மதா அவச்சின்ன சாத்திய வியாபகம் அப்படிங்கிறது, இது முதல் வகையை சேர்ந்ததுதான். கிருத்வந்திரவம்சா முதல் வகைக்கு இன்னொரு உதாரணம் கொடுத்தாச்சு. இப்போ பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன சாத்திய வியாபகத்துக்கு பாக்குறோம். வாயு ஆனது எப்படிப்பட்டது? பிரத்யட்சம். வாயு பிரத்யட்சம் எப்படி? பிரத்யக்ஷ அது கேத்து என்னது? பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாஶ்ரயத்வா, பிரத்யட்சமா நம்மளுடைய ஸ்பர்ஷத்தினால தொட முடியறது, அனுபவிக்க முடியாது, அறிய முடியறது அப்படிங்கறதுனால அப்படின்னு கேத்து. வாயுங்கிற பட்சத்துல பிரத்யக்ஷம் அப்படிங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்கணும். பக்ஷ தர்மம் என்ன? பக்ஷம் என்னது? வாயு. சாத்தியம் என்னது? பிரத்யக்ஷம். அது ஏத்து என்னது? சாதனம் என்னது? ஸ்பர்ஷாஶ்ரயத்வம் அப்படின்ட்டு. சரி, தஸ்ய அங்க உத்பூத ரூபவத்வம் உபாதி. உத்பூத ரூபவத்வம் அப்படிங்கறது அதாவது தோற்றம் உள்ள உருவம் உடையது. உத்பூதமான அப்படின்னா தோற்றம் அடைந்த உருவம் உள்ளது, ஒரு உருவம் உள்ளது அப்படிங்கறத அர்த்தம். உபாதி இங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எத்த எத்த பிரத்யக்ஷம் தத்த உத்பூத ரூபத்வம் சாதனத்துல வியாபகம், சாத்தியத்துல வியாபகம். அதாவது எங்கெங்கெல்லாம் பிரத்யக்ஷமா இருக்கோ அங்கெல்லாம் உருவம் இருக்கு, ரூபம் இருக்கு, சாத்தியத்துல இருக்கு. பிரத்யக்ஷம் அப்படிங்கறதுனால சாத்தியத்துல இருக்கு. ஆனா சாதனத்துல எப்படி? பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாஶ்ரயத்வாத் அப்படின்னு சொல்லி இருக்கு. உத்பூத ரூபம் இல்ல, ஸ்பர்ஷத்துல தொட்டு அனுபவிக்கிறது, உத்பூத ரூபம் இல்ல. அதனால அது மாத்திரம் இல்ல, இப்ப வந்து வாயுவோட சம்பந்தப்படுத்தி நான் சொல்லணும், பக்ஷ தர்மத்தை அவச்சுன்னு சொல்லணும் பாருங்க எப்படின்ட்டு. ரூபே விவிசாராத் எத்திர எத்திர தது உத்ரூதி கேவல சாத்திய வியாபகத்துவம், சாத்திய வியாபகம் மாத்திரம் இல்லாது. ஏன்? ரூபே விபிச்சாராத், ரூபத்துல அது விபிச்சாரமா இருக்கு. ரூபத்துல பார்க்க முடியறது, தொட்டு அனுபவிக்கிறது மாத்திரம் இல்ல, பாக்குறதும் முடியறது. அதனால கிந்து திரவியத்வ லட்சணம் யஹ பக்ஷ தர்ம, திரவியத்வ லட்சணம் அங்க பக்ஷ தர்மம் என்னது? திரவியம். வாயு ஒன்னு ஒரு திரவியம். அதனால பக்ஷ தர்மத்துவ தர்ம தத் அவச்சின்ன அந்த பக்ஷ தர்ம திரவியத்துவ அவச்சின்ன பகி பிரத்யக்ஷத்வம் எத்த தத்ர உத்பூத ரூபத்வம் இது பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் ஏவ. அப்படி திரவியத்துவ அவச்சின்ன பகி பிரத்யக்ஷத்வம் அப்படின்னு அங்க வச்சு பாத்தீங்கன்னா திரவியத்துவ அவச்சின்ன பகி பிரத்யக்ஷத்வம் அதுல இருக்கு. அதனால ஏன்னா திரவியத்தம் வாயும் திரவியத்தம், திரவியத்தம் கூடியதான பக்ஷ தர்மத்தம் கூடியதான பிரத்யக்ஷம் அப்படிங்கிற அந்த சாத்தியம் அப்படி இருக்கிறதுனால பிரத்யக்ஷத்தம் தத்ர எத்த தத்திர உத்பூத்த ரூபத்தம் எங்க இருக்கோ அந்த மாதிரி இடத்துல உத்பூத்த ரூபத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலையாருது. அப்போ பக்ஷ தர்மத்தா வச்சின சாத்திய வியாபகம் இருக்கிறதுனால அங்க அது உபாதியாருது. ஆத்மனி விபிச்சார வாரணை பகிர்பதம் அங்க பகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எங்க பிரத்யக்ஷ ரூபத்தம் விபிச்சாரத்தின் திரவியத்தம் பக்ஷ தர்மத்தா வச்சின பகி பிரத்யக்ஷத்தம் சொல்லியிருக்கு. அவச்சின்ன பிரத்யக்ஷத்தம்னு சொல்லாம அவச்சின்ன பகிர் பிரத்யக்ஷம்னு சொல்லிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளியில அவச்சின்ன பிரத்யக்ஷத்தம் ஆத்மாலையும் இருக்கு, ஆத்மாவும் அந்த மாதிரி பிரத்யக்ஷமா அனுபவிக்கப்படுறதா அறியப்படுறதா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க போகாம இருக்கணும் பகிர் பிரத்யக்ஷத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எத்திர பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாஸ்லேத்தம் தத்திர ந உத்பூத்த ரூபத்துவம் இது சாதன அவ்வியாபகத்தம் ச வாயோ. எங்கெல்லாம் பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாசிரியம் இருக்கோ அங்கெல்லாம் உத்பூத்த ரூபம் இல்ல அப்படிங்கறது தெரியும். ஏன்னா வாயுல வந்து உத்பூத்த ரூபம் இல்ல, உருவம் இல்ல, ஆனா பிரத்யக்ஷமா தொட்டு அறிய முடியறது, பட்டு அறிய முடியறது. அதனால தத்ர உத்பூத்த ரூப விரகா தங்க உத்பூத்த ரூபமானது இல்லங்கிறதுனால சாதன அவ்வியாபகத்துவம் இருக்கு. பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாசிரியமா இருந்தாலும் கூட உத்பூத்த ரூபத்துவம் இல்ல அப்படிங்கறதுனால சாதனத்துல அவ்வியாபகம் பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன அதாவது வாயு கூடியதான பிரத்யக்ஷத்துல வியாபகம் இருக்கு, உத்பூத்த ரூபத்துவம் இருக்கு, ஆனா பை பிரத்யக்ஷத்துவம் அது இருக்கு, ஆனா சாதனத்துல இல்ல. சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்க கூடாது, அதுதான் உபாதி. அந்த உபாதி இங்க ஃபிட் ஆகுது. திருத்தியோ யசா மூணாவது எப்படி அப்படின்னு கேட்டா துவம்சோ விநாஷி ஜன்யத்வாத் இது எத்த பாவத்துவம் உபாதி தத்ர எத்த விநாஷித்வம் தத்ர பாவத்துவம் இது ந கேவல சாத்திய வியாபகத்துவம் பிராகபாவே பாவத்துவ விரகாத் கிந்து ஜன்யத்துவ ரூப சாதன அவச்சின்ன விநாஷித்வம் எத்த தத்ர பாவத்துவம் இது சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் ஏவ எத்த ஜன்யத்துவம் தத்ர பாவத்துவம் இது சாதன அவ்வியாபகத்துவம் ச துவம்சே தத்ர பாவத்துவ விரகாத். இது மூணாவது மூணாவது வகையான சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் அப்படின்றது என்னது? துவம்சோ விநாஷி துவம்சமானது எப்படிப்பட்டது? இன்மையானது, அழிவடையக்கூடியது. எப்படி அப்படின்னா ஜன்யத்வாது துவம்சமும் சிருஷ்டி ஆறுது. தப்பான ஒரு காரணம் இருக்கிறான், நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம் துவம்சம் வந்து அபாவம் வந்து நாலு வகை. துவம்சம் வந்து பிராகபாவம் பிரத்வம்சபாவம். பிராகபாவம் வந்து முன்னின்மை, முன்னாடி அனாதிகாலம் வரைக்கும் இருக்கும் ஆனா அந்தம் உடையது. துவம்சம் எப்படிப்பட்டது? ஆதி உடையது ஆனா அனந்தமா இருக்கும். திருப்பி இன்னொரு துவம்சம் பண்ண முடியாது, துவம்சத்தை இன்னொரு துர்துவம்சம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன சொல்றான், அந்த துவம்சத்தை அனித்தியம்னு சொல்லி நிரூபிக்க போறான், திருப்பி அது இன்னொரு துவம்சம் பண்ண முடியும்னு சொல்லி நிரூபிக்க போறான். அதுவே தப்பு. அதனாலதான் இது ஹெத்தோபாசமா இருக்கு. என்ன சொல்றான், துவம்சமான விநாஷி, துவம்சத்தை திருப்பியும் துவம்சம் பண்ண முடியும். ஏன் துவம்சமும் சிருஷ்டி பண்ண எதற்கிறதுக்கும் தத்தது அனித்தியம்னு சொல்லி உங்களோட ரூல் தானே சொல்றது. அதனால துவம்சமும் அனித்தியம், துவம்சமும் நாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த இடத்துல பாவத்தும் உபாதி எப்படி அப்படின்னு பார்த்தா எத்த விநாசித்தம் தத்திர பாவத்தும் எங்கெல்லாம் நாசம் அடையக்கூடிய தன்மை இருக்கோ அங்கெல்லாம் பாவத்தன்மை இருத்தலுடைய தன்மை இருக்கு. அதனால இது இதை எடுத்து பார்த்தா துவம்சம் விநாசி, துவம்சத்துல கேவல சாதன வியாபகத்தம் கேவல சாத்திய வியாபகத்தம் பாவத்தம் இல்லானா துவம்சம் விநாசின்னு சொல்லி சொன்னதுல துவம்சத்துல பாவ ரூபம் இல்ல, அதனால சாத்திய வியாபகமா சொல்ல முடியாது. அப்போ சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகம்னு சொல்லணும், அதாவது ஜன்யத்துவ அவச்சின்ன துவம்சம் அப்படின்னு பாக்கணும். எப்படி? பிராகபாவை பாவத்து கிரகா, அது பிராகபாவத்திலயும் பாகத்தும் இல்ல ஆனா அங்க துவம்சம் இருக்கு. பிராகபாவமானது முடிஞ்சாத்தான் சிருஷ்டியானது உண்டாருது, காரியமானது உண்டாருது. கிந்து ஜன்யத்துவ ரூப சாதன அவச்சின்ன விநாசித்தம் எத்த, அதனால ஜன்யத்துவ ரூப சாதனமானது எங்க இருக்கோ அது கூடியதான விநாசித்வம் எங்க இருக்கோ அங்கதான் பாவத்துவம் ஜன்யத்துவ ரூப சாதன அவச்சின்ன விநாசித்வம் அப்படிங்கறதா அந்த இடத்துல முதல் சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இந்த உபாதியானது அதாவது பாவத்துவங்கிற உபாதியானது ஃபிட் ஆறுது. எத்த ஜன்யத்தம் தத்திர பாவத்துவம் இது சாதன வியாபகத்துவம், எங்கெல்லாம் ஜன்யத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் பாவத்துவங்கிறது சாதன வியாபகத்துவம் அந்த துவம்சத்துல இருக்கு. சத்வம்சே தத்திர பாவத்துவ விரகா, ஏன்னா பாவமானது அங்க இல்ல, துவம்சத்துல பாவமானது இல்ல, சாத்திய சாதன அவ்வியாபகம். அதே மாதிரி பிராகபாவம்ல சாதன அவச்சின்ன சாத்தியத்துல இருக்கு. பிராக சாதனிய சாதன அவச்சின சாதன அவச்சின்னா ஜன்யத்துவம் கூடியதான விநாசி அதுல இருக்கு ஆனா துவம்சத்துல இல்ல, அதனால சாதனத்துல அவ்வியாபகம். பாவத்தம் இல்ல அதனால அவ்வியாபகம். சாதன அவச்சின்ன சாத்தியத்துல வியாபகமா இருக்கு, சாதனத்துல அவ்வியாபகமா இருக்கு பாவத்தும், இங்க இருத்தல் தன்மை உடையது இருக்கு. இந்த இடத்துல சாதனையில இருத்தல் தன்மை இல்ல, அதனால இந்த இடத்துல உபாதினது பாவத்தும் உபாதி. ஏவம் இதே மாதிரி சஷ்யாமோ மித்ராதனயத்வாதிதி அத்த சாக்கவாக ஜன்யத்துவம் உபாதி. இன்னொரு உதாரணம், சஷ்யாம அவன் வந்து ஷியாமன், ஏன் மித்ராதனயத்வா மித்ரா மித்ரனுடைய பையன் அப்படிங்கறதுனால. இந்த இடத்துல சாக்கபாக ஜன்யத்துவம் அப்படிங்கிறது அதாவது பச்சைக்கறி பச்சை இலை சாப்பிடறதுனால உண்டார நிலை அப்படிங்கிறது உபாதி. பச்சை இலையை சாப்பிடுறது அப்படிங்கிறது உபாதி. என்னது பச்சை இலை காய்கறி எல்லாம் சாப்பிட்டா இரும்பு சத்து ஜாஸ்தி, இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறத சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க குழந்தை கருப்பா இருக்கும். அப்படிங்கறதுனால இங்க என்ன சொல்றாரு, என்னது ஷாமத்வசிய நீலகட்டே அபி சத்வாதனா கேவல சாத்திய வியாபகத்துவம் கிந்து சாதனா வச்சுன்னா சாத்திய வியாபகம் ஏவ. அதாவது கருப்பு கலர் கருப்பு நிறம் வந்து பானையிலயும் இருக்கு, அதனால சஷ்யாமக பானை கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பானையை பத்தி நம்ம பேசல, மித்ரா தனயத்துவமான ஷியாமம் அதாவது மித்ராவுடைய மகனான்ற அப்படிங்கிற சாதனம் கூடியதான சாத்தியம் எது கருப்பு, மித்ராவின் மகன் அப்படிங்கிற நிலையில உள்ள கருப்பு. அதனால ஷியாமத்வசி நீலகட்டத்தையபி நீலகட்டையபி சத்வாதுனா கேவல சாத்திய வியாபகத்துவம், வெறும் சாத்திய வியாபகத்துவம் இங்க பார்க்க முடியாது. கருப்புலையும் கூட இருக்கு, கடங்க பானை முதலிய இடத்துலயும் கூட கருப்பு இருக்கு, பாய் பானை முதலிய இடத்துல கூட கருப்பு இருக்கு. அதனால அதை மாத்திரம் பேசல, சாதனம் கூடியதான சாதனம் சொல்லி சொன்னா மித்ரா தனயத்துவம் அந்த ஏத்து கூடியதான சாத்தியத்துல இந்த கருப்பு தன்மைய நாம பாக்குறோம். அதனால உபாதி என்னது பாக்க ஜன்யத்துவம் ஷாக்க பாக்க ஜன்யத்துவம் கிந்து சாதனா சின்ன சாத்திய வியாபகத்துவம் இவ அஷ்டமே புத்திரே ஷாக்க பாக்க ஜன்யத்துவ விரகேன சாதன அவ்வியாபகத்துவம் சைத்தியாதிக்கம் அப்படி திருஷ்டவியம். சரி, சாதனத்துல இருக்கு, சாதன அவச்சின சாத்தியத்துல இருக்கு, அதாவது மித்ரா தனயத்துவம் மித்ராங்கிற ஒரு பொண்ணோட பையன் அப்படிப்பட்டவனானவன் கருப்பு, அந்த மாதிரியான மித்ராவுடைய மகனானவன் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாதனம் சாதனம் என்னது மித்ரா தனயத்துவாத்தம் கொடுத்தீங்க மித்ராவின் மகனானதால் அப்படின்னு சொல்லிட்டு அவ பச்சவையே சாப்பிட்டு இருக்கிறதுனால குழந்தை கருவா பிறந்திருக்கு. அதனால சஷ்யாமக அப்படின்ற சாத்தியத்துல சஷ்யாமகன் மாத்திரம் எடுத்துக்க முடியாது, அது கருப்பு அவன் கருப்பு அப்படின்னு அது கருப்பு அவன் கருப்புன்னு எடுத்துக்க முடியாது, ஏன் பானையும் கூட கருப்பு அங்க லட்சணம் போயிடும், அதனால அங்க போக கூடாது. இந்த மித்ரா தனையன் கூடியதான மகன் அவனில் கருப்பு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியத்துல நீங்க என்ன பண்றீங்க இந்த பச்சலை சாப்பிடறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அங்க உபாதி குடிச்சிட்டீங்க. சரி, அங்க பச்சலை சாப்பிடறதுனால பச்சை காய்கறி சாப்பிடறதுனால பச்சை காய்கறின்னா இலைகள் கீரை வகைகள் சாப்பிடறதுனால அவன் வந்து கருப்பா இருக்கான். சரி, சாதன அவச்சின சாட்சி வியாபகத்துவம் இருக்கு, மித்ராவின் மகனான கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு, என்ன பச்சலை சாப்பிடறதுனால காரணம். இப்போ ரெண்டாவது ஏத்து என்னது சாதனம் என்னது மித்ரா தனயத்துவா அது அங்க இருக்க கூடாது. முதல் இடத்துல சாதனம் கூடியதான இடத்துல இருக்கணும், மித்ரா தனித்துவாதல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்காது அப்படின்னா எட்டாவது புள்ள, எட்டாவது புள்ள ஏழு புள்ளியும் கருப்பு. அப்ப எட்டாவது புள்ள பிறக்கும் போது சொல்லிருக்காங்க என்னது நீ வந்து இந்த பச்சால சாப்பிடுறவர் அதனாலதான் கருப்பா பிறக்குது உனக்கு குழந்தை, நீ இந்த நேரத்துல குங்குமப்பூ சாப்பிடு, பால்ல குங்குமப்பூ சாப்பிட்டோன்னா குழந்தை வந்து சிகப்பா பிறக்கிறது. எட்டாவது குழந்தை சிகப்பா இருக்கு, ஏழு குழந்தை கருப்பா இருக்கு, எட்டாவது குழந்தை சிகப்பா இருக்கு. அவன் குழந்தை யாரோட குழந்தை மித்ராவோட குழந்தைதான், என்ன பக்கத்து கட்டுல இருந்து மாத்தியா போட்டாங்க அதே மித்ராவோட குழந்தைதான். அதனால மித்ராவோட குழந்தையில கருப்பு தன்மை இல்லாம சிகப்பு தன்மை இருக்கு, அங்க சாதனம் இல்ல. மித்ரா தனயத்துவத்தை அவனுடைய அவளுடைய குழந்தை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நியாயம் பண்ணீங்களோ அது இல்ல, ஏன்னா எட்டாவது குழந்தை வெள்ளையா இருக்கேன். அதனால ஏழு குழந்தையில கருப்பு தன்மை இருக்கு, எட்டாவது குழந்தையில வெள்ளத்தன்மை இருக்கு. அதனால சாதனம் கூடியதான இடத்துல வியாபகம் இருக்கு, சாத்தியம் வெறும் சாதனத்துல வியாபகம் இல்ல. அதனால இந்த இடத்துல அந்த சாக்கப்பாக்க ஜன்யத்தும் பச்சை கறி கறி பச்சை இலை சாப்பிடறதுனால அப்படின்ற காரணமான உபாதி ஆயிடுறது. நீங்க கொடுக்கற உபாதிங்கிறது ஒரு காரணம் தான், ஒரு ஹேத்து தான். இந்த காரணத்தால உன்னோட நியாயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உபாதிங்கிறது நீங்க கொடுக்கற ஹேத் ஒரு பட்சம் இருக்கு, மலை அப்படிங்கிற பட்சம் இருக்கு, அந்த மலைங்கிற பட்சத்துல நீங்க சாத்தியம் என்னத்தை நிரூபிக்க போறீங்க அது சாத்தியம், எந்த இடத்துல நிரூபிக்க போறீங்க அது பட்சம், எந்த இடத்துல நிரூபிக்க போறீங்க மலையில, என்னத்தை நிரூபிக்க போறீங்க புகை உடையது அப்படின்னுட்டு. என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி சொல்றது ஹேத்து, அது வந்து சாதனம். என்ன காரணத்தினால நெருப்பு இருப்பதா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மலைங்கிறது பட்சம், எழுதி பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், மலை அப்படிங்கிறது பட்சம், சாத்தியம் புகை உடையதால் புகை புகை இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு, சாதனம் ஹேத்து நெருப்பு இருப்பதால். இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா உபாதி நான் என்ன கொடுக்க போறேன், இந்த இடத்துல ஈர எரிபொருள் அப்படின்ட்டு, பட்சத்துல ஈர எரிபொருள் இருக்கு அதனால புகை இருக்கு, சாத்தியத்துல இருக்கு ஈர எரிபொருள் இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது ஈர எரிபொருள், நெருப்பு இருக்கு, ஆனா இரும்பு உருண்டையில ஈரேறி பொருள் இல்ல, அதனால புகை இல்ல. அதனால சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இல்ல. நீங்க கொடுத்த காரணம், நீங்க கொடுத்த காரணம் சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது உபாதி. அந்த உபாதி மூணு வகை. ஒன்னு வெறும் கேவல வியாபகம், ரெண்டாவது சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகம், சாதனம் கூடியதான சாத்திய வியாபகம். சாதனமானது என்ன கொடுத்தீங்களோ அது கூடியதா இருந்தா தான் அந்த இடத்துல இருக்கணும், அது ரெண்டாவது வகை. மூணாவது பக்ஷ தர்மதா, பக்ஷதாவ சின்ன சாத்திய வியாபகம். அப்படி மூணு லெவல்ல இருக்கு. இந்த மூணுத்திலையும் உபாதி, நீங்க என்ன காரணம் கொடுக்கறீங்களோ அது முதல் இடத்துல ஃபிட் ஆகணும், ரெண்டாவது இடத்துல இருக்க கூடாது. கடைசிக்கு என்ன சொன்னோம், அவனோட குழந்தை கருப்பு, அவன் கருப்பு ஏன், மித்ரவோட பையனால, பையன் அப்படிங்கறதுனால அவன் கருப்பு, மித்ரா மீத பையன் அவன் அப்படிங்கறத நீங்க நிரூபிக்க போறீங்க. பட்சம் அவன் என்னது கருப்பு அப்படிங்கறது நீங்க நிரூபிக்க போறது சாத்தியம். ஏன், சாதனம் என்ன, மித்ரானுடைய மகன் அப்படிங்கறதுனால. இந்த இடத்துல உபாதி என்ன கொடுக்கற, பச்சை இலை சாப்பிடறதுனால அப்படிங்கறது. பச்சலை சாப்பிடறதுனால மித்ராவுடைய மகனானவன் சாதன அவச்சின்ன சாத்தியம், மித்ராவுடைய மகனானவன் கருப்பா இருக்கான். சரி, மித்ராவுடைய மகன் எல்லாமே கருப்பான, எட்டாவது பையன் வெள்ளையா இருக்கானே, அவன்கிட்ட இந்த என்ன உபாதி கொடுக்குறீங்களோ, அதாவது பச்சையலை சாப்பிடறதுனால அப்படின்ட்டு, அது அங்க இல்ல, அதனால அவன் வெள்ளையா இருக்கான். சோ முதல் இடத்துல இருக்கணும், ரெண்டாவது காலத்துல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது வந்து உபாதி. எஸ்ய சாத்திய அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித ச பாதிதா யதா வன்யுரனுஷ்டா திரவியத்வாதிதி அத்ர அனுஷ்டுத்தம் சாத்தியம் ததபாவ உஷ்ணத்தம் ஸ்பர்ஷவத் ஸ்பார்ஷண பிரத்யக்ஷேன கிரஹ்யதே இதி பாதித்துவம் வியாக்கியாதம் அனுமானம். யஸ்ய சாத்திய அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித ச பாதிதா, சாத்தியமானது பக்ஷம், பக்ஷம் என்ன, மலை, மலை மலை என்னது நெருப்புடையது அப்படின்னுட்டு. நீங்க என்ன காரணம் கேட்கறீங்க, புகையுடையதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. மலை நெருப்புடையது, புகை விட்டதா. இப்ப நீங்க நெருப்பு கொடுத்துட்டீங்க, புகையை பாத்தீங்க, நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றீங்க. நான் சொல்றேன், இப்ப அது புகை இல்லப்பா, அது வந்து தெரியலையே அவனுக்கு, அது புகை இல்ல, அது வந்து இந்த நம்மளுடைய தண்ணியில இருந்து வர்ற, சுடு தண்ணியில இருந்து வர்ற ஆவி, அது புகை இல்ல. சுடு தண்ணி அது ஸ்பிரிங்ல இருந்து வர்றது, கரம் குண்டுல இருந்து வர்றது, அப்படி ஈரமான அந்த குண்டத்துல இருந்து வர்ற, அந்த சூடான குண்டத்துல இருந்து வர்ற தண்ணி இருக்கிறதுனால அது கீழே நெருப்பு வச்சு எரிக்கிறது இல்ல, நெருப்பு வச்சிருக்கா அப்ப அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது கூட இல்ல, இயற்கையாவே வர்ற சூடு தண்ணி, அந்த சுடு தண்ணியில புகை வருது, இது நெருப்புடைய புகை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது. பிரத்யட்சமா அங்க தண்ணி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த இடத்துல தண்ணி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ பிரத்யட்சத்தினால நிராகரிக்கப்பட்டதுனால இதுக்கு பேரு பாதிதம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். சரி, இங்க என்ன உதாரணம் கொடுக்குறாங்க, வன்னிர் அனுஷ்ணக, வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது, இல்லாதது. ஏன், திரவியத்துவாது, திரவியமா இருக்கிறதுனால, நீர் திரவியம், நிலம் திரவியம், காற்று திரவியம், எல்லாமே ஈரமா இருக்கு. அதே மாதிரி நெருப்பு ஒரு திரவியம், எல்லாமே குளிர்ச்சியா இருக்கு, நெருப்பு ஒரு திரவியம், அதனால அதுவும் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மூணு திரவியம் குளிர்ச்சியா இருக்கிறதுனால நாலா திரவியம் மெஜாரிட்டி வென்ஸ், நாலா திரவியம் குளிர்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்ற காரணம் வச்சு நெருப்பு குளிர்ச்சின்னு சொல்றேன். ஆனா சாத்தியத்து, சாத்தியம் என்னது, குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நெருப்பு பட்சம், சாத்தியம் என்னது, குளிர்ச்சி. ஏன், காரணம் சாதனம் என்ன, திரவியத்வாது. பட்சமானது நெருப்பு, சாத்தியமானது குளிர்ச்சி, சாத்திய அபாவமானது சூடு. சாத்திய அபாவம் குளிர்ச்சியின்மை, குளிர்ச்சியின்மைனா சூடு. அந்த குளிர்ச்சியின்மையானது உங்களுக்கு பிரத்யமாக அனுபவிக்கப்படுறது, அதனால தொட்டு பாத்தீங்கன்னா தெரியுது. அனுமானத்தினால நீங்க நிரூபிக்கப்படுறீங்க, நிரூபிக்கிறீங்க, ட்ரை பண்றீங்க, ஆனா தொட்டு பார்த்தா ஸ்பார்ஷன பிரத்யத்தினால தெரியுது, தொட்டா சொல்றது. அதனால நெருப்பு சூடு அப்படின்றது நமக்கு தெரியுது. நெருப்பு குளிர்ச்சின்னு நீங்க கொடுக்கற தர்க்கமானது தொட்டு பாக்குறதுனால பிரத்யமா நிராகரிக்கப்படுறதுனால பாதிதம் அப்படிங்கிற அஞ்சாவது ஹேத்வாபாசம் இது வியாக்கியாதம் அனுமானம். அனுமானமானது அதனால முடியுது. சத்ஹேத்துவாரணாய் பிரமாணாந்திரேன இதி, ஏன்னா பிரமாணாந்திரம்னு கொடுக்காம வெறும் சாத்தியபாவ பட்சே நிச்சித அப்படின்னு சொல்லி சொன்னா சத்தியத்துவம் கூட சாத்தியபாவத்தை நீங்க என்னத்த நிரூபிக்கணும், சாத்தியத்தையோ இல்ல சாத்திய இன்மையோ நிரூபிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் பட்சம், நெருப்போ நெருப்பு இல்லையோ அதை நிரூபிக்கணும் நீங்க, அதனால சத்தியத்துவம் ஆயிடும் அது. அதனால பக்ஷாந்திரேன பிரமாணாந்திரேன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. கடாதி அபாவமாதாய தூமவாரணாய சாத்தியேதி. அப்போ லட்சணத்துல சாத்திய அபாவம் சொன்னா அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித அப்படின்னு சொல்லி சொன்னா வச்சுக்கோங்க, கடாபாவம் பட்டாபாவம் முதலியெல்லாம் வந்துடும். அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்திய அபாவம்னு சொல்லியிருக்கோம். பிரத்யக்ஷேன ஆக்லிப்தம் அப்படி அர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்க ரசிகா இது பிராச்சீன உக்தேகே. இதுதான் பிரத்யக்ஷேனாபை ஆக்கலித்தம், பிரத்யக்ஷேன ஆக்கலித்தம் அப்படி அர்த்தம். பிரத்யக்ஷமா ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட, பிரத்யக்ஷமா ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட அந்த விஷயத்த தர்க்க அனுமானத்தினால அனுமானேன புகுத்சந்தே, அனுமானத்தினால அத நிரூபிக்கிறதுக்கு பௌத்தமிச்சந்தே புகுத்சா, அதாவது இன்னொருத்தனுக்கு போதிக்கிறதுக்கு ஆசைப்படுவானா? யாரு? தர்க்க ரசிகா, தர்க்க ரசிகன், நியாய ரசிகன். அவன் வந்து பிரத்யட்சமா தெரியும், இருந்தாலும் அது அனுமானத்தை வச்சு நிரூபிக்க பார்ப்பானோ. அதனால இந்த மாதிரி யாருது அனுமான பூர்வம் எஸ்ய சாத்தியம் பக்ஷே பிரத்யக்ஷன் பிரத்யக்ஷன் நிச்சிதம் தசிய தூமசிய பாதிதத்வா பாதித்துவ ஆபாதி ஆபத்தி வாரணாய அபாவிதி. அனுமானம் மூலியமாக சாத்தியமானது பட்சத்துல பிரத்யக்ஷமா எங்க நிச்சயமானதோ அப்படிப்பட்ட தூமமானது பாதித்தத்துவ ஆபத்தி வாரணை, அது பாதித்தம் ஆயிடக்கூடாது. பிரத்யட்சமா தூமம் தெரியறது, தூமம் பிரத்யட்சமா தெரியறது, அதனால அதை நீங்க பாதித்தம் பண்ணிடக்கூடாது. அதனால இங்க அபாவம் அப்படின்னு சொல்லியிருக்க, சாத்திய அபாவம் சொல்லியிருக்கு. விபக்ஷே ஜலகிருதே சாத்திய அபாவசிய பிரத்யக்ஷன் நிச்சிதத்துவாத தூமசிய பாதித்தத்துவ ஆபத்தி வாரணாய பக்ஷே. பக்ஷம் எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி, சாத்தியாவாம் பக்ஷ பிரத்யக்ஷன பக்ஷ பக்ஷ பட்சத்துல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. பிரமாணாந்தரேன பக்ஷே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா விபக்ஷத்துல ஜலகிரதத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதாவது நீர்நிலையில நெருப்பு இல்ல புகை இல்ல நெருப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கீங்க, அந்த இடத்த போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கோசரம் பக்ஷம் அப்படிங்கிற வார்த்தைய தெளிவா போட்டிருக்கோம். சாத்தியபாவசிய பிரத்யக்ஷன சாத்தியபாவம் நிச்சயமா தீர்மானம் இருக்கு, நிச்சயத்த சாத்தியபாவான் விபக்ஷ, அதனால அந்த இடத்துல பிரச்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் தூமசிய பாதத்துவ ஆபத்தி வரணும், அந்த தூமானது பாதித்தம் ஆயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, பக்ஷம் அப்படின்ற அந்த வார்த்தையை பக்ஷே அப்படின்றத போடுறீங்க. இது பதக்கிருத்திய அனுமான பரிச்சேத, பதக்கிருத்தியத்துல அனுமான பரிச்சேதம் வந்து முடியறது, அனுமானம் தான் முக்கியமான பரிச்சேதம், அது முடியறது. சரி நான் முடிச்சிட்டேன், இனிமேல் நீங்க முடிச்சுக்கோங்க. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivayanam. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Kekkavirkkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன கடல் தொழு தெழுவே.

0: சிவனையைச் செல்வர்களே, நம்முடைய சிந்தனையிலே இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், சைவ சித்தாந்த வகுப்புகள் சமய சொற்பொழிவுகள். நம்முடைய இந்த சிந்தனை சமய சொற்பொழிவு என்ற அமைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். ஆகவே ஆழ்ந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் அந்த சாத்திர நூல்களிலே உள்ள மேற்கோள்களை வந்து கூடியவரை இதில் சொல்லாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, சைவர்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இதிலே நம்முடைய இந்த சொற்பொழிவிலே சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு வந்து ஆலய வழிபாடு என்பதை பற்றி பொதுவாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சைவத்திலே அது ஒரு கடல் தான். அவ்வளவு நூல்கள் இருக்கிறது நம்ம இடத்திலே. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதை பற்றி பல நூல்கள். இன்னைக்கு நம்முடைய கவி நாயகர் அவர்கள் சொன்னார்கள், கல்வி என்பது அந்த பூர்வ ஜென்மத்திலே இருந்து தொடர்ந்து வருவது. ஞானம் என்பது ரெண்டுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட், அளவுகோல். கல்விக்கு என்ன அளவுகோல், ஞானத்திற்கு என்ன அளவுகோல், இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அவை கல்வியை பற்றி சொல்லும்பொழுது திருவள்ளுவர் சொன்னார், கேடுயில் ஒளிச்செல்வம் கல்வி. கல்விக்கு ரெண்டு அடைய போட்டார் திருவள்ளுவர், கேடுயில் செல்வம் ஒளிச்செல்வம், கேடில் ஒளிச்செல்வம் கல்வி. கல்வி என்பது கல்லுதல், தோண்டுதல் பகுதி வந்து கல்லுதல் என்றால் தோண்டுதல். அவ்வளவு நாம் தோண்டிக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய வேலை. ஆனால் உள்ளே இருந்து வருவது இருக்கு இல்லையா, அது அந்த பூர்வ ஜென்மத்திலே சேர்த்து வைத்தது. அதுக்கு திருவள்ளுவரே உதாரணம் சொன்னார், அது எப்படிங்கிறதுக்கு அவரே சொன்னார். அந்த ஒரு கேணியானது தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுகிறது, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. அருமையான உதாரணம், என்ன அருமையா சிந்திக்கிறாரு. நீங்க ஒரு கடலை தோன்றீங்க, ஆனா தண்ணி எப்படி வருது? ஒரு இடத்துல பத்தடி தோண்டினா தண்ணி வருதுன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு இடத்துல 50 அடி தோண்டினாதான் தண்ணி வருது, இன்னொரு இடத்துல 100 அடி தோண்டினாதான் தண்ணி வருது. அந்த வேகமும் வித்தியாசமா இருக்கு. அதனால தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. இதை விட அருமையான ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப என்ன தெரிகிறது என்றால், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளிப்படுகிறது. கான்செப்ட் கொள்கையை பாருங்க, கிணறு தோன்றோம், ஆனா தண்ணீர் வந்து ஏற்கனவே இருக்கிற தண்ணி தான் வரப்போகுது. நீங்க தோண்டுவதுதான் உங்க வேலை. அதே போலதான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருது? அந்த அறிவு என்பது பூர்வ ஜென்மத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். என்ன அருமையான உதாரணம் பாருங்க. அது இன்னொரு நாளைக்கு கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு, கல்வி வேற ஞானம் வேற, ரெண்டுக்கும் அதான் சைவம் சொல்ல போகுது. சிவபுண்ணியங்களை சொல்லும்போது நான் சொல்றேன், நாமெல்லாம் என்ன சொல்றோம், அவர்கள் எல்லாம் அறிஞர் என்று சொல்வதில்லை. எல்லா கலைகளையும் வல்லவர் தான் மாணிக்க வாசகர். 64 கலைகள்லையும் உண்மையிலேயே கலைஞர் மாணிக்க வாசகர் தான். ஏன்னா 16 வயசுல 64 கலைகளையும் படிச்சு முடிச்சிட்டாருன்னு சொல்றேன். அவருடைய வரலாற்றில் படிச்சீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் 16 வயதுல 64 கலைகளை பற்றியும் படிச்சுட்டேன். உண்மையான கலைஞர் மாணிக்க வாசகர் தான். அவர் 16 வயசுலேயே முதல் மந்திரியா நியமிக்கிறான், மைன் சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்லுவேன். மாணிக்க வாசகர் மைன் சீஃப் மினிஸ்டர், தப்பு பண்ணா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது, மேஜரா இருந்தால் தான் கிரிமினல் வழக்கு போட முடியும். சிலவற்றே அதை சிந்திக்கிற பாணி சொல்ல, 64 கலைகளையும் கட்டேன். ஆனா மாணிக்கவாசர், கலைஞர் மாணிக்கவாசர் நம்ம சொல்றோமா? அதுவே கல்வி ஞானம், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு ரொம்ப நுட்பமான வேறுபாடு. அது இன்னொரு நாளைக்கு நிறைய மேற்கோள் காட்டி சொல்றேன். திருவள்ளுவர் என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் ஒரு அதாவது துணை செய்திகள் பலவற்றை கொண்டு வருவேன். ஆனா இன்றைக்கு இந்த சென்ட்ரல் ஐடியா அது என்ன என்ற ஆலய வழிபாடு என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கே ரொம்ப சந்தேகம் வருது. ஏன்னா இந்திய நாட்டிலே பல இயக்கங்கள் தோன்றிக் கொண்டு வருகின்றன, உலக அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் போய்தான் கடவுளை ஏற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் ஆலயத்தில் போய்தான் வழிபட்டுத்தான் ஞானம் வரணுமாங்கிறத ஏற்றுக்க மாட்டேன். அது இன்னைக்கு இந்திய நாட்டில் பல இயக்கங்கள் வருகிறது சொல்லுகிறேன். ஆகவே ஆலய வழிபாடு ஆலயம், அதாவது பல செய்திகளை நான் வந்து சைவம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன சிந்திக்க கூடாதுன்னா அது மாதிரி எங்க ஊர்ல இல்லையேன்னு நினைக்க கூடாது. நீங்க நான் என்ன சொல்றேன், அங்க நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் சொல்ல முடியுமே ஒழிய சைவம் என்ன சொல்லுகிறதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சைவன் எப்படி வாழுகிறான்ங்கிற சொல்றது நான் எனக்கு அது சொல்லக்கூடாது. எதுவுமே அப்படிதான். அதாவது ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி சிந்தித்தாலும் வாட் கிறிஸ்டியானிட்டி சேஸ் பார்க்கணும், ஹவ் எ கிறிஸ்டியன் லீவ்ஸ் பார்க்க கூடாது. அது வேடிக்கையாக பெர்னார்ட் ஷா ஒன்று சொல்லுவார், ஹூ இஸ் அ ரியல் கிறிஸ்டியன் கேட்டாங்களா பெர்னார்ட் ஷால. பெர்னார்ட் ஷா கேட்டாங்களா, இப்ப பெர்னார்ட் ஷா வேடிக்கையா சொன்னாரா, தேர் வாஸ் ஒன்லி ஒன் கிறிஸ்டியன் அண்ட் அலாஸ் ஹீ வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ். ஆகவே ஆலயம் என்ற சொல் இருக்கேன், ஆலயம் என்பதற்கு பாம்பன் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறார், அருமையான விளக்கம் சொல்றார். அனைத்தும் லயிப்பதுன்னு அர்த்தம். ஆலயம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அனைத்தும் லயிப்பது. இந்த லயம் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்ல வராது. என்ன லயம், லானா முடிக்கும் முதல்ல வராது. தமிழ்ல அருமையாக கோவில் என்று வைத்தார்கள். அனைத்தும் லயிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள், சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள்ல அவருடைய உண்மையான திருமேனி என்ன, சிவபெருமானுடைய உண்மை திருமேனி, உண்மை திருமேனிக்கு தான் சொரூப லட்சணம் சொன்னாங்க. அப்பொழுது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு மாணிக்கவாசன். அந்த நிலை அவனுக்கு என்ன கிடையாது, பெயர் கிடையாது, உருவம் இல்லை, குணங்கள் இல்லை, குணங்குடிகள் இன்றி அச்சலமாய் சொல்லுவார் சிவபிரகாசு கருத்த. ஆனா நாம் ஆயிரம் திருநாமம் பாடி வெள்ளையனம் கொட்டாமோம். அப்போ அந்த மூன்று நிலைகள் எப்ப வருது என்றால் தடத்தத்துலதான் வருது. சுரூபத்துல என்ன கிடையாது, ரெண்டா பிரிக்கும் செய்வோம், சொரூபம் தடத்தம். அப்ப அதுக்கு ஒரு விளக்கம், சுரூபம்னா என்ன, தடத்தம்னா என்ன. ஒரு பொருளுடைய ஆற்றல் இன்னொரு பொருளின் மீது ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும் பொழுது அல்லது இன்னொரு பொருளுடைய சம்பந்தம் வரும் பொழுது அது தடத்தம். அந்த பொருள் தன்னிலையிலே இருக்கும் பொழுது அது சுரூபம். ஆகவே சுரூப திருமேனியில என்ன கிடையாது, உருவம் அருவம் அருவருவம்லாம் ஒண்ணும் கிடையாது, பெயரும் கிடையாது, குறிகள் இல்லை. அந்த நிலையில தான் சொரூப லட்சணம் என்று சொல்வார்கள்.
1: சொரூபம் என்ன, படிவம் தான்,
0: அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. பொதுவாக சொரூபம் அது ரூபம், ரூபம் வேற சொரூபம் வேற. ரூபம்னா வடிவம், ஸ்வரூபம்ங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வரூபம். ஸ்வரூபம் என்றால் தன் உண்மை, தமிழ்ல சொல்றாங்க தன் உண்மை, தன்னிலையிலே அதனுடைய உண்மையான நிலை என்ன, சொரூப லட்சணம் தளத்த லட்சணம் என்று சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு ஒரு சொல் அப்படி ஒரு பெயர் கொடுத்தார். அந்த தடத்த திருமேனியிலே வந்து என்ன படுகிறது, அப்பொழுது சிவபெருமான் ஆன்மாக்களோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. இறைவன் நம் மீது தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவனுக்கு. ஆனால் தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த சிவத்துக்கு என்ன வருகிறது, சக்திங்கிற பெயர் வருது. தன்னிலையில சிவன், ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் சக்திங்கிற பெயரை பெறுகிறது. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கள் அருமையா ஒருத்தர் எழுதின சிவபுராணத்தில், த த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட் ஹெட்னர், இறைவனுடைய மூன்று நிலைகள். அது ஏகன் என்றால் அவன் தன்னிலையிலே ஏகன். அநேகன் எப்பொழுது வருகிறான், நியாயமா வந்து அந்த சொல்லாட்சி தப்பு. தமிழ் இலக்கணத்தின்படி அநேகன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது, சொல்லாம அநேகர் தானே சொல்லணும். அநேகன் என்னைக்கு பத சொன்ன பிறகு ஒரு அன்மீகி ஒருமையை போடலாமா, அநேகன்னு சொல்லலாமா தமிழ்
1: இலக்கணம்
0: இங்க ஏன்னு கேட்டா, அங்க அப்படி சொன்னால் இலக்கணம் சரியாயிருது ஆனா கொள்கை தப்பாயிரும். அதான் சொல்றேன், மாணிக்கவாசர் சொல்றேன், ஏகன் அநேகன் இறைவன், ஒரு இறைவன்
1: ஒருவன்
0: தான். அதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, இறைவன் தன்னிலையிலே அவன் இருக்கும் பொழுது ஏகன், இறைவன் ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுது அநேகன். அநேகர்னு சொன்னா என்ன வந்துருது, கடவுள் பலன் ஆயிரும், அந்த கொள்கை தப்பிடும். எவ்வளவு கவனமா பேசுறாரு, இறைவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், எங்கும் நிறைந்து இருப்பவர். இறைவன் தமிழ் இலக்கணம் படிச்சவங்கிட்ட கேட்கணும், இறைவன் என்ற சொல்லுக்கு பகுதி என்ன, அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. இலக்கணம் வந்து எவ்வளவு முக்கியம், இறைவன் தான் கடவுள்னு தெரியுது, ஆனா ஒரு தமிழ் இலக்கணம் படித்தவன்கிட்ட போய் இறைவன் என்ற சொல்லுக்கு அங் என்பது விகுதியும் சொல்லிடலாம், என்னது பகுதி என்ன அப்படின்னு கேட்டா இருதான் பகுதி. இரு இருன்னு இடைநரகணம் போட்டா உட்காருன்னு அர்த்தம், இரு இரு அப்படின்னா ஸ்பேஸே கொடுக்காம இடைவெளியே கொடுக்காம நிறைஞ்சிருக்கிறது அர்த்தம். அதனால இறுக்கி கட்டுன்னு சொல்றோம், இறுக்கி கட்டுன்னு என்ன அர்த்தம், லூஸ் கொடுக்காத. அப்ப இரு என்ற பகுதி யார், அருணை வடிவேலு மலையார் சொல்றாரு கருத்தை, சொல்றவர் அருணை வடிவேலு மலையார் சொல்ற. அதை பாருங்க எப்படி நாமளும் தான் தமிழ் படிக்கிறோம், அவங்களுக்கு வேற சிந்தனை நமக்கு வருதா பாத்தீங்களா, கேட்டா இறைவனுக்கு பகுதி என்னன்னு கேட்டா யா எத்தனை தமிழ்னு சொல்ல தெரியும், அந்த சொல்லே என்னன்னு கேட்டா ஆல் பெர்வேசிவ், அல்லது அந்த சம்ஸ்கிருதத்துல விஷ்ணு விஷ்ணு நியாய உணக்கத்துல விஷ்ணு சசிவர்ணம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம், அங்க விஷ்ணுன்னா என்ன அர்த்தம், ஆல் பெர்வேசிவ், விஷ்ணுவை குறிக்கல, அந்த சொல்லுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஷ்ணு என்றால் வியாபகம், அதுக்குதான் மொழி இலக்கணம், எந்த மொழியாக இருந்தாலும் விஷ்ணுனா விஷ்ணுவை சொல்றான்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது.
1: ஐகாரம் பருவதுக்கு
0: ஐகாரம் அது சாரியே, ஐகாரம் சாரியே தான்,
1: அதே பருவது
0: வரணும், ஐகாரம் பெற்று இறைவன் என்று அந்த ஓசை நயம் வரணும். தமிழ்ல ஒரு சில அந்த சாரியை என்பது ஓசை நயம் ஒண்ணு வேண்டி இருக்கு, அதனாலதான் அந்த சாரியைக்கு அவர் சொல்லும் போது சொன்னாரு, ஜி போப் சொல்லும் போது சொல்வாரு ஈபோனிக் இன்கிரிமெண்ட், அதாவது அந்த சொல் வந்து காதல விழும்பொழுது இனிமையாக விழுவதற்காக சொல்வதுதான் சாரி. சாரியைங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் சொல்லுவாரு ஈபோனிக் இன்கிரிமெண்ட், என்ன அருமையா தமிழ் பிடிச்சிருக்காரு, தமிழுடைய அந்த அடிப்படையை பிடிக்கிறார், ஒரு அருமையா நூல் எழுதுகிறாரு, கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், அருமையா நூல் ஜி போப் எழுதின நூல், தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று இங்கிலீஷ் எழுதுகிறார், கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர். அதுபோல இந்த பகுதி விகுதி சந்தி சாரியை அது இலக்கணம், அதுக்குள்ள நான் போகல, இப்போ பெரியவர்கள் இரு என்பதுதான் பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆலயம் என்பது அனைத்தும் லயிப்பது, அந்த சொல் எப்படி வருதுன்னு கேட்டா சிவபெருமானுடைய உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்று வகை திருமேனிகள், அந்த மூன்று வகை திருமேனிகள் நவந்தரு பேதமாகவும் விரியும். சைவ சித்தாந்தத்தில் மறுபடியும் இந்த மூணு எப்படி வருது, நவந்தரு பேதம், அது அடுத்த ஸ்டெப், அருவத்திலேயே நாங்க நிலை நிக்கிற, அது பெரிய விஷயம், சித்தியார் தான் சொல்ற. மூணு கேட்டகரியா பிரிச்சாச்சு, உருவம் அருவம் அருவம், அதுக்குள்ள இன்னொன்னு பிரிக்கிறாங்க, அருவத்துல நான்கு நிலை, உருவத்துல நான்கு நிலை, அரு உருவத்துல ஒரு நிலை, அது நவந்த ஒன்பதாச்சுல 4+4+1 நவந்தரு வேதம் ஏகநாதனே நடிப்பன் சிவஞான சித்தியார். அப்போ அந்த நவந்தரு வேதங்களை விளக்குகின்ற எல்லா திருமேனிகளும் அங்கே ஆலயத்தில் இருக்கிற காரணத்தினால அனைத்தும் லயிப்பது. இந்த விளக்கத்தை யார் சொல்றா, பாம்பன் சுவாமி சொல்ற. இங்கே ஒரு கேள்வி என்ன வருகிறது என்றால், உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்றையும் கடந்து நின்ற ஒருவன் எதற்காக இந்த மூன்று திருமேனிகளை அவர் எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருது. அது சித்தியால பதில் சொன்னார், உருமேனி தரித்துக் கொண்டதென்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் பெற்றான். அருமேனி ஆனபோது திருமேனி உபயம் பெற்றான். செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. அதாவது நம்முடைய உருமேனி கருமேனி, நம்ம மேனிக்கு இந்த மேனிக்கு இந்த உடம்புக்கு என்ன பேரு? கருமேனி. இந்த கருமேனியை நீக்குவதற்காக இறைவன் மூன்று வகையான மேனி அவன் எடுக்க வேண்டியிருக்கான். நம்ம ஒரு மேனியை கழிக்கிறதுக்கு அவன் மூணு மேனி எடுக்க வேண்டியிருக்கான். அது வாரியார் வேடிக்கையா சொல்வார். 63 நாயன்மார்களை திருத்தொண்டர்னு சொல்றோம், அப்ப நமக்கு என்ன பேர் சொல்லலாம் கேட்பார். நம்ம எல்லாம் கருத்தொண்டர் பேர். அவர் திருத்தொண்டர், நம்ம கருத்தொண்டர். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு மாதாவனுடைய உதரத்துல போய் பிறக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அது திருத்தொண்டர் கருத்தொண்டர். அதுபோல சித்தியார்ல கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. இறைவன் இந்த மூன்று மேனிகள் எதற்கு எடுக்கிறான் என்று கேட்டால், நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. அதுக்காக தான் அவர் எடுக்க வேண்டியது வருது, அவர் கேள்வி வருது. ஏன்னா இறைவன் எதற்காக உருவத் திருமேனி எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருகிறது. அந்த உருவத் திருமேனிகள் இப்ப ஆலயங்களிலே, அந்த உருவத் திருமேனிகள் இறைவனுடைய உண்மையான உருவத் திருமேனிகள் ஆலயங்கள்ல இருக்கா? உண்மை திருமேனிகள் அவை இல்லை. அவற்றையெல்லாம் எங்க எடுக்கிறான்? மாகேஸ்வர தத்துவத்துலதான் எடுக்கிறான் சொல்லு. ஆனால் இந்த அவனுடைய இறைவனுடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை நாம் வந்து ஆலயங்களை என்ன செய்யறோம்? மூன்று விதமாக அந்த சக்தியை நாம் ஆவாகனம் செய்கிறோம். அவ்வளவுதான், கும்பம் பிம்பம் தம்பம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

Yeah.

Bye.

ఆవ్యాన్

Sampara.

ಸಮೃದ್ಧ ಆಯ್ಯ ನಿರಾಧನ್ವಾ ವಿಧ ವಂದನ್ನಾಯ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: புள்ளிருக்கு வேளூர் புல் சடாயு இருக்கு வேதம் வேள் முருகன் ஊர் சூரியன் சடாயு என்ற பறவை இருக்கு வேதம் திருமுருகப் பெருமான் சூரியன் பூசித்த தலமாதலின் புல் இருக்கு வேளூர் என்று பெயர் பெற்றது. அம்பிகை வழிபட்டதால் அம்பிகாபுரம் என்றும் அங்காரகன் எனும் செவ்வாய்கிரகம் வழிபட்டதால் அங்காரகபுரம் என்றும் கூறுவர். இறைவன் இத்தலத்தில் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி வினைகளைப் போக்குவதால் வினைதீர்த்தான் கோயில் என்றும் பெயர். வினைதீர்த்தான் கோயில் விளக்கழகு என்பது பழமொழி. உயிர்களின் நோய்களைப் போக்கும் பொருட்டு உமாதேவி தையல் நாயகியாய் வடிவு கொண்டு தையலபாத்திரமும் சஞ்சீவியும் வில்வ மரத்தடி மண்ணும் கொண்டு தம் உடன் வர இறைவன் மருத்துவராக எழுந்தருளியிருந்து அருள் செய்த திருத்தலம். அதலால் இத்தலத்து இறைவனை வைத்தியநாத சுவாமி என்று உலகவர் போற்றுவர். வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயரே நாளடைவில் ஊர்ப்பெயராகவும் ஆயிற்று. இறைவர் வைத்தியநாதர், இறைவி தையல் நாயகி, திருத்தலமரம் வேம்பு என்கிற வேப்பமரம், தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம், சித்தர்கணம் இறைவர் திருமுடியில் அமிர்தத்தால் அபிஷேகித்த போது அவ் அமிர்தம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக ஐதீகம். இத்திருக்குளத்தில் தவளை முதலிய உயிரினங்கள் வசிப்பதில்லை என்பது கண்கூடு. காமதேனு இறைவன் மீது சொரிந்த பாலமுதம் இத்தீர்த்தத்தில் கலந்துள்ளதாக புராணம் இயம்பும். செல்வ முத்துக்குமார சுவாமி இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். இத்திருத்தல பிரசாதம் சந்தன குழம்பு மற்றும் மருந்து மண் உருண்டை விபூதி முதலியனவாம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார திருப்பதிகங்கள் பெற்ற பதி. அருணகிரிநாதரும் குமரகுருபரரும் அறுமுக செவ்வேளை ஆராதித்து பாமாலைகள் பாடி உள்ளனர். கண்டு தொழ வேண்டிய கவினார் திருப்பதி, திருத்தருமையாதீன அருளாட்சியில் மலர்ந்த திருக்கோயில்களில் ஒன்று புள்ளிருக்கு வேளூர். ஆண்ட அரசு எனப் போற்றப் பெறும் அப்பர் பெருமான், ஆவுடை பிள்ளையாராம் திருஞான சம்பந்தப் பெருமானுடன் திருக்கோலக்காவை வணங்கி பிள்ளைப்பெருமானிடம் விடைபெற்று கண்ணவன் இருப்பிடம் கருப்பரியலூர் முதலான தலங்களை வணங்கப் போம் வழியில் திருப்புள்ளிருக்கு வேளூரைப் பணிந்து திருத்தாண்டகம் முதலான செந்தமிழ் மாலைகளை அருளினார் என்பது திருத்தொண்டர் புராணச் செய்தி. ஆண்டானை எனத் தொடங்கும் திருத்தாண்டகப் பதிகத்தில் எட்டாவது பாடலாக இடம்பெறுவது பேராயிரம் வரவி எனத் தொடங்கும் பாடல். இப்பாடலில் குறிக்கப் பெறும் மந்திரம் திருவைந்தெழுத்து, தந்திரம் முறை கூறும் ஆகமங்கள், மருந்து அவ்வாகமங்கள் வழி நின்று செய்யும் ஜபம் பூசை தியானம் முதலியனவாம். தீரானோய் மலம் இவற்றால் தீரானோயையும் போக்கி அருளுவான் என்பது பற்றியே வைத்தியநாதன் என்றனர் போலும். செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்து ஆவான் என்று பாலராவாயர் பைந்தமிழும் பறைசாற்றும். இத்திருப்பதிகம் பொது நீக்கி உணர்ந்த உணர்ச்சி மேலீட்டின்கள் அவனைச் சிறிதும் உணராது கழிந்த நாள்கள் பலவாயினமையை நினைந்து நெகிழ்ந்து அருளியது இத்திருப்பதிகம். ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் பேராயிரம் பரவி என தொடங்கும் பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நடுநாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது திருநெல்வாயில் அறத்துறை என்பது. தற்காலத்தில் திருவட்டத்துறை என்ற பெயரோடு வழங்கப்படும் இந்த தலம் பெண்ணாகடத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அற்புதமான ஒரு சிவஸ்தலம். தேவாரம் அருளி செய்த மூவராரும் திருப்பதிகங்கள் அருளி செய்யப்பெற்ற சிறப்பினை உடைய இந்த திருத்தலத்தை இன்று நாம் தரிசிக்கின்றோம். நடுநாட்டில் உள்ள சிவத்தலங்களுள் தேவார பதிகங்கள் கிடைத்துள்ள தலங்கள் 22 ஆகும். அவற்றுள் நெல்வாயில் அறத்துறை என்ற இத்தலம் முதலாவதாக வைத்து கருதப்படுகின்றது. சிதம்பரத்துக்கு அண்மையில் நெல்வாயில் என்ற ஒரு பெயரில் ஒரு பாடல் பெற்ற தலம் அமைந்துள்ளது. ஆனால் இந்த தலத்தின் பெயர் அதனின்றும் வேறுபட்டு நெல்வாயில் அறத்துறை என்று அமைந்துள்ளது. அறனுடைய துறைகள் 7 ஒன்றாக நெல்வாயில் அறத்துறை கருதப்படுகிறது. சப்தரிஷிகளும் வழிபட்ட சிறப்பினை உடைய இந்த 7 துறைகளாவன திருநெல்வாயில் அறத்துறை, ஆதித்துறை, திருவாலந்துறை, திருமாந்துறை, ஆடுதுறை, திருவதிட்டத்துறை அதாவது திட்டக்குடி, திருக்கைத்துறை என்பனவாகும். இந்த 7 முனிவர்களும் நிவா நதிக்கரையில் உள்ள இந்த திருத்தலங்களை வழிபட்டு பெயர் பெற்றார்கள். இந்த நடுநாட்டிற்கு இதற்கு முன் திருமுனைப்பாடி நாடு என்ற பெயர் வழங்கப்பட்டு வந்தது. சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி, மையப்பகுதி அதாவது நடுப்பகுதி நடுநாடு என்று பின்னர் வழங்கப்பட்டது. திருமுனைப்பாடி நாட்டின் சிறப்பினை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் வாய்மை குன்றாத திருமறையவர்கள் நிகழும் நாடு இது, ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு இது, பெரும் திருநாடு இது, அருமறை செய்வம் ஓங்குவதற்காக எம்பெருமானுடைய அருளினால் திருநாவுக்கரசு நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவதரித்த தவம் செய்த வளமிக்க பகுதி இந்த திருமுனைப்பாடி என்று குறிப்பிடுகின்றார் பெரிய புராணத்தில். மற்றும் நரசிங்க முனையரையர் என்ற நாடுவாழ் அரசர் சுந்தரமூர்த்தி நாயனாரை அன்பினால் மகன்மை கொண்ட சிறப்பினையும் உடையது இந்த நடுநாடு. ஆகவே அறம் தரு நாவுக்கரசும் ஆராத சுந்தரரும் பிறந்தருள உலகானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு என்று சேக்கிழார் பெருமான் திருநாக சுவாமிகள் புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு செழும்பதிகள் நிறைந்து உள்ள திருமுனைப்பாடி வளநாட்டில் பெண்ணை மானதி வளம் பெருக்குகின்றது. அந்த பகுதியில் நிலவளத்தோடு தெய்வ மனமும் கமழ்கின்றது என்று அருமையாக குறிப்பிடுவார் சேக்கிழார். ஆகவே தெய்வ நெறியாகிய சிவநெறியை பெருக்கக்கூடிய திருவாமூரில் அப்பர்பெருமான் அவதாரம் செய்தருளினார். அதைத்தான் தெய்வ நெறி சிவம்பெருக்கும் இத்திருவாமூர் திருவாமூர் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு அழகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ உலகில் வரும் இரு நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல இருவரும் அவதாரம் செய்து விழினார்கள் இந்த திருமுனைப்பாடி நன்னாட்டில். இந்த நடுநாடு பெண்ணாகடம் என்ற ஒரு அருமையான திருத்தலத்தையும் கொண்டது. கலிக்கம்ப நாயனார் அவதரித்த பதியும் அதுவே. சந்தனாச்சாரியார்களுள் நெய்கண்டாரையும் திருத்துறையூரில் அருணந்தி சிவாச்சாரியாரையும் நினைவு கூறும் பதிகளும் இந்த நடுநாட்டில் அமைந்துள்ளன. அப்படிப்பட்ட நடுநாட்டில் உள்ள நிவா நதிக்கரையில் உள்ள திருத்தலங்களை தரிசிப்பதற்காக தில்லையிலிருந்து சிங்காசம்பந்த பெருமான் யாத்திரையாக எழுந்தொழுகிறார். பல திருத்தலங்களையும் வழியில் தரிசித்துக் கொண்டு ஆனந்த வெள்ளத்தில் தளைத்து பதிகங்கள் பாடிக்கொண்டே நடுநாட்டு எல்லையை வந்து அடைந்தார். அப்பொழுது உடன் வந்த திருநிகண்ட யாழ்ப்பாணர் அவரது மனைவியார் மதங்க சூடாமணியாருடன் பிள்ளையாருடைய திருவடி கம்பங்களை வணங்கி இருக்கத்தம்புரியூருக்கு அண்மையில் சென்றவுடன் இந்த பதி அடியேனேன் பதி என்று உரைத்தருளினார். அதற்கு ஞானசம்பந்த பெருமான், ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவாறு என்று சொன்னார். அதாவது தாங்கள் இங்கு அவதரிக்கும்படியாக இந்த பதி அளவில்லாத மாதவத்தை முன்பு செய்திருக்கிறது என்று ஞானசம்பந்த பெருமான் திருநிலங்கண்ட பாணரிடம் அருளி செய்தார் என்று சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அளவில்லாத மாதவம் செய்த பகுதி இந்த நடுநாடு. அந்த நடுநாட்டில் திரு முதுகுன்றத்தையும் தரிசித்துவிட்டு திருப்பதியுங்கள் அருளி செய்துவிட்டு பெண்ணாகடத்தை வந்து அடைந்தார் ஞானசம்பந்த பெருமான். அங்கு தூங்காரை மாடத்துள் அமர்கின்ற தனி பரஞ்சோதி பெருமானை தரிசித்து வலம் கொண்டு வந்து தீங்கு நீங்குவி தொழுமீன்கள் என்னும் இசைப்பதிகத்தையும் தெரிவித்தாராம். அவ்வாறு அங்கு கரைந்து உருகி இறைவனை வழிபட்டு வரும் நாளில் திரு நெல்வாயில் அறத்துறைக்கு செல்வோம் என்று ஏகுவார் சம்பந்த பெருமான். இதற்கு முன்னர் தந்தையார் சிவபாத ஹிருதயருடைய தோள்களில் அமர்ந்தவாறு பயணித்த ஞானசம்பந்த குழந்தை இப்பொழுது திருவடிகள் நோக நிலத்தில் பதியும்வாறு இந்த திருநெல்வாயில் அறத்துறையை நோக்கி செல்லலானார். அப்படி மறை அனைத்தும் ஒரு வடிவாக இருக்கக்கூடிய நிறைமதிப்பிள்ளை தனது பாதங்கள் நிலம் சேரும்படியாக நோகும்படியாக இந்த திருநெல்வாயில் அறத்துரையை விரைந்து ஏகினார். அவர் பாசங்களையெல்லாம் கடந்தவர். ஆனால் சங்கரன் மீதான பாசம் ஒன்றையே சிரம் மேல் கொண்டவர். இதைத்தான் சேக்கிழார் பெருமான், பாசம் அற்றிலராயினும் பார்மிசை ஆசை சங்கரர்க்கு ஆயின தன்மையால் தேசு மிக்க திருவுருவானவர் ஈசனை தொழுது தொழுதே தொழுது ஏகினார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மாநிலத்தின் இருள் நீங்குமாறு திருவவதாரம் செய்த வைதிக சிகாமணியான ஞானசம்பந்த பெருமான் அஞ்செழுத்து ஓதி திருநெல்வாயில் அறத்துறையை நோக்கி யாத்திரை மேற்கொண்டாராம். வழியில் மாறன்பாடி என்ற இடத்தில் தங்கியிருந்த பொழுது அங்கு இறைவன் தண்ணீர் பந்தர் அருளி செய்தார். இந்த தலம் தற்போது இறையூர் என்று வழங்கப்படுகிறது. இவ்வாறு மிக்க களைப்போடு திருநெல்வாயில் அறத்துறைக்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தொழியும் பொழுது சிவபெருமான் அவருக்காக ஏறுவதற்கு சிவிகையும் முத்துக்குடையும் முத்து சின்னங்களும் கிடைக்குமாறு அருள் செய்தார். அங்குள்ள மறையவர்களுடைய கனவில் சென்று ஞானசம்பந்தன் நம்பால் அணைகின்றான், மானமுத்தின் சிவிகை மணிக்குடையான சின்னம் நம்பால் கொண்டு அரும் கலை கோணவன்பால் அணைந்து கொடும் என்று அருள் செய்தார். கலைகளுக்கெல்லாம் தலைவனாகும் தலைவன் என்று சிவபெருமான் வாயிலாக சொல்வதாக சொல்லும் பகுதி மிகவும் நயம் வாய்ந்தது. அதனால் மகிழ்ந்த அறத்துறை மறையவர்கள் இந்துசேகரனான பரமேஸ்வரனுடைய கோயிலை வந்து அடைந்தார்கள். அங்கு அந்த சின்னங்களை சிவிகையோடு கண்டவுடன் இங்கு இது என்ன அதிசயம் என்று கூறினார்கள். அப்படி ஒரு அதிசயம் அங்கு நிகழ்ந்தது. முத்து சிவிகையும் வெண்குடையும் தூய சின்னங்களும் அவருக்கு அருளினான் அறத்துறைநாதன். மறையவர்கள் சூழ்ந்தெழுந்து ஆர்ப்பரவம் செய்தார்கள். அவற்றை தாங்கினார்கள். இது அறத்துறை ஈசர் தங்களுக்காக அருளி செய்தது என்று ஞானசம்பந்தரிடம் கொடுத்து வணங்கினார்கள். அந்த இறைவனுடைய அருளை அதிசயித்த ஞானசம்பந்த பெருமான் எந்தை ஈசன் என எடுத்து இவ்வருள் வந்தவாறு மற்றும் எவ்வண்ணமோ என்று சிந்தை செய்யும் திருப்பதிகத்தை இசையோடு புந்தியார புகன்று எதிர்போற்றுவாராம். அப்படி இந்த பொறியணிந்த புராணனது அறத்துறை பெருமையை இந்த பதிகம் முழுவதும் பகன்று அடிகளுடைய அருள் இதுவே ஆகும் என்று அந்த பதிகத்தில் பாடி அருளினார். அந்த பதிகமாவது மிக்க பொருள் நயம் வாய்ந்தது. இந்த பதிகத்தில் ஞானசம்பந்த அறிவிப்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யாருக்கு இறைவனுடைய திருவுருள் கிட்டும் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த பதிகத்தில். இறைவனுடைய நாமாக்களை சொல்பவர்கள், அவனையே பற்றுக்கோளாக கருதுபவர்கள், அவனன்றி பிறரை தொழாதவர்கள், இப்படி தூய சிவனடியார்களுக்கு மட்டுமே இந்த ஒரு பேர் கிடைக்கும், மற்றவர்களுக்கு எவ்வாறு சித்திக்கும், எவ்வாறு கிடைக்கும் என்று ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். அறத்துறை அடிகள் தம் அருள் புண்ணியம் செய்தவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் என்று இதனால் புலப்படுகின்றது.

அறத்துறையடிகள் தம் அருளே. தூய சடைதன் மேல் இளம்பிறை அணிந்த எம்பெருமானுடைய பெருமைகளை ஏத்தாத சிதறடர்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டுமா? சிவன் எம்பெருமான் என்று பேணி பணி செய்து கலந்து அப்படி உருகாத பாபிகளுக்கு இந்த புண்ணியம் கிட்டுமா? வெண்ணூறு அணிந்தவராக அந்த பெருமானையே எண்ணி எண்ணி நைபவர்களுக்கு தானே இந்த திருவுருள் கிட்டும். அந்த பெருமானை வெண்காட்டில் ஆடுபவன் என்றும் விமலன் என்றும் உருகி உருகி நெய்வோருக்கு தானே இந்த திருவுருள் கிட்டும். கங்கையை சடையில் கறந்த ஒருவன் என்று உள்ளே குளிர்ந்து ஏத்தி பரவி நெய்வோர்களுக்கு தானே இந்த திருவுருள் கிட்டும். நீல மாமணி மிடற்று நீர் அணி சிவன் என்று எப்பொழுதும் அவனை பேணக்கூடிய சீல மாந்தர்களுக்கு தானே இந்த திருவுருள் சென்று கைகூடும். திரு கைலாயமலையை எடுத்த ராவணன் அலறும்படியாக விரலால் ஊன்றிய பெருமானே என்று போற்றுபவர்களுக்கு தானே இந்த திருவுருள் கிட்டும். பிரம்மனும் மாலும் பறந்தும் அகழ்ந்தும் காண மாட்டாத பெருமான் என்று வணங்கி நெய்வர்களுக்குத்தானே இந்த திருவுருள் கிட்டும். சாக்கியரும் சமணரும் பாக்கியமில்லாத பாவிகளாக இறைவனை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அவனை போற்றுபவர்களுக்கு இந்த திருவுள் கிட்டும் என்று நமக்கு அருள் செய்கின்றார் இந்த பதிகம். கடைக்காப்பிலும் இதை முறைமையால் சொன்ன பாடல். இந்த பாடல் பத்தினையும் மொழியும் மாந்தர்களுக்கு வினைகள் போய் நன்மைகள் வந்துரும். இதற்கு எந்த ஐயமும் இல்லை என்று அருள் செய்கின்றார் இத்திருப்பதிகத்தில். இவ்வாறு இந்த திருப்பதிகத்தை திருக்கடைக்காப்பு சாத்தி அருளி செய்தவுடன் சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்று ஒளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். எல்லா புவனங்களுக்கும் அதிபதியான ஆதிமூர்த்தியான பரமேஸ்வரனுடைய அருளாதனால் அஞ்செழுத்தை ஓதி உலகெல்லாம் உய்யும்படியாக அந்த சிவிகையை வலம் வந்து பார் மீது தாழ்ந்து எழுந்து வெண்ணீற்றின் ஒளியை போற்றி அந்த சிவிகையின் மீது எழுந்தொழினாராம் ஞானசம்பந்த பெருமான். இதனை கண்ட தோண்டர்கள் ஆர்த்தார்கள், ஸ்ருதிகள் ஆர்த்தன, அண்டர்களும் ஆர்த்தார்கள், எல்லா அகிலங்களும் ஆர்த்தன, மேகங்களும் ஆர்த்தன, முழவமும் ஆர்த்தன. இப்படி வானோர் மலர் மழை பொழிய வானமும் ஆர்த்தது என்று அருமையாக குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். அந்த சின்னங்களை தாங்கி வந்தவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளை சொல்ல சங்கம் ஊதுமாறு அந்த காட்சி அனைவரையும் பரவசப்படுத்தியது. மறைகளும் நிறை தவத்தோறும் உய்யும்படியாக ஞானசம்பந்தன் வந்தான் என்று அவர்கள் ஊதினார்கள். முற்றும் மாணவள் ஞானமே முளை சுரந்து ஊட்ட பெற்ற பாலராவாயன் வந்தான் என ஊதினார்கள். மாமறைகள் முதல் கலைகள் அகிலமும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகன் வந்தான் என்று ஊதினார்கள்.
சிந்தை இருளை நீக்கவல்ல சிவஞான சம்பந்தர் வந்தான் என்று ஊதினார்கள். எழுதா மறையை எழுது சொல் மறையாக அளிக்கும் பெருமான் எழுந்தருளினான் என்று போற்றினார்கள். இவ்வாறு அந்த சிவிகையோடு வந்து திருநெல்வாயில் அறத்துறை ஆலயத்தை வந்து அடைந்தார்கள். அதிலிருந்து எழுந்து சிந்தையில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் பொங்குமாறு ஞானசம்பந்த பெருமான் திருக்கோயிலுக்குள் வந்து அடைந்தார். திருக்கோயிலை வலம் கொண்டு வந்து சென்னியில் களத்தை குவித்து விழுந்து அன்போடு திளைப்பார், என்னையும் ஒரு பொருளாக இன்னொரு புரிந்து அருளும் பொன்னடித்தா தல தாமரை போற்றி என்று எழுந்தாராம். சேக்கிழார் அந்த பரவச நிலையை குறிப்பிடும்பொழுது சூடினார் கர கமலங்கள், சொரிந்து எழு கண்ணீர், ஆடினார் திருமேனியில் அறத்துறை விரும்பி நீடினார், திரு அருப்பெரும் கருணையே நிகழப் பாடினார், திருப்பதிகம் எழிசையும் பயில என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு திருவருள் பெற்றவர் சில நாட்கள் அந்த திருப்பதியில் எழுந்தருளியிருந்தார் என்று சேக்கிழாரது பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த ஆலயம் பெரிய அளவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்தவுடன் வெளிப்பிரகாரம் விசாலமாக அமைந்திருப்பதை காண்கின்றோம். இங்குள்ள தேவகோஷ்டங்கள் மிகச்சிறப்பு வாய்ந்தவை. கணபதி, ஆடல்வல்லான், ஆலமர் கடவுள், மாதோர் பாகம், துர்கை, இவ்வாறு பல மூர்த்திகள் அதிசயிக்கும் வண்ணம் கலைநயம் வாய்ந்ததோடு நமக்கு பக்தியை பெருக்குவனாகவும் அமைந்துள்ளன. இவற்றை கலைக்கண்ணோடு மாத்திரம் நோக்காமல் பக்தியை பெருக்கச் செய்வதற்காக அமைந்துள்ள ஒரு பேறு என்று கருதி வழிபட வேண்டும். இந்த பிரகாரத்தில் பல சிவலிங்க திருமேனிகளை காண்கின்றோம். நால்வர் சந்தனாச்சாரியார்கள் ஆகியோரும் எழுந்தருளியுள்ளார்கள். வலம் வந்தவாறு சுவாமி சன்னதியை அடைகின்றோம். இங்கு அறத்துறைநாதர் எழுந்தருளியுள்ளார். இந்த பெருமானை மூவர் முதலிகளும் போற்றியுள்ளார்கள். இந்த தலத்தை வந்து அடைந்த திருநாவுக்கரசு நாயனார் ஒரு திருக்குறுந்தொகை பதிகத்தால் பெருமானை கண்டு கண்டு கண்குளிர கண்டீர் நாம் தொழுவதே என்று பாடல்தோறும் வைத்து பரவியுள்ளார். கடவுளை கடலுள் எழு நஞ்சு உண்ட உடல் உள்ளானே ஒப்ப

கண்டீர் நாம் தொழுவதேயே காழியானை கனவுடை ஊறும் மீ வாழியா.

சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்திற்கு வந்தபோது அருளி செய்த அற்புதமான ஒரு திருப்பதிகம் திருவுருளால் நமக்கு கிடைத்துள்ளது. நெல்வாயில் அறத்துறை நிம்மலனை பரவும்போது உலகத்தில் உள்ள நிலையாமையை தெளிவாக விளக்குகின்றார் நம்பியாரூரர். இவ்வாறு யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை எல்லாவற்றையும் அறிந்தபடியால் உய்யும் வகை தெரியாமல் எங்கு செல்வது, யாரை தொழுவது, யாரிடம் புகழடைவது என்று உயிர்கள் குழப்பத்தோடு இருக்கும் நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நாம் உய்யச் செல்லும் நெறி ஒன்றே, அதுவே சிவநெறி, அதுவே அறநெறி, அறத்துறை காட்டும் நெறி என்று நமக்கு உபதேசிக்கின்றார். பிறந்தோம், உடுத்தோம், நரைத்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடிய மையகம் இது. ஆகவே நான் அடியேன் உன்னை தொடர்ந்தேன், அடியேன் உய்யப்போவதோ ஒரு சூழல் சொல்லே என்று இறைவனை கேட்கின்றார் பாடல் தூரம். இந்த நிபபின் கரைமேல் அமைந்துள்ள நெல்வாயில் அறத்துறை நிம்மலனை பாடும்பொழுது, வேறு எனக்கு பற்று எதுவும் இல்லை, மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான், வண்டார் குழலால் மங்கி பங்கினனே என்று குறிப்பிட்டு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்யப்போவதோ சூழல் சொல்லே. இந்த பிறவியாகிய பெருங்கடலிலிருந்து நீந்தி கரை ஏறி இனி பிறவாத ஒரு தன்மையை அருளி செய்வாயாக, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சொல்வாயாக என்று பெருமானை சுதிக்கின்றார் நம்பியாரூரர். நினைப்பவர்களுடைய மனத்தை கோயிலாக கொண்ட பெருமானை, நிம்மலா நினைவார் மனத்தாய் என்று குறிப்பிட்டு இந்த பிறவியானது இதோ உறங்கி விழிப்பதைப் போல இருக்கிறது, ஓடு புனர் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி, ஆகவே வாடியிருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே என்று பிரார்த்திக்கின்றார். இறுதி காலத்தில் நமம் தமர்கள் வந்து வீழ்த்துச் செல்வதன் முன்னம் அடியேனை உய்யச் செய்வாயாக என்று பிரிதோர் விண்ணப்பத்தையும் வைக்கின்றார் பெருமானிடம். இந்த உடல் நெல்லினுடைய வாளை ஊன்றினால் கூட வருந்தக்கூடியது, அப்படிப்பட்ட உடம்பை போற்றி மகிழாமல் அழகா அலந்தேன் இனி யான் ஆலநிழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே என்று கரைந்து உருகின்றார். மகரக்குழையாய் பெருமானே, இந்த பிறவியினுடைய அற்பத்தன்மை எவ்வாறு இருக்கிறது? மனக்கோலமதே பிணக்கோலமதாம் பிறவி இது அல்லவா? ஆகவே அகர முதலின் எழுத்தாகி நின்றாய் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே. ஏதோ ஒரு முற்பிறவியில் செய்த பாக்கியத்தினால் உன்னுடைய நாமத்தை நான் பயிலும் பேறு பெற்றேன். ஆகவே அடியனுக்கு நீ உய்யும் வகை அருளாய் என்று கேட்கின்றார். பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் பயிலப் பெற்றேன். அண்டா அமரர்க்கு அமரர் பெருமான் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே. மாதரார் வலைப்பட்டு பலாப்பழத்தில்
ஈக்கள் விழுந்தது போல ஆவதன் முன்னம் அடியேனை உய்யக்கொள்வாய். ஆவனோடு பெண் உருவமாகி நின்றவனே, அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே என்று இந்த பதிகத்தை இறைவனை போற்றிவிட்டு, இந்த பதிகத்தை கற்று வல்லவர்கள் மன்னவராக ஆகி இந்த விண் முழுவதும் ஆள்பவர்கள் என்று இந்த பதிகத்தினுடைய பதிகத்து பலனையும் கூறி நிறைவு செய்கின்றார் இந்த பதிகத்தில்.

0: இவ்வாறு மூவராலும் தேவாரம் அருளிச்சியை பெற்ற தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை அன்பர்கள் சென்று வழிபட்டு பிறருக்கும் ஆற்றுப்படுத்தி அறநருளை பெற்று எல்லா நலன்களும் பெற்று பிறவிக்கடலை நீந்தி பெரும்பேறு பெற வேண்டும். உய்யும் நெறியை காட்டவல்ல இந்த பெருமானை வணங்க வேண்டும். நாம் பெற்ற பேறு பிறருக்கும் கிட்ட வேண்டும். அந்த பேற்றினை எல்லாம் உள்ள சிவபெருமான் அனைவருக்கும் வழங்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
3: ஆண்டி, அடுத்த திருவிழா புராணம் சொல்லுங்க.
4: அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படலம், 20ஆம் திருவிளையாடல், சித்தர் விளையாடல் படலம். இறைவனே சித்தரா வந்து மதுரை மக்களோட ஜாலியா விளையாடின படலம்.
3: அப்ப வாழ்ந்த மதுரை மக்கள் எவ்வளவு லக்கியில, இறைவனே வந்து அவங்களை அரசாள்றாரு, ஏதாவது கஷ்டம்னா உடனே வந்துடுறாரு. இப்போ அவங்களோட ஜாலியா விளையாடவும் போறாரா?
4: ஆமா, விளையாட்டுன்னா சாதாரண விளையாட்டு இல்ல, நினைச்சு பார்க்க முடியாத, யூஸ்வலா நடக்கவே முடியாத விஷயங்களை செஞ்சு மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாராம் இறைவன்.
2: அப்படி என்னவெல்லாம் இறைவன் செஞ்சார் ஆண்டி?
4: அதி தூரத்துல இருக்கிற பெரிய மலைய ஊருக்கு நடுவே கொண்டு வந்து வச்சிருவாராம். திடீர்னு ஊருக்கு நடுவே ஒரு பெரிய மலை வந்தா எப்படி இருக்கும்?
3: வினோதமா இருக்கும்ல.
4: ஆமா, அப்புறம் ஆண்களை பெண்களா மாத்திடுவாரு, பெண்களை ஆண்களா மாத்திடுவாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வைய கொடுப்பாரு, நடக்க முடியாதவங்கள சும்மா விபூதி பூசி விட்டு எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவார் அம்மா. உடனே அவங்களும் ஏதோ ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறவங்க மாதிரி எழுந்து ஓடுவாங்களாம். இரும்பு, ஈயம், பித்தளை, வெள்ளி எல்லாம் பொன்னா மாத்திடுவாராம். ரொம்ப பணக்காரவங்க யாராவது அவர் முன்னால கர்வமா இருந்தா அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் இரும்பா மாத்திடுவாராம். பொருள் படைச்சவங்க கிட்ட இருக்கும் பொருட்களை இல்லாதவங்க வீட்டுக்கு மாத்துறது, குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை தர்றது, வைகை ஆத்துல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட செய்யறதுன்னு ஏகப்பட்ட வேடிக்கைகளை செய்து காமிப்பாராம்.
2: ரொம்ப வேடிக்கையா இருக்கே.
4: ஆமா, கடல் நீரை நல்ல குடிநீராக்குறது, குளம் ஏரிகள்ல உள்ள நீரை கடல் நீர் போல உப்பாக்குறது, தன் கையில இருக்கும் மந்திர கோல காத்துல வீசி அது மேல ஒரு குண்டூசிய நட்டு வச்சு அந்த ஊசி முனையின் மேல தலைய வச்சு தன் காலை மேல விட்டு அற்புதமா நடனமாடி காமிப்பாராம்.
3: என்னது, ஊசி மேல தலைய வச்சு நடனமாடுவாரா?
2: சே, நம்மால பார்க்க முடியாம போச்சே.
4: இன்னும் அவர் செய்த வேடிக்கைகள் ஏராளம். நல்ல நடுராத்திரில சூரியனை வர வச்சு இது இரவா பகலான்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாராம். வயசானவங்களை இளமையா மாத்துறது, குழந்தைகளை வயசானவங்களா மாத்துறது, இப்படி ஏகப்பட்ட குறும்புத்தனம் செஞ்சு மகிழ்ந்தாராம். இப்படி எல்லாம் வேடிக்கை வினோதங்கள் ஏகப்பட்டது செய்யவும் அரசனோட காவலாளிகள் அரசன் கிட்ட போய் இந்த மாதிரி சித்தர் ஒருத்தர் பல அதிசயங்களையும் ஆச்சரியமான விஷயங்களையும் செய்யறாருன்னு தகவல் சொன்னாராம். உடனே அரசனும், அது யாரு, நான் உடனே பார்த்தாகணுமே, அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ராஜாவோட ஆர்டரை உடனே நிறைவேற்றணும்னு காவலாளிகள் நேரா சித்தர்கிட்ட போய் நின்னாங்களாம். சித்தரா இருக்கிறது யாரு?
2: ஈசன்.
4: உள்ளம் கவர் கல்வனாச்சு அவரு. வந்திருந்த காவலாளிகளுக்கு சில விளையாட்டுக்களை செய்து காமிக்கவும் அவங்க மெய் மறந்து வந்த வேலையை விட்டுட்டு அங்கேயே நின்னுட்டாங்களாம். காவலாளிகள் போனாங்களே, அவங்கள ஆளை காணோமே அப்படின்னு அரசன் அமைச்சர்களை அனுப்பி அந்த சித்தரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அமைச்சர்கள் போய் சித்தர்கிட்ட, உங்களை பார்க்கணும்னு அரசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, எங்க கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். உடனே சித்தர் வடிவில் இருந்த ஈசன் அரசர்கிட்ட, எனக்கு என்ன வேலை, வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாராம். சித்தர் வர மறுத்ததை அரசர்கிட்ட அமைச்சர்கள் சொன்னாங்களாம்.
3: அச்சோ, அரசருக்கு கோவம் வந்துச்சா?
4: இல்ல, அரசருக்கு கோவம் வரல. இறைவனோட திருவருளால

0: நினைக்கிறவங்க கேட்குறவங்க மனசில் ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைவேறும். அதுதான் இதனுடைய பலன்.
1: அப்புறம் என்ன நடந்துச்சான்டி, அரசரும் சித்தரும் மீட் பண்ணாங்களா இல்லையா?
0: மீட் பண்ணாங்க. அரசர் தன்னை சந்திக்கணுங்கிறது தானே சித்தரா வந்திருக்கிற ஈசனுடைய விருப்பமே. அப்போ இப்படி அது நடக்காமல் போகும்? மகர சங்கராந்தி அன்னைக்கு, அதாவது பொங்கல் நாளன்று, திருக்கோவிலுக்கு இறைவனை வழிபட போனாராம் அரசர். அங்க பிரகாரத்து நடுவுல இந்த சித்தர் அமர்ந்திருந்தாராம். அரசர் எங்கேயாவது போனா அவர் வர்றத அறிவிக்க ரெண்டு ஏவலாளிகள் முன்னாடியே போவாங்கல்ல.
1: ராஜாத்தி ராஜ ராஜ மாத்தாண்ட சோ சோ ராஜா வரார் வரார்னு சொல்லுவாங்களே, அவங்களாண்டி?
0: அவங்களேதான்.
2: எதுக்காண்டி அப்படி சொல்லிட்டு போறாங்க?
0: கூடி இருக்கிற மக்கள் மரியாதை கொடுத்து எழுந்து நிப்பாங்க, வழிவிடுவாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏதாவது அமங்கலமா இருந்தா அதை அப்புறப்படுத்துவாங்க. வர்றது ராஜாதான்னு அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதுக்குதான் இந்த கட்டியம் கூடுறவங்க ராஜாவுக்கு முன்னே போய் நடுவுல உட்கார்ந்துருக்கிற சித்தரை எழுப்பி விட்டு பார்த்தாங்க. ராஜா வராரு, இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க கூடாது, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரு நகர்றதாவே தெரியல. அவரை வழிவிட சொல்லி ஏவலாளிகள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மன்னர் தன் பரிவாரங்களோட அங்க வந்து சேர்ந்துட்டாரு. சித்தரை பார்த்ததும் மன்னருக்கு அவர் தான் அந்த வேடிக்கை சித்தர்னு புரிஞ்சிருச்சு. மெதுவா அவர்கிட்ட போய் நீங்க யாரு அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு அந்த சித்தரு, என் பேரு ஆக்கினை சித்தன், நான் ஒரு அனாதை, காசி நகர்ல பிச்சை எடுத்து வாழ்ந்தவன். சோமசுந்தர கடவுளை தரிசனம் செய்ய மதுரைக்கு வந்தேன். ஏதோ என்னால முடிஞ்சவரை மக்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அரசர், நீங்க நிறைய வித்தையெல்லாம் செஞ்சு காட்டுவீங்களாமே, எனக்கும் ஏதாவது வித்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்தாராம். அன்னைக்கு மகர சங்கராந்தி இல்லையா, பொங்கல் தினம், அதனால ஒருத்தர் அங்க முழு கரும்போட நின்னுகிட்டு இருந்தாராம். அவரை கிட்ட வர சொன்ன அரசன் அவர் கையில இருந்த கரும்பை வாங்கி சித்தர்கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, இந்த கோயில் தூண்ல ஒரு கல் யானை இருக்கு பாருங்க, அந்த கல் யானை கிட்ட இந்த கரும்பை கொடுத்து அத அந்த யானை சாப்பிட்டா நீங்க சித்தர்னு நான் ஒத்துக்குவேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன். அப்படி அந்த யானை அந்த கரும்பை சாப்பிடலன்னா நீங்க சித்தர்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மன்னர் சொன்னாராம்.
2: கல்யாணைக்கு கரும்பை கொடுத்து அதை சாப்பிட வைக்கிறதா முடியிற காரியமா?
0: சித்தர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா மன்னன் சொன்னதை கேட்டு சித்தர் கடகடன்னு சிரிச்சிட்டாராம். என் வித்தையால எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால வரவழைச்சுக்க முடியும், நீங்க எனக்கு தர்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு மன்னர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாராம் சித்தர்.
1: கல்யாணைக்கு கரும்பை கொடுத்தாராண்டி?
0: ஆமா, கொடுத்தாரு. அரசன் கை கரும்பை நீ தின்னுவாயாக, இது சொக்கநாதரின் ஆணை அப்படின்னு சொல்லி கல்யாண கிட்ட அந்த கரும்பை கொடுத்தாரு. அவர் அதை சொன்ன உடனே கல் தூண்ல இருந்து ஒரு நிஜமான யானை வெட்டிச்சு செதறி வெளியில வந்துதான். மன்னன் கையில இருந்த கரும்பை பிடுங்கி ஆர்வமா சாப்பிட்டுச்சான். அதோட விட்டுச்சா, வேற என்ன தெரியுமா பண்ணுச்சு, மன்னன் கழுத்துல இருந்த முத்து மாலைய தாமரை தண்டுன்னு நினைச்சு அதையும் பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் மன்னன் மேல போய் இந்த யானை கைய வைக்கவும் பயங்கர கோபம் வந்துருச்சு. அவங்க யானைய அடிக்க வந்தாங்க. மன்னர் உடனே அவங்கள தடுத்து நிறுத்திட்டாரு. ஆனாலும் அவங்க அந்த யானைய அடிக்க வந்ததுனால சித்தர் அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள அப்படியே சிலையா மாத்திட்டாராம். அப்பதான் மன்னருக்கு சித்தரின் பெருமை புரிஞ்சுது. உடனே அவரோட காலில் விழுந்துட்டாராம். ஐயா, நான் தான் முறையா உங்களை தேடி வந்திருக்கணும், அதை விட்டுட்டு உங்களை அழைச்சி வர சொன்னது முதல் குற்றம். என்னை காண நீங்களே மனசு வந்து இந்த கோயில்ல காத்திருக்கும் போது உங்களை என் வழியில இடையூறாக உட்கார்ந்துருக்கிறதா நினைச்சு உங்களை எழுந்திருக்க சொன்னது ரெண்டாவது குற்றம். என் காவலாளிகள் உங்களை அடிக்க வந்தது மூணாவது பெரிய குற்றம். என்னை மன்னிச்சிருங்க, உங்க வேடத்தை பார்க்கும்போது அந்த ஈசனே நீங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். சித்தர் சிரிச்சுக்கிட்டே, குழந்தை விளையாட்டா அடிச்சா யாராவது திருப்பி அடிப்பாங்களா, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாராம். நல்ல குணமும் கல்வியும் அழகும் நீ

0: நீண்ட ஆயுளும் கூடிய சத்புத்திரன் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்டானாம். சித்தர் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வரமளிச்சாராம்.
1: அப்படியே சிலை மாதிரி நின்னாங்களே, அவங்களோட கதி என்ன சாட்டி?
0: யானை பிடுங்கி சாப்பிட்ட அரசரோட முத்து மாலையே திரும்ப வரவழைச்சு மன்னன் கழுத்துல போட்டு அன்பா தடவி கொடுத்தாராம் சித்தர். சிலை மாதிரி நின்னவங்க திரும்பவும் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. சித்தர் வரமளிச்ச மாதிரியே ஒரு சத்புத்திரன் பிறந்தான். அவனுக்கு விக்ரம பாண்டியன்னு பேர் வச்சாங்க. அந்த விக்ரம பாண்டியன் வளர்ந்து பெரியவனானதும் அவனுக்கு முறையா பட்டம் சூட்டி அரசு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இறைவனடி சேர்ந்துட்டாராம் மன்னர். இதோட 21ஆம் திருவிளையாடலான கல்யாணியை கரும்பு தின்ன செய்த படலம் முடிஞ்சு போச்சு.
2: ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி ஆண்டி, இந்த 21ஆம் திருவிளையாடலை கேட்டதால என்ன நன்மை?
0: இதை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் 16 பேர்களோட நல்ல புத்திரர்கள் பிறந்து சௌக்கியமா வாழ்வாங்க.
1: ஒவ்வொரு திருவிளையாடலை கேட்கும் போது இவ்வளோ நன்மைகள் நடக்கும்னு சொல்றீங்களே, எல்லா திருவிளையாடலையும் சொல்ற உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்?
0: எனக்கு என்ன நல்லது நடக்குமா? இதை நினைச்சா இந்த கேள்வியை நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஒரு டாக்ஸி டிரைவரும் ஒரு சாது, அதாவது ஒரு சாமியாரும் இறந்து போய் மேல் உலகம் போறாங்க. ரெண்டு பேரும் சொர்க்கத்தின் வாசலுக்கு போயிடுறாங்க. போனதும் க்யூல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் க்யூல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு செகண்ட் முன்னால இறந்ததுனால டாக்ஸி டிரைவர் முன்னாடி நிக்கிறாரு. அவர் பின்னால இந்த சாது சாமியார் வந்து பின்னால் நிக்கிறாரு. டாக்ஸி டிரைவரோடைய முறை வருது. பார்த்தா கேட்டு திறக்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய கேட்டை வந்து திறக்கிறாங்க. உள்ள இருந்து 4 அப்சரஸ்கள் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா ஒரு பெரிய பல்லக்குல நிறைய அவருக்கு ஃப்ரூட்ஸு பழரசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை பயங்கரமான ராஜ மரியாதையோட வந்து அழைச்சிட்டு போறாங்க. இந்த சாமியார் இதை பார்க்குறாரு, சே ஒரு டாக்ஸி டிரைவர் அவனுக்கே இவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னா நான் ஒரு சாமியார் எவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்கேன், எத்தனை பேருக்கு நான் வந்து சித்தாந்தமெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எத்தனை பேருக்கு நான் வந்து வேத பாராயணமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ நான் எவ்வளோ சாமி கும்பிட்ருக்கேன், எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இவர் இப்படி கனவு கண்டுக்கிட்டே நிற்கிறாரு. உள்ள டாக்ஸி டிரைவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து இந்த சாமியாரோடைய டர்ன் வருது. கேட்டுக்கிட்ட நின்றுட்டு அந்த கேட்டில் நிற்கிற அந்த பூதகணம் வந்து சாமியாரை பார்த்து, ஹலோ ஏன்பா, வா வா வா, அடுத்து ஒன் டர்ன் தான், வா அப்படின்னு சொல்லு. சாமியாருக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, டாக்ஸி டிரைவருக்கு மட்டும் பல்லக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, நம்மளை அங்கே நின்றுக்கிட்டே வா வான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சாமியாருக்கு சரியான ஷாக்கு. உடனே சரி உள்ள போய்தான் பார்ப்போம், ஒருவேளை உள்ள ஏதோ பெரிய ரெட் கார்பெட்டெல்லாம் விரிச்சு நமக்கு ஏதோ பெரிய ரிசப்ஷன் வச்சிருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அப்படியே மெதுவாக நடந்து கேட்டுக்குள்ள போறாரு. கேட்டுக்கிட்ட போயிட்டு நான் எங்கப்பா போகணும் அப்படின்னு கேட்குறாரு. யாருமே அவரை வரவேற்க யாருமே இல்லை. அதனால அவர் வந்து அந்த கேட் கீப்பர் கிட்ட நான் எங்கப்பா போகணும் அப்படின்ங்கிறாரு. அவர் இருந்தா இந்த நேராக போய் ரைட்ல திரும்பினு வச்சுக்கையேன், அங்கே வந்து என்ட்ரி போடுவாங்க, நீ அப்படியே உள்ள சொர்க்கத்துக்குள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு உடனே பயங்கர ஷாக்கு. என்னது, நம்மளை அங்கிருந்தும் கூட்டிட்டு வரல, இங்க இருந்துகிட்டு இருந்தா நேரா போய் ரைட்ல போ லெப்ட்ல போன்னு சொல்றாங்களே, இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரின்ட்டு அங்க போறாரு. அவர் சொன்ன வழியிலேயே இந்த சாமியார் போறாரு. அங்க போனா நீ தானே இந்த சாமியாரு அப்படின்னு அவர் பேரை வந்து மார்க் பண்ணிட்டு போப்பா போப்பா உள்ள போ அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், சாமியாருக்கு வந்ததே கோவம். இது போங்காட்டம் கள்ளாட்டம், நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் கொடுத்த மாதிரியே மரியாதை கொடுக்கணும், அப்பதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சாமியார் வந்து பயங்கரமா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்க இருந்தவர் சொல்றாராம், எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அது போலதான் நாங்க செய்யறோம், டாக்ஸி டிரைவர் இப்படி கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால அப்படி ராஜ உபச்சாரத்தோட நாங்க கூட்டிட்டு வந்தோம், உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல, அதனால நாங்க உங்களை வந்து இப்படி போ அப்படின்னு சொல்றோங்க. அப்ப உங்களுக்கு யாரு ஹெட்டு, நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாராம் சாமியாரு. உடனே அவரை வந்து சித்திரகுப்தன்ட்ட கூட்டிட்டு போறாங்க. சித்திரகுப்தன் யாரு தெரியுமா, நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்தையும் மார்க் போட்டு டாலி பண்ணி வைக்கிறவர். அவர்கிட்ட இந்த சாமியாரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சித்திரகுப்தன்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த சாமியார் வந்து இந்த மாதிரி எனக்கு பெரிய ரிசப்ஷன்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வம்பு பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சித்திரகுப்தன் உடனே அவர் வச்சிருந்த ஒரு பெரிய நோட்டை திறந்து கணக்கு பாக்குறாரு. நாங்க வந்து எல்லாமே ரூல்ஸ் படிதான்ப்பா செய்வோம், எங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அது படிதான் நாங்க எல்லாமே செய்வோம், உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதைத்தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை திருப்பி பாக்குறாரு. அப்ப இந்த சாமியார் சொல்றாராம், என் கணக்கு பாக்குறது இருக்கட்டும், இந்த டாக்ஸி டிரைவர் அப்படி என்ன பண்ணிட்டான்னு அவனுக்கு அவ்வளோ ராஜ மரியாதை கொடுக்குறீங்க, எனக்கு அது முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்னு இந்த சாமியார் வந்து சொல்றாராம். உடனே இந்த டாக்ஸி டிரைவருடைய பக்கத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணக்கை எடுத்து பார்க்குறாராம். கணக்கை எடுத்து பார்த்தா சித்திரகுப்தனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஒரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம் சித்திரகுப்தன். சிரிச்சுட்டு சாமியார்கிட்ட வந்து சொல்றாராம், நீ இந்த டாக்ஸி டிரைவர் டாக்ஸி ஓட்டி பார்த்துருக்கியா, உனக்கு அவர் எப்படி ஓட்டுவாருன்னு தெரியுமா, தெரியாது எப்படி ஓட்டுவானாமா அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் கேட்பாரு. அவன் டாக்ஸில யாரா ஏறி உட்கார்ந்தா யாருக்கும் அவங்க உயிர் அவங்க கையில இருக்காது, அப்படி கொடுமையா அவன் ராஷா ஓட்டுவான், உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சரி ரோட்ல நிக்கிறவங்களும் சரி, கடவுளையே காப்பாத்து கடவுளையே காப்பாத்து கடவுளையே காப்பாத்துன்னு அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீ இவ்வளோ பூஜை ஹோமம் லெக்சர் எல்லாம் கொடுத்தியே நீ என்ன பண்ணுவ தெரியுமா, சாமி கும்பிடணும்னு யாராவது வந்து உட்கார்ந்தா பெரிய பெரிய லெக்சர் கொடுத்து அவங்க எல்லாரையும் உட்கார்ந்த இடத்துல தூங்க வச்சிருவ. அப்போ யாரு வந்து உண்மையிலே சாமி கும்பிட வச்சது, இல்ல அந்த டாக்ஸி டிரைவரா அப்படின்னு கேட்கவும் இந்த சாமியாருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுமா, அச்சோ நம்ம இந்த வேலை செஞ்சோமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது, உங்களுக்கு இவ்வளோ கதை சொல்லி எனக்கு புண்ணியம் சேருதா இல்லை நான் சேர்த்த புண்ணியம் கம்மியாகுதான்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் உங்களுக்கு சொல்றதுனால நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் படிக்கிறேன், நாளைக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணத்தோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் சரியா.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: கானகத்திற்கு மன்னவனாகிய நாகன் தனது மகனாகிய திண்ணன் முதல் வேட்டை செல்வதற்கு தேவராட்டியாரை அழைத்து பலியூட்டச் சொல்லுகின்றான். அவ்வாறு வழிபாடு செய்து வருகின்ற தேவராட்டியார் நற்குறிகள் எல்லாம் கண்டு அதிசயித்து, தேவராட்டியார் எல்லா பகுதியும் நல்ல குறிகளே அமைய, நாகனே உன்னை விட உன் மகனாகிய திண்ணன் சிறந்து விளங்குவான் என்று அருள் கூறுகின்றார். இடம் உடுப்பூர் நாகன் இல்லம்.
5: தலைவரே, எனக்கு இதற்கு முன் எந்த நாள்களிலும் காணப்படாத மிக நல்ல குறிகள் காணப்பட்டது. தங்கள் மைந்தன் வெற்றி பெருந்திய சிலைவேடன் திண்ணன் தங்கள் அளவில் மட்டும் அமையாத மேம்படுகிறான். வனதெய்வங்கள் மகிழும்படி நான் காடு பலி ஊட்ட செய்கிறேன்.
6: மிக்க மகிழ்ச்சி தேவராட்டியாரே. மகனே, என்னுடைய மூப்பினால் இனியும் வேட்டையாட இயலாது, எண்ணினும் மேலாக நீ நிலை பெற்ற மலையர்களாகிய இவ்வேடர்குல காவலை மேற்கொண்டு மாவேட்டையாடி உனது மரபு உரிமையாகிய தலைமையை என்றும் தாங்குவாயாக.
7: வேடுவ குல தலைவர்,
8: தந்தையே, தாங்கள் காட்டிய வழியில் நின்று சிலை தொழிலில் புரிந்து நம் வேடுவ குல காவலை மேற்கொள்வேன்.
6: மகனே, நம்முடைய குலத்தவராகிய வேடர்களுக்கு உற்ற துணையாக இருந்து வில்லினால் விளையும் வளம் குறையாது சிறப்போடு வாழ்வாயாக. நல் வேட்டைகள் உனக்கு வாய்க்கும். நீ தாமதியாதி வேடர்களுடனே வேட்டையாட செல்வாயாக.
7: வேடர் குல தலைவர் திண்ணனார் வாழ வாழ.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: చిత్రంబులన పార్వదీవదే அருள் வடிவாயிய பாலகுசாம்பாள் கடம்பவனேசுருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறியிலே இன்று மாணாக்கர் இலக்கணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். சைவ சமயம் என்று சொன்னால் அது எல்லா சமயங்களுக்கும் மேலே இருப்பது, எல்லா சமயங்களும் சொல்லுகின்ற நன்மைகளெல்லாம் சொல்லி அதற்கு மேலே ஒரு சிறந்த நன்மையை சொல்லுவது சைவ சமயம். எல்லா சமயங்களும் நன்மைதான் சொல்லும், சமயம் என்று சொன்னால் அதிகபட்ச நன்மையைத்தான் சொல்லும். அந்த நன்மைகளை எல்லாம் விட மிக சிறப்பான நன்மையை சொல்லுவதுதான் சைவ சித்தாந்த சமயம். அப்படி சைவ சித்தாந்த சமயத்திலே இந்த உயிர்கள் உய்வதற்கான உறுதியான நல்ல நெறியை வழியை முன்பின் முரணில்லாமல் கலங்கள் இல்லாமல் தெளிவாக காட்டுவதுதான் சைவ சித்தாந்தம். அப்படி மற்றைய முன்பின் முரணோடு கலங்களோடு காட்டுவதுதான் மற்ற சமயங்கள். இது கலக்கம் இல்லாமலும் கலங்கள் இல்லாமலும் தெளிவாக காட்டுவதுதான் சைவ சமயம். அப்படிப்பட்ட சைவ சமயத்திலே சேருவது என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் சேர முடியாது, நல்ல மார்க் வாங்கினவர்கள் தான் இதுல சேர முடியும். அது எப்படி நல்ல மார்க் என்றால், பல சமயங்களிலே பல பிறவிகளிலே பூந்து பூந்து அங்கங்கே அங்கங்கே செய்த கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியமா சேர்த்து மொத்தமா 1 கோடி புண்ணியம் சேர்ந்த ஒரு பாடு சைவ சமயத்துல சேர முடியும். அதனால இப்ப நாம் எல்லாம் எப்படின்னா எல்லா சமயத்திலையும் புகுந்து வந்துட்டோம், இனிமேல் வேற எந்த சமயத்திலும் புகுத வேண்டிய வேலை இருக்காது. இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் முடிந்த முடிவு. சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடிவு, முடிந்ததன் முடிவு. அப்படி இதற்கு மேல ஒரு முடிவு கிடையாது, இதற்கு மேல உறுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதி பயனை தருவது சைவ சமயம். அப்படி சைவ சமயத்துல சேர்ந்து விட்டால் அந்த சமயத்துல இருக்கிற கொள்கைகள் என்ன, நெறிகள் என்ன, முறைகள் என்ன, விதிகள் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேணும். அப்படி தெரிந்து கொட்டாதான் அந்த சைவ சமயத்தை அனுட்டிக்க முடியும், சைவ சமயத்துல நிலைத்திருக்க முடியும். அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் அதனுடைய கொள்கைகளை நெறிகளை தெரிந்து கொள்ளாவிட்டால் சமயத்துல நிலைத்திருக்க முடியாது. அந்த சமயத்துல இருந்து அந்த சமயாச்சாரங்களை அனுட்டித்து அதனாலான பலனை அடைய முடியாமல் போய்விடும். ஒரு கட்சியிலே ஒருவன் சேருகிறான் என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் நன்றாக தெரிந்திருக்க வேணும். அந்த கட்சியினுடைய கொள்கைகள் நன்றாக தெரிந்து அதன்படியே நடந்தானால் அவனுக்கு அதுல உயர்வு உண்டு, அதுல நல்ல பணம் வரும், நல்ல ஆதாயம் கிடைக்கும். அப்படி இல்லையானால் அந்த கட்சி தலைவர் அவனை நீக்கி விடுவார். கட்சியிலே கொள்கைகள் நன்றாக தெரிந்து அந்த கட்சிக்கு விரோதம் இல்லாமல் கட்சி வளருவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தானால் அந்த கட்சி தலைவர் அவனுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து அவனை மேலும் மேலும் எம்எல்ஏவாக்கி மந்திரி ஆக்கி போவார், பதவி உயரும். இல்லையானால் கட்சியிலிருந்து விலகி விட முடியாத இருக்கும். அதனால இப்படி சைவ சமயமாகிய கட்சியில் சேர்ந்திருக்கிறதுக்கு இந்த சைவ சமயத்துக்கு தலைவர் யாரு என்று கேட்டால் சிவபெருமான். மற்ற சமயங்களுக்கெல்லாம் உயிர் வர்க்கங்கள் தலைவர்களாக இருப்பார்கள். மற்ற சமயங்களுக்கெல்லாம் உயிர் வர்க்கங்களிலே ஒரு தகுதியுடையவர்கள் சிறந்தவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள். இந்த சமயத்துக்கு யாரு தலைவர்னா சிவபெருமானே தலைவர். முழு முதற் கடவுளாகிய இறப்பு பரப்பில்லாதவனாகிய பரமேஸ்வரன் தான் தலைவன். அவனுடைய தலைமைக்கு கீழே இயங்குகின்றவர்களாகிய நாம் எல்லாம் உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள்.
1: அதனாலே நாம் வந்து நன்றாக நடந்து கொள்ள வேணும். அதனாலதான் வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமான் சமயஞ்சாறு ஊழ்வரல் அறிவு சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியினானே போற்றுவார் அருள் பெற்றாரே என்று ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சித்தியாரில் விளக்குகிறார். சைவ சமயத்துல சேருவது அரிது, சேர்ந்து நிற்பது அரிது, சைவ சமய கொள்கைகளை தெரிந்து கொள்வது அரிது, தெரிந்து கொண்டபடி நடப்பதும் அறிவு. மிக சிரமந்தான். அதனாலதான் பல பேர் இதுல சேர்றது இல்ல, சில பேர் தான் சேருவார்.
0: பல பேர் சேராது, காரணம் பல பேரால இதை அனுட்டிக்க முடியாது, பல பேரால இந்த கொள்கைகளை அனுட்டிக்க முடியாது. அதனால அப்படி சேர்ந்தவர்கள் ஆகையால கெட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேணும். சேர்ந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேணும். சேர்ந்து நிலையாக நின்று அதை அனுட்டிக்கிறார்கள், அதை மிகவும் கெட்டிக்காரர்கள் என்று சொல்ல வேணும். மிகவும் கெட்டிக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தப்பாது சிவன் அருள் கிடைப்பதிலே ஐயமில்லை. சிவனருள் கிடைப்பதிலே ஐயமில்லை. மனிதன் வந்து வாழ்கின்றான், அப்புறம் இறந்து போகிறான், இவ்வளவுதான். வாழ்கிற காலத்தில் இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறான், அப்புறம் என்ன பண்றான், இறந்து போகிறான். அதையால செல்லுகின்ற கதிக்கிய இடத்துக்கு அதையால வேண்டியதை சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பான சமயம் இந்த சைவ சமயம் தான். செல்லுகின்ற இடத்துக்கு கையில கொண்டுகிட்டு போகணும் அல்லவா தொகை, அந்த தொகையை தருவது இந்த சைவ சமயம் தான். அதையால அங்க சென்று வச்ச தொகையோடு போனோம்னா அங்க வகையோடு வாழலாம். அதையால தொகை இல்லாம போனவன் அங்க வகைகிட்டு போய் திகைத்து போயிருப்பான். ஆகையினாலே அப்படி செல்லுகின்ற போது கூட வருவது என்று எதுவென்று கேட்டால் சிவனுடைய அருள். அந்த சிவன் அருளை எப்படி பெறலாம் என்று கேட்டால் சிவ தர்மத்தினாலே சிவன் அருளை பெறலாம். சிவ புண்ணியம் செய்து சிவன் அருளை பெறலாம். சிவன் அருளை பெற்றுவிட்டால் வேறொன்று வேண்டியதில்லை. சிவன் அருளை பெறுவதற்கு சிவ புண்ணியத்தை செய்ய வேணும், சிவ கைங்கரியத்தை செய்ய வேணும். காலத்தையும் பொருளையும் சிவ சம்பந்தமாக பயன்படும், காலத்தையும் பொருளையும் சிவ சம்பந்தமாக பயன்படுத்த வேணும். அப்படி சிவசம்பந்தமாக பயன்படுத்தி விட்டால் அவனுக்கு சிவன் அருள் கட்டாயம் கிடைக்கும். சிவன் அருள் கிடைத்து விட்டால் அவனுக்கு வேற ஒன்று வேண்டியதில்லை. இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என்ன இறக்கின கடவுள்கிட்டயும் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. அருள் கிடைச்சிட்டா அப்புறம் என்னத்தை கேட்க போறோம், அப்புறம் கேட்க வேண்டியதை ஒன்றும் இருக்காது. ஆகையினால் சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆகையினால அந்த சிவன் அருள் கிடைப்பதற்கு என்ன பண்ண வேணும் என்று கேட்டால் காலத்தையும் பொருளையும் சிவசம்பந்தமாகவே ஆக்க வேணும். கண்ணத்து என்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்குறு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீயானை பாடி கசிந்து உள்ள உண்ணுக்கு நின்று யாமாட்டும் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலுரம்பாவாய் என்றார் போல அவமே காலத்தை போக்காதே, நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே, வீணே நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே என்பதும் திருப்புகள். ஆகையினால நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம். மடநெஞ்சே அரண்மன் கேளாய், நம் கிளைகளைக்கும் கேடுகிறார். கோளாய நீக்குமவன் கோழிலியம் பெருமானே என்பது திருஞான சம்பந்த தேவாரம். இவர்கள் பேச்சை எல்லாம் கட்டாயம் கேட்கத்தான் வேணும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்கு அவர்கள் நல்ல ஒரு ஆக்கம் தர வேணும். யாரு ஞானசமுதர் முதலானவர்கள் நல்ல ஆக்கம் ஊக்கம் தர வேணும், தருவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நெறியிலே சிவ கைங்கரியம் சிவப்பணி சிவ தர்மம், நாம் செய்வதெல்லாம் அவதர்மம் அல்ல, எல்லாம் சிவதர்மம். சிவ தர்மம் சிவபக்தி சிவபூஷை சிவபுண்ணியம் சிவகைங்கரியம் வந்து சிவபூஷை சிவப்பணி அதால இத்தனையும் என்ன ஆகும் என்று கேட்டால் எல்லாம் சிவபுண்ணியம் என்கின்ற ஒரு வாக்கியத்தில் முடிந்து போகும். எல்லாமே சிவபுண்ணியம் என்கின்ற ஒரு வாக்கியத்தில் முடிந்து போகும். அப்படிப்பட்ட சிவபுண்ணியங்களிலே பொருளை வந்து அதனால சிவனுக்கும் சிவனடியாருக்குமாக ஆக்குவது சிறந்த புண்ணியம். அந்த பொருளை சிவபுண்ணியத்துக்காக ஆக்கினவர்கள் தான் நாயன்மார்கள். சிவனுக்கும் சிவனடியாருக்குமாக பொருளை எல்லாம் ஆக்கினவர்கள் தான் நாயன்மார்கள். கொடுத்தும் இல்லாமல் போனவர்கள் உண்டே, அடியாருக்கு சாப்பாடு போட்டு போட்டு போட்டு கடைசியால் இல்லாம போனவர்கள் உண்டே, அப்போதும் அவர் சலித்துக் கொள்ளவில்லையே. நமக்கு சலிப்பு வரத்தான் செய்ய, அவருக்கு இருந்த பக்குவம் நமக்கு இல்லை அல்லவா. படிக்கின்ற நிலை பழனி திருநாமம் படிப்பவர்களால் முடிக்கின்றலை, முசியாமல் இட்டு முடிக்கின்றலை, முசியாமல் இட்டு முடிக்கின்றலைன்னா வந்து மனம் கோணாமல் தர்மத்தை செய்து அதனால நீ தருத்தரத்தை அடையவில்லை நெஞ்சே, உனக்கு எப்படி கதி கிடைக்கும்ங்கிறார். அந்த தருத்தரத்தை அடைவது கதி கிடைக்கிறதுக்கு வழியா, அடியாறுக்கு கொடுத்து கொடுத்து கொடுத்து அதனால தருத்தரம் உண்டு. படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர்களால் முடிக்கின்றலை, முருகா என்கிறலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை, இட்டு மிடிக்கின்றலை, மிடினா தருத்தரம், இட்டு மிடிக்கின்றலை. இயல்பா வருகிற தருத்தரம் வேற, இயல்பா வர்ற தருத்தரம் வேற, சிவனடியாருக்கு செய்து அதனால வருகிற தருத்தரம் வேற. அந்த மாதிரி ஒரு பலனை பெற்றவர் தான் இளையான் குடிமாறனாயினார். இட்டு மிடிக்கின்றலை பரமானந்த மேற்கொள்ள விம்மி நடிக்கின்றலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே என்பது கந்தர் அலங்காரம். ஆகையினாலே அந்த தரித்திரத்தை யாரு தந்தார் என்று கேட்டால் சிவனே தந்தாரா. அந்த தரித்திரத்தை சிவனே தந்தாரா, தந்தாரா சிவனே தந்தாரா. அவர் அடியாறுகளுக்கு போட போட போட போட போட அதிகமா வருமானம் வந்துச்சுங்கிறாரு முதற் பாட்டுல. அடியாறுகளுக்கு போட போட அதிகமான வருமானம் வந்துச்சு, நல்ல செல்வம் போல உபேரனை போல இருந்தாரு. இவரே வேணும்னு இருக்கிற காலத்துலதான் இவன் செய்யறேன், இல்லாத காலத்துல இவனை செய்ய வச்சு அதன் மூலமா இவனுக்கு பேரு வாங்கி கொடுக்கணும். இல்லாத காலத்துல இவனை செய்ய வச்சு அதன் மூலமாக இவனுக்கு பேரு வாங்கி கொடுக்கணும்னு தான் இல்லாம பண்ணினாரா, அவர் தான் பண்ணினாரா, அவர் தான் பண்ணினாரா. அவரே பண்ணிவிட்டு அவரே வந்தார். எல்லாமே அவனுடைய விளையாடல், திருவிளையாடல். ஆகையினாலே அப்படி சிவாலயத்துக்கும் சிவனடியார்களுக்கும் இயன்ற வரையிலும் செய்யவும், இயன்ற வரையிலும் செய்யவும். அதுக்காக நீங்க ஏமாந்து விடாதீர்கள், அள்ளி கொடுத்து விடாதீர்கள். முடிந்த வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் தில்லை என்று ஆடிய பெருமான் அன்பிற்கு ஆவன ஆகும். நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க

0: குறைவரை கொடுத்து வந்தார் என்பது பெரிய புராணம். ஆகையினால பெரிய புராணம் சொல்லுவது முழுவதும் சிவதர்மம். பெரிய புராணம் முழுவதும் சொல்லுவது சிவதர்மம், சிவபுண்ணியம். படித்தான் அவர் அடியாருக்கு வஸ்திரம் தந்தார், அவர் அடியாருக்கு சாப்பாடு போட்டார், அவர் அடியாருக்கு செல்வத்தை கொடுத்தாரு என்று சிவதர்மத்தையே சொல்லி சொல்லி அதனாலே அவர்கள் உயர்ந்தார்கள் என்று சொல்லுவதுதான் பெரிய புராணம். ஆகவே இதுல அதை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, செல்வத்தினுக்கு இசைய செய்து திருப்பணியும் அல்லலறுத்து ஆளந்து அழுது. இது எப்படி சொல்றாருன்னா, திருப்பணியை செய்ய வேணும், திருப்பணியை செய்ய வேணும், செல்வத்தினுக்கு இசைய செய்ய வேணுங்கிறார். செல்வத்தினுக்கு இசைய செய்வது என்று சொன்னால், ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறவன் இப்ப இந்த மாதிரி சைவ சமய நிதி நடக்குது, அந்த சைவ சமய நிதி நிறைவு விழாவில் சொன்னவருக்கு ஒரு 10 பவுன் வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்க அப்படின்னு இந்த செயலாளர் போய் கேட்டார்னு வச்சுக்கோங்க. பரிமணம் கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க, பரிமணம் கோடீஸ்வரன் போய் இந்த மாதிரி சைவ சமய நிதி நிறைவு விழாவில் 10 பவுன் அந்த சைவ சமய நிதி சொன்னவருக்கு கொடுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், அதுக்கு நீங்க கொஞ்சம் அதிகமா தொகை தரவணும்னா இந்த ஒரு 10 ரூபா நம்ம பணம் வச்சுக்கையா அப்படின்னு கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. கோடீஸ்வரன் பரிமணம், பரிமணம் கோடீஸ்வரன் 10 ரூபாயா இந்தா வச்சுக்கோ. 10 ரூபானா பெரிய 10 ரூபாயும் கொடுக்கலாம்ல, ஆனால் வெறும் 10 ரூபாய் கொடுத்தாருங்க. அப்ப செல்வத்துக்கு இசைந்தவாறு செய்யல. இந்த கள்ளத்தனத்தை சிவன் கண்டு விடுவான், இந்த கள்ளத்தனத்தை சிவன் கண்டு விடுவான். ஏனென்றால் அவன் எல்லாரையும் விட அவன் தான் பெரிய கள்ளம். யாரு? சிவன் தான் பெரிய கள்ளம். அதனால அவன் தெரியாம நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன நினைக்கிற, எவ்வளவு கொடுக்கற, எப்படி கொடுக்கற, என்னமா நினைக்கிற என்றெல்லாம் அவன் கணக்கு போட்டுருவான். 5 திருடே உள்ள புகுந்தானே, நீ அங்க இல்லையா சாமின்னு கேப்பாரு நம்ம ரமண மகரிஷி. 5 திருடே உள்ள போகும் போது நீ அங்க இல்லாம போயிட்டியா அப்படின்னு கேட்கிற. 5 பூல கல்வர் அகத்தினில் புகும்போது அங்கு நீ இல்லையோ அருணாசலா, அருணாசலா அருணாசலான்னு ஒரு பாட்டு. ஆகையினாலே அவன் எல்லாருடைய உள்ளத்தில் இருப்பதனாலே நீ என்ன செய்கிறாய், எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு கொடுக்கலாம் நினைக்கிற, நெசமா கொடுக்கலாம் நினைக்கிறியா, இல்ல புகழ்ச்சிக்கு கொடுக்கலாம் நினைக்கிறியா, ஏமாத்திரியா என்பதை எல்லாம் கண்டு விடுவானா. அதனாலே நீ வந்து செல்வத்துக்கு தகுந்தவாறு தர்மத்தை செய்யணும், செல்வத்துக்கு தகுந்தவாறு தர்மத்தை செய்யணுமா, தர்மம் செய்வதில் செல்வத்துக்கு தகுந்தவாறு செய்யணுமா. அதத்தான் இங்க செல்வத்தினுக்கு இசைய செய்து, செல்வத்தினுக்கு இசைய செய்து திருப்பணியும் யாலே, திருப்பணி என்கின்ற அந்த சிவபுண்ணியத்துக்கு ஆகிய பொருளை செல்வத்துக்கு தகுந்தவாறு செய்து அல்லல் அறுத்து ஆளந்து அழுது. அடுத்தாப்புல ஒரு வாக்கியம் போட்டாரு, ரொம்ப நல்ல வாக்கியம். அது எப்படின்னு கேட்டா, இப்படி செல்வத்துக்கு தகுந்தாற்போல கோடீஸ்வரன், கோடீஸ்வரன் இந்த நம்மளுக்கு 10 லட்சம் வச்சுக்கோ, முதல்ல 10 ரூபாயில சொன்னேன், 10 லட்சத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறியா. இந்த 10 லட்சம் கொடுக்கும் போது உனக்கு புத்தி என்ன வரும்னா, ஆகா 10 லட்சம் கொடுத்துருக்கோம் பாரு, நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று சொல்லி நீ புகழுக்காக, நீ பெருமைக்காக கொடுத்துட்டு அதன் பிறகு வருந்துவதற்காக, பேர் வருவதற்காக நீ செய்தாயானால் அந்த 10 லட்சமும் போச்சு போச்சு போச்சு. அதனாலே அதுதான் சொல்றாரு அடுத்தாப்புல, செல்வத்தினுக்கு இசைய செய்து திருப்பணியும் அல்லல் அறுத்து ஆளந்து அழுது. திருப்பணியை செய்தும் அதற்கு மேலே எமக்கு அல்லலாயிருக்கின்ற தொல்லை இரும்பறவை சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்க வேணும் என்று சொல்லி ஆள வேணுமா. ஜன மரணங்கள் மாயி ஜனமரணமாகிய பிறவி நோயை ஒழித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அழகணும். பணம் பிறவி இருக்குமா, பணம் பிறவி இருக்குமா, சுற்றத்தாழ் பிறவி இருப்பார்களா, மகனால முடியுமா, மகளால முடியுமா, மனைவியால முடியுமா, அண்ணன் தம்பியினால முடியுமா, பின்ன யார் செய்வா? அந்த அண்ணலா ஆகிய பரமேஸ்வரன் தான் செய்வோம். அதனாலே நீ செய்து இந்த பொருள் அவனுடையது என்று சொல்லி அவனுடைய திருப்பணிக்காக கொடுத்து என்னுடைய பிறவி நோயை தீர்த்தருள வேணும் சுவாமி என்று அழுதுங்கிறார். அழுது 10 லட்சம் கொடுத்து விட்டு அழ சொல்றாருப்பா, இந்த அநியாயம் எங்க இருக்கும், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு அழுகுனா அப்படி வராது. அப்படி இல்லாம சுவாமி இடத்துல எழுதுறாரு அருமுகனாவலரு, செல்வத்தினுக்கு இசைய திருப்பணியின் தன்னிடத்துள்ள செல்வத்துக்கு ஏற்ப திருப்பணியும் செய்வித்து அல்லலறுத்து ஆள் என்றழுது, மனம் கசிந்துருக, ரோமன் செழிப்ப, கண்ணீர் சொரிய, காருண்ய சுரூபியாகிய சிவபெருமானே அடியனுடைய ஜனன மரண துன்பங்களை நீக்கி அடியனை ஆட்கொண்டருளும் என்று ஆட்சி தொடுக்கும். அதனாலே மரணம் பரப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணைக்கடலுக்கு சென்று உதாய் கோத்தும் அல்லவா திருவாசகத்துல. அதனால மரணம் பரப்பு இந்த இரண்டை அறுப்பவன் யார் என்று கேட்டால் இந்த இரண்டை இல்லாதவன் தான் இருக்க முடியும். யாருக்கு இரண்டு இல்லையோ அவன் தான் இந்த இரண்டையும் இருக்க முடியும். மரணம் பரப்பு இரண்டு இல்லாதவன் யாரு? சிவன் ஒருவனே. அப்புறம் எல்லா மரணத்தையும் பரப்பையும் இறப்பையும் உடையவன். ஆகையினாலே இப்படி திருப்பணியும் செய்து பெருமானே இனிமேல் நான் பரவாத நெறியை எனக்கு தந்தருளவேணும், இனிமேல் ஒரு தாய் வயிற்றிலே புகுந்து நான் வந்து வருந்தப்படாது, தாய்க்கு வருத்தத்தை தரப்படாது, நான் வருத்தப்படக்கூடாது, தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரம் போதும் சாமி, போதும் சாமி என்று அழுது பிறப்பை உள்ளே எண்ணினால் எந்த நிலை வீசனும் இணங்கவில்லை அல்லாமல் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயிலூராது இதுவழியும் இறகுவகளால் செந்தளையில் மெழுகானது அங்கனது எங்கோலோ சித்தாந்த முஸ்லிம் முதலே சிறகரி வழங்க ஒரு தட்சணாமூர்த்திய சென்மையானந்த குரு என்று அழுது உண்மையான பக்தன். உண்மையான யார் பிறப்புக்கு அஞ்சுகிறானோ அவன் உண்மையான பக்தன். பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கும்ங்கிறார் திருவையாற்று புராணத்துல. நந்திதேவர் கேட்கிற வரத்துல இது ஒண்ணு, நந்திதேவர் கேட்கிற வரத்துல மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமனமும் தருகன் ஐம்புலனுங்களுக்கு ஏவல் செய்யூராச்சதுரும் பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கு உறுதி நல்லறம் செய்வோர் தங்களோடு உறவு. அருமையான பாட்டு. 16 வரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா 16 வரம் தெரியும். 16 வரத்துல கேட்கிறார் மறைகள் நிந்தனை வேதாகங்களை நிந்திக்கிறவன் நிந்தன கூடாது. மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை அறாவது சொன்னானா அதை பொறுக்கப்படாதான் அந்த மாதிரி மனசு இருக்குங்கிறார். மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமனமும் தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யூரா சதுரும் ஐம்புலன்களுக்கு நீ ஏவல் செய்யாதே அதான் கட்டி கருத்தணும். தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யூரா சதுரும் பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பணக்கு உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடு உறவும். யாது நல்லன்பர் கேட்கணும் உதவும் இயல்பும் மாதவத்தினர் யாது நல்லன்பர் கேட்கணும் உதவும் இயல்பும் மாதவத்தினர் உறுப்பினும் வணங்கிடு மகிழ்வும் ஓது நல்ல உபதேசமை உறுதியும் அன்பர் தீது செய்யணும் சிவச்செயல் எனக்குழும் தெளிவும் மனமும் வாக்கு அன்பர் வாழ் உருப்படு செயலும் கனவிலும் உனது அன்பருக்கு அடிமையாங் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நினையும் புனித நின்புகள் நாடோறும் உரைத்திடும் புலியும் தீமையாம் புற சமயங்கள் ஒளித்திடுத்தரணும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா பயனும் வளனும் ஏமுறும் பரதார நச்சுகாத நன்மோன்றும் தூய்மை நெஞ்சில் யான் எனது என செருக்கு யான் எனது எனும் செருக்குறா துறவும். 16 வரதுல வந்துச்சு. துறக்க மீது உரையினும் துறக்கம்னா சொற்கம் துறக்க மீது உரையினும் நரையில் தோயினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துய்க்கணும் பறைக்கொழும் தனிச்சடை பெருமை இவ்வரம் மறுத்திடாது எனக்கு நீ வளங்கள் வேண்டுமாள் என்பது திருவையாற்று புராணம் 16 வரம் கேட்கிறார் திருநந்தி தேவர். நல்ல பாட்டு, தினந்தோறும் சொல்ல வேண்டிய பாட்டு தான், நல்ல பாட்டு. ஆகையினாலே இப்படி பிறவியே நல்லது என்று எண்ணுகிறவன் அஞ்ஞானி, பிறவி வேண்டாம் என்று எண்ணுகிறவன் விஞ்ஞானி. அதனாலே அதனால சிவபுராணத்துல 5-6 தடவை சொல்றாரு பிறப்பருக்கும் பிங்கிகன் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்றெல்லாம் பல தடவை சொல்லுகிறாரு. ஆகையினால சிவபெருமானுடைய திருவடிகளை அடைய கருதிய செல்வர்கள் செல்வமுடையவர்கள் தங்களுடைய செல்வத்தை 3 ஊறு பண்ணி, இப்ப உனக்கிட்ட 3 கோடி பணம் இருக்குன்னு வச்சுக்க, மதிக்கிட்ட 3 கோடி பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்க, வெளியில சொல்லிவிடாது, 3 கூறு பண்ணி அவற்றுள் 1 கூற்றை 3 கோடியில 1 கோடிய உனக்கு வச்சுக்க, 1 கோடி ரூபாய உனக்கு வச்சுக்க, 1 கூற்றை தங்கள் சீவனத்தின் பொருட்டு வைத்துக் கொண்டு மற்ற 2 கூற்றை மற்ற 2 கோடியையும் திருப்பணியிலே செலவிடல் வேண்டும் என்று சிவாகமம் செப்புதலால் செல்வத்தினுக்கு இசைய என்றார் திருப்பணியும் என்ற உண்மையால் பூசையும் கொள்க. ஆகையினாலே இப்படி சிவ புண்ணியத்தை தேட வேணுமானால் சிவ தர்மத்தை செய்து சௌண்ணியத்தை சேர்த்து சிவன் அருளை சம்பாதிப்பது, பொருளை கொண்டு அருளை சம்பாதிப்பது, பொருளை கொண்டு அருளை சம்பாதிப்பது. கர்மிகள் காத்து கொண்டே இருப்பான், காத்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான், போய்விடுவான். காத்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான், வைத்தான் வாய்ச்சான்ற பெரும்பொருள் அது உண்ணான் செத்தான் செயக்கடந்தது இல், வைத்தான் வாய்ச்சான்ற பெரும்பொருள் அது உண்ணான் உண்ணவும் மாட்டான். அப்படி இருக்கிறானே ஐயாறு ஐய ஒட்டான் இவனும் ஐயான் எழுபிறப்பினும் கடையா இவன் பிறப்பு என்பது விவேகந்தாமணி. ஆகையினாலே அப்படி சிவ தர்மம் தான் மிகச் சிறந்தது. சௌன்யம் தான் மிகச்சிறந்தது. அதனாலதான் உனக்கு திலமளவே சிவஞானி கையில குடுத்தினா உனக்கு மலையளவு பலன் தருவார்னாரு. அந்த தானம் உன்னை பிறக்க விடாம ஞானத்தை கொடுத்து பிறக்க விடாம சிவனடியிலே சேர்த்து வைக்குங்கிறார். சிவ சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திடும் நிலம் அலை போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாத வகை எடுத்து பரபூகம் எது அந்த திலமளவு நீ செய்த தானம் அது என்னென்ன செய்யுதுன்னு பாருங்கிறாரு. சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே சிவஞான செயலுடையார் கையில செய்யணும், அவஞான செயலுடையார் கையில செய்திடப்படாது. சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திடும் நிலமள போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாத வகை எடுத்து பரபூகம் துய்ப்பித்து பாசத்தை எடுக்க தவமாறும் பிறப்பொன்றில் சாரப்பண்ணி சரியை கிரியாயோகம் தண்ணினும் சாராமே நவமாதும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனுகுவிக்கும் தான். அப்பா திலமளவு ஞானிகையிலே கொடுத்த தானம் எவ்வளவு வேலை செய்து பாருங்கோ. நூல்களை பற்றிய ஞானம் படிச்சா இது புஷ வாங்கினா பத்த புஷ பண்ணினா பத்தாது புஷ பண்ணினா பத்தாது புஷ பண்ணினா பத்தாது
1: பத்தாது பத்தம்
0: அதற்கு மேல சொல்லுகிறாரு. அப்படி அழுது அதற்கு மேல தொழுதுங்கிறார். அடுத்தது திருக்குறள் அழுது தொழுதே எழுதி துகிலாக்கி உள்ளம் அழகார் அமல நடி ஆர்ந்து. அடுத்த திருக்குறள் அது எப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை தொழுது அதற்கு மேலே உள்ளத்திலே உள்ளத்தை துகிலாக்கி அதிலே எழுதுகிறார். உள்ளத்தை துகிலாக்கி உள்ளத்தை ஒரு படமாக துகிலாக சேலையாக சீலையாக ஆக்கி அதிலே சிவபெருமானுடைய திருவுருவத்தை எழுதி தொழுது உள்ளத்தை துகிலாக்கி திரைச்சீலையாக்கி அதிலே சிவபெருமானை எழுதி அது உள்ள கிளியின் உருவெழுதின்னு ஒரு அப்பர் தேவாரத்தில் தெரியுமா உங்களுக்கு.

உள்ள கிளியின் உருவெடுதீர்.

0: அல்லாதாரே என்பது அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகம். ஆகையினாலே உள்ளத்தை படமாக்கி அதிலே சிவபெருமான் திருவுருவத்தை எழுதி தொழுதே உருகி தொழுதே எழுதி துகிலாக்கி உள்ளம் அழகார் அமலனடி ஆர்ந்து. உள்ளம் துயிலாக்கி தன்னுடைய மனசை ஒரு படமாக்கி அதிலே சின்மயமாகிய சாந்தை பூசி பாவனையாகிய தூரிகை கோலினாலே அந்த சிவபெருமானுடைய திருவுருவத்தை எழுதி அவருடைய திருவடித்தாமல் இனத்தாகி அறந்த தேனை பருகி இப்படி உள்ளத்திலே சிவபெருமானை எழுந்துருள பண்ணி உள்ளத்திலே எழுந்துருள பண்ணி அங்கே இருக்கின்ற சிவபெருமானை நன்றாக பூசித்து நேசித்து அவனை தொழுது உருகி வெளியிலே கும்பிடுறோம் அல்லவா, அதே போல உள்ளத்தில். அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில் என்றார் திருமுகம். அப்படி செய்து அதற்கு மேல வந்து புரிந்தே குறவன் அடியினையும் போற்றி பரிந்தே அலர் தூய்ப்பணிந்து ஆச்சாரியனுடைய இரண்டு பாதங்களையும் அன்புடனே புஷ்பஞ்சாத்தி வணங்கி துதித்து அதனால குருவினுடைய திருவடி இரண்டையும் போற்றி பணிந்து அதனால வந்து நம்ம சைவத்துல வழிபாடு மூன்று இடங்கள். மூன்று இடங்கள்னா குரு லிங்க சங்கமம், குரு லிங்க சங்கமம். அப்படி குரு லிங்க சங்கம வழிபாட்டினாலதான் மாயாமலம் கண்ணமலம் ஆணவமலம் எல்லாம் போகும். ஆணவமலம் கண்ணமலம் மாயாமலம் எல்லாம் போகும். அந்த முறை நம்ம சைவத்தில தான் இருக்கு. குருலிங்க சங்கமமா கொண்ட திருமேனி என்பார் தாய்மானார். குருலிங்க சங்கமம் என கூறில் இவை கொண்டார் கருவொன்றின் இல்லார்கள் காண் என்பது உண்மை விளக்கம். ஆகையினாலே அப்படி குரு வழிபாடு அப்புறம் சங்கம வழிபாடு அவசியம். அப்படி குருவினுடைய திருவடியை போற்றி பணிந்து அதற்கு மேலே ஏவுதன் முன்னே ஏற்றி பணியறிந்து நாவினான் அவன்றாம் நாவின் நவின்றவன் நாமன். அதனாலே ஆச்சாரியின் நித்திரை நீங்கி எழுந்திருந்து இன்னது செய்யென்று ஏவுதற்கு முன்னே தான் எழுந்து ஸ்நானம் பண்ணி. இப்போ ஒருவர் முந்தி எழணும், ஒருவர் பிந்தி எழணும். அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே தூங்கி எந்திரிக்கப்படாது. ஒருத்தன் முன்னே எந்திரிச்சுக்கணும், பின்தூங்கி முன்னெழும் முன்னெழும் பேதையே போதியோ அப்படின்னு வள்ளுவர் எழுதாரா, திருவள்ளுவர் எழுதாரா. கணவன் தூங்கின பிறகு மனைவி தூங்க வேணுமா? கணவன் எழுந்திருக்க முந்தி மனைவி எழுந்திருக்கணும்னா உடம்பு ஒத்துக்குமா? அதாவது அந்த படத்துல இருந்திருக்கலாம். அது போல ஆச்சாரியன் வந்து நித்திரைக்கு செல்லுவதற்கு முந்தி சிஷியன் போகப்படாது, ஆச்சாரியன் எழுந்த பிறகு சிஷியன் எழப்படாது. ஆச்சாரியன் எழுவதற்கு முந்தியே சீடன் எழுந்து அவர் ஏவுவதற்கு முந்தையே இன்னதை தீய சொல்லுவதற்கு முந்தையே அந்த காரியங்களை செய்யும். அந்த குருகுல வாசம் பண்ணிவிட இந்த நெறிகளை தான் அமைவது ஆச்சரியம். ஆச்சரியம் அப்படி செய்து சிந்தனை செய்க சிவன் இவனே என்றுள்ளத்துள் பந்தமறுப்பானை பிரிந்து அதற்கு மேலே சிவன் இவனே என்று சிந்தனை செய்வாயாக. சிவனே ஆச்சாரியனாக வந்து அருள் பண்ணுகிறார்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: குலச்சிறை நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தேவாரமும் திருவாசகமும் உயிர் துணை

குன்றோர்

Even

அருவருமான் திருவடி வாழ்க. அருக்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே குலச்சிர நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய என்கிறேன். இந்த நாட்டிலே பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே பல இடங்களிலே பல கோயில்களை தன்னதாக கொண்டிருந்தபடி அதன் மூலமாக ஆன்மாக்களுக்கு பற்றி வரும்படியாக செய்து அதற்கு மேலே நாயன்மாரிட அவதாரம் செய்ய செய்து அவர்கள் மூலமாக பற்றி வரும்படியாக செய்து அதற்கு மேலே அருப்புலவர்களை இந்த நாட்டுக்கு சென்று அவர்கள் மூலமாக பாடல்களை பாடி கொடுத்து அதன் மூலமாக பற்றி வரும்படியாக செய்து இன்னும் எத்தனை எத்தனையோ காரணங்களாலே உயிர்களுக்கு தன்னிடத்துல பக்தி உண்டாவதற்காக அவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறான் கடவுள். இப்ப இவர்கள் எல்லாம் இருந்தே பத்தி வரமாட்டேங்குது, இத்தனை இருந்து பத்தி வரமாட்டேங்குது, புத்தி வரமாட்டேங்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருள் காரணமாக இப்படி நூல்களையும் அருளாளர்களையும் இந்த நாட்டுக்கு நமக்கு தந்திருக்கிறான் சிவபெருமான். அதன் மூலமாக அவருடைய பெருமையை உணர்ந்து அவருடைய தன்மையை உணர்ந்து அதற்கு மேலே சிவனிடத்திலே பக்தி செய்து உயிர்கள் இனிமேல் பரவாத ஒரு பெருநிதியை பெறுவது, துன்பமில்லாத பெருவாழ்வை பெறுவது, இன்பத்தை பெறுவது, முத்தியை பெறுவது என்று இருக்கிறது. இந்த லோகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வு நிலையில்லாததாயும் துன்பமும் இன்பமும் கலந்ததாகவும் இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் அவனுக்கு இன்பமும் துன்பமும் நிலை இல்லாமலும் போகும். இதுதான் இந்த லோகத்து வாழ்வு. அளவில்லாத செல்வத்திலே வாழ்கின்றவன், அளவில்லாத தரத்திரத்திலே வாழ்கின்றவன் ஒரு நாள் மடிந்து போவான். மடிந்து போச்சுன்னா அவனுக்கு தரித்திரம் போயிருது, அவன் மடிந்து போனா செல்வம் போயிருது. இறந்தால் தரித்திரம் போயிருக்கு, இறந்தால் செல்வம் போயிருச்சு. அவனுக்கு இருந்தது போச்சு, இவனுக்கு ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. தரித்திரம் இருக்கிறத கூட பரவாயில்ல, பணக்கார விட்டுட்டு போறாரு, அதான் பிரிவு ஆச்சு. விடாம என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஒண்ணு பண்ணும், ஒண்ணு பண்ணும். இருக்கும் காலத்திலையும் அது அளவோட தானே அனுபவிச்சு வச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அனுபவிக்க முடியுது. எந்த பொருளையும் அளவோடதான் சாப்பிட முடியா இருக்குது. இப்ப அளவு கிண்ணமும் கொடுத்துட்டேன், அளவு சாப்பாடு. இருக்கின்ற காலத்திலும் இவ்வளவு செல்வம் இருந்தும் கூட வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது என்பார் திருவள்ளுவர். இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையே இவ்வளவு கண்டிஷன் லகாண்ட வச்சிருக்கிறார் சுவாமி. அதை மீறி நம்மால ஒண்ணும் பண்ண முடியும், ஒண்ணும். இந்த உண்மையை நினைத்து பார்த்தால் கூட ஓஹோ, நமக்கும் மேலே ஒருவரடா நாளும் தெரிந்த தலைவனடா என்ற உண்மை வளரும். இன்னாருக்கு இன்னென்ன பலன்கள் இவ்வளவுதான் இப்படித்தான் என்று வகுத்து விடுகிறார். வகுத்து வைத்தல் தொகுத்தவனும் வகுத்தபடிதான் அனுபவிக்க முடியும். தொகுத்தவனும் தொகுத்தவன் என்றால் சேர்த்தவன், அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கூடி தொகுத்தார்க்கும் துய்த்தல். தொகுத்தான் என்றால் சேர்த்து வைத்தவன். இந்த அளவுக்கு அதுக்கு மேல ஆயுள் இவ்வளவு என்று நமக்கு தெரியாமதும் வச்சிருக்கிறான். எவ்வளவு காலம் இருப்போங்கிறதும் தெரியாம வச்சிருக்கிறான். இது ஒண்ணு கூட தெரியாம இருந்துகிட்டு கிட்டிக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். நீ எத்தனை நாளைக்கு இருப்பான்னு யாராவது உறுதியிட்டு சொல்லப்படி சொல்லி பிடிச்சிருப்பா. இவ்வளவு கட்டிக்காரனா இருந்தாலும் சரி, இவ்வளவு விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, நான் என்ன இவ்வளவு நாடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலே வந்து எல்லா வகையான செயல்களையும் நம்முடைய வினைக்கு தகுந்தவாறு கடவுள் அளந்து கொடுத்து அனுபவிக்க வைத்து முடித்து விடுகிறான். நம்ம கூட வாழ்வதும் நம்ம கையில இல்லை, கூட அனுபவிப்பதும் நமக்கு இது. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனுக்குள்ள வாழ்ந்து கட்டாயத்துக்குள்ளே கண்டிஷனுக்குள்ளே இதற்குள்ளே எத்தனை இடையூறுகள் இருக்கு தெரியுமா?
வாழ்க்கை நடந்து எப்படி பஸ்ல போனா எப்படி இருக்குதோ அது மாதிரி பஸ்ல போகும்போது எப்படி இருக்குது, நிக்க இடம் இல்லாத இவ்வளவு நெருக்கடியிலே இந்த மனித வாழ்வு நடந்து விடும். இப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்வை விட்டு அதற்கு மேல இன்பமாக துன்பமில்லாத பெருவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிச்சவா குற்றம் அனுபவிக்கிறவன் அதை விட குற்றம். இதற்கு மேலே ஒரு வாழ்வு இருக்கிறது, இந்த வாழ்வு நிலையில்லாதது என்றால் நிலையான ஒரு வாழ்வு இருக்கிறது. இது துன்பம் கலந்தது என்றால் துன்பம் கலந்த கலவாத இன்ப வாழ்வு என்று இருக்கிறது என்று ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். பரமஞானிகள் கண்டுபிடித்த அந்த இன்ப வாழ்வைத்தான் அருளாளர்கள் அதை நூறாக பாடலாக பாடி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி பயனை அடைந்தார்கள், இன்னது செய்தார்கள், இன்னதை பெற்றார்கள், இன்ன செயலை செய்தார்கள், அதனால இன்ன பலனை பெற்றார். இவர் கரும்பு நட்டார், ஒரு ஏக்கருக்கு 100 டன் வந்தது, 1 டன் 2000 ரூபாய், 100 டன்னுக்கு 2 லட்சம் வந்தது. ஆனா அயராது பாடுபட்டார், இரவும் பகுதுமாக கரும்புக்கு பாடுபட்டார். அவர் பட்ட பாட்டுக்கு நல்ல பலன் கிடைத்தது, 2 லட்சம் செலவு, 50,000 1.5 லட்சம் மிச்சம். அப்படியே ஒரு போய் மனைவி பேர்ல பேங்க்ல போட்டார். என்ன அவன் மனைவி என்ன அந்த கணவனுக்கு உபசாரம் பண்ணுவா தெரியுமா? வச்சாத அப்பா அம்மா கணவன் 1.5 லட்சத்தை கொண்டு போய் மனைவி பேர்ல பேங்க்ல போட்டுட்டா. அந்த மனைவி கூப்பிட்ட என்ன மாமா என்னத்தான் அப்படின்னு கேப்பா. கவி வருமாப்பா, சுசி வருமாப்பா, 1.5 லட்சம் அவங்க பேருந்துல போட்டாச்சு. அது போல பாட்டுக்கு பயன்,

கடைசி என்று சொன்னால் அதுதான் முடிவுன்னு அர்த்தம். கடைசி என்று சொன்னால் அதுதான். இந்த கூட்டத்துல ஒரு சமாச்சாரத்தை பேசுகிறோம். அந்த சமாச்சாரத்தை பல வகையாக பேசி பலவேறு பேசி கடைசியாக ஒரு முடிவு வரும்பாரு, அதுதான் செயலுக்கு வரும். முதலிலே பேசுறதெல்லாம் அது சரியில்லை, இது சரியில்ல, அது அப்படி ஒத்துவில்லை, இது ஒப்பு இப்படி ஒத்துவில்லை என்றெல்லாம் சொல்லி கடைசியாக ஒரு முடிவுக்கு எடுப்போம் பாரு, அதுதான் கடைசியிலே செயல். விளங்குதா? அது போல பன்னிரு திருமுறைகளிலே கடைசியாக இருப்பது இந்த பெரிய புராணம், முடிந்த முடிவு. அப்படிப்பட்ட இந்த பெரிய புராணத்துல என்ன சொல்லுகிறது என்றால், நயமார்கள் என்றால் வானத்திலிருந்து நேரா இறங்கல, நம்ம போல மனித வயிற்றுலதான் ஊர்தி மனிதராகத்தான் வாழ்ந்து சிவகதி அடைந்தார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள், வானுரையில் தெய்வத்துள் வைத்து எண்ணப்படுகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டினாதி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், தவத்தையும் தானத்தையும் செய்தார். தானம் செய்தார், தவமும் செய்தார். தானம் தவம் இரண்டும் ஒருவர் செய்துவிட்டால் கட்டாயம் அவர் சிவக்கரியை அடைந்து, தானம் தவம் இரண்டு சிறகு போல பறவை உயர வேணுமான என்ன பண்ணணும், இரண்டு சிறகு இருந்தா தான் மேல போகும். ஒரு சிறகு வச்சுக்கிட்டு மேல போகுமா? இரண்டு சிறகுகள் இருந்தால் பறவை மேலே எழும்புவது போல தானம் தவம் இருந்தால் ஆன்மா மேலே போகும், இல்லைனா கீழே போகும். கீழே இருப்பது நரகம், மேலே இருப்பது சொர்க்கம். அதைத்தான் அமைப்பாட்டி தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழி திறந்தது. இப்படிப்பட்ட புண்ணியவான் எப்பொழுது வருவான் என்று வாசலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறதா வானநாடு. எங்க லோகத்துக்கு வாங்க, எங்க லோகத்துக்கு வாங்க என்று அழைக்கிறார்களா? யார? தானமும் தவமும் செய்தவரே குபேரன் அழைக்கிறான், இந்திரன் அழைக்கிறான், வாயு அழைக்கிறான், பிரம்மா அழைக்கிறான், விஷ்ணு அழைக்கிறான். இப்படி மாணவர்கள் அழைக்கிறார்கள். மாணவர்கள் யாரை அழைக்கிறார்கள்? தானமும் தவமும் பூமியில யார் செய்தாலும் அவர் அழைக்கிறார்கள். கருமியை அழைக்க மாட்டார், கருமியை விரும்ப மாட்டார், தவம் செய்யாதன விரும்ப மாட்டார். தானமும் தவமும் செய்தவர்களை வானநாடு அழைக்கிறது. அந்த தானம் தவம் பொதுவாக செய்தவரை வானநாடு அழைக்கும், இன்னும் அனுப்பமாகும். தானம் தவம் பொதுவாக செய்தவரை வானநாடு அழைக்கும், தேவர்கள் அழைப்பார்கள். அந்த தானம் தவம் சிவ சம்பந்தமாக செய்த சிவ தானத்தையும் சிவ தவத்தையும் செய்தவரே சிவலோகம். பொதுவாக தாரதம் தர்மம் செய்தவரே பான நாடுகளுக்கு சொர்க்கலோகத்துக்கு போவான், பிரம்மலோகம் போவான், இந்திரலோகம் போவான், சந்திரலோகம் போவான், அங்கே கொஞ்ச காலம் இருந்துட்டு கீழே வந்துருவான். சிவசம்பந்தமாக சிவனை குறித்து செய்த தவம் சிவனை குறித்து செய்த தானமும் இரண்டு உடையவர்களை சிவபெருமான நினைக்கிறார். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? மற்றைய தேவர்கள் எல்லாம் எங்க நாட்டுக்கு வாங்க என்று கூப்பிடுவாங்க, அதை அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவா? சிவனை குறித்து தவம் சிவனை குறித்து தானம் செய்த மெய்யடியார்கள் அண்டர் நாடும் அமரர் வாழ்வும் கண்டு வீட்டிற்கும் கருத்து ஒன்றிலும் அப்பர் சொல். அண்டர் நாடும் அமரர் இருக்கையும் அண்டர் வாழ்வு அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும் வண்டுசேர் மயிலாடு துறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துறையும் சிவனடியார்கள் திருவடியை கும்பிட கிடைத்த எங்களுக்கு அண்டர் நாடு அமரருடைய வாழ்வு எங்களுக்கு பெருசல்லாங்கிறாரு சொல்வார். கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு, கொள்ளேன் புரந்தரனா எங்களை கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, குடிகெடினும் நல்லேன் எனது அடியார்ந்து அல்ல நரகம் உயிரும் எள்ளேன் எனது திருவருளாலே இருக்கப்பெறி நிறைவா உள்ளேன் பிரதைவம் உன்னை எல்லாரும் எங்கள் உத்தவரே என்பது மாணிக்க வாசுவாமி எழுதுவார். இப்படி பரமஞானிகள் சிவலோகத்துக்கு செல்வார்கள், அவர்கள் வீட்டிற்கு வந்து வினைப்பிறவி சேர மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாயன்மார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாயன் என்ன செய்தார்கள்?

0: சிவதர்மத்தை செய்தார்கள், சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார், சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்பது அப்பறிவார். அதனால சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார்கள், சிவனை குறித்து சிவனடியார்களுக்கு தர்மத்தை செய்தார். சிவ தர்மம் சிவ சம்பந்தமான தவம். அப்படிப்பட்டவர்கள் தான் சிவன் இருந்து இருக்கின்ற கோயிலில் அவர்களும் இருக்கிறார். அதனாலதான் சிவனோடு சமமாக இருக்கிறார். சிவனுக்கு என்னென்ன உபசாரியோ அத்தனை உபசாரம் நாயன்மார்களுக்கு செய்யும். சிவனுக்கு என்னென்ன உபசாரம் நடக்கிறதோ அத்தனையும் நாயன்மார்களுக்கு. பூராவும் நீயே அந்த உபசாரம் பூராவாய்க்கடன்னு விட்டுட்டு விட்டார் மாணிக்கவாதர். இதுல இருந்து தெரியும் மாணிக்கவாதர்கள் நாயன்மார்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அது பொது நீக்கி தலை நிறைய வல்லாக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானாளே என்பார் அப்பர் சுவாமி. அதனால பொதுவாக தெய்வத்தோடு ஒரு தெய்வமாக சிவனை வைத்துக் கும்பிடுகின்ற அந்த நிலையை விட்டுவிட்டு பொதுவாக அந்த சாமியோட இந்த சாமியை வைத்து கும்பிடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்று என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை விட்டுவிட்டு அந்த மாதிரி புத்தி இல்லாமல் புது நீக்கி சிறப்பாக சிவனையே வணங்குவது, சிவனையே நேசிப்பது, சிவனையே தியானிப்பது என்கின்ற அந்த நிலை சிறப்பு புது நீக்கி தனை நிறைய வல்லாருக்கு என்று அவர்களுக்கா வல்லவர்கள் சாமான்யம் அல்ல. புது நீக்கி தனை நிறைய வல்லாருக்கு என்றும் இங்கையும் கும்பிடுவான், குலதெய்வத்துக்கு போயும் கூட போடுவான், இந்த சாமி அந்த சாமி எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவேன். அது அப்படி அப்படி உள்ளவனுக்கு சிவலோகம் கிடைக்காதுன்னார். பொது நீக்கி தனை நிறைய வல்லாருக்கு என்றும் பெரும் பொது பொருது நீக்கி தனநிலைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானாளே என்பது அப்பரு திருத்தாட்டம். ஆகையினாலே இப்படி பொது நீக்கி சிவனையே பொது சிறப்புன்னு தெரியுதல்லவா, பொது சிறப்பு ஒரு சிறப்பு இருந்தனும். பொதுவா பந்தியோட வந்தியா உட்கார வச்சு போடுறது பொது, அவரை தனியா அழைச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சிறப்பான விருந்த உபசாரத்தோடு அந்த ஓனர் அந்த அந்த அந்த வருஷனுக்கு தலைவர் செய்கிறாருன்னா அதான் சிறப்பு இருக்குது. ஆளோட ஆளா உட்கார வச்சு சாப்பாடு போடுறது வேற, அது பொது. தனியா ஒரு அருமையான ஒரு ஏசி உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய பிரகாரம் போக்குவரத்தல்ல நின்று கொண்டு உபசாரம் சொல்லி உபசார வார்த்தைகளை சொல்லி பரிமாறுவது சிறப்பு. அது போல் புது நீக்கி தனை நினைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணை என்பது திருத்தாண்டம். ஆகையினாலே அப்படி புது நீக்கி சிவனையே வணங்கிய பெரியவர்களால் இந்த பெரிய புராணத்தில் வருகின்ற பெரியவர். எங்கேயாவது வேறு தெய்வங்களை கும்பிட்டார்கள், வேறு கோயிலுக்கு போனார்கள், ஞானசம்பந்தர் அத்தனை கோயிலை சுத்தினாரு, சுந்தரர் அத்தனை கோயிலை சுத்தினாரு, அப்பர் அத்தனை கோயிலை சுத்தினாரு, எங்கேயாவது கருப்பாய் கோயிலுக்கு போனேன், காளியாய் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாம் சிவாலயம் தான், எல்லாமே அவம் ஆகாமல் இருக்க வேண்டுமானால் சிவத்தையே சிவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் அவம், அவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் சிவம். அதை சொன்னாரு திருவிழிப்பாவது, இத்தெய்வ நெறி நந்தென்று இருமாய பரப்பரா இந்திரதால பொய்த்தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தெய்வ நான் மறையவர் வீழி மிடலை விண்ணிலி செடுங்குயில் அத்தெய்வ நெறியில் சிவமானாது அவமும் அறிவரோ அறிவுடையோரேனார் திருவிழிப்பா. பாட்டு புரியுதா? இத்தெய்வ நெறி நந்தென்று இருமாய பரப்பரா இந்திரசால பொய்த்தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மிடலை விண்ணிலே செழுங்குய அத்தெய்வ நெறி சிவமானாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. ஆகையினாலே அப்படி சிவத்தையே சிந்தித்து சிவத்தையே எதை எண்ணுகிறானோ அதை அவர் அடைவர், எதை சிந்திக்கிறானோ அந்த பொருளை அவர் அடைவர். எண்ணிய எண்ணியாங்கி எண்ணிய எண்ணியாங்கு எண்ணிய திண்ணியராக எண்ணியது எது எண்ணிக்கிறாரோ சிந்தித்து கொண்டிருக்கிறாரோ அந்த பொருளில் மயமாக ஆகிவிடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பெரிய புராணத்தில் இருக்கின்ற நாயன்மார்கள் அத்தனை. அப்படிப்பட்ட நாயன்மார்களே இப்ப சொல்ல போற நாயனர் குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனார் அவரு பாண்டி நாட்டுக்கு முதலமைச்சர், கற்றவர்களாக இருந்தார்கள், லற்றவர்களாகும். அரசியல் வேறு, ஆன்மீகம் பக்தி வேறாக இல்லை. அரசன் பக்தியுடையவனாகவே இருந்தான், சிவபக்தியுடையவனாகவே இருந்தான். எத்தனை சிவாலயங்கள் பாண்டியர்களாலே கட்டப்பட்டது, சோழர்களாலே கட்டப்பட்டது, சேரர்களால் கட்டப்பட்டது. தன் உடல் உருளாகிய எத்தனையும் சிவாலயத்துக்காகவே. அப்படி இல்லையானால் அத்தனை கட்டடங்களை, அவ்வளவு பெரிய கோயில்களை நம்ம கண்ணால காணும், நம்மால ஒண்ணு செய்ய முடியுமா? ஒரு கல் எடுத்து வைக்க முடியுமா? அத்தனை ஆலயங்களை பணி செய்திருக்கிறார் பாண்டியனும் சோழன். பாண்டியனும் சோழன் என்கிறது அதிகம். அந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம், அந்த அரசர்கள் வாழ்ந்த நாட்டில் நாம் இருக்கிறோம் என்று பெரும்பும். இந்த கலையை காண்பதற்கு, இந்த கோயிலை காண்பதற்கு ஆ என்று வருகிறார் அந்நிய நாட்டு மனிதர்கள் வந்து படம் பிடித்து கொண்டு போவார். இது மாதிரி கலை இருக்குவா, இது மாதிரி சிற்பம் இருக்குவா, இது மாதிரி கோயில் கட்டி இருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டு பாக்குறா, ஆச்சரியப்பட்டு பாக்குறா, அதிசயப்பட்டு பாக்குறா. அதிகம் சிவாலயமே, அதிகம் சிவாலயம். அப்படிப்பட்ட பணி செய்தவர்களிலே பாண்டியன் முதன்மை, சோழன் முதன்மை. சோழ நாட்டில் தானே அதிகமான தலங்கள். அரசர்கள் ஆண்டவரோடு தொடர்பு உடையவர்களாக இருந்தனர், தொடர்பு உடையவர்களாக இருந்தனர். சந்தேகம் வந்தா சாமி கிட்ட போய் கேட்கணும், சந்தேகம் வந்தா சாமி கிட்ட கேட்கணும். அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் சித்தரா வந்து சொல்லுவாரு, அதிரீதியா சொல்லுவாரு, கனவுல சொல்லுவாரு, ஏதோ ஒரு ரூபத்தில் சொல்லி அவர் சந்தேகத்துக்கு. அப்படி பாண்டியர்கள், அப்படி அரசர்கள் வாழ் என்றாலும் உடைய உள்ளம் அவருடைய தவம் அவருடைய புண்ணியம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய நாட்டு அரசர்களிலே ஒருவர் தான் கூம்பாண்டியன். முதுகு வளைந்து அப்படிப்பட்ட கூனையும் சமண சமயத்தில் இருந்த அந்த குறைந்த புத்தியையும் நீக்கி ஞானத்தையும் தந்து கூனையும் நிறுத்தியவர் இந்த குலச்சரநாயகன். வேகத்தில் இருந்த கூனையின் விற்கினாரு, உள்ளத்தில் இருந்த கூனையின் விற்கினார். உள்ளம் அடைந்திருந்தது, உடம்பும் அடைந்திருந்தது. செம்பியன் செங்கோல் என்ன தென்னன்பூர் நிமிர்ந்திருந்தே என்று பாடுகிறார் இரண்டு முதல் புராணத்தில். செம்பியன் செங்கோல் என்ன, அனராயச்சோடனுடைய செங்கோலை போல அது எப்படி வளையாமல் இருக்குமோ அதுபோல இந்த தென்னனாகிய பாண்டியனுடைய முதுகு கூண் நிமிர்ந்தது. அதன் பிறகு என்ன பேரு, நின்ற சீர் நெடுமாற நாயன், நின்ற சீர் நெடுமாற நாயன். கதை பாத்தீங்கள, நிறை கொண்ட சிந்தையால் நெல்வியலி வந்த நின்ற சீர் நெடுமாறம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இப்படி அரசனை தெய்வமாக ஆக்கியது சேக்கடார் சமண நூலை படித்துக் கொண்டிருந்த அனபாய சோழனை சைவனாக மாற்றி சைவ நூலை படிக்க பண்ணினார் அமைச்சர். மனைவி நல்லா இருந்தா கணவன் திருந்தி நல்லவனாக வந்துடுவான். மனைவி தவத்தாலே, மனைவி புத்தியினாலே கணவன் நல்லவனாக வந்தான். அவசியம் மனைவி பேச்ச கேட்டுட்டான், அவன் அதிகபட்சம் கேட்டுட்டான், அதிகபட்சம் கேட்டுட்டான். அதே போல மந்திரியுடைய வச்சு அரசன் கேட்டுட்டான். மந்திரி சரியாக இருந்தால் அரசன் சரியாக, மனைவி சரியா இருந்தா கணவன் சரியா. அந்த வகையிலே அரசனை திருத்தியவர்கள் நம்முடைய அருளாளர் மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியனை திருத்தினர். பணம் போச்சே, பணம் போச்சே, குதிரை வல்லையே, அவ்வளவு பணம் போச்சே, குதிரை போச்சே, குதிரை வல்லையே, வந்து நரிக்குதிரையா போச்சே என்று ரொம்ப கவலைப்பட்டான். அவருக்கு அழியாத புத்தி பேச்ச வாங்கி தந்தார் யாரு, அவன் திருந்து முடியாது. பரகதி பாண்டியர்க்கு அருள் செய்யும். அதே போலத்தான் சேர்க்கிறார் அனவாய சோழனை திருத்தினார். சமண நூலை படித்துக் கொண்டிருந்தவர் அரசனும் சமணன், நாடும் சமணன், அதிலே ஒருவர் தெய்வனாக இருக்க முடியாது. இவர் வெளியில தெய்வனாக இல்லை. மங்கையர்கரசியாரும் சரி, இவரும் சரி, இரண்டே பேர் தான் செய்வார். பாண்டி நாட்டுல இரண்டே பேர் தான் வரிசைகளை தென்னவந்தான். இதற்கு வளவர் கோமான் திரு உயிர் தருணும் செல்வ பாண்டிவா தேவியாரும் குரகடல் அமைச்சனாராம் குலச்சிறையாரும் என்னும் இருவரும் பாங்கு அன்றி செய்வ அங்கு எய்தாராக என்பது திருஞானதம் முதல்வரார். பாண்டி நாட்டிலே இரண்டே பேர் தான் செய்வான். எதற்காக? இந்த பாண்டியன் உய்வதற்காக ரெண்டு பேர் செய்வமாக இருந்தார். உள்ளே செய்வான், வெளியிலே செய்வான். வெளியே திருநெல்வேலி உள்ளே செய்வோம். இப்படியாக இருந்து பல நாள் சுக்கராஜ சுவாமி மீனாட்சியுமே வேண்டி வேண்டி வேண்டி ரெண்டு பேரும் வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி அந்த தவத்தின் மூலமாக சீர்காழியிலே ஒரு பிள்ளை பிறந்தது. மதுரையில வேண்ட வேண்ட சீர்காழியிலும் ஒரு பிள்ளை பிறந்தது. மதுரை சுக்கநாதரையும் மீனாட்சியையும் வேண்ட அந்த வேண்டுதலின் பயனாக சீர்காழியிலே ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை கொண்டு சைவத்தை நிறைவேற்றினார். சிவபாதவர்தயரும் பகவதி அம்மையார் செய்த தவத்து கூட அந்த பிள்ளை வரங்கல. மங்கையரசியார் செய்த தவத்திற்காக, குலச்சிர நாயனார் செய்த தவத்திற்காக அந்த பிள்ளை 12 வயசுல பாண்டி நாட்டுக்கு போனார். 12 வயசு ஞானம் முதல் அந்த 12 வயசிலே சென்று 8000 சமணர்களை வென்று சமண அரசனை செய்வ அரசனாக ஆக்கினார். சமண காட்ட செய்வ நாடாக ஆக்கினார். இதெல்லாம் யாரு செய்தது? இந்த ரெண்டே இதற்கு அவர்கள் சாமார்த்தியத்தினால் முடியுமா? யார் சாமார்த்தியம்? சுக்கநாதருடைய துன்பம். சுக்கநாதருடைய துன்பம். திருநாவுக்கரசர் சமணனாக இருந்தார். அவர் சைவனாக வர வேணும். என் தம்பி இப்படி போயிட்டானே அழுதான். வெற்றம் கூச்சம். எல்லா இழந்து, தாயை இழந்து, தந்தை இழந்து, தன்னுடைய வாழ்வையே இழந்து, கைம்பெண்ணாக போல போட்டு, கைம்பெண்ணாக போல போட்டு இருந்தவனுக்கு அதற்கு மேல ஒரு பெரிய இழப்பு. ஒரே ஒரு தம்பி, அவனும் சமணத்திற்கு என்று அவன் இரவும் பகலுமா அழுதது, முறையிட்டது. திருவதிய வீரட்டானத்திலே துண்டுதவ விளக்கனையார் சுடருளியை தொழுது என்னை ஆண்டருளி நீராயில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவனை பரசமய குடி நின்று எடுத்து ஆள வேண்டுமென பல முறையும் விண்ணப்பம் செய்தார். அப்படி இரவும் பகலுமாக அவள் அழுததற்கும் தொழுதுவதற்கும் தான் சிவபெருமான் இறங்கியே, திலகவதியாருக்காக இறங்கியே, சமணத்தில இருந்த ஒரு அன்பரை, தர்மசேனரை சைவ சமயத்திலே வந்து ஆச்சாரியராக ஆக முடிச்சு. சைவ சமயத்துல ஒரு அங்கத்தரராக இல்லை, சைவ சமயத்துல தலைவராக இருக்கு. அந்த தவம் யாருடையது தெரியுமா? திருநாவுக்கரசருடைய தவமும் சரி, அவர் தவம் அதிகம். யாரு? தலகபதியார் உயர்ந்து. அதே போல மங்கையரசியாருடைய தவமும் குலச்சிர நாயனாருடைய தவமும் சேர்ந்து பாண்டி நாடு சைவமாகியது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ரொம்ப ஓத்தம் பிரமாதமாக படிக்காதவன் பெரிய மினிஸ்டராக வந்துட்டான்னா அடிக்கிற சார் லக்குங்கிறான், லக்கி ஃபலோங்கிறான். லக்கின்னு என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்னா என்ன? பூர்வ ஜென்மத்தில் புண்ணியன்மை. இந்த ஜென்மாலும் ஒன்றும் பண்ணலையா, புரியல? அதனால இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லணும், சம்ஸ்கிருதத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னுமே. அதிர்ஷ்டசாலின்னா தப்பு, லக்கி ஃபெலோ, வெரி குட், விஷ் யூ குட் லக், பேஷ் சந்தோஷம், அப்பா புண்ணியவான் பவ அப்படின்னா தப்பு சாருங்கிறான். விஷ் யூ குட் லக். இன்னைக்கு ராத்திரி என்ன பாடுபட போறது தெரியுமா? விஷ் யூ சொல்ல ஆரம்பிச்சேன், 12 மணிக்கு அமக்கில் பட போறது. ஒரு 20-30 பேர் எங்கேயா செத்து போடுவாங்க இவன் பண்ற சந்தோஷத்துல. அது என்ன நாளைக்கு நியூ இயர், தப்பு இல்லை. இந்த நியூ இயரை கொண்டாடப்படாதுன்னு நான் சொல்லவில்ல, விவகாரத்தில் இதான் இருக்கு. அதனால நான் ஒரு பிரார்த்தனையும் பண்ண போறேன் சாயந்தரமே, இது வத்சராய பரிவத்சரா.

சம்பத்சர தேவதைங்கிறது பிரஜாபதி, சம்பத்சரம்ங்கிறது சித்திரையிலேருந்து சித்திரன், நடுப்புற சில பேர் தைலேந்து தைன்னு ஆரம்பிச்சோம், அது ஒன்றும் சரியாவில்லை. தைக்கு முன்னாடி ஊ வந்து கொடுத்தோம் அவனுக்கு, தைக்கு முன்னாடி ஊ வந்து கொடுத்தோம். நாம விவகாரத்தில் ஜனவரியிலேருந்து ஜனவரி வச்சுட்டா என்ன பெரிய கஷ்டம்? ஏன்னா சித்திர மாசம் 3ஆம் தேதி இந்த வேத சப்தாகம் ஆரம்பம்னு போட்டா நமக்குள்ள இருக்கிற ஒத்துமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, திருக்கணிதத்தில் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வாக்கியத்தில் 3ஆம் தேதி திங்கக்கிழமை, இவன் 3ஆம் தேதி உபநியாசத்துக்கு வரமாட்டார், 4ஆம் தேதி தான் வருவார். இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கணும்னு நம்ம மகாபெரியவா 50 வருஷம் மெனக்கட்டான், ஒன்றும் நடக்கல, அது இருந்துட்டு போட்டான். ஆனால் ஒரு தீர்மானம் என்ன, இப்போ ஆஸ்திக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், பெரிய வாழ்க்கை நடந்த பல விஷயங்களை எனக்கு சொல்லிருக்கா. அவாவா பஞ்சாங்கத்தில் நேத்திக்கா இன்னிக்கான்னு சந்தேகம் வந்ததுன்னா, இதை தர்மசாஸ்திரம் பார்த்து நாம தீர்மானம் பண்ணா அது முடியல. பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு கணம் பண்றோம், திருக்கணித்தம் ஒரு பக்கம் போறது, வாக்கியம் ஒரு, எனக்கு ஜோசியம் ரொம்ப தெரியாது, இருந்தாலும் வேதத்தில் தெரிஞ்சதை நான் சொல்றேன் பெரியவாட்ட கேட்டது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வாத்தியார் சொல்றத கேளுன்னு முதல்ல நான் சொல்லுவேன். வாத்தியார் எதை சொல்லணும்னா உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம்னு கேட்கணும், திருக்கா வாக்கியமா, பெரியவாள்லாம் என்ன பண்ணா வாக்கியம். ஒரு பெரியவர் விஷ்ணுபுரத்துலேருந்து ஒரு லௌகிக்கர், ரொம்ப தர்மசாஸ்திரங்களாம் தெரிஞ்ச நாராயணன் பேர் அவருக்கு, பெரியவாழ்கிட்ட வந்து அவ்வளோன்னு அழுதார். இவ்வளோ அந்த பஞ்சாங்கெல்லாம் குட்டிச்சவரா இருக்கு, நேத்திக்கு ஷட்டியா இன்னைக்கு ஷட்டியான்னு கேட்டாக்க நான் ஒரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் தம்பி இன்னொரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறார், நான் இன்னைக்கு சாதம் பண்ணுங்கிறேன், அவன் நாளைக்கு பண்ணுங்கிறான், என்றைக்கு பண்ணால் போய் சேரும் புதர்களுக்குன்னு பெரியவாழ்கிட்ட வந்து கேட்குறார். இது உள்ள தான் நீங்கள் சொல்லணும், பெரியவா சொல்லணுங்கிறார்னா மகா பெரியவாழ்கிட்ட அழுதுன்னு 3 நாளாக நின்றுட்டுருக்கார். அவர் யார் தெரியுமோடான்னு எனக்கு தெரியும், தான் நாராயணன்னு. அவன் தர்மசாஸ்திரத்தை சந்தேகங்கிறான், சந்தேகம் இல்லாமல் தர்மசாஸ்திரம் எங்கே இருக்குன்றாவா, புரிஞ்சோ இல்லையா? அப்புறம் ஒரு தினசா அவர் அழகழகாக அழைச்சிருந்தா, நீ உன் பஞ்சாங்கப்படி பண்ணு, பிதர்களுக்கு திருப்தி. அவன் பஞ்சாங்கம் மாறியிருந்தானே, இது கன்வர்ஷன் வேறு இருக்கு, நடுப்புற எல்லாத்துலேயுமே கன்வர்ஷன் இருக்கு, அது வேண்டியதே இல்லை, யார் இதை பண்ணாலும். இதனால் அதில் ஏதாவது தோஷம் வந்தால் என்ன பண்ணுறது, தோஷம் வந்தால் நீ கவலைப்படாத, பஞ்சாங்கக்காரன் பார்த்து பண்ணிட்டார் தெரியவா, யாரா பஞ்சாங்கக்காரன் தான் எங்கிட்ட கோச்சுக்காங்க. நான் நடந்தது தான் சொல்கிறேன், இப்போ பெரியவாழ்கிட்ட நேரம் நடக்காத்து நான் சொல்கிறதே வழக்கம் கிடையாது. எதுக்கு சொல்லுவேன், இந்த வியாபாரிக சம்பத்சரத்தை நாம தப்பு இல்லை, ஆனால் கொண்டாடுற விதம் திண்டாட்டமாக இருக்குன்னா. இப்போ ராத்திரி 10 மணிக்கு மேலே எந்த ஊரில் என்ன நடக்கும்னே புரியல, எந்த காலேஜில் அப்படியா கொண்டாடுறது, அது போட்டோம் கொண்டாடுவோம். அந்த வத்சர தேவதைகளை நாளா பிரிச்சிருக்கு, நம்ம தமிழ் வருஷமா இருந்தாலும் இந்த மந்திரம் தான் சொல்லணும். இது வத்சராய பரிவத்சராய சம்பத்சராய இருக்கு, அக்னிர்வாவ சம்பத்சரஹ ஆதித்ய பரிவத்சரஹ சந்திரமா இதாவத்சரஹ வாயுரனுவத்சரஹ. 4க்கு இங்க 3 உபலட்சணம். பிரபவாவுக்கு சம்பத்சரன் பேரு, விபவாவுக்கு பரிவத்சரன் பேரு, சுக்லாவுக்கு இதாவத்சரன் பேரு, பிரமோதாங்கிற வார்த்தைக்கு அனுவத்சரன் பேரு. 4 வருஷத்துக்கு சம்பத்சர பரிவத்சர இதாவத்சர அனுவத்சரன்னு பேர் சொல்றா. இந்த 15 தரம் இது திரும்பி வருது, 60 வருஷங்கள் அதுல இருக்கட்டும். அதுபோல அந்த வத்சர தேவதைகள் எல்லாம் நமக்கு இந்த வத்சரம் பூரா நன்றாக இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணும். வத்சர தேவதைகள்ங்கிறது 60 வத்சர தேவதைகள், ஏன்னா அந்த பிரயோகம் வந்ததுனால நான் சொல்லிட்டேன், 60 சம்பத்சரத்துக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கா, அவ்வளவு பேரும் நாரதருடைய பெண் குழந்தைகள்னு புராணத்தில் எங்கேயோ இருக்கான். பெரிய பிரிவா எனக்கு ஒருத்தன் சொன்னான், உனக்கு தெரியுமோன்னு தெரியாதுன்னு, நாரதருடைய பெண்கள்லாம் இந்த வத்சர தேவதையா இருக்கா, அவளெல்லாம் நினைச்சுக்கணும், அவளெல்லாம் 60 பேர் நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நாரதரை கால வேளை நினைச்சுனுட்டா வருஷப்பர் பண்ணிக்கு சரியா போடும் தான். என்ன வேடிக்கை பார்த்தீங்க, இல்லை நாரதரை போய் அதாவது 4 வருஷம் ஒரு காத்தாலும் எழுந்தோன்னு நாரதரை நினச்சிக்கணுமா, ஏண்டா நாரதரை நினச்சிக்கணும், கலகங்கலாம் வராமல் இருக்கணுமே, இல்லை அப்பாவை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணினா பெண்களுக்கெல்லாம் சந்தோஷமா, பிள்ளைகளுக்கு இருக்குமா இல்லையா சந்தோஷம். அதுக்காக அது இந்த காலத்தை அனுசரிச்சிருக்கு, பெண்களுக்கெல்லாம் தாயார் தகப்பனார் தான் நல்ல அன்பு இருக்கு, ஆண்களுக்கு தான் கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருக்குப்பா. ஆக இதுவத்சர பரிவத்சர சம்பத்சரங்கிற தேவதைகளையும் கொண்டாடணுங்கிறதாக கொள்ளலாம், ஆனால் அந்த சம்பத்சர தேவதையை பார்த்து நாம் நல்ல கேட்கணுங்கிற போது இதை சொல்ல வரேன். ஆக இந்த கால தேவதைகளையும் நாம் பிரார்த்தனை பண்ணும்போது காலத்தில் பிரார்த்தனை பண்ணணும்,
இந்த பிரார்த்தனைங்கிறது கட்டாயம் பண்ணத்தான் போகணும்னு நான் சொல்லி முடிச்சுட்டேன். இதற்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு நமக்கு. நீங்கள் பகவானுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணுறீள், கணபதி ஹோமம் பண்ணுறீள், இல்லை நம்ம சஞ்சாவந்தனமே பண்ணுறோம், என்ன கொடுக்குறீள் நீங்கள்? அர்க்யம் ஜலம் கொடுக்குறீள். கேசவன் தற்பயா நீ கேசவாய மகான் நாராயண் தற்பய மாதம் இல்லையா சொல்கிறோம் இல்லையா? கேச என்னப்பா அதில் கடைசியில் ஆதித்யன் தற்பயாமி சோமன் தற்பயா அங்காரன் தற்பயம் ஒருத்தர்னு ஜலம் கொடுக்குறீள். அப்புறம் பிரார்த்தனையில் அந்த ஆதித்யனை பார்த்து ஆசத்தேன ரஜ சாவர்த்தம் நவனிவேசகன் அமிர்தம் மர்த்தஞ்சா, அழியிற பொருள் அழியாத பொருள் அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாத்துக்கும் தேவையாக உள்ள எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடிய சோலான எனர்ஜியோட இருக்கக்கூடிய சூரியனே நீங்கள் தான் உலகத்துக்கெல்லாம் ஆத்மா. சூரிய ஆத்மா ஜகதஸ்துஷ்ச, அந்த சூரியனுடைய பெருமையை அங்கே சொல்கிறது. சூரியனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் தனியாக இருக்கு. எவ்வளவு சூரியன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆத்மான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, வேதாந்தத்தில் பல அர்த்தங்களை உபயோகமாக இருக்கட்டும். ஆத்மான்னா எனர்ஜியை கொடுத்து எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது ஆத்மா. எல்லா பொருளும் இருக்கணுமே ஆனால் இதற்கு ஆதித்ய ஸ்வரூபமான அந்த அதிலிருந்து ஒளி வந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இதனால்தான் ஆதித்ய ஹிருதயத்தில் எடுத்துட்டேன்னா பிரமாதமாக வேதத்தை சொல்லக்கூடிய சூரிய நமஸ்காரத்தில் இருக்கிற பெருமைகள் எல்லாம் சேர்த்துங்க சொல்றீங்க. ஏஷயே வாக்னிஹோத்ரஞ்ச பலஞ்சை வாக்னிஹோத்ரிணாம் வேதாஷ். நான் இதை நேற்றுக்கே சொல்லிட்டேன், வேதாஸ் வேதங்களுடைய மந்திரங்கள் தான் சூரியன் இருக்குன்னு. வேதாஷ கிருதவச்சைவ கிருதூனாம் பலமேவச்ச யானி கிருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவி பிரபு ஏனம் ஆபத்சு கிருச்சிரேஷு காந்தாரேஷு. காந்தாரேஷுன்னு என்ன தெரியுமோ இல்லையோ, காடுகளில் போய் மாட்டிக்கிட்டோம்னா. நாங்கள்லாம் காட்டில் மாட்டிக்கலையான்னா காட்டை விட வீடு மோசமாக இருக்கும். தண்டகாரினே சகாத்தியே தான் நாம் சங்கல்பம் பண்ணுறோம். காந்தா என்ன, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம கஷ்டன சந்தேகா. ஆரண்யகாத்தியனம் அரண்யே கலு கர்த்தவியம் அஸ்மாபிஹி கைரவி ந கிரியத்தே. அனந்தரம் மம ஏகம் சமாதானம் ஆசீத், அஸ்மாக்கம் யது வாசஸ்தானம் தது அரண்யமேவ. அரண்யே குரூராக மிருகாக சந்தி, அத்துற குரூராக மனுஷா சந்தி. அதேவ தண்டகாரண்யே சகாப்தே இது சங்கல்ப கிரியதே அஸ்மா ஆரண்யகம் அத்ராபி காத்தும் சக்கியதே. இதோடு நிறுத்திப்போம். அப்போது அது மாதிரிலாம் நாம் கேட்கணும். அந்த சூரியன் இடத்துலேருந்து இவ்வளவும் வருதுங்கிறதா சொல்லி சூரியனை பிரார்த்தனை பண்ணோம், எல்லாம் பண்ணோம். நீங்கள் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு பேர். இந்த மாதிரி ஒரு ஹோமங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்கிறோம். கொடுக்கறது வாங்கிக்கிறது. கடையில் போய் நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் ஒரு வேஷ்டி கிடைக்கும், அது ஒரு துன்சா இருக்கும், ஜனதா வேஷ்டி. புரியுறதா? இப்பெல்லாம் 300-400 குறைஞ்சா வேஷ்டி நல்லா இருக்கிறது இல்லைங்கன்னு இல்லையா பார்த்துருக்கோம். இப்போது நீங்கள் 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வேஷ்டி வரணும்னா வருமோ? பிஸ்னஸ் தானே இது.

சாதுர்மாச யாகம், அதுல சாகமேதம்ங்கிற பர்வா, அதுல ஒரு ஹோமத்தில் என்ன சொல்றா, யாகம் எப்படி உபயோகப்படுறதுன்னார். அக்னி மூலமாக நாம இன்டர் வேர்ல்டு கான்டாக்ட், இன்டர்நேஷனல் கான்டாக்ட் தான் உங்க செல்போன்ல வரும் இல்லையா. இன்டர்நெட்ல போனாலும் இந்த எர்த்தில் இருக்கிறது தான் வருமே வழிய தேவலோகத்தில் இருக்கிறது வராது. ஒருவேளை 50 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா பேஷா நான் முதல்ல வாங்குறேன் இந்த டிவியை சொல்ல முடியாது. ஆனா ஏற்கனவே இருக்கிறது தான் அவன் கொண்டு வரான்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை ஒன்று. அதனால நாளைக்கு ஹலோ ஏமா 10 நாள் கழிச்சு பாப்பா எங்க அந்த கல்யாணம்னு இங்கேருந்து யமனுக்கு சொல்லலாம். முன்ன நீங்க செல்போன் இல்லாமலே சொல்லியிருக்கான்னா பெரியவாள்லாம் இங்கேருந்து இந்திரனை கூப்பிட்டுருக்கா, இந்திரன்கிட்டேருந்து இங்கே நியூஸ் எல்லாம் வந்திருக்கு வித்தவுட் எனி கனெக்ஷன். இப்பன்னா நீங்க கனெக்ஷன் இல்லாத செல்போன் அது இதுங்கிறேன். அந்த காலத்தை ஹஸ்தினாபுரத்தில் வந்து கோவிந்தான்னு கூப்பிடுறா திரௌபதி, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கிறா. அவர் துவாரகையிலேருந்து என்ன பெட்டன் அமைத்தினாரோ தெரியாது, புடவை வந்துருக்கு. எப்படி சார்னா ரிமோட் கண்ட்ரோல், இங்கேருந்து சாவி அமுத்துறான் அந்த கார் அங்கே திறக்கிறது, இப்படி அமுத்துறான் மூடுறது. எப்படி மூணு நீங்க மூடுங்களேன்னா, ஐயா மந்திரங்களுக்கு சக்தி இருக்கு, அதை வச்சுருக்கிற நமக்கு சக்தி இல்லை. தசரதர் இங்கேருந்து எத்தனை தூரம் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கான்னு தெரியுமோ. இந்த தேர் எடுத்துன்னு போயிருக்காருன்னா குதிரை தேர் எடுத்துன்னு போயிருக்கார். வேதத்தை நிரூபணம்னா அங்கே போகணும். எதுக்கு சொல்ல வரேன், இன்டர் வேர்ல்டு லிங்கில் கொடுக்கல் வாங்கலாக இருக்கிறது தான் யாகங்கள். அதனால யாகம் யஜ்யங்கள்லாம் நடக்கிறது, இங்கே ஹோமங்கள்லாம் நடக்கிறதுன்னா நீங்கள் எதுவும் அது தமாஷன்னு நினைக்கக்கூடாது. இந்த இன்டர் வேர்ல்டு லிங்கு தான் நம்முடைய யாகங்கள். அதனால தான் சப்தாக யஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர் வேர்ல்டு லிங்க் ஏற்படுத்தினால நமக்கு அந்த ஊர்லேருந்து வர வேண்டியதெல்லாம் சரியா வந்துருக்கு. வெளியூர் நாட்டிலையும் கடன் வாங்கிவிட்டு அட்லீஸ்ட் வட்டியாக கட்டலன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க நீங்க. அதுதான் இப்போ இந்தியாவில் பல கடனோட நாம பிறக்கிறோம். ராத்திரி வச்சுக்க போறேன். அதை கடனோட நாம பிறக்கிறோம். என்ன கடனோட என்ன, கவர்மெண்ட் வாங்கின கடனில் பங்குன்னு ஒன்று சேர்த்துக்கணுப்பான். வேதத்தில் அப்படி சொல்லல. ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிரிணவாஜாயதே பிரம்மச்சரியேண ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜயா பிதிருப்யா. நம்ம முன்னோர்களா உள்ள பரத்வாஜர், கௌதமர், அந்த கௌண்டின்யர், இந்த மாதிரி ரிஷிகள்லாம் பிரிய மேதாவியா இருந்து தவசக்தியினால எல்லாத்தையும் சாதிச்சவ. ஆட்டம்பாமெல்லாம் தன்னுடைய அந்த பலாச தண்டத்தினால நிறுத்தினவர் வசிஷ்டர். வசிஷ்டர் என்ன பண்றா, விஸ்வாமித்தர் போடக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் காயத்ரி ஜபிச்சுண்டு அந்த தண்டத்தை இங்க வச்சார். கிர்ன்னு வருது, நின்று போடுது. பார்த்தார் அவர், உலகத்தில் இந்தூர் வெப்பன் மட்டும் இல்ல, ஃபாரின் வெப்பன், தேவலோகத்திலே வெப்பன் ஆயுதங்கள். நேற்று சொன்னார் பாருங்க, ஆயுதங்கள்லாம் விட்டுட்டு என்னை காப்பாத்துன்னு சொன்னார். எத்தனை ஆயுதம் சொன்னார், யாதே தனு அவ்வளவு ஆயுதங்களும் ஒன்றும் பாய்ச்சா பலிக்கல. ஒன்று வாலாட்டம் உள்ள புச்சச்சாலனம் நாஸ்தி, அப்படியெல்லாம் தபஸில் இருந்திருக்கா. அந்த மந்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு அவ கனெக்ஷன் வச்சுட்டு இருந்திருக்கா. எப்படியோ போட்டோம், இந்த இங்கேருந்து கொடுக்கறது அங்கே போகிறது, அங்கேருந்து கொடுக்கறது இங்கே வருது. அக்னோ பிராஸ்தா ஹுதி சம்யக்குன்னு முதலே சொல்லிட்டேன் நான். அந்த சைக்கிள் வருது. இந்த சைக்கிளை வந்து வேதம் சொன்னால் நம்ப மாட்டேன், கவி சொன்னால் நம்ப மாட்டேன், கீதை சொன்னால் நம்புவேன்னு சொன்னான்னு வச்சுங்க. இப்போ கீதைக்கு அவ்வளோ பிரமாதமான மவுசு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்கிறது வேற இருக்கட்டும், இருந்தாலும் கீதைங்கிறான். ரஷ்யாவில் அதை வெளியில் தெளிவிடுவேன்னா அப்புறம் கடைசியில் அவன் மூக்கு உடஞ்சி போச்சு, நல்ல வழியாக எடுத்துட்டான்னு நேற்று சுவாமியில் வேற சொன்னார். அது அதில் டெரரிஸ்டுக்கும் வேண்டிய வாக்கியம் இருக்கு, தஸ்மாத் யுத்தஸ்வபாரத அடிச்சு கொல்லுன்ட்டு வரான். இப்படியா எடுத்துக்கிறது கீதையில் எதிராக எடுத்துட்டேன்னா தஸ்மாத் யுத்தஸ்வபாரதாங்கிறான் டெரரிஸ்டுங்கிட்ட வந்து அடிச்சு கொல்லுன்னு சொல்லிருக்கார் கீதையில். அதனால இல்லை உத கான்டெக்ஸ்டை வச்சு அர்த்தம் சொல்லணும். இதில் இந்த கான்டெக்ஸ்டை வச்சு அர்த்தம் சொல்லலேன்னு வச்சுங்க, அங்கே ஆதிசங்கர் எழுதியிருக்கா, ஆரம்பித்த சண்டையை விடாதே, சண்டை போடுன்னு இங்கே சொல்லவே இல்லை. அதான் நம்ம தான் போட்டுன்னு இருக்கோமே. ஆரம்பித்த சண்டையை நடுப்புற நிறுத்தாதேன்னு சொல்லிருக்கார்னு அர்த்தம் எழுதியிருக்கார். கான்டெக்ஸ்டை பார்க்காம அர்த்தம் சொல்கிறதா இருந்தால் என்னாகும் தெரியுமோ இல்லையோ. இந்த காலத்தில் சில பையன்களுக்கு ரொம்ப நம்பிக்கை குறைஞ்சதுனால பூனலே வேண்டான்னு கட்டிவிட்டானுங்க. சரித்தான் போட்டுருந்தார், சின்ன வயசில் போட்டால் கழித்து மாட்டிவிட்டான். மாட்டின உடனே என்னாச்சு, அவன் ஃபாரினுக்கு போயிட்டான். அங்க போகணும்னா என்னவோ ஏதோ தெரியல, நம்ம பசங்களுக்கு அங்க போனா சில ஸ்ரத்த வருதுன்னா. நான் ஏதோ ஃபாரின் போகணுங்கிறதுக்காக நான் என்கரேஜ் பண்றதா வச்சுக்காங்க, அதுக்காக இல்லை. பெண்களும் சரி ஆண்களும் சரி அங்க போகணும்னா சந்தியாதம் பண்ணணும், சம்ஸ்கிருதம் படிக்கணும், வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், கீதையை பத்தி தெரிஞ்சுக்கணும். பெண்குட்டிகளா இருந்தேனாக்கா இங்க இங்க வரலட்சுமி வருதான் வேண்டான்னு, அங்க போய் வரலட்சுமி வருது எப்படி குழக்கட்டை பண்ணுன்னு எழுது, அந்த சொம்பு முகத்தை வாங்கி அனுப்பு. நான் சொல்றதெல்லாம் விளையாட்டு இல்லை,
டே டு டே நடக்கிற விஷயம். அது என்ன காரணம்னு எனக்கே புரியல. அங்கே போனால் ஸ்ரத்தை ஆயிடுத்து. இவனுக்கு சர்த்தான்னு எப்படி போட்டுக்கணும்னு மறந்து போச்சு பூனல். சர்த்தான் லீவுக்கு வந்து போய் இங்கே வந்தான். அன்னைக்கு ஆவணியாவட்டம் கான்டெக்ஸ்டுக்காக சொல்கிறேன். ஆவணியாவட்டத்தை இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமோ இல்லையோ. சரி, அங்கே பிராமணாலாம் இந்த சங்கரமடத்தை போட்டுக்கிறா, போய் பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம்னுட்டு மறந்து போச்சு. எப்படி போட்டுக்கணும்? இங்கே வந்தால் இவன் வந்த வேலையில் பிரம்மேஜ்ஞம் பண்ணிட்டுருக்கா எல்லார் வேணுச்சு வேலையில் பிரம்மேஜ்ஞம் பண்ணுறான்னா என்ன தெரியுமோ இல்லையோ. கொஞ்சம் நேரம் மாலையாக போட்டுக்கிறது, கொஞ்சம் நேரம் பிராச்சீன வீதி போட்டுக்கிறது, கொஞ்சம் நேரம் இப்படி போட்டுக்கிறது. அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்தான், இவாளுக்கே குழப்பமாக இருக்குது, வேண்டவே வேண்டாம் முடிவு பண்ணிட்டு போட்டான். ஞானம் என்ன அறிவு பார்த்தது. பிரம்மயஜ சமய ஆகத்திய யஜ்னோபவீரதாரணம் கதமித்தி நிச்சயதும் ஆகத்தவான் தஸ்மின் சந்தர்ப்பே பிராச்சீனா வீதி உபவீதி நிவீதி திரயம் திருஷ்டுவா மயா நைவ கிரியத்தே திகிட்டான். கஹா சந்தர்ப்ப கான்டெக்ஸ்ட் என்ன? அவளை கேட்க வேண்டாம், ஏன் அப்படி பண்றேன்னு அதை விட்டானுங்க. அதுபோல தஸ்மாத் யுத்த சுபாரதான் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணானா, அவன் இந்த ஆசாமிக்கு தம்பி இல்லைன்னா அண்ணா. அந்த கீதையில என்ன சொல்றார்? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா. கீதை, வேதம், சாஸ்திரம், ராமாயணம், பாரதம் எல்லாம் ஒரே சமாச்சாரம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவ வரிஷா. ஃபுட்டு வேணும்னா மழை வரணும், மழை வரணும்னா யாகம் பண்ணி ஆகணும், யாகம் பண்ணாமலே மழை வரதுன்னா வரவே வராது. அதுக்காக தான் வருண ஜபங்க எல்லாம் வச்சுருக்கான். அப்போது இதில் ஒரு அடுத்த கேள்வி, கொடுக்கறது குறைச்சலாக கொடுத்து அங்கேருந்து நிறைய கேட்குறீங்கள, இதனால யாகங்கள்லாம் பண்ண வேண்டான்னு அடுத்தவன் நம்பிக்கை. முதல்ல கடவுளை கேட்கப்படாதுன்னா இதுக்கு ஒரு பதில் இருக்கு. முதல் பிரச்சனத்தில் இஷயத்வோர்ஜேத்வ ஆரம்பித்தா தர்ஷபூர்ண மாச இஷ்டின்னு பதினஞ்சுனா வட்டம் பண்ணக்கூடிய ஆகித அக்னிகள் அக்னிஹோத்திரில் பண்ண வேண்டிய கர்மா. அதில் நெல்லை குத்தி எடுத்து புடைச்சி அரிசி பண்ணி அதை மாவிடிச்சு அந்த மாவை ரெடியாக வச்சுண்டு அந்த மாவை நெய்யில் போட்டு வறுத்து புரோடாச சப்தா அர்த்தா உச்சது, அதை ஒரு வானிலையில் போட்டு நெய்யை போட்டு நல்லா செவக்க வறுத்து வெந்நீரை காய்ச்சி ரெடியாக வச்சுண்டு அதில் ஊற்றி அது ஒரு தினசம் மாவாக கெட்டியாக ஆன உடனே அது உருண்டை உருட்டி அதை ஆமை மாதிரி பண்ணணும். ஆமை மாதிரி பண்ணி அதை ஒரு இடத்துல எடுத்து வச்சா இதுக்கு தான் புரோடாசம்னு பேர். புரோடாசன்னு ஒரு வேர்டுக்கு இவ்வளோ ப்ராசஸில் இதுக்கு உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும்னா பிஸ்கட் மாதிரி அது, வித்தவுட் சால்ட் வித்தவுட் சுகர். ஏன்னா தேவதைகளுக்கு சுகரும் ஆகாது உப்பும் ஆகாது, பெரிய மனுஷாலும் இல்லையா. இது என்னுடைய கற்பனை, இதெல்லாம் பாஷ்யத்தில் இல்லை. நாம் அந்த புரோடாச பிரசாதத்தை சாப்பிட்றச்சோ கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடணும், அப்போதான் நமக்கு நல்லாது. தேவதைகளுக்கு இப்பெல்லாம் 50-50ங்கிறான். இந்த பக்கம் உப்பு பிஸ்கட்டு 10, அந்த பக்கம் 10, இப்படி இருந்த பொட்டெல்லாம் இன்னொருத்தம் 50-50ன்னா, சார் 50% உப்பு 50% இது நான் உள்ள பிறந்த மாதிரி இருக்கும். அது ஸ்ரத்தையில 50, அஸ்ரத்தையில 50, எதோ இதில் கொண்டு சேர்க்கறது. 99% பால், ஒரே 1% பாய்சன்னா எப்படி கலக்கிறது? சிலது தான் பாலையும் தேனையும் கலக்கலாம்னா பாலையும் விஷத்தையும் கலக்கலாமோ? இப்போ இந்த மாதிரி இவர் கொடுக்கறது குறைச்சல் வாங்கிறது ரொம்ப நிறைய, இது எப்படியா சரியாக வரும்னு அவன் கேட்குறான். அதுக்கு என்ன சொல்லியிருக்கு வேதம்? அந்த புரோடாசத்தை வச்சு அந்த மாவை பார்த்து சொல்றார், அந்த அரிசியாக மாவு பண்ணி வச்சுருக்கிறச்சே இந்த மந்திரம் தானியம்.

முதல் காண்டத்திலே நாலஞ்சு அனுவாகத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய விஷயம். இது போல ஆயிரம் விஷயங்கள் சொல்ல போறோம், ஆயிரம் விஷயத்தையும் இங்க சொல்ல முடியாது, சில விஷயம் தான் சொல்ல போறேன். இங்க என்ன சொல்றது மந்திரம், தானியமசி அரிசியே தினுகி தேவா, இந்த மாவை எடுத்து வச்சிருக்காரு ஒரு கிண்ணத்துல, இது இனிமே வறுத்து இருத்து மாவு பண்ணி புரோடாசுங்கிறதுக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன் உங்களுக்கு. இது எப்படின்னா பிஸ்கட் ப்ராசஸ்ல அது நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்காரா, அதுக்கப்புறம் இதுக்கு கீழே தணலை வச்சு அது மேல கல்லை வச்சு அந்த கல் சூடானதுக்கு அப்புறம் இந்த உருட்டின புரோடாசத்தை எடுத்து அது மேல வச்சு அது மேல ஒரு ஹீட்டுக்காக அக்னியை வச்சு பிஸ்கட் பண்றதெல்லாம் அப்படித்தான் பண்றா, புரியுதோ? அதனால சுகரும் சால்ட்டும் இல்லாத ஒரு விதமான பிஸ்கட்டை அதை தயார் பண்ணி இதைத்தான் ஹோமம் பண்ணும். அக்னையே புரோடாசம் அஷ்டாகபால் பத்தி ரெண்டாம் காண்ட ஆரம்பிச்சா புரோடாசம் அஷ்டாகபாலம் புரோடாசமே காரசக்பாலம் என்ன திருப்பி திருப்பி பஞ்சாயத்து தெரியுமோ? இதை எவ்வளவு கொடுக்கிறார் முழுக்க இல்ல, கொஞ்சம் எடுத்து ஹோமம் பண்ணும். இப்ப இந்த மாவை பார்த்து சொல்றார், ஏ தானியமே தேவான் தினுஹி, நான் எவ்வளவு தேவதைகளுக்கெல்லாம் ஹோமம் பண்ண போறேனோ அவளுக்கெல்லாம் நீ மலமலையாக மாறி திருப்தி பண்ணி வைன்னு மந்திரம். இதுக்கு வியாக்கியானம் என்ன தெரியுமோ இல்லையோ? திருத்தீயஸ்யாங்கிற மூணாவது அஷ்டங்க ரெண்டாவது பிரச்சனத்துல இதுக்கு வியாக்கியானம் இருக்கு. தான்யமசி தினுஹி தேவா நித்யாஹா, சொல்லுங்க

சுகோதி, நீ எவ்வளவு ஹோமம் பண்றியோ நெல்லிக்காய் பரிமாணம் இவ்வளவுதான் அங்க போய் சேர்றதுங்கிறது இல்ல. முதல்ல திரோமணி யாவத் ஏகா தேவதா காமயத்தே, ஒவ்வொரு தேவத்துக்கும் வருஷம் 15 நாள் இந்த ஹோமம் நடக்கிறது. இந்த 15 நாளைக்கு அவளுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவாக மாறி இது அங்க போறது. நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா, நான் கேட்கிறேன் இப்போ போகலங்கிறத. இந்த கேள்வி தானே, வருஷத்துக்கு ஒரு சாத்தம் பண்ணுங்க பிண்டத்தை வைக்க சொன்னான். இவன் சொன்னா ஒரு வருஷத்துல ஒரு நாள் பிண்டம் கொடுத்து அப்பாவுக்கு இப்படி சார் வயர் ரொம்ப, அதுக்காகத்தான் சாத்தத்தை விட்டேன்னா எப்படி தெரியும் என்னடா அது? அங்க என்ன சொல்ற தெரியுமா இல்லையா? யாவத்யஸ்ய மாத்ரா தாவதீந்த ஏதாம் மாத்ரா அந்ததாம் யதாக்னிரக்ஷிதோனு பதஸ்த ஏவம் மஹ்யம் பித்ரேக்ஷிதோனு பதஸ்த ஸ்வதா பவா தாது. தேவதைக்கும் அதான் பிதர்களுக்காக தான், பிதர்கள்னா ஏதோ டெட் பாடின்னு வச்சுக்காங்க, பித்ரு தேவதைகள்னு இருக்கா. அவளுக்கு இங்கேருந்து இது போய் சேர்றது சேரும் போது இவன் என்ன சொல்றான், அவர் இந்த பிருத்திவியில பிறந்திருந்தாருன்னா இந்த பிருத்திவி எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசாக நீ உணவாக மாறி, அவர் மாடா இருந்தா புல்லாக போகணும், அவர் பள்ளியா இருந்தா கொசுவா போகணும், கொசு மாட்டிக்கு மல்லி இருக்க அந்தந்த உணவாக மாறி அவ்வளவு பெருசா ஸ்வதாபவா தாம் ஸ்வதாம் தைஸ அப்படின்னு சொல்றான். இந்த மந்திரத்தினுடைய பெருமையை கவனிக்கணும். அது போல இங்கே புரோடாசத்தை பார்த்து சொல்றான், யாவதேகா தேவதா காமயதே யாவதேகா, 15 நாள் மட்டும் அவளுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவாக மாறி, தாவத ஆகுதி பிரததே, நீ கொடுக்கக்கூடிய ஆகுதி பிரத விஸ்தாரேன்னு தாத்து, பிரததே அப்படின்னா விஸ்தாரம் அடையிறது. நஹி ததஸ்தி, நீ கொடுக்கறதுதாங்க போறதுங்கிறது கிடையாதுப்பா. எத் தாவதேவ சாத் யாவத் ஜுஹோதி, சாதாரண சம்ஸ்கிருதம் படிச்சவாளுக்கே வேத பாஷத்தை கவனிச்சா புரியும். இதுக்கு வியாக்கியானம் அது பண்றது. அதனால இதுக்கு நீங்க திருவள்ளுவர்கிட்டேருந்து ஒரு உதாரணம் நான் எடுத்தேன்னா தமிழ்நாட்டில் ஒத்துணுவோம். அதுக்காகத்தான் கண்டுபிடிச்சேன். அவர் இதை சொல்லல, அவர் வேள்வியை பத்தி நிறைய சொல்லிருக்கார், வேள்வியினாலதான் மழை வருதுன்னு சொல்லிருக்கார், வேதம் ஓதுவது வேதியருக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லிருக்கார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சின்னது பெருசாகுங்கிறதுக்கு வேற ஒரு கான்டெக்ட்ல, காலத்தினால் செய்த உதவி ஞாலத்திலும் மானப்பெறுதுங்கிறார். அதை எடுத்துக்கணும். இங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டதான ஒருத்தருக்கு தேவையை கொடுத்தேலேயானால் அது 10 பைசாவா இருந்தாலும் அளவு கடந்ததானதாக மாறும் ஞாலத்திலும், சமுத்திரத்தை விட பெருசுங்கிறார். இதுக்கு உதாரணம் வேணும்னா நீங்க பஸ்ல ஏறிட்டு பர்ஸ் எடுத்துன்னு போல, ஏதோ இடுப்புல 1.25 ரூபா தான் இருக்கு, மினிமம் 2 ரூபா இப்போ அது ஏத்த போறான், அது வேற விஷயம். இந்த சமயத்தில் இவர் கேக்கப்புக்கேன்னு கண்டக்டர்ட்ட மாத்தினு இறக்கி விட்டாரோ, அதுவும் நம்ம மாதிரி இருந்தான்னா தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுவான் நிச்சயமா. தமிழ்நாட்டில் இந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து 4 நாள் கொடுத்தாருன்னு வச்சுங்கோ, உங்களுக்கு அது 1 கோடி ரூபா மாதிரி இல்லையோ? அங்க என்ன சொல்றார், எதனால அந்த இவ்வளவு ஆகுதி பெருசா போறதுன்னார். ஏ தஸ்ய யஜுஷோ வீரியேனா, அங்கதான் கவனிக்கணும். தான்யமசி தினுகி தேவான்னு இந்த யஜுர் மந்திரம் சொன்னோ இல்லையோ, இந்த மந்திரத்தினுடைய எஃபெக்ட்னால அது அவ்வளவாக மாறி போறது அப்படிங்கிற வரைக்கும் சொன்னார். இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டு பதில் சொல்றதுங்கிறதும் சங்கட பரிகாரங்களும் ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த விஷயம், சிராதத்தை பட்டினி கிடக்கணும், சாதம் எத்தனை நேரம் முடிஞ்சாலும் சொல்றார். இது ஒரு உதாரணம் சொல்றேன், முடியல சார் ரொம்ப சுகர் பேஷண்ட், மணிக்கு ஒரு தரம் ஏதாவது லிக்விடாவது போட்டானுன்னா சர்தான் ஏதோ சாப்பிட சொல்றோம் இல்லையோ, இல்லை இவர் இட்லி தான் போடணுன்னாலும் அது கடைசி பட்சம். இதை ஒரு யாகத்தில் பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்கு. யாகம்ங்கிறது 5 நாள் பண்ண வேண்டியது சோமயாகம். 5 நாள்ல இவருக்கு என்னன்னு கேட்டேன்னா, பசி பட்டினியினால உடம்பு 15 கிலோ குறையணும். முதல் நான் தீட்சையிலேருந்து ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் இவர் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்து பீவா தீக்ஷதே கிருஷோ யஜதே. இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதான்னு அது ரொம்ப என்ன கேட்கக்கூடாது. நீங்க நாம பிராணாயாமம் பண்றோமான பண்ணவே இல்லையே, செஞ்சா வந்தனோ என்ன ஓம் போகுது எனக்கு புரியல. இதை நான் வேடிக்கைத்தான் சொல்லணும். குலாம் பிரதமஷ்டம் மோமோ பாத்த சமஸ்துவாரா, என்ன ஸ்பீடு என்ன சமாச்சாரம். ஓம் பூஹ ஓம் புவ ஓகும் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத் ஓமா போ ஜோதிரசோமிருதம் ப்ரஹ்ம பூர்பூவஸ்து வரோம். இது சொல்ற வரைக்கும் இழுக்கணும். நான் சொல்றது என்ன, பிராணாயாமம் ஒரிஜினலா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்குங்கிறத சொல்றேன்.
இவ்வளவு மந்திரம் சொல்லி இன்ஹேல் பண்ணும், இவ்வளவு மந்திரத்தையும் மனசுனால சொல்லி அங்க நிறுத்தணும். இது பயந்துக்காங்க, யாரும் அந்த மாதிரி பண்ணவே இல்லை இது வாழ்க்கையும். அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது இவ்வளவு மந்திரம் சொல்லணும், இந்த மூணும் சேர்ந்தா ஒரு பிராணாயாமம். இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் நீங்க பண்றீங்களான்னு கேட்கக்கூடாது. அதனாலதான் சந்தி சிரிக்கிறது. சந்தி பண்றவாளும் சரியா பண்றது இல்ல. அது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இடத்துல இப்ப ஓடிட்டு இருக்கு. இது என்னடா பெரிய ப்ராப்ளம், வெறும்னு இழுக்கிறான். அங்க இவன் யோகாபியாசத்துல போனா அங்க இழுக்கிறான். அதனால இது இது வந்து சப்ஸ்டியூட் ஆகாது. ஏன்னு அங்க மந்திரங்கள் கிடையாது. இங்க மந்திரம் இருக்கு, வியாகிருதிகளை ஏழ சொல்லி, ஏழு தரம் ஓங்காரத்தை சொல்லி, அதுக்கப்புறம் காயத்ரியை பூரா சொல்லி, காயத்ரிக்கு மேல மூடுறதுக்கா ஒரு மூடி வேறு, ஓமா போ ஜோதி ரசா காயத்ரி இல்ல, அமிர்தம் பிரம்ம பூர்பவஸ்வரம்னு சொல்லி, ஓம் பூர்பவஸ்வன்னு ஆரம்பிக்கலாம், பூர்பவஸ்வரம் சொல்லி கலசையை முடிச்சிருக்கான். சம்புடீகரணம், இதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கவா செய்யணும். அப்போ நாம பிராணாயாமியான்னு அப்படி பண்ணணும். அப்படி நாம பண்றது இல்லையே, எப்படி பண்றோமோ அப்படி பண்ணோமே, ஆனால் ரொம்ப நல்லது வருங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ எந்த காரியமும் நாம அது மாதிரி பண்ணாதனால பலன் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்க முடியாது. இப்போ ஒரே ஒரு மந்திரம் சொல்லி முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, என்ன சொன்ன ஆரம்பிச்சேன், பட்னி கரெக்ட். இந்த பசி பட்னி கிடக்கணுங்கிற சமாச்சாரத்தில் அஞ்சு நாள் சோமியாகம் பண்ணணும், அஞ்சு பீவா தீட்சதே கிருஷோ யஜதே, வேடத்தில் ஒரு இடத்துல பார்த்தார் நடுப்புற சாப்பிட்டா என்ன ஆகும்னாரு.

0: பசியாது. அவர் சொன்னபடி பட்டினி இருந்துட்டாருன்னா இவர் சுகர் பேஷண்டா இருக்கிறதுனால இவருக்கு கர்மா ஆரம்பிக்கணும் நாலா நாளே. இப்படி ஆகிடும். எதனா சுவானுபவ சேர்த்து சோதுக சாது, ஒண்ணுமே உள்ள ஆகாரம் பண்ணாம அஞ்சு நாள் இருக்கேன்னு ஆரம்பிச்சாருன்னா இவருக்கு பசினாலே ஏதா ஆபத்து வரலாம். சரி, அது பெரிய ஆபத்து. எதஸ்னியாது, தட்டுக்கிட்டு உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுறது. புரியல, உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுறதுல, இங்கேதான் சாப்பிடாது. அப்படின்னா என்ன ஆகும்னா, ருத்ரோ அஸ்ய பசூன் காதுக சாது. பரமேஸ்வரன் இதை பார்த்துன்னு பொய் சொல்றியா படவா, எனக்குன்னு யாகம் பண்றச்சு பொய் சொன்னியான்னு விட்டு இவருக்கு ஏதாவது ஆபத்தை கலைப்பு விட்டுருவார். யாகம் பண்றதுக்கு முன்னாடி சாதாரணமா இருப்பார், பண்ணப்புறம் ஆபத்து வரும். அப்படின்னா இப்ப என்னடா பண்றதுன்னு பயம் ஐடியா ஒன்று கண்டுபிடிக்கணும். இது வேதத்து சொன்ன பரிகாரம். இத வச்சுத்தான் அம்பரீஷோபாக்கியானங்கிற கதை வந்தது. அதோட நான் இப்ப பூர்த்தி பண்ணி இவருக்கு விட்டு விடுறேன். அம்பரீஷோபாக்கியானத்துக்கு மூலம் இங்க இருக்கு. பாகவத புராணத்துக்கு வேண்டிய மூலங்கள்லாம் நிகம கல்பத்தொருவர் கலிதம் பலம். விவாக மந்திரார்த்தத்துக்காக வந்ததான ராமாயண காண்டங்கள் என்னங்கிறதையும் சொல்றேன். இப்ப இதுல என்ன சொன்னார், அப்படி இருந்தா லிக்விடாக உப்பு இல்லாம ஏதாவது சாப்பிடு. அப்ப என்ன ஆகும், உனக்கு அவ்வளவு தூரம் உயிர் போகக்கூடிய ஸ்டேஜ் வரவே வராது. சாந்தோக்கியத்தில் பன்னெண்டு நாளைக்கு உபவாசம் இருன்னு சொல்லிருக்கார். பதினஞ்சு நாள் பஞ்சதசாஹானி மாசீஹி காமம பப்பிபா, உண்ணாவிரதம் இருக்கிறவன் பதினஞ்சு நாள் வரைக்கும் தாராளமா இருக்கலாம்னு விட்டார். முன்னாலே கலைச்சுன்னு விடுறா, வேற விஷயம். நிஜமா உண்ணாவிரதம் இருந்து கலைச்சுக்கிறவா சில பேர், சில பேர் உண்ணாவிரதம்னு பேர்ல வச்சுன்னு கலைச்சுக்கிறவா சில பேர், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பதினஞ்சு நாள் உண்ணாவிரதம், வெறும் ஜலத்தை மட்டும் சாப்பிட்டா உயிர் போகாது கேரண்டின்னு வேதம் சொல்லியிருக்கு. நான் இப்ப சமீபத்து ஏதோ பேப்பர்ல பார்த்தேன், பல வருஷமா வெறும் ஜலம் மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு. இதெல்லாம் வெரி ரேர் கேஸ். அது இருந்தாலும் வேதம் என்ன சொல்றது, ஜலத்தை சாப்பிட்டேன்னா இது சாப்பிட்ட மாதிரி இருந்து உயிர் போகாம காப்பாத்திக்கும். ருத்ரன் வந்து சாலிடா சாப்பிட்றது தான் நிஷேதம் பண்றதுனால அதை சாப்பிடலன்னு ஆகும். தன்னேவா சித்தம் சாப்பிடலன்னு ஆகும், நேவ அனசித்தம் சாப்பிட்டான்னு ஆகாது. பயமீடியாவா கண்டுபிடிக்கலாங்கிறார். இதனாலதான் அம்பரீஷோபாக்கியானத்துல துர்வாசர் சோதனை பண்ணி விஷ்ணு பக்தால் பெருமையை கொண்டதுக்காக ஏற்பட்ட சரித்திரத்துல துவாதசி இன்னைக்கு பாரணம் பண்ண முடியாம ஆகும் பொழுதோ நீ துளசி ஜலத்தை சாப்பிடப்பா, பாரண பலன் வரும்னு சொன்னார். அப்புறம் நடந்ததெல்லாம் வேற விஷயம். அவளுக்கு மூலம் இங்க வேதமானது எப்பவும் எதை சொல்லும் பொழுதும் பல சங்கடங்களுக்கெல்லாம் பரிகாரம் சொல்றதுங்கிறதுல இன்னும் பல பல விஷயங்கள் இருக்கு.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உரிய காலத்தில் தரிசனம் செய்தல் வேண்டும். சிவபெருமானை தரிசித்தல் என்பது எனக்கு விரும்பியதான காலத்தில் நான் சிவனை தரிசிக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் சுற்றுலா தலங்கள் ஆக இருக்கக்கூடியதான பல திருத்தலங்களில் மதியம் கூட தரிசனம் செய்யலாம் என்பதான ஒரு நிலைமை இருந்து வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடியதான ஆலயங்களை ஆன்மீக தலங்களாக பார்க்காமல் அதனை ஒரு சுற்றுலா தலங்களாக பார்த்து மதியம் கூட தரிசனம் செய்யலாம், 2 மணிக்கு கூட தரிசனம் செய்யலாம், அவை அனைத்தும் உச்சிதமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே அமைகின்றது. அவ்வாறு தரிசனம் செய்வதற்கு உரியதான நேரம் காலம் தேவை. பயனற்று போகிவிடும் அகாலத்தில் செய்யக்கூடியதான தரிசனம் என்பதை ஸ்வதேச ஸ்வதேச காலையோரேவ யஜ்ஞாக இஷ்ட பலப்பிரதாக அந்யதேசே அந்யகாலேச்ச தே ஏவ அனிஷ்டப்பிரதாக மதாக. பூஜை என்னும் யாகத்திற்கு, அதாவது பூஜையே ஒரு யாகமாக கூறுகிறார் இந்த இடத்தில், உரிய இடம் உரிய காலம் ஆகிய இரண்டும் தேவை. இறைவனை தரிசிக்க சுமார் காலை ஒரு 5:30 முதல் ஒரு மதியம் 12:30 வரை, அதிகபட்சமாக அனைத்து ஆலயங்களும் 12:30 வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் பக்தர்கள். மாலை ஒரு 4 அல்லது 4:30 முதல் இரவு ஒரு 9 வரை தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில்தான் தரிசனம் செய்தல் வேண்டும். மதியம் 2 தரிசனம் செய்யலாமா என்றால், மதியம் 12 மேல் தெய்வங்களை குறித்து செய்யக்கூடியதான வழிபாடுகள் செய்தல் கூடாது என்பது நமது ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விதியாகும். எனவே இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு காலை 5:30 முதல் ஒரு 12:30 அல்லது 12 மாலை 4 ஆரம்பித்து 9 தரிசனம் செய்தல் நல்ல பயனை கொடுக்கக்கூடும் என்பதை நாம் உணர வேண்டும். பூஜை என்னும் யாகத்திற்கு தேசம் காலம் ஆகிய இரண்டுமே விரும்பிய பயனை தரும். மற்ற தேசத்திலும் கூறப்படாத பிற இடத்திலும், அதாவது ஆலயம் கட்டுவதற்கு யோக்கியதம் இல்லாத இடத்தில் ஏதேனும் ஆலயம் கட்டப்பட்டிருந்தால் அது சொல்லப்படாத இடம் என்று கருதுதல் வேண்டும். உரிய காலம் அல்லது ஏற்ற புண்ணிய கால நேரம் இல்லாத பொழுதும் செய்யப்படுவது விரும்பாத தீமையையே தரக்கூடும். எனவே பூஜையை உரிய காலத்தில் உரிய புனித இடத்திலேயே செய்து பயனடைதல் வேண்டும் என்பதை அறிக. நாம் நமது இஷ்டத்திற்கு போல் திருக்கோவிலுக்கு செல்லலாம், என்னிடம் வசதி இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் கருத்தில் கொண்டு ஆலயத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை நமது விருப்பம் போல் சென்று தரிசிக்கலாம் என்பதான எண்ணம் அறவே கூடவே கூடாது. அவ்வாறு மோகத்தினால் எவனேனும் தரிசிப்பானே எனில் அவன் தீமையையே அடைவான். அவ்வாறு தரிசித்தலை விட தரிசிக்காமல் இருப்பதே நல்லதாகும். வெளியூரில் ஏதேனும் சுவாமி தரிசனத்தின் பொருட்டு நாம் சென்றால் கூட, அந்த ஊர் பழக்க வழக்கத்தின்படி அந்த ஆலயம் எத்தனை மணிக்கு நடை திறக்குமோ காலையும் மாலையும் அத்தனை மணிக்கு சென்றுதான் நாம் தரிசிக்க வேண்டுமே தவிர, நான் வெளியூரிலிருந்து வருகிறேன், என்னிடம் செல்வங்கள் நிறையாக இருக்கின்றது, கோவிலை இப்பொழுதே திறந்து தரிசனம் செய்து வையுங்கள் என்றெல்லாம் நாம் கூறுதல் உச்சிதமன்று. அந்த ஊரின் பழக்க வழக்கப்படி யாதொரு விஷயம் நடத்தப்படுகிறதோ அதனை அனுசரித்தே நாம் தரிசனம் செய்தல் வேண்டும். அதுவே மிக சாலச்சிறந்தது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, திருக்கோவிலுக்குள் செல்பவர்கள் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டிய சமயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தோற்றத்தில் செல்லுதல் வேண்டும். இன்று நிறைய நபர்கள் திருக்கோவிலுக்குள் செல்லும் பொழுது நெற்றியில் திருநீர் இல்லாமல், ஒரு நாகரீகமான ஆடை அணியாமல், சொல்லுவதற்கே சற்று கூச்சமாக இருக்கின்றது, பெண்கள் தலைகளை விரித்து போட்டுக்கொண்டு அதை போல்லாம் செல்கிறார்கள். அதை அனைத்தும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றும் கூட கேரள தேசத்தில் ஆடவர்கள் அனைவரும் மேலே வஸ்திரம் அணியாமல் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதான ஒரு நியதி பல ஆலயங்களில் இருக்கின்றது. ஒரு நாகரீகமான ஒரு ஆடையினை அனைவரும் அணிதல் வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனெனில் பரம்பொருளை தரிசிக்க செல்கிறோம், அதற்கு உச்சிதமான ஒரு தோற்றத்துடன் நாம் செல்லுதல் வேண்டும். ஒரு அதிகாரியை பார்க்க செல்கிறோம் என்றால் நாம் எந்த அளவு ஒரு பயபக்தியுடன், அதற்கு தேவையான தோற்றத்துடன் நாம் செல்கிறோம். ஒரு பிரதமரை பார்க்கிறோம் என்றால் அனைவரும் அதற்குண்டான தோற்றத்தில் செல்கிறோம். உலகிற்கெல்லாம் பிரதமராக இருக்கக்கூடியதான சாக்ஷாத் பரமேஸ்வரன், அவரை தரிசிக்க செல்லும் பொழுது எந்த ஒரு பயபக்தியுடனும் ஒரு ஆன்மீக தெய்வீக தோற்றத்துடனும் நாம் செல்லுதல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். முதல்படியாக விபூதி என்று சொல்லக்கூடியதான பஸ்மத்தினை அணிந்து ஆலயத்தினுள் செல்லுதல் வேண்டும். நிறைய நபர்கள் ஆலயத்தினுள் செல்லும் பொழுது திருநீறு தரித்திருப்பதே இல்லை. அவ்வாறு சென்று இறைவனை தரிசித்தால் அது மிக பெரியதான ஒரு தீமையையே கொடுக்கும். சைவர்களை பொறுத்தவரையில் மணி என்றால் அது ருத்ராட்சம், மந்திரம் என்றால் அது ஸ்ரீ பஞ்சாட்சரம், ஔஷதம் என்றால் அது திருநீறு. மணி மந்திர ஔஷதம் என்று பொதுவாக கூறுதல் உண்டு. இந்த மணிகளை அணிந்தால் இன்ன பயன் கிடைக்கும், இந்த மந்திரங்களை ஜபித்தால் இன்ன பலன் கிடைக்கும், இந்த மூலிகைகளை உட்கொண்டால் இந்ததான பலன் கிடைக்கும் என்றெல்லாம் பலவாறாக ஆயுர்வேதம் போன்றதான சாஸ்திரங்களிலும் தந்திர சாஸ்திரங்களிலும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. ஆனால் அவைகள் அனைத்திற்கும் மேலாக சைவர்களை பொறுத்தவரையில் மணி என்றால் அது ருத்ராட்சமே, மந்திரம் என்றால் அது ஸ்ரீ பஞ்சாட்சரமே, ஔஷதம் என்றால் அது சாக்ஷாத் பஸ்மமே. எனவேதான் திருஞான சம்பந்தர் பெருந்தகை ஔஷதம் என்று சொல்லக்கூடியதான திருநீற்றினை பற்றியும் மந்திரம் என்பதான ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை பற்றியும் மிகச் சிறப்பாக பதிகங்கள் எழுதியுள்ளார். அவர் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து யாதெனில், ஞானசம்பந்தர் மணியாகிய ருத்ராட்சத்தை பற்றியும் எழுதியிருக்கக்கூடும், காலப்போக்கில் அவைகள் நமது கைகளுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் என்பதான

இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. இந்த விபூதியினை பற்றி பல பெருமைகள் கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில், பாசயத்யகிலம் ஞானம் நித்யம் பாசயதே சயது பக்ஷணாத் சர்வ பாபானாம் பஸ்மேதி பரிகீர்த்தியதே பஸ்மஸ்நான விஹீனஸ்து சிவபூஜாம் ந காரயேத். கடைசி வரியானது மிக முக்கியமானது. பஸ்மஸ்நான விஹீனஸ்து, எவன் ஒருவன் திருநீறு பூச்சு செய்யவில்லையோ அவன் சிவபூஜாம் ந காரயேது, சிவபூஜை செய்வதற்கோ அல்லது செய்விப்பதற்கோ அருகதை அற்றவனாக இருக்கிறான். இந்த ஸ்லோகத்தினுடையதான முழு அர்த்தத்தினையும் பார்ப்போம். எல்லா ஞானத்தையும் வெளிப்படுத்துவதாலும் எப்பொழுதும் ஒளி வீசுவதாலும் எல்லா பாவங்களையும் உட்கொண்டு புனிதப்படுத்துவதாலும் அதற்கு பஸ்மம் என்று பெயர். இன்றும் கூட பலர் ஏதாவது ஒரு சுத்தமில்லாததான ஒரு சூழ்நிலை இருக்குமே எனில் அச்சமயத்தில் பஸ்மஸ்நானம் செய்து கொள் என்று கூறுவார்கள். சாஸ்திர திருஷ்டியாக பஸ்மஸ்நானம் எந்த சமயத்தில் செய்தல் வேண்டும், நீரினால் செய்யக்கூடியத ஸ்நானம் எந்த சமயத்தில் செய்த வேண்டும் என்றெல்லாம் பல நியமங்கள் இருக்கின்றது. அவைகளுக்கு ஒரு பொதுவாக பஸ்மஸ்நானம் என்பதை அனைவரும் செய்து கொள்ளலாம். அப்பேற்பட்டதான பஸ்மஸ்நானம் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கடிக்கக்கூடியது. பஸ்மம் என்ற பெயர் விபூதியான திருநீருக்கு விளங்குகிறது. இதனை முறை அணிதலாகிற பஸ்மஸ்நானத்தை செய்யாமல், நெற்றியில் மேனியில் திருநீர் அணியாமல் சிவபூஜையை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. எனவே சிவாலயத்தினுள் நாம் செல்கிறோம் என்றால் வெட்கம் ஏதும் இன்றி நாம் திருநீர் பூசிக்கொள்ளுதல் வேண்டும். இச்சமயத்தில் ஒரு சிறிய சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பஸ்மம் ஸ்நானம் எப்பொழுதும் செய்தவராக இருப்பார். அதாவது அதனை திரிபுன்ற தாரணம் என்றும் கூறுவார்கள். அந்த விபூதியினை குழைத்து நெற்றியில் இட்டு கொண்டிருப்பார். அவ்வாறு அவர் அந்த தோற்றத்துடன் செல்லும் பொழுது யாரோ ஒரு சிலர் அவரை பார்த்து தார் ரோடு செல்கிறது பார் என்றாராம். அச்சமயத்தில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள், என்னை போன்ற தார் ரோடுகள் தார் சாலைகள் மற்றவர்களின் பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும், ஆனால் உன்னை போன்றவர்கள் குட்டிச்சுவரை போன்றவர்கள் என்று நகைச்சுவையாக கூறினார் என்று காதால் கேட்டதான செய்தி இது. ஆழ்ந்து நோக்கினால் ஒருவருடையதான பயணத்திற்கு பாதையாக அமைதல் என்றால் ஆன்மீக பயணத்திற்கு பாதை என்பதான ஒரு அர்த்தமும் நமக்கு இந்த இடத்தில் தோன்றுகிறது. எனவே பஸ்மஸ்நானம் என்று சொல்லக்கூடியதான திருநீர் பூச்சினை எப்பொழுதும் செய்தே இருத்தல் வேண்டும். மேலும் அந்த திருநீர் அணிவதின் பயன் யாதெனில், சர்வ தீர்த்தேஷு யத் ஸ்நானம் சர்வ யஜ்ஞேஷு யத் ஃபலம் தத் ஃபலம் கோட்டி குணித்தம் பஸ்மஸ்நானேன சித்தியதி என்கிறது சுப்ரபேதம் என்பதான ஆகமம். சர்வ தீர்த்தேஷு யத் ஸ்நானம், அனைத்து விதமான புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்தால் யாதொரு பயன் கிட்டுமோ, சர்வ யஜ்ஞேஷு யத் ஃபலம், அனைத்து விதமான யாகங்கள் ஜோதிஷ்டோமம் அக்னிஹோத்திரம் என்றெல்லாம் பலவிதமாக யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த யாகம் செய்வதன் மூலமாக யாதொரு பயன் கிட்டுமோ, தற்பலம் கோட்டி குணிதம், அதைவிட கோடி மடங்கு அதிகமாக கிடைக்கும். எதனாலெனில், பஸ்மஸ்நானேன சித்தியதி, திருநீற்று பூச்சினால் ஒருவனுக்கு யாகத்தினால் கிடைக்கக்கூடியதான பயனை விட, புண்ணிய தலங்களில் சென்று நீராடுவதின் பயன்களை விட அதிகமான பயன் இந்த விபூதி தரித்தலாலேயே கிடைக்கும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். எனவே ஆலயத்தினுள் செல்லும் அனைவரும் பஸ்மஸ்நானம் என்பதை தவறாமல் செய்து விபூதி பூச்சினை பூசிக்கொண்டே ஒருவர் செல்லுதல் வேண்டும். அடுத்தபடியாக ருத்ராட்ச மாலை. ருத்ராட்ச மாலை என்பதை அதற்கென்றே ஒரு தனி சிறப்பு சொற்பொழிவு கூட வைக்கலாம். பொதுவாக அன்று

0: பிராடம் ஆலய தரிசனத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இளந்தங்கொட்டை அளவிற்கு இருக்கக்கூடியதான மாலையினையே தரித்தல் வேண்டும். இது பொதுவான ஒரு விஷயம், அனைவருக்கும் தெரிந்ததே. 54, 108, 27, 36 போன்றதான எண்ணிக்கைகளில் அந்த ருத்ராட்ச மணிகள் இருக்கலாம். அது ஒரு சிலர் ஒத்தை ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியதான கண்டருத்ராட்சம் என்று சொல்வார்கள், அந்த கண்டருத்ராட்சம் தரித்து கொண்டிருக்கலாம், அல்லது மேற்கூறியதான மாலைகளை தரித்து கொண்டிருக்கலாம். அதற்கு மேரு என்பதான நடுநாயகமான ஒரு மணி இருத்தல் வேண்டும் என்றெல்லாம் பலவாறாக அதற்கு இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவ்வாறான ருத்ராட்ச மாலை என்பதை எப்பொழுதும் தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்பவர்கள் ருத்ராட்சம் நீங்கலாக வேறு எந்த மாலையையும் தரித்தல் என்பது தேவை கிடையாது. ஏனெனில் ருத்ராட்சத்தை தரித்தல் மூலமாகவே அனைத்து விதமான பயன்களும் கிட்டும். வேறு எந்த மாலைகளும் ஒரு ஆச்சாரியனுக்கோ ஒரு பக்தனுக்கோ தேவையே கிடையாது. விபூதி பூச்சு அவரவர்கள் ஆசிரமத்திற்கு தகுந்தாற்போல் வேஷ்டி உடுத்தி கொள்ளுதல் மற்றும் ருத்ராட்சம் தரித்தல் இவைகள்தான் மிக சிறந்ததான சிவச்சின்னமாக அமைகின்றது. மேலும் ஆலய தரிசனத்திற்கு பெரும்பாலும் வெள்ளை வேஷ்டி அணிதலே உச்சிதம் என கருதப்படுகிறது. மற்ற ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அதன் நியமம்படி காவி நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டியோ சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டியோ அவரவர்கள் பக்தர்களின் விருப்பம் போல் தரித்து கொள்ளலாம். ஆனால் சிவாலயத்திற்கு வரும் பொழுது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியதான வேஷ்டி அணிதலே உச்சிதம் என பலகாலமாக இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது. எனவே ஆலயத்தினுள் செல்பவர்கள் ருத்ராட்சம் தரித்தல் வேண்டும். இதனை ருத்ராட்சத்தின் மூலமாகவே ஜபமும் செய்தல் வேண்டும் என்பதாக ஸ்கந்த புராணம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் கூறப்பட்டுள்ளது. அக்ஷசூத்திரம் வினாவத்ஸ ஜபம் சர்வம் ச வர்ஜயேத்து தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ருத்ராட்சைர் ஜபமாரபேத் ருத்ராட்சமாலயா ஜப்தோ மந்த்ரோ அனந்தகா பலப்பிரதா அருத்ராட்ச ஜபும்சாம் தாமன் மாத்திர பலப்பிரதா என்கிறார் ஸ்கந்த புராணத்தில். ஸ்கந்த புராணம் சிவபுராணம் போன்றவைகளும் நமது சைவத்திற்கு சித்தாந்த சைவத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியதான புராணங்கள். அதில் அக்ஷசூத்திரம் வினா இந்த ருத்ராட்ச மாலைக்கு கண்டிகை மணிமாலை என்று பெயர், அக்ஷசூத்திர மணிமாலா என்று பெயர் என பல பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றை இங்கு சொல்கிறார். அக்ஷசூத்திரம் என்று சொல்லக்கூடியதான ருத்ராட்ச மாலை இல்லாமல் எவன் ஒருவன் ஜபம் செய்கிறானோ அவன் அந்த ஜபத்தினை செய்தல் கூடாது. எவன் ஒருவன் ருத்ராட்ச மாலை அணியாமல் ஜபம் செய்ய நினைக்கிறானோ அவன் அவ்வாறு செய்தல் கூடாது. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ருத்ராட்சைர் ஜபமாரபேத். எனவே பெரும் முயற்சி எடுத்தாவது ருத்ராட்ச மாலையினை அணிந்து கொண்டு ருத்ராட்ச மாலையினால் எண்ணிக்கொண்டே ஜபத்தினை செய்தல் வேண்டும். ஜபம் செய்யும் சமயத்திலும் ஆலயம் தரிசனம் செய்யும் சமயத்திலும் ருத்ராட்ச மாலை அணிந்திருத்தல் வேண்டும். ஆலயத்தினுள் ஜபம் செய்கிறார் என்றால் அவர் இரண்டு ருத்ராட்சங்கள் தரித்தல் வேண்டும். இவை அனைத்தும் அந்த முன்பு கூறியதை போல ருத்ராட்ச மகிமா என்பதில் இறையருள் இருப்பின் நாம் அனைவரும் சிந்திக்கலாம். ருத்ராட்ச மாலையா ஜப்தோ மந்த்ரோ அனந்த பலப்பிரதா. ருத்ராட்ச மாலையினால் செய்யக்கூடியதான ஜபமானது எண்ணற்றதான பலனை கொடுக்கக்கூடும். அருத்ராட்ச ஜபும்சாம் தாவன் மாத்திர பலப்பிரதா. ருத்ராட்சம் அணியாமல் செய்யக்கூடியதான ஜபமானது அந்த அளவிற்கு பலனை கொடுப்பதில்லை. ஜபம் என்பதன் பலனை கொடுக்குமே தவிர முறையான ஒரு பலனை ருத்ராட்சம் அணியாமல் கிடைக்கக்கூடிய செய்யக்கூடியதான ஜபமானது கொடுக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குரியதான விஷயமாகவே இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்தபடியாக கோபுர தர்சன பலன். அனைவரும் கோபுரம் என்பதை நாம் பலவாறாக நினைத்து கொண்டுள்ளோம். கோ என்றாலே பசு கூட்டம் என்று பெயர். புறம் என்றால் அது ஒரு அவைகள் நுழையக்கூடியதான ஒரு வழி என்று அதனை நாம் கூறலாம். அந்த கோபுரத்தில் பல நுணுக்கமான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த கோபுரம் என்பது இந்த உயிர் கூட்டங்கள், பசு கூட்டங்கள் பதியாகிய பரம்பொருளை தரிசிப்பதற்கு ஒரு வழி வேண்டும் அல்லவா? அந்த நுழைவாயில்தான் கோபுரம். அதில் பார்த்தோம் என்றால் உலகியல் சம்பந்தப்பட்டதான அனைத்து பதுமைகளும் அங்கு செதுக்கப்பட்டிருக்கும். பக்தன் அதை மட்டுமே பார்த்து கொண்டு இருத்தல் கூடாது. அவன் அந்த உலகியல் சார்ந்ததான விஷயங்கள் அனைத்தையும் அந்த கோவிலுக்கு வெளியிலேயே தனது மனதிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு தூய மனதுடன் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதான ஒரு நிலைக்கு பக்தன் இருத்தல் வேண்டும். அதனால்தான் அதற்கு கோபுரம் என்பதான ஒரு பெயர் உண்டாயிற்று. எண்ணற்றதான சிற்பங்கள், எண்ணற்றதான ஒரு பக்தர்களுடையதான விஷயங்களை அனைத்தையும் அந்த கோபுரத்தில் நாம் காணலாம். அந்த கோபுரம் என்பது மிக நுழைவாயிலாக இருந்தால் அதற்கு கோபுரம் என்று பெயர். இறைவனுடையதான கருவறைக்கு மேல் இருந்தால் அதற்கு விமானம் என்று பெயர், அல்லது ஸ்தூபி என்றும் அதனை கூறுவார்கள். இவ்வாறு இந்த கோபுரத்தினை நாம் தரிசித்தல் வேண்டும். இந்த கோபுர தரிசனத்தினை பற்றி நீலகண்ட ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் சிவார்ச்சனா சந்திரிகையில் மிக சிறப்பாக கூறியுள்ளார். கோபுரம் என்பதை பார்த்த பிறகு கோபுரத்திற்கு வெளியிலோ அல்லது நந்திக்கு பின்போ பலிபீட்டத்திற்கு பின்போ இருந்து ஒருவன் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். முதலில் இந்த கோபுரம் என்பதை ஆகமம் யாது கூறுகின்றது என்று பார்த்தால், அதற்கு சுப்ரபேதம் என்பதான ஆகமம் தூரத சிகரன் திருஷ்ட்வா நமஸ்குர்யாத்து யோ நரஹா முச்சியதே சர்வ பாபேபியா நிர்மோகாதிவ பண்ணகாஹ. தூரத்தஹா சிகரம் திருஷ்ட்வா, தூரத்தஹா வெகு தொலைவிலிருந்து, வெகு தொலைவிலிருந்து சிகரம் திருஷ்ட்வா, சிகரம் என்று சொல்லக்கூடியதான கோபுரத்தின் உச்சி. கோபுரம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சிகரம், நாசிகா, ஸ்தூபி, வர்க்கம் என்றெல்லாம் பல பகுதிகள் ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. சிகரம் என்றால் கோபுரத்தினுடையதான உச்சி. அந்த சிகரத்தை திருஷ்ட்வா பார்த்து நமஸ்குர்யாத்து யோ நரஹா, யஹா நரஹா எந்த மனிதன் நமஸ்குர்யாத்து நமஸ்கரிக்கிறானோ அவன் முச்சியதே சர்வ பாபேபியஹா அவன் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் அவன் விடுபட்டவனாக இருக்கிறான். எவ்வாறெனில் நிர்மோகாதிவ பன்னகாகா, நிர்மோகஹா என்றால் சம்ஸ்கிருதத்தில் அந்த பாம்பினுடையதான சட்டை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தோல், அதற்கு பெயர் நிர்மோகஹா என்று பெயர். எவ்வாறு பாம்பானது தனது தோளினை விட்டு வெளிவருகிறதோ அதனை போல இந்த ஆன்மீக சாதகன், அந்த பக்தனானவன் தான் செய்த பாவங்களிலிருந்து வெளிவருகிறான் என்கிறது சுப்ரபேதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆகமம். அடுத்தபடியாக ஒரு சிவஸ்தலம் என்றால் அந்த ஸ்தலத்தினை அந்த பக்தனானவன் எவ்வாறு பாவித்தல் வேண்டும்? இன்று பல ஸ்தலங்கள் வணிக வளாகங்களாக அல்லது உலகியல் சார்ந்ததான விஷயங்கள் நடைபெறக்கூடியதான இடங்களாக மாறிவிட்டது. ஆனால் ஆகமங்கள் அவ்வாறு கூறவில்லை, புராணங்கள் அவ்வாறு கூறவில்லை. அந்த சிவம் இருக்கக்கூடியதான திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடியதான ஸ்தலங்கள் அனைத்துமே சாக்ஷாத் கைலாசம், சிவனார் வீற்றிருக்கக்கூடியதான கைலாசம் என்கிறோம் அல்லவா, அந்த இடமாகவே கருதப்பட வேண்டும். தேவாலயாத் பிரதிருஷ்யந்தே விமானாகா கோபுரான்விதாகா யாவத் தேசேஷு பரிதகா தாவத் கைலாச பூதலம் என்று கூறப்பட்டுள்ளது. தேவாலயாத் பிரதிருஷ்யந்தே, தேவாலயத்திலிருந்து சிறப்பாக எந்த அளவிற்கு காணப்படுகின்றதோ. விமானாகா கோபுரான்விதாகா, விமானங்கள் கோபுரங்கள், முன்பே கூறினேன் கோபுரம் என்றால் பக்தர்கள் நுழையக்கூடியதான நுழைவாயில், விமானம் என்றால் அந்த கருவறைக்கு மேல் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு, அதற்கு விமானம் அல்லது ஸ்தூபி என்று பெயரிடுவார்கள். அவைகளுடன் கூடியதான இடம் எந்த இடத்திலிருந்து காணப்படுகிறதோ, யாவத் தேசேஷு பரிதகா அதனை சுற்றி இருக்கக்கூடியதான இடங்கள் அனைத்தும், தாவத் கைலாச பூதலம் அவைகள் அனைத்தும் பூலகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசம் என்றே நாம் பாவித்தல் வேண்டும். அதனால்தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருத்தல் வேண்டாம் என்று கூறுகிறார்கள். முன்பே நமது முதல் நாளில் கூறியதைப் போல தனு கரண புவன போகங்கள் என நான்கை கொடுத்தார்கள். அந்த இந்த உலகத்தில் பிறந்ததான ஆத்மாக்கள், உடம்பு, அந்த கருவிகள், இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடியதான போகங்கள் அனைத்தையும் அனுபவித்தல் வேண்டும். அதே தருணத்தில் அவைகள் மிகச்சிறந்ததான சிவ பூஜையையும் செய்து அவர்கள் மேன்மையடைய வேண்டும். இந்த புவனங்கள் என எடுத்துக்கொண்டால் அதிலும் தூய்மையான இடத்தில் பூஜை செய்தல் என்பதன் அவசியத்தினை நாம் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அவை அனைத்தையும் மனதில் வாங்கி கொள்ள வேண்டும் இத்தருணத்தில். எனவே எந்த இடம் நமது கண்ணுக்கு தென்படுகின்றதோ, உதாரணமாக ஒரு ஊருக்கு செல்கிறோம், அந்த ஊரின் எல்லையை அடைந்த பிறகு அந்த ஊரின் எல்லையிலேயே நமக்கு கோவில் தெரிகிறது என்றால் அந்த ஊர் அனைத்தையுமே நாம் கைலாசமாக பார்த்தல் வேண்டும். பூலோகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசமாக அனைத்து தேவா சிவாலயங்களும் திகழ்கின்றன என்பதில் ஐயமேதும் இல்லை. மற்ற இடத்தில் இத்தனைதான் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான திவ்ய இடம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் சைவ ஆகமங்கள், அது எந்த விதமான திருக்கோவிலாக இருந்தாலும் சரி, நாம் நாளை மறுநாள் பார்க்க போகிறோம் கோவில்களை எத்தனை விதமாக பிரிக்கலாம் என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அவ்விடத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அவ்விடத்தை சாக்ஷாத் பூலோக கைலாசமாக நாம் பார்த்தல் வேண்டும். அடுத்தபடியாக அந்த கோவிலில் எழுப்பக்கூடியதான மணி ஓசைகள், அதுவும் மிக முக்கியமானது. சிவாலய வாத்திய கோஷ விசேஷகா, சிவாலயத்தில் மணி அடித்தல் அல்லது திருச்சின்னம் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாத்திய விசேஷம், அதனை ஊதுதல், பஞ்சவாத்தியம் என்று சொல்வார்கள், அதனை காலையில் கோவிலில் இசைத்தல் வேண்டும் என்றெல்லாம் ஆகமங்களில் பலவாறாக கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு கேட்கக்கூடியதான வாத்தியத்தின் விசேஷம் யாது, அந்த வாத்திய ஒளியின் விசேஷம் யாதெனில், ஸ்ரூயந்தே வாத்திய கோஷாஸ்ச யாவத்து தூராத்து சிவாலயாத்து தாவத் சிவபுரம் சாக்ஷாத்து அனவத்தியே மனோன்மணி. சிவனாரானவர் அம்பிகையிடம் கூறும் செய்யுளை போல் இது அமைகின்றது. ஹே மனோன்மணி, அனவத்தியே மனோன்மணி, அம்பிகையே மனோன்மணியே, சிவாலயாத்து ஸ்ரூயந்தே வாத்திய கோஷாஸ்ச யாவத் தூராத் சிவாலயாத்து, சிவாலயத்திலிருந்து எந்த அளவிற்கு தள்ளி இந்த சிவாலயத்தில் ஒலிக்கக்கூடியதான வாத்தியத்தின் ஓசையானது ஒருவருடையதான காதில் விழுகிறதோ, அந்த இடம் வரை தாவத் சிவபுரம் சாக்ஷாத், அந்த இடமே சிவபுரம் என்று நாம் மனதில் நிறுத்தல் வேண்டும். எனவே திருக்கோவிலில் திருமணம் போன்றவைகள் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாத இசை பாடல்களை அனைத்தையும் போடுதல் கூடாது என்பதை நாம் இதன் மூலமாக சூச்சகமாக உணரலாம். ஏனெனில் ஆலயம் எனில் ஆலயத்திலிருந்து ஒலிக்கக்கூடியதான வாத்திய கோஷங்கள் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர, வேறு எந்த வாத்திய கோஷங்களும் வேறு தேவையற்றதான இசைகளும் இருத்தல் கூடாது. தேவார இசைகள் இருக்கலாம், அவைகள் பூஜைக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான சமயத்திலோ அல்லது விசேஷமான சமயத்திலோ பன்னிரு திருமுறை திருவிழாக்கள் என்றெல்லாம் செய்வார்கள். அதை போல சிவனாருடையதான பெருமையை கூறக்கூடியதான இன்னிசை நிகழ்வுகள், தேவார இசை நிகழ்வுகள் அனைத்தும் இருக்கலாமே தவிர வேறு எந்த விதமான தேவையற்றதான இசைகள் எதுவும் இருத்தல் கூடாது. ஏனெனில் அந்த இடமே சாக்ஷாத் கைலாசம். கைலாசத்தில் பரமபதியான பரமேஸ்வரனை எவ்வாறு நாம் பாவிக்க வேண்டுமோ அதே பாவனையுடன் நாம் ஆலயத்தில் சிவனாரை தரிசித்தல் வேண்டும். அங்கு இருக்கக்கூடியதான கைலாயம் வேறு, இங்கு இருக்கக்கூடியதான இந்த உலகம் இந்த கோவில் வேறு என்பதான ஒரு நிலை ஒரு பக்தனுடையதான மனதில் இருத்தல் கூடாது. பின்பு நாளை மறுநாள் நாம் பார்க்க போகிறோம், தேவாலய சிவாலயத்தினுள் தேவையில்லாமல் பேசுதல், தேவையில்லாமல் சிரித்தல் போன்றதான விஷயங்கள் அனைத்தையும் நாம் தவிர்த்தல் வேண்டும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தினுடையதான பெரிய மணி, ஆலயத்தினுள் மகாகண்டா என்று சொல்வார்கள், அந்த பெரிய மணியினை நாம் கேட்டல் வேண்டும். அதுவும் மிக முக்கியமான ஒன்று. அது யாதெனில் அனைத்து தேவாலயங்களிலும் பெரிய மணி என்பது ஒன்று இருக்கும். அதன் பயன் மகாகண்டா நினாதேன ராட்சசாச்ச அசுராஸ்ததா பிரம்மராட்சச பைசாச்ச பூத யக்ஷ உரகேஸ்வராக தூரம் கச்சந்தி நாதேன யாந்தி தேவாசு சந்நிதிம். கோயில்களில் பெரிய மணியில் தோன்றிடும் பெரும் ஓசையால் இராட்சசர்கள், அசுரர்கள், பிரம்ம இராட்சசர்கள், பிசாச்சுகள், பூதங்கள், யக்ஷர்கள், பெரும் பாம்பினங்கள் இவை யாவும் விலகி தொலைவுக்கு அதாவது வெகு தூரம் செல்கின்றன என்றும் தேவர்கள் அந்த ஆலயத்தில் தோன்றுவார்கள், வந்திருந்து பூசையை ஏற்று அருள்வார்கள் என்கிறது சுப்ரபேதம் என்பதான ஒரு ஆகமம். எனவே ஆலயத்தினுள் பெரிய மணி அடிக்கிறதே இது எனக்கு தொல்லையாக இருக்கின்றதே என்பதான ஒரு நிலை எந்த ஒரு பக்தனுடையதான மனதிலும் இருத்தல் கூடாது. அது மிகவும் மகிமை வாய்ந்ததான ஒரு மணியாக கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக தர்சன காலே வஸ்திர ஆச்சாதன பலம். முன்பே நான் கூறியதை போல ஆடவர்கள் சிவாலயத்தினுள் செல்கிறார்கள் என்றால், பக்தர்களாகிய ஆடவர்கள் சிவாலயத்தினுள் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் மேலே துணி ஏதையும் போர்த்தி கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்வோமே என்றால் சட்டை அணிந்து கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது. சிவனாரை சட்டை அணிந்து கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது என்பது மிகவும் முக்கியமானது. இது பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. விசேஷமாக அம்சுமான் என்பதான ஆகமத்தில் வஸ்திரேனாச்சாத்ய தேகம் ஸ்வம் யோனர பிரணமேத்துமாம் த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கா சப்தஜன்மசு நிர்தனஹா. வஸ்திரேன ஆச்சாத்ய தேகம் ஸ்வம், எவன் ஒருவன் தனது தேகத்தினை வஸ்திரத்தினால் போர்த்தி கொண்டு சிவனாரை தரிசிக்கிறானோ, பிரணமேத்துமாம் என்னை தரிசிக்கிறானோ, அதாவது சிவனார் கூறுவதை போல் அமைந்துள்ளது, சிவனாரை தரிசிக்கிறானோ அவன் யாதெனில் த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கா, அடுத்த மூன்று ஜென்மங்களுக்கு ஊமையாக இருப்பான். சப்த ஜன்மசு நிர்தனகா, ஏழு ஜென்மத்திற்கு அவன் தனம் இல்லாதவனாக இருப்பான், செல்வம் இல்லாதவனாக இருப்பான். எனவே சிவாலயத்தினுள் செல்பவர்கள் அவசியம் ஆடவர்கள் மேல் சட்டை அணியாமல் அங்கவஸ்திரத்தினை இடுப்பில் கட்டி கொண்டு வேஷ்டி உடுத்தி கொண்டு அதற்கு மேல் அங்கவஸ்திரத்தினை இடுப்பில் கட்டி கொண்டே தரிசனம் செய்தல் வேண்டும். பூஜை செய்பவர்கள் அவரவர்கள் பழக்கத்திற்கு ஏற்றால் போல் அவர்கள் ஒரு சிலர் உத்தரீயம் என்பதை அணிந்து கொள்வார்கள். அது அந்த ஆச்சாரியருடையதான அந்த சூழ்நிலையை பொறுத்தது என்பதை நாம் உணருதல் வேண்டும். இது அந்த ஒருவன் உடுத்தி கொள்ளக்கூடியதான ஆடை அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் திரை போட்டிருக்கக்கூடியதான காலத்தில் சிவனை தரிசித்தல் கூடாது மற்றும் ஆலயத்தினை தூய்மையாக வைத்தல் வேண்டும், ஆலயத்திற்கு மேலும் நேர்த்தியாக எவ்வாறு செய்தல் வேண்டும் போன்றதை பல ஆகமங்களின் அடிப்படையிலும் இராமாயணம் போன்றதான இதிகாசங்களின் அடிப்படையிலும் காணலாம். இது காலம் இணையத்தில் கிடைத்த ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரர் அனைத்து நன்மைகளையும் நலன்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு பிரார்த்தனையினை வைத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சைவம் .org அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிஷம் வான்முகில் வழாது பெய்க மணில்வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா எஸ் சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுல தந்தையார் பேரு நாகனா, நாகன் அந்த காடன் நண்பரெல்லாம் வந்து அவனை வீட்டுக்கு அழைக்கிறார்கள். அவனுக்கு அவர்களுடைய சொற்களை காதலே ஏறவில்லை. தன்னை இழந்து நிற்கிறான் கண்ண அந்த கண்ணப்பர் தின்ன திண்ணர் திண்ணனார். ஆமா, ஆக இரும்பு பொன்னானார் போலங்கிறாரு சேக்கிழார். இரும்பு பொன்னானால் போல இவர் ஞான வடிவமே ஆகிவிட்டார். அதனாலே இறைவனை சொல்லுகிறான், அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவுதான், உலகத்தை அறிகிற அறிவல்ல. அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்று பெருமானே பாராட்டுகிறார். அப்படி அந்த கண்ணப்பர் தன்னை இழந்து பெருமானுக்கு ஆட்படுகிறார். அதனால்தான் மணிக்கவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு எனக்கு இல்லையே என்று இயங்குகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாயென்ற வான் கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்று ஊதாய் கொள். எனவே அன்பினுடைய எல்லையிலே ஞானத்தின் எல்லையிலே நின்றவன் கண்ணப்பர். எனவே தன்னை இழத்தல் அது 10வது நூற்பாவில தான் நம்ம பார்க்க போகிறோம். 10வது நூற்பாவில தன்னை இழந்த நிலை. எனவே தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள். என்ன நாமம்? சிவன். அந்த பெயர் போய்விட்டது. இப்ப சிவன் என்ற பெயர் மாறி சிவமாகி விட்டார். சிவனோடு ஒன்றிவிட்டார். தன்னை தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழி. ஆக இந்த அனுபவத்தை இறை அனுபவத்தை அப்பர் சுவாமிகள் ஒரு பெண்ணினுடைய நிலையிலே வைத்து விளக்கியிருக்கிறார். அதையெல்லாம் இனிமேல் தான் நாம் பார்க்க போகிறோம். 8வது நூற்பா கேட்டல், 9வது நூற்பா சிந்தித்தல், 10வது நூற்பா தெளிதல், 11வது நூற்பா நெட்டை கூடுதல். பக்குவத்தில் 4 வகை இருக்கிறது. பக்குவத்திலே 4 வகை: மந்ததரம், மந்தம், தீவிரம், அதிதீவிரம். மந்ததரம் என்பது மிக மிக மெதுவாக மெல்ல நிகழ்கிற பக்குவம், மிக மிக மெதுவாக நிகழ்வது, அதாவது பக்குவத்திலேயே மிக குறைந்த நிலை மந்ததரம். பக்குவத்திலே மிக குறைந்த நிலை. அடுத்து மந்தம் என்பது அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான நிலை பக்குவம். மந்ததரத்தை காட்டிலும் கொஞ்சம் கூடியது மந்தம். விரைவாக நிகழ்வது தீவிரம. மிக மிக விரைவாக நிகழ்வது அதிதீவிரம் அல்லது தீவிர தரம். அதாவது ஆசிரியர் உணர்த்தக்கூடிய உண்மைகளை உணர்கின்ற மாணவர்களிடத்திலே இந்த நான்கு பக்குவ நிலைகள் காணப்படும். ஆசிரியர் உணர்த்துவதை பற்றிக் கொள்வதிலே மாணவர்கள் நிற்கிற நிலை. கேஸ் அடுப்பை திறந்து கேஸை திறந்து நெருப்பு குச்சியை பக்கத்தில் கொண்டு போன உடனே நெருப்பு பற்றிக் கொள்வது போல அவ்வளவு விரைவாக ஆசிரியர் உணர்த்திய ஞானத்தை பற்றிக் கொள்வதுதான் அதிதீவிரம். நாலாவது பக்குவம் தான் மிக உடனே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல். ஆசிரியருடைய உபதேசத்தை உடனே விளங்கிக் கொள்ளக்கூடிய முழுதுமாக விளங்கக்கூடிய தகுதி அதிதீவிரம் அல்லது தீவிரதரம். அதற்கு முன்னால இருக்கிற தீவிரம் என்பது அந்த கற்பூரத்தில் நெருப்பை பற்ற வைப்பது போல் கொஞ்சம் நேரம் ஆகும். சூடத்தில் கற்பூரத்தில் நெருப்பை ஏற்றுவது போல மந்தம் என்பது விறகு கட்டையில் நெருப்பை மூட்ட முயற்சிப்பது போல விறகு கட்டை தீப்பற்றுவது போல கொஞ்ச நேரம் ஆகும். விறகிலே நெருப்பு பற்றுவது போல மந்தம். மந்ததரம் என்பது ஆமா பச்சை மரத்துல நெருப்பு பற்ற வைப்பது போல மந்ததரம். ஆமா, நீங்க இந்த நாலு வகையில எந்த வகையோ தெரியல. பிறகு எந்த அறிவும் எந்த ஞானமும் எந்த உலகில் அறிவானாலும் சரி ஞானமாக இருந்தாலும் சரி அதை பற்றிக் கொள்வதெல்லாம் நான்கு படிநிலைகள். அதை இப்போ பார்த்தோம் இல்லையா, கேட்டல் சிந்தித்தல் என்ற நான்கு படிநிலைகள் உண்டு. உலகியல் அறிவுக்கும் பொருந்தும், மெய்யறிவுக்கும் பொருந்தும். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை. கேட்ட பொழுது பொதுவாகத்தான் விளங்கும். எந்த கருத்தும் முதலில் கேட்கிற காலத்திலே பொதுவாக விளங்கும். இரண்டாவது, சிந்தனையிலே சிந்திக்கிற போது அந்த கருத்து ஐயமாக நிகழும். ஐயம் இரண்டாவது நிலையிலே ஐயம் உண்டாகும். இப்ப உங்களில் பலருக்கு நிறைய ஐயம் இருக்கு, சைவ சித்தாந்தத்தில் நிறைய ஐயம் இருக்கு. ஆக சிந்தித்தல் நிலையில இருக்கிறீர்கள். தெளிதல் மூன்றாவது, ஒருவித ஐயப்பாடு இல்லாமல் தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக உறுதியாக அறிந்து கொண்ட நிலைதான் தெளிதல். நான்காவது, நிட்டை என்பது அந்த பொருளிலே அழுந்துதல், அழுந்தி அறிதல், அதுதான் நிட்டை. அந்த பொருளோடு ஒன்றுபடுதல், எந்த பொருளை அறிகிறோமோ அந்த பொருளோடு ஒன்றுபடுவதுதான் நிட்டை கூடுதல். இப்படி அறிதலிலே நான்கு படிகள், பக்குவத்திலே நான்கு படிகள், அதே போல அறிதலிலேயும் இந்த நான்கு படிகள். எனவே இந்த ஆசிரியர் ஞானாசிரியர் கூறுகிற ஞானத்தை உணர்தலிலேயும் மாணவர்களிடையே இந்த நான்கு நிலைகளும் நிகழும். மாணவருடைய நான்கு நிலைகள் இதுல இந்த நாலாவது பக்குவ நிலை அதிதீவிரம் என்று சொல்லப்படுகிற நான்காவது பக்குவ நிலையிலே நிற்பவர்களுக்கு கேட்ட அப்பொழுதே கேட்ட மாத்திரத்திலே அடுத்த சிந்தித்தல் தெளிதல் எல்லாம் விரைவாக நிகழ்ந்து அப்பொழுதே நிட்டை கூடுதலாகிய அனுபவம் கிடைத்துவிடும். கேட்ட மாத்திரத்தில் கேட்ட பொழுதே அனுபவ ஞானம் வந்துவிடும். அது மிக மிக தீவிரமான அதிதீவிரமான நிலை. இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கோம், பித்தான் சாம்பான் வரலாறு தெரியுமா? பித்தான் சாம்பான் உமாவதி சிவாச்சாரியா, அந்த விறகு அவனுக்கு, அவன் அந்த அதிதீவிர நிலையிலே இருந்தவன் அவன். எனவே உமாவதி சிவாச்சாரியார் உபதேசம் செய்த உடனே அப்பொழுதே அவன் ஞானத்தை பெற்று இறைவனோடு கலந்து விடுகிறான், நிட்டை கூடி விடுகிறான். அதுதான் எடுத்துக்காட்டு. கேட்ட மாத்திரத்திலே இந்த எட்டாவது நுற்பா அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக, அதிதீவிர நிலையிலே நிற்கின்ற மாணவர்களுடைய நிலையை சொல்லுவது இந்த எட்டாவது நுட்பம். அதனால்தான் உணர்த்த ஞானாசிரியர் உணர்த்த தம்முதல் உணர்த்த அப்பொழுதே விட்டு, அப்பொழுதே இந்த உலக சார்பை விட்டு நீங்கி விடுகிறான். ஊசல், ஊசல் கயிறு, அந்த ஊசலிலே ஆடிக்கொண்டிருக்கிற ஒருவன் இரண்டு கயிறுகளும் அறுந்தால் அடுத்த கணமே நிலம் அவனை தாங்கிக் கொள்ளுகிறது. அடுத்த கணம் இடையிடே இடைவெளியே இல்லையே, கயிறு அறுந்தவுடனே நிலத்தை வந்து அடைகிறான். அதே போல இந்த அகப்பற்று புறப்பட்டு புறப்பற்று இரண்டும் நீங்கின உடனே அந்த அதிதீவிர நிலையிலே இருக்கிற பக்குவமானாக்கன் அப்பொழுதே திருவருளை அடைந்து விடுகிறான், இறைச்சார்வை பெற்று விடுகிறான். அதை மெய்கண்டார் சொல்லுகிறார், ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையான்னு இப்படி பார்க்கலாம், புத்தகத்தில் இருக்கு. ஊசல் கயிறற்றால் தாய் தரையேயாம், அதாவது மூன்றாவது அதி மூன்றாவது கூறுல இருக்கும் புத்தகத்துல, மூன்றாவது கூறு என்ற பகுதியில இந்த அணைக்கட்டிலே அணைக்கட்டிலே நீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அணைக்கட்டு உடைந்தால், அணை உடைந்தால் அப்பொழுதே அந்த நீர் கொஞ்சமாவது தேங்கி நிற்கிறதா தயங்கி நிற்கிறதா, அப்பொழுதே விரைவாக ஓடி சென்று தான் சேர வேண்டிய கடலை கடல் நீரோடு கலந்து ஒன்றாகிறதே, அதுபோல இந்த பாசமாகிய தடையினால் கட்டுண்டு நின்ற ஆன்மா பாசமாகிய தடை நீங்கியவுடனே, உலக சார்பு நீங்கியவுடனே அப்பொழுதே சிவச்சார்பை பெற்றுவிடும். இதெல்லாம் அதிதீவிர நிலையிலே நிகழ்வது. அற்றது பற்றெனின் உற்றது வீடு, அவ்வளவுதான். அற்றது பற்றெனின் உற்றது வீடு. சரி, எல்லா மாணாக்கர்களும் அந்த அதிதீவிர நிலையிலே இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சிலர் தான் அப்படி இருக்க முடியும். அப்படியானால் மற்ற மாணவருடைய கதி என்ன, நிலை என்ன என்றால், அவர்களுக்கு ஞானாசிரியர் உணர்த்தினாலும் இந்த கேட்டல், பிறகு சிறிது காலம் சிந்தித்தல், பிறகுதான் தெளிதல் உண்டாகும். இதற்கு சில காலம் பிடிக்கும். எனவே அவர்கள் மெல்ல மெல்லத்தான் அந்த ஞானத்தை பற்றி படிப்படியாகத்தான் அவர்கள் வீடு பெற்றே அடைவார்கள். ஆக அவர்களுக்காகத்தான் மெய்கண்டார் ஒன்பதாவது நூற்பா, பத்தாவது நூற்பா, பதினோராவது நூற்பா அமைத்திருக்கிறார். எட்டாவது நூற்பாவோடு முடிந்து விட்டது யாருடைய நிலை, அதிதீவிர பக்குவ மாணாக்கனுடைய கதை அதோடு முடிந்து விட்டது. எட்டாவது நூற்பாவோடு நம்முடைய கதை தொடர்கிறது. சிந்தித்தல் தெளிதல் நிட்டை. எனவே எட்டாவது நூற்பாவில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறன்களல் செலுமே, அதனுடைய பொருள் என்ன, பாசமாகிய சார்பை உலக சார்பை விட்டவுடனே எப்படி சிவத்தை சார முடியும், கொஞ்சமாவது இடைவெளி வேண்டாமா என்ற ஐயத்திற்கு இங்கே விடை கூறுகிறார். இறைவன் எங்கேயோ இல்லையே, அவன் எங்கே இருக்கிறான், அந்த உயிரோடு கலந்துதானே உடனாகத்தானே இருக்கிறான், உயிருக்கு பக்கத்திலே தானே இருக்கிறான். எனவே உலக சார்பை விட்டால் அப்பொழுதே சிவத்தை உணர்ந்து விடுகிறான். எனவே முத்தி என்பது என்ன, வீடு பேறு என்பது என்ன என்றால், தன்னிடத்திலே இருக்கிற இறைவனை உணர்தல், அவ்வளவுதான். இறைவனை தேடிக்கொண்டு யாத்திரையெல்லாம் போக வேண்டாம், இறைவன் தான் உடனாகவே இருக்கிறானே. எனவே இறைவனை உணர்ந்தால் அதுதான் வீடு. இறைவனை உணர்ந்து விட்டால் போதும், உணர்தல் தான் முத்தி. சைவ சித்தாந்தத்தில் இறைவனை உணர்தல் தான், உள்ளவாறு உணர்வதுதான் முத்தி. எனவே ரியலைசேஷன் அதுதான், காட் ரியலைசேஷன். வைணவத்தில அப்படி சொல்வதில்லை, வைணவத்தில் அவர்களுக்கென்று கடவுளுக்கென்று ஒரு தனி உலகம் வைத்திருக்கிறார்கள், பரமபதம். ஆமா, அங்கே போனால்தான் அவனோடு பரமபதத்துக்கு போய் அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருப்பதுதான் அங்கே முத்தி. நமக்கு அப்படியெல்லாம் உலகமெல்லாம் கிடையாது. அவனை உணர்ந்து இந்த அறிவு அந்த அறிவோடு சேர்வதுதான் அங்கே முத்தியை தவிர இங்கே உருவமெல்லாம் கிடையாது. உருவ முத்தி எல்லாம் கிடையாது, முத்தியில உருவம் எல்லாம் உயிர்களுக்கு கிடையாது. ஆக இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆன்மாவுக்கும் இல்லை. எனவே இரண்டு அறிவுகளும் ஒன்றுபடுதல் தான் முத்தி. எனவே அந்நியமின்மையின் இறைவன் ஆன்மாவுக்கு அந்நியமாக வேறாக இல்லாமையினால் அந்நியமாக இல்லாமையினால் அந்நியமின்மையின் அதற்குத்தான் என்ன பேர் பார்த்த முன்னால இறைவன் எப்படி இருக்கிறான் அத்திவிதமாக, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அந்நியமின்மையினா அத்திவிதமாக இருக்கிறான், இரண்டர கலந்திருக்கிறான் உயிரோடு. அத்திவிதமாக இறைவன் உடன் கலந்து இருப்பதனாலே அந்நியமின்மையின் அறன் களல் செலுமே. இறைவனுடைய அவனுடைய திருவடியை சேர்ந்துவிடும். திருவடி என்றால் என்ன பொருள்? திருவடி என்றால் திருவடியை சேர்தல் என்றால் அவனிடத்திலே அழுந்துதல், அவ்வளவுதான். இறைவனிடத்திலே அழுந்திவிடும், இறைவனிடத்திலே அழுந்தி அந்த ஆனந்தத்திலே திளைத்திருப்பதுதான் அறன்களல் செல்லுதல். அறன்களல் செல்லுதல் என்றால் இறைவனை அறிந்து அவனிடத்திலே அழுந்துதல். அதாவது என்ன வார்த்தை இங்க? நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் தான் அறன்களல் செல்லுதல். நிட்டை கூடுதல், நிட்டை கூடுதல் என்றால் தன்னை மறந்து உலகத்தை மறந்து ஆன்மாவினுடைய அறிவு இறைவனிடத்திலே அழுந்தி விடுதல். அப்போது உலகம் தெரியாது, தன்னுடைய தன்னை பற்றிய நினைப்பும் இருக்காது. நிட்டையில எல்லாவற்றையும் மறந்து அவனிடத்திலே அழுந்தி நிற்றல், அதான் தூங்காமல் தூங்குதல் என்று சொன்னார்களே, தூங்காமல் தூங்குதல் அதுதான் நெட்டை நிலை. தூங்காமல் தூங்குதல், தூங்குதல் என்றால் உலக நினைவு அற்று இருத்தல். தூங்காமல் இருத்தல் என்றால் இறைவனையே உணர்ந்து நிற்றல். அவர்கள் இறைவனையே உணர்ந்து நிற்பார்கள், உலகத்தை மறந்து நிற்பார்கள், அதுதான் தூங்காமல் தூங்குதல். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தாய்மானவர், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். எனவே அந்த தூக்கம் நமக்கு ஆமா அந்நியமின்மையின் அறன் களல் செலுமே. எனவே இந்த எட்டாவது நொற்பா ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறன்களல் செலுமே.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ஓம் நமசிவாய்.

இனிமேல் என்ன சொல்லுகிறார், இந்த உடம்போடு ஆன்மா அதுவேறு நான் வேறு என்று இல்லாமல் அதுவாகவே உடம்பாகவே ஒன்றுபட்டு நிற்கிறது. அதை சொல்லுகிறார், நீ வேறு உடம்பு வேறு. அடுத்த பாட்டுல, என் உடல் என் பொறி என் பிராணன் என் கரணம், ஒவ்வொன்றோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், என் கரணம் என் உணர்வு என் அறிவு, உணர்வுன்னு அறிவு என்றக்கால். ஆக நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வருகிறாய், என் உடல் எனது உடல், எனது கண் எனது செவி எனது காது, என் உடல் என் பொறி என் பிராணன், என் மூச்சு போனாலும் பிராணன் கரணம் கருவி அந்த அந்த கரணங்கள் கரணம் என் அறிவு என்றக்கால் என்றெல்லாம் நீ கூறும்போது தன்னின் வேறாகும் நீ. நீ எப்படி சொல்லுகிறாய், அவற்றோடு ஒற்றுமைப்பட்டு கொண்டு சொல்லுகிறாய், ஆனால் உண்மையிலே நீ வேறு, தன்னின் வேறாகும் நீ. ஒரு ஓமை சொல்லுகிறார், என்றன் மனை என்ற எல்லாம் என்னுடைய மனைவி என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் மனைவி வேறு நீ வேறுதானே, கூடவே வருவார்களா கடைசி வரை. என்றன் மனை மனைவி என்று எனது செல்வம் என்று எல்லாவற்றையும் எனது எனது என்கிறாயே, நின்னின் வேறாகும் என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், என்னின் நீங்கிடா இவை, இந்த உடம்பு என்னை விட்டு மற்ற என்னுடைய மனைவி என்னுடைய செல்வங்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்கிவிட பார்க்கிறேன், கண்ணார பார்க்கிறேன், ஆனால் இந்த உடம்பு நீங்கவில்லையே, நீங்கிடா இவை இங்கு என்னில் என்று நீ கேட்கிறாய். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார், பாருங்கள், உன்னுடைய கையில நகை இருக்கிறது, தலையில முடி இருக்கிறது, இருக்கிற வரை நீ எனது எனது என்கிறாய், நகத்துல என்ன என்னென்ன வண்ணமெல்லாம் பூசி அழகுபடுத்துகிறாய், தலைமயிருக்கு வாசனை திரவியங்கள், ஆனால் இப்படி நீயாக இருந்த அவையெல்லாம் உதிர்வதை பார்க்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு நீங்குகின்றனவே உன்னோடவா இருக்கின்றன. அதே போலத்தான் இந்த உடம்பும் ஒரு காலத்திலே உன்னை விட்டு உதிரப்போகிறது, அதை நீ அறியாமல் இருக்கிறாயே, இதை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டாமா, உன்னினவாகும் நீயாம் உயிர், உயிர்ன நகம், நீயாகவே இருக்கிற அந்த நகம் மயிர் தலை முடி இவையெல்லாம் உகவும் காண்டி இவையெல்லாம் உதிர்வதை நீ காண்பாய் காண்டி. அந்த அடுத்த பாட்டில் இதே கருத்தை தொடர்கிறார், பொன்னணி ஆடை மாலை போது மேலான போது என்ன, நீ இப்படியெல்லாம் உன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாய், பொன் அணி நல்ல பொன்னாலாகிய வேலைப்பாடமைந்த அணிகலன்கள், பொன் அணி ஆடை பொன்னாடை மாலை போது போது நன்ன மலர் இவையெல்லாம் மேலான போது உன்மேலே இவையெல்லாம் விளங்குகிற போது இவையெல்லாம் உனக்கு வேறானவிதானே, ஆடை மாலை அணிகலன், ஆனால் இவற்றோடு நீ புகைப்படம் எடுத்துக் கொள்கிறாய், நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறேன் என்று அவற்றோடு சேர்த்துத்தானே நீ சொந்தம் கொண்டாடுகிறாய். அந்த அந்த இது போனாண்டு சொன்னோம், ஒரு நிகழ்ச்சி ஒரு விழாவில் ஒரு பெரிய விழாவில் ஒரு முக்கியமான அமைச்சர் வருகிறார் தொடங்கி வைப்பதற்கு திறப்பு விழாவுக்கு, அப்போது அந்த அமைப்பாளர் அவருக்கு மரியாதை செய்வதற்காக மாலையை மலர் மாலையை எடுத்து வந்து ஐயாவுடைய உடம்புக்கு இந்த மாலையை மலர் மாலை, ஆமா உடம்புக்கு தானே இடுகிறார்கள் உண்மையில், அது ஒன்றும் தவறு இல்லையே, உடம்பு அமைச்சர் அவர்களுக்கு மாண்பு மிகுந்த
அமைச்சர் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன் என்ற உடனே அவருடைய முகத்துல அந்த அமைச்சர் அவர் மகிழ்ச்சி அடைவார். உடம்புக்கு சாத்துகிறேன் என்றார். ஆக ஆக உடம்பு வேறு தான் வேறு என்று பிரித்து பார்க்க கூட மனம் இல்லை. உடம்பு வேறு என்று சொன்னால் நமக்கு கோபம் வருகிறது. அந்த அளவுக்கு நாம் அதனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எனவே போது மேலான போது இங்கு என் அணி யான் இவற்றோடு கூடி நான் என்று உண்ணி இருந்தனை என்று இப்படியெல்லாம் கருதி கொண்டு இருக்கிறாயே. பிரிந்தபோது நின் அணி நீயும் அல்லை ஆயினை. இவற்றை நீ கலற்றி வைக்கிற போது அவை வேறாக போகின்றன. அதுபோலத்தான் காயம் நின்னின் அந்நியமாகும். அதுபோலத்தான் உடம்பு உனக்கு அந்நியம். உண்மை அறிந்து நீ பிரிந்து பார். அவற்று இந்த உடம்பிலிருந்து நீ உன்னை பிரித்து பார்க்க வேண்டும். பிரிந்து பார் என்று இப்படியெல்லாம் சொல்லி 221வது பாட்டு 222 படை கொடு பவனி போதும் பார் மன்னன் புகும்போது இல்லை. அதாவது ஒரு மன்னன் அரசன் தன்னுடைய பரிவாரங்களோடு படைகளோடு நகரத்திலே உலா வருகிறான், பவனி வருகிறான். படை கொடு பவனி போதும் பார் மன்னன். அப்படி பவனி சென்ற அந்த மன்னன் திரும்புகிறான் அரண்மனைக்கு. புகும்போது இல்லில் அரண்மனையில புகுகிற காலத்துல அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைவான். அந்தந்த இடத்துல அவரவர்களை நிறுத்திவிட்டுத்தான் நுழைவான். சிலரை தன் உடனோடு அழைத்து கொண்டு போவான், பலரை நிறுத்தி விடுவான். பார் மன்னன் புகும்போது இல்லில் கடைதோறும், ஆக ஒவ்வொரு வாசல்களிலே கடைதோறும் விட்டு விட்டு சிலரை நிறுத்தி வைத்து காவலும் இட்டு பின்னும் அடைதரும் தனியே அந்த புறத்தினில். கடைசியாக அவன் அந்த புறத்தை போய் அடைகிற போது அவன் மட்டும்தான் தனியாக போவான். வாசலிலே காவலுக்கு ஒருவனை நிறுத்துவான். அவன் யாரு? மெய்காப்பாளனை காவலுக்கு நிறுத்தி அவன் மட்டும் தனியாக செல்லுவான். அடைதரும் தனியே அந்த புறத்தினில். அதுபோல இந்த ஓமை எதுபோ எதற்கு என்றால், அதுபோல ஆன்மாவாகிய அரசன் இந்த புருவ நடுவிலே இருந்து உலகத்தை அறிகின்றான். புருவ நடுவிலே பிறகு இந்த பல்வேறு அறிகருவிகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இவையெல்லாம் அந்த ஆன்மாவாகிய அரசனுக்கு அமைச்சர்கள், பரிவாரங்கள், இவர்களையெல்லாம் இந்த ஐம்பொறி முதலியவற்றையெல்லாம் அந்தந்த இடத்திலே நிறுத்திவிட்டு, அதாவது ஐந்து அவத்தைகளை பார்த்தோமே அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஐந்து அவத்தை விழிப்பு நிலையிலிருந்து சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம். விழிப்பு நிலையில இருக்கிற இடம் எது? புருவ நடு, லாடத்தானம். லாடம் எனப்படுகிற புருவ நடுதான் ஆன்மா விழிப்பு நிலையில இருக்கிற இடம் புருவ நடு. அந்த இடத்திலிருந்து இறங்கி கழுத்திற்கு வருகிற போது ஆன்மா கழுத்திற்கு வருகிற போது அதுதான் சொப்பன நிலை, கனவு நிலை. அது கனவு நிலை இரண்டாவது சொப்பனம் எனப்படும். ஆக கனா காணுகிற போது ஆன்மாவுக்கு இடம் கழுத்து, கண்டம். பிறகு அந்த கனவு நிலை கடந்து உறக்க நிலைக்கு செல்லுகிறது. அப்போது ஆன்மா கழுத்திலிருந்து நெஞ்சுக்கு இறங்குகிறது, இதயத்திற்கு இறங்குகிறது. அது உறக்க நிலை. பிறகு உறக்க நிலையை கடந்து பேருறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, பேருறக்கம். பேருறக்க நிலையில இடம் அந்த கொப்பூல்,
உந்தி எனப்படுகிற இடம் ஆன்மாவுக்கு. அதுபோல் பிறகு அந்த இடத்தையும் கடந்து பேருறக்கத்தை கடந்து பிறன்ன உயிர்ப்பு அடங்குதல், உயிர்ப்பு அடங்குதலாகிய துரியாதீத நிலையை ஐந்தாவது நிலையை அடைகிறார். துரியாதீதம் உயிர்ப்பும் மூச்சு காற்றும் அடங்கி நிற்கிற நிலை. அப்போது ஆன்மாவுக்கு இடம் அந்த உந்தியிலிருந்து இறங்கி மூலாதாரம். அப்போது அந்த மூலாதாரத்திலே, அந்த மூலாதாரத்திற்கு ஆன்மா வருகிற போது எல்லா கருவிகளும் நின்று விடுகின்றன ஆங்காங்கே. எனவே புருவநடு என்ற இடம், கழுத்து, இதயம், உந்தி என்ற இடங்களிலே அந்தந்த கருவிகள் நின்று போக, கடைசி இலை பிராணவாயு என்ற மெய்காப்பாளன் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆன்மாவுக்கு காவலாக பிராணவாயு மட்டும் வந்து போய் கொண்டு இருக்கும். மெய்காப்பாளனை போல அந்த நிலையில ஆன்மா மூலாதாரமாகிய அந்த புறத்திலே தன்னுடைய மனையாளாகிய ஆணவ மலத்தோடு கூடி கிடக்கும், மயங்கி கிடக்கும். அது அதுதான் துரியாதீத நிலை, முழு அறியாமை நிலை. அதுதான் கேவல நிலை, அதுதான் கேவல நிலை. இது நித்திய கேவலம் எனப்படும். நாள்தோறும் நமக்கு வருகிற நித்திய கேவலம். பிறகு இந்த நிலையிலிருந்து, மூலாதாரத்திலிருந்து மறுபடியும் படிப்படியாக அந்தந்த கட்டங்களை தாண்டி புருவ நடுவுக்கு மறுபடியும் வந்து மீண்டும் உலகத்தை அறிய தொடங்கும். அவ்வாறு வருகின்ற போது அந்தந்த இடத்திலே அந்தந்த கருவிகள் வந்து சேரும் என்று இப்படி மாறி மாறி நமக்கு நினைப்பும் மறப்பும் உறக்கமும் விழிப்பும் மாறி மாறி வருகின்றன. அதை இந்த பாட்டிலே சொன்னார். இதுதான் ஐந்து அவத்தைகள். அதிலே செயல்படுகிற கருவிகளை எல்லாம் இங்கே நாம் ஏற்கனவே அதிலே பார்த்திருக்கிறோம் சிவஞான போதத்துல. அடுத்து கடைசியாக இந்த நூற்ப நான்காம் நூற்பாவினுடைய கடைசியாக அந்த கேவல நிலை, சகல நிலை என்றால் என்ன, சுத்த நிலை என்றால் என்ன, மூன்றையும் மூன்று பாட்டுகளிலே அருமையாக தொகுத்து தருகிறார். ஆக சிவஞான சித்தியாரிலே அது ஒரு சிறப்பு. ஆணவ மலம் என்றால் என்ன, அதற்கு ஒரு தனிப்பாட்டு. மாயை என்றால் என்ன, அதற்கு ஒரு தனிப்பாட்டு. அதே போல என்ன வினை, வினை என்பதற்கு ஒரு தனிப்பாட்டு. இங்கே கேவலம் என்றால் என்ன, சகலம் என்றால் என்ன, சுத்தம் என்றால் என்ன, தனித்தனியாக விளக்கிறார் பாருங்க. 227ல் கேவலம் சகல சுத்தம், கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் தொகுத்து சொல்லிவிட்டார். மூன்று அவத்தைகள். அவத்தை என்ன பொருள், நிலை, மூன்று நிலைகள். அந்த விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, அந்த நிலைக்கு இந்த நிலைக்கு என்ன வேறுபாடு, அந்த நிலை ஐந்து நிலைகளுக்கு என்ன பேரு, யார் சொன்னது, காம காரிய நிலைகள், காரிய அவத்தை. காரிய அவத்தைகள் தான் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடங்குதல். இப்போது சொல்லப்படுவது கேவலம் சகலம் சுத்தம் என்பவை காரண நிலைகள், காரண அவத்தைகள். காரியம் என்பது எங்கே நிகழும், காரணத்திலே நிகழும். காரணத்திலே நிகழ்வது காரியம். இப்ப இந்த சகலமாகிய காரண நிலையிலேதான நமக்கு இந்த ஐந்து அவத்தைகள் நிகழ்கின்றன இல்லையா. சகல நிலையிலேதான் இந்த பிறப்பு நிலை, சகல நிலைனா பிறப்பு நிலை. இந்த பிறப்பு நிலையிலேதான் நனவு, கனவு முதலியவை நாள்தோறும் வருகின்றன, அவை காரியங்கள். சகல நிலை என்பது காரண நிலை. எனவே கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவர். கேவலம் என்பது என்ன விளக்குகிறார், கேவலம் தன் உண்மை, கேவலம் தன் உண்மை.
என்றால் என்ன பொருள்? ஆன்மா வேறு எந்த செயலும் இன்றி, எந்த செயற்பாடும் இல்லாமல், அதனுடைய இருப்பு மட்டும் உள்ள நிலை. அதனுடைய இருப்பு மட்டும், ஆன்மா ஒன்று உள்ளது என்று சொல்லும்படியாக மட்டும் இருக்கும். அதான் தன் உண்மை. உண்மையான இருப்பு, தனது இருப்பு மட்டும் நிற்கிற நிலை, தன் உண்மை கேவலம். பிறகு சகலம் என்பது அடுத்து சொல்லுகிறார். மெய் பொறிகள் எல்லாம் உடம்பு, மெய் உடம்பும் பொறிகளும் ஆகிய எல்லாவற்றையும் காவலன் கொடுத்தபோது, இறைவன் கொடுக்கிற போது உடம்பு முதலியவற்றை என்ன பெயர் பெறுகிறான் ஆன்மா? காவலன் கொடுத்தபோது சகலனாம். பிறகு கடைசியில மலங்களெல்லாம் ஓவின போது, எல்லா மலங்களும் நீங்கி போக, எல்லா மலங்களும் நீங்க சுத்தம் உடையன் ஆன்மா தூய்மை பெற்று

அறிவிலம் என்ற தொடக்கம், இது கேவல நிலையை பற்றிய விளக்கம். அறிவிலன், அறிவிலன், அறிவு என்பதே இல்லாத நிலை. ஆன்மா அறிவு பொருளாகி ஆன்மா அறிவு சிறிதுமின்றி சடம்போல கிடக்கின்றது கேவல நிலையிலே. அறிவு இளம். இரண்டாவது அமூர்த்தன், மூர்த்தம் என்றால் வடிவு, அமூர்த்தன் என்றால் வடிவம் இல்லாதவன், வடிவம் என்றால் உடம்பு, உடம்பு இல்லாதவன். அங்கே கேவல நிலையிலே உடம்பு இல்லை, அமூர்த்தன். நித்தன், நித்தன் என்றால் அதாவது பிறத்தல் இறத்தல் இல்லாமல் இருந்தபடி இருக்கிறான் கேவல நிலையிலே. அது பிறப்பு கொடுக்கப்படாத நிலை, உடம்பு கொடுக்கப்படாத நிலை. எனவே பிறத்தல் இறத்தல், பிறப்பு இறப்பு என்பது இன்றி அந்த அறியாமை நிலையிலேயே கிடக்கிறான். பிறத்தல் இறத்தல் இல்லாத இன்னொரு நிலை இருக்கிறதே, அது முத்தி நிலை, சுத்த நிலை. சுத்த நிலையிலையும் இப்படிதான் இருக்கும், சுத்த நிலையிலேயும் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருந்தபடிதான் அங்கேயும் இருக்கிறான். ஆனால் என்ன வேறுபாடு, இங்கே கேவல நிலையில இருந்தபடி இருக்கிறான் என்றால் அறியாமையிலேயே கிடக்கிறான். அங்கே முத்தி நிலையில இறைவன் பிறத்தல் இறத்தல் இல்லாமல் ஆன்மா இருந்தபடி இருக்கிறான் என்றால் ஒரே நிலையில அந்த ஆனந்தத்திலே ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். அது ஆனந்த நிலை, இது துன்ப நிலை. கேவல நிலை என்பது துன்ப நிலை, அது மாறாத இன்ப நிலை, அதான் வேறுபாடு. நித்தன், நித்தன் ஒரே நிலையிலே இருக்கிறான் அறிவில்லாமல். பிறகு அராகமாதி குணங்களோடு செறிவிலன். அராகம்னா விருப்பம், விருப்பு வெறுப்பு முதலிய குணங்களோடு இப்பொழுது அவனுக்கு தொடர்பு இல்லை. அராகாதி குணங்களோடு செறிவிலன், அந்த விருப்பு வெறுப்பு என்பன இல்லாத நிலை என்ற அந்த விருப்பு வெறுப்பை கொடுப்பது எது பார்த்திருக்கிறோம். விருப்பு வெறுப்பை ஆன்மாவுக்கு தருவது எது? விருப்பு வெறுப்பை தருவது ஆணவ மலம். விருப்பு வெறுப்பை தருவது ஆணவ மலம்தான், அதுதான் கேவலத்தில் இருக்கிறதே ஆணவ மலம். ஏன் ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைங்கிறாரு? ஆணவ மலம் இருக்கிறதே. உடம்பு, உடம்பு கிடைத்த பிறகுதான் அந்த ஆணவ மலம் அந்த உடம்பின் சார்பினாலே ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பை கொடுக்கிறது. அங்கே உடம்பு இல்லாத நிலை ஆதலாலே விருப்பு வெறுப்பை கொடுக்கவில்லை, முழுதும் மறைத்திருக்கிறது, அவ்வளவுதான். அது ஆன்மாவினுடைய என்ன நிலை, சுரூப நிலை. கேவல நிலை என்பது ஆன்மா ஆணவத்தினுடைய, ஆணவ மலத்தினுடைய சுரூப நிலை. முழுதும் அறியாமையை தருவது ஆணவ மலத்திற்கு சொரூப நிலை, உண்மை நிலை. பிறகு சகல நிலையில மாயை கண்மங்களோடு அந்த ஆணவ மலம் சேர்கிற போது விருப்பு வெறுப்பை கொடுப்பது ஆணவ மலத்திற்கு தடத்த நிலை, பொது நிலை. பிறகு கலாதியோடு சேர்விலம், கலை வித்தை அராகம் முதலிய தத்துவங்களோடு சேர்ந்தால்தானே அறிவு விளங்கும். எனவே இந்த கருவிகளோடு சேராதவன் செயல்கள் இல்லான், அது செயல்படாத நிலை. ஆணவம் ஆன்மா செயல் புரியாத நிலை. குறியிலன், பெயர் யாதொன்றும் கிடையாது, வடிவம் இருந்தால்தானே பெயர் வரும். குறியிலன் கருத்தா அல்லன், கருத்தா என்ற பெயர் எப்போது வரும்? ஒரு செயலுக்கு, ஒரு செயலை செய்கிற போதுதான் இந்த செயலுக்கு இன்னார் கருத்தா என்று வரும். இது செயல்படாத நிலை ஆதலாலே ஆன்மாவுக்கு கருத்தா என்ற பெயரும் கிடையாது. கருத்தா அல்லன். போகத்தில் கொள்கை இல்லான், உலக போகத்தில் நாட்டம் இல்லாத நிலை. போகத்தில் கொள்கை இல்லான்,

0: பிரிவிலன் மலத்தினோடும். ஆக ஆணவ மலத்தோடு பிரிவென்பதே இன்றி பிரிவு இளன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. இதுதான் கேவல நிலை பற்றிய விளக்கம். இதை அப்படியே மாற்றி போடுங்கள், சகல நிலை வந்துவிடும். இதை அப்படியே நேர்மாறாக சொன்னால் அறிவிலன்ன அறிவுடையவன் மூர்த்தன் என்று இப்படி. இப்ப அதுக்கு தனி ஒரு பாட்டு, அடுத்த பாட்டுல சகல நிலை சொல்லுகிறார். உருவினை கொண்டு, ஆக உடம்பை பெற்று உருவினை கொண்டு போக போக்கியத்து. போக போக்கியத்து இங்கே கொஞ்சம் சொல்லணும். அந்த தத்துவங்களை மூன்றாக பிரிக்கிறார்களே, சிவ தத்துவங்கள் அல்லது சுத்த தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் என்று மூன்றாக பிரிக்கிறார். சிவ தத்துவங்களாகிய சுத்த தத்துவங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? பிரேரக காண்டம். பிரேரகம் என்றால் செலுத்துதல், செலுத்துதல். காண்டம் என்றால் கூட்டம், தொகுதி. அந்த ஐந்து சுத்தமாகிய கருவிகள் தொகுதி, பிரேரக காண்டம். அவை செலுத்துகின்ற கருவிகள் சிவ தத்துவங்கள். எவற்றை செலுத்துகின்றன என்றால் கீழே உள்ள வித்யா தத்துவங்களை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தையும் செலுத்துகிற கருவிகள். எனவே அவற்றுக்கு பிரேரக காண்டம் என்ற பெயர். அந்த ஏழு வித்யா தத்துவங்களுக்கு அடுத்து என்ன பெயர்? வித்யா தத்துவங்களுக்கு போக காண்டம், போக காண்டம் அல்லது போசயித்திரு காண்டம். என்ன பொருள் என்றால், போகம் என்றால் நுகர்ச்சி, போக காண்டம் என்றால் ஆன்மாவை நுகர்ச்சிக்கு தகுதிப்படுத்துகிற கருவிகள். ஆன்மாவினுடைய நுகர்ச்சிக்கு அதனை தகுதிப்படுத்துகிற கருவிகள் தான் போக காண்டம். இந்த கருவிகள் எப்படி ஆன்மாவை தகுதிப்படுத்துகின்றன நுகர்ச்சிக்கு? ஆமா, எனவே உலகப் பொருள்களை நுகர வேண்டுமானால் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்கள் மூன்றும் விளக்கமடைய வேண்டும். மூன்றும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆன்மாவினுடைய அறிவு, அறிவாற்றல், செயலாற்றல், விளைவாற்றல். அவை இப்பொழுது ஆணவ மலத்திலே மறைந்து கிடக்கின்றன. எனவே அந்த மறைப்பை நீக்கி ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்களை விளங்கச் செய்து உலகப் பொருள்களை நுகர்வதற்கு தகுதிப்படுத்துவது இந்த கருவிகள் செய்கிற வேலை. அதனாலே போக காண்டம். அடுத்து போசயித்திரு காண்டம் அல்லது போசயித்திரு காண்டம் என்றால் இதுவும் ஏறத்தாழ அதே பொருள் தான். போசயித்திரு என்றால் நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிற கருவிகள். நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிற கருவிகள். அடுத்து இருப்பது ஆன்ம தத்துவங்கள் 24. மூன்றாவது அவற்றுக்கு என்ன பெயர்? ஆன்ம தத்துவங்களுக்கு போக்கிய காண்டம். போக்கிய காண்டம் என்றால் நுகர்ச்சிக்கு, உலகத்தை நுகர்வதற்கு உதவுகிற கருவிகள். உலக நுகர்ச்சிக்கு உரிய கருவிகள். அந்த கருவிகள் எவை? பூதங்கள், தன்மாத்திரைகள், ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள் என்ற 24 தத்துவங்களும் நுகர்ச்சிக்கு உரிய கருவி. அவைதான் கருவிகளாக ஆன்மாவுக்கு உதவுகின்றன. எனவே அவை போக்கிய காண்டம். இந்த சொற்களை இங்கே பயன்படுத்துகிறார். போக போக்கியத்து உருவினை கொண்டு, போக போக்கியத்து அவற்றுக்குரிய கருவிகளை பெற்று அந்த போகத்திற்கு தகுதி பயன்படுத்துகிற கருவிகளையும் உலக நுகர்ச்சிக்கு உரிய கருவிகளையும் பெற்று ஆன்மா போக போக்கியத்து உன்னல் செப்பல் வருசெயல் மருவி எண்ணுதல் சொல்லுதல் செய்தல் என்ற மூன்றையும் செய்து ஆன்மா இப்போ செயல்படுகிறது. மனத்தினாலே செயல்படுகிறது, வாக்கினாலே செயல்படுகிறது, உடம்பினாலே செயல்படுகிறது. உன்னல் செப்பல் வரு செயல் மருவி, பிறகு சத்தம் ஆதியாம் விடயந்தன்னில் புரிவதும் செய்து, சப்தம் முதலிய விடயங்கள் அதான் புலங்கள், சப்த பரிச ரூப ரச தந்தம், ஓசை ஊறு ஒளி சுவை மனம் என்ற புலன்களிடத்திலே புரிவதும் செய்து, புரிதல் என்றால் விரும்புதல், புரிவதும் செய்து இங்கு இந்த சகல நிலையிலே எல்லா யோனியும் புக்கு உழன்று எல்லா பிறப்புகளும் பிறந்து இழைத்து திரிதரும் திரிதரும் அலையும் சகலமாய அவத்தையில் சீவன் சென்றே. அடுத்து கடைசியாக மூன்றாவது முடிநிலை சுத்த நிலை, இருவினை செயல்கள் ஒப்பின். ஆக இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலையை பெற்று ஆன்மா இருவினை ஒப்பு என்பது என்ன? தனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒருவர் தன்னை வைத்தாலும் வாழ்த்தினாலும் அதற்காக மகிழாமல் கவலைப்படாமல் இன்பப்படாமல் துன்பப்படாமல் ஒரே சமமான மனநிலையிலே எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் இருவினை ஒப்பு. ராமபிரான் அந்த நிலையில் இருந்தாராம். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் நான் அந்த நாட்டை ஆளு என்று தந்தையார் அரசாட்சியை கொடுத்த போது மகிழவில்லையாம். மெய்த்திரு பதம் மேவு என்ற போதிலும் அடுத்து அடுத்த நாளே என்ன மாறுகிறது காட்சி? டி காட்டுக்கு செல், இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் ராமனுடைய முகம் எப்படி இருந்ததா? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை. சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை எப்படி ஒரே மாதிரி இருக்கிறதோ ஆடாமல் அதுபோல இருந்ததாக கம்பர் சொல்லுகிறார். அதுதான் இருவினை ஒப்பு. எனவே அது வர வேண்டும். இருவினை ஒப்பு அது எந்த எப்படி வருவது? இப்போ முதல்ல சித்தியாரப்படி இங்கே வரும். இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சக்தி தோய. இதுவரை நடத்தி வந்த திரோதான சக்தி நீங்கி விடுகிறது. மறைப்பு சக்தி போய் அது இப்பொழுது பக்குவம் வந்த இந்த காலத்திலே நேராகவே அருள் சக்தியாக அருளலை செய்கிறது. எனவே அது சக்தி நிபாதம் என்ற பெயரை பெறும். சக்தி நிபாதம், சக்தி என்றால் திருவருள், நிபாதம் என்றால் பதிதல், சக்தி பதிதல். திருவருள் எங்கே பதிகிறது? ஆன்மாவில், ஆன்மா அறிவிலே, உயிர் அறிவிலே பதிகிறது. பதிகிறது என்றால் வெளியே இருந்து வந்து பதிகிறதா? அதனால் இல்லாமல் இருந்ததா ஆன்மாவில்? பதிதல் என்றால் என்ன பொருள்? திருவருள் பதிதல் என்றால் புதிதாக வந்து ஆன்மாவிடத்தில் பொருந்தவில்லை. ஏற்கனவே இருக்கிற சக்தி தானே, என்றைக்கும் உள்ளது தானே. அந்த சக்தி இப்பொழுது முன்னாலே அடங்கி இருந்தது, இப்போது மேலோங்குகிறது. அடங்கியிருந்த திருவருள் இப்பொழுது வெளிப்பட்டு மேலோங்குகிறது ஆன்மாவிலே. இதுவரை ஆன்மாவுக்கு பின்னாலே இருந்தது மறைந்திருந்தது, பின்னாலே இருந்த அந்த சக்தி இப்போது முன்னாலே வருகிறது. இப்போது முன்னால் இடம் மாறுகிறது, பின்னாலே இருக்கிறது என்றால் என்ன பொருள், முன்னாலே இருத்தல் என்றால் என்ன பொருள்? அவன் முன்னாலே இருக்கிறது என்றால் அது தலைமை, தலைமை தலைமை பொருளாகிறது, முன்னின்று நடத்துகிறது. இப்போது திருவருள், இப்போது ஆன்மா பின்னுக்கு போகிறது. அந்த திரு ஐந்தெழுத்தில் அதைத்தானே காட்டுகிறது. திரு ஐந்தெழுத்தினுடைய சிவாய என்ற அன்ற அந்த மூன்று எழுத்துல சிவா யா உயிர் பின்னாலே போய்விட்டது. அந்த உயிருக்கு முன்னாலே இருப்பது எது? வா, வகாரமாகிய திருவரு. அதற்கு முன்னாலே இருப்பது சிகாரம், அது சிவம். இப்படி அம்மையும் அப்பனுமாகிய சிவமும் சக்தியும் தனக்கு முன்னாலே நின்று தன்னை செலுத்த, ஆன்மா அதன் வழிபட்டு பின்னாலே அருள் வழியிலே நிற்கிறது என்பதை காட்டுவதுதான் அந்த திரு ஐந்தெழுத்து. அந்த இப்படி வெறுபனே பொருள் தெரியாமல் படித்துக் கொண்டே திரு ஐந்தெழுத்தை ஓதுவதால் பயனில்லை. பொருள் உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் அந்த பொருளை நினைந்து அதை ஓத வேண்டும். எப்போது நம்முடைய நினைவிலே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரம் வெறும் வாயளவிலே சொல்லி பயனில்லை. எனவே இது சக்தி தோய்தல், ஈசந்தன் சக்தி தோய. அந்த நிலையிலே குரு அருள் பெற்று, அந்த பக்குவ நிலையிலே இறைவனே குருவாக வந்து ஞானத்தை தர, ஞானத்தை தர. ஞானம் என்றால் என்ன? உண்மை அறிவை தருகிறான். இறைவனே குருவாக வந்து உண்மை அறிவை தருகிறான். எதை பற்றிய உண்மை அறிவை தருகிறான்? அந்த ஆன்மாவை பற்றி. நீ யார்? நீ இருக்க வேண்டிய இடம் என்ன? நீ இதுவரை எப்படி இருந்தாய் என்ற உண்மையை எல்லாம் இறைவன் தான் உணர்த்துகிறான், ஞானாசிரியர். அந்த முப்பொருள் பற்றிய உண்மைகளையும் உணர்த்துகிறார். முப்பொருள் உண்மையை ஞானாசிரியர் உணர்த்த, அந்த உணர்த்திய உண்மைகளை அந்த பக்குவ மாணவன், மிக உயர்ந்த பக்குவத்தில் இருக்கிற அந்த மாணவன் அந்த உபதேசத்தை அப்பொழுதே அனுபவமாக பெற்று, அனுபவமாக பெற்று அப்பொழுதே உலகப்பற்றையெல்லாம் விட்டு, பற்றை விட்டு இறைவனை பற்றி கொள்ளுகிறான். அதையெல்லாம் எட்டாம் நூற்பாவிலே விளக்குகிறார். குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி ஞான நிலையை அடைந்து, முன்னை திரி மலம் அறுத்து அந்த மூன்று மலங்களையும் அறுத்து நீக்கி, பண்டை சிற்றறிவு ஒளிந்து இதுவரை இருந்த அந்த சிற்றறிவு இப்போது போய்விட்டது. ஏனென்றால் மலங்கள் நீங்கிவிட்டபடியினால் சிற்றறிவு போய் விரிந்த அறிவு உண்டாகிறது. சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகந்தன் பாதம் பெறுவது சுத்தமாமி. நல்ல அழகான தொகுத்து, சுத்த நிலையை தொகுத்து தருகிற பாட்டு. இப்படி மூன்று பணியான பாட்டுகளிலே மூன்று நிலைகளையும் வர்ணித்து விட்டார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Periya Puranam Sorpozhivu. Thalaippu Thiruneelakanda Nayanar Puranam. Vazhangupavar Thiru Ku Sundaramurthy Avargal. Vanakkam. ஓம் சிவாய நம.
3: இந்த கழுத்துல மட்டும் கண்ணங்கரீன்னு ஒரே கருப்பு. ஏன் அந்த கழுத்தை தாண்டா வாழ்த்தணும்? ஏன்னர் ஒரு காலத்துல தேவரும் அந்த அசுரர்களும் சேர்ந்து வாசிங்கிற பாம்பை போட்டு கரைஞ்சாங்களா? எல்லா இவனும் தனக்கு இன்பம் வேணும்னு, அமரர்களுக்கு தேவர்களுக்கு தனக்கு இன்பம் வேணும்னு, அசுரனுக்கு தனக்கு இன்பம் வேணும்னு. எது கிடைச்சதுன்னா மந்திரம் வேலை கிடைச்சது. கடையறதுக்கு என்ன பண்ணலான்னா வாசுங்கிற பாம்பை பிடிச்சிட்டான். அது ஒரு பாம்பு உயிர் தானே, பிடிக்காத தலையும் வாழுமா பிடிச்சா அது அப்படியே அது மலையோட போட்டு இழுத்தானே நம்ம அப்படியே வாயிலிருந்து கக்குச்சு நஞ்சு. இந்த இழுத்து இவன் கரையும் போது எல்லாம் பிரமாதப்படுத்தினா நஞ்சுன்னு வந்தவன் அடுத்து விட்டு ஆம்பளையை கூப்பிடுட்டான். அடுத்து விட்டு ஆம்பளை யாருன்னு பார்த்தார். பிரம்மலோகத்துக்கு போனாங்க, இந்த மாதிரி ஆச்சுனார். ஐயோ நான் ஆம்பளை இல்லடான்ட்டு அவர். பரமபுரத்துக்கு போனாங்க, என்ன சுவாமி படுத்துறீங்க நீங்க பாருங்க ஜம்முன்னு இங்க பாருங்க அப்படின்னாரு. நான் ஆம்பளை இல்லப்பான்னார். கைலாயத்துலதான் நமக்கு எல்லாம் ஆம்பளை இருக்கான்ற நேராங்க போயிட்டு சுவாமி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் மாதிரி பண்ணிக்கணும் அப்படியா அப்படியே எடுத்தார். எடுத்து வைத்தார், வாயில போட்டுட்டு அது இங்க நின்று போச்சு. ஆகவே இந்த பெருமானுடைய உறுப்புகளில் எந்த ஒன்று கருணைக்கு இலக்காக அமைந்தது? இந்த கழுத்து. அந்த கழுத்து எப்படிப்பட்டது? திருநர் பாரு, என்னைக்காவது உறுப்பு மனுஷனுக்கு திருன்னு அடைமொழி போடுவோம், கழுத்துக்கு திருன்னு அடைமொழி போட்டார். ஏன்னா அந்த உறுப்பு தானே காப்பாச்சு என்பதற்காக திரு. அது எப்படி இருக்குன்னாரு, நீலகண்டம். நீலகண்டம் நீளம், நீளமும் கருப்பும், நீளம் கருப்பு பச்சை எல்லாம் புலவர்களுக்கு ஒன்னும். ஆமா, நீளம் கருப்பு பச்சை எல்லாம் புலவர்களுக்கு ஒன்னா இருக்கும். ஆனா இங்க நீளம்னால என்ன, கருப்புன்னு அர்த்தம். நீலகண்டம் கருமையான கழுத்து. அப்ப இந்த கருமையான கழுத்துங்கிற பகுதி தான் அத்தனை தேவர்களையும் அத்தனை அசுரர்களையும் காப்பாற்றியது தீங்கு நின்றும். ஆனால் தான் அதனை தாங்கிக் கொண்டு எந்த அழிவும் இல்லாதிருப்பது. எல்லோரையும் அழிவிக்கின்ற ஒன்று இவரிடத்தில் அது இருந்து கொண்டு ஆனா அழிவியாமல் பாதுகாத்துக்கும். அப்ப அது கழுத்து எப்படிப்பட்ட கழுத்தினர், அடாராடா திருநீல கண்டம், திருநீல கண்டம், திருநீல கண்டம். அதுவே மந்திரமாகி போச்சு. ஆகவே இவர் எப்பொழுதுமே திருநீலகண்டம் என்று சொல்லுவார். இது என்ன பண்ண கேட்டீங்க, இந்த பாட்டுடைய போக்க பார்க்கும் போது அந்த அம்மையார் இப்படி சொல்லுவார்கள் என்று கூட சொல்லும் மாதிரி பாட்டு அமைப்பு இருக்கு. ஆனாலும் அருந்ததி கற்பின் மிக்கார் கம போட்டுடணும். அவங்க மனைவி யாரும் கற்பை போன்ற அருந்ததி போன்றவர்கள் விட்டுட்டு மீண்டும் நாயன்மாரை சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாங்க, திருநீலகண்டம் என்றே சொல்லிக் கொண்டு வருவார் என்று சொல்வது தான் பொருத்தம். சில இடங்கள் இன்னும் கடினமா இருக்குன்னு, இன்னமும் பெரிய பிராணத்துல பல சந்தேகம் இருக்குது. சிவ சிவ ரொம்ப அப்படியே பெரிய அத்தாரிட்டியா, எல்லாம் மக்கா தெரியுது, வர வர வர தெரியுது, மக்கா வர வர படிக்க படிக்கதான் மக்குன்னு தெரியுது. அதனால எனவே இந்த முதல் வரியை மட்டும் நம்ம அந்த அம்மையாருக்கு விடுத்து எஞ்சிய மூன்றடிகளையும் இந்த நம்முடைய நாயன்மாருக்கு வச்சுக்கிறோம். ஏன், ஆன தம் கேழ்வர், ஆன தம் கேழ்வர்னர். எந்த ஆன, எந்த ஆன, விடாது திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவரான திருநீலகண்டம். அப்படி வந்துட்டோம்னா சரியா வரும். ஆனதம் கேழ்வர் அங்கோர் பரத்தை பால் அணிந்து நன்ம. இதுவே சேக்கலார் சொல்றதுக்கு திணறி சொன்னது. என்ன சுவாமி இந்த இன்பத்துறையிலும் எளியரானார்னு பிஹெச்டி ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்பத்துறையில எளியரானார்னு ஒண்ணும் விளங்கலீங்களே அப்படின்னா. நான் பத்தாம் கிளாஸ் பையன். அதுவாடா, ஆனதம் கேழ்வர் அங்கோர் பரத்தை பால் நன்ன. இது பிஹெச்டி எல்லாம் படிக்க வேண்டியது இல்ல, பத்தாம் கிளாஸ் தான் படிச்சா போதும். ஏன்னா விளங்கலேங்கிறதுக்காக சொன்னார், இல்லைன்னா இது கூட சொல்ல மாட்டேன். பரத்தை பால் நன்ன, அவ்வளவோட சரி, பரத்தை பால் நன்ன. இதுலதான் சைக்கிளாருக்கெல்லாம் இருக்கிறது. அந்த பெரிய கண்ணையை கூட பொறுத்துக்கல, கண்ணையை கூட பொறுத்துக்கல. எங்க கண்டுபிடிக்க முடியும், சஸ்பென்ஸ்ல வச்சிருவோம் அடுத்த மாதம் என்னோட வச்சிடலாம். கண்ணையை கூட பொறுத்து சொல்லிவிடுறேன். சிலங்கள இப்ப ஈரோடு மாதிரி இருக்கிறவங்கல்ல பரவாயில்லையா, நாங்க அடுத்த மாசம் பாக்குறோங்கிறாங்க. சிலங்களை ஐயா சொல்லிடுங்க, அது என்ன சஸ்பென்ஸ்ல வைக்காது, என்ன ஒரு மாசம் இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுங்கள் அது சொல்லிவிடும். எங்கேயுமே கண்ணகி அது சொல்லல, ஒரே இடத்துல மட்டும். எங்க தெரியுமா, பூம்புகார்ல இருந்த போது கொஞ்சம் கூட வெளிப்படுத்தல. மதுரை கடைச்சிட்டு போறார், மதுரை மாதிரி வீடு, மாதிரி பி இல்ல, பியனாலதான் இவ்வளவு கஷ்டமே, அதனால பியனால இல்ல ரீ இது மாதிரி. மாதிரி வீடு, அருமையா சமையல் ஆகுது, சமைக்கிறா சாப்பாடு போடுறா. இது பூம்புகார்ல உள்ள இவனுக்கு கிடைக்கல, ஏன்னா இவன் தான் அங்கேயே போய் கிடந்தானே, அதனால இவன் அம்மா சமையல் பண்ணி போடுறது இல்லை. ஆனா அன்னைக்கு போடுறான், இதுதான் கடைசி சாப்பாடு, இனி சாப்பாடு இல்லை. இது நமக்கு தெரியும், இளங்கோடிகளுக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது. ஆமா, கண்ணிக்கு தெரியுமா இதுதான் கடைசி சாப்பாடுன்னு, அதில் அவன் சாப்பிடணும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், வந்தான் உட்காந்தா எல்லாம் அருமையா பரிமாறினான், சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாக்குறான், பார்த்துட்டு நான் இந்த சிலம்பு எடுத்துட்டு போய் விலையை நான் வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா, சரிங்க போயிட்டு வாங்க. போக முடியல, அவனால நினைச்சு பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளை. இப்படி தங்கமா இருக்கிற பொண்ணு நாம தீய வழிக்கு போயும் ஏன் வருத்தப்படுறீங்க, காலில் சிலம்பு இருக்கும் போது என்று சொன்ன பெண்ணு இங்க வந்து இவ்வளவு அருமையான சமையல் பண்ணிடுறோம். இதெல்லாம் நாம் பூம்புகாரில் இருந்து கொடுத்து வைக்க அனுபவிக்கலையே மகாபாவி என்று சொல்லி தன்னையே தான் வந்து அப்படி பாக்கிறான். இதெல்லாம் ஒலியும் ஒலியில காட்டலாம், காட்ட மாட்டான், நாடு உருப்பிடும். அதனால அப்படியே பாக்கிறான், அவளும் பார்க்கிறாள். பார்த்த உடனே கண்ண தண்ணி தாறு தாத்தாரையா வருது கோவில். அப்போ ஏமா நான் இவ்வளவு தப்பு பண்ணியும் கூட பூம்புகார் மதுரைக்கு போகலாம்னு சொன்ன உடனே உடனே பொறுப்பியம்மா எப்படிமா பொறுப்பேன் அறவோர் கழித்தலும் அந்த ஓம்பலம் துறவு இப்படிப்பட்ட இலக்கியம் எல்லாம் இருந்து படிக்கலன்னு நம்முடைய குறையை தவிர பண்பாட்டினுடைய நிலைக்களம் கொட்டி வச்சிருக்கணும். துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை. நீங்கள் நானுமா சேர்ந்திருந்தோம்னு சொன்னா எத்தனை தரம் ஏற்காடு போயிருப்போம், எத்தனை தரம் ஊட்டி வரைக்கும் உறவு போயிருப்போம், எத்தனை காஞ்சிபுரம் பட்டுப்படவை எடுத்து கொடுத்துருப்பீங்க, எவ்வளவு நெக்லேஸ் போட்டிருப்பீங்க என்று கேட்டதுன்னா அது சாதாரண மனிதன் அவன் போய் அவனுக்கு என்ன சிலப்பதிகாரம் வருமா கன்னியாவானா இல்லை. நீங்களும் நானும் சேர்ந்திருந்தால் பூம்புகார்ல அறவோர் கழித்தலும் ஞானிகளை வைத்து உபசரிச்சிருக்கலாம், அந்த ஓம்பலம் அவர்களுக்கு கொடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல ஞானியர்களுக்கு துறவோர் கெதிர்தலும் ஏன் நம்ம வீட்டில இருந்து உங்க வீட்ல இருந்து இவங்க எல்லாம் மாதிரி காசியில இருந்து மற்ற ராமேஸ்வரம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உபசரிக்கலாமே. விருந்தெதிர் ஓம்பலும் இழந்த என்னை. இவற்றுக்கெல்லாம் நமக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லல, எனக்கு கொடுத்து வைக்கல, நமக்குன்னு அவனுக்கு வருத்தப்படும், நமக்குன்னு வருத்தப்படும். இருந்தாலும் நீங்க புறப்படுன்னு சொன்ன புறப்பட்டேன், ஆனாலும் நீங்கள் இல்லாத பொழுது பாருங்க இவன் இல்லாத போது என்ன நடந்ததுங்கிறத பூம்புகாரில் சொல்லல மதுரையில சொல்றான். யாரு அடுத்த வீட்டில் இருக்கும்போது மாமாவும் மாமியும் வருவாங்களாம், யாரு கோவலனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்ப்பாங்களாம். ஏமா அந்த பைய வல்லியே இல்லைங்க மாமா, அதனால என்ன உனக்கு எதுவும் வேணுமாமா நான் செய்யறேன். மாமி வந்து ஏப்பா உனக்கு எதுவும் வேணும் என்ன கேளுப்பா என்ன கேளு அவன் கிடக்குறான் என்று சொல்லி மாமாவும் மாமியும் வந்து சொல்லுவாங்க. அவங்க நான் அழுவனேன்னு சொல்லி அவங்க அழமாட்டாங்க, அவரது அழுவாதேங்கிறத நான் அழமாட்டேன். நம்ம அழுதம்னா பாவம் இந்த சின்னஞ்சிறத விட்டுட்டு போயிட்டானே பாவி பய வெட்டி போட கூட நல்லது என்று அவங்களுக்கு வருத்தம் வரும். அதனால அவங்க அழுதா நான் அழுதுவேன், எனவே நான் அழுவேன் என்று அவர் அழாமல் அவர் அழுவேன் என்று நான் அழாமல் அப்படியெல்லாம் என்னன்னு அங்கதான் சொன்னார். யாவதும் போற்றா ஒழுக்கம் புரிந்தி, இப்படி பெரியவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவாறு நடந்தீர்கள், ஆனாலும் எனக்கு என்ன கடமை? யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே நாதலின் ஏற்றெழுந்தனன் யான். ஆனா எனக்கு என்ன, நீங்க தான் தெய்வம், நீங்க என்ன சொல்லி நடக்கணும், அதனால நான் வந்துட்டேன். யாவதும் போற்றா ஒழுக்கம் புரிந்தி அந்த ஒரே ஒரு அடியில தான் கண்ணிகத்தனுடைய எண்ணத்தை புலப்படுத்தினான். அது கூட தனக்கு இல்ல, பெரியவங்க எல்லாம் போற்றா ஒடுக்கும் வேற அசைக்க முடியுமா அவளை சிவ சிவ

0: உடன் உறைவு இசையாரார். எல்லா கணவனுக்கு வேண்டியதெல்லாம் என்ன செய்வா, ஆனா அவரை மட்டும் தீண்ட மாட்டான், தீண்டவும் விட மாட்டான். இதுதான் அந்த மாதிரி செஞ்சது. அதுக்காக வேற ஒன்றும் கடமைக்கு கடமை கடமைதான், அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆனா மட்டும் அது ஒன்று மட்டும் தேனமர் கமல போதில் திருவினும் உருவம் மிக்கார். இது உலகியல், இது உலகியல் அப்படியே சேர்க்கிறார். உலகியலுக்கு வந்துட்டாரு என்னது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் போனா கூட சில பேரு பொண்ணு தங்கமா இருக்குது, சின்னஞ்செருசு என்ன கேடு இந்த பயலுக்கு மக்குப்பயல் என்று சொல்லு மாதிரி இருக்கும். அது போல இங்க எப்படி இருக்கா இந்த மாதிரினா, இது சேர்க்க வேணும் யார் சொல்லுவா, சேர்க்கலாதான் சொல்லி மாறணும். அதனால ஏன் சுவாமி அந்த அம்மா எப்படின்னாரு, ஏண்டா போங்கடா தேனமர் கமல போதில் திருவினும் உருவம் மிக்கார். நீங்க லட்சுமி லட்சுமின்னு சொல்றீங்களேப்பா, அதை நீங்க பார்க்க முடியாது. இந்த அம்மாவை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியது இல்ல. ஐயோ இப்படிப்பட்டவரையா விட்டுட்டு வேறு இப்படி. ஆமாப்பா, அந்த இறக்கத்துக்காகத்தான் இது எல்லாரும் சொல்வது உண்டு, உலகிலும் சொல்லுவாங்க. இதுதான் சொல்லிட்டு மூண்டா புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூண்ட எங்கு இளவன் சாயல் பொன்கோடி அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுறவு அணைவும் மெய்யூர அணையும் போதில். இங்கதான் எவனும் கொஞ்சம் கீழே இறங்கணும். என செய்தது தப்பு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ப என்ன பண்ணணும், தான் தலைவன் கூப்பிடாது. அப்பதான் என்னன்னாரு, தொல்லா பேர் வர்ற எங்கேயும் நீ தலைவன் தலைவன் தான், அவளும் தலைவிதான், ஆனாலும் உனக்கு அடுத்த அந்த தகுதியில் இருக்க தகுதி இல்லவா. அப்படித்தான் அப்ப இல்லறம் பழைய இல்லறம்னு சொன்னான். அது நீ ஆடவன் தலைவன் அவள் தலைவி, ஆனாலும் உனக்கு அடக்கமான தலைவி. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவள் உயர நீ தாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புத்தி உனக்கு வரவேணா, வந்தா தாழணும். எங்க சுவாமி இது மாதிரி நீ அவளை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டு விட்டு விடுத்து இன்னொருத்தையோட தொடர்பு கொண்டால் நீ செல்லுட்டு அடிக்க வேண்டியதான், நீ கால விட வேண்டியதான். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையுங்காலை புலவியில் உரிய தொல்காப்பி. அந்த இடத்துல மனைவி எப்படி இருப்பா, சிங்கமா இருப்பா. நீ என்ன பண்ண, காலில் உழுந்து உழுந்து எந்திரிக்கணும். எப்ப, புலவி காலத்தில். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையுங்காலை புலவியில் உரிய. ஆகவே இப்பொழுது அந்த பெருமாட்டி மிக உயர்ந்து தன்னுடைய தனித்தன்மை இருக்கிறார். ஆனா இவர் போய் பணிந்து பணிந்து பணிந்து பணிந்து நெருங்கிறார். நெருங்கிய ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை தொடப்போறார். அப்பதான் அந்தம்மா ஒதுங்கி, தீண்டு வீராயின் எம்மை திரு நீல கண்டம் என்றார். நீங்க தொட்டீங்க திருநீல கண்ட ஆணையா சொல்றேன், தொடக்கூடாது. இது என்ன சொன்ன, தீண்டு வீராயின் எம்மை திருநீல கண்டம் ஆணையா. இப்பதான் இதுல ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அந்த அம்மாளுக்கு எப்பவுமே திருநீலகண்டம்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதனால எங்க சாமி அறிய எங்க திருநீலகண்ட அறியன்னு சொல்லலாம். அல்ல, இவர் மனைவி வந்தார், உங்க திருநீலகண்ட அறியன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பாட்டை அப்படி வேறமா செய்யணும். இதுல இந்த பாட்டுல ரொம்ப நாள் வந்து திருப்பந்தாள் காசி மடத்துல வந்து அவங்க எஜமான் சுவாமிகள் இப்படி சொல்றாங்க, இல்ல சுவாமி எனக்கு இப்படிதான் படுதுன்னு. இப்படி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டுக்கு முடிவுக்கு வருது. இந்த பாடல் முழுமையாக நாயனார் குற்றா அல்லது அந்த அம்மையார் குற்றான்னா, அம்மையாரை பற்றி ஒரு அடிதான் எஞ்சியதெல்லாம் இவர் தான். திருநீலகண்டம் ஆணை என்று சொல்றேன், நீங்க வணங்குற திருநீலகண்ட ஆணையா சொல்றேன், தொடாதீங்க. அப்ப திருநீலகண்டம் சொல்லி வந்தவர் யார், திருநீலகண்டம். இரண்டாவது அவருடைய பெயரும் அது, ஆதலால் தான் அந்த மாதிரி பாட்டை அப்படி அமைத்துக் கொள்ளணும். இல்லைன்னு என்ன செய்யறது, ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏற்பவும் சொல்லலாம், சொல்லும்படியாகவும் இருக்கிறது, ஆனா சொல்ல வேண்டாம். எனவே தீண்டு வீர் ஆயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். இதுதான் அதாவது குற்றம் செய்வதில் உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கு இருக்கிற வேற்றுமை தான். இந்த தாழ்ந்தவன் குற்றம் செஞ்சதே ரைட்டு சரின்னு சொல்லிட்டு இருப்பான், திருந்த மாட்டான். உயர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஏதேனும் முன்னே ஓடினால கொஞ்சம் குற்றம் செஞ்சாங்கன்னா உடனே உணர்ந்துருவாங்க, அவங்க வந்து மீண்டும் அதை மாறிடுவாங்க, இவன் மாற மாட்டான். இந்த சொல் இப்படி காதல விழுந்தது அல்லவா அந்த அடியவருக்கு, என இதுவரையிலும் பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார், கூத்த பெருமானுடைய திருவடிகளையே வணங்கி வாழ்வார், அவருடைய அடியவர்களுக்கெல்லாம் ஓடு கொடுத்து வந்தார். இந்த பெரும் புண்ணியம் எல்லாம் இருக்கு. எப்படியோ இதோ எப்போ செய்த ஒரு தீவினியுடைய பயன் அப்படி வந்துட்டது, அதனால் அது நீங்கிற காலம் வந்துட்டது. எனவே அப்படியே பதச்சிட்டார், தீண்டு வீர் ஆயின் எம்மை திருநீல கண்டம் அப்படி நெருங்கினவர் அப்படியே. அது மட்டுமல்ல, நீ அவன் பெரிய மகாத்வானா படிச்சிருந்தா கூட இந்த நேரத்துல வந்து இந்த ஒருமை பன்மை நினைக்க மாட்டான். ஒருமையா பன்மையா, எம்மை ஒருமையா பன்மையா, என்னைனா ஒருமை எம்மைனா பன்மைங்கிறது எவன், பெரிய மகாத்வான் இலக்கணத்திலேயே கரைஞ்செடுத்தவனால கூட இங்க நினைக்க மாட்டான். ஆனால் திருநீலகண்டருக்கு அந்த ஞானம், ஆஹா தீண்டு வீர் ஆயின் எம்மை, என்னைன்னு சொன்ன ஒருத்திய அந்த பெண்ணை மட்டும், எம்மைன்னு அந்த பெண்கள் வர்க்கத்தையே, எனவே நான் இனி ஒரு பெண்ணல உன்னை தவிர வரையெல்லாம் யாவரையுமே தீண்ட மாட்டேன். எப்படி தீண்ட மாட்டேன்? மனத்தினும் தீண்டேன் என்றார். இதான் இந்த சான்றோருக்கு இருக்கிறதுக்கு நமக்கு இருக்க வேற்றுமை. செய்ய மாட்டார்கள் சான்றோர், ஒரோபடி செய்தாலும் துடிச்சிடுவான். செய்துட்டுமே இனி நம்முடைய வாழ்நாள வரக்கூடாது என்று. அதனால் எம்மை என்றதனால் இனி உன்னை மட்டுமல்ல இந்த மாதர பெண்குடைய இனத்தையே நான் தீண்ட மாட்டேன். எப்படி தீண்ட மாட்டேன்? கையினால் அல்ல, மனத்தாலும். இங்க தொல்லாப்பி ஞாபகத்துக்கு வரணும். தீண்டுதல் என்பது இருவகைத்து இருவகைத்து. தமிழனுடைய என்ன எங்கேயோ இருக்கு சாமி, எங்கேயோ இருக்கு. இப்ப தீண்டுதல் என்னன்னு கேட்டா ஒருத்தர் தொடர்றது ஞாபகத்து செய்யும். தீண்டுதல்னா இருவகை என்னென்ன? இப்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கின்ற பொழுது இப்ப திருவண்ணாமலை திருவண்ணாமலை நம்ம இந்த கொள்ளையில வேஷ போட்டு வந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல, மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப எங்க போயிட்டு வந்தாரு? திருவண்ணாமலை போயிட்டு வந்திருக்கு. நமக்கு தெரியுமே உடம்பெல்லாம் இங்கதான் இருக்குது. அப்ப உடம்பு இருக்க உள்ள மட்டும் தீண்டுவது உண்டு, உடம்பும் தீண்டுவது உண்டு. அதனால அதான் சொன்னார் தொல்காப்பியர், கரும சார்பு கருமம் அல்லா சார்பு என்று சொன்னார். சொல்லே கடினமா இருக்குது. நான் சாஞ்சிருக்கேன்னு சொன்ன இது கரும சார்பு, நான் சார்ந்திருக்கிறேன்னு சொன்ன மறந்துடாது தமிழ், இதான் தமிழ். நான் சாய்ந்திருக்கிறேன்னு சொன்ன இதுல சொல்லுவீங்க நாக்காளியிலேமீங்க. நான் சார்ந்திருக்கிறேன்னு சொன்ன எதை சார்ந்திருக்கிறேன்? மனத்தால் சார்ந்திருக்க, சிவநெறியை சார்ந்திருக்கிறோம், தமிழ நெறியை சார்ந்திருக்கிறோம். இதெல்லாம் மனதனால. அப்ப சார்தல் என்பது இருவகைத்து, உடம்பால் அல்லது உள்ளத்தால். அதுபோல இங்க என்னன்னா தீண்டுதல் என்பது உடம்பால் தீண்டினால் அது சார்புன்னு அர்த்தம், கரும சார்புன்னு அர்த்தம். இது மனதால்னா கருமம் அல்லா சார்பு என்று தொல்காப்பியர் சொல்வார். இப்படி எல்லாம் மனத்தினும் தீண்டேன் என்றார். அடுத்த பாட்டும் போயிட்டுது அல்லவா? சரி. கற்பூரு மனைவி யாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய்யூறாமல் பொருந்துவ போற்றி செய்ய. இப்படியாக சில ஆண்டுகள் போகின்றன. உடம்பால் தொடர்பில்லை, உள்ளத்தால் தொடர்பு. என்ன இவருக்கும்? கற்பக்கரசி, நாம் செய்தது தப்புதான் என்ற உணர்ச்சி. அந்த அம்மாவுக்கு என்ன? என்னமோ செய்துட்டாங்க, நாமளும் சொல்லிட்டோம், ஆனா தீண்டாம வாழ்றாங்க, நல்ல ஆன்மா என்று மீண்டும் கடிவு. எனவே தொடமாட்டாரனை தவிர சத்தியத்தினால உள்ளத்துல நல்ல மழை மழையெல்லாம் பெய்யுது நல்லபடியா. என்னங்க நீ போகும்போது வந்து கார் படுத்துக்கலையே? வேணா இல்ல இல்ல எடுத்துட்டு போங்க, எடுத்துக்கொண்டு வந்து போகும்போது இவங்க நான் ஒரு அரை மணி நேரம் முன்னப்பினால நீ சாப்பிட்டு நீ சாப்பிட்டு நீ சாப்பிட்டு சிவ சிவ. இப்படியாக மனதினால் நெருக்கம், ஆனா உடம்பால் இல்லை. இப்படி சில ஆண்டுகள் போய் அப்படி போகின்ற பொழுது ஒரு அருமையான ஒரே ஒரு சொல், இல் புறம்பு ஒழியாது அங்கன் இருவரும் வேறு வை. இது ஒரு அருமையான அறம். கருத்து வேற்றுமை என்ற ஒன்று வரவே கூடாது. புண்ணியம், பெருமானுடைய புண்ணியமா இருக்கட்டும். ஒரோபடி தப்பி தவிர தாம் செய்த முன்னே ஊழ்வினால வந்தாலும் கூட அதுக்காக சீ அப்படின்னு இவங்களை ஒதுக்கிட்டு அவங்க ஒதுக்கிட்டு போயிடக்கூடாது. இந்த ரத்து பண்றது போக்குவரத்துல இந்தியாதிகள் நம்முடைய பழக்கமே கிடையாது, பழக்கமே கிடையாது. இற்புறம்பு ஓடியாது, வீட்டை விட்டு வெளியில போடக்கூடாது. சரி, ஒரு பாட்டு இருக்க சுவாமி மறந்துட்டீங்களே, நீங்க சற்றேனும் தாறுமாறா இருப்பாளே யாமாகில் கூறாமல் சன்னியாசம் கொள் ஒரு பாட்டு விடுவோமா? அப்படி ஒரு பாட்டு இருக்க சுவாமி ஏறத்தால ரத்து பண்ண மாதிரி தானே. கூறாமல் சன்னியாசம் கொள், சற்றேனும் தாறுமாறா இருப்பாளே யாமாகில் கூறாமல் சன்னியாசம். ஒரு பாட்டு இருக்கு, நீங்க சொல்ல நான் மறந்துட்டேன்னு சொன்னீங்களே. என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்து வேற சன்னியாசம் போறது ஒண்ணு, இன்னொன்னு இனி இந்த அம்மையை திருத்த முடியாதுங்கிற முடிவுக்கு வரும்போதோ அது போல அவ இந்த கணவன் இனிமே இந்த சனியனை வச்சு மாறடிக்க முடியாது, இது இது வேணும் இந்த விட்டு போச்சு என்று அந்த உச்சகட்டத்துக்கு வருகின்ற பொழுது அது அது மாதிரி நடக்கும். இதெல்லாம் அப்படிப்பட்ட பெருங்கட்டம் சொல்ல தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே கூடுமான வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே உடம்பு மட்டுமல்ல உள்ளமும் போகப்படாது. அதனால அந்த என்ன செய்தார், ஈர்ப்புறம்பு ஒழியாது, வீட்டை விட்டுட்டு அவங்களும் போக நினைக்கல இவரும் போக நினைக்கல. ஏன்னா மீண்டும் ரெண்டு பேருடைய அன்பு வந்துட்டு இந்த சத்தியத்தினால அந்த உடம்பு தீண்ட முடியல. அது இவரும் உணர்றாரு, நாம் செய்தது தப்பு தானே, அவர் செய்தது சரிதாங்க. அவங்களும் உணர்றாங்க, தப்பு செஞ்சாங்க, ஆனா இன்னைக்கு நல்லதாயிட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல, ஆனாலும் சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி இருந்து ரொம்ப அருமையா வளர்தான். இப்ப யாருக்கு என்ன ஏறத்தாலே இது வந்து 20-25 ஆண்டுல 40 ஆண்டுகளுக்கு பின், 40 உண்மையா சொல்றேன், 40 ஆண்டுகளுக்கு பின் தான். அது அப்படி சொல்லுவார் அவரு, இப்படி சினிமாவில் போடுறான் அப்படின்ட்டு எப்படி சொன்னார் நார் சுவாமி? இளமை இன்மிக்குளார் இருவரும் அறிவு நின்று அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல. பதினைந்து ஆண்டுகளுக்கு பெண் நம்ம உலகில் சொல்லாலும் சொன்ன, அவங்க இலகை சொல்லாலும் சொன்னாங்க. செய்தி ஒண்ணு என்ன, பாலாமாலி இளமை நீங்கி, அடி இளமை தன்மை எல்லாம் மாறி போச்சு, கரலிங் எல்லாம் மாறி போச்சு. அங்க ரெண்டு ஒண்ணு அப்படியே முதல்ல ஒவ்வொன்னா வந்தது, ஒவ்வொன்னா செஞ்சாங்க. முதல்ல ஒன்னு வரும்போது என்ன பண்ணுவோம், கண்ணாடி பார்த்து எடுத்துக்குவோம், வெள்ள வந்துட்டுதுன்னு நிறைய வந்துட்டா என்ன பண்றது, சிவ சிவ அதான் தலையெழுத்துன்னு வச்சிட வேண்டியது. எதுவும் ஒண்ணு உதவாரு ஏதாவது செய்யலாம், எல்லாம் உடனே வந்துட்டா சிவ அதான் அப்படிதான் தலையெழுத்து அப்படின்னு. அடுத்து விட்டு அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, இவங்க அப்படிதான் இருக்காங்க, அப்படி அமைதி பண்ணி வாடி ஊரு மூப்பு வந்து. இங்க ஒரு அருமை, இந்த வயது 45 அப்படி 50 ஆகுது, ஆனால் அந்த முதுமை எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அந்த முதுமையில் ஒரு அழகு, இளமையில் இருக்கிற அழகெல்லாம் உடல் அழகு, இது வந்து உள்ளத்தினுடைய பண்பழகு. அதனால வாடி ஊரு மூப்பு வந்து அழகான வடிவம் அந்த மாதிரி இருந்தாலும் இருந்த போது. இப்ப யாரு கவலை என்ன, இப்ப கதை கேட்கிற நமக்கோ அல்ல மற்றவங்களுக்கோ கவலை இல்லை. யாரு கவலை, ஆண்டவனுக்கு கவலை. இப்படி ஓடு கொடுத்தானி, திருநீலகண்டம் என்று சொல்லி வந்தானி, இவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஊர் வந்து இப்படி போனானி, மீண்டும் என்று கருதி யாரு கவலை, ஆண்டவனுக்கு கவலை வந்து பார்த்தார். என்ன பண்ணார், இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இன்னறி ஒழுகும் நாளில் எரிதளித்து என்ன நீண்ட மின்னொழில் தடையாண்டானும் இறைவனும் தொண்டரை விளக்கம் காண்பான். இதுதான் சொல்லிட்டு இருந்த பட்டிமண்டகாரங்களுக்கு எல்லாம் சோதிக்க சோதிக்க என்ன திருநீலகண்டம் சோதிக்கிறதுக்கு ஆண்டவன் வரணுமா, அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது. திருநீல கண்டர் இப்படி இருந்தார், எங்கே தில்லையிலே, எங்கே இந்த தெருவிலேயே இருந்த மாலகட்டி தெருவிலேயே இந்த தெருவிலேயே இருந்திருக்க, தெற்கு வீதியிலேயே இருந்திருக்க, இப்படி தெற்கு வீதியிலேயோ மாலகட்டி தெருவிலேயோ அவர் இருந்த ஒருத்தரை உலகமெல்லாம் தெரியணும்னு என்ன பண்ணும் என்றால், அந்த தொண்டரை விளக்கப்படுத்தி நாடெல்லாம் தெரிவதற்காக ஆண்டவன் அருளினானே தவிர சோதிக்கிறதுக்கு. தொண்டரை விளக்கம் காண்பான், அந்த அவருடைய பெருமை தில்லைக்கு மட்டுமல்லாமல் தமிழகம் எல்லாம், அவர் காலையில் எல்லையை மட்டுமில்லாமல் இந்த 20 25 நூற்றாண்டு 50 நூற்றாண்டு இப்படி அந்த காலமும் இடமும் கடந்து அவருடைய அவரை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து வந்தான். சிவயோகியாக வந்தான். சிவயோகினா அவருக்கு தெரியும், எந்த ஆடையும் போட தெரியும், ரொம்ப கீழே கோவணம் இருக்குது, நல்ல நீர்த்துளி, அதோடு கூட மார்பில ஒரு நூல், நெற்றில அருமையான அந்த திருநீரு, இவையெல்லாம் விளங்க அப்படியே வந்தாராம். வந்தால் எவ்வளவு வீட்டுக்கு வந்த யாரு, நீலகண்ட வீட்டு. அப்படி வருகின்ற பொழுது இவர் என்ன செய்தார் அப்படின்னா, வந்த உடனே கொண்டு வந்து மணி புகுந்து குலாபபாதம் விளக்கி அந்த இல்லற நெறியில ஒன்னும் மாறணும், அதுக்கு அந்த மனைவியும் அருமையா உடன்படும். அதனால வந்த உடனே இவங்க என்ன உடனே இவர் வந்த மாதிரி அடி வந்துட்டாருன்னு இப்படி நின்ன உடனே உடனே இவங்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, உடனே பழம் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா உடனே அவர் ஆசனம் போடுவாங்க, இருக்க வைத்து திருவடி வணங்கி எல்லாம் வந்து உள்ள அழைச்சிட்டு போய் உடனே தின்னு ரெண்டு பேரும் திருநீர் வாங்கி கொண்டு உணவு எடுத்து இப்படி இப்படி வருது. அதனால இந்த அடியோர் வந்தவொடனே அந்த மாதிரி கொண்டு வந்து மனை புகுந்து மனை புகல அங்க நின்றுட்டு இவர் எல்லாம் செஞ்சார். ஏன்னா வந்தவர் சாப்பிட வந்தவர் இல்ல, வந்தவர் வேற காரியத்துக்கு வர, எங்கேயும் அவற்றை எல்லா நிருபரும் இருக்கிறாங்க. யார்தான் நிருபர், இந்திய எக்ஸ்பிரஸ், மெயில் போக்குவரத்து, தினமல்ல தினத்தந்தி, இந்தியா தினகரன், எல்லா இருக்கு. அதுல எல்லாத்திலையும் போகணுங்கிறதுக்காக வந்தவரே தவிர அவர் வந்து போய் சாப்பிட வந்தவர் இல்ல. அதனால விளக்கம் காண வந்தவர், அதனால வந்தார். வந்தவுடனே உடனே சொன்னார், பெருமானி அடியேன் என்ன நான் செய்யணும், என்ன பணி இருக்குனர். இவர் எல்லாத்துக்கும் ஓடு கொடுத்துட்டு வந்தார். பெருமான் வாங்குவாரா, வாங்கி பழக்கமே இல்லாத, இப்படி வர்ற பழக்கமே தவிர இப்படி வர்ற பழக்கமே இல்லை, வாழ்நாள்லயே கிடையாது, எல்லாம் இப்படித்தான் கொடுத்து பழகும். அதனால ஒரு ஓடு ஒண்ணுப்பா என் கையில இருக்குது, அதை கொஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், கொஞ்ச நாள் வச்சிருந்தா தேவலாம். இவர் என்ன பண்ணுவாரு, நம்பினி நருக நாம் வேண்டும் போது, நான் வரும்போது வாங்கிக்கிறேன், நீங்க வச்சிருந்த வச்சிருந்தது கொடுத்தா மட்டும் போதுங்க. சொன்ன உடனே இவர் என்ன, எத்தனையோ ஓடு நம்ம கிட்ட இருக்கு, இது ஒண்ணு நினைச்சிடாதப்பா, கொஞ்சம் நில்லு, கொண்டு வைக்கிறதுக்காக சாவி எடுத்துட்டு போறார். இரு இரு இரு, அந்த ஓடு நீ எத்தனையோ நீ ஓடு செய்து கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன், தினமும் 10 பேர் வாங்கிட்டு போறாங்க, 100 பேர் வாங்கிட்டு போறாங்க, அந்த இடத்துல இதை வச்சுடாது. தன்னை ஒப்பறியது, இந்த ஓட்டுக்கு இணை இந்த ஓடுதான், உன் வீடல்ல நாடல்ல இன்னும் பெரிய உலகமல்ல அத்தனை ஓடும் ஓடாகாது. காலத்து தன்னூழை துண்ணியாவையும் தூய்மை செய்வது, இதை கொண்டு எங்க வைக்கிறியோ அந்த இடத்துல அது அந்த இடம் தூய்மைக்கு உண்டைய இருப்பிடமா இருக்கும், அவ்வளவு தூய்மை ஆயிடும். இது எங்க வைக்கணும் தெரியுமா, மலேசியா தங்கம் உங்ககிட்ட இருக்கா, இருக்கு சாமி, அதுல வந்து ஒரு உரை செஞ்சு அதுக்குள்ள இந்த ஓட்டை வச்சுக்கணும். பொன்னீனும் மணியினும் போற்ற வேண்டுவது, சார் ஒரு ஓட்டை போய் தங்கத்தினால ஆமாடா பாத்துக்கிறேன், பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது, இன்ன தன்னை அது இது நீ வாங்குவாய்,
1: குடி வாங்கு அப்படின்னாரு. சி கே சுப்பிரமணியன் சிவிக்கு சிவகோய் முனிவர்கள் இதனை நீ வாங்குவா என்றாரு. ஏன்னாரு, உனக்கு வாங்க முடியுமே தவிர பிறகு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமா கொடுக்க முடியல இல்ல. இதனை நீ வாங்குவா என்றார், நீ இதை வாங்குன்னு சொன்னாராம். ஏன்னாரு, இதை வாங்க முடியுமே தவிர பிறகு கொடுக்க முடியாது. அந்த அந்த சொற்கடைக்கு இருக்கிறது என்று எழுதினார். ஒரு பிஎல் இந்த மாதிரி தொழிலாபி படிச்சவர்ல இது படிச்சவர் இல்ல, ஒரு பிஎல் ஆ இருந்துட்டு அழகா எழுதினான மனுஷன். ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் ஒரு நூலுக்கு என்று ஒதுக்கி அழகா அளித்தார் போதும். யானை ஒன்றுதானே, ஏன்னு இன்னொன்றுதானே பழசு போடும். சிவ சிவ அப்படி எழுதுங்க, வாழ்க வளர்க. அதனால இதனை நீ வாங்கு, நீ வாங்கினார். வாங்கிட்டு உடனே இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அது ஒரு அடிவர் சொன்னது எப்படி இருக்கு. அதனால போனார். எக்கில எந்த சாவி இருக்கோ அதுலயே, அது யார் கையிலயும் மனைவி கையில மற்றவங்களும் யாரும் போவாது.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையாகிய திருவருள் பயணிலே அருளுறு நிலை என்ற 5வது அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. திருவருள் பயன் என்ற இந்த மெய்கண்ட சாஸ்திரத்திலே ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றினுடைய இயல்பினை விளக்கியருளும் முகமாக முதல் அதிகாரத்திலே பதியினை பற்றிய விளக்கமாக பதிமுதுநிலை என்றும், 2வது அதிகாரத்தில் உயிர்களை பற்றி விளக்குகின்ற முறையிலே உயிரவை நிலை என்றும், 3வது அதிகாரத்திலே ஆணவ மனத்தையும் அதனோடு சேர்ந்த ஏனைய 2 வளங்களாகிய கண்ம மாயை ஆகியவற்றையும் விளக்கிச் சொல்லும் விதமாக இருள்மல நிலை என்றும் இவ்வாறு முதல் 3 அதிகாரங்களை அமைத்திருந்தனர். இவ்வாறு பாசமாகிய இருள்மலத்தை பற்றி 3வது அதிகாரத்திலே விளக்கிய ஆசிரியர் அந்த இருள்மலத்தை போக்கவல்ல திருவருளை பற்றி விளக்கும் முகமாக அருளது நிலை என்று 4வது அதிகாரத்தை அமைத்திருந்தார். அந்த 4வது அதிகாரத்திலே அருளுடைய மேம்பாடுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, அருளின்றி உயிர்க்கு ஆவதொன்று இல்லை, ஆகவே அந்த அருளே வேண்டப்படும் பொருள், எல்லாவற்றிலும் வேண்டப்படும் பொருள் என்று சொன்னார். அந்த அருளை பெற்றுவிட்டால் மேற்கொண்டு பெறுவதற்கு எதுவும் இல்லை, குறைவிலா நிறைவாக விளங்குவது அந்த அருள், அதுவே சிவப்பேராகிய முத்திப்பேற்றினை அருள வல்லது என்பதையெல்லாம் உணர வைத்தார்கள். அத்தகைய திருவருள் எவ்வாறு மும்மலமுடைய ஆன்மாவை வந்து அடையும் என்று சொல்கின்ற முறையிலே அடுத்த அதிகாரத்தை அருள் உரு நிலை என்று வைத்துள்ளார். அந்த அதிகாரத்தில் தான் நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது அருளானது உருக்கொண்டு வரும் மும்மலமுடைய சகலவர்க்கத்து ஆன்மாக்களை திருவருள் எவ்வாறு வந்து சேரும் என்றால், உருக்கொண்டு வரும் அதாவது உருவாக வரும், திருவருள் உருவருளாக வரும் என்ற உண்மையினை இந்த 5வது அதிகாரத்திலே கூறுகின்றார்கள். அதைத்தான் இந்த 5வது அதிகாரத்திலே முதற் குறட்பாவிலே பார்த்தோம். இதுகாரும் அறிவுக்கு அறிவாய் தோன்றா துணையாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் நின்று உதவிய அந்த திருவருள் தான் குருவாக நம் முன்னே எழுந்தருள்கின்றது என்ற செய்தி கூறப்பட்டது. அந்த திருவருள்தான் குருவாக எழுந்தருள வேண்டும். ஏனென்றால் உயிரோடு ஒன்றி கலந்திருப்பது திருவருள்தான். எனவே உயிருக்கு உற்ற அந்த ஆணவ நோயை உயிரோடு ஒன்றி கலந்திருக்கின்ற திருவருளால் தான் போக்க முடியுமே ஒழிய வேறு யாராலும் போக்க முடியாது என்ற செய்தி உவமையில் வைத்து அடுத்த குறட்பாவிலே கூறப்பட்டது. அதாவது வீட்டிலே இருப்பவர்களுக்குத்தான் வீட்டில் உள்ளவருடைய ஒருவனுடைய உடல் நோயானது அவனுடைய வீட்டிலே அவனோடு சேர்ந்து இருப்பவர்களால் தான் நன்கு அறியப்படும். அதுபோல உயிரின் அறிவோடு இரண்டர கலந்திருக்கின்ற சிவம்தான் உயிரினுக்குரிய உயிருக்குரிய ஆணவ மலத்தை போக்க முடியும் என்று செய்தி கூறப்பட்டது. மூன்றாவது குரட்பாவிலே இவ்வாறு குருவாக எழுந்தொழுகின்ற சிவத்தை சாதாரண உலக மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தி உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் எல்லோரையும் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் குருவாக எழுந்தொழவில்லை. பக்குவ ஆன்மாவை ஆட்கொண்டொழ வேண்டும் என்று அந்த ஆன்மாவின் பொருட்டுத்தான் எழுந்தொழுகின்றான். எடுத்துக்காட்டாக மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் எல்லோரையும் ஆட்கொள்ளவில்லை, மணிவாசகருக்காக தான் அங்கே குருவாக எழுந்தொழுகிறான். அதுபோலத்தான் பக்குவான்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டுத்தான் குருவாக வருவான். ஆகவே ஏனையோர் அதனை அறிய மாட்டார்கள் என்று மூன்றாவது குரட்பாவிலே கூறினார். அடுத்த குரட்பாவிலே ஏனையோர் ஏன் அறிய மாட்டார்கள் என்றால் அவர்கள் பக்குவம் வரவில்லை, ஏனென்றால் அந்த பொய்யிருளானது அவருடைய சிந்தையை இன்னும் மறைத்துள்ளது. ஆகவே அவர்கள் மெய்ப்பொருளாகி சிவத்தையும் காணமாட்டார்கள், அந்த சிவத்தினுடைய குரு உருவத்தையும் காணமாட்டார்கள். அடுத்த குரட்பாவிலே ஏன் இவ்வாறு குருவாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். பார்வை விலங்கு என்று ஒரு விலங்கை வைத்துத்தான் வேடர்கள் விலங்குகளை பிடிப்பார்கள். வேடனே நேரடியாக போனால் விலங்குகள் ஓடிவிடும். அதுபோல சிவபெருமான் தமக்குரிய மான்மழு வேந்தி கங்கை யாரை அணிந்து பெரிச்சந்திரனை சூடி ரிஷப வாகனத்திலே அவர் தம்முடைய தடத்த திருமணியோடு எழுந்தொழி வந்தால் சகல ஆன்மாக்களாலே வழிபட்டு உய்ய முடியாது. ஆகவே மானுட திருமேனி தாங்கி, அதாவது ஒரு குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு எழுந்துவிடுகின்றார் என்று செய்தி கூறப்பட்டது. எனவே அதனை உணர்வதற்கு பக்குவம் வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது. ஆகையினால் உலகோர் மானுட போர்வையிலே வந்திருக்கின்ற சிவம்தான் இந்த குருநாதன் என்பதை உணரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்த குரட்பாவிலே ஆகையினாலே சிவபெருமானே குருநாதனாக வருவார் என்பது நன்கு நிறுவப்பட்டது. ஏன்னா உயிருக்கு உரிய அந்த ஆணவ நோய் உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற சிவத்துக்கு மட்டும்தான் தெரியும், உயிருக்கே கூட தெரியாது. ஆணவ மறைப்பு எந்த அளவு நமக்கு உள்ளது, அது எந்த அளவிலே அது நம்மை பிடித்திருக்கின்றது, என்ன செய்தால் அது தீரும் என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆணவமல சக்தி தேய்வதற்கு உரிய நெறிகளிலே நம்மை செலுத்தி வருகின்றதே திருவருள். அந்த திருவருளுக்குத்தான் தெரியும் ஆணவ மலத்தினுடைய நிலை, அதை எப்படி போக்க வேண்டும், எப்போது குருவாக எழுந்தொருளி அந்த மலச்சக்தியை போக்க வேண்டும் என்பது அந்த சிவபெருமானுக்குத்தான் தெரியும். ஆகையினாலே குரு அவசியம் வேண்டும், ஆகவே நான் சாத்திரங்களை பார்த்தே அறிந்து கொள்வேன் என்ற கொள்கையை தவிர்த்து விடுவாயாக என்ற செய்தி அடுத்த குரட்பாவிலே கூறினார். சகலவர்க்கத்தான்மாக்களுக்கு பிரளயாகலர் போன்றோ விஞ்ஞானகலர் போன்றோ உணர்த்த முடியாது. அவர்களுக்கு மானுட திருமேனியிலே அதனை ஆதாரமாக கொண்டு குருவாக வந்துதான் அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்பதை ஒரு ஓமை மூலம் வைத்து நன்கு விளக்கினார். அதாவது விடம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விடம் நீங்க வேண்டும் என்றால் அந்த விடத்தை அவனுக்கு தந்தது அரவு. அந்த அரவுக்கு நேர் பகை கருடனோ அல்லது கீரியோ சொல்லலாம். அந்த கீரியே வந்து விடம் ஏறியவன் உடலில் வந்து ஏறி சென்றாலும் அந்த விடமானது நீங்க போவதில்லை. ஆனால் அந்த கீரிக்குரிய மந்திரத்தை கணித்து அந்த பாவனையை செய்கின்றானே அந்த மாந்திரீகன், அந்த மந்திரத்தை கணித்து கருடோகம் பாவனை செய்கின்ற அந்த மாந்திரீகனாலதான் அந்த விடமானது நீங்கும். விடத்துக்கு நேர்பகையாக உள்ள கீரியோ கருடனோ வந்தால் நீங்காது. அதுபோல சிவமே நேரடியாக வந்தாலும் சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு ஆணவமலம் நீங்காது. அந்த சிவமானது குருவாக வந்துதான் நீங்கும், குருவாக எழுந்துவிடும் போதுதான் ஆணவமலமானது நீங்கும். இப்ப மாந்திரிகன் வந்து அந்த மந்திரத்தை கணிக்கும் பொழுது அந்த மந்திரத்தோடு ஒன்றி அந்த மந்திரத்துக்கு உரிய அதிதெய்வத்தோடு தான் இரண்டரை கலந்து நிற்கின்றான். கலந்து நின்று அந்த விடம் ஏறியவனை பார்க்கின்றான், அந்த விடமானது நீங்குகின்றது. மாந்திரிகன் அவன் தானாக மட்டும் இருந்து கொண்டு பாவனையெல்லாம் செய்யாமல் இருந்தான் என்றால் அவனாலே அந்த விடத்தை நீக்க முடியாது. அந்த மாந்திரிகன் தன்னை யாராக பாவிக்கின்றான் என்று சொன்னால் இந்த மந்திரமாக பாவிக்கின்றான், மந்திரத்துக்குரிய தெய்வமாக பாவிக்கின்றான். ஆகையினாலே அந்த பாவனையிலே அவன் நின்று கொண்டு விடம் ஏறியவனை நோக்கும் பொழுது அவனை பாதித்த உள்ள விடமானது நீங்குகின்றான். இவ்வாறு அவன் வைத்தியம் செய்து அந்த விடத்தை நீக்குகின்றான். அதுபோல குருவும் என்ன செய்கின்றார், சிவோகம் பாவனையிலே தான் சிவத்தோடு இரண்டரை கலந்து நிற்கின்றார். அவர் முக்தி பெற்ற ஆன்மா. ஆகவே அவரை இடமாக கொண்டு செய்கின்ற தீக்கை முதலிய எல்லா செயல்களுமே சிவன் செயல்தான். ஆகையினாலே அங்கே மாந்திரிகனுக்கும் அந்த மந்திரத்துக்கும் எப்படி பேதம் இல்லையோ அதுபோல சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் கிடையாது, பேதம் கற்பிக்க கூடாது என்ற ஒரு உண்மையும் இதனை உணர்த்தப்படுகின்றது. இந்த குரட்பாவரை நாம் பார்த்திருந்தோம். இனி அடுத்த குரட்பா 8வது குரட்பா, இந்த அதிகாரத்திலே 8வது, மொத்தத்தில் 48வது. அந்த குரட்பாவிலே வெளிப்படையாக ஒரு உண்மையை கூறுகின்றார். அதாவது விஞ்ஞானகலர் பிரயாகலர் இவர்களுக்குத்தான் நிராதாரமாக நின்று முத்தி வழங்குவார் சிவபெருமான். சகலருக்கு குருவாக வந்துதான் முத்தி அருள்வார் என்று வெளிப்படையாக கூறுகின்றார். அகலர் தருமருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்தருளும் தான். அகலர் என்றால் யார்? கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் அகலர், கலையோடு கூடியிருப்பவர்கள் சகலர். சகலவர்க்கத்தான்மாக்கள் நம்ம சொல்றோம். நாம கலையோடு கூடியிருக்கின்றோம். கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் யார் என்றால் விஞ்ஞானகலர் பிரளயாகலர். இந்த விஞ்ஞானகலர் என்பதை நாம பிரித்து பார்த்தோம் என்றால் விஞ்ஞான அகலர் அகலர்னு வருகின்றது. இது மாதிரி பிரளயாகலர் என்பதை பிரித்து பார்த்தால் பிரளய அகலர். எனவே விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் இருவருமே அகலர். இவர் விஞ்ஞான அகலர், இவர் பிரளயாகலர். அகலர் என்றால் கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள். அதாவது அவர்களுக்கு கலைன்னு சொல்லும்போது இந்த மாயா காரியங்களை கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்குமே என்ன கிடையாது? மாயா மலம் கிடையாது. மொத்தத்தில் அது பாசத்தையே குறிக்கும். அதாவது விஞ்ஞானத்தினாலே உயிர்க்குயிராக நின்று எம்பெருமான் உணர்த்துகின்ற இடத்துல விஞ்ஞானம்லாம் விஞ்ஞானம் தான். அந்த விஞ்ஞான உணர்வு அவர்களுக்கு எடுத்த பிறவியிலேயே கைகூடும். அவர்கள் சுத்தமாயா குணங்களிலே இருப்பார்கள். மாவாடியத்திலே அவர்களுக்கு இடம் சொல்லப்பட்டுள்ளது. சிவதத்துவங்கள் 5 தவிர இன்னும் சுத்த தத்துவங்கள் பல உள்ளன. அவையெல்லாம் நமக்கு சொல்லவில்லை. ஏன்னா சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு இந்த 36 தத்துவங்கள் தான். மொத்தமே 36 தான் இருக்கின்றன என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. எப்படி காலம் நியதி கலை முதலிய வித்யா தத்துவங்கள் இருக்கின்றனவோ அசுத்தமாயில் இருக்கின்றனவோ அதுபோல சுத்தமாயிலும் இருக்கின்றன. அதே போல அந்த காரணம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பஞ்சபூதங்கள் தன்மாதிரியெல்லாம் சுத்தமாயிலும் இருக்கின்றன. அவை அவற்றோடு நமக்கு தொடர்பில்லை. யாருக்கு என்றால் மும்மலமுடைய சகலான்மாக்களுக்கு தொடர்பில்லை. எனவே சகலான்மாக்களுக்குரிய தத்துவங்கள் 36 சொன்னார். அந்த சுத்த காலம் சுத்த நியதி இப்படின்லாம் இருக்கு. அதுல இருந்து சுத்த நிலம் வரைக்கும் அந்த சுத்த புவனங்கள் எல்லாம் அந்த சுத்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் ஒருமலமுடைய விஞ்ஞானங்களுக்கு இருப்பிடங்கள். அவர்கள் உயிர்க்குயிராய் நின்று எம்பெருமான் உணர்த்துவதனாலே கொஞ்சம் ஏதோ சிறிதளவு அவர்களை பற்றியுள்ள அந்த மலமறைப்பு நீங்கி அவர்கள் வீடு பெறுவர். அவர்களுக்கு மலமறைப்பு குறைவு தான். அதனாலதான் அவர்களுக்கு அந்த ஆணவ மல மறைப்பு மிகவும் குறைவாக உள்ளது. அதனாலதான் அவர்களுக்கு வந்து கண்ம மல பிணிப்போ மாயாமல பிணிப்போ இல்லை. கண்ம மல பிணிப்பு எப்ப வரும், மாயாமல பிணிப்பு எப்ப உண்டாகும்னா ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் மிகுதியான ஆற்றலோடு ஆணவ மலம் ஒரு ஆன்மாவின் அறிவை மறைத்திருந்தது என்றால் அந்த ஆன்மா வினைகளை ஈட்டும் மாயா போகங்கள் அது வந்து அழுந்தும். அப்ப மும்மலமுடையதா விட நமக்கு மல மறைப்பு மிகுதி. நம்ம அறிவை மிகுந்த ஆற்றலோடு மலம் மறைத்துள்ளது. ஏன் அப்படின்னா ஆணவ மலம் ஒண்ணு இவனுடைய அறிவை அதிகமா மறைப்போம் அவன் அறிவை குறைவா மறைப்போம் அப்படின்னு எப்பவும் சொல்வது. அதுதான் மலையில் நனைந்தால் ஒருவனுக்கு மட்டும் மிகுதியாக நோயானது பாதிக்கின்றது என்று சொன்னால் அவன் உடலிலே வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு. எதிர்ப்பு சக்தி மிகுதியாக உள்ளவனுக்கு அவனும் மலை நினைக்கிறான், அவனுக்கு பாதிப்பு இல்லை, சிறிதளவு தான் பாதிப்பு இருக்கின்றது பார்க்கின்றான். அதுபோல அறிவினுடைய வன்மை தான், ஆன்ம அறிவினுடைய வன்மையினை பொறுத்து, ஆன்ம அறிவின் வலிமையை பொறுத்து. ஆன்ம அறிவின் அந்த வலிமையானது மிக குறைவாக இருந்தால் மலமறைப்பு மிகவும் வன்மையாக இருக்கின்றது. அப்போ அவர்கள் வந்து விபரீத உணர்ச்சி மிகவும் கொண்டு வினைகளை ஈட்டுகின்றார்கள், உலக பற்றுகளை பெருக்குகின்றார்கள். அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. நில்லாதவற்றை நிலையினு கருதக்கூடிய அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. பிரளயாகலருக்கு எப்படி உள்ளது என்று சொன்னால், அந்த மலபரைப்பு வினைகளை செய்கின்ற அளவிற்கு உள்ளது. அந்த ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவார்கள், எனவே அவர்களுக்கு கண்மமலம் உள்ளது. ஆனால் மாயாமலம் அவர்களுக்கு இல்லை. உடம்புலாம் இருக்கின்றது, உலகங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த மாயாமல போகம் அதனோடு சேர்ந்திருந்தும் அதனால் அவர்கள் மயக்கமடையாமல் இருக்கின்றனர். விஞ்ஞானிகளுக்கு எப்படின்னா, அவர்களுக்கு யான் எனதுங்கிற செருக்கோடு அவர்கள் வினையே செய்ய மாட்டார்கள். ஏதோ மாணவ மனம் சிறிதளவு அவர்கள் அறிவை மறைத்துள்ளது, அவ்வளவுதான். அதாவது வந்து உயிர்க்குயிரான் என்று எம்பெருமான் உணர்த்துவதன் மூலமே அந்த மலமறைப்பு நீங்கி விடுகின்றது. எனவே அது நிராதாரமாக உணர்த்துதல். நிராதாரம்னா என்ன? ஒரு குருவை ஆதாரமாக கொண்டு வந்தால் அது சாதாரம் என்று சொல்வார்கள். ச ஆதாரம், ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது சாதாரம் அப்படின்னு சேர்ந்து வருது. எனவே சாதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு இடமாக கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி வருதல். நிராதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு ஆதாரமாக கொள்ளாமல் சிவமே நேரடியாக வந்து தீக்கை செய்தல். அதுவும் இருவகைப்படும். விஞ்ஞானிகளுக்கு அறிவு கருவாய் இருக்கின்ற அந்த நிலையிலேயே ஞானத்தை உணர்த்தி விடுகின்றார். பிரளயாகலருக்கு தன்னுடைய தடத்த திருமேனியை தாங்கி வந்து முன்னிலையிலே வந்து முன்னாலே எழுந்தருளி முன்னிலையினர். ஆகவே உயிர்க்குயிராக இருந்தவாறே விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை உணர்த்துகின்றானே, அது தன்மையில் உணர்த்தல். பிரளயாகலருக்கு தடத்த திருமேனியோடு, அதாவது இந்த மான்மொழி ஏந்தி நீலகண்டத்தோடும் கங்கை சந்திரனோடும் உமையன்னையாரோடு இடப வாகனத்திலே எழுந்தொழி வந்து உணர்த்துதல். அப்படி தடத்த திருமேனியிலே முன்னால் எழுந்தொழி வந்து ஞானத்தை உணர்த்துதல், அது முன்னிலையில் உணர்த்துதல். நமக்கு குருவாக வந்து உணர்த்துதல், படற்கையில் உணர்த்துதல் என்று இவ்வாறு மூன்று வகையாக அருமையாக சொல்லியுள்ளார்கள். மிக அருமையான செய்தியாகும். அதைத்தான் இந்த குரட்பாவிலே கூறுகின்றார். அகலர் என்பவர் கலையின் என்றும் நீங்கி இருப்பவர்கள், மாயாமலம் அற்றவர்கள்,

பிரளயாகலர் ஆகிய அகலர்க்கு தரும் அருளை தரத்தக்க அருளை ஆக்கும், நிராதாரமாகவே கொடுக்கும், வினை நீக்கும் சகலர்க்கு. இனி மூன்றாமவராகிய சகல ஆன்மாக்கள் இருக்கின்றாலே அந்த சகலர்க்கு வந்து அருளும் தான், குருவை ஆதாரமாக கொண்டு வந்து அருளும் தான் அந்த சிவபெருமான் என்று வாறு கூறுகின்றனர். சகலர் சொல்லும் போது வினை நீக்கும் சகலர்னு சொன்னார். ஏன் வினை நீக்கும் சகலர்னு சொன்னார் என்பதற்கு ஆதீனத்துவான் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது வினை நீக்கும் சகலர் என்றால் தத்துவ சோதனையால் சஞ்சித வினையை நீக்கி உணர்த்துவதற்குரிய சகலர். தத்துவ அதாவது அத்துவ சோதனை என்று இருக்க வேண்டும். சிவபெருமான் குருவாக வந்து எழுந்தருள் இருந்து தீக்கை செய்து தான் ஞானத்தை உணர்த்துகின்றார். அந்த சீடனும் அந்த ஞானத்தை உணர்ந்து வீடு பேர் அடைகின்றான். அப்ப ஞானத்தை உணர்த்துவதற்கு வாயிலாக தீக்கை செய்கின்றார். முதல்ல தீக்கை செய்யாம ஞானத்தை உணர்த்துவதில்லை. ஞானமே வீடு பேர் தரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சிவஞான சொன்னதுதான், சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியா சொன்னதுதான். ஆனா அந்த ஞானம் எப்போது உண்டாகும்? தீக்கையா பெற்றால்தான் உண்டாகும். அது தெளிவா சொல்லிட்டார். முத்தி பெற வேண்டிய ஆன்மாக்களுக்கே ஒரு தீக்கையை செய்துட்டு தான் ஞானத்தை உணர்த்துறான். அங்கேயே தீக்கை இருக்கின்றது. அது ஞான தீக்கைன்னு சொல்லப்படும். அந்த ஞான தீக்கை செய்யும்பொழுதுதான் அதுல முக்கியமானது என்னன்னா அத்வ சோதனைன்னு ஒரு கிரியை செய்யறார். அது வந்து இதுகாரும் அநேக கோடி பிறவிகளிலே அந்த சீடனானவன் ஈட்டி வந்த வினைகள் எல்லாம் அவனுடைய புத்தி தத்துவத்திலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அந்த பழ வினையை அந்த பண்டை வினையை தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த பண்டைய வினைகளை எல்லாம் மேற்கொண்டு பிறவி தராத வகையிலே அந்த வினைகளை எல்லாம் ஒடுக்கி விடுகின்றான். மேற்கொண்டு முளைக்காதபடி விதையினை வந்து நெருப்பில் சுட்டு அந்த விதைகள் எல்லாம் மேற்கொண்டு முளைக்காதபடி செய்துவிடுவது போல பண்டைய வினைகளாகிய சஞ்சிதத்தை எல்லாம் இந்த அத்வ சுத்தி ஆகிய தீஷாகதியினை செய்வதன் மூலம் ஒழித்தொழுகின்றான். அல்லது பண்டைய வினைகள் ஒழிவதற்கு வழியே கிடையாது. தீக்கையில இல்லாத வரைக்கும் பண்டைய வினைகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அது பிறவி தந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு செய்து வினையை பண்டை வினையாக சஞ்சீதத்தை முளைக்காதவனும் செய்துவிட்டுதான் அப்புறம்தான் ஞானத்தை உணர்த்துறார். ஆகவே அத்துவ சோதனை என்பது அத்துவ சுத்தி என்பது சகல ஆன்மாக்களுக்கு செய்ய மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்றாகும். சகல ஆன்மாக்களுக்கு உரியது. அதனாலதான் வினை நீக்கும் சகலர்னா வினை நீக்குதற்கு உரிய, வினை நீக்கம் பெறுவதற்கு உரிய என்று பொருள் கொள்ள வேண்டும். வினை நீக்கும் சகலர்க்குன்னா சகலர்கள் வந்து வினையை நீக்கவில்லை. சகல ஆன்மாக்கள் வினை நீக்கம் பெறுவதற்கு உரியவர்கள் என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். அத்வ சோதனையின் மூலமாக அல்லது அத்வ சுத்தியின் மூலமாக சஞ்சித வினைகளிலிருந்து நீக்கம் பெறுவதற்குரிய அந்த சகலருக்கு அந்த அத்வ சோதனையை செய்வதற்கு அவன் குருவாக எழுந்துருளி வருகின்றான். குருவாக எழுந்துருளி வந்தால்தான் செய்யும். இவ்வாறு அருமையாக சொன்னார் நம்முடைய ஆதினத்துவான் அவர்கள். அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார்கள் என்று கேட்கின்ற கேள்விதான் அடுத்த குரட்பா. ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராதபின். பேரறிவான் என்று நீண்டிருக்கின்றது. இது நீட்டும் வழி நீட்டல் என்ன, முதலடியில் ஆர் அறிவார் அப்படின்னு வந்ததுனால இங்கே பேரறிவான் அப்படின்னு ஓசை உருட்டு நீண்டு வந்தது. பொருள் கொள்ளும் போது பேரறிவான் என்பதை பேரறிவன் என்றுதான் பொருள் கொள்ளவன். பேரறிவை உடையவன் வாராதபின் அவன் வரவில்லை என்றால், பேரறிவுடைய சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வரவில்லை என்றால் ஆரறிவார் யார் ஞானத்தை உணர முடியும் என்று கேட்கின்றார். எப்படிப்பட்ட பேரறிவன்? எல்லாம் அகன்ற நெறியர்களும். எல்லாம் அகன்ற நெறி என்றால் ஆறு அத்துவாக்களும் அகன்ற பிறகு ஒரு நெறி தோன்றுகின்றது. அந்த நெறியினை அருளக்கூடியவன் சிவபெருமான். அவன் குருவாக வந்து அருளவில்லை என்றால் யார் அறிவார் ஞானத்தை? யார் அறிவார்? ஆறு அத்துவாக்களும் அகன்றுட்டுனா எல்லாம் அகன்றதுன்னு அர்த்தம். அது மேல அகலதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து தோன்றிய எல்லா பொருள்களுமே மாயா காரியங்கள்னு சொல்லப்படும். அந்த மாயா காரியங்கள் எல்லாமே ஆறு அத்துவாக்களுக்குள்ள அடங்கிவிடும். ஆறு அத்துவாக்கள் தான். அதாவது ஆறு அத்துவாக்கள் எவை என்றால் மூன்று மூன்றாக சொல்வார்கள்.

0: அதாவது மந்திரம், பதம், வண்ணம், இவை மூன்றும் மூன்று அத்துவாக்கள். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, அடுத்த மூன்று அத்துவாக்கள். ஏன் மூன்று மூன்றாக சொன்னேன் என்றால், முதல்ல சொன்னது சொல்லுலகம், அடுத்தால சொன்னது பொருள் உலகம். மந்திரம், பதம், வண்ணம் என்பவை இருக்கின்றனவே, அதை வண்ணம், பதம், மந்திரம்னு அப்படி வரிசையா வச்சுக்கணும். மந்திரம், பதம், வண்ணம் தான் சொல்றாங்க. வண்ணம், பதம், மந்திரம் என்று வைத்துக் கொண்டால், வண்ணம் இரண்டு சுழி, அந்த வண்ணம் என்பது அக்ஷரங்களை குறிக்கும், எழுத்துக்களை குறிக்கும். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன, அந்த சொற்களை தான் பதம் என்று குறிப்பிட்டார். ஆகவே வண்ணம் எழுத்துக்களை குறிக்கும், பதம் அந்த எழுத்துக்களாலான சொற்களை குறிக்கும். பதம், மந்திரம் என்பது அந்த சொற்கள் சேர்ந்து உருவாகின்ற வாக்கியங்கள், அதில் பிரதானமான வாக்கியங்கள் வேத மந்திர வாக்கியங்கள், எனவே மந்திரம்னு சொன்னார். ஆக மந்திரம், பதம், வண்ணம் இந்த மூன்றும் அத்துவாக்கள். இவை எல்லாமே சொல்மயமானவை, எழுத்து, சொல், வாக்கியம். ஆகவே இதை சொல் உலகம். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, இவையெல்லாம் பொருள். புவனம் என்பது உலகம், உலகம் ஒரு பொருள். அந்த புவனங்கள் 224 சொல்லப்படுகின்றன சிவாகமங்களிலே. மெய்கண்ட சாத்திரங்கள் எண்ணிக்கையை தான் சொல்கின்றன, 224 புவனங்கள். எவை எவைன்னு பெயரோட முழு விவரத்தோட தெரிஞ்சுக்கணும்னா ஆகமங்களுக்குள்ள தான் நம்ம போகணும். 224 புவனங்கள் சிவஞான சித்தியாரும் சிவபிரகாசமும் சொல்கின்றன. 224 புவனங்கள், புவனங்கள்னா உலகங்கள் தான். இந்த புவனங்களுக்கு ஆதாரமாக இருப்பவை 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவை 5 கலைகள். அவை நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதம் என்று சொல்வார்கள். ஆக கலை 5, தத்துவம் 36, புவனங்கள் 224. இந்த கலை, தத்துவம், புவனம் இவை மூன்றும் பொருள் உலகம் என்பார். ஆக அந்த சொல்லுலகம் 3, மந்திரம், பதம், வண்ணம். பொருளுலகம் 3, புவனம், தத்துவம், கலை. இந்த மூன்று மூன்றும் 6 தான், 6 அத்துவாக்கள்னு சொல்லப்படும். இவை எங்கிருந்து தோன்றின என்றால் மாயையிலிருந்து தோன்றின. எவ்வாறு தோன்றின என்றால் சிவபெருமானுடைய அருளாலே தோன்றின. ஏன் தோன்றின என்றால் உயிர்களுக்காக தோன்றின. உயிர்களுக்காக ஏன் தோன்ற வேண்டும் என்று சொன்னால், உயிர்களை பற்றியுள்ள அனாதி மலமாகிய ஆணவ மலமறைப்பை, அந்த ஆணவ மலமறைப்பு நீங்கும் பொருட்டு உயிர்கள் படிமுறையில் தான் அறிந்து பக்குவப்பட்டு மலமறைப்பிலிருந்து நீங்க முடியும் என்ற தகுதியை உடையனவாய் இருக்குவதனாலே படிமுறையிலே உயிர்கள் புண்ணியங்களை ஈட்டி சிவபுண்ணியங்களை பெருக்கி மலமரப்பு நின்று நீங்கும் பொருட்டு எம்பெருமானை வழிபட்டு உய்யும் பொருட்டு அந்த வழிபாட்டை செய்வதற்கு வழியாக இந்த 6 அத்துவாக்களும் எம்பெருமானாலே தரப்பட்டன. அதான் அத்துவா என்று சொல்லுக்கே வழி என்றுதான் பொருள். உயிர்கள் மலத்தினின்றும் நீங்கி சிவபெருமான் திருவடியில் கலப்பதற்கு வழியாக இருப்பவை, சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு வழியாக இருப்பவை, எனவே வழி என்ற பொருளிலே அத்துவா என்று சொல்லப்பட்டன. இந்த 6 அத்துவாக்களையும் நாம வந்து இந்த வழியை கடந்து அதனுடைய முடிவான எல்லையை வந்து நாம் அடையணும்னா, அந்த முடிவான நேரத்தில் எம்பெருமான் குருவாக எழுந்தருளி வருவார். தோன்றா துணையாக அவருடைய அருளை கொண்டு நாம் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும். செய்ய செய்ய அந்த அத்துவாக்களை கடந்து வருகின்றோம். தேவையில்லாத வீணான பிறவிகள் எல்லாம் போய் சிக்கிக்கொள்ளாமல் நல்ல சிவபுண்ணியங்கள் செய்வதற்கேற்ற பிறவிலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து சிவபுண்ணியங்களை பெருக்கிக் கொண்டு அந்த அத்துவாக்களை கடக்கக்கூடிய ஒரு முடிவான நிலையை அந்த கடைசி தருவாயை அடையும் பொழுது எம்பெருமான் இனிமேல் பிறவி இல்லை, 6 அத்துவாக்களையும் நீ கடந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருவாக எழுந்தருளி வந்து 6 அத்துவாக்கள் இருந்தும் சிவபெருமான் தான் கடக்க செய்கின்றார். அதுதான் சொன்ன. ஆகவே ஏனியிலே நாம் ஏறினால் கடைசி படியிலே வரும்போது இறைவன் மேலிருந்து தூக்கிவிடுவான்னு சொல்வார்கள். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லல. ஏனியில முதல்ல இருந்து ஏறும்போதே சிவபெருமான் தான் துணை செய்து தான் ஏத்தி விடுறார். அப்ப நாம் அறியாம இருக்கின்றோம். ஒரு நிலையை அடையும் போதுதான், ஒரு பக்குவ நிலையை அடையும் போதுதான் எல்லாச்சும் நாம் உணர்கின்றோம். கோவலியில யாரு குருமணியா வந்தா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் இருந்தவன் தான் கோவலியில வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான். ஆகையினாலே தோன்றா துணையாக இருந்து நம்மை வளர்க்கின்றார். முடிவிலே அத்துவாக்களை கடக்கின்ற தருவாயிலே குருவாகவே தோன்றி வருகின்றார். குருவுக்கு கொண்டு அங்கே எழுந்தருளி வருகின்றார். எல்லாம் அகன்ற நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்துவாக்களையும் கடந்த ஞான நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்துவாக்களையும் கடந்து அந்த ஆன்மா சிவோகம் பாவனையிலே ஈடுபடுகின்றது. அந்த சிவோகம் பாவனையிலே ஈடுபட்டு ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி போன்ற அந்த நெறிகளிலே சென்று அது சிவபோகம் என்ற பெரும்பயனை அடைகின்றது. ஆகையினாலே தசகாரியங்களிலே உள்ள மிகப்பெரிய அந்த நெறிமுறைகளை எல்லாம் ஆன்மா அடைய வேண்டுமென்றால் ஆறு அத்துவாக்களையும் அது கடந்து விட வேண்டும், அவற்றிலிருந்து அகன்று விட வேண்டும். அந்த நெறியினை அருள்வதற்கு பேரறிவன் வர வேண்டும். பேரறிவனாகிய சிவபெருமான் குருவாக வர வேண்டும். அப்படி வராவிட்டால் யார்தான் அறிவார் என்று கேட்டார். அதுதான் திருவாசகத்திலும் சொன்னார்கள், நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோ, தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டினேன். தானும் தன் தையலுமாக தாழ்சடையோன் வந்து என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் எங்கே, என்னுடைய சிந்தை எங்கே? நான் என்னுடைய சிந்தையின் துணை கொண்டு நாயகனை அறிய முடியுமா? அவனே தையல் நல்லாளோடு இங்கே எழுந்தருளாவிட்டால் என்னுடைய சிந்தையை கொண்டு நான் எப்படி அவனை அறிய முடியும்? அவனே எழுந்தருளி உணர்த்தினால்தான் அவன் அருளால் அவனை அறிய முடியும் என்று திருவாசகம் கூறுகின்றது. இன்னும் சொல்வார்கள் திருவாசகத்தில், நானார் என் உள்ளமார், ஞானங்களார் என ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினே என்று இதே கருத்தினை அருமையாக சொல்வார். ஆரறிவார் என்று கேட்கும் போதே சொல்வார். அதான் திருவருட்பயில பல குரட்பாக்கள் தேவார திருவாசக சொல்லாட்சியும் அதனுடைய பொருளும் அப்படியே உள்ள அதில் உள்ளவாறே அருமையாக சொல்லப்பட்டுள்ளன. அதான் இதனுடைய சிறப்பு. அடுத்த குரட்பாவிலே குருவருளால் அன்றி மும்மலமுடைய ஆன்மாக்கள் வீடு வேறு எய்த முடியாது என்பதை மிக உறுதியாக, குருவருளை அன்றி வேறு துணையில்லை என்பதை மிக உறுதியாக சொல்லி முடிக்கின்றார்கள். எனவே அருள் உருநிலை என்பதனாலே திருவருள் உருக்கொண்டு வந்திருக்கின்ற தேசிகனை பற்றியை சொல்லக்கூடிய அதிகாரம், அதுக்குன்னே உள்ள அதிகாரம் இந்த அஞ்சாவது அதிகாரம் அருள் உருநிலை. ஆகையினாலே அந்த முடிந்தது முடித்தல் என்று சொல்வார்களே அந்த வகையிலே நிலைநாட்டுகின்றார்கள். அதனை இவர்கள் சொல்லும் பாங்கு அதான் குரட்பாவுக்குரிய நயம் இருக்கின்றதே, அந்த நயமாக கவிநயம் ததும்புகின்ற வகையிலே குரட்பாக்கள் விளங்குகின்றனர். அந்த முறையிலே சொன்னார், தேசிகன் அதாவது குருமூர்த்தி அவனுடைய துணை இல்லாமலும் ஒரு ஆன்மாவுக்கு ஞானம் கிட்டும் என்று சொன்னார். அப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கின்றது, இதுகாரும் தேசிகன் எழுந்தருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார் என்று கூறிய ஆசிரியர் இதுல தேசிகன் இல்லாமலேயே ஞானம் கிட்டும் என்று சொல்கின்றார்களே என்றால் அந்த அடுத்தார் சொல்லக்கூடிய செய்தியை கவனிக்க வேண்டும். நற்கல் அனல் பானு ஒளிய படின். நற்கல் என்று சொன்னது சூரியகாந்தக்கல். சூரியகாந்தக்கல் எப்படிப்பட்ட கல் அப்படின்னு சொன்னால் அதுல சூரிய ஒளி பட்டது என்றால் அந்த கல்லானது நெருப்பை உமிழும், அதான் சூரியகாந்தக்கல். சந்திரகாந்தக்கல் என்றும் சொல்வார்கள். சந்திரகாந்தக்கல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நில ஒளி அந்த சந்திரகாந்தக்கல் மேல பட்டா அது வந்து நீரை உமிழும், சந்திரகாந்தக்கல். எனவே சூரியகாந்தக்கல் என்பது அதன் மீது சூரிய ஒளி பட்டால் அது நெருப்பை உமிழும். சித்தியாரில் அந்த பெயரே சொல்லியிருக்கின்றார், சூரியகாந்தக்கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாகோல் என்று அருமையாக சொல்லியுள்ளார். அந்த சூரியகாந்தக்கல்லிலே பானு ஒளிய, பானு என்பது சூரியனை குறிக்கும், பானு ஒளிய கதிரவன் ஒளி படாமலேயே சூரியகாந்த கல்லிலிருந்து நெருப்பு தோன்றும் என்றால் குருவின் துணையின்றியே ஒருவனுக்கு ஞானம் பொருந்தும் என்று கூறினார். அப்ப குருவின் துணையின்றி ஞானம் பொருந்தாது என்பதை ஆணித்தரமாக நிலைநாட்டியவாறு ஆயிற்று. ஏனென்றால் ஓமையிலே சொல்லியிருக்கின்ற என்ன நடந்தால் இது நடக்கும் அப்படின்னா, சூரிய ஒளி படாமலேயே சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழும் என்றால் தேசிகன் அருள் இல்லாமலேயே ஒருவனுக்கு ஞானம் கிட்டிவிடும் என்று கூறினார். ஞானம் இவனுடைய, இவன் என்றது இந்த அதிகாரத்தில் சொல்லக்கூடிய குரு, ஞான குரு தேசிகன். தேசிகனின் துணையின்றியே ஞானம் நன்னியிடும், ஞானம் பொருந்திடும். எப்போ அப்படின்னா நற்கல் சூரியகாந்தக்கல் பானு ஒளிய அதாவது சூரியனின் துணையின்றியே அனல் படின் நெருப்பை தோற்றுவிக்குமாயின் என்று சொன்னார். ஆகவே பானுவின் துணையின்றி அதாவது கதிரவனின் துணையின்றி சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழாது, அதுபோல குருமூர்த்தியின் துணையின்றி ஆன்மா ஞானத்தை அடையாது என்று உணர்த்தப்பட்டது. இப்படி எதிர்மறையிலே உணர்த்துவது இலக்கிய நயம். உபநிடதங்களிலே கூட, வேத உபநிடதங்களிலே கூட சுவேதாச்சுர சுவேதாச்சுவதர உபநிடதம் என்று ஒரு உபநிடதம் யசுர்வேதத்திலே உள்ளது. இந்த சுவேதாச்சுவத உபநிடத்திலே என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், சிவ வழிபாடு இன்றியே ஒரு ஆன்மா முத்தி அடையும் என்று இந்த மாதிரியே சொல்லி சொல்லி, எப்போ அப்படின்னா குளிரிலே நடுங்குகின்ற ஒருவன் தகுந்த போர்வையை துணை கொள்ளாமல் ஆகாயத்தையே அவன் வந்து உரித்து போர்வையாக போர்த்து கொண்டு தன்னை அந்த குளிர் துன்பத்திலிருந்து காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு ஆன்மாவினாலே சிவபெருமானுடைய அருளை பெறாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தி பெற முடியும் என்று சொன்னது. ஆகவே இதன் மூலம் ஆகாயத்தை ஒருவன் உரித்து போர்வையாக போர்த்துக்கொண்டு குளிரிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியாது. ஆகாயத்தை எப்படி உரிக்கிறது, எப்படி அதை போர்வையாக போர்ப்பது, அதுபோலத்தான் சிவ வழிபாடு இன்றி ஒருவனால் முத்தி அடைய முடியாது. இது உபனிடம் சொன்னது. இடத்துல சிவசப்தத்துக்கு பதிலாக சிவன் என்ற அந்த சிவ என்ற பெயருக்கு பதிலாக தேவன்னு சொல்லி திருத்தியிருக்கின்றார்கள் பிற்காலத்தில். அவையெல்லாம் வந்து மிக தவறானவை. ஏனென்றால் நமக்கு சான்றுகள் உள்ளன. கந்த புராணத்திலே இதே கருத்தை கச்சேப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். காஞ்சி புராணத்திலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அங்கு வந்து சிவன் என்ற சொல்லாட்சி தான் வருகின்றது. அது அன்விகுதி என்பது தமிழ்ல தான் வரும், அங்கு சிவ அப்படின்னு வரும். அதனை அறியாதவர்கள் அது மங்கள மொழி என்று புறச்சமயத்தார் நெறி நின்று பேசி வருகின்றார்கள். கிருஷ்ண என்றுதான் வரும். அன்விகுதி பெறுவது தமிழ் வழக்கு வரும்போது கிருஷ்ணன் என்று வரும். ஆகையினாலே அங்கே அருமையாக சொல்லியுள்ளார்கள், மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின், மனிதன் ஒருவன் விசும்பை, விசும்பு என்பது ஆகாயம், ஆகாயத்தை தோல் போல சுருட்டிக் கொள்வதற்கு அவனால் முடியும் என்றால் அவனால் சிவ வழிபாடின்றே முத்தி பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின், ஈனமில் சிவனை காணாது இடும்பைதீர் வீடு மெய்தும். குற்றமற்ற சிவனை உணராமலேயே அது துன்பமற்ற வீடு பேரை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இவ்வாறு இந்த அருள் உருநிலையிலே சிவபெருமான் அறிவுக்கறிவாக தோன்றா துணையாக இருந்த அந்த பெருமானே குருமூர்த்தியாக எழுந்தொருளி வந்து ஞானதீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்துகின்றார் என்ற செய்தியானது அருமையாக கூறப்பட்டது. அடுத்த அதிகாரத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படி சிவபெருமான் குருவாக எழுந்தருளி ஞானதீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடனுடைய ஆன்மா எவ்வாறு இந்த சிவஞானத்தை அறிகின்றது, எவ்வாறு சிவத்தை அறிகின்றது, பிற பொருள்களையும் எவ்வாறு அறிகின்றது, எந்த முறையிலே நின்று அந்த சீடன் சிவஞான தேசிகன் உணர்த்துகின்ற அந்த உபதேசத்தை அறிய வேண்டும், அந்த அறியக்கூடிய வழிமுறையினை சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகவே அறியும் நெறி என்றே அந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்துள்ளார். அறியும் நெறி, சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடன் எவ்வாறு அந்த ஞானோபதேசத்தை உணர வேண்டும், எவ்வாறு அந்த சீடன் அறிய வேண்டும், அந்த அறியும் முறை என்ன, அறியும் வழி என்ன என்று சொல்வதுதான் அறியும் நெறி என்ற இந்த அதிகாரமாகும். அதுதாவது உண்மை பொருளை உணரும் முறைமை என்று எழுதினார் உரையாசிரியர் நிரம்பழகி தேசிகன். அதிலே முதல் குரட்பாவிலே அருமையான ஒரு கருத்தை சொல்கின்றார். நான்காவது அதிகாரத்திலே அருள் அதுநிலை, அருள் அதுநிலை என்ற அதிகாரத்திலே திருவருளுடைய பெருமையை எல்லாம் சொன்னார், அதனுடைய இன்றியமையாத சிறப்பினை எல்லாம் சொன்னார். அப்போ அந்த திருவருள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்தது. அது நமக்கு குருவின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த திருவருள் குருவாக உருக்கொண்டு வரும் என்று அருள் உருநிலை கூறினார். இப்போ நம்மிடம் இருக்கின்ற எழுகின்ற கேள்வி என்னவென்றால், சிவபெருமானுடைய அருளானது குருவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள். அதை வந்து பலகாலம் பல வழிகளிலும் கூறி நிலைநாட்டினீர்கள். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்தால்தான் நமக்கெல்லாம் உய்வு என்பதை நன்கு உணர வைத்தீர்கள். சரி, அப்ப எப்போது நமக்கு சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருவார் என்ற கேள்வி நம்மிடம் எழுகின்றது. பக்குவம் வரும்போது எழுந்தருளி வருவார். பக்குவம் என்பது எப்படி பக்குவம் வந்தது என்றால் என்ன, என்ன நடந்தால் பக்குவம் வந்ததுன்னு அர்த்தம் என்றெல்லாம் நம்மிடம் கேள்விகள் எழுகின்றன. அதற்கு விடை கூறும் வகையிலே முதல் குரட்பாவிலேயே அதற்கு விடை கூறிவிடும் வகையிலே சிறப்பாக அமைத்துள்ளார். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறைசக்தி குழல் என்பது அந்த முதலாவது குரட்பா. இந்த அதிகாரத்திலே ஆறாவது அதிகாரத்திலே முதல் குரட்பா 51வது குரட்பா. நீடும் இருவினைகள் நேராக நேராதல், கூடும் இறைசக்தி குழல். நீடும் இருவினைகள், நீடும் இருவினைகள் சொல்லும்போது நான் இருவினைகள் நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளை செய்கின்றோம். நல்வினையை புண்ணியம்னு சொல்கின்றோம், தீவினையை பாவம்னு சொல்கின்றோம். ஏன் அப்படின்னா நல்வினை தீவினை இரண்டுமே செய்து முடிக்கப்பட்டவரோ அவ்வளவுதான் போயிட்டு அப்படின்னு அவன் நினைக்கிறான். நல்வினையை போயிட்டு நினைக்கிறது இல்லை, நல்வினை செய்யும் போது இந்த நல்வினை எப்படியாவது இறைவன் வந்து இதை குறித்து வைத்து நமக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும் நினைக்கிறேன். தீவினை செய்யும்போது சரி செஞ்சு முடிச்சாச்சு, ஒருத்தருக்கும் தெரியாத முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல, நல்வினை ஆனாலும் சரி தீவினை ஆனாலும் சரி இரண்டு வினைகளுமே செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவை ஆற்றல் மயமாக, வினையும் செஞ்சு முடிச்சாச்சு ஆனா அந்த வினைகள் என்னன்னா ஆற்றல் மயமாக விளங்கும், சக்தி ரூபமாக எங்க போய் கிடக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஆன்மாவினுடைய, எந்த ஆன்மா அந்த நல்வினை தீவினைகளை செய்ததோ அந்த ஆன்மாவினுடைய புத்தி தத்துவத்திலே சக்திமய ரூபமாக கிடக்கும். அப்படி நல்வினை வந்து புத்தி தத்துவத்தில் கிடக்கும் பொழுது, சக்தி ரூபமாக கிடக்கும் பொழுது, ஆற்றல் மயமாக கிடக்கும் பொழுது அந்த நல்வினை தான் புண்ணியம்னு சொல்லுவோம். அதான் நல்வினை செய்தவன புண்ணியத்தை சம்பாதிக்கின்றான்னு சொல்றோம். ஏன்னா அந்த நல்வினை அழிந்து போவதில்லை, அது வந்து ஆற்றல் மயமாக அவனுடைய புத்தி தத்துவத்திலே கிடக்கும். இந்த பிறவியே நீங்கினாலும் சரி மரணம் வந்த பிறகும் சரி புத்தி தத்துவம் நீங்க போறதில்லை. தூள உடம்பு தானே அழிகின்றது மரணத்துல வந்து, தூள உடம்பு விட்டு தானே பிரிகின்றான். சூக்ம உடம்புல அளவா புத்தி தத்துவம் இருக்கின்றது, சூக்ம உடம்புல புத்தி தத்துவம், மனம், அகங்காரம் இதெல்லாம் அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணங்கள் எல்லாம் வந்து இந்த தன்மாத்திரைகள் அஞ்சு சொல்லுவார்கள். மற்றபடி கலையாதி தத்துவங்கள் இவையெல்லாம் சூக்ம உடம்பு. சூக்ம உடம்பு வந்து பிறவிதோறும் மாறிக்கொண்டிருக்காரு. ஒரு பிறவியில முதல்ல கொடுத்தால் அப்புறம் முத்தி அடையும் போது சுவாமி வருகின்றாரே, குருவாக வருகின்றாரே, குருவாக வந்து அவர் தத்துவ சுத்தியை நிகழ்த்துவார். அப்பந்தான் அந்த சூக்ம உடம்பை விட்டு உயிர் நீங்கும். சூக்ம உடம்பு தத்துவங்களால் மட்டும் ஆனது, தூள உடம்பு மாதிரி எழுவகை தாதுக்களால, தோல் ரத்தம் சதை இந்த மாதிரி எழுவகை தாதுக்களால் ஆனது அல்ல அந்த சூக்ம உடம்பு, அது தத்துவங்களாலே ஆனது. அது அந்த ஞான நெறியில தத்துவ சுத்தி நிகழ்த்தும் பொழுதுதான் சூக்கு உடம்பை விட்டு ஆன்மா நீங்கும். சூக்கு உடம்பு விட்டு ஆன்மா நீங்குதுன்னா அப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது, முத்தி தான். ஆகையினாலே சூக்கம் உடம்பு வந்து பிறவிதோறும் தொடர்ந்து வரும். அதனால அந்த சூக்கு உடம்புல இருக்கிற புத்தி தத்துவத்தில இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் ஆற்றல் மயமாக கிடக்கும் பொழுது நல்வினை புண்ணியம் என்ற பெயரிலும், பாவம் அந்த தீவினையானது பாவம் என்ற பெயரிலும் புண்ணிய பாவமாக கிடக்கும். அப்பதான் சஞ்சிதம்னு நல்வினை தீவினைன்னு செய்யப்படும் பொழுது ஆகாமியம்னு அழைப்பார்கள். அவை புத்தி தத்துவத்திலே சக்தி ரூபமாய் கிடக்கும் பொழுது சஞ்சிதம்னு சொல்லப்படும். அப்ப உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த பிறவிலையோ அல்லது அடுத்த வருகின்ற ஏதாவது ஒரு பிறவிலையோ உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புத்தி தத்துவத்தில் உள்ள புண்ணிய பாவங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் முறையே வெளிப்படும். அதான் பிராரத்தம். இந்த காலத்திலேயே ஏதோ ஒரு வினை செய்த அது புத்தியில கடந்து இப்போ அதனுடைய பலனை தருகின்றதுன்னு நாமளே வந்து நம்முடைய சக்திக்கெல்லாம் மீறி நமக்கு அனுபவம் வந்து சேரும்போது நாமளே ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆகையினாலே இப்படி பிறவிதோர் சரி பிரார்த்தமா வருது, இன்ப துன்பமா வருது, நாம என்ன செய்யறோம்? உடனே நமக்கு வந்து பக்குவம் வந்து உணர்வுதமா இல்ல, அந்த இன்பம் வரும்பொழுது நம்முடைய இந்த பிறவியில நாம செஞ்ச முயற்சியால தான் வந்தது ஒழிய இது வந்து முன்வினையினாலே இறைவன் அருளாலே வந்தது நினைக்கிறது கிடையாது. அப்போ அந்த இன்பத்து மேல விருப்பம் கொள்ளுதும், அதை எந்த வழியிலேயாவது மேலும் மேலும் பெருக்க வேண்டும் நினைக்கின்றோம். அந்த இன்பம் இன்னும் வர வேண்டும் வர வேண்டும்னு ஆசையை வளர்க்கின்றோம். துன்பம் வரும்பொழுது அதற்கு வேறு யாரையாவது நாம வந்து பொறுப்பாக்கி வெறுப்பு கொள்கின்றோம். அந்த விருப்பு வெறுப்பு ஆகாமியமாகின்றது, அது சஞ்சிதமாக புத்தியிலே சேர்கின்றது, அது அதுக்குரிய காலம் வரும்போது இன்ப துன்பமாக வெளிப்படுகின்றது. எனவே வினையை செய்கின்றோம், வினைப்பலனை அனுபவிக்கின்றோம், அனுபவிச்சு அதோட வினையை தொலைக்கின்றோமானா இல்ல, அந்த வினைப்பயனை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்திலே விருப்பு வெறுப்பு கொள்வதனாலே மேலும் அது வினையாக பெருகுகின்றது. இப்படி நீண்டு கொண்டே வருகின்றது, சங்கிலி தொடராக வருகின்றது வினைகள். அதனாலதான் நீடும் இருவினைகள் குறித்தார். நீடும் இருவினைகள் நேராக எப்படிப்பட்ட காலம் வரணும்? இந்த இருவினைகள் வந்து விருப்பு வெறுப்புன்னு வராம நேராக வேண்டும், அதாவது ஒத்து விளங்க வேண்டும். அப்படி இருவினைகளும் ஒத்து விளங்குதல்தான் இருவினை ஒப்புன்னு சொல்லுவார். பக்குவம் ஆன்மாவுக்கு பக்குவம் வருகின்றது சித்தாந்தத்தில் சொல்லணும்னா எதை வைத்து அந்த பக்குவத்தை முடிவு செய்வது? அவன் இன்ப துன்பங்களை சமமாக கருதக்கூடிய ஒரு கருத்து அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால் அந்த அதுதான் பக்குவம் ஆன்மா, அதுதான் ஞானாசிரியனிடத்திலே உபதேசம் பெறுவதற்கு உரிய ஆன்மா. இவர்கள்லாம் போய் ஞானாசிரியர்கிட்ட போனா அவர்களும் ஞானாசிரியர்கள் எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள், அவர்களுக்கு வந்து பேதம் கிடையாது, எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். ஆனால் அந்த அருளை அவரவருடைய நிலைக்கு தகுந்தவர்கள்தான் கொள்ள முடியும், அதுக்கு மேல கொள்பவரால் கொள்ள முடியாது. ஞானாசிரியர்கிட்ட போய் சாதாரண ஆன்மா என்ன கேட்பான், அவனுடைய பிரச்சனைகளை சொல்லி அந்த உலக தேவைகள் இன்னும் உலக இன்பங்கள் பெறணும் வைக்கணும், எனக்கு இன்னும் நல்லா வாணிகத்திலே நான் இன்னும் வியாபாரத்தை முன்னேற்றம் அடையணும், இன்னும் பொருள் செய்வா வேணும், அதுக்கும் அருள் செய்வார்கள். ஞானாசிரியர் ஞானத்தையே சொன்ன
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 9,
1: ஞானேந்திரியங்கள் 5. அகக்கருவிகளாகிய இவைகளின் பின்னர் புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் தோன்றும். அவை தோன்றும் முறையை காண்போம்.
2: இந்த கர்ணங்களோடு அந்த கர்ணங்களோடு அகக்கருவிகள் முடிந்து விடுகிறது. இனி அதனுடைய தூண்டுதலாக செயல்படுவதாகிய புறக்கருவிகள் வருகிறது. குரல் கருவிகளிலே அறிவு கருவி, செயற்கருவி என்று இரண்டாக பிரியும். அறிவு கருவி 5, செயற்கருவி 5. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு திருக்குறள் விடுத்தால ஓரளவு தெளிவாகவே தெரியும். அப்போ அறிவு கருவி 5 என்ன என்று கேட்டால் மெய்வாய் கண் மூக்கு செவி. செயற்கருவி எது என்று கேட்டால் பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், வாக்கு. இந்த 5 என்றால் செயற்கருவிகள்.
1: தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் என அறிந்தோம். அவ்வகங்காரத்தின் நின்றே மனத்தின் பின்னர் ஞானேந்திரியங்கள்
2: இருந்தா மனதிலே வச்சிருக்க முடியுமா? இருந்த என்னாலெல்லாம் அது முடியவே இல்லை. வச்சிருந்தால் ஒன்னும் அது ஒரு ஒரு புலமைக்கு சான்றாக இருக்கும் என்றால் தைசத அகங்காரம் என்றால் என்னென்றால் சாத்விக அகங்காரத்துக்கு பெயர். ராஜச அகங்காரத்துக்கு பூதாதியா என்ன சொல்றாரு?
1: வைகாரிக
2: அகங்காரம், மற்றது பூதாதி அகங்காரம். அந்த மூன்று அகங்காரத்துக்குமான பெயர்கள்.
1: தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் என அறிந்தோம். அவ்வகங்காரத்தின் நின்றே மனத்தின் பின்னர் ஞானேந்திரியங்கள் 5 தோன்றும். அவை செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்பன.
2: இவை சொல்லுகிறார்கள்
1: ஆகாயம். அது சொல்றதுக்கோசரம்
2: பூத வரிசையினுடைய அடிப்படையிலே கேட்கிறது. ஆகாயம் கசவியாலே தான் உணரப்படும். அந்த அடிப்படையிலே சொல்லுகிறார்கள் நினைக்கிறேன். மற்றதும் அந்த பொருந்துதா?
1: அவை செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்பன. இவை
2: ஆகாயத்தையும், தோல் காற்றையும், கண் நெருப்பையும், நிலம் உணர்த்தும்.
1: இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்னும் புலன்களை ஆன்மா அறிதற்கு கருவிகள் ஆதலின் ஞானேந்திரியங்கள் எனப்பட்டன. தமிழில்
2: ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன இடையூறு பண்ணுகிறேன். இப்போ விஞ்ஞானத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு குழந்தை உருவாகிற பொழுது இந்த வடிவிலே கருவிகள் தோன்றுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது முதல் கருவி இந்த கருவி, இந்த கருவி இந்த கருவி, கருவி இந்த வரிசையிலே தான் தோன்றுகிறதா என்றதை நீங்கள் தேடி பார்க்கலாம். அது அதுக்காக சொல்லுங்க.
1: ஆனா முதல் புலன் செவிதாங்க. பிரெக்னன்சில வந்து முதல்ல கேக்குற புலன் வந்து செவிதானம். இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்னும் புலன்களை ஆன்மா அறிதற்கு கருவிகள் ஆதலின் ஞானேந்திரியங்கள் எனப்பட்டன. தமிழில் அறிகருவிகள் என்றும் ஐம்பொறிகள் என்றும் கூறப்படும்.
2: ஞானம் என்றால் அறிவு, இந்திரியம் என்றால் கருவி. அவ்வளவுதான், அதுல ஒன்றும் இது இல்லை. அதை வடமொழியிலே சொல்லுகிற பொழுது ஞான இந்திரியங்கள், அறிவு கருவிகள்.
1: இவ்விடத்தில் ஒரு ஐயம் எழலாம். மனமும் ஞானேந்திரியம் ஆகிய இவை ஓரிடத்தில் தோன்றும் என்றல் பொருந்துமோ என்பதே அவ்வையம். செவி முதலிய ஞானேந்திரியங்களை வாயிலாக கொண்டு ஓசை முதலிய புலன்களை சென்று பற்றுவது மனமேயாகும். அகக்கருவியாகிய மனம் இவ்வாறு புறத்தேயும் சென்று புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் தொடர்பு கொள்வதாகிறது. ஞானேந்திரியங்கள் கவர்ந்த வெளிப்புலன்களை மனமானது பற்றி அகத்தேயுள்ள புத்திக்கு தருகிறது. இவ்வாறு மனம் ஏனைய அகக்கருவிகளுக்கும் ஞானேந்திரியங்களாகிய புறக்கருவிகளுக்கும் இடையே நின்று அகம், புறம் ஆகிய ஈரிடத்தேயும் விரைந்து செல்வதாய் உள்ளது. இதனால் ஏனைய அகக்கருவிகளைப் போலல்லாமல் மனமானது புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் இயைந்து நிற்கும் என்பது விளங்கும்.
2: இது நமக்கு கிடைக்கிற ஒரு புது செய்தி. அதாவது இந்த விஷயத்திலே படித்துக் கொள்கிறோம் என்னவென்றால், அந்த கரணங்கள் நாலு என்பது உட்கருவிகள், சித்தம் புத்தி அகங்காரம் மனம் என்ற அந்த கரணங்கள் நான்கும் உட்கருவிகள். மெய்வாய்கண் மூக்கு செவி என்பது வெளிக்கருவிகள், புறக்கருவிகள். இப்போ நாங்கள் தத்துவ பிறப்பு சொல்லி கொண்டு வருகிற பொழுது, சாத்வீக அகங்காரத்திலே இருந்து மனமும் தோன்றி ஐந்து அறிவு கருவிகளும் தோன்றுகிறது என்று படிக்கிறோம். இந்த ஐந்து அறிவு கருவிகளும் புறக்கருவிகள், மனம் அகக்கருவி என்கிறோம். எப்படி மனம் என்கின்ற அகக்கருவியை புறக்கருவிகள் ஐந்தோடு சேர்க்கலாம் என்பதுதான் கேள்வி. கேள்வி முதல் கேள்வி புரியுதுங்களா? அதாவது மேலே நாங்கள் சொல்ற பொழுது புத்தி சித்தம் புத்தி அகங்காரம் ஒன்றையும் இந்த அறிவு கருவியோடு சேர்க்கவில்லை, அதை தனியே தத்துவங்களாக சொன்னோம். ஆனால் மனதை மட்டும் இந்த அறிவு கருவிகள் ஐந்தோடும் சேர்த்து தத்துவமாக சொல்லுவோம். இந்த பேதம் எதற்கு என்ற கேள்விக்குத்தான் நூலாசிரியர் எடுத்து காட்டி பதில் சொல்லுகிறார். மற்றவை மூன்றும், அதாவது சித்தம் புத்தி அகங்காரம் மூன்றும் புறக்கருவிகளோடு நேர் தொடர்பு அற்றவை. ஆனால் மனம் புறக்கருவிகளினுடைய செயற்பாட்டோடு நேர் தொடர்பு உள்ளது. அந்த நேர் தொடர்பை பெற்று மனம்தான் பிறகு மேலே இருக்கக்கூடிய அறிவு கருவிகள் மூன்றுக்கும் அவற்றினுடைய செயல்பாட்டை உபகரிக்கிறது. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இது ஒண்ணும் கஷ்டமானது சொல்லையில, நான் சொல்றதுல தடுமாற்றம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கக்கூடிய ஐம்புலன்களும் அறிவு கருவிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, இதை கண் காணுகிறது, காது கேட்கிறது, இவை ஊடாக பெறப்படுகிற செய்தியை மனம் வாங்கி அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய புத்தி சித்தம் அகங்காரத்துக்கு அது உபகரிக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவிலே நிற்கிறவர் மனம் என்றபடியால் மனதை இந்த அறிவு கருவிகளோடு சேர்க்க முடிந்து இங்கே சேர்த்திருக்கிறார். அது அகக்கருவியாக இருந்தாலும் புறக்கருவிகளோடு ஒன்றாக இணைக்கப்படுவதற்கு காரணம் இது என்கிறார். இதை இந்த நூல் படித்து முடிந்த உடனே நாங்கள் விளங்குவோம். அப்படி வழங்குகிற பொழுது இன்னும் தெளிவாக அது விளங்கும். அதாவது நூலாசிரியர் ஒரு நல்ல உபகாரம் எங்களுக்கு செய்கிறார் என்றால், சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விகளை அவர் எங்களுக்கு பதிலாக அவரே அந்த கேள்விகளை உண்டாக்கும். இந்த கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்க வேண்டிய கேள்வி. ஏன் மனம் இங்கே இருக்கிறது? அது எதுக்குள்ளே வந்திருக்க கூடாது? அந்த கர்ணம் அல்லவா, அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்க வேண்டியது அல்லவா என்பது அந்த கேள்வி. எங்களுக்கு வந்திருக்க வேண்டிய கேள்வி, எங்களுக்கு அனுபவம் இல்லாதாலே வரவில்லை என்று எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். அவர் அந்த கேள்வியை எங்களுக்காக சிந்தித்து சொல்லுகிறார். அந்த கர்ணமாகிய மனதை ஏன் இந்த புறக்கரணங்களோடு சேர்த்தார்கள் என்றால், அது ரெண்டுக்கும் நடுவிலே நின்று தொடர்பு படுத்துகிற கருவி என்றபடியால் இங்கே சேர்ப்பதிலே தவறில்லை என்று இங்கே சேர்த்திருக்கிறார்.
1: இதனால் ஏனைய அகக்கருவிகளைப் போலல்லாமல் மனமானது புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் இயைந்து நிற்கும் என்பது விளங்கும். இவ்வியைபு பற்றி மனமும் ஞானேந்திரியங்களும் ஆகிய இவை இரண்டும் தைசத அகங்காரம் ஆகிய ஓரிடத்தே தோன்றின என்று கொள்ளுதல் பொருத்தமுடையதே ஆகும். சாத்விக குணம் பிரகாசம் உடையது, ஆதலால் குண தத்துவத்தில் சாத்விக குணம் மிகுந்த போது நிச்சயத்தில் ஆகிய அறிவு தொழிலை செய்யும் புத்தி தோன்றிற்று என பார்த்தோம். ஐயா, இந்த இடத்த ஒரு நாள் படிச்சிருங்க. சாத்விக குணம் பிரகாசம் உடையது, ஆதலால் குண தத்துவத்தில் சாத்விக குணம் மிகுந்த போது நிச்சயத்தில் ஆகிய அறிவு தொழிலை செய்யும் புத்தி தோன்றிற்று என பார்த்தோம். அதுபோலவே இங்கும் பிரகாசம் உடைய சாத்விக கூறிலிருந்து மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றியுள்ளமை காணலாம். ஞானேந்திரியங்களாவன செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என அறிந்தோம். இப்பெயர்கள் உறுப்புகளின் பெயர்களாய் இருப்பினும் அவ்வுறுப்புகள் ஞானேந்திரியங்கள் அல்ல. அவ்வுறுப்புகளில் நின்று புலன்களை அறிவனவாகிய ஆற்றல்களே ஞானேந்திரியங்கள் எனப்படுகின்றன.
2: ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு புது விஷயம். மெய்வாய் கண்மூக்கு செவி என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது இந்த வெளியிலே தெரிய உறுப்புகள் அல்ல, அந்த உறுப்புகளுக்குள்ளே இருக்க, இப்ப கண் என்றால் கண்ணுக்குள்ளே இருக்கிற காணும் சக்தி, காதென்றால் காதுக்குள்ளே இருக்கிற கேட்கும் சக்தி, இதைத்தான் ஞானேந்திரியங்கள் என்று நாங்கள் சொல்லுகிற வழக்கம். இந்த உறுப்புகள் என்ன செய்கிறது என்றால் இந்த ஞானேந்திரியங்களை தாங்கி நிற்கின்றன. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். காது என்பது கேட்டலாகிய ஞானேந்திரத்தை தாங்கி நிற்கிற உறுப்பு. அதுக்கு என்ன விளக்கம் தெளிவென்றால், சில நேரத்திலே உறுப்பு இருந்து ஞானேந்திரியம் இல்லாமலும் இருக்கும். அதை ஒரு ஒரு செவிடன் என்றால் அவனுக்கு காது இருக்கும், கேட்கிற சக்தி இருக்காது. அப்ப என்ன ஆயிற்று என்று கேட்டால், காதாகிய புற உறுப்பு மிக்க கேட்டல் சக்தியாகிய ஞானேந்திரியம் அங்கே இல்லாமல் போகிறது. அதைத்தான் இவர்கள் ஞானேந்திரியத்திலே விளக்கம். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், மறந்து போகுது என்ன சொன்னார் என்றால், இந்த என்ன தலையால தலைய என்ன உறுப்புகள் இருந்தும் என்னையா கொள்ளுதல் இல்லாத கோளில் என்பதற்கு கொள்ளுதல் இல்லாத பொறிகளை போல என்று எழுதுகிறார். அதாவது பொறி இருக்கும், அதற்கு அதை கொள்ளுகிற சக்தியாகிய சக்தி இல்லாமல் போகும். அந்த சக்திக்குத்தான் ஞானேந்திரியம் என்று பெயர் என்று சொல்லுகிறார்.
0: என் கேள்விக்கும் இங்குதான் விடை போல இருக்குது ஐயா.
2: அதுவும் சூக்குமமாக இருக்கிறது,
0: தான் இருக்கிறது, இன்னும் ஸ்தூலத்துக்கு வரவில்லை நாங்கள் என்று புரியும்.
2: சரி சரி சரி சரி.
1: ஞானேந்திரியங்களாவன செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என அறிந்தோம். இப்பெயர்கள் உறுப்புகளின் பெயர்களாய் இருப்பினும் அவ்வுறுப்புகள் ஞானேந்திரியங்கள் அல்ல. அவ்வுறுப்புகளில் நின்று புலன்களை அறிவனதாகிய ஆற்றல்களே ஞானேந்திரியங்கள் எனப்படுகின்றன. எனவே செவியாகிய உறுப்பில் நின்று ஓசை என்னும் புலனை அறிகின்ற ஆற்றலே செவியேந்திரியம் ஆகும். கண் ஆகிய உறுப்பில் நின்று ஒளி என்னும் புலனை அறிகின்ற ஆற்றலே கண்ணிந்திரியம் ஆகும். இவ்வாறே பிற இந்திரியங்களையும் கொள்ள வேண்டும். செவியாகிய உறுப்பு இருந்தும் ஓசையை அறிகின்ற ஆற்றல் அவ்விடத்தே இல்லாத போது கேட்டல் நிகழ்வதில்லை. இவ்வாறே பிற உறுப்புகளிலும் அந்த ஆற்றல் இல்லாவிடில் அவ்வறிவு நிகழாமை கண்கூடு. இதனால்
2: என்ன அழகா திருவள்ளுவர் ஒரு வரியில இதை சொல்லியிருந்தார், கோளில் பொறியில் குணம் இலவே, கொள்ளுதல் இல்லாத பொறிகளை போல என்று சொல்லுறார். அதுபோல வணங்குதல் செய்யாத தலையும் பிரயோசனமற்றது. அதுதானே அங்க அந்த குரல்ல படிச்சோம். இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார், ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒன்று இந்த தத்துவத்தை சொல்லிவிடுகிறார், கொள்ளுதல் இல்லாத பொறி, ஆகவே கொள்ளுகிற சக்தி வேறு பொறி வேறு. ரெண்டாவது அது எப்படி காதலே கேட்கிற சக்தி இல்லாத ஒரு காதினாலே என்ன பயனும் இல்லையோ அதுபோல இறைவனை வணங்காத தலையினாலும் பயனில்லை. தலை என்று ஒரு உறுப்பு வைத்து வணங்க தவறினோமானால் அந்த தலை என்ற ஒன்று இருந்தும் பிரயோசனம் இல்லை என்கிறார். இது கடவுள் இல்லை என்கின்ற கொள்கைக்காரர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம்.
1: இவ்வாறே பிற உறுப்புகளிலும் அந்த அந்த ஆற்றல் இல்லாவிடில் அவ்வறிவு நிகழாமை கண்கூடு. இதனால் உறுப்பு என்பது வேறு, இந்திரியம் என்பது வேறு என்பதும், இந்திரியம் தங்கி நின்று அறிவதற்கு உறுப்பு இடமாக உள்ளது என்பதும் தெளிவாகும்.
2: இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப நுட்பமான தத்துவக்காரர்கள் உணர்ந்து கொண்ட விஷயம். அதாவது கண் என்பது காணுதல் என்கிறதாகிய அந்த சக்திக்குரிய உறுப்பு கருவி. அந்த காணுதலை கண் செய்வதில்லை, அந்த காணுதலை அதற்குள்ளே இருக்கிற அதை அந்த அந்த அந்த பவர், நீங்கள் சொன்னது போல அந்த சூக்கும பவர், காணுதல் சக்தி என்பதை தாங்கி நிற்கிற கருவிதான் கண். இதுல என்ன பண்ணுவார் சொல்லுவார்கள் என்றால், இந்த கண் என்ற ஒரு ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம், காட்சியை தருகிற உறுப்பு. அந்த காட்சியை கண் என்ற உறுப்பு மட்டும்தான் வெளிப்படுத்துமா என்றால் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, மற்ற உறுப்புகளும் கூட வெளிப்படுத்தும், ஆனால் கண் அளவு பூரணமாக வெளிப்படுத்த முடியாது. இது முந்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ ஒரு பொருளை இருட்டிலே கண்டுபிடிக்க முடியவில்லை, மேசையிலே தடவி பார்த்து டெலிபோனை எடுத்து விட்டேன் என்கிறேனே, இப்பொழுது கண்டது எது என்று கேள்வி வந்தால், கைதான் கண்டது, கைதான் கண்டது. அது மாதிரி வாக்கு என்ற ஒரு செயல்திறன் உள்ளது ஒன்று இருக்கிறது. நான் வழக்கமாகவே சொல்ல ஒரு உதாரணம், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருகிறான்னு ஒருவர் கேட்கிறார், நான் கையாலே இப்படி இப்படி என்று. இப்ப பேசியது எது? கை பேசுகிறது. பாருங்கள், வாக்கு என்றனுடைய சக்தியை கைக்குள்ளே வந்துவிட்டது. ஆனால் அததற்கென்று படைக்கப்பட்ட உறுப்புகள் அதை பூரணமாக செய்ய முடியும். அதே நேரத்திலே மற்ற உறுப்புகளாலே செய்ய முடியாது என்று இல்லை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் சொல்வது உண்டு, இந்த இப்ப என்னென்றா மொத்தம் புத்தியினுடைய செயல்பாடு, பிறகு ஆன்மாவினுடைய செயல்பாடு, இந்த ஐந்து நிலையும் புத்தியினுடைய செயல்பாடு, பிறகு ஆன்மாவினுடைய செயல்பாடு, அந்தந்த உறுப்பினூடாக செய்கிற பொழுது அது தெளிவாக வருகிறது. ஒரு உறுப்பு செயல்படவில்லை என்றால் என்னாகும் என்று கேட்டால், அந்த சக்தியை மற்றைய உறுப்புகள் தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டு கூடிய வலிமை பெறும். மற்றைய உறுப்புகளுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு, அதாவது ஒரு ஒரு ஒரு டேங்கில் இருந்து தண்ணி வருகிறது, ஐந்து பைப்பு கூடாக வருகிறது, வெளி வருகிறது அந்த தண்ணி. ஒரு பைப்பை பூட்டிவிட்டால் மிச்ச நாலு பைப்பு கூடாகவும் இந்த தண்ணியினுடைய வேகம் கூடி வரும், இல்லாமல் இல்லை. அதனாலேதான் நான் எப்பொழுதும் சொல்வது, இப்போ உலகத்திலே ஆக்சிடென்ட் படுறது என்றால் யார் கூடுதலாகப்பட வேண்டும்? குருடர்கள் தான் ஆக்சிடென்ட் கூடப்பட வேண்டும். ஆனால் நீங்க ஒரு கணக்கீடு எடுத்து பார்த்தால், குருடர்கள் அதிகம் வாகனங்களில் அடிபடுவதில்லை, நாங்கள் தான் அடிபடுகிறோம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு உள்ளுணர்வினாலே ஒரு புலன் அடைபட்டதோடு மற்ற புலன்களிலே அது கூடுதலாக வேலை செய்கிறது. அதனால்தான் இப்பொழுது அவர்களுக்கு பெயர் சூட்டுகிற பொழுது நல்ல பெயர் ஒன்று சூட்டியிருக்கிறார்கள், மாற்று திறனாளிகள். ஒரு திறன் வேலை செய்யாத பொழுது மற்ற உறுப்பு வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த உறுப்பு அதற்கு சிறந்த உறுப்பை தவிர, அந்த கேட்டலாகிய அந்த புலனுக்கு இந்த பொறி உகந்ததே தவிர, இந்த பொறி இல்லாவிட்டால் அந்த உறுப்பு நிகழாது என்று இல்லை, இதை புரிந்து கொள்ளவர். ரொம்ப அதிக நேரம் சொல்லி தெளிவில்லாம சொல்லி இருக்கணும்
1: இல்லைங்கய்யா,
2: உங்களுக்கு உங்க தெளிவால அதை தெளிவுபடுத்தி கொடுங்க, எனக்கு திருப்தி இல்லாம இருக்க அப்படியே அப்படின்னு
1: சொன்னேன். இதனால் உறுப்பு என்பது வேறு, இந்திரியம் என்பது வேறு என்பதும், இந்திரியம் தங்கி நின்று அறிவதற்கு உறுப்பு இடமாக உள்ளது என்பதும் தெளிவாகும். கண்ணேந்திரியங்கள் ஐந்து. இனி கண்ணேந்திரியங்கள் தோன்றும் முறையை காண்போம். தைசத அகங்காரத்தினின்றும் மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றிய பின்னர் வைகாரிக அகங்காரத்தினின்றும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும்.
2: வைகாரிக அகங்காரம்
1: ராஜத
2: குணம் மிகுந்த அகங்காரம்.
1: அவை வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன.
2: எழுதியிருக்கிறார்கள் பெரும்பாலும், இது வடமொழியில தத்துவ நூல்களில் எப்படி எழுதுகிறார்கள், வாக்கு, பாயு, பாய, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்று எழுதுவார்கள். வாக்கு என்பது வார்த்தை, அதுவும் செயல் கருவியிலே ஒன்றா என்று நீங்கள் கேட்பீர்கள். வார்த்தைகளாலே செயல்படுத்துகிறோம், அதை எடு, இதை எடு, இதை கொண்டு வா என்ற பொழுது செயல் நடக்கிறதாகவே வாக்கு செயற்கருவிகளிலே ஒன்றாக மாறுகிறது. அடுத்தது பாணி என்பது கை, நான் முந்தியும் படித்திருக்கிறோம், பாணி என்பது கை. அதனால்தான் கோதண்ட பாணி, கோதண்ட பாணினா கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன். மற்றது தண்டபாணி, தண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன். தாளத்துக்கு பாணி என்று ஒரு பெயர், கையாலே போடப்படுகிறபடியால் தாளத்துக்கு பாணி என்று ஒரு பெயர். கையை கையை குழந்தைகள் தட்டி கொள்கிற பொழுது சப்பென்று சத்தம் வருகிறபடியால் அது சப்பாணி என்று அதற்கு பெயர். சப்பாணி பருவம் என்று நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு பாடுகிற பொழுது சப்பாணி பருவம் என்று ஒரு பாடுவோம். ஆகவே பாணி என்பது கையை குறிப்பது. அடுத்தது பாதம், அது தெளிவுபடுற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செயல்படுறதுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்து கருவிகளை படைத்திருக்கிறார். ஒன்று ஏவி செய்வது வார்த்தைகளாலே, அடுத்தது ஒரு பொருளை எடுக்க வைக்க. அந்த கையெல்லாம் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆர்கிடெக்டா கடவுள் இருந்திருப்பார் என்று எங்கெங்கே அது மடங்க வேணுமோ அங்கங்க மடக்கக்கூடிய மாதிரி வச்சிருந்தான். இது இப்படி மடக்கும், இது இப்படி மடக்கும். அது ஏனென்றால் அந்த பொருள் எடுக்கிற வசதியோடு கை படைக்கப்பட்டிருக்கிறது. தூரத்திலிருந்து எடுப்பது, கிட்டையிலிருந்து அங்கு எடுப்பது. பிறகு இவ்வளவுதான் என்றால் என்னுடைய செயல்பாடு என் கையளவாக ஆகிவிடும். எடுப்பதும் வைப்பதும் என்னுடைய கையளவுக்குள்ளே இருந்தால் என்னுடைய செயல் அந்த அளவுலேயே வட்டத்துக்குள்ளே நின்றுவிடும். அதுக்காக என்ன செய்வார் என்றால், கால் என்று ஒன்றை வைத்து உனக்கு எட்டக்கூடிய அளவிலே எட்டு எடுத்து விட்டாயா, எடுக்க முடியவில்லையா, காலாலே கையை கொண்டு போ சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா. கால் உடம்பை காவி தூரத்துக்கு கொண்டு போற பொழுது அங்க இருக்கிற பொருளையும் என் கையாலேயே எடுக்க முடியும். அப்ப அதுக்கு கால், பாணி பாதம். அதுக்கு பிறகு ரெண்டு உறுப்பு என்னவென்றால் பாயு உபஸ்தம். பாயு என்பது மலக்கழிவு. எப்பொழுதும் ஒரு வாகனத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பயன்படுத்திய பிறகு அதை சுத்தம் செய்ய வேண்டும். வாகனத்திலேயே இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு கொண்டு போய் அந்த கழிவுகள் எல்லாம் எடுக்கிறீர்களே, அது போல சுத்தம் செய்கிற பகுதி உடம்பில்லை, அது பாயு. அடுத்தது சந்ததி பெருகி கொண்டே இருக்க வேண்டும், ஆன்மாக்கள் புறவிக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக உபஸ்தம், இன்ப வழிபாடு. இந்த ஐந்தையும் செயற்கருவிகளாக ஆக்குகிறார். படிங்கள்.
1: அவை வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன. இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை பேசுதல், நடத்தல் முதலிய தொழில்களை செய்தற்கு கருவியாகலின் கண்மேந்திரியங்கள் என பெயர் பெற்றன. தமிழில்
2: இந்திரியங்கள், கண்மம் செயல் இந்திரியம் கருவி, ஞானம் செயல் இந்திரியம் கருவி, செயல்படுத்துகிற கருவி என்றபடியால் கண்மேந்திரியங்கள் எனப்பட்டன.
1: தமிழில் தொழிற்கருவிகள் எனவும் செயற்பொறிகள் எனவும் கூறலாம். இவற்றால் நிகழும் தொழில்கள் முறையே பேசுதல், நடத்தல், இடுதல், ஏற்றல், கழித்தல், இன்புறல் என்பன. கை இடுதல் ஏற்றல்களை செய்வதாக கூறினாலும் உடம்பில் உள்ள எந்த உறுப்பின் இயக்கமும் கையின் செயலாகவே கொள்ளப்படும். அதாவது காலை நீட்டுதல், மடக்குதல், தலையை அசைத்தல், புருவத்தை நெரித்தல், கண்களை இமைத்தல், வாயை அசைத்தல் முதலியவை எல்லாம் கை இந்திரியத்தின் தொழில்களாக கொள்ள வேண்டும். எருவாய் என மலக்கழிவு
2: சொன்ன இடம் எங்களை புத்திக்கு இன்னும் கொஞ்சம் அகப்பட வேண்டிய இடம். அதை சிந்திங்க, நாங்கள் விளங்கி கொண்டு அதை விளங்குவோம். இன்னொரு தரம் அதை வாசிட்டு போங்க.
1: கை இடுதல் ஏற்றல்களை செய்வதாக கூறினாலும் உடம்பில் உள்ள எந்த உறுப்பின் இயக்கமும் கையின் செயலாகவே கொள்ளப்படும். அதாவது காலை நீட்டுதல், மடக்குதல், தலையை அசைத்தல், புருவத்தை நெரித்தல், கண்களை இமைத்தல், வாயை அசைத்தல் முதலியவை எல்லாம் கை இந்திரியத்தின் தொழில்களாகவே கொள்ள வேண்டும்.
2: எனக்கு அது இப்ப விளங்க இல்லை, நான் அடுத்த வகுப்புல அதை விளங்கி நீங்களும் விளங்க முயற்சிப்படுங்கள், நாங்களும் விளங்க முற்படுவோம். அவர் இது இந்த உரையாசிரியருடைய கருத்து, நான் இதுதான் முதல்தரமா கேள்விப்படுகிறேன், நாங்கள் படிக்கலாம்.
1: எருவாய் என மலக்கழிவு வாயினையே கூறினாலும் அஃது உடம்பில் உள்ள பிற கழிவு மண்டலம் முழுவதையும் குறிக்கும். எனவே மலஜலம் கழித்தல், மலதலம் கழித்தல், எச்சில் உமிழ்தல், உண்டதை கக்குதல், மூக்கு நீர் சிந்துதல், வியர்வையை வெளிப்படுத்துதல் முதலியவை எல்லாம் எருவாயின் தொழில்களாகவே கொள்ளப்படும்.
2: அழுக்கு அகற்ற எந்த முயற்சியும் எருவாய் முயற்சியாக கொள்ளப்பட வேண்டும்.
1: கருவாயும் கழித்தல் ஆகிய தொழிலைத்தானே செய்கிறது, அதனை எருவாய் என்றதில் அடக்கிவிடலாமே. அவ்வாறு செய்யாமல் தனியொரு இந்திரியமாக ஏன் கொள்ள வேண்டும் என வினவலாம். எருவாயின் செயலிலும் கருவாயின் செயலிலும் வேறுபாடு உண்டு.
2: இது முதல் கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்கள். எருவாய் என்கிற பொழுது அழுக்குகளை அகற்றுகிறோம். கருவாய் என்பது இன்ப வெளியேற்றம், அதிலேயும் ஏதோ ஒன்று வெளியேற்றப்படுகிறது. ஆகவே ரெண்டும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்ற கேள்விக்குத்தான் இப்பொழுது விடை சொல்ல போகிறார்.
1: எருவாயின் செயலிலும் கருவாயின் செயலிலும் வேறுபாடு உண்டு. எருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலுக்கு தீங்கு பயக்கும். ஆனால் கருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலை நன்றாக வைக்கும்.
2: வித்தியாசம் சொல்லிவிட்டார், ரொம்ப சுலபமான வித்தியாசம் சொல்லிவிட்டார். அதாவது மற்றைய அழுக்குகள் வெளியிலே போனால்தான் உடம்புக்கு நல்லது. கருவா என்று சொல்லுகிற இந்த விந்து விஷயங்களை விந்து உள்ளே நின்றால்தான் உயிருக்கு நல்லது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்றார். விந்தடக்கம் என்பது யோகத்துக்கான ஒரு உயர்நிலை என்று சொல்வார்கள். அது உள்ளே நிற்கிறதுனாலே உயிருக்கு நன்மை வரும், இவையெல்லாம் வெளியிலே போனால்தான் நன்மை வரும். இதுதான் வித்தியாசம் என்று சொல்லி காட்டுகிறார்.
1: எருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலுக்கு தீங்கு பயக்கும், ஆனால் கருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலை நன்றாக வைக்கும், உயிருக்கும் நலம் தரும். இவ்வேறுபாட்டினால் எருவாயும் கருவாயும் வெவ்வேறு இந்திரியங்கள் ஆதல் விளங்கும். மேலும் கருவாயின் செயலால் இனப்பெருக்கம் உண்டாதல் ஆகிய வேறுபாடும் குறிப்பிடத்தக்கது.
2: உடம்பிலே வரக்கூடிய எருவாய் கழிவுகள், வெளியேறுகிற கழிவுகள் பயனற்றவை, வெளியே போவதுதான். இது பயனுள்ளதுதான், வெளியே போய் இன்னொரு உயிரினுடைய வினைக்கேற்ப பிறவிக்கு அது ஒரு துணைக்கருவியாக ஆகிறது. ஆகவே அதை இதோடு வெளியேறுகிறதை மட்டும் வைத்துக் கொண்டு அதை இதோடு இணைக்க முடியாது என்கிறார் ஒரு ஆசிரியர். அதனாலே கேள்விகளை யாராவது கேட்டிருப்பான், கேட்டபடியாதான் இந்த எண்ணங்கள் வருகிறது.
1: ஞானேந்திரியங்களை பற்றி கூறும்போது உறுப்புக்கள் இந்திரியம் அல்ல, அவற்றை இடமாக கொண்டு நிற்கும் ஆற்றல்களே இந்திரியங்கள் என குறிப்பிட்டோம். கண்ணேந்திரியங்களுக்கும் இது பொருந்தும். வாய், கால் முதலிய இடங்களில் நின்று பேசுதல், நடத்தல் முதலிய செயல்களை செய்யும் ஆற்றல்களே கண்ணேந்திரியங்களாகும்.
2: இவ்வளவு நுட்பமா சென்றிருக்கிறார்கள் பாருங்கள். நாங்கள் என்றால் வாய் பேசுதல் அல்லது கண் காணுதல் என்று சொல்லிவிட்டு போவோம். அவர்கள் அதிலே நிற்கக்கூடிய ஆற்றலுக்கு தான் இந்த பேர் என்று சொல்வது என்பது அவருடைய ஆழ்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு.
1: கண்ணேந்திரியங்கள் தொழில் செய்யும் கருவிகள் ஆதலின் ஊக்கத்தை தரும் ராஜத குண கூறாகிய வைகாரிக அகங்காரத்தினின்றும் அவை தோன்றின என்றது பொருத்தமுடையதாகும். தன்மாத்திரைகள் 5. இனி கண்ணேந்திரியங்களுக்கு பின்னர்
2: உங்களுக்கு நேரம் ஆயிற்று என்று கருதினால் இந்த லெவலில் நிப்பாட்டிட்டு தன்மாத்திரையிலிருந்து நாளைக்கு படிக்கலாம்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: சரிய கிரிய நெறிகளை பார்த்தவங்க, நம்ம இப்ப யோக நெறியை பற்றி பார்ப்போம். சிவயோகம், அதுல உந்தியார் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று, உந்தியார் பாடல் 8வது பாடல். ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று செல்க உந்திபர விமலர்க்கு இடமது என்று உந்திபர. 6 ஆதாரங்களுக்கு வைத்து ஆதாரமூர்த்திகளை வழிபடுவது ஆதார யோகம். 6 ஆதாரங்கள், அது என்ன நினைக்கிறீங்களா? ஆதாரம், அந்த ஆதாரத்தின் வடிவம் உடைய அதிதேவதை. 1 மூலாதாரம், 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை. அநாகதம்னா இதயம். அந்த ஆதாரங்கள் தாமரை வடிவத்துல இருக்கும். இன்னும் அதுல நிறைய இருக்கு தாமரை வடிவத்துல. அதுல பொகுட்டுல அந்த ஆசனம் எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் என்ன, அதுக்கு எழுத்து என்ன, இப்படிலாம் மிக விரிவாக யோக நூல்கள்ல சொல்லப்படுகிறது. அந்த ஆதாரத்தின் வடிவம் ஒவ்வொன்றுக்கும் மூலாதாரத்துல 4 இதழ் தாமரை வடிவத்துல இருக்கும். அப்புறம் 6, 10, 12, 16, 2 இதழ். அப்புறம் அதிதேவதை மூலாதாரத்துக்கு விநாயகர், அப்புறம் பிரம்மன் மால், அப்புறம் ருத்ரன், மகேசன், சதாசிவன். இதை ஒரு திருமந்திர பாடலும் விளக்குகிறது. இந்த வடிவத்தை சொல்வது இந்த பாடல். 4 இரு மூன்றும்னா ஆறு, ஈரைந்து பத்து, ஈராறு பதினாறு, கோழி மேல் நின்ற குறிகள் பதினாறும், மூலம் கண்டு ஆங்கே முடிந்து முதல் இரண்டும் காலங்கண்டானடி காணலாமே. இது கடைசியில் அப்படி ஒவ்வொரு ஆதாரமா ஏறி கடைசியில் சதாசிவனை காணலாம் என்பதாக இந்த பாடல் உள்ளது. இருமூன்றும் ஒன்பதாம் தந்திரம், அதுல முதல் பாட்டு திருமந்திரத்துல ஒன்பதாம் தந்திரம். இந்த தாமரை இதழ் என்ன வடிவத்துல இருக்கும் அப்படிங்கறதும், கடைசியில சதாசிவ மூர்த்தியை தியானிக்கலாம் என்பதும் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மற்ற பாடல்களெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு நமக்கு விளங்கி கொள்ள முடியாது. ஆக்னை காணலும் ஆமே, காணலும் ஆமே, காலம் கண்டானடி காணலும் ஆமே. ஆக இவையே ஆறு ஆதாரங்கள் எனப்படும். இந்த ஆதாரங்கள் ஆதார யோகம் பயில்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆறு ஆதாரங்களிலும் உள்ள அதிதேவதைகளை அந்தந்த இடத்தில் நிறுத்தி கரணங்களால் தியானித்து அங்கு வழிபாடு செய்து, அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஹோமகுண்டங்கள் எல்லாமே உண்டு, அந்த குண்டங்கள் வைத்து அந்த மந்திரங்கள் தனித்தனி மந்திரங்கள் அதையெல்லாம் ஜெபித்து அங்கேயே அந்த மூலாதாரத்திலே தன்னுடைய மனன் உணர்வை நிறுத்தி, அப்புறம் அப்படியே மேலே ஏறி ஏறி இந்த எதுவர புருவ நடு ஆக்னேனா என்னது, ஆனா பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணுங்க, புருவ நடு, இது கண்டம், இது இருதயம், இது கண்டம், இது இதயம் கொப்புள், அதுக்கு முன்னாடி அப்புறம் மூலாதாரம், அது அந்த அங்குலங்கள்லாம் சொல்லப்படுகிறது. இதுக்கு இப்ப இடம் நம்ம என்ன பெயர்னு தெரியாம இருக்குல்லையா, அதுக்காக சொல்றேன். மணிப்புரம்ங்கிறது நாபி அல்லது உந்தி, அதுக்கும் கீழே சுவாதிட்டானம், அதுக்கும் கீழே மூலாதாரம். ஆக இந்த யோகம் பயில்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, மூலாதாரத்திலிருந்து தன் மனநுணர்வை நிறுத்தி அப்படியே அந்த தெய்வத்தை குரிய மந்திரங்களை உச்சாரணம் செய்து அங்க உள்ள வழிபாடுகளை எல்லாம் பண்ணி அப்படி ஒவ்வொரு ஆதாரமாக ஒவ்வொரு ஆதாரமாக ஏறி ஏறி ஏறி கடைசியில புருவ நடுவில் சதாசிவத்தை தியானித்து நிற்பர். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் ஆதாரங்களை வைத்து செய்யப்படக்கூடிய யோகம். இதையெல்லாம் முடித்து முடித்த பின் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுல நல்ல பயிற்சி பெற்ற பின் ஆதாரம் இல்லாமலேயே மூர்த்திகளை வழிபாடு செய்யக்கூடிய அந்த தகுதியை அந்த பயிற்சியை பெறுவர். அதான் எனது நிராதாரம். நிராதாரம் என்பது இந்த உச்சி துளைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு என்ன பேருனா பிரம்மரந்திரம். உச்சி துளைக்கு தனியா உச்சி துளைக்குள்ள பெயர் என்னது, பிரம்மரந்திரம். அதற்கு மேலே பனிரெண்டு அங்குலத்தில் இருப்பதுதான் என்னது, அதான் நிராதாரம். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, நிராதாரம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கும் மேலே அந்த பனிரெண்டு அங்குலத்துக்கும் மேலே உள்ள வெளி பேரு தான் பரவெளி, அதான் மீதானம் என்று சொல்லப்படுகிறது. மீதானம், மீதானம் என்றால் பரவெளி, அருள் வெளி, அது வந்து என்னது, அருள் வெளி. இதனால சில ஒவ்வொரு சில உரையாசிரியர்கள் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க, ஆனா முறையானது என்னன்னா மீதானம் என்பது அருள் வெளி, அதை தெளிவாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். மீதானம் என்பது அருள் வெளி, அது நிராதாரத்துக்கும் மேலே உள்ளது. ஆதாரத்தில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற யோகவான் என்ன, அந்த யோகி என்ன பண்றார், அதை தாண்டி நிராதாரம், எந்தவித ஆதாரமும்

அறிவால் அங்கு தியானிப்பர். கரணங்கள் இல்லாமலே அந்த தியானம் நடைபெறும். அங்கு தியானிப்பர், கரணங்களின் துணையின்றி அங்கு தியானிப்பர். இது பொதுவாக ஆதாரம் நிராதார யோகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இனிமே பாட்டை பாருங்க. ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்திபர, விமலர்க்கு அது இடம் என்று உந்திபர. விமலர்க்கு எது இடம்? அந்த மீதானம், அந்த சிவம், சிவத்தோடு ஒன்றக்கூடிய இடம் எது? மீதானம். அப்ப முதல்ல ஆதார யோகம் பயின்றபின் அதுக்கப்புறம் அதை துணை கொண்டு என்ன பண்ணுவாங்க? நிராதார தியானத்தை செய்வார்கள். அதான் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று. எதையுமே முதல்ல படிமுறை பண்ணும் பொழுது ஒரு கருவிகள் துணை இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும் இல்லையா. ஒரு குழந்தை தான் முதல்ல நடக்கினா முத முதல்ல தத்தி தத்தி நடக்கும் போது எதையாவது தான் இருந்தறையாவது எதையாவது ஒன்று பிடிமானத்தோடு தான் நடக்கும் இல்லையா. அப்புறம் நல்ல பயிற்சி பெற்ற பின் தான் என்ன ஆகும்? அந்த பிடிமானம் தேவையில்லாமலேயே நடக்கும். அப்புறம் நல்ல நடைய பயிற்சி நல்ல பெற்றரும். அது மாதிரி தான் ஆதாரத்தாலே முதல்ல எதுக்கு போகணும்? நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று முந்திபர, விமலர்க்கு அது இடம் என்று முந்திபர. அடுத்த பாடல் அதை கொஞ்சம் விரிவா சொல்றார். ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே. மீதானத்துக்கு எய்துவதற்கு வழிமுறைகள் என்னது? ஆதாரம் நிராதாரம். மீதானத்துக்கு செல்வதற்குரிய மார்க்கங்கள் ஆராதாரம் நிராதாரம். அதுக்கப்புறம் என்ன சொல்ற? ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே, ஆக்கும் பொருள், ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருள் ஒன்று. இதற்கு என்ன பொருள்? ஆதாரத்து, ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஆக்கும் பொருளாலே என்பது அங்க உள்ள அதிதேவையின் தியானத்தாலே. ஆதாரத்து என்பது என்னது? ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஆக்கும் பொருளாலேன்னு அர்த்தம். ஆக்கும் பொருளாலே என்ன அர்த்தம்? அந்த அந்தந்த அதிதெய்வம், அந்தந்த அதிதெய்வங்களை. அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று அப்படின்னு அர்த்தம்னா அந்தந்த அதிதெய்வங்களை தியானித்து அந்த பொருளாகவே நிற்றல். கருட தியானம்னு சொல்லுவாங்க. கருட தியானம்னா என்னது? அந்த கருட மந்திரத்துக்குள்ள கருடன், கருடனுக்குள்ள அதிதேவதை உண்டு, கருடனுக்குள்ள மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை பாவித்து பாவித்து பாவித்து அந்த மந்திரத்தில் நின்று நின்று அதை உச்சாரணம் செய்து அவங்க என்னதான் மாறிடுவாங்க? அந்த மந்திர மயமாகவே மாறிடுவாங்க. அப்புறம் அவங்க அந்த கருட மந்திர மயமாகவே ஆனவங்க இந்த என்ன பாம்பு கடித்தவங்களை வந்து அத பார்வையினால் பார்க்கும் பொழுது அந்த விடம் இறங்கும். இதே மாதிரிதான் சிவோக பாவனைய சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதுல வந்து இந்த ஆதார மூர்த்திகளை அந்த மந்திரத்தினால தியானித்து தியானித்து எதாவே ஆகிவிடுவர், அந்த ஆதார மூர்த்திகளாகவே ஆகிவிடுவர். அதத்தான் ஆக்கும் பொருள் ஒன்று. எந்த ஆதாரத்துல நிக்கிறாங்களோ அந்த ஆதார மூர்த்தியை தியானித்து தியானித்து அந்த மூர்த்தியாகவே ஆக்கிவிடுவர். ஆக்கும் பொருள் என்பது அந்த ஆதார மூர்த்தியை குறிக்கிறது. ஆக்கும் பொருளாலே என்றால் என்ன? அந்தந்த அதிதெய்வங்களை தியானித்தல். அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று என்றால் அந்த அதிதெய்வமாகவே, அந்த அதிதெய்வத்தோடு ஒன்றித்தல். முதல் ரெண்டு வரியும் தெளிதா தெரியுது. ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே. அது ரெண்டுக்கும் பொருள் தெரியுது. அப்புறம் என்ன சொல்றோம்? ஆதார யோகத்தில் ஆதாரத்து ஆக்கும் பொருளாடே நாம எதை பாவிக்கிறோமோ எதை தியானிக்கிறோமோ அந்த அதிதெய்வங்களால், அந்த அதிதெய்வங்களை அதிதெய்வங்களால் வினப்பட்டுடுங்க, அந்த அதிதெய்வங்களால். அப்புறம் ஆக்கும் பொருள் ஒன்று என்றால் அந்த மூர்த்திகளின் மயமாகவே ஆகுதல், அந்த அதிதேவங்களின் மயமாக ஆகுதல். அப்புறம் அடுத்தவர் என்னது? இது ஆக்கும் பொருள் ஒன்றாம். அடுத்தவர் என்னது? பொருள் ஆக்கா ஒன்றாம். ஆக்கும் பொருள் ஒன்றாம், ஆக்கா பொருள் ஒன்றாம். ஆக்கா பொருள் ஒன்றாம்ங்கிறது நிராதாரம். ஆக்கா பொருள் ஒன்றாம் என்பது என்னது? இவ்வாறே நிராதார

0: இடத்தை சென்று அந்த வரியான எழுதுகிறார், ஆக்கா பொருள் ஒன்று. இவ்வாறாகவே நிராதார யோகத்தில் ஆதார தெய்வங்களை பாவிக்காமல் தியானித்தல் நிராதாரமாகும். இது குறிப்பிட்ட மூர்த்திகளை நினைக்கிறோம். நிராதாரத்துல இந்த குறிப்பிட்ட மூர்த்திகளுடைய பாவனை கிடையாது. சிவத்தையே நினைத்தல். ஆனா கூடுதல் எங்க வச்சு, மீதானத்துல. இந்த ஆதார யோகத்தில் ஆன்மாவுக்கு பாச ஞானம் உண்டு. அது குறிப்பா எழுதிக்கிடுங்க. ஆதார யோகத்தில் ஆன்மா பாச ஞானத்தோடு கூடியுள்ளது. பாச ஞானம் கொண்டதாக இருக்கிறது. ஏன்னா அங்க கருவி அந்த கரணங்கள் வேலை செய்கின்றன, அதனுடைய துணை கொண்டுதான் செய்யுது. அதனால அங்க அது பாச ஞானத்தோடு கூடியுள்ளது. அதுக்கப்புறம் நிராதாரத்தில் அங்கு ஆன்மா கரணங்களோடு ஒன்றுவது இல்லை. ஆனாலும் அதுக்கு என்ன இருக்குன்னா பசு ஞானம். நிராதாரத்தில் ஆன்மாவிற்குள்ள ஞானம் பசு ஞானம். கரணங்கள் இல்லாத வழியே அது தியானிக்கிறது. நிராதாரத்தில் ஆன்மாவின் ஞானம் பசு ஞானமாகும். நான் பசு ஞானத்தை வைத்துக்கொண்டு யார அடைய முடியாது, சிவத்தை அனுபவிக்க முடியாது. மீதானத்தில் ஆன்மா பதிஞானத்தை அடைகிறது, பதிஞானத்தை பெறுகிறது. இது எல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அந்த மலை பத்திய பேச்சே எங்க கிடையாது. இல்ல நம்ம இப்ப சிவதான் இது முழுக்கவே ஞான நூலு. அதுல முதல்ல எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த படிமுறைகள், திருவடி பேச்சினை அடையக்கூடிய படிமுறைகளான முதல்ல சரியையும் கிரியையும் பற்றி சொல்லியாச்சு. இப்போ யோகத்தை பற்றி பேசுறோம். இதுல வந்து அந்த முதல் ஏழாம் சூத்திரம் வர ஒன்றும் கிடையாது. இது எட்டாம் சூத்திரத்துக்கு அப்புறம் உள்ள செய்திகள் தான் அங்க பேசப்படுகின்றன. அதுக்கு அடுத்த உந்தியார் பாடல், ஒன்பதாவது உந்தியார் பாடல், ஆக்கில் அங்கே உண்டாம். ஒன்பதாவது உந்தியார் பாடல், ஆக்கில் அங்கே உண்டாம் அல்லது அங்கு இல்லையாய். ஆக்கில் அங்கே உண்டாம், என்னது ஆக்கில்? அங்க தியானத்தை பாவிக்கில். இது ஆதார யோகத்தை பற்றி சொல்றார். ஆதார யோகத்துல என்ன நடக்கும்னா, அங்க பாவிச்சுட்டு இருந்தா அந்த மூர்த்தி பாவனைக்கு எட்டுவார், விட்டாச்சுன்னா பாவனையும் தியானமும் போயிடும், அவரும் அவரோட ஒன்றல் முடியாது. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய். வேணா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா பொருள் எழுதுங்க. ஆக்கில் பாவித்து தியானிக்கும் போது, ஆக்கில் அது பொருளை சொல்லியிருப்பேன். ஆக்கில் அதாவது பாவித்து தியானிக்கும் போது அங்கே அவ் ஆதாரங்களில், அங்கேனா என்னது, அவ் ஆதாரங்களில் உண்டாய், உண்டாய் தோன்றுவனவாய், உண்டாய் என்றால் தோன்றுவனவாய் அல்லது தியானம் நீங்கும் பொழுது, தியானம் நீங்கும் பொழுது, தியானம் நீங்கும் பொழுது. அடுத்தது என்ன வருது, அங்கு இல்லையாய் அவ் ஆதாரங்களிலே புலப்படாததாய். அங்கே உண்டாம்னா என்னது தோன்றும், என்னது தோன்றும், தோன்றுவனவாயின்னு எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுல என்னது தோன்றும், அந்த ஆதார மூர்த்திகள் தோன்றுவர். அப்ப அது பக்கத்துல வேணா எழுதிக்கிடுங்க, அவ பாவித்து தியானிக்கும் போது அங்கே அவ் ஆதாரங்களில் உண்டாயின்னு போட்டு தோன்றுவனவாயின்னு போட்டிருக்கீங்களா, அதுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிடுங்க, ஆதார மூர்த்திகள் தோன்றுவனவாய் அல்லது அங்கு இல்லையாய் ஆகிவிடும், தோன்றாதனவாகி விடும். இதுதான் எதனுடைய முறை, ஆதார யோகத்தின் முறை. அடுத்தாப்புல என்ன சொல்றார், பார்க்கில் பரம் அதன்று உந்திபர. பார்க்கில் பரம் அதமே அது என்று உந்திபர. ஆக இந்த ஆதார தியானத்தினால பரத்தை அடைய முடியாது, அதான் அதனுடைய பொருள். பரம் அதன்று உந்திபர, ஆதார யோகத்தினால் பரத்தை அடைய முடியாது. சிவபரம் பரசிவம், அந்த மூர்த்திகளும் பரம் அன்று, அந்த மூர்த்திகளும் பரசிவம் அன்று. அடுத்தவர் என்ன சொல்றார், பாவனைக்கு எய்தாது என்று உந்திபர. யோக நூல் வாயிலாக பாவனை என்றால் என்ன, பாவனைக்கு எய்தாது என்று உந்திபர. யோக நூல் வாயிலாக அறிய முடியாது என்று உந்தீபர, அல்லது பாவனைக்கு எட்டாது என்று உந்தீபர. அதாவது யோக நூல்ல சொல்லப்பட்ட எந்த பாவனை வாயிலாகவும் அவனை அடைய முடியாது. அதான் முடிந்த பொருள். யோக நூல்ல கூடப்பட்ட எந்த பாவனை வாயிலாகவும் அவனை அடைய முடியாது. அந்த பாவனையில அந்தந்த ஆதார மூர்த்தியை தான் அடைய முடியும். அது அடையலாம். அது சரியான அந்த முறப்படியான பாவனையா இருந்து முறப்படியான தியானமா இருந்தா அடையலாம். அந்தந்த ஆதார மூர்த்தியை அடையலாம், பரசிவத்தை அடைய முடியாது. அடுத்த கழிச்சுப்படியார் 23வது பாடல், ஆக்கி ஒரு பொருளை. ஆக்கி ஒரு பொருளைன்னு இருக்கு 23. ஆக்கி ஒரு பொருளை, ஒரு பொருளை ஆக்கி. இதுல பொருள் வர இடமெல்லாம் என்னது? அந்தந்த ஆதார மூர்த்தி. ஆக்கி ஒரு பொருளை என்பது ஒரு பொருளை ஆக்கி. அதுக்கு பொருள் என்னது? ஒரு பொருளை ஆக்கின்னு போட்டுக்கிடுங்க, ஒரு கோடு போட்டு. ஒவ்வொரு ஆதாரத்திலும் அந்தந்த மூர்த்தியை பாவித்து. ஆக்கி என்றால் பாவித்து, ஆக்கி என்றால் பாவித்து. இதுவும் என்னது? ஆதார யோக விளக்கம் தான். இந்த பாடலும் ஆதார யோக விளக்கம். இந்த இடத்துல ஆக்கினா என்ன அர்த்தம்? பாவித்து. பாவித்துனா, பாவித்துனா என்னது? தியானித்து. ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி. ஒரு பொருளை ஆக்கி, ஒரு பொருளை ஆக்கினா என்னது? அந்தந்த பொருள்னா என்னது? ஆதார மூர்த்தி. அந்த ஆதார மூர்த்தியை பாவித்து அப்புறம் என்ன செய்யறோம்? ஆதாரத்து அப்பொருளை நோக்கி. முதல்ல பாவனையில, முதல்ல பாவனை பண்ணி இருக்குங்கிறத கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப தியானம் பண்ணணும். பொருளை அதுல நிறுத்தணும். நிறுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? அந்த பொருளுக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்லி தியானிக்கணும். அதான் முதல்ல ஆக்கி என்பது பாவனையில் நிறுத்தி, அப்புறம் என்ன சொல்றாரு? அப்பொருளை நோக்கி. நோக்கி என்பது தியானித்து. அப்பொருளை நோக்கி, அப்பொருளை நோக்கி, அப்பொருளை தியானித்து. முதல்ல பாவனைக்கு கொண்டு வந்து அப்புறம் அந்தந்த மந்திரங்களை சொல்லி தியானிக்க வேண்டும். அதனால அப்பொருளை நோக்கி என்பது தியானித்து. அப்புறம் என்ன சொல்றார்? அணுவில் அணு நெகிழ, அந்தந்த மூர்த்தியோடு இந்த ஆன்மா ஒன்ற. நெகிழ என்றால் ஒன்ற. முதல்ல உள்ள அணுவில் எதை குறிக்கி? அந்த பாவனா மூர்த்திகளை குறிக்கி. ரெண்டு அணு வருது இல்லையா? அணுவில் அணு நெகிழ, முதல்ல உள்ள அணு வந்து அந்த மூர்த்தி, ஆதார மூர்த்திகள். முதல்ல உள்ள அணு வந்து என்னது? அணுவில். அது வந்து என்னது? அந்த ஆதார மூர்த்தியினிடத்து. ரெண்டாவது அணு நெகிழ, ரெண்டாவது உள்ள அணு என்னது? ஆன்மா, அந்த யோகி. ரெண்டாவது உள்ள அணு வந்து யோகி. அணு, ரெண்டு அணுவும் முழுக்க வித்தியாசமான பொருள். முதல் அணு வந்து அந்த ஆதார மூர்த்தி, ரெண்டாவது அணு வந்து அந்த யோகி. அணுவில் அணு நெகிழ, நெகிழ என்றால் தன்னை இழக்க, அந்த மூர்த்தியோடு ஒன்றுபட. நெகிழ்தல், அந்த மூர்த்தியோடு ஒன்றுபட, அந்த மூர்த்தியில் தன்னை இழக்க. சிவனோடு ஒன்றுபட நிலையில மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? நான் கெட்டு அப்படிங்கிறார் இல்லையா? நான் கெட்டுங்கிறத தான் அங்க என்ன சொல்றார்? நெகிழ. முதல் அணுவில் வந்து அந்த மூர்த்தியில், ரெண்டாவது அணு நெகிழ என்பது இந்த ஆன்மா அல்லது அந்த யோகி, அதோடு ஒன்றுபட, அதோடு ஒன்றுபட. மா நோக்கி அணுவில், அணுவில்னா என்ன அர்த்தம்? அந்த ஆதார மூர்த்தியோடு. அணு நெகிழனா அந்த ஆதார மூர்த்தியோடு இந்த ஆன்மாவாகிய யோகி ஒன்றுபட. அதாவது அந்த ஆன்மா தற்போதம் நீங்கும்படி அதனோடு ஒன்ற. அப்புறம் என்ன சொல்றார்? பார்க்கில் என்ன, இந்த நிலையில். பார்க்கில்னா இந்த நிலை. எந்த நிலையில்? ஒன்றுபட்ட நிலையில், அந்த ஆதார மூர்த்திகளோடு ஒன்றுபட்ட நிலையில். இவன் ஆகை, இவன், இவன்னா யாரு? யோகி. இவனாக தான் ஒழிந்திட்டு இவன் என்ன பண்றான், தன் தான் என்ற தன்மையை நீக்கி. இவன் அதே அந்த யோகியானவன் தான் ஒழிந்திட்டு தானாம் தன்மையை இழந்து, தானாம் தன்மையை ஒழிந்திட்டு நீக்கி. ஏகமாம் ஏகத்து, தானும் அவனும் இரண்டு பொருள் இல்லாதபடி என்னாயிருது, ஏகமாதல், அவன் அந்த மூர்த்திகளோடு ஏகமாதல் ஒன்றாதல், அந்த மூர்த்திகளோடு ஏகமாதல் ஒன்றாதல். அப்புறம் ஏகத்து, அவ்வாறு ஒன்றிய இடத்து, ஏகமாகி நின்ற இடத்து. ஏகத்துன்னா அர்த்தம் அவ்வாறு ஏகமாகி நின்ற இடத்து, அந்த மூர்த்திகளோடு ஒன்றிய இடத்து. அந்த அந்த நிலையில் என்ன நடக்கும், அவன் ஆகை ஆதாரமாம், இவன் அவனாகிறான். இவன் யாரே, அந்த யோகி. அவன் என்பது அந்த அதிதெய்வம், அந்த ஆதார மூர்த்தி. ஏகத்து அவ்வாறு ஒன்றுமிடத்து என்ன நடக்கிறது, அவன் ஆகை ஆதாரமாம், இவனாகிய அந்த யோகி அவனாகிய அந்த ஆதார மூர்த்தியே ஆகுவான். எதுவுமே அப்படிதான், அந்த தியானத்து தியானித்து போகும்போது அதுவாகவே ஆகிவிடும் ஆன்மா. இப்போ வாசி பாருங்க, ஏதாவது தெரிதா பாருங்க. ஒரு ஆக்கி ஒரு பொருளை அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கணும், ஒய் ஆக்கி, ஆக்கினா பாவித்து, பாவித்து. அப்ப ஆதாரத்து அப்பொருளை நோக்கி, நோக்கி என்றால் தியானித்து, அப்பொருளை தியானித்து. அப்புறம் அணுவில் அணு நெகிழ என்பது முதல்ல அந்த மூர்த்தியில் இந்த ஆன்மா நெகிழ தன்னை இழக்க. அப்ப என்ன நடக்கும், பார்க்கில் இவனாக தான் ஒழிந்திட்டு, இவன் தான் என்ற தன்மையை இழந்து, தான் என்ற தன்மையை இழந்து ஏகமாகி ஒன்றுபடும். ஏகத்து அப்படி ஒன்றுபடும் போது என்ன நடக்கும்னா, அவன் ஆகை அவனாகவே ஆகிவிடும். இதுவே ஆதார யோகமாகும். ஆதாரமாம், ஆதாரமாம்னா என்னது, ஆதார யோகம் ஆகும். இதுவே ஆதார யோகம் ஆகும். வாசிங்க வாசிங்க, பொருள் எப்படி வருதுன்னு, ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி அணுவில் அணு நெகிழ பார்க்கில் இவனாக தான் ஒழிந்திட்டு ஏகமாம் ஏகத்து அவனாக ஆதாரமா. பொருள் புரியுதா, என்ன சந்தேகம் இருக்கா, நோக்கி பார்க்கில் ஆகை அணு அணுவில் ஏகத்து இதெல்லாம் தனித்தனியா என்ன பொருள் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது வந்து அடுத்ததும் திருக்கழிச்சி பிள்ளையில் அடுத்த பாடல் 21, எத்தனாவது பாடல், 24. கொண்டதொரு பொருளை கோடிபட கூறு செய்யில், கொண்டதொரு பொருளைனா அந்த தியானத்தில் தியானிக்கப்படுகிற பொருளை, அந்த பாவனையில் தியானிக்கப்படுகிற பொருளை, கொண்டதொரு பொருளை, அந்த கொண்ட பொருள் எது, தியானிப்பதற்காக உள்ள தான் அந்த தியானித்த மூர்த்தியை கோடிபட கூறுசையில் அப்படி என்ற மிக நுண்ணுணர்வாக, கோடிபட கூறுசையில்னு வருது இல்லையா, கோடிபட கூறுசையில்னா மிக நுண்ணுணர்வாக நுட்பமாக, நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு சொல்றார் இல்லையா, அதுபடி இத மிக நுணுக்கமாக தியானிக்கல், கோடிபட கூறுசையில் மிக நுணுக்கமாக, பரவாயில்ல நுட்பமாக நுணுக்கமாக, பொருளை கோடிபட கூறுசையில் அதாவது மிக நுணுக்கமான நுணுக்கமாக தியானித்தால், கூறுசையில்னா அர்த்தம் தியானித்தால், நுணுக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம், நுணுக்கினா அர்த்தம் ரொம்ப பொடி பண்ணி, அதுபடி இதுல வந்து என்ன வரும், ரொம்ப நுணுக்கமாக, நுணுக்கமாக கூறுசையில் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். கொண்டவனும்னா யாரு, யாரு நுணுக்கமாக தியானிக்கிறான் அந்த யோகி இல்லையா. அந்த ஆதார யோகியானவன் என்ன பண்ணுவான், அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதாகி விடுவான். கோடிபட கூறுசையில், கோடிபட கூறுசையெல்லாம் மிக நுணுக்கமாக அவனை தியானித்தாள். மிக நுட்பமாக தியானிக்கும் போது என்ன நடக்கும், கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியதாகி விடுவான். அப்புறம் என்ன சொல்றாரு, கூறுசையில் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். அப்புறம் கொண்ட இருபொருளும் அன்றியே, கொண்ட இருபொருளும் அன்றிய, இருபொருள் என்னது, தியானிப்பவன் தியானிக்கப்படுகிற மூர்த்தி இருபொருள். அதான் அவனாவே ஆகி அவனும் ரொம்ப நுண்ணியமானவனாக ஆகிவிடுவான். அம்முறையில் அப்புறம் கொண்ட இருபொருளும் அன்றியே, இருபொருள் என்பது என்னது, தியானிப்பவனும் தியானிக்கப்படக்கூடிய மூர்த்தியும். இருபொருள் என்பது தியானிப்பவனும் தியானிக்கப்படும் மூர்த்தியும். இருபொருளும் அன்றியே, அன்றியேனா அந்த இடத்துல வேறாகாமல், அன்றியே அப்படின்னா இல்லாதுன்னு சொல்லுவோம் வழக்கமா. இந்த இடத்துல என்ன பொருள் சொன்னோம், வேறுபடாது. இது வழக்கமான பொருளை விட கொஞ்சம் மாறுபாடா உள்ள இடம். அன்றியேனா வேறுபடாது. இருபொருளும் அன்றியே, ரெண்டு பொருள்னு இல்லாம அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பொருள்னு இல்லாம என்ன நடக்கும், இன்னது இது என்ன, கொண்ட இருபொருளும் அன்றியே இன்னது இது என்ன, இதுதான் தியானிக்கிற ஆன்மா, இது தியானிக்கப்படுகிற மூர்த்தி என்று ஆகாது. இன்னது இது என்ன அப்படின்னு அர்த்தம், இது தியானிக்கிற ஆன்மா, இது தியானிக்கப்படுகிற மூர்த்தி என்ற வேறுபாடு அங்க இருக்காது. அதான் நம்ம இந்த திரிபுடி கடந்த நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. தியானி இதுல எழுதிட்டீங்களா, என்ன எழுதிருக்கீங்க, இருபொருளும் அன்றியேனா தியானிக்கிற ஆன்மா தியானிக்கப்படுகிற மூர்த்தி இன்னது இது, இன்னது இது என்ன. அதனால நீங்க என்ன எழுதிருக்கீங்க, திரிபுடி அற்ற நிலை, திரிபுடி ஞானம் அற்ற நிலை. திரிபுடி ஞானத்துல என்ன இருக்கும், ஞாதா, ஞாதானா யாரு அறிகிறானோ அவன், நேயம் அறியப்படும் பொருள், ஞானம் அறியக்கூடிய கருவி. இந்த மூன்று புலப்பட்டிருக்கிற நிலைதான் என்னது, திரிபுடி ஞானம் என்பது. இது முழுமையா ஒன்றியாச்சுன்னா அந்த திரிபுடி ஞானம் அற்ற நிலை ஆகிவிடும். அதான் முழுமையான அனுபவம். இது வந்து என்னது, இது இவன் அவனாகை அவன் இவனாகை எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் என்ன நிலை, திரிபுடி ஞானம் அற்ற நிலை. இது என்ன, ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று, ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று. அதாவது ரெண்டும் நீ ஒன்றோடு ஒன்று ஒன்றி இருபொருள் வந்து என்னதாகிறது, ஒரு பொருள் போல இருக்கும். பொருள் இரண்டு தான், ஆனா கலந்து எப்படி இருக்கு, ஒன்று போல கலந்திருக்கு. இதுக்கு முத்தி நிலையை சொல்லும் பொழுது ஒரு முத்தி நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள், அப்பு கலந்த உப்பு போல என்று சொல்வார்கள். அப்புனா தண்ணீர், தண்ணீர் கலந்த உப்பு போல. அப்ப தண்ணீரையும் உப்பையும் கலந்துட்டோம்னா அது அது கர என்ன ஆகுது, அது இரண்டு பொருள் சொல்ல முடியுமா, ஒரு பொருள் சொல்ல முடியுமா. ஒரு ரெண்டு பாத்திரத்துல ஒன்றுல தண்ணியும் ஒன்றுல உப்பும் வச்சிருக்கோம், உப்பை தூக்கி எதுல கொட்டிடுறோம், தண்ணியில கொட்டிடுறோம். இப்போ ரெண்டு பொருளா ஒரு பொருளா, அப்ப அதுல இருக்கிறது அந்த தண்ணியில இருக்கிறது ஒரு பொருளா ரெண்டு பொருளா, இருக்கிறது ரெண்டு பொருள், ஆனா ரெண்டும் என்னாச்சு கலந்திருக்கு ஒரு பொருளாக இருக்கு. அந்த உப்பும் அப்பும் இணைந்திருக்கிறதுதான் முத்தி நிலையில அந்த கலப்புக்குள்ள சரியான ஓமை. உப்பு தன்னுடைய அந்த உப்பு தன்மையே அந்த தண்ணியில இழந்து விடும், உப்பாம் தன்மையே அந்த தண்ணியில இழந்து விடுகிறது இல்லையா. அதே மாதிரிதான் ஆன்மா முத்தி நிலையில எப்படி இருக்கும், தன்னையே அவன்பால் இழந்து விடுவான். இதனுடைய கரையாம் தன்மை நீங்கிவிடும். என்ன கரை, மலக்கரை மலவாதன கரையெல்லாம் நீங்கிரும், நீங்கி அதோடு கரைந்து அதோடு ஒன்றாகிவிடும். அவனோடு இந்த ஆன்மா ஒன்றாகிவிடும். ஆனா ஆன்மாவிலையும் எது பதியும் உண்டு, இந்த ஆன்மாவும் உண்டு, ரெண்டு பொருள்களும் நிச்சயம் உண்டு. ஆனா பார்க்கும்போது என்ன ஆயிரும், ஒரு பொருள் போல தோன்றும். அதான் அவன் இவனாகி நின்ற நிலை அப்படிம்பார். அதனாலதான் இங்கேயும் என்ன சொல்றார், கொண்ட இரு பொருளும் அன்றியே இன்னது இது என்னாது, இன்னது இது என்ன, ஒரு பொருளேயாயிருக்கும் உற்று, ஒரு பொருளாய் ஒன்றாக கூடியிருக்கும். உற்றுனா பொருந்தி. இப்ப பாட்ட பாருங்க, கொண்டதொரு பொருளை கோடிபட கூறுசையில், கோடிபட கூறுசையில்னா என்னது, மிக நுணுக்கமாக தியானிக்கும் கொண்டவனும் தியானிக்கும் போது கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும், அவனும் நுண்ணியனாக ஆகிவிடுவான். கொண்ட இருபொருளும் அன்றியே, கொண்ட இருபொருளும் அன்றியே இன்னது இதுவென்னா, இது தியானிப்பவன் இது தியானிக்கப்பட மூர்த்தி என்ற நிலைமை நீங்கி என்னாயிரும், ஒரு பொருளேயாய் இருக்கும். இரண்டு என்னதாயிரும், ஒரு பொருளாகவே இருக்கும். ஆக இதுதான் ஆதார யோகத்தில் ரொம்ப முற்றின நிலை. ஆதார யோகத்துல இல்லையா, ஆதார யோகத்துல இந்த ஆன்மா முழுவதுமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறதுனா, அந்த ஆதார மூர்த்தியோடு ஒன்றுபட்டு இதுவா அதுவா என்று பிரித்தறிய முடியாதபடி அந்த ஆதார மூர்த்தியோடு இது ஒன்றுபட்டு நிற்கும். நூறு நிறைய பாடல்கள் நமக்கு வந்து இந்த அளவுல தான் பூர்த்தி செய்ய முடிகிறது. ஏன்னா இன்னும் ஒவ்வொரு பாடல்லையும் நிறைய செய்திகளை உள்ள வைக்கிறார். அதையெல்லாம் நாம இதோடு நாம நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தாப்புல அடுத்த நிராதார யோகத்தை பற்றி நாம விளக்கணும்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: உரை தரு பிரம்மம் ஒன்று எனும் உரைக்கண் வரு பிரமாணம் மறை எண்ணில். அதுக்கு பிரமாணம் வேதம் என்று நீ சொன்னால் ஐக்கியவாதி பிரம்மவாதி மாயாவாதியை பார்த்து சொல்றான் எண்ணில். அருமறை ஒன்று என்றது அன்றி ஒன்றே கால் அந்தம் ஆதி என்மனார் புலவர் முதல் சூத்திரம் தானே, பிறப்பு இறப்பற்ற ஒருவன். அப்பா ஒருவன் தான், ஒருவன் மட்டும்தானா? அதுக்கப்புறம் அடுத்த போல வர்ற அவையே தானேன்னு வேண்டாமா? நீ ஒருவன்லயே நிக்கிறியப்பா. ஆனா அவனுக்கு புள்ள ஊட்டி பிறந்தா அவன் ஜாதி அவங்களும் அவன் பரம்பரை தானே. அப்ப ஆன்மாவுக்கு உயிர் வந்து அவனுடைய பரம்பரை தானே, அதை நீ நினைக்க வேண்டாமாங்கிற. ஒன்று என்னது? இரு பொருள் உரைத்தல். ஒரு சொல்ல இரு பொருள் உரைத்தல். இரண்டு பொருள் என்ன? ஜீவான்மா பரமான்மா. இருபொருள் உரைத்தல் நன்று. நல்லா இருக்கையாப்ப, நீ ஒண்ணும் சொல்லல உங்க நம்ம வேதத்துல ரெண்டும் சொல்லது ரொம்ப நல்லா இருக்குப்பா. அன்று அது இல்ல, அது அப்படி இரண்டுன்னு சொல்லல, அது வேதத்துக்காக சொல்லப்பட்டது. நான் நீ என்ன வேதத்துக்கு சொன்னிய? என்ன வேதம்? இறைவன் ஒருவன், அவனுடைய நிழல் இது பேதப்பட்டது அப்படின்னு நீ சொல்ற. மாயாவதி நீ என்ன சொன்ன? இறைவன் ஒருத்தன் ஏடா பல பொருள்னா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து அப்படியே சிலந்தியிலேருந்து வர்ற ஒரு நூல் மாதிரி, அது ஒரு பேதப்பட்ட வேறுபட்டது. இது ஒரு தனிப்பொருள், இதுல இருந்து மற்றொரு பொருள் அப்படி தோன்றுகிறது, வேறு பொருளாக தோன்றுகிறது. வேறு பொருளாக தோன்றுகிற போதுன்னே ஐக்கியவாதி அடிச்சான். வேறு பொருளாக சொல்ற போதே ஒத்த ஏகான்மவாதம் என்ற வாதம் அடிபட்டு போகுதுரா மடையான்னா. எப்படி வருத்தணும் சங்கற்பத்தை நான் ஏன் ஜீவான்மான்னு சொன்னேன்னா, அந்த இறைவன் அங்கே நிழலாக பிரம்மையாக அதனுடைய சாயலாக வரானா, அந்த சாயலுக்கு ஒரு பேர் சொல்லணும்ல. அந்த சாயலுக்கு பேர் என்ன? ஜீவான்மான். அபேதநாடி பொருளில் அது அபேதத்துக்காக வேறுபடுத்துவதற்காக ஜீவான்மா என்று பொருள் கொடுத்தால் பேதமும் அபேதமும் ஓத. அப்ப எதுக்கு பேதம் ஓதணும் அபேதம் ஓதணும்? அதுவே தான் இவர் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. அது இந்த பொருளாக காட்சி எழுதணும், அவர் காட்சி தருவார் சொல்லிட்டு போக முடியாது. அவர் உடலாக காட்சி வாழ, அவர் காட்சி தருவார். நீ அப்ப உடலை காண, அவர் உடலாக காட்சி தருவார் ஏன் சொல்ற? அப்ப உடலாக காட்சி தருவார்னா உடல் ஒன்று, அது போல என்ற தன்மை வருதா இல்லையா? நல்லா புரிஞ்சு. மாயை என்ன சொன்ன? ஆண்டவன் தான், அவன் மற்ற பொருளாக காட்சி தருகிறான். அப்ப மற்ற பொருளாக காட்சி அவன் தான் மற்ற பொருள் சொல்லல. சூத்திர நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தாய் எவையும் தானாய் எவையும் தானாயின்ட்டான். எவையுமான்னு சொல்லியிருக்கணும். அவன் எப்படி சொல்லியிருக்கணும்? எவையுமாய் அப்படின்னு சொல்லி. பருப்பு சாம்பார் ஆயிற்று அப்படின்னா சாம்பார் வேற பருப்பு வேற, முருங்கைக்காய் வேற முருங்கைக்காய் சாம்பார் ஆயிடுச்சுன்னா வேற. அப்ப பாருங்க எப்படி மறுக்கிறான். அவன் வேறொரு பொருளாய் ஆகினான். ஆ பொருள் பொருள் பொருள் பொருள் பொருள் ஆகினான். பொருள் பிடிச்சுக்கிறான். வேதம் அபேதம் நல்லா ஐக்கியவாதி எப்படி இருக்கா? வேதமும் அபேதமும் ஓத வேண்டாம் அவனையும் சொல்லிடுறேன் சார். இப்ப முத்தப்பன் வாத்தியார் பிரின்சிபாலாக கல்லூரியில் பணியாற்றுகிறார். பிரின்சிபாலாக பிரின்சிபால் பசவி வேறு, வீட்டில் இருக்க ஆமாஞ்சாமி வேறு. அப்ப வேதம் அபேதம் கூற வேண்டாம் கூறப்படாது. பசி நேரம் ஒழுங்கா சிரிச்சுக்கிட்டே படிச்சாதான் புரியும். பேதமும் அபேதமும் கூற வேண்டாம், ஓத வேண்டாம். எப்படி வேறுபாட்டு இது பொருளாக ஆகும் என்று வேறொரு பொருளை நீ வேறுபடுத்தி காட்டினாயோ? இறைவன் உடலாக காட்சி தருகிறான்னா அவன் காட்சி தந்தான் அப்படின்னு சொல்லி உடலானவன் ஒன்றானவன் இரண்டானவன் இரண்டாம் இரண்டுன்னு சொல்ல இரண்டானவன் ஒன்றானவன் இரண்டு திரைப்பட பாடலே சத்துவம் ஒன்றானவன் ஒன்றாக இருந்தவன் இரண்டானவன் அப்படிங்கிற ஆன்மாவோடு சேர்க்கிற பொழுது அவன் ஆன்மா வேற இவன் வேற ரெண்டு ஆனவன் துரியாதீதத்திலிருந்து சுத்தலித்தைக்கு வந்தோடனே அவன் என்ன ஆயிட்டான் ரெண்டு ஆனவன் ஆயிட்டான். சரி போக வேண்டாம். இல்ல பேதம் எனினும் அபேதம் எனினும் பேதாபேதம் எனினும் அமையும்னா இதெல்லாம் சொல்லுக்காக சொல்றதுன்னா இந்த பேதைய ஆணவன் சொன்னா உடம்பானவன் சொன்னா ஒரு நயத்துக்காக உடம்பானவன் சொல்ல உடம்பு அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்பு ஆணவன் தான் சொல்லலாம், அதுக்காக அப்படி சொன்னோம்னா நீ சிவன் சொல்ல முடியாது. முத்தப்பன் சிவன் வருகிறார் அப்படின்னே சொல்லணும். முத்தப்பன் வருகிறார்னா முத்தப்பனாக இருக்கிற இறைவன் வருகிறான் அதுக்கு பொருள் நீ சொல்ற. ஏன் முத்தப்பன் சொல்ற? இறைவன் வர்றார் சொல்ல வேண்டியதானே. அப்ப இறைவன் ஆனவன் சொல்றேன். சரி அப்ப இதெல்லாம் ஒரு சொல்லுக்கா நேற்று காட்டும். அப்ப பேதம் என்றாலும் பேதாபேதம் என்றாலும் அபேதம் என்றாலும் அது சொல்லினுடைய நயம் அமையும் எனின் நீ நயம் உரையில் பைய வந்து உள்ளதாம். அதுல கொஞ்சம் மெதுவா ஒரு இகழ்ச்சி குறிப்பு வருதுடா. என்ன இகழ்ச்சி குறிப்பு? நீ பேதம் அபேதம் பேதாபேதம் இதெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டனா ஒரு சொல் அலங்காரத்திற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுல நைஸா ஒரு கிண்டல் வருதுனர். என்ன கிண்டல் வருது? ஐயமில் உரையில் குற்றம் உன்னுடைய சந்தேகம் இல்லாத அந்த உரையில் பைய வந்து உலகாம். பைய எது வருதுனர்? திகழ்பிரமான இகழ்வும் உண்டு. அப்ப சொல்லாலே ஒன்று சொல்லுகிறது, பொருளாலே அர்த்தமற்ற சில சொற்களையும் சொல்லுகிறது. அப்படின்னா வேதமும் அர்த்தமற்றதா? என்னப்பா நீ வேதத்தை போய் அர்த்தமற்ற சொல்ற? இகழ்வு உண்டு, பைய வந்து இகழ்வு உண்டு. அப்ப மற்றவன் சொல்லுவான்ல வேதம் தெய்வீகத்தன்மையுடையது என்று நாம் வேதத்தை திருமுறையை படிக்கிறோம், திருமுறையை கும்பிடுகிறோம். திருமுறை என்ன பண்றோம்? திருமுறை கோயில் கும்பிடுற மாதிரி. அப்ப அதுல வந்து சும்மா ஒரு சொல்லு அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டனா தூக்கி வச்சிருவோமா இல்லையா? ஆனந்த வீடனும் கும்பிடமும் ஒண்ணுதான், திருமுறையும் ஒண்ணுதான். ஆனால் குமுதம் ஆனந்த வீடன் திருக்கோயிலுக்குள்ள வரல. ஏன்? அவை சொல்லுகின்ற சொற்கள் எல்லாம் உண்மையான சொற்கள் அல்ல. இமேஜினேஷன், கனவு, கற்பனை, ஒரு படைப்பாளனுடைய கற்பனை. திருமுறைகள் ஒரு படைப்பாளனுடைய கற்பனையா? வேதம் படைப்பாளனுடைய கற்பனையா? கற்பனையா இருந்தா வெளியே வச்சுக்கலாம். அப்ப வேதத்தில் பொருளற்ற அல்லது தேவையில்லாத சொற்கள் சொல்லப்பட்டது என்ற இகழ்வு மெதுவா வந்து சேர்ந்துடும். அதனால ஒன்றுக்கு இரண்டு ஜீவான்மா பரமான்மா என்று பேதப்படுத்திய சொற்கள் வெறும் சொற்கள் அல்ல, பொருளுடை சொற்கள். நீ சொல்லுவது போல அலங்கார சொற்கள் அல்ல. பேதம் அபேதம் பேதாபேதம் இந்த மூணுமே பொருள் இல்லைன்னா இந்த சொல்லே வந்திருக்காது. பேதம் என்ற சொல் பேதப்பட்ட பொருள் இருந்ததுனால பேதம்னு சொல்ல வந்துச்சு. திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வான்னு எப்படி இருந்துச்சு? அல்வா பூரா இருட்டுக்கடையா? இருட்டு கடையில விற்கிறதுனால இருட்டு கடை அல்வான்னு பேரும். அப்ப அல்வா விற்கிற இடம்னா இருட்டு கடையா? இல்ல, திருநெல்வேலியில சொன்னா அரைக்கலை அரைக்கிழவா சாயங்காலம் வந்து சேரும். இருட்டு கடை அல்வா. அப்ப அல்வா விற்கக்கூடிய இடத்தில் இருட்டு இல்லை, அங்கே ஒரு சின்ன ஒரு விளக்கை போட்டுட்டு அதுக்கு விளம்பரம் செய்யணும்னா எல்லாரும் லைட்டை போட்டு காட்டி விளம்பரம் பண்ணுவேன். இங்க லைட்டு விளம்பரம் இல்லாமையே இந்த அல்வா வைக்கிறதுனாலதான் இருட்டு கடை அல்வா தான். இந்த மாதிரி சொன்னா அவர் நமக்கு பாராட்டி ஒரு அல்வா தர மாட்டாரா? பேதம் அபேதம் ஓத வேண்டா. பேதம் எனினும் அபேதம் எனினும் பேதாபேதம் எனினும் அமையும். நின் ஐயமில் உரையில் பைய வந்து விழதாம் திகழ் பிரமாண இகழ்வும். பிரமாணம் என்பது உண்மை, அதிலே இகழ் வரக்கூடாது. அன்றி பெத்தம் பேதம் முத்தி அபேது மேல் அனவத்தீதமாம். இப்படி அனவத்தீதம்னா முடிவில்லாம போயிட்டே இருக்கும். அனவத்திதமாம் அப்படின்னு ஒரு சொல்லி அத்திதமான முடிவுன்னு அர்த்தம். அத்தி அத்திநாசின்னு சொல்றாங்க இல்லையா, அத்தினா முடிவு. அளவற்ற அத்தி அளவத்தி முடிவு அற்ற நிலை போயிட்டே இருக்கும். மனித இன வளர்ச்சிக்கு அளவு இல்லை அப்படின்னு. இப்ப என்னாச்சு, இந்த இறைவன் இப்படி பேதமா வந்தார், அந்த பேதத்துக்கு இந்த பேதம், இந்த பேதத்துக்கு இது அபேதம், இப்படி சொல்லிட்டே போனீங்கன்னா நாங்க ஒரே நிலை உயிர், பேதமே இல்லை. இவர் வேற அவர் வேற அபேதம். இவர் எப்படி இவரோடு ஒத்துக்கிறார் என்று நாங்க சொல்லிட்டோம். நீ என்ன சொல்ற, இது பேதம், பேதப்படுத்துவதற்காக இறைவன் இறைவனால் வந்திருக்கக்கூடிய உருவங்கள் எல்லாம் அவனுடைய நிழல் என்று பேதப்படுத்துவதற்காக அது பிற பொருளாக அவன் அமைந்தான் என்று சொன்னோம். சொன்னீங்கன்னா பிற பொருள் எத்தனை, நாங்க ஒரேடியா பாசம் முடிச்சிட்டோம், உயிர் முடிச்சிட்டோம். நீ உயிராக வருவான், முத்தப்பனாக வருவான், அப்புறம் நாயாக வருவான் என கத்திக்கிட்டே இருக்கனால, நாயாக வருவான், கழுதையாக வருவான் சொல்லிட்டே போமா இல்லையா. நாம எல்லாத்துக்கும் சேர்த்து ஓரறிவு ரெண்டறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு எல்லாத்துக்கும் சேர்த்து உயிர் முடிஞ்சு நமக்கு அதுதான் பேதம். இறைவன் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு அஞ்சறிவு உயர்வு அப்புறம் ஜடப்பொருள் உயதினை அற்றினை முடிச்சிடணும். இவ மாயாவாதி சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப முத்தப்பனாக இருக்கிற இறைவன் இந்த மைக்காக வருவார், இந்த சாவியாக வருவார், அப்புறம் இந்த பென்சிலாக வருவார், சேராக வருவார், நீங்க அணிஞ்சிருக்கிற நகையாக வருவார், உருத்திராட்சி வருவார் சொல்லிட்டே போடணும். நாம என்ன பண்றோம், ஜடப்பொருள். நீ சொல்லிட்டே போன பேதம் அபேதம் என்ன, உடம்பு அபேதம் பேதப்பட்டு இருக்கிறது என்று சொல்றது ஒரு மரபுக்காக சொல்லும்னா, அப்ப உடம்பு மட்டும் பேதம் இல்ல உங்க இறைவன்ட்டேந்து, உங்க இறைவன்ட்டேந்து உடம்பு மட்டும் பேதம் இல்ல, இந்த துணியோட பேதம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் நீ வழக்க சொல்லிக்கிட்டே போகணும். நாங்க அதனால என்ன பண்ணோம், ஒன்று இரண்டு அப்படிங்கிற போது இது உயிர் பொருள், இது உயிரற்ற பொருள் முடிச்சுட்டான். நீ இப்ப உடம்பாக வரும், கருவியாக வரும், கரும்பாக வரும், சிலந்தியாக வரும், சிப்பியாக வரும், அதுவா வரும், மரமா வரும், மட்டையா வரும் சொல்லிட்டு இருக்க. இந்த உருவத்துக்கு கணக்கு எங்கப்பா இருக்கு. அப்ப இன்னொரு பொருள் உயிர்ன்னு சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு அதுக்குள்ள அடக்கமா இல்லையா, இன்னொரு பொருள் இப்ப ஜடப்பொருள்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்குள்ள அடக்கமா இருக்குல்ல, நீ அதை விட்டு ஜடப்பொருளே கிடையாது. அந்த ஜடப்பொருளா இருக்கிற எல்லா பொருளும் இறை வந்தாங்கன்னா இந்த ஜடம் எத்தனை இருக்கோ அத்தனையும் இறைவன் அப்படிதான் இங்க எழுதுறாரு. திகழ் பிரமாணிகள் அன்றி பெத்தம் பேதம் முத்தி அபேதமேல் அடிச்சார். பெத்தமும் பேதமும், பெத்தமும் முத்தியும் பேதமும் அபேதமாக இருந்தால், பெத்தம் பேதம் பெத்தத்துல சாமி வேற, சாமியினால் சாமியாக தோன்றுகிற உருவங்கள் வேற, அப்ப பேதம். பெத்தம்னா என்ன, இந்த பிறவி மண் உலகம் அதான் பெத்தம். இறைவன் நம்மோடு கலந்திருப்பது சைவத்தில் பெத்தம், இறைவன் நம்மோடு கலந்திருப்பது சைவத்தின் அடிப்படையில் பெத்த நிலை, இறைவனோடு நாம் கலப்பது முத்தி. முத்திக்கும் பேதத்துக்கும் அது வித்தியாசம் இதான், இறைவன் நம்மோடு கலந்திருப்பது பெத்த நிலை, இறைவனோடு நாம் கலப்பது முத்தி. ரொம்ப தெளிவான விளக்கம். இப்ப பெத்தத்தில் இரண்டு, என்ன இரண்டு, இறைவனும் பிற பொருளாக அவன் தோன்றுவான் என்பதால் பேதம். முத்தியில் இறைவன் மட்டுமே பேரின்பம் அடைவான், அதானே மாயாவாதியினுடைய நிலை. முத்தியில் தான் தனக்குள்ளே தான் இன்பம் அடைவான். அப்ப நீ முத்தியில் என்ன சொல்ற, அவன் மட்டும்தான் இருப்பாங்கிற, வெற்றத்துல என்ன சொல்ற, அவன் பெயராக மாறி தோன்றுவான்ங்கிற. அப்ப வெற்றத்தில் இரண்டும் முத்தியில் ஒன்றும் என்று சொல்லுவது முரண்பாடா இருக்கேப்பா. என்ன அழகா மறுத்துட்டாங்க. பெத்தம் பேதம், முத்தி அபேதம், அபேதம் ஒன்று. அப்ப அனவத்தீதமாம். அப்ப இப்படியே சொன்னால், அப்ப பெத்தத்தில் இரண்டு என்றும் முத்தியில் ஒன்று என்றும் சொன்னால் உன்னுடைய அனவத்தீதமாம். அவை இரு திறனும் இனி அப்பழமொழி இரண்டல ஒன்றே இல்ல. அது அந்த பழமொழின்னா அந்த வாக்கியம்னு அர்த்தம். பழமொழின்னா அர்த்தம் பழமொழினா நம்ம பழமொழி சொல்றோமே, அதை நினைக்கப்படாது. மாமியார் உடைச்சா மண்பானை, மருமம் உடைச்சா பொன்பானை. பழமொழி சொன்னா கூட வீட்டை வச்சு தான் சொல்லணும், அப்பதான் டக்குன்னு புரியும். அப்ப மாமியார் உடைச்சா மண்பானை, மருமம் உடைச்சா. அதனால எப்ப அந்த பழமொழின்னா அந்த பழமொழி அல்ல, பழமொழினா சொல்லப்பட்ட வாக்கியம் இரண்டு. இனி அப்பழமொழி பேதம் அபேதம் என்பது அல்ல, அந்த பழமொழி இரண்டல ஒன்றேல் என்று சொல்லுகிறது என்று நீ சொன்னால், அது இரண்டு பேதத்தை காட்டல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஐக்கியவாதி நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. ஆனா அது வந்து ஒன்று இரண்டாக தெரிவான் என்பது ஒரு அவனுடைய ஒன்றை காட்டுதப்பா. அங்க ரெண்டு பொருள் இல்ல, நாங்க ரெண்டு பொருள் ஒத்துக்க மாட்டோம். யாரு மாயாவதி? ஒன்றுதான் நம்ம சொல்லுவான், ஒன்றாக அவன் தெரிகிறாங்கிறது நாங்க ஒரு வார்த்தைக்கு ஒரு புரியுறது சொல்றோம். நீ அதை புரிஞ்சுக்கிட்டே தொங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். நல்லா சொல்ல பாருங்க. ஆனா இனி அப்பொழுதும் இரண்டு அல ஒன்றே. ஆனா நான் சொன்ன வார்த்தை இரண்டு கிளப்பா ஒன்றுக்கு தாப்பா. அண்டியும் பெத்த வேதத்து அறைதலும் ஒன்றிய முத்தி அபேதத்து உரைத்தலும் பழுதான். அப்படி சொல்லுவதுமே இரண்டாக இருப்பது ஒன்றாக மாறுகிறது என்பது குற்றம்தான். எப்படி இரண்டாக இருக்கிற ஒன்று ஒன்றாக மாற முடியும்? இரண்டாக இருக்கிறது இரண்டாகத்தான் இருக்கும், ஒன்றாக மாற முடியாது. எனவே ஒன்றிய முத்தி அபேதத்து உரைத்தலும் பழுதான், இத்திறன் பதையாறு ஆயிக்க. எனவே இந்த மாதிரி சொல்றது நல்லது இல்லப்பா, ஆரம்பிப்பார். இப்ப ஒரு வரிக்கு பதினஞ்சு வரி சொல்லிட்டாரு, நாற்பது பதினஞ்சு வரி சொல்லிட்டார். ஒன்று அப்படின்னு வேதத்தை சொல்லியிருக்கு. அதை வந்து பின்னாடி இரண்டு என்று பரிணாம வளர்ச்சியில் ஜீவான்மா பரமான்மா என்று சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு கேட்டா, இல்லை இல்லை அது அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டது. அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டதுன்னா அப்புறம் வேதம் குற்றமுடையதா வந்துருவோம்ப்பா. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பொருளற்ற வார்த்தை தான் வேதம் என்பது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, பொருள் இல்லாத சொற்கள் இல்லை. அதனால தான் வேதம் வேதமாக இருக்கிறது. மற்ற இலக்கியங்களில் அசைநிலை சொற்கள் கூட வரும். பொருளற்ற ஒரு இசைக்காக அசைநிலை சொல்வார்கள், அந்த அசைநிலை கூட வேதத்தில் கிடையாது. ஆதலால் இப்போ நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமுறைகளில் பொருளற்ற சொற்கள் இருக்காது. அப்ப பெத்தம் பேதம் இதெல்லாம் ரெண்டா இருக்கு, அப்புறம் ஒன்றா மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்லாதப்பா. எங்க இதுல இங்கே இருக்கிற இரண்டு தான் அப்படியே இரண்டாக மேலே செல்கிறது. இங்கு ஒன்று, இதில் ஒன்று, அது அங்க போனா அவனில் இது ஒன்று. இந்த ரெண்டு பொருள் எப்படின்னா, எங்க பெத்தத்துல இவனில் அவன், முத்தியில அவனில் இவன், அது ரெண்டு ரெண்டு தான். ரெண்டு பொருள் ரெண்டு பொருள் தான். இறைவனிடத்தில் ஆன்மா போய் சேர்ந்தாலும் ஆன்மா வேறவன், இறைவன் வேறவன். இறைவன் தொழில் ஆன்மா செய்ய முடியாது. சிநேகிதியா இருந்தாலும், தோழியா இருந்தாலும், அம்மா அம்மா தான். தோழி தோழி வேலையை தான் பார்க்கணும். அம்மா வேலையை செஞ்சா இப்படி தான் உள்ள போயிட்டு இருக்கும். அதான் அம்மா அம்மா தான், தோழி தோழியா தான் இருந்துக்கணும். தோழினாதான் அந்த கஷ்டமும். தோழி அம்மா வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சைவத்துல தோழி தோழி தான், அம்மா அம்மா தான். வேலையை வா செய்ய முடியாது. ஆமா சார், இறைவன்கிட்ட போய் தோழியா இருக்கிற நாம தோழன் தானே. முன்னம் அவனுடைய நாம் உங்கட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் என்றால் தோழன் தோழி தானே, காதல் தானே, லவ் பேர்ட்ஸ் தானே. அப்ப இறைவனோடு சேர்ந்தது உயிர் என்றாலும் உயிர் உயிர் தான், பேரின்பத்தை அனுபவிக்கலாமே தவிர ஐந்தொழிலை செய்ய முடியாது. அது தொடர் அன்றைக்கு பெத்தம் பேதத்தறிதலும் ஒன்றிய முத்தி அபேதத்தில் உரைதலும், ஒன்றிய முத்தி அபேதத்தில் உரைதலும், முத்தியில அபேதமாகத்தான் மாறுபாடுகளில் ஒன்றித்திருக்கும். அவ்வளவுதான், உரைதல் தான். செயல் இல்லை. பேதம் அமையும் நீ ஐயமில் உரையில் பையன் வந்து விழுதாமல் சரி அழுத்தியதாம் அவையர் இதிலும் இனி அப்பளும் இரண்டாம் ஒன்றில் அன்றையும் பெத்தம் பேதத்தரைதலும் ஒன்றிய முத்த அபேதத்தில் உரைதலும் பழுதாம் இத்திரர் பதையாது ஆயுள். இனி இந்த முதல் கருத்திற்கு ஒரு சைடு பிரிவு, வேதம் பற்றிய ஒரு ஆய்வு, மிக அற்புதமான ஆய்வு. அதை பொருளை சொல்லிடுறேன், ரெண்டே வரியில பொருளை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பத்து வரி. வேதம் என்பது சுயம்பு, தானே தோன்றியது அப்படின்னு சொல்லப்படாது. சுயம்புன்னா நாம் எல்லாம் தானே தோன்றியதுன்னு சொல்லுவோமா இல்லையா, சுயம்பலிங்கம் தானே தோன்றியதுன்னு சொல்லுவோமா இல்லையா. சுயம்பு என்பது தானே தோன்றியது என்று கொள்ளக்கூடாது, தானே தோன்றியவரால் சொல்லப்பட்டதால் சுயம்பு என்று அதற்கு பெயர். மணிவாசகரால் சொல்லப்பட்டதால் திருவாசகத்திற்கு மாணிக்கம் என்று பெயர். திருவள்ளுவரால் சொல்லப்பட்டதால் திருக்குறளுக்கு திருவள்ளுவம் என்று பெயர். அதுபோல சுயம்பு என்பது சுயம்பாக இருக்கின்ற இறைவனால் அவருடைய ஆற்றலால் வெளிப்பட்டது ஆதலால் சுயம்பு. ஆனா மற்றவெல்லாம் சுயம்புனா சுயம்பு தாங்கிறான், தானே தோன்றிட்டுங்கிறான். அப்ப உடனே அடிச்சான் ஐக்கியவாதி, என்னப்பா வேதம் தானே தோன்றிட்டா, உங்க சாமி தானே தோன்றிட்டா. அப்ப தானே தோன்றிய பொருள் ஒன்றல்ல, தானே தோன்றிய பொருள் வேதம் இருப்பதால் நீ ஏகான்மவாதி என்று சொல்லுவது அவுட்டு. எப்ப நீ சாமி மட்டும் ஏகான்மவாதி உள்பொருள் என்று சொல்லுகிறாயோ அப்ப வேதமும் அது தானே தோன்றி அழிவில்லாது என்று சொன்னால் உங்க ஈக்குவல் தெய்வம் இன்டு தெய்வம் வேதம். அப்ப ஒரு பொருள் தான் உள்பொருள் என்று சொன்னால் இப்ப வேதத்தை எதிர வைப்ப, வேதமும் உள்பொருள் ஆகிட்டு அப்ப ஏகான்மவாதமாக இருக்கிற ஒரு பொருள்வாதி நீ இல்லை அவுட். பின்ன சுயம்புன்னு ஏன் சொல்றோம், நாங்களும் அதை ஒத்துக்கிறோம் சுயம்புன்னு. ஏன் சொல்றோம்னா எம்பெருமான் தன்னுடைய நிலையில் வேதத்தை சொல்ல வருகிற பொழுது தான் ஒரு வடிவம் எடுக்காமல் தன்னிடத்தில் வருகின்ற அந்த வேத கருத்துக்களை தன்னை போல் இருக்கக்கூடிய அருள் உள்ளம் படைத்த ஒரு உருவத்தை தானே இச்சித்து, தானே இச்சித்து. அப்ப அழகா சொல்ற தான் தன்னுடைய வேதம் என்று தானே தோன்றிற்று என்று நீ சொன்னால் தானே தோன்றிய இறைவனோடு இன்னொரு பொருளும் தானே தோன்றியது என்றால் ஏகான்மவாதத்திற்கு அது பொருத்தமில்லை, ஏகான்மவாதம் அங்கே தவறாக போய்விடுகிறது. பாட்ட பாருங்க, எழுதாமறை எனும் இப்பிரமாணம், எழுதாமறை என்ன தானே தோன்றியது ஆறு உரைதானே, அதை சொன்னவன் யார், எழுதாமறை என்று சொன்ன. அப்ப சொன்னவன் யார், அது சொன்ன தானே உணர்வேல் ஆறு உரை இல்லையா, தானே ஆகினதேல் தானே தோன்றிட்டிருந்தால் உனது ஏகமனையும் உறும் எம்பாமல் சொல்லாமலே அவுட்டு. தானே தோன்றும் சொல்லிட்டீன்னா அப்ப வேதமும் ஒரு பொருள் கடவுளும் ஒரு பொருள், அப்ப ரெண்டு பொருள் வந்துருது இல்ல, ஏகம் அநேகம் உறும், ஏகம் அநேகம் வரும், அப்ப ரெண்டு என்பது உருவாகிவிடும். எவ்வளவு அழகா மறுக்கிறாங்க ஐக்கியம் இல்ல. அப்படி இயம்பாமல் சத்ரூபம் தகாது எனில் வானத்து ஒத்து ஒலி உணரும் எனில் வரிது உதியாது, இல்ல இல்ல அது தானே தோன்றல, வானத்துல அசரீரி மாறி தானே தோன்றிட்டு, அது ஒரு பொருள் மாதிரி தோன்றல, இஸ் இஸ் ஒன்லி சவுண்ட், சவுண்டா இருக்கணும். இப்ப அவன் அடிக்கிறான் சத்தரூபம், சத்தரூபம்னா என்ன, ஒலி வடிவம், சத்த ரூபம். நீங்க ஒரு தரத்து ரெண்டு தரம் படிச்சீங்கன்னா எந்த பொருளும் பொருள் விளங்காம இருக்காதுங்க, அது மாயை கேட்ட மாதிரி மயக்கம் தர மாதிரி அந்த சொல் இருக்குமே தவிர அந்த சொல்ல கொஞ்ச நேரம் உற்று பார்த்தீங்கன்னா பொருள் தன்னாலே வரும். சித்தாந்தத்தை பொருள் மட்டும் உற்று பார்க்கணும், நாம சாதாரணமா மருமகள் சொல்ற பொருள் எல்லாம் உற்று பார்க்கறமா இல்லையா, இப்படியா சொல்ற நீ வா, நீ சொல்றது எனக்கு நல்லா தெரியும், யார சொல்றான்னு தெரியும். நீ வெண்டிக்காய இருக்கிறது வெண்டிக்காயவா நறுக்கின, என் கழுத்து அறுக்கிற மாதிரி என்ன பார்த்துக்கிட்டே ஒரு நறுக்கு நறுக்கு, நீ தெரியாதடி உன் குணம் எனக்கு சொல்றபா இல்லையா. ஆறு உரை தானே ஆயினதில் தானே உருவாயிற்று என சொன்னால் உனது ஏகம் அநேகம் வரும், சரி இயம்பாமல் சத்தரூபம், சத்தரூபம் என்று சொன்னால் தகாது, ஏன்னா வானத்தில் ஒத்து ஒளி உளரும், வானத்தில் இருக்கக்கூடிய ஒளி கூட காற்று இருந்தால்தான் வரும். அப்ப இன்னொரு பொருள் இல்லாமல் ஒலி வர முடியாது. வா எனில் வானத்து ஒத்து ஒலி, உளரும் எனில் ஒத்து உளரும் என்றால் அந்த காற்றினால் வருகிறது எனில் வரிது உதியாது, தானே தோன்றாது. அது ஏதோ ஒரு இந்த நேரத்தில் நீ கும்பாபிஷம் பண்ணாதப்பா, நான் இன்னொரு இடத்துல ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இறைவன் சொன்னதுனால மன்னனுக்கு கிடைக்க வேண்டியது கூட இல்லாமல் அடியாருக்கு கிடைச்சதா இல்லையா? வானொலி கேட்ட வரலாறு. அப்ப வானொலியால் வந்தது வேதம் என்று சொன்னால் ஒத்த ஒளி உலரும் எனில் வரிது உதியாது, அன்றியும் பதமும் பாடியும் அனைத்தும் இன்றி ஓர் ஒளியாய் எழுந்திடும். அதற்கு அறிவு இலது உருவு இலது அறியாது அறையாது அன்றியும் அவ்வகை அகண்டியம் இது அது என்று அது குறிப்பது எவ்வகையாவும் ஒன்று எனும் உரையினை ஒழிந்தனை. நீ எப்படி சொன்னாலும் சரி, வேதத்தில் அது பிறரால் வந்தது என்று சொன்னால் ஒரு பொருள் என்பதை நீ ஒழித்துத்தான் ஆக வேண்டும். எப்படின்னு சொல்ற, ஒத்து உளரும் எனில் உளரும்னா சொல்லுதல் அர்த்தம். உளர்ந்தானா? இப்ப உளரும் எதுக்கு சொல்றான்? பொருள் தெரியாது சொல்றது தான். பாரு உளறிட்டு இருக்கான் பாரு, தண்ணி போட்டவன் தானே உளர்றான். அது பாருங்க, அவன் தண்ணி போட்டு உளறேங்கிறான். நம்ம வீட்டில் இருக்கிற கிழவிகள் சும்மாவே உளறிட்டு இருக்கு, அது தண்ணி போடல. அது தண்ணி ஊத்துற நேரம் என்னைக்கு வரும்னு அது உளரும். பால் ஊத்துற நேரம் இப்போ உளரும் எனில் வரிது உதியார், அது தானே உதியார். அன்றியும் அது காற்று இருந்தா தான் தெரியும். பதம் சொல் பாழி தொடர் அனைத்தும் இன்றி ஓர் ஒலியாய் எழுந்திடும். அதற்கு ஒரு சொல்லு கிடையாது, ஒரு பாழி என்ற நிலையில் அதற்கு ஒரு வார்த்தைகள் கிடையாது, தொடர் கிடையாது. அனைத்தும் இன்றி ஓர் ஒலியாய், ஓர் ஒலியாய் ஓ எழுந்திடும். அதனுக்கு அறிவு இலது அறிவு இல்லை, உருவு இலது உருவு இலது அறியாது அறையாது. யார் எதுக்க யார் இருக்காரு தெரியாமலே சொல்லும். யார் கேட்கிறாருத்தானே?
2: ஒன்றுதான் நீ சொல்றது
1: பொருத்தமில்லை. இதுவரை 25 வரி பாரு. இப்ப நம்ம சொன்னது என்னது? இறைவன் ஒருவன் தான் உளன் என்ற மாயாவாதத்துக்கு இவ்வளவு மறுப்பையும் ஐக்கியவாதி கூறினான். ஆயிற்று.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: அவை குரல் உணர்வதற்கு எளிதான பாடல்கள் தான். ஆகவே அவற்றின் பொருளை நான் வந்து ஒரு தொகுப்பாக சுருக்கமாக சிந்தித்து, ஏற்கனவே 2வது பாடலிலும் அதுபோல 6வது பாடலிலும் இடம்பெற்ற தசகாரியம் என்ற அந்த செய்தி குறித்த விளக்கத்தினை இந்த வகுப்பிலே பார்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் பணித்துள்ளார்கள். ஆகவே இறுதி 2 பாடல்களை நாம் ஒரு தொகுப்பாக பார்க்கிறார்கள். பதந்தோறுமாக சொல்தோறும் பொருள் பார்த்து அப்படிதான் இருக்குமாறுகள் பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தா அதுக்கு நேரம் ஆகிடும். அதுவே அதுக்கு ஒரு திரண்ட கருத்தாக பார்த்து அமையலாம் என்றால், அந்த பாடல்கள் எளிதாக உணர்வு பூர்வபூர்வமான செய்திகள், தத்துவ கருத்துக்களை ஆழமாக சென்று சொல்வது போல் இல்லாமல் அது தொகுப்பாக சொல்லக்கூடிய பாடல்கள். ஆகவே அவற்றை தொகுப்பாக பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். 9வது பாடலை முதல்ல பார்க்கும். அதாவது ஆன்மாக்கள் ஏராளமான பிரிவு இருக்கின்றன என்ற செய்தி எங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. முத்தி என்பது அவ்வளவு எளிதாக ஆன்மாவுக்கு கிடைத்துவிடுவதில்லை, அதாவது முத்திக்குரிய தகுதியினை அவ்வளவு எளிதாக ஆன்மா பெற்றுவிடுவதில்லை. அப்படிதான் சொன்னார் சாமி. ஒன்றும் முத்தியை கொடுக்க மாட்டேன் சொல்லி அவர் ஒன்றும் ரொம்ப காட்டி வருகின்றனர். ஆனால் அவர் வந்து எப்போ கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் மரணத்தை ஏகினான்னு எந்த காலத்தில் சொன்னார்? ஏகினான்னு சொன்னால் தான் அர்த்தம், ஏகுவான்னு சொல்லியிருக்கணும். சிந்திப்பவருடைய உள்ள கமலத்திலே தெரிஞ்சு இருந்துருவான். உள்ள கமல், அந்த உள்ள கமல முதல் பாட்டு பார்த்தவன் தத்துவ தாமரை, அதுதான் வள்ளுவர் பெருந்தாரி மரம் வீட்டை ஏகினான்னு சொன்னார். ஏகுவான் என்று இருந்த காலத்தில் சொல்லணும். அப்போ வந்து சாப்பிட்டு இருக்கோன்னா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்படிமா, சாப்பிட்டு முடிதான் இருக்கான். நிகழ்கால வினையாது, அது இறந்த கால வினையாக்கி சாப்பிட்டுட்டேம்மா. ஏன்னா விரைவுபடுத்தி விரைவாக சாப்பிடுவேன் குறிப்பு, அது மாதிரி விரைவாக எழுந்துருவான் என்று குறிப்பிலே ஏகினான் இறந்த காலத்தில் சொன்னார். ஆக அவன் வந்து முக்தி கொடுப்பதற்கு அவ்வளவு விரைவுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆன்மாக்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது தான் ரொம்ப தாமதமாகின்றது என்றால், அந்த ஆனவரப்பட்டு அதன் காரணமாக கண்மமும் மாயையும் வேற ஆன்மாக்கு பந்தமாக இணங்கி விட்டதனால் பிறவி தொழிலை ஆன்மாக்கிறார். அதனால் வீடு பேர் அவர் அத்தனை அரிதாக இருக்க போய் தான் வள்ளுவ பேராசன் என்ன சொன்னார், பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். கரை காண முடியாமல் கொண்டே இருப்பதனால் அது பெருங்கடல் என்று சொன்னார். பருவநிலை சொல்வார், அதனால பிறவிகள் அந்த கடலை வச்சே சொல்றார். கடற்கரையோட மனதை கூட எண்ணி விடலாம், நான் எடுத்த பிறவிகளை எண்ண முடியாது. சின்ன சிறப்புகள் நமக்கு ஞாபகம், எழுவேடர் மணலை அழகில் அதிகம் எனதில பிறவி அவதாரம் என்று நம்முடைய அரங்கு பெருமாள் சொல்வது போல சொல்கிறார். கடற்கரையின் மனதை கூட அழகிட்டு விடலாம், அதற்கு மேலும் அந்த கடலை வைத்து ஓமை சொல்கிறார். அந்த கடலினுடைய நீரை கூட முகவையை அளந்து கோரி கோரி எடுத்து அளந்து விடலாம். எத்தனை லிட்டர் நீர் கடல் இருக்கும் கூட அளந்து விடலாம், அளக்க முடியாது செயல். ஆனா அதை கூட செய்து விடலாம், என்னுடைய பிறவியை எத்தனை பிறவியும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பிறவியை அத்தனை பிறவியை எடுத்து எனக்கு இதற்கு முன்னர் வந்த உடல்லாம் எனக்கு உபகாரம் செய்த உடல்கள் அல்ல. அந்த உடல்கள் எல்லாம் மேலும் மேலும் நான் புதிய உடல்கள் எடுப்பதற்கே அவை கருவியாக அமைகிறேன். இந்த பிறவி இப்பொழுது நான் எடுத்துள்ள உடல் தான் இனி மேற்கொண்டு எனக்கு பிறவியே வராதபடிக்கு உபகாரமாக இருக்கின்றது. இல்லையா, சிவபுண்ணியத்துக்கு பயனாக நான் பெற்ற உடல் இது. ஆகவே பிறவியெல்லாம் முடிவதற்கு காரணமாக இருப்பது சிவபுண்ணியம் தான். சிவபுண்ணியம் தான் பிறவியை முடிக்கும். ஆமா, இந்த சிவபிரகாசத்தை சொல்லுவார். ஆனா இங்க முன்னறி காலம் கேட்டிருக்கீங்க, பொதுவி காலத்துல கடைசி பாட்டை ஒட்டி ஒரு பாட்டு உண்டு, அதை சொல்லுவார். முடிவினை உதவு பயன் அப்படின்னு சொல்லுவார். முடிவினை உதவு பயன் எது? சிவபுண்ணியம் தான். பிறவிக்கு ஒரு முடிவை கொண்டு வருகின்ற பயன் எது? சிவபுண்ணியம் தான். அதுதான் பிறவியே முடிந்து போவதற்கு உதவக்கூடியது. அதனால அந்த சிவபுண்ணியத்தின் பயனாக பெற்ற இந்த உடல் தான் இனி மேற்கொண்டு உடல் வராமல் என்னை தடுத்து காத்தது என்று

என்று திருவுளத்தூர் கருதாமல் எனக்கும் வந்து சைவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நயன திசை வாக்கு திசை ஐயா அவர்கள் சொன்னார் இல்லையா, பலவிதமான திசை சொன்னார்கள், அதெல்லாம் வழங்கி சிவோகம் பாவனையில என்னை ஈடுபடுத்தி என்னையும் உன்னோடு ஏகனாக விட்டாய், சிவனாகிய உன்னோடு என்னையும் ஏகனாக செய்து விட்டாய். நீங்குவதற்கறிய இத்தனை விரைவுகளும் நான் கடல் மணல கூட எங்கெல்லாம் கடல நீரை கூட அளந்திரலாம், அவ்வளவு அளக்க முடியாத விரைவுகளை தந்தது எது, தான மலம் தானே, அதனால அது அருந்திரல் மலம், அரிய வலிமையுடைய மலம். அந்த அரிய வலிமையுடைய மலத்தை தீர்த்து உங்களுடைய தீசைகள் மூலமாக ஞானத்தை உண்டாக்கி அந்த அருந்திரல் மலத்தை தீர்த்து என்னை ஆட்கொண்டாய். அதுபோலவே திருமால் ஐந்தரை அளவி மீது நர்த்தனம் செய்தார், அந்த திருமாலுடைய பத்து விரைவுகளையும் அவரை கடக்க செய்து அவருக்கும் நீதான் முத்தி கொடுத்தாய், அதுபோல எனக்கும் முத்தி கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லி இங்க சொல்லி முடிக்கிறார். அது அந்த திருமால் நெறியிலே போன்று இங்க வந்து அப்படி பாடியிருக்கின்றார். அவர் ரொம்ப சிறப்பு அதான் சொல்றார். என்னவென்றால் இருங்கடல் மணலை எண்ணினும், இருங்கடல் பெரிய கடல், இருங்கடல் மணலை எண்ணினும் உவர் நீர் இவ்வளவன அலந்திரினும், உவர் நீர் அந்த கடல் உப்பு நீர் இவ்வளவன அலந்திரினும் இருவினைக்கடல் நீடா எழுத்தையின் உடலம் எண்ணிறந்தன, இருவினைக்கு நீடா எழுத்தையின் உடலம் எண்ணிறந்தன, இவை ஒழிய வரும் சிவதர்மம் தண்ணீர். இந்த பிறவிலாம் ஒளிவதற்கு வருவதுதான் சிவபுண்ணியம் சொல்றாங்க, சிவதர்மம் ஒளிய வருந்தி வந்த வருந்திவ தர்மம் தண்ணீர் உன் திருமுன் வந்தனை செய்து உனக்கு அளிக்க வாய்ப்பை உடலே எனக்கு உபகாரமாகவே வந்திடும் உடல்தான். தெரிஞ்சுவன் அடியார் வேடமுட்டிடா யான் திறன் என திருவுளர் கூறாமல் ஏதையே தன்பால் நோக்கோடு பரிசம் சிறந்து பாவனை தொழில் பெருக்கி அருந்திரல் மரம் தீர்த்து அறிவினை திருப்பி விடயங்கள் வழி செல்லும் அறிவினை உன் திருவடியை நோக்கி திருப்பி அறிவினை திருப்பி ஆண்டருள் கருணையன் கடலே அருந்திரம் நடந்திருக்கு அறிவினை திருப்பி என்ன சொல்றாரு கருணையன் கடலே அது திருமால பற்றி அடுத்த பாட்டு சொல்லுவார். ஆண்டருள் கருணையன் கடலே ஆவல் உரசை அம்பலமான அடியவருக்கு அருளுமானியே இவ்வாறு இந்த முதல் பாடலே எப்படி இருக்குதா, எண்ணற்ற திரைவினை நான் எடுத்தேன், அது இந்த திரவி தான் எனக்கு உபகாரமான திரவி, ஏன்னா சிவபுண்ணியத்தின் பயனாளர்கள் இந்த திரவி மேற்கொண்டு பிறவிகள் வருவதை சிவபுண்ணியம் தான் தடுத்து நிறுத்தும், பசுபுண்ணியங்கள் பிறவியை தான் தரும், சிவபுண்ணியம் தான் தடுத்து நிறுத்தும். இந்த பிறவியில உனக்கு வந்தனை செய்து உனக்கு அர்ப்பணிக்க வாய்த்த இந்த உடல் தான் எனக்கு உபகாரமாக வந்த உடல் இல்லையா, என்னையும் என்னை திறன் என்று வேற்றால் நினைக்காம எனக்கு நோக்கம் பரிசம் போன்ற தீக்கைகளை செய்து சுயோகம் பாவனை என்னை ஈடுபடுத்தி உன்னோடு ஏகனாக செய்து விட்டாய் என்று சொல்லி அத்தீர்த்தற்கரிய மலத்தை தீர்த்து விட்டாய் என்று சொல்லி போட்டிருக்கிறார். அடுத்த பாடல வந்து இந்த நூலாசிரியரால் போற்றப்படுகின்ற ஆசிரியர் அம்பலவாதம் பேசுகிறவர்கள் வந்து அவர் ஒரு சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரைன்னு ஒரு உரை செய்துள்ளார். சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரை, சிவஞான போத சிந்தனைன்னு இருக்கு, அந்த உரையினை போற்றி ஆசிரியர் துதிக்கின்றார் அந்த பாடல. அப்போ அவர் வந்து சொல்ற முந்தும் ஆகமத்தை அரசுரை அண்ணல் மொழிவெடுத்து உயர்த்தும் ஒரு புகழா மூன்று நூல் முதல்வழி சார்பாக மூன்று நூல் பொருளும் முறை தெரியாமலே நாடி முதல்வழி சார்பாக மூன்று நூல் பொருளும் முறை தெரியாமலே நாடி நந்தவே எழுதும் முறைதனை உருவாய் நாடிய புறவரை நம்பி நற்கதி அடையா உயிரிழக்கிறங்கி நற்கதி கொடுத்திட வேண்டி சிந்தனையாக்கி, அதாவது சிந்தனையாக்கி சிந்தனை உரை என்ற உரை செய்து, அதாவது அரசுரை அண்ணல் என்று குறிப்பிட்டது நெய்கண்டார். என்ன திருவண்ணைநல்லூர்ல அவர் எழுந்ததுதான் சிவஞான போதத்தை அவர் இயற்றி அருளினார். திருவண்ணைநல்லூர் திருக்கோயிலுக்கு திருவருக்கோயில் நம்ம திருச்சாவை இல்லையா, அதுவே அந்த கோயிலுக்கு பேர் வந்திருக்கோம், திருப்பண்ணாகரம் கோயில் திருத்தூமாய் மாடம் இருக்கிற மாதிரி திருவண்ணைநல்லூர் கோயிலுக்கு என்ன பேரு, கோயிலுக்கு தனியா பேர் திருவருக்குறை. அது அரசுரை அண்ணன் தான் அந்த திருவண்ணைநல்லூர் ஆலயத்தை அங்க இருந்த அண்ணல் நெய்கண்டார். அந்த நெய்கண்டார் ஆகமத்தை ஆகமத்தில் உள்ள சிவஞான போதத்தை மொழிபெயர்த்து சொன்னார் என்று சொல்கிறார். ஆக பழைய நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ள செய்தி அப்படிதான் அதுபடி சொல்கிறார். ஆகவே அந்த மரபுபடி சொல்கிறார், முந்தும் ஆகமத்தை அரசுரை அண்ணல் மொழிபெயர்த்து உரைத்த நூல் முதலாம், அந்த நூலை முதல் நூலாக கொண்டு நெய்கண்ட தேவராயனார் மொழிவைத்து வைத்த தமிழ் சிவஞான போதத்தை முதல் நூலாக கொண்டு வழிநூலும் சார்பு நூலும் தோன்றியிருக்கின்றன, வழிநூலும் சார்பு நூலும் தோன்றியிருக்கிறன, அவை தான் அவங்களுக்கு தெரியும். வழிநூல் அருள் சிவஞ்சியில சித்தியார், சார்பு நூல் உமாவதி சிவஞ்சியில சிவபிரகாசம். ஆக இந்த சிவஞான போதம் சித்தியார் சிவபிரகாசம் இந்த மூன்று நூல்களையும் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் என்பார். இந்த நூல்களுக்கு பலரும் உரை செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. அந்த தெளிவில்லாத

0: இருக்கின்றன. அந்த உரைகளை ஒருவரை குருவாக நம்பி அந்த தெளிவில்லாத உரைகளை பயின்று நற்கதி அடையாமல் பல உயிர்கள் வருந்தி வந்தன. அந்த உயிர்கள் எல்லாம் வருத்தம் நீங்கி நற்கதி அடையும் பொருட்டு, அந்த உயிர்கள் எல்லாம் வருத்தம் நீங்கி நற்கதி அடையும் பொருட்டு நீ சிந்தனை என்ற உரை செய்தார். இந்த நீங்க உரை செய்து முப்போர்களை தெளிவாக விளக்கினார். பதி பத்து பாசம் தெரிஞ்சிட லலிதமா உரைத்து, லலிதமா என்றால் எளிமையாக எளிதாக உரைத்து, தெரிஞ்சிட லலிதமா உரைத்து நக்கதி அடையா உயிருக்கு நக்கதி கொடுத்திட வேண்டி சிந்தனையாக்கி பதிவது பாகம் செலுத்திட லலிதமா உரைத்து உன் திருவடி நீழல் மறுவிட வைத்த சேர்த்திக சிகாமணி நீகாம். ஏதோ முறுக்கு பொறுத்தவர் மட்டுமல்ல, முறுக்கு பொறுச்சொல்லி அந்த சித்தான ஞானத்தையே அவர் கேட்டவர்களுக்கு ஏற்படுத்தி திருவடி நீழமே அவர்களை சேர்த்து அவர்களை முத்தர்களாகவே ஆக்கிவிட்டார் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட அனுபூதி ஆகக்கூடிய குரு போதராசிரியர் மட்டுமல்ல, அவர் ஞானாசிரியர் மூன்றாவது குருமூர்த்தியில் இருக்கின்றார்களே அமலவான தேசியவர்கள், அவர்கள் ஞானாசிரியர் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கின்றன. திருவடி நீழல் மறுவிட வைத்து தேசிக சிகாமணி நீகான். இதை தான் சொல்றார், ஐந்தரை அறவின் நடித்தவால் ஈரைந்து ஆடிய பிறவி நோய் தவிர்த்த ஐந்தரை பாம்பின் மீது நான் நடனமாடிய திருமாலுடைய பத்து பிறவிகளையும் இருந்தும் அவரை காத்து அருளிய ஆவடு குலத்தை அம்பலவானா அடியவர்களும் மாணவியே என்று சொல்கிறார். ஆக இவ்வாறு தோறும் பொருள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி அது பதவியும் உள்ளது. மேலும் பல மேற்பொருளோடு உரையுடன் இங்கு பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஐயா அவர்கள் தசகாதி சொன்னார்கள், அது போல ஐயா போன்றவர்கள் சொன்னார்கள். ஆகவே அது அந்த சுருக்கமாக சொல்ல இருந்தது, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். அதுக்கு ஐயா அவர்கள் நன்றாக ஒரு படிமுறை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வெள்ளவே சைவம் என்று கேட்டுப்படாமல் ஏதாவது பொதுவாக ஒரு ஆன்மீக நிலையில் ஏதாவது ஒரு சமயத்தை கழுவி அப்புறம்தான் தைவத்துக்கு வர முடியும் என்று தைவ நூல்களை சொல்கின்றன. உயிர் எடுத்த உடனே வர முடியாது இல்லையா? புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் முக்கும் என்றுதான் அந்த படிமுறை வச்சிருக்கின்றார்கள். அப்படி வரும்போது தைவத்துல நோயும் போது நல்ல சிறப்பாக இருக்கும். தீசை தீசை பெறணும், தீசை பெறணும், அது ஒரு வேட்கை இருக்கும் இல்லையா? திருமுறை தீசை பெற்று திருமுறை ஓடுனா இன்னும் சிறப்பு. அதேபோது சரி தீக்கை வரணுங்கிற வேட்கை ரொம்ப இருக்கும். அது இந்த நுழைவு தீக்கை வந்து சமய தீக்கை ஐயாவர் சொன்னார்கள். அப்படி சமய தீக்கை பெற்று வந்து சிவநதி நம்ம ஈடுபட்டோம் என்றால் அதுதான் சரியை என்று சொல்லணும். சமய தீக்கை பெற்று நாம் கடைபிடிக்கின்ற சிவநதி தான் என்ன சொல்லப்படும், சரியை சொல்லணும். அந்த சரியையில வந்து முக்கியமாக என்னவென்றால் அந்த புற வழிபாடு உருவத்திருமேனி, சிவபெருமானுடைய உருவத்திருமேனியே செய்யப்படுகின்ற அந்த புற வழிபாடு தான் அங்கே முக்கியமாக இருக்கும். ஏன்னா புறத்தே காரியங்களை செய்வது தான் நமக்கு வந்து எளிது முதல்ல. ஏன்னா நம்மிடம் இருக்கின்ற கருவிகள் ஐம்பொறிகள்லாம் புறத்தே உள்ளவற்றை அறிவதற்கு தான் உதவுகின்றன. அக நோக்கிற்கு திரும்புவது முதலே வந்து முடியாது. ஆகவே புறத்தே எல்லாத்தையும் பார்த்து பழகி நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதனால வழிபாடு இப்போ ஒன்று புதுசாக நம்ம ஈடுபடும் போது, அதுவும் சிவ வழிபாடு ஈடுபடும் போது அதை புறத்தே செய்வது தான் நமக்கு எளிதாக இருக்கும். அதனால முதல் படியாக அந்த சரியை வந்து புற வழிபாட்டிற்கு முதன்மை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி புறக்கல்விகளை கொண்டு புற வழிபாடு செய்து உருவத்தின் மேலேயே வழிபாட்டும் போது அப்படியே கூட நம்ம நம்மளை விட அனுபவத்தின் மூத்த சைவ மக்களை பார்க்கும்போது அவர்கள் விசேட தீட்சை பெற்று சிவபூர்த்தி எல்லாம் பெற்று செய்வார்கள். நாம செய்யற நாம சமய தீட்சை பண்ணி செய்யற அனுஷ்டானத்தோட இந்த சிவபூஜையெல்லாம் விரிவார்கள், ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் சிவபூஜை பெருமைகள்லாம் அவர்கள் மூலமாக புராணங்கள் மூலமாக தான் தெரிய வரும்போது அதுல வந்து புற வழிபாடு மட்டுமல்ல அக வழிபாடும் உள்ளது. ஐயா சொன்னார்கள் அகத்துல வழிபட்டு புறத்துல வழிபடணும் சிவபூஜையெல்லாம் அவர் சொன்னார்கள். அது மாதிரி அக வழிபாடும் அதில் சேர்ந்திருக்கிற புற வழிபாடோடு அக வழிபாடும் சேர்ந்திருக்கின்றது. அப்போ இது என்ன சிறப்பாக இருக்கணும்னு அந்த சிவபூசை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த விசேடதிக்கை பெறுவதற்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு பக்கம் இருக்கிறது. அதை பெற்று அந்த சிவபூசையினை அகத்தும் புறத்தும் இரண்டுமே வழிபாடு செய்கின்றார்கள். அகப்புற வழிபாடு அதுதான் கிரியை நெறி. சிவபூசை பெற்று அகத்திலும் புறத்திலும் வழிபாடு ஏற்றி கொண்டிருக்கிற நெறி அப்புறம் அக வழிபாடு இவ்வளவு மட்டும் இல்ல, அகத்துல அக வழிபாட்டில் நிறைய இருக்கின்றன, நிறைய செய்திகள் அனுபவங்கள் இருக்கின்றன. அக வழிபாட்டாக முழுமையாக செய்யலாம், அவ்வளவு இருக்கின்றன. அது இறைவனோடு ஒன்றுவதற்கு நமக்கு மிகவும் துணை புரியும் அப்படின்னு சொல்லி புறத்தே நம்ம என்னென்ன பூஜா திரவியங்கள்லாம் வைத்து செய்கின்றோமோ அந்த பூஜா திரவியங்கள்லாம் அகத்திலேயே இருப்பதாக நாம வந்து கருதி அந்த அகப்பூஜை செய்தால் அது இன்னும் ரொம்ப நமக்கு சிந்தனை ஒன்றுவதற்கு ரொம்ப துணை செய்யும் அப்படின்னு சொல்லி அகப்பூஜையை பற்றி கேள்விப்பட்டு அந்த அக வழிபாடு பண்ணுவதற்காக யோக நெறியிலே பயிர்கள். அதுக்கு தீட்சை ஒண்ணுதான், விசேட தீட்சை வாங்கினா சிவபூஜையும் பண்ணலாம். சிவபூஜையில புறமும் அகமுமாக வழிபாடு செய்வோம், அதுல அக வழிபாடு நல்லா பயின்ற பிறகு அகத்திலே வழிபாடு செய்யக்கூடிய யோக நிலைக்கு உயரலாம். அதுக்கு தனியா ஒரு திசை இல்ல, விசேட திசையிலேயே என்ன செய்யலாம், நாம யோகமும் செய்யலாம். அந்த யோகம் பயின்று அக வழிபாடு பண்ணும்போது அப்ப அதுக்கு மேலாக ஞானம் என்ற ஒரு நிலை, அதை பற்றி நமக்கு வந்து ஆர்வம் வரும். என்ன அப்படின்னா, அகத்துல வழிபாடு செய்தாலும் இந்த தத்துவங்களை துணை கொண்டுதான் செய்யறோம் இல்லையா. ஆகவே இந்த தத்துவங்கள் வந்து ஒரு பொருளிடத்துல வித்தியாசம் மாதிரி சிவலிங்கம் சிவபெருமான் எழுந்துள்ளக்கூடிய இடம் சொன்னார்கள், ஒரு மூர்த்தம் சொன்னார்கள். இந்த மாதிரி மூர்த்தமாக ஒரு பொருளிடத்துல தான் சிவபெருமானை எழுந்துள்ள பண்ணி தான் நம்ம பூஜை பண்றோம். சிவபெருமானையே நேரடியாக தரிசித்து அவனை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு உள்ளது, அதுதான் ஞான வழிபாடு, அறிவால் செய்யக்கூடிய வழிபாடு என்றெல்லாம் முந்தைய வகுப்புகளிலே அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். அது கூட அனுபவத்தில் எடுத்து சொல்வது என்றெல்லாம் கூட கேட்டார்கள் இல்லையா. அறிவால் செய்யக்கூடிய வழிபாடு இப்ப வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம நம்ம அறிவை பயன்படுத்தி தான் எல்லா வழிபாடும் செய்கின்றோம். ஆனா இந்த அறிவுக்கு வியஞ்சகமாக எது உள்ளது, வியஞ்சகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, துணை செய்வது எது துணை செய்வது, அவங்க வியஞ்சகம் சரியில செய்யற புற வழிபாடும் சரி, கிரியையில செய்யற அகப்புற வழிபாடும் சரி, யோகத்தில் இருக்கக்கூடிய அக வழிபாடும் சரி, தத்துவங்களை வியஞ்சகமாக கொண்டு செய்யப்படும். திருவருள் துணை நிச்சயமா வேணும், திருவருள் துணை இருக்கு. திருவருள் ஐயா சொன்ன மாதிரி ஞான சமுதிரத்துக்கு திருவருள் நேரடியாக உதவுகின்றன. நமக்கு தத்துவங்கள் வாயிலாகத்தான் உதவுகின்றது, மறைப்பு ஆற்றலாக இருந்து கொண்டு விரோதாரமாக இருந்து கொண்டு தத்துவங்கள் வாயிலாகத்தான் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த தத்துவங்களை வியஞ்சமாக கொண்டுதான் நாம என்ன செய்யறோம், தத்துவங்கள் வாயிலாகத்தான் வழிபட்டு வருகின்றோம். தத்துவங்கள் வாயிலாக வழிபடுகின்றோம். உலகத்து பொருள் ஒன்று சிவபெருமானை எழுந்துருளை பண்ணி அதில் நிலைநிறுத்தக்கூடிய மந்திரங்களை சொல்லி பிரதிஷ்டை பண்ணி வழிபடுகின்றோம். அப்படி இல்லாமல் நேரடியாகவே அந்த சிவபெருமானை நாம் தரிசித்து வழிபடுவது எப்போது என்ற வேட்கை எப்போ வரும், புற வழிபாடு அக வழிபாடு எல்லாத்தையும் பயின்றவனும் இல்லையா. இவ்வளவு தத்துவங்களை துணை கொண்டுதான் செஞ்சோம். நான்காவது நாம நேரடியா சிவத்தை அறிந்து வழிபடுவது எப்படி என்ற ஒரு தத்துவ திரை விலகி நேரடியாக அவனை வழிபடுவது எப்படி என்ற ஒரு இயக்கம் ஞான நிலைக்கு வரும். அது வந்து சிவபெருமான் மறைந்திருந்து அந்த வழிபாட்டில் வந்து உதவ முடியாது. அதனால் அவன் நேரடியாக வழிபடணும், அப்ப சிவபெருமானே நேரடியாக வரணும். ஆனா இந்த தத்துவங்கள் அதற்காக இந்த தத்துவங்கள் தான் எனக்கு தடையாக இருக்கின்றன, இந்த தத்துவங்களை நீக்கி நான் சிவத்தை நேரடியாக காண்பேன் இந்த ஆன்மாவே முயன்றால் தத்துவங்கள் இருந்து அது நீங்கினால் அதுக்கு அறியாமை தான். ஏன்னா ஆனமரத்துல சாரும் கேவலாவது தான் வரும் இல்லையா. ஆனா தத்துவங்களோடு இருக்கின்ற வரை அவனை நேரடியாக வழிபட முடியாது இல்லையா. உங்களுக்கு ஏதாவது கேட்டது ஞாபகம் தான், மந்தாரம் மகிழ்ச்சியா இருக்கும், வராட்டம் மகிழ்ச்சி தான். என்ன சொல்லலாம் என்ன அப்படின்னா, காட்டிலும் கரணம் ஒன்றும் இல்லையே காரணாதான், காட்டக்கூடிய இந்த கரணங்கள் தத்துவங்கள் இல்லை அப்படின்னா உயிர் ஒண்ணுமே காண முடியாது, அறியாமையே தான் வரும் இல்லையா. ஆனா இந்த கரணங்கள் இருந்து கொண்டிருந்தா அவனை நேரடியாக அனுபவிக்க முடியாது இல்லையா. நாட்டிலும் இவற்றால் ஞானம் நணுகமும் ஒண்ணா, அந்த சிவஞானம் நேரடியா நமக்கு பொருந்தணும்னா இந்த தத்துவங்கள் இருக்கிறவரை சிவஞானம் நேரடியா பொருந்தாது, மறைப்பாகத்தான் சுரோதனமா தான் பொருந்தும். எனவே இந்த தத்துவங்களை நம்ம நீங்கிவிட்டாலும் நமக்கு எதுவும் காண முடியாது, அறியாமை. தத்துவ கரணங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஞான நேரடியா பொருந்தாது, எவ்வளவு அற்புதமா இருக்கார்கள். காட்டிடம் கரணம் ஒன்றும் இல்லையே காணனாதான், நாட்டிய இவற்றால் ஞானம் நடுகவும் ஒன்னா. ஏன் இப்படியும் முடியாது அப்படியும் கேட்டுருக்கீங்க, தத்துவங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் ஞானம் கிடைக்காது இருக்கீங்க, அதுக்காக தத்துவத்தை விட்டாலும் ஞானம் கிடைக்காது, உள்ளது பேரும் அறியாமல் விட வேண்டிதான் இருக்கு. அப்ப என்னதான் செய்வதுன்னா, இந்த அறிவோடு முடிச்சிடலையே முன்னர் ஈட்டிய தவத்தினாலே இறையொருள் உருவாய் வந்து போட்டியிடும் இவற்றை நீக்கி குறைகளும் குடுதுமாறு மாற்று சொற்கள்னா எப்படி கிடைக்குதோ தெரியல. அந்த மோனைனா அப்படி எல்லாமே மோனைகள் கிடைக்கும். சொற்கள்னா வந்து கலைஞர்கள் வந்து ஏவர்த்திக்கின்றார் சொல்றாங்க, அப்படி சேக்கலாறு சொல்லிவிட்டாரு உமாசு சேக்கலாறு சொல்லிவிட்டார், நாம கருகின்ற எடுத்து கை நீட்ட அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இவருக்கும் செஞ்சிருக்கிறார். ஆகவே சிவபெருமானின் குருவாக வந்து இந்த தத்துவங்களில் இருந்து ஆன்மாவை விடுவித்தார். அப்போ ஆன்மாவுக்கு அறியாமல் வராது, அப்ப மட்டும் எப்படி வராதுன்னா, நம்ம அருளோடு அந்த ஆன்மாவை ஒன்றாக்கி விடுகின்றார். அப்போ அதுவரை காட்டிக்கொண்டிருந்தவை தத்துவங்கள், இப்போ அந்த உயிருக்கு எல்லா செய்யும் அருளே காட்டும். தத்துவங்கள் காட்டியது போக இப்ப அருளே என்ன செய்யும் உயிருக்கு, அது எதெல்லாம் அறியணுமோ அத்தனையும் அருளே காட்டும் இல்லையா. ஆகவே அதுக்கு அருளை வியஞ்சகமாக ஆக்கி விடுகின்றான், தத்துவங்களை வியஞ்சகமாக துணையாக இருந்த தத்துவங்களை நீக்கி, இதெல்லாம் உயிர் துணை அல்ல, இதெல்லாம் தற்காலிக துணை தான் இல்லையா, அருந்துணை அருந்துணையாவது இது அவருடைய அருள் தான் இல்லையா. ஆகவே அந்த தன்னுடைய அருளோடு உயிரை சேர்த்து விடுகின்றார், அருளாக அது எல்லாத்தையும் அடைகின்றது. ஆனவரத்தில் சார்ந்தால் தானே அறியாமல் இருக்கப்போகுது. தத்துவங்களிலிருந்து உயிரை விடுவித்து தான் அருளோடு உண்டாக்கி விடுகின்றார். அருள்னா என்ன? அவருடைய அறிவு தான். அந்த அருள் அருள் ஏன் நூல் சொல்லுதுன்னா, அந்த அறிவு நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுகிறது இல்லையா. இப்ப விஞ்ஞான அறிவு வந்து பாருங்க, நமக்கு உதவி செய்து கொஞ்சமா பயன்படுது. நீங்க வந்து தீவிரவாதிகள் எல்லாம் நவீன விஞ்ஞான கருவி தான் வச்சிருக்காங்க இல்லையா. அவன் அதில் வந்து நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இறை அருள் வந்து நமக்கு வந்து நல்லது மட்டுமே செய்யும். நன்று உடையானே செய்யது இல்லானே அப்படி இன்னொரு பொருள் கிடையாது. அதான் அவர் சொன்னார், அந்த மாதிரி இன்னொரு பொருள் கிடையாது. நன்று இருந்தா இன்னொரு பக்கம் தீமையோடு தான் எந்த பொருளும் இருக்கும். அதனாலதான் நன்று உடையானே சொல்லி இருக்கல. நன்று எவ்வளவு நன்றான பொருளா இருந்தாலும் கொஞ்சம் தீமையும் இருக்குமே அப்படின்னு நினைக்க முடியாது. செய்யது இல்லானே அதையும் தனியா சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலே அது அறிவு, அவனுடைய அறிவு சிவ ஞானம் நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே அது உரியது. ஆகவே அந்த அறிவையே அருள் அருள் என்றே சொல்கின்றோம். தன்னுடைய அறிவுக்குள் ஆன்ம அறிவை சேர்த்து விடுகின்றான். அப்ப சிவனுடைய அறிவை கொண்டே அந்த ஆன்ம அறிவு எல்லாருக்கும் தான். இதுக்கு முன்பும் ஆன்ம அறிவாக தான் வழிபட்டது. ஆனா திரோதான சக்தியா இந்த சிவன் அறிவு மறைத்திருக்க தத்துவங்களை சார்ந்து வழிபட்டது. இப்போ இந்த ஞான நிலையினை அறிவாக வழிபடுது. தன் அறிவால் சிவன் அறிவை சார்ந்து அந்த சிவனறிவையே கண்ணாக கொண்டு, இந்த தத்துவமாகிய கண்ணை விட்டுவிட்டு சிவனறிவையே கண்ணாக கொண்டு அந்த சிவனை வழிபடுகிறது. அது ஐயா அவர்கள் சொன்ன அந்த அறிவால் வழிபடுது. அதான் அவன் அருளே கண்ணாக காணி நல்லார் என்று சொன்னார். எதிர்மறையிலே சொன்னார். இந்த அருள் தான் அவருடைய அறிவு தான், சிவன் ஞானம் தான். திருவடி என்று உருவடிக்கு சொல்வதும் அந்த சிவனுடைய ஞானம் தான், சிவன் அறிவு தான். திருவடியும் அதுதான், திருவருளும் அதுதான். திருவடியை சார்ந்தார்னா அவனுடைய அருளை சார்ந்தார், அவனுடைய அறிவை சார்ந்தார்னா. அப்படினாலே அந்த நிலை அப்படி அந்த தத்துவ கருவிலிருந்து ஆன்மாவை விடுவித்து தன்னுடைய அருளிலே சுவாமி அந்த ஆன்மாவை இணைக்கின்றார் இல்லையா. அந்த இணைக்கின்ற அந்த முறையில தான் இந்த பத்து காரியங்கள் நடக்கின்றன. அந்த பிராசஸ்ல தான் அந்த பத்து நடக்கும். அந்த தத்துவங்களிலிருந்து ஆன்மாவை விடுவித்து தன் அருளோடு கூட்டி இருக்கின்றார். அந்த செயல்முறையில் தான் இந்த பத்து காரியங்களும் ஒவ்வொன்றாக நடக்கின்றன. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, தத்துவங்களிலிருந்து ஆன்மாவை விடுவித்து தன் ஞானத்தோடு ஆன்ம ஞானத்தை இணைக்கின்றார் இல்லையா. தன் ஞானத்தில் ஆன்ம ஞானத்தை அடங்குபடி செய்கின்றார். அது செய்யும் போது திரும்ப அந்த தத்துவங்கள் மேல ஆன்மாவுக்கு இசை வந்துடக்கூடாது. ஏன்னா பழைய பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ பிறவிக்கு சொன்னாங்க கடல் நீரை கூட ஆண்டுறலாம்னு சொன்னாங்க. அவ்வளவு பிறவி இருக்குது, அவ்வளவு பிறவிகள் அந்த தத்துவங்கள் கூட இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி இருக்கு. அப்ப பழைய பயிற்சினாலும் திரும்பவும் அந்த தத்துவங்கள் கூட சாரணுங்கிற எண்ணம் வந்துட்டுனா இல்லையா. அப்ப வந்து அது முத்தி முத்தியில் அது நிலையா இருக்க முடியாது. அதனால தத்துவங்களை காட்டிருக்க, தத்துவங்களை வந்து ஆன்மாவை பிரித்து தன் அருளோடு சேர்த்து தன் ஞானத்தோடு சேர்த்து தன் ஞானத்தின் வாயிலாக அந்த தத்துவங்களை அறிவுபடி செய்கின்றார். அப்படி அறியும் போது அந்த தத்துவங்கள் எவ்வாறு தொழிற்படுகின்றன என்று உயிர் அப்பதான் அறியும். அது சரிய வழிபாட்டில் இருக்கும் போதோ, தெரிய வழிபாட்டில் இருக்கும் போதோ, யோக வழிபாட்டில் இருக்கும் போதோ அது தத்துவங்களை பற்றி, தத்துவங்களை தன்னில் வேறாக அறியவில்லை, தன்னில் வேறாக அறியவில்லை. இப்ப நாமெல்லாம் ஏதாவது நெறியதான் இருக்கிறோம், நம்ம தத்துவங்களை நம்ம வேறாக அறிகிறோம். ஏன்னா அவற்றோடு பிரிக்க முடியாதுன்னு நம்ம கலந்துருக்கின்றோம். இந்த தத்துவ கருவிகளை கொண்டு உலக பொருள்களை தான் நாம் அறிய முடியுமே ஒழிய இந்த தத்துவ கருவிகளையும் நம்ம நினைக்க முடியாது, அறிய முடியாது. ஏன்னா இவற்றை அறியணும்னா இவற்றை நம்மை வேறாக பிரிந்து பார்க்க வேண்டும். இவற்றை பிரிந்தாலே நமக்கு ஆணவ சார்பு தான், அப்ப அறியாமை தான், ஒன்னையும் அறிய முடியாது. அப்ப இவற்றை விட்டு பிரிந்து அதே சமயத்தில் நாம் அறிவோடும் விளக்க வேண்டும், அறிவு விளக்கத்தோடும் இருக்க வேண்டும். அப்ப இவற்றை விட்டு பிரிந்து நாம சிவஞானத்தை சார்ந்தால்தான் அந்த சிவஞானத்தால் இவற்றை நம்மை வேறாக என்ன செய்யலாம், காணலாம், நம்மை வேறாக காணலாம். அப்படி காணும்போது ஒவ்வொரு தத்துவமும் எப்படி தொழிற்படுகின்றது என்பதை அப்போ அந்த சிவஞானமே நமக்கு உணர்த்தும். எந்த நிலையிலும் நாம உணர்த்த உணர்பவர்கள் தான் சிவஞானம். அப்ப நமக்கு உணர்த்துகிறது இந்த தத்துவம் இப்படி இப்படி தொழிற்படுது. சிவஞானம் உணர்த்த தத்துவங்களின் தொழிற்பாட்டினை உயிர் அறிந்து கொள்ளுதல், அதுதான் முதல் காரியம். தத்துவ ரூபம், தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல், 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல். தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல். நிலம் முதல் நாதம் வரை ஒடுக்க முறையில் சொல்லணும். அப்படி தோற்க முறையில் நாதம் முதல் நிலம் வரை சொல்லணும். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவம். தத்துவங்களை பிரித்தறிவதற்கு நாம சொல்லலாம். இப்ப விளக்கினை கொண்டு நாம வந்து என்ன பண்றோம், மற்ற பொருள்களை காண்கின்றோம் இல்லையா, மற்ற பொருள்களை காண்கின்றோம். இருட்டில் இருக்கும்போது, இருட்டில் இருக்கும்போது விளக்கின் துணை கொண்டு சில பொருள்களை காண்கின்றோம். அது மாதிரி மலச்சார்பில் இருக்கும்போது தத்துவங்களை துணை கொண்டு ஐம்புலங்களை அறிகின்றோம். கதிரவன் உதிச்சுட்டாம இல்ல, அப்ப விளக்கை எப்படி காண்போம்? கதிரவன் ஒளியால் மற்ற பொருள்களை எப்படி பொருள்களாக காண்கிறோமோ அது மாதிரி கதிரவன் ஒளியால் இந்த விளக்கையும் மற்ற பொருள்களை ஒரு பொருள் மாதிரி காட்டு காணுமோ இல்லையா. கதிரவன் உதிக்கிற வரைக்கும் அந்த விளக்கு நமக்கு காட்டக்கூடிய கருவியாக இருந்தது. இந்த இருட்டில் இருந்த வரை இந்த விளக்கு நமக்கு மற்ற பொருள்களை காட்டக்கூடிய கருவியாக இருந்தது. ஆனா கதிரவனே உதித்த பிறகு அந்த விளக்கு என்ன ஆயிடுது, மற்ற பொருள்களை போல இதுவும் காணப்படும் ஒரு பொருளாக இருக்கிறது. காட்டக்கூடிய கருவியின் தகுதி அப்பனுக்கு நீங்கி விட்டது. அத மாதிரி ஆணவ இருளே நாம் இருக்கின்ற வரை இந்த தத்துவங்கள் விளக்குமாறு இருந்து இந்த ஐம்புல விடயங்களை காட்டி வந்தன. அந்த சிவசூரியன் உதயமாக இருக்கிற பிறகு இந்த தத்துவங்களும் மற்ற அறியப்படும் பொருள்கள் மாதிரி நம்மில் வேறாக அறியப்படும் பொருளாக இருக்கிறார். வெளிவாமரும் இலக்கணைய மாயை அறிவாளி கண்மத்து என்று அருமையா சொன்னார்கள். இப்படி சிவஞானத்தை நன்னாக கொண்டு இந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவ ரூபம். சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் கடன் தானே, அப்போ அவை தானாக தொழிற்படுமா என்று சிந்தனை இன்னும் வளர்கின்றது. இந்த தத்துவங்கள் தொழிற்படுகின்றன அறிஞ்சோம் தத்துவ ரூபம், தடமாகிய தத்துவங்கள் எப்படி தானாக தொழிற்படும், அப்போ இவை வந்து திருவருளால் தான் தொழிற்படுகின்றன, சிவஞானத்தாலும் இந்த தத்துவங்கள் தொழிற்படுகின்றன என்று அறிதல் தத்துவ தரிசனம். தொழிற்பாட்டு தத்துவ ரூபம், தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் இவை கடமே, திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று அறிதல் தத்துவ தரிசனம். ரூபத்தை விட அவர் வளர்ச்சி உற்ற நிலை இந்த தரிசனம். அப்புறம் இந்த தத்துவங்களை திரிந்துவிட வேண்டியதுதானா அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையா, தெரியும் போது ஒரு எண்ணம் தெரிஞ்சு வேண்டியதானா திரும்ப தேர்வதா. எவ்வளவு காலம் இந்த தத்துவங்களை கூட பழகிக்கிறோம், அவ்வளவுத்தையும் முப்பத்தாறையும் விட்டுட்டு போகுதுன்னா இப்படி இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது, இந்த தத்துவங்களா நமக்கு முழு முதலாக இருந்து உதவி வந்தன, இந்த தத்துவங்கள் நமக்கு கருவிகளாக தான் இருந்தன. இந்த தத்துவங்களோடு நம்மை சேர்த்து வைத்தது யார், இந்த தத்துவங்களோடு நம்ம கூட்டி இத்தனை பிறகு நம்மை வளர்த்தது யார், அவனை சார்வதுதானே நமக்கு வந்து சிறந்த சார்பு, அதுதானே நமக்கு பாதுகாப்பு, அரண் ஆனந்தம் எல்லாம் அரண் தான் அரண் இல்லையா. நம்ம ரெட்டுக்குடியும் போட்டு அரண்மே அரண் தான் நமக்கு அரண், அதான் பாதுகாப்பு எல்லாத்துலயும் இருக்கும், பிறகு பெருங்கடல்ல கிடைக்காம பாதுகாப்பா இருக்கும் அவன் தான் இல்லையா. ஆகவே பாதுகாப்பாளர்கள் மட்டுமல்ல பேரின்பத்தை வேறு கொடுக்கின்றான். துன்ப நீக்கம் மட்டுமல்ல, பத்தாம் சித்திரம் என்ன துன்ப நீக்கம், பதினாறாம் சித்திரம் இன்ப ஆட்டம் இல்லையா. ஆகவே அப்போ அந்த சிவனை சார்பு தான் சிறந்த சார்பு. ஆகவே இந்த தத்துவ கருவிகள் இவை தடம் ஆகையினாலே தடப்பொருளாகிய விடயங்களைத்தான் காட்டுமே ஒழிய சிவனை ஒருபோதும் இவை காட்ட மாட்டா என்று கருதி அவற்றின் மீது பற்றை விடுதல் தான் தத்துவ சுத்தி. தத்துவ கருவிகள் தடப்பொருளாகிய விடயங்களை காட்டுமே ஒழிய அறிவு பொருளாகி சிவனை காட்ட மாட்டா என்று தெரிந்து இந்த தத்துவ கருவிகள் மீது உள்ள பற்றை விட்டுவிடுதல், தத்துவ கருவி பற்றை விட்டுவிடுதல்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பாண்டியன் சுரந்தீர்த்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

போற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. பெரியோர்களே, குழந்தைகளே, பிட்டுக்கு மண் சுமந்த அந்த திருவிளையாடல் எம்பெருமான் ஜெகநாத பாண்டியன் என்ற பாண்டியனுடைய ஆட்சியிலே நிகழ்த்தி காட்டினார். அதோடு 61 திருவிளையாடல்கள் நாம் பார்த்தோம். அந்த ஜெகநாத பாண்டியனுடைய காலத்திற்கு பிறகு 10 தலைமுறைகள் ஒருவர் பின் ஒருவராக தகப்பனுக்கு பின் மகன் என்று பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். 11வது தலைமுறையாக கூன் பாண்டியன் என்று காரணப்பெயரால் அழைக்கப்படுகின்ற ஒருவர் வந்தார். அவர் இயற்பெயர் அவ்வாறு இருக்காது. அவர் பிறவிலேயே முதுகு கூனி பிறந்திருந்தார். ஆனால் மிகுந்த வீரமும் செருக்கும் பராக்கிரமும் கொண்டவர். அவர் போரிலே வடபுலத்து மன்னர்களையும் தன்னோடு மறைந்த எல்லா மன்னர்களையும் வென்று புகழ்வாகை சூடியிருந்த ஒரு பாண்டியன். பின்னால் அவர் நின்றசீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுகின்றார். நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த பாண்டிய மன்னரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே நம்பியாரூரர் குறிப்பிடுகின்றார். கல்வெட்டுகளிலே அரிகேசரி மாறவர்மன் என்று அவருக்கு பெயர் காணப்படுகின்றது. ஆகவே மாறன் என்பது அவருடைய இயற்பெயராக இருந்திருக்கலாம். அவர் சேர சோழர்களையெல்லாம் வென்று அடக்கி ஆண்டார். அந்த சேரர்களும் சோழர்களும் இந்த பாண்டிய மன்னருக்கு பெருஞ்செல்வத்தையும் திரையினையும் கொடுத்து நட்பு கொண்டார்கள். அதில் சோழ மன்னன் ஒப்பற்ற அழகியாகின்ற தன்னுடைய மகள், அவளுக்கு இயற்பெயர் மானி என்பது, அவருடைய பெண்மை நலன் குறித்து அவளை மங்கையர்க்கரசி என்று கூறுகின்ற வழக்கம் பின்னால் வந்தது. அந்த தெய்வ பெண்ணை இந்த பாண்டியனுக்கு மணமுடித்து கொடுத்தார் சோழ மன்னர். எல்லையில்லாத ஸ்திரீ தனம் சீர்வரிசை கொடுத்தார். அதோடு நல்ல அறிஞர்களையும் விடுத்தார். அதிலே தலை சிறந்தவர் குலச்சிறை என்கின்ற ஒரு பண்டிதர், பேரறிஞர். அவர் பாண்டி நாட்டிலே மணமேற்குடி என்ற ஊரிலே தோன்றியவர். ஆனால் சோழ மன்னனிடத்திலே தொண்டு செய்து வந்தார். அவரே சோழ மன்னர் மகட்குடையாக பாண்டியனுக்கு அளித்தார். அந்த குலச்சிறையாருடைய எல்லையில்லாத கல்வி வளத்தை பார்த்து தனக்கு மந்திரியாக்கி கொண்டான் கூன் பாண்டியன் என்று பார்க்கின்றோம். இந்த கூன் பாண்டியன் அவருடைய தீய வினை காரணமாக தன்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த வைதிக சைவ நெறியிலே மனம் செல்லாமல் எண்பெரும் குன்றத்திலே இருக்கின்ற சமண குருமார்களை அண்டி சமணனாக வாழ்ந்து வந்தான். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று மதுரையிலே சமன் இருள் சூழ்ந்து கொண்டது. திருநிற்று ஒளி விளங்காமல் சமனாகிய இருள் இந்த மதுரையை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது சைவம் என்பது மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனார் ஆகின்ற அந்த மந்திரியாரிடத்திலும் மட்டுமே வாழ்ந்து வந்தது. அவர்களும் கூட மன்னனுக்கு எதிரிலே சிவச்சின்னங்களை தாங்குவதில்லை. மன்னனுக்கு அது பிடிக்காது என்ற காரணத்தினாலே இவர்கள் சிவநீரில் ஒழுகின்றார்கள் என்பது மன்னன் அறியாத ஒன்று இல்லை. இருந்தாலும் அவனை வெறுப்பேற்றுவதைப் போல அவன் முன்னாடி திருநீரடைந்து செல்ல மாட்டார்கள். அம்மையார் எவ்வாறு திருநீரடைந்தார் என்பதை சம்பந்த பெருமான் இந்த மதுரை ஆலவாய் பதிகத்திலேயே பாடியிருக்கிறார். முத்தின்

தேவி முத்துமாலை அணிந்திருக்கின்ற தன்னுடைய மார்பில சந்தனமும் விபூதியும் கலந்து அணிவார்களாம். விபூதி அணிந்தது தெரியாமல் பெருமாளுடைய திருநீற்று பிரசாதத்தை அணிய வேண்டும். நெற்றியில அணிந்தா மன்னன் பார்க்க மாட்டான், சினந்து கொள்வான். அங்கிருக்கின்ற சமணர்கள் பின்னால் அங்கு சம்பந்த பெருமானோடு சிவனடியார்களுடைய திரு எழுச்சியை கண்டு மன்னனிடம் வந்து முறையிடுகின்றார்கள். நீ என்ன தர்ம பரிபாலனம் செய்கின்றாய்? உன்னுடைய மதுரையிலே இன்று திருநீரணிந்த அடியார்களை நாங்கள் பார்த்து விட்டோம், அதனால நாங்கள்லாம் தீட்டுப்பட்டுட்டோம்னு சொன்னாங்களாம். கண்டு முட்டு விபூதி அணிந்தவர்களை பார்த்து நாங்கள்லாம் தீட்டுப்பட்டுட்டோம். மன்னன் அதுக்கு மேலே ஒரு படி போனான். இப்படிப்பட்ட செய்தியை கேட்டு நான் கேட்டு முட்டுன்னு நான் கேட்டதுனால தீட்டுப்பட்டுட்டேன். ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? அந்த அளவிற்கு சமணப்பற்று கொண்டவன், ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தின் நின்ற தன்மை பூங்கழற் செழியன் முன்பு புலப்படா வகை கொண்டு உய்த்தார் என்று இந்த திருக்கதை திருவிழாடு புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் அருள்வதற்கு முன்பாக திருத்தொண்டர் புராணத்திலே சேக்கடார் பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அந்த ரெண்டு விற்த்தாந்தத்திற்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகள் நமக்கு முக்கியமில்லை, மைய கருத்து தான் முக்கியம். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரி நாயனாரும் மனம் வருந்துகின்றார்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலவாய் பெருமானை சென்று வழிபடுவார்கள். பெருமாண்டத்திலே மெய்யுருகி நிற்பார்கள். பெருமாண்டத்திலே ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைக்கிறார்கள். எவ்வாறு சிவபாத இருதயர் சீர்காழியில புரட்சமய இருளை விரட்டி சிவனடியார்கள் மாட்டு சைவ சின்னங்கள் புலியும் வண்ணம், யாரையும் மதமாத்திரம்னு அவர் விரும்பலை. சிவ மரபிலே வந்தவர்கள் சிவனடி மரபாது இருக்கணும், அவர்கள் ஏமாந்து போகக்கூடாது. அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு ஒரு சம்பந்த பெருமான் அவதரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதை போல இந்த இருவரும் சுக்கநாத பெருமான்கிட்ட, மதுரை வைதிக நீரிலே வந்த ஒரு தொன்மையான நகரம், இந்த நகரத்திலே கவிந்திருக்கின்ற அந்த அமன் இருள் சென்று விலகி திருநீற்றின் ஒளி தழைக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும், சொக்கநாத பெருமானை யாரும் புறக்கணித்து வாழக்கூடாது, மதுரைக்கு உயிர் போன்றவர் அவர், உயிரை மறந்து உடல் வாழ்வதைப் போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிலை மாற வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பித்து வந்தார்கள். அந்த விண்ணப்பத்திற்கு பெருமான் செவிசாய்ப்பதைப் போல இவர்கள் ஒரு நாள் அந்த கூடற் பெருமானை வழிபடுகின்ற பொழுது முன்பு பார்த்திராத வெளியூரிலிருந்து வருகின்ற ஒரு அந்தணன், முழுநீரு பூசிய முனிவன், தன்னுடைய உடம்பிலே விபூதியை சன்னித்து பூசி உத்துலனம் செய்து கொண்டு 16 இடங்களிலே திருப்புன்றமாக அணிந்து, சிரமாலை அணிந்து, கழுத்திலே கண்டி அணிந்து, கரங்களில் ருத்ராட்சம் அணிந்து, சிவவேட பொலிவோடு சடைகளை முடித்து கட்டி வந்திருக்கின்றார். அந்த அந்தணனை பார்த்து வணங்கி, தாங்கள் எந்த ஊரிலிருந்து வருகின்றீர்கள், எந்த நாட்டிலிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, இவ்வாறு நான் சோழ நாட்டிலிருந்து வருகின்றேன், நான் பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு பாண்டி நாட்டு தலங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். உங்கள் நாட்டிலே ஏதாவது அற்புதம் உண்டா, அதிசயம் உண்டா என்று இவர்கள் கேட்கிறார்கள். ஒரு பேரதிசயம் எங்கள் நாட்டிலே உண்டு. எங்கள் நாட்டிலே அண்மை காலத்திலே 12 திருப்பெயர்கள் கொண்ட அந்த சீர்காழி என்ற பெரும் பதியிலே, ஊழிக்காலத்திலும் ஊழி வெள்ளத்தில் அழியாது மிதக்கின்ற காழி பெருநகரிலே, சைவ மரபிலே வேதமோதுகின்ற அந்தனர் ஒருவர் சிறு குழந்தையாக தோன்றி தன்னுடைய 3 ஆண்டு தொடக்கத்திலே எம்பெருமானுடைய அருளை பெற்று பொன்மலை வள்ளியாகின்ற அந்த பார்வதி தேவியே தன்னுடைய முலை சுரந்து ஞானப்பாலை ஊட்ட அதனை உண்டு, அதனால் சிவஞானத்தை பெற்று சிவஞான சம்பந்தன் என்ற திருப்பெயரோடு கூட பெருமானை தலங்கள் தோறும் சென்று வழிபட்டு தேவாரம் என்ற அருமையான தமிழ் பாடல்களினாலே வேத சாரமான பெருமானுடைய பெருமைகளை ஆங்காங்கு எடுத்தோதி ஆங்காங்கிருக்கின்ற மக்களை சிவநெறியிலே செலுத்தி வருகின்றார். பெருமான் அவருக்கு எண்ணில்லாத சிறப்புகள் செய்திருக்கின்றார். பெருமான் அவர் ஏறுவதற்கு முத்துச்சிவிகள் அளித்திருக்கின்றார். சம்பந்த பெருமான் வருகின்றான் என்று சொல்லி ஊதுவதற்கு முத்து சின்னங்களை அளித்திருக்கின்றார். அவருக்கு முத்துக்குடை அளித்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அடியாரோடு எழுந்தருள்வதற்கு முத்து பந்தல் அளித்திருக்கின்றார். அவருடைய தேவார பாடலுக்கு பரிசாக அவர் வேண்டுகின்ற வேண்டுதலையெல்லாம் பெருமான் நிறைவேற்றி தருகின்றான். திருப்பாச்சில் ஆச்சிராமத்திலே கொல்லி மழவன் என்ற மன்னனுடைய மகள் முயலகன் என்ற நோயினாலே பிணியுண்டு கிடக்கின்றாள். அது காக்கா வலிப்பு போன்ற ஒரு நோய். அவ்வாறு உணர்ச்சியற்று இருக்கின்ற அவளை பெருமானை பாடி அந்த நோயினை தீர்த்தருளிக்கின்றார். இவ்வாறு அரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார். திருமறைக்காட்டிலே அப்பர் பெருமான் வேதங்கள் பூசித்து அடைத்த கதவினை இந்த காழிப்பிள்ளையாருடைய வேண்டுகோளின்படி திறக்க பாடவும், அந்த அப்பர் பெருமானுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் அடைக்க பாடியருள் இருக்கின்றார். ஆகவே அன்று முதல் அந்த மறைக்கதவம் இன்றும் திறந்தும் மூடவும் எளிதாக அடியார்களுக்கு பயன்பட்டு வருகின்றது. எண்ணில்லாத அற்புதங்களை செய்து வருகின்றார்.
இன்னும் செய்ய போகின்றார். அந்த சம்பந்த பெருமாள் உங்களுடைய நாட்டிற்கும் எழுந்துருள்வார், உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற தலங்களையும் தரிசிப்பார், அப்பொழுது நீங்கள் அவரை தரிசிக்கலாம் என்று சொன்னே மங்கையர்க்கரசியார் குலச்சிண்ணனுடைய திருமுகத்தை பார்த்தார். அந்த பெருமான் இங்கு எழுந்துள்ளும் வரையிலும் நம்மால் பொறுமை காக்க முடியாது. அந்த பெருமான் அப்படி ஒரு பெருமான் இருக்கின்றான் என்பதை அறிந்த உடனேயே நமக்கு பெருமான் அறிவிப்பது எதற்காக? அந்த பெருமானை நாம் சென்று காண வேண்டும், அல்லது அந்த பெருமானை இங்கு வருவித்துக் கொள்ள வேண்டும். அவர் வரும்போது வரட்டும்னு இருக்கக்கூடாது. குருநாதன் நம்முடைய குருநாதன் இவன் என்று அறிந்த பிறகு நாம் குருநாதனை தேடி ஓட வேண்டும். கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்கிறதுக்கு இது என்ன இதுவா? சாதாரண உலகில் பொருளா? கடவுள்தான் குருநாதனை அறிவிக்கின்றான். அந்த குருநாதன் நமக்கு கடவுளை அறிவிப்பான் என்ற காரணத்தினாலே அந்த அண்ணனிடமே எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி குலச்சிரியார் ஒரு ஓலை வரைந்தார். மதுரையினுடைய மந்திரி எழுதுகின்றேன், இங்கு ஆமணிருள் கவிந்திருக்கின்றது, தாங்கள் எங்களுடைய மன்னனுக்கு திருநீர் அளித்து அவனை சைவனாக்கி இந்த நாட்டு மக்களை ஆட்கொண்டருள வேண்டும் என்று தங்களுடைய திருவடி தாமரைகளிலே விழுந்து பணிந்து வேண்டுகின்றோம் என்று ஓலை எழுதி அந்த ஆளுடைய பிள்ளையாராகின்ற காழி பிள்ளையார் அவர் தற்போது எங்கிருந்தாலும் அவரிடம் இந்த திருமுகத்தை கொடுத்து மிகுந்த விரைவோடு இங்கு மதுரைக்கு எழுந்துள்ள எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்றார். அவ்வண்ணம் அந்த தூதராக வந்த அந்தனர் திருமறைக்காட்டிலே அப்பர் பெருமானோடு எழுந்துள்ள இருக்கின்ற சம்பந்த பெருமானிடத்திலே சென்று திருமுகத்தை காட்டவும் சம்பந்த பெருமான் பெருமானுடைய ஆணை என்றதனை உணர்ந்து ஆலவாய்க்கு புறப்பட எத்தனைக்கின்றார். அப்பொழுது அப்பர் பெருமான் தடுக்கின்றார். அமணர்கள் பெரும் பாவிகள், அவர்கள் கொல்லாமை என்ற விரதத்தை வெளியிலே ஒப்புக்கு சொல்கின்றார்கள், ஆனால் அவர்கள் கொல்லும் வன்மை கொண்டவர்கள். அவர்கள் என் உயிர் போனால் போகட்டும் என்று என்னை எவ்வளவோ படுத்திருக்கின்றார்கள். பெருமான் என்னை காத்தருளினான், தாங்கள் ஒரு சிறு குழந்தை, தாங்கள் அங்கு சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று தடுத்தார். சம்பந்த பெருமான் சொன்னார், மூர்த்தி சிறிது என்பதனால எடையிடக்கூடாது, நெருப்பு சின்ன நெருப்பாக இருந்தாலும் அது பெரிய பஞ்சபுதையை சுட்டிருக்கின்றது, பெருமான் அல்லவா நமக்கு துணை செய்கின்றான், ஆவதும் அழிவதெல்லாம் அவன் செயல் என்பதனால புத்தரோடு அமணி வாதில் இந்த திருநீர் அழிவிக்கும் என்று பாடுகின்றார். வேயுறு தோழி பங்கன் என்ற குளறுபதிகத்தை பாடி அப்பர் பெருமானுடைய அச்சத்தை விலக்கி தாங்கள் அஞ்ச வேண்டாம், நான் அங்கு சென்று எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டேன், பெருமானுடைய அருள் வலி துணை கொண்டு அங்கு சைவத்தை தாபித்து வருவேன், இதற்கு தங்களுடைய அருள் ஆசை வேண்டும் என்று அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு மதுரை நோக்கி வருகின்றார் சம்பந்த பெருமான். சம்பந்த பெருமானோடு ஒரு திருக்கூட்டம் வருகின்றது. சம்பந்த பெருமான் இறைவன் அளித்த முத்துச்செவிகள் எழுந்தொழி வருகின்றார். மதுரைக்கு வருகின்ற வழியிலே இருக்கின்ற தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகின்றார். திருப்புத்தூர் போன்ற தலங்களை தரிசித்துக் கொண்டு மதுரைக்கு எழுந்தொழுகின்றார். அப்படி வரும்போது ஊர் எல்லையிலேயே மங்கையர்க்கரசியார் குலச்சிரியாரை அனுப்பி, நாங்கள் வாழ நீங்கள் இங்கு எழுந்துள்ளிருக்கின்றீர்கள், உங்களுடைய வருகையினால் நாங்களும் எங்கள் அரசனும் எங்கள் நாடும் உயிர்ந்தோம் என்று சொல்லி இனிய சொல் சொல்லி அவரை வரவேற்று அழைத்து வாருங்கள் என்று ராணியார் அனுப்ப, குலச்சிரியார் சம்பந்த பெருமானுடைய அந்த முத்து பல்லக்கினை கண்ட அளவிலேயே கீழே விழுந்து பூமியிலிருந்து எழுந்திருக்காமல் வணங்குகின்றார். நீண்ட நேரம் அடியற்ற மரம் போல் விழுந்திருக்கிறார். அடியார்கள் சொன்ன உடனே சம்பந்த பெருமான் அந்த முத்து சிவியிலிருந்து இறங்கி தன்னுடைய தளிர் போன்ற சிறு கரங்களினால குலச்சிரியாரை எழுப்பி அவர் கண்களிலே நீர் மல்கி இருக்கின்றது, அந்த கண்ணின் நீரை மாற்றி, நீங்களும் வளவர்கோன் மகளார் சோழனுடைய மகள், பாண்டியன் மனைவி என்ற பின்னாடி தான் ஏற்றம், சோழன் மகள், சிவநெறி தவறாத சோழனுடைய மகள், இருவருக்கும் மங்களம் பொலிவதாக என்று ஆசீர்வாதம் பண்ணி அந்த குலச்சிரியார் அழைத்து வர அலவாய் பெருமானை தரிசனம் பண்ண போறார். இவருடைய தரிசனத்திற்காக மன்னனிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டு ராணியாரோ இன்று ஒரு நாள் அலவாய் பெருமானை பார்த்து விட்டு வருகிறேன், நீண்ட நாள் ஆகிவிட்டது பெருமானை பார்த்து என்று சொல்லிவிட்டு, சரி சரி சீக்கிரம் போயிட்டு வந்துரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வீட்டில் இப்படி நடக்குது இன்றைக்கும். அந்த அம்மையார் வந்து பெருமானை தரிசிக்காமல் ஒதுங்கியிருக்கிறார். குருமுகமாக பெருமானை தரிசிக்கணும், குருநாதர் வரும்போது இடையில நின்று தரிசிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்றைக்குமே குருநாதனை தரிசித்து விட்டு பெருமானை தரிசிக்கும் போது அந்த தரிசனத்தினுடைய சிறப்பு வேறு மாதிரி இருக்கும். என்றைக்குமே இறைவனுடைய தரிசனம் நமக்கு ஆச்சாரியால் தான் பண்ணி வைக்கிறார், ஆச்சாரிய முகமாக சிவாச்சாரியால் தான் நமக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறார். நாம போய் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஒன்றும் தெரிஞ்சுக்க போறதில்லை. அப்படி சம்பந்த பெருமானுடைய வருகைக்காக ஒதுங்கி இருக்கிறார். சம்பந்த பெருமான் வந்தார், வந்து பெருமானை முதலிலே பாடினார். மதுரைக்கு வந்தோடனே சம்பந்த பெருமானுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சியான். வரும்பொழுதே கேட்குறாரு, கோயிலுக்குள்ள வரல, ஆலவாய் பெருமானுடைய உயர்ந்த ராஜகோபுரங்கள் தெரிகின்றன, இந்த சுத்தி எல்லா இடத்துலையும் ஆலவாயில நிறைய சிவாலயங்கள் இருக்கு, ஆதி சுக்கநாதர் இருக்கிறார், ஆப்பனூர் பெருமான் இருக்கிறார், இதுல எது ஆலவாயின்னு கேட்கிறார். தெரியாதவரை போல, அவர் எல்லாம் தெரிந்தவர் தான், தெரியாதவரை போல கேட்கிறார். என்ன என்ன காரணம்னா,
ஊர் மக்கள் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும் எதையுமே. உடனே இதுதான் அளவை என்று சுட்டுகின்றார்கள். அது சுட்டின உடனே அதை பதிகமாக பாடுகின்றார். மதுரை மண்ணை மிதித்த முதல் பதிகம் இதுதான். மங்கையர் கரசி வளவருகுவன் பாவை வரிவளை கைமடமானி என்று சொல்லி பொங்கழல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று அந்த ராஜகோபுரத்தை வணங்கி பாடுகின்றார். பிறகு உள்ளவரார் பெருமான் தலைச்சங்க புலவனாக இருக்கிறார். ஆகவே எல்லா ஊர்லேயும் சாமியை சாமின்னு பார்த்த இவர் இந்த பெருமானை பார்த்த உடனே தன்னை போன்ற ஒருவன் தன் ஜாதிக்காரன் நீயும் புலவன் நானும் புலவன் என்று நட்புறவோடு பார்த்தாராம். நட்புறவோடு பார்த்துவிட்டு சொல்றார், இந்த பெருமானை பார்த்தவர்கள் அகில உலகங்களையும் கட்டி ஆழ்வதற்கு ஐயம் இல்லை என்று பாடினர். சொக்கநாத பெருமானுடைய தரிசனம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவர்கள் மூவுலகையும் ஆளும் மன்னர்கள் ஆவார்கள். நாம் எல்லாரும் மன்னர்கள். சுக்கநாத பெருமானை தரிசனம் பண்ண மூவுலகையும் ஆளும் மன்னர்களாக நம்ம ஆவோம்.

என்று பாடுறார். இந்த சுவாமியே அவருடைய அனுகிரகம் அப்படிப்பட்டது. அவருடைய கருணைக்கு பாத்திரமானவர்கள் உச்சியில் கொண்டு போய் வைத்து விடுவார் சுவாமி. மூர்த்தி நாயனாரை மன்னராக்கினார், நம்மையெல்லாம் மன்னராக்குவார் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமானை பாடிவிட்டு வருகின்றார். அப்பொழுது குலச்சிரியார் காட்ட மங்கையர்க்கரசியார் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார். அப்போ சம்பந்த பெருமான் சொல்கிறார், சாமி பார்க்கறதுக்காக நாங்கள் ஊருக்கு வரல, உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்னார். எவ்வளோ அன்பான வார்த்தை. இந்த சொக்கநாத அவர் ஞானமே வடிவானவர், 3 வயதில் அம்பாளுடைய ஞானப்பாலை உண்டவர். சொக்கநாத பெருமானுடைய காட்சி அவருக்கு இருந்த இடத்திலேயே கிட்டும். சீராழிலே அவர் பார்த்துருவார் சொக்கநாத பெருமான், மனதால் எண்ணி பார்ப்பார். அகத்தியர் எவ்வாறு சொக்கநாத பெருமானை தியானம் பண்ணி காசியில இந்த புராணத்தை சொல்லிட்டு இருக்கிறார். சொக்கநாத பெருமானை பார்த்து கொண்டுதான் சொல்றார், காசியில சொல்லிட்டு இருக்கிறார். கைலையில சூதமுனிவர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப மதுரைக்கு வராமலேயே சொக்கநாதரை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க. அது போல சம்பந்த பெருமானால் முடியும். அவர் சொன்னார், சொக்கநாதரை எங்கிருந்தும் எண்ணி பார்ப்பேன், உங்கள் இருவரையும் பார்ப்பதற்காக தான் வந்தேன். என்ன காரணம்னா, இந்த கடினமான காலத்தில் சிரம தசையில் நீங்கள் இருவரும் திருநீற்றன்மினை பாதுகாத்து சொக்கநாத பெருமானை நீங்கள் வழிபட்டு வருகின்றீர்கள். சொக்கநாத பெருமான் உண்மையிலே உங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றார், அந்த பெருமானை பார்ப்பதற்காக தான் வந்தேன் என்று இனிய மொழிகள் பகிர்ந்தார். குலச்சிரை நாயனார் அவருக்கு தங்குவதற்கு மடம் காட்டினார். இந்த மடத்திலே அடியார்களோடு அவர் எழுந்துள்ளிருக்கின்றார். அந்த நேரத்திலே காலையிலே திருநீர் அணிந்து ஒரு கங்கையாறு மதுரைக்கு வருவதைப் போல விண்ணிலிருந்து 100,000,000 முழு நிலவுகள் பூமியிலே நடந்து வருவதைப் போல திருநீர் அணிந்த குழாம் இந்த மதுரையிலே முன்பு கண்டிராத காட்சியை கண்டு சமணர்கள் எல்லாம் வயிற்றிலே எரிச்சலோடு பொறாமை கொண்டவர்களாக புழுங்குகின்றார்கள். அவர்கள் ஒரு இடத்திலே கூடி, இவர்களெல்லாம் நம்முடைய மதுரையை கெடுத்து விடுவார்கள் போலிருக்கின்றது, நம்மை அழிக்க வந்திருக்கிறார்கள் போலிருக்கின்றது, இதற்கு ஏதாவது உபாயம் செய்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், வருகின்ற ஆபத்தை ஆரம்பத்திலேயே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி மந்திராச்சனை செய்கிறார்கள். மன்னனிடம் நாம் போய் எவ்வாறு முறையிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அங்கே போய் மாறி பேசிடக்கூடாது, மன்னன்ட்ட என்ன சொல்லணும்னு இங்கேயே முடிவு பண்ணிக்கணும் என்று திட்டமிட்டு அடிகள்மார் எல்லாரும் மன்னனிடம் போய் எங்களை அறிவியுங்கள்னு வாயிற்கவர்கள் சொன்னார்கள். அவர்கள்லாம் போய் அடிகள்மார் ஆயமாய் வந்திருக்கிறார்கள். ஆயம்னா கூட்டம். உடனே மன்னன் அவர்கள் சார்பு என்பதனால ஓடி வந்தானா, ஒத்தர் 2 பேர் வந்தால் பரவாயில்ல, 8,000 பேர் சேர்ந்து வந்திருக்காங்கன்னா ஏதோ ஆபத்து போல இருக்கு என்று ஓடி வந்தான். அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றான். உங்களுக்கு என்ன நான் செய்ய வேண்டும் கேட்டான். அவங்க சொல்றாங்க, மாவலாய் குதிரை யானை போன்ற வாகனங்களை செலுத்த வல்லவனே, உன்னுடைய மதுரையிலே மேவலால் இன்று அந்த சிவனடியார்கள் திருநீர் அணிந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை கண்ட காரணத்தினால நாங்கள்லாம் தீட்டுப்பட்டு போயிட்டோம், கண்டு முட்டுனாங்க. உடனே அவன் காதை பொத்திக்கிட்டான். விபூதி அணிந்தவர்களை பார்த்தீர்களா, இந்த செய்தியை கேட்டு நான் கெட்டு போயிட்டேன், கேட்டு முட்டேன், என்ன பண்ணலாம், எப்படியாவது ஒரு சிறுவனை தலைவனாக கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கழுமலத்திலே சூலபாணியின் அருள் பெற்றவனாம், கழுமலம்னா சீர்காழி, அவனை நாம் எப்படியாவது விரட்ட வேண்டும். எப்படி விரட்டுவீங்க, எங்களுடைய மந்திரங்களை கொண்டு அவர்கள் தங்கியிருக்கின்ற மடத்திலே நெருப்பு பிடிக்கும் வண்ணம் செய்கின்றோம். அதை கண்டு அவர்கள் அஞ்சி, ஆகா இந்த ஊரிலே நம்மிலும் தவத்திலே வல்லவர்கள் இருக்கின்றார்கள், ஆகவே நாம் சொல்லிக்கொள்ளாமல் ஏமநாதனை போல் ஓடிவிடுவோம் என்று ஓடிவிடுவார்கள். அவ்வாறே செய்க என்று மன்னன் அதற்கு இணைந்தான், இசைந்தான். அதுதான் அவன் பண்ணின தப்பு. என்றைக்குமே பகைவனிடமிருந்து தூதாக வந்திருந்தாலும் கூட நம்முடைய ஊருக்கு விருந்தினராக வந்திருக்கின்ற ஒருவனை விரட்டக்கூடாது. நம்முடைய ஜென்ம விரோதி நம்ம வீட்டு வாசல்ல வந்து காலிங்கல் அடிக்கிறார், நாம வாங்கன்னு சொல்லணும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார்னா பகை மறந்து வந்திருக்கிறான்னு இருக்கும், அப்போ போய் போகணும்னு சொல்லப்படுது, இதுதான் தர்மம். அப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஒருத்தர நம்ம வாங்கன்னு சொல்லாமல் அவங்கள அச்சமுறுத்தி அவர்கள் அஞ்சு நீங்குவார் செய்யலாமா, அதற்கு இவன் ஓகே பண்ணினதுனால இவனிடத்திலே அந்த பாவமானது சேர்ந்தது. அவர்கள் தங்களுடைய மந்திரங்களெல்லாம் சொல்லி நெருப்பு பற்றும்படியாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முடியல. என்ன காரணம், சிறு விதிமகத்து கையிழந்தவன் செல்லுமோ அஞ்சு நான் கலங்கி, மந்திரத்தினால் ஒரு அக்னியை உண்டாக்க பார்க்குறாங்க, அக்னி பகவானுக்கு பயம். தக்ஷ யாகத்தில் நம்ம கையை இந்த சுவாமி வெட்டியிருக்கிறார், திரும்பவும் போய் அவருக்கு அபராதம் பட்டால் காலையை வெட்டி விடுவார், இல்லை கழுத்து வாங்கிடுவார், நம்ம போக வேண்டாம்னு பயந்து நின்றுட்டோம். அக்னி ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றே மந்திர விதி வருமே. மந்திரங்களுக்குள்ளான் தலையாயது மூல மந்திரமாகின்ற பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யார் புரஸ்சரணம் பண்ணி ஓதி வருகிறார்களோ அவர்கள் பார்க்குற திசையிலையும் ஏனைய மந்திரங்கள் எவ்வளவு எழுத்து அதிகமாக இருந்தாலும் நிற்காது. இந்த மந்திரத்துக்கு மட்டும் எழுத்து எண்ணிக்கை சொல்லி பஞ்சாட்சரங்கிற பேர் இல்லை, தமிழில் இதுக்கு அஞ்செழுத்துன்னு பேர். நமக்கு உபதேசம் பண்ணுற கிரமத்தில் பிராசாத மந்திரம் கூட சேர்ந்து அஞ்செழுத்துக்கு மேலேயே இருக்குது.
அப்படியே இதை வந்து சாதனை பண்ணிகிட்டே வரும்பொழுது சில எழுத்துக்கள்லாம் குறைஞ்சி இது மூணு எழுத்தாக கூட ஆகலாம், ரெண்டு எழுத்தாக ஆகலாம், ஒரு எழுத்தாக ஆகலாம். அந்த சூக்ஷ்மங்கள்லாம் மேடையில் சொல்லக்கூடாது. எழுத்து எண்ணி இதுக்கு அஞ்சு எழுத்துன்னு பேர் கிடையாது. இது எழுத்து அதிகமாக இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் இது அஞ்சு எழுத்து தான். இந்த எழுத்தை ஒருவர்களை கண்டு பாச வினை அஞ்சும், அதனால் இது அஞ்சு எழுத்து. இதை பார்த்து மாயை அஞ்சும், மலம் அஞ்சும், பகைகள் அஞ்சும், என்பதனால் இது அஞ்சு எழுத்து. இந்த அஞ்சு எழுத்து யார்கிட்ட இருக்கோ அவர்கள் இருக்கிற இடத்துல மற்ற மந்திரங்கள் பயன்பட மாட்டான். அதனால் அவர்கள் மந்திரத்தினால அக்னியை கொளுத்த முடியல. அவங்க நினைக்கிறாங்க, நாம் இந்த மடத்துக்கு நெருப்பு வைக்கலைன்னா மன்னன் இவருடைய மந்திர சாதனம் வேஸ்ட்டு, இவருடைய தவம் குறைஞ்சி போச்சு என்று நம்மை தள்ளிவிடுவான் என்ற அச்சத்தில் பௌதிகமாக ஃபிசிக்கலாக பெட்ரோலை விட்டு குளித்தினா ஒரு நெருப்பு பிடிச்சிக்கும், அது ஃபிசிக்கல் நெருப்பு. அந்த நெருப்பு போய் வச்சாங்களாம், அந்த நெருப்பு தண்ணீரால் அணையும், மந்திரத்தால் உண்டாகிய நெருப்பு தண்ணீரால் அணையாது. இந்த நெருப்பை வைத்த உடனே நெருப்பு பிடிச்சிக்கிட்டு தெரிந்த அந்த சிப்பந்திகள்லாம் குடகுடமாக தண்ணியை கொட்டி அணைச்சிட்டாங்க. அதனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இதை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் மனதிலே ஒன்று கருதினார், மன்னன் முறை வழு, ராஜா ஒழுங்காக ராஜபரிபாலனம் பண்ணலை. அதனால்தான் சாதுக்களாக இருக்கின்ற மக்கள், விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மக்கள், அவர்கள் வாழ்கின்ற மடத்திலே இந்த ஊர்க்காரன் நெருப்பை வைத்திருக்கிறான். ஆகவே எய்தவன் இருக்க அம்பை நோக வேண்டாம், எய்தவன் பாண்டியன், அம்புதான் இவர்கள் என்று சொல்லி இந்த நெருப்பு பாண்டியனை மெதுவாக போய் பிடிக்க வேண்டும் என்று பாடினர். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே, அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவுன் சுடரு பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இந்த ஊர்ல நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் சொக்கநாதா. அதே நேரத்தில் இந்த நெருப்பு மெதுவாக போய் பாண்டியனை பிடிக்கிட்டு இருந்தார். ஏன் மெதுவாக போன வச்சுனார், படக்குன்னு போய் பிடிக்கணும்னு சொல்லாமே. படக்குன்னு போய் பிடிச்சா அவன் உடனே பிராண தியாகம் பண்ணி விடுவான், உயிர் வாழ மாட்டான். ஆனால் அவன் அருள் வருவதற்கு விதி இருக்கின்றது. முக்காலமும் அறிந்தவர் இவர், ஞானப்பால் உண்டவர், பின்னால் திருநீர் அடிந்து அவன் உயிந்து சுந்தரவர்ம பாண்டியனாக ஆகப் போகிறான். நின்றசு நெடுமாறனாக ஆகப் போகின்றான். சைவத்திற்கு பல அரிய நூல்கள் வடமொழியில் செய்யப் போகின்றான். சைவ தர்ம பரிபாலனம் செய்யப் போகின்றான். அந்த விதி அவனுக்கு இருக்கின்றது. அதற்கும் முன்னதாக மங்கையர்க்கரசியாரை கரம் பிடித்திருக்கின்றான். அவன் உயிரை வாங்கிவிட்டால் இவருக்கு யார் பதில் சொல்றது? நம்முடைய அடியவள் சிவநீரில் ஒழுகின்ற ஒரு பெண், அவளுடைய தாலி பாக்கியம் இருக்கின்றது. ஆகவே இந்த நெருப்பு மெதுவாக செல்வதனால உயிரை வாங்காமல் வெப்பு நோயாக ஆயிற்று, கடிய கொடிய ஜுரமாக ஆயிற்று. அந்த ஜுரம் வந்தால் மன்னன் தவிக்கின்றான். அருகிலே வருபவர்கள் அவர்களை சுடுது. எல்லாரும் அந்த சூட்டினுடைய அந்த அதிகத்தை பார்த்து பயந்து தொலைவில் செல்கின்றார்கள். அவன் படுத்திருக்கின்ற படுக்கை கருகி போகின்றது. ஒரு குடுவையிலே தண்ணீரை அவன் தொட்டால் தண்ணீர் ஆவியாகின்றது, அந்த அளவு உடம்புல வெப்பம். மன்னனுக்கு வெப்பு நோய் அடுத்திருக்கின்றது என்பதை அறிந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிலையாரும் மனம் வருந்துகின்றார்கள். மன்னனை வந்து காண்கின்றார்கள். அம்மையார் மன்னா என்று சொல்லி மருத்துவர்களை கொண்டு தணிப்பிக்கின்றார். ஆனால் எந்த மருந்திற்கும் தணியவில்லை. இரவு நேரத்திலே இந்த நோய் வந்துவிட்டது. ராத்திரியில் ஒரு நோய் வந்தால் ரொம்ப சிரமப்படுத்தும், பகலில் தான் வழி தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த அமணர்கள் அனுச்சிதமான காரியத்தில் வல்லவர்கள், மாயை வல்லவர்கள், இவர்கள் குருநாதனுக்கு ஏதாவது தீங்கு செய்திருப்பார்கள், அந்த அபராதம்தான் இவ்வாறு வெப்பு நோயாக வந்ததோ என்று ஒற்றர்கள் மூலம் கேட்டுகின்றார்கள். அவர்கள் அஞ்சிய வண்ணமே நடந்திருக்கின்றது. அந்த இரவு நேரத்திலே இவர்கள் அமணர்கள் சென்று நெருப்பு வைத்திருக்கிறார்கள் சைவர்கள் வாழ்கின்ற மடத்திலே என்பதை அறிந்து மன்னனிடத்திலே அதிலிருந்து விண்ணப்பித்து இந்த அபராதம் தங்கள் மேனியிலே வெப்பு நோயாக வந்திருக்கலாம், ஆகவே இந்த வெப்பு நோய் தீர வேண்டும் என்றால் அந்த பெருமானை இங்கு எழுந்துருளை செய்து அவருடைய அருள் நோக்கத்தின் மூலம் இந்த வெப்பு நோயை தீர்த்து கொள்ளுங்கள் என்று மன்னனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார்கள். மன்னன் அதற்கு இசையவில்லை. அவர்கள் வேறு சமயத்தவர்கள், நாம் வேறு சமயத்தோம், அவரை கொண்டு நம்முடைய பிணியை தீர்த்து கொண்டால் பெரும் பழி ஏற்படும் என்று சொல்கிறான். அப்போ அந்த அம்மையார் அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க, மன்னா உடம்பிலே உயிர் இருந்தால் தானே ஒரு சமயத்தை பின்பற்ற முடியும், தாங்கள் உயிர் வாழ்ந்தால் தானே சமணனாகவோ சைவனாகவோ இருக்க முடியும். தாங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு மனிதன் ஆபத்கால தர்மம் என்று ஒரு உண்டு, உயிர் போய் இந்த நிலையிலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் எந்த அறத்தையும் பின்பற்றலாம். சரீர மாத்தியம் கொள்ளு தர்ம சாதனம், உடம்புல உயிர் இல்லைன்னா என்ன காரியத்தை பண்ண முடியும்? உயிரை வாட்டுகின்ற நோய் வந்திருக்கின்றது, அது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று, அது ஒரு சிவனடியாரினாலே தீர்ந்தது என்று சொன்னால் தீர்த்து கொள்ளுங்கள், அதுதான் விவேகியானவன் செய்யக்கூடியது. அதை தவிர நாங்கள் அறிந்தவரையிலும் அந்த பெருமானுடைய அருளினாலே தங்களுடைய வெப்பு நோய் மட்டும் தீராது,
தங்களுடைய பிறவி நோயும் தீரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று எடுத்து சொன்னார். அன்னைக்கு ஒரு நாள் மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டார் மன்னன். என்றைக்குமே நாமெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நமக்கு நல்ல காலம்னு ஒன்று இருந்ததுன்னா நல்ல மனைவி சொல்லுக்கு நம்ம கட்டுப்படுவோம். பல பேர் நினைக்கிறாங்க வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டால் அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒத்த கருத்து கொண்ட ஒரு மனைவி கற்பு கரசியாக இருக்கின்ற பெண் அவள் சொன்ன பேச்சை கேட்டு நடக்கிறது அவமானம் கிடையாது. நமக்கு நல்வீனை இருந்தால் தான் நம்ம அவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவோம். இதுதான் புராணம் சொல்றது. சரி, அந்த சம்பந்த பெருமானை வரவழைத்து பார்ப்போம் என்று சொன்ன உடனே அணையை விட்டு செல்கின்ற நீரை போல மிகுந்த ஆசையோடு வேகமாக இவர்கள் செல்கின்றார்கள். ராணி பல்லக்கில் செல்கின்றாள், மந்திரியார் அதற்கு முன்பாக குதிரையில் செல்கின்றார்கள். சம்பந்த பெருமான் வழங்கின்ற மடத்திலே சென்று அந்த பெருமானை வணங்குகின்றார்கள். ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்க்குன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். ஆகாசத்தில் இல்லாமல் பூமியில் இருக்கிற முழு இல்லாமல் இருக்கிறார். சங்கீத சாஸ்திரமே கையுங்காலம் முளைச்சாமல் இருக்கிறார். அப்படி பெருமானுடைய பெருமைகளை தமிழிலே வேதசாரமாக பாடிக்கொண்டிருந்த குருநாதனுடைய திருவிழையில் விழுந்து இந்த மதுரை மக்கள் செய்த அபராதத்தை பொறுத்து கொள்ள வேண்டும், மன்னனுடைய வெப்பு நோயை திருத்தருள்வதற்கு எழுந்துள்ள வேண்டும் சொன்ன உடனே அவர் இசைந்தார். பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிவோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு ஞானியானவன் தன் இச்சைப்படி செய்ய மாட்டான். பெருமான் திருவுள்ளம் என்ன என்று அறிவான். அப்படி இல்லாமல் அவன் தன் இச்சைப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த இச்சை அவனுக்கு பெருமானுடைய ஏவலினால் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். சிவஞானி செய்கின்ற செயல் அனைத்தும் சிவன் செய்த செயலாகும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன். மீண்டும் அலவாய் பெருமானை வந்து தரிசிக்கிறார். இரண்டு பதிகங்கள் பாடுகின்றார். காட்டுமாவதரித்து உரி பொர்த்துடல் நாட்டம் ஒன்றுடையாய் உரை செய்வன்னான் வெட்டு வேள்விசையா அமன் கையறை ஓட்டி வாது செய்ய திரு உள்ளமே. பெருமானே, சமணர்களோடு நான் வாதி செய்யவா என்று கேட்கின்றார். பெருமான் அந்த பதிகத்திற்கு விடையளிப்பதைப் போல பெருமான் வந்து எந்த செய்கையும் செய்யவில்லை என்பதனால பெருமானுடைய திருவுள்ளத்தை தெளிவாக அறிய வேண்டும் என்று சொல்லி அடுத்த பதிகம் பாடுகின்றார். வேத வேள்வியை நிந்தனை செய்தூழல் ஆதமில் அமனொடு தேரரை வாதில் வென்று அழிக்க

0: அதியே பகவானே, இந்த உலகம் முழுவதும் உன் புகழ் பரவ வேண்டும். ஆகவே வேத வேள்வியை நிந்தித்து உழல்கின்ற அந்த மக்கள், அந்த சமணர்களோடு நான் வாதிடவா, வாதில் வென்று அவர்களை வெல்லவா என்று கேட்டவுடனே பெருமான் ஓம் என்று விடையிறுத்தான். செய்க என்று சொன்னவுடனே பெருமானுடைய திருநீற்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு திருநீறு செம்மை தினமே புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக்கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, ஆடகமுதிரை அரசே போற்றி, கூடலில் அங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஒவ்வொரு மனிதருக்கும் தாய் தான் முதல் குரு. தாயை விட உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சன்னியாசியாக இருக்கிறார்கள்னு சொன்னா சன்னியாசிகளை எல்லாரும் வணங்குவார்கள். தகப்பனாக இருந்தாலும் சரி, வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் வணங்குவார்கள். ஒரு உதாரணம் பார்த்தா, காஞ்சி சுவாமிகளினுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது சின்ன வயசு அவருக்கு பட்டம் கட்டி விட்டார்கள் ஜெகத்குரு என்று. அப்ப அன்மேதான் வேதம் கற்றுக்கொள்ளுகிறார். இதுல ரெண்டு வித்தியாசம் நான் தான் சொன்னேன், குரு வேற ஆச்சாரியன் வேற. அதனால்தான் வார்த்தையை நான் பயன்படுத்தேன், ஆச்சாரியனாக இருந்தாலும் குருங்கிறது கிடையாது. குரு என்பது அவருக்கு மேலே இருந்த குரு. அவருக்கு யார் பிரணவார்த்தத்தை உபதேசம் செய்து கொடுத்தாரோ அவர் தான் அவருக்கு குருவாக இருக்க முடியும். அவருக்கு உபதேசம் செய்தவர் சன்னியாச தீட்சை செய்தவராக இருக்கக்கூடியவர். இங்கே இவருக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் பண்டிதர்கள்லாம். கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இவரிடத்துல நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். இவர் சின்ன குழந்தை, ஆனா குழந்தைக்காக இல்லை, ஏன் ஜெகத்குருவாக இருந்த பொழுது இவரைத்தான் நமஸ்காரம் பண்ணணும், சன்னியாசி. அதே மாதிரிதான் சன்னியாசியை தகப்பனம் வணங்க வேண்டும், ஆனால் சன்னியாசி தாயை வணங்க வேண்டும். தாய்க்கு மாத்திரம் விதிவிலக்கு. காரணம் என்னன்னா, தாய் தெய்வமாக தாய் குருவாக இருக்கிறாள். முதன் முதல்ல எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கக்கூடியவள், சொல்லிக் கொடுத்தவள் தாயாக இருக்கிறாள். ஆன காரணத்தினாலே தாய் தான் முதல் தெய்வம், தாய் தான் முதல் குரு. சன்னியாசியாக இருந்தாலும் தாயை வணங்க வேண்டும். இப்போ முருகப்பெருமானுக்கு எப்படியோ தாயாக இருக்கக்கூடியவள் அம்பிகை பார்வதி, வயிற்றிலே பெற்றெடுக்காவிட்டாலும் தாய் தாய் தான். இப்ப முருகப்பெருமானால உபதேசம் பண்ண முடியாது, சிவபெருமானம் சொல்ல முடியாது, இது முறை மீறிய தன்மையாக இருக்கும். என்ன செய்வது? இவர் பகுதியிலே இடப்பகுதியிலே அம்பிகை இருக்கிறார், அந்த காதலை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு இன்னொரு சூக்ஷ்மமான கருத்து அடுத்தது வருகிறேன். இன்னொரு காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் என்ன பண்ணாராம், அடுத்த தோளிலேயும் வைத்தாராம். முருகப்பெருமானை இங்கேயும் சொல்லுனாராம், சிவன்

சுந்தரீதன் வரபாலகந்த. இந்த அடுத்த வார்த்தை திருப்புகள்ல ரொம்ப சூக்ஷமான விஷயம் உண்டு. என்னன்னா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த. ஸ்கந்தன் சொல்லக்கூடியவன் யாரு? தோன்றியவன். ஸ்கந்தன் அப்படி தோன்றியவன். அடுத்தது சேர்த்த பொழுது கந்தனானான். கந்தனனும் பேர் பெற்றனன் கௌரிதன் மைந்தன் நம்ம முதலே பார்த்திருக்கிறோம். அம்பிகை ஒன்றாக்கின காரணத்தினாலே ஆறு குழந்தைகளை ஒன்றாக்கும் பொழுது ஸ்கந்தன் என்கின்ற பெயர் முருகப்பெருமானுக்கு கிடைத்தது. அந்த கந்தங்கிற வார்த்தையை வச்சார். இன்னொரு விஷயம் உண்டு. சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த. வரபாலன்னர் வயிற்றிலே பெற்றெடுக்கவில்லை, அவளிடத்தே வரவில்லை. அம்பிகை அப்ப இல்லை அந்த இடத்துல. ஆனால் அம்பிகையினுடைய மகனாக வந்தவர்னர். அம்பிகையினுடைய மகனாக இருக்கின்ற பொழுது இவராலே அம்பிகைக்கு உபதேசம் பண்ண முடியாது. இது இன்னொரு சூக்ஷ்மம் இப்பவே சொல்லிடுறேன். அம்பிகை வேறு கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. நம்ம மந்திரங்கள் மூலமாக அடுத்தது முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். எவள் திரிபுர சுந்தரியாக இருக்கிறாளோ, எவளுடைய பீஜாட்சரங்களானது இருக்கிறதோ அதுதான் முருகப்பெருமான் என்பது அடியேனுடைய கருத்து. அவ்வளவுதான். இது வந்து அதுக்கு இருக்கலாம், நான் அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கிறேன், அதுக்கு மேல நீங்கள் சரியாதவரான பார்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். முருகன் வேற கிடையாது, அம்பிகை வேற கிடையாது. தானே இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் தனக்குத்தானே சொல்ல முடியாது. ஆனால் தன்னிடத்திலே இருந்து சிவபெருமான் பிரித்து கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து சக்தி தான் சிவனிடத்திலே இருந்து முருகனாக வெளியில வந்தாள் என்பது ஒரு சூக்ஷம். அதனால தான் சிவகாம சுந்தரிதன் வர பால கந்த என்று சொன்னார். பாலனாக சக்தியே அம்பிகையே பகவானிடத்திலிருந்து பரமேஸ்வரனிடத்திலிருந்து தீப்புழம்பாக வந்தாள். அவளே ஒன்று சேர்த்தாள். சேர்த்த காரணத்தினால அவளுடைய பாலன் ஸ்கந்தன் ஆனான். அதனால தான் சொல்லல இரண்டாவது காதலை கேட்டுக்கொண்டவர் யார்? சிவபெருமான் அம்பிகைக்காக சேர்த்து வச்சு கேட்டுக்கொண்டார். ஏன்? தன்னுடைய இடப்பாகத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள். அதனால அந்த எம்பெருமானுடத்திலே இடப்பாகத்திலே இருக்கின்ற காரணத்தினால வாம பாகத்தை வவ்வியதே என்று வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் என்று அபிராமி பட்டர் பாடுவாரே, அது மாதிரி அம்பிகை கவர்ந்து கொண்ட அந்த இடப்பாகம் இருக்கின்றதே அந்த செவியிலேயும் கேட்டார் என்கின்ற சூக்ஷ்மமான பொருள் உண்டு. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த. சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும், இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. யாரு? ஸ்கந்தன் அம்பிகையினுடைய பாலன். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை. இன்னொன்னு உண்டு, அம்பிகையார எம்பெருமானுக்கு உபதேசம் செய்ய முடியாது. இதுல இன்னொரு விஷயம் வர்றேன். ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி சிவபரமாக சிவபரத்துவம் சொல்லும். இப்ப சக்தி பரத்துவமாக சொல்லும் பொழுது அம்பிகையே எல்லாவற்றிற்கும் காரணம், சக்தி தான் பராசக்தியாக இருக்கிறதுன்னா அந்த சக்தி தத்துவத்தின் மூலமாக வரும் பொழுதுதான் இந்த முருகப்பெருமான்

தத்துவமும் கௌமாரமும் ஒன்றாகி விடுகிறது ஒரு இடத்துல. இப்ப சிவ தத்துவம் வரும்பொழுது சிவனும் முருகனும் ஒன்றாகி விடுகிறான். இப்படி சொல்லாமா? சாத்தத்துல முருகனும் அம்பிகையும் ஒன்று, கௌமாரத்துல சிவனும் முருகனும் ஒன்று, இப்ப சிவனும் அம்பிகையும் ஒன்று சைவத்துல. இப்ப சிவன் அம்பிகை முருகன் இந்த மூன்று பேரும் ஒன்றுன்னு சொல்லலாமா? ஒன்றுதான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை முதலத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூக்ஷமான தத்துவங்களை பார்க்கும் பொழுது அம்பிகை சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண முடியாது மனைவிங்கிற காரணத்தினால. இப்ப மனைவி என்கின்ற இருக்கின்ற பொழுது யார் பண்ணுகின்றார்கள்? சுவாமிநாதனாக எல்லாவற்றிற்கும் குருநாதனாக இருக்கப்பட்ட தன்னுடைய மகனிடத்திலே கேட்டுக்கொண்டார். அதனாலதான் சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த சிவனார் மனங்குளித உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சி குருநாதா என்று அந்த இடத்துல அவர் இரண்டு காதலையும் சொன்னார் என்று. ஆனா தமிழ்ல இரு செவின்னா ஒப்பற்ற இணையற்ற சிறப்பான அர்த்தம். ஒப்பற்ற தன்னுடைய திருச்செவிகளிலே கேட்டுக்கொண்டாராம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகரசை குருநாதான். கேட்ட உடனே ஆனந்தம் தாங்கலையா எம்பெருமானுக்கு? தாண்டவம் ஆடினானாம் எம்பெருமான், தாண்டவம் ஆடுகிறான். அப்போ அதை தணிகை புராணம் சொல்லும், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய், தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும், தனக்குத்தான் நிகரிலான் தழங்கி நின்று ஆடினானே என்று அந்த இடத்துல பாடும். தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், பிரபஞ்சத்திலே பரமாத்ம தத்துவம் தான் தகப்பனாக சொல்லப்படும். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கப்பட்ட அந்த முழு முதற் தத்துவம் பரமாத்ம தத்துவம் பதி, அது வந்து தகப்பனாக சொல்லப்படும். இப்போ பிதா புத்திரேன வித்துமான் என்று வேதந்த சாஸ்திரங்களில் சொல்லும்படியாக இறைவன் தனக்கு மகனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானாம். மகன் அவனே தகப்பன், அவனே பிரபஞ்சமாகவும் வருகிறான், அவனே பிரபஞ்சத்திலே தன்னுடைய மகனாகவும் வருகிறான். அதனாலதான் தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், இது தத்துவம். தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய், குரு இல்லாத தன்மையிலே இருக்கும் பொழுது எனக்கு குருவாக வர வேண்டும் என்று நினைத்து தானே குருவானான், தன்னுடைய மகனாக வந்து தானே குருவானான். தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகழிலான் தழங்கி நின்று ஆடினானே என்று பாடினாராம். அப்போ ஆடுகின்றான், நம்ம என்ன செய்கின்றோம்? நம்ம ஆடுகிறோம். ஆடும் பொழுது என்ன நம்ம சொல்லுவோம்? ஆடும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? அடையப்பா தலகால் தெரியாம ஆடுகிறார் சார், சந்தோஷத்துல தலகாமல் தலகால் தெரியாம ஆடுகிறார் என்று சொல்லுவோம். சந்தோஷம் வரும் பொழுது ஆட்டம் வருகிறது. இப்ப இவருக்கு சந்தோஷம் வந்தது. என்ன சந்தோஷம்? ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தார், நமக்கு ஒரு குருவும் தெய்வமா ஒருத்தம் வேணும், நாம் மணங்கி நிற்கும்படியா ஒருத்தம் வேணும் இல்லையா? இப்ப வந்துட்டார், ஆசை தீர்ந்தது ஒன்று. இரண்டாவது, எல்லாவற்றிற்கும் உபதேசம் நாம் செய்கிறோம், நம்ம உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்ப வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஒரு குருநாதன் வைத்துக் கொள்ள வேண்டாமா அப்படின்னு நினைச்சாராம். வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருநாதனை வேண்டினார், அவருக்கு ஒரு குருநாதன் கிடைச்சான், அந்த சந்தோஷத்துல ஆடினாராம். அடுத்தது ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம். எது நல்ல விஷயம்? உலகத்திலேயே நம்முடைய தன்மை என்ன என்று தெரிந்து கொண்டு எது உண்மை பொருள், உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிம்மதியும் சந்தோஷமும் வருகின்றது. இது அனுபவமான வார்த்தை. உங்களுக்கு எது உண்மையை தெரிஞ்சு, அப்பா இப்பதான் சார் எனக்கு தெரிஞ்சிட்டு அப்புறம் தான் சார் நிம்மதியா இருக்கு, இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்? கலக்கத்திலே இருப்போம். உலகத்தில் நம்ம ஏன் கலக்கத்தில் இருக்கிறோம்னா எல்லாம் மாயை. இந்த மாயையிலே எது பொய்யான விஷயங்கள் இருக்கிறதோ இதை மட்டும் தெரிந்து கொண்டு நாம் கலக்கத்திலே இருக்கிறோம். ஆனால் உண்மையை தெரிந்து கொண்ட பொழுது, உண்மையை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு ஆனந்தம் வருகிறது, நிம்மதி வருகின்றது. உலகத்திலேயே இது நித்தியமான சத்தியமான உண்மை, இந்த பிரணவம் சொல்லக்கூடிய தத்துவமசிங்கிற வார்த்தையை போலவே அதுதான் எல்லாமாக இருக்கின்றது என்கின்ற பதிஞானம். இந்த பதிஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை இவனுக்கே சொல்லும் பொழுது எந்த உண்மையை கேட்டானோ அந்த உண்மையை கேட்டதுனாலே ஆனந்தம் வந்தது, ஆனந்தத்தினாலே ஆடினான். அதுக்கு இன்னொரு தன்மை உண்டு. உலக இயற்கை என்ன? உலக இயற்கையில தன்னுடைய பிள்ளை தன்னை விட பெருமையாக இருக்கும் பொழுது, சான்றோனாக இருக்கும் பொழுது, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுவார் அவைப்பாட்டி. இப்போ தன்னை விட உயர்ந்தவனாக அவனை தன்னுடைய மகனை ஆக்க வேண்டும். உங்களோட உங்க பிள்ளை எப்படிப்பட்டவன் சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷம், அப்படியா அப்படிமாதிரி அப்பாவுக்கு உச்சி குளிரும். இப்ப தன்னை விட உயர்வாக தன்னுடைய மகனை பற்றி கேட்கும் பொழுது சந்தோஷம் வருவது இயற்கை, உலக இயற்கை. இப்ப தன்னுடைய மகனே தனக்கு குருவாக வரும் பொழுது இறைவனுக்கு சந்தோஷம் வருவது உலக இயற்கை இல்லையா? அதனாலதான் ஆடினார். இப்போ தனக்குத்தான் நிகரினான் தழங்கி நின்று ஆடினானே என்று சொல்லும்படியாக அந்த ஆனந்தத்திலே ஆடுகின்றாராம்
எம்பெருமான்

0: இது இந்த உபதேசம் நம்ம எல்லாம் என்னமோ டக்குன்னு அப்படியே சொன்ன மாதிரி சொல்லிட்டோம்னு கிடையாது. தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இதை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் என்று இதை சொல்லுகிறார்கள். தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இந்த உபதேசத்தை முருகப்பெருமான் செய்து கொண்டிருந்தாராம். அந்த ஒரு வருஷம் ஆனதான் அதற்கப்புறம் ஆனந்தமாக இருந்தார் சிவபெருமான் என்று இதுல சொல்லப்படும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன ஒரு கருத்தும் வரும். பரமேஸ்வரன் பிரணவர்த்தத்தை பார்வதிக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமான் விளையாடி இருந்தாராம். அவர் கேட்டாராம். கேட்ட காரணத்தினாலே அவராலே சொல்ல முடிந்தது என்று திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன சிறிய நுட்பமான ஒரு கருத்தும் வரும். எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தாருங்கிறது தான் இங்க முக்கியம். உபதேசம் செய்தார், ஆனந்தத்துல இறைவன் அப்படியே மகிழ்ந்து நின்றாராம். இதை விட ஒரு மகிழ்ச்சியான தன்மை உண்டா என்று ஆனந்தத்திலே அவரை வாழ்த்தியவராக அடுத்தது சொன்னார். எனக்கு மட்டும் சொன்னா போராது, அகஸ்திய மகரிஷிக்கு இந்த பிரணவார்த்தத்தை நீ உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த பிரணவார்த்தத்தை சொல்லும் பொழுது பார்வதி கொடுத்த ஞானப்பால் இருக்கிறதே அதுதான் பிரணவார்த்தமாக சிவன் வாமதேவர் அகஸ்தியர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்றார். அந்த ஞானப்பால் எதுவோ அதுதான் பிரணவார்த்தம். அம்பிகை பிரணவார்த்தத்தை ஞானப்பால் மூலமாக கொடுக்க அது இந்த சிவபெருமானுக்கு வாமதேவர் என்கின்ற மகர்ஷிக்கு அகஸ்தியருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு ஸ்காந்தத்துல சொல்லும்பொழுது அகஸ்தியருக்கு உபதேசம் செய் என்று சொல்லி அவர் சிவபெருமானை கேட்டதாகவும் அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததாகவும் இந்த இடத்துல சரித்திரமானது வரும். ஆனந்தத்திலே சிவபெருமான் செல்லுகின்றாராம். தன்னுடைய கைலையங்கிரிக்கு எழுந்தருளுகின்றார். இதே இன்னும் சில விஷயங்கள் உண்டு, அதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். இத தோடி ராகத்துல நீ வண்டி தெய்வமுன ஷடானன நே நெந்து காணரா என்று சொல்லும்படியாக ஒரு கீர்த்தனையில தியாகராஜர் பாடுவர். நீ வண்டி தெய்வமுனு ஷடானன நேனந்து காணரா, ஒன்ன மாதிரி அறிமுகவனே, ஒன்ன மாதிரி ஷண்முகா, ஒன்ன மாதிரி ஒரு கடவுளை நான் எங்கேயும் பார்க்கலடா. பாவிஞ்சி சூட தரமுகானி பிரம்மபுரி நிலைய கிரிஜாதனே என்று சொல்லும்படியா பிரம்மபுரம்னு பேர். சீர்காழியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார். இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக நாம் கந்தபுராணத்துல பேசும் பொழுது ஒரு சின்ன ஒரு நயமான ஒரு சரித்திரமாக நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஒரு ஆனந்தமூர்த்தி என்கின்ற ஒருவர் திருப்புகளிலே நல்ல வல்லமை பெற்றவர். அவர் சீர்காழி திருப்புகளை பாடும் பொழுது தியாகராஜர் இதை கேட்டதாகவும் தியாகராஜர் இந்த கீர்த்தனையை பாடிதாகவும் ஒரு கற்பனையாக ஒரு கதை கொண்டு வந்தேன். எதுக்காக சீர்காழியில இருக்கின்ற திருப்புகள் இருக்கிற அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்து இந்த இடத்துல இவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் பொழுது அதுல முதல் சரணத்துல பிரம்ம கர்ப்பபங்கத்தை நடந்ததாக குமார தயாபர நீரஜலோச்சன தாரகாதி கலாதருடகி என்று சொல்லும்படியாக பிரம்மபுரத்திலே வசிக்கக்கூடியவன் என்ன செய்தானா, அந்த குமரப்பெருமானே தயாபரா தாமரை கண்ணனே உன்னுடைய இந்த சிவபெருமானாலே தரிசிக்கப்பட்டவனே, நீ அவருக்கு பிரம்மனை கர்ப்பபங்கம் செய்தாய் என்று இந்த பிரம்ம கர்ப்பபங்கத்தை இந்த தோடி கீர்த்தனையிலே இவர் பாடுகிறார். நீ வண்டி தெய்வமுன க்ஷடானன என்கின்ற கீர்த்தனையில பாடுகிறார். இது அப்படியே ஒரு சரித்திரமாக நம்ம சீர்காழி திருப்புகளே அப்படியே இந்த இடத்துல வரும். இதுல இன்னொன்னு உண்டு. இப்படி உபதேசம் செய்யும் பொழுது விஷ்ணு பக்கத்துல இருந்தாராம். உபதேசத்துல அவருக்கு கேட்கல, ஆஹா இப்படிப்பட்ட உபதேசத்துல அவருக்கு பண்ற சிவபெருமானுக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதே சமயத்துல சிவபெருமானுக்கு கிடைத்த உடனே ஆனந்தம் தாங்கலையா முருகப்பெருமான், ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் உறவு மாமா மருமகன் இல்லையா, அதனால அந்த உறவா இல்ல அந்த அவருக்கு கேட்கும் பொழுதே நம்ம பார்க்கிறோம் என்ன ஆனந்தம் பாரு அப்படியே வருகிறோம். அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை பார்த்தே நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. சில பேர் அப்படியே என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க, சில பேர் ஜோக்கு படிச்சுட்டு இருப்பாங்க கதை படிச்சுட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க, நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. அது போலத்தான் இவர் அங்கே சிவபெருமான் ஆனந்தத்திலே இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் இவரை தாக்க அவருடைய ரெண்டு கண்ணில இருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணீரானது கீழே விழுந்ததுதான். ஆனந்த கண்ணீர், துக்க கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர் விழுந்ததுதான். அந்த இரண்டு கண்ணீர் துளிகளும் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு அழகிய பெண் மகவாக மாறியது. அவை இரண்டும் தந்தையை வணங்கி நின்றதான் அவர் சொன்னார். முருகப்பெருமான் தான் உலகத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடியவன், அவனை அடைவதற்காக தவம் செய்யுங்கள் என்று சொல்ல ரெண்டு பேரும் சிவ அந்த முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள் சரவணப் பொய்கையினுடைய அருகிலே. முருகப்பெருமான் அவரிடத்திலே தோன்றி என்ன வேணும்னு கேட்கும் பொழுது நாங்கள் இருவரும் உன்னை மணாளனாக அடைய வேண்டும் என்று கேட்க அமிர்தவல்லி சுந்தரவல்லி ரெண்டு பேர்லே அமிர்தவல்லியை இந்திரனுக்கு மகளாகவும் சுந்தரவல்லியை வேடர் மகளாகவும் செல்ல வேண்டும் என்று, அதாவது ஒருத்தனே தேவேந்திர லோகத்துக்கும் இன்னொருத்தர மனித லோகத்துக்கும் செல்ல வேண்டும் என்று முருகப்பெருமான் பணிக்கிறார். இவள் போய் கேட்கிறார், அமிர்தவல்லி கேட்கும் பொழுது இந்திரனிடத்திலே கேட்கிறார். அவர் தேவ தன்னுடைய யானையாக பட்டத்து யானையாக இருக்கக்கூடிய ஐராவதத்தினிடத்திலே கொடுத்து நீ குழந்தையாக இவளை வளர்க்க வேண்டும் என்று சொல்ல, எந்த தேவ சேனாதிபதிக்கு இவள் மனாட்டியாக ஆகப்போகிறாளோ அவளை வளர்க்க வேண்டும் என்ற ஐதா ஐராவதத்தினை கொடுத்ததுனால தேவயானை என்கின்ற பெயர் பெற்று அவள் வளர்கிறார். ஒரு பக்கமாக, இன்னொரு பக்கம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் வள்ளிமலை சாரலிலே இந்த சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய பெண். இந்த ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறார்கள். அந்த ஒரு சரித்திரம் இங்கே வருகிறது. நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான இன்னொரு கருத்துக்கும் பார்க்கணும். இப்போ சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார். சரி, உபதேசம் செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், ஒரு குரு அவசியம்னு சிவபெருமான் கருதினார்னு பார்த்தோம். இப்போ குரு அவசியமா, குரு எப்படி வர்றார், இதுதான் முக்கியமான விஷயம். குரு அவசியமா, இப்போ இவ்வளவும் சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம், நடுவு நடுல கருத்துக்களும் பார்த்தோம். இன்றைய கருத்து, இன்றைய உலகத்துக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஆசிரியன் அல்லது குரு இல்லாமல் நம்மால இருக்க முடியுமா? முடியாது. யாரும் தான் தோன்றிகள் கிடையாது, எல்லாம் தானே கற்றுக்கொண்டேன் என்று எவரும் கிடையாது. ஏதோ ஒன்று தூண்டித்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அது உள்ளே இருக்கக்கூடிய தூண்டுதலாக இருக்கலாம், இல்லை வெளியில யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் தானே செய்து காட்டி கொடுக்கலாம், இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுக்கலாம். எதை சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன்கள் மூலமாக வருகிறதுன்னு சொல்லுவோம். இப்போ குரு என்கின்ற தன்மை, ஒரு தத்துவம் இல்லாமல் உலகம் கிடையாது. இதை ரொம்ப சூக்ஷ்மமாக பார்த்தா இன்னொரு விஷயம் உண்டு. விஞ்ஞானத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள், இந்த செல்கள் எல்லாம் ஒவ்வொரு வினாடிக்கும் லட்சக்கணக்கான செல்கள் இறக்கின்றன, பிறக்கின்றன. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே பல செல்கள் இறக்கின்றன, லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன. ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்பு இருக்கிறது. செல்கள் இறந்து இப்ப ஒரு பக்கம் அப்படியே முடிஞ்சது, இப்ப இன்னொன்னு பிறந்தது, இப்ப ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுமா இல்லையா? இப்ப என்னுடைய உடல் என்பதே பலவிதமான கொடிக்கணக்கான செல்களாலே ஆனது. இப்ப ஒரு பக்கம் செத்துக்கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் பிறந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு அறிவோ அல்லது இப்ப நான் பேசக்கூடிய தன்மையோ, இந்த அனுபவமோ எல்லாமே எப்படி தொடர்கிறதுன்னு சொன்னா, ஒவ்வொரு செல்லும் தொடர்பு படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். இது அடுத்ததுக்கு கொடுக்கிறது, அடுத்ததுக்கு கொடுக்கிறது. இப்போ ஒரு உதாரணமா சொல்லிக்கலாம், ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் செல் ரெண்டாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவது செல் மூணாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவதுக்கு கொடுத்த பிறகு முதல் செல் இறக்கிறது, நாலாவது செல் பிறக்கிறது. இப்ப ரெண்டாவது மூணாவதுக்கு கொடுத்தது, மூணாவது செல் நாலாவதுக்கு அதை மாற்றுகிறது, இப்ப ரெண்டாவது இறக்கிறது, ஐந்தாவது பிறக்கிறது. இப்படியே பார்க்கலாம். இது ஒரு பெரிய தொடர்ச்சி. நான் சொல்லுவேன், ஒரு உதாரணத்துக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன. ஆனால் இந்த செய்தி இருக்கின்றதே, மரபு அணுக்கள் இருக்கின்றதே, அவை தொடர்ச்சியாக செய்தியாக சென்று கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இந்த மாயா என்கின்ற தத்துவமும் கூட, மா யா என்பது இந்த க்ஷணத்துல எது இருக்கிறதோ அது அடுத்த க்ஷணம் இல்லை அப்படிங்கறது அர்த்தம் சமஸ்கிருதத்துல. இப்பொழுது இருப்பது அடுத்த க்ஷணத்துல மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்னு பார்க்கலாம், இந்த வினாடி ஏதோ ஒரு நேரம் வச்சுக்கலாமே, ஆறு மணி, ஏழு மணி, எட்டு மணி, எப்படி இருக்கக்கூடியது, அடுத்தது வராது. நாளைக்கு ஆறு மணி, ஏழு மணி, எட்டு மணி வரலாமே தவிர, இன்னைக்கு இருக்கக்கூடியது ஆறு மணி, ஏழு மணி, எட்டு மணிங்கிறது இன்ன ஜென்மத்துக்கு வராது, இந்த ஜென்மத்துக்கு எப்பொழுதும் வராது, முடிந்து விட்டது. இப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கால தத்துவத்துல மாறும் பொழுது அது அடுத்ததுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப அது முதல்ல கொடுத்தது குரு இல்லையா, வாங்கி கொண்டது சிஷ்யன் இல்லையா, சிஷ்யனோ சிஷ்யையோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏன் அன்விகுதி, ஏன் பெண்ணா இருக்க கூடாது, அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல, யார் வேண்டாலும் இருக்கலாம். சிஷ்யையோ சிஷ்யனோ, குருங்கிறதுக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது. குரு குரு தான், அவர் குரு கிடையாது, குருவியும் கிடையாது, அவர் குரு குரு தான், அவர் குருவாகத்தான் இருக்க முடியும். இப்ப ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அது பரம தத்துவமாக இருக்கப்படக்கூடியவர் அவர். இப்போ குருவாக இருப்பவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் குரு, தெரிந்து கொள்ளக்கூடியவர் சிஷ்யன், சிஷ்யை, ஏதோ ஒண்ணு இல்லையா. இப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவத்திலே ஜீன்களும் அப்படித்தான், இயற்கை இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக குரு இல்லாமல் ஒன்றிலே இருந்து இன்னொன்றை மாற்றக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்க முடியாது. நான் தான் தான் தோன்றி என்று இருக்க முடியாது. இது ஏன்னா பல பேருக்கு அகங்காரம் வரக்கூடியதே, நான் இருக்கிறேன், என்னால நான் வந்தேன், நான் நான் நான் என்று சொல்லுகிறார்கள். நான்கிறதே கிடையாது,
1: நான் என்பது நாம் தான். என்ன கொடுத்தது இந்த உலகத்துல கொடுத்தது தாயும் தந்தையும் சேர்ந்து, சரிங்களா? இந்த உலகத்துல நான் மட்டும் இருந்தது பண்ணல, எனக்கு எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, நான் சாப்பிடுறதுக்கு அரிசி எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, அதை யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு உழவன் எங்கேயோ உற்பத்தி செய்திருக்கிறான். எல்லா பொருளும் அப்படித்தான். நான் காசு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கூட நான் இப்பொழுது உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உடை, வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகள், சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இருக்கக்கூடிய வீடு எல்லாமே கூட பல பேருனுடைய முயற்சியினாலே ஆகக்கூடியது. என்னது நான் தான் அப்படின்னு முழுமையாக இந்த எந்த விதமான தத்துவமோ கருத்தோ இருக்க முடியாது, இல்லை. இப்ப நான் அகங்காரம் கொள்ளுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏதாவது பிரமேயம், ஏதாவது ஒரு வியாஜம் காரணம் உண்டா? அகங்காரம் இருக்கவே முடியாது. பலவிதமான தன்மைகள் சேர்ந்துதான் நாமாக இருக்கிறோம், நானாக இருக்கிறோம். நாம் நானாகிறோமே தவிர நான் நானாகவே இருக்க முடியாது. என்னை தவிர வேற ஒரு பொருள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பஸ்மாசுரன் கதை மாதிரி தான். நான் பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகள், பஞ்சபூதங்கள் மட்டும் கிடையாது, பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகளாக இருக்கின்றேன். இதைத்தான் தத்துவங்களாக, உபதேசங்களாக, குரு சிஷ்யன் என்கின்ற தன்மையாக ஆன்மீகம் சொல்லுகிறது. நம்முடைய அகங்காரம் இருக்க முடியாது. நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி, நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திலே ஒரு பகுதி, நான் தனித்தவன் அல்ல. இதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆனந்தம் இருக்கும். காரணம் என்ன? இந்த பிரபஞ்சம் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது விளையாடி கொண்டிருக்கிறது. அலகிலா விளையாட்டுடையார் என்று சொல்வதைப் போலவே அவன் சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை அந்த காரணம் இதுதான். என்ன காரணம்? அலகிலா விளையாட்டுடையார், ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தலைவன், நடராஜ பெருமானாக ஆடிக்கொண்டே இருக்கிறான். அந்த ஆட்டம் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம், இந்த சிவபெருமானுடைய ஆட்டம் பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம். நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன், அவன் பதி, நான் பசு, அவனும் இருக்கிறான் எப்பொழுதும், நானும் எப்பொழுதும் இருக்கிறேன். நான் இல்லாத சமயம் கிடையாது, அவன் இல்லாத சமயம் கிடையாது. அவனோட நான் ஒட்டி கொண்டிருப்பதை போலேவாகலும் இருக்கிறேன். நான் தனி, நான் அவனோடு ஒட்டி கொண்டாவது இருக்கிறேன். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் இல்லை, என்ன ரெண்டு பேரையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு இப்படியே வரலாம். பிரணவம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரிய இயக்கத்தை தான் குரு என்கின்ற ஒரு தத்துவம் சுட்டி காட்டுகிறது. நீங்க யோசிக்க யோசிக்க ஒரு பெரிய விஷயமாக இது உங்களுக்கு மனசுல படும், ஒரு பிரமிப்பு வரும். ஆச்சரியமானது, குருங்கிறது ஏன் பெரியவர் ஏன் சொன்னோம்? ஆச்சாரியதிக தேவதாம் சமதிகாம் அந்யன்ன மன்யாமகே என்று சொல்லுவார்கள். ஆச்சாரியன் பிரதியும் குருவையும் கொஞ்சம் மாற்றி ரெண்டு வார்த்தையும் ஒரே பொருளாக சொல்லப்படும். இப்ப அவனை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது, குருவை மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லும் பொழுது திருமூலர் குருவை பத்தி அவ்வளவு சொல்லுகிறார். இப்ப குருவை மிஞ்சிய எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா குருதான் எல்லாம் என்று சொன்னால் காரணம் என்ன? பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய தத்துவம் குரு என்கின்ற தத்துவம். சிவபெருமான் தந்தை, முருகப்பெருமான் மகன். சிவபெருமான் உலகத்தையெல்லாம் படைத்தவன், முருகனையும் படைத்தவன். இப்போ முருகன் உபதேசம் செய்கிறான் சிவபெருமானுக்கு. சிவனிடத்திலே இருந்து முருகன், இப்போ முருகத்தின் முருகனிடத்திலே இருந்து பிரணவம் சிவனுக்கு. இதுதான் இயற்கை. இயற்கை இடத்திலே இருந்துன்னா நம்ம இடத்திலே இருந்து இயற்கை. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தொம்பதத்தை, இதுதான் தத்துவமசிங்கிற தத்துவம். தொம்பதத்து பண்புரைத்து செங்குவட்டின் தங்கு சொக்க பெருமானே. இந்த ஒரு பெரிய விஷயத்தை தயவு பண்ணி நீங்களே தியானிக்க வேண்டும். நான் வார்த்தையை பயன்படுத்துவதை கவனிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இது சொல்ற விஷயம் இல்லை, குருங்கிற விஷயம் இருக்கிறதே அனுபவிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப எளிமையா சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது சனாதன தர்மமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஹிந்து தர்மம் எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது. குருங்கிறவர் இறைவன், குருங்கிறவர் தான் உனக்கு எல்லாம், அவரை தவிர வேற எதுவும் கிடையாது. குரு தான் உனக்கு அம்மா, குரு தான் அப்பா, குரு தான் தெய்வம், குரு தான் எல்லாமே என்று சொல்லிவிட்டது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று அதையும் அவன் தான் பரபிரம்மம்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிலே இருந்து இன்னொன்று மாற்றப்படுகிறது. இது இயற்கையினுடைய சுழற்சி, பிரபஞ்சத்தினுடைய நியதி. இறைவன் என்கின்ற அந்த பதியையும் பசுக்களாக என்ற ஆத்மாக்களையும் பரமாத்மா ஜீவாத்மா தத்துவத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த குருங்கிற ஒரு ரெண்டே எழுத்து அவ்வளவுதான். பெரிய தத்துவத்தை சுட்டி காட்டுகிறது சிவன் இறைவன். முருகனை இங்கே பசுவாக சொன்னார். பசுவினிடத்திலே இருந்து பதிக்கு செல்லுகின்றது, பதியினிடத்திலே இருந்து பசுவுக்கு வருகின்றது. ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக, இரண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருந்து, அதுக்குத்தானா தனக்குத்தானே அருள் தத்துவம், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன். அவன்தான் அப்பா, அவன்தான் பிள்ளை, அவன்தான் பதி, அவன்தான் பசு. ரெண்டுக்கும் ஒரு பேதமும் இருக்கிறது. அதே சமயத்தில் குரு என்கின்ற தத்துவம் வருகின்றது, அபேதமான நிலைமையிலேயும் இருக்கின்றது. அவன் வேற இல்லை, இவன் வேற. நான் வேறாதிருக்க, நீ வேறாதிருக்க, அருணகிரிநாதர் நான் வேறாதிருக்க, நீ வேறாதிருக்க என்று பாடுவார். நீடார் ஷடாட்சரத்தை இந்த இடத்துல சொல்றார். அந்த ஷடாட்சரத்தை உபதேசம் செல்ல வேண்டும். ஏன் நான் வேறாதிருக்க, நீ வேறாதிருக்க, ரெண்டும் நீயும் நானுமா ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள். இன்னொரு பாடல்ல திருவிடை, அந்த இன்னொரு பாடல்ல சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த அருகுணுனி பனியனையன் வரும் பொழுது, இருகும் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதின் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே என்று சொல்வதைப் போலவே, ரெண்டுக்கும் ரெண்டும் தனித்தனியான தத்துவம், ஆனா ஒன்றிலே இருந்து ஒன்றாக இரண்டு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறதே இந்த குரு தத்துவத்தை தான் இங்க இருக்கக்கூடிய கந்த புராணத்தில் இந்த சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான கருத்து உண்டு. இந்த மெய்கண்ட சாத்திரத்துல சிவஞான சித்தியார் சொல்லும் பொழுது அதுல எட்டாவது சூத்திரம் ஒண்ணு உண்டு. அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். எட்டாவது சூத்திரத்துக்கு ஒரு மகாராஜா, மகாராஜாவுக்கு அங்கே எப்ப பார்த்தா ரொம்ப திருடர்களாக வேடுவர்கள் இருந்தார்கள். இவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது தண்டம் எடுத்து சென்று அவர்களை ஒடுக்கினோம். இவங்க பழி வாங்கிறதுக்கு சமயம் பார்த்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க, மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகிறது, மகாராஜா நீ எங்களை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தினியா, நாங்க தப்பு பண்றோம்னு சொல்லி இப்ப பார், உனக்கு பிள்ளையே இல்லாம பண்ணிடுறோம்னு சொல்லி இவனை கொன்னிட வேண்டும் என்றார். பிறக்கக்கூடிய குழந்தையனு சொல்லி தீர்மானம் செய்தார்கள். ரகசியமாக அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அரசிக்கு குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தை ஆண் குழந்தை, அம்பழகான ஆண் குழந்தை ராஜாவுக்கு பிறந்தது. இதை வேடுவர் தலைவன் தெரிந்து கொண்டு கடத்தி கொண்டு சென்றான் பலி கொடுக்க வேண்டும். ஆனா குழந்தைய பார்த்து பரம சந்தோஷமாகி, ஏன் கொல்லணும், நானே வச்சுக்கிறேன், என்ன ராஜாவா இருக்க வேண்டாம், இவன் திருடனா இருக்கட்டும், நீ எந்த ராஜா எங்களை அடிச்சானோ அதே ராஜாவுக்கு எதிர்த்தா அவன் புள்ளையே வரட்டும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த அரசமகன் வேடுவரிடத்திலே வேடுவராக தீத்தொழில் செய்து கொண்டு இருக்கிறான். மீண்டும் இவர்கள் வளருகின்றார்கள். இவருக்கு குழந்தை பிறந்தது தெரியும், குழந்தையினுடைய அடையாளம் இங்க ஒரு மச்சம், இங்க வந்த பழைய காலத்து கதை மாதிரிதான், கவலைப்படாதீங்க, பழைய காலத்துல சினிமால எல்லாம் கதை பார்க்கறது இல்லையா, நீங்க படம் பார்த்தது இல்லையா, அது போலத்தான். அது மாதிரி இவன் தெரிந்து கொண்டிருக்கிறான், சரி குழந்தை இல்லை, வருத்தத்தில் இருக்கிற. கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களை மீண்டும் அடக்குவதற்காக சில வருடங்கள் கழித்து செல்லும் பொழுது இந்த அரசகுமாரன் சின்னஞ்சிறு குமாரன் அங்கே திருடர்களோடு வேடுவர்களோடு இருக்கிறான். பிடித்து கொண்டு சொன்னான், இந்த பருப்பா நீ யார் தெரியுமா, ஏன் புள்ளடா, நீ யாரு, அரசனுடைய குமாரன் என்று சொல்லி, நீ தான் என்னுடைய பிள்ளை என்று அவனை அவரிடத்திலே இருந்து பிரித்து தன்னுடைய பெருமையையும் அவனுடைய பெருமையையும் எப்படி சொல்லிக் கொடுப்பானோ அதை போல குருநாதன் செய்கிறார். எப்படி சொல்லுகிறார், ஐம்புலன்கள் ஆகிற வேடுவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இறைவன் என்கின்ற அரசனிடத்திலே இருந்து பசுக்களாகின்ற அரச குமாரனை எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். இந்த ஐம்புலன்களிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது ஐம்புலன்கோடு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை ஜீவாத்மாவை இறைவன் குருவாக வந்து பிரித்து எடுத்து தன்னிடத்திலே நீ என்னோடு இருக்கக்கூடியவன் என்று சேர்த்துக் கொள்ளுகின்றான். மன்னவன் தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயக்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று இவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல் உயிரை, இந்த ஆத்மாக்களை எல்லாம் மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பவன் என்ன செய்கின்றான், குருவாக வந்து தன்னுடைய திருவடிகளிலே மீட்டுக் கொள்ளுகின்றான் என்று இதை சொல்லும் சிவஞான சித்தியார். குருவாக இறைவனே வருகிறான். இறைவன் குருவாக வரும் பொழுது எப்படி எல்லாம் வருவான், குருவன் எப்படிப்பட்ட தன்மையிலே வருவான்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவது சம்ஹிதை, வித்யேஸ்வர சம்ஹிதை, அத்தியாயம் 21-22. சௌனகர முதலிய மகரிஷிகள் சூதபுராணிகளிடம், சூதரே, எவ்விதமான விருப்பங்கள் நிறைவேன எவ்வளவு எண்ணிக்கையான பார்த்திவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும் என வினவவே அதற்கான பதிலை கூறிய சூதர் மேலும் கூறலானார். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, பார்த்திவலிங்கத்தின் பூஜை கோடிக்கணக்கான வேள்விகளின் பயனை தரவல்லது. இக்கலியுகத்தில் மக்களுக்கு சிவலிங்க பூஜையை காட்டிலும் உயர்ந்தது வேறு எந்த சாதனையும் இல்லை என்பது அனைத்து சாஸ்திரங்களின் முடிவான கொள்கை. சிவலிங்க பூஜை போகமோட்சங்களை தரவல்லது, உயர்ந்தது. உயர்ந்தது, நடுத்தரமானது, கீழானது என சிவலிங்கம் மூவகைப்படும் என கூறப்படுகிறது. 4 அங்குல உயரமும் வேதிகையும் கொண்டு பார்ப்பதற்கு அழகாகவும் உள்ள சிவலிங்கமே உயர்ந்தது என்பது சாஸ்திர நெறிமுறைகளை அறிந்த மகரிஷிகளின் கருத்து. 2 அங்குல அளவுள்ள சிவலிங்கம் மத்தியமமானது, அதாவது நடுத்தரமானது என்றும், 1 அங்குலம் உள்ள சிவலிங்கம் கீழ்த்தரமானது என்றும் கூறுகின்றனர். இவ்வாறான 3 லிங்கங்களும் ஒன்றைவிட மற்றொன்று உயர்ந்ததாகும். அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளார்கள், வேளாளர்கள் மற்றும் உள்ள அநேக வர்ணத்தவர்கள் யாராக இருப்பினும் அவரவர்கள் தங்கள் வரையறைக்கு உட்பட்டு வேத நெறியான வைதிக முறைப்படியோ அல்லது தாந்திரீக நெறிப்படியோ மிகுந்த ஈடுபாடுடன் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தல் வேண்டும். அந்தன பெரியோர்களே, மகரிஷிகளே, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போவதில் என்ன லாபம்? சிவலிங்கத்தை பூஜிப்பதில் பெண்களுக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்குமே தகுதி உண்டு. பிராமண க்ஷத்ரியோ வைசிய சூத்ரோவா பிரதிலோமஜகா பூஜையே சததம் லிங்கம் தத்தன் மந்திரேண சாதரம் முனைய ஸ்ரீநாமபி ததான்யதஹ அதிகாரோஸ்தி சர்வேஷாம் சிவலிங்கார்ச்சனே த்விஜாஹ. இது சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சிவலிங்கத்தை பூஜிப்பதில் பெண்களுக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்குமே தகுதி உண்டு. அந்தனர்கள் வேத நெறிப்படியான வைதிக மந்திரங்களை கூறி சிவலிங்க பூஜை செய்வதே உயர்வானது. மற்ற வர்ணத்தவர்களுக்கு வைதிக நெறிப்படி பூஜை செய்வது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கு தாந்திரிக முறையில் புராணங்களில் கூறப்பட்டபடி பூஜை செய்யவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பூஜை முறையில்தான் வேறுபாடே தவிர பெரும் பயனில் வேறுபாடில்லை. வேதமறிந்த அந்தனார்கள் வைதிக முறைப்படிதான் பூஜை செய்ய வேண்டும் என்பது சிவபெருமானின் கூற்று. ததீசி கௌதமர் முதலியவர்களின் சாபத்தினால், அதாவது தட்சணது வேள்வியில் சிவனிந்தை புரிந்த அந்தணர்களை சபித்தது, சித்தம் வழங்கிய அந்தணர்களுக்கு வைதிக கர்மங்களில் ஈடுபாடு ஏற்படாது. வேதங்களிலும் சுமதிகளிலும் கூறப்பட்ட நற்கர்மங்களை கேலி செய்து வேதசாஸ்திரங்களில் கூறப்படாமல் தன்னிச்சையாக வேறு முறையில் கர்மங்களை செய்பவனுக்கு அவனது விருப்பம் என்றென்றும் நிறைவேறாது. அது தவறான எதிரடை பலன்களையே தரும். யோ வைதிக மனாத்ய கர்ம ஸ்மார்த்த மதாபிவா அந்யத் சமாச்சரேன் மர்த்தியோ ந சங்கல்ப பலம் லபேத். இவ்வாறு முறைப்படி பகவான் ஸ்ரீ சிவபெருமானின் பூஜையை நைவேத்தியம் சமர்ப்பிக்கும் வரை செய்துவிட்டு மூலகங்களிலும் பரவி நிற்கும் சிவனது எண்வகை மூர்த்திகளையும் பூஜிக்க வேண்டும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயன், சூரியன், சந்திரன், வெள்ளி புரியும் எஜமானன் இவைகளே ஸ்ரீ சிவபெருமானின் எண்வகை மூர்த்திகளாகும். இவ்வெண்வகை மூர்த்திகளையும் பூஜித்தபின் சர்வர், பவன், ருத்ரன், உக்ரன், பீமன், ஈஸ்வரன், மகாதேவன், பசுபதி என்னும் எண்வகை மூர்த்திகளையும் அர்ச்சிக்க வேண்டும். அதன்பின் சந்தனம், அக்ஷதை, பில்வையிலை ஆகியவற்றை கையிலெடுத்துக் கொண்டு ஈசானம் முதலிய 10 திசைகளிலும் பரமசிவனது பரிவார தேவதைகளான ஈசானன், நந்திகேசர், சண்டன், மகாகாலர், பிருங்கி, ருஷபர், ஸ்கந்தர், கபர்தீஸ்வரர், சோமன், சுக்ரன் என்பவர்களையும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும். பகவான் சிவபெருமானுக்கு எதிரில் வீரபத்ரரையும் பின்புறத்தில் கீர்த்திமுகன் என்பவரையும் முறைப்படி பூஜித்து பின் 11 ருத்ரர்களையும் பூஜிக்க வேண்டும். அதன் பின் திரு ஐந்தெழுத்து ஜபிக்க வேண்டும். சதருத்ரீயம் என்னும் ஸ்ரீ ருத்ரத்தை ஸ்வரம் பிசகாமல் ஓதிய பின் சிவனை பற்றிய பல்வேறு துதிகளையும் ஓதி துதிக்க வேண்டும். பின் அன்றைய தினத்தின் திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம், கரணம் முதலியவற்றை பகவான் எதிரில் படிக்க வேண்டும். அதன் பின் சிவலிங்கத்தை மும்முறை வலம் வந்து வீழ்ந்து வணங்கி பகவானை நம் இதயத்தில் புகுந்து விளங்குமாறு வேண்டி யதாஸ்தானம் செய்ய வேண்டும். அதாவது தன் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டுதல் செய்ய வேண்டும். இவ்வாறு சிவபூஜையை பற்றிய முழு விளக்கத்தையும் முறைப்படி உங்களுக்கு கூறினேன். பொதுவாக இரவு நேரம் செய்யும் பூஜையை வடக்கு நோக்கி அமர்ந்துதான் செய்தல் வேண்டும். மாலை வேளைகளில் செய்யும் சிவபூஜையையும் வடக்கி நோக்கி அமர்ந்து தூய மனதுடனேயே செய்ய வேண்டும். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய விடத்தில் செய்த இடத்தில் கிழக்கி நோக்கி நிற்பதோ உட்காருவதோ கூடாது. ஏனெனில் அத்திசை பகவானுக்கு எதிரே உள்ளது. நாம் அப்பக்கமாக திரும்ப நம் பின்புறம் பகவானுக்கு எதிராக ஆகும். அவ்வாறு நிற்பதோ உட்காருவதோ தவறு. பகவானுக்கு வடக்கு திசையிலும் உட்காரக்கூடாது. ஏனெனில் அது பகவானுக்கு இடதுபுறமாக அமைகிறது. அங்குதானே பகவானது சக்தி சுரூபமான உமையம்மை வீற்றிருக்கிறார். பூஜை செய்பவன் சிவலிங்கத்திலிருக்கு சிவலிங்கத்திலிருந்து மேற்கு திசையிலும் உட்காரக்கூடாது. ஏனெனில் அத்திசை நாம் பூஜிக்கும் சிவலிங்கத்தின் பின்புறம் ஆகிறது. பின்புறத்திலிருந்து பூஜை செய்வது தவறல்லவா? ஆகவே மீதமுள்ள தென் திசையே தான் கொள்ளத்தக்கதாகிறது. ஏனெனில் சிவலிங்கத்திற்கு தென் திசையில் அமரும் போது நாம் வடக்கு நோக்கி இருக்கிறோம். அதுதான் பூஜை செய்ய உகந்த திசையாக அமைகிறது. அதாவது சிவலிங்கத்தை கிழக்கு நோக்கி இருக்குமாறு அமரச் செய்து நாம் வடக்கு நோக்கி உட்கார்ந்து பூஜை புரிய வேண்டும். பூஜை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்தவன் திருநீற்றை முப்புரியாக, அதாவது திரிபுன்றமாக, நெற்றி முதலிய இடங்களில் இட்டுக்கொண்டு ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு பில்வபத்திரங்களைக் கொண்டே ஸ்ரீ சிவ பூஜை புரிய வேண்டும். இவையின்றி பூஜை செய்தல் அவ்வளவு சிறந்தது அல்ல. முனிவர்களே, சிவபூஜை செய்ய தொடங்கும் முன்பு திருநீர் கிடைக்கவில்லை எனில் மண்ணினால் முப்புரியாக நெற்றியில் அணிந்து கொண்டு பின்பு பூஜையை தொடங்க வேண்டும். ரிஷிகள் கேட்கிறார்கள், சுத முனிவரே, பகவான் ஸ்ரீ சிவனுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதத்தை நாம் உபயோகித்துக் கொள்ளக்கூடாது என்று முன்பு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை பற்றியதில் சாஸ்திரங்கள் கொண்ட முடிவு என்ன என்பதை தயவு செய்து விளக்க வேண்டுகிறோம். கூடவே பில்வதளங்களின் பெருமையையும் கூற வேண்டுகிறோம். சூத முனிவர் பதில் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் அனைவரும் பரமசிவனது சீரிய விரதத்தை கை கொண்டு ஒழுகுபவர்கள். எனவே நீங்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். மன மகிழ்ச்சியோடு அனைத்தையும் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். சிவபக்தனாகவும் உள்ளும் புறமும் தூய்மை உள்ளவனாகவும் மேற்கொண்ட விரதத்தை திட நிச்சயத்தோடும் உறுதியோடும் கடைப்பிடித்து ஒழுகுபவனாகவும் உள்ளவன் கட்டாயமாக சிவ நைவேத்தியத்தை ஏற்க வேண்டும். சிவ நிவேதனை பொருளை ஏற்கலாமா என்னும் ஐயத்தை முதலில் மனதில் இருந்து விழித்தள்ள வேண்டும். சிவ நைவேத்திய பொருளை தரிசித்த போதே பாவங்கள் அனைத்தும் பறந்தோடுமே. சிவபிரசாதத்தை உட்கொள்ளும் போது கோடி கோடி புண்ணியங்கள் நம்மை வந்து சேர்கின்றன. ஆயிரக்கணக்கான யாக யஜ்யங்களோ கோடிக்கணக்கான வேள்விகளோ ஆனாலும் சரி, ஆனால் சிவ நிர்மால்யமான பிரசாதத்தை உட்கொண்டவன் சிவ சாயுஜ்யத்தை பெறுவது திண்ணம். சிவபிரசாதத்தை ஏற்கும் வீடுதான் தூய்மை பெறுவதுடன் பிறவற்றையும் தூய்மை செய்வதாக ஆகும். சிவ நைவேத்தியம் கிடைக்குமானால் தலை வணங்கி மகிழ்ச்சியோடு அதை ஏற்று சிவனை நினைத்தவாறே உட்கொள்ள வேண்டும். கிடைத்த சிவ நிவேதனத்தை பின் பெற்றுக் கொள்ளலாம் என்றோ, பெற்றுக்கொள்வதில் தாமதமோ செய்பவன் பாவத்தில் பங்கு கொள்பவன் ஆகிறான். சிவதீட்சை பெற்ற சிவனடிமனுக்கு சிவபிரசாதம் கட்டாயம் ஏற்கத்தக்கது. அவனுக்கு அனைத்து சிவலிங்கங்களின் நைவேத்திய பிரசாதமும் மகா பிரசாதமாகும், மங்களங்களை அருள்வதாகும். ஆகவே அவன் அதை கட்டாயம் அருந்த வேண்டும். மற்ற தேவதைகளின் தீட்சை பெற்றவன் ஆனால் சிவபக்தி கொண்டவன் அவன் சிவ நைவேத்தியத்தை ஏற்பதில் உள்ள நிர்ணயம் என்ன என்பதை கூறுகிறேன். அன்போடு கவனமாக கேளுங்கள் அந்தணர்களே. சாண கிராமங்கள் உற்பத்தியாகும் இடத்தில் உற்பத்தியாகும் லிங்கம் பாதரசத்தால் செய்யப்பட்ட லிங்கம், கருங்கல், வெள்ளி, தங்கம் ஆகியவற்றால் வரையப்பட்ட லிங்கம், குங்குமப்பூவினால் ஆக்கப்பட்ட லிங்கம், படிகக்கற்களால் செய்யப்பட்ட ஸ்படிகலிங்கம், தேவதைகள் சித்தர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள், ரத்தனக்கற்களால் ஆக்கப்பட்ட லிங்கங்கள் மற்றும் உள்ள அனைத்து ஜோதிர்லிங்கங்களிலும் நிறைந்து விளங்கும் சிவ பரம்பொருளது நிவேதன பொருளை உண்பது சாந்திராயண விரதத்தைப் போல் புண்ணியம் தருவதாகும். பிரம்மகத்தி செய்த பாவியானாலும் தூய மனதோடு சிவபிரசாதத்தை தலை வணங்கி ஏற்று உண்பானேயானால் அவனது அனைத்து பாவங்களும் அந்நொடியிலேயே அழிந்துவிடும். சண்டிகேஸ்வருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சிவநிர்மால்யத்தை பொதுவாக மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. சண்டிகேஸ்வருடைய அதிகாரத்துக்கு உட்படாத சிவநிர்மால்யத்தை அனைவரும் பக்தியுடன் ஏற்கலாம். நர்மதேஸ்வரரான பானலிங்கம், தங்கம் வெள்ளி முதலியவற்றால் ஆகிய சிவலிங்கம், சித்தர்களால் தாபிக்கப்பட்ட லிங்கம், அல்லது எந்த லிங்கத்தை துதித்து சித்தி பெற்றார்களோ அந்த லிங்கம், தானாக தோன்றிய சுயம்புலிங்கம், பகவானது திருமேனி கொண்டு விளங்கும் மூர்த்தங்கள் ஆகியனவற்றில் சண்டிகேஸ்வரருக்கு ஆளுமை கிடையாது. சிவலிங்கத்துக்கு முறைப்படி திருமஞ்சனம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஆச்சரணம் செய்வது போல் உத்தரணியில் எடுத்து மும்முறை பருகுபவன் மனம் வாக்கு காயம் அதாவது உடல் ஆகியனவற்றால் செய்த மூவகை பாவங்களிலிருந்தும் உடனே விடுதலை பெறுகிறான். சிவனுக்கு படைத்த நிவேதனம், பில்வதளம், புஷ்பம், பழம் மற்றும் அபிஷேகம் செய்த தீர்த்தம் ஆகியன ஏற்றுக்கொள்ளத்தகாதனவானாலும் சால கிராமத்தோடு சேர்த்து வைக்கப்பட்டு சால கிராமத்தின் தொடர்பு பெற்றிருக்குமானால் அவையும் தூய்மையாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கனவாகின்றன. முனிவர்களே, சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிக்கப்பட்ட பொருள்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கன அல்ல. ஆனால் சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிக்கப்படாமல் தனித்து வைத்து அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் மிகவும் தூய்மையானது. முனிவர்களே, நிவேதித்த பொருள்களின் தன்னை பற்றி சாஸ்திரங்கள் செய்துள்ள தீர்மானம் இதுவே. இனி வில்வத்தின் பெருமையை பற்றி கூறுவதை கவனமாகவும் ஆதரவோடும் கேளுங்கள். வில்வ மரம் சிவபெருமானது திரு உருவமே. தேவர்களும் இதை துதித்து வணங்குவர். இதன் பெருமையை எப்படித்தான் தெரிந்து கொள்வது? மூலகங்களில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் வில்வ மரத்தின் அடியிலே வசிக்கின்றன. வில்வ மரத்தின் அடியில் விளங்கும் அழிவற்ற இறைவன் சிவபெருமானது லிங்கத்தை பூஜிப்பவன் நிச்சயம் சிவபதத்தை பெறுகிறான். வில்வ மரத்தின் வேருக்கடியில் உள்ள தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொள்பவன் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பெரும் புண்ணியத்தை பெறுகிறான். இப்புவியில் அவனே புண்ணியவான் ஆவான். வில்வ மரத்தடியை சுற்றி உள்ள பாத்தியில் நீர் நிரம்ப நிற்பதைக் காண சிவபெருமான் பெரிதும் மகிழ்கிறார். வில்வ மரத்தடி பகுதியிலும் சந்தனம் புஷ்பம் ஆகியன கொண்டு பூஜிப்பவன் சிவ உலகை பெறுகிறான். இவ்வுலகில் சிறந்த சுகங்களையும் சந்ததி விருத்தியையும் பெறுகிறான். வில்வ மரத்தடியில் விளக்குகளை ஏற்றி வைப்பவன் இறைவனை பற்றிய உண்மை அறிவை பெற்று பகவானோடு இரண்டற கலக்கிறான். வில்வ மரக்கிளைகளை ஒடிக்காமல் வளைத்து பிடித்து புது கொழுந்துகளான தளங்களை எடுத்து பூஜிப்பவன் பாவங்கள் அனைத்தின்றும் விடுதலை பெறுகிறான். வில்வ மரத்தடியில் ஒரு சிவனடியாருக்கு அன்போடு அன்னவிட்டால் அது ஒன்றுக்கு கோடியாக புண்ணியத்தை தருகிறது. வில்வ மரத்தடியில் ஒரு சிவனடியாருக்கு நெய் பெய்த பாலன்னம் அளிப்பவன் என்றுமே வறுமையில் வறந்தான். அந்தணர்களே, இதுவரை சிவலிங்க பூஜனை பற்றிய விளக்கத்தை முழுமையாக விவரித்து கூறினேன். இப்பூஜனையும் பிரவர்த்தி மார்க்கம் அதாவது உலகியல் இன்பங்களை பெறுதல் பொருட்டு ஆற்றப்படும் பூஜை, நிவர்த்தி மார்க்கம் அதாவது இறையருளே போதும் என்ற திட உறுதியோடு ஆற்றப்படும் பூஜை என இருவகைத்தன. பிரவர்த்தி மார்க்க பூஜையான பீட பூஜை இவ்வுலகில் விரும்பிய பொருள் அனைத்தையும் தெரிவிக்கும். இவ்வாறு பூஜிப்பவன் நல்லதொரு குருவை அண்டி அவர் மூலமே அனைத்து பூஜனைகளையும் செய்ய வேண்டும். திருமஞ்சனம் முடித்து கஞ்சி விடிக்காத அரிசிச்சோரான ஹவிசையே நிவேதனம் செய்ய வேண்டும். பூஜை முடித்ததும் சிவலிங்கத்தை அதற்கான சம்புடத்தில் பித்தளை அல்லது வெள்ளியினால் செய்த சிறிய பெட்டியில் வைத்து மூடி வீட்டில் தனியாக பூஜை அறையில் வைக்க வேண்டும். நிவர்த்தி மார்க்கத்தில் உள்ளவன் சிவலிங்கத்தை கையில் வைத்துக் கொண்டே பூஜிக்கலாம். தான் பிச்சையாக பெற்ற அன்னத்தையே நிவேதனம் செய்யலாம். அவர்களுக்கு சூக்ஷ்மலிங்க பூஜையே சிறந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் விபூதியான திருநீற்றினாலேயே அர்ச்சனை செய்து அதையே நிவேதனமும் செய்யலாம். பூஜை புரிந்தபின் அந்த லிங்கத்தை எப்பொழுதும் தன் தலையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 23-24. ரிஷிகள் கேட்கிறார்கள், வியாசமுனிவரின் சீடரே, பெரியோரே, சூத புராணிகரே, தங்களுக்கு வணக்கம். உயர்ந்ததான திருநீற்றின் பெருமையை முதலில் கூற வேண்டுகிறோம். பின்பு திருநீறு, ருத்ராட்சம், பகவானது உயர்ந்த திருநாமம் ஆகிய மூன்றின் பெருமைகளையும் கனிவோடு கூறி எங்களுக்கு எங்களை மகிழ்விக்க வேண்டுகிறோம். சூத புராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, நீங்கள் மிகவும் உயர்ந்ததைத்தான் கேட்டிருக்கிறீர்கள். இது அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே தரும் நலம் மிக்க வினா. நீங்களன்றோ பாக்யசாலிகள், தூய்மையானவர்கள், நற்குலமணிகள். சிவனை உபாசிக்கும் சிவனரிச்செல்வர்களே உண்மையில் புண்ணியசாலிகள், பேறு படைத்தவர்கள், உடல் பெற்ற பயன் பெற்றவர்கள். அவரன்றோ பிறந்த குலத்தை உயர்த்தி நிறுத்துபவர். சிவா சதாசிவா என்கின்ற சிவநாமங்களை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களை பாவங்கள் தொடவே தொடாது. எரிந்து கொண்டிருக்கும் கருங்காலி மரத்தை எவரேனும் தீண்ட முற்படுவார்களா? இல்லையென்றோ ஸ்ரீ சிவாய நமஸ்தபியம், ஸ்ரீ சிவருமானே உனக்கு வணக்கம் என்று கூறும் வாய் அனைத்து பாவங்களையும் நொடியில் அழித்து ஒழிக்கும் புண்ணிய நதியாகும். அவ்வாறு கூறுவோனது திருமுகத்தை தரிசிப்பவனுக்கு புண்ணியத்தல யாத்திரை செய்த பயன் கிட்டுகிறது என்பது நிச்சயம். அந்தணர்களே, சிவனது திருநாமம்
1: அந்த திரு ஐந்தெழுத்து, திருநீர், ருத்ராட்சம் இம்மூன்றும் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்னும் மூன்று நதிகளும் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமம் போன்று மிக மிக புண்ணியமானது. சிவம நாமாவான திரு ஐந்தெழுத்தே கங்கை, திருநீரு யமுனை, ருத்ராட்சமே சரஸ்வதி நதி. இம்மூன்றும் ஒன்று கூடிய முக்கூடல் அதாவது திரிவேணி பாவங்களை நைத்தையும் களைவதன்றோ? அந்தன பிரியோர்களே, சத் அசத் அசத் என்கின்ற நிலைகளுக்கு எட்டாவது தனித்து ஆனந்தமயமாக நிற்கும் ஸ்ரீ சிவபெருமானே என்று வேறு யார் இதன் பெருமையை முழுமையாக அறியவல்லார்? இப்பிரம்மாண்டத்தில் உள்ளவற்றை முழுமையாக அறிந்தவர் சிவபெருமான் ஒருவரே. அந்தளர்களே, எனது பக்தி மன ஈடுபாடு ஆகியவற்றின் நிலை அறிந்து திரு ஐந்தெழுத்தான சிவனது திருநாமத்தை பற்றி சற்று விளக்கி கூறுவேனாக. காதலாகி கசிந்து நெஞ்சு நெக்குறுக கேட்பீர்களாக. சிவநாமத்தின் பெருமை என்ன தெரியுமா? அனைத்து பாவங்களையும் களைந்து எறியும் சிறந்த உயர்ந்த சாதனம். பெரும் பாவங்கள் என்னும் பெருமலையை நுடியில் எளிதில் பொசுக்கி அழித்து ஒழிக்கும் பெரும் காட்டுத்தீ சிவ எனும் இரண்டு எழுத்து. இது முற்றிலும் உண்மை. சௌனகரே, பாவங்களுக்கெல்லாம் காரணமான பல பலமான எந்த துன்பங்கள் உண்டோ அவை அனைத்தும் சிவ என்னும் இரண்டு எழுத்தினாலேயே அழிந்துவிடும். வேறு எந்த ஒரு சாதனங்களாலும் முழுமையாக அழிந்துபடாது. இவ்வுலகில் எப்பொழுதும் சிவனது திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பவனே வேதங்களை அறிந்தவன், புனிதன், புகழ்ந்து போற்றி வணங்கத்தக்கவன். அவனே அனைத்தும் அறிந்த பண்டிதன். முனிவர்களே, சிவநாம ஜபத்தில் பூரண நம்பிக்கை உள்ளவனால் செய்யப்பட்ட அனைத்து தர்மங்களும் அந்நொடியிலேயே பயனை அளித்துவிடும். ரிஷிகளே, பகவான் சிவனது திருநாமத்தால் அழிக்கப்படும் அளவிற்கு அத்துணை பாவங்களை இப்புவியில் எவரும் செய்ய இயலாது. பவந்தி விவிதான் தர்மாஸ்தேஷாம் சத்திய பலோன்முகாக ஏஷாம் பவதி விஸ்வாசகா சிவநாம ஜபே முனே பாதகானி மினசியந்தி யாவந்தி சிவநாமதா புவி தாவந்தி பாபானி கிரியந்தே ந நரைர் முனே. சிவ நாதமாகிற படகில் ஏறி சம்சாரம் என்னும் பெருங்கடலை கடக்க நினைப்பவனுக்கு பிறப்பு இறப்பு என்றுள்ள சம்சாரத்திற்கு அதாவது இந்த உலகியலுக்கு அடிப்படை காரணமான அனைத்து பாவங்களும் நசித்து போகின்றன என்பது சர்வ நிச்சயமாகும். இனிவர்களே, சிவநாமம் என்பது ஒரு கூர்மையான கோடாரி. அது சம்சார கடலுக்கு மூல காரணமான பாவங்களாகிற பெரிய பெரிய மரங்களை வெட்டித் தள்ளுவது. பாவங்களாகிற காட்டுத்தீயில் சிக்கி தவிப்பவனுக்கு சிறந்த மருந்து சிவநாமமாகிற அமுதமே. அதை அருந்த பாவங்கள் நசிக்கும். அந்த சிவநாமமாகிற அமுதமே சிறந்த சாந்தியை அளிக்க வல்லது. சிவநாமமாகிற அமுத மழையில் நனைந்தவன் சம்சாரமாகிற காட்டுத்தீயால் சூழ்ந்திருப்பினும் ஒருபோதும் மன வருத்தம் அடையான். சிவநாமத்தில் பக்தி கொண்ட சிவனடியார்களான சான்றோர்களுக்கு உடனே முக்தி கிடைப்பது நிச்சயம். சிவநாமமன்றோ அனைத்து பாவங்களையும் உடனே அழிப்பது. பல பல பிறவிகளில் கடுந்தபம் இயற்றியவர்களுக்கே என்றோ சிவனது திருப்பெயரில் பக்தி தோன்றும். சிவநாம தரீம் பிராபிய சம்சாராத்திம் தரந்தியே சம்சார மூல பாபானி தானி நஷ்யந்த்யசம்சயம் சம்சார மூலபூதானாம் பாதகானாம் மகாமுனே சிவநாம குடாரேண விநாசோ ஜாயதே த்ருவம் சிவநாமாமிருதம் பேயம் பாபதாவா நலார்த்திதை பாபதாவாக்னி தப்தானாம் சாந்திஸ்தேன வினானஹி சிவேதி நாம பியூஷ வர்ஷாதாரா பரிலுப்தாக சம்சாரதவ மத்தேபி ந சோசந்தி கதாச்சன ந சோசந்தி கதாச்சன சிவநான்னி மகத் பக்திர் ஜாதா ஏஷாம் மகாத்மனாம் தத் விதானாம் து சஹசா முக்திர் பவதி சர்வதா. முனிவர்களே, பல பல பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாலேயே ஒருவனுக்கு சிவநாமத்தில் பக்தி தோன்றும். அத்திருநாமம் பாவங்கள் அனைத்தையும் அழிப்பது. சிவபெருமானது திருநாமத்தில் ஆற்றொழுக்கு போன்று அசைக்க முடியாத திடமான பக்தி கொண்டவனுக்கு முக்தி பேர் மிகச் சுலபம் என்பது என் கருத்து. பல்வகையான பாவங்களை செய்தவன் ஆயினும் சிவநாமாவை ஜபிப்பதில் ஈடுபாடு மிக்கவனாயின் அவன் பாவங்கள் அனைத்து நின்றும் விடுதலை பெறுகிறான் என்பது ஐயம் அகன்ற உண்மையாகும். காட்டில் உள்ள மரம் காட்டுத்தீயில் வெந்து சாம்பலாவது போல சிவநாமமாகிற காட்டுத்தீயில் அந்நொடிவரை செய்த அனைத்து பாவங்களும் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. சௌனகரே, உடலெங்கும் திருநீறு பூசி அனவரதமும் சிவநாமத்தை ஓதி வருபவன் கடக்க இயலாத சம்சார கடலையும் தாண்டி விடுகிறார். திருநீர் பூசியதால் அவனது உடல் தூய்மை பெறுகிறது. வேதங்கள் அனைத்தையும் முறையே நன்கு கற்று ஆராய்ந்தறிந்த முன்னோர்களான மகர்ஷிகள் சம்சார கடலை கடக்க சிவநாமத்தை ஜபிப்பதையே உயர்ந்த சாதனமாக உபாயமாக நிச்சயித்துள்ளனர். முனிவர்களே, பன்னி பல பல பேசுவதால் யாது பயன்? அனைத்து பாவங்களையும் நொடியில் நீக்கியருளும் சிவநாமத்தின் பெருமையை ஒரே ஒரு ஸ்லோகத்திலே கூறட்டுமா? பகவான் சிவனது ஒரே ஒரு நாமத்திற்கு பாவங்களை களைவதில் உள்ள திறன் எவ்வளவோ, அத்துணை பாவங்களை செய்ய முடிந்தவன் எவனுமே இல்லை. எவ்வளவு காலங்களானாலும் கூட செய்ய திறன் இல்லை. பாபானாம் ஹரணே சம்போர் நாம்னி சத்திர் ஹி அவதி சக்ரோதி பாதகம் தாவத் கர்த்தும் நாபி நரக்வசித். பகவான் சிவனது ஒரே ஒரு நாமத்திற்கு பாவங்களை களைவதில் உள்ள திறன் எவ்வளவோ, அத்துணை பாவங்களை செய்ய முடிந்தவன் எவனுமே இல்லை. எவ்வளவு காலங்களானாலும் கூட செய்ய திறன் இல்லை. முனிவர்களே, முன்பொரு காலத்தில் இருந்த பெரும் பாவியான இந்திரத்யும்னன் என் அரசன் சிவநாமத்தை உச்சரித்ததாலேயே பாவம் நீங்கி நற்கதி பெற்றான். அதே போலத்தான் பெரும் பாவியான அந்தன பெண்மணி ஒருவளும் சிவநாமம் ஓதியே நற்கதி அடைந்தாள். அந்தன பெருமக்களே, இதுவரை பகவானது திருநாம பெருமைகளை கூறினேன். தூய்மையான பொருள்களை மேலும் தூய்மை வரச் செய்யும் திருநீற்றின் பெருமைகளை இனி கூறுவேனாக. கவனமாக கேளுங்கள் மகர்ஷிகளே. திருநீறு அனைத்து மங்களங்களையும் நல்குவது, உயர்ந்தது, அது இருவகைத்தது. அந்த இருவகைகளையும் கூறுகிறேன், கவனத்துடன் கேளுங்கள். ஒன்று மகாபஸ்மம், மற்றொன்று சொல்ப பஸ்மம். மகாபஸ்மம் பல வகைத்தது, அது ஸ்ரௌத்தம், ஸ்மார்த்தம், லௌகிதம் என மூன்று வகைத்தது. சொல்ப பஸ்மம் என்பதும் பல திறத்தது என கூறுகின்றனர். ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் என்னும் இரண்டு திருநீரும் அந்தணர்களுக்கு ஆனவை. மூன்றாவதான லௌகிகம் என்னும் திருநீரும் மற்ற எல்லா மக்களுக்கும் ஆகும். அந்தணர்கள் வேதமந்திரங்கள் கூறியே திருநீற்றை விட்டுக்கொள்ள வேண்டும் என்று மகர்ஷிகள் கூறுகின்றனர். மற்றவர்கள் மந்திரம் என்று திருநீரை இட்டுக்கொள்ளலாம். இங்கு ஒரு ஆசிரியர், இந்த ஆசிரியனுடைய உரையாசிரியனுடைய குறிப்பு, தமிழ் வரையான தேவாரத்தில் திருஞான சம்பந்தமூர்த்திகள் அருளிய மந்திரமாவது நீர் என்னும் பதிகத்தை கூறி திருநீர் அணிந்து கொள்ளலாம். தூய்மையான பசிஞ்சாணம் கொண்டு செய்யப்பட்ட வரட்டியை எரித்து அதிலிருந்து பெறப்பட்ட விபூதி ஆக்னேயம் எனப்படும். முனிவர்களே, ஆக்னேயம் எனப்படும் இத்திருநீரும் ஒப்புரியாக அணிய ஏற்ற பொருள் என கூறப்படுகிறது. சான்றோர்கள் அக்னிஹோத்திரம் செய்த பஸ்மாவையே ஏற்பர். மற்ற வேள்விகளில் கிடைத்த பஸ்மமும் ஒப்புரியாக அணிய ஏற்றதாக ஆகும். ஜாபால உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள அக்னிதி பஸ்ம வாயுருதி பஸ்ம ஜலமிதி பஸ்ம ஸ்தலமிதி பஸ்ம வியோமிதி வியோமேதி பஸ்ம தேவா பஸ்ம ரிஷியோ பஸ்ம சர்வஹவா ஏததிதம் பஸ்ம எனும் ஏழு மந்திரங்களை கூறி திருநீற்றை நீரில் குழைத்து உடலில் அணிய வேண்டும். ஜாபால மகர்ஷி அனைத்து வர்ணத்தாரும் ஆசிரமத்தாரும் மந்திரத்துடனோ மந்திரமின்றியோ மிகுந்த மரியாதையோடு கட்டாயம் திருநீர் அணிய வேண்டும் என்கிறார். முக்தி பெறுவதில் ஆவல் உடையவன் உடல் எங்கும் திருநீர் பூசிக்கொள்வதையோ அல்லது நீரில் குழைத்து உடலில் ஆங்காங்கே முப்புரியாக அணிவதையோ சோம்பலால் தவறியும் மறக்கக்கூடாது என்பது ஸ்ருதிகளின் கட்டளை. சிவபெருமானும் ஸ்ரீமன் நாராயணனும் கூட திருநீற்றை முப்புரியாக அணிந்துள்ளனர். உமையம்பிகையும் திருமகளும் மற்ற தேவிகளும் கலைமகளான சரஸ்வதியும் திருநீற்றின் பெருமைகளை கூறியுள்ளனர். அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள், வர்ணக்கலப்பில் பிறந்தவர்கள், இழிந்த ஜாதியினர் என அனைவரும் திருநீற்றை உடலில் பூசியோ முப்புரியாகவோ அணிகின்றனர். இதன் பின் திருநீர் அணிவதன் பெருமையையும் முப்புரியாக அணிவதன் பெருமையையும் அணிவதன் முறையையும் கூறிய சூதமுனிவர் மேலும் கூறலானார். மகர்ஷிகளே, இதுவரை முப்புரியாக திருநீர் அணிவதன் பெருமையை கூறினேன். இது மிகவும் மறைத்து போற்றத்தக்கது. ஆகவே நீங்களும் இதை மறைத்து காக்க வேண்டும். முனிவர்களே, நெற்றி முதலிய குறிப்பிட்ட இடங்களில் விபூதியை முப்புரியாக இடுவதை அறிஞர்கள் திரிபுண்டம் என்கிறார்கள். புருவ மத்தியிலிருந்து புருவன் முடிவு வரை திருநீற்றை பெரிதாக இட்டுக் கொள்ள வேண்டும். மோதிர விரல், பாம்பு விரல் என்னும் பெருவிரல் இரண்டினாலும் இரு கோடுகளாக இட்டுக்கொண்டு பின் கட்டை விரலால் அவ்விரு கோடுகளுக்கும் நடுவில் எதிர்ப்புறம் இருந்து இட்டுக் கொள்ளப்படும் கோடும் சேர்ந்து திருப்புன்றம் எனப்படுகிறது. அல்லது சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்து மீதியுள்ள மூன்று விரல்களாலும் திருநீற்றை எடுத்த பக்தியோடு முப்புரியாக இட்டுக் கொள்ளலாம். முப்புரியாக திருநீர் இட்டுக் கொள்வது மிக உயர்ந்தது, இகபர இன்பங்களை அளிக்கவல்லது. முப்புரியாக இடும் திருநீற்றின் ஒவ்வொரு புரியிலும் 99 தேவதைகள் உள்ளனர். உடலின் அனைத்து பகுதிகளிலும் விளங்கும் அவர்களை பற்றி கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். திருநீற்றின் முதல் ரேகையில் ஓங்காரமான பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரம், முத்திகளில் ஒன்றான கார்கவத்தியம் என்னும் தீ, பூமி, தர்ம தேவதை, ரஜோகுணம், ருக்வேதம், கிரியாசக்தி, பிராதசவனம், மகாதேவர் என்னும் 9 தேவதைகளும் உள்ளனர். சிவதீட்சை பெற்றவர்கள் இதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ரேகையில் பிரணவத்தின் இரண்டாவது எழுத்தான உகாரம், தட்சிணாக்னி,
0: ஆகாயம் சத்துவகுணம் யஜுர்வேதம் மாத்தியான்னிக சமணம் இச்சாசக்தி அந்தராத்மா மகேஸ்வரன் என்னும் 9 தேவதைகள் உள்ளனர். பிரணமத்தின் 3வது எழுத்தான மகாரம், ஆகவனீயம் என்னும் அக்னி, பரமாத்மா, தமோகுணம், துலோகம், ஞானசக்தி, சாமவேதம், சாயம் சவனம் அதாவது திருத்தீய சவனம் யாகத்தின் ஒரு பகுதி, சிவன் எனும் 9 தேவதைகளும் 3வது ரேகையில் விளங்கும் தேவதைகள். இவ்வாறு இந்த முப்புரிகளிலும் உள்ள தேவதைகளை நீராடி தூய்மையாக உள்ளவன் பக்தியுடன் உள் நினைந்தவாறே திருநீற்றை முப்புரியாக இட்டுக் கொள்வானே யாகில் அவன் இவ்வுலக போகங்களையும் அவ்வுலக மோட்சத்தையும் பெறுகிறான். இதுவரை அந்தந்த அங்கங்களில் உள்ள தேவதைகளின் இடங்களை கூறினேன். இனி அதற்கு உள்ளதான இடங்களை கூறுவேன். பக்தியோடு கேளுங்கள். திரிபுண்டரத்தின் நியாசத்தை 32, 16, 8 அல்லது 5 இடங்களிலாவது செய்து கொள்ள வேண்டும். தலை, நெற்றி, 2 காதுமடல்கள், 2 கண்கள், 2 மூக்குகள், வாய், கழுத்து, 2 கைகள், 2 முழங்கைகள், 2 மணிக்கட்டுகள், இதயம், 2 விலாப்புறம், தொப்புள், 2 அண்டகோஷங்கள், 2 துடைகள், 2 முழந்தாள்கள், 2 கணுக்கால்கள், 2 கண்டைக்கால்கள், 2 பாதங்கள். இவையே 32 இடங்கள். இவ்விடங்களில் தீ, நீர், நிலம், காற்று, 10 திசைகள், 10 திக்பாலகர்கள், 8 வசுக்கள் வாசம் செய்கிறார்கள். தரன், துருவன், சோமன், ஆபஸ், அனிலன், அனலன், பத்யூஷன், பிரபாசன் என்பவர்களே 8 வசுக்கள். இவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் இவர்களுக்கான இடங்களில் பெரியோர்கள் திரிபுண்டரமாக திருநீர் அணிவார்கள். அல்லது ஒரே நோக்குடன் வேறு எண்ணமின்றி 16 இடங்களில் திரிபுண்டரம் அணியலாம். தலை, நெற்றி, கழுத்து, 2 தோள்பட்டைகள், 2 மேற்கைகள், 2 முழங்கைகள், 2 மணிக்கட்டுகள், இதயம், தொப்புள், 2 விலாப்புறங்கள், முதுகுப்புறம் ஆகிய இடங்களில் திருநீர் இடும்போது அஸ்வினி குமாரர்கள் 2 சிவன், சக்தி, ருத்ரன், ஈசானன், நாரதர் மற்றும் வாமை ஆகிய 7 ஜேட்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூததமனி, சமனோன்மணி முதலிய 9 சக்திகளையும் நினைந்து வணங்கி இட்டுக் கொள்ள வேண்டும். நாசத்யர், தஸ்ரர் 2 அஸ்வினி குமாரர்கள் ஆவர். தலை, கேசம், 2 காது மடல்கள், நெற்றி, 2 தோள்பட்டைகள், மார்பு, தொப்புள், 2 துடைகள், 2 முழந்தாள்கள், 2 பாதங்கள், முதுகு என்னும் இந்த 16 இடங்களிலும் முப்புரியாக திருநீர் அணிய வேண்டும். தலையில் சிவன், கேசத்தில் சந்திரன், 2 காது மடல்களில் ருத்ரனும் பிரம்மதேவனும், நெற்றியில் கணபதி, 2 புஜங்களில் விஷ்ணுவும் லக்ஷ்மியும், மார்பில் அதாவது இதயத்தில் சம்பு, தொப்புளில் பிரஜாபதி, 2 துடைகளிலும் நாகமும் நாக கன்னிகைகளும், 2 முழந்தாள்களில் ரிஷி கன்னிகைகள், 2 பாதங்களிலும் சமுத்திரங்கள், பரந்த முதுகில் அனைத்து நதி தீர்த்தங்களும் என தேவதைகளாக வசிக்கின்றன. இதுவரை 16 இடங்களில் திருநீர் அணிவது பற்றி கூறினேன். இனி 8 இடங்களில் அணிவது பற்றி கூறுவேனாக. குஹ்யம், நெற்றி, உயர்ந்ததான 2 காது மடல்கள், 2 தோள்பட்டைகள், மார்பு அதாவது இதயம், தொப்புள். இவ்வெட்டு இடங்களில் பிரம்மதேவனும் சப்த ரிஷிகளும் தேவதைகளாக விளங்குகின்றனர். திருநீரின் பெருமை இறந்த சான்றோர்களே இந்த 8 இடங்களையும் கூறியுள்ளனர். மேலும் இவர்கள் நெற்றி, 2 புஜங்கள், மார்பு, தொப்புள் எனும் 5 இடங்களையும் திருநீரணிய ஏற்ற இடங்களாக கூறியுள்ளனர். இடம், நேரம் இவற்றிற்கு ஏற்றவாறு திருநீற்றை உடல் முழுவதும் பூசியோ நீரில் குழைத்தோ அணியலாம். உடல் முழுவதும் பூசி அணிய இயலாதவர் முப்புரியாக அணியலாம். நெற்றியில் இட்டுக் கொள்ளும் போது முக்கண்ணரும், முக்குணங்களுக்கு ஆதாரமானவரும், மூர்த்திகளையும் தோற்றுவித்தவருமான ஸ்ரீ சிவ பரம்பொருளை மனதிலே தியானித்து நமசிவாய என்னும் திருவெந்தெழுத்தை ஓதியே அணிய வேண்டும். ஈசனே உனக்கு வணக்கம், ஈசாபியாம் நமஹா என்று கூறி 2 விலாப்புறங்களில் அணிய வேண்டும். பீஜாபியாம் நமஹா என்று கூறி 2 மணிக்கட்டுகளிலும், திருப்தியாம் நமஹா என்று கூறி அடிவயிற்று பகுதியிலும், உமேஷாபியாம் நமஹா என்று கூறி மார்பின் மேற்புறமும், பீமாய நமஹா என்று கூறி முதுகு கழுத்தின் பின்புறமும் முப்புரியாக திருநீர் அணிய வேண்டும்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

பண்டாய நான்மறை திருப்பெருந்துறையில் அருளியது. அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல். எப்போதும் எவராலும் அளவிட்டு கூற இயலாத பழங்காலத்தே இறைவனுடைய திருவாய் மொழியாக தோன்றிய நான்மறைகளையே பண்டாய நான்மறை என்பர். திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானிடத்தே சேரும் அடியவருடைய பாசக்கட்டறுத்து இடர்களைக் களைந்து இன்ப வாழ்வினை பெறுவர் என்னும் உண்மையை உணர்ந்த அனுபவத்தால் துளியும் ஐயமின்றி தெரிவிப்பது போன்று மாணிக்கவாசகப் பெருமான் ஏழு பாடல்களை பாடியுள்ளார்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: இந்த காலம் என்கிற தத்துவத்தை பற்றி சொன்னாங்க. தோற்றத்தில காலம்தான் முதல்ல தோன்றுகிறது, அதற்கு பின்பு நீதிதான் கலை வித்தையாராகும். ஆனால் செயல்படும் பொழுது கலை வித்தையாராக தான் முதல்ல செயல்படும். மாயைய காலமுடன் ஏதிகின் கலாதி தோன்றும் ஆயவ காலம் மூன்றாயாக்கியும் காலம் உண்டு. நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அழித்தும் போக்கி காயமுடு உலகுக்கெல்லாம் கால சங்கியை பண்ணி நாயகன் ஆணையினாலே நடத்திடும் உலகமெல்லாம். சிவஞான சித்தியார சொன்ன காலத்தபத்திலும் அந்த மூன்று காலமாக ஆகி அழித்தும் போக்கி மூன்று தொழில் செய்கிறோம். சிருஷ்டி சன்மாரம் ஒன்றையும் செய்கிறோம். செய்தி காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கியினால் பண்ண நமக்கு ஒரு கால சங்கியை எண்ணிக்கை வேணுமே, அதை இந்த காலகட்டத்தில் தான் செய்யணும். அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு காலம் மந்திரியா இருக்கணும் ஒரு நியதி இருக்கு. அதை முடிஞ்சாச்சுன்னா அடுத்த செகண்ட் டிஸ்மிஸ், வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அவனை மாட்டிக்கிடுவான், அவன் காலம் அவ்வளவுதான். அப்ப காலம்தான் எல்லாத்தையும் அவன் அவனுக்கு ஒரு விஷயத்தில் நியமனம் பண்ணும். நாயகன் ஆணையினாலே நடத்தும் அவன், ஆனா அதுக்கு சுதந்திரம் உண்டான்னா நாயகன் ஆணையினாலே அந்த எந்திரமானுடைய ஆணையின் வழி அது நடக்கும். அது சிவஞான சுவாமி அவர் சொல்றார், தனக்கு கீழ் உள்ள பொமலங்களை அவனுக்கு அப்படின்னா சிருஷ்டி சொன்னாரன் எப்படியா வந்தது அவருக்கு, அவருக்கு கீழுள்ள பொமலங்கள் இருக்க கால தத்துவத்து கீழுள்ள பொமலங்கள், அந்த பொமலங்களை அவன் செய்ய முடியும். தனக்கு கீழுள்ள பொமலங்களை ஆக்கியும் அழித்தும் அழித்தும் போக்கி உயிர் உடல்களுக்கெல்லாம் கால வரையறையை செய், உயிர்களுக்கும் காலவரை செய்கின்றது, இந்த உடலுக்கும் காலவரை செய்கின்றது.

காலம் ஜடம்னு சொல்லிட்டேன்னா அப்ப நடத்துறதுக்கு ஒரு சித்து அறிவுக்குறை ஒண்ணு வேணுமே, அது எது? அதனை நடத்தும் சித்துக்குறை ஒன்று வேண்டும், அது நமது நாயகன் நமது சிவருமான் தான். அதான் இப்போ காலம் முன்னால தோன்றுகிறது, ஆனா செயல்படும் போது நீதியும் கலை அராகமித்தை செயல்படும் போதுதான் காலம் வருது. அப்போத்தன் கேக்குறான், இய காலம் பின்னால்தான் செயல்பட போகுது, கலை வித்தியாராது. அப்ப என் முன்னாலே தோண்டுவானே, இதோடு தோன்றலாம் இதுக்கு அப்புறம் தோன்றலான, காலம் முறையில் தோன்றியதுன்னு எனக்கு சொல்லலாம். அப்பா சொல்ற கலை வித்தை அராகம் செயல்படுவதற்கு காலம் தேவைப்படுகிறது. அப்ப அதுக்கப்புறம்தான் காலம் செயல்படும். காலம் முன்னாலே தோன்றினாலும் கலை வித்தியாராகம் செயல்படும் ஆரம்பிச்சோம்னா இதுக்கு அது கால வரையறை செய்ய வேண்டும். அப்போ காலம் நியதியும் ஆன்மாக்களுக்கு வினையை வரையறுப்பது. இந்த ஆன்மாக்களுக்கு வினையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை நியதி தத்துவம், அது எவ்வளவு காலம் என்பதை கால தத்துவம் வினை செய்யும். இப்ப எனக்கு நியதி இங்கே வந்து பேச வேண்டும் என்பதை நியதி, இன்றைய நியதி. அந்த நியதியை எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பஸ்ல புறப்படணும், எப்பொழுது பயணம், திரும்பி எத்தனை மணிக்கு பஸ்ல ஏறணும், எல்லாம் அதான் நியமம் காலம். அப்படி காலம் நியதியும் ஆன்மாக்களுக்கு வினையை வரையறுப்பதும் நியமிப்பதும் ஆகலின் முகத்தான் உபகரிப்பன. அதனால அதுக்கு உபகாரமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மாக்களுக்கு தொழில் அறிவு இச்சை நிகழ்ந்தவில் அன்றி கண்மத்தோடு இயவு கூடாதனால், இப்ப ஆன்மாவுக்கு இச்சை ஞானம் கிரியை ஏற்படணும். அப்படி நிகழ்ந்தவின் தான் கண்மாக்களோடு ஒரு தொடர்பு ஏற்பட இருக்கும். அப்படி தொடர்பு ஏற்படும் போதுதான் காலத்தின் நிர்ணயமனம். இது பேசாம இருந்தா இப்ப காலம் தேவையில்லை. இந்த ஆன்மாக்கள் அறிவீச்சை செயல்களில் ஈடுபடும் பொழுது அப்ப காரணம் நிர்ணயம் பண்ண வேண்டிய வரும். இவன் எப்போ எவ்வளவு நாளை காரியம் செய்யணும், இவெல்லாம் அப்ப காலம் செயல்படும். நிகழ்ந்த பின்னன்றி கண்மத்தோடு இயல்பு கூடாதாகின் கால நியதியின் உபகாரம் அவற்றின் பின்னத்தாயிற்று. அதனால கால நியதி வந்ததனுடைய உபகாரம் பின்னால வந்தது, ஆனால் தோன்றியதும் ஒரே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கால நியதியின் கலை தோற்றம் பின்னரும் நிகழும் ஆகலின் அப்ப காரிய மாத்திரை காலம் காரணமாகும். அப்ப காலம் ஏன் முன்னால தோன்றணும்? இல்ல இப்ப இந்த கலை நியதி அலாகத்தினால தின் செயல்பாட்டினால நிகழ்கிறத இதுக்கு ஒரு காலம் நிர்ணயம் பண்ணணும் அல்லவா? அந்த காலம் அப்ப தேவைப்படுவதனாலே மையப்படுகிறது. காரிய மாத்திரை காலம் காரணமாகலாம், அந்த காரியங்களுக்கு காரணமாக இருப்பது காலம், அதனால முன்னால் தோண்டிட்டான். அப்போ காலமும் காரியப்படுகிறது. அப்ப காலமும் காரியமாகின் அது தோன்றதுக்கு வேறொரு காலம் தேவையா? வேறொன்னும் தேவை, ஒரு காலம் தோன்ற செயல்படுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் தேவை. அப்ப இந்த காலம் செயல்படுவதற்கும் ஒரு காரணம் தேவை அல்லவா? அது எது ஆனு கேக்குறான். அப்போ சொல்ற சுத்த தத்துவங்கத்தில சுத்த காலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த காலங்கள் எல்லாம் அசுத்த தத்துவங்கள், அசுத்தமாயில், சுத்தமாயில இருக்கின்ற புவனங்களை எல்லாம் தொழிற்பதற்கு சுத்த காலம் தேவை. அந்த சுத்த காலம் இந்த காலத்திற்கு காரணமாக அமைகின்றது. காரணமாக அமைவதோடு சரி, ஆனால் காரியம் இங்கே அசுத்த காலம்தான் செயல்படும். ஆகவே சுத்தம் பிரபஞ்சத்தை சுத்த பிரபஞ்சத்தை சுத்த காலம் உண்டு. அறிவே அனந்தேஸ்வரர் வாயிலாக அந்த சுத்த காலத்திலிருந்தான் அனந்தேஸ்வரர் வாயிலாக இந்த அசுத்தமாயை குறைப்படுத்துகின்றார். அனந்தேஸ்வரங்கர் யாருமே போன வாரம் சொன்ன இப்படி இதைத்தான் அங்கே காலங்கிறதை பற்றி அங்கே சொன்னார். இப்ப யாழன் பகவான் வந்து

0: கிறார். இவ்வரசு இயற்கை தன்னில் எனக்கு ஆசையில்லை, இந்த அரசு போக எனக்கு ஆசையில்லை எனக்கு. அவ்விதி முகுந்தன் ஏனோர் வாழ்க்கையும் அவாபுகின்றேன். இந்த பிரம்மாவுக்கு ஒரு வாயசு, விஷ்ணுவோட வாயசு, இவ்வளவு ஆயுசுலாம் இருக்கிறதெல்லாம் பத்தினா நான் கவலைப்படவே இல்லை, அது எனக்கு ஆசையே இல்லை. மெய்வகை உணர்ந்து முத்தி மேய்வதற்கு உபாயம் ஒன்று சொல்வன். உண்மையானதை உணர்ந்து முத்தியை மேய்வதற்கு என்ன உபாயம் அதை சொல்லுங்கள். ஓர்ந்து உரைத்தியன தேசிகன் சேர்ந்து சொல்வான். அப்ப கேட்டான், யாரான் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? நன்றுனி வினாய், நல்ல கேள்வி கேட்டப்ப. கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டுவதற்கும் தெரியணும். கேள்வி கேட்டா கேள்வி பல விதம், அந்த கேள்வியினாலே அவன் என்ன சொல்றது தெரியாமல் செய்யணும். இவன் ஒரு கேள்விப்பட்டு அந்த கேள்விக்கு ஒரு கேள்வி போட்டு மடக்கிடுவான், அதுவும் கேள்விதான். உன்னுடைய அரசாட்சியில ஏண்டா அப்படி நடந்த, அந்த அரசாட்சியில் அப்படி நடக்கலையா? அதனால அன்னைக்கு நீ திருடன, இன்னைக்கு நான் திருடுறேன், அதனால இந்த திருடனை நீ சொல்லப்படாது. ஏய், நீ ஏண்டா திருடனேன்னு கேட்டா நீ திருடலையா அந்த காலத்துல, எனக்கு என்ன கேள்வி? அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. அதனால கேள்வி கேட்பதற்கும் ஒரு திறன் வேண்டும், அறிவு வேண்டும். வேண்டும் நல்ல கேள்வி நீ கேட்டப்பா, இதுவரையும் ஆர்ப்பிடி கேட்டதில்லை. நன்று நீ வினாய் முத்தி நற்றவம் வேள்வி தானம் கன்றுபட்டு நீ வேறுன்றால் காண்வரிதாகும். இந்த நல்தவம் வேள்வி தானம் பத்னி கடத்தல் எல்லாம் இருக்க, இது வந்து ஆன்மா மன சுத்தி அடைவதற்குத்தான். இது ஒண்ணும் மோட்சத்தை கொடுத்துடாது. நல்லவேளை துணை நான் நாளைக்கணும் அவருக்கு லட்சம் கொடுக்கணும் வச்சிருந்த கட்டி கூட போடுவேன், அப்படி இல்லை. அதாவது ஆன்மா சுத்தி அடையணும், மானம் சுத்தி அடையணுமானால் தானம் தவம் வேள்வி விரதங்கள்லாம் இருந்தால் தான் மனம் ஒருநிலைப்படும், சுத்தியாகும். அதற்கு பலன் உண்டு. என்னோ முக்கியமான பலன் எதுன்னா ஆன்ம சுத்தி அடைவதற்கு தான், மன சுத்தி அடைவதற்கு தான். அதனால மைந்தாக துன்றிய மாய வாழ்க்கை தொடக்கருத்து உய்யக் கொள்வான் என்றும் எம்பெருமான். அதனால இந்த மாய வாழ்க்கையினுடைய தொடக்கருத்து உய்யக் கொள்வான் இருக்கான்பா, யாருன்னா என்றும் எம்பெருமான். நம்மளுடைய பெருமாள் இருக்கான், அவன் அவன் தீரம் இயம்ப கேட்டி, அவனுடைய திறத்தனை கேட்டானா தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் அவன் மருந்து அவன் தான் இருக்கு, மருந்தாளுநர் அவர் தான். ஆமா, அதுதான் மருந்தவை மந்திரன். இப்போ அவன் திறம் இயம்ப கேள் தொடக்கருத்து மாய வாழ்க்கை தொடக்கருத்து உயக் கொள்வான் என்பதுல பெத்தத்தும் அறுவான் முற்றியனும் அறுவான். ஆனால் பெத்தத்தில் அழுவதை விட முற்றியில் அழுவதுதான் நமக்கு சிறப்பு. அந்த இரண்டும் செய்யக்கூடியவன் அவன். அதனாலே தொடக்கருத்து உய்யக் கொள்வான் என்று எம்பெருமான் உள்ளான் அவன் திறம் எம்ப கேட்டி. குறைவிலா மங்கள குணத்தன்னாதலின், சிவம் என்றாலே மங்களம் என்றதான் ஒரு பெயர். ஆயினாலே மங்கள குணத்தன் எப்படி மங்களம்? குறைவிலா மங்களம், குறைவிலா மங்கள குணத்தன் ஆதலின் நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றன. அனாதியே மலம் கிடையாது, மலரகிதன், நாம மலசகிதன், நமக்கு அனாதியே மலம், அவனுக்கு மலம் கிடையாது. ஆகையினாலே நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றலின் அறைகுவர் சிவனன அறிவின் மேலவர், அவனைத்தான் சிவம் என்று சொல்வார்கள். அறிவிக்கோர்கள் நான். இறைவன் அப்போ சிவன் இல்லைன்னு சொல்றாங்களோ யாரு? அறைவன் குறைவுடையவர்கள் அர்த்தம். இறைவன் பெருமையை அவர் கூறுவார். அந்த சிவருமானுடைய பெருமை யாரால சொல்ல முடியும்? மேலன படுவன எவைக்கும் மேலவன். மேலன எது சொல்றியோ அதுக்கெல்லாம் மேலானவன். மாலன படுவனன் எவையும் ஆற்றுவான். அதாவது மயக்கம்னு சொல்லப்பட்ட மாதவன்கிற மயக்கங்க, மால் எனப்படுவன மயக்கம் உடையது என்று சொல்லப்படும் அத்தனையும் அவன் நீக்குவான். மால் எனப்படுவன எவையும் ஆற்றுவான் நீக்குவான். நூல் எனப்படுவன எல்லாம் வன்றவன். நூல் என்ன சொல்லிடோ அது அவன் தான் சொன்னான். அவன் எனக்கு தான் நூல். அவன் என்ன சொல்றான்? வேத சிவாகமங்கள். அதனால நூல் எனப்படுவன எல்லாம் உவன்றவன். வேலனப்படும் விடி பாகம் மேயினான். வேலை போன்ற கண்களை உடையவன். வேலனப்படும் விடி பாகம் மேயினான். பங்கையன் தன்னை முன்படைத்து மால் முதல் புங்கவர் தம்மை பின்னுறவும் ஒற்றினான். பிரம்மாவை சிருஷ்டி பண்றான், அதுக்கு மேல திருமாலை சிருஷ்டி பண்றவன். அங்கவன் இளநனில் அகில லோகம் பொங்கிய வல்லிரில் பொறிந்த நீரவே. அப்போ பங்கையன் தன்னை முன்படைத்து மால் முதல் புங்கவர் தம்மை பின்னுடவும் கொற்பினான். அங்கவன் இளநனில் அகில லோகம், அவன் இல்லைன்னா அகில லோகம் பொங்கிய வல்லிரில் பொறிந்த நீரவே. அந்த இருளை நீக்க முடியாது, அவன் தான் அதை செய்ய முடியும். ஆணவ மரத்தை நீக்குபவன் அவன் ஒருவனே. அடுத்ததான் முக்கியமான, பகல் இரவு உளது இனது எனும் என் பகுப்பிலா அகலரும் இருள் பொதி அநாதிகாலையில். அந்த பிரளயம் முடிஞ்ச எப்படி இருக்கும்? ஆனா பகல் இரவுங்கிறது கிடையாது, உலகு இலகு என்பது கிடையாது, அந்த பகுப்பெல்லாம் அங்க கிடையாது. எல்லாம் ஒண்ணு போல கிடக்க வேண்டிய பகல் இரவு உலகு இலகு என்னும் பகுப்பில்லா அகலரும் இருள், அகற்ற முடியாது அந்த இருள். புரியல? அநாதிகாலையில், அதான காலத்துக்கு அப்பாற்பட்டவன். உகலறம் பரசிவன் ஒருவனே உடன். அந்த மாதிரி நேரத்துல பரமேஸ்வரன் ஒருத்தன்தான். அனைத்தும் ஒழுங்கிய பின்பு சம்ஹாரத்தில் அப்படின் ஒழுங்கிய பின்பு சர்வசம்ஹாரம் அவன் ஒருவன் தான் மிச்சம், யாரும் இருக்க முடியாது. ஆகினாலே உகலறும் பரசிவன் ஒருவனே உடன். மிகும் உணர்வல் முழு உணர்வம்பினை வெடிப்பட்டு ஒங்குவான். அந்த அவனிடத்தில்தானே அறிவில்லாத தடையிலா ஞானமாகிய பராசக்தி அவனிடத்துல இருக்கான். சரி, அடுத்த பார்க்க, எங்குழ யாவையும் இவன் வயத்தவன். எல்லாம் அவன் வயத்தல், அவன் முதப்பட்டுதான் தன் வயத்தனாதல். எங்கிடம் இவன் ஒரு வயத்தன் எய்திதான். இவன் மற்றவனுக்கு வசப்பட மாட்டான். எங்கணம் விழிமுகம் எங்கும் கால்கரம் எங்கணம் திருவுரு இவனுக்கு என்பவே. இதுதான் வேதத்தில் சில விஷயம் வரும். சகஸ்திரசீருஷா புருஷ சகஸ்திராட்ச சகஸ்திரபாது வேதம், ஆயிரக்கணக்கான தலைகள். சகஸ்ரசீருஷா புருஷ சகஸ்ராட்சாது, ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான பாதங்கள் உடையவன் என்று வேடம் போச்சுக்கிறோம். அதேதான் அப்படியே இங்க சொல்றார். எங்கனும் விழிமுகம் எங்கனும் விழிமுகம் எங்கும் கால்கரம் எங்கனும் திருவுரு இவனுக்கு என்பவே. இத வேதத்துல புருஷ சூக்தான்னு ஒரு அந்த புருஷ சூக்தத்துல இந்த வாக்கியம் வருது. எங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை நடந்துட்டு, புருஷ சூக்தம் எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, விஷ்ணு கூறியதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை சிவருமானுக்கு உரியதுங்கிற என்னுடைய கருத்து. அதுல ருத்ர ஏகாதசனின்னு ஒரு புத்தகம் போடுறோம், அது அந்த விளக்கமா அதை சொல்லியிருக்கேன். அதாவது அந்த புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட இலக்கணங்கள் அனைத்தும் சிவருமானுக்கே பொருந்தும், உங்க விஷ்ணுக்கு பொருந்தாது, ஆனால் அதை விஷ்ணுக்குன்னு வச்சிருக்க வச்சுட்டு போங்க. இந்த ருத்ர ஏகாதசனின்னு ஒண்ணு நடக்கும். அதாவது எப்படின்னா, வேதத்திலே நடுநாயகமாக உள்ளது எஜுர்வேதம், அது ஏழு காண்டங்களை உடையது. அந்த ஏழுல நடு எது? நாலாவது காண்டம். நாலாவது காண்டத்தில் அந்த ஸ்ரீருத்ரன் இருக்கு. இந்த ஸ்ரீருத்ரம் என்பதும் பதினோரு அனுபாகங்களை உடைய சாப்டர், பதினோரு சாப்டர். பதினொன்றுல நடு எது? அஞ்சாவது. அந்த ஐந்தாவது அனுபாகத்தில் தான் பஞ்சாட்சரம் வருது. நமஸ்சோமாய தருத்ராய த நமஸ்தாம்ராய தருணாய சொல்லிக்கின்ற நம சிவாய சிவதராய ஏரத்தின் நடுநாயகமாக இருப்பது பஞ்சாட்சரம், மந்திர ராஜம் என்பதற்கு பெயர். அப்படி அந்த வேதத்திலே எங்கனும் சொன்னான், எங்கனும் விழிமுகம் அந்த புருஷசூக்தவர்களே சொல்லுவாங்க. அந்த புருஷசூக்தத்தினுடைய பார்த்தா அதுவும் சிவருமானுடைய இலக்கணத்துக்கு தான் அது பொருத்தமா இருக்கு. இந்த ஸ்ரீருத்ரம் பதினோரு அணுவாகம் சொன்னான். இந்த பதினோரு அணுவாக ஸ்ரீக்கன் சொல்லி சமகம் என்கிறின் ஒரு பகுதி, அதையும் ஒருவன் சொன்னா ஸ்ரீருத்ரன். இந்த ஸ்ரீருத்ரம் பதினோரு தடவை சொல்லணும். அதே மாதிரி பஞ்சமகத்தை ஒரு தடவை சொன்ன, அதுவும் பதினோரு அனுமான், அது ஒரு தடவை. இப்படி சொன்னா பதினொன்னு இன்ட்டு பதினொன்னு 121 வரை சொல்லணும். அதுதான் ருத்ர ஏகாதசனி. நான் பேர் ருத்ர ஏகாதசனி இன்ட்டு 11 மகாருத்ரம், மகாருத்ரம் இன்ட்டு 11 அதிருத்ரம். இப்போ அதுக்கு ஜப முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அப்ப இந்த ருத்ர ஏகாதசனில மகாதேவருக்கும் தனியா ஒரு கும்பம் வைப்பான். ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், அந்த 11 ருத்ரர்களுக்கும் கும்பம், 11 ருத்ரம் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு மகாதேவ கும்பமும். இந்த ஜபம் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மகாதேவ கும்பத்தை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்றீங்க கேட்டா, புருஷசூக்தத்தில்தான் விஷயம். அது எப்படி புருஷசூக்தம் நீங்க விஷ்ணுவுக்கு உரியதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த ஜபம் பண்ணி இங்க சிவன் மேல விடுறீங்களே, இது நியாயமா என்னு கேட்டா, அது அப்படித்தான் சொல்லிட்டு எப்படின்னு சொல்லவில்லை. காரணம் என்னன்னா, புருஷசூக்தம் முழுக்க முழுக்க சிவனுக்கு உரியது. அதனுடைய இன்னொரு பை உத்தர நாராயணன் ஒன்று, நாராயணன் என்ற சப்தமே சிவருமானைத்தான் குறிக்கும் என்று பாஷ்யகர்த்தர் சொன்னார். அவர் ஒரு இடத்தை சர்ச்சைப்படுறார் வரும், நாராயணன் என்ற சொல் இந்த நாராயணனுக்கு பொருந்தாது, எங்க சிவருமானுக்குத்தான் பொருந்தும் என்று சிவஞான சுவாமி வியாக்கியானம் ஒரு இடத்துக்கு நான் சொல்ல வர. அப்போ அது ஒரு வாக்கியம் ஆறாம், நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பர தியானம் ஜாதா, ஜாதான தியானிக்க நாராயணன் தியானிக்கிறவன், நாராயணனே தியானிக்கப்படுபவன். சொன்னா அது எப்படி பொருந்தும், என்னை நானே தியானித்துக் கொள்வேங்கிற பொருந்துமா? அப்ப இந்த நாராயண சப்தம் வேற, அந்த நாராயண சப்தம் வேற. என்ன, இந்த நாராயணன் தியானிக்கிறான், இந்த நாராயணன் தியானிக்கப்படுவர் ஜாதா எதுனா அருவும் நாராயணன் சோருமா? நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹன், நாராயண சப்தம் சூருமானையை குறிக்குமாயினாலே இந்த நாராயணன் அந்த நாராயணன் தியானிக்கிறான். அதனால புருஷருத்தம் சூருமானுக்கே உரியது நீங்க சொல்றது விஷ்ணுக்குரியன்னு சொல்லிட்டு சிவருமான் தெரியல கூட தண்ணியை விடுறாங்க, இது நியாயமா? அதுக்கு ஒத்தாரு, அது இல்ல, சிவருமானுடைய அடியார்களுடைய முதன்மையானவர் யாரு? விஷ்ணு. அதனால அது சரியா வரல, நீங்க சொல்ற பதில் சரியா வரல, அதனால இதுதான் உண்மை. அதான் இங்க அந்த இந்த புருஷ சூக்தத்துல சகஸ்ர சீரழா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபார், ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள், ஆயிரம் என்ற இந்த இந்த சொல்லுக்க அது எண்ணிக்கையை குறிப்பதா அல்ல. இங்க ஆயிரம் என்ற சொல் கணக்கில் அடங்கா. அங்க எங்க என்னப்பா இவ்வளவு கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இருக்குன்னா கரெக்டா ஆயிரம்னு ரெண்டாயிரம் அர்த்தம் இல்ல, எண்ணில் அடங்காத இருக்கு. எண்ணில் அடங்காதவர்கள் என்றால் அது பொருள், நியாயம் பொருள். ஆகதான் இங்க சொல்றேன், அங்கவன் இளநெனில் அகில லோகமும் பொங்கிய வல்விரில் பொறிந்த நீரவே, அரியன் அமரர்கள் அசுரர்கள் யோகிகள் இருளடு வேத வேதாந்த யாரும் இப்பெரியவன் அடியினை காணும் வெட்டினால் தெரிகிலா மாறுகொண்டு என்னும் தேடுவார். பிரம்மா விஷ்ணு தேவர்கள் அசுரர்கள் யோகிகள் வேத வேதாந்தங்களை கற்றவர்கள் எல்லாரும் இந்த பெரியவனுடைய அடியினைத்தான் பேணுகிறார்கள். அதனால ஆனா காணும் வெட்பினால் தெரிகிலாமாறு கொண்டு பார்க்கணும்னு ஆசை, ஆனா தெரியல. பிரம்மா விஷ்ணுக்களாலும் காண முடியாதவன், அசுரர்கள் யோகிகளாலும் காண முடியாதவன், வேத வேதாந்தங்களை கற்றவர்களாலும் காண முடியாதவன் அவன். தெரிகிலா மாறு கொண்டு இன்னும் தேடுவார்னா தேடிட்டு தான் இருக்காங்க. அவன் அவள் அது எனும் அவைதொரும் ஒன்றும் இச்சிவனால் முத்திரையில் சேர்த்துவாரில்லை. சிவஞானபுரத்தின் உடல்ல வச்சிட்டார். அவன் அவள் அது எனும் அவை தொடரும் ஒன்றும் இச்சிவனால் முத்திரையில் சேர்த்துவாரில்லை. இந்த உலகம் மூன்று பகுப்பாக உடையது, அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும். என்ன மூன்று பகுப்பாக உடைய இந்த உலகத்தை அடுத்தும் சிவன் என்று முத்தி கிடையாது. இந்த எத்தனைக்கும் சுவழரும் இம்முறை சுருதி கூறுவால், நான் சொல்லல, சுவழரும் இம்முறை, அதாவது சுவழரனும் கெடுதல் இல்லாத, கெடுதல் இல்லாத இம்முறை சுருதி கூறுமாள், வேற சொல்லது அடுத்த நான் இங்க சொல்றேன். இவன் அடி வழிபடின் முக்தி எய்துவாய், ஆயினாலே இவனுடைய அடியை நீ வழிபட்டால் நீ முக்தி அடைவாய் என்று சொல்கிறார்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெருமான் அருள் இருக்கு, துணை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த திருக்கோயில் சமைந்தது என்று அதன் காரியமாக செய்தார். கண் பார்த்ததுன்னு சொல்றோம், கண்ணு பார்க்காது, கண் ஒரு கருவிதான், மனிதன் தான் பார்க்கின்றான். இருந்தாலும் மரபு என்ன? கண் பார்த்தது, வாய் சுவைத்தது, நாக்கு சுவைத்தது, காது கெட்டதுங்கிறது. அது போல சொல்வதாகவும் கொள்ளலாம், அல்லது உண்மையிலே தன்முனைப்பே இல்லாத நிலையிலே பெருமான் திருவுளினாலே நல்லபடியாக ஒரு நல்ல கோயில் அமைந்தது என்று சொன்ன உடனே ஆயிடை, ஆயிடை என்றால் அந்த நேரத்தில் அர்த்தம். குடபால் வெற்பில் ஆதவன் கரந்து, குடம் குடக்கு குடம் என்று சொன்னால் மேற்கு, மேற்கே இருக்கின்ற மலையிலே ஆதவன் சூரியன் கறந்து அவன் சென்று மறைந்து போனான். மாலை நேரம் வந்தது. ஞானம் பாயிருள் பறந்த பின்னர் அந்த மாலையும் நீங்கி உலகம் முழுவதும் நள்ளிருள் படர்ந்தது, செறிந்த இருள் படர்ந்தது, இரவு வந்தது. ஞானம் பாயிருள் என்றால் பரவுகின்ற இருள். பறந்த பின்னர் கடிகையோர் 15 ஆகி சூரிய அஸ்தமத்திலிருந்து, கடிகை என்றால் நாழிகை, 15 நாழிகை கழித்து அப்படின்னு சொன்னார். 15 நாழிகை கழித்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு நாள் 2.5 நாழிகைக்கு 1 மணி நேரம், 15 நாழிகை என்றால் 6 மணி நேரம். சூரிய அஸ்தமனம் 6 மணி என்று வைத்துக் கொண்டால் இரவு 12 மணி, சூரிய அஸ்தமனம் 6:30 வைத்துக் கொண்டா இரவு 12:30, சூரிய அஸ்தமனம் 5:30 வச்சுக்கிட்டா இரவு 11:30. எப்படியா இருந்தாலும் சூரியன் அந்த மேற்கு மலையிலே விழுந்த பிறகு 15 நாழிகை கழித்து, அதுதான் நடுநிசி. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கும் இன்றைய நாள் சூரிய அஸ்தமனத்திற்கும் நட்ட நடுப்புற பார்க்கணும்னா 15 நாழிகை. எப்படின்னா சூரிய அஸ்தமனத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் நடுப்புற 30 நாழிகை. அதுக்கு நடுப்புற நள்ளிருளிலே அர்த்தராத்திரியிலே பெருமான் உபதேசம் பண்றார். அதனால்தான் சிவபுராணத்தில் நம்ம குருநாதர் சொல்றார், நட்ட நடு ராத்திரியில தான் அவருக்கு உபதேசம் ஆச்சு. அதையும் குறிப்பால் உணர்த்துவதற்காக நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேந்தர். பெருமான் எல்லா நேரத்தையும் தான் ஆடிட்டு இருக்கார். திருப்பள்ளிச்சியில் ஆடலையா? சிதம்பரத்துக்கு அடிக்கடி வர்றார் ஐயா. நம்ம ஐயா தூத்துக்குடியிலேருந்து அதிகமாக சிதம்பரத்துக்கு வர ஐயா செய்யாது. நீங்கள்லாம் எப்பயாவது வரீங்க, அவர் விடாமல் வர தோணும் போதெல்லாம் வந்துடுவார். நீங்கள் ஆமாம் தோணும் போதெல்லாம் வந்துடுவார். இப்போ காலத்தால் காலசந்தியிலேருந்து தான் ஆடுறார், உச்சி காலத்துலேருந்து தான் ஆடுறார், சாரக்ஷிலையும் ஆடுறார், ராத்திரி 2 காலத்துலையும் ஆடுறார், அர்த்தஜாமத்தில் ஆடுறார். கதவை அடிச்சுட்டு போனவரும் நிச்சயமாக ஆடிட்டு தான் இருப்பார். அப்ப அந்த நள்ளிருளை மட்டும் ஏன் சொல்லணும்? பகல்லாம் ஆடுறார். பகல்ல ஆடாம இருந்தா உலகம் இயங்குமா? ஒரு நொடி பொழுது பெருமான் ஆடாதிருந்தால் உலகம் இயங்காது. ஆக எப்பொழுதும் ஆடுகின்றார் என்பது உண்மை. ஆதியும் அந்தம் இல்ல அந்த ஆனந்த நடனத்தை அனவரதம் இடையீடு இன்றி வித்தவுட் பிரேக் செய்கிறார். ஆனால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே சிவபுரணம் சொல்லும் போது நள்ளிருளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, தனக்கு தீட்சையானது நள்ளிருளிலே. பெருமான் புறத்தே ஒரு நள்ளிருளை ஏன் சூஸ் பண்ணினான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை பத்தி இப்ப நான் சொல்லுவேன். ஆனால் அவர் உண்மையில நன் பகலை வந்து பெருமான் தேர்ந்தெடுக்காமல் நம்ம குருநாதருக்கு தீட்சை தருவதற்கு நடு நிசியை தேர்ந்தெடுத்தார். அதனால நட்டம் என்பது சிவ தத்துவம். பெருமானுடைய நடனம் இருக்கின்றதே பஞ்சகிருத்திய நடனம், அது ஞான நடனம் என்றும் ஊன நடனம் என்றும் சொல்லப்படும். ஊன நடனம் என்பது பெருமான் எவ்வாறு படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்கின்றான் என்பது. ஞான நடனம் என்பது பெருமான் எவ்வாறு அருள் செய்து பிறவி அறுக்கின்றான் என்பது. இந்த இரண்டும் ஒரே நடனம் தான். அவரவருக்கு அவரவர் கண்ணுக்கு ஒவ்வொரு நடனமாக தோன்றும் ஒரே நடனமே. சக்தி நிபாதம் உடையோருக்கு ஞான நடனமாகவும் ஏனையோருக்கு ஊன நடனமாகவும் பெருமானுடைய ஒரே நடனம் தோன்றும், ஆனந்த நடனம் தோன்றும். அந்த நடனத்தினை பெருமான் பயின்றாடினான்னா அடியேன் பயிலும் வண்ணம் ஆடினான். அந்த நடனத்தினுடைய உண்மையை நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு தீட்சை அளித்தான். பெருமான் ஆடுறாரு நாம எல்லாம் பாக்குறோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா பெருமான? அதெல்லாம் கிடையாது. பெருமான தேவரும் மூவருமே புரிஞ்சுக்காத போது நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம், சான்ஸே இல்ல. இந்த பெண்கள்லாம் பேசிக்கிறாங்க, ஏய் தெரிஞ்சவன மாதிரி பேசாத, எல்லாரும் சிரிப்பாங்க முதல்ல வாய முடிக்க. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமே தெரியல நமக்கா பெருமான் எளியவன். நம்மால தலைகீழ நின்னாலும் பெருமானை தெரிஞ்சுக்க முடியாது. பெருமான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கே நமக்கு 1000 புண்ணியம் வேணும். இவன் என் பெருமான் தெரிஞ்சுக்கிறதா ஞானம் போறோம். பெருமான் கருப்பா சேப்பான்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் நெட்டையா குட்டையான்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு முதல்ல அதுக்கான தோது இருக்கா? நமக்கு அதுக்கான தகுதி இருக்கா? அவனே காட்டினா கூட நமக்கு தெரியுமோ தெரியாதோ? அதுக்கெல்லாம் ஆசையே படாத. இவன் என் பெருமான் என்று அறிகின்ற அந்த நிலையே உயர்ந்த நிலை என்று பேசப்படுகின்றது. உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சிற்றம்பலத்துருத்தன், தெரிந்தவர்களுக்கே தெரியல அவனை பத்தி முழுக்க என்று சொல்லும் பொழுது நம்ம குருநாதர் என்ன சொல்றார்? குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்வருவார். பிறரால் குறி குணங்கள் கொண்டே எல்லா பொருளும் உலகத்திலே அறியப்படும். குறினா அட்ரஸ், குணம்னா நேச்சர், எப்படி இருக்கும் எப்படி போய் சேரலாம், ஒரு அட்ரஸ் வேணும். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த வீட்டுக்கு போனா நம்மளை நல்லா தங்க வச்சுப்பாங்களா, நல்லா பார்த்துப்பாங்களா, அவர்கள் காட்டுகின்ற அன்பு, அது குணம். குறி என்பது என்ன? அந்த வீட்டுக்கு எப்படி போறதுங்கிற அடையாளம். குறியும் குணமும் இன்றி எந்த ஒரு பொருளையும் யாரும் அறிய முடியாது. கடவுளை குறி குணம் கொண்டு அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது அறிய முடியாத ஒரு பொருள், அந்த பொருளை நான் அறியும் வண்ணம் எனக்கு காட்டியது நான் பெற்ற பாக்கியத்தை யார் பெறுவார்கள்? குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை, பெருமான் தன்னுடைய கூத்தின் தத்துவத்தை உணர்த்தினான். எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார். ஆறு பெறுவார் என்றால் அடியேன் மட்டுமே பெற்றேன், வேறு யாரும் பெறமாட்டார் என்ற பொருளிலே வரல. வேறு சில பலர் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் என்னை போல பெருமானுடைய பெருங்குணையினாலே பெற்றார்களே தவிர ஒருவர் விரும்பினால் இதை பெற்றுவிட முடியாது என்பது பொருள். ஆறு பெறுவார் என்பதற்கு என்ன பொருள்னா, யாராலையும் பெற முடியாது, நான் மட்டும்தான் பெற்றிருக்கிறேன் அந்த ஆணவத்தில் சொல்லல. பெருமான் விரும்பினால் ஒருவரால் பெற முடியும், அவரவர் விரும்பி இதனை பெற முடியாது என்ற பொருளிலே வருகின்றது. பதஞ்சலி பெற்றார், வியாகரபாதர் பெற்றார், ஆளுடைய பிள்ளையார் பெற்றார், நம்பி ஆரூரர் பெற்றார், அப்பரடிகள் பெற்றார், அடியேனும் பெற்றேன் என்ற பொருளிலே வருகின்றது. அப்படி பெற்றது எப்பொழுதுன்னு கேட்டா, பெற்றது திருப்பெருந்துறையிலே பெற்றது. நடராஜ பெருமானுடைய திருநடனுடைய காட்சி எங்கே பெற்றார்? திருப்பெருந்துறையிலே நட்டனுடைய திசையிலே பெற்றார். அதைத்தான் இங்க சிவபுரத்தில் சொல்றார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நல்லா நடிச்ச பண்ண அர்த்தம், எனக்கு புரியுற மாதிரி நடிச்ச அர்த்தம். பயிலுதல் என்றால் நன்றாக செய்தல். இப்ப உங்களுக்கு புரிஞ்சா நீங்க எங்கிட்ட வந்து நல்லா சொன்னீங்க ஏன்னு சொல்லுவீங்களா? இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னா நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவீங்களா? நான் ரெண்டு மணி நேரம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருந்தது ஏன்னு சொல்லுவீங்களா? ஒண்ணுமே புரியல, திக்கு தெரியாத காட்டுல கொண்டு போய் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா, ஐயா ரொம்ப நல்லா பேசுறீங்க, மணிக்கணக்கா பேசுறீங்களே, சபாஷ் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சாதானே சொல்லுவீங்க. அப்ப கடவுள் இவன் நம்மை அறியட்டும் என்று நன்றாக செம்மையாக காட்டியதுனால்தானே அவர் பயின்று ஆடினான்னு சொல்றார். உங்களுக்கு புரிஞ்சா நான் நல்லா பேசினேன்னு நீங்க சொல்லுவீங்க. நம்ம குருநாதருக்கு புரிஞ்சதுனால நடராஜாவை பத்தி நீ நல்லா ஆடினேன்னு சொல்றார். இதான் நடராஜாவை பார்த்து நீ நல்லா ஆடினேன்னு சொன்னா இவர் புரிஞ்சுகிட்டாருன்னு அர்த்தம். சாமி நீ என்ன புரிஞ்சுக்கோன்னு விடுறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பயிலுதல் நன்றாக செய்தல். பெருமானி நன்றாக ஆடிக்காட்டினா என்று சொன்னால் அடியேன் உன் கருணையினாலே அதனை உள்ளவாறு உணர்ந்தேன். குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை உள்ளவாறு உணர்ந்தேன் என்று சொன்னார். அதற்கு பெருமான் நடுநிசியனை தேர்ந்தெடுத்தார். மேயனல் உயிர்கள் எல்லாம் விழித்து விழித்துயில் பயிலும் காலை. ஏன் நடுநிசை எடுத்தாருங்கிறதுக்கு இங்க சொல்றார், டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீ. எல்லாரும் நல்லா உறங்கும் போது ஒரு கணவன் அன்பு மனைவியை அழைச்சிக்கிட்டு தனியா போறார். எப்ப போறார்? எல்லாரும் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காராங்கன்னு உறுதி செய்து கொண்டு போறார். அதுபோல கடவுள் தான் விரும்புகின்ற உயிருக்கு தன்னை தருவதற்காக வருகின்றார். அப்ப மத்ததெல்லாம் நல்லா தூங்கிடுச்சான்னு பாத்துக்கிறார். அந்த உறக்கம்னா என்னன்னா, அறியாமேகின்ற உறக்கத்திலே எல்லோரும் இருக்கும் பொழுது இவனுடைய அறிவு கண்ணை திறக்கின்றார். அப்பொழுது அந்த வேறுபாட்டை காண்பிப்பதற்காக ஒரு யோகியானவர் எல்லோரும் விழித்திருக்கின்ற நிலையிலே உறங்குவதையும், எல்லோரும் எந்த நிலையிலே உறங்குகின்றார்களோ அப்போது விழித்திருப்பதையும் இயல்பாக கொண்டிருக்கிறான் என்று சிவஞானம் படைத்த கண்ணபிரான் கீதையில சொல்றார். கண்ணபிரான் கீதையில சொல்வதெல்லாம் சைவம்தான், அதை மாற்று சமயத்தார் அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்வார்களே தவிர அது சைவம்தான். என்ன காரணம்? கண்ணனே சிவ பூஜை செய்தவர் தானே, உபமன்ய முனிவட்ட தீட்சை வாங்கிட்டு. அப்ப அவர் சிவஞானம் இல்லாம இன்னொரு ஞானத்தை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். கீதை என்பது ஒரு சைவ நூல் தான், அது சிவஞான கண்ணோடு பார்த்தால் தான் அதனுடைய உண்மை தெரியும். திருமால் சிவஞானம் கொண்டவர்னு திருவாசகம் சொல்லுது, அதுக்கு மேல உண்டா? நலமுடைய நாரணன் சாமி உலகத்தையே அழிக்கிற ஒரு படை. ஆட்டம்பாம்லாம் மிக உயர்ந்த ஆட்டம்பாம் இந்த ஸ்ரீ இந்த சுதர்சனம்ங்கிற சக்கரம், அழிக்கவும் அருளவும் வல்லது சுதர்சனம்ங்கிற சக்கரம். அந்த சக்கரத்தை சாமி என்ன பண்ணாரு? திருமாலுக்கு கொடுத்தார். ஒரு பெரிய படையை கடவுள் யார்கிட்ட கொடுப்பார்? அவன் அதை ஒழுங்காக பயன்படுத்துவான், தவறாக பயன்படுத்த மாட்டான் என்ற உறுதிப்பாடு கடவுளுக்கு இருந்தா தானே கொடுப்பார். திருமால் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார் சிவனுக்கு தெரிஞ்சதுனால தானே கொடுத்தார், இல்லன்னா கொடுப்பாரா? அப்பொழுது திருமாலுடைய தகுதி உயர்ந்த தகுதி தானே, நலமுடைய நாரணன் தானே. நம்ம குருநாதர் சொல்றார், சலமுடைய ஜலந்தரன்றன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கென்று அருளியவாறு என்னே. நலம் என்பது சிவ பூஜை, எத்தனை பிறவி எடுத்தாலும் திருமால் இறைவனை பூசிக்காது இருந்ததில்லை. அந்த சிவஞானம் கொண்ட நாரணருக்கு கொடுத்தார். அந்த நாரணருக்கு கொடுத்தது கூட சும்மா கொடுக்கல, அவன் ஞானத்தை மெச்சி கொடுக்கல, அவனுடைய தொண்டினை மெச்சி கொடுத்தார். நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அறரடிக்கீழ் அலராக இட ஆழ் அருளினன்கான் சாடலோ. ஒருவருக்கு தகுதி இருப்பதை பார்த்து மட்டும் பதவி கொடுக்க கூடாது, அவர் செய்கின்ற தொண்டினை பார்த்து மாதிரி கொடுக்கணும். திருமாலுடைய தகுதி, தகுதி இல்லாமல் பெருமான் தரமாட்டார், அதே நேரத்தில் செய்த தொண்டிற்கு பரிசாக கொடுத்தார் என்ற ரெண்டு உண்மைகளை திருவாசன் சொல்லுது. அப்ப அந்த கண்ணன் சொல்றாரு, யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. எது எல்லா உயிர்களுக்கும் இரவோ அந்த இரவிலே இந்திரியங்களை அடக்கியவன் யாரு? முனிவன். ஒரு மெய்யடியார் சிவஞானம் பெற்றவருக்கு இலக்கணம் என்ன? இந்திரியங்கள் அடங்கியிருப்புதான் இலக்கணம். ஒருமைக்கண் ஆமை போல் அடங்கி இருக்கணும். எப்படி அடங்கி இருக்கணும்னு கேட்டா, கண்ணுக்கு இயல்பு பார்ப்பது, அதுல குற்றம் இல்லை. மீண்டும் பார்ப்பது என்பது, பார்க்கத்தகாததை மீண்டும் பார்ப்பது என்பது உயிர் குற்றம், கண்ணின் குற்றம் இல்லை. ஒரு முறை ஒன்றை பார்ப்பது கண்ணுக்கு இயல்பு. இது பார்க்கத்தகாதது, பார்க்கக்கூடாது என்று மனதை கட்டுப்படுத்தி காணத்தகாதவற்றை காணாதிருப்பதும், கேட்கத்தகாதவற்றை கேளாதிருப்பதும், உரைக்கத்தகாதவற்றை உரையாதிருப்பதும், சுவைக்கத்தகாதவற்றை சுவையாதிருப்பதும், தீண்டத்தகாதவற்றை தீண்டாதிருப்பதும் நம்முடைய ஒழுக்கம். அதான் இந்திரிய புலனடக்கம். அந்த புலனடக்கம் என்பது அடிப்படை. எல்லா சமயத்திலையும் இறைவனுடைய திருவடி ஞானம் பெற வேண்டும் என்றால் புலன்கள் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இல்லை என்று சொன்னால் அது இறப்பதற்கே காரணமாகும். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணம். சம்யமி என்றால் இந்திரியங்கள் அடங்கியவன். அவன் உயிர்கள் எல்லாம் எங்கு விழித்திருக்கின்றனவோ அந்த இரவு நேரத்திலே, உயிரெல்லாம் எங்கு வந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அந்த இரவு நேரத்திலே விழித்திருக்கின்றான். சரி, எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேகே. உயிர்கள் எல்லாம் எங்கு விழித்திருக்கின்றனவோ அங்கு இந்த முனிவன் என்பவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அடியார்கள்லாம் பகல் நேரத்துல போத்திக்கிட்டு தூங்குவாங்கன்னு அர்த்தமா? ராத்திரி முழுக்க செல்லு பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம் இல்ல? கண்ணன் சொல்வதற்கு அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். உலகம் எல்லாம் பகல்ல வீழ்ச்சிருக்குது, நம்ம வீட்டு பையன் என்ன பண்றான்? ராத்திரி முழுக்க வந்து டிவி பார்த்ததுனால நல்லா தூங்குறான். அப்ப இவன் பெரிய யோகியா இருப்பாங்க போல இருக்கு, முனிவனா இருப்பாங்க போல இருக்கு. நல்லா பகல்ல தூங்கிட்டதுனால ராத்திரி தூக்கம் வரல. அப்ப இரவு உறக்கம் வராத காரணத்தினால செல்ல நொண்டிக்கிட்டே இருக்கிறான் ராத்திரி முழுக்க. அத சொல்லல. உலக மக்கள் அவருடைய உறக்கம் விழிப்பு இரண்டும் சேர்த்து உலக வாழ்க்கை, அதற்கு விழிப்புன்னு பேரு. உலக மக்கள் கடவுளை பற்றி அறியவில்லை, கடவுள் உண்மையிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே முனிவன் கடவுளை அறிந்திருக்கிறான், உலக மக்கள் அறியாததை அறிந்திருக்கிறான். இரவு என்பது அறியாதுங்கிற பொருள் வருது, அறியாமை. நாம் உறங்கின்ற உறக்கம், நாம் விழித்திருக்கின்ற விழிப்பு இரண்டும் சேர்த்து உலக வாழ்க்கை என்பது விழிப்பு. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு உலகம்தான் தெரியும். நமக்கு தெரிகின்ற உலகம் அந்த முனிவனுக்கு தெரியாது. நமக்கு தெரியாத கடவுள் அவனுக்கு தெரியும். நாம உறங்கும் போது அவன் விழித்திருக்கிறான், நாம் விழித்திருக்கும் போது அவன் உறங்குகின்றான். அப்படின்னு தான் அர்த்தம். நாம் அறியாததை அவன் அறிந்து வைத்திருக்கிறான், நாம் அறிந்து வைத்திருப்பதை அவன் மறந்திருக்கிறான். அவன் அறியாதிருக்கிறான்னு சொல்லக்கூடாது, அவன் ஈடுபடாதிருக்கிறான். நாம் விழித்திருக்கின்ற நிலையிலே அவன் உறங்குவது போல் பாசாங்கு செய்கிறான், ஆனால் நாம் அறியாத நிலையிலே அவன் விழித்திருந்து இறைவனை உணர்ந்த வண்ணம் இருக்கின்றான். என்பதனால இந்த இரவு என்பது நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு சங்கேதம், ஒரு குறி. என்னன்னா, உலக காட்சி நீங்கிய நிலைக்கு இரவு என்று பெயர். ஒரு குறியீடு, ஒரு சிம்பல், உலக காட்சி நீங்கிய நிலை. இது முக்கியம் அப்படின்னு பரபரப்போட நம்ம உலகியல் ஈடுபடுறோம் இல்லையா? அடுத்த காரியம் இது, அடுத்த காரியம் இது. காது குத்தல் அட்டன் பண்ணணும், கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண வேணாம். இன்னைக்கு 61 ஒரு நாயனாருடைய குரு பூஜை வருது, பூசலார் நாயனார் குரு பூஜை. அதனால பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது என்று மிக நெருங்கிய உறவினர்களுக்கு கூட நம்ம சொல்லிடணும். அதுதான் நம்ம உண்மையில கடவுள்கிட்ட விழித்திருத்தல். உலகத்துல ஊடாடிட்டே இருக்கக்கூடாது. தரிசனம் எண்ட, நாம பிறப்பதற்கு முன்பு இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. எத்தனை பேர் காதை குத்திருக்காங்க? நம்ம உயிர் பிரிந்த பிறகுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் காது குத்த போறாங்க. இல்லைன்னா என்ன போல ஒருத்தன் எல்லாருக்கும் சேர்த்து காது குத்திருக்காங்க, காது குத்த போறோம். இதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. இந்த சமுத்திரத்துல பிறவி என்ற இந்த கடல்ல அலை ஓயப்போவதில்லை. அதனால இது வந்து ஒரு யூஸ்லெஸ் எக்ஸசைஸ், நமக்கு பலனளிக்காத ஒரு எக்ஸசைஸ். நமக்கு பிறவி பலனை அடைய வேண்டும் என்றால் இன்னொரு நாள் அந்த சங்கரராமலிங்கேஸ்வருக்கு என்ன தொண்டு செய்ய முடியும்? என்ன, நாளைக்கு எந்த நாளும் நம்ம உயிர் பிரியலாம். அப்ப கடைசி வரையிலும் அந்த பெருமானுக்கு தொண்டு செய்வது நமக்கு அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிறது, புண்ணியத்தை சேர்த்துக்கிறது. இன்னொரு பிறவி முழுவதுமே அவனுக்கு அருகில் இருந்து தொண்டு செய்கின்ற ஒரு உயர்ந்த பிரிவை பெருமான் கொடுக்கட்டுமே என்று நம்முடைய இலக்கினை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே பற்றுகளை குறைத்து கொண்டே வர வேண்டும். அந்த பற்று குறைய குறைய, உலகத்தை பற்றிய நினைவு குறைய குறைய, கண்ணெதிரிலே உலகம் இருந்தாலும் நமக்கு கருத்தளவிலே இருக்காது. என்பதனால உலக காட்சி நீங்கும். உலகம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா கருத்திலே இருக்காது என்ற காரணத்தினாலே அந்த உலக காட்சி நீங்கும். அந்த நிலை இரவு என்று சொல்வார்கள். பெருமான் எனக்கு இரவிலே காட்டியவாறு தண்டத்துல சொல்றார். இரவில் நான், கனவில் நான் சிவனை கண்டவாறே. கனவு என்பது உலக காட்சி நீங்கிய இடம். ஒரு பதிகம் தாண்டவ பதிகத்துல கடைசியில அப்பர் பெருமான் சொல்றார், பெருமானை கனவில் கண்டேன் அப்படிங்கிறது. கனவு என்பது என்ன? உலகத்தை காணாது உறங்குகின்ற நிலையிலே பெருமானை கண்டேன். அந்த உண்மையான யோகிகளுடைய இறைவினை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த நள்ளிருள் காட்டுகின்றது. அதான் கனெக்ஷன். நான் சொல்றது புரியுதா? புலன்கள் அடங்கி கடவுளை தேடுகின்ற உலகப்பற்றி நீங்கிய நிலையிலே இருக்கின்ற இரவு இருக்கின்றதே, அந்த இரவினை பௌதிகத்துல ரியல் வேர்ல்டுல நம்முடைய உலகத்துல பகல் காட்டாது இரவு காட்டும். என்ன காரணம்? எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க, சைலண்டா இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீயா இருக்குது. என்பதனால கடவுள் அதனை காட்டுகின்ற ஒரு சங்கேதமாக இந்த பௌதிகமான பிசிக்கல் நைட்டை தேர்ந்தெடுத்தார் உபதேசம் பண்ணுவதற்கு. நல்லுருளை தேர்ந்ததுக்கு என்ன காரணம்னா, எந்த உபதேசமும் நல்லுருளிலேயே தான் நிகழ்கின்றது. என்ன பொருள்? உலகப்பற்றி நீங்கிய நிலையில்தான் உபதேசம் நிகழ்கின்றது என்பதை காட்டுவதற்காக அந்த ஆக்சுவலான பிசிக்கல் நைட்டை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று புராணம் வந்து நமக்கு குறிப்பினால் உணர்த்துகின்றது. மேயநல் உயிர்கள் எல்லாம் விழித்துயில் பயிலும் காலை உறங்குகின்ற அந்த நேரத்திலே தூய தொண்டருக்கு, தூய தொண்டர் என்பதனால பற்றுக்களில் நீங்கியவர் அர்த்தம். தூய்மை என்பது எப்படி வரும்? தூய்மை என்பது ஒரு பொருளுக்கு அழுக்கு நீங்கினால் தானே வரும். உயிருக்கு என்ன அழுக்கு இருக்கு? இரண்டு அழுக்கு இருக்கு, அகப்பற்று புறப்பற்று. அந்த இரண்டு அழுக்கு நீங்க நிலையிலே உயிரானது தூய தொண்டனாக ஆகின்றது. தூய தொண்டருக்கு மாயை தொலையும் நல் அமயம் தோன்ற. மாயை என்பது மூன்று வித மலங்களிலே கண்ணுக்கு உலகமாக தோன்றுவது மாயேயம் என்று சொல்லப்படுகின்ற மாயா காரியம். மாயை என்ற மலம்தான் தனு கரண புவன போகமா இருக்குது. மாயை வந்து தொலையும் என்று சொன்னால் மாயினுடைய ரிசல்ட்ஸ் எஃபெக்ட்ஸ், மாயினுடைய காரியம் மாயிலிருந்து உண்டாகிறது. எப்படி வந்து மரத்திலிருந்து ஒரு டேபிள் உண்டாயிருக்குதோ, பிளாஸ்டிக்லேருந்து இந்த மைக் உண்டாயிருக்குதோ, ஸ்டீல்லேருந்து இதனுடைய அந்த ஸ்டாண்டு உண்டாயிருக்குதோ, அதே போல மாயிலிருந்து உலகங்கள் உண்டாயிருக்கின்றன. மாயை அடங்குகின்றதுன்னு சொன்னா உலகம் எப்படி நமக்கு, நாம் உலகம் எப்படி உண்டாயிருக்கிறது? முதல்ல நம்ம உடம்பா உலகம் இருக்கு. நம்ம உடம்பு உலகம்தான் நமக்கு. நாம் வேறு, உடம்பு வேறு. நாம் வாழ்கின்ற உலகம் என்பது உடம்பு கூட, உடம்பின் மீது கூட பற்று கூட. தனு கரண புவன போகம் இது மாயா காரியம். இந்த மாயை தொலைகின்றதுன்னு சொன்னா இந்த நான்கின் மீதும் வைத்த பற்று தொலைகின்றதுன்னு அர்த்தம். அகப்புறப்பற்றுக்கள் அறவே சிறிது கூட பாக்கி இல்லாம நீங்குகின்ற நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனால பெருமான் அதனை எடுத்துக்காட்டும் வண்ணம், குறிப்பால் எடுத்துக்காட்டும் வண்ணம் நள்ளிருளிலே நம்முடைய குருநாதருக்கு உபதேசம் செய்தார். தொலையும் நல் அமயம் தோன்ற. அமயம் என்றால் அந்த முகூர்த்தம் தோன்ற. அதான் சொன்னார், இரவு நின்றி ஆடிய எம் இறை. பெருமான் பகலிலும் ஆடினாலும் கூட இரவு நின்று தொடர்ந்து எரி ஆடிய எம் இறை என்று சொல்றார். அப்புறம் இந்த மாயை என்பதோடு இருள் என்பதை சொல்றார். ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதி என்றெல்லாம் வருது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு புராணம் சொல்லுது. இங்கிவன் தன்னை ஆளும் காலமீதென்று தெய்வ சங்கமதகன்று முன்னோன் மஞ்சன சாலை சார்ந்து குங்குமம் புழுகு சாந்தம் குழைத்து மெய் முழுதும் பூசி கங்கையின் நன்னீர் வாசம் கலந்தமென் பனிநீராடி. சுவாமி என்ன பண்றாரு? முதல்ல நீராடுகின்றார். குருநாதன் நீராடுகின்றார். என்ன பண்றார்? இந்த சீடனை ஆளுகின்ற காலம் இது என்று முடிவு செய்து தெய்வ சங்கம் அது அகன்று. தெய்வம் என்பது தூயதற்ற ஒரு பொருளை தூயதாக்குகின்ற பொருளுக்கு தெய்வம்னு பேர். தெய்வத்தன்மை என்பது என்ன? வாட் இஸ் சேக்ரட் அப்படின்னு கேட்டா, அழுக்கா இருக்கிற ஒரு பொருளை, அழுக்கா இருக்கிற ஒரு பொருளோடு நல்ல பொருள் சேர்ந்தா இது அழுக்காகுமே தவிர நல்ல பொருளா ஆகாது, அந்த பொருள் ஆகாது. ஆனால் தெய்வத்தன்மை வாய்ந்த பொருள் அழுக்கான பொருள் அழுக்கை நீக்கி தன்னை போல தெய்வமாக செய்யும், தூய்மையை தரும். தெய்வ சங்கம் என்று சொன்னார். அடியார்களுடைய சங்கம் என்பது தெய்வ சங்கம். பெருமான் என்ன செய்தார்? நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கும் பொழுது ஏனைய 999 அடியார்களை விட்டு நீங்கி நம்ம குருநாதரை தனியா அழைச்சிட்டு போனார். தெய்வ சங்கம் அது அகன்று. முன்னோன் என்றால் யாவர்க்கும் முன்னோனாகின்ற குருநாதன் மஞ்சனச்சாலை சார்ந்து என்றால் பாத்திங் ரூமுக்கு போனார். மஞ்சனச்சாலை நீராடுவதற்கான ஒரு இடம், அந்த அக்னி தீர்த்தத்திலேயே ஒரு படித்துறைன்னு வச்சுக்கலாம். மஞ்சன சாலை சார்ந்து பெருமான் எவ்வாறு நீராடுகின்றார்? அவர் நீராடுகின்ற அந்த நீரிலே உயர்ந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் ரவுக்ஷாயனர் கலந்து வச்சிருக்கிறார். அதான் மங்கள நீராடுதல். திருமணத்திற்கு முன்பாக அந்த பெண்ணுக்கு மங்கள நீராட்டல் செய்வார்கள். குங்குமம், குங்குமம் என்பது காஷ்மீரத்திலே மலர்கின்ற ஒரு மலர் குங்குமம். புழுகு, புருகு புனையினுடைய அந்த வீரியம். சாந்து என்றால் சந்தனம். குழைத்து மெய் முழுதும் பூசிக்கொண்டு கங்கையின் நன்னீர் வாசம் கலந்த மீன் பண்ணின கங்காஜலம் கலந்திருக்கின்ற குளிர்ந்த நீர் சீதப்புரலாடி குளிர்ந்த நீரிலே ஆடுவதுதான் நீராடுதல் என்று அதிலே பெருமான் ஆடினான். ஆடி மெய்ப்புனல் துகிலான் மாற்றி விலை மதிப்பில்லா நல்ல ஒப்பரும் செம்பட்டாடை உடுத்து தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற ஈரத்தினை வெண்மையான ஒரு துகிலினாலே பருத்தி துகிலினாலே பெருமான் ஒத்தி எடுத்துக்கொண்டு தன்னை சுத்தம் செய்து கொண்டு யாரும் விலை கூற முடியாத இணையில்லாத சிவந்த பட்டினால் ஆகிய ஒரு ஆடையை அணிந்தார். பெருமான் செம்பட்டாடை அணிந்து உயர் கோட்டம் எய்தி உயர்வாக செய்யப்பட்ட அந்த பூங்கோயிலுக்குள் நுழைந்தார். கோட்டம் என்றால் கோயில். செப்பில முலையாள் வாகன் தென்திசை அதனையை நோக்கி, செப்பு என்றால் இந்த சொம்பு, செம்பினால் ஆகிய சொம்பு, அதை போன்ற இளைய முலைகளை கொண்ட அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமான், பார்வதிய பாகனாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் தென்திசை அதனை நோக்கி அமர்ந்தான். அப்பெருந்தபிசின் மேல் அங்கு அழகுற இருந்த பின்னர் அந்த உயர்வாக ரவுக்ஷணராலே செய்யப்பட்ட ஆசனம், குருந்தமரத்தின் நிழலிலே செய்யப்பட்ட ஆசனம், அந்த ஆசனத்தின் மீது தெற்கு நோக்கி பெருமான் அமர்ந்தார். தன்னுடைய வலது காலின் மீது இடது காலை மடித்து போட்டு அமர்ந்தார். ஏன்னா கடவுளை தவிர யாரும் வலது கால் மீது இடது கால் போடக்கூடாது. நாம் எல்லாம் இடது கால் மீது வலது கால் போட்டு அமரலாம், ஆனால் மாற்றி அமரக்கூடாது. பெருமான் மட்டும்தான் அவ்வாறு அமரலாம். அவ்வாறு அமர்ந்து அண்டரும் மலர்தூ ஏத்தும் அன்பரும் துணீராடி, பிற்காலத்திலே தேவர்களும் மலர்தூவி ஏத்தத்தக்க நம்முடைய திருவாதூரிகள் அவரும் என்ன பண்ணார், சீடரும் தூய நீரிலே நீராடினார். வெண்துகில் புனைந்து தூய வெள்ளை வஸ்திரத்தை அணிந்தார். சீடர் வெள்ளை வஸ்திரத்தை அணிந்தார். சிவம் சிவம் என்று காட்டுவதற்காக செம்பட்டாடை அணிந்திருக்கின்றது. உயிர் என்பது இந்த மாயையம் என்ற தத்துவ கூட்டிலிருந்து இதனை பிரித்துக் கொள்ள வேண்டும். அது தன்னை தூய்மை செய்து கொண்டதற்கு அடையாளமாக தூய வெள்ளை ஆடையை அணிந்தது. அந்த உயிர் தூய்மை பெற்றது. சிவம் செம்மை என்ற கருணை, செம்மை என்பது கருணை, கருணையே வடிவாகியது. சிவம் தன்னுடைய நிறத்தினை, நிறம் என்றால் பண்பு, தன்னுடைய சிவத்தன்மையை உயிருக்கு கொடுக்க போகின்றது. அப்ப சிவம் செம்பட்டாடை அணிந்தது, உயிர் வெண்பட்டாடை அணிந்தது. வெண்துகில் புனைந்து நீரு விளங்கிய மையராகி திருநீர் அணிந்த திருக்கோலத்தோர் கூட பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லி வேதத்திலே விதித்த விதிப்படி தலையிலிருந்து கணுக்கால் வரையிலும் உத்துணம் செய்து கொண்டு பிறகு அந்த திருநீற்றினை எடுத்து, எடுப்பதற்கு மந்திரம், நீரிட்டு குழைப்பதற்கு மந்திரம், முப்பட்டையாக 16 இடங்களில் அணிவதற்கு மந்திரம், இவ்வாறு முறைப்படி, இதுக்கு பாசுபதம் பேர், முறைப்படி திருநீர் அணிந்து முண்டக மலர்த்தாள் வைத்து முக்தி தந்தொருள மேனி கொண்டவர் திருமுன் சென்று குறுகியங்கு உகையை கூர்ந்து. முண்டகம் என்றால் முள்ளோடு பொருந்திய மலர், அதான் தாமரை. அந்த தாமரை போன்ற திருவடியை தன் தலைமீது வைத்து முக்தி தந்து அருள்வதற்கென்றே, இணையார் திருவடியை தலைமீது வைத்து முக்தி தந்து அருள்வதற்கென்றே மேனி கொண்டவர் என்றால், இது கூட அவருக்கு இயல்பான மேனி இல்ல. அவர் நமக்கு அருள் செய்வதற்காக கொண்ட மேனிதான். ஒரு நாமும் ஒருவும் ஒன்றுமிலான். திருவருளினாலே இச்சையினாலே இந்த குருநாதன் ஆகின்ற திருக்கோலத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். மேனி கொண்டவர் திரு என்றால் சந்நிதி, திருமுன் சந்நிதியிலே சென்று குறுகி உடல் குறுகி ஆட்கொள்ளப்படுகின்ற சீடன் என்றைக்குமே குருநாதன் சந்நிதியிலே விரைத்து நிற்கக்கூடாது. கைகட்டி வாய்ப்புத்தி உடம்பு குறுகியே இருக்க வேண்டும். அடியார்கள் முன்பு பாட்டா சாட்டமாக கையிலே வாளினை ஏந்தி யானை மீது சென்று போராடிய பரஞ்சோதியார் அடியார்களை கண்டால் குனி குறுகுவர். 6 உயரமா இருக்கிறவர் 3 உயரத்துக்கு வந்துருவார். அதனால் அவருக்கு சிறு தொண்டர்ந்தது. அடையாளர்கள் முன்பாக இப்படி இருப்பர். ஒருவன் குருநாதன் சன்னிதியிலே அவ்வாறு விரைத்துக் கொள்ளாமல் குறுகி இருக்க வேண்டும். குறுகி அங்கு உவகை கூர்ந்து மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கல்யாண பெண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறப்போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை போல தீட்சை கிடைக்க போகுதேங்கிற சந்தோஷம். உவகை கூர்ந்து கூறுதல் அதிகரித்து விண்ணவர் அதிபன் பொற்றால் விளக்கி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற தன்னுடைய குருநாதனுடைய பொன்மயமான திருவடிகளை நீரினாலே கழுவி, இதற்கு பாத்தியம்னு பேர், திருவடியை விளக்கி அர்ச்சனையை முன் செய்து பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ என்று அஷ்டபுஷ்பம் சாத்தி, தன்னரும் பனிநீர் தோய்ந்த சாந்தம்மை முழுதும் சாத்தி, குளிர்ந்த பனிநீரிலே இழைத்து குழைத்த குங்கும கலவையாகின்ற சந்தன கலபம் அதனை அவருடைய திருமேனியிலே பூசி விட்டு, அரைத்த சந்தனத்தை குருநாதன் திருமேனியில பூசி அலங்காரம் செய்கிறார். சந்தனம்மை முழுதும் சாத்தி வண்ணமென் கழுநீர் மாலை வளம்பர் அணிந்து செங்கழுநீர் மாலையினால் செங்கழுநீர் பூக்களினாலே தொடுத்த மாலை, அந்த மாலை தியாகராஜாவுக்கு உரியது. அந்த மாலையினை தன் குருநாதனுக்கு தன் கையினாலே தொடுத்த மாலையை திருக்கழுத்திலே அணிவித்து பின்னர் கண்ணூறு பரிவிதீர கண்டு, கண்ணுக்கென்று ஒரு பசி இருக்கின்றது. குருநாதனுடைய திருமேனி அழகை கண்டு அந்த பசியை தீர்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு அலங்காரம் செய்துவிட்டு ஒரு 5 நிமிடம் அவர் அந்த அலங்கார திருமேனியை கண்ணார கண்டு பசி தீருதல். அவ்வாறு அவருடைய திருமேனியை கண்டு பரிவு தீர என்றால் ஆசை தீர, பசி தீர கண்டு உளம் மகிழ்ச்சி கொண்டு, என்ன கண்டு கண்டு உள்ளம் குளிர கண் குளிர்ந்தனவேனு வருது. காண்பதனால கண் குளிரும், அந்த காட்சியை நினைக்கின்ற மனம் குளிரும், நம்மால் மனம் குளிர்கின்றதே என்று சொல்லி கண் மீண்டும் குளிரும். திருவிசைப்பா சொல்லுது, கண் குளிர உளம் குளிர கண் குளிர்ந்தனவே. முதலிலே கண் குளிரும், தொடர்ந்து உளம் குளிரும், நம்மால கூட ஒருத்தருக்கு பயன் இருக்குதுன்னு நினைச்சு கண் மீண்டும் குளிரும். அவ்வாறு கண்கள் குளிர சுந்தரம் காணுதல் அதுக்கு பெயர். கற்பூர பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். அவர் பச்சை கற்பூரத்தினாலே பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களாலே அலங்கரித்த சொக்கநாத பெருமானை அர்த்த மண்டபத்திலே வந்து இருந்து அந்த காட்சியை காண்பாராம், சுந்தரம் காணுதல். அதனால இன்றைக்கும் பெருமானுக்கு கற்பூர சுந்தரம் என்று ஒரு பெயர் உண்டு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அந்த அர்த்தஜாமத்தில் பெருமானுடைய திருவடியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது, பெருமான் வருகின்றார்னு சொல்லும்பொழுது கற்பூர சுந்தரன் சொல்லியே சொல்லுவாங்க. கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்று கழுநீர் மாலை கடவுள் போற்றின்னு பாடுறார். அப்படின்னா அர்த்தம், யான் அணிவித்த கழுநீர் மாலையை ஏற்றுக்கொண்ட கடவுள் போற்றி. குருநாதர் கழுநீர் செங்கழிநீர் மலர்களால் ஆகிய மாலையை அணிவித்து அப்புறம் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்றார். பருப்புடன் நாளிகேற பழஞ்செழுந் துருவல் சேர்த்து சருக்கரை கலந்து பாலிர் சமைத்ததல் அமுது தன்னை இருத்திய கனகக்கான் மேல் இலங்கு பொருள் கலத்தின் மீது விற்புடு படைத்து நெய்யும் மிக்க முக்கனியும் பெய்து. நல்ல பாசி பருப்பு, இளம் தேங்காயினுடைய துருவல், அப்புறம் வந்து உயர்ந்த நாட்டு சக்கரை, இவற்றை கறந்த சூடு மாறாத பசும்பாலை பசும்பாலிலே சேர்த்து அந்த வெந்த பருப்பை சேர்த்து நல்ல அமுதம் செய்து அதிலே நல்ல நறுநெய்யினை கூட்டி அமுதம் செய்து ஒரு தங்க பாத்திரத்தில் இந்த பாயசத்தை பெருமானுக்கு படைக்கிறார். அதுக்கு பாத்திராசனம் என்று சொல்லி ஒரு தங்கத்திலே கால் கொண்டிருக்கின்ற ஒரு டேபிள், அந்த டேபிள் மீது அந்த அமுது இருக்கின்ற உண்கலனை வைத்து பெருமானே அமுது செய்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். பெருமானுக்கு நைவேத்தியம் வைக்கும் போது நைவேத்தியத்தை தரையில வைக்கக்கூடாது, நைவேத்தியம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கணும், அதுக்கு பரிகலக்கால் என்று பெயர். அதன் மேல் வச்சுதான் நைவேத்தியம் பண்ணணும். அவ்வாறு ஒரு பொற்களத்திலே இருக்கின்ற பாயசத்தை சாமிக்கு படைத்து அதற்கு அதுக்கு தொடுகனிகளாக முக்கனிகளையும் சேர்த்து வைக்கிறார். மாப்பலா வாழைகளை வைத்து பெருமானுக்கு நிவேத்தியம் பண்றார். மாலையன் வலாரி மற்ற வானவர் பிழைக்க முன்னால் ஆழமுண்டவனே நல்ல அமுதமுண்ட அருளா என்று அயனும் மாலும் இந்திரனும் உயிர் பிடிப்பதற்காக முன்பு உண்ணத்தகாத நஞ்சினை உண்டு பெருமானே இன்று உண்ணத்தக்க இந்த அமுதத்தை உண்டருள்வீராக என்று அவனை கேட்டுக்கொண்டு சீலமா மகிழ்ச்சி பொங்கும் சிந்தையின் உரைப்ப கால காலனும் உண்டு நீரார் கலமரர் கழிய பின்னர் மிக்க மகிழ்ச்சியோடு நல்ல அன்போடு தரப்பட்ட அந்த பாயசத்தை குருநாதராகின்ற பெருமான் உண்டு தன் கைகளையும் வாயையும் சுத்தம் செய்து கொண்ட பிறகு வெள்ளிலை பழுக்காய் நல்கி வெற்றிலையும் பாக்கும் கொடுத்தார். யாருக்கு? குருநாதனுக்கு. விரை தரு தூபம் தீபம் கொள்ளுநல் தீபம் காட்டி நல்ல வாசனையான தூபமும் அகில் தூபமும் நல்ல ஒளிமிக்க தீபமும் இவற்றையெல்லாம் காட்டி கோலனன் நீரு சாத்தி பெருமானுக்கு திருநீர் அணிவித்தார். அது ரக்ஷயின் பேர், கடைசி உபச்சாரம். திருநீர் சாத்தி தன் திருக்கரத்தினாலேயே பெருமானுக்கு திருநீர் சாத்துறது. பெருமானை பூசிக்கும் பொழுதுதான் சீடன் வந்து குருநாதனுக்கு திருநீர் சாத்தலாம், மற்ற எல்லா நேரத்திலையும் குருநாதர் தான் சீடனுக்கு திருநீர் சாத்துவார். அவ்வாறு சாத்தி தெல்லொளி விளங்கும் ஆடி திருந்தமுன் திகழ்வித்து பெருமானே தங்கள் திருமுகத்தை கண்டு மகிழுங்கள் என்று கீரல் இல்லாத நல்ல பளிச்சென்று துடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடியை பெருமான் முன்பாக காட்டி எங்கும் உள்ளவர் முடிமேல் ஓங்க ஒன்குடை கவித்தல் செய்து மூவுலகங்களும் நீக்கமர நிதிருக்கின்ற கடவுள் அவருக்கு திருமுடியை யாரும் காண முடியாது, இருந்தாலும் அருளோடு குருநாதனாகின்ற வேடத்திலே வந்திருக்கிறார் என்ற கருணையோடு அந்த திருமுடி மீது வெறும் வெண்கொற்ற குடையினை பிடித்து ஷோடச உபச்சாரம். கற்றைவன் கவரி செம்பல் காம்பு நீள் ஆலவட்டம் பற்றி அன்புடனே வீசி கற்றையாக இருக்கின்ற வெண் கவரி கவரி வீசி சிவந்த பொன்னலாகின்ற கால்களை கொண்ட ஆலவட்டம் என்பது மயில் பிளியினால் செய்யப்பட்ட விசிறி. அதனை விசிறி பற்றி அன்புடனே வீசி பெருமானுடைய திருமேனியிலே வியர்வை உண்டாயிருந்தால் அதனை நீக்குவதற்காக இந்த இன்பங்களை செய்து பரிவுடன் மிகுந்த அன்போடு அடியார் சூழ பொற்றவிசிடையே மேவும் புண்ணியன் திருமுன் பைம்போது உற்ற கையுடனே வாத ஊரங்கிருந்த பின்னர் கையிலே ஒரு பூவினை தாங்கியபடி பெருமான் போடு என்று சொன்னால் காலிலே போடலாம் என்று கையிலே வைத்துக் கொண்டு அடியார் புடைசூழ வாத ஊரர் அவருடைய அருளுக்காக ஏங்கி இருந்தார். நாம அவருடைய அருளுக்காக ஏங்கி இருப்போம், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடக்கூடாது, எங்க ஏக்கம் ஏக்கம் இருக்கணும். பசி இருந்தா தானே நல்லா சாப்பிட முடியும். ஆகவே தொடர்ந்து என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நம பார்வதி பதையே சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: என்னுடைய வினாக்கள் நிறையவே இருக்கு.
6: நிறையவே இருக்கு டாக்டர். நீங்கள் சென்ற முறை நாங்கள் இந்த தமிழினுடைய வாரம் என்று சொல்லி, தமிழ் மாதம் என்று சொல்லி சில விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா? ஒரு கேள்வி.
5: மொழிகள் எல்லாவற்றைக்கும் புறப்படும் இறைவன்.
6: ஓ,
5: எல்லா மொழிகளையும் இறைவன் வந்துதான் அதை
6: ஆரம்பித்து
5: இருக்கின்றான் என்று சொல்லுதான் எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. அப்ப சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஆரியமும் தமிழும் கரிகையார்க்கு கருணை செய்தானே. இது திருமந்திரம். அதாவது ஆரியம் என்பது வடமொழி,
6: வடமொழியோ
5: தமிழ் என்பது தென்மொழி திராவிடம்.
6: இந்த
5: ரெண்டும் கரிகையார்க்கு கருணை செய்தானே என்ற கரிகி என்பது உமாதேவியார். உமாதேவியாருக்கு அந்த
6: அவர் போதித்தார்
5: என்ற வரலாறு காணப்படுகின்றது. இது எங்கே போதித்தார்? மகேந்திர மலையிலே இருந்து போதித்தார். இந்த மகேந்திர மலை எங்கே இருக்கின்றது? கைலாய மலை சாரலிலே, இமயமலை சாரலிலே இருக்கின்றது. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. தாழ்வரை என்றால் தாழ்ந்த மலைப்பகுதி. அப்ப உயர்ந்த கைலேங்கிரியில இருந்து கொண்டு ஹிமாலயத்தில் இருந்தோட சொல்ல கீழதான் அந்த சொல்லி, இதுவும் அங்கேதான் இருக்கிறது. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. இதைத்தான் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமன் தோற்றுவித்தருளையும் என்று திருவாசகத்தில். சொன்ன ஆகமம் என்றால் ஏற்கனவே இறைவன் இந்த ஆகமத்தை சொல்லிட்டார். அது இங்க இந்த பூமியில இல்லை, அது சுத்தமாயா புவனங்கள்ல இருக்கிற புவனங்கள்ல 66 பேருக்கு சொல்றார். 30 சிவன்களுக்கும் 36 ருத்ரர்களுக்குமாக 66 பேருக்கு சொல்றார். 66 அரும்மொழி கேட்ட வேண்டு. இதுவும் திருமந்திரத்தில் எல்லாம் இருக்குது. எங்கெங்கே என்ன சொன்னார்? அது சுத்தமாயா போனம் என்றது எங்களுடைய அண்ட தொகுதி அல்லது வேறு அண்ட தொகுதி. அங்க இருக்கிற வாக்குகளே வித்தியாசம், அந்த கம்யூனிகேஷன் மெதடே வித்தியாசம். இப்ப இங்க வந்து நான் கதைச்சுதான் நீங்கள் காதால கேட்கிறீர்கள். இதற்கு மேற்பட்ட உலகம் ஒன்று இருக்கின்றது. அங்க இப்படி வாயால கதைக்க தேவையில்லை. மனசுல என்னுடைய கருத்தை நிறைவு பற்றி நினைக்க அடுத்தவர் கேட்பார். இது வைகரி வாக்கு. இது வைகரி வாக்கு. அதுக்கு முந்தின இன்னொரு வாக்கு ஒன்று இருக்குது. அப்ப அது சூட்சும வாக்கு. அப்ப அங்கால அதுக்கும் முன்னால என்ன இருக்குது? நீங்க உங்களோட மனதில உங்களோட எண்ணம் முழுவாக உங்களுக்கு வெளிப்படுவதற்கு முன்னமே மற்றவைக்கு தெரிஞ்சிடும். பஷந்தி வாக்கு.
6: இதெல்லாம் நடைமுறையில இருந்து.
5: ஓ, அப்ப அது அந்த உலகத்துக்கு தொடர்பாடல். இன்னொரு உலகத்து தொடர்பாடல் நீங்க நெக்க முந்தியே அங்க போயிடும். அந்த தொடர்பாடல், அந்த சுத்தமாய பூவனத்துல அப்படித்தான் தொடர்பாடல். இவர் நினைக்க முதலே அங்கால கம்யூனிகேஷன் நடந்தது. அந்த இடத்துல 66 பேருக்கு அவர் சொன்னார். இதுவும் திருமந்திரத்திலான் இருக்கு, ஆகம வரலாறுல பாத்தீங்கன்னா இருக்குது. அப்ப தத்துவ, அப்ப அதே சொன்ன ஆகமத்தை அதான் சொன்ன மண்ணு மாமலை மகேந்திர மாதிரி சொன்ன ஆகமம், முதற் சொன்ன ஆகமத்தை தோற்றுவித்தருளியன் திருப்பி சொல்றார் ஆகமத்தை என்று வருகிறது. அதைத்தான் சொல்லுவார்கள். அந்த இதுல இறைவனுக்கு வந்த அந்த மகேந்திர பொன்மலை வருநீர் அருவி மகேந்திர பொன்மலையில் மலமகளுக்கு அருளும் குருணி என்று திருவிசப்பா பாடல வருகிறது. இந்த மகேந்திர மலைன்றது காஷ்மீரத்தை அண்டி இருக்கிற பகுதி. அந்த வரலாறுகள் அதெல்லாம் இருக்குது. அங்கேதான் இந்த மொழிகளை பாதிக்கிறார். அந்த மகேந்திரத்தில் மேலையில என்னென்ன சொல்லிக் கொடுத்தார்? ஆகமன் சொல்லிக் கொடுத்தார். யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்? உமைக்கு சொல்லிக் கொடுத்தார். அடுத்ததாக இந்த நால்வர், நான்கு முனிவர்கள் இருக்கிறார். ஜனகர், ஜனாதனர், சனந்தனர், சனத்குமாரன் என்ற நாலு முனிவர் தட்சிணாமூர்த்தியாக கல்லாள மரத்தின் கீழே இருந்து, கல்லாள மரம் என்ற கல்லாள மரம்ல அந்த கல் பாறையிலே இருந்து வந்த ஆலமரம், அதுக்கு கீழே இருந்து நான்கு முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுவும் அங்கேதான் நடந்தது. அடுத்ததாக அங்கே இருந்துதான் அவர் 18 பாஷைகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
6: 18.
5: ஓ, பண்டிதராவார் 18 பாடையும் சொல்லுவார்கள். அண்ட முதலான் அறம் சொன்னவாறு அவர் இந்த அறத்தை 18 பாஷையிலே அங்கே இருந்து சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த மொழிகளுக்கெல்லாம் புறப்படமாயிருந்தது இந்த காஷ்மீர தேசத்தை அண்டிய, இந்த இமயமலை அடிச்சாரலை அண்டிய இந்த மகேந்திர மலை. அங்கேதான் எல்லா மொழிகள், இந்த 18 பாஷை என்னென்ற விளக்கமே இருக்குது. அஷ்டதசா லிபி பேதம் என்று சொல்லுவார்கள். 18 பாஷ, ஒரு பாஷ திராவிடம் மாதிரி இப்படி 18 பொணிகளுக்கு இருக்கின்றது.

0: தென்னாட்டு
1: அனுப்புறது பொழுது அவருக்கு தென்னாட்டு பாஷையாக திராவிட பாஷையை அவருக்கு போதித்தது சிவன். அகத்தியருக்கு அகத்தியர் தென்னாட்டிலே வந்த பிறகு அவருக்கு இங்கே வந்து அவருக்கு புதிய மனையிலே அவருக்கு தமிழுக்குரிய இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தது முருகன். அப்ப பாஷை கொடுத்தது சிவன், இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தது முருகன். அதுக்காக அதுக்கு வந்து பாஷை இல்லையண்டல்ல, இருந்த பாஷையை அவர்கள் பெருகுபடுத்தி அகத்தியர் சொல்லிக் கொடுத்தார். அகத்தியரை இயற்றிய நூல்தான் அகத்தியம். அந்த அகத்தியத்தினுடைய வழியிலேதான் தொல்காப்பியனர் பிற்காலத்திலே தொல்காப்பியம் எழுதியிருக்கிறார். இதான் நம்முடைய மொழி மொழி மரபு. இன்றைக்கு அதுதான்
0: அகத்தியவங்களுக்கு கிடைக்காம போச்சு பேரு, எங்களுக்கு பேரு.
1: அதனுடைய அடுத்தடுத்த நூல்கள் வருகின்றன தானே எங்களுக்கு.
0: அது சரி, தொல்காப்பியம் ஒரு உண்மையிலே சிறந்த இலக்கண நூல்,
1: சிறந்த இலக்கண நூல். அவை இதுதான் எங்களுடைய வரலாறு. இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் புறப்படம் இறைவனிடம் இருந்து வந்தது. மகேந்திர நிலைச்சாரல் அது கைலாய மலைக்கு இஞ்சால வந்து காஷ்மீர தேசத்தை அண்டி இருக்கிற பகுதி, அங்கேதான் மொழிகளின் புறப்பிடம். இன்றைக்கு திராவிட பாஷைகள் கூட அங்க பேசுகின்றார்கள். பலூச்சிஸ்தான் போன்ற பாகிஸ்தான் மாகாணங்கள்ல திராவிட பாஷை இருக்குதாங்க.
0: உண்மையிலே டாக்டர், இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கிறார். மிகவும் அருமையான விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம்.
2: சிவகுமார்,
0: சொல்லும்.
2: மாயையில் மயங்கி கிடக்கின்ற ஆன்மாக்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிற சிவனேசன் ஆசிரியர்
0: அவர்களுக்கும், மற்றது
2: ஆன்மீக டாக்டராகவும் கடமையாட்டிக் கொண்டிருக்கிற டாக்டர் அம்போதனுக்கும் எனது வணக்கங்கள்.
3: வணக்கம். வணக்கம்.
2: இந்த கேள்வியா நீங்க இப்ப கதைச்ச மாதிரி அந்த கண்ணகி கோவலன் நீதி கட்டி போனது சோழ
3: மன்னன்ட்ட
2: மனைவி போனது ஏன் வந்து கோவலன் தேவையில்ல, என் தாய்க்கு தான் மகனை பற்றி தெரியும், என்னென்ன செய்தவர்னு சொல்லி. எங்கெங்க பிளாக்காக பிளாக்காக எறிஞ்சவர், கல்லால இந்த பஸ் கல்லால எறிஞ்சவர், ரெண்டும் தாய்க்குத்தான் தெரியும். அப்ப தாய் போகாத இடத்துல மனைவி போனதுக்கு கோவலன் செய்த விதி காரணமும், அதே மாதிரிதான் மகாபாரதத்துல வந்து கர்ணன் மகனு தெரிஞ்சும் குந்தி அணைக்கல, ஆனா நண்பன் துரியோதனன் தான் நினைச்சவன். அப்ப அங்கேயும் கர்ணனுக்கு தாய் போகாத தாய் போகல, அது கர்ணன் செய்த விதி காரணம் என்னதுன்னா, கர்ணன் சொல்ற அண்ணாரு நீயாருக்கு யாவரும் அறியாயத்தை மனைவி போனதுக்கு என்ன காரணம், என்னுடைய கேள்வி. தாய்க்கு தான் மகனை பற்றி தெரியும், என்னென்ன
0: செய்தவன், அங்க போறீர்கள்,
2: அவர் செய்த வீடியோ காரணம், அதுதான் நாங்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: இதுல கேள்வி என்னன்னு கேட்டால, இது வந்து இலக்கிய வரலாற்று இதுக்குள்ள போகிறோம். பார்த்தால் கோவலன் கண்ணகியுடைய வரலாற்றிலே வந்து ஏன் தாய் வரவில்லை, அது விதியா என்று எல்லாவற்றிலும் விதி இருக்கின்றது, அது வேறு விதி. ஆனா இலக்கியத்திலே அந்த ஒரு மரபு வந்திருக்கின்றது. இப்ப தாய் தான் போக வேணும் என்று இல்லை. இப்ப நியாயம் கேட்டு, இப்ப பாண்டவர்களுக்கு அநியாயம் நடந்த பொழுது குந்தி தேவி வந்து ஒருவருக்காக நியாயம்
0: கேட்கல,
1: அந்த மரபு இல்லை. மனைவியாக இருந்தவள் அவள் போய் கேட்கிறாள், அவள் கேட்டிருக்க வேணும் என்று இல்லை, அவள் வரை அடக்கமான பெண். கோவலன் நீந்த பிறகும் அந்த நற்கழித்தலும் அறவோர் ஓம்பலும் இல்லாமல் இருக்கு சொல்லி வருந்தி வீட்டிலே இருந்தவன், மற்றவர்களுக்கு துக்கத்தை காட்டாமல் இருந்தவன், குடும்ப பெண்ணாக இருந்தவள், கோவலன் வந்தவுடன் சிலம்பை கொடுத்தவள், கோவலனுடன் யாருக்கும் சொல்லாமலே அங்கே காவிரிப்பும் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு மதுரைக்கு போகின்றார். மதுரைக்கு போகின்ற செய்தி தாய் தகப்பனு கூட தெரியாது. இந்த மாதவி கொடுத்த தாளம்பு தாளம் இலையிலே எழுதிய ஓலையைத்தான் அதே அன்பு செய்தியை அப்படியே திரு கோவலன் தூதரிட சொல்றான் தகப்பனை அடைஞ்சிருக்க சொல்லி. அப்படித்தான் வரலாறு வருகிறது. அவர் அறிந்திருக்க நியாயம் இல்லை. கண்ணகி அங்க இடத்துல போடக்கூட ஒரு புது சேஞ்ச், இது நியூ சேஞ்ச், நியூ ரெவல்யூஷன் என்றுதான் சொல்ல வேணும். அப்படி வளர்ந்த கண்ணகி, இந்த என் கணவன் கல்வனோ
0: அநீதி நிலை
1: என்று கேட்டுத்தான் அதை கேட்கிறான். அதுக்கும் அவன் கேட்கிறது யாரை கேட்கின்றாள், சூரியனை பார்த்து கேட்கின்றாள். ஏனென்றால் சாட்சிகள் இருக்கின்றன, பகல்ல நடக்கிற எல்லாத்துக்கும் சூரியன் சாட்சி, இரவில் நடக்கிற எல்லாத்துக்கும் சந்திரன் சாட்சி. அவை சூரியனை கேட்கின்றாள், என் கணவன் கல்வனோ என்று கேட்கின்றாள். சூரியன் வந்து என் கணவன் கல்வன் இல்லை என்று சொல்ல அந்த வாக்குறுதி, சூரியனே சொன்ன பிறகு என் கணவன் கல்வன் என்ற உறுதியோட அவன் அந்த அரசனுடன் நீதி கேட்டு போகின்றான். வரலாறாக இருக்கின்றது.
0: மனைவி என்ற ஸ்தானத்திலே அவளுக்கு உரிமை கூட இருக்கிறது. நாங்கள் அந்த இதையும் பார்க்க வேணும். ஏன்னா உண்மையாக இந்த வாழ்க்கையில நொந்துபட்டு போன ஒரு உள்ளம் இப்படி ஒரு இதை வீராபேசத்தோடு கிளம்புறது என்றால் அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு.
1: நிகழ்வு ஆபாசத்தோட
0: ஆபாசத்தோட அதுல
1: பதினெட்டு பாஷைகளை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ்ல இந்த அஷ்ட தசாலிபி பேதம்

0: சொல்லி சமஸ்கிருதத்தை சொல்லி பாருங்கள். அஷ்டமண்டா எட்டு, தசமண்டா பத்து, பதினெட்டு,
1: பதினெட்டு.
0: அதில் சமஸ்கிருதம், பிராகிருதம், உட்கீசி, மகாராஷ்டிரம், மகத மதண்டு, மகதி,
1: மகதி என்ற ஒரு
0: பாஷை, மிஸ்டி அமாகதி என்ற ஒரு பாஷை, சகாபீரி என்ற ஒரு பாஷை, அகவந்தி பாஷை, திராவிட பாஷை. திராவிட பாஷை தான் இருக்கிற தெலுங்கு, தமிழ், மலையாளம்,
1: எல்லாம்
0: கன்னடம், நாளுக்கும் சேர்த்த தாய் பாஷை. ஒத்ரிய பாஷை, மற்றது பஞ்சார்ஜ பாஷை, மற்றது பஹ்லீக பாஷை, ரந்தீக பாஷை, பிரச்சிய பாஷை, தக்ஷிணீநாத பாஷை, பைசாசி பாஷை, பைசாசி அபோரிஜினல்ஸ் லாங்குவேஜ். அடுத்தது ஆவந்தி பாஷை, சௌராசனி பாஷை.
1: இதுல சிலதுகள் டாக்டர், இந்த இந்தியாவின் பல்வேறு
0: மாகாணங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்னா அந்த காலத்துல இருந்த இது இருக்குது. இந்திய தேசிய கீதத்திலே இருக்குது, பஞ்சாப்த சிந்து குஜராத்த மராட்ட திராவிட உத்கல வங்க என்று ஏழு ரவீந்திரநாத் தாகூர் பாடி. இதான் அந்த எட்டு பதினெட்டு பாஷைகளுடைய
1: இதுல அவர்
0: தன்மையாக இருக்கின்ற.
1: அப்ப இதுல நாங்கள் டாக்டர் இதை பார்த்தோம்.
0: அடுத்த கேள்விக்கு
1: ஒரு கொஞ்சம் கூடித ஒரு இது உள்ளக்கம் கூடிய ஒரு இது கேள்வி ஒருவர் கேட்டிருக்கிறார். பதி பசு பாசம் அனாதியானது என கூறுகிறீர்கள், அப்படியானால் பதியோடு சேர்ந்திருக்கும் பசு ஆன்மா முதலாவது புறப்படுப்பது எவ்வாறு?
0: இதே விதமாக வேறு ஒரு கேள்வியும் வந்திருக்கின்றது, அந்த முதல் பிறப்பு எப்படி
1: நிகழ்ந்தது?
0: அதாவது எல்லாரும் கேட்பார்கள், சரி பிறப்புக்கு காரணம் கர்மா,
1: சரி
0: சரி, பிறப்புக்கு காரணம் கர்மா என்ற பிறப்பு இல்லாத நிலை ஒன்று உயிர்களுக்கு இருந்ததா என்றா? இருந்தது. பிறப்புக்கு முந்திய நிலை ஒன்று இருந்தது உயிர்களுக்கு. அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட உயிருக்கும் இருக்குது. இப்ப இன்றைக்கும் எண்ணிலி உயிர்கள் பிறப்பில்லாத அந்த நிலையிலேயே இருக்குது. இது சொல்லுவார்கள் அனாதி கேவல நிலை, ப்ரீ கோஸ்மிக் ஸ்டேட்ல இருக்குது. தேர் ஆர் நியூமரேட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் ஆர் இன் ப்ரீ கோஸ்மிக் ஸ்டேட், தே ஹவ் நெவர் டேக்கன் பர்த் யெட்.
1: சோ தே ஆர் வெயிட்டிங் டு டேக்.
0: அப்ப அது என்ன ஸ்டேட்ல இருக்குது? அதுக்கு அதை இருட்டு பீடிக்கப்பட்டு ஆணவ இருளினால, ஆணவம் என்றால் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருக்குது. தே ஹவ் த பொட்டன்சிட்டி நோ, அவர்களுக்கு அறியற ஆற்றல் இருக்குது. They had the potency to enjoy, அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது. ஆனா இன் வாண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அங்க கருவிகரணங்கள் இல்லை. அவர்களுக்கு அறியும் ஆற்றல் இருக்குது, அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது, ஆனா கருவிகரணங்கள் இல்லை. உடம்பில்லை, கண் இல்லை, மூக்கில்லை, மனம் புத்தி சித்தம் ஒன்றுமே இல்லை.
1: அப்ப இறைவன் அதை கொடுக்கிற நேரத்தில் அவர் வெளிப்படுவார்.
0: அந்த நிலையில அதை பிடிச்சிருக்கிறது ஆணவ இருள். அந்த நிலையில இருக்கிறது அனாதி கேவல நிலை அல்லது ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட்.
1: ரைட்.
0: அப்ப அதைத்தான் தாய்மானார் சொல்லுவார், கருட்ட ஆணவ கருவறையில், கரிய இருட்டான ஆணவ கருவறையில, அந்த கருட்டு இருட்டுக்குள்ள கண்ணிலா குளவியை போல், கண்ணில்லா இருட்டுக்கே கண் தெரியாது, இதுக்கு அதுக்கு கொஞ்சம் வெளுத்தாலும் தெரியும் சிலவு இல்லை, இதுக்கு அது கண்ணே இல்லை, கண்ணில்லா குளவி என்றா குழந்தை, குழந்தையை போல் கட்டுண்டிருந்த இமை அப்படின்னு நிலை. அது ஒரு நிலை. இரண்டாவது புறப்படுகிற நிலை. இறைவன் என்ன செய்யறான், இந்த உயிர்கள் அறியட்டும் அனுபவிக்கட்டும், இந்த உலக விஷயங்களை மட்டுமல்ல அறிகிறது அனுபவிக்கிறது, அதனூடாக அந்த அனுபவத்தினூடாக ஈற்றிலே கடைசியே இதுக்கு அப்பால வந்து தன்னை பேரின்பத்தை அடையட்டும் அறியட்டும் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி கருவி கரணங்களை கொடுக்கின்றான். அதுதான் படைப்பு. வாட் இஸ் கிரியேஷன் என்றால் கிவிங் த சோல் த நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ் டு நோ அண்ட் என்ஜாய், தட் இஸ் கிரியேஷன். அவ்வளவுதான். என்னென்ன போகங்கள் அதில் இருக்கிற அனுபவ பொருட்களை கொடுக்கின்றான். இதுதான் இறைவன் கொடுக்கிறது. அப்ப இறைவன் படைப்பு வந்து சாபம் அல்ல, இது ஒரு பிளெஸிங். அவர் கருணையாலதான் அவர் படைக்கிறார், அந்த கருணையைத்தான் நாங்க சக்தி என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த நிலை இரண்டாவது நிலை, இடைப்பட்ட நிலை. இந்த நிலையில் இருந்து பிறகு எத்தனையோ கோடானு கோடி பிறப்புகளினூடாக, அநேக ஜன்ம சம்சிஸ்தா ததோஜாதி பராங்கதி என்று பகவத்கீதை சொல்ற மாதிரி, கோடானு கோடி பிறப்பு, மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பேர்த்துக்களூடாக கடைசியாக இறைவனை சேரும், இறைவனை அறியும், இறைவனை அனுபவிக்கும், இறைவனை சேரும். அந்த நிலையில இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தேவையில்லை. தேவையில்லை என்ற கருவிகரணங்கள் உதவுது. அந்த நிலையில இறைவனை முழுமையாக அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் இந்த கருவிகரணங்கள் வந்து பத்தாது, தடையாகும். அதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்
2: which are necessary to know and enjoy become inefficient and insufficient to know and enjoy the truth. And that state in the instruments ஏன் விட்டுடுவோம் விட்டுட்டு உயிர் இயல்பாகவே இறையோட சேர்ந்து அனுபவிக்கும் அப்ப கருவிகரணம் தேவையில்லை அது லிபரேட்டட் ஸ்டேட்
1: அது எல்லாருக்கும் கிடையாது
2: இதுதான் கொடியேத்தம் ஐயா கோயில்ல கொடியேத்துறது இதத்தான் கீழே இந்த நிலையில இருக்கிற ஆன்மாவை நடுவில் இருக்கிற இந்த புறப்பு நிலைக்கு கொண்டு வந்து மேல சுத்த விடுதலை நிலைக்கு கொண்டு போறதான் கொடியேத்தம் இதுதான் எல்லா கோயிலையும் கொடியேத்து நடக்கும்
1: தத்துவம்
2: அப்ப இதுதான் அந்த புறவி இப்ப முதல் புறவி இப்படித்தான் வருகிறது அப்ப முதல் புறவி கொடுக்கைக்குள்ள இறைவன் எப்படி கொடுக்கிறாருன்றா எல்லாருக்கும் சமனா தான் கொடுக்கிறேன் அவர் இம்பார்ஷியல் எல்லாருக்கும் ஒரு சூட்சும உடம்பு தான் கொடுக்கிறார் சப்டில் பாடி அப்ப சப்டில் பாடியில 8 இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கிறார் அறியும் என்ன சுவைக்கும் சக்தியை கொடுக்கிறார் கேட்கும் சக்தியை கொடுக்கிறார் முகரும் சக்தியை கொடுக்கிறார் தொடுகை உணர்வு சக்தியை கொடுக்கிறார் அப்ப இப்படியாக சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்கிற 5 தன்மாஸ்திரங்களை கொடுக்கிறார் சப்டில் எலிமெண்ட்ஸ் அதையும் கொடுத்து மனத்தையும் கொடுத்து இப்ப மனம் வந்து சித்திக்கும் சிந்திக்கும் புத்தியையும் கொடுக்கிறார் புத்தி வந்து நிச்சயிக்கும் நல்லதோ கெட்டதோ பட் இது சித்த அதுல இருந்து அதை மனம் புத்தியை கொடுக்கறதோட அவர் அடுத்ததா கொடுக்கிறது அகங்கார் நான் ஒரு தனியன் என்கிற உணர்வை கொடுக்கிறார் எல்லா உயிரும் வந்து நான் ஒரு தனியன் என்று நினைச்சுதான் செயல்படுது சமுதாயமா கரையான் வாழ்ந்தால் என்ன தேனி வாழ்ந்தால் என்ன ஒவ்வொன்றும் நான் ஒரு தனியன் என்று நினைப்பொண்டிருக்குது அந்த நினைப்பைத்தான் சொல்வது அகங்கார் இந்த இண்டிவிஜுவல் ஃபீலிங் செப்பரேட் இண்டிவிஜுவல் ஃபீலிங் வந்து கொடுக்கிறார் இந்த 8 கொடுத்தால் நவ் தட் இஸ் ஃபங்க்ஷனல் அப்ப இப்ப வந்து என்ன செய்யுது அது கர்மா துவங்கிடும் மனம் வந்தோடனே கர்மா துவங்கிடும் ஒன்னு நினைக்க ஆசைப்பட துவங்கிவிடும் புத்தி நிச்சயிக்கும் பாதிக்கும் மற்றது உள்ளத்திலே போய் அது நான் என்ற நினைப்போட ஒன்று செய்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் கர்மா வந்துட்டு மனத்தால் நினைச்சோடனே கர்மா
1: வந்துடும்
2: இந்த ஃபர்ஸ்ட் கர்மா அடுத்த பதத்தை கொடுக்குது அதுதான் ஆணையா வருவதுண்டு பூனையா வருவதுண்டு புழுவா வருவதுண்டு புல்லா வருவதுண்டு பாக்டீரியாவா வருவதுண்டு டைனோசரா வருவதுண்டு மனுஷரா வருவதுண்டு இப்படி பல பல புறவிகளாக பிறகு தொடருது செயினாக முதல் புறப்பு அதான் இதைத்தான் வள்ளுவர் சொன்னார் புறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அவர் மனுஷருக்கும் சொல்லல
1: எல்லா உயிர்க்கும்
2: எல்லா உயிர்களுக்கும் ஒரே புறப்பு என்ற இறைவன் கொடுத்தது இந்த முதல் புறப்பை சொல்றது முதல் உற்பவம் இந்த பிரைமரி கிரியேஷன் அதுக்கு பிறகு எங்கட கர்மாவுக்கு ஏற்ற உடம்புகளை தான் நாங்க இப்ப வச்சிருக்கிறோம் அது செகண்டரி கிரியேஷன் இப்படித்தான் இந்த முதல் புறப்பு வந்தது இந்த ஆன்மா வந்தது இந்த ஆன்மா இறைவனிடம் இருந்து வரவில்லை அந்த தப்பு பதியோடு இருந்தது என்ற கருத்து பிழை பதி இருக்குது ஆன்மா இருக்குது ஆனா இறைவன் அது ஆன்மா இறைவனை அறிகிற தன்மை அதுக்கு இல்லாம இருந்தது அதுக்கு அந்த இறைவனை அறிகிற தன்மைக்காக இந்த அனுபவ முதிர்ச்சிக்காக இந்த கருவிகரணங்களை கொடுத்து அந்த அனுபவ முதிர்ச்சியை ஆன்மாக்கு ஏற்பட வைத்து கடைசியாக இறைவனை அறிகிற முயற்சி வருகிறது
1: இவ்வாறான விளக்கம் வேறு சமயங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதா டாக்டர்
2: கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் சொல்ல வேணும் இந்த படைப்பு ஏன் வருகின்றது என்று சொன்னால் விவிலிய வேதத்திலே இறைவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தார் அப்படி என்றால் அவர் மகிமையை வெளிப்படுவதற்காக ஏனப்பா இவ்வளவு பேரை படைத்து இப்படி கஷ்டப்பட வச்சு திருப்பி வர வேணும் என்று அதே மாதிரியாக இறைவன் உயிர்களை படைத்தான் என்று சொன்னாலும் இந்த பிரச்சனை வருகிறது அவருக்கு என்ன தேவை இருந்தது படைப்பதற்கு வாட் இஸ் தி நெசசிட்டி அண்ட் நீட் ஃபார் ஹிம் அவர் வேண்டுதல் வேண்டாமையிலான் தானே அதனுடைய மகிமைக்கு பங்கமாக வருகின்றது உயிர்கள் இறைவனோடுதான் இருந்து இப்படி விழுந்தன என்று எடுத்தால் கூட இறைவனுடன் இருந்து விழுகின்ற தன்மை வரும் என்றால் திரும்பி போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் விழாது என்பதற்கு என்ன நிச்சயம் வாட் இஸ் தி கேரண்டி of the liberation state state and ayyam undu varugindrathu appa inda vinaakkalukku inda vinaakkal saivathile illave illai yenendral adu unmai unmayaga unmayale urekkappattathu adhan nee kanda saastiram endru solluvargal nee kanda saastiram endru solluvargal
1: inge illai oru vin நீர் வந்துக்கிறார் டாக்டர் அவருக்கு வணக்கம்
3: வணக்கம் உங்கள் இருவருக்கும் மதிய வணக்கம்
1: மதிய வணக்கம்
3: நன்றி இந்த ஆன்மாக்கள் எத்தனை பிறப்பு எடுக்கிறார்கள் 7 பிறப்பண்டினம் 7 எண்மமண்டினம் எழுகின்ற ஒரு பிறப்பண்டவர்கள் எத்தனை பிறப்பு எடுக்கும்
2: இதுல வந்து ஏழ்புறப்பும் தீயவை தீண்டா இழுபுறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பொறின் என்றது வள்ளுவர்
1: வள்ளுவர்
2: அப்ப இழுபுறப்பு என்றது 7 வகையான புறப்புகள் 7 வகையாக புறப்பு என்ன அந்த 7 வகையான புறப்புகள் என்றால் ஒன்று தேவர்கள் தேவஜாதிகள் செலஸ்டியல்ஸ் அந்த தேவஜாதிகளிலேயே வந்து 11,00,000 ஜோனி பேதங்கள் இருக்கின்றன
1: தேவர்களுக்குள்ளே
2: 1.1 மில்லியன் டிஃபரன்ஸ் இருக்குது. மனுஷர்லயே 9 லட்சம் ஜோனி வேதங்கள் இருக்கு. நாங்கள் இங்க இருக்கிற மனுஷரை தான் யோசிக்கிறோம். அண்டான கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகள்
1: இருக்கின்றன
2: சொல்லுவார்கள். பார்கவ புராணத்துல வரும் விநாயக பெருமானுக்கு ஏன் பெரிய வைரண்டதுக்கு ஒரு கதை. விநாயக பெருமானுக்கு முன்னால இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த மும்மூர்த்திகள் சிவன்ல பல தெய்வங்கள் உண்டு, பல சிவர்கள் உண்டு. அரசியாக இருக்கிற உச்சத்திலே இருக்கிற சிவன் தான் பரசிவன், அவனுக்கு மேலே ஆள் இல்ல. இந்த கனடாவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் பெரிய சிவன் என்றுதான் பெயர், அதுக்கு மேலே இல்ல. மகாசிவன் என்று சொல்றது அதுக்கு மேலே இல்ல, அதுக்கு கீழே கன சிவன் இருக்கிறார்கள். அப்ப இதுல வந்து இங்க இந்த அண்ட தொகுதிக்குரிய பிரம்மா விஷ்ணு உருத்ரன் சிவன் மூன்று பேரும் விநாயகரை விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி டவுட்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தார்களா, இந்த படைத்தல்ல காத்தல்ல அழித்தல்ல. விநாயகர் சடாரென்று மூன்று பேரையும் தூக்கி விழுங்கிவிட்டேன். அவையிட்ட போய் அப்சர்வ் பண்ணி அதை எப்படி செய்யணும் என்று பார்த்து அது ஐயங்கள் எல்லாம் தெளிந்து கொண்டார்களாம். அதுக்கு பிற்பாடு வினாயுடைய காது வழியாகவும் வாய் வழியாகவும் மீண்டும் வெளிப்பட்டார்கள். இது பார்கவ புராணத்துல இருக்குது. பார்கவ புராணத்துல இருக்கு. அப்ப பார்க்கவோடு எத்தனை அண்ட தொகுதிகள் இருக்குது, எத்தனை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அண்ட தொகுதிகள், எத்தனையோ விதமான மனுஷர் இருக்கிறார்கள். அப்ப மனுஷர் வந்து 9, அந்த 9 லட்சம் வகையாக மனுஷர்கள் இருக்கின்றனர். அதே மாதிரியாக இந்த சொல்வார்கள் நாற்கால் விலங்கு,
1: விலங்கு
2: நாற்கால் விலங்குகள் வந்து 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், பறவைகள்
1: 10 லட்சம்,
2: அடுத்ததாக ஊர்வன 15 லட்சம், ஊர்வன 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரம் 10 லட்சம், 19 லட்சம், எல்லாமாக 84,100,000 84,100,000 ஜோனி பேதங்கள், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இதில் இருக்குது. அப்ப 7 புறப்பண்டா ஏதோ 7 தான் புறப்பண்டு இல்ல, இந்த 7 வகையான புறப்புகளையும் நாங்க புறப்போம். தேவரா புறப்பம், நாட்கால் விலங்குகளா புறப்பம், மனுஷரா புறப்பம், பறவைகளா புறப்பம், ஊர்வனவா புறப்பம், அப்பால நீர் வாழ்வன தாவரம். அப்ப 7 புறப்பும் தீயவை தீண்டாண்டு நல்ல மக்களை பெற்றால் 7 புறப்பு, நாங்கள் பிறக்கிற மற்ற புறப்புகள் எல்லா வகையான 7 வகையான புறப்புகள்ல இவங்க ஒரு தீங்கும் வராது. அப்ப பிள்ளைகளை நல்லபடியாக பெத்து வளர்க்கறது பெரிய புண்ணிய செயல். பெற்றோர் நல்லா கவனிக்க வேண்டும். இப்ப எல்லாம் பெற்றோர் டிசிப்ளின் பண்றது குறைவு, பிள்ளைகளை அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று விட்டுறது. அப்படி என்று இல்ல, சமய வகுப்புகள் சமய போதனைகள் தாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி இந்த வகுப்புகளுக்கு அனுப்ப வேணும். எங்களிடம் இந்த சமய வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுக்கு வரைக்கும் இருக்கு. இந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்தால், பண்புடை மக்களாக வளர்த்து பெற்றெடுத்தால், நீங்கள் எந்த புறப்பில போனாலும் உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று வள்ளுவர் சொல்றார். 7 புறப்பும் தீயவை தீண்டா, they will share not trouble in 7 types of word one would takes. பழிபுறங்கா பண்புடை மக்கட்பர் நிஃபன் பிகட் சில்ட்ரன் அம்பீச்சபிள் கரெக்டர். அப்படி அந்த பிள்ளைகளை கொண்டு வர வேணும். இந்த 7 வகையான ஜோனி பேதங்கள் நான் சொன்னேன், 2,000,000 இருக்கு. இதுக்கு பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார். அந்த திருக்குறளுக்கு அந்த உரையில ஒரு மேற்கோள் சொல்றார். ஊர்வ 11, ஊர்வன வந்து 11 லட்சம், 9 மானிடம், மானிட வகைகள் 9 லட்சம், நீர் பறவை நாட்காலோர் பவ்வத்து, நீர்வாழ்வன 10 லட்சம், பறவை 10 லட்சம், நாட்கால் விலங்கு 10 லட்சம், சீரிய பந்தமான் தேவர் 14, தேவலோகத்தில் தேவர்கள் வந்து 14 லட்சம் வகை வகையான தேவர்கள், அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரன் 4-5, தாவர வக்கங்கள் 20 லட்சம், இவ்வளவத்தையும் சேர்த்தா 84,100,000 ஜோனி பேதம், இவ்வளவு பேதங்களும்
1: இருக்கின்றன. எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, பரிமேலழகர் இவ்வாறு ஒரு ஆழ்ந்த அறிவு படைத்த ஒரு ஞானி, அவர் சைவர் அல்ல,
2: வைணவர்,
1: அப்படி இருந்தும் இது எழுதியிருக்கிறார். இப்பொழுது இந்த பௌத்தறிவாளர்கள் என்று சிலர் திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்கிறார்கள். அது எனக்கு நினைக்கும் பொழுது
2: ரொம்ப கஷ்டம். இந்த இழுபுறப்புக்கு இழுகின்ற பிறப்பு என்று சொல்லியிருக்கிறேன். அது ஓகே, அங்கேயும் மறுமலை பிறப்பு பிறப்பு வருதுன்னு ஒத்துக்கொள்கிறேன். ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்தார் என்றெல்லாம் இருக்குது. அப்ப பிறவி கடலை பற்றி சொல்லத்தானே வேண்டும். அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார் கல்லால், அப்ப அந்தனனை பற்றி சொல்லத்தானே வேண்டும். ஆபயன் குன்றும் அறுதொழிலோள் நூல் பரப்பர் காவலன் காணானே, அறுதொழிலோள் என்றால் அந்தனனுக்குரிய 6 தொழில்கள். அப்ப இது எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சமயம் இல்ல பகுத்தறிவு என்று சொல்லி திருக்குறளுக்கு எப்படி உரை செல்வது? மிகவும் சில இடங்களில் தமிழ் திருமணம் நடத்துகின்ற இப்ப திருவள்ளுவருடைய திருக்குறளை சொல்லி அதுல தப்பில்லை. மதம் வித்தியாசமாக இருந்தால் இருந்தால் ஒரு பொது திருமணம் வர தேவைப்படுகின்றது. திருவள்ள திருக்குறளை பாவிக்கலாம், அது தப்பில்லை. ஆனா அதுக்கு பிறகு நடந்த விருந்து உபசாரத்திலே மூக்கு முட்டை ஆற்றுச்சி மாற்றுச்சி பரிமாறுகின்றார்கள். அப்ப நான் கேட்டேன், நம்ம இதுல திருக்குறள் சொல்லி போட்டு பிறகு இப்படி சொல்றீர், வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் தானே
1: ஊனை தின்று உனைப்பிருக்காமை.
2: சொல்லுகிறார் என்ன, மற்றனுடைய ஊனை தன்னூன் பெருக்கற்கு புரிதோர் ஊனும்பான் எங்கனம் ஆளுமர்கள். தன்னுடைய உடம்பை வளர்க்கறதுக்கு இன்னொரு தன் உடம்பை வெட்டி உரைச்சி சாப்பிடுறவனுக்கு எப்படி அருள் வரும் என்று சொல்லி இருக்கிறாரே திருக்குறள்ல. அப்ப திருக்குறள் சொல்லி கல்யாணம் செய்து போட்டு மாமிச விருந்து படைக்கலாமான்னு கேட்டேன், எனக்கு தெரியாத அவர் சொல்லி தரவில்லை என்று.
1: எப்படி இருக்கு விளையாட்டு டாக்டர்? உண்மையிலே சில விஷயங்களை நாங்கள் இங்கே காய்தல் உவத்தல் என்று சில விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இன்னொரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை பற்றி கேட்போம். வணக்கம். வணக்கம். அவர் போய்விட்டார், திரும்பி வருவார் என்று நினைக்கிறேன். வரட்டும், நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எங்களுக்கு நேரமும் அண்மித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு இது ஒரு சிறிய ஒரு கேள்வியும் இருக்குது டாக்டர், அதை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார், திரும்ப கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: ஞானலிங்கம் ஜெர்மனிலிருந்து கதைக்கிறேன்.
1: ஐயா கொஞ்சம் பொறுங்க, ஒரு 5 நிமிஷத்தால நீங்கள் எடுங்கோ,
4: நான் கட் பண்ணிட்டு எடுக்கிறேன்.
1: ஆமாம், நன்றி நன்றி. ஓகே,
2: அடுத்த நிகழ்ச்சிக்காக அவர்கள்
1: அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெர்மனிலிருந்து வழக்கம் போல வருகிறவர். இதில் இறுதியாக ஒரு கேள்வியை பார்த்துவிட்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஜோதியில் கலந்தார் என்பது பற்றிய விளக்கம் தெரிய முடியுமையா?
2: ஜோதியில் கலந்தார் என்பது இப்ப இறைவனை ஜோதி வடிவென்று சொல்லுவார்கள் அதாவது கான் பெரிய பேரொளியே என்று மாணிக்க வாசகர் பாடுகின்ற, அதாவது பெரிய வெளிச்சம் பேரொளி ஆனாலும் காண இல்லாது.
1: அது சரியோ?
2: கான் பெரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் என்ற தோட்ட சுடரொளியாய் சுடராகவும் நிற்கின்றார். இப்ப சுடராய் நிற்கின்றார், பேரொளியாகவும் நிற்கின்றார். பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு பெரிய வெளிச்சமா இருக்குது ஆனா காண இல்லாது, அவ்வளவு இருட்டங்களுக்கு கண்ணை மறைச்சிருக்குது. அதான் சொல்லுவார்கள், பட்ட கட்டையிலே பகற்குருடு போகின்றது. பகற்குருள் என்றால் எவ்வளவு சூரியன் காஞ்சாலும் வெளிச்சம் இருக்கின்றது. இப்ப இறைவனை ஜோதிமயமாக காணுகின்ற ஒன்று இருக்குது, இதை சிவபிரகாசம் என்று சொல்லுவார். சிவபிரகாசம் என்று சொல்லுகிறார்கள். ரமண மகர்ஷியினுடைய அணுக்கத்திலே சிவபிரகாசம் பிள்ளை என்பவர் இருந்தார். அவருடைய மரண செய்தி ரமண மகர்ஷிக்கு அறிவிக்கப்பட்டது. ரமண சொன்னார், சிவபிரகாசம் பிள்ளை சிவபிரகாசம் ஆனார்.
1: ஓ, சிவபிரகாசம் ஆனார்
2: ஆனார், அதாவது ஜோதியில் கலந்தார். அதான் சீவன் சீவன் சிவனுடன் சேர்கின்ற தன்மையைத்தான் இங்கே ஜோதியில் கலத்தல் என்று சொல்லுகின்றோம். அப்ப இறைவன் சிவத்தோடு சேர்கின்ற தன்மை, ஜீவன் சிவனோடு சேர்கின்ற பொழுது ஜோதியில் சேர்கின்றது. அதுதான் மாணிக்க வாசகர் ஜோதியில் கலந்தார் என்று சொல்வதும். சில பேர்களே இந்த ஜோதி எல்லோரும் காணவும் வந்திருக்கின்றது. நந்தனார் எல்லோரும் காண ஜோதி வடிவாக சென்றார். உமாபதி சிவாச்சாரியார் எல்லோரும் காண முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுக்க ஜோதி வடிவாக போனார். சுந்தரர் பலர் காண ஜோதி வடிவாக கைலக்கி போனார். வயலை அடிவாரத்திலே இருந்த உபமன்ய முனிவர் பார்த்தார், மற்றவர்களுக்கு சொன்னார். ரமண மகர்ஜி இந்த உலக வாழ்க்கையை விட்டு போன பொழுது நட்சத்திர வடிவிலே வடக்கு நோக்கி சென்றது கல பேர் சென்னையிலிருந்து கூட பார்த்தார்கள். இந்த ஜோதி என்பது இப்படி பலவிதமான விளக்கங்கள் உண்டு.
1: இறுதியாக ஒரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்டுவிட்டு நாங்கள் நிறைவு செய்வோம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: ஓம் சொல்லுங்க.
5: ரமணி பேசுறேன் மறுபடியும்.
2: சொல்லுங்க.
5: அந்த பகவத் கீதையில சொல்றதாக கன்னடத்துல அந்த இது ஒரு சில நோட்ஸ் போடினம், இதை கொண்டு வந்தா இதை கொண்டு அதை கொண்டு செல்வதற்கு அப்படி என்று இருக்கு வந்து. ஆனா உண்மையில அந்த வசனங்கள் பகவத் கீதையில இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது சரியா பிள்ளையா?
2: கீதாச்சாரம் என்று சொல்லுவார்கள். கீதையினுடைய சாரத்தை இலகுவாக சொல்ல முடியாது. கீதையே ஒரு பெரிய சாரம் தான். அது அது அந்த அந்த அந்த 400 ஸ்லோகங்கள் 700 ஸ்லோகங்கள்லையும் ஒரு சாரமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு 18 அத்தியாயங்கள் கீதையில இருக்கு. ஒன்று கர்மாவை பற்றி சொல்லும், ஒன்று தியானத்தை பற்றி சொல்லும், ஒன்று சன்னியாசத்தை பற்றி சொல்லும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்லுகின்ற பொழுது இதைத்தான் கீதை சொல்லுகின்றது என்று டெபினிட்டாக ஒரு காரணப்படுத்தி சொல்லும் பொழுது கடினம். ஆனாலும் இந்த கீதா சாரம் என்று சொல்லப்படுகின்ற கருத்து சிந்தனைக்கு ஒரு ஃபுட் ஃபார் தாட் என்று சொல்லுவார்களே, அந்த உகந்தது. ஆனால் கீதையிலே அதற்குரிய நேரடி வசனங்கள் இல்லை. ஆனால் கீதா சாரம் என்ற பெயரிலே ரமண மகரிஷி அவர்கள் பாடலாக ஒரு 40-50 பாடல் பாடியிருக்கின்றார். அது கீதா சாரம் என்ற பெயரில் இருக்கு. ரமணாசிரம நூல் கேட்டீங்கள் என்றால் அது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலே ஒரு அளவுக்கு கீதையின் சாரத்தை ஒரு விதமாக ரமண மகரிஷி சொல்லியிருக்கின்றார். கீதா சாரம் என்று நீங்க சொல்லப்படுகின்ற இதிலே அந்த வளமை இல்லை என்றுதான் சொல்ல, அந்த நேரடியான வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
5: நடிகர் சோ தன்னுடைய நாடகத்தில் இதை பற்றி குறிப்பிட்டவர், அதனாலதான் கேட்டேன். நேரடியான வார்த்தை இல்லை என்றுதான் சொல்லப்பட்டது.
2: நன்றி,
1: நன்றி. எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்த நேரம் வந்துவிட்டது. இறுதியாக நாங்கள் டாக்டர் நீங்கள் ஏதாவது கூற,
2: மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம்.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
7: அவளோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், இதை ஏத்து அதை இறக்குன்னு பாக்குறான், ஒன்னும் சரியா வரல. ஆனா விவகாரம் என்ன, நமக்கு தான் புரிஞ்சா போல மணிக்கணக்கோட போயிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சுன்னா, இந்த மகான்களுடைய சங்கம் வந்தப்பறம் அதெல்லாம் ஏதோ ஒரு தான் அப்படி பாக்கிறது, அவ்வளவுதான். விவகாரம் என்னன்னா, மனசு இதுல தான் ரசிக்கிறது. ஞானானந்தமாக உள்ளது சுபலிதா, ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான இந்த மரங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருந்து அது பழுக்க தொடங்கினே. கைவல்யநாதேசதா மான்யே, கைவல்யநாதனான மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரன், ஆகையால் தான் அவருக்கு கைவல்யநாதன் பேர். கைவல்யம்னா மோட்சம், மோட்சத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் சிரமம் இல்லாமல் எங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார். ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறார். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நாளைக்கு உனக்கு அந்த ஆத்ம தத்துவ பரோட்ச சாட்சாத்காரம் வரப்போறது, ஆனந்தமாக இந்த ஜன்மாவிலேயே இருக்க போகிறாய். அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படிங்கிறார். கைவல்யநாதே சதா மான்யே மனத புண்டரே கனகரே. எங்க சுவாமி இருக்கு? மனத புண்டரே கனகரே, இந்த பட்டணம். ஏன்னா தர்மம் எங்க நிறுத்தப்படும்? பட்டணத்துல. அதே போலயே இந்த பாபங்கள் கெடுதல்கள்லாம் எங்க போகும்? ஒரு பட்டணத்துல. அதே போல காமக்ரோத மலாதிகள் எனக்கூடியதான திருடர்கள் எதை விட்டு ஓடி போவா? ஒரு பட்டணத்துல. எல்லா காலமும் சுகமாக எங்கே இருக்கும்? ராஜா நன்றாக இருப்பார். ஏன்னா மரங்கள்லாம் எங்கே பூக்கும்? கொஞ்சம் பழுக்கும் ஒரு பட்டணத்துல. ஆகையால் இப்படிப்பட்டதான பட்டணம் அது எங்க இருக்குன்னு. மனத புண்டரேக நகரே, உங்க மனசு எனக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நகரத்தில். மனத புண்டரேக நகரே, அதென்ன புண்டரீகம்னு சொல்றேன், தாமர மாதிரி மலர்ந்து கொண்டிருக்கிற மனத புண்டரீக நகரே. ராஜாவதம் சேர்த்துட்டே ஒரு பட்டணத்துல யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். சாதாரண ராஜா இல்ல, நல்ல ராஜாவா இருக்கணும். ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ள ராஜாவா இருக்கணும். நான் மட்டும் சௌக்கியமா இருக்கிறேங்கிற எண்ணம் இருந்த ராஜாவா இருந்தா போறாது. ராஜா எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு கணமும் ஜனங்களுக்கு எப்படி சௌக்கியம் உண்டாகும், எப்படி நன்னா இருப்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியதான ராஜாக்களாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ராஜாவான பரமேஸ்வரன் இருக்கமையானால் இந்த ஊர்ல, இந்த சரீரம் எனக்கூடியதான ஊர்ல, என் மனசு இருக்கக்கூடியதான ஊர்ல தர்மம் நான்கு காலில் நடக்காதா, பாபம் அகன்று விடாதா, காமக்ரோதங்கள் எனக்கூடியதான திருடர்கள் இந்த இடத்தை விட்டு ஓடி போக மாட்டாளா, எல்லா காலமும் நல்ல காலமாக ஆகாதா, ஞானமும் ஆனந்தமும் பழுக்காதா, எங்க கைவல்யநாதன் மோட்சத்தை கொடுக்கறது சரியா ஆனந்தமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார் அல்லவா அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் நம்ம இதயத்துல காணப்பட்ட போது என்ன கீழ் ஸ்லோகத்தில் நான் சொல்லியிருக்கேன், சந்திரன், அதுக்கு பிறகு சிந்தாமணி, கௌஸ்துபம், இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் உண்டா இருக்குன்னு. என்ன எங்க பரமேஸ்வரன் வந்த மாத்திரத்தினால மோட்சமே கிடைக்கிறத, அவெல்லாம் என்னென்ன கொடுக்குமோ எல்லாத்தையும் சேர்த்து இவர் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். தர்மோமே சதுரங்கிரே கஸ்துஜரித பாபம் விநாதம் கதம் காமக்ரோத மதாதயோ விகலிதாஹ காலாசுகாவிஷ்ருதாஹ. இப்படி பரமேஸ்வரன் சொன்னார். ரெண்டாவது முக்கியமாக மனுஷாளுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா ஆகாரம் கிடைக்கணும். இந்த ஆகாரத்தை தான் அதனால்தான் மனுஷன் பிறந்தான் வாழ்கிறான் கடைசி வரைக்கும். அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது முடிக்கணுமா சுருதிக்கு. ஏன்னா ஆனந்தத்துக்காகத்தானே தேடிட்டு இருக்கான், சிவானந்தத்தானே அடையணும்னு நினைக்கிறான். அந்த ஆனந்தமானது இவனுக்கு எப்படி வரும், முதல்ல இவன் உயிரோட இருக்கணும், அதுக்காகத்தானே முயற்சி பண்ணணும். இவன் பிறந்ததே அன்னத்தினால், வாழறதே அன்னத்தினால். ஒரு நாள் அன்னம் இல்லைன்னா நமக்கு என்ன, ஒரு வேலை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை அன்னம் கிடைக்கலன்னா இவனால தாங்க முடியல சார். ஏகாதசின்னர் யாருக்கோ எனக்கு இல்லைங்கிறோம். ஒன்னு ஏகாதசியில மூணு வேலை சாப்பிடுறது வேணா ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளவே தவிர சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது கிடையாதுன்ட்டான். எந்த அன்னம் இல்லைன்னா இவனால தாங்க முடியல. ஆனா அந்த அன்னமானது பார்க்கணும், ஒழுங்கா நீங்க சாப்பிட்டேன்னா உங்களை காப்பாத்துறது, இல்ல நீங்க சரியா சாப்பிடலன்னா உங்களா அது சாப்பிடுறது. அத்தியதே அத்தித பூதானி, சரியான அளவுக்கு சரியான அன்னத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்டானேயானால் அவனாவது காப்பாற்றும். இல்லை என்றால் எங்கெங்கேயோ எதோ எது காணப்படுறதோ அதை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அந்த அன்னம் சாப்பிடுறது. ஆகையால் தைத்தரிய உபநிஷத்துல அன்னத்துக்கு இப்படி ரெண்டு லட்சணம் சொல்லியிருக்காரு. அந்த அன்னம் நமக்கு வேணும்னா பயிர் நன்னா வளரணும். பயிர் நன்னா வளரணும்னு என்ன வேணும், தீர்த்தம் வேணும். ஜலம் எங்கிருந்து வரும், மழையினால வரக்கூடியதான ஜலம் ஏதோ சில நாளுக்குத்தான் வரும், ரெண்டு மாசம்தான் வரும். மழையானது ரெண்டு மாசம், வருஷத்துல 12 மாசத்துல வருஷ ருத்துவும் ரெண்டு மாசம்தான். சரத் ருத்துங்கிறான், ஹேமந்த ருத்துங்கிறான், கிரீஷ்ம ருத்துங்கிறான், வசந்த ருத்துங்கிறான். அந்தந்த ருத்துக்கள்ல மழை வராது. அது ஹேமந்த ருத்துல ஒரே சிசிர ருத்துலயும் பனியும் குளிர் தான் இருக்கும், கிரீஷ்ம ருத்துல வெறும் வெயிலாகத்தான் இருக்கும் ஏப்ரல் மே மாசத்துல வசந்த ருத்துலயும் கிரீஷ்ம ருத்துலயும். அதுக்கப்புறம் இந்த வருஷ ருத்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இப்படி வருவையானால் அப்ப கொஞ்சமா மழை பெய்யும். ஆனா அந்த மழை பெஞ்சதான அந்த தீர்த்தம் இருக்க அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு இடத்துல தேங்கி நிக்க வச்சுப்பான், நிக்க வச்சுட்டு அத அந்த நிலம அந்த காய்வா வழியாக வரவழிச்சு அது என்ன பண்ணணும், அந்த வயல் இருக்கே அந்த வயல்ல விடணும். உங்க இஷ்டமா எல்லா ஜலத்தையும் விடக்கூடாது, எவ்வளவு தீர்த்தம் வேணுமோ அவ்வளவுதான் விடணும். அதுக்கு உண்டு அன்னன்னைக்கு இன்னைக்கு தண்ணீர் பாத்திரம் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்பேன். அது பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாள் ஆனப்பறம் மறுபடியும் பாத்திரம் பண்ணுவோம். அந்த தீர்த்தமானது அதுல நிக்கணும், அதிகமாகவும் நிக்க விடாது. அதிகமாக நின்னா பயிர்கள்லாம் அழிஞ்சு விடும், குறைச்சலாயினா அது கொடை செஞ்சு விடும். காப்பாத்தி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விடணும். இப்படி அந்த தீர்த்தம், ஒருவேளை அந்த தீர்த்தம் நேரம் இதுக்கு வரலன்னு வச்சுங்கோ, பயிர் இருக்கும் இந்த சில வயலெல்லாம் மேடா இருக்கும், மேட்ட பூமியா இருக்கமையானால் மேடு பூமியானதுன்னா ஜலம் கீழே இருந்து போகாது மேல, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பம்ப் வைக்கணும், மோட்டர் வேணும். சிவானந்த லஹரி எழுதுற காலத்திலேயே இதெல்லாம் இருந்தது விவகாரம், மோட்டர் போடணும். அந்த மோட்டர் போட்டா தான் கீழேருந்து மேல மேடு இருக்கக்கூடிய மேடா இருக்கக்கூடியதான இடத்துக்கெல்லாம் தீர்த்தம் போகணும். அங்கேயும் தீர்த்தம் போனா தானே கிடைக்கும். அதே போல விவகாரம் என்ன, ஆகையால் அங்கெங்கயோ குளத்திலேயோ ஏரியிலேயோ இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை காவா வழியாக வரவழைச்சு அது அந்த வயலுக்கு ருப்பி, சரியான தருணத்துல எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ருப்பி, அதுக்காக வேண்டியதான வசதிகள்லாம் நம்ம பண்ணிண்டு அந்த பயிரை நம்ம பண்ணி வச்சோமையானால் அந்த பயிரானது நமக்கு ஆகாரத்துக்கு உதவுறது. இதே மாதிரி தான் அது ஏதோ ஒரு வருஷம் ஆச்சு, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் இதே ப்ராசஸ் பண்றோம். ஆனா அந்த பரமேஸ்வரன் எனக்கூடியதான் அவரிடத்துல இருக்கிற பக்தி எனக்கூடியதான பயிரை நீங்க வளர்த்தலையானால் சாஸ்வதமாக ஆனந்தமா இருக்கலாம். ஒரு வருஷத்துல ஏதோ பயிர் செலவு பண்ணினோம் ஆயிடுதுன்னு இல்லை, எப்பொழுதுமே சாஸ்வதமாக நீங்க ஆனந்த நிலையில இருக்கலாம் அப்படின்னு அடுத்த சோத்துல அந்த பரமேஸ்வர பக்திய ஒரு பயிராக சொல்லிட்டு இருக்கார். பாப்போம். தியந்திரேன கவிதா குல்யோபுல்யக்ரமை ஆனி சதா சிவைத்த சரிதாம் போர் அதி திவ்யாமிருதை இத்தியே கேதார யுதாச்ச ஹிருத்கேதார யுதாச்ச பக்தி கலமாக சாஃபல்யமா தன்வதே துர்பிக்ஷான்மய தேவகஸ்ய பகவன் விஸ்வேஷ பீதி குதா. ஹே பரமேஸ்வர, எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பயம் இருக்கப்பா. அண்ணன் கிடைக்குமோ கிடைக்காதோ, பழைய நாள்ல நிஜமாகவே பயப்படுவா. இந்த உழவர்களா இருக்கிறவாள்லாம் பயிர்ல பண்ற, ஆனா பயிரை அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து ஆத்துல போடுற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் அறுவடை பண்ணோம்னா மழை வந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாமும் க்ளோஸ். வெட்டுக்களி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம், ஒரு வருஷம் சிரமம் எல்லாம் வீணா போயிடும். இத்தனையும் பண்ண பிறகு அந்த பயிர்கள் பண்ணாத அந்த நெல் வர்றது இல்லையா அறுவடை பண்ணி, அதுக்கப்புறம் அதை விற்கணும்னு சொன்ன வச்சுங்களேன், யாரும் வாங்க மாட்டான். வாங்கறதா இருந்தாலும் ரொம்ப குறைச்சலான காசுக்கு, ஏன்னா எல்லா இடத்துலயும் பயிர் வந்திருக்கு, எல்லாரும் அறுவடை பண்ணியிருக்கா, யார்கிட்டையும் காசு இல்லை. இப்படி சிரமப்படுவான். அதுக்கப்புறம் நிஜமாக அந்த பலனை மாசூல நம்ம எடுத்துன்னு போகலாமாங்கிறதே சந்தேகம் கடைசி வரைக்கும் இருந்தது. அதனால்தான் பகவான் இடத்துல பக்தியோடு இருந்தார். நமக்கு இப்ப அப்படி இல்லையே, பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம் சார் லட்சம் லட்சமா, அது இன்ட்ரெஸ்ட் தானே கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த பக்தியோ சிரமமோ மனுஷாளுக்கு இல்லாம போயிடுது. பழைய காலத்துல அப்படி ஒரு பயம் இருந்தது. அதே போலயே அண்ணன் நமக்கு கடைக்கியமான பயம் இருபடியும் வந்துடும் போல இருக்க, ஏன்னா எங்க பார்த்தாலும் வயல்களெல்லாம் பிளாட்டா வித்துட்டு இருக்கான். எந்த ஊர் போனாலும் இப்ப என்னடா அஜுனர், எங்க போனாலும் ரயில்வே டிராக்ல பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு என்ன அஜுனர், ஏதோ ஆயில் ஃபீல்டுங்கிறான், ஏதோ இண்டஸ்ட்ரிங்கிறான், பிளாட்டா கட்டிவிடுறான். ஓஎம்ஆர் ரோடுங்கிற எங்க பார்த்தாலும் பிளாட்டை தான் கட்டிட்டு இருக்கான். வயல் எங்க இருந்து வர போறது, எல்லாத்தையும் நம்ம தங்கறதுக்கு இடம் வேணும், அதான் ஆகாசம் வரைக்கும் கட்டிட்டு இருக்கிறே. ஆனா விவகாரம் என்ன, பூமியில இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டா எங்கிருந்து பயிரும் தெரியும், யோஜனையே பண்ண மாட்டேங்கிற. நம்ம நாடு ஒண்ணுதான் எவ்வளவு கட்டம் வந்த போதும் தாங்கறதுக்கு காரணம் இருந்தது, ஏன்னா ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருந்தது. ஏதோ வயல் பண்ணிட்டு இருப்பான், ரெண்டு வேளைக்கும் ஒரு வேளையாவது சாப்பிட்டு இருந்தா. இப்ப வயல் பயிரே பண்ணாமல் ஆகாரமே குறைச்சல், இன்னொரு ஊர்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கணும்னு சொன்னால் எப்படி நிஜமாகவே இது என்ன ஆகும்னு தெரியாது. யோஜனை பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா இருக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்காக சாப்பிடுறதுக்கு அண்ணன் வேண்டாமோ? ஆச்சாரியார் சொல்றார், முதல்ல அது முக்கியமாப்பா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கப்படாது, எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இருக்கப்படாது, மனுஷனுக்கு பயம் வரப்படாது. ஆனா பரமேஸ்வர துர்பிக்ஷமே கிடையாதப்பா உன்னை நினைச்சா வாழ்க்க. துர்பிக்ஷம்னு சொன்னா யாரும் நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்கிற எண்ணம் இருக்கப்படாது. முன்காலத்துல எல்லாரும் அன்னத்தை இடுவான், அன்னம் இடுறதுங்கிறதே ஒரு பெரிய தர்மமா நினைச்சுட்டு இருந்தா. தர்மசத்திரங்கள் அங்கெங்க இருக்கும், போற வழியில எல்லாம் தர்மசத்திரம் இருக்கும். அவ போனா ஏதோ ஒரு ரசம் ஜாத போடுவான். இப்ப பாருங்க உடுப்பி அண்ணன் போறா, இந்த இடங்கள்லாம் போனால ஏனால் அவன் பாட்டுக்கு அன்னத்தை யாரும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்டே இருக்கிறான். அவன முரத்தில் தான் போடுறான், சாதாரணமா தட்டலையும் சிவி தட்டலையும் போடுறது இல்ல, முறம் மாதிரி இருக்கா, முறை மாதிரி போடுறான் அவன் பாட்டுக்கு, ஆனா ரசம் தான் விடுறான்னு வச்சுங்களா. விவகாரம் என்னடா அஜுனர் அவ்வளவு போன்றிருக்க, எங்கிருந்து சார் வருதுன்னு யாருக்கு தெரியும், ஆனாலும் நடக்கிறத போட்டுருக்கான். திருப்பதியில போனா எத்தனை பேர் வந்தாலும் ஆகாரம் கிடைக்கிறது சார்ந்திரம், நிறைய கட்டி போட்டான் அவன் பாட்டுக்கு, ஒரு நாளைக்கு 6000 பேர் 8000 பேர் சாப்பிட்றா அப்படிங்கிறான். வந்தோ இல்லையா, அப்படி எல்லா இடத்துலையும் இருந்தது. மனுஷாளுக்கு எவ்வளோ அவ்வளோ கிடையாது, அவ்வளோ சமைச்சு எல்லாருக்கும் போட்டுன்றதா இதான் நம்ம நாடு. காசிக்கு போறேன்னு போவான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எங்கே எந்த கிராமத்தில் போனாலும் எங்கேயாவது வந்திருக்காருனா எங்கள் அத்தில் சாப்பிட்டு போவான். ஒருவருக்கு அண்ணவிட்டா நமக்கு க்ஷேமம் என கொடுக்கதான எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. சில பேருக்கு இல்லை, யாராத்துக்கு போனாலும் ஓஹோ காசிக்கு போயிட்டே இருக்கேன் இருந்தா இந்த வேலை எங்க ஆத்துல சாப்பிட்டு போங்க, ஏன்னா காசிக்கு போறவ சாப்பிட்டா அவளுக்கு அன்னமிட்டா க்ஷேமம் இப்படின்னு நினைச்சா. அப்படி துர்பிக்ஷமே கிடையாது, நமக்கு பிச்சை போடுவாளா நம்ம ஆகாரத்துக்கு சிரமப்படுமோ எனக்குடியதான எண்ணம் இல்லாமலேயே எல்லோரும் வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படிப்பட்டதான நிலை வரணும்ப்பா, எனக்கு ஆகாரம் கிடைக்காம போயிடுவோமோ அப்படிங்கிற நிலை வரப்படாது. அதுக்கு என்ன பண்ணணும், தியந்திரேன பசோகடேன கவிதா கொல்யோப குல்யக்ரமை அனிதைச்ச சதாசிவச்ச சரிதாம்போராஜி திவ்யாம்ருதை. இந்த இதயம் எனக்குடையதான வயலில் ஹிருத்கேதாரயுதாச்சா, என்னுடைய இதயத்தையே நான் வயலா வச்சுட்டு இருக்கேனப்பா. இந்த வயல்ல தீர்த்தம் வரணும், அப்பத்தானே வயல்ல இந்த பயிர்கள் வரும், பயிரை வளர்க்க முடியும். தீர்த்தம் வரணுமே இங்க தியந்திரேன, அது இதயமானது மேடா இருக்குமையானாலும் அதுக்கு தீர்த்தம் வரதுக்காக நான் என்ன புத்தி என கூடியதான மோட்டார் போட்டிருக்கேன். தியந்திரேனா, அந்த காலத்துலயும் யந்திரம் இருக்கு, யந்திரம்னா மோட்டார். இந்த மோட்டார் போட்டா தான் தீர்த்தம் மேல இருந்து மேல வருமா கீழ இருந்து. அதுக்கு என்ன புத்திங்கிற யந்திரத்தினால் பரமேஸ்வரனிடத்துல செலுத்தப்பட்டதான புத்தி எனக்கூடியதான மோட்டர்னால வச்சோ கட்டேனா. அதுக்கப்புறம் ஏ தம்னு இருக்கும், அதுல தீர்த்தத்தை கணத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து விடுவான். அந்த ஏத்தம் என்ன, வச்சோ கட்டேனா, வாக்கு பகவான் வாயை கொடுத்துருக்காரோ. ஊர் வம்பு பேச வேண்டாம், சினிமா பாட்டு பாட வேண்டாம், ஊர் வம்பு வேண்டாம், கிரிக்கெட்டை பத்தி பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம் நான் சொல்லலையே, அனாவசியமான பேச வேண்டாம். மணிக்கணக்கோட அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு இல்ல, இவன் வந்து 1235 விளையாடினா சார், இது இப்ப என்னாச்சுன்னு. அவன் விளையாடா, அவன் வர வேண்டாம், போவே போயிட்டான். அவனை பத்தி இவன் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கான், என்ன பிராரப்தம் பாருங்க, விவகாரம் முழுக்க இப்படி. அது வேண்டாமே, வாச்சோ கட்டேனா, இந்த வாக்கு எனக்குடையதான குடத்தினால் தீர்த்தத்தை எடுத்து கவிதா குல்யோபகுல்ய அக்ரமைஹி குல்யம் உபகுல்யம், பெரிய கால்வா அதுலேருந்து வரக்கூடியதான சின்ன கால்வா, அப்படி அவெல்லாம் பெரிய கெனால் வரக்கூடியதான ட்ரிபியூட்டரி சின்ன கெனால், அது வழியாக குல்யோபகுல்ய அக்ரமைஹி இந்த பரமேஸ்வரனுக்காக சொல்லக்கூடியதான வார்த்தைகள் இருக்கே, ஸ்தோத்திரங்கள் எத்தனை ஸ்தோத்திரங்கள், திருவாசகம் அழகா இருக்கும், திருமந்திரம் எந்த பாஷையில் இல்லை, பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஸ்லோகங்களா இல்ல, ஆச்சாரியால் அவர் பாட்டுக்கு எத்தனை ஸ்லோகங்கள் பண்ணியிருக்க, எத்தனை ஆச்சாரியால் இந்த பரமேஸ்வரன் மேல சொல்லியிருக்கார், ராவணன்ல இருந்து ஆரம்பிச்சு பரமேஸ்வரன் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். மீதி பேர்ல விடுகோ விவகாரம் என்னடா ஜின்னர், அந்த பரமேஸ்வரன் பக்தி அவ்வளவு வசத்தி. யத்வக்ஷரம் நாம கிரேரி தம்ரணாம் சக்ரத் பிரசங்கா தக மாசு ஹந்தி தத், ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது சிவா சிவா எனக்குடையதான இரண்டு அக்ஷரம் அப்பா, ரொம்ப உயர்ந்ததான ஒரு அக்ஷரம், எல்லோரும் சொல்லலாமே, எல்லோரு வாயிலையும் நன்றாக சுலபமாக சிரமம் இல்லாமல் நுழைக்கக்கூடியதான நுழையக்கூடியதான அக்ஷரங்கள் அது சொல்லப்படாதா? எத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம், வேதம்னா சொல்லியிருக்க அந்த நாமத நம சிவாயாங்கிறது ஸ்ரீருத்ரத்துல வேதம் சொல்லியிருக்க, மற்ற மந்திரங்கள்லாம் மறைச்சு சொல்லியிருக்க, ஆனா பகவான் பரமேஸ்வர் மந்திரத்தை மட்டும் நேரா சொல்ல நம சிவாயுத சர்வாயுத பவாயுத கிளீன் அப்படியே சொல்லியிருக்கேன், அது சொல்ல மாட்டேடா, அப்படி வேதமே சொல்லியிருக்க கூடியதான் அந்த மந்திரம் சொல்ல வேண்டாமா? அநீதேனா கவிதா குல்யோப குல்யை குல்யம் உப குல்யம், பெரிய காவா நடுவில் இருக்க கூடியதான காவாய்கள் இவள் வழியாக அநீதைஹி அநீதை அதை தீர்த்தம் அங்கெங்கோ ஒரு குளத்துல இருந்தது ஏரியில இருக்கக்கூடியதான குளத்தை உங்க வயல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அந்த பரமேஸ்வரன் கைலாசவாசி, அங்க இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரனை உங்க இதயம் வரைக்கும் கொண்டு வரணுமே, ஆனால் அதற்கு வழி பெரியவர்கள் அழைச்சு கொடுத்துருக்க. எப்படி ஸ்லோகங்கள், நாகேந்திரஹாராய நம சிவாய, எத்தனை ஸ்லோகங்கள், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லுங்களேன், இதை தான் சொல்லணும் நான் சொல்லலையே, யாருதான் பண்ணினதான் சொல்லணும், நான் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்லோகம் தான் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், மகான்கள் ரிஷிகள் பண்ணியிருக்க, உபனிஷத்துல இருக்க, புராணங்கள்ல இருக்க, உமா சகாயம் பரமேஸ்வரம் விபும், உபனிஷத்தே சொல்றது பகவான் பரமேஸ்வரனை பத்தி, எந்த ஸ்லோகமாவது படிங்க. ஆனா அந்த வாக்குனால என்ன பண்ணும், அந்த காவா வழியாக கொண்டு வந்திருக்கோ, கவிதா குல்யோப குல்யக்ரமைஹி ஆனீதை சதாசிவஸ்ய சரித்தம்போராசி திவ்யாமிரதைஹி, அந்த பரமேஸ்வருடைய சரித்திரம், பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் பண்ணதான ஒரு சரித்திரம், மன்மதன் அழித்ததான ஒரு சரித்திரம், மார்க்கண்டை எனக்கு சகாயம் பண்ணியிருந்தான அவரை காப்பாற்றியதான ஒரு சரித்திரம், எத்தனை சரித்திரம், விஷத்தை ஹாலாகல விஷத்தை தான பிடிச்சதான ஒரு சரித்திரம், எத்தனை திவ்யமான செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் அந்த சரிதாம்போதி அம்போராசி திவ்யாமிரதைஹி, இத்தனையும் பண்ண சார் ஆனா தீர்த்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க, திவ்ய அமிர்தை பரிபூர்ணமான திவ்யமான ஒரு தீர்த்தம், அந்த பக்தி இருக்க அவ்வளவு அழகான தீர்த்தத்தை கொடுக்கும், ஆனீத்தைச்ச சதாசிவைச்ச சதாசிவச்ச சரிதம்போராசி திவ்யாமிருதை ஹிருத்கேதாரயுதாச்ச பக்தி கலமாக. உங்க இதயம் எனக்கூடியதான அழகான கேதாரம், கேதாரம்னா வயல்னு அர்த்தம். காசியில போனாலும் கேதாரேஸ்வர சுவாமின்னு ஒருத்தர், அவனுக்கு என்ன வயல் ஈஸ்வரன் சொல்லியிருக்கேன். வயல்னா இதயம், முதல் கட்டம் கேதார கட்டம். அங்கேருந்து ஆரம்பிச்சு வருண கட்டம் அசி கட்டம் இதுக்கு நடுவில் இந்த கேதாரேஸ்வரர் அங்கே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையாக ஹரிச்சந்திர காட்ட அது இது எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த கேதார கட்டம் எதுக்காக முதல்ல சொல்லியிருக்கார், உங்கள் இதயமானது வயலாக அங்கே உபயோகப்படும். பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு பக்தியை உண்டு பண்ணுவார். கேதார ஹிருத் கேதாரயுதாச்ச பக்தி காலமாக, இதோட இப்படிப்பட்டதான இந்த வயலோட கூடி பக்தி காலமாக. கலமம் கமலம்னு படிக்காதீங்க இங்க, கலமம் கலமம்னா பயிர்னு அர்த்தம். பக்தி எனக்குடையதான பயிர் ஹிருத்கேதாரயுதாச்ச பக்தி கலமாக சாபல்யமாதன்வதே. இந்த பக்தியினால் ஏற்பட்ட இந்த பயரானது பயிரானது ஒரு சாபல்யத்துக்கு ஏற்படும். மனுஷன் பட்டதான சிரமம், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம், பிறந்ததே ஒரு கஷ்டம், அழுதுண்டே பிறந்தோம். அந்த சங்குச்சிதமான இடத்துல என் மேல இருக்க முடியலையே நினைச்சுட்டு வெளியில வர்றதுக்காக சிரமப்பட்டோம், வர முடியாம கஷ்டப்பட்டோம், நானும் கஷ்டப்பட்டேன், அம்மாவுக்கும் கஷ்டத்தை கொடுத்து வெளியில வந்து பசியோட திண்டாடி ஒரு செயலும் எல்லாம் மறந்து போச்சுன்னு, ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னா அது பரவாயில்லை, ஒண்ணுமே தெரியலன்னு பரவாயில்லை, எல்லாம் வாசிச்சு மறந்து போன வாழ்க்கை எப்படி இருக்கு. நான் மறந்து போனது மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன மறந்தேன்னு தெரியல. அதான் ஜீவனுடைய கவலை. அவன் வயதுல இருக்கிற பரியந்தம் அது பண்ணணும் இது பண்ணணும், போன ஜென்ம விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்ததான். அந்த வயதுல இருக்கக்கூடியதான குழந்தைக்கு அத்தனையும் ஞாபகம் இருந்தது, வெளியில வந்ததுமே சர்வமும் மறந்து போச்சு. ஆனா மறந்து போச்சு என்னதுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது பண்றது ஒன்றும் புரியல. பூஸ்பர்ஷமானமே சர்வமும் மறந்து போயிடுச்சு, அவ்வளவு கவலைப்படுறது அந்த பழம். மறந்துதான் போச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு எல்கேஜியில் சேர்றது. படிக்கணும் படிக்கணும், என்ன படிக்கணும் தெரியல. ஒருத்தர் பயோடெக்னாலஜி படிங்கிறான், ஒன்னு வேற பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறான், ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியல. அதான் கிடைக்கல, பழைய நாள் ஏதோ ரைட்டா இது படிப்பா அது படிப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் பாட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், அது என்னன்னு கேட்டால் இன்னும் தெரியல விவகாரம் முழுக்க. ஒரு காலேஜில் பிடெக்குங்கிறான், ஒரு காலேஜில் பிஇங்கிறான், இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இல்லைன்னா, இது இன்ஜினியரிங் இது டெக்னாலஜின்னா, அது எனக்கு தெரியுப்பா, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் உமக்கு தெரியாதுன்ட்டான். அதனால தான் நான் கேட்கறவங்கள விவகாரம் என்னன்னா அவனுக்கும் தெரியல. இப்படி என்ன போயிடுறது, எதை படிக்கணும்னு தெரியல, என்னன்னு தெரியல, விவகாரம் முழுக்க இப்படின்னா கவலைப்பட்ட படிச்ச கடையில் வாழ்க்கையை எப்படி நடத்த போறோம்னு தெரியல. கடைசியில் என்னடா சொன்னா, இத்தனையும் படிக்கணும் பிடெக் படித்தா எல்லாம் ஆச்சு, கடைசியில் என்னாச்சு எல்லா தவிர இந்த உத்தியோகத்துக்கு போறதை விட ஒரு சின்ன முறையில ஒரு கடை வச்சுட்டு பழக்கிறான்னா சௌக்கியமா பெரிய ஆளாக போயிட்டான். எல்லாம் படித்ததெல்லாம் வேஸ்ட். விவகாரம் என்னாச்சு, வேற ஏதோ ஒரு பிசினஸ்ன்னா அப்படின்னா இப்படின்னா ஆரம்பிச்சுட்டான், சௌக்கியமா இருக்கான். யாரு எப்படி வாழ்வான்னு உங்களுக்கு தெரியாது, இதனால்தான் வர முடியும்னு தெரியாது. பகவான் ஒரு வழி கொடுத்துருக்க, அந்த வழியாகத்தான் நீங்க இருக்க முடியும். ஆகையால் ஹே பரமேஸ்வரா, என்னால் ஒன்றும் சொல்ல முடியும், சாபல்யமா தன்வதே. இந்த நான் பண்ணினதான எங்களுடைய முயற்சி எல்லாம் இருக்க பார்த்தல, அது சபலமாகும். என் இதயத்தில் இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான ஒரு பயிரானது வளருமையானால் அப்புறம் வாழ்க்கை சபலத்தை அடையும். அப்போ வாழ்க்கை சபலத்தை அடையணும், எல்லாம் நன்றாக வரணும், நான் சௌக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனுஷனுக்கு இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான பயிர் செலவு பண்ணணும். அந்த பக்தி வளர்ந்தது மேலுக்கு மேல மனுஷன் சௌக்கியமா இருப்பான். ஒரு கவலையும் இல்லை, வாழ்க்கையில வரக்கூடியதான கவலை ஒண்ணு அவன் தொடவே தொடாது. சாபல்யமா தன்வதே, பயிர் செலவு நிறைய வந்தது, பயிர் நிறைய வந்தது, அறுவடை நிறைய பண்ணினான்னா துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன். ஹே பரமேஸ்வரா, இந்த சேவகன் இருக்கானே இவனுக்கு துர்பிக்ஷங்கிறதே கிடையாதுன்னு எங்க வந்தாலும் எப்ப வந்தாலும் கிடைக்கும். பழைய நாள்ல பாருங்க, ஒரு ரூம் எல்லாம் குதிரை போட்டு வைப்பான், அது முழுக்க நெல் இருக்கும், அரிசி இல்லைங்கிற விவகாரம் கிடையாதுன்னு. இப்ப எங்க போனாலும் அரிசி என்ன வெளியோ தெரியலையே, அரிசி கிடைக்கும், நல்ல அரிசி கிடைக்குமோ கிடைக்காதோ இது ஒரு கவலை. அப்பப்போ ஒரு வாரம் வந்து அரிசிக்காக ஓடுறான் அங்கே போய், என்ன ஆச்சு பழைய நாள் இந்த எண்ணிக்காவது கவலை உண்ட கிராமத்தில். ஒரு ரூம் முழுக்க ஒரு குதிரை போட்டு அதுக்குள்ள நெயில் நெல்லை போட்டு வச்சிருவான், எப்போ வேணும்னா ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதுலேருந்து நெல்லை எடுத்துப்பான், ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு. ஆனால் இப்போ சொல்கிறதுக்க கடையில் என்ன சொன்னால், இது நெல்லூர் அரிசி சார் பழைய அரிசிங்கிறான். அது ஆதல வாங்கிட்டு வந்து ஆத்துக்கறி சொல்ற புதுசா வாங்கிட்டு வந்து பிராண வாங்குறல அப்படிங்கிறான். இது புது அரிசியா பழைய அரிசியா நமக்கு என்ன தெரியுது, எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இவன் என்னமோ அதுக்காக பேர் நாமகரணம் வச்சிருக்கான், ஒவ்வொன்றும் ஒரு சம்பா அரிசிங்கிறான், ஐயா ரெட்டுங்கிறான், ஏதோ பிராரப்தம், ஒன்றும் புரியல உங்களுக்கு. புதுசுங்கிறான் ஆத்துக்கு வந்து ஆத்துக்காரி புதுசுங்கிறான், அவங்க கிட்ட போனா இதை பழசுங்கிறான், பழசா புதுசா இவனுக்கு பண்ண தெரியல. விவகாரம் கவலை மட்டும் பட்டு இருக்கான், பழைய நாள் அப்படி கிடையாது. அது மூட மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் அதை திருப்பியும் பீஜாபாபம் பண்ணுங்கிறதுக்காக தனியாக அரிசி எடுத்து நெல் எடுத்து வச்சுருப்பான். இந்த நெல்லானது ஒரு ஒரு வருஷம் போன வருஷம் நெல் தான் இப்போ எடுத்துகிட்டே இருக்கான். அப்படின்னா இருந்தது நம்ம நாட்டில் எத்தனை பேர் வந்தாலும் கவலை இல்லாமல் இருந்தது, ஒன்றும் பண்ண மாட்டா அரிசி அப்படின்னா அன்னத்தை பண்ணுவா, மோர் இருக்கும், ஏதோ ஊறுகாய் இருக்கும், இல்லை பச்சடி இருக்கும், சாப்பிட்டு சௌக்கியமாக ஆனந்தமாக போயிட்டு இருந்தேன். இப்போ அது வேணும் இது வேணும் இப்படின்னு கவலைப்பட்டு ஆகாரத்தை சாப்பிட்றதே விட்டான் இவனுக்கு, டைம் இல்லை, ஓடுறான்னு விவகாரம் முழுக்க அப்படின்னு ஆயிடுது. ஏ பரமேஸ்வரா துர்பிக்ஷான்ம சேவகஸ்ய பகவன் விஸ்வேசபீஜே குதா, பரமேஸ்வரன் விஸ்வேசாங்க காசியில் இருக்க விஸ்வேஸ்வரன் விஸ்வேசான்னு கூப்பிடுறாள், உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அதை பற்றி நீங்க எல்லோருக்கும் தேவையது அண்ணம். அந்த விஸ்வேசான்னு கூப்பிட்டதுக்கு என்ன, உலகத்தில் பக்தி உள்ளவனோ இல்லையோ, நல்லவனோ கெட்டவனோ, எப்படிப்பட்டதான நிலையில் இருக்கானோ, அவனை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு இல்லையா, நீங்கள் விஸ்வேஸ்வரன் ஆச்சு, ஆகையால் அன்னத்தை கொடுங்க. அன்னம் படித்தவனுக்கு தான் கொடுப்பேன், படிக்காதவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா, பணக்காரருக்கு தான் கொடுப்பான் ஏழைக்க வேண்டான்னு சொல்வாரா, எல்லோருக்கும் அன்னம் வேணாம், ஆகையா அண்ணன் எல்லோருக்கும் இடணும். யார் வந்தாலும் நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் அப்போ பார்க்கப்படாது, பசின்னு வந்தவனுக்கு முதல்ல அண்ணன் போட்டுடணும், அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஆன பிறகு அப்புறம் சொல்லணும், ஏன்னப்பா கெட்ட வழியில் இருக்கே, நல்ல வழியில் இருக்கப்படாதா, பகவான் நம்பப்படாதா, நாலு பேருக்கு சகாயம் பண்ணப்படாதா, உன்னால் முடிஞ்சது ஏதாவது உதவு வைப்பா அப்படின்னு அப்புறம் சொல்லணும். முதல்ல பசின்னு வந்தால் முதல்ல அவனுக்கு அண்ணம் விடணும், இதுதான் நம்ம ஒரு தர்மம். அந்த தர்மம் நான் பண்ணணுமே, ஏன்னால் பரமேஸ்வர உன்னுடைய அனுகிரகம் வேணப்பா, எப்படி உன்னுடைய அனுகிரகம் அறுவடை நான் நல்லா பண்ணணும், அந்த பயிர்கள்லாம் சஃபலமாகணும், அதுக்கு வேண்டியதான தீர்த்தம் வேணும், அந்த தீர்த்தத்துக்காக நான் என்ன பண்ணணும், அந்த தீயந்திரம் புத்தி எனக்குடையதான மோட்டரை போட்டு, பக்தி எனக்குடைய பகவானுடைய நாமாக்கள் எனக்குடையதான காபா வழியாக, பகவானுடைய சரித்திரம் எனக்குடையதான திவ்யாமிரதத்தை அங்கிருந்து கொண்டு வந்து, என்னுடைய இதயம் எனக்குடையதான வயல்ல விட்டு, பக்தி எனக்குடையதான பயிர் செலவு நான் பண்ணினேனையானால் அது பழுத்து எனக்கு சாஃபல்யத்தை கொடுக்குமையானால் இனிமேல வாழ்க்கையில துர்பிக்ஷம் கிடையாது, யாருக்கும் துர்பிக்ஷம் கிடையாது. ஹே பரமேஸ்வரா எங்களை காப்பாத்துங்க, ஆகையால் நீங்க விஸ்வேஸ்வரன், உங்களால முடியும், முடியுதுன்னா நான் கேட்கிறேன், நீங்களோ விஸ்வேஸ்வரன் எல்லாருக்கும் சகாயம் பண்ணக்கூடியவர், எனக்கு இப்படி சகாயம் பண்ணுங்கிற ஆச்சாரியால் நமக்காக கேட்கிறார். தியந்திரேனா வடோகடேனா கவிதா குல்யோபுல்யாக்கிரமை அனீதை சதாசிவஸ்ய சரிதாம்பூராசி திவ்யாம்ருதைஹி ஹிருத்கேதாரசுதஸ்ய பக்திகலமாஹ சாஃபல்யமதன்வதே துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேசபீதிக்குதஹ அப்படின்னு 40வது ஸ்லோகமாச்சு. இப்படி இதற்கு போறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், முதல்ல சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் எனக்கூடியதான மனசை அடக்கணும், புலன்களை அடக்கணும் அப்படின்னு இல்ல, அதுக்கும் நீதான உதவணும்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
8: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சோபாதிகோ ஹேத்ரு வியாப்தியத்வா சித்தா. உபாதி கூடியதான ஹேத்து வியாப்தியத்வா சித்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுல டீக்கா பார்த்துட்டு இருந்தோம். சாதன வியாபகத்துவ உபாதி ரீதி உத்தம் சோயம் உபாதி பேதம் ஆதாய. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துருவோம். நானும் கோ அயம் உபாதி இதி அத ஆஹ. அப்போ உபாதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இதான் சொல்றோம், கேட்டுக்கோங்க. சாதன வியாபக உபாதி இது உத்தே சாதன வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்துவம் உபாதி. சாதனத்துல சாத்தியத்துல சாத்திய வியாபகத்வே அப்படின்னா சாத்தியத்துல உங்களுடைய உபாதியானது இருக்கணும். சாதனத்துல உங்களுடைய தர்க்கமானது, நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ அந்த உபாதியானது சாதனத்துல இருக்கக்கூடாது. சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுதான் அது உபாதி. சரி, சாதன வியாபக உபாதி அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தம் சப்தோ நித்ய கிருதகத்வாதித்யத்ர சாமான்யவத்தே சதி அஸ்பதாதி வாக்கியேந்திரிய கிரகணார்த்தத்வம் உபாதி சியாத். சப்தம் வந்து நித்தியம் அனித்யம் கிருதகத்வாத் அப்படின்னு சொல்லி சொன்னா இது உபாதி ஆகும். இது சாமான்யவத்வே சதி அஸ்மதாதீனாம் வாக்கியேந்திர கிரகணார்த்தத்வம். சாமான்யமா இருந்து நம்மளுடைய வாக்கியேந்திர கிரகணம் பண்றதுக்கு தகுதியா இருக்கு அப்படின்ட்டு. எங்க போறது அது? துவனுக்கும் ஆதாய தது அவ்வியாபகத்துவா. அது துவனுக்கு முதலியதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கிறதுனால. ஏன்னா சாதன வியாபகமா இருக்கணும், சாத்தி வியாபகமா இருக்கணும், சாதனத்துல அவ்வியாபகமா இருக்கு. அதனால சாதனம் என்ன இங்க கிருதகத்துவம் அப்படின்னு ஹேத்து. கிருதகத்துவம் அப்படிங்கிற ஹேத்துல உபாதி இருக்கு. சப்தா வந்து சாமானியம் அது அங்க இருக்கக்கூடாது. துவனுக்கு சப்தம் அநித்தியகன்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கணும். அஸ்மதாதி பாகேந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால அது வந்து சப்தம் அனித்யம். ஓகே, ரைட்டு. சாதனத்துல அவ்வியாபகம் எப்படி? சாதனத்துல அவ்வியாபகம் அப்படின்னு கேட்டா துவனுக்கு கிருதகம், ஆனா இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது. சாத்தியமான அனித்யம் வந்து இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது. ஓகே, சாதனமான கிருதகம் வந்து இந்திரியத்தினால கிரகிக்கப்படுறது இல்ல. எங்க? துவனுக்குல. துவனுக்கும் கிருதகம் தான், ரெண்டு பரமாணு சேருது, சயோகம் ஆறுது. அப்போ கிருதகம் அது ஈஸ்வர இச்சா. அது ஈஸ்வரன் தான் உண்டு பண்றாரு, சிருஷ்டி எல்லாம் உண்டு பண்றதுக்கு காரணம் என்ன? அதான் ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கே அந்த தர்க்கத்தை கொடுக்கலாம். என்னது? துவனுக்கு முதல் இதெல்லாம் சயோகம் ஆறுது, அது காரணம் ஈஸ்வரன் அப்படிங்கறதுனால இங்க அந்த இடத்துல வியாபகம் ஆறுதில்ல. அதனால கிருதகமா இருக்கு, ஆனா உங்களுடைய ஹேத்து நீங்க என்ன உபாதி கொடுக்குறீங்களோ அது அங்க வியாபகமால அங்க ஸ்பிட் ஆகல, அதனால இதுதான் உபாதி. சரி, ததர்த்தம் சாத்திய வியாபக சாத்திய வியாபகத்துவம் உத்தம். சாதன அவ்வியாபகம் மாத்திரம் சொன்னா சாத்திய வியாபகம் சொல்ல வேண்டியது இருக்கும், இல்லாட்டி இந்த துவனுக்கு முதலியெல்லாம் பிரச்சனை இருக்கும். தவபி தாவதி உக்தே சாமானியவத்வாதினா அனித்யத்துவ சாதனை கிருதகத்துவம் உபாதி சியா ததர்த்தம் சாதன. அது மாத்திரம் சொன்னோம்னா கிருதகத்துவம் உபாதி ஆயிடும். சாமானியத்துவே சதி அனித்யத்துவ சாதனத்துல கிருதகத்துவம் வந்து உபாதி ஆயிடும். அதனால சாதன அவ்வியாபகத்துவம் அப்படின்றத தனியா சொல்லணும். சரி, உபாதி பேதம் ஆதாய அசம்பவ வாரணாய வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் உபாத்தம். அத்தியந்த பதம், அத்தியந்தம் அப்படிங்கிற பதமானது வியாபகத்வே வியாபகத்துவ ஷரீரே அபி வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் அப்படின்ற அந்த அத்தியந்த பதம் தான்ங்கிறது சொல்லணும். சாதன பேதம் ஆதாய சாதனசிய உபாதித்துவ வாரணாய அவ்வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் உபாத்தம். மேல வந்து உபாதி பேதம் ஆதாய, கீழ சாதன பேதம் ஆதாய. மேல அசம்பவ வாரணாய, கீழே அசம்பவ வாரணாய. மேல வியாபகத்துவ ஷரீரே, கீழ வியாபகத்துவ வாரணாய அவ்வியாபகத்துவ ஷரீரே. அபி அபி இங்கேயும் அத்தியந்த பதம், அத்தியந்த பதம் ரெண்டு இடத்துலயும் அத்தியந்த பதம் அப்படிங்கறத சேர்க்கணும் அப்படிங்கறதுக்கு ரெண்டு இடத்துலயும் காமிக்கிறாங்க, சாதியத்திலையும் சாதனத்திலையும். சோவையும் உபாதி ஸ்திரிவித. இந்த உபாதியானது மூணு வகைப்படுறது. கேவல சாத்திய வியாபக, பக்ஷ தர்ம அவச்சின்ன சாத்திய வியாபக, சாதன அவச்சின்ன சாத்திய வியாபக. சைத்தி கேவல சாத்திய வியாபக, சாத்தியத்துல மாத்திரம் வியாபிச்சதா இருக்கும். இன்னொன்னு பக்ஷ தர்மத்தை கூடியதான சாத்தியத்தை, பக்ஷ தர்மம் மலை, பக்ஷம் மலை, அந்த மலையில அந்த மலையோட சம்பந்தப்பட்டதா அந்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டி பக்ஷ தர்மதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொன்னோம்? அனுமதி பராமர்ஷ, பக்ஷ தர்மதா ஞானம் பராமர்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னோம். பக்ஷ தர்மத்தான என்னன்னு சொன்னோம், வியாபியசிய பர்வதாதி விருத்தித்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வியாபியசிய பர்வதாதி விருத்தித்துவம், பர்வத்தம் முதல் இடத்துல வியாபியமானது இருக்கணும், அதுதான் பக்ஷ தர்மத்தா. சந்திக்க சாத்தியமான பக்ஷ, எந்த சந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ, வியாபியமானது என்னது சந்தேகம் தானே, வியாபியம் என்னது புகை, புகைனா அங்க நெருப்பருக்கு சந்தேகப்படுத்துறது, அதனால வியாபியமான புகையானது மலையில இருக்கிறதா பக்ஷ தர்மத்தா. இப்போ அந்த மலை பக்ஷம் அப்படிப்பட்ட பக்ஷ தர்மத்தா வச்சின்ன அந்த பக்ஷ தர்மத்தா கூடியதான சாத்தி வியாபகம் ரெண்டாவது, மூணாவது சாதன அவச்சின்ன சாத்தி வியாபகம், சாதனம் கூடியதான சாத்தி வியாபகம். இது மூணுத்துக்கும் இது உதாரணம் என்ன அப்படின்னா தத்ரா தேவோபதரிஷ்ட, முதல் வகையான கேவல சாத்தி வியாபகம்,

कृतुभाष्य हिंसाधिपत इति अत्र निषिद्धत्वम् उपाधि. இங்க கிருத்வம் பிரவர்த்தனி ஹிம்சா. இங்க என்ன சொல்றாங்க, அடுத்த பட்ச தர்மதா அவச்சின்னம் சாத்திய வியாபக. அந்த இடத்துல கிருத்வம் அந்தர்வர்த்தனி ஹிம்சா. கிருத்வம் அந்தர்வர்த்தனி அப்படின்னு சொன்னீங்கன்னா கிருத்துனா கர்மம், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்துக்கு கிருத்துன்னு பேரு. அப்படி அந்த கிருத்து வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்துல செய்யப்படுற பசுனா எஜேத்தன்னு சொல்லும்போது ஒரு பசுவை வெட்டணும். அப்படி பல வகையான மிருகங்கள் சொல்லியிருக்கு. புறா நாள யாகம் பண்றது, குதிரை நாள யாகம் பண்றது, மாடு நாள ஆடு வச்சுண்டு அப்படின்னு பல யாகம் சொல்லியிருக்கு. சரி, பசு வச்சுன்னு வச்சுக்கோம். பசுனா ஆல பேத் அப்படின்னு சொல்லிருக்கு. ஜோதிஷ்டோமினா பசு ஆல பேத்னு சொல்லிருக்கு. பசு வச்சுட்டு யாகம் பண்றீங்க ஜோதிஷ்டோமம். இப்ப மாட வெட்டுறீங்க நீங்க, மாட வெட்டினா பாவம். ஏன்னா வேதத்திலே சொல்லிருக்கு நஹிம்சியா சர்வா பூதானி. அப்போ எந்த பூதங்களையும் நீங்க துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு கர்மத்துக்கோசரம் துன்புறுத்துறீங்க. அதனால கிருத்துவந்தர்வர்த்தனி ஹிம்சா அப்படிங்கிறாரு. தற்கொன்ன கிருத்து கிருத்துக்குள்ள செய்யற மாடு வதம் முதலாம் ஹிம்சை தான். ஏன் அவர் அந்த ஹிம்சையெல்லாம் எப்படிப்பட்டது? அதர்மஜனிக்கா. நீங்க நிரூபிக்க போறது என்னது? அதர்மஜனிக்கா. கர்மத்துல செய்யப்படுற ஹிம்சையானது அதர்மஜனிக்கா. இதுதான் உங்களுடைய தர்க்கம். என்ன காரணத்தினால ஹிம்சா துவா? ஹிம்சையினால. வெளியில ஹிம்சை பண்ணா பாவம், கிருத்துல ஹிம்சை பண்ணாலும் பாவம் தான் அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு உதாரணம் என்ன? கிருதுபாகி ஹிம்சாவது வெளியில அந்த யாக மண்டபத்துக்கு வெளியில நீங்க எந்த பண்ணினாலும், ஒரு கொசுவை கொண்டாலும் பாவம் சொல்லி சொல்றீங்க, எறும்ப கொண்டாலும் பாவம் சொல்றீங்க. அந்த மாதிரி இங்கேயும் கிருத்துக்குள்ள பண்றதும் பாவம் தான் அப்படின்னுட்டு உதாரணம் கொடுத்து நிரூபிச்சாச்சு, தட்டம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல நிஷித்தத்தம் உபாதி. நிஷித்தத்தம் தான் உபாதி. எப்படி அப்படின்னா, தத்ய எத்திர எத்திர எத்திர அதர்மஜனகத்தம் தத்திர தத்திர நிஷித்தத்தம் இது சாத்திய வியாபகத்தா. எங்கெல்லாம் அதர்மமானது உண்டாருதோ அங்கெல்லாம் நிஷித்தத்தம் இருக்கு அப்படின்ட்டு நியாயம். எங்கெல்லாம் அதர்மம் பாவமானது எது? நிஷித்த கர்மத்தை செஞ்சா பாவம். இங்க அதர்மம் உண்டு பண்றது ஹிம்சா, கிருத்துவந்தரம் ஹிம்சா. அதனால அது நிஷித்தத்துவம், அது பாவம் உண்டு பண்றது. அதனால அது உபாதி இருக்கு, சாத்திய வியாபகதா இருக்கு. அடுத்தது எத்திர ஹிம்சாத்வம் தத்திரனா நிஷித்தத்துவம் இது நிஷித்தத்துவம் உபாதி. சாத அவ்வியாபக கிருத்து ஹிம்சாயாம் நிஷித்தத்துவஸ்ய அபாவாத். சரி, எத்திர ஹிம்சாத்துவம் தத்திரன நிஷித்தத்துவம், எங்கெல்லாம் ஹிம்சா இருக்கோ அங்க நிஷித்தத்துவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிஷித்தத்துவ உபாதி நீங்க வச்சிருக்கீங்க. எத்திர எத்திர ஹிம்சாத்தம் தத்திர நிஷித்தத்துவங்கிற உபாதியை வச்சு சாத்திய வியாபகத்தை பண்ணிட்டீங்க. இங்க எத்திர எத்திர ஹிம்சாத்தம் தத்திர நிஷித்தத்துவம் சாதன அவ்யாபகம். அப்படி பண்ணும்போது சாதன அவ்யாபகமான கிருத்து ஹிம்சால வந்து நிஷித்தமானது இல்ல. ஏன்னா வேதமே சொல்றது இந்த கர்மத்தை செய்ய அப்படின்ட்டு. அதனால நஹிம்சியா சர்வா பூதானிதி சாமானிய வாக்கியத பசுனா எஜேத இத்தியாதி விசேஷ வாக்கியசிய பலியஸ்துவா. அது சாமானிய வாக்கியம் என்னது? ஒரு ஒரு ஜெனரல் டேர்ம். நஹிம்சியா சர்வா பூதானி, பொதுவாக உயிரினங்களை துந்துரவு பண்ணாதீங்க, துன்புறுத்தாதீங்க, அது பாவத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனா விசேஷ வாக்கியம் என்னது? பசுனா எஜேத, பசுனா எஜேத, பசு மாலபேத். இதெல்லாம் விசேஷ வாக்கியம். அதாவது டிராபிக் லைட் இருக்கு, டிராபிக் லைட் ரெட் லைட் ஸ்டேஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லி கத்து கொடுப்பாங்க சின்ன வயசுல. வென் ரெட் லைட் யூ ஷாட் டு ஸ்டாப். இப்போ சிகப்பு விளக்கு பாத்தீங்கன்னா நிக்கணும், மஞ்சள் விளக்கு பாத்தீங்கன்னா தயாராகணும், பச்சை விளக்கு பாத்தீங்கன்னா போகணும். இதுதான் ரூல். ஆனா எல்லாருக்குமே இந்த ரூல் பொருந்துமா அப்படின்னா இல்ல. பிரசிடென்ட் வேற இருக்கையோ சிகப்பு போட்டுருக்கு நீ வண்டி நிறுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆம்புலன்ஸ் வர்றது வண்டி நிறுத்துன்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் முக்கியமான யாராவது அதிகாரி வராங்க வண்டி நிறுத்துன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த ரெட் லைட்டோட அது பாதிக்காது. அந்த மாதிரி பொதுவான ஒரு நியமம் என்னது? நாஹிம்சியா சர்வா பூதானிங்கிறது. ஆனா விசேஷமான நியமம் என்ன? இந்த இடத்துல கர்த்துல நீ ஹிம்சா பண்ணலாம் அப்படிங்கறது. அதனால அதோ ஹிம்சாத்வம் ந அதர்ம ஜனகத்தே பிரயோஜகம் அபீது நிஷித்தத்துவம் ஏவ இது இத்தியாதிக்கும் அப்படி திரஷ்டவியம். நிஷித்தம் மாத்திரம்தான் இந்த கிருத்வந்தர்வந்தனி ஹிம்சா வந்து நிஷித்தம். நான் ஹிம்சா சர்வ பூதானின்னு சொல்லி நிஷித்தம் பண்ணிருக்கு. ஆனா வேதமே நீ வெட்டுன்னு சொன்னதுனால நிஷித்தம் மாதிரி இருக்குமே தவிர அதர்ம ஜனக்கம் இருக்காது, பாவம் உண்டு பண்ணாது. ஏன்னா அந்த கர்மத்தெல்லாம் என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கு, சொர்க்கம் கிடைக்கும் சொல்லியிருக்கு. அதனால பாவம் உண்டு பண்ணாது அப்படிங்கறதுனால. ரெண்டாவது அதுக்கே இன்னொரு உதாரணம், த்விதீயோ யசா வாயு பிரத்யக்ஷ பிரத்யக்ஷ ஸ்பர்ஷ ஸ்பர்ஷாஸ்ரயத்வாதி அத்த உத்பூத ரூபவத்வம் உபாதி. தஸ்ய எத்ர எத்ர எத்ர பிரத்யக்ஷம் தத்ர தத்ர உத்பூத ரூபத்வம் இதி ந கேவல சாத்திய வியாபகம் ரூபே விபிசாராத் கிந்து திரவிய லட்சணயோ திரவிய திரவியத்வ லட்சணோ ய பக்ஷ தர்ம தத் அவச்சின்ன பை பிரத்யக்ஷத்வம் எத்ர தத்ர உத்பூத ரூபத்வம் ரூபவத்வம் இதி பக்ஷ தர்மதா அவச்சின்ன சாத்திய வியாபகத்வம் ஏவ. சரி, ரெண்டாவது வகையான

0: பட்ச தர்மதா அவச்சின சாத்தியாபகம் அப்படிங்கிறது. இது முதல் வகையை சேர்ந்ததுதான் கிருத்தம் தர்மம்சா. முதல் வகைக்கு இன்னொரு உதாரணம் கொடுத்தாச்சு. இப்போ பட்ச தர்மதா அவச்சின்ன சாத்திய வியாபகத்துக்கு பாக்குறோம். வாயுவானது எப்படிப்பட்டது? பிரத்யட்சம். வாயு பிரத்யட்சம். எப்படி பிரத்யக்ஷ? அது கேத்து என்னது? பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாசிரியத்வா. அது பிரத்யட்சமா நம்மளுடைய ஸ்பர்ஷத்தினால தொட முடியறது, அனுபவிக்க முடியறது, அறிய முடியறது அப்படிங்கறதுனால அப்படின்னு கேத்து. வாயுங்கிற பட்சத்துல பிரத்யக்ஷம் அப்படிங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்கணும். பட்ச தர்மம் என்ன? பட்சம் என்னது? வாயு. சாத்தியம் என்னது? பிரத்யம். அது ஏத்து என்னது? சாதனம் என்னது? ஸ்பர்ஷாசிரியத்துவம் அப்படின்ட்டு. சரி, தசிய அங்க உத்பூத ரூபவத்துவம் உபாதி. உத்பூத ரூபவத்துவம் அப்படிங்கறது அதாவது தோற்றம் உள்ள உருவம் உடையது. உத்பூதமான அப்படின்னா தோற்றம் அடைந்த உருவம் உள்ளது, ஒரு உருவம் உள்ளது அப்படிங்கறதா அர்த்தம். உபாதி இங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எத்த எத்திர பிரத்யம் தத்த உத்பூத ரூபத்துவம். சாதனத்துல வியாபகம், சாத்தியத்துல வியாபகம். அதாவது எங்கெங்கெல்லாம் பிரத்யட்சமா இருக்கோ அங்கெல்லாம் உருவம் இருக்கு, ரூபம் இருக்கு, சாத்தியத்துல இருக்கு. பிரத்யட்சம் அப்படிங்கறதுனால சாத்தியத்துல இருக்கு. ஆனா சாதனத்துல எப்படி? பிரத்யட்ச ஸ்பர்ஷாசிரியத்துவா அப்படின்னு சொல்லி இருக்கு. உத்பூத்த ரூபம் இல்ல, ஸ்பர்ஷத்துல தொட்டு அனுபவிக்கிறது, உத்பூத்த ரூபம் இல்ல. அதனால அது மாத்திரம் இல்ல, இப்ப வந்து வாயுவோட சம்பந்தப்படுத்தி நான் சொல்லணும். பட்ச தர்மத்தை அவச்சுன்னு சொல்லணும் பாருங்க எப்படின்ட்டு. ரூபே விபிச்சாரா அது எத்திர எத்திர தது உத்ரூதம் கேவல சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகம் மாத்திரம் இல்லாது ஏன் ரூபே விபிச்சாரா? ரூபத்துல அது விபிச்சாரமா இருக்கு. ரூபத்துல பார்க்க முடியறது, தொட்டு அனுபவிக்கிறது மாத்திரம் இல்ல, பாக்குறதும் முடியறது. அதனால கிந்து திரவியத்துவ லட்சணம் யக பட்ச தர்ம. திரவியத்துவ லட்சணம் அங்க பட்ச தர்மம் என்னது? திரவியம். வாயு ஒன்னு ஒரு திரவியம். அதனால பக்ஷ தர்மத்துவ தர்ம தது அவச்சின்ன. அந்த பக்ஷ தர்மம் திரவியத்துவ அவச்சின்ன வகி பிரத்யக்ஷத்துவம் எத்திர தத்ர உத்பூத ரூபத்துவம் இது பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் ஏவ. அப்படி திரவியத்துவ அவச்சின்ன வகி பிரத்யக்ஷத்துவம் அப்படின்னு அங்க வச்சு பாத்தீங்கன்னா திரவியத்துவ அவச்சின்ன வகி பிரத்யக்ஷத்துவம் அதுல இருக்கு. அதனால ஏன்னா திரவியத்துவம் வாயும் திரவியத்துவம், திரவியத்துவம் கூடியதான பட்ச தர்மத்தம் கூடியதான பிரத்யம் அப்படிங்கிற அந்த சாத்தியம் அப்படி இருக்கிறதுனால பிரத்யக்ஷத்துவம் தத்ர எத்திர தத்திர உத்பூத ரூபத்துவம் எங்க இருக்கோ அந்த மாதிரி இடத்துல உத்பூத ரூபத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலையாருது. அப்போ பக்ஷ தர்மத்தா வச்சு சாத்திய வியாபகம் இருக்கிறதுனால அங்க அது உபாதியாருது. ஆத்மனி விபிச்சார வாரணை பகிர்பதம் அங்க பகிஹி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இங்க பிரத்யக்ஷ ரூபத்துவம் விபிச்சாரத்தின் திரவியத்துவம் பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன பகி பிரத்யக்ஷத்துவம் சொல்லியிருக்கு. அவச்சின்ன பிரத்யக்ஷத்துவம்னு சொல்லாம அவச்சின்ன பகி பிரத்யக்ஷம்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளியில அவச்சின்ன பிரத்யக்ஷத்துவம் ஆத்மாலையும் இருக்கு. ஆத்மாவும் அந்த மாதிரி பிரத்யட்சமா அனுபவிக்கப்படுறதா அறியப்படுறதா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க போகாம இருக்கணும் பகி பிரத்யக்ஷத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எத்திர பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாசிரியத்துவம் தத்திர ந உத்பூத ரூபத்துவம் இது சாதன அவ்வியாபகத்துவம் ச வாயோ. எங்கெல்லாம் பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாசிரியம் இருக்கோ அங்கெல்லாம் உத்பூத்த ரூபம் இல்ல அப்படிங்கறது தெரியும். ஏன்னா வாயுல வந்து உத்பூத்த ரூபம் இல்ல, உருவம் இல்ல, ஆனா பிரத்யக்ஷமா தொட்டு அறிய முடியறது, பட்டு அறிய முடியறது. அதனால தத்திர உத்பூத்த ரூப விரகா தங்க உத்பூத்த ரூபமானது இல்லங்கிறதுனால சாதன அவ்வியாபகத்துவம் இருக்கு. பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாசிரியமா இருந்தாலும் கூட உத்பூத்த ரூபத்துவம் இல்ல அப்படிங்கறதுனால சாதனத்துல அவ்வியாபகம். பட்ச தர்மத்தை அவச்சின்ன அதாவது வாயு கூடியதான பிரத்யக்ஷத்துல வியாபகம் இருக்கு, உத்பூத்த ரூபத்துவம் இருக்கு. ஆனா பை பிரத்யக்ஷத்துவம் அது இருக்கு, ஆனா சாதனத்துல இல்ல. சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்கக்கூடாது, அதுதான் உபாதி. அந்த உபாதி இங்க ஃபிட் ஆகுது. திருத்தியோ யசா மூணாவது எப்படி அப்படின்னு கேட்டா துவம்சோ விநாஷி ஜன்யத்வாத் இது எத்திர பாவத்துவம் உபாதி தத்ர எத்திர விநாஷித்வம் தத்திர பாவத்துவம் இது ந கேவல சாத்திய வியாபகத்துவம் பிராகபாவே பாவத்த விரகாத் கிந்து ஜன்யத்துவ ரூப சாதன அவச்சின்ன விநாஷித்வம் எத்திர தத்திர பாவத்துவம் இது சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் ஏவ எத்திர ஜன்யத்துவம் தத்திர பாவத்துவம் இது சாதன அவ்வியாபகத்துவம் சத்வம்சே தத்திர பாவத்த விரகாத் இது மூணாவது மூணாவது வகையான சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் அப்படின்றது என்னது? துவம்சோ விநாஷி. துவம்சமானது எப்படிப்பட்டது? இன்மையானது, அழிவடையக்கூடியது. எப்படி அப்படின்னா ஜன்யத்வாது துவம்சமும் சிருஷ்டியாருது. தப்பான ஒரு காரணம் இருக்கிறான். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம் துவம்சம் வந்து அபாவம் வந்து நாலு வகை. துவம்சம் வந்து பிராகபாவம் பிரத்வம்சபாவம். பிராகபாவம் வந்து முன்னின்மை, முன்னாடி அனாதிகாலம் வரைக்கும் இருக்கும் ஆனா அந்தமுடையது. துவம்சம் எப்படிப்பட்டது? ஆதியுடையது ஆனா அனந்தமா இருக்கும், திருப்பி நூறு துவம்சம் பண்ண முடியாது, துவம்சத்தை நூறு துர்தம்சம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன சொல்றான், அந்த துவம்சத்தை அனித்தியம்னு சொல்லி நிரூபிக்க போறான், திருப்பி அந்த நூறு துவம்சம் பண்ண முடியும் சொல்லி நிரூபிக்க போறான், அதுவே தப்பு. அதனாலதான் இது ஹெத்தோபாசமா இருக்கும். என்ன சொல்றான், துவம்சமான விநாசி, துவம்சத்தை திருப்பியும் துவம்சம் பண்ண முடியும். ஏன் துவம்சமும் சிருஷ்டி பண்ண எதற்கிறதுக்கும் தத்தது அனித்தியம்னு சொல்லி உங்களோட ரூல் தானே சொல்றது. அதனால துவம்சமும் அனித்தியம், துவம்சமும் நாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த இடத்துல பாவத்தும் உபாதி எப்படி அப்படின்னு பார்த்தா, எத்த விநாசித்தும் தத்திர பாவத்தும், எங்கெல்லாம் நாசம் அடையக்கூடிய தன்மை இருக்கோ அங்கெல்லாம் பாவத்தன்மை இருத்தலுடைய தன்மை இருக்கு. அதனால இது இதை எடுத்து பார்த்தா துவம்சம் விநாசி, துவம்சத்துல கேவல சாதன வியாபகத்தம் கேவல சாத்திய வியாபகத்தம் பாவத்தம் இல்லானா, துவம்சம் விநாசின்னு சொல்லி சொன்னதுல துவம்சத்துல பாவ ரூபம் இல்ல, அதனால சாத்திய வியாபகமா சொல்ல முடியாது. அப்போ சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகம்னு சொல்லணும், அதாவது ஜன்யத்துவ அவச்சின்ன துவம்சம் அப்படின்னு பாக்கணும். எப்படி பிராகபாவே பாவத்து கிரகா, அது பிராகபாவத்திலயும் பாவத்தும் இல்ல, ஆனா அங்க துவம்சம் இருக்கு. பிராகபாவமானது முடிஞ்சாத்தான் சிருஷ்டியானது உண்டாது, காரியமானது உண்டாது. கிந்து ஜன்யத்துவ ரூப சாதன அவச்சின்ன விநாசித்தம் எத்திர, அதனால ஜன்யத்துவ ரூப சாதனமானது எங்க இருக்கோ அது கூடியதான விநாசித்தம் எங்க இருக்கோ அங்கதான் பாவத்தம், ஜன்யத்துவ ரூப சாதன அவச்சின்ன விநாசித்தம் அப்படிங்கறதா அந்த இடத்துல முதல் சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்தம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இந்த உபாதியானது, அதாவது பாவத்தம்ங்கிற உபாதியானது ஃபிட் ஆறுது. எத்த ஜன்யத்தம் தத்த பாவத்தம் இது சாதன வியாபகத்தம், எங்கெல்லாம் ஜன்யத்தம் இருக்கோ அங்கெல்லாம் பாவத்தம்ங்கிறது சாதன வியாபகத்தம், அந்த துவம்சத்துல இருக்கு. சத்வம்சே தத்திர பாவத்தம் விரகா, அது ஏன்னா பாவமானது அங்க இல்ல, துவம்சத்துல பாவமானது இல்ல, சாத்திய சாதன அவ்யாபகம். அதே மாதிரி பிராகபாவம்ல சாதன அவச்சின்ன சாத்தியத்துல இருக்கு. பிராக சாதனிய சாதன அவச்சின்ன சாதன அவச்சின்னன்னா ஜன்யத்துவம் கூடியதான விநாசி அதுல இருக்கு, ஆனா துவம்சத்துல இல்ல, அதனால சாதனத்துல அவ்யாபகம், பாவத்தம் இல்ல அதனால அவ்யாபகம். சாதன அவச்சின்ன சாத்தியத்துல வியாபகமா இருக்கு, சாதனத்துல அவ்யாபகமா இருக்கு பாவத்தம். இங்க இருத்தல் தன்மை உடையது இருக்கு, இந்த இடத்துல சாதனையில இருத்தல் தன்மை இல்ல, அதனால இந்த இடத்துல உபாதினது பாவத்தும் உபாதி. ஏவம் இதே மாதிரி சஷ்யாமோ மித்ராதனயத்வாதிதி அத்த சாக்கவாக ஜன்யத்துவம் உபாதி. இன்னொரு உதாரணம், சஷ்யாமஹ அவன் வந்து ஷியாமன், ஏன் மித்ராதனயத்வா மித்ராவோட மித்ரனுடைய பையன் அப்படிங்கறதுனால. இந்த இடத்துல சாக்க பாக்க ஜன்யத்துவம் அப்படிங்கிறது, அதாவது பச்சைக்கறி பச்சை இலை சாப்பிடறதுனால உண்டார நிலை அப்படிங்கிறது உபாதி. பச்சை இலையை சாப்பிடுறது அப்படிங்கிறது உபாதி. என்னது பச்சை இலை காய்கறி எல்லாம் சாப்பிட்டா இரும்பு சத்து ஜாஸ்தி, இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறத சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க குழந்தை கருப்பா இருக்கும். அப்படிங்கறதுனால இங்க என்ன சொல்றாரு, என்னது ஷாமத்வசிய நீலகட்டே அபி சத்வாதுனா கேவல சாத்திய வியாபகத்துவம் கிந்து சாதனாவ சின்ன சாத்திய வியாபகமும் ஏவ, அதாவது கருப்பு கலர் கருப்பு நிறம் வந்து பானையிலயும் இருக்கு, அதனால சஷ்யாமக பானை கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பானையை பத்தி நம்ம பேசல, மித்ரா தனயத்துவமான ஷியாமம் அதாவது மித்ராவுடைய மகனான்ற அப்படிங்கிற சாதனம் கூடியதான சாத்தியம் எது, கருப்பு, மித்ராவின் மகன் அப்படிங்கிற நிலையில உள்ள கருப்பு. அதனால ஷியாமத்வசி நீலகட்டத்தை அப்படி நீலகட்டை அப்படி சத்வாதுனா கேவல சாத்திய வியாபகத்தம், வெறும் சாத்திய வியாபகத்தம் இங்க பார்க்க முடியாது. கருப்புலையும் கூட இருக்கு, கடங்க பானை முதலிய இடத்துலயும் கூட கருப்பு இருக்கு, பாய் பானை முதலிய இடத்துல கூட கருப்பு இருக்கு. அதனால அதை மாத்திரம் பேசல, சாதனம் கூடியதான சாதனம் சொல்லி சொன்னா மித்ரா தனயத்தம், அந்த ஏத்து கூடியதான சாத்தியத்துல இந்த கருப்பு தன்மைய நாம பாக்குறோம். அதனால உபாதி என்னது, பாக்க ஜன்யத்துவம் சாக்க பாக்க ஜன்யத்துவம் கிந்து சாதன சின்ன சாத்திய வியாபகத்துவம் இவ அஷ்டமே புத்திரே சாக்க பாக ஜன்யத்துவ விரகேன சாதன அவ்யாபகத்துவம் சைத்தியாதிக்கம் அப்படி திருஷ்டவியம். சரி, சாதனத்துல இருக்கு, சாதன அவச்சின்ன சாத்தியத்துல இருக்கு, அதாவது மித்ரா தனயத்துவம் மித்ராங்கிற ஒரு பொண்ணோட பையன் அப்படிப்பட்டவனானவன் கருப்பு, அந்த மாதிரியான மித்ராவுடைய மகனானவன் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாதனம், சாதனம் என்னது மித்ரா தனைய துவாத்தம் கொடுத்தீங்க மித்ராவின் மகனானதால் அப்படின்னு சொல்லிட்டு அவ பச்சரையே சாப்பிட்டு இருக்கிறதுனால குழந்தை கருவா பிறந்திருக்கு. அதனால சஷ்யாமக அப்படின்ற சாத்தியத்துல சஷ்யாமகன் மாத்திரம் எடுத்துக்க முடியாது, அது கருப்பு அவன் கருப்பு அப்படின்னு, அது கருப்பு அவன் கருப்புன்னு எடுத்துக்க முடியாது, ஏன் பானையும் கூட கருப்பு அங்க லட்சணம் போயிடும், அதனால அங்க போகக்கூடாது. இந்த மித்ரா தனையன் கூடியதான மகன் அவனில் கருப்பு தன்மை, அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியத்துல நீங்க என்ன பண்றீங்க, இந்த பச்சலை சாப்பிடறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அங்க உபாதி குடுத்துட்டீங்க. சரி, அங்க பச்சலை சாப்பிடறதுனால, பச்சை காய்கறி சாப்பிடறதுனால, பச்சை காய்கறின்னா இலைகள் கீரை வகைகள் சாப்பிடறதுனால அவன் வந்து கருப்பா இருக்கான். சரி, சாதன அவச்சின்னு சாட்சி வியாபகத்துவம் இருக்கு. மித்ராவின் மகனான கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு. என்ன, பச்சலை சாப்பிடறதுனாலன்ற காரணம். இப்போ ரெண்டாவது ஏத்து என்னது, சாதனம் என்னது, மித்ரா தனியத்துவா, அது அங்க இருக்க கூடாது. முதல் இடத்துல சாதனம் கூடியதான இடத்துல இருக்கணும், மித்ரா தனித்துவாதல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்காது அப்படின்னா, எட்டாவது புள்ள, எட்டாவது புள்ள ஏழு புள்ளியும் கருப்பு. அப்ப எட்டாவது புள்ள பிறக்கும் போது சொல்லிருக்காங்க என்னது, நீ வந்து இந்த பச்சால சாப்பிடுறவர், அதனாலதான் கருப்பா பிறக்குது உனக்கு குழந்தை. நீ இந்த நேரத்துல குங்குமப்பூ சாப்பிடு, பால்ல குங்குமப்பூ போட்டு சாப்பிட்டோன்னா குழந்தை வந்து சிகப்பா பிறக்கிறது. எட்டாவது குழந்தை சிகப்பா இருக்கு, ஏழு குழந்தை கருப்பா இருக்கு, எட்டாவது குழந்தை சிகப்பா இருக்கு. அவன் குழந்தை யாரோட குழந்தை, மித்ராவோட குழந்தை தான். என்ன பக்கத்து கட்டுல இருந்து மாத்தியா போட்டாங்க, அதே மித்ராவோட குழந்தை தான். அதனால மித்ராவோட குழந்தையில கருப்பு தன்மை இல்லாம சிகப்பு தன்மை இருக்கு, அங்க சாதனம் இல்ல. மித்ரா தனியத்துவத்தை அவனுடைய அவளுடைய குழந்தை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நியாயம் பண்ணீங்களோ அது இல்ல. ஏன்னா எட்டாவது குழந்தை வெள்ளையா இருக்கேன், அதனால ஏழு குழந்தையில கருப்பு தன்மை இருக்கு, எட்டாவது குழந்தையில வெள்ளத்தன்மை இருக்கு. அதனால சாதனம் கூடியதான இடத்துல வியாபகம் இருக்கு, சாத்தியம் சாதனத்துல வியாபகம் இல்ல. அதனால இந்த இடத்துல அந்த சாக்கப்பாக்க ஜன்யத்தும் பச்சை கறிகறி பச்சை இலை சாப்பிடறதுனால அப்படின்ற காரணமானது உபாதி ஆயிடுறது. நீங்க கொடுக்குற உபாதிங்கிறது ஒரு காரணம் தான், ஒரு ஹேத்து தான். இந்த காரணத்தால உன்னோட நியாயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, உபாதிங்கிறது நீங்க கொடுக்குற ஹேத் ஒரு பட்சம் இருக்கு, மலை அப்படிங்கிற பட்சம் இருக்கு. அந்த மலைங்கிற பட்சத்துல நீங்க சாத்தியம் என்னத்தை நிரூபிக்க போறீங்க, அது சாத்தியம். எந்த இடத்துல நிரூபிக்க போறீங்க, அது பட்சம். எந்த இடத்துல நிரூபிக்க போறீங்க, மலையில. என்னத்தை நிரூபிக்க போறீங்க, புகை உடையுது அப்படின்னுட்டு. என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி சொல்றது ஹேத்து, அது வந்து சாதனம். என்ன காரணத்தினால, நெருப்பு இருப்பதா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மலைங்கிறது பட்சம், எழுதி பாத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். மலை அப்படிங்கிறது பட்சம், சாத்தியம் புகை உடையதா, புகை இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு, சாதனம் ஹேத்து நெருப்பு இருப்பதால். இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, உபாதி நான் என்ன கொடுக்க போறேன், இந்த இடத்துல ஈர எரிபொருள் அப்படின்ட்டு. பட்சத்துல ஈர எரிபொருள் இருக்கு, அதனால புகை இருக்கு. சாத்தியத்துல இருக்கு ஈர எரிபொருள் இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது ஈர எரிபொருள். நெருப்பு இருக்கு, ஆனா இரும்பு உருண்டையில ஈர எரிபொருள் இல்ல, அதனால புகை இல்ல. அதனால சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இல்ல. நீங்க கொடுத்த காரணம், நீங்க கொடுத்த காரணம் சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது உபாதி. அந்த உபாதி மூணு வகை, ஒன்னு வெறும் கேவல வியாபகம், ரெண்டாவது சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகம், சாதனம் கூடியதான சாத்திய வியாபகம். சாதனமானது என்ன கொடுத்தீங்களோ அது கூடியதா இருந்தா தான் அந்த இடத்துல இருக்கணும், அது ரெண்டாவது வகை. மூணாவது பக்ஷ தர்மதா, பக்ஷதாவ சின்ன சாத்திய வியாபகம். அப்படி மூணு லெவல்ல இருக்கு. இந்த மூணுத்திலையும் உபாதி நீங்க என்ன காரணம் கொடுக்குறீங்களோ அது முதல் இடத்துல ஃபிட் ஆகணும், ரெண்டாவது இடத்துல இருக்க கூடாது. கடைசிக்கு என்ன சொன்னோம், அவனோட குழந்தை கருப்பு, அவன் கருப்பு. ஏன், மித்ரவோட பையனால, பையன் அப்படிங்கறதுனால அவன் கருப்பு, மித்ரா மீத பையன் அவன் அப்படிங்கறத நீங்க நிரூபிக்க போறீங்க. பட்சம் அவன் என்னது, கருப்பு அப்படிங்கறது நீங்க நிரூபிக்க போறது சாத்தியம். ஏன், சாதனம் என்ன, மித்ரானுடைய மகன் அப்படிங்கறதுனால. இந்த இடத்துல உபாதி என்ன கொடுக்குறேன், பச்சை இலை சாப்பிடறதுனால அப்படிங்கறது. பச்சலை சாப்பிடறதுனால மித்ராவுடைய மகனானவன் சாதனம் அவச்சின்ன சாத்தியம், மித்ராவுடைய மகனானவன் கருப்பா இருக்கான். சரி, மித்ராவுடைய மகன் எல்லாமே கருப்பான, எட்டாவது பையன் வெள்ளையா இருக்கானே, அவன்கிட்ட இந்த என்ன உபாதி கொடுக்குறீங்களோ, அதாவது பச்சையலை சாப்பிடறதுனால அப்படின்ட்டு, அது அங்க இல்ல. அதனால அவன் வெள்ளையா இருக்கான். சோ முதல் இடத்துல இருக்கணும், ரெண்டாவது பாகத்துல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது வந்து உபாதி. சாத்திய அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித ச பாதித யதா வன்னிர் அனுஷ்டா திரவியத்வாதிதி அத்த அனுஷ்டுத்வம் சாத்தியம் ததபாவ உஷ்ணத்வம் ஸ்பர்ஷவத் ஸ்பார்ஷண பிரத்யக்ஷேன கிரஹ்யதே இதி பாதித்துவம் வியாக்கியாதம் அனுமானம். யஸ்ய சாத்திய அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித ச பாதித. சாத்தியமானது பக்ஷம், பக்ஷம் என்ன, மலை. மலை மலை என்னது, நெருப்புடையது அப்படின்ட்டு. நீங்க என்ன காரணம் கேட்கறீங்க, புகை உடையதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. மலை நெருப்புடையது, புகை விடுதா. இப்ப நீங்க நெருப்பு கொடுத்துட்டீங்க, புகையை பாத்தீங்க, நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றீங்க. நான் சொல்றேன், இப்ப அது புகை இல்லப்பா, அது வந்து தெரியல அவனுக்கு, அது புகை இல்ல, அது வந்து இந்த ஈர நம்மளுடைய தண்ணியில இருந்து வர்ற, சுடு தண்ணியில இருந்து வர்ற ஆவி, அது புகை இல்ல. சுடு தண்ணி அது ஸ்பிரிங்ல இருந்து வர்றது, கரம் குண்டுல இருந்து வர்றது. அப்படி ஈரமான அந்த குண்டத்துல இருந்து வர்ற அந்த சூடான குண்டத்துல இருந்து வர்ற தண்ணி இருக்கிறதுனால அது கீழே நெருப்பு வச்சு எரிக்கிறது இல்ல, நெருப்பு வச்சு எரிக்கலாம் அப்ப அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது கூட இல்ல, இயற்கையாவே வர்ற சூடு தண்ணி, அந்த சூடு தண்ணியில புகை வருது, இது நெருப்புடைய புகை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது. பிரத்யட்சமா அங்க தண்ணி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த இடத்துல தண்ணி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ பிரத்யட்சத்தினால இந்த அழைக்கப்பட்டதுனால இதுக்கு பேரு பாதிதம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். சரி, இங்க என்ன உதாரணம் கொடுக்கறாங்க, வன்னிர் அனுஷ்ண, வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது இல்லாதது, ஏன் திரவியத்துவாது, திரவியமா இருக்கிறதுனால நீர் திரவியம், நிலம் திரவியம், காற்று திரவியம், எல்லாமே ஈரமா இருக்கு. அதே மாதிரி நெருப்பு ஒரு திரவியம், எல்லாமே குளிர்ச்சியா இருக்கு, நெருப்பு ஒரு திரவியம் அதனால அதுவும் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மூணு திரவியம் குளிர்ச்சியா இருக்கிறதுனால நாலா திரவியம் மெஜாரிட்டி வென்ஸ் நாலா திரவியம் குளிர்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்ற காரணம் வச்சு நெருப்பு குளிர்ச்சின்னு சொல்றேன். ஆனா சாத்தியம் என்னது, குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு பட்சம், சாத்தியம் என்னது குளிர்ச்சி. ஏன் காரணம், சாதனம் என்ன திரவியத்வாது, பட்சமானது நெருப்பு, சாத்தியமானது குளிர்ச்சி, சாத்திய அபாவமானது சூடு. சாத்திய அபாவம் குளிர்ச்சியின்மை, குளிர்ச்சியின்மைனா சூடு. அந்த குளிர்ச்சியின்மையானது உங்களுக்கு பிரத்யமாக அனுபவிக்கப்படுறது, அதனால தொட்டு பாத்தீங்கன்னா தெரியுது. அனுமானத்தினால் நீங்க நிரூபிக்கப்படுறீங்க, நிரூபிக்கிறீங்க, ட்ரை பண்றீங்க, ஆனா தொட்டு பார்த்தா ஸ்பார்ஷண பிரத்யத்தினால தெரியுது, தொட்டா சூடுறது. அதனால நெருப்பு சூடு அப்படின்றது நமக்கு தெரியுது. நெருப்பு குளிர்ச்சின்னு நீங்க கொடுக்கிற தர்க்கமானது தொட்டு பாக்குறதுனால பிரத்யமா நிராகரிக்கப்படுறதுனால பாதிதம் அப்படிங்கிற அஞ்சாவது ஹேத்வாபாசம். இது வியாக்கியாத அனுமானம், அனுமானமானது அதனால முடியறது. சத்ஹேத்துவாரணாய பிரமாணாந்தரை நீதி, ஏன்னா பிரமாணாந்தரம்னு கொடுக்காம வெறும் சாத்தியபாவ பட்சே நிச்சயத அப்படின்னு சொல்லி சொன்னா சத்தியத்துவம் கூட சாத்தியபாவத்தை நீங்க என்னத்த நிரூபிக்கணும், சாத்தியத்தையோ இல்ல சாத்திய இன்மையோ நிரூபிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் பட்சம், நெருப்போ நெருப்பு இல்லையோ அதை நிரூபிக்கணும் நீங்க, அதனால சத்தியத்துவம் ஆயிடும். அது அதனால பக்ஷாந்திரேன பிரமாணாந்திரேன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. கடாதி அபாவமாதாய தூமவாரணாய சாத்தியேதி. அப்போ லட்சணத்துல சாத்திய அபாவம் சொன்னா அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித அப்படின்னு சொல்லி சொன்னா வச்சுக்கோங்க, கட அபாவம் பட அபாவம் முதலியதெல்லாம் வந்துடும். அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்திய அபாவம்னு சொல்லியிருக்கோம். பிரத்யக்ஷேன ஆக்லிப்தம் அப்படி அர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்க ரசிகா இது பிராச்சீன உக்தேகே. இதுதான் பிரத்யக்ஷேனாவை ஆக்கலித்தம், பிரத்யக்ஷேன ஆக்கலித்தம் அப்படி அர்த்தம். பிரத்யக்ஷமா ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட, பிரத்யக்ஷமா ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட அந்த விஷயத்த தர்க்க அனுமானத்தினால அனுமானேன புகுத்சந்தே அனுமானத்தினால அதை நிரூபிக்கிறதுக்கு போத்துமிச்சந்தே புகுத்சா, அதாவது இன்னொருத்தனுக்கு போதிக்கிறதுக்கு ஆசைப்படுவானா, யாரு தர்க்க ரசிகா, தர்க்க ரசிகன் நியாய ரசிகன், அவன் வந்து பிரத்யமா தெரியும் இருந்தாலும் அவன் அனுமானத்தை வச்சு நிரூபிக்க பார்ப்பானோ. அதனால இந்த மாதிரி யாருது அனுமான பூர்வம் எஸ் சாத்தியம் பட்சே பிரத்யன் பிரத்யன நிச்சிதம் தசிய தூமசிய பாதித்துவா பாதித்துவ ஆபாதி ஆபத்தி வாரணாய அபாவிதி. அனுமானம் மூலியமாக சாத்தியமானது பட்சத்துல பிரத்யமா எங்க நிச்சயமானதோ அப்படிப்பட்ட தூமமானது பாதித்துவ ஆபத்தி வாரணை, அது பாதித்தம் ஆயிடக்கூடாது. பிரத்யமா தூமம் தெரியறது, தூமம் பிரத்யமா தெரியறது, அதனால அதை நீங்க பாதித்தம் பண்ணிடக்கூடாது. அதனால இங்க அபாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு, சாத்திய அபாவம் சொல்லியிருக்கு. விபக்ஷே ஜலகிருதே சாத்திய அபாவசிய பிரத்யக்ஷன் நிச்சயத்துவாது தூமசிய பாதித்துவ ஆபத்தி வாரணாய பக்ஷே. பக்ஷம் எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, சாத்தியாவாம் பக்ஷ பிரத்யக்ஷன பக்ஷ பக்ஷ பட்சத்துல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, பிரமாணாந்தரேன பக்ஷே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா விபக்ஷத்துல ஜலகிரதத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதாவது நீர்நிலையில நெருப்பு இல்ல புகை இல்ல நெருப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கீங்க, அந்த இடத்த போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கோசரம் பக்ஷம் அப்படிங்கிற வார்த்தைய தெளிவா போட்டிருக்கோம். சாத்தியபாவசே பிரத்யக்ஷன சாத்தியபாவம் நிச்சயமா தீர்மானமா இருக்கு, நிச்சயத்த சாத்தியபாவான் விபக்ஷ, அதனால அந்த இடத்துல பிரச்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் தூமசிய பாதத்துவ ஆபத்தி வாரணை, அந்த தூமானது பாதித்தம் ஆயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க பக்ஷம் அப்படின்ற அந்த வார்த்தையை பக்ஷே அப்படின்றத போடுறீங்க. இது பதக்கிருத்திய அனுமான பரிச்சேத, பதக்கிருத்தியத்துல அனுமான பரிச்சேதம் வந்து முடியறது, அனுமானம் தான் முக்கியமான பரிச்சேதம், அது முடியறது. சரி நான் முடிச்சிட்டேன், இனிமேல் நீங்க முடிச்சுக்கோங்க. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivayanam. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: சித்தம்பலம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும்

கூடாதவே எதனுக்கு யான் செய் குற்றம் என் கூடாதவே எதனுக்கு யான் செய் குற்றம் என்

சகோதரர்களே, நம்முடைய சிந்தனையிலே இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், சைவ சித்தாந்த வகுப்புகள், சமய சொற்பொழிவுகள். நம்முடைய இந்த சிந்தனை சமய சொற்பொழிவு என்ற அமைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அவை ஆழ்ந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள், அந்த சாத்திர நூல்களில் உள்ள மேற்கோள்களை வந்து கூடியவரை இதில் சொல்லாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, சைவர்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இதிலே நம்முடைய இந்த சொற்பொழிவிலே சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு வந்து ஆலய வழிபாடு என்பதை பற்றி பொதுவாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சைவத்திலே அது ஒரு கடல் தான். அவ்வளவு நூல்கள் இருக்கின்றன நம்ம இடத்திலே. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதை பற்றி பல நூல்கள். இன்னைக்கு நம்முடைய கவி நாயகர் அவர்கள் சொன்னார்கள், கல்வி என்பது அந்த பூர்வ ஜென்மத்திலே இருந்து தொடர்ந்து வருவது. ஞானம் என்பது ரெண்டுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட், அளவுகோல். கல்விக்கு என்ன அளவுகோல், ஞானத்திற்கு என்ன அளவுகோல், முக்கியமான ஒரு விஷயம். அவை கல்வியை பற்றி சொல்லும்போது திருவள்ளுவர் சொன்னார், கேடு இல் ஒளிச்செல்வம் கல்வி. கல்விக்கு ரெண்டு அடைய போட்டார் திருவள்ளுவர், கேடு இல் செல்வம் ஒளிச்செல்வம், கேடில் ஒளிச்செல்வம் கல்வி. கல்வி என்பது கல்லுதல், தோண்டுதல். பகுதி வந்து கல்லுதல் என்றால் தோண்டுதல். அவ்வளவு நாம் தோண்டிக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய வேலை. ஆனால் உள்ளே இருந்து வருவது இருக்கு இல்லையா, அது அந்த பூர்வ ஜென்மத்திலே சேர்த்து வைத்தது. அதுக்கு திருவள்ளுவரே உதாரணம் சொன்னார், எப்படிங்கிறதுக்கு அவரே சொன்னார். அந்த ஒரு கேணியானது தோண்ட தோண்ட தண்ணி ஊறுகிறது, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. அருமையான உதாரணம், என்ன அருமையா சிந்திக்கிறார்கள். நீங்க ஒரு கடலை தோன்றீங்க, ஆனா தண்ணி எப்படி வருது? ஒரு இடத்துல பத்தடி தோண்டினா தண்ணி வருதுன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு இடத்துல 50 அடி தோண்டினாதான் தண்ணி வருது, இன்னொரு இடத்துல 100 அடி தோண்டினாதான் தண்ணி வருது. அந்த வேகமும் வித்தியாசமா இருக்கு. அதனால தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. இதை விட அருமையான ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப என்ன தெரிகிறது என்றால், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளிப்படுகிறது. கான்செப்ட் கொள்ளைய பாருங்க, கிணறு தோன்றோம், ஆனா தண்ணீர் வந்து ஏற்கனவே இருக்கிற தண்ணி தான் வரப்போகுது. நீங்க தோண்டுவதுதான் உங்க வேலை. அதே போலதான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருது? அந்த அறிவு என்பது பூர்வ ஜென்மத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். என்ன அருமையான உதாரணம் பாருங்க. அது இன்னொரு நாளைக்கு கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு, கல்வி வேற ஞானம் வேற, ரெண்டுக்கும் அதான் சைவம் சொல்ல போகிற சிவபுண்ணியங்களை சொல்லும்போது நான் சொல்றேன்.